நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிய திருப்பதிகம் வெந்த வெண்பொடி பூசும் மார்பின் விரிநூல் என்ற திருப்பதிகம் பண் மேகராக குறிஞ்சி மழை வேண்டிப் பதிகம் ஞானசம்பந்தப் பெருமான் அருளிய ஏழில் இத்தலத்தில் ஒரு பதிகம் அமைந்துள்ளது. ஒன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya. சைவம் தாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

வெண்கணையால் செய்தாய் விரி பண்ணமர்ந்து ஒலி சேர்

0: நடுநாட்டு தேவார பாடல் பெற்ற தலங்களுள் ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதிகம் அமைந்துள்ள புறவார் பனங்காட்டூர் என்பதும் ஒன்று. தற்காலத்தில் இதனை பனையபுரம் என்று அழைக்கிறார்கள். இந்த தலம் விழுப்புரத்திலிருந்து வடகிழக்கில் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து தஞ்சை சாலை பிரியுமிடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இச்சிற்றூர். பிற்கால சோழர்களுடைய காலத்தில் ராஜேந்திர வளநாட்டின் துணை கோட்டங்களில் ஒன்றான பனையூர் நாட்டின் உட்பகுதி நாடான புனையூர் நாட்டின் தலைநகராக இந்த ஊர் சிறப்பாக விளங்கியது. ஆகவே இது ஒரு வரலாற்று தொன்மை மிக்க சிற்றூர் எனலாம். புறவார் பனங்காட்டூர் என்பதற்கு இரு புராண கதைகள் அமைந்துள்ளன. சிவி சக்கரவர்த்தி தனது அருகில் வந்து தஞ்சமாக வந்தடைந்த புறாவை காக்க வேண்டி தனது உடல் சதையை தராசிலிட்டு பிறகு புறாவின் எடை சரியான பிறகு அவனுடைய அன்பை கண்டின பெருமான் மகிழ்ந்த பெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்ததாக இத்தலத்தில் வரலாறு. அதைத்தான் தலத்தினுடைய முதற் பகுதியான புறவார் என்பது காட்டுகிறது என்பார்கள். பனையை ஸ்தலவிருட்சமாக கொண்டபடியால் இந்த தலம் பனங்காட்டூர் என்று கூறப்படுகிறது. பனைமரத்தை ஸ்தலவிருட்சமாக கொண்ட தலங்குள் சிலவற்றை நாம் இங்கு நினைவு கூறலாம். வன்பார்த்தான் பனங்காட்டூர் என்ற தலம் தொண்டை நாட்டில் உள்ளது. சோழ நாட்டு தலங்களான திருப்பனையூரும் திருப்பனந்தாளும் இங்கு நினைவுக்கு வருகின்றன. ஆகவே பெருமானுக்கு பனை ஸ்தலவிருட்சமாக அமைந்துள்ள ஊர்கள் சிலவற்றை இன்று நாம் நினைவு கூறுகிறோம். இந்த தலத்தில் பிரகாரத்தில் சுவாமிக்கு பின்புறம் 2 பழமையான பனைமரங்கள் உள்ளன. அதனை சுற்றி கருங்கல்லான ஒரு மேடை அமைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சிவலிங்கமூர்த்தியையும் காண்கின்றோம். இந்த ஸ்தலத்தில் சித்திரை மாதம் முதல் தேதி முதல் 7ஆம் தேதி வரையில் ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரியோதயத்தின் பொழுது கதிரவனுடைய கிரணங்கள் முதலில் சுவாமி மீதும் பின்பு தேவியார் மீதும் விழுகின்றன. அப்பொழுது சிறப்பான பூஜைகள் இங்கு நடைபெற்று வருகின்றன. சுவாமிக்கு நேத்ரோத்தாரகீஸ்வரர் என்று பெயர். கண்ணமர்ந்தவனே கலந்தார்க்கு அருளாயே என்று ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்கின்றார். கண் உபாதையால் துன்பப்படுபவர்கள் பலர் இங்கு வந்து பெருமானை தரிசித்து நலம்பெறுகிறார்கள். இந்த தலத்தை பறவைபுரம் என்று ராஜேந்திரனுடைய 6வது ஆட்சி காலத்தில் செதுக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று குறிப்பிடுகின்றது. இந்த காலத்து வீதிகளைப் போன்று அகன்ற வீதிகளை இந்த ஊர் பெற்றிருப்பதால் இது சோழர்கள் காலத்தில் சிறப்பாக திகழ்ந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகின்றது. மேலும் விக்ரமதேவன் என்ற பெயர் கொண்ட ஒரு பாண்டிய மன்னன் மாரவர்மனுடைய கல்வெட்டில் இந்த ஊர் புறவார்பனங்காட்டூர் என்றே குறிப்பிடப்படுகிறது. சூரிய பூஜை நடைபெறும் பொழுது கதிரவனுடைய கதிர்கள் முதலில் இறைவர் மீதும் பின்னர் இறைவியின் மீதும் பொழிவது காண்டற்கரியது. இதனை காண்பதற்கு பெருந்திரளான மக்கள் கூடுகின்றார்கள். காடு சார்ந்த ஊர்களாக இருப்பவை பலவற்றுள் இப்பனங்காட்டூரும் ஒன்றாக இருந்திருக்கக்கூடும். இந்த தலத்தினுடைய மூலவர் கண்களை காத்து அருளியவர் என்று கருதப்படுகின்றார். நேத்ரோத்தாரகர் என்று வடமொழியில் இந்த பெருமானை குறிப்பிடுகின்றார்கள். இதற்கு ஒரு அழகிய ராஜகோபுரம் ஆலயத்தின் வாயிலில் அமைந்துள்ளது. இதனை கடந்தவுடன் கொடிமரம், நந்தி, பலிபீடம் ஆகியவற்றை தரிசிக்கின்றோம். அடுத்த நுழைவாயிலில் அருகில் ஒரு விநாயகர் பெருமான் காட்சி தருகின்றார். பிரகாரத்தை வலம் வரும்பொழுது விநாயகருடைய சன்னதியையும் முருகப்பெருமானுடைய சன்னதியையும் தரிசிக்கின்றோம். அம்பிகையினுடைய சன்னதியும் இந்த பிரகார வெளிப்பிரகாரத்தில் அமைந்திருக்கிறது. அதுவும் இறைவனுடைய சன்னதியைப் போன்றே கிழக்கு நோக்கியதாக அமைந்திருக்கிறது. அம்பிகைக்கு சத்தியாம்பிகை என்று திருப்பெயர். இந்த ஊரில் எவரேனும் பொய் பேச முற்படுவாரானால் அவர்களை சத்தியாம்பிகைக்கு முன் வந்து உறுதிமொழி எடுக்கச் சொல்வார்களாம். அதனையும் மீறி பொய் பேசினால் அவர்களுக்கு தீங்கு விளையும் என்று இப்பகுதி மக்கள் முழுமையாக நம்புகிறார்கள். ஆகவே சத்தியத்தை காப்பலாக, சத்தியத்தின் உருவமாக திகழ்கின்றாள் இந்த அம்பிகை. இந்த தலத்திற்கு வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளருடைய பனைபுர சிவபெருமான் பதிகமும் சத்தியாம்பிகை பதிகமும் அமைந்துள்ளன. இந்த தலத்தினுடைய 16 கல்வெட்டுகளும் இதனுடைய பழமையை பறைசாற்றுகின்றன. இவற்றில் சிலவற்றை தென்னிந்திய கல்வெட்டுகள் என்ற வரிசையில் வெளியிட்டுள்ளார்கள். இந்த தலமானது சோழர்களுடைய ஆட்சியில் மேன்மையுற்றதற்காக நமக்கு சான்றுகள் இந்த கல்வெட்டுகள் மூலம் தெரிகின்றன. அறவோர் பலர் இந்த கோயிலுக்கு பல கொடைகளை வழங்கினார்கள். இந்த கோயிலுடைய பணிகளை முறைமையாகவும் செம்மையாகவும் செயல்படுத்துவதற்காக நிரந்தரமான ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் நாம் இக்கோயிலினுடைய நிர்வாகம், ஆட்சி முறை ஆகியவை பற்றி அறிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. 2 ராஜேந்திரனுடைய கல்வெட்டில் இக்கோயிலில் விளக்கேற்றுவதற்காக நெல் வழங்கிய அறக்கொடை குறிப்பிடப்படுகின்றது. திருவண்ணாழி சபையோம் என்னும் அலுவலக குழு இந்த கொடையை பெற்றது. இந்த ஊரைச் சேர்ந்த பெரும்புடி மக்கள் சிலருடைய நிர்வாகத்தில் இந்த ஆட்சி அமைந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகின்றது. ஆகவே இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தை செம்மையாக கண்காணித்து வந்தனர் என்பதை நாம் அறிகிறோம். நிலங்கள் பலவும் இதற்கு அறக்குடையாக வழங்கப்பட்ட செய்தி குறிப்பிடப்படுகின்றது. இந்த கோயிலினுடைய காப்பாளர்களாகவும் சமயப்பணி புரிந்தவர்களாகவும் ஆகிய சிவபிராமணர்கள் பலர் இதன் நிர்வாகத்தை மேற்கொண்டார்கள். 3 விக்ரம பாண்டியனுடைய காலத்தில் இந்த கோயில் மேலும் சிறப்பாக விளங்கியது. ஒவ்வொரு நாள் நைவேத்தியங்களுக்காகவும் மற்ற தேவைகளுக்காகவும் நிலக்கொடை வழங்கப்பட்டது. தானத்தார் என்று அழைக்கப்பட்ட ஒரு மக்கள் குழு இந்த அரங்காவதருடைய பொறுப்பை கவனித்து வந்தது. அறக்கட்டளைகள் செவ்வனே நடைபெறுகின்றனவா என்று கண்காணிக்கும் பொறுப்பும் அவர்களைச் சேர்ந்தது. அவர்களை பொதுவாக அந்த ஊர் மக்களே நியமித்து வந்தார்கள். எனினும் அரசாங்கத்தின் கண்காணிப்பிற்கு அவர்கள் உட்பட்டவர்கள். பின்னர் அந்நியருடைய படையெழுப்பும் பொழுது இக்கோயிலுடைய செல்வநிலை குன்றியது. அரசின் ஆதரவும் இல்லாமல் போயிற்று. பூஜைகளும் ஆராதனைகளும் விழாக்களும் குறைய ஆரம்பித்தன. இது மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடும். 1971 ஆண்டு இத்திருக்கோயில் புதுப்பிக்கப்பட்டு குடமுழு விழா நடைபெற்றது. அதிலிருந்து ஆண்டுதோறும் பிரம்மோத்சவம் செவ்வனே நடைபெற்று வருகின்றது. சோழர்களுடைய காலத்தில் இங்கு சிவதர்மம் படிக்கப்பட்டது. பாடல்கள் பல பாராயணம் செய்யப்பட்டன. இசைக்கருவிகள், அதிலும் குறிப்பாக வீணை போன்றவை அங்கு இசைக்கப்பட்டதாக அறிகின்றோம். இக்கோயிலுடைய பராமரிப்பில் சிறுவர்களுக்கான இலவச பள்ளி ஒன்று இயங்கி வந்தது. இதற்கான ஒரு அறக்கட்டளையை செல்வந்தர் ஒருவர் ஏற்படுத்திவிட்டார் என்று அந்த கல்வெட்டு அறிவிக்கிறது. 3 தண்ணீர் பந்தர்கள் அமைத்தார்களாம். பரவை ஈஸ்வரமுடையார் ஆலயத்திற்கு முன்பாக ஒன்றும், ராஜேந்திர சோழ விண்ணகர் ஆழ்வார் கோயிலின் முன்பாக ஒன்றும், 3 ராஜேந்திர சோழனுடைய பெயரால் விளங்கிய மண்டபத்திற்கு முன்பாகவும் 3 தண்ணீர் பந்தல்களும் அமைக்கப்பட்டன. எனவே இந்த திருக்கோயில் ஒரு பண்பாட்டு மையமாகவும் பசிப்பிணியை தீர்ப்பதாகவும் நோய் தீர்க்கும் மருந்தகமாகவும் விளங்கிற்று. 10 சிவயோகிகளுக்கும் 50 அந்தணர்களுக்கும் நாள்தோறும் உணவு படைக்கப்பட்டது. நீராடுவதற்காக எண்ணெய் வழங்கியிருக்கிறார்கள். இந்த கல்வெட்டுகளில் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய காலத்து கல்வெட்டு நில அளவுகளை பற்றியும் பறவை நங்கை மரக்கால் என்னும் ஒரு அளவை பற்றியும் குறிப்பிடுகின்றது. மேலும் அந்த காலத்தில் விதிக்கப்பட்ட சில வரிகளுடைய பட்டியலை கூட கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. அவற்றுள் முக்கியமாக தரி இறை, மரவடை, ஊர்க்கடமை, இனவரி, தனபணம், வெட்டி வரி, மாவடை ஆகிய சிலவற்றை குறிப்பிடலாம். நெசவாளப் பெருமக்கள் பலர் எண்ணிக்கையில் வாழ்ந்தார்கள் என்று இந்த தரிகள் மீது விதிக்கப்பட்ட வரியின் மூலம் நாம் அறிகின்றோம். இந்த கோயிலினுடைய முன்னுள்ள மண்டபத்தின் தென்புறச் சுவரில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டின் மூலம் ராஜேந்திர சோழ விண்ணகர ஆழ்வார் என்னும் வைணவ கோயில் இந்த ஆலயத்தில் இருந்ததாக தெரிகிறது. ஆனால் தற்காலத்தில் அதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை. இந்த கோயிலினுடைய தென்புறச் சுவரில் இருந்த கல்வெட்டு இங்கு வைக்கப்பட்டுள்ள ராஜேந்திரன், பறவைநங்கை ஆகியோருடைய சிலைகளுக்கு விளக்கேற்றுவதற்கும் நைவேத்தியம் முதலியன செய்வதற்கும் அளிக்கப்பட்ட அறக்கொடைகளை குறிப்பிடுகின்றது. அச்சிலைகளும் தற்காலத்தில் காணப்படவில்லை. இவ்வாறு விழாக்கள் நடத்துவதற்கும் நித்திய பூஜைகளுக்காகவும் அறக்கொடைகள் பல அளிக்கப்பட்டுள்ள என்பதை இந்த கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிகின்றோம். சித்திரை மாதத்தில் ஜோதி திருநாள் விழா என்று ஒன்று நடைபெற்றது. இந்த கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டு அச்சிடப்பட்டு இருந்தாலும் நாம் இவற்றால் என்ன அறிந்து கொள்கிறோம், எதற்காக அவை எழுதப்பட்டன என்பவற்றை நாம் முக்கியமாக இங்கு கவனிக்க வேண்டும். தற்காலத்திலும் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், சிவாலயங்களுக்கு அறக்கொடைகள் எவ்வளவோ செய்ய முடியும், அதனை நினைவூட்டுவதாக இக்கல்வெட்டுக்களை நாம் காண வேண்டும். அதேபோல அரசின் பராமரிப்பு செவனே நடந்து வந்தது என்று கல்வெட்டு சொன்னால் தற்காலத்து நிர்வாகமும் அதனை கருத்தில் ஏற்று அதேபோல இன்னும் சொல்லப்போனால் அதைவிட இன்னும் சிறப்பாக அத்திருக்கோயில் இருக்க வேண்டும், நிர்வாகம் செம்மையாக நடைபெற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும். இல்லையேல் கல்வெட்டுக்கள் யாரும் கவனிப்பார் இல்லாமல், அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் புறக்கணிக்கப்பட்டுவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே இக்கல்வெட்டுக்களை கொண்ட எல்லா திருக்கோயில்களிலும் அக்கல்வெட்டுக்கள் கூறும் அறிவிக்கும் செய்தியை சுருக்கமாகவாவது ஒரு பலகையில் எழுதி வைத்தால் காண்போருக்கு பெரிதும் பயன் விளைவிக்கும். மேலும் கல்வெட்டுக்கள் செம்மையாக பராமரிக்கப்பட்டுவிடும். மறந்தும் அக்கல்வெட்டுக்கள் மீது வண்ணங்களையோ சந்நிதிகளை புதிதாக கட்டி மறைக்கப்படாமலோ அக்கல்வெட்டுக்கள் காப்பாற்றப்பட்டுவிடும். அதனுடைய பெருமையை தெரியாதவர்கள் நிச்சயமாக இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். ஆகவே இதில் அக்கறை கொண்டவர்கள் இந்த கல்வெட்டுக்களை பராமரிப்பது மட்டும் அல்லாமல் கல்வெட்டுக்கள் தரும் செய்திகள் உரிய நபர்களிடம் சென்று அடைய வேண்டும். அவர்களும் இந்த திருக்கோயிலுக்கு வருகை தந்து பல அறங்களை ஏற்று போற்றி இறைவனை வழிபட வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கம். இந்த திருக்கோயிலில் பிரம்மோத்சவம் சித்திரை மாதத்தில் நடைபெறுகிறது. 10 நாட்களுக்கு நடத்துகிறார்கள். வளர்பிறை பஞ்சமி திதியில் தொடங்கி பௌர்ணமி அன்று நிறைவு பெறுகிறது. 9ஆம் நாள் தேர் திருவிழா நடைபெறுகிறது. அதேபோல ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தன்று பௌர்ணமி கூடிய நன்னாளில் அம்பிகைக்கு விழா எடுக்கப்படுகிறது. ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்று பிட்டு திருவிழா நடைபெறுகிறது. புரட்டாசியில் வரும் நவராத்திரி விழா மிகச்சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி அன்னாபிஷேகம், கார்த்திகை சோமவாரங்கள், மார்கழி திருவாதிரை, மாசி சிவராத்திரி ஆகிய திருவிழாக்கள் நித்திய பூஜைகளை தவிர சிறப்பாக நடைபெறும் திருநாட்கள் ஆகும். இந்த ஆலயத்தின் முன்னர் அமைந்துள்ள ராஜகோபுரம் விஜயநகர அரசர்கள் காலத்து படைப்பு. கருங்கல்லாலான அடித்தளம். இதன் மீது சுதைகள் அதிகம் காணப்படவில்லை என்றாலும் எழிலார்ந்த கோபுரமாக இது காட்சியளிக்கின்றது. சுமார் 60 அடி உயரம் ஓங்கி நிற்கும் இந்த கோபுரம் கலைச்சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. இந்த தலத்தின் மீது அமைந்துள்ள திரியாசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் ஒரு தனிச்சிறப்பு என்ன என்றால், இந்த பதிகத்தில் அமைந்துள்ள ஒவ்வொரு பாடலிலும் அருளாயே என்று பெருமானிடம் வேண்டுவது போல அமைந்துள்ளது. இந்த பதிகத்தை பாடவல்லவர்கள் சிவலோகம் சேர்வாரே என்று திருக்கடைக்காப்பில் குறிப்பிடுகின்றார். அருளாயே என்று அடியார்களுக்காக வேண்டுவது இந்த பிரார்த்தனை. யாருக்கு அருள வேண்டும் என்பதை மிக தெளிவாக இங்கு தேவாரம் நமக்கு காட்டுகின்றது. இறைவனிடம் நெஞ்சூறி கலந்தவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் பெருமான். அதைத்தான் முதல் பாடலிலேயே கலந்தார்க்கு அருளாயே என்றார். பின்னர் பெருமான் நள்ளிருளில் நட்டம் பெயின்றாடும் நாதன் அல்லவா, ஆகவே நள்ளிருள் ஆடும் சங்கரனே அடைந்தார்க்கு அருளாயே என்று பாடலில் பாடுகின்றார். பெருமானுடைய பாதகமலங்களே ஒரு துணையாக பேரன்போடு வழிபடுபவர்கள் உண்மையான பக்தர்கள். அதைத்தான் கழலினை தாளையே பரவும் தவத்தார்க்கு அருளாயே, அப்படிப்பட்ட அன்பர்கள் தாளை பரவும் அன்பர்கள் தவம் செய்தவர்கள் ஆகிறார்கள். ஆகவே அவர் தாளை பரவுவதே தவம். எனவே தாளையே பரவும் என்று ஏகாரத்தோடு குறிப்பிடுகின்றார் இந்த பாடலில். பின்னர் மலர் தூவி கரவின்றி நன்மாமலர் தூவி வழிபடும் அன்பர்களுக்கு பெருமான் அருள வேண்டும் அல்லவா, ஆகவே நன் மலர் சாய்ந்து அடி பரவும் தவத்தார்க்கு அருளாயே, மலர் தூவி தொழுவதும் தவமாகிறது. இந்த அடியார்களுக்காக பெருமான் இறங்கி அருள் செய்வான். எனவே மான் மரி அங்கை ஆடலனே அடியார்க்கு அருளாயே என்றார். பெருமான் ஒருவனே கடவுள் பரம்பொருள், அவனுக்கு மேல் எவரும் இல்லை, அவனோடு ஒக்கும் தெய்வமும் தேடினும் இல்லை என்பதை அறிந்தவர்களாக சிரமார கைகளை கூப்பி நாள்தோறும் நித்தலும் நியமத்தோடு வணங்கும் திறம் கொண்டவர்கள் அடியார்கள். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அருளாயே என்று பாடுகின்றார். கடவுள் என்று கைகூப்பி நாள்தோறும் சீரினால் வணங்கும் திறத்தார்க்கு அருளாயே என்பது இந்த அற்புதமான வரிகள். பெருமானுடைய அடியார்கள் பொய்யில்லாத அடிமை செய்பவர்கள், வஞ்சகம் இல்லாதவர்கள். பொய்யிலியாகிய பரமனை அடைந்த பிறகு அடியார்களும் பொய்யிலியாக ஆகிவிடுவார்கள். மெய்யே வடிவமான பரம்பொருளுடைய குணம் அவர்களுக்கும் கிட்டுவது சாத்தியமாகிவிடுகிறது. கழல் ஏத்தி நாள்தோறும் பொய்யில்லா அடிமை புரிந்தார்க்கு அருளாயே என்று சம்பந்த பெருமான் அருளி செய்கின்றார். ராவணனுடைய பாடலுக்கு இறங்கி அவனுக்கு தசமுகன் என்ற பெயரோடு இருந்தவனை ராவணன் என்ற பெயரிட்டு அழைத்த பெருமான் சிவபெருமான் அந்த ராவணனுக்கு சந்திரஹாசம் என்ற வாளை கொடுத்து தேரை கொடுத்து நீண்ட ஆயுட்காலத்தையும் கொடுத்து அவன் கைலாயத்தை தூக்கிய பாதகத்தையும் மன்னித்து அருளி செய்தவன். தவறு செய்தவர்களையும் மன்னிப்பவன் பெருமான் என்பதை காட்டுவதாக இந்த வரலாறு அமைந்துள்ளது. அப்படி அவனுடைய பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன் பெருமான். அரக்கன தோல் அடர்த்தவன் பாடல் கேட்டு அருள் ஏவிய பெருமான் என்பவருக்கு அருளாயே. ராவணனுடைய பாடலுக்கு இறங்கி அவனுக்கு அருள் செய்தவனே என்று சொல்லக்கூடிய அருளாளர்கள் அந்த அடியார்கள். அந்த அடியார்களுக்கு சங்கரனே கண்ணம் மறந்தவனே அருள் செய்வாயாக என்று திருஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். மாலரியா நான்முகனும் காணா மலையாய் அக்னி பிழம்பாக தோன்றியவன் அவர் இருவரும் காணாத ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியாக காட்சியளித்த பொன்பெருமான். அப்படி இருவருக்கும் அரிதாகி நிமிர்ந்து எழுந்ததோர் ஜோதி பிழம்பாக திகழ்ந்தவன். இதைத்தான் முகில்வண்ணன் நான்முகன் என்று இவருக்கு அரிதாய் நிமிர்ந்ததோர் சந்தம் ஆயவனே தபத்தார்க்கு அருளாயே என்று மாலையின் காணமாட்டா பரஞ்சோதியை வேண்டுகின்றார் காழிவள்ளல். சமணரும் சாக்கியரும் நகைக்கிறார்கள். எதை நோக்கி நகைக்கிறார்களாம்? பெருமான் நான் அழிந்து கையில் பிரம்ம கபாலத்தை ஏந்தி தார்காவனத்தில் பிக்ஷைக்கு சென்றான் அல்லவா, அதை அவர்கள் நகைக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். ஆனால் அதனுடைய உண்மை தத்துவத்தை அறிந்து உவந்து உகையோடு பெருமானை வழிபடுவார்க்கு நீ அருள் செய்வாயாக என்று வேண்டுகின்றார். நான் அழிந்து உழல்வார் சமணரும் நண்பில் சாக்கியரும் நக தலை ஊன் உரியவனே உகப்பார்க்கு அருளாயே என்பது அந்த அருள்வாக்கு. ஆகவே பெருமான் நீலகண்டனாக நமக்கு அருள் செய்தவன், மாசில்லாத வெண்புடி பூஜும் மார்பன் ஐயன், இப்படிப்பட்ட பெருமானை காழியுள் ஆய்ந்த நான்மறை ஞானசம்பந்தன் செய்யுள் பாடவல்லார் சிவலோகம் சேர்வாரே என்று இந்த பதிகத்தினுடைய நிறைவு பாடலாக திருக்கடைக்காப்பாக இந்த பதிகத்தை பாடினாலேயே சிவலோகம் கிடைத்துவிடும் என்பது காழிப்பள்ளையாருடைய வாக்கு. இதனை நாம் சிரமேல் கொண்டு இந்த பதிகத்தை பாராயணம் செய்து புறவார் பனங்காட்டூர் ஆலயத்தை தரிசனம் செய்து சத்தியாம்பிகையையும் நேத்ரோத்தாரக பெருமானையும் வழிபட்டோமானால் இந்த பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு சிவநெறி காட்டி அருளியபடி சிவலோகம் கிட்டும் என்பது உறுதி. திருச்சிதம்பரம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் மானக்கஞ்சார நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? மானக்கஞ்சார நாயனார் வரலாறு. அவர் யாரு? மானக்கஞ்சார நாயனார். சரியா? இவரும் நம்ம 63 நாயன்மார்கள்ல இவரும் ஒருத்தர். சரிங்களா? இவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு கதை. இது கஞ்சாரூர் அப்படின்னு ஒரு ஊர்ல நடக்கும். கஞ்சாரூர் அப்படிங்கிற ஊரு இப்போ ஆனதாண்டவபுரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பேர் சொல்றாங்க அந்த ஊருக்கு? ஆனதாண்டவபுரம். மாயவரம் பக்கத்துல இருக்குது இது. சரியா? இந்த ஊர்ல ரொம்ப செழிப்பான ஊர் இது. சரியா? இங்க நெல்லு நிறைய விளைஞ்சிருக்கும், கரும்பு விளைஞ்சிருக்கும், நிறைய பூக்கள்லாம் இருக்கிற சோலையெல்லாம் இருக்கும். அதனால அந்த பூக்கள்ல இருந்து தேனை எடுத்து எடுத்து நிறைய தேன்கூடுகள் கட்டியிருக்கோம், தேனீக்கள்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு செழிப்பான ஊர் இது. சரியா? அங்க மக்கள் கூட ரொம்ப செழிப்பா இருப்பாங்க. அந்த ஊர்ல முக்கியமான தொழில் என்னன்னா உழவு தொழில். உழவு தொழில் என்ன? அக்ரிகல்ச்சர். சரியா? அக்ரிகல்ச்சர் தான் இங்க முக்கியமான தொழில். சரியா? எல்லாருக்கும் நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கை இருக்கும். இந்த ஊர்ல வேளாண்குடியில மானக்கஞ்சாரர் பிறந்திருப்பார். சரியா? வேளாண்குடினா என்ன? உழவு தொழில் செய்யற குடி. சரியா? இந்த வேளாண்குடியில மானக்கஞ்சார நாயனார் பிறந்திருப்பாரு. அவரு உழவு தொழில் மாத்திரம் இல்ல, அந்த நாட்டு ராஜாவுக்கு சேனாதிபதியாகவும் இருப்பார். சரியா, ரெண்டும் செய்வார். உழவு தொழிலும் செய்வாரு, சேனாதிபதியாகவும் இருப்பார். சரியா, இப்போ இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் நிறைய செழிப்பு உண்டு இல்லையா. மானக்கஞ்சார நாயனார்ட்டையும் நிறைய செல்வம் உண்டு. அவர் அந்த செல்வத்தை எல்லாம் தன்னோடதுன்னு நினைக்காம அவர் என்ன நினைப்பாரு, எல்லாமே சிவபெருமானுடைய அடியார்களுக்கானது அப்படின்னு நினைப்பார். நினைச்சு அவர் என்ன செய்வாரு, சிவனடியார்களுக்கு வேண்டியதெல்லாம் தானே குடிப்பறிந்து கொடுப்பார். அது என்ன குடிப்பறிந்து கொடுக்கறது அப்படின்னா, என்னன்னா சிவனடியார்களுக்கு என்ன தேவைங்கிறத தானே புரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்காமலேயே கொடுக்கறாரு. சரியா, அது மாதிரி குறிப்பறிந்து சிவத்தொண்டு செஞ்சுட்டு இருப்பாரு. சிவனடியார்கள்னா அவங்களுக்கு ரொம்ப அன்போடு அவங்கள கவனிப்பார். அப்படிப்பட்டவரை நம்ம மானக்கஞ்சார நாயனார். சரியா, இப்படிப்பட்டவருக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லை. சரியா, அப்போ ரொம்ப வருத்தத்தோட என்ன பண்ணுவாங்க, சிதம்பரம் தில்லை, சிதம்பரத்துக்கு அந்த காலத்துல பேரு தில்லை. சரியா, தில்லையில யார் இருப்பா, நடராஜ பெருமான் இருப்பாரு இல்லையா. நடராஜ பெருமானுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா, கூத்த பெருமான். சரியா, அந்த கூத்த பெருமான் கிட்ட போயிட்டு வணங்கி, சாமி எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் சாமி அப்படின்னு வேண்டுவார். அப்ப கூத்த பெருமான் என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை கொடுத்துருவார். சரியா, அந்த குழந்தை அப்படியே ரொம்ப அருமையா இருக்கும், தெய்வீக தன்மையோட இருக்கும். அப்படி முகமெல்லாம் நிலவு போல இருக்கும், கையெல்லாம் அப்படி பூ மாதிரி இருக்கும். சரியா, அந்த குழந்தை நடந்து வர்ற அழகே அழகு, அது பேசுற மொழி அழகே அழகு, அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வருமா, அந்த குழந்தைக்கு எப்படின்னா நீளமா முடி வளர்ந்துடும். கூந்தல் வந்து ரொம்ப நீளமான கூந்தல். தலை வரைக்கும் கூந்தல் இருக்கிறது ரொம்ப அதிசயம் இல்லையா. அந்த அளவுக்கு நீள கூந்தலோட அந்த பெண் குழந்தை வளரும். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, அந்த குழந்தைக்கு எப்படி இவ்வளவு நீள கூந்தல் அப்படின்னு ஆச்சரியப்படும்படியா இருக்கும் அந்த கூந்தல். அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப திருமண பருவம் வந்துடும். சரியா, இப்ப திருமணம் செய்யணும். இப்போ மானக்கஞ்சார நாயனார் பெண்ணுக்கு திருமணம் பார்ப்பாங்க. அப்போ பக்கத்துல ஏயர்கோன் கழிக்காமர்னு ஒருத்தர், அவரை இந்த பெண்ணுக்கு, அவரும் அந்த ஏயர்கோன் கழிக்காமரை இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யறதுக்கு எல்லா பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிடுவாங்க. சரியா, அந்த ஏயர்கோன் கழிக்காமருங்கிறவருமே நல்ல சிவத்தொண்டர். சரியா, சிவபெருமான் மேல ரொம்ப அன்போடு இருக்கிறவரு. அதனால நம்ம மானக்கஞ்சார நாயனாரும் இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருவார். சரியா, திருமணம் எல்லாம் பேசி முடிவாயிடுச்சு, திருமணத்துக்கு ஏற்பாடெல்லாம் நடக்குது, நாளெல்லாம் குறிச்சாச்சு. சரியா, இப்ப என்ன பண்ணுவாங்க, அப்படியே திருமண பந்தல்லாம் அலங்காரம் பண்ணிடுவாங்க. எல்லா இடமும் அப்படியே மாவிலை தோரணம் கட்டி, பூ தோரணம் கட்டி, பொண்ணு முத்து மணி எல்லாம் வச்சு அருமையா திருமண பந்தல்லாம் அலங்காரம் ஆயிடும். பெண்ணுக்கும் அருமையா பெண் அலங்காரம் பண்ணிருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு நல்ல நீளமான கூந்தல் வேற இல்லையா, அதனால அந்த கூந்தல் அழகா பின்னி குஞ்ச வச்சு அதுல கல்லாலான வில்லையெல்லாம் வச்சு அழகா அந்த சடையை அலங்காரம் பண்ணிருப்பாங்க. சரியா, அது திருமண அலங்காரம்னா கேட்கவா வேணும் இல்லையா, ரொம்ப அருமையா அலங்காரம் பண்ணிருப்பாங்க. இப்போ மாப்பிள்ளையை வந்து அழைச்சிட்டு வந்து, மாப்பிள்ளையை இப்பெல்லாம் செய்வோம் இல்லையா திருமணம்னா, மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்து பக்கத்துல ஒரு இடத்துல தங்க வச்சிருவாங்க. திருமணம் எங்க நடக்குதோ அதுக்கு பக்கத்துல இன்னொரு இடத்துல தங்க வச்சிருப்பாங்க. சரியா, இப்போ திருமணம் நடக்க போகுது. அந்த நேரத்துல நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, அந்த மணப்பந்தலுக்கு வந்துடுவார். சரியா, நம்ம சாமி எப்படி வருவார் தெரியுமா, மாவிரத முனிவர் கோலத்துல வருவார். அது என்ன மாவிரத முனிவர், அவங்க வந்து ஒரு வகை முனிவர், அவங்க வந்து சிவனடியார்கள்லயே ஒரு வகை. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா, இப்ப நம்ம சாமி எப்படி கோலத்துல வந்தாருங்கிறத சொன்னா அதை கற்பனை பண்ணி பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அவர் எப்படி இருப்பாருன்னா, நெத்தி நிறைய திருநீர், தலைமுடி மழிச்சிருப்பாங்க. மழிச்சிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, மனிதர்களுடைய முடி இருக்கு இல்லையா, அதை வச்சே ஒரு கிரீடம் போல செஞ்சு தலையில சூட்டியிருப்பாங்க. அப்புறம் காதுல எலும்பு, எலும்புல குண்டலம் போட்டிருப்பார். அப்புறம் கழுத்துல ஒரு எலும்பு மாலை போட்டிருப்பார். சரியா, அப்புறம் நம்ம மனிதர்களுடைய முடியை வச்சே சடை போல பின்னி கருப்பா ஒரு பூணூல் போட்டிருப்பாங்க. பூணூல் எப்போதும் எப்படி போடுவாங்க, வெள்ளை நூல்ல போடுவாங்க இல்லையா. ஆனா இந்த மாவீரர்கள் எப்படி போடுவாங்க அப்படின்னா, கருப்பு முடியிலேயே பின்னி அப்படியே முடியிலேயே கருப்பு கலர்ல போட்டிருப்பாங்க. அவங்க பூணூல் போடுறது கருப்பா போட்டிருப்பாங்க, முடிய வச்சு போட்டிருப்பாங்க. சரியா, பண்ணிட்டு கையில ஒரு திருநீற்று பை வச்சுக்கிட்டு, அப்புறம் திருவடியில வந்து பஞ்சமுத்திரை. அது என்ன பஞ்சமுத்திரை, பஞ்சமுத்திரைன்னா ஐந்து முத்திரைன்னு அர்த்தம். அது என்னென்ன தெரியுமா, ஒரு தங்கு, ஒரு தாமரப்பூ, ஒரு மீன், ஒரு சக்கரம், ஒரு தண்டு. சரியா, இந்த அஞ்சும் பஞ்சமுத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சமுத்திரைய திருவடியில பதிச்சுக்கிட்டு நம்ம சாமி கையில ஒரு திருநீற்று பை வச்சுக்கிட்டு உள்ள மணப்பந்தலுக்குள்ள வந்துடுவார். சரியா? சிவனடியார் வந்துட்டாரு. சிவனடியார் வந்தா நம்ம மானக்கஞ்சாங்கன்னா ஓடி போய் வரவேற்பாரு. சாமி வரணஞ்சாமி வரணஞ்சாமி வரணஞ்சாமி அப்படின்னு சொல்லி ஓடி போய் வரவேற்று அவங்களை விழுந்து வணங்கி அவங்கள ஒரு நல்ல உயர்ந்த ஆசனத்துல உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுவாரு, அப்படி வணங்கி நிப்பார், கைமே கை அப்படி தலைமையில குவிச்சு நிப்பார். சரியா? அப்போ அந்த முனிவர் வந்து வந்திருக்கவரு, வந்திருக்கவர் யாரு, சிவபெருமான் இல்லையா, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் தெரியாத மாதிரி என்ன பண்ணுவாரு, அப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு என்ன இங்க ஏதாவது விசேஷம் நடக்க போகுதா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா அங்கதான் திருமண பந்தெல்லாம் அலங்காரம் ஆயிருக்கு இல்லையா, அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன விசேஷம் நடக்க போகுதா ஏதாவது உங்க வீட்டுல அப்படின்னு கேட்பாரு. அப்போ மாலக்கஞ்சாரர் சொல்வாரு, ஆமாங்கய்யா, எங்க பெண்ணுக்கு திருமணம், அதுக்குதான் இந்த அலங்காரம் எல்லாம், பெண் அலங்காரம் தான் நடந்திருக்கு, திருமண பந்தல் அலங்காரம் தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்வாரு. அப்போ என்ன பண்ணுவாரு மானக்கஞ்சாரர், ஒரு முனிவர் எவ்வளவு பெரியவர் இல்லையா, சிவனடியார், சிவனடியாரை வணங்கணும் இல்லையா, அப்ப என்ன பண்ணுவாரு, ஓடி போய் தன்னோட பெண்ணை கூட்டிட்டு ஓடி வருவார். பெண்ணுக்கு அங்க உள்ள அவங்க தோழியெல்லாம் வந்து பெண் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, பெண் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த பெண்ணை கூட்டிட்டு ஓடி வருவார். வந்து ஒரு முனிவர் வந்திருக்காங்க, ஒரு சிவனடியார் வந்திருக்காங்க, நீ வந்து அவங்களை வணங்கிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கூட்டிட்டு ஓடி வருவாங்க. அந்த பெண்ணும் அழகா வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த முனிவருடைய திருவடியில விழுந்து வணங்கி நிற்பாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு நீள கூந்தல் இல்லையா, அது நீள சடையா பின்னிருப்பாங்கன்னா அந்த சடமுடி அந்த முனிவருடைய கண்ணுல விழும். அப்போ அந்த முனிவர் சொல்வாரு, இந்த பெண்ணுடைய கூந்தல் நான் மார்புல போடுற பஞ்சவடிக்கு ஆகுமே அப்படின்பாரு. பஞ்சவடின்னா என்ன தெரியுமா, அந்த பூணூல் இல்லையா, பூணூலதான் பஞ்சவடின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த பெண்ணுடைய கூந்தல் நான் மார்புல போடுற பஞ்சவடிக்கு ஆகுமே அப்படின்பாரு. அப்படி சொன்னதுதான் தாமதம். என்ன பண்ணுவாரு நம்ம மானக்கஞ்சார் நாயனா, அவர் தான் சேனாதிபதியாச்சேன், எப்போதுமே இடுப்புல ஒரு உடைவாள் வச்சிருப்பார். அந்த உடைவாளை டக்குன்னு எடுத்து அப்படியே அந்த பெண்ணோட கூந்தல் சடைய அப்படியே ஒட்ட அறிஞ்சிருவார். நம்ம செய்வோமா, திருமண கோலத்துல இருக்கிற பெண்ணோட கூந்தலை யாராவது அறிவோமா, மட்டும் இல்லையா, அது அவசரம் அப்படின்னு நினைச்சிருவோம் நம்ம. ஆனா இங்க சிவனடியார் கேட்டுட்டா அதுக்கப்புறம் நோங்கிற வார்த்தையே கிடையாது. என்ன பண்ணிடுவாரு, டக்குன்னு அப்படியே தன்னோட பெண் திருமண கோலத்துல திருமணத்துக்காக தயாராகி இருக்கிற திருமண கோலத்துல இருக்கிற பெண்ணுடைய கூந்தல் அறிகிறாருன்னா அவர் சிவனடியார்கள் மேல எவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்காரு இல்லையா, யோசிச்சு பாருங்க. அப்படி அறிஞ்சு அப்படியே அந்த முனிவர் கையில கொடுத்துருவார். கொடுக்க போகும்போது அப்படி கையில கொடுக்க போகும்போது அப்படியே முனிவர் மறைஞ்சிருவார். முனிவரை வந்தவர் யாரு, நம்ம சிவபெருமான் இல்லையா, அவர் அப்படியே மறைஞ்சிட்டு அப்படியே ரிஷப வாகனத்துல சிவபெருமானும் அம்மையுமா காட்சி தந்து அருள் செய்வார். விடைமேல் அம்மையப்பெல்லாம் வந்து அருள் செய்வார். சரியா? அப்ப சொல்வாரு, உன்னுடைய தொண்டினுடைய சிறப்பு இந்த உலகத்துக்கே தெரியணும், அதுக்காகத்தான் நான் இந்த அருள் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து சொல்லுவார். பெருமான் நம்ம பெருமான் சொல்லுவார். சரியா? எல்லாரும் அப்படியே விதிர்த்து போய் நின்றுவாங்க, எப்படி ஒரு அதிசயம் நடந்துருச்சு அப்படின்னு. அந்த திருமண வீட்டுல எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, சுற்றுலாரெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அப்படியே விதிர்த்து போய் நிற்பாங்க. அப்படியே வானத்துல இருந்து அப்படியே மலர் மாறி பொழியும். சரியா? இப்போ இந்த நேரத்துல என்னாகும், நம்ம மாப்பிள்ளை அழைப்பு பண்ணி மாப்பிள்ளையை வேற ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களும் இப்போ திருமண பந்தலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சரியா? மாப்பிள்ளை மாப்பிள்ளையோட சுற்றத்தார் அவங்க எல்லாம் வந்து திருமண பந்தலுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்தவங்க இங்க நடந்த அதிசயத்தெல்லாம் கேட்டு, சிவசிவா இந்த அதிசயம் நடந்தபோது நான் அதையே நீங்க இல்லாம போனனே அப்படின்னு அந்த மாப்பிள்ளைய கலிக்காமல் இருக்கார் இல்லையா, அவரும் அப்படியே பெருமானை நினைச்சு வணங்கிக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல நம்ம அந்த பெண்ணோட கூந்தல் அறியப்பட்டிருக்கு இல்லையா, அந்த பெண்ணோட கூந்தல் பழையபடி எப்போதும் போல நீளமா வளர்ந்துடும். சரியா? நம்ம சாமி பழையபடி கூந்தல நீளமாக்கிடுவார். சரியா? இப்ப பெண்ணுக்கும் கலிக்காம இருக்கிற அந்த மாப்பிள்ளைக்கும் திருமணம் நடந்து பெண் நல்லபடியா மணமகன் வீட்டுக்கு போயிடுவாங்க. சரியா? இது மானக்கஞ்சார நாயனாருடைய சிவத்தொண்டினுடைய சிறப்பு. சரியா? இதுல என்ன தெரியுது, நம்ம பெருமான் நம்ம சொல்லிடுவோம், சாமி சோதிச்சுட்டாரு என்னைய, சோதிச்சுட்டாரு என்னையன்னு சொல்றோம்ல, அப்படி சொல்லவே கூடாது. சாமி நமக்கு செய்யற ஒண்ணு ஒண்ணுமே திருவருள் தான். சரியா? அவரு சோதிச்சுதான் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே அவருக்கு இல்லை. அவருக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும், எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் தான் நமக்குள்ளேயே இருக்காரு, நம்ம கூடயே இருக்காரு இல்லையா, நம்மளை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியும். சோதிச்சு டெஸ்ட் பண்ணி மார்க் போட்டு அப்படித்தான் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே அவருக்கு இல்லை. அப்ப ஏன் அப்படி செய்யறாரு அப்படின்னா, அந்த தொண்டருடைய சிறப்பை உலகத்தை அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை செய்யறாரு. சரியா? அதனால இனிமே சாமி சோதிச்சுட்டார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாது, அது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. சரியா? எது வந்தாலும், இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி, சாமி திருவருள் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இப்ப நாளை பார்க்கலாமா? திருச்சி சம்பளம்.
4: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நமசிவா.

இடம் மதுரை மாநகர வீதி. பறை அறிவிக்கப்படுகின்றது. மதுரை மாநகர மக்களுக்கு ஓர் அறிவிப்பு. வானளாவி பெருகி வரும் வைகை ஆற்று வெள்ளம் நம் மதுரை மாநகருள் புகுந்து வருவதால் பாண்டிய மாமன்னனின் உத்தரவுப்படி தனித்தனியே குடிமக்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டு ஒவ்வொருவரும் இவ்வளவு கரையை உயர்த்தி கட்ட வேண்டும் என்று பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் தவறாது வந்து தங்கள் கடமையை செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது

0: மதுரை மாநகரத்திலே வந்தி என்ற செம்மனச் செல்வியார், ஒரு வயோதிக வாணிச்சி அம்மையார் வாழ்ந்து வருகிறார்கள். தோற்றத்தில் மிகவும் எளியர். பிட்டு விட்களே அவருடைய தொழிலாகும். ஆனால் சொக்கநாத பெருமான்பால் மிகுந்த அன்புடையவர்கள். தான் செய்கின்ற பிட்டு வாணிபத்தை துவங்கும் முன் சொக்கநாத பெருமானுக்கு அன்பினால் அந்த பிட்டினை ஊட்டிய பின்னரே பிற எல்லோருக்கும் பிட்டு விற்பது அந்த அம்மையாருடைய வழக்கம். அந்த அம்மையாருடைய அன்பினை ஆர்தான் அறிவார்கள் அந்த சொக்கநாத பெருமானை தவிர? இதோ அந்த வந்திப்பாட்டி பிட்டு விற்கின்ற இடம்.
1: வந்திப்பாட்டி, ரொம்ப பசிக்கிறது, சாப்பிட பிட்டு கொடுங்க.
2: ஏன்பா, உனக்கு தெரியாதா, சொக்கனுக்கு படைத்த பின் தான் என் வியாபாரத்தை தொடங்குவேன். கொஞ்சம் பொறுப்பா. சொக்கா, புட்டு சாப்பிடுப்பா, அருள் செய்யப்பா. இந்தாப்பா சாப்பிடுப்பா.

0: ஆஹா ஆஹா, மிகவும் அருமையாகவும் சுவையாகவும் இருக்கிறதே வண்டிப்பாட்டியின் புட்டு.
1: ஆமா பாட்டி, நீ பாண்டிய மன்னன் உத்தரவுப்படி கரையடைக்க போகலையா?
2: இல்லையப்பா, என் முதுமை காரணத்தினால் என்னால் செல்ல இயலவில்லை. கூலியாலும் கிடைக்கவில்லை. என்ன செய்ய போகிறனோ தெரியவில்லை. சொக்கந்தான் எனக்கு துணை.
1: கவலைப்படாதே பாட்டி, நீ நாள்தோறும் வணங்கும் நம் ஆலவாய் அண்ணல் உனக்கு நிச்சயம் கை கொடுப்பார். சரி பாட்டி, நாங்க கரையடைக்க கிளம்புறோம்.
2: சொக்கநாதா, உன்னை தவிர எனக்கு வேறு யார் துணை? கூலியால் கிடைக்கவில்லை. என்ன செய்ய போகிறனோ? அடியார் கிளியோனே என்னை காத்திரு. சொக்கநாதா.
3: வந்தியம்மையின் வருத்தத்தை நீக்கும் பொருட்டு அந்த அம்மை தினந்தோறும் அன்போடு வணங்கி வழிபடும் ஆலவா என்னலே அடியார்க்கு எளியனாக கூலியாள் வேடத்திலும் வருகின்றார்.
4: கூலிக்கு வேலை கொடுப்பாருண்டோ? கூலிக்கு வேலை கொடுப்பாருண்டோ? கூலிக்கு வேலை கொடுப்பாருண்டோ? கூலிக்கு வேலை கொடுப்பாருண்டோ?
2: இந்தாப்பா தம்பி, இங்க வாப்பா.
4: என்ன பாட்டி?
2: எனக்கு பதிலாக வைகைக்கரை அடைக்கப் போகிறாயப்பா.
4: ஓ, அடைக்கின்றேனே, அதுக்கு என்ன பாட்டி கூலி தருவீங்க?
2: என்னிடத்தில் இந்த புட்டு தானப்பா இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்பா.
4: ஆஹா, பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. கொஞ்சம் பிட்டை கொடு பாட்டி. அதனை இனிதே அறிந்து களைப்பு தீர்ந்த பின் கரையை அடைக்க செல்கின்றேன். பிட்டை இந்த துணியில் குடுங்க பாட்டி. எனக்கு உதிர்ந்த பிட்டு தான் ரொம்ப பிடிக்கும். முழு பிட்டை வேபாத்து வச்சிங்க. அம்மையே, இந்த பிட்டு மிகவும் சுவையாக இருக்கிற பாட்டி. தாய் தந்தை இல்லாத எனக்கு ஒரு தாயை போல் இருந்து என் பசியை போக்கினாய். நான் இப்போதே வைகரைக்கு சென்று கரையை அடைக்கிறேன் பாட்டி. வரட்டா?
2: மிக்க நல்லதப்பா. கடவுள் மாறி வந்து என் கவலை போக்கினாயப்பா. சொக்கா.
4: கூப்பிட்டீங்களா பாட்டி?
2: உன் கருணையே கருணை.
5: ஓம் நம சிவாய்.
6: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
7: மலைக்கு மகள் பெற்ற மகனை கயமுகத்தனை மனத்தெழுதிய அலர்ப்பினி பரப்பரவனுக்களை அகத்திய முனி கருளின உலப்பில் கருணை கடல் உருத்திரன் உருத்தனில் உதித்த குமரன் இலக்குழமேலை கையிழைக்க உரைப்பல் உலகிட்ட முறவே ஏ

பரவையுவள்ளம் முகப்பே.

கடலாகிய பாரதாம்பாள் கடம்புவனேஸ்வருடைய துருங்கருணையினாலே இந்த சிவ தர்மோத்தரம் என்கின்ற ஞான நூலிலே சிவபூஜையின் சிறப்பு பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். மனித ஜென்மம் என்பது கிடைத்தற்கு அரிதாக இருப்பதினால் கிடைத்தற்கு அரிதாகி இந்த பிறவியிலே கிடைத்தற்கு அரியதாக இருக்கிற சிவபெருமான் திருவருளை பெறுவதுதான் இந்த பிறவிக்கு பொருத்தமானது. மற்ற உலகப் பொருள்களை பெறுவதெல்லாம் அது உடலோடு தொலைந்து போய்விடும். உயிரோடு தொடர்ந்து வருவது சிவபெருமானுடைய திருவருள் தான். தொலைந்து போவதை தேடுகிறான், தொடர்ந்து வருவதை தேட மாட்டேங்கிறான். அதுதான் ஒரு அதிசயமா, தொலைந்து போவதை தேடுகிறான், தொடர்ந்து வருவதை தேட மனம் இல்லை. அதனாலே வந்து பரமேஸ்வரனுடைய திருவடியை பூஜை செய்வதற்காகத்தான் மனித பிறவியே வந்தது. மற்ற பிறவிகள் உண்ணவும் உறங்கவுமாக வந்தது, மனித பிறவி மாத்திரம் பூஜை பண்ணுவதற்காக வந்தது. மானுட பிறவிதான் வந்தது. மனம் வாக்காயத்த ஆனிட ஐந்து மாடம் அரண்மனைக்காக வந்தோ என்று இரண்டு வரியிலே தெளிவாய் சொல்றார் சித்தியார். மானுட பிறவிதான் வகுத்தது, மனித பிறவியை அவன் வகுத்தது படைத்தது எதற்காக என்றால், மானுட பிறவிதான் வகுத்தது மனம் வாக்கு காயத்து ஆனிடத்து ஐந்து மாடும் அரண்மனைக்காக வந்தோம். வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்மனை அச்சிப்பல் ஊனட துடலும் ஒவ்வொரு ஒன்றையும் உணராறந்தோ என்பது சிவஞான சித்தியார். அதனால பரமேஸ்வருடைய திருவடியை பூஜை பண்ணவில்லையானால் நன்றி மறந்தவர்களாக ஆகும். அப்படி பூஜை என்பது மிக சிறப்புடைய ஒரு கைங்கரியம். மனிதன் செய்கின்ற தவங்களிலே மிக உயர்ந்த தவமாக இருப்பது சிவபூஜை. அப்படிப்பட்ட சிவபூஜையின் சிறப்பை இந்த சிவ தர்மோத்தரத்திலே இந்த ஆசிரியராகிய மறைஞான சம்பந்தனாயனர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அது எப்படி சொல்லுகிறார் என்றால், பூஜை செய்கின்ற முறைகளை எல்லாம் சொல்லி அபிஷேகம் அழகாக

பத்தத்தாலே பூஷை முற்றிய பத்தத் மூவர் சுற்றம் சுவர்க்கமேத துண்ணுக கருவியாய அற்புதன் உலகந்தன்னை தாமடைந்து இருப்பர் அன்பார் சொற்பணி செய்தார்தான் புரிஷது நெறியினாலே. பூஷை செய்வதற்கு முன்னையே பிறவி முன்ன பிறவிகளிலே தவம் புண்ணியங்கள் உள்ளவர்களுக்கு அது வாய்க்கும். அது தவனும் தவமுடையாருக்கு ஆகும் என்றார் திருவள்ளுவர். தவனும் தவமுடையாருக்கு ஆகும், தனம் தனமுடையாருக்கு ஆவது போல, தனம் தனமுடையாருக்கு ஆவது போல தவம் தவமுடையாருக்கு ஆகும். அது தவனும் தவமுடையாருக்கு ஆகும். அவம் அதனை அது இல்லார் மேற்கொள்வது ஆகும். அவம் அதனை அது இல்லார் மேற்கொள்வது என்பது திருக்குறள். அதனாலே முன்ன பிறவியிலே தவத்துல இருந்த ஒரு ஆன்மாவுக்கு இந்த பிறவியில் என்னன்னா அதுலதான் ஞாபகம் வரும். அது தொடர்ச்சியும் விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவோம். விட்ட குறை தொட்ட குறை என்று சொல்லுவது. அதனால எதுல முப்பிறவியிலே ஒரு தொடர் இருந்ததோ அதுதான் இந்த பிறவியிலே அந்த எண்ணம் உண்டாகும். அதனாலதான் முற்றவத்தாலே பூஷை முற்றிய பத்தர்னார். முற்றவத்தாலே முப்பிறவியிலே செய்து தவத்தினாலே பூஷை முற்றிய பூஷை செய்யப்பட்ட பக்தர் மூவேல் சுற்றம் அன்று வர்க்கம் இத அந்த பூஷை செய்கின்றவருக்கு மூவேல் சுற்றம் கையாலே தன்னுடைய சுற்றம், தாயினுடைய சுற்றம், தந்தையினுடைய சுற்றம், இப்படி மூவேல் சுற்றம் சுவர்க்கமேத ஒவ்வொரு வர்க்கத்திலையும் ஏழு பேருக்கு லைசன்ஸ். தாய் வகையில ஏழு பேரு, தந்தை வழியில ஏழு பேரு, தன் வழியில ஏழு, இப்படி 21 பேருக்கு ஒரு பூஷக்காரனால லைசன்ஸா சொல்ல விட்டு போவோம். இந்த டிக்கெட் இல்லாம அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவனுடைய தாய் தந்தை பிரி பாஸ் போற மாதிரி ஒரு பூஷை செய்கின்றவனுடைய தந்தையினுடைய சுற்றத்தார் ஏழு பேரு, தாயினுடைய முன்னோர்கள் ஏழு பேரு, தன்னுடைய வெப்பம் ஏழு, ஆக 21. அது மூவேல் சுற்றம் உறவு மறைகளை ஆளாமை எவ்வளவு அரசியை போச்சுன்னு திருவாங்கலத்துல போச்சு திருவர்கள் சொல்லுவார் மாணிக்கவாக்கு. அது எல்லாமே பம்பன பழுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்த்த மருந்து என்பதும் திருவாக்கணம். அதனால ஒரு பூஷ ஒருவன் செய்தான் என்றால் அவனை சேர்ந்த சுற்றத்தார்களுக்கெல்லாம் சிவலோகம் கிடைக்கும்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம போய் பார்த்த ஒரு பாடுதான் அந்த உண்மை தெரியும். இப்ப இங்க இருந்து நூல பாத்துட்டு இருக்கோம், வெளியிட்டு இருக்கோம், அங்க போய் பார்த்தோம்னா தெரியும். போய் பார்த்தா தெரியும் யாராவது வந்திருக்கிற நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் அப்படின்னு அங்க போய் பார்த்தா. அதனாலே துன்முகற்கரியே அற்புதம் உலகம் தன்னை தாம் அடைந்து இருப்பர் என்றால் சுப்பணி செய்தார்தான் புரிஷது நெறியினாலே. அர்ச்சனை பூஷணி என்பது சிவனை அர்ச்சிப்பது, சிவனை பூஜை செய்வதுதான் பூஜைன்னு எல்லா நூல்லையும் ரொம்ப பிரபலமா சொல்லும். சிவபூஜைக்கு மேல ஒன்றும் கிடையாது என்று சொல்லுவது. அது எல்லா தேவர்களும் சிவனைத்தான் பூஜை பண்ணுகிறார்கள். சிவன் தான் ஒருவரையும் பூஜை பண்ண மாட்டான். எல்லா தேவர்களும் சிவனை பூஜை பண்ணுவார்கள், சிவன் ஒருவரையும் பூஜை பண்ண மாட்டார். அதனால அப்படிப்பட்ட அந்த பூஜை மனிதர்கள் செய்யறது புடைத்து வச்சிருக்குதுன்னா அந்த ஜென்மம் உயர்ந்த ஜென்மம், நல்ல ஜென்மம். அல்லாதவங்க வேற என்ன பண்ணுவான், உண்ணுவான், உறங்குவான், பிச்சரத்து வைப்பான், அதெல்லாம் விட்டுதா அப்புறம் போயிடுவான். உடம்புதான் அதனால பூஷை பண்றதுதான் இந்த பிறவிக்கு மிச்சம் ஆதாயம். இந்த பிறவிக்கு லாபம் எது என்று கேட்டது சிவபூஷை. பூஷை பண்ணான காலத்தை ஓட்டுறான்னா ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால அந்த பூஷைக்கு உபயோகமான மரம் செடி கொடி இருக்குதுவார், பூ கொடுக்கற மரம் செடி கொடி, மரம் செடி கொடி. பூஷைக்கு முக்கியமான பொருள் எதுன்னா புஷ்பம் தான், பத்திரம். பத்திரம்னா இலைகள், புஷ்பம் புல்லு, புல்லுன்னா அருகம் புல்லு, வில்வத்தலை, மற்ற புஷ்பங்கள். அந்த பத்திர புஷ்பங்கள் கொடுக்கற செடி கொடிகள் இருக்குது. அந்த செடி கொடிகள் ஓரறிவு உடையது, தாவரம் ஓரறி உடையது. அந்த ஓரறி உடையதா இருக்கிற அந்த பூச்செடிகளுக்கும் சிவலோகம் தான். அது மறுபடியும் அது வந்து பரப்படுக்கிறது இல்லையா. வந்து அர்ச்சனைக்கு உபயோகங்கள் ஆகிய தருக்களாதி கற்பூர சிவலோகத்தை கலப்பதே சின்னம் கண்டோம். அந்த செடி மரஞ்செடி ஒடி கூட சிவலோகத்துக்கு போகுது. அப்படின்னா அந்த பூஷை எப்படிப்பட்டதா இருக்கு? அதனால சிவபூஷை அவ்வளவு உயர்ந்தது, அதுல சந்தேகமே கிடையாது. எல்லாம் சிவலிங்கத்துக்கு பூஷை பண்ணித்தான் பிரம்மாவாயிருக்கிறான், விஷ்ணுவாயிருக்கிறான், இந்திரன் ஆயிருக்கிறான், சந்திரன் ஆயிருக்கிறான். அதற்கு மேலே அற்புதன் பூஜை தன்னை அறிவினை அறுவர் என்றார் கற்பதன் பூஜை கண்டோர் சிவபுரம் அதனை சேர்வார். கற்பதன் ஆகிய சிவபெருமானுடைய

0: அன்பினாலே கண்டவர்கள் சௌரவத்துக்கு போவார். கண்டவர்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது தரிசனம் பண்றாங்கல்ல, அவர்கள் சௌரவத்துக்கு போவார். அதற்கு மேல கேட்டுள்ளார் மகளை சொல்வார். இந்த சிவபூசையை பத்தி விருப்பமாக கேட்கறது, சிவபூசையை பத்தி எப்படி சிவபூசையுடைய பெருமையை கேட்கறது, சிவபூசை அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாக்கியத்தை காதல கேட்கறது. இப்படி சிவபூஷேன்னு கேட்கிறவனுக்கு சிவரோகம், சிவபூஷேன்னு காதல ஒருத்தனு விழுந்துச்சுன்னா அவனுக்கு சிவரோகம். கேட்டுள்ளார் மகளை சொல்லுவார், மகளை சொல்லுவார்ன்னா பூஷவருக்கு ரொம்ப கொடுத்து வச்சவா, உங்களை பார்த்ததே உங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு அவர் மன மகனும் முடியா சொல்றவங்க சொல்லுவோம். இப்ப பூஜை பண்ணாம இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம், நீங்க பூஜை பண்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷத்தடையும். மார்க்கண்டேய மார்க்கண்டேய படலத்துல கந்த புராணத்துல அந்த காலன் வந்து சொல்றான், சூடன் வந்து பயந்து ஓடிவிட்டேன் பக்கத்திலே வரான், காலன் வந்து சொல்றான் ஐயா நீங்க பூஜை பண்றதே அங்க வந்து எல்லாரும் சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி சௌரமான இப்படி பக்தியோடு பூஜை பண்றீங்களாம், இத வந்து எங்க தலைவர்கிட்ட சொல்றாங்க. எங்க தலைவர் யாரு? யமதர்மா. அவர்கிட்ட வந்து எல்லாரும் இங்க இருந்து வர்ற ஆளுங்க எல்லாம் சொல்றாரு இந்த மாதிரி பிரமாதமா பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்க்கண்டேன்னு ஒருத்தர் சொல்றாங்க. அதனால உங்களை பார்க்கணும்னு எந்த தலைவருக்கு ரொம்ப ஆசை. நீங்க பூஜை பண்றீங்களா? அதனால பூஜை பண்றவள தர்சனம் பண்ணணும், அது அதுக்காக நீங்க வரணும் அப்படின்னு. பூஜை பண்றவள பார்க்கறது புண்ணியம் சொல்லி எங்க தலைவர் ரொம்ப விரும்புறாரு உங்களை பார்க்கணும்னு சொல்லி அப்படின்னு. அதனால அந்த சிவபூஷைங்கிறது அது நூல்களை ரொம்ப பிரசாச்சிருந்ததுப்பா, சாதாரணமா சொல்லல, எல்லாருமே அது கல். இந்த திருவிழா புராணத்துல விஜயவாதி வந்த மண்டலத்துல புடங்கை நீரும் பச்சிலை ஒரு கை தண்ணீர் ஒரு பச்சிலைய போடுதா அவனுக்கு பரம பதவியை கொடுக்குறாரா விஷ்ணு பதவியை கொடுக்குறான். இந்த தண்ணீரும் இந்த இலையும் அவனுக்கு கிடைக்காத அப்படிதான் படைச்சு வச்சிருக்காரு. குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கு எமையா குஞ்சரம் தேவலோக பதவி, படங்கொள்வாயும் பூவனையும் தருவாய் மதுரை பரவேற்று என்பது திருமலை அனுபவம். சிவபூஷைங்கிறது அவ்வளவு விஷயமா இருந்தது. ஒரு நூல் வரார் கேட்டுள்ளார் மகளை சொல்வார், கிடைக்கும் எவருக்கு வந்து கேட்டுள்ளார் இந்த பூஷை செய்யறது எங்களுக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமா அந்த வாக்கியம் அப்படின்னு கேட்கிறவா நினைக்கிறவா விரும்புறவாள். உபகாரங்கள் விளைத்துள்ளார், உபகாரங்கள் விளைத்துள்ளார்னா அந்த பூஜைக்கு வேண்டி உதவி செய்து கொடுக்கிறவங்க, சந்தன அரைச்சி கொடுக்கறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, பூ கொடுக்கறது, பாத்திரம் சுத்தம் பண்ணி கொடுக்கறது, இடத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கறது, அது மாதிரி அது மாதிரி அந்த பூஜைக்கு துண்டு செய்யும். அவர்களுக்கு கஷாயமா சோதம் உண்டு. இவர் மெய்ய நாட்டுள்ளார் குறைக்கு இவர்கள் சோதவுக்கு போவார்கள். இந்த லோகத்துல அப்படி பறந்தார்களே ஆனால் மறுபடி அவர்களுக்கு பிறப்பு வந்ததுன்னா மண் நாயகராவன், இந்த மண்ணுக்கு நாயகராவாரு, இந்த மண்ணுக்கு முதலமைச்சரா வருவாங்களாம், இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வருவாங்களாம். நாயகராகி தேர்த்துள்ளார் சிவ தர்மங்கள் வாத நேர்ந்து கழுதாள, மறுபடியும் அவர்கள் சிவபுண்ணியத்தை செய்து சிவனுக்கு போவார்கள் என்று சொல்லுகிறார். இதே கருத்தை அந்த திருத்தணிக புராணத்துல சொல்றார் தச்சிய பொண்ணுவர். திருத்தணிக புராணத்துல ஈட்டும் பூஷனை செய்த அன்பர் இப்ப சொன்னதை அவர் சொல்றார், ஈட்டும் பூஷனை செய்த அன்பர்தம் நூவல், ஈட்டும் பூஷனை செய்த அன்பர்தம் நூவல் சுற்றம் ஏவல் செய்தவரும் கேட்டவர் மகிழ்வோர் வேட்டவர் முகமன் கடந்தவர் கண்டவர் இவரும் பாட்டலி மூசும் மலர் முதலளித்த பாதகம் முதலிய உயிரும் சிற்றொழியை தலைக்கும் சிவபுரம் வாழ்ந்து பரந்துரி செல்வராய் உயர்வார். இதே திருத்தணிய புராணத்தில் சொல்றார் கட்சி. அதனால சிவபூஷை என்பது அவ்வளவு உயர்ந்தது, அதுக்கு மேல பூஷையே கிடையாது, சிவபூஷைக்கு மேல பூஷையே கிடையாது. அதனால சிவபூஷை செய்யணும், செய்யறவங்களுக்கு உதவி செய்யணும், சிவபூஷையை கண்ணால தரிசிக்கணும், அதுக்கு வேண்டிய ஒரு ஆதரவு தர வேணும், அதுல அதை விரும்ப வேணும், அப்படி இருக்கிறவாளுக்கும் சொல்லணும். அதுக்கு மேல ஒரு தர்மம் சொல்றாரு, அது எப்படி தர்மம்னா தனக்கு ஒருத்தர் துன்பம் தந்தாலும் கூட அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருக்கிறவங்க ஒரு வாக்கியம் போட்டார். ஏன்னா இந்த மாதிரி சிவநெறியில இருக்கிறவனுக்கு மற்ற கெட்ட குணங்கள் வரப்படாது என்பதற்காக இதை போடுறார். சிவபூஷை செய்கின்றவனுக்கு சன்மார்க்கையில் இருக்கிறவனுக்கு தீய குணங்கள் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, ஒருத்தருக்கு தீங்கு செய்யப்படாது, யாருக்கும் தீங்கு செய்யப்படாது. அதுக்காக இந்த வாக்கியத்தை போடுறாரு. இந்த பாட்டுல தனக்கு அதாவது கெடுதல் பண்ணினவனுக்கும் கெடுதல் பண்ணினவனுக்கும் கெடுதல் பண்ணாமல் இருக்கிறது தர்மம். கெடுதல் பண்ணினவனுக்கும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மை எஞ்சியது விடல் என்கிறார் அல்லவா. அது போல கெடுதல் பண்ணினவனுக்கும் கெடுதல் பண்ணாமல் இருப்பது உயர்ந்த தர்மம் சொல்லி அதுக்கு மேல சிவ தர்மத்தை உசித்தம் உணர்த்துகின்றார். செப்பிய உப்பிலாத சிவ தர்மங்கள் தம்மை. தர்மம் என்பது பொதுவான வாக்கியம், தர்மம் என்பது பொதுவான வாக்கியம். அது பல வகையா தர்மங்கள் பல வகையாக இருக்கிறது. பல பேருக்கு தர்மங்களை செய்யறது, பத்தி உள்ளவனுக்கும் பத்தி இல்லாதவனுக்கும், ஊனமுற்றவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு, பிரச்சக்காரர்களுக்கு, எத்தனையோ வகையா தர்மங்கள் இருக்கிறது அல்லவா. இத்தனை தர்மங்களிலும் சிவ தர்மம் உயர்ந்தது. சிவ தர்மம் என்றால் சிவாலயத்துக்கும் சிவனடியாரனுக்கும் சிவபூசிக்கும் செய்கின்ற செயல்கள் சிவ தர்மம். சிவபுராணம் கேட்பதிலிருந்து இதெல்லாம் சிவ தர்மங்கள். இது உப்பில்லாததுங்கிறார். இந்த தர்மத்துக்கு வேற தர்மங்கள் சமானமாகாது. செப்பிய உப்பில்லாத சிவ தர்மங்கள் தம்மை தப்பர நினைப்போம் யாரும் சந்திகள் ஓரும் யாரும் இப்படி எண்ணுவார் முன் நீட்டிய வினைகளொட்டி உப்பிலாமை ஆழ்வாதம் புறத்தினை உறைவரந்து. அதனால இப்படி சிவதர்மம் உயர்ந்தது என்று எண்ணுகின்றவர்கள் செய்கின்றவர்கள் முன்ன செய்த வினைகளை எல்லாம் ஓட்டி விட்டு சிவபெருமானுடைய சிவபுரத்தில் ஊன்றி சிவபுரத்தில் சென்று இருப்பார்கள். வேதத்துள்ளும் மிக சிவதர்மமே சிறப்பு உணர்த்துகின்றார். வேதத்துலதான் பல தர்மங்களை பற்றி சொல்லியிருக்கு. வேதத்துல தர்மம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம திருநீலாத்தநாயனார் புராணத்துல பெரிய புராணத்துல வேத உள்ளுரையாவன வேதத்துல ரகசியமாக சொல்லப்பட்டது. உள்ளுரைனா ரகசியம். வேத உள்ளுரையாவன விரிபுணல் வீணின் ஆதர் தம்மையும் விரிபுணல் வீணின் ஆதர் தம்மையும் சொல்லுவன் ஆதர் தம்மை அவர் அடியாரையும் நயந்து பாதம் அச்சனை செய்வனும் பணிவனும் என்று காதலால் அவை இரண்டுமே செய்வது துடையார் என்பது பெரிய புராணம். அதனால இடத்துல ரகசியமாக சொல்லப்பட்ட தர்மம் எது வந்து கேட்டால் சிவபெருமானையும் சிவனடியார்களையும் பணிவதும் அவர்கள் திருவடி அர்ச்சனை பண்ணுவதுமே உயர்ந்தது என்று சொல்லி தெரிந்து அதையே செய்கிறாரா அந்த திருநீலாத்தநாயனார். அதனாலே இப்படி வேதத்திலே ஒப்பிலி அனாதி முத்தன் ஓதிய வேதத்துள்ளும் செப்பிய சிவதன்மங்கள் சிறந்த நேரியவை தேரும் தப்பிலா பலத்தினால தடவரை நகர சார்ந்தோர் வைப்பன இவற்றை கூறும் மகற்பல வாஞ்சையாலே. அதனாலே உயர்ந்தோர்கள் இந்த சிவதர்மத்தையே மிக பெரிதாக எண்ணி அதையே செய்வார். அதிக பலந்திருகின்ற காரணத்தினாலே அதிக பலந்திருகின்ற காரணத்தினாலே அது மகாமேருவை பூண்டிருப்பது அந்த சிவதர்மம். அதையே தாழ்ந்தோர்கள் செய்வார்கள், இதையே கைக்கொள்வார்கள் என்கிறார். இப்படி சொல்லி இந்த பரம தர்மாதிகளை முடிக்கிறார். இந்த பரம பெருமாதிகள் ஒவ்வொரு இயலையும் முடிக்கும் போது முருகனுக்கு ஒரு தோற்றம் சொல்லுவாரு, சுவாமிக்கு சிவபெருமானுக்கு தோற்றம் சொல்லுவாரு. இப்படி சொன்ன அது முருகன் சொன்ன அதுக்கு சொன்ன அது சொன்னான்னு பாட்டு. அது எப்படி சொல்லுவாருன்னா என்று வர மானதனும் ஆதிகளை சேர்த்தான், என்று வர மானதனும் ஆதிகளை சேர்த்தான் பரம தர்மாதிகள் பரம தர்மத்தை இப்படி சொன்னான். குன்றவர் மடக்கொடி தனக்கல் கொடுத்தான். குன்றவர் மடக்கொடியாகிய கொடுத்தவன் வென்று புலன் ஐந்தனையும் வெய்யவன நெய்ய நின்ற முனி அன்றுணர நிற்குணன் என்று புலன் ஐந்து ஐந்தையும் வென்று என நெய்யும்படியாக செய்தவனாகிய அகத்தியனுக்கு இப்படி சொன்னான். ஐந்து புலன்களையும் வென்று வென நெய்யும்படியாக செய்தவராகிய அகத்தியன் அப்படின்னு வந்து சுவாமிக்கு தோற்றம் சொல்றாரு. அந்த மடக்க நல்ல பாட்டு. ஆனிட ஐந்தினை ஆடினே அம்பர மந்தினும் ஆடினே காணிட வேடனும் ஆனவனே காசியன் மாநகர் ஆனவனே வானிட முப்புற மாற்றினே வாசிட மேல்வது மாற்றினே யானனு மாசும் இல்லாதவனே ஏனைய மாசும் இல்லாதவனே என்பது அந்த பாட்டு. அதெல்லாம் நிறைய கருத்துக்களை உடையது. ஆகையினால இப்படி பரம தர்மாதிகள் என்பது 52 பாடலோட முடிகிறது. அதற்கு மேல் வருவது சிவஞான தானவியல். சிவஞான தானவியல் இது இரண்டாவது சிவதர்மோத்திரத்துல இரண்டாவது. மேலே இவ்வோத்து என்ன பெயர் கோவிலும் நிறுத்த முறையானே சிவதர்மம் முதலியவற்றை மேலே யோத்தியும் கூடி அச்சிவதர்மத்தை உணர்த்து இருக்கும் சிவ தர்மத்தை உணர்த்து இருக்கும் சிவஞான தானாதியை கூறுகையானே சிவதான சிவஞான தானாதியல் என்னும் பெயர். முதல்ல சிவ தர்மத்தை பற்றி சொன்னார் அல்லவா, சிவ தர்மத்தை பற்றி சொல்லி சொல்லவா, பூஷை, சிவனடியார் பூஷை, சிவாலய தர்சனம் முதலான சிவதர்மங்களை பற்றி சொன்னார். அடுத்த சிவஞான தானவையர் சொல்லுகிறார். ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், சிவஞான தானவையர் ஏன் சொல்லுகிறார் என்றால், சிவ தர்மத்தை சொல்லுவது எது என்று கேட்டால் சிவநூல். சிவ தர்மத்தை சொல்லுவது, அப்ப சிவ தர்மத்துக்கு மூலமாக இருப்பது எது என்று கேட்டால் சிவநூல். அந்த அப்படி சிவநூல்களை தயார் செய்வதும், சிவநூல்களை பாதுகாப்பதும், சிவநூல்களை ஓதுவதும், சிவநூல்களை கேட்பதும், சிவநூல்களை பூஜிப்பதும் சிவஞான தான். சிவநூல்களை ஓதுவது, சிவநூல்களை கேட்பது, சிவநூல்களை பூஷிப்பது, சிவநூல்களை தானம் செய்வது, இப்படிப்பட்ட இந்த சிவநூல்கள் சம்பந்தமாக செய்யறதுக்கு சிவஞான தானம். தானம் என்பது உயர்ந்த தானம் என்று சொல்லுவது அன்னதானம் என்று எல்லா இடங்களும் எழுதியிருக்கிறோம். அன்னதானம்னா சோத்த தவிர வேறு தெரியாமையினாலே, அன்னத்தை தவிர வேறு தெரியாமையினாலே அன்னதானம் உயர்ந்தது, தானங்களில் உயர்ந்தது பிரயோஜனம் கிடைக்கும். உயிருக்கு பிரயோஜனம் கிடைக்குமா? கிடைக்காது. அதனால வந்து இந்த ஞானதானம், சிவஞானதானம் தெரியாதபடியினால அதை உயர்ந்தது, தெரியாமையினாலே இதை உயர்ந்தது. உயர்ந்ததை மேலையோத்தினுள் கூறி, முதல் ஏரிலே கூறி, அச்சிவதர்மத்தை உணர்த்தி நிற்கும் சிவஞான தானாதியை கூறுகையானே சிவஞான தானாதி இயலும் உயர். அதனாலே தானங்களிலே மிகச் சிறந்தது எது வந்து கேட்டால் சிவஞான தானம். ஞான தானம் சொல்ல சுருக்கமா சொன்ன ஞான தானம், ஞானத்தை தானம் செய்யும். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நல்லா தெரியறதுக்காக இப்ப ஞான தானம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஞான தானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஞான தானத்தை பெற்றுக் கொண்டு, இதனால என்ன கிடைக்கும் தான் ஞானம் கிடைக்கும். அதனால இது உயர்ந்த தானம். சிவநூல்கள் தான் எல்லா வகையான சிவ புண்ணியங்களுக்கும் மூலமாக இருப்பது. சிவநூல்கள் தானே இதெல்லாம் தெரிஞ்சப்ப நம்ம சாமியை கும்பிடுறோம், திருமதி பூஜை பூஜை பண்றோம். இத்தனை புண்ணியங்கள்லாம் எதுல இருந்து வருது? நூலில் இருந்து. அதனாலதான் சிவஞான தானாதிகள் என்னும் பெயர். அச்சிவஞானம், அச்சிவஞானம் பரஞானம் எனவும் அபரஞானம் எனவும் இருவிதமா. சிவஞானம் பரஞானம் அபரஞானம் எனவும் இருவிதமா. இதனுள் பரஞானமாவது சிவனோடு இரண்டற்று அபயதூபமாக இருக்கும். பரஞானம் என்று சொன்னால் பல விரைவில் தவத்தினாலே, சிவநூலை கேட்டு வந்த, படித்து ஓதி வந்த அபரஞானத்தினாலே, இப்படி பல வகையாக சிவ புண்ணியங்கள் சேர்ந்து அந்த சிவ புண்ணியத்தினாலே சிவனோடு அற்புதமாக கலந்து சிவனுடைய திருவருளை பெற்று இருக்கின்ற ஒரு நிலைக்கு பரஞானம். இப்ப ஞான சம்பந்தர் பரஞானம் மேலான ஞானம், என்றால் இந்த ரெண்டு எழுத்துக்கு மேலான ஞானம், உயர்ந்த ஞானம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: சிறப்பொலி நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

சூலையினை சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணிவாசகனை மற்ற அடியறை மொழி

பாதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோ செக்கிடாரடி போற்றி செக்கிடாரடி போற்றே.

அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே சிறப்புலி நாயனார் புராணம் இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். நாயனார் என்பவர்கள் இந்த லோகத்திலே தமிழ்நாட்டிலே அதிகமாக அவதாரம் பண்ணினவர்கள். சோழ நாட்டிலே அதிகமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் செயல் சொல் எல்லாமே சிவனுக்காக ஆக்கினவர்கள். எண்ணத்தை சிவனுக்காக்கி, சொல்லையும் சிவனுக்காக்கி, செயலையும் சிவனுக்காக்கி, பொருளையும் சிவனுக்காக்கி, காலத்தையும் சிவனுக்காகவே கழிப்பவர்கள். வெகு கோடி ஜென்மங்கள் யமனுக்காக கழிக்கிறது. இப்படிப்பட்ட நாயன்மார்கள் சார்ந்தவர்கள் சிவனுக்காக கிடைக்கிறார். சிவனை எண்ணியே காலம் போகும். எதை எண்ணி காலம் போக்குவார்கள் என்றால், அதை அவர்களை அவர்கள் என்ன விட்டாலும் யமன் அவர்களை எண்ணிக்கொண்டே இருப்பார். என்னைக்கு இவனை பிடிக்கிறது? என்ன காரணம் என்றால், சிவனுடைய திருவருளை எண்ணாதவர்கள் மேலே யமனுக்கு அதிகமாக கோபம் இருக்கும். யமனுக்கு அதிகமாக கோபம் இருக்கும். அதனாலே யமனுக்கிட்ட கோபிக்காம நடந்துக்கணும்னா சிவனை எண்ணிக்கிட்டு இருக்கணும். அதை கற்றுக்கொள்வன வாயுள நாவுல இட்டுக்கொள்வன பூவுல நீருல கற்றை செஞ்சடையா நாமுளும் எற்றுப்போ நமனார் முடிவுன்பதே என்பது அப்பர் தேவாரம். அதனாலே யமன் கோபிக்காம நடக்கணும்னா சிவனை எண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி சிவனை எண்ணி எண்ணி அதன் மூலமாக அருள் பெற்றவர்கள் தான் நாயன்மார்கள். ஒருவன் எதை பத்தி எண்ணுகிறானோ அந்த எண்ணத்தினுடைய பயன் விளைவு அவனுக்கு இந்த பிறப்பிலேயே கிடைத்து விடும், அல்லது அடுத்த பிறப்பிலே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாயன்மார்கள் நம்ம நாட்டிலே அவதாரம் அதிகமாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் வரலாற்றை படிக்க கேட்க ஓரளவு நமக்கெல்லாம் ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார். அது நன்றாக கேட்கவும் அவர்கள் வழியிலே பின்பற்றி நடக்கவும் நாம் நல்ல முயற்சி பண்ணுவோம். நடந்தோமானால் அது போலவே பலன் நமக்கும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாயனார் அவர் சிறப்புலி நாயனார். சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன்னு வாழ்றார் சுந்தரர். சீர்கொண்ட புகழ் வள்ளல், வள்ளல் புகழும் உடையவர், வள்ளல் தன்மையும் உடையவர். வள்ளல்னா வாரி கொடுக்கின்றவர், அடியார்களுக்கு வாரி வாரி கொடுக்கின்றவர் வள்ளல். கஞ்சனுக்கெல்லாம் நூலே கிடையாது, வள்ளல்களுக்கு நூலே. கஞ்சப்பிரபுக்கெல்லாம் நூல்களே கிடையாது, நூலில் அவன் பேரே வராது. கஞ்சப்ப பேரெல்லாம் வரவே வராது, வள்ளல் பேர் தான் வரும். அதனால அவன் சத்திக்கு தகுந்தவா இயந்த வரையிலும் செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நாயனார் அவர் பொன்னி நாட்டில் தான் அவதாரம் பண்ணியிருக்கார். பொன்னி நாடுன்னா சோழ நாடு, நம்ம நாடு தான். பொன்னி நீர் நாட்டின் நீடும் பொற்பதி புவனத்துள்ளோர் இன்மையால் இறந்து சென்றோருக்கு இன்மையே இல்லை என்னாகி ஈயும் தன்மையார் என்று நன்மை சார்ந்த வேதியரை சண்பர் வள்ளலார் அருளி செய்த மறை திருவாக்கூரவு. அதனால அது வந்து திருவாக்கூர்னு வேறு, அது திருஞான சம்பந்தர் தேவாரம் உடையது. திருஞான சம்பந்தருடைய தேவாரம் பெற்ற சிவத்தலம் என்பது ஆக்கூர்னு வேறு. அக்கூர் தாண்டுவந்தி மாடம்னு சொல்லுறது. அது வாழார்கள் செந்து வருவாய் மலையாண்டன் மாமடந்தை தோளாகம் பாகமா புல்கினான் தொல்கோயில் வேளாளர் என்றவர்கள் வள்ளன்மையால் நிற்கு நிற்கும் தாளாளர் ஆக்கூரில் தாண்டு வந்தி மாடமே என்பது திருஞான சம்பந்தன் தேவாரம். அந்த ஊரில் இருக்கின்ற வேளாளர்கள் வேளாளர் என்றவர்கள் வள்ளன்மையார், வள்ளன்மையான குடுக்கின்றனர். கொடுப்பது கொடுக்கின்றவனும் வேளாளருக்கு தான், மற்றவர்களுக்கு ரெண்டாவது. ஆனால் கொடுக்கின்றவனும் சில முதன்மை பெற்றவர்கள் வேளாளர்கள் தான். தர்மத்தில் மிகச்சிறந்தவர்களாகும், புலவர்களை ஆதரித்தவர்களாகும், புலவர்களை ஆதரித்தவர்களாகும், அறநெறியிலிருந்து சத்தியத்திலிருந்து மாறாதவர்களாகும் என்பது வேளாளர். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த வேளாளருடைய தன்மையெல்லாம் இப்போ இருக்கிற வேளாளர்கள் கேட்காமையினாலே இவர்கள் மாறி வேற ஜாதியுடைய தன்மையை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால அவ்வளவு சிறப்புடையது வேளாளர். அது வேளாளர் என்றவர்கள் வள்ளன்மையால் நிற்கு வள்ளன்மைனா கொடுக்கின்றவாறு கொடுக்கும் தகம் செய்கின்றவன் நிற்கு இருக்கும்
வேளாளர், உபகாரி. வேளாளர்னா உபகாரின்னு குரு, வேளாளர்னா உபகாரின்னு குரு. வேள் என்பது முருகனுக்குரிய வேள், முருக வேள், கந்த வேள். வேள்னா அந்த உலாணம், வேல் வேற, வேள் வேற, வேள் உபகாரி, வேள் உபகாரி, அது வேளாளர் என்று வரும். அதனாலே அப்படிப்பட்ட உபகார குணமுடையவர்கள் அவர்கள் அதிகமாக இருக்கின்ற ஊர், அப்படிப்பட்ட ஊர் என்று திருஞான சம்பந்தர் பாடுறார். தன்மையால் தன்மையார் என்று நன்மை சார்ந்த வேளாளரை அந்த அன்பை மன்னனார் அருளி செய்த மறைத்திருவாக்கூர் அவ்வூர். தூய தூமலர் சோலை தோறும் சுடர்தோடு மாடந்தோறும் மாமடை முழக்கந்தால மறையொலி முழக்கம் ஓங்கும். அதனால இந்த ஒலி இருக்கு, ஓசை ஒலி எல்லாம் ஆனாய் நீன்னு வர்ற மாதிரி ஓசை மலர் சோலைகள் இருக்கிறது. மலர் சோலைகளிலே மழை பெய்யும், மழை மழை பெய்யும் சோலைகளிலே வந்து முகில் அயல் மேகங்கள் வந்து முழங்கும். அப்படிப்பட்ட முழக்கத்தோடு மாடங்கள் ஓரும் மறை என்கின்ற வேத முழக்கமும் அங்கே முழங்குகிறது. அந்த வேதத்தினுடைய முழக்கம் ஊங்கி இருக்கிறது, அந்த மழை முழக்கம் தாழ்ந்து இருக்கிறது. வேதத்தினுடைய ஒலி ஓங்கி இருக்கிறது, வேதத்தை ஓதுகின்றவர், வேதத்தை ஓதுகின்ற இதுக்கு எதிர் சாமாதனுடைய என்கின்ற வேதத்தை ஓதுகின்றார் அல்லவா, அந்த ஒலி ஊங்கி இருக்கிறது. அந்த மழை முழக்கம், மழை முழக்கம்னா தெரியுதா, இடி முதலான முழக்கங்களுக்கு அந்த சத்தம் தாழ்ந்து இருக்கிறது. அப்படின்னா அதிகமாக வேதத்தை ஊதுகின்றவர் இந்த ஊரில் இருக்கிறார். பூமலி மறியிலிட்ட புகை அயில் தூபந்தால ஓமானலி வேள்விச்சாலே ஆகுதி தூபம். புகை ரெண்டு வகையான புகை, அது ஒன்று அகில் வந்து நெருப்பிலே ஊட்டு அந்த புகையை மாடத்தில் வைக்கிறது, வீதியில திண்ணையில வைக்கிறது, அப்படி ஒரு முறை அகில்னு ஒரு வகை இருக்கு. கூகுளியா சாம்பிராணி மாதிரி அதை நெருப்புல போட்டு அந்த புகையை வந்து புகைக்க விடுறது. அந்த புகையினால மற்ற கெடுதல்கள் எல்லாம் விலகும், தேவர்கள் விரும்புவார்கள் அந்த புகை. அந்த புகையை விட வேள்விச்சாலையில வருகின்ற ஆகுதி தூபம் ஓங்குகிறார். ஓமனல் வேள்விச்சாலை, அந்த ஊர்ல இருக்கின்ற பிராமணர்கள் வேதத்துல சொல்லி இருக்கப்பட்டு யாகத்தை செய்கின்றார்கள், யாகத்துல வருகின்ற புகை ஓங்கி இருக்குங்கிறார். ஆலை சூழ் பூக வேலி அத்திரு வாக்கூர்தன் ஞாலமார் புகழில் நிற்கார் நான்மறை குலத்தில் உள்ளார். மறைக்குளம், மறைக்குளம்னா பிராமண குலத்துல வந்தவர். நீலமார் கண்டத்தை இண்டோல் நிறுத்தரதம் திருத்துண்டு சீலராய் சாலு ஈபை தரத்தீவில் சிறந்த நீரார். பிராமணர் குலத்திலே பிறந்தவர். அவர் வந்து சிவபெருமான் திருவடியில அன்புடையவர், அவருக்கு தொண்டு செய்பவர். அதோட ஈகத்திறத்தினிலே சிறந்த நீரார். பக்தி தர்மம், தர்மமும் பக்தி. பக்தி சில பல பேருக்கு இருக்கும், தர்மம் இருக்காது. பக்தி மாத்திரம் வச்சிருப்பாங்க, தர்மத்தை வச்சிருக்க மாட்டாங்க. தர்மம் மாத்திரம் இருக்கும், பக்தி இருக்காது. அப்படி மக்கள் ரெண்டும் உடையவர்கள் எங்கேயோ ஒருத்தர் இருப்பாங்க. பக்தியும் தர்மமும் சேர்ந்து இருக்கிறது ஆச்சரியம். பக்தி இருக்கும், ரொம்ப நிலையாமையை பற்றி பேசுவான், இந்த தர்மத்தை பற்றி பேசுவான், பக்தியை பற்றி பேசுவான். போகும்போது என்னையா உருட்டு போறோம், வரும்போது என்னையா உருட்டு வந்தோம், அப்படி எல்லாரும் ரொம்ப நிலையாமையை பற்றி எல்லாம் பேசுவான். ஆனால் தர்மம்னு போயிட்டா பயந்துருவான். அது அருணகிரிநாதர் சொன்னார், ரெண்டு பேர் இந்த மாதிரி வாய் வேதாந்தி வச்சா கைங்கரியம்னு சொல்றது. வச்சா கைங்கரியம் இருக்கிறவர்களே அழகால் நல்லதை செய்யணும் ஐயா, நல்லதை பேசணும் ஐயா, கொடுக்கணும் ஐயா, என்னத்தையா கொண்டுட்டு போக போறோம் அப்படின்னு வச்சா கைங்கரியம் கொடுக்க மாட்டான். அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தானா, ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கிட்டு இருந்தான், இந்த மாதிரி என்ன ஐயா, மனுஷனுடைய வாழ்க்கை நிலை இல்லாத வாழ்க்கை, இன்னைக்கு இருக்கிறவன நாளைக்கான நேற்று இருந்த இன்னைக்கு இல்லையா,
அப்படின்னு ரெண்டு பேரும் இருந்தான். அதுல மின்னல் போல வாழ்க்கை, மின்னல் போல வாழ்க்கை தூர்ந்தது உடனே மறைஞ்சிருது அல்லவா. நீர்ல எழுதுற எழுத்து மாதிரி, நீர்ல தோன்ற குமுடி மாதிரி, என்ன ஒரு வாழ்க்கை நிலை இல்லாத வாழ்க்கை அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தானா. அந்த சமயத்துல ஒருத்தன் வந்து போனானா பிச்சைக்காரன், ஐயா பிச்சைக்கா வர வயது பசிக்குது நானா. ரெண்டு பேரும் இருந்துருச்சு உள்ள ஓடிப்பே கூட்டா, ரெண்டு பேரும் இருந்துருச்சு ஆளுக்கு கம்பி நீட்டிட்டாதான். அதே இவன் தர்மா நல்லா இருக்குதுனுடைய பக்தி ரொம்ப நல்லா இருக்குது, முருகனுடைய முருகனுக்கிட்ட இவன் வச்சிருக்கிற அன்பு நல்லா இருக்குதுன்னு மரியாதை பண்றாரு அருணகிரிநாதர். நீர்க்குமுடிக்கு யாக்கை நிகர் என்பர், நீர்க்குமுடிக்கு யாக்கை நிகர் என்பர். இந்த உடம்பு வந்து நீர்ல தோன்ற குமிழி மாதிரியா, குமிழி பல பலன்னு தோன்றுதா, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இருக்கிறாம உடம்பு நீர்க்குமுழிக்கு நிகர் என்பர் யாக்கை. நில்லாத செல்வம், செல்வம் பார்க்க இட தந்த மின்போல் என்பர். செல்வந்தையா மின்னல் மாதிரி தோன்றினர், பார்க்க இட தந்த மின்போல் என்பர். பசித்து வந்தே ஏற்க அவருக்கு இட எண்ணின் எங்கேனும் இருந்திருப்பர். வேர்க்குமரருக்கு அன்பில்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல அந்த கஞ்ச பயிர்களை பரிகாசம் பண்ணி பாடுறார். அதனாலே வந்து மனிதனுக்கு ரெண்டு அவசியமா இருக்கணும், தர்மமும் இருக்கணும் பக்தியும் இருக்கணும். தர்மம் இல்லாத பக்தியினால பலன் இல்லை, பக்தி இல்லாத தர்மத்தினாலையும் பலன் இல்லை. அதான் பறவை மேல பறக்க வேணும்னா ரெண்டு சிறகு இருக்கணும். மேல பறக்கணும்னா உசர பறக்கணும்னா என்ன பண்ணணும், பறவைக்கு இரண்டு சிறகு, ஒரு சிறகு ஒடிஞ்சு வச்சுன்னு வச்சுக்க பறக்காது. இவன் மேல போகணும்னா பக்தியும் தர்மமும் ரெண்டு இருக்கணும், கீழே போகணும்னா வேண்டியது. அதனாலே வந்து இந்த நாயனார் பிராமண குலத்துல வந்தவர், சிவபெருமானுக்கு அன்புடையவர், ஈகத்திரத்தில் சிறந்து நிறார். ஈகை, ஈகை என்பது எல்லாருக்கும் வரார். ஈகைன்னா கை கொடுக்கும் தொழிலை உடையது, கை கொடுத்தல் தொழிலை உடையது, கை கொடுத்தல். ஈ கை, கை ஈகை, ஈகை ஈதல் இசைபட வாழ்கள், அது வல்லது ஊதியம் இல்லை. ஈதல் இசைபட வாழ்கள், நாலு பேர் நல்லவன்னு சொல்லணும், தர்மம் பண்ணணும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில ஊதியம், ஊதியம் இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு பிரயோசனம். அதான் என்ன கொடுக்க போறேன், ஒண்ணும் இல்லை அல்லவா. அதில் அலை இருக்கும்போது நல்ல மனுஷையா, ரொம்ப தரமானவர், பொறுமையா இருப்பாரு, தர்மம் பண்ணுவாரு, நல்லது பேசுவாரு, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வாரு, நல்ல பக்தியா இருப்பாரு அப்படின்னு நல்லவா நல்ல பேர் எடுக்கணும். அதோட தர்மம் இருக்கணும். ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்ப்பு என்பது திருப்பொருள். அதனால ஈகத்தரத்தினர் சிறந்த நீரார்ங்கிறார். ஈகை தரத்தினர் சிறந்த நீரார். ஈகை என்பது எல்லாத்துக்கும் வராது, ஈகை என்பது எல்லாத்துக்கும் வராது. பக்தி எல்லாத்துக்கும் வராது, ஈகை வராது. பக்தி எல்லாம் பக்தரை பார்த்தவங்க நிறைய இருக்கலாம், கொடுக்கறவங்க கொஞ்சம் மாற்றம். அதை வந்து சொன்னாரு அவ, ஒரு இருப்பு செங்கிலியில ஆயிரம் பொற்காசுகளை பாண்டியன் கட்டி வச்சு, ஆயிரம் பொற்காசுகளை பாண்டியன் கட்டி வச்சு, இருப்பு செங்கிலே அருந்து தானா விழுகிறாப்புல யாரு பாடுறாங்களோ அவங்க இந்த ஆயிரம் பொற்காசுகளையும் எடுத்துக்கலாம்ல. இரும்பு செங்கிலே அருந்து விழுகிறாப்புல பாடணும், பாடினா அவங்க பொற்களையும் எடுத்துக்கலாம், தாராளம் எடுத்துக்கலாம் தானே. இரும்பு செங்கிலே அருந்து விழுகிறாப்புல பாடினா அப்புறம் ஆயிரம் பொற்காசு என்ன பெருசா, அதுக்குன்னு இது விளம்பரம் பண்ண, டிவிலே விளம்பரம் பண்ண, தினமலர் தினத்திலிருந்து எல்லாத்திலயும் விளம்பரம் பண்ணிருந்தேன். அதை பார்த்து ஏராளமான புலவர்கள் வந்து பாடி பார்த்தா இரும்பு செங்கிலி அறவே இல்லை, அறவே அறல, அப்படியே செங்கில் இருந்துச்சு, பொற்காசு இருந்துச்சு. அப்புறம் கடைசியா அவ வந்து பாடினாளாம். அவ என்ன பாடினா தெரியுமா, சமருக்கு சண்டையில, சமருக்கு நூத்திலே ஒருத்தர், புலமைக்கு ஆயிரத்திலே ஒருத்தர், புலமைக்கு வார்த்தை பதினாயிரத்துல ஒருத்தர் உறுதியான வார்த்தை, வார்த்தையுடையவர், உறுதியான வார்த்தையுடையவர், பதினாயிரத்துல ஒருத்தர். தர்மம் கொடுக்கிற தாதா என்கிறவர் கோடியில ஒருத்தர் பாடணும். இது உண்மையதான், இந்த இருப்பு செய்யல அருள் உள்ளட்டுன்னு பாடினா அருள். சமருக்கு நூத்துல ஒருத்தன், புலமைக்கு ஆயிரத்துல ஒருத்தன், வார்த்தையில வார்த்தைக்கு பதினாயிரத்திலே ஒருவன், தர்மம் கொடுக்கின்ற குணத்திலே ஈக குணத்திலே கோடியில ஒருத்தன் தான் இருப்பான். அவனுக்கு கொடுக்கறவனுக்கு தாதான்னு, கொடுக்கறவனுக்கு
தாதான்னு தான் வேந்தர்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்கறவன் தாதா. தா அதனால தாயை தந்தவனுக்கு தாத்தானுது, தாயை தந்த தாய் உபகாரத்தை போல வேற உபகாரம் இருக்காதல்லவா நமக்கு. தாய் உபகாரத்தை போல வேற உபகாரம் இருக்கவே இருக்காது. அதனாலதான் தாயை பெற்றவனுக்கு தாத்தான்னு தாத்தான் விளங்குத. அதனால அப்படி பாட்டு பாடின அர்த்தசபன் நூற்றொருவர் ஆயிரத்து ஒன்றாம் புலவன் வார்த்தை பதினாயிரத்தின் உருவம் கூட்டமர தண்டா மறைத்து தாதா கொடுக்கிறவன் கோடிக்கு ஒருவர் உண்டாயும் உண்டென்று அருள்னா அழுது வந்துச்சு. எடுத்துட்டு போட்டுட்டு போவாள. அது மாதிரி இந்த ஈகை என்பது எல்லாருக்கும் வராது. சமானியம் கர்ணன் இருந்தான் பாருங்க, அவன் தான் அந்த கொடுத்து பேர் வாங்கினது கர்ணன். பாரதத்துல அவ்வளவு வாதிகளோட இருந்து அந்த ஒரு குணம் அவனுக்கு மிச்சமா இருந்துச்சு. வாதிகளோட இருந்து பாதிப்பு ரவியா இருந்தான். பாதிப்புறவினா செய்நந்தி மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். செய்நந்தி மறக்கக்கூடாதுன்னு புரியவனுக்கு உதவியா இருந்தான். ஆனா அவன் அதிகமாக பிரபலமா இருந்த குணம் கர்ம. கவசம் பண்றதை கேட்டா அறுப்பு கொடுத்துட்டானே, உடம்போட ஊட்டி இருந்ததை அறுப்பு கொடுத்துட்டான். அப்படிப்பட்டவன் கடைசியா தேர்ல சாய்ந்து கிடந்தேன். சாய்ந்து கிடந்தேன் அர்ஜுனுடைய அம்புல அடி விட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்தான். அப்போது தர்மத்தை பத்தி ரொம்ப வெறுத்துக்கிட்டேன். இவ்வளவு தர்மம் பண்ணினேன், தர்மம் தலை காக்கும் நாங்க என்ன காக்கல தலை போகுது போ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அப்போது தர்மதேவதை வந்து உடனே தர்மதேவதை வந்து அர்ச்சனை விடுகின்ற பானங்கள் எல்லாம் சாப்பிடுச்சு. தர்மதேவதை நடுவில் நின்று கர்ணன் மேல விடுகின்ற பானங்கள் ஒண்ணு கூட கர்ணன் மேல விடல. அர்ச்சனை பானம் போட்டு போட்டு கை ஓஞ்சி வச்சு, இவன் ஓஞ்சி போய் சாஞ்சிட்டேன் அவன் அம்பு போட்டு சாஞ்சிடுறது. இதுக்கடையில ஒரு புண்ணியவன் நடுவுல போனான். பிராமண வேதம் போட்டு கலப்பிராமண வேதம் போட்டுக்கிட்டு போனான். போய் கர்ணா நான் மேருமலை வந்து வந்தேன், நீ வந்து கொடுக்குற குணத்துல ரொம்ப நல்லவனு சொன்னாங்க, ரொம்ப பிரபலமா உன் பேரு எல்லா டிவிலையும் வந்துருச்சு, அதுக்காக நான் வந்து அப்படின்னா அவன் வந்து நான் என்ன அவன் என்ன சொன்னான்னா இப்ப நான் எனக்கு உயிர் போயிருச்சா உள்ள இருக்குதான்னு தெரியல, அந்த நிலையில இப்ப நான் இருக்கிறேன். கர்ணன் சொன்னது உயிர் வெளியில போயிருச்சா அது உள்ளே இருக்குதான்னு எனக்கு தெரியல. இந்த சமயத்துல நீ வந்து கேக்குற இந்த இவ்வளவு காலம் நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், இது முக்கியமான கட்டணம். இவ்வளவு காலம் கொடுத்து கொடுத்து வந்திருக்கிறேன், இப்ப சாக போறேன், சாக போற சமயத்துக்கு நான் இல்லைன்னு சொல்லி விட்டு சாகங்க. அதனால இப்ப என்ன என்னால என்ன கொடுக்க முடியுமோ அதை கேடு அப்படின்னு, என்னால என்ன கொடுக்க முடியுமோ இந்த நிலையில அதை நீ கேட்டினா நான் கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்லாம சாகிறேன். இவ்வளவு காலம் கொடுத்து கிடைக்கல இல்லைன்னு சாகும் போது இல்லைன்னு போனான் எவ்வளவு குறையா இருக்கும். ஆனா கொடுத்துக்கிட்டு இருந்தவனுக்கு இல்லைன்னு சொல்ல மனசு வராது, இல்லைன்னு சொன்னவனுக்கு கொடுக்க மனசு வராது. ரொம்ப ரெண்டு விரோதம். அதனால அப்ப கேட்டேன் ஆதியோ நிலையில் கலங்கியது யாக்கை கர்ணன் சொல்றான். ஆதியோ நிலையில் கலங்கி

0: நல்லா இருக்கிற காலத்துல உருந்து கொடுக்கிற காலத்துல நீ வந்தைய
1: ஓவிலாது யாஞ்சை புண்ணியம் அனைத்து உதவினேன் கொள்க நீ உனக்கு பூவில் வாழாயனும் நிகடிலம் என்றால் புண்ணியம் இதனும்
0: அதனால இதுவரையில நான் செய்த தர்மத்தினுடைய பலன் இருந்துவார் புண்ணியம் அந்த புண்ணியம் பூரா உனக்கு எப்ப அதான் கொடுக்க முடியவே கையில ஒண்ணும் இல்ல பேர்ல சாஞ்சிட கிடையாது யுத்த காலத்துல அதனால நான் செய்த தர்மத்தினுடைய பயன் பூராவை நீ வாங்கிக்கோன்னு தரம் பண்ண அத வந்து ரத்தத்தை பிடிச்சு தாரவாத்து விட்டான் ரொம்ப ரொம்ப வருத்தமான கரகண்ட அத வாங்கிக்கிட்டேன் வாங்கிக்கிட்டு உனக்கு என்ன வர வேணும்னு இந்த வேதியன் கேட்டான் உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாங்க அவன் கேட்கறா வரம் யாரு கர்ணன் கேட்கறான்
1: மல்லலந்துடையல் நிருபமை முனிவன்
0: மல்லலந்துடையன்னா கர்ணன்
1: மல்லலந்துடையல் நிருபமை முனிவன் மகிழ்ந்து நீ வேண்டிய வரங்கள் சொல்லுதா உனக்கு தருது என்று உரைப்ப சூரன்மாவதலையும் அல்லல் வெவ்வினையால் வெவ்வினையால் இன்னும் உட்பவம் உண்டாயும்
0: வினையினார் எனக்கு பிறப்பு உண்டான பிறப்பு எதனால் வரும் வினையினார்
1: அல்லல்ல வினையார் இன்னும் உற்பவம் உண்டாயினும் ஏழேடு பிறப்பு இல்லை என்று இறப்போக்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தரு என்றால்
0: எனக்கு பிறப்பு உண்டாலும் எத்தனை பிறப்பு உண்டாலும் அந்த பிறப்புகள் இல்ல யார் வந்து இல்லைன்னு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதபடி எனக்கு புத்திய குடும்பம் உள்ள குடும்பம் கேட்கல புத்திய குடும்பம்
1: இல்லை என்றப்போருக்கு இல்லை என்றோயா இதயம் நீ அடித்தருள் என்றார்
0: கேட்டாலும் மகா வாரத்துல வரும் அதனால இந்த இல்லைன்னு சொல்லாம கொடுக்குற ஈச போனோம் சமம் அதனால இந்த நாயன்மார்கள் அத்தனை பேரும் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க அதிகபட்சம் எல்லாமே கொடுக்குற உணமாட்டாங்க கிடையாது விடுவார நாயன் எடுத்தது ராத்திரியிலே வயல்ல போய் வாங்கிட்டு வந்து அந்த வேலையில இல்லைன்னு சொல்லலாம் வாரிட்டு வந்து அந்த இடத்துல சேர்க்கலாரு சொல்றாரு வள்ளலார் இளையான்குடி மாறநாயனார் வயல் புகம் போனார் வள்ளலார் இளையான்குடி மாறநாயனார் வயல் புறம் போனார் வள்ளலார் வள்ளலார்னு சொன்னா என்னன்னு சொல்ற அதே மாதிரி இயற்பக நாயனாரை பத்தி கேட்கவே வேண்டியது இல்லையே என்ன அதே இயற்பகடி மனைவியே வந்து காட்டாரு கூட்டிட்டு போ என்னன்னா அவங்க வந்து உலகத்துல பொருளோட மனைவியோட மக்களோட வாழ்ந்தார்களோ பற்று அங்க வைக்கணும் அப்படி தாமரையில தண்ணீர் கூட வாழ்ந்துருக்காரு தாமரையில தண்ணீர் தாமரையில தண்ணீர் தெரியும் இல்ல ஊட்டவே அது கூட வாழ்ந்துருக்காரு நம்ம மாதிரி ஒட்டி வாழ்ந்துருந்தா கொடுப்போமா ஐயோ அதனால நாயன்மார் அத்தனை பேரும் தர்மம் சிவதர்மம் ஆனா தர்மம் எதுன்னா சிவதர்மம் இப்ப கர்ணன் செய்தது கூட பசு தர்மம் பசு புண்ணியம் சிவபுண்ணியம் செய்யல நாயன்மார்கள் அத்தனை பேரும் சிவபுண்ணியம் சிவபுண்ணியம் பண்ணினால் சிவலோகம் சிவபுண்ணியத்தை பண்ணினால் சிவலோகம் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது டாக்டர் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறான்னு வச்சுக்க அவன் என்ன வேலைக்கு போவான் பியூன் வேலைக்கா போவான் அது போல சிவபுண்ணியத்தை பண்ண அவன் எங்க போவான் ஆனா கட்டாயம் போறது உறுதி போறது உறுதி ஏன்னா எங்கே போகிறான் என்பதை அவன் இங்கே செய்கிற செயல் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இங்க என்ன செயல் செய்யறானோ இதுக்கு தகுந்தாரு போல அடுத்த ஊருக்கு போவான் என்பது அதனால அப்படி வந்து இந்த சிறப்புலி நாயனார் திருவாக்கூர்ல அவதாரம் பண்ணவர் பராமகுலத்துல வந்தவர் சிவபெருமானத்துல அதிகமான பக்தி உள்ளவர் ஈகத்தரத்துல சிறந்த தன்னுடைய ஆளும் அங்கனருக்கு அன்பர் அணைந்த போது அடியில் தாழ்ந்து அங்கனராய சிவபெருமானுக்கு அன்பர்கள் வந்தார்களையானா அவங்களுடைய திருவடியில விழுந்து வணங்கி ஆடு அங்கனருக்கு அன்பர் அணைந்த போது அடிய தாழ்ந்து மூணு ஆதரவு உண்டு அதனா அதிகமான பிரியம் அன்பு உண்டா முன்பு நின்று இனிய கூறி அவர்களுக்கு முன்பு நின்று வணக்கம் செய்து இனிய வார்த்தைகளை சொல்லி நாடு நல்ல அமுதமூர்த்தி நல்ல சாப்பாடு போடுவார் பொன்னியரிசி சாப்பாடு நல்ல பருப்பு நெய்யோட நல்ல சாப்பாடு போடுவார். நாளும் நல்ல அமுதம் ஊட்டி ஊட்டி ஊட்டி ஊட்டினா புரியுதா, ஊட்டினா புரியுதான்னு. உண்ணீர் உண்ணீர் வந்து ஊட்டாதார முறையில் உண்ணாமல் ஓடிவிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, அந்த உபசாரம். நாடு நல்ல அமுதம் ஊட்டி நயந்தனா எல்லாம் நல்ல, அவங்க என்ன விரும்புகிறார்களோ அதெல்லாம் கொடுக்கும். இன்பத்துள் தங்கி நிதிமலை மாறி போன்றார். இப்படி சிவபெருமானுடைய அடியவர்கள் வந்து அவரை வணங்குவார், வாழ்த்துவார், அவர்களுக்கு நல்ல சாப்பாடு போடுவார், அவர் நிறைய வேண்டிய பொருள் எல்லாம் கொடுப்பார். அந்த கொடுத்து அதனால வருகிற இன்பத்துள்ள தங்கினர், கொடுத்து அதனால வருகிற இன்பம், ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாக்குடக்கும் வைத்தலக்கும் அண்கண்ணவர் என்பார் திருவள்ளுவர். கொடுத்து அதுல வருகிற இன்பம் இருக்குது பாரு, அது அது அது அது அவனுக்கு தான் தெரியும், மற்றது தெரியும். அதனால் நீடு இன்பத்தூர் தங்கிய நிதிமலை மாறி போன்றார். அஞ்சலுத்து ஓடி அங்கி வேட்டு நல் வேள்வி எல்லாம் நஞ்சனி கண்டர்வாதன் என்னிடச் செய்து சிவவேள்வி செய்வார். தியாகம் சிவநாமத்தை ஓடுவார், திருநாம அஞ்சலத்தையும் ஓடுவார். திருநாமம் அஞ்சலத்தும் செப்பாராயில் என்றார் போல அஞ்சலத்தை தினந்தோறும் ஓடுவார். அங்கி வேட்டு அயால் அக்னிகாரியம் பண்ணுவார். எஞ்சலில் அடியாருக்கு என்று இடையரா அன்பாள், அதனால அடியார்களுக்கு இடையராத அன்பினாலே நிறைய தர்மம் பண்ணினார். வள்ளல் தஞ்சையல் வாய்ப்ப ஈசர் தாழ்நிலம் தங்கினார். இப்படி சிவநாமத்தை சொல்லுவாரு, சிவனடியாருக்கு வாரி கொடுப்பாரு, சிவவேள்வி செய்வாரு, சிவபக்தி பண்ணுவாரு. இப்படிப்பட்ட சிவபுண்ணியங்களை செய்து சிவபெருமானுடைய திருவடி நிழலில் தங்கினார். திருவடி நிழலில் தங்கினார், ஈசன் எந்த இணையடி நிழலிலே தங்கினார் அப்படின்னு சொல்றார். இணையடி ஈசன் தாழ்நிழல் தங்கினார். அறத்தினில் மிக்க மேன்மை அந்தனர், அறத்தினில் மிக்க மேன்மை அந்தனர், ஆக்கூரனில் மறைப்பெரு வள்ளலார் வன் சிறப்புலியார் ஆழ்வார். அதையால தர்மத்திலே மிகச் சிறந்தவராகி விளங்குகின்ற இந்த அறையிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி
2: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: ஆஹே, இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள்லாம் அவ சொல்றா. இந்த மண்ணு கருப்புக்கு இப்ப வருவோம். சந்திரமண்டலம் எப்படி ஆச்சுன்னார் சொல்லுங்க. சாகையில் உள்ளது சொல்லுவோம். தியாவ

ஆகையினால்தான் சந்திரன்ல நடுப்புற கருப்பு இருக்கு. ஆகையினால்னா ஏகையினால்னு கேட்கணும். ஏகையினாலும் கிடையாது, எதனால தான் சொல்லணும். நான் ஆகையினால்னா ஏகையினாலுங்கிறது தமிழ் தெரியாமல் என்ன பண்ணணும், ஆகையினால வையாகையினாலுங்கிறார். என்னத்தினாலே நார் ஒரு சமயத்தில் ஒன் சமான்ய டைம் வேதம் கதை சொல்றது, இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் கலந்துகிட்டே பிரசஞ்சன்றது தான். தியாவா பிருத்திவி சஹாஸ்தாம், ரெண்டு சேர்ந்து இருந்துடுத்து. இதை பிரித்தான் சில குழந்தைய லெட்டர் குழந்தைய அப்படி சேர்றதுங்கிற அப்புறம் பிரிக்கணும் இல்லை, புரிஞ்சோ இல்லை பேசாமல் தனித்தனியாக வர வேண்டியதுன்னு இது பிராரப்தம். ரெண்டும் அப்படி ஒட்டின்னு கொடுத்துங்கிறான், இந்த மூஞ்சி அந்த மூஞ்சி ஒட்டித்துங்கிறான், சில பேருக்கு வயிறு ஒட்டித்துங்கிறான், சில பேர் முதுகு ஒட்டித்துங்கிறான், சில பேர் ஒட்டினது பிரிஞ்சு போச்சுங்கிறான். பல தினசு இருக்கு நம்ம கர்மா. தியாவா பிருத்திவி சஹாஸ்தம், அப்புறம் பார்த்தா இல்லையாப்பா ஒரு தினசா அஸ்வினி தேவதைகள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கிளம்பி கொடுத்தோம். கிளம்பி போகும்போது சேர்ந்து இருந்தவா கிளம்பி ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சா மெமெண்டோ ஒன்று கொடுக்குற வழக்கம். ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆனார்னா ஏதோ ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு ஷீல்டை பண்ணி ரொம்ப நல்லா வேலை பண்ணார்னு ஒரு சர்டிஃபிகேட் கையில் கொடுப்பான். அதை பார்த்தா அவங்களுக்கு ஆஃபீஸ் ஞாபகம் வரணும். ஏன்னா அதை மறக்கணுங்கிறதுக்காக தான் போகிறான். ரிட்டையர்ட் ஆனப்பறம் ஆஃபீஸ் ஞாபகம் வச்சுக்கிறான். அம்பி இவன் ஃபோட்டோ ஒன்று அவன் ஒன்று வச்சுப்பான். இந்த மாதிரி ஒருத்தன் குப்பையை கெடுத்தான் தன்னால் இதனால மெமரி வச்சுக்கணும். அதனால இந்த கையெழுத்து வாங்கிக்கிறேன். இந்த ஸ்கூல்லேருந்து போகும்போது தேவி நான் இதை எதுக்காக சொல்கிறேன், வேதத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன். ஏதோக்தம் தான் பண்ணிட்டுருக்கோம், எல் வேண்டாத பண்ணிட்டுருக்கோம், வணக்கத்தை விட்டுட்டோம். தேவி யதி அப்ரூதா என்ன சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறோம். ஞாபகம் இருக்கிறதுக்காக உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சாமானை என்ன கொண்டு கொடு, நான் என்னத்தை ஒன்று தரேன், இதை பார்க்குறச்சே ஞாபகம் வரும் மொழியும். சில பேர் அப்படி தான் கொடுப்பேன், நான் ஃபோட்டோ தரேன் சார் விசிட்டிங் கார்டு தானே உங்களுக்கு ஞாபகம் வரும். விசிட்டிங் கார்டை வச்ச இடமே தெரியல எனக்கு, அப்புறம் என்ன ஒன்று அது ரெண்டும் கிட்டான் பேர் சார் தான் கொடுங்கோன்னார். அஸ்தேவனு சஹ யஜ்னி யமிதி, உடனே தேவலோகம் ஒன்று கொடுத்தது. இது இங்கே வந்தது, இதுக்கு மேலே விஸ்தாரமாக சொல்லலை. மனுஷலோகம் ஒன்று கொடுத்தது. என்னையா நிரூபணம்னார், தேவலோகத்திலேருந்து வந்த ஸ்பெஷல் ஐட்டம் தான் உவர்ப்பு மண்ணுங்கிறான், ஊஷாகான்னு பேர். ஊஷாகான்னா அந்த மண்ணுக்கு என்ன லட்சணம்னா வெள்ள விளையர்னு இருக்கும், நைஸாக இருக்கும், அந்த உடம்புக்கு தேய்ச்சிருந்தா சோப்போவுடன் சாஃப்டாக இருக்கும். அந்த இடத்துல பிரம்மா வந்து நெல் போட்டாலும் வளையாது, விளையவே விளையாததான பிரம்மம் வந்தாலும் விளையாததான ஒரு மண்ணுக்கு ஊஷாகான்னு பேர். அது கலர் வெளுப்பார், அந்த மண்ணு தான் தேவலோகத்திலேருந்து வந்ததுன்னு வச்சுக்கோ. அதை கொண்டு வந்து ஆதானத்தில் வைக்கணும். இப்போ தேவலோகத்துக்கு ரெப்ரசன்டேஷனாக இந்த இந்த மண் வைக்கணும். இந்தூர்லேருந்து கொடுத்தது அங்கே என்ன போச்சுன்றார். அது என்னது, ஏதஸ்யா யஜ்ஞி யமாசி, இது சமிதையில் சொல்லுவோம். இப்போ ஏதஸ்யா யஜ்ஞி யமாசி ததமுஷ்யாம ததா ததச்சந்திரமசி கிருஷ்ணபூஷ. சாகேல இருந்தா, சாகேல இருந்தா கணம் கிடையாது. அதே வாக்கியம் சமிதையில் இருந்தா கணம் உண்டு. ஏதஸ்யா அஸ்யா யஜ்ஞ தஸ்யா யஜ்ஞம் யஜ்ஞ யமஸ்யா யஜ்ஞ தஸ்யா யஜ்ஞம். ஏதோ கணம் சொல்லி காட்டணும்னு தோணி போச்சு. ஏன்னா எனக்கு கணமும் தெரியணும், உங்களுக்கு தெரியணும் இல்லையா? வெறும் ஏதோ வேத பாஷை மட்டும் படிச்சுட்டு ஏமாத்திரா போகிறதுக்கு நினைக்கப்படாது. அப்போது இங்கேருந்து அங்கே போச்சு. அது என்னடாண்ணா, அதை ஒருத்தர் ஞாபக பொருளாக கொடுத்தா அதை எல்லாரும் வரைச்சி பார்க்குற மாதிரி ஷோ கேஸில் வைக்கணும். அது கூப்பிட்டு சமையல் உள்ள எங்கேயோ பொட்டெலாம் கட்டி போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தேவலோகம் என்ன பண்ணிட்டு இங்கேருந்து வந்தது தினம் எல்லாரும் பார்க்குற மாதிரி முன்னாடி வச்சுருக்கான். அதுதான் சந்திரனுக்கு நடுப்புற கருப்பாக தெரியறது, இந்த கருப்பு மண்ணுன்னு. இதுக்கு இன்றைக்கி நிரூபணம் வந்துதான் இல்லையா கருப்பு மண் இருக்குன்னு, அதோட ஆளை விடுங்க. இப்போ இதுக்கு மேலெல்லாம் பல கேள்வி கேட்டால் அப்புறம் பேசுவோம். சந்திரமலோகத்தில் போனாக்க போகம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் வேறு விஷயம். ஒருத்தன் கேட்டான், சந்திர மண்டலத்தில் போய் எல்லாரும் புண்ணியம் பண்ணவாள்லாம் சௌக்கியம் அனுபவிக்கிறாங்கிறா, நம்ம சயின்டிஸ்ட்லாம் போய்ட்டு அங்கே ஒன்றுமே மூச்சு விடக்கூட இடமில்ல, ஆக்சிஜன் எடுத்துன்னு போகணுங்கிறான், என்ன சார் அந்த ஊரில் லோகம் இருக்குதுன்னு என்கிட்ட கேட்டான். நான் உடனே பதில் சொன்னேன், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறதுக்கு சாமர்த்தியம் பெரிவாக கொடுக்குறான். நீ போன சந்திர மண்டலம் வேறே, இவா சொல்கிறது வேறேன்னுட்டான். ஏன்னா அந்தியூர்னு ரெண்டு இருக்குன்னா, சேலத்து சேலம் ஜில்லால் ஒன்று இருக்குது, விழுப்புரம் ஜில்லால் ஒன்று இருக்குது. எந்த அந்தியூர் புரியல உங்களுக்கு? இப்போ நம்ம சித்தாந்தத்தை நாம் நம்பணும். முதல்ல நீங்கள் ராமையர் ரொம்ப நல்லவர்னு சொன்னேன்னு வேறொரு ராமையரை போய் பார்த்தா வெறும் ஃப்ராடு, தத்தி தீர்த்தம். அடே இந்த ராமையர் வேற, இந்த ராமையர் வேற என்ன? ஏ ஜார்ஜ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஜார்ஜ், செகண்ட் ஜார்ஜ், தேர்ட் ராஜ்ன்னு பேர் வச்சுக்கோங்க. ராமனே மூணு பேர் வச்சுக்கலையோ, ராமன் எத்தனை ராமனடி. அதனால வேதம் சொல்றது தப்புன்னு சொல்றதுக்கு ஹூஆர் யூ? வேதத்தில் சொன்ன ரிஷிகள்லாம் பொய் சொன்னார்னா, நம்ம தாத்தா காலம் வரைக்குமே பொய் சொல்ல தெரியாதே அவளுக்கு, இப்போ பொய் சொல்ல நிஜம் சொல்லத்த தெரியாது. இப்போ காலம் மாறும்போது தானே பொய் ஜாஸ்தியாக இருக்குது, இதில் யாருக்கா சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு? இவ்வளோ ஓட இப்படி இருக்கேன் வேதமானது இது மாதிரி பல பல விஷயங்கள் சொல்கிறது.
இன்னைக்கு நான் நேற்றுக்கு வேற சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட பிரதிஜை பண்ணிவிட்டு இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் சொல்லாமல் இந்த கதையை சொல்லி நீங்கள் தலையாட்டுன்னு முடிச்சேன்னா எனக்கு அப்புறம் டிவி வந்துடும். அதனால் நான் இப்போ சொன்னபடி கொஸ்டின் ஆன்சர் ஆரம்பிக்கிறேன். இவன் மணி 8 ஆயிடுச்சு. இதில் நேற்றுக்கே ஒரு அம்மா 2 கேள்வி கொடுத்துருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா சுருக்கமாக சொல்லிவிடுறேன். நாங்கள் யஜுர்வேதத்தை சேர்ந்தவா. நீங்கள் சொல்கிறத பார்த்தா யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம்னு 2 இருக்கா போட்டிருக்கு. நான் யாரையுமே கேட்கப்படாது, நான் சுக்ல யஜுர்வேதமா கிருஷ்ண யஜுர்வேதமானு எப்படி தீர்மானம் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கான். நான் என்ன சொல்கிறேன், வாத்துக்காரர் வந்து அபிவாதியை சொல்லும்போது என்ன சூத்திரம் சொல்கிறான்னு என்கிட்ட சொல்லணும் முதல்ல. அது தெரியாதுன்னா சொல்லப்படாது. ஆனால் இன்னொருத்தரை கேட்டு தான் ஆகணும். இவன் அப்பா இல்லை, இவ தாத், இவ மாமனார், அவ எல்லாம் கேட்கணும். அந்த சூத்திரம் சொன்னாலே என்ன வேதம்னு தெரியும். நமக்கெல்லாம் சொன்னாக்க ஆபஸ்தம்ப சூத்திரஹான்னு வரும். அந்த சுக்லஜுர்வேதமாக இருந்தால் காத்தியாயன சூத்திரஹான்னு வரும். இதை கேட்டு தான் தீர்மானம் பண்ணணுமே ஒழிய வேற தினசா தீர்மானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எஜுஸ்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு சொன்னாக்கா பணத்தில் தான் பிளாக் அண்ட் ஒயிட் மணிங்கிறா, ஃபோட்டோவில் பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிறா. நீங்கள் வேதத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்னா என்னங்கிறது முதல் நான் சொல்லிவிட்டே இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். மந்திரம் பிராமணம்னு, அதாவது மந்திரங்கிறதான டெக்ஸ்ட்டும் பிராமணங்கிறதான லைட் காமெண்ட்ரியும் தனித்தனியாக இருந்தால் சுக்லயஜுர்வேதம், இதுவும் அதுவும் கலந்து கட்டியாக இருந்தால் யஜுர்வேதம். இது கான்ட்ரேஷன் தர்ப்பணத்தை 7 அட்சத்தையும் கலக்கிற மாதிரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிருக்கா அந்த அம்மா, எங்கள் காலத்தில் நாந்தி பண்ணப்படாதுன்னு வழக்கம் சொல்கிறா. நாந்தி வழக்கம், நாந்தினா நான் நேற்றுக்கே சொல்லிட்டேன், பிதிரு தேவதைகளை நந்தை என் தீதி நாந்தி, அதை கவனிச்சு விட்டு தான் மங்கள

பூர்வேத்யோ கிரியத்தேன்னு இருக்கு, வேதத்திலையும் இருக்கு இல்லையா. அதனால கண்டிப்பாக நாந்திங்கிறது பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிறதோட முடிச்சிட வேண்டியது. இந்த ரெண்டு கேள்வி முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்ததில் அந்த வரிசை நம்பர் வச்சுக்கல. ஒருத்தர் கேட்டிருக்கா, எங்கள் பசங்கள்லாம் ஃபாரினில் இருக்கா, அவள்லாம் இந்த கிருஷ்ணாஷ்டமி கோகுலாஷ்டமி இந்த பண்டிகையெல்லாம் கொண்டாடணும், ஆச்சார அனுஷ்டானங்களும் இருக்கணும்னு நினைக்கிறா, பண்ணலாமா? அங்கே ஏதோ ஹோமங்கள்லாம் பண்ணோமே ஆனால், பிதிருகாரியங்கள்லாம் பண்ணோமே ஆனால் பிரயோஜனம் இருக்கா இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஃபாரினில் குழந்தைகள் இருக்காங்கிறது எல்லாத்துக்கும் ஃபாலோ. அப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய ஆச்சார விவகாரம் என்னங்கிற கேள்விக்கு, இங்கே என்ன பண்ணாலும் அதான் அங்கே பண்ணணும். இங்கே இங்கேயும் ஆச்சாரமாக தான் இருக்கணும், அங்கேயும் நமக்கு என்ன ஆச்சாரம் உண்டோ அது இங்கே போயிருக்கணும். அங்கே போய் பூஜை பண்ணுறச்சே வேஷ்டி கட்டுனு பூஜை பண்ணணும், வேஷ்டி கட்டுனு பூஜை பண்ணணும், அம்மன் தோண்டி பூஜை பாயிண்ட் போட்டு பண்ணப்படாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ கொஞ்சம் மடியாக இருக்கணும்னா மடியாக இருக்கணும், மந்திரங்கள்லாம் சொல்லணும். ஆச்சார அனுஷ்டானங்கிறது எல்லா ஊருக்கும் பொதுவான விஷயம், அதனால் ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் கட்டாயம் பண்ணத்தான் வேணும். ஆச்சார பரமோ தர்மஹா தர்மச பிரபுரட்சிதா சொல்லியிருக்கு. அங்கே பண்ணக்கூடிய ஹோமங்களோ பூஜைகளோ அதெல்லாம் பலிக்குமானா கண்டிப்பாக பலிக்கும். பிதிர்காரியம் பண்ணப்படாதுன்னு சொல்கிறாளேன்னாக்கா, ஃபாரினே போகப்படாதுன்னு சொல்கிறக்காளேன்னா அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதுதான் பதில். அது இதில் அனந்தராம தீட்சர் ஒன்று சொன்னான்னு அப்படி அதை இழுத்து விட்டுறேன். இவன் ஃபாரினில் போய் ரெண்டு பிராமணாலை இங்கேருந்தே வரவழைச்சு, வாத்தியார் ஒன்று மூணு பேர் ஃபாரினுக்கு லண்டனுக்கு வரவழைச்சு, நல்லா சத்தியாவளோ அங்கே ஸ்ராத்தத்துக்கு வேண்டிய பவுனுகள்லாம் வாங்கி கொடுத்து நிறைய செல்ற வருது. ஸ்ராத்தம் பண்ணிட்டேன்னு தீட்சர்கிட்ட வந்து சொன்னானான். தீட்சிதர் சொன்ன பதில் 50 வருஷம் முன்னாடி, அட அசடே, நீயே ஃபாரின் போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது, அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா வேறு ஏண்டா அங்கே வர வைச்சேன்னு நாராயர். நான் அப்படி மையமாக விட்டுடுறேன் இதை. ஆனால் என்னுடைய சொந்த அபிப்பிராயம், பண்ணாமல் இருக்கிறத விட பண்ணுறது தேவையில்லை. அங்கே ஒரு பிராமணாவை கூப்பிட்டு போடுறது ரொம்ப தேவை. அதனால் ஏன்னு கேட்டால், ஸ்வதேசோ புவனத்ரயம்னு ஒரு வியாக்கியானம் இருக்குது, இது என்னுடைய சொந்த கருத்து. இதுக்கு இது பெரிய சர்ச்சையில் இருக்கு, பெரிய சாஸ்திரஜால் சபையிலேயே. ஃபாரின் போய் அனுஷ்டானம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஃபாரின் போகலாமா போகக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதாங்கிற கேள்வியை கேட்டாலே அடி விடணுமே, எல்லோரும் போகும். எல்லாராத்துலேயும் யாரோ ஒருத்தர் ஃபாரினில் இருந்துட்டுருக்கான், அதனால் அதை பற்றி இப்போ ரொம்ப பேசப்படாது. பெரியவா ஃபாரின்லேருந்து வர பணத்தை வைதிக காரியங்களுக்கு தெய்வ காரியங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப வருஷம் முன்னாடி. அப்புறம் ஸ்ரீரங்க கோபுரம், ஏன்னா எனக்கு பல விஷயம் தெரியும், அதனால சொல்கிறேன். ஸ்ரீரங்க கோபுரம் கட்டின ஜீயர் வந்து பெரியவாளோட ரொம்ப கனெக்ட் பண்ணி, ரொம்ப பணம் தேவையாக இருக்குது, என்ன பண்ணலான்னு பெரியவாள் வந்து கேட்டார். அப்போ சொன்னால், ஸ்ரீரங்கநாத்திற்கு விநியோகம் ஆகிறதுனால ஃபாரின்லேருந்து தான் பணம் நிறைய வருங்கிறோம், ஏன்னா என்ஆர்ஐக்கு தான் நிறைய விஷயம்னு சொல்கிறோம். இல்லை என்ஆர்ஐன்னு தானே சொல்கிறது, எனக்கு ஒன்றும் புரியல. என்ஆர்ஐன்னு மட்டும் தெரியும், என்ஆர்ஐ செக்கு வந்தால் 100,000 தான் ஆரம்பிக்கிறது, இந்தியன் செக் வந்தால் 10 ரூபாயிலேருந்து ஆரம்பம். என்ஆர்ஐ பரவாயில்ல, தெய்வ காரியத்துக்கு உபயோகப்படுறது, அதனால சுத்தி வந்துடும், வாங்கும்னு சொல்லியிருக்கா, ரெண்டு சொல்லியிருக்கா. இதே போல் நேத்துக்கு ஒருத்தர் ஓரலாக கேட்டார், விஷ்ணு சாஸ்திரம் நாங்கள்லாம் சொல்லாமல் சொல்லப்படாதான்னு. ரெண்டு கட்சியும் இருக்கே, சில பெரியவாள்லாம் விஷ்ணு சாஸ்திரம் சொல்லப்படாது கேளுங்கோ போகணும்னு விட்டா, ஏன்னா அவங்க தொண்டை வலிக்க போகிறதேன்னு அவருக்கு ரொம்ப கவலைன்னு சொல்லிட்டேன்னா. நம்ம மகா பெரியவாளே ரொம்ப நாள் முன்னாடி விஷ்ணு சாஸ்திரம் அவள் சொல்ல வேண்டாம், கேட்டால் போகணும்னு ஆதிசங்கர் சொன்ன பாஷ்யத்தை பற்றி சொன்னார். அப்புறம் ஒரு தடவை காஞ்சிபுரத்தில் பட்டண பிரவேசத்தும் போது நான் போயிருந்தேன், நான் 100 பேர் சாஸ்திரம் சொல்லிட்டு வந்தேன், அதில் 20-30 பன்னாட்டிகளும் இருந்தேன். நான் போய் கேட்டேன், சொன்னால் பரவாயில்ல இவாளும் சேர்ந்துருக்காள்லையோ, பரவாயில்ல விட்டுருன்ட்டார், புரியுறதோ இல்லையோப்போ. அப்போ இது ரெண்டுக்கு பதில் வந்துடுச்சு. இப்போ அடுத்தது, அதனால் இதை பண்ணிடலாம், பிரயோஜனம் உண்டான்னா பிரயோஜனம் 100% இங்கே பண்ணால் உண்டுன்னா அங்கே பண்ணால் 60% உண்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் விட்டுருங்க. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலன்னு நீங்கள் இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் நான் சொன்னது ரைட்டு. சம்பிரதாய நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப சம்பிரதாயமாக இருக்கிறோ போகப்படாதுங்கிறதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தானே, என்ன எதுக்கு அங்கே போகணும்? அது சம்பிரதாயம்தான் தப்பே வழிய பண்ணணும்னு சொல்லியாச்சு, அதுதான் விட்டு போடணும். அவ்வளோ எல்லாமே விட்டு போடுறது. இப்போ கோத்திரம் கேட்டாலும் எனக்கு தெரியாதுங்கிறான். இதுக்கப்புறம் சில பேர் பகவன் நாம அவருடைய பெருமை சொல்லும்போது சஞ்சாந்தனங்கள்லாம் பண்ணவே வேண்டாம், சிராதங்கள்லாம் பண்ணவே வேண்டாம், ராம ராம ராமான் 3 தரம் சொன்னா போறேன்னு சொல்கிறாளே, அப்படி இருந்தால் இதெல்லாம் என்ன ஆச்சு? நாமாவினாலேயே எல்லாம் பண்ணலான்னு சொல்கிறாளே, அதுக்கு உங்கள் கருத்து என்னன்னு கேட்டிருக்கா, இது சாஸ்திரத்தில் என்ன அர்த்தம்? இப்போ நிறைய பேர் இப்படி பிரச்சாரம் பண்ணுறாளே, கரெக்டாக பேசுகிற மொழியில் பண்ணுறாளே, பண்ணுறாளே தான் அது, பண்ணுகிறார்கள் இல்லை, ஷார்ட்கட். இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது பார்த்துருக்கல, குழந்தைக்கு ரொம்ப கபம் ஜாஸ்தியாகி மூச்சு விட திணறது,
இந்த பிக்ஸ்

0: சார் டூ டேஸ் பண்ணி என்ன பண்ணுறான் தெரியுமோ, ஒரு டப்பா எடுத்து இந்த அம்மா ஒரு குழந்தை படத்தை காட்டி மூக்கு கிட்ட கொண்டு போகிறான். கொண்டு போனோடனே அது உள்ள குழந்த போய் அந்த இது அதெல்லாம் அந்த குழாயெல்லாம் கிளீன் ஆகி ஹேன்னு சிரிக்கிறது. ஆகினாலே டிவி வரைக்கும் விக்ஸே போறோம்னு சொன்னால் என்ன பதிலோ அதான் பதில். இந்த விக்ஸுக்கு ஆரம் சொல்றதுக்கு எவ்வளவு வேல்யூன்னா ஓரளவுக்கு இதமாக இருக்கும், ஏன்னா மென்தால் இருக்கு அதில், புரிஞ்சுன்னு. இதையும் எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான்னு மூக்கு கிட்ட கொண்டு போகும்போது எல்லா கபமும் சரியாக போய்டுன்னா கப ஸ்பெஷலிஸ்ட் எதுக்காக இருக்காங்க? நான் இதை முதல் நாள்லேருந்து தினம் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த தினம் உபன்யாசத்தில் என்னுடைய பெரிய பாயிண்ட்டே என்ன, இது ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்குது. நாம சங்கீர்த்தனக்காராளுக்கும் அனுஷ்டானக்காராளுக்கும் சாஸ்திரம் படித்தவாளுக்கும் வேதம் படித்தவாளுக்கும் அந்த உள்நாட்டு கலகம் நாளும் காம்ப்ளிமெண்ட்டாக வச்சுக்கணும். சந்தியாவந்தனமும் பண்ணணும், 12 தடவை நாமா சொல்லணும், உடனே 2 விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இதை இந்த கேள்வியோடய 2-3 கேள்விக்கு பதில் சொல்லுவேன். நான் என்ன சார் நீங்கள் என்னெல்லாமோ பேசிட்டுருக்கீங்க, இன்றைக்கி ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கேன். ஆஃபீஸ் போக வேண்டியது இருந்தால் காபி சாப்பிட்றோம் இல்லையா? ஆஃபீஸ் போக வேண்டியிருந்தால் ஹிந்து, டெக்கான், ஹெரால்ட், இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமலர், தினமணி, குமுதம், கல்கண்டு, குங்குமம், கழுகு. கழுகுன்னா புரியுறது இல்லையா? இவ்வளவு பத்திரிக்கையும் 10 நிமிஷமாவது வேகமாக பார்க்குறோம் இல்லையோ? யூ ஆர் ஃபைண்டிங் த டைம் டு நோ தர் பிளஃப். You don't find the time for 5 minutes or 10 minutes. This is the lame excuse. சொல்றதே தப்பு. நான் சொல்றது எரிஞ்சு பேசினேன்னு தப்பா நினைச்சுக்காங்க, பதில் சொல்றச்சே கொஞ்சம் வேகம் வந்துடும். நான் ஏதோ சொல்றேன்னு வச்சுங்க, கேள்வியே அர்த்தம் இல்லைங்கிறதாக பல கேள்வியை முடிச்சிருவேணாம். கர்மானட்டும் விட்டு விட்டு பண்றது என்ன? அவர் எதுக்காக சொன்னார்? இப்ப நான் சொல்றேன் சார், ஒரு உதாரணம் வச்சுங்க. இப்போ உங்க மேல நான் நடக்கும்போதோ நீங்க இங்க வரும்போதோ உங்க கால் மேலப்படுறது, கையே மேலப்படுறது, நீங்கள் ஒன்று என்ன பண்ணுவேல், பார்டன் மீ, ஃபோனில் அது பார்டன் சொல்லணும், ஏதோ கல்யாணம் வச்சு இல்லை, எக்ஸ்கூஸ் மீன் ஒன்று இவன் என்ன பண்ணால், எக்ஸ்கூஸ் மீ, எக்ஸ்கூஸ் மீ, எக்ஸ்கூஸ் மீ, எக்ஸ்கூஸ் மீன் காலால் உதச்சுட்டே இருந்தான்னா காலை கட்டி போடணும், இல்லை பகவான் கட்டி போடுவோம். பிராயஷ்சித்தான் யசேஷானி தப கர்மாத்மகானிவி யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. நாம சங்கீர்த்தனத்துக்கு பெருமை உண்டுங்கிறத நான் ஆட்சேபிக்கவே இல்லை. நாம சங்கீர்த்தனம் ஏன்னா இது பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் எல்லாரும் வேதாந்தம் படிக்கிறா, வேதாந்த உபன்யாசம் ரொம்ப நிறையா எடுத்து அவளுக்கு இப்போவே அந்த ஆத்மசாட்சா்காரம் வந்து இந்த ஜென்மாவிலேயே ஞானம் வருமா வராதான்னு ஒரு கேள்வி கேட்டான். ஐஹிகம பெப்ரஸ்துத பிரதிபந்தே தத்தரிசனாது பரிமளம் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இல்லை அவர் சொல்கிறார், நீ பண்ணினா இந்த ஜென்மாவில் வரும், ஆனால் எதிர்பாராத விதமான இடையூறுகள் இல்லாமல் இருந்தால். அந்த இடையூறுகள் என்ன விதமாக இருக்கலாம்? நாம சங்கீர்த்தனத்தினால் போகிற இடையூறு வேற, சந்தியாவந்தனத்தினால போற இடையூறு பாபம் வேற, நீங்க பூஜை பண்றதுனால வர இடையூறான பாபங்கள் வேற, தானம் பண்றதுனால வரக்கூடிய புண்ணியத்தினால போகக்கூடியதான பாபமான இடையூறுகள் வேற, குளம் வெட்டுறது எஜுகேஷனுக்கு கொடுக்கறதுங்கிறதான புண்ணியத்தினால போகக்கூடிய இடையூறு வேற. இப்ப டாக்டர்கிட்ட போனா சில டாக்டர் என்ன பண்ணுவாங்க தெரியுமோ இல்லையோ, வரும்னு சாதாரண ஃப்ளூ ஜுரம்னா 7 தினம் மாத்திரை கொடுப்பேன் சார், இது பிரீத்திங்கு, இது வைட்டமினுக்கு எல்லாம் சொல்லுவான் சார், ஒன்னே எல்லாம் பண்ண முடியாதுன்னு பண்ண முடியாது. அதனால ஒவ்வொரு புண்ணிய கர்மாக்கள் அதனுடைய லிமிட்டடாக உள்ள பவர்ஸில் இது எந்த விதமான எதிர்ப்பு சக்தியை போக்க முடியுமோ அதான் போக முடியும். அதனால கர்மா போக்கிறதானதான பாபம் வேற, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது வேற, புண்ணியம் பண்ணுறது சமாச்சாரம் வேற, அன்னதானம் பண்ணுறதுக்கு வேற, தேர்ஃபோர் எல்லாம் வெவ்வேறான பாபங்கள் இருக்கு, அதை போக்குறதுக்கு அதை தான் பண்ணித்தான் ஆகணும். அதனால இவா அவளை ஷாடாதீங்க, அவா இவாளை ஷாடாதீங்க, ரெண்டு பேருமா சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்றது இல்லை, சஞ்சாந்தனும் பண்றது இல்லை. திஸ் இஸ் அவர் டெசிஷன். எவ்வளோ இதுக்கு மேல நான் இதுக்கு மேல ரொம்ப விளக்க தயாரில்லை. இது இது மின்பின்னா இருக்கலாம். ஒரு பெரியவர் கொடுத்துருக்கா 8-10 கேள்வி வருது, கடைசியில் வச்சுக்கிறேன். எப்பவுமே ரொம்ப பெருசா இருந்தா சூச்சி கட்டா அந்நியாயின்னு பேர், சின்னதெல்லாம் முதல்ல தட்டி விட்டுணும். ஒன் பேட் ஆன்சர்லாம் முதல்ல டிக் பண்ணிவிடணும். எஸ்ஏ டைப்பை கடைசியில் வச்சுக்கணும். இவன் எஸ்ஏ டைப் எழுத ஆரம்பிச்சு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு எழுதி 20 மார்க் ஆகிடும், 2.5 மணி நேரம் போயிடும். அப்புறம் இந்த டிக் பண்ணவே முடியாது. அதனால நான் தான் அதை எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் உண்டு, நான் எடுத்துக்கிறேன். உட்காருங்க, நீங்கள் எதாவது கேட்டால் கடைசியில் கொழுங்க. வேதரட்சணி நிதி ட்ரஸ்ட்ல வந்திருக்காரு, கிளம்புறேல பெரியவா, வாழ பெரியவா, அங்கேருந்து பெரிய ஆள்லாம் இங்கே அனுப்பிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா பெங்களூரில் எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கணும். ஒன்றும் அவளும் அந்த எல்லா ஊர்லேயும் போய் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நான் சொல்கிறேன். நான் இந்த சொன்னதே சொல்லிட்டு இருந்தால் டேப் ரெக்கார்ட் ஆகிடும். பல தினசு இருக்குதுல. Why do we use black தில் ஃபர் தர்ப்பணம்? இந்த கேட்டவருக்கு வெள்ளை எள்ளு உண்டு நிச்சயமா தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் கேட்டிருக்காரு. என்ன எனக்கும் தெரியாது மகாநாராயண உபனிஷத்துல இருக்கு திலா கிருஷ்ணாஸ்திலா ஸ்வேதாஸ்திலா
1: சௌம்யா.
0: கேள்வியே நான் பலப்படுத்திட்டு பதில்
1: சொல்லப்படும்.
0: துரிதம் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளுன்னு ரெண்டு இருக்கு. இந்த வெள்ளி எள்ளு எப்படி உண்டாச்சுன்னா அது சாத்தத்தை சொல்றோம். கோசவே தேவ நிர்மிதா, கோசவங்கிற யாகம் பண்ணும்போது இந்த எள்ளை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சாலும் அது இருக்கட்டும். வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளுன்னு ரெண்டு இருக்கு. நம்ம அதில் எள்ளுருண்டை பண்ணும்போது கருப்பு எள்ளை பண்ணால் கருப்பாக இருக்குங்கிறதுக்காக வெள்ளை எள்ளை பண்ணால் பரவாயில்ல. ஆனால் தர்ப்பணம் ஸ்ராத்தம் பிதிருகாரியங்கள்லாம் பண்ணும்போது கருப்பு எள்ளு தான் வச்சுக்கணும். இதுக்கு நான் லௌகிகமான உதாரணம் சொல்கிறேன். துக்கானுஷ்டானம் பண்ணும்போது கருப்பு ரிப்பனை வாங்கி தானே குத்திக்கிறானா ஷேப்பு ரிப்பனை குத்திக்கிறானோ? ஒருத்தர் போட்டார்னா நீங்கள் சொல்லுங்கள், எம்எல்ஏ எம்எல்ஏ போட்டோம் மந்திரின்னா ஒரு 500 சைக்கிளில் வாடகைகள் எல்லாரையும் கூப்பிட்டு டிஃபனை போட்டு கையில் ரெண்டு வடையை கொடுத்து துக்கத்துக்காக ரோட்டில் போயிட்டுருக்கான். இதெல்லாம் மட்ராஸில் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அரே இவெல்லாம் எதுக்கானா போனவனுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறானோ? இவெல்லாம் என்ன பண்ணுறான்? இதில் ஒரு என்ன தெரியும், மூடத்தனம், பரம பரம மூடத்தனம். என்ன பேர், சூப்பர்ஸ்டிஷன். எல்லாரும் போயிட்டு இருக்கான். சைக்கிளில் ஒருத்தன் குத்துண்ட ரிப்பன் கீழே விழுந்துடுத்து கவனிச்சாலும் என்னென்ன தேசிய கொடியில் இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு அந்த கொடியை குத்தினுட்டா இவர் தேசபக்தர்னு அர்த்தம். இந்த பிளாக் விழுந்தோடனே அங்கேருந்து வந்தான் பலாருன்னு அரைஞ்சு வெள்ளப்படவுன்ட்டான். ஏண்டான்னு துக்கம் தெரியறதுக்கு அந்த கருப்பை குத்திக்கணுமாங்க. இதனால தான் கருப்பு வேஷ்டி கருப்பு கரை கட்டப்படாதுன்னு அது துக்கத்தை காட்டும். அது வேற இது இதுலேருந்து அதை சொல்லிவிடுறேன். ஒரே ஒரு யாகத்தில் தான் கருப்பு அரிசி கருப்பு புடவை கருப்பு கரை கருப்பு வேஷ்டி கட்டிக்கணும். அது மழைக்காக பண்ணுறதான காரியரிஷ்டி. அதை தவிர பாக்கி அப்புறம் நீங்கள் வேணால் அந்த ஐயப்பன் பூஜை கருப்பு வச்சுங்க, அது கருப்பு இல்லை ஷேப்புங்கிறோம். கருப்பும் ஷேப்பும் சேர்ந்தால் அது வேற கட்சி. ரெட் அண்ட் பிளாக், அது பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை. அதனால இப்போ என்னாச்சு, பிதிரு தர்ப்பணத்துக்கு நிச்சயமாக கருப்பு தான் வச்சுக்கணும். ஒய் டூ வி பெர்ஃபார்ம் ஸ்ராத்தம், அருமையான கேள்வி. ஆனால் அவ வேதாந்திக்காக கேட்டிருக்கா, ஆத்மாவுக்கு தான் சாவே கிடையாது, ஸ்ராத்தம் எதுக்காக பண்ணுறேன்னா, ஸ்ராத்தம் ஆத்மாவுக்கு பண்ணல. ஆத்மா கம் பாடி, இந்த கம்னு ஒன்று இருக்குது, இந்த சியுஎம்னு போட்டால் கம்மின்னு அர்த்தம் இல்லை, அண்டுங்கிற அர்த்தத்தில். ஆனால் ஆத்மா அண்டுன்னு சொல்லக்கூடாது, சில இடத்துல கம் தான் சொல்லணும். கம்னா இனவிட்டபிளி இன்ச ஆல்வேஸ் இன்செப்பரபிள் கனெக்ஷன் அர்த்தம். அண்டுன்னா பிரிச்சு விடலாம்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இவா ஒரு பக்கம் காரில் போகலாம் அவள் ஒரு பக்கம் காரில் போகலாம். பாலும் டிகாஷனா கலந்தப்புறம் எப்படி பிரிக்கிறது இல்லையா? பால் டிகாஷனை விட்டான், என்னடா ஆச்சு பசும்பால்னா, இல்லை டிகாஷனை விட்டேன்னா, அந்த டிகாஷனை பிரித்து எடுங்கோ சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலான்னா, என்ன இது ஹம்சத்தாலோடு பிரிக்க முடியாது. இந்த பாடி சென்ஸ் ஆர்கன்ஸ் இதோட சேர்த்து இன்சச்சுவே நாம் அதை சேர்த்து வச்சுருக்கோம். அவர் தான் ஜீவன் பேர். அவர் இந்த பாடி போகும்பொழுது அவரும் போறதாக வச்சு தான் ஸ்ராத்தம். அதனால செப்பரேட்டட் சோலுக்கு இல்லை, செப்பரேட்டட் ஜீவனுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா ஸ்ராத்தம் பண்ணியே ஆகணும். அவ்வளோதான். ஹூம் வி ஆஃபர் ஸ்ராத்தம்னா ஜீவன் பேர், ஆத்மான்னு சொல்லக்கூடாது. இது என்னன்னா, இதை பத்தி நான் ரெண்டு நாளைக்கு உபன்யாசம் பண்ணாதான் ஜீவன் என்ன ஆத்மா என்னன்னு புரியும். அதனால பண்ணி ஆகணும்.
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு வேத சிவாகங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
4: காமிகாதி சமாட்சாதாதிபிகி சித்த சித்தாந்த சம்ஹிதா என்று சம்ஹிதா அப்படின்னு, அதாவது இந்த சம்ஹிதையானது காமிகாதி சமாட்சாதிபிகி, இதுக்கு சித்தம் சித்தாந்தம் என்று பெயர். சித்தாந்தமாகிய சமயம், அந்த சமயத்தை பற்றி தான் நாம் இங்கே பார்க்குறோம். சைவாகமங்கள் ஒரு அறிமுகம்னு சொல்லி எல்லா ஆகமங்களையும் சொல்கிறத விட நம்ம எதை பார்க்க வந்திருக்கோம், வேதத்துக்கு நமக்கு தேவையான பகுதி, வேதம் எவ்வளவோ இருக்குது பார்க்க வேண்டியது, நமக்கு தேவையான பகுதிகளை பார்த்தோம். அதே மாதிரி ஆகமங்கிற விஷயத்தில் நமக்கு தேவையானது நம்முடைய ஆகமங்கள், நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிற பூஜை, தென்னிந்தியாவிலே இப்பொழுது தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லி நாம் இந்த ஆகமங்களை பற்றி பார்க்கிறோம். இதுதான் விஷயம். அந்த 28 ஆகமங்கள் காமிகம் முதலாக வாதுலம் வீராக 28 ஆகம், இதற்கு உபாகமங்கள் 207 ஆகம். இதனுடைய வழிநூல்களாகிய பத்ததிகள் 18 ஆச்சாரியர்களாலே அருளச் செய்யப்பட்டன. அது உக்ரஜோதி முதலாக அகோர சிவாச்சாரியார் வரையிலும் 18 என்று சொல்லப்படுகிறது. அவற்றை தவிர துர்வாசர் முதலாக அதே போல ஒரு 18 பத்ததிகள் நமக்கு சொல்லப்படுகிறது. இது இரண்டும் பாடபேதங்களாக கொள்ள வேண்டுமே தவிர ரெண்டும் பேதங்கள் உடையதில்லை. சில பேர் அதில் வேற பெயர்களால் சிலரை சேர்த்துக்கொண்டும் சிலரை வேற பெயர் நபர்களை மாற்றியும் அந்த சந்தான மரபிலே மாற்றி அமைக்கப்பட்டது நமக்கு கிடைக்கிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக 18 பத்ததிகள்ங்கிறது தான் பிரதானமானது. அந்த 18 பத்ததியிலே ஒரு பத்ததி அகோர பத்ததி என்பது. அந்த அகோர சிவாச்சாரியார் பத்ததி தான் அதிகமான முறையிலே நமக்கு கர்மகாண்டங்கள் நமக்கு கிரியை வகைகள் கிடைத்திருக்கின்றன. அந்த கிரியா காரியங்களை கொண்டு தான் இப்பொழுது நம்முடைய தேசத்திலே சிறப்பான பூஜைகள் வேள்விகள் நிகழ்ந்து வருகின்றன. இவற்றிற்கு நாம் இவற்றிலே ஏதாவது சந்தேகம் ஏற்படும் பொழுதும் ஐயம் தெரிய வேண்டும் என்கின்ற எண்ணும் பொழுதும் நாம் வந்து மற்ற சில கிடைத்த ஆகம பகுதிகளை, இது முழுமையாக அதிகமாக கிடைத்திருக்கிறது, இதை தவிர மற்ற விஷயங்களை நாம் பார்த்து கொள்கிறோம். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோமசம்பு பத்ததி, ஹிருதய தேவ பத்ததி, ஈசான சிவாச்சாரிய பத்ததி, சத்யோஜாத பத்ததி, இப்படி பல பத்ததிகள் இருக்கின்றன. அந்த பத்ததிகளிலிருந்து நாம் நமக்கு தேவையான விஷயங்களை அப்பப்பொழுது இது செய்து கொள்கிறோம். மேலும் இவைகளிலெல்லாம் சந்தேகம் வந்ததுன்னா மூலாகமங்களை கொண்டு, உபாகமங்களையும் மூலாகமங்களையும் கொண்டு, உபாகமங்கள் நமக்கு பொருள், மூலாகமங்கள் பொருள் நமக்கு தெளிவத புரியாத பொழுது திரும்பவும் நம்ம ஸ்மிருதி வாக்கியங்களையும் வேதம் புராணங்களையும் கொண்டு அவற்றை விளக்கி கொள்ள முற்படுகிறோம். இருந்தாலும் நமக்கு எதுவும் முழுமையாக விளங்காது. எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், எல்லாம் செஞ்சாலும் நமக்கு முழுமையாக விளங்காது. திருமுறையாக இருந்தாலும் சரி, எதாக இந்த வேத சித்தாந்த நூல்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் நமக்கு முழுமையாக விளங்கிடாது. குரு ஒருவனாலே தான் நமக்கு அது விளங்கும், சிவனருள்னால் தான் அது விளங்கும், வேறு எப்பொழுதும் நமக்கு விளங்காது. ஆகவே இந்த பாடங்கேட்டல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சைவ சித்தாந்தத்து முறையில் பாடங்கேட்டல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த அனுபவம் பெற்றவர்கள் அந்த பாடத்தை நமக்கு உபதேசித்தருள்வார்கள். இப்போ நான் ஏதாவது ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு ஏதோ சரடு விடுறது மாதிரி நிறையா பேர் சரடு விடுறவாள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய புத்தகங்கள்லாம் எழுதி வெளியிட்டுருக்கா, அதெல்லாம் பெரிய முடிந்த முடிவுகள் மாதிரி அதை படிச்சுட்டு வந்து நம்மள்கிட்ட பல பேர் தர்க்கம் பண்ணுறதை நாம் பார்க்குறோம். அதில் விஷயங்கள் குறைவாகவும் புரட்சிகள் அதிகமாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டால் அவங்க இப்போ புரட்சிக்காக தான் அந்த நூலை எழுதியிருக்காங்க. விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காகவோ சிவஞானத்துக்காகவோ பழைய நூல்களுடைய உண்மைத்தன்மையை நம்மை போன்ற அடியவருக்கு வெளிப்படுத்த வேண்டுங்கிறதுக்காகவோ அவங்க எழுதலை. அவங்க வேற ஏதோ மனதில் வேற காரியங்களை தனக்குள்ளேயாக கொண்டு அதை நிச்சயிக்கிறதற்காகவும் அதை பற்றிய விஷயங்கள் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவும் அவ்வாறு எழுதுகிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்படி இவைகள் இருக்கின்றன இந்த காமிகாக ஆதமங்கள். இந்த காமிகாதி ஆகமங்களுடைய பலன் என்ன அப்படின்னா, நம்ம சந்தான சமயக்குறவர்கள் அவர்கள் கண்டருளிய அவை அவர்கள் வாழ்ந்தருளிய அந்த நான்கு நெறிமுறைகள் தான் இந்த ஆகமத்தினுடைய நான்கு பிரிவுகள், நான்கு பாதங்கள். அந்த நான்கு பாதம்ங்கிறதுக்கு கால் பகுதின்னு அர்த்தம். நான்கு கால் பகுதிகளை கொண்டதாக ஒரு ஆகமம் அமைந்திருக்கிறது, அந்த பாதம் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி நான்கு பகுதிகள் அதில் இருக்குது, நான்கு உட்பிரிவுகள். அந்த ஒவ்வொரு ஆகமும் நான்கு உட்பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது. அந்த நான்கு உட்பிரிவுகளுக்கு சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்று பெயர். சரியாது ஞான பர்யந்தம் சைவ மார்க்கம் சதுர்விதம் என்று காலோத்தரம் என்கின்ற ஆகமமானது நமக்கு செல்கிறது. இந்த இவைகளில் ஞானத்தால் முக்தி முடிவென்பர், மூன்றினும் முக்தி பதமென்பர் அப்படின்னு சித்தியார் நமக்கு சொல்கிறது. இந்த முதல் மூன்று இருக்கு இல்லையா, சரியை கிரியை யோகம், இதனுடைய முக்தியானது பதமுக்தி என்றும், ஞானத்திற்கான கடைசியாக இருக்கக்கூடிய ஞானத்தினுடைய முக்தியானது முடிவான முக்தி என்றும் சித்தியாரிலே அருளி செய்யப்படுகிறது. இந்த நான்கு வகை பெயர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற இவைகள் நாம் முன்னமே நம்முடைய ஆகம உரைகளிலே கண்டவைகள்தான். கர்மகாண்டம், ஞானகாண்டம், உபாசனா காண்டம் வேதத்தினுடைய எச்சங்களாக இருப்பவையும் அதிலே கர்மகாண்டத்தினுடைய அடிப்படையிலே சரியையும் கிரியையும் அடங்கும். உபாசனா காண்டம் யோகத்திலும் பூஜையிலும் அடங்கும். அதாவது கிரியையினுடைய ஒரு பகுதியாக யோகம், யோகத்தின் முழு பகுதியாகவும் கொண்டது உபாசனா காண்டமாகும். ஏன்னா கிரியையில் பூஜைகள் வருவதனால அது உபாசனா காண்டத்தில் அடங்குவதனாலே அதில் கொஞ்சம் சேர்த்து கொள்ளப்படுகிறது. ஞானகாண்டம் என்பது முழுமையாக ஞானபாதமாகும். இப்படியாக சரியாபாதம், கிரியாபாகம், யோகபாதம், ஞானபாதம் என்பது அவற்றுள்ளே அடைந்து விடுகின்றன. உபாசனை கர்மகாண்டம் அப்படிங்கிறது நாம் நித்திய நியமங்கள், நம்முடைய ஒழுக்க சீலங்கள், சிவாகமங்கள் விதிக்கின்றவைகள். இப்போ நமது அருண நாவலர் அவர்கள், ஆறுமுக நாவலர் அவர் அருளி செய்கிறார். பாலபாடம் ஒரு பல பகுதிகளாக, பல தொகுதிகளாக அவர் அருளி செய்கிறார். அப்படி அருளி செய்கின்ற அந்த வகையில் நம்ம ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறது. ஏன்னா அதை ஏன் குறிப்பிடுறேன்னா, எளிதாக எல்லாரும் படித்து பயன்பெறுவதற்கு ஹேதுவாக இருக்கும், உபயோகமாக இருக்குங்கிறதுனால அதை சொல்கிறேன். அது நம்ம எப்படி நம்மளுடைய நியதி சைவ சித்தாந்த நெறியிலே நம்முடைய வாழ்வு நெறி எவ்வாறு அமைய வேண்டும்ங்கிறத அது சொல்கிறது. அதே மாதிரி நம்முடைய பூஜை முறைகள், ஆத்மார்த்த பரார்த்த பூஜைகள், தரிசன முறைகள், நாம் கொள்ள வேண்டிய ஆச்சார நியதிகள் முதலானவற்றையெல்லாம் சொல்வது கர்மகாண்டம். கோவிலில் உள்ள பூஜை, அர்ச்சனை, ஹோமம் முதலானவற்றையெல்லாம் சொல்வது இறைவனுக்கு உள்ள துதி, பாடல்கள், தேவார திருவாசகங்கள் முதலானவைகள், வேதம் முதலானவைகள்லாம் இந்த இடத்துல துதியாக கொள்ள வேண்டும். வேதத்திலேருந்து எல்லா பகுதியும் நாம் சொல்கிறதில்ல கோயில்களில், இறைவன் குறித்து இருக்கக்கூடிய சில பகுதிகளை தான் அங்கே ஓதுகிறோம். அவைகள் வந்து இறைவனுடைய துதியாக இருக்கின்றன. அதாவது கட்டளை இடுகின்ற யாக வேள்விகளுடைய விளக்கங்களை சொல்கிறதெல்லாம் அங்கே வேண்டியதில்லை அல்லவா. அதனால் அங்கே இறை துதியாக இருக்கக்கூடிய வேதங்களை எல்லாம் இப்போ மாணிக்க வாசகர் சொல்கிறார்களே, அதுமாதிரி வேதங்களில் எப்படி சொல்லப்படுதுன்னா, ஐயா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அப்படின்னு, வேதங்களால் கண்டுபிடிக்க முடியாதவராக, வேதத்தால் தேட முடியாதவராக அவர் இருக்கிறார், அறிய முடியாதவராக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஏன்னா வேதத்தை கொண்டு நாம் முறிதாக அடைந்து கொள்ள முடியாது. அது எல்லாவற்றுக்கும் பொதுவானதான கருத்தையே சொல்லும், முழுமையான சிரமமான கருத்தை சொல்லாது. ஆனால் அங்கங்கே இருக்கும், நிச்சயமாக இல்லாமல் போகாது, சுத்தமாக அதில் இல்லவே இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. நிச்சயமாக அதிலே நிரம்ப இடங்களிலே அதனுடைய பதித்துவம், சிவபதித்துவமானது நிரம்பி இருக்கிறது. இதை நிறையா பேர் ஆச்சாரியர் சொன்னாங்க, நாமும் பார்த்தோம் பல இடங்களில். வேத இதிகாசங்களாக இருக்கக்கூடிய இத்திகாசம் என்பதற்கு இப்படியாக நடந்ததுன்னு அர்த்தம். இந்த வேத இதிகாசங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ராமாயணத்தில் நாம் பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா பாத்திரங்களும் சிவபூஜை செய்வதை பார்க்குறோம். ராமனுடைய முன்னோர்கள் பகீரதன் முதலானவர்கள்லாம் பெரிய சிவபக்தர்கள், கங்கையை கொண்டு வந்ததற்காக சிவரை ஆதரித்தது முதலானதெல்லாம் நாம் பார்க்குறோம். ராமர் ராமலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டதை காண்கிறோம். ராவணன், வாலி, சுக்ரீவன் எல்லாரையும் பாருங்க, எல்லாரும் பூஜை பண்ணியிருக்காரு. திருத்தன் குரங்காடுதுறைன்னு ஊர் இருக்கு, சடாயு பூஜை பண்ணிய ஊர் வந்து வைத்தீஸ்வரன் கோவில், சாம்பாதி சர்பாதி சடாயு என்போர் வழிபட்டதளம். அப்படியாக இதெல்லாம் ராமாயண பாத்திரங்கள் எல்லாம் லிங்கத்தாபனம் செய்கிறார்கள். மகாபாரத பாத்திரங்கள்லாம் சிவ உபாசனை செய்து தீட்சை பெறுகிறார்கள். சிவனிடமிருந்து நிறைய வரங்களை பெறுகிறார்கள். இதில் நாம் பார்த்தோம்னா தெரியும், காந்தாரி 100 பிள்ளைகளை வரமாக பெற்றது, முன்பிறவியிலே பாஞ்சாலி 5 முறை கணவனை பற்றி தவம் இருந்ததினாலே 5 கணவர்கள் வாய்ப்பார்கள் என்று சிவம் வரமளித்ததாக கூறுகிறது. அதே மாதிரி கிருஷ்ணர் அனுசான பருவத்திலே உபமன்னி முனிவரிடம் சிவதீட்சை பெற்றுக்கொண்ட விஷயங்கள் வர்ணிக்கப்படுகின்றன. அதே மாதிரி அவர் கிருஷ்ணருடைய வாக்காகவே அதில் இருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்களில் துரியோதனன் வழிபட்டது சிவபூஜை, பரசுராமர் பரசுராமர் பரசு பெற்றது சிவனிடம் தானே. அது புராணங்களில் நிறைய விஷயங்கள் சிவனை குறித்து ஆறாது, சிவபரத்துவமானது அதிகமான இடங்களில் பேசப்படுகிறது. அர்ஜுனன் தபஸ் செய்து பாசுபதம் பெற்றது முக்கியமானது இல்லையா. இப்படி தர்மர் எப்படி ஆராதனை செய்தார், எப்படி பீஷ்மர் எப்படி ஆராதனை செய்தார், ஜராசந்தன் சிவனுக்காக அந்த ஊன் வேள்வியை செய்து பலி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறான். அந்த நம்ம இவர் வந்து அதை தடுப்பதற்காகவும் தன்னுடைய நாட்டினுடைய பொது எதிரியாக இருக்கக்கூடிய ஜராசந்தனை தவிர்ப்பதற்காக பீமனையும் அர்ஜுனையும் துணை கொண்டு அவங்களுடைய மகத நாட்டுக்கு போய் ஜராசந்தனத்தை வதத்தை செய்வதை காண்கிறோம். அந்த ஜராசந்தன் பெரிய சிவபக்தனாக இருக்கிறதை காண்கிறோம். இப்படி நிறைய இடங்களில் சிவபரத்துவமானது எங்கும் விரவி கிடக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட அந்த பூஜை முறைகளை நாம் நம்முடைய சைவத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற 4 பாதங்களில் கொண்டிருக்கிறோம். இது செய்த என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். புறச்சமய நெறி நின்றும் அகச்சமய புக்கும் புகன் மிகுதி வழியும் உழன்றும் புகழும் ஆச்சிரமத் துறைகள் அவை அனைத்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருகலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை, வேதத்தினுடைய சிரமாகிய பொருள் எது, உண்மையான விளக்கம் என்ன, மிக தெரிந்து சென்றார் சைவ திறத்தடைவர். அதற்கு பிறகுதான் சைவ திறத்தை நாம் அடைய போகிறோம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வடமொழியில் இருக்கு அப்படின்னா சைவ திறத்தை அடைய முடியாது இது யார் சொல்றா? சுஞான சித்தியார் சொல்கிறது. அதனால அருணந்தி சிவம் சொல்றார். அதனால சித்தியாருக்கு மேல நூல் இல்லைம்பாங்க. உலகத்துல உள்ள எல்லா நூல்களையும் கொண்டே எல்லாம் சித்தியாருனுடைய ஒரு இல்லையா. ஆக அப்படிப்பட்ட அந்த சித்தியார் எப்படி சொல்றதுன்னா, இப்படி செய்கிறது திறத்துடையார் அதில் சரியா கிரியா யோகம் இது மூன்றும் செலுத்திய பின் ஞானத்தார் சிவனடியை சேர்வர் அப்படின்னு நமக்கு அருள் செய்கிறது. அதனால அந்த சரியா கிரியா யோக ஞானங்களை பற்றி தான் ஆகமங்களுடைய நான்கு பாதங்களாக நாம் பார்த்து வருகிறோம். அவற்றை ஆகமம் சொல்லும் பொழுது சரியாதி நிறையா இடங்களில் சொல்கிறது. சுருக்கமாகவும் இருக்கணும், நமக்கு பிரச்சனை புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சரியாதி ஞான பரியந்தம் சைவ மார்க்கம் சதுர்விதம். இதை விட இலக்கமாக எளிவாக பழமொழி மாதிரி அழகாக சொல்ல முடியாது. அதுக்காக சொல்கிறேன். இதில் வந்து இவர் முடிவு என்பது ஞானத்தால் ஏற்படுங்கிறார் இல்லையா. அதே மாதிரி இந்த நான்கு மார்க்கங்களில் வேத சமயங்கள்லையும் இருக்குது, வைஷ்ணவ சமயங்கள்லையும் இருக்குது, வைதிக சமயங்கள்லையும் இருக்குது. அதை பார்க்குறோம் எப்படின்னு கேட்டால், சிரவணங் கீர்த்தனஞ்செய்வ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்ஷஞ்சாத்ம நிவேதனம் கரிஷ அப்படின்னு நாம் சொல்கிறோம். அது வந்து நான் ஒன்பது விதமான பக்தி பேதங்களை சொல்லும் பொழுது, சிரவணம் இறைவனுடைய புகழை கேட்டல், தேவார திருவாசகங்கள்லாம் கேட்கறது, வேதங்களை கேட்கறது, ஆகம விஷயங்களை கேட்கறது, சித்தாந்த பாடம் கேட்கறது, எல்லாமே இறைவனுடைய புகழ் தானே. இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கான முயற்சிகள் தானே. கதா காலக்ஷேபம் கேட்கறது கூட, புராணம் கேட்கறது கூட இறை சக்தியையும் நல்ல விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்காக தான். இதுக்காக சிரவணம், கீர்த்தனம், அப்புறம் நாமளே பாடுறது, ஸ்மரணம், அதன் பிறகு இறை நினைப்போடு இருப்பது, பாதசேவனம். பாதசேவனங்கிறது என்ன அப்படின்னா, இறைவனுக்கு பாதசேவனம் இல்லை, சங்கம லிங்கங்களாக இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு பாதசேவனம் செய்தல். அவங்க சொன்னால் நம்ம சிவனடியார்கள்போம், அவங்க வந்து பாகவதர்கள் அப்படிம்பாங்க. பரம பாகவதர்களுக்கு பாதசேவனை செய்கிறத தன்னுடைய பிறவி பயனாக சொல்வார்கள். அப்படி அது மாதிரி பாதசேவனம் இதையெல்லாம் வந்து எதில் வருது அப்படின்னு கேட்டால், சரியா மார்க்கத்தில் வருது. அர்ச்சனம் வந்தனம் தா இதெல்லாம் வந்து கிரியா மார்க்கத்தில் வருது. அர்ச்சனம் வந்தனம் தாசியம், தாசியம்ங்கிற முறை தான் நமது வாகீச முனிவர் தாச மார்க்கம் அப்படிங்கிறோம். சஹ்ய மார்க்கம்ங்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சக மார்க்கம். ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறது வந்து மாணிக்க வாசக சுவாமிகளுடையது. அவர் என்ன செய்கிறார், இறைவனோடு இரண்டரை கலந்து விடுகிறார், ஞானத்தினுடைய முடிவான முக்தியை அடைகிறார் இல்லையா. ஆகவே இப்படியாக சிரவணம் கீர்த்தனம் செய்வ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசன் சக்யஞ்சாத்ம நிவேசனம் என்று ஒன்பது விதமான பக்திகள் சொல்லப்படுகிறது. இந்த ஒன்பது பக்திகளும் இந்த நாலு பாதங்களில் அடங்கிடும். இதான் இதெல்லாம் வந்து களம் அகலம் என்று ஆகமத்திலே சொல்லப்படும். களம் அகலம் என்று சொல்லப்படும். இப்போ இந்த நிறைய ஆகமங்கள் சொன்னோம் இல்லையா, இதையெல்லாம் எப்படி வந்தன, எப்படி இந்த வேறு வேறு ஆகமங்கள்லாம் வந்தது, லாகுலம் இதெல்லாம் எப்படி வந்தது, மாலினி விஜயம் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, சொச்சந்த பைரவம் இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து சிவாகமங்களை கொண்டு ரிஷிகளாலே அருளப்பட்டவை. சிவாகமங்களை முதல் நூலாக கொண்டு வழிநூலாக ரிஷி முனிவோர்கள் தங்களுடைய அனுபவ ஞானத்தினாலே சிவனருடனாலே அருளி செய்தவைகள். அதனாலே அவைகளுக்கு தந்திரம்னு தான் பேர். அது ஆகம்னு அவங்க அதிகமாக சொல்ல மாட்டாங்க, தந்திரங்கள்னு சொல்லுவாங்க. தந்திர பூஜை இப்போ கேரளாவில் பார்த்தோம்னா, நிறைய இடங்களில் பார்த்தோம்னா ஆகம பூஜை நடக்கிற மாதிரி தாந்திரீக பூஜைகள் நடக்கும். இந்தியா முழுவதும் நிறைய இடங்களில் அந்த தாந்திரீக பூஜைகள் நடந்து வருகின்றன. இப்போ ஆகமப்படி பூஜை செய்கின்ற இடங்களும் நிறைய இடங்களில் இருக்கின்றன. வடநாட்டிலும் இருக்கிறது, வேறு எல்லா பகுதிகள்லையும் இருக்குது. அதெல்லாம் ஒரு தனியாக ஒரு நாள் நம்ம பார்க்கணும். அது மாதிரி இப்படி யத்கிருஷ்டம் அந்நியசாஸ்திரேஷு வித்யதே தத் சிவாகமாத் நதிருஷ்டம் யத் சிவஜானே தத் அந்நியத்ர நவித்யதே. உலகில் எல்லா வித்தைகளும் சிவாகமத்திலிருந்தே தோன்றுகின்றன. எது சிவாகமத்தில் காணப்படவில்லையோ அவ்வாறு ஒரு வித்தை இல்லை என்று அர்த்தம் அப்படின்னு இந்த ஆகம ஸ்லோகம் சொல்கிறது. இந்த ஆகமத்தினுடைய ஸ்லோகத்துக்கு என்ன பொருள்னா, யத்கிருஷ்டம் அந்நியசாஸ்திரேஷு வித்யதே தத் சிவாகமாது. ஏன்னா சுவாமி ஒருத்தர் தான் எல்லா ஆகமங்களையும் சொல்கிறார், அதிலிருந்து தான் எல்லாமே தோன்றுகிறது. ஈஸ்வர சர்வ வித்யானாம் வேதம் சொல்லுகிறது. ஈசான சர்வபூதானாம் ஈஸ்வர சர்வ ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னு சொல்லுகிறது வேதம். ஈசான சர்வ வித்யானாம் எல்லா வித்தைகளுக்கும் ஈசானன் ஆகிய பரமேஸ்வரன்றது தான் சொல்கிறது. அவர் தான் எல்லா வித்தைகளும் இல்லையா. இது நம்மளுடையது. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே ஞானறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காண்டுமே. பார்க்குறோம் இல்லையா, இப்படியாக எல்லா ஞானங்களும் கலைகளும் எதில் இருக்குன்னா நமச்சிவாய சிவத்திலிருந்தான் இருக்கின்றன, சிவாகமத்திலிருந்தே தோன்றியது. அது நாம் அந்த ஆகமங்களை ஒன்றி கவனித்து பார்க்கும்பொழுது அதிலிருந்த விரிந்த நூல்களாகவே மற்ற நூல்களெல்லாம் இருக்கும். ஆகம நூல், ஆரண நூல், ஆகம நூல், இரண்டே நூல்கள், மற்ற நூல்களெல்லாம் அது வடிவந்த நூல்கள் அப்படின்னு அங்கேயும் திரும்பவும் சித்தியாரை நமக்கு அறிவுறுத்துவதை நாம் செய்து கொள்ள வேண்டியிருக்கு. சிவந்து துவிதம் ஏயம், சைவந்து துவிதம் ஏயம், சைவம் செய்யப்பட்ட சிவனால் செய்யப்பட்ட விஷயங்கள் ரெண்டு விஷயம், ஒன்று கலம் அகலம். சைவந்து துவிதம் ஏயம் கலாகல விபேததா என்று காரணாகவும் சொல்கிறது. காரணாக அர்ச்சனாவிதி படலத்திலே சொல்லப்படுகிறது. கலந்து சிவகர்ப்பம் சியாத் அகலம் ரிஷி கர்ப்பகம், சிவனாலே கர்ப்பித்து அருளப்பட்டது வந்து கலம் என்ற பெயர். அது நம்ம 28 சிவாகமங்கள், நம்ம சித்தாந்த சாஸ்திரங்கள் எல்லாம். அகலம் அப்படிங்கிறது ரிஷி கர்ப்பகம், ஆத்ம ஞானத்தினாலே ரிஷிகள் தன்னுடைய பிரயத்தனத்தினாலே சிவஞானத்தை பிரேரணை செய்து மிக நெடுங்கால தபத்தினாலும் தன்னுடைய முயற்சி அரிய பெரிய முயற்சிகளாலும் சிவன் இறைவனுடைய அருட்கொடையாலும் அவர்கள் நிறைய விஷயங்களை ஆத்ம தரிசனங்களை காண்கிறார்கள். அப்படிப்பட்ட தரிசனங்கள்லாம் அகலம் என்று சொல்லப்படும். அதே மாதிரியே அந்த மற்ற தாந்திரிகம் முதலான ஆகமங்கள் கல்பம் என்று சொல்வார்கள். அந்த கல்பங்கள் எல்லாம் ரிஷிகளாலே கல்பிக்கப்படுகிறதுன்னா அது ஆகமங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஆகமம் சொல்றதை நாம் சொல்றோம். நான் சொல்லிட்டேன், நானே சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ரிஷி எல்லாம் ஆகமத்தை வச்சு தானே இப்போ இந்த வடமொழி பிரச்சனை மாதிரி ஆகிடும், தமிழ் பிரச்சனை மாதிரி ஆகிடும். எல்லாம் சிவாகமத்தை வச்சு தான் பண்ணதுன்னா வேறு யாருக்கும் ஆகமம் கிடையாதுன்னு வைதி வைஷ்ணவர்கள் தாந்திரிகர்கள்லாம் வந்துடுவாங்க. சிவா ஒரு இதில் வந்து ஒரு விஷயம் எழுதும் பொழுது கும்பாபிஷேகம் அப்படின்னு நாம் சொல்கிற அந்த கடவுன் மங்கலம் இருக்கு இல்லையா, இந்த கடவுன் மங்கலம் ஆகிய குடமுழுக்கு அந்த விஷயத்தை பற்றி அப்படி சொன்னால் தானே நமக்கு புரியும். நான் கடவுன் மங்கலம்னா ஏதோ விஷயம்னு புரியாது உங்களுக்கு, அதனால் சொல்கிறேன். நம்ம வழக்கு தொல்ல உள்ள கும்பாபிஷேகம்ங்கிற அந்த குடமுழுக்கு விழாவை பற்றி நான் பேசும் பொழுது சிவாகமங்களுடைய சிறப்பையும் அதில் தான் சொல்லியிருக்கே அப்படிங்கிற விஷயத்தையும் பேசும் பொழுது நம்ம சைவர்கள் சில பேர் இந்த ஆகமங்கள் வடமொழியில் இருக்கிறதெல்லாம் இப்போ இலையில இவங்களாக எழுதி வச்சுன்றது இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டுருக்காங்க இல்லையா, அவங்க தான் எதிர்ப்பாங்கன்னு பார்த்தா இவங்க மாதிரியே இன்னொருத்தரும் எதிர்க்கிறாங்க. யாருன்னு கேட்டால் அந்த தாந்திரிகர்கள், சாக்தர்கள், வைதிகர்கள், வைதிக பிரதிஷ்டன் இருக்க வைதிகத்தில் பிரதிஷ்டை பற்றி பூஜையெல்லாம் பண்ணுறமே அப்படின்றாங்க. இப்போ நிறையா அந்தணர்கள் பூஜை பண்ணுறது நம்ம பெரிய புராணத்திலே பார்க்க முடியும், அந்த மாதிரி பிரதிஷ்டெலாம் இருக்கேன், அதை பற்றி நீங்கிறாங்க. ஆக சில அற்புதங்கள் நிகழும், இந்த அற்புதங்கள் மரபாகாது, அற்புதங்களை போய் மரபாக வச்சுக்கப்படாது. மரபுங்கிறது எல்லாருங்களையும் கடைபிடிக்க விட்டு வழி வழியாக வருவதற்கு பேர் தான் மரபுன்னு பேர். திடீர்னு திருஞான சம்பந்தர் அழுதார், அவருக்கு பால் கொடுத்தாருன்னா அது அதிசயம், அற்புதம் நிகழ்ந்துருக்கு. எல்லாருக்கும் வயிற்று வலி வருது, எல்லாருக்கும் வாகீசராக முடியுமா, வயிற்று வலி வர்றவா எல்லாரும் வாகீசனாக முடியுமா, அதாவது நாவுக்கரசராக முடியுமா, ஆக முடியாது. அது அற்புதம், அது மரபல்ல இல்லவா. அது மாதிரி இங்கே வந்து நாம் இதை இந்த இடத்துல கொள்ள வேண்டும். கலந்து சிவகர்ப்பம் சியாத் அகலம் ரிஷி கர்ப்பகம் அப்படின்னு ரிஷிகளால் செய்யப்படுகிறது. சிவாகவங்கள் அற்புதங்கள், அது ஆண்டவளாலே அருளி செய்யப்படுகின்றன. மற்றவர்கள் நம்மை போன்ற ஆன்மாக்கள் தன்னுடைய உயர்ந்த தகுதியினாலும் இறைவன் கொண்ட பற்றினாலும் ஆழ்ந்த ஆராய்ச்சினாலும் நல்ல பெரிய தரிசனங்களைக் கண்டு அவற்றை நமக்கானுடைய தரிசனங்களாக தத்துவ கோட்பாடுகளாக வெளியிடுகிறார்கள். அது அந்த ஆகமத்தினுடைய அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. ஏன்னா அவருடைய முதல் கண் அப்படி தானே தோங்குகிறது அவருடைய வாழ்க்கை. ஆகையினால இப்படி இங்கே சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த ஆகமங்கள் அருளி செய்கின்ற பொழுது எப்படி அருளை செய்தார் இந்த சிவாச்சாரியர்கள்ங்கிறவர் யார் அப்படிங்கிறத பற்றியும் அந்த அர்ச்சனா விதி படலத்தில் சொல்லப்படுகிறது. கைலாசத்தினுடைய ரம்யமான சிகரத்தினுடைய ஒரு உச்சியிலே இருந்து கல்பாந்த காலத்திலே, இந்த ஒரு கல்பாந்த காலத்திலே இந்த உலகம் இறைவனால் ஒடுக்கப்பட்ட பின்பு திரும்பி தோன்றுவிப்பதற்கு முன்பாக ஒரு 5 பேரை தோற்றுவிக்கிறார். அவருடைய முகத்திலிருந்து பஞ்சவக்திரங்கள்லேருந்து, அதாவது ஈசானாதி முகங்கள்லேருந்து எப்படி வேத ஆகமங்களை தோற்றுவிக்கிறாரோ அது மாதிரி 5 ரிஷிகளை தோற்றுவிக்கிறார்னு அந்த ஆகமம் நமக்கு கூறுகிறது. அந்த ரிஷிகள் யாருன்னு கேட்டால் கௌசிக காசியப செய்வ பாரத்வாதோத கௌதமஹா அகஸ்திய செய்வ பஞ்சேதே பஞ்சவக்திரேஷு தீட்சிதாக, அங்கேயே அவங்களுக்கு தீட்சை பண்ணுறார் சுவாமி இந்த ரிஷிகளை படைத்து. அந்த ரிஷிகள்கிட்ட இந்த ஆகமங்களை எல்லாம் கொடுக்குறார். அந்தந்த ரிஷிகளுக்கு அந்தந்த முகத்திலிருந்து தோன்றிய ஆகமங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 28 ஆகமங்களில் முதல் 10 ஆகமங்கள் வந்து சிவபேதம் என்றும் அடுத்த 18 ஆகமங்கள் ருத்ரபேதம் என்றும் சொல்லப்படும். அவைகளை அவர்களுக்கு அருளி செய்கிறார். அப்படி அருளி செய்த பொழுது அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்டு பூலோகத்துக்கு வந்து அவர்களுடைய சந்தானத்தை, பூலோகத்தில் எப்படி மெய்கண்ட சந்தானம் நந்தியம்பெருமான் மூலமாக நமக்கு கிடைக்கிறதோ, அகச்சந்தான புறச்சந்தான குரவர்கள் மூலமாக வந்துகிறதோ, அது மாதிரி அவர்களுடைய சந்தானமானது எப்படி ஏற்படுகிறதுனா, அவங்க வந்து ஒரு 5 மடங்களை ஏற்படுத்துகிறார்கள். இந்த 5 மடங்கள் வந்து மந்தான காளீசம் அப்படிங்கிற மடத்தில் கௌசிகர், காசியவர்கிற ஆமர்த்தகி, கோலகி மடத்தில் கௌசி பாரத்வாஜர், புஷ்பகிரியில் வந்து கௌதமர், ரணபத்திரத்தில் அகஸ்தியர். இப்படியாக இந்த ரிஷிகள் இருந்து அந்தந்த சந்தானங்களை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களுடைய தொடர்ச்சியாக அடுத்த சந்தான தலைமுறையில் அடுத்ததாக வரக்கூடியவர் அதாவது கௌசிகாதிகளிலிருந்து முறையே துர்வாசர், ருரு, ததீஜி, ஸ்வேதர், உபமன்யு அப்படிங்கிறவர். இந்த ததீஜிங்கிறவர் ரொம்ப சிறப்பானவர், நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம். எப்படின்னா தட்ச யாகத்தில் போய் இந்த சிவனை குறித்து ஆவிர்வாகம் கொடுக்காத இந்த யாகம் தவறு, வெறும் கர்மகாண்டமாக பரம்பொருள் ஒன்று இல்லாமல் பல தெய்வங்களை வைத்து வழிபடுகின்ற இந்த யாகம் தவறு, ஒரே பரம்பொருளை தான் இந்த வேதம் சொல்லுகிறது அப்படின்னு போய் அங்கே நிரூபித்து அந்த யாகத்தை முதல்ல தடுக்கிறார் அவர். அதுக்கப்புறம் தான் பராசக்தி போகிறாங்க சதி. அதனால் அந்த ததீச்சி அப்படிங்கிறவர் அவர் தான், ததீச்சி முனிவர். துர்வாசர் எல்லாருக்கும் தெரியும், புராண பிரசித்தி, கோப பலம் கொண்டவர். எல்லாரும் ரிஷிகளுக்கும் கோபப்பட்ட விஸ்வாமித்திரர்லாம் கோபத்தினால தபோ வலிமையை இழந்துடுறதை நாம் பார்க்குறோம். இந்த துர்வாசர் எவ்வளவு கோபப்படுறாரோ அவ்வளவுக்கு அவருக்கு தப்போ வலிமை அதிகமாகும். ஏன்னா அவர் கோப விசேஷம், கோபப்பிரசாதம், சுவாமியவே கோபப்பிரசாதம்னு சொல்கிறது உண்டு இல்லையா, அப்படி கோபப்பிரசாதம் இருக்குது. அப்புறம் ஸ்வேதர், ருரு, உபமன்யு இவெல்லாம் இருக்கா. உபமன்யு தான் நம்ம கிருஷ்ணருக்கு தீட்சை செய்து வைத்தவர். இது சந்தானங்கள்லாம் அவங்களுடைய சந்தானங்களாக வருகிறது. இவர்கள் துர்வாசர் வந்தான காளீச மடத்திலிருந்தும், ருரு ஆமர்த்திகி மடத்திலிருந்தும், ததீச்சி கோலகி மடத்திலிருந்தும், ஸ்வேதம் புஷ்பகிரி மடத்திலிருந்தும், உபமன்யு ரணபத்ர மடத்திலும் இருந்து தங்களுடைய சைவ தொண்டை செய்து வருகிறார்கள். இது சைவாகம சைவாச்சாரிய மடங்கள் அவை இருக்குது. அதற்கு பிறகு இப்படியாக இந்த சந்தானத்திலே தான் நம்முடைய ஆகமங்கள் எல்லாம் தோன்றி இந்த உலகத்திற்கு கிடைத்திருக்கின்றன. இந்த ஆகமாதிகளில் தான் நாம் இங்கே இருக்கக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் சரியை என்கின்ற பாதம் வந்து நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னா, மனிதனுடைய அன்றாட ஆச்சாரங்களையும் அதோடு கூட இல்லாமல் இந்த உலக உயிர்களை பற்றியும் இந்த விஷயங்களை எல்லாம் பற்றி நமக்கு சொல்லுகிறது. மரங்கள், விருட்சங்கள், பறவைகள், பட்சிகள், இதெல்லாம் 84 கோடி 100,000 யோனி பேதங்கள்லாம் என்னென்ன உயிர்கள், அதெல்லாம் எப்படி இருக்கு, எப்படி தோன்றின, அதெல்லாம் பற்றிய விஷயங்களெல்லாம் அந்த அற்புதமாக சொல்லப்படுகிறது. இந்த சரியாபாதத்தினுடைய இன்னொரு பக்கமாக நாடு நகரங்கள் எப்படி அமைத்தல், பத்தனம்னா என்ன, கிராமம்னா என்ன, இப்படியெல்லாம் ராஜதானினா என்ன, இவெல்லாம் பற்றி அதில் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த முறைகள், சில்பசாஸ்திரங்கள், ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் சொல்லப்படுகிறது. அது மாதிரி சாஸ்திரங்கள், இந்த வாஸ்து முதலானவைகள், இந்த பூமி பரீட்சை முதலானவைகள் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்புறம் நம்ம மனித தனி மனித ஒழுக்கம், எதிலிருந்தெல்லாம் மனிதன் எதை இதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், புசிக்க வேண்டியன, கொல்லத்தக்கன, வெறுக்கத்தக்கன, விளக்கத்தக்கன, மூணு நல்லா புரிஞ்சுக்கணும். கொள்ளத்தக்கன, விளக்கத்தக்கனதெல்லாம் வெறுக்கத்தக்கணன்னு வேற இருக்கு. இதையெல்லாம் அந்த விஷயங்களை எல்லாம் சரியாபாதத்தில் சொல்லுகிறது நமக்கு. தொண்டுனா என்ன, சேவைனா என்ன, அர்ச்சனைனா என்ன, பூஜைனா என்ன, பலனா என்ன, எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லுகிறது. அனுற்றான விஷயங்களை எல்லாம் சொல்கிறது. ஸ்நானம் முதலான நித்திய கர்மா விஷயங்களை எல்லாம் சொல்கிறது. தந்ததாவணம் சொல்கிறது, அதாவது மனிதனுடைய அன்றாட காலை கடன்கள்லாம் எப்படி கழிக்க வேண்டும்ங்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது அதனோட விஷயங்கள்லாம். இப்படி காமிக ஆகமத்தில் ஒரு பகுதியில் நம்ம அந்த கழிப்பறைகளை பற்றி சொல்லுகிறது. இந்த மாதிரி பெரிய நகரங்களில் இந்த மாதிரி எட்டி போய் போக முடியாது. கிராமங்கள், வனாந்தரங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து நதிக்கரை ஓரங்களில் அதுக்குன்னு இடங்களை ஒதுக்கி அங்கே இந்த சௌச்சங்களை செய்கிறது உண்டு. காலங்களை மலர் ஜல விசர்ஜனங்கள் பண்ணுறதெல்லாம் அதற்கு இந்த மாதிரி பெரிய கழிப்பறைகளை பற்றிய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும் நியாயமா அப்படின்னு கேட்டால், சிந்து சமவெளி ஞாபகம் வரணும். ஏன்னா அந்த நகர ஒழுங்கு, அங்கே அமைப்பு, அங்கே இருந்த கழிவறைகள் முதலானவை, அந்த எப்படி நீர் வருவதற்கும் போவதற்குமான இதெல்லாம் எப்படி ஏற்படுத்தப்பட்டிருந்தோன்னா எல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் நியாயமாக. இப்படி உங்களுக்கு ஞாபகம் வரலை நான் சொல்லும்பொழுதுன்னா, நீங்கள் ஆகமத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்புகள்லாம் இருக்குது, அவைகளை வாங்கி பாருங்க. பூர்வ காரணாகமம் முழு பதிப்பாக வெளியிடப்பட்டிருக்கு, தென்னிந்திய அர்த்தகர் சங்க வெளியீடு, சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இல்லை நூல் சாலையில் வெளிப்படப்பட்ட பழைய நூல் இருக்குது. இப்பயும் ஃப்ரெஞ்சு நியூட்டோட் இன்ஸ்டியூட் நம்ம பாண்டிச்சேரியில் நூல் நிலையங்களில் வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். நமது சரஸ்வதி மகால் நூல் நிலையம் மாதிரி உடையங்கள் எல்லாமும் இருக்குது. இங்கெல்லாம் போய் அவங்க வெளியிட்ட நூல்களை தவிர அவங்க சேகரித்த நூல்களில் இருக்கும் அவை. இங்கே போய் அவைகளை வாங்கி படித்து பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரலாம். அதனால் என்ன, நல்ல விஷயங்களுக்கு நிறையா பேர் சொந்தம் கொண்டாடுவார்கள், ஆனால் நல்ல விஷயங்களை வெறுக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம சமயத்தில். நல்ல விஷயம் வேற மொழியில் இருக்குங்கிறதுக்காக, அல்லது வேற ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக, ஏற்புடையவர்கள் சொன்னவர்கள், தனக்கு ஏற்புடையவர் அல்லாதவர் இப்படியெல்லாம் கொள்ள வேண்டும்ங்கிறதுனால இப்படியெல்லாம் இருக்குது. அப்புறம் இதற்கு மேலே அடுத்த விஷயத்திற்கு போவோம். இப்படியாக இது சரியாபாதத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. கிரியாபாதம் தான் நமக்கு நன்றாக தெரியும். இந்த கிரியாபாதத்தில் கரிஷனாதி பிரதிஷ்டாந்தம், பிரதிஷ்டாதி உற்சவாந்தம், உற்சவாதி பிராய்ச்சித்தாந்தம் என்று பரார்த்த விஷயங்களும் ஆத்மார்த்த சுவார்த்த விஷயங்களும் சொல்லப்படுகின்றன. இப்படி பூஜை முறைகள், நெறிகள், யாக தபோதானங்கள், ஒரு பூஜைனா என்னென்ன பொருட்கள் வேணும், அதனுடைய அளவு, பிரமாணங்கள், ஒரு மணினா என்ன லட்சணமாக இருக்கணும், அதுக்கு இருக்கு. மணிக்கு மேலே நந்தி இருக்கிறத நாம் பார்த்துருப்போம். சூளம் இருக்கும் சில இடங்களில், சில இடத்துல வந்து வில்வதளம் இருக்கும் இல்லையா, நாம் பார்த்துருக்கிறதுக்கு அதிகம். சுதர்சனமும் சங்கமும் இருக்கும் இதெல்லாம் மாதிரி. இதெல்லாம் ஆகமத்தில் இருக்குது. மணி எந்த அளவில் இருக்கணும், அதற்கு மேலே என்ன சின்னங்கள் வைக்கப்படணும், அதெல்லாம் பிரமாணங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பூஜா திரவியங்கள், கரிஷனாதி எல்லா விஷயங்களும், அனைத்து விஷயங்களும் ஆகமங்களில் இருக்குது. கரிஷனாதி பிரதிஷ்டாந்தம், பிரதிஷ்டாதி உற்சவாந்தம். கதிஷ்டம்னா கோயில் இடத்த தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. அங்கே உழுது அந்த அந்த நிலத்தை வந்து இறைவன் வசிக்கின்ற கோயிலுக்கான பக்குவமான இடமாக உண்டு பண்ணுறது எப்படி, என்ன இதுலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் இருக்குதுல. அதுக்கப்புறம் பிரதிஷ்டை குபாபிஷம் ஆன பிறகு அதுக்கு எப்படி நித்திய பூஜை, நைமித்திய பூஜை, காமியாதி பூஜைகள்லாம் எப்படி செய்யணும், இந்த இதெல்லாம் வந்து அதில் வருது. அதுக்கப்புறம் கிரியாபாதத்தில், இந்த கிரியாபாதத்தில் அடுத்தது இந்த இதெல்லாம் நாம் பண்ணி நித்தியத்தின நைமித்திகம் காமியாந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது உற்சவாதிகள்லாம் செஞ்சு உற்சவாந்தம் திருவிழாக்கள் வரைக்கும் நாம் செஞ்ச பிறகு இது பூஜை ஒரு ஒரு நாளும் நடந்து வருது. இப்போ அதுக்கு நடுப்புற நமக்கு நம்மளை அறியாமல் நம்மளுடைய அசக்தத்தினாலேயோ இல்லை சமூக சூழ்நிலையினாலேயோ வேறு ஏதோ காரியங்களால் நமக்கு சில வழுமைகள் ஏற்படும், தவறுகள் நிகழும். அப்படி நிகழும் பொழுது அதுக்கு என்னென்ன பிராயச்சித்தம், கழுவாய்கள் என்ன அப்படிங்கிறதும் அதில் சொல்லப்படுகிறது. அது உற்சவாதாதி பிராயச்சித்தாந்தம் அப்படிங்கிற பகுதியில் சொல்லப்படுகிறது. இப்படியாக இது எல்லாம் இருக்குது கிரியாபாதியில். அடுத்ததாக மந்திரம், தந்திர விஷயங்கள், யந்திரங்கள் எப்படி போடுறது, பிரதிஷ்டையினுடைய இதெல்லாம் என்ன, கோவில் ஆலயம் நிர்மாணம், தேவதா விக்கிரகங்கள், அதனுடைய லட்சணங்கள் எல்லாம் இருக்குது. இதனுடைய விரிவு நூல்களாக நிறைய சில்ப சாஸ்திரங்கள்லாம் நிறையா ஏற்பட்டுருக்கு. ஒரு ஒரு பகுதிக்கும் நிறைய நூல்கள் இருக்குது. அதில் ஜோதிட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரதிஷ்டைன்னு எடுத்தோம்னா முகூர்த்த நிர்ணயம்னு இருக்கும். முகூர்த்த நிர்ணயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட விஷயங்கள், வானவியல் விஷயங்கள்லாம் அதில் பேசப்படும். இப்படி எல்லாம் இருக்கும் அதில். கிரியாபாதம், யோகபாதம்ங்கிறது யோகம் நமக்கு தெரியும். இப்போ உள்ள எல்லா யோகங்களும், இப்போ நம்ம சொல்ல எழுற இவங்க யோகா அப்படின்னு உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிற எல்லா விஷயங்களும் அதனுடைய எச்சங்களே எல்லாம் தான் எல்லாம் இருக்குது. அடுத்ததாக ஞானபாதம், நம்மளுடைய தத்துவ விளக்கங்கள் முதலானவைகள், உபதேசங்கள், உபாசனைகள் இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் ஞானபாதம் இல்லையா. இப்படியாக இந்த நான்கு பாதங்களாக இவை இருக்கின்றன. இவை தான் ஆகமங்கள். இந்த ஆகமங்கள் மூலமாகத்தான் நாம் வந்து இது பண்ணுறோம். நாம் தமிழர்கள் ஆகிய நமக்கு தமிழில் வந்து கிரியைகளை நாம் செய்ததே இல்லை எந்த காலத்துலேயும். இலக்கிய காலத்திலிருந்து பார்த்தோம்னா, இருந்தாலும் எங்கே பழைய இலக்கியங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, அற வந்து அந்தனர் வழிகாட்ட, மறை நூலோர் தொகுப்பை இப்படிலாம் வரும். நம்ம அவங்க தான் வழிகாட்டினாங்க, அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி. பாவை நோன்பை பற்றி சொல்லும்பொழுது கூட வைகை ஆற்றங்கரையில் ஒரு அந்தன பெண்மணி தான் அவங்களுக்கு வழிகாட்டுவதாக அங்கே நூல் சொல்லப்படுது, பரிபாடலில் சொல்லப்படுது. இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆக தமிழர்கள் தன்னுடைய கிரியா முறைகளை எல்லாம் அவங்க வந்து இதில் தான் ஆசிரியத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய சமஸ்கிருதத்தில் தான் ஆசிரியத்தார்கள். அதனால் தமிழர்களுடைய வழிபாடு, தமிழர்களுடைய பக்தி மார்க்கம் இது எல்லாமே அந்த சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது. அதான் நம்ம பிடிச்சாலும் நமக்கு பிடிக்கலனாலும் நமக்கு கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை இல்லையா. ஞான நூல்கள்லாம் தமிழில் இருக்குது, ஆனால் கிரியா நூல்களை யாரும் தமிழில் செய்யலை. நீங்கள் நல்லா யோஜனை பண்ணி பாருங்க, முன்னோர்களுடைய பெரியவர்களுடைய விஷயங்களெல்லாம் எடுத்து பாருங்க. பெரிய தமிழ் பற்று கொன்றுடையவர்களாக இருந்த நாவலர் முதலானவர்கள்லாம் கூட தன்னுடைய பூஜை முறைகளையெல்லாம் இந்த மந்திரங்கள்லாம் சம்ஸ்கிருத மந்திரங்களை தான் எழுதியிருக்கா, சிவாகமத்திலேருந்து எடுத்து அப்படியே எழுதியிருக்கா. ஏன்னா மந்திரங்களையெல்லாம் நாமளே ஒரு இப்போ கூட சில பேர் சொல்கிறா, எழுந்தருண்மீர், அருள்மீர், ஆகுதி ஏற்றுக்கொள்வீர் இப்படியெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லி ஹோமம் பண்ணால் என்ன, நீங்கள் திருமுறைகளை சொல்லி ஹோமம் பண்ண வேண்டாம், அது ரைட்டு, நீங்கள் திருமுறைகள் பாடுவதற்காக இருக்குது அது வந்து அப்படிங்கிறீங்க, சரி அது வந்து புரோகிதத்துக்காக இல்லை, திருமுறை வந்து இதில் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, சரி அதை கூட நான் ஒத்துக்கிறேன், ஆனால் தமிழில் சொன்னால் என்ன அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டால் அந்த சில பேர் ஒன்றும் புரியாமல் கிழக்கும் தெரியாமல் மேற்கும் தெரியாமல் சில பேர் செத்தாலும் செத்தவனுக்கு தான் சுடுகால தெரியணும்னு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப அலட்சியமாக சொல்லுவாங்க. அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நாளிகேரம் சமர்ப்பயாமி அதான் மந்திரம்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த தேங்காவைன்னு ஒரு மந்திரமா அப்படின்னு ஒருத்தவன் பிரமாதமாக போடுறான், அதுக்கு பிரமாதமாக அதுக்கு ஒரு விலைக்கு கேது இது இல்லையா. இந்த திருமண மந்திரங்கள்லாம் கேட்கவே வேண்டாம், அதை பற்றி பேசவே கூடாது. நம்ம பேசினோம்னா வேறு சப்ஜெக்ட்டுக்கு போடுவோம் அதை. அதனால் அது மாதிரி இப்படி எல்லாம் உலகத்தில் இருக்கின்ற நேரத்தில் உண்மையை தெரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குது. உண்மையை நான் சொன்னாலும் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும், ஏன்னா உபதேசங்கள் யாருக்கும் பிடிப்பதில்லை. யாரும் சொன்னோம்னா அந்த அறிவுரைகள் சொல்கிறவாள் வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால் அறிவுரையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்களே போய் பார்த்துக்கோன்னு தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறதே கேட்க வேண்டாம், அவா சொல்கிறது கேட்க வேண்டாம், இவங்க சொல்கிறது கேட்க வேண்டாம், யார் சொல்கிறதும் கேட்க வேண்டாம். நீங்களாகவே போய் தேடி பார்த்துக்கோங்க, இந்த புஸ்தகங்களை எடுத்து படிங்க, பழைய நூல்களை கற்று பாருங்கள், அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயித்து கொள்ளுங்கள். அதனால் தேர்ந்தெடுக்கின்ற நூல்களில் தான் இருக்குது நீங்கள் எந்த வழியை நோக்கி போக போகிறீங்கிறது. அதனால் நூல்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருங்கள். ஆனால் எல்லா நூலையும் படிக்கிறதுனால தவறில்ல, நாம் எடுத்து படித்து பார்ப்போம், எல்லாத்தையும் ஒப்பு நோக்குவோம், நமக்கு உண்மையான ஒரு தீர்வான முடிவு நமக்கு கிடைக்கும், தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு தான் வாழ்க்கையை நம்மளை உயர்த்தும், அதுதான் நம்மளை மெய்ஞான வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அதற்காகத்தான் இந்த காணொளியிலே இங்கே இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே இத்துடன் இன்றைய தினத்தினுடைய உரையை முடித்து கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வேத சிவாகமங்கள் ஒரு அறிமுகம் என்கின்ற இந்த உரையினுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். அனைவருக்கும் அன்பு மாலை வணக்கங்கள். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹர ஹரஹர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலஜானே போற்றி போற்றி. வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவல வயற்புகழி. திருஞான சம்பந்தன் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரபுவாம். காளையர் வருடது பர்ஜன்ய பிரதிவீ சசிசாலினி, தேசோயம் க்ஷோபரஹிதோ சஜ்ஜனா சந்து நிர்பயாஹ. ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம், வணக்கம்.
5: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நமஸ்சிவா.

0: அச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
2: மூன்றாவது அதிகரணம். அந்தமாதி எம்மனார் புலவர். யார் இந்த உலகத்தை அந்தம் செய்கிறானோ, அந்தம்னா என்ன, முடிவு, இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் முடிவை செய்கிறானோ அவன்தான் முதல்வன், அவன்தான் முழுமுதற் கடவுள். எம்மனார் புலவர் என்று எம் போன்ற புலவர்கள், அதாவது மெய்கண்டார் வந்து பெரிய இறைவன் தான், அவரு சிவபெருமான் தான். ஆனாலும் அவர் என்ன சொல்றார், மிக அடக்கமாக சொல்கிறார், இவ்வாறு புலவர்கள் சொல்லுவார்கள், வேலோர்கள் சொல்லுவார்கள், ஞானிகள் சொல்லுவார்கள் அப்படின்னு தன்னடக்கமாக இவர் தான் சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு பெரியவர்கள் அவர் சொல்லுவார்கள் என்று தன்னடக்கமாக சொல்லுகிறார். அந்தம் ஆதி எம்மனார் புலவர், இது மூன்றாவது அதிகரணம். அதிகரணம் என்பது நிலைக்களம், உண்மையை நிறுவுவதற்கான நிலைக்களம் அப்படின்னு. இதற்குரிய மேற்கோள் என்னன்னா, இனி சங்காரமே முதல் என்றது. சங்காரமே ஒரு தேற்ற ஏகாரம், தேற்ற ஏகாரம் இலக்கணம் முடிஞ்சவங்களுக்கு தெரியும், பிரித்து சொல்லுவது, அவனே அவனை தவிர வேற இல்லைன்னு அர்த்தம். சங்காரமே, யார் ஒருவன் சங்காரத்தை செய்கிறானோ, சங்காரமாகிய தொழிலை செய்கின்றவனுக்கு சங்காரம்னு பெரு வச்சாச்சு. முதல்ல ஒடுங்கின்னு பெருஞ்சோம், இங்க என்ன பெருஞ்சோம், சங்காரம். சங்காரத்தை செய்கின்றவனே சங்காரம் அப்படின்னு சொல்லியாரு. சங்காரமே அப்படின்னா சங்காரத்தை செய்பவனே, மற்றவர்கள் யாரு, முழுமுதற் கடவுள் கிடையாதுன்னு அர்த்தம். சங்காரமே முதல் என்றது இந்த அதிகாரம் என்ன சொல்றது, அந்தம் ஆதி எம்மனார் புலவர், யார் இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் அந்தத்தை செய்கிறானோ, முடிவை செய்கிறானோ, தனக்குள் ஒடுக்கிக் கொள்கிறானோ, எதது எங்கிருந்து தோன்றியதோ அதது அங்கிருந்து தான் வெளியூர். அவரை போட்டால் சுரை வராது, சுரை போட்டால் சுரதான் வரும், அவரை போட்டால் அவரை தான் வரும், ஒன்னு போட்டால் இன்னொன்னு முளைக்காது இல்லையா. அதுபோல இந்த பிரபஞ்சம் அனைத்தும் யாரிடம் ஒடுங்கியதோ மீண்டும் புனருற்பம் செய்யும் பொழுது அவனிடம் இருந்துதான் அது வெளியில வரும். முதலாளி கடையை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு, மறுநாள் காலையில யாரு வந்து கடையை திறப்பா, முதலாளி தான் திறப்பாரு, அவரு தான் திறப்பாரு. அவர் திறந்ததுக்கு பிறகுதான் வேலையாளர்கள் உள்ள போவாங்க. அவர் உள்ள போனதுக்கு பிறகு அவர் தான் அதை திறப்பார். உள்ள போய் அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு கவனிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு. இவங்க வேலை செய்யறவங்க வேலை செய்வாங்க, முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தொழிலாளி எல்லாம் வெளியில போவாங்க. கடைசியில கல்லாப்புட்டியை பூட்டிட்டு கதவை பூட்டிட்டு வெளியில வர யாரு வருவாரா, அந்த முதலாளி தான் வருவார். அதுதான் இந்த உதாரணம் ஞாபகம் வச்சுதான் தெரிஞ்சுவிடும். ஆகவே இவன் இந்த உலகத்துக்கு யார், இது ஒரு முக்கியமான கருத்து. உன்னுடைய கடவுள் அழித்தர் கடவுள் அப்படின்னு கேவலமா பேசுவாங்க சில பேர். என்ன செய்வாங்கன்னா, நம்முடைய சிவன் கோயிலுக்கே வரமாட்டாங்க, சுடுகாட்டு சாமி, நம்ம நம்மளதான் ஒத்துக்கிறோம். அத சுடுகாட்டு அரசே போட்டின்னு நம்ம சொல்லிட்டோம்ல, மணிவாசக பெருமாள் சொல்லிட்டாரு, எது சுடுகாடு இல்லைன்னு சொல்லுங்க, நாங்க சாமியை போக சொல்லுவோம். நம்ம சாமிய சுடுகாடு இல்லாத இடமா காட்டுங்க, எல்லாமே சுடுகாடு தான், சுடுகாடு இல்லாத இடமே கிடையாது. இது கூட கோயில் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இது கூட சுடுகாடு தான். நம்ம உடம்பு மகா சுடுகாடு, பெரிய மயானம் எதுன்னா இதுதான். நான் பேசிட்டு இருக்கேன், நல்ல விஷயம் பேசுறதா நீங்க நினைக்கிறீங்க. பேச பேச பேச சில செல் உயிரினங்களை அழிந்து, காத்து வெளியில வருது பாருங்க, அதுல எத்தனையோ உயிரினங்கள் அழிகின்றன. இப்ப நான் கொலை தொழில் செய்யறேன், எந்த இடத்துல நடக்குது, நான் இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல நடக்குது. இந்த உடலே ஒரு பெரிய மயானம், சுடுகாட்டு அரசே, இந்த உடலுக்குள்ளே உயிராக இருந்து உயிருக்குள்ளே நீதான் நடனமாடி கொண்டிருக்கிறாய். நீ அந்த இடத்துல சுடுகாட்டிலே நடனமாடாவிட்டால் என்னுடைய இதயம் துடிக்காது, இரத்த ஓட்டம் நடக்காது, மூளை வேலை செய்யாது, நான் செயலிருந்து போவேன். செயலிருந்து போனா என்ன அர்த்தம், அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த உடம்பிலே ஓயாத செல்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றன, புதிய செல்கள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கின்றன. இப்ப நான் வந்து உட்கார்ந்த ஆள் வேற, இப்ப பேசிட்டு இருக்காள், இப்ப முடிக்கும் பொழுது ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் வேற ஆள். ஏன்னா இருக்கிற உடம்புல இருக்க கொஞ்சம் செல் அழிஞ்சு போச்சு, காம்பர சாப்பாட்டு இருந்த சாப்பாட்டுல இருந்து சில செல்கள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கின்றன. இது மயானம். நடந்து போறீங்க, காலில் நடக்கும் பொழுது எத்தனையோ உயிரினங்கள் இறந்து போகின்றன, அது மயானம். கண்ணை சிமிட்டுனா அது மயானம். மயானம் இல்லாத இடம் எதுன்னு காட்டுங்க, நம்ம சிவரோட அங்க போதலாம் காட்ட முடியும். யாரால, அவர்கள் நம்முடைய சிவன் கோயில கால் வைக்க மாட்டாங்க. ஐயா படத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க, அதாவது ஒரு பக்தர் வந்து திருவானைக்காவல் கோயிலுக்கு எதுக்கோ சாமி வந்துகிட்டு இருந்தது, வந்து கொண்டிருக்கும் பொழுது பெருமாள் மழை வந்துட்டு, மழை வந்தோடனே பெருமாளை தூக்கிட்டு சிவன் கோயில் உள்ள போயிட்டாங்க. அந்த பக்தர் வரமாட்டேன்ட்டார். இப்ப இவர்கள் வந்து உலகத்தினுடைய உண்மையை தெரியாதவர்கள், இயற்கையினுடைய தத்துவத்தை தெரியாதவர்கள், உண்மைக்கு புறம்பானவர்கள் இருக்கலாம். ஆகவே அவன் ஸ்மசானவாசினே நமகா, சகத்திர நாமத்துல ஒரு நாமம் அது, மயானத்தில் இருக்கக்கூடியவன். அவன் சுடுகாட்டு அரசையை போற்றி மாணிக்கவாசகர்தான் சொல்ற, சுடுகாட்டு அரசே கங்காளம் தோல் மேறிய காதலித்தான் காணேடி. பிரபஞ்சம் அனைத்தும் ஒடுக்கியான பிறகு பிரம்மாவுடைய கபாலத்தையும் பிரம்மாவுடைய எலும்புகளையும் மகாவிஷ்ணுடைய எலும்புகளையும் ருத்ரனுடைய எலும்புகளையும் மாலையா அணிஞ்சிருக்க கங்காலே தோல் மேலே காதலித்தான் காணேடி. அந்த சங்காரம் நடந்ததற்கு அடையாளமாக அவைகளை மாலையாக அவன் கோத்து போட்டிருக்கிறான். பிரபஞ்சத்துல எந்த இடமும் மயானந்தான், அதனால அவன் அங்கதான் ஆடுவான், அவனை உடனே போக சொல்ல முடியாது. ஆகவே அந்தத்தை செய்கின்ற கடவுள் தான் முழுமுதற் கடவுள், அவனை தவிர வேற கடவுள் அவன் தான் கூட்டுறான், அவன் தான் கடவுள் அந்த கடையை திறக்கிறான். தனக்குள்ளே அவன் ஒடுக்கி கொண்ட பிறகு வேற யாராவது வந்து அவன் அதை வெளிப்படுத்த முடியுமா? முடியாது. யார் ஒருவன் அந்தத்தை செய்தானோ அவன் தான் முதல்வனாக இருந்து அவன் தான் தோற்றத்தையும் செய்கிறான், புனர்வெப்பம் செய்கின்றவன் அவன் தான். யார் அந்தத்தை செய்கின்ற கடவுளோ அவன் தான் முழுமுதற் பொருள். படைப்பு கடவுள் முழுமுதற் பொருள் அல்ல, காத்தர் கடவுள் முழுமுதற் கடவுள் அல்ல, ஒடுக்குகின்றவனும் முழுமுதற் கடவுள் அல்ல. இந்த பேரூழியை செய்கின்றவன் யார் ஒருவனோ அவன்தான் அவன்தான் முழுமுதற் கடவுள். அவன்தான் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மியம்மான், அவன் தான் சிவபெருமான். அதை வந்து உறுதியா சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. ரொம்ப தீவிரமான சிவபக்தர்கள் அந்த சிவனை தவிர வேற எதையும் கும்பிட மாட்டான். அப்பனை பாடும் வாயால் ஆண்டி சுப்பனை பாட மாட்டேன். ஒரு முருகனை முருகன் விநாயகர் பராசக்தி எல்லாம் அவனுடைய வடிவம் தான். அப்படி ஒரு இருந்தார். அம்பாளை வணங்க மாட்டேன் என்று சாமியை ஓட்ட போட்டுக்கிட்டு பிறகு முனிவர் ஓட்ட போட்டு சுத்தி வந்தார். ஆகவே சங்காரமே முதல் என்றது அப்படின்னு மேற்கொள் சொல்லுது. எவ்வளவு அழுத்தமா சொல்லுது பார்த்தீங்களா? அழுத்தமா நம்ம சிந்திக்கணும். அதில் சங்காரமே முதல் என்றது அப்படின்னு போடக்கூடாது, சங்காரமே முதல் என்றது. ஆகவே இந்த அநேக ஈஸ்வரவாதம் பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு சாமி கும்பிடுறது, இன்னைக்குதான் முளைச்சு வந்ததுன்னா அதையும் ஒரு சாமி கும்பிடுறது. அப்படி செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மூலமூர்த்தியாக சிவபெருமான் இருக்கிறான். அவனுக்குள்ளே எல்லா தேவர்களும் அடக்கம். அவனை வழிபட்டாலே எல்லா தேவர்களும் அந்த அதிகார மூர்த்திகள் என்று அவனாலே படைப்பிக்கப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாம் படைத்தற் கடவுள், காத்தற் கடவுள், ஒடுக்குதற் கடவுள், மறைத்தற் கடவுள், அருளல் கடவுள், எல்லா கடவுள் அவர்களை அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு இயங்குகின்றவர்கள். மூலமூர்த்தியாக அவனையும் வணங்கிவிட்டால் எல்லாரையும் வணங்கியதாக ஆகும். இந்த முத பாடல சொன்ன திருமகளுடைய அருள் கிடைக்கும். இனி சங்காரமே தேற்றையகாரம், அவனை பிரித்து சொல்றாங்க. மற்ற கடவுள்களிலிருந்து பிரித்து சொல்லி யார் ஒருவன் சங்காரமாகிய காரியத்தை செய்கிறானோ, இந்த உலகத்திற்கு பேரூழி காலத்தை ஏற்படுத்துகிறானோ, அவன்தான் முதல் முழுமுதற் பொருள் அப்படின்னு சொல்றார் இந்த மேற்கொள்ள. இது எதனால் இந்த வார்த்தை வருகிறது அப்படின்னா, புராணங்களில் மும்மூர்த்திகள் பேசப்படுகிறார்கள். உலகிற்கு பல முதல்வர்கள் இருக்கிறாங்க. நம்ம அப்படித்தானே கும்பிடுறோம், எல்லா இடத்துலயும் போய் சாமி கும்பிடுறோம் இல்லையா? ஆகவே இதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க, அநேக ஈஸ்வரவாதிகள் என்ன சொல்றாங்க, தேரை ஒருத்தன் செய்யணும்னா ஒருத்தன் தேர் செய்ய முடியுமா? எத்தனை பேர் வேண்டியா இருக்கு? அதே மாதிரி உலகத்தை ஒருவன் படைக்க வேண்டும் என்றால் ஒரால முடியாது, பல தெய்வம் வேணும். உலகத்தை படைக்கிறதுக்கு வேணும், அப்புறம் காப்பாத்துறதுக்கு வேணும், ஒடுக்கிறதுக்கு வேணும். அப்புறம் நவகிரகங்கள்லாம் இருக்காங்க, அவருடைய கட்டுப்பாட்டில் தான் உலகம் எங்கி கொண்டிருக்கு, அவரையும் கும்பிட்டுக்கணும் அப்படின்னு அநேக ஈஸ்வரவாதம் பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த தேரை செய்வதற்கு பல பேர் தேவைப்படுவது போல இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கும் பல பேர் தேவைப்படுகிறார்கள் என்ற வார்த்தையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதுக்கு சதிசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, தேரை செய்வதற்கு பல பேர் இருக்கலாம், ஆனால் இந்த தேரை எவ்வாறு நிர்ணயிப்பது என்பதற்கு ஒருத்தன் தான் இருப்பான், அவருடைய கட்டுப்பாட்டுங்களை மற்றவர்கள் எல்லாம் வேலை செய்வார்கள். அதுபோல இந்த பிரபஞ்சத்திற்கு அதிகார நாயகர்களாக சிக்கு பாலகர்களாக இந்த உலகத்தை நடாத்துவதற்கு சிவபெருமானே பல பேரை நியமித்திருக்கிறான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்தந்த அளவில் அவர்களை நாம் வணக்கம் செய்யலாம், ஆனால் வழிபாடு என்பது, மூலமூர்த்தி என்பது, நாம் பூசனை செய்வது என்பது சிவபெருமானுக்கே செய்தல் வேண்டும். அவருடைய அதிகாரினா அதெல்லாம் அவமானம் பண்ணணுங்கிறதுல அவர்களை திட்ட வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. அவர்களுக்கு என்ன உரிய மரியாதையோ, ஏன்னா அவனுடைய ஆள் இல்லையா? அதனால பெரிய எஜமானன் வீட்டு கண்ணு குட்டி சின்ன அரசாங்கத்து கோழி முட்டை அம்மிகள்ல உடைக்குமாங்க. அதுபோல இறைவனுடைய அதிகாரம் பெற்றவர்கள், இப்ப படித்த சொன்ன பார்த்தீங்களா அந்த சிவபுரம், அதுல இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த அவர்களை அதிட்டித்து நின்றுதான் அவன் செயல்படுகிறான். அந்த உருவத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதனால மற்ற தெய்வங்களை நம்ம இழித்தும் பழித்தும் பேசுவது சாமிக்கு பொறுக்காது, அப்படி பேசக்கூடாது. ஆனால் உண்மையையும் நாம் உணர வேண்டும். வழிபடுவதற்குரியவன் சிவபெருமான், வணங்குவதற்குரியவர்கள் மற்ற தேவர்கள். ஆகவே தேரை பல பேர் செய்தாலும் ஒரு பெரிய நிபுணரது தலைமையிலேயே அந்த இயக்கம் நடைபெறும். பல வேலையாட்கள் இருப்பார்கள், தலைமை தச்சர் ஒருத்தர் இருப்பார். அதுபோல இந்த உலகத்திற்கு ஒருவன் முதல்வன் இருக்கிறான், அவன் சங்காரகாரனே முதல்வன். ஏனென்றால் எல்லாவற்றையும் ஒடுக்குகின்றவனே மீண்டும் தனக்குள்ளிருந்து தோற்றுவிப்பான். எதது எதற்குள் ஒடுங்கியதோ அதது அதற்குள்ளிருந்தே வெளிவரும். அப்படி செய்கின்றவன் சங்காரகாரணன். அதான் சொல்றார், இனி சங்காரமே முதல் என்றது. அவன் தான் முதல் என்றால் முதல்வன். இதற்குரிய மேற்கோளுக்குரிய ஏது என்னன்னா, சுற்றுணர்வாகிய பிரபஞ்சம் சுற்றுணர்வின்றி நின்ற சங்காரத்தின் வழி அல்லது சுதந்திரமின்றி நிற்றலான். ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் இறைவனை தவிர சிவபெருமானை தவிர மேற்றைய மேறையா எல்லாரும் ஜீவர்கள் தான், ஆன்மாக்கள் தான், அவர்களெல்லாம் கடவுள்களே கிடையாது. சாமி அவங்களை பிடிச்சு அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். எல்லாம் ஆன்ம வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான். மகாவிஷ்ணு, பிரம்மா, ருத்ரன், மற்ற தேவர்கள் அனைவரும் நம்மை போல உயிர். அவர்கள் தகுதி பெற்றதினாலே அந்த பதவியை சிவபெருமான் தந்திருக்கிறானே தவிர இறைவன் கடவுள் என்பவன் சிவபெருமானை தவிர வேற யாரும் இல்லை. சங்காரமே முதல் என்றது. அது ஏது என்ன சொல்றாரு, அது பிரித்து காட்டுறதுக்கு ஒரு ஒரு அற்புதமான இலக்கணம் ஒன்று சொல்றாரு. சும்மா எல்லாம் பேசக்கூடாது, அப்படி பேசாத செய்தி சித்தாந்தம் வரையறுத்து இன்ன காரணத்தினால் இன்ன செய்தியை நான் சொல்லுகிறேன், அதுக்கு இன்ன தகுதி இருக்கிறதுனால இவர் கடவுள், இந்த தகுதி இல்லாதனால இவர்கள் ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லணும். சுற்றுணர்வாகிய பிரபஞ்சம் சுற்றுணர்வின்றி நின்ற சங்காரத்தின் வழி அல்லது சுதந்திரமின்றி நிற்கலாம். அதுக்கு என்னன்னா இந்த ஆன்ம வர்க்கம் அனைத்தும் இறைவன் தான், எதனையும் சுட்டி அறிய வேண்டாதவன், எதையும் சுட்டி அறிய வேண்டியதில்லாமன் சிவபெருமான். ஏனென்றால் அவனுடைய வியாபகத்துக்குள்ளேயே எல்லாம் இருக்கு. அவன் போய் இது இன்ன பொருள் இன்ன பொருள் இன்ன பொருள் தெரியாதவனுக்கு தான் சொல்லணும். நான் புதுசாக அந்த கோயிலுக்குள்ள வரேன்னு வச்சுங்க, சிவபெருமான் அந்த இடத்துல இருக்காரு, அம்பாள் இங்க இருக்கு, நவகிரகம் அந்த இடத்துல இருக்கு, புதுசா பாருங்க அங்க ஒரு என்ன சனீஸ்வரன் அங்க நினைவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். இதை தெரிஞ்சவன் எங்க இருக்குன்னு யாருக்கும் சொல்ல வேண்டிய இல்லையா. பாக்கெட்ல நான் 100 ரூபா காலையில பணத்தை எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும் 100 ரூபா பணம் எங்க இருக்கு அப்படின்னு நான் தேடுவேனா, என் பாக்கெட் உள்ள எனக்கு தெரியும் இல்லையா. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் அனைத்தும் நல்லா அதை நான் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தாலும் புரியும். பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம்னு கோடிக்கணக்கான அண்டங்கள், 224 கோணங்கள், 224 கோணங்களுக்கு ஒன்றொன்றுக்கும் ஆயிரக்கணக்கான அண்டங்கள், அப்ப கோடி கோடியா விரியுது எண்ணிலி கோணங்கள் இங்க அண்டங்கள் இருக்குன்னு அவ்வளவையும் தன்னுடைய வியாபகத்துக்குள்ளே அவன் அடக்கி வைத்திருக்கிறான். அதனால அவன் இது இன்னது இங்க இருக்கு, அது அங்க இருக்கு, நம்ம தான் மறதிகாரால இன்னது இங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. அது மாதிரியெல்லாம் ஊற்றுணர்வின

இப்ப அது மாறி போயிடணும் முதலே காலைய முதலே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. அப்படி மாறுதலுக்கு உட்பட்டது அறிவினால் அறிந்தையாவும் அசத்து ஆதல் அறிவி கண்டி என்று சிவப்பிரகாசம் சொல்லுகிறது. ஆக இந்த உலகத்துல ஏதாவது கண்ணால நம்ம பாக்குற எல்லா பொருள்களுக்கும் கண்ணு பார்த்துச்சுன்னா போச்சு, கண்ணால பார்க்கப்படுகின்ற அனைத்து பொருள்களும் காலதேச வர்த்தமானத்திற்கு உட்பட்டது, தோற்றம் நிலைவேறு அழிவுக்கு உட்பட்டது. இந்த ஜீவர்கள் எல்லாமே இவர்கள் சுற்றுணர்வுக்கு உட்பட்டவர்கள். ஒருவன் தான் சுற்றுணர்வுக்கு அப்பாற்பட்டவன், அவன் தான் எம் சிவன். அவன் சுட்டி அறியாமலே எல்லாவற்றையும் அறிவான், யாரும் சொல்லி கொடுத்து அறிய வேண்டியல்ல. அவன் தான் சுதந்திர புருஷன், அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியல்ல, அவனுக்கு மேல ஒரு தலைவன் கிடையாது, அவனே எல்லாவற்றையும் அறிவான். ஆனால் நமக்கோ நம்ம என்ன பண்ணணும், அறிவிக்க அறியும் இயல்பு படைத்தவர்கள் நம்ம, யாராவது சொல்லிக் கொடுத்தாதான் நமக்கு தெரியும், இல்லாட்டா நமக்கு தெரியவே தெரியாது. ஆகவே ஒரு பொருளை உணரமிடத்து பலவற்றை நம்ம ஒன்றாக உணராமல் ஒன்னொன்னா இது இன்னது இது இன்னது இது இன்னது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருப்போம். இன்னும் பல பொருள்கள் நமக்கு தெரியாம இங்க இருக்கும், இந்த பூமியிலேயே, இந்த பூமியிலேயே இன்னும் எவ்வளவோ இருக்கு, அவ்வளவுலயும் இருக்கக்கூடிய அவ்வளவு பொருள்களையும் தெரிந்தவன் அவன் ஒருவத்தான். ஆகவே சுட்டி சுட்டி அறியக்கூடியவர்கள் நாம், அதனாலே நாம் ஆன்மாக்கள். அவன் சுட்டாமலே எல்லாவற்றையும் அறியக்கூடியவன், அவன் பேரறிவு படைத்தவன், பேரறிவு இருப்பதனால அவன் பேராற்றலும் படைத்தவன், அவன் பேராற்றல் படைத்ததோடு அவன் பேரருளும் படைக்க வாய்க்க பெற்றவன். எவ்வளவு குணங்கள் அவன்கிட்ட இருக்கு பாருங்க. நாம் சுட்டி சுட்டி அறியக்கூடியவர்கள், அதனால அவனுக்கு நமக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் தான் பேரறிவும் பேராற்றலும் பெரும் அனுக்கிரகம் உடைய அந்த சிவபெருமான் தான் இந்த உலகத்திற்கு முழு முதற் பொருளாக இருக்க முடியும், அவன் தான் இருக்கிறான், அதான் சொல்றார். ஆகவே இறைவனது அறிவு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் ஒன்றாகவே அறிந்து நிற்கும் பேரறிவாகும். அத்தகைய அறிவு அவன் ஒருவனுக்கே உண்டு, மற்றவர்களுக்கு அவனை தவிர வேற யாரும் கிடையாது. இலக்கணம் இது, பேரறிவு என்பது அவன் ஒருவனுக்கு சொந்தம், சுட்டி உணராமல் எல்லாவற்றையும் ஒருங்கே உணரக்கூடியவன் எல்லாவற்றையும். இப்ப பாக்கெட்ல இருக்க பணம் எப்படியே தெரியுமோ எனக்கு, அதுபோல இந்த ஒரு விஷயம் தான் என்னால தெரிஞ்சுக்க முடியும், ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் அவனுக்கு தெரியும். ஒருத்தன் கடத்திட்டு வரான், தங்கம் கடத்திட்டு வரான், இடுப்புல ஒரு அரணா உடி கட்டி பைப்புல போட்டு கொண்டு வரான், அவனுக்கு தெரியும்ல நம்மள்ட்ட அது இருக்குன்னு, தெரியுமா? அவனுக்கு தெரியும். அது மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ கோடி கோடி பொருள்கள் இருந்தாலும் அத்தனையும் அவன் அறிவான், அவனை தவிர வேற யாருக்கும் அது தெரியாது. மற்றவர்கள் எல்லாம் ஜீவர்கள், அவர்கள் சுட்டி சுட்டி தான் ஒன்றொன்றை அறிய வேண்டும். இந்த பொருள் இந்த பொருள் இந்த பொருள் என்று அவளுக்கு சுட்டித்தான் அறிய முடியாத, அதுதான் சிவபெருமானுக்கும் மற்ற உயிர்களுக்கும் இருக்கின்ற வேறுபாடு. அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, எந்த தேவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே உலகத்திற்கு முழுமுழாக உள்ளவன் பரமசிவனே அன்றி சுதந்திரமற்ற நம்மெல்லாம் சுதந்திரமற்றவர்கள், பரதந்திரர்கள். அறிவித்தால் தான் நாம் அறிவோம், அறிவிக்காவிட்டால் நம்மால அறிய முடியாது. அதனால நம்ம எல்லாம் பரதந்திரர், மற்றவர்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர்கள். இறைவன் என்ன சங்கல்பிக்கிறானோ அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். ஆட்டிவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, அவனன்றி ஓரணுவும் அசையாது. ஆகவே இறைவன் மட்டுமே சுதந்திரமுடையவன், நாம் அனைவரும் பரதந்திரமுடையவர்கள். எனவே உலகத்திற்கு முழுமுதலாக உள்ளவன் பரமசிவனே அன்றி சுதந்திரமற்ற உயிர் வர்க்கத்தில் எவரும் முழு முதலாக ஆக முடியாது. ஆகவே முற்றுணர்வாகிய பேரறிவை குறித்ததனால் பேராற்றலுடையவன் அப்படிங்கறது தெரியும். முடிவில் ஆற்றல், இந்த பேராற்றலை முடிவில் ஆற்றல், குறைவில்லாத ஆற்றல் அப்படின்னு அதை நம்ம சொல்லலாம். ஆகவே இந்த அதிகரணம் நமக்கு இந்த வெண்பா மூலமாக என்ன சொல்கிறது, யார் ஒருவன் சங்காரத்தை செய்கிறானோ, இந்த உலகத்திற்கு முற்றடிப்பை செய்கிறானோ, அவன்தான் முழு முதற் பொருள். மற்றவர்களெல்லாம் ஆன்ம வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், எவ்வளவு பெரிய தேவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆன்ம வர்க்கத்தை சேர்ந்தவர்களே. அவன்தான் வியாபக அறிவுடையவன், முற்றறிவுடையவன், அவன் முழு ஆற்றலும் உடையவன், சகல அனுகிரகங்களை உடையவன், அவனே முழுமுதற் கடவுள், சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள். ஐந்தாவது எடுத்துக்காட்டு வேண்டா, ஒன்றலா ஒன்றால் உளதாகி நின்றவாறு ஒன்றலா ஒன்றில் அவை ஈராதல் ஒன்று அலா ஈரே முதல் அதனின் ஈரலா ஒன்று பலவாறே தொழும்பாகும் அன்று. அப்ப உன்னுடைய பொசிஷன் என்ன, உயிருடைய உயிர் உயிரினுடைய தகுதி என்ன, அது என்ன செய்யணும் அப்படிங்கறத இதன் மூலமாக இந்த பாடலில் விளக்குகிறார். தொழும்பாகும், பலவாறே தொழும்பாகும். சிவபெருமானுக்கு பலவாறு அடிமை தொண்டு செய்தல் தான் உயிருக்குரிய கடமை. நமக்கு என்ன கடமை அப்படிங்கறத இந்த பாடல்ல நிர்ணயித்து நமக்கு சொல்லுகிறார். வாழும் வழியை நமக்கு சொல்லுகிறார், வாழும் வகையை நமக்கு சொல்லுகிறார். இதுல அவை என்று வரும்பொழுது இரண்டாவது வரியில நாலாவது சொல்லாருக்கு பாருங்க, ஒன்று அலா ஒன்றில் அவை. அவை என்பது உயிர் தொகுதியை குறிக்கிறது. உயிர் தொகுதியாகவும் ஒன்றலா ஒன்றால், உயிர் தொகுதிகளில் ஒன்று என ஒன்றலா ஒன்றால்னா, இந்த வார்த்தையை அடிக்கடிக்கு ஒன்றுங்கிறதே அடிக்கடிக்கு சொல்லியிருக்கார். மிக சூட்சமான கருத்தை மிக அலங்காரமாக சொல்லி இருக்கின்றார். அதுல இருந்து நம்ம அந்த உண்மையை வெளியே கொண்டு வரணும். ஒன்றலா ஒன்றால், உயிர் தொகுதியில் ஒன்று எனப்படாத ஒப்பற்ற தனிப்பொருள். ஒன்று அலா, இந்த உயிர் தொகுதிகளில் ஒன்று அல்லாத மேம்பட்ட

0: படைத்த, பேராற்றல் படைத்த, பேரறிவு படைத்த, அனுகிரகம் படைத்த சிவபெருமானால் அப்படின்னு பொருள். உளதாகி இந்த உயிர்கள் உடம்போடு கூடி உளதாகி உடம்போடு கூடிய தோற்றத்தை எய்து, இந்த உயிர் வர்க்கத்தில் ஒன்றலாத தனி முதல்வனாக இருக்கக்கூடிய சிவபெருமானால் இந்த உயிர் தொகுதிகள் அனைத்தும் உடம்பை பெற்று, அவன் தான் நமக்கு உடம்பை கொடுக்கிறான், பெற்று நின்றவாறு படைத்ததோடு மட்டுமல்ல அதை என்ன பண்றான், வினையை எவ்வளவு காலம் நாம் துய்க்க வேண்டும், சாதி ஆயு போகம் பிணிமூப்பு சாக்காடு எல்லா தீர்மானித்து கடவுள் அனுப்புறாரு இல்லையா, அதை அனுபவிப்பதற்கு உரிய காலம் வரையில் இங்க இருக்கணும். பிறந்த போதே நம்ம யாரும் இறந்து அவ எல்லாரும் இறந்து போறது கிடையாது, எந்த அளவுக்கு அவர் வினை அணிக்கணுமோ அவ்வளவு காலத்துக்கு அவருக்கு ஆயுளையும் போட்டு அனுப்பி நிலை பெற்று இந்த உயிர் வர்க்கத்தில் ஒன்று அல்லாத தனி பரம்பொருளால் இந்த உடம்பை பெற்ற நாம், உடம்பை தோற்றத்துக்கு கொண்டு வந்த நாம், இந்த வினைகளை அனுபவிக்கிற அளவுக்கு நிலை பெற்று ஒன்றலா ஒன்றில் அக்கடவுளிடத்தில் ஈராதல் ஒடுக்கத்தை அடைகிறோம். ஆகவே இந்த பிரபஞ்சம் ஒடுக்கத்தை அடைகிறது. ஒன்றலாயிரே மேற்கூறியவாறு ஒன்றலா ஒன்று உயிர் வர்க்கத்தில் ஒன்று அல்லாத அந்த பரம்பொருள் இந்த உலகத்தை தோற்றுவித்து நிலைநிறுத்தி இறுதியை உண்டாக்குகின்ற சங்காரகாரணனாய் அவன்தான் இருக்கிறான். அவன் ஒருவன், ஒருவனே இருக்கிறான், அவனே முதல், அவன்தான் முழு முதற் கடவுள். வேதத்தில் பல கடவுள்கள் சொல்லப்பட்டாலும் அவர் ஒருவனையும் முதல் கடவுனாக, ஏனையோர் யாவரும் அவனது ஆணையால் பணிக்கடவுளர், அவருக்கு பேரு மற்ற கடவுள்கள்லாம் என்ன பேரு, பணி செய்யக்கூடிய கடவுளர்கள். இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், அதிகார மூர்த்திகள். அதிகார மூர்த்திகளின் தகுதிக்கு ஏற்ப அவர்களை வழிபடலாம், அதுல தவறில்லை. ஆதலால் பல கடவுள்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நமக்கு வந்து உயர்ந்த கடவுளை பற்றி இப்ப பாத்தீங்கன்னா, சாதாரணமா சிவன் கோயிலுக்கு வழிபாடு செய்கின்றவர்களை விட மாரியம்மன் கோயிலுக்கு வழிபாடு பண்றவங்க, மாவிளக்கு போடுறவங்க அங்க அதிகமா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோயில வழிபடுகின்றவரும் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அதிகமா இருப்பாங்க. நம்முடைய உடனே சிவபெருமானுடைய மேன்மையையும் உயர்வையும் அவருடைய மகிமைகளையும் சிந்திப்பதற்கு இந்த மனித உயிருக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால இந்த தூலா இருந்தது நியாயம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. வேதத்துல பல கடவுள்களை சொல்லப்படுகிறது, ஆனால் சிவபெருமானை சொல்லுகின்ற அளவுக்கு மற்ற கடவுள்களை சொல்லியிருக்காது. அது நம்ம நுட்பமாக உணர வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் அறிஞர் நமக்கு எடுத்துக்காட்டு, ஆகமங்களின் மூலமாக சிவபெருமான் ஒருவனே என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். இந்த தூலா இருந்ததுனா அந்த அருந்ததி நட்சத்திரத்தை நம்மால் பார்க்க முடியாவிட்டால் பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை காட்டி அதுல நம்முடைய அறிவு நிலை பெற்ற உடனே பக்கத்துல அந்த அருந்ததி நட்சத்திரம் இருக்கு என்று காட்டுவார்கள். அப்படி பல கடவுளை காட்டி இவர்களை எல்லாம் பக்குவப்படுத்தி சிவபெருமானை காட்டுவதற்காக வேதம் பல கடவுளை சொல்லி இருக்கிறது. அதனாலதான் வேத நெறி தடைத்து ஓங்க மிகு செய்வ துறை விளங்க. பெரிய குளம் இருக்கு, எல்லா நடுவுல விழுந்துட்டோம், குளத்துல இருக்கிறோம், நம்ம ஏறி வானா எல்லா இடத்துலயும் ஏறி வர முடியாது, எல்லா இடத்துலயும் போதல் விதமா இருக்கும், ஒரு இடத்துல தான் துறை இருக்கும். அந்த துறை என்னன்னா ஆகமம் என்பது துறை. வேத நெறி தழைத்தவங்க மிகு சைவ துறை வழியாக ஏறி வந்தார். சைவ துறை விளங்க, வேத நெறியிலே மிக பாதை எதுனா எது வழியா ஏறி வெளியில வரணும் அப்படின்னா சைவ நெறி தான். வேத நெறி தழைத்தவங்க மிகு சைவ துறை விளங்க, பூத வரம்பரை ஒழிய புனிதவாயு மலர்ந்தெழுத சீதவள வயற்புகளில் திரியான சம்பந்த பாதமரதலை கொண்டு திருத்தொண்டு பரவும். அப்போ சைவ நெறி, அந்த நெறி வரணும் நமக்கு. அப்படி சைவ நெறியை வேதம் நமக்கு காட்டுகிறது, அதை உயித்துணர்ந்து அறிய வேண்டும். அப்ப பல கடவுள் வருணனையும் பூஜிக்கிறது, இந்திரனை பூஜிக்கிறது, திருமால பூஜிக்கிறது, எல்லாத்தையும் பூஜி. அப்ப பல கடவுள் வழிபாடு சொல்லுகிறதா, அநேக ஈஸ்வரவாதத்தை சொல்லுகிறதா வேதம்னா இல்லை. நாம் சிவபெருமானை நாம் உணர்ந்து கொள்வதற்கு தகுந்தது போல பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி நம்ம கொண்டு வருவதற்காக தூலாருந்ததி நியாயத்தை போல இந்த நம்ம பக்குவப்படுத்தி கடவுளை கொண்டு வந்து சிவபெருமான கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்காக இப்படி பல கடவுள் வழிபாடுகளை சொல்லி கொண்டு வந்து நம்மளை நிறுத்துகிறது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேதத்தினுடைய கருத்தும் சிவன் தான், ஆகமுடைய கருத்தும் சிவன் தான். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறனுங்கு தெரிக்கலுற்றாம். வேதாந்தத்தினுடைய தெளிவு சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற உண்மை சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள். அப்ப வேதாந்தத்தினுடைய தெளிவை நாம் உணர்ந்து கொண்டோமானால் நாம் சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆகவே இறைவன் முழு முதற் கடவுள்னா அவன் வியாபக அறிவுடையவனாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் உள்ளடக்கியவனாக இருக்க வேண்டும். சிவபெருமான் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வியாபக பொருள், அந்த வியாபக தன்மை உடையதே அவனுடைய இலக்கணம். அப்படி அவன் ஒருவனே வியாபகம் உடையவன் எத்தனை பேர் இருப்பாங்க, எல்லாத்தையும் உள்ளடக்கியவனாக எத்தனை பேர் இருக்க முடியும், ஒருத்தனா இருக்க முடியும். அப்ப அந்த வியாபக பொருள் என்பது சிவபெருமான் தான், அவன் ஒருவனே, பலர் இல்லை, அதனால பல கடவுள்கள் கிடையாது. அப்ப சங்கார காரணன் ஆகிய சிவபெருமான் எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்ள பேராற்றல் படைத்தவன் தான், அவன் முழு முதற் கடல் வியாபக உணர்வு உடையவன், உயிர்கள் சுற்றுணர்வை உடையவைகள். இந்த பாடல தான் சொல்லு. ஆகவே வேதம் தனக்கு ஒப்பாருமிக்காத தனியொருனை ஏகம், ஏகம் தத் விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. வேதம் இறைவனை ஏகம் என்ற பெயரால் அவன் தனி ஒருவன் தனி பரம்பொருள் ஒருவன் தான் என்றுதான் வேதம் சுற்றுகிறது. ஏகம் சத் விப்ரா பகுதாவதந்தி, அதாவது வேதம் இறைவனை ஒன்று என்றே சொல்லுகிறது. அறிஞர்கள் அதை பல பேரிட்டு அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்பவே தனக்கு ஓமை இல்லாதான் என்றுதான் திருவள்ளுவரும் சொல்லுகிறார். தனக்கு அவனுக்கு ஒப்பானவன் ஒரு ஓமன் இல்லை, அவனுக்கு ஓமையாக சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலிடுது. நீங்க மனக்கவலை உங்கள்கிட்ட இருந்து போகணும்னா ஒப்பற்ற முதல்வனாகிய சிவருமானை வழிபட்டால் அன்றி நமக்கு மனக்கவலை நமக்கு தீராது. தன் ஒப்பிலா தூயவன் சரியான சம்பந்தர், மற்றாரும் தன் ஒப்பார் இல்லான் திருநாவுக்கரசர். ஒப்புணக்கில்லா ஒருவனே மணிவாசகம், ஒப்புணக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா வேறிலேயேற்கு விழிமியது அளித்ததோர் உணர்வே அன்பே செப்புதற்கரிய செழுஞ்சொடர் மூர்த்தி செல்வமே சிவருமானே. எய்ப்பிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன், எய்ப்புன துன்பம், எய்ப்பிடத்துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிடம் தருள்வதி. ஒப்புணக்கில்லா ஒருவன் அவன்தான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க மணிவாசகம், ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ அப்பர் பெருமான். ஒன்று அவன் தானே முதல் பாட்டு எடுக்கிறார் தொடர்கிறார், ஓராண்டு தவம் செய்து ஒரு பாடலை அவருடைய திருமூலர் அடிக்கிறார் சொல்றார். முதல் பாட்டிலே சொல்ல ஒன்றவன் தானே அவன்தான் முதல் முழுவன், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைவின் நமனில்லை நாளும், சென்றே புகுங்கதி இல்லைனும் சித்தத்து, நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே, அந்த ஒன்றாகிய கடவுளை நினைந்து உய்மினே, நீங்கள் துன்பத்திலிருந்து விடுவிடுங்கள். வாது செய்து மயங்கும் மனத்தராய் ஏது சொல்வீர் ஆயினும் ஏழைகள், வாதம் எல்லாம் பண்ணிக்கிட்டு தர்க்கம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் ஏழைகள், மனதிலே வறுமை உடையவர்கள். யாதோர் தேவர் எனப்படுவார்க்கெல்லாம் மாதேவன் அல்லால் தேவர் மற்றில்லையே, எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் மகாதேவன் தான். ஆகவே இப்படி கடவுளர்களுக்கெல்லாம் முதன்மையான சங்காரமே முதல் என்றது. சங்காரம் தான், சங்காரத்தை செல்கின்ற சிவபெருமான் தான் முதல்வன். இந்த பாடலின் முற்பகுதியில உலகத்தை நடத்துவதற்கு முதல் கடவுள் பலர் இருக்கின்றனர் என்ற கூற்றை முதல் பகுதி மறுத்திருக்கிறது. அவர்களெல்லாம் உயிர்கள், அவர்களை தோற்றுவித்து நிறுத்தி பின் இறுதியை எய்துவிப்பவன், அவர்களுக்கும் கூட தோற்றத்தையும் நிலைவேற்றையும் அழிவையும் ஒடுக்கத்தையும் உண்டு பண்ணுவன் சிவபெருமான் தான். ஆகவே அவன்தான் முழு மட கடவுள் என்பதை தீர்மானமாக இந்த பாடலின் முதல் பகுதி. அடுத்தது இன்னொரு சந்தேகம், நமக்கெல்லாம் சிவசமவாதிகள் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த உயிர்கள் எல்லாம் இந்த ஆணவலத்திலிருந்து நீங்கிய பிறகு சிவம் ஆயிடும், அப்புறம் அதெல்லாம் படைக்கும் காப்பாற்றும் அதுவும் எல்லாம் செய்யும், சிவசமம் ஆயிடும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. அப்படி பாசத்தின் நீங்கி முக்தி அடைந்த உயிர்களும் திருவடி பேற்றினை அடைந்த உயிர்களும் கூட சிவபெருமான் தருகின்ற இன்பத்தை துய்த்துக் கொண்டேதான் இருக்குமே தவிர அது பஞ்சகிருத்தியங்களை அதனாலே செய்ய முடியாது என்ற கருத்தை இங்க அடுத்த பகுதியில சொல்லுகின்றார். பாசத்தின் நீங்கி முக்தி பெற்ற உயிர்கள் முதற்கடவுளோடு ஒப்ப நின்று அவன் செய்யும் தொழிலையெல்லாம் செய்யும் என்கின்றவர்களை கூற்றை மறுத்து அடுத்த பகுதி இந்த பாடல சொல்லுகிறது. அதனின் ஈரிலா அலா ஒன்று, அதனின் ஈரிலா ஒன்று. இப்ப முதல்ல சொன்னமே ஒன்றலா ஒன்று சொன்னமே, அதனின் ஈரிலா ஒன்று, அந்த கடவுளை போலவே நித்திய பொருளாகி இருக்கக்கூடிய உயிர், உயிருடைய இயல்பு சொல்றார். அந்த கடவுள் போலதான் உயிரும், அதுவும் நித்திய பொருள், பாசமும் நித்திய பொருள். ஆகவே அந்த முதற்கடல் போல அழிவின்றி நிற்பதாகிய உயிர், அழிவின்மை அதுவும் அழியாத பொருள் என்ற அளவிலே முதன்வனோடு ஒப்புமையாக நாம் அதை சொல்லலாமே தவிர, அங்கு அந்த முத்தி பெற்ற இடத்தும் கூட பலவாரே தொழும்பா, முத்தி பெற்ற இடத்திலும் கூட அந்த உயிர் எப்படிப்பட்டதுன்னா என்ன காரியம் செய்யணும்னா இறைவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு தொண்டுதான் செய்ய முடியும், அவன் அடிமையாகத்தான் இருக்கும். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோட உயவேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருமண்ணும் சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி என ஆண்ட சிவமான பிறகும் கூட அவன் ஆளக்கூடிய நிலையிலே இருக்கிறான். நம்ம ஆளப்படக்கூடிய தன்மையிலேயே அடிமைகளாகவே நாம் இருக்கிறோம். பலவாரே தொழும்பாகும் பல வகையிலும் அந்த முழுமுதற் கடவுளுக்கு அடிமையாய் நிற்குமே அன்றி உயிர்களுக்கு எந்த நிலையிலும் சுதந்திரம் கிடையாது. அப்பவும் சிவபெருமான் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் நமக்கு இன்பத்தை வழங்குகிறான். முக்கியமான செய்தி என்னன்னா உலகத்துல இன்பத்தை வழங்கக்கூடிய ஒரே ஒருவன் சிவபெருமான் தான், அவனை தவிர யாராலும் இன்பத்தை வழங்க, அது நித்திய இன்பம். நான் வந்து சொல்லக்கூடியது அழியக்கூடிய இன்பம் இல்லை, நித்திய இன்பம், சாஸ்வதமான இன்பம். அந்த இன்பத்தை பெறக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா நம்ம தான். இந்த உலகத்துல நம்ம மூன்று பொருளை பத்தி தானே படிக்கிறோம், பதி பசு பாசம். பாசத்துக்கு அது ஜடம், அதுக்கு இன்பத்தை கொடுத்தா கூட இன்பத்தை அடையுமா, அடையவே அடையாது. பாச பொருள் இன்பத்தை அடைவதில்லை, அவைகள் ஜடம். கடவுள் இன்ப சொரூபமுடையவன், அவன் இன்பத்தை வழங்குவானே தவிர அவன் இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. இன்பத்தை அனுபவிச்சானா அவன் கடவுளா இருக்க முடியாது. அப்ப இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய உலகத்தை சார்ந்தும் இன்பத்தை அனுபவிக்கிறோம், கடவுளை சார்ந்தும் இன்பத்தை அனுபவிக்கிறோம், உலகத்தை சார்ந்து இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது உலகத்துக்கு என்னென்ன மாறுபாடுகள் அடைகிறதோ அந்த மாறுபாடு நமக்கு வந்துடும். நம்ம உலகத்தை சார்ந்து இன்பம் அடைக்கிறோம், அந்த பொருளுக்கு ஏதாவது கேடு உண்டாச்சுன்னா கவலை, வருத்தம், கோபம், ஆனால் புடிக்கிட்டானா விடுறமா ரெண்டு தாங்கு தாக்குறோம், கோபம் வருகிறது. அப்புறம் அந்த கோபம் குரோதமா மாறுது, அது கொலையில போய் முடியுது, எத்தனையோ விகாரம் அடைகிறோம்னா. ஆகவே இந்த உயிர்களுக்கு, உயிர்கள் முக்தி காலத்திலும் கூட இறைவனுக்கு பலவாறாக அடிமை செய்து கொண்டு அவன் தருகின்ற இன்பத்தை அடையும். அவன் இன்பம் தருகின்றவன், இன்பத்தை தூக்கின்றவன். உலகத்தை சார்ந்தால் நமக்கு இன்பத்துல இன்பம் மட்டும் வராது, எல்லாம் வரும், கவலை துன்பம் எல்லாம் வரும், கோபம், ஆத்திரம், குரோதம் எல்லாம் வரும். ஆகவே உலகத்தை சார்ந்த இன்பத்தை நாம் அனுபவிப்பதிலிருந்து நீங்கணும். எப்ப வரும்னா அது அனுபவத்தின் விளைவாகத்தான் நமக்கு இந்த உலகத்திலே அனுபவித்து அனுபவித்து அவைகளுடைய இன்பம் நிரந்தரமானதல்ல என்பது தெரிந்தவன் தான் இந்த சமயத்துறைக்கே வருகிறான். அவன் இறைவனிடம் சாத்வதமான பேரானந்தம் நிச்சய பெருவாழ்வு இருக்கிறது என்று அவன் உறுதியாக நம்புகிறான். அப்படி நம்பி வரும் பொழுது இறைவன் தருகின்ற பேரானந்தத்தை அவன் நுகர்கிறான். ஆகவே அப்படி நுகர்கிறவன் எப்பொழுது பார்த்தாலும் இன்பம் கிடைக்குது, ஒரு சிரமமும் இல்ல, படுத்துக்கிட்டே நம்ம உட்கார்ந்துகிட்டே அவனை பார்த்துக்கிட்டே அவனை நினைத்துக் கொண்டே இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறானா? யாராவது வேலை செய்ய ஆசைப்படுவாங்களா? அதுக்கு மேல ஏதாவது தொழில் இருக்கு அவனுக்கு? முடிஞ்சு போச்சு. மழை நீர் இங்கெல்லாம் தோன்றி சிறு சிறு வாய்க்கால், சிறு சிறு குட்டி வாய்க்கால்களாக போய் ஆற்றோடு கலந்து அது கடல்ல போய் முடிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதுபோல நாம் இறைவனுடைய திருவடி பேரானந்தத்தை தீர்த்துக் கொண்டிருந்தோம்னால் நாம் நிறைவடைகிறோம், வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நாம் பூர்த்தி செய்தவர்களாகிறோம். ஆகவே உம்பர்பிரான் உற்பத்தி ஆதிகளுக்குரியன் கடவுள் மட்டும்தான் உம்பர்பிரான், மகாதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் உற்பத்தி முதலியவைகள் எல்லாம் செய்யக்கூடிய பேராற்றல் படைத்தவன். உற்பத்தி ஆதினா உற்பத்தி, அதுக்கு அடுத்தது படைத்தல், அதுக்கு அடுத்தது காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல், அஞ்சு அஞ்சியும் ஆதினா அது அஞ்சியும். அந்த ஐந்தொழில்களையும் செய்வதற்கு அவன்தான் உரியவன். உயிர்தானும் சிவ அனுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே. உயிர் எதுக்கு உரித்த உரியது? நம்ம எதுக்கு உரியவர்கள்? சிவானுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் நம்ம உரியவர்கள். திருஞானசித்தர் 319 பாட்டு நம்ம இப்பதான் அதை பண்ணி முடிச்சிருக்கிறோம். ஆகவே நிறைவாக ஒரு செய்தி, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து அன்று பொன்னொழி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அதுதான் நாம் இதுவரையிலும் படித்ததனுடைய சாரம். பாட்ட பாருங்க. ஒன்றலா ஒன்றால் உளதாகி நின்றவாறு ஒன்றலா ஒன்றில் அவை ஈறு ஆதல், ஒன்றலா ஈரே முதல் அதனின் ஈரலா ஒன்று பலவாறே தொழும்பாகும் அங்கு. இதோடு முதல் சூத்திரம் நிறைவு பெறுகிறது. முதல் சூத்திரத்துல நாம் இதுவரையிலும் பதியினுடைய உண்மை, பதினா யாரு? சிவபெருமான். பதினா தலைவன், இந்த உயிர் வர்க்கம் உலகத்தம் எல்லாத்துக்கும் அவன்தான் பதி. அந்த பதியாகிய சிவபெருமான் உண்மைன்னா அந்த இடத்துல அவன் இருக்கிற இருப்பு, அந்த இருப்பை நிர்ணயித்தது. உலகத்தில் சிவபெருமான் இருக்கிறான், கடவுள் இருக்கிறான், உலகத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் முழுமுதற் தெய்வம். இந்த உலகத்திற்கு சங்காரத்தை செய்கின்றவன் முழுமுதற் தெய்வம். இந்த உலகம் மூ விரைகளுக்கு உட்பட்டது. அப்ப தோற்றம், நிலைபேறு, அழிவு என்ற மூன்றினுக்கு உட்பட்டது. அந்த கடமயமாகி இந்த உலகத்தை தானாக இயங்காது, அதை தோற்றுவிப்பதற்கு தலைவன் ஒருவன் வேண்டும். யார் ஒருவன் தோற்றுவிக்கிறானோ அவன் சூன்யத்திலிருந்து இதை தோற்றுவிக்கவில்லை, மாயை என்று அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த முதற்காரணத்திலிருந்து அதை நிமித்த காரணனாகிய சிவபெருமான் தன்னுடைய பராசக்தியினுடைய துணை கொண்டு இந்த உலகத்தை அவன் தோற்றுவிக்கிறான். தோற்றுவிக்கின்றவனே தனக்குள் அதை ஒடுக்கிக் கொள்கிறான். ஒடுக்கிக் கொள்வதனாலே அவனுக்கு என்ன பெயரே? ஒடுங்கி என்று பெயர். ஒடுக்கக்கூடியவன் தான் படைத்த நோக்கம் முழுதும் நிறைவேறாவதின் காரணமாக மீண்டும் புனருற்பம் செய்கிறான். மலத்தினால் இந்த உலகம் உளதாகிறது. ஆகவே இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் திற்கும் தோற்றத்தையும் முடிவையும் செய்யக்கூடியவன் யார் ஒருவனோ அவனே முழுமுதற் கடவுள். ஆகவே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, மற்ற அனைவரும் அனைத்து தேவர்களும் உயிர்களும் உயிர் வர்க்கத்தை சார்ந்தவர்களே என்று பதி உண்மையையும் பதியினுடைய முதன்மையையும் இந்த சூத்திரம் நமக்கு நிர்ணயித்து நமக்கு தீர்மானமாக இந்த அரிய செய்தியை, சைவசாந்த செய்தியை சொல்லுகிறது என்று சொல்லி இதை நிறைவு செய்வோம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு பதி இலக்கணம். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஐங்கரத்தன்னாறு ஒரு கோட்டன் இது செவியன் மும்மதத்தன்னாழ்வாய் ஐங்கரத்தன்னாறு தருகோட்டம் பெற இதழித்தாள் சடையோன் தரும் ஒரு வா.

பயன் திருமால் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. அஞ்சலுத்தே வடிவாக குண்டு நல்லன்

0: கஞ்சத்தில் இருப்பவன் கடலின் மீது கண் வளரும் நாரணன் காணா கோலம். பஞ்சத்தில் இருக்கின்ற நமக்கு நல்ல பாக்கியத்தை அருள் செய்த பதஞ்சலியின் பாதனஞ்ச முற வணங்கி நல்ல புலியின் பாதன் ஏழ நினைந்த அவர் அருளை நிகழ்த்தி வாழ்வில் சற்குருவாய் உரித்து கூடல் மீனவன் மேல் வினைதீர் தூன் விரைத்தாள் போற்றி துங்கமுறும் அலைகடலில் சிலையதான தோணியில் வந்தவன் பாத தூளி போற்றி எங்கள் வீராந்தன இருளில் பறவை வாதற்கேவல் உண்டோன் பதப்பதுமயிருதாள் போற்றி புங்கவர் சூழ் திருவாத ஊரில் வந்த புண்ணியனாரின அடிகள் போற்றி போற்றி சிவஞான போதமருள் திருவெண்ணை மெய்கண்டார் திருத்தாள் போற்றி சிவஞான சித்தியருள் திருத்துறையூர் அருணந்தி சிவன்றாள் போற்றி தவஞான நிறைகடந்த மறைஞான சம்பந்த சரணம் போற்றி நவஞான நான் மறைகள் நவில்கில்லை உமாபதியார் நற்றாள் போற்றி திருச்சிற்றம்பலம் பார்வதீபதே சுற்றவேஷ அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞா சித்தியார் என்கின்ற ஞானபூஷையிலே முதற் சூத்திரம் பதி உண்மையும் பதி இலக்கணமும் தொகுத்து கூறுவது. உயிர்கள் உலகம் கடவுள், கடவுள் உயிர்கள் உலகம், இந்த மூன்று பொருள் பற்றி வேத ஆகம புராண இதிகாசம் எல்லாமே இந்த முப்பொருளை பற்றி தான் சொல்லுது. அது பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதிவு சுபாசம் தெரித்தல் என்பது சிவபிரகாசம். பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசுபாசம் தெரித்தல் பதி பரமே என்பது சிவபிரகாசம். அதனாலே இந்த முப்பொருளை பற்றி நன்றாக தெரியவில்லையானால் அவன் கடவுளை உண்மை கடவுளை அறிந்து பத்தி பண்ண முடியாது. உண்மை கடவுள் தெரியாது, உண்மை கடவுள் தெரியாமையினாலே அந்த கடவுளை பத்தி பண்ணுகிற முறையும் தெரியாது. முறை தெரியாவிட்டால் அவன் கடவுள் அருளை பெற முடியும். அதனாலே இந்த முப்பொருளை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வதற்காக சிவபெருமான் நல்ல ஆசிரியர்களை இந்த தமிழ்நாட்டுக்கு வரச் செய்து அவர்கள் மூலமாக இந்த சித்தாந்த சாஸ்திரங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார். சிவபெருமான் எழுதி வச்சிருக்கிறான் ஆகமத்தில், அது நம்ம படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஞானம் போத சிவாகமத்தில் ஞானபாதத்தில் சொல்லப்பட்ட பதிவு சுபாச உண்மைகளை சிவபெருமான் எழுதி வச்சிருக்கார் வடமொழியில். அது நமக்கு படிக்கவும் தெரிஞ்சு கொள்ளவும் எல்லாராலையும் இயலாது. அதனாலே அந்த ஞானபாதத்தில் சொல்லப்பட்ட முப்பொருளை இப்படி நல்ல அருளாளர் மூலமாக தமிழிலே இப்படி பாடி அதனுடைய உண்மைகளை தெரிந்து கொள்ளுவதற்காக சிவபெருமான் கருணை செய்திருக்கார். அந்த மாதிரி முறையிலே நம்முடைய திருமுறைகளிலே நிறைய பதிவு சுபாச உண்மைகள் திருமுறைகளிலே நிறைய வருது. அது இலைமறை காய் போல இருக்கும். திருமுறைகளில் வருவது இலைமறை காய் போல இருக்கும். இலைமறை காய் என்றால் கத்தரி செடியிலே காய இருக்கிறவன், கத்தரி செடியில் காயை அறுக்கிறவன் இலையில் மறைந்து இருக்கிற காய் அவன் கண்ணுக்கு படாது. அது அந்த காயும் அந்த தலையும் ஒரே நிறமாக இருக்கும், பச்சை நிறமாக இருக்கும். இலை மரவில் இருக்கிற காய் தெரியாது. அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அப்படி தடவி வரும்போது அந்த காயை கண்டுபிடிக்கலாம். அதுபோல் திருமுறைகளில் இலைமறை காய் போல் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய. அதை அறிந்து கொள்வது சாமானியமாக இல்லை. இது முழுவதும் பதிவு சுபாச உண்மைகளை தெளிவாக சொல்வதுதான் இந்த 14 சாத்திரங்கள். உந்தி கடிறு புயல்போதம் சித்தியார் பிந்திருவா உண்மை பிரகாசம் வந்தவரும் பண்புகனா போற்றி ஒடி பாசமெல்லாம் நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கற்பம் முற்றுனு 14 சாத்திரங்கள். அது முதல் சாத்திரம் திருவுந்தியாது, முதல் நூல் 45 தாளிசை. மூளை இருந்தாரே முற்றத்தை விட்டவர் சாலப்புரியிருந்து உந்தி வரும் தவத்தில் தலைவர் என்று உந்தியவரை என்று திருவுந்தியார் பாட்டு. நம்ம இதில் ஒரு தலைவா திருவாசகத்தில் வளைந்தது வில்லு வளைந்தது பூசல் உழைந்த நமக்கு போகிற உந்தியவரம் உருங்குடன் வந்தவர் உந்தியவரன் ஒருதுவா திருவுந்தியார். அந்த அடிப்படையில் அவர் ஏற்றியிருக்கிறார் சித்தாந்த சாஸ்திரத்தில் முதல் நூலகம். அந்த ஆசிரியருடைய மாணாக்க இருக்கிட்ட பாடம் கேட்டவர் திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார். அவர் திரு கழிச்சுப்படியார் என்கின்ற ஞான சாஸ்திரத்தை பாடியிருக்கிறார். அதன் பிறகு வந்தது தான் சிவஞான பூதம். அந்த திருவுந்தியாரும் திருக்கழிச்சுப்படியாரும் இருக்கும் பிறகு வந்தது சிவஞான பூதம். அந்த சிவஞான பூதத்தின் வழிவந்த நூல் தான் இந்த சிவஞான சித்தியார். சிவஞான பூதத்தை ஏற்றிய ஆசிரியராகிய மெய்கண்டதேவிடத்தில் உபதேசம் பெற்று இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற நூலை பாடி தந்திருக்கிறார். பாடியவர் திருத்துறையூர் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி. திருத்துறையூர் பண்டூட்டிக்கு பக்கம் திருத்துறையூர் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி குருக்கள். அவங்களுக்கு வேத ஆகமம் தான் முதல்லே பாடம். வேத ஆகமம் தான் வேத ஆகம இதிகாசம் உபநிடதங்கள் அவங்களுக்கு நிறைய பாடம். அதோடு இந்த திருமுறைகள் முதலாக தமிழ் நூல்லேயே நிறைய பாண்டித்யம். அதோடு அவங்க முப்போதும் திருமேனியை திருண்டுகிறவர்கள். இரவும் பகலும் அவளுக்கு நினைவு செயல் பேச்சு எல்லாமே சிவசம்பந்தமாக இருக்கும். எல்லாமே நினைவு செயல் வார்த்தை எல்லாமே என்ன இருக்கும், எல்லாம் சிவசம்பந்தமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரால் ஏற்றப்பட்டது தான் இந்த சிவஞான சித்தியம். இதிலே பதி உண்மை, பதி உண்மை, பசு உண்மை, பாச உண்மை என்று உண்மையாக சொல்லப்படும். அதற்கு மேலே பதி இயல்பு, பசு இயல்பு, பாச இயல்பு என்றும் சொல்லப்படும். அதற்கு மேலே பதி இலக்கணம், பசு இலக்கணம், பாச இலக்கணம்னு சொல்லப்படும். உண்மை இயல்பு இலக்கணம். உண்மை என்றால் இது காண முடியாத பொருளாகினால் இந்த மூன்று பொருளையும் கண்ணாலே காண முடியாத பொருள். பதியையும் காண முடியவில்லை, பசுவையும் காண முடியவில்லை, பாசத்தையும் காண முடியவில்லை. பதி பசு பாச பதியாகிய கடவுள் தெரியலை. கடவுளை பார்த்தவர்கள் இப்போ இல்லை இல்லை, ஞானசமுத்திர காலத்தில் இருந்தால் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் காலத்தில் நம்ம இல்லை, நேராக கண்டவர். மாணிக்கவாத காலத்தில் இருந்தால் கேட்கவே வேண்டியதில்லை, அந்த மாதிரி காலத்தில் இல்லை. ஆனால் அவங்க பாடின நூலை படிக்கிறாப்பிலையாவது புத்தி வந்துதா, அதுவே புரிய போகும். அவர் அந்த அருளாளர் ஏற்றிய நூல்களிலே தொடர்பும் அவர்களிடத்தில் ஈடுபாடும் அந்த நூலை ஓத கேட்கவாவது நமக்கு புத்தி தந்தானே, அது எவ்வளவு பெரிய உபகாரங்கிறது, பெரிய உபகாரம். அதனாலே கடவுள் தெரியவில்லை, பாசம் தெரியவில்லை, உயிர் தெரியவில்லை. உயிர் உயிருங்கிறது நம்மகிட்ட தான் இருக்குது. உயிர் எங்கே இருக்குது, நம்மகிட்ட தான் இருக்கு. உயிர் தெரியவில்லை, உடம்பு தெரிகிறது, உயிர் தெரியவில்லை. தெரியாத ஒரு பொருளை இப்போ தெரிய முடியா செய்வதான் உண்மைன்னு உண்டு நிலைநாட்டு. அந்த லோகாயதன் என்கின்ற நாத்திகன் இருக்கிறானே, அவன் கண்ணால் கண்டது தான் அவனுக்கு பரமான காட்சி, பரமான கண்ணால் காணாத பொருள் இல்லை அவனுக்கு. அவன் இந்த பூதங்கள்லேயே நாலு பூதத்தை ஒத்துக்குவான், ஒரு பூதத்தை ஒத்துக்க மாட்டான். மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை ஒத்துக்க மாட்டான். ஆகாயம் கண்ணுக்கு தெரியல இல்லை, இப்போ இது ஆகாயம். நமக்கு ஐம்பெரும் பூதங்கள்னு சொல்லும் அஞ்சு பூதங்கள்னு சொல்கிறோம் அல்லவா, ஆகாயம். ஆகாயத்தை ஒத்துக்க மாட்டான், ஒத்துக்க மாட்டான்னா ஆகாயம் தெரியலே இல்லை. மண் தெரியுது, தண்ணீர் தெரியுது, நெருப்பு தெரியுது, காற்று தெரியுது. அதனால ஆகாயம் தெரியாமையினால ஆகாய பூதத்தையும் ஒத்துக்கிறது இல்லை. அப்புறம் கடவுள் எங்கே ஒத்துக்குமா? அதனாலே அவன் முதலாக அந்த லோகாயதன் முதலாக மற்ற சமயவாதிகளும் இன்னும் அவனை ஒத்த சமயவாதிகளும் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். அவனுக்கு பங்காளிகள் இன்னும் சில பேர் இருக்கிறான். யாருக்கு? நாத்திகம் பேசி நாத்தெழும் பேரினர் வருதல்லவா திருவாசகத்தில், நாத்திகம் பேசி. அப்போ ஆமாம், அப்போ மாணிக்கவாத காலத்தில் இன்னும் ரொம்ப கட்டிகாரம் இருந்துப்பாங்க. நாத்திகம் பேசி நாத்தழும் பேர். அதனாலே நாத்திகம் முதலாக லோகாயத மதம் முதலாக மற்றைய மீமாஞ்சகர் முதலான மற்ற மதவாதிகளும் கடவுள் உண்மையை ஒத்துக்கொள்ளாத மதவாதிகளும் ஒத்துக்கொள்ளும்படியாக கடவுள் உண்டு என்று சொல்லி நிலைநாட்டுவதுதான் பதியுண்மை. அந்த பதியுண்மைக்கு பல வகையான எடுத்துக்காட்டுகளும் பல வகையான உதாரணங்களையும் கொடுத்து பதியுண்மை நிறுவுகிறார். அது முதல் நூலாசிரியராகிய சிவஞான பூதத்தில் மெய்கண்ட தேவநாயனார் மெய்கண்டார்னு பேர் வைங்க பிள்ளைகளுக்கு. மெய்கண்டார், அருணந்தி சிவம், மறைஞான சிவம், உமாபதி சிவம், பதஞ்சலி, வியாக்கிரபாதா, வேதவியாசரு, சுகரு, இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறது. சைவர் வீட்டிலே யாரும் சொல்கிறதில்ல, வைக்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறேன். சிவகாமி, மாணிக்க வாசகம், மார்க்கண்டன், மெய்கண்ட சிவம், இப்போ பேரனுக்கு பதஞ்சலி, அந்த பேத்திக்கு ஆரணி அகிலாண்டி இங்கே பிறந்தா உத்தி அகிலாண்டி எங்க மரபில் மாற எங்க வீட்டில் மாற பல சைவர் வீட்டில் இல்லைன்னு சொல்றேன். இல்லாமையினாலே அவனுடைய நாமம் இல்லாமையினாலேயே அவர்களை பற்றி தெரியாமையே போய்விடுகிறோம். அதனாலே முதல்நூல் ஆசிரியராகிய சிவஞான போதமருடைய முதல்நூல் ஆசிரியராகிய மீகண்டதேவர் 12 சூத்திரம் பண்ணினார். இந்த 12 சூத்திரத்திலே முதற் சூத்திரமாக இருப்பதுதான் அவன் அவள் அது எனும் அவை மூவெனமையன் தோற்றிய திரியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்பது அந்த சூத்திரம். சூத்திரம்னா சுருக்கமாக இருக்கும், பொருள் ஏராளமாக இருக்கும். சூத்திரம்னா சின்னது சின்னது. இப்போ மூணு வரி இப்போ சொன்னது அதுக்குள்ளே இருக்கிற பொருள்கள் ஏராளம். அது சின்ன டப்பாவில் நவரத்தனம் போட்டு வச்சா சின்ன டப்பாவில் நவரத்தனம் போட்டு வச்சோம்னு வச்சுக்கோ, டப்பா சின்னது அதுக்குள்ளே இருக்கிற பொருள் ஒன்றும். இந்த டப்பா நிறைய டப்பா சின்னது அதுக்குள்ளே நவரத்தனம் நிறைய போட்டோம்னு வச்சுக்கோ, சாதி ரத்தனத்தை இருக்கும். அது போல் சூத்திரம் சின்னதாக இருக்கும், பொருள் அளவுபடாததாக. அவன் அவள் அது எனும் அவை மூவினமையும் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதா அந்தம் மாதிரி என்மனார் போலவர் என்பது அந்த முதல் சூத்திரம். உலகம் காணப்படுவது, உலகம் காணப்படுவது கடவுள் காணப்படாது. நல்ல யாவகம், உலகம் கண்ணால் காணப்படுவது கடவுள். அதே போல உடம்பு காணப்படுவது உயிர் காணப்படாது. இந்த உதாரணமே போதுமே, என்ன நினைக்கிறீங்கப்பா? உடம்பு காணப்படுவது இந்த உடம்பை இயக்குகிற உயிர் காணப்படாது, காணப்படாது. உயிர் கருப்பா சிவப்பா. அதே போல உலகம் காணப்படுவது கடவுள் காணப்படும். உடம்புக்குள்ளே உயிர் இருப்பது போல உலகத்துக்குள்ள கடவுள் இருக்கிறார். உயிர் காணப்படாமையினால நாம் உயிர் இல்லை என்று சொல்ல முடியாது, சொல்ல மாட்டோம். சொன்னான்னா அறிவில்லாது. இப்போ நான் உயிர் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னான்னா என்ன என்ன நினைப்பாங்க? எனக்கு இருக்கணும், எனக்கு உயிர் இல்லை அப்படின்னு எவனாவது சொல்லுவானா? அது மாதிரி காணப்படாத பொருள் தான் நிறைய இருக்கு. இப்போ அறிவு இருக்குதுல்ல, நமக்கு இருக்குதா இல்லையா? இங்கே அந்த அறிவை காட்டு. அறிவுடையவனை நான் சொன்னேன்னு வச்சுக்கப்பா, அறிவை காட்டுன்னா காட்ட முடியாது. அறிவை செயலாலே அவன் வாக்கினாலே செயலாலே காணப்படுமே தவிர அறிவு தனியாக எடுத்து இந்த அறிவு இவ்வளவு இருக்குது மூணு கிலோ நாலு கிலோன்னு காட்ட முடியும். இதெல்லாம் விளங்குதா? அதனாலே காணப்படாத பொருளுக்கு தான் ஆற்றல் அதிகம். உடம்புக்கு ஆற்றலா உயிருக்கு ஆற்றலா? உயிருக்கு தான் ஆற்றல். உடம்பை உயிர் ஆட்டுதா உயிரை உடம்பு ஆட்டுதா? உடம்பை உயிர் ஆட்டுதா உயிரை உடம்பு ஆட்டுதா? உடம்பை உயிர் ஆட்டுகிறது, உடம்பை உயிர் ஆட்டுகிறது. அதே போல உலகத்தை கடவுள் ஆட்டுகிறார். எப்படி பிண்டமோ அதே போல அண்டம், அண்டம் எப்படியோ அதே போல பிண்டம். அண்டத்தில் இருக்கிறது எல்லாமே பிண்டத்தில் இருக்கு. அதை நம்ம பார்க்க சக்தி இல்லை. நமக்கு இருக்கிற ஞானம் பாசஞானம் பசுஞானம் கூட நமக்கு சரியா இல்லை. பதிஞானத்தால் காணப்படுவதே பாசஞானம் பசுஞானத்தினால காண முடியாது. பதிஞானம் ஆகிய சிவஞானத்தினால காணப்படுகிற பொருளை பாசஞானம் பசுஞானத்தினாலே காண முடியாது. திருச்சிக்கு போகலாம், இங்கேருந்து எதில் வண்டியில் போகலாம், நடந்து கூட போகலாம். அமெரிக்கா போக முடியுமா? அமெரிக்காவுக்கு எதில் போகணும்? பிளேனில். பிளேனில் போகிறத பைக்கில் போக முடியுமோ? அது போல இப்போ சிவஞானத்தால் காணப்படுகிற பொருளை பதிஞானத்தால் காணப்படுகிற பொருளை பசுஞானம் பாசஞானத்தினாலே காண முடியாது. அது பாசமா ஞானத்தாலும் படர்பசு ஞானத்தாலும் ஈசனை உணர ஒண்ணாது என்றாரு ஆசிரியர். அதனாலே கடவுள் காணப்படுகிற பொருளா காணப்படாத பொருளா என்றால் காணப்படுகிற பொருளாகவும் இருக்கிறான், காணப்படாத பொருளாகவும் இருக்கிறான். இப்போ சொல்றது வழங்குத, கடவுள் காணவே முடியாதுன்னா சூன்ய பொருளாக போயிடும், இல்லைன்னு திந்துவோம். கடவுள் காணப்படுகிற பொருளும் காணப்படாத பொருளுமாக இருக்கிறார். உருவாற்றால் காணப்படுவதாயும் உருவாற்றால் காண முடியாததாயும் இருப்பது கடவுள். சிவஞானத்தாலே சிவனை காணலாம், அது அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இன்னரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டணும். பதிஞானத்தாலே பதிய காணலாம், பாசஞானத்தாலே பசுஞானத்தாலே காண முடியாது. அதைத்தான் உலகலாம் உணர்ந்தும் ஓதற்கு அறியவும். அதனாலே காணப்படுகிற பொருளை வைத்து காண முடியாத பொருளை காண்பது, காணப்படுகிற பொருளை வைத்து காண முடியாத பொருளை உண்டு என்று உறுதி செய்து கொண்டு. அதே போல உலகம் காணப்படுகிற பொருள், உலகம் உலகம் என்றால் புரியுதா? பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்களால் ஆகிய பொருள்களும் எல்லாம் அண்டங்களும். இப்படிப்பட்ட இந்த உலகம் பிரத்யட்சமாக தெரியும். இது பிரத்யட்சம் அனுமானம். காட்சி பிரமாணம் காணுகிறோமா? சரி, இந்த உலகமானது மலை, கடல், காற்று, நெருப்பு, ஆகாயம், மண், மற்ற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னும் எத்தனை எத்தனை எத்தனையோ பொருள் உலகம். பாபா பாபா, ஒன்னா ரெண்டா, அத்தனை பொருள்களையும் உண்டு பண்ணி அதிலே நமக்கு சரீரத்தை கொடுத்து வாழ வச்சிருக்கிறான். ஆமா ஆமா ஆமா, நல்ல புரியுதா? நல்ல பங்களாவை கட்டி வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கி வச்சு, கல்யாணமும் பண்ணி வச்சு, மகனை நல்லா பொழைச்சிக்கிட்டுறா அப்படின்னு பண்ண, நல்லா புரியுதா? அதான் மன்னகத்தே வந்து வாழச்செய்தானே என்பது திருப்பணி வச்சு. மன்னகத்தே வந்து வாழச்செய்தானே, இத்தனை பொருள்களும் இருந்தும் நம்மாலே பொழைக்கிறது கஷ்டமாத்திரியும். சூரியன் முதலாக, சூரியன் முதலாக அவ்வளவு வெளிச்சத்துக்கு எவ்வளவு சார்ஜ் கட்டணும் தெரியுமா? சூரியனுக்கு சார்ஜ் கட்டுறதா இருந்தா இப்போ யாரும் சார்ஜ் கட்டுறது இல்லையே, ஆனால் அவன் கட்டையை பிடுங்கறது இல்லை. இவனு கட்டலைன்னா இவன் பிடுங்கிடுவான், கரண்ட் சார்ஜ் கட்டலைன்னா கட்டையை பிடுங்கிடுறான். இப்போ சூரியனுக்கு சார்ஜ் யாரும் கட்டுறது இல்லை, யார் சூரிய வழிபாடு பண்ணுறா? கட்டுறது இல்லையா? அவன் சார்ஜை பிடுங்கலை, கட்டையை பிடுங்குவேன். புரியுதா? உனக்கு இந்த கட்டையில் ஆயக்கலை, நீ சார்ஜ் கட்டலை, உனக்கு இந்த கட்டையில் ஆயக்கல்ல. நான் புரியுது, அப்போ புரியுதா? ம், வேற கட்டையை கொடுப்பேன். இதுக்கு கட்டைன்னு போயிருப்பா நம்ம நந்தனா சந்திரன் கிருத்தையில், கட்டையிரு கையில் சிதம்பரம் போய் நான் காண வேண்டும் ஐயே. அதனாலே இத்தனை வகையான பொருள்களை படைத்து, இத்தனை வகையான உலகங்களையும் பொருள்களையும் படைத்து, அது புவனம் என்று சொல்லப்படும். இதே புவனம் என்று சொல்லும். இந்த புவனத்திலே ஆன்மா சரீரம் இல்லாமல் அனாதிகாலத்திலே ஆணவ மலத்திலே கேவல திசையிலே கிடந்த ஆன்மாவுக்கு சரீரத்தை கொடுத்தும் தனு. புவனத்தை படைத்து ஆன்மாவுக்கு தனுவாகிய சரீரத்தை தந்து அதோடு கரணங்களையும் தந்து அதுக்கு மேல போகங்கள், அது தனு கரண புவன போகம் என்று சித்தாந்தத்தில் நாலு. தனு தனு சரீரம், சரீரம் கரணம், கரணம் அந்த கரணங்கள் புவனம். புவனத்தில் உண்டான போகங்கள், புவனத்தில் உண்டான போகங்கள் அனுபவிக்கப்படுகிற பொருள், அனுபவிக்கப்படுகிற பொருள் அத்தனையும் போகங்கள்னு வேறு. உணவுல இருந்து சக்கலமான பொருள்களும் அனுபவிக்கப்படுகிற பொருளுக்கெல்லாம் போகணும். ஒரு தனு கரண புவன போகம், இந்த நான்கும் சிவபெருமான் எனாமா தந்திருக்கிறார். தனு எனாம், எனாம் இலவசம், சரீரம் இலவசம், கரணம் இலவசம், புவனங்கள் இலவசம், போகம் இலவசம். தனு கரண புவன போகங்களை சிவபெருமான் காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு, அதே அனாதிகாலம் கேவல திசை, அதுக்கு கேவல திசைன்னு பேர். இப்போ புரியுத? சரீரமின்றி ஆன்மா ஆணவ மலத்தோடு, அது தாய்மானார், தாய்மானார் பாட்டு தான் இதுவும். அதில் பராபர கண்ணியில் ஆணவத்தோடு அத்துவிதம் ஆணவடி மெஞ்ஞான தானுவினோடு அத்துவிதம் சாறு நாள் என்னாலும், ஆணவத்தோடு அத்துவிதம் ஆணவடி, ஆணவத்தோடு நானும் ஆணவமும் வேறுன்னு சொல்ல முடியாமல் ஒன்றா கிடந்தம் பாரு. அது மாதிரி ஒன்னோட ஒன்றா இருக்கிறது எப்போ? ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனபடி மின்ஞான தானுவினோடு அத்துவிதம் சாருநாள் என்னாலோ என்று. அதனாலே கேவல திசை என்பது ஆணவமலத்திலே சரீரமின்றி ஆன்மா கடந்த காலம். கேவலம்னா தனித்து கிடப்பது, சரீரம் இல்லாமல் கிடக்கிறதுக்கு கேவலம் என்று வடமொழியில், அது வடமொழி சொல்லும். கேவலம் சகலம் சுத்தம்னு சொல்றது. சரி, அந்த மலத்தோடு மாத்திரம் இருக்கிற கேவலம் தனித்து கிடப்பதுன்னு, ஒரு தனித்து இருக்கும் உலகத்தோடு கூடாமல் தனித்து இருப்பதுக்கு கேவலம். இப்ப நம்ம தனிச்சிருந்தாலே கேவலம் தான், தனிச்சிருந்தோம்னு வச்சுக்கோ, அது கேவலம். பெஞ்சாதி உள்ள வீட்டு வாசலோடு இருந்தோம்னா மதிப்பு, தனிச்சிருந்தோம்னு வச்சுக்கோ கேவலம். வடமொழியில் கேவலங்கிறது தனிமை, கேவலம். அப்புறம் சகலம், சகலம் சகலம் என்பதுதான் மரமாயா கர்மங்களோடு சேர்ந்து உலகத்தில் வாடுறது சகலம். அதுக்கு மேலே சுத்தம், சுத்தம் தான் சிவத்தோடு சேருவது. இதெல்லாவற்றையும் விட்டு சிவத்தோடு சேருவது சுத்தம், அது கேவல திசை, சகலம் சுத்தம். அதை ரெண்டாக பிரிக்கிறது, அதை ஒன்று பெத்த இன்னொன்று முத்தம்னு சொல்லுது. பெத்த திசை முத்த திசை, அது கேவல திசை, பெத்த திசை முத்த திசைன்னு எல்லாம் அந்த சித்தாந்தத்தில் இந்த மாதிரி சொற்கள்லாம் பரிவாசம். சித்தாந்தத்தில் இந்த மாதிரி சொற்கள் வழங்கும். இங்கே சித்தாந்தம் கேட்க கேட்க வரும், அந்த சொற்கள்லாம் வரும். எதுக்கு எதை பயன்படுத்தணும் அதுக்கு அதைத்தானே பயன்படுத்தும். கேவலம் சகலம், இந்த கேவலங்கிறது தான் காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டிருந்த. இந்த வரி புரியுதா? இந்த வரி எப்படி புரியுது? காரிட்ட ஆணவக்கரு வரையில், காரிட்டன்னா ஆணவ மலத்துக்கு இருளை ஓமையாக சொல்லும். ஆணவ மலத்துக்கு ஓமை இருள். இருள்னா சொல்ல முடியாது. அது அந்த இருளுக்கு ஒரு இது சொல்லுவார்த்து ஒரு பயன்ல, இது புற இருள், பூத இருள், அது அக இருள். ஆணவம் அக இருள். இந்த இருளானது தன்னை காட்டும் பொருளை காட்டாது, தன்னை காட்டும் பொருளை காட்டாது. அந்த இருளானது எப்படின்னா தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டும். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது என்று திருவுருப்பையர். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும். பா சரியான இருட்டுப்பா, தெரியுதா சொல்றமில்லவா? இருட்டு தெரியும் பொருள் தெரியாது. அந்த இருள் பொருளையும் காட்டாது தன்னையும் காட்டும். அது என்னுடைய இருளை ஏறத்துறந்தும் திருவாசகம் ஏறத்துறம். அமெரிக்காவுக்கு அங்கிட்டு ஓட்டி விட்டானா மாணிக்கவாசி சொல்லுங்க. அதனாலே அப்படி காரிட்ட ஆணவக்கரு வரையில் இருள் செறிந்ததாயிருக்கிற ஆணவமாகிய கருவறையிலே கண்ணிலா குழவியைப் போல் பிறவி குருடாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த கண்ணில்லாத குழவியானது இருட்டறையில் கிடந்தா எப்படி இருக்குமோ அது போல ஆணவ மலத்தில் கிடந்த அனாதிகாலம். வாரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியைப் போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு, வெளியில் விட்டு தான் நமக்கு சரீரத்தை கொடுத்து போன போகங்களிலே வசிக்க செய்கின்ற இது. வெளியில் விட்டு காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கற்றுண்டிருந்த எவை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பேரிட்டு மெய்யென்று மெய்யென்று பாசும்பா பேசும்பால் பொய்யுடல் பிளக்க வேலை அமுதம் ஊட்டி பெரிய புவனத்தினை போக்குவர உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்துட்டு. இதான் மாயாமலம். முதல்ல சொன்னது ஆணவமலா, வழியாக நூல்கள் வழியாக அவன் நடக்கவில்லையானால் யமனால தண்டிக்கப்படுவது. யமனை விட்டு இடர் உருக்கி இடர் ஏற்று இரவு வகர் இல்லாத பேரின்ப வீட்டில், அதான் சுத்தம். இரவு வகர் இல்லாத பேரின்ப வீட்டில் இசைந்து துயிர் பொன்மீன் சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்க ஒரு தட்சணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே என்பது தலைமான ஒரு பாட்டு. இதுல இந்த மூணு தசையும் சொல்றாரு. கேவல திசை சகலம் சுத்தம் என்று மூன்றையும் இதுல காட்டுகிறார். அப்படியே கிடந்த ஆன்மாவுக்கு அநாதி காலத்திலே ஆணவ மலத்தோடு சரீரமின்றி கிடந்தது. அதெல்லாம் இப்ப நினைக்கிறோமா? நேற்று செஞ்ச உபகாரத்தை இன்னைக்கு மறந்துடுறோம். ஆமா, உபகாரம் உபகாரம் ஆன்மாவுக்கு சௌரவான் இதுவாகும். சரி, அப்படி கொடுத்து இந்த உலகத்திலே வாழ வைக்கிறார். உலகத்தை படைத்து நமக்கு சரீரத்தை, உயிரை கடவுள் படைக்கிறது இல்லை. உயிர் எப்போதும் உள்ளது, அனாதி. சிவமும் அனாதி, பாசமும் அனாதி. பதியினைப்போர் பசுபாச அனாதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உயிர் கடவுள் படைக்கிறது இல்லை, உயிருக்கு உடம்பை படைச்சு கொடுக்கிறார். புரியுதா? அதனாலே இப்படி உலகத்தை படைத்து அந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு உடம்பை கொடுத்து புத்தியை கொடுத்து வாழ வச்சிருக்கோம். இந்த உடம்பு நாம் படைக்கவில்லை, உடம்பை நாம் படைக்கவில்லை. அதே போல உலகத்தையும் நாம் படைக்கவில்லை. உடம்பு ஒருவன் பண்ணாமல் உடம்பு வராது. இப்படி எல்லாம் கணக்காக பண்ணாமல் வராது உடம்பு. புரியுதா தம்பி? அப்பா இந்த உடம்பை பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கும். ஒவ்வொரு இந்திரியங்களையும் பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கும். உடம்பும் படைக்கப்பட்டது, உலகம் படைக்கப்பட்டது. அது அப்பர் சுவாமி தெளிவா சொன்னார். பண்ணிய உலகினர் பயின்ற பாவத்தை நன்னின்ற இருப்பது நம்ம சிவாள். பண்ணிய உலகம். இப்ப சிலைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிலைப்பு தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருது, ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். ஆனாலும் சிலைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு உருவம், அதுக்கு ஒரு உருவம், அதுக்கு ஒரு நிறம். புரியுதா? அதுக்கு ஒரு ருசி. நிறம் இருக்கிறது, ருசி இருக்கிறது, உருவம் இருக்கிறது. அது தானா அந்த மாவு அப்படி ஆயிருக்குமா? அந்த சிலைப்பு பண்ண தெரிஞ்ச ஒருவர் பண்ண அந்த வடிவத்துக்கு வந்து. அதனாலே உலகம் பண்ணப்பட்டது. இதுக்கு நம்ம சித்தாந்த இந்த நூல்லையே சிவபெருமான் ஒரு கொயவன்னார். சிவபெருமான் ஒரு கொயவன். இந்த மாயை ஒரு மண், மாயை மண். இந்த மண்ணை வச்சு இந்த உலகத்தை இப்படி பண்ணி வச்சிருக்கான். கொயவன் மண்ணிலே பானை செய்தது போல மாயையில உலகத்தை பண்ணிடுது. கொயவன் மண்ணிலே பானை செய்தது போல. இந்த கடவுள் காண முடியவில்லை என்கிறதுக்கும் அந்த குடத்தை வச்சு ஓமை சொல்றாரு. இப்ப குடத்தை பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம்? இது ஒருவனால பண்ணப்பட்டது, இதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு குயவனால குடம் செய்யப்பட்டது. தீயப்பட்டதா? குடம் செய்தவனை காணவில்லை என்று சொல்லி இது ஒருவனால செய்யப்பட்டதில் தானா இந்த குடம் உண்டாச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டான். ஒரு குயவனால செய்யப்பட்டது.
1: சரி,
0: அந்த குயவனையும் பார்க்கலாம், குடத்தையும் பார்க்கலாம். குயவனையும் பார்க்கலாம், குடத்தையும் பார்க்கலாம். அதே போல இந்த உலகம் செவ்வொருவானாய குயவனால பண்ணப்பட்டதுன்னா இந்த உலகம் தெரியுது, ஆனா பண்ணப்பட்ட குயவன் தெரியுது தெரியலையா? அது உபம சொல்றாரு. குடத்தை காணும் போது, குடம் எதனால செய்யப்பட்டது? மண்ணால செய்யப்பட்டது. நீ குடமாக பார்க்கும் போது மண் தெரியாது, மண்ணாக காணும் போது குடம் தெரியாது, மண்ணாக காணும் போது குடம் தெரியாது. குடம் என்கின்ற நினைவிலே பார்க்கும் போது அது குடமாக தோன்றும். இது என்ன மண்ணில் செஞ்சிருப்பேன் என்று எண்ணினால் குடம் தெரியாது. அதேதான் திருமூலர் திருமந்திரத்துல, மரத்தை மறைத்தது மாமலையானை, மரத்தில் மறைந்தது மாமலையான், பரத்தை மறைத்தது பார் முதற் போதும், பரத்தில் மறைந்ததே பார் முதல். பதிஞானத்தாலே பார்க்கின்ற பரமஞானிகளுக்கு உலகம் தெரியாது, கடவுள் தெரியும். பதிஞானமுடைய ஞானிகள் உலகத்தை காணும் போது அவங்களுக்கு என்ன தெரியும்? கடவுள் தெரியும், உலகம் தெரியாது. நம்மை போல ஞானம் இல்லாதே இன்ப பெருமானை என்று சொல்லி எந்த ஞானமும் இல்லாதவர்களாகி நாம் பார்க்கும் போது என்னமா இருக்கும்? உலகம்தான் தெரியும், கடவுள் தெரியும். உலகம்தான் தெரியும், கடவுள். அதனாலே குடம் தெரிந்தால் மண் தெரியாது, மண் தெரிந்தால் குடம் தெரியாது, உலகம் தெரிந்தால் கடவுள் தெரியாது, கடவுள் தெரிந்தால் உலகம் தெரியாது. ஆகவே இப்பொழுது காணக்கூடிய உலகத்தினாலே இந்த உலக பகுப்புகள் பல வகையாக பண்ணப்பட்டு இருப்பதனாலே, ஊர் மாதிரி அல்ல, பல வகையாக பண்ணப்பட்டு ஆன்மாக்கள் கொடுக்குற சரீரங்களும் பல வகை சரீரங்கள், ஒருத்தருக்கு மாதிரி ஒருத்தர் இல்லையில நினைச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியமா இவரும் கருப்பு தான், இவரும் கருப்பு தான், ஆனால் இந்த கருப்புக்கும் அந்த கருப்புக்கும் வித்தியாசம் தெரியுது. கோசுக்கு அது கருப்புன்னு, அது நல்ல கருப்பு, இது கொஞ்சம் லைட்டு கருப்பு, இது மாதிரி சிவப்பில் பாருங்க எத்தனை வகை சிவப்பு முடியும். அதே மாதிரி குரல்ல பாருங்க, துணியில பாருங்க, ஒவ்வொருத்தருடைய துணியும் தனியாக தெரியும். தூரத்தில் வரும்போதே சத்தம் கேட்டு இன்னாரு தான் வர்றாங்க, இன்னாரு பேச்சு என்று கண்டுபிடிக்கும், நல்ல புரியுதா? இதே மாதிரி எல்லாம் தனித்தனி அச்சு, தனித்தனி அச்சு, தனித்தனி அச்சு. சிவருமானுக்கு அச்சன்னே ஒரு பெயர். எத்தனி அச்சு வச்சிருப்பானோ அப்பா பாப்பா பாப்பா என்னமா தான் இந்த பொம்மைகளை பண்ணி விடுவாரு. நல்ல பொம்மைகள், பொம்மைகள், விதவிதமான பொம்மைகள், விதவிதமான பொம்மைகள். ஐயோ, ரெண்டு பேரும் விளையாடுறாங்க, சம்பு கேசரி விளையாண்டு சரி, இப்படியே பொம்மையை பண்ணி விட்டு விளையாட்டு பாருங்க. நம்ம பிள்ளை விளையாடுதுல பொம்மைகளை வச்சா அதே மாதிரி இந்த பொம்மைகளை வச்சா அந்த ரெண்டு பேரும் விளையாடுறாங்க. இது நீங்க ஒதுக்குறா இல்லையா? இதெல்லாம் பொம்மைகள். பொம்மைய ஆட்டுறேன், ஆட்டுறேன், பொம்மைய ஆட்டுறேன். தோலின்பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து விடப்பேனை மாலும் காட்டி வடிகாட்டி வாராவுலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை குடியேறும் பொம்மைகள். விதவிதமான பொம்மைகள், விதவிதமான
2: வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு அமர்நீதி நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அங்க கந்தைங்கிறது கிழிந்தும் மற்ற தைத்தும் இருக்கிற துணி. அடியவர்களுக்கு கந்தை என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாவுக்கரசர் கந்தை அணிந்திருந்தால் அந்த கந்தை கிழிஞ்சதை தச்சு தச்சு கட்டிக்கல. நெய்யறதே நெய்யறது, அதான் கந்தையின் பேர். நெய்வதே அப்படி நெய்யணும். நீங்க கிழிச்சு கிழிச்சு அப்புறம் தச்சு கட்டக்கூடாது. நீங்க நெய்யும் போது எட்டு மலை வேஷம் நாலு மலை வேஷம் நெய்யறீங்கல்ல, இந்த மாதிரி துறவி இருக்கு. நெய்யும் போது எப்படி இருக்கணும்? எல்லாம் அந்த கட்டினா முழங்காலு கொஞ்சம் கீழே, கணக்காலுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு சாணுக்கு மேல இருக்கணும். அப்படி தைக்கும் போது எப்படி நெசவு பண்றது? அதுதான் கந்தை. அது அடிவரை உடுத்துவது. நாம சொல்ற கந்தை ஆனாலும் கசி கட்டுங்கிறது கிழிச்சு கிழிச்சு பாவம் ஏழ்மையினால இப்படி போய் செய்யறது. இந்த கந்தையும் கந்தை கீழுடை கோவனம் கருத்து அறிந்து உதவி. நல்ல அடியவர்கள் வந்தா அருமையா உணவருத்துவார், உணவருத்தி உடையும் கொடுப்பார். அந்த உடை அவரவர்களுக்கு வேண்டியது. கீழுடை கோவணம் இருந்ததுன்னா அது மாதிரி கொடுப்பார், இல்ல கந்தை கட்டிக்கிற பழக்கமா இருந்தா கந்தை கொடுப்பார், இப்படி எல்லாம் அனுப்புவாராம். இது அவருக்குண்ட ஒரு குறிக்கோள் வைத்திருந்தார். வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார், செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். ரொம்ப அருமை, சங்கலைக்கும் போகணும். இந்த செல்வத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா, நல்ல தானுவிக்கிறது, அஞ்சாவது மாடி ஆறாவது மாடி கட்டுறது, ஊட்டி வரை உறவுன்னு போறது, அப்படி எல்லாம் வச்சுக்கிட்டோம் அல்லவா. இது வந்து இது செல்வத்தினுடைய பயன் தான். ஆனா இதற்கு மேலாக ஒரே வரியில செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பே மனினும் தப்புன பலவி. செல்வத்தினுடைய பயனே என்னன்னாரு, கொடுக்கறதாண்டான நீ ஒண்ணப்பா அவர் கிடக்கிறாரு நம்மே சாப்பிடுவோம்னா, துய்ப்பே மணினும் நீ அனுபவிக்கிறேன்னு சொன்னா பலது உங்ககிட்ட போடும்டான. ரெண்டே வரி, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பே மணினும் தப்புன பலவி. அதாங்க செல்வத்தின் பயன் கொள்வார் என்றெல்லாம் சொன்னார். முக்கண்ணக்கராம் முதல்வனார் அவர் திருநல்லூர் மிக்க சீர்வலர் திருவிழா விருப்புடன் வணங்கி தக்க அன்பர்கள் அமுது செய்து திருமடம் சமைத்தார் தொக்க சுற்றமும் தாமும் வந்தான் இந்த நர்த்தூயோர். கொஞ்சம் அவருக்கு ரொம்ப பக்கத்தில் பழையாறை வடதலைக்கு பக்கத்தில் திருநல்லூர்னு இருக்கு. இந்த திருநல்லூர் தான் நம்முடைய நாவுக்கரசர் பெருமானுக்கு திருவடி தீட்சை கொடுத்த இடம். அங்க திருவிழா நடக்கும் போது இவர் என்ன பண்ணுவார்னா, பழையாறு இருந்து திருவிழாவுக்கு போவார். போன பல மக்கள் பாவம் வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வப்பொழுது அன்னதானம் பண்ணார். அப்புறம் பார்த்தார் ஏன் இங்க ஒரு மடத்தையே கட்டிடுவோமே கட்டி திருநெல்லூர்ல ஒரு திருமடத்தை கட்டி கூடுமானவரை அங்கேயே இவர் அடிக்கடி போறது, அங்க அந்த அடியவர்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பது, அப்படி ஒரு பழக்கம் வந்துட்டது. எங்க பழையாறை வடதலிலிருந்து இப்ப எங்கே திருநெல்லூர் போய் தங்கும்படியான ஒரு அமைப்பு, காலப்போக்கில் அங்கேயே தங்கிவிட்டார் திருநெல்லூர்ல. இப்படி திருநெல்லூர்ல தங்கியவர் என்ன செய்தார், மறுவும் அன்போடு வணங்கியனர் மணிகண்ட நல்லூர் திருவிழா அணி சேவித்து திருமடத்து அடியார் பெருகும் இன்பமோடு அமுது செய்திட அருள் பேணி உருகு சிந்தையின் மகிழ்ந்து உரை நாளிடை ஒரு நாள். இப்படியாக திருநெல்லூர்ல இவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள், அந்த காலத்துல உண்மையிலேயே சொல்றேன் இவ்வளவு வசதி எல்லாம் ஏதுங்க, அவரவர்களும் தான் தான் வீட்டுல இருந்து உணவு எடுத்துட்டு போய் சாப்பிடலாம், இல்ல இது மாதிரி வந்து அறச்சாலைகள் திருமடங்கள் இருந்து உணவு கொடுத்தாதான், இல்லைனா ஒண்ணும் இல்லதான், ஒண்ணும் இல்லதான். ஒண்ணு இங்க இருந்து எடுத்துட்டு போகணும், இல்ல அங்க இருக்கிறவர்கள் ஏதாவது அரைச்சு அறநிலையங்கள் உதவணும், காவியாவது கிளம்பியாவது ஒண்ணும் கிடையாது, அப்படி கிடையாது. இல்ல சாதாரண பழங்கள் போன்றவை இப்படிப்பட்ட உணவு தான், அப்படித்தான் வாழ்ந்தாங்க, அப்படிதான் வளர்ந்தார். அல்ல இவர் அங்கே போய் திருநெல்லூர்ல ஒரு அருமையான மடத்தை கட்டி அங்கே தங்கியவர் அங்கே பணி செய்து கொண்டு வருகிறாராம். எது இந்த வணிக பணி, அதோடு கூட அடியவர்களுக்கு உணவு கொடுப்பது, ஆண்டவனையும் இடையராது நினைப்பது, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை, இடம் தான் மாற்றம், மன மாற்றம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நாள் ஒருவர் வருகிறார், ஒருவர் வருகிறார். இல்ல ஒருவர்னா இப்ப யாரு, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, மணிவாக்கு தான் சொன்னார், அவன் ஒருவன் தான், ஆனா ஒருவன் ஒப்பற்றவன் என்றார். அது மாதிரி இங்க ஒருவர் வர்றாராம். அவர் இந்த ஒருவர் யாருன்னு கேட்டா, இறைவனே அடியவராக வருகிறார். எப்படி வருகிறார்னா, எத்தனையோ கோலத்தை கொண்டு வந்திருக்கார். இப்படி திருவாசகர் சொல்றார், இந்த அடியவரை இந்த ஆன்மாக்களை உய்யக்கொள்வதற்காக அவர் எத்தனை வடிவம் எடுத்தார்னாரு, நூறு நூறாயிரம் இயல்பினதாகி, நூறு நூறாயிரம். ஆமா அந்தந்த ஆன்மா நீங்க வந்து பயன்படுத்தினா அவங்களை வந்து கருத்து சொல்லணும்னு சொன்னா, ஆன்மாக்கள் எல்லாம் ஒரே கருத்துடையவர்களா இருக்காங்களா, இல்ல அவரவர்கள் கருத்துக்கு ஏற்ப அவரவர்கள் செயலுக்கு ஏற்ப அவரவருடைய காலத்துக்கு ஏற்ப செய்யணும், அதனால எத்தனையோ வடிவு கொள்றோம். அந்த மாதிரி வடிவில ஒரு வடிவு கொண்டானாம். இங்க என்ன வடிவுன்னர், பிரம்மச்சாரி வடிவுன்னர், பிரம்மச்சாரி. அது என்ன பிரம்மச்சாரின்னா, திருமணம் ஆகாத நிலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வடன உழவர் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் அப்புறம் வானப்பிரஸ்தம் அப்புறம் சன்னியாசம்னு வச்சாங்க, நான்கு நிலையா வச்சாங்க. நாம் அப்படியெல்லாம் போகல, இல்லறம் துறவரம் ரெண்டே வச்சோம். அப்படின்னா என்னன்னாரு, இந்த பிரம்மச்சாரியும் வந்து பிரம்மச்சாரி இருக்கே இதுல இருந்துதான் இல்லறம் ஆகிறான், இல்லறம் ஆகிறான். நாம என்ன பண்றோம், இந்த பிரம்மச்சாரி இல்லறத்தையும் சேர்த்து இல்லறம் வச்சுட்டோம். வானப்பிரசம்ங்கிறது மனைவியோடு கொஞ்ச நாள் அழைச்சிட்டு போய் எங்க காட்டுக்கு அழைச்சிட்டு போய், ஆனா இங்க இருந்த போது எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு உதவுனாங்களோ அது போல இல்லாமல் அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தன்னுடைய ஞானத்துக்கு உதவி பண்ணணும். என்ன தான் குளிப்பதற்கு முன்னே அவங்களும் குளிச்சு இவரை பூஜை பண்ணும்னா உடனே பூவெல்லாம் எடுத்துட்டு மலர் பறிச்சு வச்சு அந்த இடத்த எல்லாம் தூய்மைப்படுத்தி அப்படி அந்த வழிபாட்டு ஞான மார்க்கத்துக்கு துணையா இருக்கணும். அது தவிர வேற எதுவும் அந்த தான் கணவன் அந்த அவர் மனைவிங்கிற அந்த அமைப்பு இருக்கக்கூடாது. அது கொஞ்ச நாள் போய் அப்புறம் அந்த மனைவியும் விட்டு விட்டு துறவு மேற்கொள்வதுன்னு வச்சாங்க. நாம் அப்படியெல்லாம் எல்லாமே இல்லறம் துறவரம் என சிறந்தனவி ரெண்டுல இருந்து சுட்டோம். இன்னொன்று அந்த ஏன் பிரம்மச்சரியத்தை நம்ம வந்து அது மாதிரி தனியா பிரிச்சுக்கலன்னா, அவங்க பிரம்மச்சாரியம் தான் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேதம் ஓதுற அந்த ஆசிரியத்தை விட்டு அந்த குருகுலமா அவர் இருக்கணும், குருகுலமா இருக்கணும், வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. சாப்பாடு என்னன்னாரு, குருகிட்ட படிக்கணும், மத்தியானம் எங்கேயாவது ரெண்டு பேர்த்துட்டு பகவதி பிச்சாந்தேகின்னு பிச்சை எடுத்து சாப்பிடணும், அப்படி இருக்கணும். எத்தனை ஆண்டு தெரியும்ல, 48 ஆண்டு, பாதி கிளம்பம் போ அல்லவா, 48 ஆண்டு. ஏயா 48 ஆண்டு பிறகு பிரம்மச்சாரியா இருந்து அப்புறம் கல்யாணம் காட்சியா அப்படின்னு கேட்டா, அவங்க சொல்லுகிற நீதியில நீங்க 48 ஆண்டு அந்த பிரம்மச்சரியம் இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு இருக்கிற 22 வயசு பையன் தோத்து போகணும், கட்டிலங்காலையா இருப்பான். தன்னுடைய மனத்தை புறம்பே செலுத்தாமல் தன்னுடைய ஆசிரியனே தனக்கு கெதி என்று வைத்து, மனதை ஆசிரியரிடத்தில் அன்பு வைத்து, ஆண்டவனத்தில் அன்பு வைத்து, தன்னுடைய நெறியை மனத்தை புறஞ்சல்லாமல் வைத்திருந்து காத்தா, அந்த உடம்பு 48 ஆண்டு 450 ஆண்டு இருந்தா கூட இருக்கலாம், நிலைமிசை நீடு வாழ்வர். கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும். இந்த கொல்லாமைங்கிற வரதத்தை எடுத்து எவன் ஒருத்தன் ரொம்ப அருமையா பின்பற்றி வரானோ, கொஞ்சமும் கொஞ்சமும் கீழே இறங்க வரானோ அவனு மேல, அவன் பக்கத்திலேயே எவன் போக மாட்டான் போடான, பக்கத்திலே போக மாட்டான், செல்லாது உயிருண்ணும். அப்படி இருக்க இவர் என்ன பிரம்மச்சாரி வடிவம் எடுத்தாராம். எனவே 48 வயதுக்குள்ள ஒரு இல்லறம் இல்லாத ஒரு பையன் நிலைமையில ஒரு பிரம்மச்சாரியா வராது. எப்படி வருகிறார் என்பதை சொல்லுகிறாடி பெருந்தகை பெருந்திரு நல்லூர் காரைக்காலத்தீரை கோவன பெருமை முன் காட்டி நிறைத்த அன்புடை தொண்டர்க்கு நீடருள் கொடுப்பான் மறைக்கூலத்தோரு பிரம்மச்சாரியின் வடிவாயி. இதான் அடிக்கடி நான் சொல்றது, இந்த சாதாரணமா அரையும் குறையுமா பெரிய புராணத்தை படிச்சுட்டு சோதிக்க வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த வரியே சொல்லப்படாது. ஆண்டவன் அடியவரை சோதித்துத்தான் அருள்வான் என்றால் அவன் ஆண்டவன் அல்ல, ஆண்டவனே அல்ல. நம்ம போல ஒரு ஆள் வாயா சிவபெருமானா நீங்க அப்படிதான் உட்காருங்களேன், அப்படிதான் உட்காருங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிடலாம். ஆகவே சோதித்தென்று எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, எங்கேயாவது இருக்கா, இவனா இதை ஆரம்பிச்சுக்கலாம், சோதித்து வரான், சோதித்து வரான்னு சொன்னாலே தப்பு. என்னன்னாரு, இப்படி ஒரு அடியவர் வணிகர் மரபில் பிறந்து தம்முடைய ஊரையே மாற்றிக்கொண்டு திருநெல்லூரில் வாழ்ந்து மட அமைத்து தன்னுடைய பணியும் குறையாமல் ஆண்டவனை நினைத்து அடியவரைக்கும் வேண்டியது கொடுப்பார் என்றால் அவருக்கு அருள் புரியணும், அவருக்கு அருள் புரிய வேண்டி இவ்வாறு வருகிறார் என்று சொன்னாரே தவிர சோதிக்க வேண்டி வருகிறார் எங்கேயுமே இல்லை. ஆதலால் நேற்று கூட ஒருத்தர் திருநள்ளாத்துல, நேற்று முன்னைய நாள் திருநள்ள காரைக்காலம் யாரு சொல்லும்போது யாரோ சொல்லியிருக்காங்க பட்டிமன்றத்தில் வழக்கம் பண்ணதுல, பாவம் அவருக்கு அது வரைக்கும் அம்மா இல்லை, இவங்க அம்மாவா இருந்தாங்க. யாரு காரைக்காலம்மையார், அம்மா இல்லாத ஆளுக்கு அம்மா வாங்கினார் அவர். என்னம்மா எதனாலன்னு கேட்ட, அந்த கைலைக்கு போகின்ற பொழுது இந்த வடிவத்தை பார்த்து அம்மா கேட்கிறாங்க, உமையம்மை இவங்க யார் இப்படி வர்றாங்கன்னு கேட்டு அது பெரியவன் சொல்றாரு. ஏன்னு அப்ப சொல்லுகிறார் இறைவன், வாரும் ஈவள் நம்மை பேணும் அம்மை கான் உமையே. இந்த வரி இருக்கு, இப்படி வருகின்றவர் யாருன்னு கேட்டா, நம்மை பேணுகின்ற அம்மை, நம்மை விடாது வழிபாடு செய்கின்ற அம்மைன்னு சொல்றாரு. அம்மைன்னு சொன்னா செல்லத்தினால, இப்ப நம்ம குழந்தைய சொல்லியா அம்மா இல்ல பெத்தம்மா இல்ல கண்ணல்ல என்று சொல்றமே, அந்த மாதிரி சொன்னதை தவிர எங்க அம்மா அப்படின்னு அர்த்தம் இல்ல. அங்கே நம்மை பேணும் அம்மை கான், நம்மைன்னு ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லுகிறார். இவருக்கு அம்மாவா இருந்தா அம்மாவுக்கு மாமி ஆயிடுவா, அந்த அம்மாவுக்கு அம்மாவா இருந்தா இவருக்கு மாமியார் ஆயிடுவா. இதெல்லாம் நம்ம இந்த கீழ் நம்ம உறவு முறை நம்ம சாதாரணமா இல்ல, இப்படி எல்லாம் சொல்லலாமா? நம்மை பேணும் அம்மைகான்னா அந்த செல்லத்தினால, அம்மைன்னா அந்த குழந்தை பெண் பெண்பால். அதனால இப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு செல்லமா சொன்னதை தவிர, இவர் இது வரைக்கும் அம்மா அப்பா இல்ல,

0: பெரிய இருக்குது, என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த கங்கையை தூக்கி எட்ட வச்சுட்டு பெரிய தூக்கி எட்ட வச்சுட்டு சடையை மாத்திட்டு வெறும் குடுமி வச்சுக்கணும். ஏன்னா பிரம்மச்சாரின்னா குடுமி இருக்குமே தவிர சடையா இருக்கும் இருக்காது. முதல்ல தலையை மாத்திட்டார், குடுமையை மாத்தார். சரி, சைவ வென்று நேற்று உண்டாகத்து ஒளி தழைப்பும் அது எப்பொழுதுமே இருக்குது. ரொம்ப அருமையா தண்ணீர் அணிந்து கொண்டார்.
1: வந்து மெய்யின் வெண்பூரி நூலுடன் விளங்கு மான் தோலும்,
0: அது இந்த அந்தனர்கள் பார்ப்பனர்கள் பிரம்மச்சாரியா இருக்கிறவங்க பூணுள்ள மான் தோல் கொஞ்சம் இப்படி கட்டி வச்சிருப்பாங்க. அதனால இவர் அந்த பிரம்மச்சாரியா வர்றதுனால அந்த மாதிரி முப்பொறி நூலும் ஒரு மான் தோல் கட்டின மாதிரி மார்பில இருக்கிற வடிவம். சரி,
1: கையில் மன்னிய பவித்திர மரகத கதிரும்,
0: கையில ரெண்டு ஒரு நாணல் புல்லு அது இருக்கும்.
1: முஞ்சி நான் உர முடித்தது சாத்திய அறையில் தஞ்சமாறை கோவன ஆடையின் தசைவும்.
0: ஏன்னா இவர் எல்லாருக்கும் கோவனம் கொடுக்குறாருல, அதனால இவர் கோவனம் கட்டிட்டு வர்றாரு.
1: ஏன்னா எல்லாருக்கும் ஓடு கொடுத்தாரு, அவர்கிட்ட இவர் கொண்டு ஓட்ட வைச்சாரு.
0: வம்பு, எல்லாருக்கும் கோவனம் கொடுக்குறார், இவர் கொண்டு கோவனத்தை வைக்க போறாரு. ஏன் வேற இடமே இல்லையே, என் மரத்துல கட்டினா அது பாடு இருக்குது, குளிச்சுட்டு வந்து எடுத்து கட்டிக்கலாம். இருந்தாலும் அருள் கொடுப்பான் வேண்டி செய்த அருள் விளையாடல். அதனால
1: கோவன ஆட இந்த அசைவும் பஞ்சவல்வியினை கருப்பரும் மனத்தடியார்கள் நெஞ்சில் நீங்கிடா அடி மலர் நீ நிலம் போலிய.
0: அருமை அருமை. அப்படி நடந்து வர்றாராம். அந்த நடந்து வருவது எதனால வர்றாருனாரு, திருவடி அந்த காலால் நடந்து வருகிறார். அந்த திருவடி யாருக்குன்னாரு, எந்த உள்ளத்தில் வஞ்சனையின்றி நினைக்கின்றதோ அந்த உள்ளத்தில் தங்கி எழுந்தருளி இருக்கும்படியான திருவடிகள். அப்ப எங்கே அவன் திருவடி இருக்கும் என்று கேட்டா, நினைப்பவர் மனம் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
1: அப்பர் சுவாமிகள்
0: பெருமான் இந்த நெஞ்சத்தை வேற யாருக்கும் இடமில்லை, எத்தனை பேர் வந்தாலும் கேட்க கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு தான் வச்சிருக்கேன். நீ வந்து எப்பொழுதும் தங்கணும்,
1: நீனையாது ஒரு போதும் இருந்தறியேன்.
0: இதெல்லாம் சொல்லி சொல்ற அப்படிப்பட்ட அருமையான திருவடியை கொண்டு நடந்து வராராம். வந்தவர்
1: வடிவு காண்டல் கண்டவர்க்கு ஒரு காதலின் மனங்கறிந்து உருக தொண்டர் அன்பெனும் தூணேறி வெளிப்படுப்பாராய்.
0: இங்க ஒரு அருமை பாருங்க. இதோ இப்பொழுது திருநெல்லூர், திருநெல்லூருக்கு இந்த திருமடத்துக்கு அண்மையில் வருகிறார். வருகின்றவர் யார், பெருமான். எந்த வடிவில், பிரம்மச்சாரி வடிவில். எப்படிப்பட்ட பிரம்மச்சாரி வடிவு இப்ப இதுவரைக்கும் சொல்லிட்டார். எதற்காக வருகிறார், எதற்காக வருகிறார் மறந்துடக்கூடாது. ஏன்னா சோதனைன்னு சொல்லுவாங்கிறதுக்காக சொன்னார். சோதனைங்கிற அந்த பேச்சுக்கே வரக்கூடாது. வந்ததுன்னா பெரிய பிராணத்துக்கு அவனுக்கு லட்ச மைல் தூரம்னு அர்த்தம், லட்ச மைல் தூரம். எதுக்கு வருகிறார்,
1: தொண்டர் அன்பேனும் தூணேறி வெளிப்படுப்பாராய்.
0: இவர் இந்த அடிவர் மீது வைத்திருந்த அந்த அன்பை இதுவரைக்கும் திருநெல்லூருக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிற பழையாறைக்கு தெரியும், இப்போ அகில உலகத்திற்கும் தெரிய வேண்டும் என்பது கருதி செய்ய போகிறார். அதற்காகத்தான் செய்யறாரு தவிர சோதிப்பதற்கு. இவர் தொண்டை பத்தி யாருக்கு தெரியும்னா, திருநெல்லூர்காரங்களுக்கு தெரியும், படையார அந்த இருக்கிறவங்களுக்கு தெரியும், இப்போ அகில உலகத்திற்கும் தெரியும்படி ஆட்சியை வேண்டி இவ்வாறு வருகிறார் என்று சொன்னார். அப்படி வெளிப்படுத்துவதற்காக
1: தண்டின் மீது இரு கோவன நீற்று பை.
0: பாருங்க, ஒரு கையில குச்சி வச்சுக்கிட்டார், அதுல வந்து ரெண்டு கோவனம் அதுல நுனியில முடிஞ்சு வச்சிருக்குது, இப்ப வச்சுக்கிட்டு வருது. அதுக்கு என்ன, இப்ப எவன் எகழ்ந்தா என்ன, எவன் பாராட்டா என்ன, அதை பத்தி கவலை இல்லை. அதை பத்திலாம் அதுக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. ஏ சாமி போகுது பாடுறா ஒன்று, சாமி இல்லடா பிரம்மச்சாரிடா, பிரம்மச்சாரி கோணது பாடுறா தண்டில் வச்சு கட்டிட்டு போகுது அப்படின்னாரு. நாலு பேர் சொன்னான் சொல்லிட்டு போ, இதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை.
1: தண்டின் மீது கோவன நேற்று பை தருப்பை,
0: கையில கொஞ்சம் விட்டு தருப்பேன்,
1: கொண்டு வந்து அமர் நீதியார் திருமடம் குறுக.
0: இது வேற எங்கேயும் வல்ல, இந்த அமர் நீதியார் தங்கி இருக்கிற திருமடத்துக்கு இது எப்படியே வந்தது. வந்த உடனே இவர் எல்லாரையும் அந்த திருநீர் கண்டுட்டா போதும், இறைவனுடைய அடியார்னா அவருக்கு மிகுந்த விருப்பம். அதனாலே என்ன செய்கிறார்,
1: வடிவு காண்டலும் மனத்தினும் மிக முக மகிழ்ந்து கடிது வெந்த அதிர்வணங்கி இம்மடத்தினில் காணும் படியில்லாத நீர் அணைய முன் பயில் தவம் என்னோ.
0: ரொம்ப அருமை. நீங்க எங்கேயோ இந்த அந்த திருநெல்லூர்ல எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன, அவங்க எல்லாம் வராமல் அடியனுடைய மடத்துக்கு வந்தீங்களே, அது அடியன் செய்த தவம் என்றெல்லாம் சொல்லி,
1: அடியனேன் செய்தது என்றனர் அமர் நீதி அன்பர்.
0: அப்படி சொன்ன உடனே இவர் என்ன பதில் சொல்லணும்ல, என்ன சொல்லுகிறார்,
1: பேணும்

நான் அப்படியே வந்தேன், நான் எனக்கு ரொம்ப வெளி உலகம் சரி, அப்படியே வந்தேன் இந்த திருநள்ளூருக்கு. வந்தபடனே அங்க பல பேர் பேசிட்டாங்க, இந்த பெருங்க இவர் போறார் பாருங்களேன், இவர் நம்முடைய அமிர்நீதியார் கண்டார், அடார் ஆடா விடமாட்டார் சார் என்று சொல்றேன். இன்னொருத்தர் அமிர்நீதியார போல யார் யார் அந்த மாதிரி செய்வார் என்று இப்படி எல்லாம் வழியெல்லாம் பேசிட்டாங்க, அதனால இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படி உபசாரமா சொல்லி வைத்தார். இம்மடத்தீனில் காணும் காணும் மேன்மையில் ஊட்டி அவங்க இருக்கிற சில பேர் என்னையா நீங்க அமிர்நீதியார் அமிர்நீதியா இல்லையே என்ன சொன்னாரு, அடாராடா ஒரு அடிவர் வந்தார் நாங்க, அவரை மத்தியானம் சாப்பிட வைக்காம போகவிட மாட்டாரு, ஒருவேளையாவும் நீ சாப்பிட்டுதான் என்று சொல்லி கெஞ்சு கேட்டு சாப்பிட செய்வார். அப்படி ஊட்டி நல் கந்தை கீழ் உடைகள் யானர் வெண்கிழி கோபனம் ஈதல் கேட்டு, அது மட்டும் செய்ய மாட்டீங்களாமல்ல, நல்ல புத்தம் புது கந்தை வேணாலும் கீழாடையானாலும் கோவனமானாலும் கொடுப்பீரலாம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரே சொல்லுது என்று கேட்டு நாங்கள் வந்தோம். சரி என்று தம்பிரான் அருள் செய்ய இத்திருமடத்தே நன்று நான் மாறி நற்றவர் அமுது செய்த அருள துண்டு வேதியர் தூய்மையின் அமைப்பதும் உளதால். உடனே இவர் சொன்னார், இந்த மாதிரி சொன்ன இடம் வேற எங்கேயுமே இல்லை, இந்த வருடம் தான் ஒரே வருடம், 63 நாயன்மார்கள் வரலாற்றுல இது மாதிரி சொன்ன இடம் மத்தியானம் வந்து நம்முடைய இல்லத்துல தங்கி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, இவர் மடம் இத்தனுடைய மடத்துல சாப்பிட்டு போகணும் சொல்லுவாங்க. இவர் பிரம்மச்சாரியா வந்திருக்கிறான், பிரம்மச்சாரியனா ரொம்ப தூய்மையா இருக்கணும், மிக தூய்மை, இன்னென்ன இல்லங்களில் இப்படி இருந்தாதான் சாப்பிடணும்னே இருக்கு விதி, ஆதலால் பிரம்மச்சாரி கோலத்துல வந்தது இவருக்கு ஒருத்தருக்கு தான், வேற யாருக்கும் இந்த பிரம்மச்சாரி கோலத்துல ஆண்டவன் வந்ததாக இந்த 63 மற்ற 62 பேர்ல இல்லை, ஆதலால் இங்க வந்தது வந்ததுனால இவருக்கு ஏற்ப சொல்லுகிறார். என்ன அந்த காலத்துல அப்படியே சொல்லுவாங்க, இப்ப கூட நம்ம வீட்டுல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடி என்ன சொல்லுவாங்க, என்ன நம்ம வீட்டுல அந்த மாதிரி இந்த இதெல்லாம் கிடையாதுங்க, நீங்க மனம் விரும்பி சாப்பிடலாங்க, எது எல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, புரட்டாசி மாசம் சனிக்கிழமை என்ன பண்றோம், அது புரட்டாசி மாசம் சனிக்கிழமை மட்டும் அந்த ஏனத்தெல்லாம் எடுத்து மேல கவுத்து வச்சுட்டு அன்னைக்கு மட்டும் ரொம்ப எப்படி இருக்கும், அது மாதிரி புரட்டாசி மாசம் சனிக்கிழமையா எங்க கூட இருக்குன்னு அர்த்தம், இதுக்கு மேல சொல்லல இல்ல, புரட்டாசி மாசம் சனிக்கிழமைன்னா அப்படியே இல்ல, எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுதான் சார் இருந்தான்னு வச்சுங்க, அப்ப நம்ம என்ன பண்றது ஒண்ணு சொல்ல முடியாது, அதனால எங்க வீட்டுல எங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒன்று அமைப்பு இல்லைங்க, நீங்க நல்ல சைவ உணவு அருமையா சாப்பிடலாம் என்று சொல்லுவது போல இங்க எல்லாம் சமையல் பண்றவங்களாம் ரொம்ப சிறப்பா சமையல் பண்ணுவாங்க, எல்லாம் அந்தன சிறுவர்கள் தான், நீங்க நண்பர்கள் வந்து நம்ம மடத்துல வந்து சாப்பிடுவோம், இப்ப நமக்கு அது மாதிரி அந்த மாதிரி ஒரு இனத்தவர் கூட தேவையில்லை, காலையில குளிச்சுட்டு சமையல் பண்ணப்படாதா, கீமுல குளிச்சு கீப்பியில் வரையும் குளிக்க மாட்டான்ட்டு இருக்கு, இங்க சொரிஞ்சுக்கிறேன் அப்படியே தண்ணியை காஃபி எடுத்து கொடுக்குறேங்கிறான், நீங்க என்ன பண்ணி தொலைக்கிறது, இதெல்லாம் காஃபியா ஆண்டவன் தான் கேட்கு. எனவே அந்த நீராடி ரொம்ப அருமையா, அதனால இங்க அருமையானவள் சமையல் செய்யறாங்க, நீங்க அருமையா நண்பர்கள் வந்து உணவருந்தி போகலாம் என்று எல்லாம் சொன்னாராம். இப்படி சொன்னதுல உணவருந்தி போலாம்னு சொன்னது எத்தனையோ பேர் சொன்னார்கள், இங்க சமையல் செய்கின்றவர்கள் நல்ல தூய்மையானவர்கள், எனவே நீங்கள் வந்து சாப்பிடலாம்னு சொன்னது இந்த ஒரு உரடம் தான் அமரநீதியார் சொன்னாராம். சொன்ன உடனே இவர் சாப்பிடவா வந்தார், இல்ல வணங்கும் அன்பரை நோக்கி அம்மறை எவரி சிந்தே அணங்கு நீர் பொன்னி ஆடினான் வர மழை வரினும் உணங்கு கோவனம் வைத்து நீர் தாரும். இல்ல நான் அதெல்லாம் மத்தியானம் சாப்பிடுறேன், ஒரு ரொம்ப முக்கியமான ஊருக்காக வந்தேன், என்ன நான் போய் நீராடிட்டு வரேன் காவிரியில, எங்கிட்ட கோவணம் இருக்குது, ஆனா தப்பித்தோடு மழை பெஞ்சுட்டா நனைஞ்சிடும் பாருங்க, அதனால நனையாம இருக்கிறதுக்காக ஒரு கோவணம் தர்றேன், அதை வச்சிருங்க, நான் போய் நீராடிட்டு வரேன், வந்து வாங்கிட்டு அப்புறமேல சாப்பாடு போகக்கூடாது, தியாதிகள் எல்லாம் சாப்பிட்டுக்கலான்ட்டு. இது எல்லாருக்கும் கோவணம் கொடுத்தால், ஆனா இவரு வாங்காம அவருக்கு இவர் கொடுக்கிறார், ஏன்னா வாங்கி பழக்கமே இல்லை, சாமி கை நீட்டி இப்படி பழக்கம் இல்லை, சேர்ந்தறியா கையானை, அவர் கை இப்படி சேர்ந்தறிந்ததும் இல்லை இப்படி கை நீட்டியதும் இல்லை, மாறாக எல்லாரும் இவரை சேர்ந்து வணங்குவாங்க. கரங்குவிவார் உண்மையிடும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்று பிறர் வணங்குவார்களே தவிர தன்கை சேர்ந்ததில்லை, அது போல பிறருக்கு வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கொடுப்பானே தவிர தான் கை நீட்ட பழக்கம் இல்லை, அதனால எல்லோருக்கும் கோவனம் கொடுத்தீர்கள் என்பதை பத்தி இல்ல, எனக்கு ரொம்ப நாள் நீங்க வச்சு பாதுகாக்கணும் இல்ல, இந்த காவிரியில நீராடி வர்றதுக்குள்ள மழை பெய்ஞ்சுன்னா என்ன பண்றது, அதுக்காக நனைஞ்சு போவோமேங்கிறத அவங்ககிட்ட கொடுக்குறேன் வச்சு வைங்க, என்ன செய்யுது என்ன வாங்கினர் என்று ஒரு வெண் குணங்கொள் கோவனம் தண்டி நில்லா அவிழ்த்து அது கொடுப்பார், ஓங்கு கோவன பெருமையை உள்ளவாறு உமக்கு இங்கு நான் சொல்ல வேண்டுவதில்லை. ஒரு போர் போட்டது அடத்தார்த்தான், இப்ப இந்த கோவணத்தை கொண்டு இப்படி பைப்பா, நம்ம கிட்ட 100,000 கோவணம் இருக்குது, இது ஒண்ணு போனா பெரிய கதை அப்படின்னு நினைக்கல, இந்த கோவணத்தை நீர் வாங்குகிறீர்,
இதனுடைய பெருமை உம நீரே தெரிந்திருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். என் இது ஒரு அடியவருடைய கோவணம் அப்படின்னா என்ன சொல்லல, சொல்லல. திண்ணீர கண்டர்ல இதே மாதிரி ஓடு கொடுக்கிறார், ஆனா அந்த ஓட்டினுடைய பெருமையை சொன்னார். ஆனா இங்க ரொம்ப மறைமுகமா ரகசியமா வச்சு விட்டது, ரகசியமா வச்சு விட்டது. என்ன வச்சு விட்டது? ஓங்கு கோவன பெருமையை உள்ளவாறு உமக்கு இங்கு நான் சொல்ல வேண்டுவதில்லை. நீர் இதனை வாங்கி நான் வரும் அளவும் உம்மிடத்து இகழாதே ஆங்கு வைத்து நீர் தாரும். ஒரு மட்டும் சொன்னார், இந்த கோவன பெருமையை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க நல்ல ஒரு அடியவர், திருநீர் அணிந்தவர்கள், நல்ல சிவடிபாடு உடையவர்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா இது வந்து சரி கோவணம்னு சொல்லி ரொம்ப இகழ்ச்சியா எங்கேயாவது வைத்து விடாம அடியன் வர்ற வரைக்கும் பாதுகாத்து வச்சிருந்து தரணும் என்று சொன்ன சொல்லிவிட்டார். என்ன கோவணத்துக்கு என்ன பெருமை? பக்தர்கள் அடாராடன் கண்ணீர் படிச்சுப்பாங்க. பகுத்தறிவாதி கோவணத்துக்கு என்ன பெருமை? இவர் தான் லட்சம் கோவணம் வச்சிருக்காரு சார், நீங்க ஒண்ணு தைச்சே வச்சிருக்காரு எவரடி அப்படி வச்சிருக்காரு பெரிய கோவணம். மக்கு பேல இந்த கோவணம் சொல்லும் போதே தெரிய வேணாமா? நேரலை திருவாசகத்து கிடைக்கிறோம், திருவாசகத்து கிடைக்கிறோம். இங்க சொல்லல என்ன அவ்வளவு கோமண பெருமை, ரொம்ப அருமையான பெருமை. எங்க இருக்குது? திருவாசகத்துலதான் இருக்கு. திருவாசகத்துல இருக்கு கோவண பெருமை. இந்த திருச்சாளுங்கிற ஒரு பகுதி பாடினாரே மணிவாசகர், ரொம்ப அற்புதமான பகுதி. ஒரு பெண்கள் வாயிலாக வைத்து பெருமானை பற்றி ஒரு பொண்ணு ரொம்ப இகழ்ச்சியா சொல்ற மாதிரி முன் இரண்டடியில சொல்லி அடுத்த இரண்டடியில அவருடைய பெருமையை சொல்லி இப்படி வந்து உரையாடலா வைத்து பாராட்டிய பகுதி திருச்சாளும். திருவாசகத்துலதான் பத்து விதமான மகளிர் விளையாட்டு இருக்கு. இந்த விளையாட்டா பெருமானுடைய போல் பேசிய அமைப்பு திருவாசகத்துலதான் விளையாடிட்டே பேசும்போது எத்தனையோ இடங்கள் எல்லா பாட்டும் அப்படிதான், எல்லா பாட்டும். ஐயா அந்த மனுஷன் என்ன பெரிய, நீ உங்க பெரிய ஆண்டவன் ஆண்டவன் பெரிய பீத்திக்கிற போடி என்று. மனுஷன் வந்து ஆற்காட்டிலேயோ அல்லது ரத்தகிரிலேயே வந்து சொன்னாங்கன்னா அருமையா ஒரு காட்டேஜ் கொடுத்து தங்குங்க பெருமானி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் அருமையான வசதி. அல்லது ஆற்காட்டில் போய் கேட்டா கொடுத்துரு. இந்த மனுஷன் எங்கேயோ போய் தான் இடத்தை தங்குற இடத்தை கொண்டு எங்க வச்சிருக்காரு? சுடுகாட்டில் வச்சிருக்கிறான் மனுஷன். கோயில் சுடுகாடு, தங்குற இடம் சுடுகாட்டில் போய் தங்குறான் அவங்க ஆளு. சரி தொலைஞ்சு போறான் மனுஷன், தங்க அவன் விருப்பங்கள் தங்கிட்டு போட்டும். நல்ல அருமையா ஒரு நார்மலா வேஷம் எட்டு மலை வேஷம் கட்டிக்க விடாதா இந்த மனுஷன்? கொல் போலி தோல் நல்ல அடையி, புலித்தோலையும் மாந்தோலையும் வச்சு இடுப்புல கட்டிட்டு உட்காந்து மனுஷன். ஏன் அந்த கொல் போலி தோல் நல்ல அடையி? சரி அதுதான் தொலைஞ்சு போச்சு. மனுஷனுக்கு இனிஷியலாவது இருக்குதா? அப்பா பேர் அம்மா பேர் இருக்கா? அதுவே இல்லையடி அளவு, அதுவே இல்லையடி. தாயும் இலி தந்தையிலி தாந்தனியன் காணி அட்ரஸ் இல்லாத பேரு. தாயும் இலி தந்தையிலி தாந்தனியன் காணேரி. இது முன்ன சொன்னது யாரு? ஒரு பொண்ணு சொல்றான் திருச்சாளர் பாடுறோம். அப்ப முன்னிருந்தடி ரொம்ப ஏளனமா சொன்னது. பின்னிருந்தடி அந்த அம்மா அவ சொல்றான், ஏண்டி எங்க பெருமான் அப்படிப்பட்டவர் நினைக்கிறியா? தாயும் இலி தந்தையிலி தாந்தனியன் ஆயிடினும் காயில் உலக அனைத்தும் கற்போடிகான் சாழலோ. எங்க பெருமான் நினைச்சாருனா இந்த உலகத்தை அப்படியே தகுடுபடி ஆக்கணும் ஆக்குவார், தகுடுபடியா இருக்கிறத உலகம் ஆக்கணும் ஆக்குவார். தெரியுமாடி அவ்வளவு அளவில் ஆற்றலுடையவர். என்னமோ ஆளை பார்த்து மயங்காதிரி ஊதுகாமல ஞாபகம் வெள்ளையும் ஜல்லையும் இருந்துட்டா ரொம்ப பெருமான் நினைச்சுக்கிட்டு இருக்கே. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், திருக்குறள் படிடி, திருக்குறள் படி. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் விருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து திருவள்ளுவன். ஆளை பார்த்தா இட போடுறது பண்ப பார்த்தல போன. அது போல இங்கே இங்க என்ன எப்பத்தாலும் இந்த கோணத்தை கட்டிகிட்டே இருக்கானே என்று சொன்னார். அதுக்கு ஒரு பாட்டுல சொல்றார்.

0: கடலோ. ஏண்டி போகணும்னு சொன்ன உடனே நீ பாட்டுக்கு நம்ம நம்ம வீட்டுல இது எட்டு மலை வயசியோ நாலு மலை வயசியோ கழிச்சு கட்டிக்கிற கோவன் நினைச்சுக்காதடி. அவன் கோவனம் எது தெரியுமா? ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் படிக்கிறியா? அறுபத்தி நான்கு கலைகள். ஆமானார். அந்த அறுபத்தி நான்கு கலைகள் அதுதான் கீழே வந்து மறைக்கின்ற கோவனம். இந்த துணி இருக்குது இடுப்புல கட்டுற துணி என்ன தெரியுமா அப்படின்னாரு? ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம்னு சொல்றியே, அந்த நான்கு வேதங்கள் தான் கயிறு. எனவே நான்கு வேதங்களை கயிறாக அறுபத்தி நான்கு அந்த கலைகளை துணியாக வைத்த கோவனுண்டி. மண் கலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் தரடா தன்னையே கோவனமாய் சாத்தினன்கான் சாழலோ. மக்கு மக்கு இனிமே சொல்லுவிய. ஆகவே இங்கு நான் கோவனத்தின் பெருமையை நான் சொல்லலேன்னு. ஏன் திருவாசகம் படிச்சவங்கன்னு தெரியுது, அவங்களுக்கு போய் கோவனத்தை சொல்ல வேண்டியது. திருவாசகம் படிக்கல கோவனத்தின் பெருமை சொல்லணும். அமர்நீதியா திருவாசகம் படித்தவராதனாலே அதனால அந்த கோவனத்தின் பெருமையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சொன்னாராம். நாடு மண்போடு நாயன்மார் கழிக்க கொடுத்தார் கொடுத்த கோவனம் கை கொண்டு கோதிலான்பர் கடுப்பில் இங்கெடுந்தருளும் நீர் குளித்தன கங்கையும் அடுத்ததும்பிய வளர்தடையும் மறைத்த மறையோர் அடுத்த தந்திரை பொன்னி நீர் ஆட வெண்டகந்தார் கொடுத்தார். சரி நான் பத்திரமா வச்சுக்கிறேன் இவர் வாங்கினார். வாங்கிக்கொள்ள உடனே உடனே குளிக்கிறதுக்கு போயிட்டுதான். குளிக்கிறதுக்கு குளிக்க போனவர் தந்த கோவனம் வாங்கிய தனிப்பெரும் தொண்டர் முந்தை அந்தனர் மொழி கொண்டு முன்புதாம் கொடுக்கும் கந்தை கீழுடைய கோவனம் அன்றி ஓர் காப்பு சிந்தை செய்து வேறிடத்து ஒரு சேமத்தின் வைத்தார். ரொம்ப அருமை. இது ஒளிய ஒளியில காட்டணும்னா காட்ட மாட்டான், நான் காட்டுறேன். அதனால வந்து என்னன்னு கேட்டா வாங்கிட்டு போனார். வாங்கிட்டு போனா ஏகப்பட்ட கோவனம், கந்தை கீழுடை கோவனம், அது பாடு நெய்து வச்சிருக்கு உள்ள. அது அல்லாதம்மா பொண்ணு மணிகள் அவையெல்லாம், அது அல்லாத எட்டுமலம் இந்த காஞ்சிபுரம் பட்டு இது பட்டு இதெல்லாம் வேற இருக்குது, பெரிய வணிகர்லவா. அதனால இதுல பார்த்தார் இந்த ஒரு அடியவை நம்மகிட்ட ஒரு கோவனத்தை கொடுத்து நம்ம பாதுகாப்பா வைக்கணும்னு சொல்றான்னு சொல்லிவிட்டு எடுத்து எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போயிடும் அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துட்டே வர்றார். பீரோவில் எந்த பீரோ ஒன்னும் உள்ள சாமான் வைக்காம இருக்குன்னு பார்த்துட்டு வர்றார். என்ன பாக்குறீங்க நீங்க அப்படின்னாரு. பீரோவில் எந்த பீரோ வந்து நம்ம ஒன்னு அதிகமா சாமான் இல்லாம இருக்குன்னாரு. இந்த இங்க இருக்குங்களே அப்படின்னு அந்த மாதிரி அதுல குண்டி வச்சு இழுத்து பூட்டி அந்த சாவிய
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன். தலைப்பு முதல் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஒன்பதாவது உரட்பாவிலே என்ன கருத்தை சொல்கிறார்கள் என்றால், அப்ப அடியவர்களுக்கு மட்டும் அவன் வந்து தன்னை விளக்கி நன்மை செய்கின்றானே, ஏனையவர்களுக்கு அந்த நன்மையை செய்யவில்லையே என்று சொன்னால், ஏனையவர்களும் அடியார்களாக ஆக வேண்டும், ஆனால் அவர்களுக்கும் அந்த நன்மையை செய்வான். இதிலே அவன்பால் எந்த குற்றமும் கிடையாது. அவனை யார் வேண்டி நிற்கின்றார்களோ அவர்கள் அவன் தருகின்ற இன்பத்தை பெறுகின்றார்கள். சிவத்தை சாராமல் உலகமே நமக்கு உண்மையான சார்பு என்று கருதுபவர்களுக்கு அந்த சிவபெருமான் தருகின்ற முத்து இன்பம் கிடைக்கவில்லை. ஆகவே சிவமே நமக்கு சார்பு என்று சொல்லி சிவநெறியிலே உலகுகின்ற மெய்யடியார்களுக்கு அவன் அந்த சிவானந்தமாகிய பேச்சினை வழங்குகின்றான். உலகமே சார்பு என்று இருப்பவர்கள் சிவத்தை சாராமையினாலே அந்த சிவானந்தத்தை பெற முடியவில்லை. எனவே சிவத்தை சார்ந்தவர்கள் சிவமாம் தன்மையினை பெறுவார்கள். ஏன்னா ஆன்மாவுடைய இயல்பு எப்படி இருக்கு? சார்ந்ததன்மயமா விளங்கக்கூடியது ஆன்மாவுடைய இயல்பு. சிவமாம் தன்மை பெற வேண்டும், அந்த முத்து இன்பம் வேண்டும், சிவமாம் தன்மை பெறுவார்கள் வேண்டும்னா நம்முடைய இயல்பு சார்ந்தன் வண்ண மாதிரி இயல்பா இருக்கும் போது உலக விடயங்களே சார்வேன், அதற்கு தக்க முயற்சிகளை மட்டுமே செய்வேன் என்று நான் இருந்து கொண்டு எனக்கு சிவமான் தன்மை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது சிவபெருமானிடம் எப்படி அதுக்கு பொறுப்பாவார்? ஆகவே அவர் தன் அருளை வழங்குவதற்கு எந்த தடையும் வைத்திருக்கவில்லை. தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார தரஞ்சத்தி பின்னமைதான் என்கிறான் என்று இரண்டாவது குரட்பாகவே சொன்னான். ஆக அந்த தன் நிலைமையாகிய சிவமாந்தன்மையை அவனுடைய அருட்சக்தி வழங்கும். அந்த அருட்சக்தியோடு எப்போதுமே அவன் சேர்ந்துதான் இருக்கின்றான். அதாவது தன்னுடைய அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வதில்லை. கருணை என்ற அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வதில்லை. எப்போதும் கருணையாக தன்னுடைய பெருநிலையினை நமக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் சாமி. அவரே சார்பு என்று நான் இருக்கவன். இப்போ சிவபெருமானை நம்மால் உடனடியாக தரிசிக்க முடியாவிட்டாலும் அவன் நமக்கென்று ஒரு நெறி வகுத்திருக்கின்றானே, நூல்களை வழங்கியிருக்கின்றானே. அந்த நூல்களை கற்று அந்த நெறிவழி நாம் நின்றோம் என்றால் அதுவே நம்மால் இப்போதைக்கு செய்யக்கூடிய சிவச்சார்பு அதுதான். உடனடியாக முத்தியடைதல் என்பது நம்மால் இயலாவிட்டாலும் நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ற வகையிலே சிவநெறியிலே வலுவாமல் இருக்கின்றோம் என்றால் நமக்கு சிவச்சார்பு தான். அப்படி ஒரு நிலையினை நாம் தொடங்கிவிட்டால் அதனை விரைந்து முடித்து முத்திய நிலைக்கு நம்மை போட்டுவிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் சுவாமி சிறப்பாக செய்வார். மற்றவற்றிலே நாம் கருத்தை வைத்து மகிழ்ச்சி கலக்கம் என்ற அனுபவங்களை அடையாமல் சிவநெறி ஒன்றே சார்பு என்று இருந்தோம் என்றால் சிவமாந்தன்மை பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும். ஆகவே சிவபெருமானிடத்திலே எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. அடியவர்களும் அடியவர்கள் அவர்களுக்கு தான் இன்பம் செய்வேன், மற்றவர்கள் செய்ய மாட்டேன்னு கிடையாது. யாரெல்லாம் அவனே சார்பு அவனே கதி என்றிருக்கின்றார்களோ அவர்கள் அந்த சிவத்தை சார்வார்கள். சாந்தன் மன்னமாம் இயல்பு உயிர்களுக்கு இருப்பதனாலே அவர்களும் சிவமாந்தன்மையினை பெறுவார்கள். அவனை சாராம அந்த இயல்பை நாம் பெற முடியாது. ஆகையினாலே நன்னார்க்கு நலமிலன் நன்னினருக்கு நல்லன் மாற்றி சொன்னார். நலமிலன் நன்னார்க்கு போதாது குரட்பா தொடங்குகின்றது. நலமிலன் நன்னார்க்கு நன்னுதல் என்றால் பொருந்துதல் சார்தல். நலமிலன் நலத்தை செய்ய மாட்டான். எது இங்கு நலம்னு சொல்லப்பட்டது என்ன என்றால் நாம உலகையில் பேர்களை எல்லாம் பெற்றால் அது நலம்னு நினைக்கும். நலமாக இருக்கின்றீர்களா, எல்லா உலகியல் பெயர்களும் பெற்றுகின்றா பொருளை தான் நாம நலமாக இருக்கின்றீர்களாங்க. ஆனா இங்க சொல்லப்பட்ட நலம் என்பது முற்றி இன்பத்தை சொன்னது. மற்ற உலகியல் பெயர்கள் எல்லாம் வினைக்கு ஏற்றபடி வழங்கிடுவார். அது வந்து சிவனடியார்களா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, எல்லா சமயத்தவர்களிலும் செல்வந்தர்களும் இருக்கின்றார்கள், எல்லா பெயர்களும் பெற்றிருக்கின்றார்கள், நாட்டியர்கள் கூட செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் வழங்கினார் என்றால் அதெல்லாம் வினைக்கீடாக வழங்கக்கூடிய பெயர்கள். அவர்கள் வந்து சிவத்தை நினைச்சாலும் சரி நினைச்சாலும் சரி நிலையற்ற பெயர்கள். இந்த பெயர்களை வழங்குவார்களா அடுத்த பிறவி அதை எங்க தூக்கி போடும் சொல்ல முடியாது. அதை நாம பெரிய சிறப்பு நாம நினைத்துக் கொண்டிருக்கிறதுனால மயங்குகின்றோம். சிவபெருமானை வழிபடாமலே இத்தனை பேர் இப்படிதான் இருக்கின்றார்களே, இப்ப அவர் தான் சிறப்பான கடவுள்னு சொல்றது என்ன இருக்கு. அது காரணம் என்னன்னா உலகியல் பேர் தான் முடிவான பெயர்கள் நாம நினைப்பது. ஆனால் நலம் என்று ஒன்று இருக்கின்றது, அது முத்தி பேரு. அந்த முத்தி பேரை சிவ வழிபாடு செய்யாதவர்கள் ஒருபோதும் அடைய முடியாது. நிலையாமை என்ற துன்பத்திலிருந்து ஒரு நாளும் சிவனடியார்களை தவிர வேறு யாரும் மீட முடியாது. மீட முடியும்னு சொன்னா அது எத மாதிரி என்று சொன்னால் ஆகாயத்தே எடுத்து ஒருவன் போர்வையாக போர்த்திக் கொண்டு குளிரிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் ஒருவன் சிவ வழிபாடு செய்யாமலேயே பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி முத்தியை அடையலாம் என்று உபனிடதம் சொல்கின்றது. அதனை மொழிபெயர்த்து நம்முடைய கந்த புராணமும் சொல்கின்றது, நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் ஏற்றிய காஞ்சி புராணமும் சொல்கின்றது. ஆகையினாலே மானிடன் விசும்பின் தோலை என்று சொல்கின்றது. மானிடன் விசும்பை கோல் போல் சுருட்டுதல் வல்லோனாய், ஒரு போர்வை மாதிரி ஆகாயத்தை சுருட்டி கொண்டு போர்த்தி கொண்டு குளிரில் இருந்து அவன் தன்னை காத்துக் கொள்ள முடியும் என்றால் சிவ வழிபாடு செய்யாமலேயே பிறவி துன்பத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்ளலாம். ஆகையினாலே சிவன் சிவபெருமான் வழிபாட்டிற்கென்று என்ன சிறப்பு இருக்கின்றது என்றால் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு சிவனடியார்களாக இருப்பவர்களே முக்கிய பெறுவர். நன்னார்க்கு நலமிலன், தன்னை பொருந்தாதவர்களுக்கு அவன் நலம் செய்ய மாட்டான், முத்தி இன்பத்தை வழங்க மாட்டான். நன்னினருக்கு நல்லன், தன்னை சார்ந்தவர்களுக்கு வழங்குவான். ஏன்னா அவனை சார்ந்து பெறக்கூடிய இன்பம் அந்த இன்பம், அதை சாராமல் பெற முடியாது. ஆகையினாலே யாராக இருந்தாலும் தன்னுடைய அடியார்களாக இருந்தால் தன்னை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த பெருவாழ்வை அருளுகின்றான். சாராதவர்களாக இருந்தால் அருள் அருள்வதில்லை. ஆகையினாலே அவனுக்கு வஞ்சனை கிடையாது. சலமிலன் வஞ்சனை கிடையாது. ஓர வஞ்சனை என்று சொல்வார்களே, சிலருக்குத்தான் நன்மை செய்வேன் சிலருக்கு செய்ய மாட்டேன் அது மாதிரி கிடையாது. அந்த வஞ்சனை இல்லாதவன் ஏன் அப்படின்னா பேர் சங்கரன் என்றார். அதான் ரொம்ப சிறப்பு. சம் என்பது இன்பம், கரன் என்பது இன்பத்தை செய்பவன், சங்கரன் இன்பத்தை செய்பவன். இது வடமொழி சொல். ஆக சங்கரன் என்பதே அவனுடைய திருநாமங்கள் ஒன்றாக இருக்கின்றது. இன்பத்தை செய்பவன், இன்பத்தை செய்பவன் எப்படி துன்பத்தை செய்வான்? ஆகையினாலே சிலருக்கு துன்பம் தர வேண்டும் என்று அவன் நினைப்பது கிடையாது. ஆகவே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால் தன்னை சார்ந்தவர்களுக்கு சிவபெருமான் முத்தி இன்பத்தை வழங்குகின்றார். தன்னை சாராமல் உலகத்தையே சார்ந்திருப்பவர்களுக்கு முத்தி இன்பத்தை வழங்குவதில்லை. அவர்களுக்கு ஒருபோதும் வழங்குவதில்லையா என்றால் அங்கதான் அவனுடைய சிறப்பு இருக்கின்றது. தன்னை சாராதவர்களுக்கு வினை போகங்களை ஊட்டுகின்றார், வினைக்கீடாக உலக போகங்களை ஊட்டுகின்றார். அது எதற்கு ஊட்டுகின்றார்? அதான் முக்கியமாக எழுப்ப வேண்டிய கேள்வி. தன்னை சார்ந்தவர்களுக்கு முத்தி இன்பத்தை வழங்கட்டும், சாராதவர்களை வந்து பேசாம விட்டுறலாமே. என்ன சார்ந்தா உனக்கு முத்தி இன்பம் கிடைக்கும், இல்லது நீ போ, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு விட்டுறலாமா? அதுவும் விடவில்லை. வினைக்கீடான போகங்களை ஊட்டுகிறார். ஏன் ஊட்டுகின்றார்? அந்த வினைப்போகங்களை உணர்ந்து அவற்றின் நிலையாமையினை உணர்ந்து அப்ப நிலைத்த பேரு என்று ஒன்று நமக்கு கிட்ட வேண்டுமே. அந்த நிலைத்த பேரு எதுவாக இருக்கும் என்ற சிந்தனையை அவர்களிடம் ஏற்படுத்தி அதன் மூலமாக சமயநெறிகளை ஒழுகச் செய்து படிமுறையிலே பல்வேறு சமயநெறிகளிலே வளர்த்து இறுதியிலே சிவநெறி பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த ஆன்மாவிற்கு ஏற்படுத்தி அந்த ஆன்மாவையும் சிவநெறி ஒழுகச் செய்து தன்னை சாராமல் பல பிறவிகளை கழித்துவிட்ட ஆன்மாவையும் ஏதாவது ஒரு நெறிமுறையின் படியாக அந்த ஆன்மாவையும் வளர்த்து சிவநெறி ஒழுகச் செய்து தன்பால் சேர்த்து அந்த முத்தி இன்பத்தை அந்த ஆன்மாவுக்கும் வழங்கி விடுகின்றான். ஆகவே சார்ந்தவர்களுக்கு முத்தி இன்பத்தை வழங்குவான், சாராதவர்களுக்கு வழங்க மாட்டான் என்று சொன்னால் சாராதவர்களுக்கு உடனடியாக வழங்க மாட்டான் என்றுதான் பொருள். ஆனால் சாராதவர்களையும் சார வைத்து அவர்களுக்கும் அந்த முத்தி இன்பத்தை ஒரு காலத்தில் வழங்கியே தீர்வான். ஏன்னா இன்பத்தை செய்பவன் என்றே அவனுக்கு பொருள் இருக்கின்றது. ஆகவே இன்பத்தை வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவைகளுக்கு இன்பத்தை வழங்குகின்றான். அந்த இன்பத்தை உணர முடியாத நிலையிலே இருப்பவர்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கும் அந்த இன்பத்தை வழங்குவான். ஆகவே எல்லோருக்கும் முத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் சிவபெருமானுடைய பெருங்கருணையா. ஆகையினாலே அடியார்களுக்கு முத்தி வழங்குகின்றான். அடியார் அல்லாதவர்களை அடியார்களாக ஆக்கி பல பிறவிகளிலே செலுத்தி போகங்களை ஊட்டி பக்குவப்படுத்தி அவர்களையும் அடியார்களாக்கி அவர்களுக்கும் அந்த புத்தி இன்பத்தை வழங்குவான். எல்லாருக்கும் இன்பம் செய்ய வேண்டும். அதான் அந்த சிவநெறி நிலையிலே நிற்பவர்கள் அதான் சொல்கிறார்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்பறியேன் பராபரமேன் ஏன் சொல்கிறார் என்றால் அதான் சிவ சிந்தனையோடு பொருந்திய சிந்தனை. அதான் ஏன்னா சிவபெருமானுக்கு அதான் சிந்தனை, எல்லா உயிர்களும் உய்ய வேண்டும். அதற்காகத்தான் ஆகையினாலே அவனுடைய அந்த பெரும் கருணையினை உணர்த்தக்கூடிய அருமையான பாடல் தேவார சொல்லாட்சியிலே அமைந்திருப்பதுதான் மேலும் சிறப்பு. தலமிலன் சங்கரன் என்று அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறார். தலமிலன் வஞ்சனை இல்லாதவன், எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அடுத்த சீரிலே சொல்லிட்டாங்க சங்கரன். ஏன்னா இன்பத்தை செய்பவன், எல்லாருக்கும் இன்பத்தையே செய்யணும் அப்படின்னு ஒரு கருத்து உள்ளவனை போய் இவன் வஞ்சனை உடையவன், இவன் பாரபட்சம் உடையவன் எப்படி சொல்ல முடியும்? அவன் சங்கரன் என்று அவனுக்கு இருக்கின்ற அந்த திருநாமமே அவனுக்கு வஞ்சனை என்பது பாரபட்சம் என்பது அவனிடம் சிறிதும் கிடையாது என்பதை உணர்த்துகின்றது. அப்போ சிலருக்கு தானே முத்தி கொடுத்திருக்காரு, எத்தனையோ பேர் கொடுக்கலையா? சார்ந்தவர்கல்லால் நலமிலன், இவர்கள் அவனை சாரவில்லை. அப்போ சாரவில்லைன்னு அவர்கள் அப்படியே விட்டுட்டானா? இல்ல, சார வைத்து முத்தி கொடுப்பான். ஆகையினாலே தலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிலன் நாடொரும் நல்குவான் நலன். குலமிலராகினும் குலத்தினுக்கேற்றது ஏற்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்று அப்பர் பெருமான் நமச்சிவாய பதிகத்திலே அருளி செய்தார்கள். அந்த சொல்லாட்சிகளை அப்படியே கையாண்டு பார்த்தோம். இதற்கு முன்னால் ஒரு குரட்பா பார்த்தோமே, ஏழாவது குரட்பாவிலே ஆனா அறிவாய் என்று சொல்லி திருவாசக சொல்லாட்சியினை பயன்படுத்தியிருந்தார்கள். இந்த பாடலிலே தேவார சொல்லாட்சி, இதற்கு முந்தைய எட்டாவது குரட்பாவிலும் திருவாசக சொல்லாட்சி நீருரு தீ என்று வந்தது, அதை எரியுரு நீர் என்று அதே ஓமையை கையாண்டிருந்தார் திருவாசக சொல்லாட்சி. இந்த குரட்பாவிலே தேவார சொல்லாட்சி. ஆக திருமுறைகளின் கருத்து சைவ சித்தாந்தமே என்பதை அந்த சொல்லாட்சிகளை வைத்து அதான் நன்னூல் என்ற தமிழ் இலக்கண நூல் அருமையாக சொல்லும். முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னைய போல் போற்றுவதும் என்பதற்கும் முன்னோரின் வேறு நூல் செய்துவனும் மேற்கோளில் என்பதற்கும் கூறு பழஞ்சூத்திரத்தின் போல் என்று நன்னூல் சொல்கின்றது. அதாவது தொல்லாசிரியருடைய வழி நின்று நூல் செய்கின்ற பிற்கால ஆசிரியர்கள் தொல்லாசிரியருடைய கருத்தை தான் சொல்கின்றோம் என்பதை நன்கு உணர்த்தும் பொருட்டு நம்முடைய ஆசிரியர்களுடைய கருத்தை மட்டும் கூறாமல் அவர்கள் கையாண்ட அந்த சொற்பிரயோகங்களையும் தாம் கையாள வேண்டும். அதன் மூலம் இந்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் தான் இவர்கள் என்பது படிப்பவர்களுக்கு நன்கு விளங்கும் என்று நன்னூல் இலக்கணம் வகுக்கின்றது. வழிநூல் செய்பவர்களுக்கு. அது மாதிரி திருமுறைகளின் வழிவந்ததே சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என்ற கருத்தினை உணர்த்தும் பொருட்டு அந்த தேவார சொல்லாட்சியை மிகச்சிறப்பாக போற்றியுள்ளார். நலமிலன், சலமிலன், சங்கரன் என்று அந்த அப்பர் தேவார பாடலே வருகின்ற அந்த சொற்பிரயோகங்கள் இங்கும் வருகின்றன. ஆகையினாலே அடியாரிடத்தில் மட்டும் அகலாமல் இருக்கின்றான், வானோர்களுக்கு எட்டாமல் இருக்கின்றான் என்று ஏழாவது குரட்பாவிலே கூறினார்களே, ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாதமன் என்று சொன்னதனாலே ஏதோ வானோர்களுக்கெல்லாம் இன்பம் அடங்க வேண்டாம், அவர்களெல்லாம் தனக்கு வேண்டாதவர்கள், அடியார்கள் என்று சிலர் இருக்கின்றார்கள், அவர்களே தமக்கு வேண்டியவர்கள் என்று சிவபெருமான் கருதவில்லை. எல்லா உயிர்களையும் அவர் ஒன்றாகத்தான் நோக்குகின்றார். ஆனால் அடியார்கள் என்பவர்கள் அந்த ஆன்மாக்கள் சிவமே சார்பு என்ற தெளிவுணர்ச்சியோடு சிவத்தை சார்ந்து விட்டதனாலே அவர்கள் சிவமான் தன்மை இன்பத்தை பெறுகின்றார்கள். வானோர்கள் அந்த உண்மையை அறியாமல் அவர்கள் போகங்களையே சார்ந்திருப்பதனாலே அவர்களுக்கு இந்த சிவச்சார்பு எட்டாமல் இருக்கின்றது என்ற உண்மையை உணரும் வகையிலே இந்த ஒன்பதாவது குரட்பாவை வைத்துள்ளார். ஆகையினாலே இந்த ஒன்பது குரட்பாக்களின் மூலமாக இந்த ஒன்பது குரட்பாக்களுடைய கருத்தையும் நாம் உணர்ந்ததன் பயன் என்ன? சில செய்திகளை அப்படியே தெரிந்து கொண்டு போய்கொண்டிருப்பதுதான் சாத்திரங்களுடைய, அதற்காகத்தான் சாத்திரங்கள் நமக்கு அருள் செய்தார்களா? சிறப்பான நம்முடைய வழிநூல் ஆசிரியர், சார்பு நூல் ஆசிரியர்கள் எல்லாம் மிகக்கருணையோடு நமக்கு விரிவாக சொல்லியிருக்கின்றார். முதநூல் ஆசிரியர் தீவிரதர சத்து சத்தினிபாதர்கள் தான், அவர்கள் தான் உணர முடியும் செய்திகளாக. அவர் செய்திகளை சொல்வதன் மூலமாக அந்த நூல் மிகச்சிறப்பாக விளங்குகிறது. அதன் பெருநிலை, அதை நம்மால் எடுத்து உரைக்கக்கூடிய நிலை அன்று, மிகப்பெருநிலை சிவஞானபோதம். இப்போ வழிநூல் ஆசிரியர் சிவஞான சித்தியார்களையும் நம்ம சார்பு நூல் ஆசிரியர் சிவப்பிரகாசம் இந்த திருவருள் பயன் போன்ற நூல்களிலும் மிக அருமையாக எளிய சொல்லாட்சியிலே நமக்கு பல அறிவுரைகளை உணர்த்தியுள்ளார். இன்றைய தேவை எளிமை என்று பலரும் கூறி வருகின்றனர். அவர்கள்லாம் சிவஞான சித்தியார், திருவருள் பயன் இது போன்ற நூல்களை எல்லாம் போற்ற வேண்டும். எந்த காலத்திலேயே எவ்வளவு எளிமையாக, அதுவும் அறியவற்றுள்ளெல்லாம் அறிய தத்துவ கருத்துக்களை எவ்வளவு சிறப்பாக சொல்லியுள்ளார்கள் நம்முடைய வழிநூல் ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகளும், உடைநூல் ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளும் எவ்வளவு சிறப்பாக சொல்லியுள்ளார்கள். அல்லது சிவஞான போதத்தினுடைய பயனை நாம் நுகர முடியுமா? நம்முடைய சிவஞான போதம் ஆவாடியும் தந்த வள்ளலாகிய நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள், சிவஞான சித்தியார், சிவபிரகாசம், இந்த திருவருட்பயன் போன்ற சாத்திரங்களை எத்தனை இடங்களிலே எடுத்து வைத்து நமக்கு விளக்குகின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகையினாலே இந்த திருவருட்பயன் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஒன்பது குரட்பாக்களிலே இத்துணை சிறப்பாக பதிமுதுநிலை என்ற அந்த அதிகாரத்திற்கு ஏற்ப பதியினுடைய மேன்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லிவிட்டு இந்த ஒன்பது குரட்பா செய்திகளையும் நாம் அறிந்து கொண்டதனாலே செய்ய வேண்டியது என்ன? அதாவது அறிந்தும் செயல்படாமல் இருப்பது பெரிய குறைபாடு, அறியாமையே இருப்பதே குறைபாடுதான். அறிந்தும் அதற்கு ஏற்ற செயல்முறைகளிலே இறங்காமல் இருந்தால் அது பெரிய குறைபாடு. அதைத்தான் பெரியவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், அவினைக்கு இவினையாம் என்னும் அது அறிவீர் உயிவினை நாடாதிருத்தல் இந்தமக்கு ஊனம் என்றோ சொல்கிறார். அவினைக்கு இவினைன்னு உங்களுக்கு தெரிகின்றது, தெரிஞ்சும் வந்து இந்த மாதிரி வினைகளையே செய்து பிராரத்தத்தை அனுபவித்து வாழ்கின்றீர்களே, அது குறைபாடு அல்லவா? சிவபுண்ணியங்களாகிய தரியாதிகளை அல்லவா ஏற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்களே நம்முடைய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். அதே போல இந்த நூலாசிரியரும் சொல்கின்றார், இந்த ஒன்பது குரட்பாக்களின் மூலமாக சிவபிரானாகிய இறைவனே நிகரற்றவன், அவன் எல்லா பொருளிடத்திலும் நீக்கமர விளங்குகின்றான், முற்றறிவுடையவன், அளவில் ஆற்றல் உடையவன், பேரின்ப காரணன், இப்படி பல சிறந்த குணங்களை பொருந்தியிருப்பவன், தான் இந்த சிறந்த பெருங்குணங்களை பொருந்தியிருப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய அந்த பெருநிலையினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும், எல்லா உயிர்களும் அந்த பெருநிலையினை பெற வேண்டும் என்ற கருணை எப்போதும் உள்ளவன். இரண்டாவது குரட்பா சொல்லவன். ஆக எப்படிப்பட்ட தன்னை வழங்குகின்றான்? பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேச்சின் அருமைக்கும் இப்படி எல்லாவற்றிற்கும் ஒப்பில்லாத தலைமை பொருளாக விளங்குகின்ற சிவபிரான் தன்னுடைய அந்த சிறந்த இயல்புகளை எல்லாம் உயிர்களும் பெற வேண்டும் என்று கருணையோடு விளங்குகிறார். அப்படிப்பட்டவன். உயிர்கள் அந்த பெருநிலையினை, அப்படி தன்னுடைய பெருநிலையினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கருணையை எப்போதும் உடையவன். ஆனால் உயிர்களை நிலையை பார்த்தால், அந்த உயிர்களோ சிவபெருமானுடைய அந்த மேன்மைகளையெல்லாம், அந்த வளங்களையெல்லாம் தாம் பெறுவதற்கு உரியோ, அந்த சிவானந்தத்தை தாம் நுகர வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உயிர்கள் இல்லை. அதுதான் அங்க முக்கியமானது. அவன் அவ்வளவு கருணையோடு இருந்தாலும் உயிர்கள் எதையுமே அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றன. அப்ப அவன் என்ன செய்கின்றான், உயிர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் இந்த உயிர்களுக்கு நாம எல்லா சிறப்புகளையும் வழங்கணும்னு நினைக்கும், ஆனா அந்த உயிர்கள் தான் பெறுவதற்கு தயாராக இல்லையே, அறியாமையோடு ஆணவத்தில் அல்லவா அழிஞ்சிருக்கின்றார்கள். அப்ப என்ன செய்வது என்று விட்டுவிடவில்லை. நம்முடைய இன்பத்தை இந்த உயிர்கள் பெறுவதற்கு ஆணவம் தடையாக உள்ளது. அந்த ஆணவ தடையை நீக்கி நம்முடைய பெருநிலையினை உயிர்களுக்கு வழங்குவோம் என்று ஈடில்லாத கருணையோடு வழங்குகின்றான் சொல்வோம். இப்ப நமக்கு உதவுவதற்கு பல அமைப்புகள் உலகத்தில் இருக்கலாம், ஆனா சில அடிப்படை தகுதி இல்லாத அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாங்க உதவி செய்வோம் அப்படி சொல்வதுதான் எல்லாரும் இருக்கின்றார்கள். ஆனால் சிவபெருமான் ஒருவனே தான் சொன்னார், தாய சிறந்த தயாவான தத்துவனே என்று சொன்னார். எந்த ஆன்மாவா இருந்தாலும் சரி, ஒரு தகுதியும் இல்லை என்றாலும் படிப்படியாக, ஏனென்றால் படிமுறையில் அறிவு வளம் பெறுவது ஆன்மாவாகிய உன்னுடைய இயல்பு. எனவே எந்த படிமுறையில் உன்னை வளர்த்தால் நீ வளர்வாயோ அந்த படிமுறையில் உன்னை வளர்த்து உன்னையும் சிவனடியாராக்கி உனக்கும் வீடுவேறு தருவேன் என்று ஒவ்வொரு உயிரையும் அந்த நோக்கோடு பார்க்கின்ற பெருங்கருணை சிவபெருமானுக்கே உரியது. ஆகவே அந்த உயிர்களை ஈடேற்றும் பொருட்டு எவையும் ஆக்கி அழித்து ஆசுடன் அடங்க போக்கி அந்த உயிர்களுக்கெல்லாம் போகா புகழாக விளங்குகின்றான் என்று நான்காவது குரட்பாவிலே அருளினார்கள். அப்படி அந்த அவனுடைய ஐந்துழிற்கு உட்பட்டு வினைப்புவங்களை நுகர்ந்து உயிர்கள் வருவதனாலே அந்த உயிர்களுக்கு பக்குவம் தோன்றி அவை சிவநெறியை கடைபிடித்து நின்று சிவ வழிபாடு செய்யும் பொழுது அந்த வழிபாட்டை ஏற்றருளும் பொருட்டு அருவத்திருமேனி, உருவத்திருமேனி, அருவுருவத் திருமேனி போன்ற திருமேனிகளையும் தாங்குகின்றான் என்ற கருத்தை ஐந்தாவது குரட்பாவிலே சொன்னார்கள். ஆறாவது குரட்பாவிலே எப்படி இப்படி அருவம் உருவம் நினைந்த திருமேனிகளை எல்லாம் அவனால் எப்படி கொள்ள முடிகின்றது என்று சொன்னால், அவன் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன், தானாகவே அறியும் இயற்கை அறிவுடையவன். ஆகையினாலே அவனால் அந்த வல்லமை அவனிடம் இருப்பதனாலே ஒருவன் உருவத்தை கொடுத்தால்தான் பெற முடியும் என்ற நிலை நம்மை போன்ற நிலை அவனுக்கு இல்லை. ஆகையினாலே நினைந்த திருமேனிகளை கொள்வான். இந்த திருமேனிகளை தாங்கி அடியார்களுக்கு வரமருளி அடியார்களிடத்தில்தான் அவன் நீங்காமல் தன்னை உணர்த்தி விளங்குகின்றான். ஏனையோருக்கு உணர முடியாத நிலையிலே இருக்கின்றான். ஆனால் எல்லா பொருள்களும் கலந்துதான் இருக்கின்றான். அடியாரிடத்தில் இருக்கின்றான், மற்ற இடத்தில் இல்லாமல் இல்லை. எல்லா பொருளும் இருக்கின்றான். எப்படி இருக்கின்றான், நீரிலே வெப்பம் போல இருக்கின்றான். இருந்தாலும் தன்னுடைய தன்மையிலே எந்த மாற்றமும் உனக்கு இல்லை. எந்த பொருளில் கலந்திருந்தாலும் அந்த பொருளின் தன்மையினை தான் அடையாமல் தன் தனித்தன்மை மாறாமல் விளங்குகின்றான். எல்லா பொருள்களும் இருந்தாலும் அடியார்களுக்கு மட்டும் அவன் இன்பம் செய்கின்றான் என்றால் அடியார்கள் அவனை சார்ந்து இருக்கின்றனர். ஆகவே சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையினாலே அவர்கள் அந்த சிவமான் தன்மையினை பெற்று இன்பத்தை அடைகின்றனர். தன்னை சார்ந்தவர்கள் தானே வேண்டும் என்று நிற்பவர்கள், வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் விண்ணும் மண்ணும், வேண்டேன் பிறப்பிறப்பு, சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன், சென்று சேர்ந்தேன் திருப்பெருந்துறை இறைதாள், சென்று சேர்ந்தேன் திருப்பெருந்துறை இறைதாள் பூண்டேன், இனி புறம்போகேன் புறம்போகல் ஒட்டேனே என்று சிவச்சார்பை தவிர வேறு ஒன்றையும் வேண்டேன் என்று அந்த அடியார்கள் இருப்பதனாலே அவர்களுக்கு தன்னை தருகின்றான் பேரின்பத்தை ஊட்டுகின்றான். ஏனையவர்கள் அவனை சாராமையினாலே அந்த பேரின்பத்தை பெறாமல் இருக்கின்றார்கள். ஆகவே அவனுக்கு ஓரவஞ்சனை கிடையாது. ஏனையோரையும் அவர்கள் தன்னை சாரும் பக்குவம் பெறும் பொருட்டு வினைப்போகங்களை ஊட்டி வளர்த்துத்தான் வருகின்றான். இந்த கருத்துக்களெல்லாம் 9 குரட்பாக்களிலே தெரிந்து கொண்டோமே இத்தனை கருத்துக்களையும். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? பதிப்பொருள் ஒருவன் இருக்கின்றான், அவன் பரங்கருணை உள்ளவன், அவன் சிவபெருமான் என்று நாம் அறிந்து கொண்டோம். நம்மை விட்டு நீங்காமல் இருக்கின்றான் என்றும் அறிந்து கொண்டோம். எனவே அவனை வழிபடுவதுதான் அந்த வழிபாடாகிய செயல்முறையிலே இறங்க வேண்டியதுதான் இனி நாம் செய்ய வேண்டியது என்ற விழிப்புணர்வினை 10வது குறட்பாயிலே வைத்து மிகச்சிறந்த உபதேசத்தை அருளிச்சு. உண்ணும் உளது ஐயம் இலது உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து என்று அருளுகின்றார். எவ்வாறு இதை கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால், உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து உளது ஐயம் இலது உண்ணும். அதாவது உணர்வாய் ஓவாது என்றால் ஞானமயமாய், உணர்வாய் ஞானமயமாய், ஓவாது நீங்காது நீங்காமல், ஓவாது என்றால் நீங்காமல். சிவபெருமான் எப்படி இருக்கின்றார் நம்மிடத்திலே? ஞானமயமாய் இருக்கின்றார், நம்மை விட்டு எப்போதும் நீங்காமல் இருக்கின்றார். எப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கின்றார்? நம்முடைய பிறவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கின்றார். அப்படி பிறவி நோயை தீர்க்கின்ற அந்த மருந்து, பிறவி நோயின்னு நினைக்கிறோம், அந்த பக்குவம் வந்தவர்களுக்கு தான் சொல்கின்றார். பிறவியை தீர்க்கும் மருந்துன்னு சிவபெருமான வந்து சொன்னதுனால, அப்ப சிவபெருமான் பிறவியை தீர்ப்பவன், சிவபெருமான் மருந்து அப்படின்னா அந்த பிறவி நோய் என்பது தானே பெறப்படும். ஏன்னா மருந்து எதை தீர்க்கும்? நோயைத்தான் தீர்க்கும். சிவபெருமான மருந்துன்னு சொல்லியாச்சு, அவன் பிறவியை தீர்ப்பான்னு சொல்லியாச்சு. அப்ப பிறவி நோய். அப்போ இது யாருக்கு சொன்னது? எப்படிப்பட்டவர்களுக்கு சொன்னது? இந்த தாத்தா பிறவியை வந்து நோயின்னு உணர்ந்தவர்களுக்கு சொன்னது. பிறவி ஆகா, இதை விட இன்பம் வேற என்ன இருக்கு? எத்தனை ஓடி இன்பம் வைத்தாய், இதுக்கு மேல என்ன இன்பம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவனுக்கு சொன்னால், அதான் நம்முடைய குருமூர்த்திகளும் மூணாவது பட்டத்து அருள் திரு அம்பலவான தேசிக சுவாமிகளும் மிக அருமையாக சொன்னார்கள். தம்முடைய சன்மார்க்க சித்தியாரிலே சொன்னார்கள், பிறவியை பந்தம் என்று உணர்ந்து சிவபெருமான் திருவடிப்பேற்றை நாடுபவர்களுக்கு இந்த சன்மார்க்க சித்தியார்ங்கிற நூலை சொல்லியிருக்கின்றேன். உலகமே கதி, அதை தவிர வேற ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்பவர்களுக்கு இந்த நூல் முரண்பாடாகத்தான் தோன்றும் என்று அவர்களே சொல்லி முடிக்கின்றார்கள். அதுபோலத்தான் பிறவியிலிருந்து உய்ய வேண்டும். இப்ப நமக்கு ஒரு நோய் இருக்குன்னு தெரிந்து விட்டா உடனே நாம என்ன நினைப்போம்? அந்த நோயை தீர்க்கும் மருந்து எது? அந்த மருந்து எங்கு சென்றால் கிடைக்கும்? என்ன செலவு பண்ணி எங்க போனாலும் சரி, அந்த மருந்தை எப்படியாவது நம்ம வாங்கிவிட வேண்டும். ஏன்னா அந்த மருந்து கட்டாயமா அந்த நோயை தீர்த்திடும். அந்த மருந்து கிடைத்தாலே இந்த நோய் தீரவே தீராது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டுனா கண்டிப்பா எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த மருந்தை பெற வேண்டும் நினைப்போம். பிறவி அப்படிப்பட்ட நோய் தான், வேறு எதனாலும் தீராது, சிவத்தால் மட்டுமே தீரும். அப்படிப்பட்ட நோய் பிறவி என்ற நோய். அப்போ அந்த பிறவி நோய்க்கு சிவபெருமான் ஒருவனே மருந்து. அந்த மருந்தாகிய சிவபெருமான் உள்ள சிறப்பு என்ன? எங்க இல்லாமோ போய் அறுதி முயன்று பெற வேண்டிய மருந்து இல்ல, அந்த மருந்தாகிய சிவபெருமான் நமக்கு உள்ளேயே இருக்கின்றது. பிறவி நோய் என்பதை உணர்ந்தா அல்லவா, அந்த நோய்க்கு ஒரே மருந்தாகிய சிவபெருமான் உன் உடனேயே இருக்கின்றார் என்று உபதேசிக்கின்றார். உணர்வாய் இருக்கின்றார். என் கூட என்னோட இருக்காரா எனக்கு தெரியலேன். உனக்கு அறிவு விளங்குகின்றது அல்லவா? உன்னுடைய அறிவு எப்படிப்பட்டது? அவன் உணர்த்தினால் மட்டுமே விளங்கக்கூடிய அறிவு, இல்லது விளங்காது. அது எப்படி என்று சொன்னார்? இப்போது பொருள்கள் கண்ணுக்கு தெரிகின்றன என்றால் அப்ப வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம். விளக்கொளி இருந்து அது வெளிச்சத்தை தந்து காட்டினாலே கண்ணால் காண முடியாது. அப்ப பொருள்களை பார்க்கணும்னாலே அந்த இடத்துல வெளிச்சம் இருப்பது உண்மை உறுதியாகின்றது. வெளிச்சம் இல்லாட்ட அப்படி பொருள் தெரியாது. அது மாதிரி அவன் அறிவுக்கறிவாக இருந்து விளக்காவிட்டால் நமக்கு இந்த அறிவு சிந்தனை எதுவுமே இருக்காது. ஆனால் அறிவு நிகழ்கின்றது, சிந்தனை நிகழ்கின்றது, எனவே அறிவிலே அவன் கடந்திருக்கின்றான் என்பது உறுதியாகின்றது. அப்படி அறிவோடு அறிவாக கடந்திருக்கின்ற அந்த பரம்பொருளே இந்த பிறவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்து. ஆகையினாலே அவன் ஞானமயமாக நம்மை விட்டு நீங்காமல் இருக்கின்றான். இது உண்மை. உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து உள்ளது. இந்த சிவபெரும்பொருள் உள்ளது, நீங்காத ஞானமாக உள்ளது, பிறவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக உள்ளது. ஐயமில்லது, இதிலே சந்தேகமே இல்லை. சிவபெருமான் நம் அறிவிலே நீங்காத ஞானமாக இருக்கின்றாரா இல்லையா என்ற சந்தேகத்துக்கு இடமில்லை, இருக்கின்றார். உண்ணும். ஆகவே அவ்வாறு இருக்கின்ற அந்த சிவபெரும் சிவபெரும்பொருளை சிந்தியுங்கள், சிவசிந்தனை செய்யுங்கள். உண்ணும் இரண்டு சொல்லி, உண்ணும் என்றால் சிந்தியுங்கள், நினையுங்கள், வழிபடுங்கள். ஞானமயமாய் பிரிப்பின்றி நின்று தொன்று தொற்று வருகின்ற இந்த பிறவியாகிய பிணியினை போக்கவல்ல ஓர் அருமருந்தான் தன்மை உடையவன் சிவபெருமான். அதற்கு ஐயமில்லை. அந்த சிவபெருமானை இடைவிடாத அன்புடன் நினைப்பீராக என்று சிறந்ததொரு உபதேசத்தினை நாமெல்லாம் உய்யும் பொருட்டு நம்முடைய திருவருட்பயன் ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள், நம்முடைய திருக்கைராய பரம்பரை சந்தானக்குரவர் மிக கருணையோடு இந்த மெய் உபதேசத்தை நமக்கு அருளியிருக்கின்றார்கள். ஆக இந்த உபதேசத்தோடு இந்த பதிமுதல்நிலை அதிகாரம் நிறைவடைகின்றது. மிகச்சிறப்பான முறையிலே பதியினுடைய நேர்மைகளை எல்லாம் எடுத்துரைத்து இந்த 10வது குரட்பாவை நாம சிந்திப்பதற்காகவே இப்போது 9 குரட்பாக்களின் கருத்தையும் தொகுத்து பார்த்தோம். ஆகையினாலே இந்த 13 நிலையின் அதிகாரத்தின் மூலமாக சிவபெருமான் எங்கும் நிறைந்து நீக்கமர விளங்குகின்றார். எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் தலைமையாக விளங்குவது போல அந்த சிவபெருமான் தன்னுடைய மேம்பட்ட இயல்பினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கருணையை நின்றும் நீங்காமல் இருக்கின்றார். உயிர்கள் அதை உணராமல் இருந்தாலும் அந்த உயிர்களை முத்தொழிற்படுத்தி பக்குவத்தை ஏற்படுத்தி அந்த உயிர்களுக்கு தன் இன்பத்தை வழங்குகின்றார். பக்குவம் அந்த உயிர்கள் தன்னை வழிபடும் பொருட்டு உருவம் அருவுருவம் அருவம் முதலிய திருமேனிகளை தாங்குகின்றார். அடியார்களுக்கு தன் பேரின்ப நிலையினை வழங்குகின்றார். ஏனையோருக்கு வினைப்போகங்களை ஊட்டி அவர்களையும் பக்குவப்படுத்தி அடியார் ஆக்குகின்றார். அப்படிப்பட்ட சிவபெருமான் நம்மிடம் நீங்காத ஞானமாக இருக்கின்றார், பிறவியை தீர்க்கும் மருந்தாக இருக்கின்றார். ஆகவே அந்த சிவபெருமானை நாம் சிந்திக்க வேண்டும் என்பது இந்த 13 நிலையினுடைய தொகுப்பான கருத்து என்று கூறலாம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

0: உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 18.
1: பொழிப்புரை. வாக்கு என்ற இந்திரியம், அதாவது வாய் ஆகிய உறுப்பில் நிற்கும் சப்த தன்மாத்திரையை பற்றி நின்று பேசுதலை செய்யும். பாதம் என்ற இந்திரியம், அதாவது கால் ஆகிய உறுப்பில் நிற்கும் பரிச தன்மாத்திரையை பற்றி நின்று போக்குவரவு செய்யும். பாணி என்ற இந்திரியம், அதாவது கை ஆகிய உறுப்பில் நிற்கும் உருவ தன்மாத்திரையை பற்றி நின்று ஏற்றல் இடுதலை செய்யும். பாயு என்ற இந்திரியம், அதாவது எருவாய் ஆகிய உறுப்பில் நிற்கும் ரத தன்மாத்திரையை பற்றி நின்று மலம் முதலியவற்றை வெளிப்படுத்தும். உபத்தம் என்ற இந்திரியம், அதாவது கருவாய் ஆகிய உறுப்பில் நிற்கும் கந்த தன்மாத்திரையை பற்றி நின்று விந்தினை வெளிப்படுத்தி இன்பம் செய்யும். விளக்கம். செய்யுளில் ஆகாயம், காற்று, அனல், நீர், பார் என்பன சூக்கும பூதங்களாகிய தன்மாத்திரைகளை குறிக்கும். வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம் ஆகிய இந்திரியங்கள் புறத்தே காணப்படும் வாய், கால், கை, எருவாய், கருவாய் ஆகிய உறுப்புகளில் நிற்கும் சப்தம், பரிசம், உருவம், ரதம், கந்தம் ஆகிய தன்மாத்திரைகளை இடமாக கொண்டு நின்று தம் தம் காரியத்தை செய்யும் என்பது கூறப்பட்டது.
2: தன்மாத்திரை பஞ்சபூதம், இந்த ரெண்டினுடைய தொடர்பிலேதான் தன்மேந்திரியங்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய செயல் இயங்குகின்றன என்பதைத்தான் சொல்லுகிறார்.
1: கண்மேந்திரியங்கள் செயற்படும் முறையை பின்வருமாறு அட்டவணைப்படுத்தி காட்டலாம். இந்திரியம் சார்பு பற்றுக்கோடு உறுப்பாகிய இடம் செய்யும் தொழில், இதை வந்து பகுத்து சொல்லியிருக்காருங்க. வாக்கு இந்திரியம், சப்த தன்மாத்திரை, உறுப்பாகிய இடம் வாய், செய்யும் தொழில் பேசுதல். பாதம் பரிச தன்மாத்திரை, கால் போக்குவரவு செய்தல். பாணி உருவ தன்மாத்திரை, கை ஏற்றல் இடுதல். வாயு ரத தன்மாத்திரை, எருவாய், மலம் முதலியன வெளிப்படுத்தல். உபத்தம் கந்த தன்மாத்திரை, கருவாய், சுக்கில சோனிதங்களை வெளிப்படுத்தல். இனி அந்த கரணங்கள். ஞானேந்திரியங்களை பற்றி கூறிய இடத்தில் அவற்றால் முதலில் பொருள்களை பொதுவாக அறிவதாகிய நிர்விகற்ப காட்சியே உண்டாகும் எனவும், அதன் பின்னர் அப்பொருள்களின் பெயர், குணம், தொழில் முதலியவற்றை சிறப்பாக அறிவதாகிய சவிகற்ப காட்சி அந்த கரணங்களினால் உண்டாவதாகும் எனவும் குறிப்பிட்டோம். அவ் அந்த கரணங்கள் தொழிற்படும் முறையினை இச்செய்யுளில் எடுத்துரைக்கின்றார் ஆசிரியர்.
2: படிப்படியாக மேலே போய்க் கொண்டிருக்கிறோம். பூதங்கள், பூத காரணங்கள் ஆகிய தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகளில் இருந்து ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் முதலியவை. பிறகு அதற்கு மேலே இப்ப அந்த கரணங்களுக்கு போகிறார். உள்ளே இருக்கக்கூடிய கருவிகள்.
1: பாடல் 16. அந்த கரணம் அடைவே உரைக்க கேள், அந்த மனம் புத்தியுடம் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயத்து பல்கால் எழுந்திருந்து ஆங்கு உற்றது சிந்திக்கும் உணர். பதவுரை. அந்த கரணம் அகக்கருவிகளை அடைவே வரிசைப்பட உரைக்க யாம் கூற கேள் கேட்பாயாக. அந்த மனம் மனமும் புத்தியுடன் புத்தியோடு ஆங்காரம் அகங்காரமும் சிந்தை சித்தமும் ஆகியவை இவை இக்கருவிகளாம் பற்றி பொறி வழியாக வந்ததை மனம் பற்ற அது நிச்சயித்து மனம் பற்றியதனை புத்தி இஃது இன்னது என்று நிச்சயிக்க பல்கால் எழுந்திருந்து அகங்காரம் இச்செயல்களுக்கு அடிநிலையாக அமைந்து நான் இதனை செய்வேன் என பலகாலம் முந்தியழ அங்கு உற்றது அங்கனம் அறியப்பட்டதை சிந்திக்கும் சித்தம் மீள மீள சிந்திக்கும் உணர் அந்த கரணங்களின் செயல்களை இவ்வாறு உணர்ந்து கொள்.
2: அதாவது இது முன்னமே நாங்கள் படித்தது, ஒரு உறுப்பிலே ஒரு ஞானேந்திரியங்களிலே ஏதாவது ஒன்றினாலே ஒரு காட்சி காணப்படும். அந்த காட்சி நிர்விகற்ப காட்சியாக இருக்கும். நிர்விகற்பம் என்ற சொல்லை சொல்லாமலும் விடலாம். இந்த சொற்கள் பயிற்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். பிரிவற்ற காட்சியாக இருக்கும் நிர்விகற்ப பிரிவற்ற காட்சி. பிரிவற்ற காட்சி ஒரு பொருள் பற்றிய தெளிவை தராது. அப்படியானால் ஞானேந்திரியங்களாகிய ஐந்தும் தருகிற காட்சி அத்தனையுமே நிர்விகற்ப காட்சி தான். ஆகவே அது அறிவை நமக்கு தர வாய்ப்பில்லை. அது அறிவை தர வேண்டுமானால் அது அந்த கரணங்களோடு தொடர்புபட்டுதான் அறிவை தர வேண்டும். அந்த வகையிலே பொறிகளிலே விழுகிற காட்சி உச்சென்று மனதினாலே ஆராயப்பட்டு புத்தியினாலே நிச்சயிக்கப்பட்டு இந்த இரண்டு செயல்களையும் அகங்காரம் தூண்ட அந்த செயல்கள் தொடர்ந்து நிகழ்ந்து அந்த நிகழ்வினாலே நாம் பெறுகிற அனுபவத்தை தான் சன்வேதனை காட்சி என்று சொல்கிறோம். இந்த மனம் புத்தி சித்தம் என்கின்ற மூன்றும் தான் அகங்காரம் தூன்ற மனம் ஆராய திரைப்பட அதனாலே புத்தி நிச்சயித்து நமக்கு ஞானேந்திரங்களுடைய அனுபவத்தை சரியான முறையிலே தருகிறது. இது இன்னது என்று ஒரு பொருளை காணுகிற ஆற்றலை இவை இரண்டும் இணைந்துதான் நமக்கு தருகின்றன. சித்தம் என்பது இந்த மூன்றினுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய அடிப்படை என்று பின்னாலே படிக்கப் போகிற நூல்கள் சொல்லும். சித்தத்திலே அலைகள் இருக்காது, அதை புரிந்து கொள்ளுங்கள். சித்தம் அறிவினுடைய அறிவை பெறுகிற ஒரு கருவிதான். மனதிலே புத்தியிலே அகங்காரத்திலே அலைகள் இருக்கும். அலைகள் இருக்கிற பொழுது எந்த ஒன்றும் தெளிவாகாது, நூறு வீத தெளிவாகாது. எப்பொழுது அலைகள் அடங்குகிறதோ அங்கே தோன்றுகிற எண்ணப்பதிவு தான் தூய பதிவு. சித்தத்தினுடைய வேலை என்ன என்று கேட்டால், நீங்கள் இதுவரை என்றால் இத்தனை பிறவிகளிலும் பெற்ற அறிவு அனுபவங்களை அது தன்னுள்ளே பதிவு செய்து அப்படியே அமைதியாக இருக்கும். இப்ப என்ன சொல்கிறீர்கள், ஹார்ட் டிஸ்கா, எல்லா செய்தியையும் போட்டு வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, அதுக்குள்ளே எல்லா செய்தியும் போய் கிடக்கும். எதிலே கிடக்கும், சித்தத்திலே கிடக்கும். சித்தத்திலே அலைகள் இல்லாதபடியால் அங்கே இருக்கிறதுதான் அந்த உண்மை சிந்தனைத்தன்மை கொண்டதாக இருக்கும் என்கிறார். சிதம்பரத்துக்கு சேக்கரார் சுவாமிகள் போகிறார். சிதம்பரத்து சிவனை பார்க்கிறார். பார்த்த உடனே அவர்களில் ஏற்பட்ட அந்த அனுபவத்தை சேக்கரார் சுவாமிகள் இல்லை, சுந்தரர் போகிறார். சுந்தரர் போய் சிவனை பார்த்த உடனே ஏற்பட்ட அனுபவத்தை சேக்கடார் பதிவு செய்கிறார். அந்த பதிவு செய்கிற பாடல் ஒரு நல்ல பாடல். இந்த தத்துவங்களை எல்லாம் நாம் விளங்குறதுக்கான படாவர் என்று சொன்னார் என்றால், ஐந்து பேரறிவும் கண்களே கொண்ட மெய்வாய் கண்மூக்கு செய்வி என்கின்ற இந்த ஐந்து கருவிகளிலே ஒரு கருவி இயங்க மற்ற கருவிகள் எல்லாம் தன்னுடைய சக்தியை அந்த கருவிக்கு கொடுத்து விட்டு அமைதியாகி விடுகிறான். எப்பொழுதும் பாருங்கள், ஒரு டேங்கிலே தண்ணி இருக்கிறது. அந்த டேங்க் தண்ணியை ஐந்து பைப் வழியாக நாம் எடுக்கிறோம். ஐந்து பைப்பை திறந்து விட்டால் டேங்க்ல இருக்க தண்ணி வேகத்துக்கு ஏற்ப தண்ணி வரும். இதிலே நாலு பைப்பை நீங்கள் பூட்டி விட்டால் இந்த ஒரு பைப்பாலே வருகிற தண்ணியிலே வேகம் கூடும் அல்லவா? நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது அல்லவா? ஒரே பைப்லே ஐந்து பைப் வைத்து தண்ணி எடுக்கிற பொழுது வருகிற வேகத்தை விட அந்த நாலு பைப்பை பூட்டினவனே ஒரு பைப்பாலே தண்ணி வருகிற பொழுது வேகம் வருவது போல ஐந்து புலனும் வேலை செய்கிற ஐந்து அறிவு கருவியும் வேலை செய்கிறதிலே நாலு கருவியை நிறுத்திவிட்டால் ஒரு கருவி மற்ற நான்கு கருவிகளினுடைய வேகத்தையும் பெற்று கூர்மை உறும் என்பது இவர்களுடைய நம்பிக்கை. அது உண்மை என்றுதான் நான் நினைக்கிறேன். அன்றைக்கும் உங்களுக்கு சொன்னேன், அதனால்தான் குருடர்கள் எக்ஸிடென்ட் படுவதில்லை. நம்மை போன்றவர்கள் தான் ஐம்புலனும் வேலை செய்வதாக நினைத்து அங்கங்கே தளர்ந்து எக்ஸிடென்ட் படுகிறோம். அந்த செய்தியை சொல்கிறார். சிவனுக்கு முன்னாலே போய் நின்ற உடனே நாலு சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் பிரகாசமாக வேலை செய்தது. சிவனை கண் மட்டும் காணுகிறது. ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள. அடுத்ததுதான் சொல்கிறார். இப்ப நாங்க படிக்கிற அளப்பரு கரணங்கள் நான்கும் இந்த அந்த கரணங்கள் என்று சொல்லப்படுகிற நான்கும் சிந்தையே ஆக அலைகள் தருவதாகிய அகங்காரம் மனம் புத்தி எல்லாம் அடங்கி அலையற்ற சிந்தையிலே போய் அப்படியே கண்காட்சி பதிகிறதாம். சிவனை அப்படியே உள்வாங்கி அகத்துக்குள்ளே பதிக்கிறார். அலைகள் இல்லை. நாங்கள் சாமி கும்பிடுற பொழுது அலைகள், ஆயிரம் அலைகள் இருக்கின்றன. எல்லா அலைகளும் நம்மை முழுமையாக இறைவனை காண விடுவதில்லை. இவருக்கு என்ன நடந்ததாம், இந்த ஈர்ப்பினாலே மற்ற நான்கு உறுப்புகளும் நீங்கின. வெளியிலே புறத்திலே அகத்திலே மூன்று உறுப்புகள் தம் வேலையை நிப்பாட்டி விட்டு சித்தத்திடம் மட்டும் கொடுத்து விட்டு இருந்து விட்டன. அப்போ அளப்பரு கரணங்கள் நான்கும் சிந்தையாக அது மட்டும் போதாது. திரு சொல்லுகிறார் சேர்க்கிறார், குணமொரு மூன்றும் திருந்து சாத்விகமே ஆக, முக்குணங்களிலே ரெண்டு குணங்கள் தம் வேலையை விட்டுவிட்டன. சாத்வீகம் மட்டும் வேலை செய்கிறதா, தூய சாத்வீகம். எங்களுக்கு சாத்வீகம் வேலை செய்கிற பொழுது கூட ராஜசம் தாமசம் கலவையிலே தான் வேலை செய்யும். அவருக்கு மற்ற ரெண்டு செத்தே போய்விட்டது என்கிறார். தனியே சாத்வீகம் இல்லை, திருந்து சாத்வீகமே ஆக, கங்கை வாழ் சடையன் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த வேர் இன்ப வெள்ளத்துள் மூழ்கி மாறிலா மகிழ்ச்சியுள் மலர்ந்தார். அப்படியே அந்த இறை அனுபவத்துக்குள்ளே கரைந்து போனார் என்று சேர்க்கிறார் பாடுகிறார். இந்த நிலையை நமக்கும் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். எங்களுக்கு இந்த பேரறிவும் வேலை செய்யும், அளப்பரு கரணங்கள் நான்கும் வேலை செய்யும், குணமுறு மூன்றும் வேலை செய்கிறபடியால் தான் சிவனை உள்வாங்க முழுமையாய் உள்வாங்க முடியாமல் தவிக்கிறோம். ஒரு குறியீடு காட்டி இப்படியும் கும்பிடலாம் என்று சேர்க்கிறார். நமக்கு அதான் இந்த புராணங்களை படிப்பதிலே சில பேர் விளையாட்டாக என்ன புராணம் தானே என்பார்கள். இந்த செய்திகள் படிக்காமல் இந்த இடங்கள் விளங்க முடியாது. இப்ப நாங்கள் படிக்கிற விஷயத்துக்கு இவை எல்லாம் இலக்கியங்கள். நாங்கள் படிப்பது இலக்கணம் என்றால் அது இலக்கியம். இந்த நான்கு வேலையையும் தான் நம்முடைய அந்த கரணங்கள் செய்கின்றன. மனம் ஆராய, புத்தி நிச்சயிக்க, அகங்காரம் தூண்ட, இது மூன்றினாலே வருகிற அறிவுகளை அலையில்லாமல் உள்வாங்கி பாதுகாப்பது சித்தம். இனி படியுங்கள்.
1: பதவுரை ஒரு அடி வலது பக்கம் படிச்சிருங்க. அகக்கருவிகளை வரிசைப்படையாம் கூற கேட்பாயாக, மனமும் புத்தியோடு அகங்காரமும் சித்தமும் ஆகியவை இக்கருவிகளாம். பொறிவழியாக வந்ததை மனம் பற்ற, மனம் பற்றியதனை புத்தி இகுது இன்னது என்று நிச்சயிக்க, அகங்காரம் இச்செயல்களுக்கு அடிநிலையாக அமைந்து நான் இதனை செய்வேன் என பலகாலம் முந்தியழ, அங்கனம் அறியப்பட்டதை சித்தம் மீள மீள சிந்திக்கும். அந்த கரணங்களின் செயல்களை இவ்வாறு உணர்ந்து கொள். பொழிப்புரை. அகக்கருவிகள் நான்கினையும் முறையே கூறுகிறோம். கேள், அவை மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என அழைக்கப்பெறும். புறத்தே உள்ள புலனை ஒரு புலத்தே புறத்தே உள்ள ஒரு புலனை அதற்குரிய பொறியானது கவர்ந்து தர மனம் அதனை பற்றும். மனம் பற்றியதனை புத்தி இகுது இன்ன

0: வந்து அவற்றில் அழுந்துகிறது. மனம் நிர்விகற்ப காட்சியின் பின்னர் ஆன்மா மனத்தை பற்றி நின்று இஃது அதுவாகுமோ இதுவாகுமோ என்ற பல வகையில் ஐயுறும். இங்கனும்
1: ஒன்றை மட்டும் கவனிங்கள், எல்லாவற்றுக்கும் ஆன்மா ஆன்மா என்று சேர்க்கிறார். ஏனென்றால் ஆன்மா ஆராயும் அனாதத்துக்கும் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அறிவு பொருள் ஆன்மா மட்டும்தான். எப்படி மெய்வாய்கண் மூக்கு செவி பஞ்சபூதங்களில் பஞ்சபூதங்களின் செயற்கையாக உண்டாகின்ற சடக்கருவிகளோ அதுபோல மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்பவையும் சடக்கருவிகள் தான். இந்த கருவிகளுக்கூடாக ஒரு செய்தியை பெற்று அனுபவத்தை உண்டாக்கி கொள்வது ஆன்மா என்றபடியால் அந்த ஆன்மாவை பொருத்தி பொருத்தி அந்த நூலாசிரியர் சொல்லுகிறார்.
0: மனம் நிர்விகற்ப காட்சியின் பின்னர் ஆன்மா மனத்தை பற்றி நின்று இஃது அதுவாகுமோ இதுவாகுமோ என்று பல வகையில் ஐயுறும். இங்கனும் ஐயுறுவதற்கு கருவியாவது மனமாகும். புத்தி பின் ஆன்மா புத்தியை பற்றி நின்று அப்பொருளின் பெயர் இனம் குணம் தொழில் முதலியவற்றை உணருமாற்றால் இஃது இன்னதே என்று துணியும். இவ்வாறு துணிவதற்கு கருவியாவது புத்தியாகும். அகங்காரம் இனி எச்செயலிலும் ஆன்மா முன்னர் முனைந்து எழுவதற்கு கருவியாவது அகங்காரமாகும். அகங்காரம் என்பதற்கு யான் என்று எழுவது என்பது பொருள். இஃது அகங்காரம் ஆங்காரம் என்றும் வழங்கப்பெறும். எனவே மனம் நிர்விகற்ப காட்சியை பற்றும் பொழுதும் புத்தி அதனை இன்னது என்று நிச்சயிக்கும் பொழுதும் ஆன்மா இடையிடையே அகங்காரத்தை பற்றி எழுதல் உண்டாகும். இது பற்றியே பல்கால் எழுந்திருந்து என்றார் ஆசிரியர். புத்தி நிச்சயித்த பின்பும் அகங்காரத்தின் செயற்பாடு வேண்டி உள்ளது. எவ்வாறெனில் நிச்சயத்தலின் பயன் அப்பொருளில் ஆன்மா அழுந்தி நுகர்வதுதான். அதற்கும் ஆன்மா யான் இதனை நுகர்வேன் என்று அகங்காரத்தை பற்றி முன்னர் எழ வேண்டும். இவ்வாறு நிச்சயித்த பின்பும் அகங்காரம் எழுதலின் நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து என நிச்சயத்தலின் பின்னர் அகங்காரத்தின் செயற்பாட்டை வைத்தார் ஆசிரியர்.
1: அது சரியாக இருக்கிறது.
0: சித்தம் இனி அழிந்தி அறிதலே அனுபவம் அல்லது நுகர்ச்சி எனப்படுகிறது. ஆன்மா தான் நிச்சயித்த பொருளின் தன்மைகளை எல்லாம் மீள மீள பலவாறு சிந்திக்கும். சிந்திக்கும் போதே அப்பொருளில் அழுந்தும் நிலை உண்டாகும். அவ்வாறு உற்று உற்று சிந்திப்பதற்கு கருவியாயிருப்பது சித்தமாம். இது பற்றியே உற்றது சிந்திக்கும் உணர் என்றார் ஆசிரியர். அனுபவமாகிய முடிநிலைக்கு சித்தமே உதவியாயிருத்தலின் சித்தத்தின் செயலை இறுதியில் வைத்து முடித்தார். கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக சித்தத்தின் செயலை சுந்தரமூர்த்தி நாயனாரின் வாழ்க்கை நிகழ்ச்சி ஒன்றில் வைத்து விளக்கியுள்ளார் சேக்கிழார். சுந்தரமூர்த்திகள் தில்லை சென்று பொன்னம்பலத்தில் ஆனந்த கூத்தாடும் பெருமானை நேர் நின்று கண்டார். அத்திருக்கோலத்தில் ஈடுபட்டு மெய்மறந்து நின்றார். அவரது மனம் வேறு எப்பொருளையும் பற்றவில்லை. புத்தி வேறு பொருளிடத்தில் செல்லவில்லை. அகங்காரம் வேறு பொருளை அறிய எழவில்லை. சித்தம் மட்டுமே செயற்பட்ட நிலை அது. அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக அவர் இறை நினைவில் மீள மீள ஈடுபட்டு அழிந்து நின்ற அனுபவ நிலையை சேக்கிழார் நுட்பமாக எடுத்து காட்டியுள்ளார். உற்றதை மீள மீள சிந்தித்தல். இனி புதிதாக வரும் பொருள்களை மட்டுமே சித்தம் சிந்திக்கும் என்பதில்லை. முன்னரே புத்தி உணர்ந்து வைத்துள்ள பொருள்களையும் சித்தம் மீள பற்றி நின்று சிந்திக்கும். நாம் முன்பு நிகழ்ந்தவற்றையெல்லாம் இப்பொழுது நினைந்து வருந்துகிறோம் அல்லது மகிழ்கிறோம். முன்பு நடந்த சில இனிய நிகழ்ச்சிகளை இப்பொழுது நிகழ்வது போல எண்ணி கழிக்கிறோம். இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு சித்தமே கருவியாக உள்ளது. அப்புறம் ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குங்க ஐயா, உங்களுக்கு டைம் இருக்கு.
1: இதுல நிறுத்துவோம். இந்த மூன்று விஷயம் இதுவரையும் படித்ததிலே எனக்கு சொல்ல வேணும் என்றும் எனக்கு வந்தது, அது தொடர்ந்து நினைவுக்கு வருகிறதோ தெரியவில்லை, ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். ஒன்று, முதலாவது விஷயம் பாருங்கள், நாங்கள் இதனால் வரை கெமிஸ்ட்ரி படித்திருக்கிறோம், பிசிக்ஸ் படித்திருக்கிறோம், என்ன எல்லாமோ படித்திருக்கிறோம், அந்த

0: கல்விகள் நம்மை புறத்தேதான் கொண்டு சென்றன, வெளியிலே தேடுகிற முயற்சியிலே தான் கொண்டு போகின்றன. சித்தாந்தம் படிக்க தொடங்கின பொழுது பாருங்கள், கல்வி அறிவு முன்னோக்கிய தேடல் தொடங்குகிறது. இதுதான் ஞான கல்விக்கும் மற்ற கல்விக்கும் உள்ள வித்தியாசம். புறத்தே தேடி தேடி நீங்கள் எந்த அளவு தேடினாலும் ஒரு காலமும் அந்த தேடல் முடிய போவதில்லை. இந்த அளவோடு புறத்தேடல் முடிந்தது என்று எந்த காலத்திலும் எவராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் புறம் விரிந்து கொண்டே இருக்கிற பொழுது முடிவு வராது. அப்போ தேட தலைப்பட்ட ஒருவன் முடிவு வராமல் இறப்பது என்பது கொடுமை. ஒரு அறிவுத்துறையிலே ஈடுபடுகிறவர்களுக்கு அது தெரியும். ஒரு விஷயத்தை தேட தலைப்பட்டு அது என்னவென்று முடிவு தெரியாமல் போவதென்பது ஒரு பெரிய ஏக்கத்தோடு தான் நடக்க வேண்டும். வெளியறிவு நோக்கி நகர்கிறவர்களுடைய நிலை இதுதான். புற அறிவு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்னதான் தேடினாலும் அதற்கு அப்பால் ஒன்று உண்டு. ஆகவே அவர்கள் ஒரு நாளும் முழுமி பெற முடியாது. இதை தெரிந்து கொண்டுதான் நம் பெரியவர்கள் உள்ளே தேட தலைப்பட்டார்கள். உள்ளே தேடினார், தேடலினுடைய மூலம் தெரிந்து விட்டால் நாம் தேடுகிற விஷயம் அகப்பட்டுவிடும். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு புள்ளியிலே இருந்து கோட்டை நீட்ட அந்த கோடு எங்கே முடியும் என்றால் யாராலும் பதில் சொல்ல முடியாது. அந்த புள்ளியை கோட்டை கொண்டு வந்து அந்த புள்ளியையே தொட்டு விட்டோமானால் கோடு முடிந்து போயிடும். அதுபோலத்தான் வெளித்தேடலுக்கூடாக நீங்கள் எவ்வளவு தேடினாலும் அறிவு பூரணப்பட போவதில்லை. அதை தெரிந்து கொண்டுதான் நம் பெரியவர்கள் உள்ளறிவை நாடி நகர்ந்தார்கள். நீங்க படிக்கிற முறையிலேயே பாருங்கள், பூதத்திலே இருந்து தொடங்கினோம், மெல்ல மெல்ல ஏறி ஏறி ஏறி ஏறி இப்ப அந்த கர்ணம் வரையும் வந்து சித்தம் வரையும் வந்துவிட்டோம். இது நான் சொல்ல நினைத்த ஒரு விஷயம். இன்னொன்று, இதுல பல விஷயங்கள் ஆழமான செய்திகள் உண்டு. நான் மேலோட்டமாக ஒன்றை சொல்லுகிறேன். இந்த மனம் புத்தி என்ற ரெண்டுக்குமான தொடர்பு சொன்னார்களே, அகங்காரம் என்ற இந்த மூன்றுக்குமான தொடர்பு, உலகிலும் இவை பயனுள்ளவை. எந்த ஒரு செய்தியையும் மனம் ஆராய்ந்து அனுப்ப புத்தி சிந்திக்க வேண்டும், புத்தி நிச்சயிக்க வேண்டும். இதற்கு அகங்காரம் தூண்ட வேண்டும். இன்றைய காலத்திலே ஒரு பெரிய ஆபத்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் விஞ்ஞானக்காரர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மனநோய், டிப்ரேஷன் என்று சொல்லுகிறதாகிய மனநோய் பெருநோயாக இளைஞர்களை பற்றி கொண்டிருக்கிறது என்று சில காலங்களுக்கு முன்பு இந்தியா டுடே தமிழிலே வந்தபோது அதில் ஒரு கட்டுரை படித்தேன். 60% ஒரு விதத்திலே தாக்க ஆரம்பிக்கிறது என்று அவர்கள் எழுதியிருந்தார்கள். நாமும் கண்கூடாக காணுகிறோம். இதனுடைய காரணம் என்னவென்று கேட்டால், இந்த மூன்றுக்கு இடையிலே வருகிற இடைவெளி, புத்தி மனம் அகங்காரத்துக்கு வருகிற இடைவெளிதான் இதற்கு காரணம். புத்தி தூண்ட, புத்தி ஆராய மனம் நிச்சயிக்க வேண்டும். இந்த புத்திக்கும் மனதுக்குமான அந்த கனெக்ஷன், அதாவது தொடர்பு அறுபடுகிற பொழுது பேராபத்து நிகழும். மனம் என்ன நடக்கும் என்றால் எந்த ஒன்றையும் நிச்சயிக்க முடியாமல் அலைய ஆரம்பிக்கும். அதுதான் இன்றைய நாங்கள் சொல்லுகிற டிப்ரெஷன் என்ற. அது மட்டுமல்லாமல் இது இன்னது என்று அதை உண்டி அதனாலே காண முடியாது. ஆகவே நிச்சயித்தல் இல்லாத அந்த மன அலைவு தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிற டிப்ரெஷன். அப்ப அதை என்ன, புத்தி கனெக்ஷன் இல்லாமல் போய்விட்டால் அதற்கு அகங்கார குன்றுதல் ஒரு காரணம். கனெக்ஷன் இல்லாமல் போய்விட்டால் மன அலைச்சல் என்கிற ஒன்று பலதையும் பொய்யாக கற்பனை பண்ணி, கை வந்தது, பிசாசு வந்தது, அது வந்தது, இது வந்தது என்று அள்ளுகிற அலைச்சல் தான் இந்த டிப்ரெஷனுக்கு காரணம். இப்போ மன அறிவு பெறுவதற்கு நம்முடைய தத்துவ அறிவு ரொம்ப முக்கியம். அப்ப என்ன செய்ய வேணும் என்று கேட்டால், மனதை பழையபடி புத்தியோடு தொடர்பு படுத்த வேண்டும். அதற்கு ரெண்டு வழி நம்முடைய பெரியவர்கள் வைத்திருந்தார்கள். ஒன்று, திருவயது முதலேயே இறை நம்பிக்கை, கடவுள் இருக்கிறானா இல்லையா என்று அது ஒன்னொரு பக்கமாக இருக்கணும். இல்லை என்றே வைப்போம், கடவுள் இல்லை என்று கூட வைத்துக் கொள்வோம். ஆனால் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி உண்டாக்குகிற நம்பிக்கை என்றது என்ன ஆக்கும் என்று கேட்டால், இந்த புத்தி மன இடைவெளி வருகிற பொழுது, மனம் அலைகிற பொழுது, எனக்கு துணை யாரும் இல்லையா என்கிற பொழுது எனக்கு மேலே ஒரு சக்தி துணை செய்யும் என்ற நம்பிக்கை என்னுடைய மனதை பழையபடி ஒருமைப்படுத்தி புத்தியோடு தொடர்பு படுத்தும். இன்றைக்கு இந்த விஞ்ஞானிகளுக்கு இது விளங்கவில்லை. அவர்கள் என்ன முதல்ல அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் இன்னொரு வழி சொல்லுகிறார், ரெண்டு வழி சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒன்று, மனதை மனவுக்கும் புத்திக்கும் தொடர்பு அற்று போய்விட்டால், மனம் புத்தியை பெற்ற முடியாமல் நின்றால், புத்தி வலிமையுள்ள ஒருவன் இந்த மனக்குழப்பம் உள்ள ஒரு ஆன்மா ஒருவனோடு பேசி பேசி பேசி தன்னுடைய சக்தியை இவனுடைய மனதுக்கு செலுத்தி அதாவது தன்னுடைய புத்தி சக்தியை மனதுக்கு, அதுதான் என்ன என்ன செய்யறார் இந்த நோய்க்கு என்னமோ அந்த
1: கவுன்சிலிங்
0: கவுன்சிலிங் செய்யறவருடைய வேலை, மனதை செலுத்தி அதை கொஞ்சம் சார்ஜ் பண்ணி பழையபடி அவனுடைய புத்தியோடு மனதை தொடர்பு படுத்தி விடுது. இது ஒரு ஒரு மிகப்பெரிய வேலை. அதற்கு அதை செய்கிறவன் ரொம்ப ரொம்ப வலிமை உள்ள புத்தி கொண்டவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் அதை பயிற்சி மாதிரி செய்ய தொடங்கி விட்டார்கள். அது ஆபத்திலே அவனை பைத்தியக்காரனாக்கி அப்படி தொடர்பு படுத்தினால் அந்த மனம் பழையபடி வேலை செய்து புத்தியை பெற்றும். இதெல்லாம் இந்த இயக்க அறிவு தெரிந்தால்தான் நாம் இதை இதுல இன்னும் இதுல நிறைய இருக்கிறது, நேரம் போய்விட்டது. இதை நீங்கள் ஆராய்ந்தால் தெரியும். இந்த தொடர்பு ஏற்படுத்துவது ஒன்று கடவுள் நம்பிக்கை பற்றி எதை பிடிப்பது என்று தெரியாமல் அந்தரிக்கிற பொழுது, மனம் அந்தரிக்கிற பொழுது ஒன்று இன்னொருவனுடைய அறிவு துணை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கை துணை செய்ய வேண்டும். அதனால்தான் கடவுள் நம்பிக்கையோடு இருந்த பழைய தலைமுறைக்கு இந்த இந்த நோய்கள் குறைந்திருந்தது. மனத்தொடர்பு பற்றிய இன்றைக்கு கடவுள் நம்பிக்கையிலே ஈடுபடுத்துவதில்லை. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போனவர் 50%. இருந்தாலும் அதுல ஈடுபடுத்துகிற பூ வைப்பது, சாமி கும்பிடுவது, தேவாரம் பாடுவது, கோயிலுக்கு போவது என்ற அந்த அந்த ஆசாரங்களை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களே தொலைத்து விட்டார். அப்படி தொலைத்து விட்டபடியால் தான் இறை நம்பிக்கை ஆழமாக இல்லாமல் போய் அதனுடைய விஷயம் என்ன ஆகிறது என்றால் மனம் தளர்ச்சியுறுகிற பொழுது பற்ற ஒன்றும் இல்லாமல் தத்தளித்து நல்ல பேர் தெரிவித்தார். ஆகவே இது சம்பந்தமாகவும் அந்த கர்ணங்கள் படிக்கிற பொழுது நீங்கள் சிந்திக்கலாம். மூன்றாவது விஷயம் மறந்து போய்விட்டது. அடுத்த வகுப்பிலே அதை பற்றி இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறுத்தலாம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம். சைவம் டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: இந்த இருவினை ஒப்புக்கு சிவஞான மாமுனிவர் அவர் சொல்லக்கூடிய இந்த சிவப்பிரகாச பாடலை விட்டா வேற பாடலு உதாரணம் கிடைக்கவே கிடைக்காது, விளங்குதா? ஏன்னா இந்த பாடியத்தில் கூட அவர் அதை சொல்லலை. எங்கே சொல்லியிருக்கிறாரு? சிவபிரகாசத்தை தான் சொல்கிறார். எனவே அதாவது 48 சிவபிரகாசம் 48 இணைய பல பிறவிகளில் இறந்து பிறந்து இருவினைகள் புரிந்து அருந்து மீது சகலம் அகலாமுணம் மறுவும் இருபயனும் ஒரு காலத்தருந்த முந்துணுகர் உந்து பயன் அந்த முறை வந்தவினையும் எதிர்வினையும் முடிவினை உதவு பயனால் முற்சின மறுவு திரோதாயி கருணையாகி திருந்திய சத்தினிபாதம் நிகழுமன்றே என்பார். விளங்குதா? எனவே எதிர்வினை ஒப்பு அப்படின்னா எதில் வரணும்? ஆமாம், நாம் செய்கிற வினைக்கு என்ன பேர்? செய்வினை. அது என்னது? ஆகாமியம். அது என்னது? ஆகாமியம். அப்புறம் அது டெபாசிட் பண்ணுற இடம் சஞ்சிதம். அனுபவத்துக்கு வர்றது பிராரத்தம். எனவே ஏன்னா இங்கே நமக்கு 8 நூற்பாவில் சொல்லும்போது இரு வினைகளிலும் அவற்றின் பயன்களிலும் ஒப்ப உவர்ப்பு நிகழ்தலே இருவினை ஒப்பாம் என்று தான் இங்கே சொல்கிறார். இரு வினைகளிலும் அவற்றின் பயன்களிலும். அப்போ பிராரத்தம் ஆகாமியம் இந்த ரெண்டுலையும் தான் சொல்கிறாரு. ஆனால் அங்கே சொல்லும் போது என்ன சொல்கிறாரு? அது கிடையாதுங்கிறார். அப்போ எது அப்படின்னா பிராரத்தம் ஆகாமியம் சஞ்சிதம். பிராரத்தம் ஆகாமியம் சஞ்சிதம் அது மட்டுமா? அது மட்டும் இல்லைங்கிறார். மூணு வினை தானே இருக்கு. இந்த மூணு வினையிலையும் ஒப்பு வரணும்னா சிவ புண்ணியத்தில் ஒப்பு வரணும். எதில் வரணும்? சிவ புண்ணியத்தில் ஒப்பு. அது என்ன சிவ புண்ணியத்தில் ஒப்பு? சிவ புண்ணியம்னா என்னது? சிவ புண்ணியம் என்பது வழிபாடு. சிவ புண்ணியம் என்பது வழிபாடு. வழிபாட்டில் ஒப்பு எப்படி? அப்போ இப்போ சிவ பூசனை செய்கிறான்னு வச்சுக்கிடுவோம். உங்கள் பேர் என்னம்மா? லோகநாயகி. இப்போ இந்த லோகநாயகி அம்மா ஒரு சிவபூசகர், ஒரு சிவபூசகர். இவங்க சிவபூசை செய்கிறாங்க. சிவபூசை செய்யும்போது தப்பு செய்கிறாம செய்யணும்னு நினைப்பாங்களா இல்லையா? சும்மா தப்பு தப்பாக செஞ்சால் போதுன்னு நினைப்பாங்களா? தப்பு இல்லாமல் செய்யணும். ஏன்னா சிவபுண்ணியங்கள்லேயும் சிவநல்வினை தீவினைன்னு இருக்கு. சிவநல்வினை சிவ தீவினை. இந்த சிவதீவினை உலக தீவினையினும் கொடியது. விளங்குதா? பெத்தான் சாமானுக்கு அதான வந்தது. அவன் யாரு? பெத்தான் சாமான் இல்லையா? அந்த பெத்தான் சாமான் அந்த சீட்டை கொண்டு வரும்போது உமாபதி சிவம் அவரை பார்த்து அழுறாரு. யார பார்த்து? அவன் ஒரு பஞ்சமன். அவன் யாரு? ஒரு பஞ்சமன். அவனை பார்த்து இந்தது இவர் யாரு? தீட்சிதர். இவர் அழுறாரு. என்ன அழு ஏன் அழுறாரு? உனக்கு கிடைச்ச பேர் எனக்கு கிடைக்கலையேன்னு பெருமாண்டியே சீட்டு வாங்கிட்டு வந்துட்டேப்பா அப்படின்னு அழுறாரு. விளங்குதா? அப்போ அவ்வளவு பெரிய தவத்தை செய்யாமல் அவனுக்கு அது கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அவன் அவ்வளவு பெரிய தவத்தை செஞ்சிருந்தாலும் ஏன் இப்படி புலையனாய் பிறந்தான்? அந்த சிவபூசனையில் செய்த குற்றம், அதில் செஞ்ச குற்றம், அதில் செஞ்ச புண்ணியம் இவனுக்கு வீடு பெற்று தந்தது. அதில் செஞ்ச குற்றம் இப்படி இந்த தண்டனையை புலையனாய் பிறந்து விறகு சுமந்து ஜீவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தண்டனையை தந்தது. விளங்குதா? அப்போ மேலே போக போக எப்படி இருக்கணும்? பயத்தோடு கூடிய பக்தி. அதான் விளங்குதா? தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக. அதனால தான் தவத்துக்கு அழகு தள்ளுனா வண்டி போகவே மாட்டுக்கு. தவத்துக்கு அழகு சிவத்தை பேணுதல், சிவத்தை பேணுதல். அவையார் சொல்லியிருக்காரா இல்லையா? பேணுதல்னா என்ன? அந்த வழிபாட்டுல பரிவோடு செய்தல், பரிவோடு செய்தல். அதனால இங்க அபிஷேகம் பண்றோம்னு வைங்க, அபிஷேகம் பண்றோம்னு வைங்க, அந்த அபிஷேகம் செய்யும் போது, அபிஷேகம் செய்யும் போது அந்த அபிஷேக கலசம் மூர்த்தத்து மேல பட்டுடுதுன்னு வைங்க. அப்போ அது என்ன என்ன செய்யணும்? செம்பு நெளிஞ்சிருக்கான்னு பார்க்கணுமா? என்ன செய்யணும்னா, அன்றைக்கு பூரா உபவாசம் இருந்து, அன்றைக்கு பூரா உபவாசம் இருந்து 1000 முறை என்ன செய்யணும்? அகோரம் ஜெபிக்க வேண்டும். விளங்குதா? அப்போ பிராயசித்த மந்திரம் அதை உட்கார்ந்து சொல்லணும். அப்படி சொல்லியிருக்காங்க, விளங்குதா? எனவே அது அவ்வளவு பெரிய குற்றம். இப்போ நமக்கு இந்த புகழ்துணை நாயனார் படிச்சீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும் உங்களா. புகழ்துணை நாயனார் தெரியுமா தெரியாதா? என்ன செஞ்சாரு? அவர் சாமிக்கு அபிஷேகம் செய்யும்போது என்ன செஞ்சாரு? குடத்தை போட்டு விழுந்துட்டாரு. குடம் மேலே பட்டாலே இப்படி சொல்லியிருக்காரு. அவர் என்ன செஞ்சாரு? குடத்தையே மேலே போட்டார். அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய தண்டனை? வரணுமா இல்லையா? வரலை. ஏன் வரலை? ஏன் வரலை? அவர் அந்த பஞ்சத்தினால, நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினால உணவின்றி அவர் உடல் தளர்ந்தாலும் உள்ளம் தளராது, உடல் தளர்ந்தாலும் உள்ளம் தளராது. இந்த உடலால் செய்யப்படுவது புறபூசணை, மனத்தால் செய்யப்படுவது அந்த அன்பிலே குறைவின்றி இருந்தார். விளங்குதா? எனவே அந்த பெருமான் அவர் கருத்தறிந்து முடிப்பான் அல்லவா, அதனால என்ன செஞ்சாரு? அவர் உடனோயை நீக்குவதற்கு பொற்காசும் என்ன செஞ்சாரு? பொற்காசு தந்தார். அவர் உயிர்ப்பிணி தீர்ப்பதற்கு பொன் அடியும் தந்தார். அவர் உயிர்ப்பிணி தீர்ப்பதற்கு பொன் அடியும் தந்தார். விளங்குதா? திருவடி அவருக்கு வீடு பேர் கிடைத்தது, உடல் பிணி நீங்குவதற்கு பொற்காசு. விளங்குதா? ரெண்டு பயனும் அவருக்கு கிடைத்தது. எதனால? அதுதான் அங்க முக்கியம். அதுதான் அதுல சோர்வில்லாமல் செய்தார். அதுல சோர்வில்லாமல் அங்க அன்புதான் தலை நீக்கி நின்றது. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, தப்பு இல்லாம செய்யணும், தப்பு செஞ்சா தண்டனை தான். ஆனாலும் நம்ம கவனம் பூரா எதுல இருக்கக்கூடாது? ஆமா, மாப்பொடிய போட்டாமா மஞ்சள் பொடிய போட்டாமான்னு அதுல இருக்கக்கூடாது. நம்ம கவனமெல்லாம் எதுல இருக்கணும்? பெருமான் மீது அன்பு பெருகி இல்லையா, நீடு பூசணை நிரம்பியும் அன்பினால் நிரம்பாராய். எப்படி இருக்கணும்? நீடு பூசணை நிரம்பினும் அன்பினால் நிரம்பாமாய், அப்படி இருக்கணும். அந்த பூசணையில அன்புதான் தலை நிற்க வேண்டும். விளங்குதா? அப்போ நம்ம கவனமெல்லாம் எத்தனை தடவை எண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இருந்து என்ன செய்யணும்? ஒன்றி அந்த வழிபாடை செய்தால் அப்போ நாம இந்த சிவபுண்ணியத்தில் அந்த தப்பு செய்தமா இல்ல சரியா செய்தமா என்ற உணர்வே இன்று செய்த, அதான் ஒப்பு. அதுதான் சிவ சிவபுண்ணியத்தில் ஒப்பு. அங்கே ஒத்தால் மற்றதெல்லாம் ஒத்துருங்க. அந்த சிவபுண்ணியம் ஒப்பு ஆயிடுதுன்னா ஆகாமியம் ஒப்புதான், சஞ்சீதம் ஒப்புதான், பிராரத்தம் ஒப்புதான். ஆச்சா, விளங்குதா? என்ன அருமையா சொல்றாரு. இதெல்லாம் யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? சிவஞான முனிவர் தான் சொல்ல முடியும் இல்லையா. இதெல்லாம் எப்படி சொன்னாராம் அத கேட்டா அதுக்கு மேல, இதெல்லாம் எனக்கு யார் சொன்னாங்காரு? ஞான சம்பந்தர் சொன்னதை வச்சு சொன்னாங்காரு, நான் சொல்லலை. யார் சொன்னா? எனவே அவ்வினைக்கு இவ்வினையாம், அதை வச்சுதான்யா இதை சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது எவ்வளவு பெரிய செய்தி இது இல்லையா. அப்போ நமக்கு இந்த பூசணையில என்ன இருக்கணுங்கிறாரு? எனவே அந்த வினையை மற்றவரெல்லாம் முடிவினை என்று சொல்ல, இவர் அதை முடிவினை என்று சொல்லாது முடிக்கும் வினை என்று கொண்டார். எப்படி சொன்னாரு? முடிக்கும் வினை. எனவே இதுதான் இந்த தொடர்ந்து வருகின்ற இந்த வினையை, பிறவியை முடிக்கின்ற வினை, அதை முடிவினை என்றார். விளங்குதா? அது எதுன்னா இந்த சிவபுண்ணியம். இந்த சிவபுண்ணியத்தில் ஒப்பு வருவதான் நம்ம நோக்கமாக இருக்கணும். விளங்குதா? எனவே நாம் உய்யதுக்கு, ஏன்னா வினை ஒழிஞ்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? பிறவி நீங்கும். வினை ஒழிஞ்சாதான் பிறவி நீங்கும். அந்த வினை நீங்கணும்னா வழிபாடு இல்லையா? அந்த வழிபாடு எப்படி இருக்கணும்? ஒன்றி இருந்து தன்னை மறந்த அந்த நிலையில செய்யணும். விளங்குதா? அதுதான் உயி நெறி என்று காட்டுகிறார் இல்லையா? அதனால இங்கே அந்த அதுக்கெல்லாம் எதுனால வருதான் அந்த ஒப்புலாம்? ஏ இருவினை ஒப்பு வா வந்துரு, சீக்கிரம் வந்துருன்னா வராது. எப்போ வரும்? இந்த தவத்தை செய்ய செய்ய செய்ய செய்ய முருக முருக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. இந்த முற்பக்கத்து சந்திரன், முற்பக்கத்து சந்திரனை போல. முற்பக்கத்து சந்திரன் என்ன? சுக்கிலபட்சம். சுக்கிலபட்சம் அதுல நமக்கு ஒளி வளர வளர வளர என்ன ஆகுது? இருள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிக்கிட்டே போதா இல்லையா? அது போல நமக்கு ஞானம், ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விலக விளங்க, அஞ்ஞானம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து கொண்டே வந்து, தேய்ந்து அணுவாய் தேயும். எப்படி தேயுமா? அணுவாய் அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம். விளங்குதா? இது இப்படி இங்கு சொல்கிறார். இங்க உங்களுக்கு நமக்கு இதே நூலில் பத்தாம் நூற்பாவில் ஒன்று சொல்லுவார், பத்தாம் நூற்பாவில் ஒன்று சொல்லுவார். அது உங்களுக்கு இந்த சங்கற்ப நிராகரணத்திலே வந்திருக்குமே. அங்கே சொல்லக்கூடியது வேற, அங்கே சொல்லக்கூடியது வேற. அது திருபிடி நிலை நீக்கம். திருபிடி நிலை நீக்கம் அது பஞ்சாக்கரத்தில் வைத்து உணர்ந்து கொள்ளுக என்பார். அது பரம சித்தாந்தம் என்பார். பரம சித்தாந்தம் அது வேற, இது வேற. எனவே இங்கே நாம இந்த பூசணையில் ஒன்று இருந்து செய்ய செய்ய நாகுங்கிறாரு, ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்போ இந்த ஞானம் என்பது என்னது? உண்மை ஞானம் இல்லை, ஞானத்துக்கு தகுதி, ஞானத்துக்கு தகுதி. அப்போ இருவினை ஒப்பு அதுக்கடுத்தால, இருவினை ஒப்பு வந்த காலத்தினால மலபரிபாகம், மலபரிபாகம் வந்த காரணத்தினால சத்தினி பாதம். அப்போ முதல்ல என்ன வச்சு? சிவபுண்ணியத்தினால இருவினை ஒப்பு, சிவபுண்ணியம் இருவினை ஒப்பு, மலபரிபாகம் சத்தினி பாதம். இப்படி ஒன்றுக்கு ஒன்று காரண காரியமாய் இருக்கிறது. அப்போ இது காரண காரியமாய் இருந்தாலும், இப்போ நாம சரியையை முடிச்சதுக்கு அப்புறம் கிரியையை, கிரியை முடிச்சதுக்கு அப்புறம் அதை மாதிரி இதில் இறைவனை, முதல்ல இறைவனை ஒப்புக்கு காரணம் என்னது? அப்போ சிவபுண்ணியத்தை, சிவபுண்ணியத்தை முடிச்சன உடனே இறைவனை ஒப்பு, இறைவனை ஒப்பை முடித்த உடனே அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லிட கூடாது. விளங்குதா? அங்க சரியை கிரியைக்கு தான் அப்படி, இங்க அப்படி சொல்ல மறந்தும் சொல்லக்கூடாது. சொன்னா பின்னாலே வண்டி போகுது, அப்படி போகக்கூடாது. பிரேக்கை போட்டணும். என்ன செய்யணும்? பிரேக் போடாம வண்டி பின்னால வருது. அப்போ இது எப்படி நிகழும்னா, எவ்வளவு சிவபுண்ணியம் செய்தீர்களோ அவ்வளவுக்கு இருவினை ஒப்பு, எவ்வளவு இருவினை ஒப்பு வந்ததோ அவ்வளவுக்கு மலபரிபாகம், எவ்வளவு மலபரிபாகம் வந்ததோ அவ்வளவுக்கு சத்தியநிபாதம் என்று அது படிமுறையில் படிப்படியாய் நிகழும். எப்படி வரும்? படிப்படியாய். அது எப்படி வரும்னா கதம்ப முகிழமாய். எப்படி வரும்? கதம்ப முகழ நியாயம் பற்றி நிகழும். கதம்ப முகழ நியாயம்னு என்ன? இப்போ பூ இருக்கா இல்லையா? பூவில் அஞ்சு இதழ் இருக்குமா இல்லையா? அஞ்சு இதழ் எப்படி மலருது? ஒவ்வொரு இதழாவா மலருது. இது ஒரு இதழ் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி எல்லா இதழும் கொஞ்சம் கொஞ்சமா மலருதா இல்லையா? அதுபோல இந்த சிவபுண்ணியம், இருவினை ஒப்பு, சத்தியநிபாதம், மலபரிபாகம் எல்லாம் எப்படி நடக்கும்? படிப்படியா அப்படி வரும். விளங்குதா? அதனால இப்படி வந்தா நமக்கு என்ன வரும்? தகுதி வரும். இப்படி வந்தா ஞானம் வரும்னு சொல்லப்படாது, இப்படி வந்தா தகுதி வரும். விளங்குதா? எனவே அதனால இந்த இரண்டாவது பாட்டில் இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பில் தபத்தான், அந்த இறப்பில்லாத தபத்தை செய்த காரணத்தால் தபத்தானே, தபத்தான்கிறது என்ன செய்யணும், தபத்தானே என்று ஏகாரம் வருவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா வேற ஆப்ஷனே கிடையாது, அது ஒண்ணுதான் தேற்றம். எனவே தபத்தானே மறுவனாம், மறுவுதல் நான பொருந்துதல், மறுவுதல் நான எதை பொருந்துவாம், ஞானத்தை, ஞானத்தை, ஞானத்தை நான ஞான குருவை. இங்க ஞானம் என்பது என்னது? ஞான குருவை. மறுவனாம், ஆம் என்பது அசை, ஆம் என்பது அசை, அதுக்கு பொருள் கிடையாது. மறுபவன், மறுபவன் எத? ஞானத்தை, ஞானத்தை என்ன? ஞான குருவை. வந்து, வந்து என்ன? சென்று, வந்து என்ன? சென்று, சென்று பொருந்துவன். எனவே இங்கே அந்த பட்டாச்சாரியான் சொல்கிறான், என்ன சொல்கிறான், வேள்வியே நமக்கு புத்தியை தரும் என்கிறான். அதை மறுத்து அதெல்லாம் அனுபவித்து கழிக்கக்கூடிய இறப்புடைய தபம். அப்ப இறப்பில்லாத தபம் என்பது எது? சரிய கிரிய யோகியமாகிய வழிபாடே. அது என்ன செய்யும் அப்படின்னா, அது நமக்கு நேரடியா ஞானத்தை தராது. அந்த வழிபாடு இருவினை ஒப்பு வரை செய்யும், அந்த இருவினை ஒப்பு மலபரிபாகத்தை வரை செய்யும், அந்த மலபரிபாகம் சத்தினிபாதத்தை வரை செய்யும், சத்தினிபாதம் குருவை வரை செய்யும். அப்படின்னா அப்படி நேரம் குருவை வரை செய்யலாம் கண்டிப்பா வரணும்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் ஒன்றுக்கொன்று காரண காரியம். ஆனா இதை செய்த காரணத்தினால இறைவன் வந்துதான் தீரணும்னு சொல்லக்கூடாது இல்லையா? இதை செஞ்சா தகுதி நோக்கி அவன் கருணையினால் வருவான், அவன் கருணையினால் வருவான். எனவே அந்த ஞான குரு, ஏன்னா அவர் என்ன, நம்ம இவனுக்கு எப்பம் பக்குவம் வரும் என்று காத்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால நம்ம தகுதி நோக்கி அவர் காத்திருப்பதுனால, ஏன்னா இங்க மட்டுமா காத்திருக்காரு, நாம பிறக்கும் போதே அந்த கருக்குழியிலேயே காத்திருக்கிறார், அந்த அசிங்கமான இடத்திலே போய் காத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து காத்திருக்க மாட்டாரா? கண்டிப்பா இருப்பார் இல்லையா? எனவே அந்த இறைவன் நமக்காக காத்திருந்து அந்த ஞானத்தை கொஞ்சம் கூட டிலே பண்ணாம, கொஞ்சம் கூட டிலே பண்ண, தாமதமின்றி உடனே வழங்குவதற்கு தயாரா இருக்கிறார் இல்லையா? ஏன்னா அவருடைய செல்வம் எல்லாம் யாருக்கு? நமக்கு. அதனால இறைவன் என்ன சொல்றோம்? மன்னவன். மன்னவன் என்பது, இந்த மன்னவனுக்கு பல இது இருந்தாலும் அடையாளங்கள் நிறைய இருக்கு, ஆனாலும் இங்கே இறைவனை மன்னவன் என்று சொல்வது எதனாலே என்று சொன்னால், அவனுக்கு அந்த அடையாளங்களிலே முக்கியமானது என்னன்னா அவனுடைய வெண்கொற்ற குடை. வெண்கொற்ற குடை, சாமிக்கு குடை வைக்கிறோமா இல்லையா? எதுக்கு வைக்கிறோம்? என்ன அடையாளம்? சாமி வராருன்னு அடையாளமா? மன்னவனுக்கு அடையாளம் குடை. எதை உணர்த்துகிறது? இந்த இறைவனுடைய இந்த குடை என்பது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், இந்த குடை வட்டமா இருக்கா இல்லையா? இது அனைத்தையும் என்பதை உணர்த்துகிறது. அனைத்துன்னு என்ன? சித்து சடம், சித் சடமாகிய அனைத்து உலகிற்கும் ஆதாரம். இப்படி போட்டா என்னது? ஆதாரம், அதான் கோடு, அதான் கொடை இல்லையா? அனைத்துக்கும் ஆதாரம் என்பதை உணர்த்துவதுதான் அந்த அடையாளம் தான் கொடை இல்லையா? மழை பெய்யும் வெயில் அடிக்கணும் வைக்கிறது இல்லை இந்த கொடை. விளங்குதா? எனவே இறைவன் இந்த சட உலகு இல்லையா, அறிவு உலகு என்ற இரண்டுக்கும் ஆதாரம் என்பதை குறிப்பதுதான் என்னது? எது? இந்த கொடை. விளங்குதா? அப்புறம் இறைவனுக்கு இந்த கொடை மட்டும் இல்லை, வேற என்ன இருக்கு? அவனுக்கு இந்த சுடர் முடி ஒரு என்ன இருக்கு? கிரீடம். சுடர் முடி கிரீடம் இருக்கா இல்லையா? கிரீடம் என்னது? தொப்பி வைக்கிறாங்களா இல்லையா? எதுக்கு வைக்கிறாங்க? இப்போ போலீஸ் வச்சிருக்கான், போலீஸ் வச்சிருக்கானா இல்லையா? அது எதுக்கு வச்சிருக்கான்? அது அதிகாரத்தை காட்டக்கூடிய அடையாளம். என்ன அடையாளம்? அது அதிகாரத்தினுடைய அடையாளம் இல்லையா? இப்போ பிரம்மா விஷ்ணு லட்சுமி சரஸ்வதி எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்களா இல்லையா? அதெல்லாம் என்னது? அவரவருக்கு கொடுக்கப்பட்ட அடையாளத்துக்கான அடையாளம், அதிகாரத்தை காட்டக்கூடிய அடையாளம். அந்த கிரீடங்கள் எல்லாம், அந்த கிரீடங்க முடிகள் எல்லாம் வேறு ஒருவரால் வைக்கப்படுவது, ஒருவரால் எனவே வைக்கப்படும் எனவே எடுக்கவும் படும், வைக்கப்படும் எனவே எடுக்கவும் படும். அப்போ அந்த பதவி முடிஞ்சவுடனே என்னாகும்? அந்த காலம் முடிஞ்சவுடனே வேற ஆள் வந்துடுவான். விளங்குதா? ஆனா சிவபெருமானுக்கு ஒரு முடி இருக்கு. அது எதை வச்சிருக்கிறாரு? அவருடைய சடாமுடியவே அங்க. எனவே அவருக்கு அவருடைய ஆற்றலே பேரறிவே முடியாம், அது அறிவின் உயர்வை காட்டுவது. இதெல்லாம் அதிகாரத்தின் உயர்வை காட்டுவது, இது அறிவின் உயர்வை காட்டுகின்ற அடையாளம். இது யாராலும் இவருக்கு கொடுக்கப்படுவதில்லை. இது அவனுக்கு சுதந்திரமானது, நிரந்தரமானது, சுதந்திரமானது நிரந்தரமானது என்பதை உணர்த்துவதற்கு தான் அந்த அதான் கிரீடம். அது எதை குறிக்குதுன்னா, அனைத்தையும், அனைத்தையும், அனைத்தையும்னா என்ன? இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் ஓர் இயல்பால் அறிகின்ற, ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் உலகத்தில் உள்ள உயிர்கள் அத்தனையும் அறியக்கூடிய பேரறிவு, பேர் அறிவு, அதை குறிக்கிற அடையாளம் தான் என்னது? இவன் மண்டை பெருசுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அறிவு கூடன்னு அர்த்தம் சொல்றமா இல்லையா? அது மாதிரி பெருமானுடைய அந்த உயர்ந்த சடைமுடி எதை குறிக்கிறது? அவனுடைய அறிவின் உயர்வை குறிக்கிறது. விளங்குதா? எனவே அதுபோல அந்த சிங்காசனம், சிங்காசனம் அது எதை குறிக்கிறது? சிங்காசனம் இருக்கா இல்லையா? அனைத்து உயிர்களின் அறிவை இடமாக கொண்டு உயிர்களை செலுத்துகின்ற தன்மையை குறிக்கிறது. சிங்காசனத்திலிருந்து ராஜா நாட்டை செலுத்துறானா இல்லையா? அதுபோல இறைவன் என்ன செய்யறான்? எல்லா உயிர்களுடைய அறிவிலிருந்து அந்த உயிர்களை செலுத்துகிறான். விளங்குதா? சரி, நேரம் ஆயிட்டது. வாழ்த்தும் குருமட வாழ்த்தும். வான்முகில் வளாதிபெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறி காட்டும் எண்ணெய், பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழுதிரு ஆவடுதுறைவாள் ஒரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் அர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம். அடுத்து அப்படியெல்லாம் உபதேசம் செய்த பின்பு அதுவரை ஆன்மாவோடு இருந்த அந்த பெருமா இப்பொழுது இந்த ஆன்மாவை தன்னை தரிசிக்கும்படி அந்த சிவம் செய்கிறார். அது அடுத்த 78வது கண்ணியிலிருந்து 86வது கண்ணி வரைக்கும் சொல்லி காட்டுறார். எப்படி தன்னை அதை காணும்படியாக செய்கின்றார்? மேதக்கோர் செய்யும் யோகத்தால், மேதக்கோர் செய்யும் திகழ் சரியை கிரியா யோகத்தால், அகப்பற்று புறப்பட்டை நீக்குகின்ற பெரியோர்கள் மேற்கொள்ளுகின்ற, மேதக்கோ செய்யும் திகழ் சரியை கிரியா யோகத்தால், சரியை கிரியை யோகம் என்று மூன்று மார்க்கத்தை கடைபிடிக்கும்படியாக அங்கே செய்து யோகத்தால் எய்தும் ஷீர்முத்திபதம் எய்துவிக்கும். அந்த சரியை கிரிய யோகம் மூன்றையும் உணர்த்தி கடைபிடிக்கும்படியாக செய்து அதற்கு ஏற்ப பதமுத்திக்களில் அவர் செலுத்துகிறார். இந்த சரியை கிரிய யோகம் என்பது என்ன? சரியை என்பது மேலோட்டமான பொருள், புறபூஜை. கிரியை என்பது புறபூஜையும் அகபூஜையும். யோகம் என்பது புறபூஜையை விட்டு அகபூஜையில் மட்டும் நிற்பது. இந்த சரியை கிரியை இது ரொம்ப அவசியம். இந்த பூஜையினாலேத்தான் இந்த ஆணவமலம் கீழ்படும். இதை தாய்மான சுவாமியோடு அழகாக சொல்லிக் காட்டுகிறார். நாம் செய்கின்ற இந்த அகபூஜையினாலேத்தான் ஆணவமலம் வலிகடும் என்று சொல்லிக் காட்டுகிறார் தாய்மான சுவாமிகள் வாக்கு. கெட்ட வழி ஆணவ பேய் கீழாக மேலான சித்தர் முனை பூசை செய்வார் பராபரமே. ஆகையினாலே சரியகிரிய யோகம் அவசியம். ஆகையினாலே தான் மணிவாசக பெருந்தகையை திருப்பெருந்துறையிலே நம்முடைய திருச்சிற்றம்பலத்தான் ஆட்கொண்ட பொழுது அங்கே சரியகிரிய யோகத்தை உபதேசம் செய்தார். சரியகிரிய யோக ஞானத்தை உபதேசம் செய்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி சீர்காழி சித்தம்பல நாடுகளை ஆட்கொண்ட பொழுது அங்கேயும் சரியகிரிய யோக ஞானத்தை தான் அங்கே உபதேசம் செய்தார். எனவே இந்த சரியகிரிய ஞானம் என்பதுதான் உயிர்களை படிமுறைகள் சிவத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. எனவே அந்த சரியகிரிய யோகத்திலே நிற்கும்படியாக செய்து அதற்கு பின்பு நாலாவது மார்க்கமாகிய ஞான மார்க்கத்தை தருகிறார். எப்படி தருகிறார்? அழகாக சொல்லி காட்டுகிறார். எய்தும் சீர்முத்தி பதம் எய்துவிக்கும் மெய் அன்பால் காணத்தகுவார்கள் தமை கண்டால் பின்பு நாணத்தகும் ஞான நன்னறியை. அதற்கு பின்பு நல்ல பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் காணுகின்ற அந்த நல்ல நெறியிலே எப்படி தமை கண்டால் பின்பு நாணத்தகும் ஞான நன்னெறி. அது எப்படி அந்த நாலாவது மார்க்கத்தை சொல்றார்? அதாவது ஒரு மின்மினி பூச்சி பறக்கிறது. இந்த மின்மினி பூச்சி பறக்கின்ற பொழுது நான் ஒளி கொடுக்கிறேன் என்று அகந்தை கொள்ளும். சூரியன் ஒளி வந்த உடனே அது அப்படியே அடங்கி ஒடுங்கி மடங்கி நிற்கிறது. எப்படி சூரியன் முன்னே மின்மினி பூச்சி அடங்கி ஒடுங்கி மடங்கி நிற்கிறதோ இதே போல இந்த ஞானபாகமானது சிவனது வியாபகத்தின் முன்பாக அடங்கி ஒடங்கி தன்முனைப்பு அற்று நிற்கும். அதைத்தான் பின்பு நாணத்தகும் நன்மை. நாணத்தகம் என்றால் அடங்கி ஒடுங்கி நிற்கின்ற அந்த தன்மையை பெற்று தருகின்ற ஞான நல்லறியை. அந்த ஞானம் என்னும் சன்மார்க்கத்தை எனக்கு வீணே தர வேண்டி அந்த ஞான பாதத்தை தருவதற்காக என்ன செய்கிறாராம்? திருவடி தீட்சை வைக்கிறாராம். இவ்வளவு மணிவாசகருக்கு செய்தது. எல்லா பொருட்கும் மனக்கும் மால் அயன் மால் வானோ நினைப்பிருக்கும் தூரம் போல். அந்த திருவடி எப்பேற்பட்ட பொழுது உலகத்தில் உள்ள பொருளுக்கும் அப்பாற்பட்டதும் மனக்கும் நம்முடைய மனதுக்கும் மால் அயன்மால் மலர் அயன்மால் பூவில் இருக்கின்ற மலரையன்மார் பூவில் இருக்கின்ற பிரம்மன் விஷ்ணுவும் வானோர் நினைப்பிலிருக்கும் தூரம் போல எட்டாதவனாய் இருக்கின்றவன் அணிய எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்ற சுந்தரத்தால் என் தலைமேல் ஆறும் வழிதந்து அவன் தன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலைமேல் வந்து பொருத்தினான். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தனமே. நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். அப்புறம் சுவாமிகள் திருவார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவதிகை வீரட்டானத்திலே வைத்து அங்கே சித்தவடத்திலே திருவடி சூட்டினார். இதையெல்லாம் எது? ஞானத்தை தூண்டுவது. ஆக இந்த திருவடி வைத்தல் என்பது ஞானத்தை தூண்டுவது. எது? அழகாக சொல்லிக் காட்டுகிறார். காலுந்தலை அதாவது அந்த தலையாகிய அந்த ஆன்மாவிலே திருவடியாகிய அந்த ஞானத்தை திருவடியாகிய அந்த ஞானத்தை வைத்து என்ன செய்கிறார்? அந்த ஞானத்தை கொடுத்து தூண்டி சிவத்தை காணும்படி செய்தல் என்று திருமூல தேவநாயனார் இதற்கு விளக்கம் சொன்னார். காலும் தலையும் அறியார் கலவிகள் கால் அந்த சக்தி அருள் காரணம் பால் ஒன்று ஞானமே பண்பார்தலை உயிர் கால் அந்த ஞானத்தை காட்ட வீடாகுமே. எனவே ஆன்மாவிலே இருக்கின்ற ஞானத்தை தூண்டி சிவத்தை காண செய்வதுதான் திருவடி தீட்சை என்று அங்கே அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த திருவடியினை சூட்டி சுந்தரத்தால் என்மேல் ஆகும்படி தந்து அருள் செய்த பேரான தந்த பொருள் எது என்னில் பெரியோனாகி அந்த ஆச்சாரியமூர்த்தி எனக்கு உபதேசித்த விஷயம் என்னவென்றால், தான் வேறு நான் வேறுவாய் வந்து புனரா வழக்கு ஆக்கி, அவன் வேறு நான் வேறு என்றும் ஒரு காலத்தில் ஒருவரை ஒருவர் பிரிந்திருந்தோம், நீ அறியாதபடி நாம் இருந்தோம், வந்து புனரா வழக்கு ஆக்கி, இடைக்காலத்தில் இருவரும் ஒரு காலத்தில் நீயும் நானும் சேர்ந்திருந்தோம், உன்னை விட்டு பிரியாக இருந்தோம், ஆனால் பின்னே நான் என்ன செய்தேன், உன்னை விட்டு சற்று விலகி இருந்தேன், நான் விலகவில்லை நீதான் என்னை அறியாமல் இருந்தாய் என்பதை உணர்த்தி, தான் வேறு நான் வேறாய் வந்த புனரா வழக்கு ஆக்கி, ஒன்றாக இருந்த நாம் இடைக்காலத்தில் இருவரும் கூடி களவாட உண்மையை விளக்கி, முந்தி எந்த உள்ளம் என்றும் நீங்காது ஒளித்திருந்து தோன்றி, இப்பொழுது என்னுடைய அறிவை விட்டு விலகாமலும் எனக்கு தெரியாமல் மறைவாக இருந்ததையும் அதை உணர்த்தி, இப்பொழுது வெளிப்பட்டு நிற்கும் கள்ளம் என்று காட்டும் கடல் போற்றி, அப்படி கலந்து நின்ற அந்த ரகசியத்தை இந்த சுத்த நிலையிலே தரிசனப்படுத்துகின்ற திருவடி ஞானம் எம்மை காப்பதாக என்று சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த சுத்த நிலையிலே உண்மையை உணர்த்தினார், நீ நானும் ஒன்றாகத்தான் இருந்தோம், ஆனால் நீ என்னை அறியாமல் இருந்தாய், அப்படி அறியாமல் இருந்த பின்பு சகல நிலைக்கு வந்த பின்பு குருவினால் தீட்சிக்கப்பட்டு சுத்த நிலையை எய்தினாய், சுத்த நிலையினை எய்திய பின்பு உன்னை விட்டு நாம் பிரியாது இருக்கின்றோம் என்று அங்கே சிவமாகிய அந்த குரு உணர்த்துகின்ற அந்த ஒரு பாங்கினை இங்கே அழகாக நாம் பார்க்கிறோம். இதிலே இறைவனானவன் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், உயிர்களை விட்டு ஒருபோதும் அவன் பிரிவது இல்லை, இறைவன் வந்து உயிர்களை விட்டு ஒருபோதும் பிரிவது இல்லை. இதை அழகாக நம்முடைய மணிவாசக சுவாமிகள் திருவாசகத்தில் சொல்லி காட்டுறார், சுவாமி நான் தான் உன்னை அறியாமல் இருந்தேன், ஆனால் என்னை விட்டு தினை பொழுது கூட பிரிய வேண்டும் என்று நீ அந்த திருவுள்ளம் கொண்டு இல்லை, ஆகையினால் என் பிழையே என்று திருச்சரகத்திலே சொல்லி காட்டுகிறார். வினையேன் போருடையார் யார் பிறர் யார் உடையான் நாயேனை தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. என்ன சொல்றார், நாயேனை தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று. அந்த திரையளவு காணும் கஞ்சு மட்டும் நேரம் கூட என்னை விட்டு பிரிய வேண்டும் என்று நீர் நினைத்ததில்லை, ஆனால் ஒன்றாயிருக்கின்ற உம்மை காணாது இருந்தது என்னுடைய பிழையே என்று சொல்லி காட்டுகிறார். அந்த என்னுடைய பிழையே என்று அங்கு சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு செய்தி சொல்றார். இப்படி அந்த சிவமானவர் அந்த ஆன்மாவை உபதேசம் செய்து பக்குவ நிலைக்கு வந்த பின்பு சுத்த நிலையிலே தன்னை தரிசிக்கும்படியாக செய்கிறார். அப்படி தன்னை தரிசிக்கும்படியாக செய்த பின்பு அந்த ஆன்மாவை ஆன்மாவினுடைய தன் சொரூபத்தை அந்த ஆன்மா காணும்படியாக செய்கிறார். அதுதான் 84வது கண்ணிலே இருந்து 87வது கண்ணி வரைக்கும் அழகாக நம்முடைய பெருமான் உணர்த்தி காட்டுகிறார். சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு ஆன்மஸ்வரூபத்திலும் கேவல சகல சுத்த நிலையிலும் தரிசிப்பித்தல், எல்லா நிலையிலும் சிவம் இருக்கிறார், எல்லா நிலையிலும் இந்த ஆன்மா தன்னை அறியாமலும் இருக்கிறது. அப்படி அறியாமல் இருக்கின்ற ஆன்மாவுக்கு அந்த ஆன்மாவினுடைய லட்சணத்தை தரிசிப்பிக்கும்படியாக செய்கிறார். எப்போ அந்த சுத்த நிலையில வருகின்ற பொழுது எல்லாம் உணர்த்துகிறார். இதில் அருமையான ஒரு செய்தியினை இந்த இதிலே சொல்லி காட்டுகிறார். அதாவது வள்ளன்மையால் தன்னை தெரிவித்து, இப்படி தேவர்களாலும் வேதங்களாலும் பிரம்ம விஷ்ணுக்களாலும் அறிய முடியாத அந்த பரம்பொருளை நான் காணும்படியாக செய்து வள்ளன்மையால் தன்னை தெரிவித்து. வள்ளன்மை என்றால் தான் காட்டினால்தான் இந்த ஆன்மா காணும், காட்டுவித்தால் ஆரோர் காணாதாரே காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்கார் என்று இந்த வள்ளன்மை தன்மையினால் தன்னை காட்டுகிறார். அப்படி தன்னை காட்டிவித்து அந்த சொருவத்தை எனக்கு தரிசனப்படுத்தி தந்தாளின் உள்கிழந்த என்னை தெரிவித்த எல்லையின் கண், அப்பொழுது அவன் திருவடியினுடைய அடியிலே இருந்தும் கூட நான் என்னை அறியாமல் இருக்கின்ற எனக்கு நான் திருவருளினுடைய அமுதத்தை உண்ண முடியாதபடி தடுத்த என்னுடைய தன்மையை என்னை தெரிவித்த எல்லையின் கண், என்னுடைய ஆன்ம சுரூபத்தையும் காட்டிய சமயத்தில் பக்கம் வருகின்ற பொழுது ஆன்மா எப்படிப்பட்டது என்பதை உணர்த்துகிறான். இந்த ஆன்மா எப்படிப்பட்டது, அதாவது அழகாக சொல்லி காட்டுவார். இந்த ஆன்மா சிவத்தை அடைந்து இன்புறுவதற்கு உரிமை உடையது, ஆனால் சுதந்திரமற்று இருக்கிறது. சுதந்திரமற்ற அந்த ஆன்மாவை, அதனுடைய உண்மை நிலையினை, நீ இறைவனை அடைந்து இன்பம் துய்ப்பதற்கு உரிமை உடையவன் என்று குருவாக வந்து உணர்த்தி அந்த ஆன்மாவினுடைய உரிமையை அங்கே உணர்த்தி காட்டுகிறார். அதை உணர்த்தி காட்டுகின்ற பொழுது சார்ந்ததன் வண்ணமாக வானமானது மேகமா, வானமானது இருளோடு சேர்ந்து இருளாகவும் ஒளியோடு சேர்ந்து ஒளியாகவும் நிற்பதைப் போல நீ தத்துவ கூட்டங்களோடு சேர்ந்தும் ஆணவமனத்தோடும் சேர்ந்து ஆணவமாகவே நின்றாய். கேவல நிலையில் எப்படி இருந்தாய்? ஆணவமரத்தோடு சேர்ந்து ஆணவமரமாகவே நின்றாய். சகல நிலையில வருகின்ற பொழுது தத்துவ கூட்டங்களோடு நீ சேர்ந்து தத்துவ கூட்டமாகவே நின்றாய். இந்த மேகம் எப்படி இருளோடு சேர்ந்து இருளாகவும் ஒளியோடு சேர்ந்து ஒளாக இருப்பதை போல நீயும் இருந்தாய். சுத்த நிலையிலே வருகின்ற பொழுது நீ சிவமாகவே நின்றாய், சாந்தத வண்ணமாய் இருக்கின்றாய் என்ற அந்த உண்மையெல்லாம் ஆன்ம சுரூபத்தையும் காட்டி மின்னாரும் வண்ண உருவம் அருவும் குணமயக்கம் என்னும் கலை காலம் எப்பொழுதும் அப்பொழுது ஆன்மஸ்வரூபத்தை காட்டிய பின்பு மின்னலோடு பொருந்திய இயல்பினை உடைய இந்த உடம்பினை, இந்த உடம்பை எப்படி சொல்றார்? மின்னலோடு பொருந்திய உடம்பு நமக்கு அவர் தனுகரணத்தை கொடுக்கிறார். ஆன்மா தன்னை அறியாமல் அங்கே இருக்கின்ற நிலையினை அங்கே கண்டு முதல்ல ஆன்மாவுக்கு அந்த உடம்பை கொடுக்கிறார். அது உடம்பு எப்படி மின்னாறு வண்ண உருவம், யாக்கை நிலையாமையை ஒருவன் உணர்ந்து விட்டால் அகந்தை தீரும், சிவத்தை அந்த மனம் நாடும். ஆகையினால் யாக்கை நிலையாமையை திருமூல தேவநாயனாரும் வலியுறுத்துகிறார். அது மின்னாறு வாழ்க்கை, மின்னல் எப்படி தோன்றி மறைகிறதோ அதே போல இந்த ஆன்மா, இந்த ஆன்மா தங்கி இருக்கின்ற உடம்பும் அழியக்கூடியது. இது இந்த உடம்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் எப்பேற்பட்டதாம், புல்லினது நுனியிலே இருக்கின்ற அந்த பனித்துளி நிலையல்ல. அது என்ன செய்கிறது? சிறிது நேரத்தில் சூரியன் எழுந்து விட்டால் தானே மறைந்து போய்விடுகிறது. எனவே இந்த புல் நுனி பனித்திவலை போன்றது உடம்பு வாழ்வு என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆகையினால்தான் மின்னாரும் வண்ண உருவம் மருவும் குணமயக்கம் என்னும் குணங்களின் கூட்டமும், அங்கே குணங்களின் கூட்டம் என சொல்லுகின்ற பொழுது அங்கே நமக்கு முக்குணங்களை வைத்துதான் இறைவன் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார். ராட்சசம் தாமசம் சத்துவம் எல்லாருக்கும் இந்த முக்குணங்கள் வைத்துதான் இயக்கப்படுகிறது. பிரம்ம விஷ்ணுக்கள் முதலான அனைவரும் முக்குணங்களின் வயம். இந்த முக்குணங்களால் தான் நாம் இயக்கப்படுகின்றோம். இதை சரி செய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் முக்குணங்களுக்கெல்லாம் அதிபதியாக தேவதைகளாக தேவர்களாக இருக்கின்ற பிரம்ம விஷ்ணுக்களை துதி செய்யும் முகமாக திருவள்ளுவர் தேவ நாயனார் மூவருக்கும் பொதுவாக பாயிரத்தில் இந்த கடவுள் வாழ்த்தை செய்தார். ஏன் கடவுள் வாழ்த்திலே சிவம் என்று குறிப்பிடவில்லை? இந்த முக்குணமயமே இந்த உயிரானது உடம்போடு இருந்து தொழிற்படுகிறது. முக்குணம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம். அதை இயக்குவது அந்த மூவர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன். ஆகையினாலே தான் மூவருக்கும் பொதுவாக வைத்து அங்கே துதி பொதுவாக சொல்லப்பட்டது என்று பரிமேல நகர் உரையில் எழுதுகிறார். ஆகையினால முக்குணம் கூட்டத்தையும் வைத்து இது என்னும் கலை காலம் எப்பொருளும் கலாதத்துவம் காலதத்துவம் முதலான அந்த தத்துவங்களையும் வைத்து எனக்கு முன்னம் இல்லாமை காட்டு. அது எனக்கு முன்னம் இல்லாமை காட்டி, இந்த இடத்துலதான் ரொம்ப முக்கியம். கேவல நிலையில இருக்கின்ற பொழுது ஆன்மா ஒன்றும் அறியாமல் இருக்கிறது. ஆனால் தான் அறிந்தது எது அறியாதது எது என்று உணர்வு இல்லை. சகல நிலைக்கு வருகின்ற பொழுது இது இப்பொழுது நமக்கு கிடைத்தது, இப்பொழுது கிடைத்தது என்றால் இதற்கு முந்தி இல்லை. எனவே சகல நிலையிலே நமக்கு கருவி கரண போன போகம் கிடைத்திருக்கிறது என்றால் கேவல நிலையிலே இந்த கருவி கரணங்கள் இல்லாமல் இருந்தோம் என்று அப்பொழுது உணர்த்தப்படுகிறது. எனவே சகல நிலையிலே வருகின்ற பொழுதுதான் கேவல நிலையிலே தன்னுடைய நிலை எப்படி என்றும் தனக்கு அது இல்லாமல் இருந்தது என்றும் அங்கே உணர்த்தப்படுகிறதா. எனக்கு முன்னம் இல்லாமை காட்டி பின்பு எய்தியவாறு பின்பு இந்த சகன நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் இந்த கருவி கரணங்கள் இந்த தத்துவங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தது என காட்டி இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றி சுத்த நிலையிலே வருகின்ற பொழுது அந்த கருவிக்கரணங்கள் அற்ற நிலையினையும் காட்டி அருமையான ஒரு செய்தி இந்த உயிர்களுக்கு எப்படி உணர்த்தினார். சகல நிலைக்கு வருகின்ற பொழுது கேவல நிலையிலே தனக்கு கருவிக்கரணங்கள் இல்லாததை உணர்கிறது. அந்த சகல நிலையிலே தனக்கு கருவிக்கரணங்கள் உள்ளதை உணர்ந்த ஆன்மா சுத்த நிலைக்கு வருகின்ற பொழுது அந்த கருவிக்கரணங்கள் எல்லாம் தன்னை விட்டு கடன்று சென்றுகிறது. இணையா திருவடியின் தலைமையில் வைத்ததுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். துணையான சுற்றங்கள் என சொல்லக்கூடியது கருவி கரணங்கள் தத்துவ கூட்டங்கள் எல்லாம் என்னை விட்டு செல்வதை உணர்கிறேன். எனவே அந்த சுத்த நிலையிலே வருகின்ற பொழுது இந்த ஆன்மாவானது அந்த கருவி கரணம் கலந்ததை அறிகிறது. இறைவன் எப்படி உணர்த்துகிறார் பாருங்க. சுத்த நிலையில வருகின்ற பொழுது கேவல நிலையிலே இல்லாததை அறிகிறது. சுத்த நிலைக்கு வந்த பின்பு இருப்பதை அறிந்தது. கேவல நிலையிலே இல்லாமல் இருந்ததை அறிந்தது. சுத்த நிலையிலே இறைவன் நமக்கு கொடுத்ததை உணர்கிறது. அதற்கு அப்புறம் சுத்த நிலை என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது அந்த கேவல நிலையிலே இருந்து நம் சகல நிலைக்கு வந்த எனக்கு கொடுத்த அந்த கருவி கரணங்கள் எல்லாம் ஒரு கலன்று விட்டதையும் இந்த ஆன்மா உணர்கிறது. இதைத்தான் நம்முடைய நூல்களிலே அழகாக சொல்லி காட்டுகிறார். பட்டினத்து அடிகள் திருவிடை மருதூர் மும்மணி கோவிலை 11 திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். எனக்கு ஞானம் கிடைத்த பின்பு நான் எதையெல்லாம் கண்டேன். தூய ஞான நாட்டம் பெற்ற பின் யானும் நின்பெரும் தன்மையும் கண்டேன். நின்பெரும் தன்மையை கண்டேன். காண்டலும் என்னையும் கண்டேன். கேவல நிலையில ஒன்றும் தெரியாம இருந்தது. இப்ப திருவடி தீட்சை கிடைத்த பின்பு அங்கே நின்பெரும் தன்மையும் கண்டேன், காண்டலும் என்னையும் கண்டேன். அந்த சகல நிலைக்கு வருகின்ற பொழுது தத்துவங்கள் கிடைத்ததை கண்டேன், பிறரையும் கண்டேன், தத்துவ கூட்டங்கள் அங்கே தொழிற்பட்டிருப்பதையும் கண்டேன், நின்னிலை அனைத்தும் கண்டேன். எனவே அந்த குருமூர்த்தியினால் கொடுக்கப்படுகின்ற சிவதீட்சையின் காரணத்தினாலே அங்கே சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை பெற்று அதற்கு மேல் வந்த பின்பு சரியகிரிய யோகம் முதலில் முடிந்து ஞான நிலையை எய்துகின்ற பொழுது அந்த ஆன்மா எதையெல்லாம் காணுகிறது. தூய ஞான நாட்டம் பெற்ற பின் யானும் நின்பெரும் தன்மையும் கண்டேன், காண்டலும் என்னையும் கண்டேன், பிறரையும் கண்டேன், நின்னிலை அனைத்தையும் கண்டேன். ஆக இத்தனை ஒரு பேருபகாரத்தையும் இறைவனானவன் குருவாக வந்தே அங்கே அனுக்கிரகம் செய்கிறார். இதுவரைக்கும் இப்படி செய்த அந்த சிவபெருமானுடைய இனி செல்லாமை காட்டும் செயல் போட்டி இப்படியெல்லாம் எனக்கு பேருபகாரம் செய்த அந்த பெருமானது செயல் அருட்செயல்களை என்னை காப்பதாக என்று போற்றியை முடிக்கிறார். இப்படி போற்றியை முடித்த பின்பு என்ன செய்கிறார், எப்பொழுதுமே ஒரு பயிர் என்று ஒன்று வளர்ந்தால் அதிலே களை என்று ஒன்று வந்து அதை கெடுத்துவிடும். ஒரு உலகினை பார்க்கிறோம், ஒரு பொருள் நன்றாக மார்க்கெட்டில் இருக்கிறது என்றால் போலி சரக்குகள் வந்து அதை கெடுத்து விடும், அதை நம்பி ஏமாந்து அதை ஏமாந்து நிற்பார்கள். இதே போல சைவ சமயத்திலே நாம் இருக்கின்ற பொழுது மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்ட மாதம் என்னும் மிண்டிய மாயாவாதம் இருக்கிறது. இது போன்ற சிலவைகள் நம்மை வந்து திசை மாற்றி விடும். நாம் செல்ல வேண்டிய சைவ நெறியிலே செல்லாமல் சித்தாந்த அத்வித முக்தியை அடைய முடியாதபடி அங்கே சில பிசகங்கள் ஏற்படுத்துவார்கள். ஆகையினாலே நெஞ்சு விடு தூதிலே தூது விடுகின்ற பொழுது நீ தூது செல்லுகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் யார் யார் பக்கத்துக்கு போய்விடாதே என்று சிவசமவாதிகள் ஐக்கியவாதி சைவிகள் சைவர்கள் இவர்கள் பக்கத்திலே போய்விடாதே, அவர்கள் நம்மை திசை மாற்றி விடுவார்கள் என்று அவர்களிடமிருந்து விலகியிரு என்று அங்கே கூறுவதாக ஒரு செய்தி அங்கே நெஞ்சு கொடுத்ததிலே பார்க்கிறோம். இதே போல இப்படியெல்லாம் பக்குவப்படுத்திய ஆன்மா மேலான நிலையிலே வரும். மேலான நிலையிலே வந்து அதுவரை கட்டு இருந்தது நீங்கப்படும். சுதந்திரத்தன்மை அடைந்த இந்த ஆன்மா இனி நான் எந்த தத்துவத்திற்கும் எந்த தத்துவ கூட்டத்திற்கும் அடிமை இல்லை. எதற்கும் நான் அடிமை இல்லை. நான் சுதந்திரத்தன்மை உடையவன் என்ற உணர்வு மேலைய. அப்படி சுதந்திரத்தன்மை மேலே ஏறுகின்ற பொழுது இத்தனையும் சிவம் என்பதை மறந்து என்ன செய்துவிடும்? இனி நானே பிரம்மம் என்று ஒன்று ஏற்படும். இனி நானே பிரம்மம் என்று ஒன்று வந்துவிடும். தத்துவமசி என்று சொல்லக்கூடிய அந்த வகையிலே தானே பிரம்மம் என்ற ஒரு உணர்வு தலைத்துக்கும். அந்த உணர்வு உண்மை பொருளை அறிந்து குருமுகமாக தெளிதல் வேண்டும். இந்த தத்துவமசி என சொல்லக்கூடியதற்கும் அத்துவிதம் உயிரும் சோமும் கலக்கின்ற அந்த கலப்புக்கு அத்துவிதம் என்பதற்கும் சரியான ஒரு விளக்கம் கிடைக்காமல் இருந்தார் அவர்கள் நானே பிரம்மம் என்று அகந்தை கொள்வர். அப்படி அகந்தை கொண்டிருக்கின்ற அவர்கள் பக்கத்தில் சென்று விடாதே என்று சொல்லிக்காட்டுகிறார். எப்படி? எல்லாம் போய் தம்மை தெளிந்தாராய், எல்லா தத்துவங்களும் நீங்கி தான் சுதந்திரத்தன்மை அடைந்த தன்னுடைய சுரூபத்தை கண்டு தெளிந்தவர்கள் போல தாமே பொருளாகி நானே பிரம்மம் என்று எம்மை என்று சொல்லிக்கொண்டு எம்மை புறங்கூறி நானே பிரம்மம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அவர்கள் உயிர்கள் சிவத்திற்கு அடிமை என்று சொல்லுகின்ற என்னை புறங்கூறுவார்கள். உயிர் ஒருபோதும் அடிமை இல்லை. இப்ப தத்துவ கூட்டத்திலிருந்து விடுபட்டு விட்டது, அதனை இயக்குவது இனி எதுவும் இல்லை, அதே தானே சுதந்திரத்தன்மையை இயக்கும் என்று நினைப்பார்கள். அப்படி கூறி உயிர்கள் எப்பொழுதும் சிவத்திற்கு நிரந்தர அடிமை மேலாடிமை என்று கூறுகின்ற எம்மை புறங்கூறி என்னை காணாத இடத்தில் அந்த சைவ சித்தாந்திகளாக எங்களை அவர்கள் புறங்கூறுகின்ற இன்பமுற்று செம்மை அவிகாரம் பேசும் அகம் பிரமக்காரர் வெளியாம் இருளில் விடாதே. அப்படி நானே பிரம்மம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அவர்கள் பக்கத்திலே சென்று நான் மயங்கி விடாதபடி பிரம்மமுற்று. அவன் என்ன சொல்றாங்கன்னா, கடலிலே இருந்து உப்பு நீர் உறிஞ்சப்பட்டு மழை நீராக வருகிறது. இந்த மழை நீர் மீளவும் என்ன செய்கிறது? கடல் நீரிலே சேர்ந்து உப்பு நீராக மாறிவிடுகிறது. எனவே பிரம்மத்தில் இருந்து உயிர் பிரிந்து வந்து மீளவும் பிரம்மமாகிறது. அதனால நானே பிரம்மம்னு சொல்றேன். அவன் என்ன சொல்றான்னப்போ, சிவனை வந்து முதல்ல உயிரிடம் உயிர் அந்த சிவத்திடம் இருந்து உயிர் வேறுபட்டு

அந்த ஏகான்மவாதிகள் வெளியாம் இருளில் விடாதே அவர்கள் பக்கத்திலே என்னை சென்று சேர்ந்து விடாதபடி என்னையும் காத்தும் ஒளியாய் நீ நின்ற நிலை நிகழ்த்தி சிவபிரகாசமாய் நீ நிற்கின்ற இந்த உண்மையை பேசி வேறு ஒரு பொருள் இன்று அமையாமை எடுத்து ஓதி ஒன்றாக சாதித்து, அதாவது உனக்கு வேறான மற்றொரு பொருளாகிய ஆன்மா நிச்சயம் உண்டும் என்பதை எடுத்து பேசி அப்படி பொருள் வேறாயினும் கலப்பா நீயும் அதுவும் ஒன்றாகவே இருப்பாய் என்று சாதித்து தம்மை சிவம் ஆக்கி, அதாவது ஏகான்மவாத கூட்டம் சிவசமவாதின்னு ஒருத்தர் இருக்கிறான். இந்த சிவசமவாதி என்ன செய்கிறான், இந்த குழவியானது வயலிலே இருக்கின்ற புழுவினை கொண்டு வந்து அதை என்ன செய்து விடுகிறது, குழவியாக மாற்றி விடுகிறது. தன் கூட்டிலே வைத்துக் கொண்டு குழவியாக மாற்றுகிறது. அந்த குழவியாக மாற்றப்பட்ட இது வளர்ந்து இன்னொரு புழுவினை எடுத்து வந்து இது குழவியாக மாற்றுகிறது. அப்போ இதே போல இந்த உயிரானது சிவமாகி எப்படி குழவியாக மாறியது இன்னொரு குழுவை குழவியாக மாற்றுகிறது, இதே போல உயிர் சிவமாகி ஐந்தொழிலே செய்யும் சிவத்திற்கு சமம்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல என்ன ஒதுக்கின்னு என சொன்னா, இன்பம் என்பது ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் இன்பம். சிவம் என்பது ஆண், உயிர் என்பது பெண். இப்போ இந்த ஆன்மாவே சிவம் என்று விட்டால் பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து எப்படி இன்பம் காண முடியும், அங்கே இன்பம் என்பது இல்லாமல் போய்விடுமே. இதைத்தான் அங்கே அப்படியே சொல்லி காட்டுகிறார். அது ஒன்றாக இருந்தால் எப்படி இன்பம் தூக்க முடியும், அது அறியாமல் சிவசம்மாவாதிகள் சொல்லுகிறார்கள், அவர்கள் பக்கம் சென்று நான் போய்விடாதபடி. அதைத்தான் தம்மை சிவமாக்கி இப்பிறவி வேதந்தனி இன்ப வேதம் உரா பாதகரோடு அவர்கள் இன்பம் பெற மாட்டார்கள், ஏனெனில் பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து இன்பம் தூக்க முடியாது என்று திருநெல்வேலியில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த பாதகரோடு ஏகமாய் போகாமல் அவர்கள் பக்கத்திலே நான் போய்விடாமல் எவ்விடத்தும் காட்சி தந்து போகமாம் பொன் தாளில் உன் புணர்த்தி ஆதியுடன் நிற்க, எவ்விடத்தும் காட்சி தந்து எல்லா இடத்திலும் குரு லிங்க சங்கமராக நீ காட்சி தந்து, இறைவனானவன் குருலிங்க சங்கமராக உயிர்களுக்கு காட்சி கொடுக்கிறான். அதுதான் அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார் தாய்மான சுவாமிகள். அங்கே குருலிங்க சங்கமமா கொண்ட திருமேனி கருமேனி நம்பால் காட்டாது. இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது இந்த குரு திருமேனி என சொல்லக்கூடியது அது அருள்மயம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே குருலிங்க சங்கமமாக வெளிப்பட்டு எனக்கு தரிசனத்தை கொடுத்து பொன்தாளில் உண்புணர்த்தி ஆதியுடன் நிற்க, உன்னுடைய திருவடி ஞானத்திலே என்னை பொருந்தும்படியாக செய்து இதுவே அழியா நிலை என்று அருளி, இதுதான் என்றைக்குமே கடாத நித்தியமாயிருக்கின்ற சாயித்ய முக்தியாகும் என்று அங்கே உணர்த்தி, எப்படி ஒக்க தன்னுள் வியாபகம் காட்டி மிக்கு ஓங்கும் ஆனந்த மாக்கடையில் ஆறா அமுதம் அழித்து, இறைவனது அருள் வியாபகத்துக்குள் என்னை அடக்கி நான் அவன் அருளுக்குள் வியாபகமான் என்று சிவத்தை அனுபவிக்கும்படியாகவே செய்து, அவன் அருள் வியாபகத்துக்குள் என்னை அடக்கி நான் அந்த சிவானுபவ இன்பத்தை அனுபவிக்கும்படியாக செய்து ஆனந்த மாக்கடையில் ஆறா அமுது அழித்து தான் வந்து செய்யும் தகுதியினாலே. இப்பொழுது வற்றாத முற்றாத அந்த பேரின்பத்தை நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் தான் வந்து செய்யும் தகுதியினாலே. தான் வந்து செய்யும் தகுதியினாலே இந்த ஆன்மாக்களுக்கு அவனே வலிய வந்து ஆட்கொள்கிறான். நிலந்தன்மே வந்தருளி நீள்கடல்கள் காட்டி தானே வந்தமை தலையழித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி என்று திருவாரி சொல்லி காட்டுகிறார். இத்தனையும் பெருமானே கேவல நிலையிலே அறியாது இருந்த எனக்கு எது வேண்டும் என்று கேட்க நிலை இல்லாத அந்த நிலையிலும் கூட நீரே வெளிப்பட்டு சகலத்துக்கு தள்ளி சகலத்திலிருந்து சுத்த நிலைக்கு தண்டி ஒரு பேரானந்த பெருவெளியில் நீயே வலிய வந்து எனக்கு உபகாரம் செய்திருக்கிறாயே. இப்படி தான் வந்து செய்யும் தகுதியினால் ஊன் உயிர்தான் முன் கண்ட காலத்தும் நீங்காத முன்னே. உடம்பு இது உன்னுடைய கருணை இப்பொழுது அல்ல, ஊன் உயிர்தான் முன் கண்ட காலத்தும் நான் கேவல நிலையிலே இருந்த பொழுதும் கூட என்னை நீர் என்ன செய்யவில்லை.

0: என்னை விட்டு பிரியாமல் அப்பொழுதும் இருந்தீர். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உயிரானது, இந்த உயிரை விட்டு சிவமானது ஒருபோதும் பிரிவதில்லை. கேவல நிலையிலும் என்னோடு உடன் இருந்தீர் என்பதை அங்கே முன் உயிரான் முன்கண்ட காலத்தும் நீங்கா முன்னோனை. என்னுடைய கழிவு கரணங்கள் இருக்கின்ற இந்த வெத்த காலத்திலும் கூட என்னுடன் நீங்காமல் இருந்து கேவலங்களையும் நீங்காமல் இருந்தீர். இப்பொழுது இந்த வெத்த காலம் கருவிக்கரணங்களோடு இருக்கின்ற இந்த வெத்த காலத்திலும் என்னை விட்டு நீங்காமல் இருக்கிறீர். இப்படி கருணை செய்த உண்மை யான் என்கொன்று போற்றி செய்ப்பேன். நான் எதை வைத்துக் கொண்டு உன்னை நான் போற்றுவேன் என்று இறைவனது கருணையை அப்படியே போற்றுகின்றார். எனவே உன்னுடைய கருணை விலாசத்தினை என்னால் போற்ற இயலாது என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். இதிலே ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், இந்த ஆன்மாவை சிவம் ஒருபோதும் பிரியவில்லை. ஆனால் பிரியாத அந்த ஆன்மாவை சிவம் சற்று பிரித்து வைப்பதை போல தனுகரண போன போகம் கொடுத்து மயக்கத்தை கொடுக்கிறார். இப்படி இது எந்த ஒரு செய்கையை போன்றது என சொன்னால், நோயற்ற குழந்தையை மருத்துவமனையில் தாய் சேர்க்கின்ற பொழுது அந்த மருத்துவர்கள் அந்த குழந்தை ஐசிவார்களை சேர்த்து தாயிடமிருந்து பிரித்து வைத்து விடுவார்கள். அப்ப கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தை தாயை விட்டு பிரிந்திருக்கும். ஏன் பிரிகிறாள்? அந்த குழந்தை சுகப்பட. இதே போல இறைவனானவன் தனுகரண போன போகங்களை, கேவலின் சரி சகடலின் தனுகரண போன போகத்தை கொடுத்து அங்கே ஒரு சிகிச்சை போல கெடுக்கிறான். தத்துவங்களை கொடுத்து அங்கே பாசஞானம் கிடைக்கும்படியாக செய்து பின் பரிஞானத்தை ஏற்படுத்துகின்ற அந்த பக்குவ முறையிலே ஆன்மாவை சன்னை அந்த சற்றே பிரித்து வைக்கிறார். அப்படி பிரித்தே வைக்கின்ற அந்த செயல்தான் பெரிய செயல். இப்படி உயிரினை விட்டு பிரியாமல் இருக்கின்ற அந்த சிவம் பேரின்பத்தை இந்த உயிர் தூக்க வேண்டும் என்பதற்காக கருவி கரணங்கள் கொடுத்து மயக்கத்தை கொடுத்து சற்று பிரித்து வைக்கிறதே, இந்த நிலைக்கு பேர் பிரியாவிடையினுவே. இறைவன் பிரியா விடை கொடுத்து உயிர்களை தம்மோடு சேர்க்கிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் சிவாலயங்களிலே இருக்கின்ற உற்சவ மூர்த்தியின் அருகிலே பிரியாவிடை என்ற ஒரு சக்தி இருக்கும். இந்த பிரியாவிடை என்பது பிரிவது இல்லை, சற்று பிரிப்பதை போல் பிரித்து சுகப்படுத்தி ஐசுவாடிலிருந்து குழந்தையை தன்பால் எடுத்து செல்வதைப் போல இந்த சிவமானது இந்த ஆன்மாவை மாயைகளிலே வைத்து அமிழ்த்து அதற்கு பின்பாக தன்பால் சேர்க்கிறான். இதுதான் பிரியாவிடையினுடைய தத்துவம் என்பதை தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சொக்கநாத முன்பாவதே குறிப்பிட்டு காட்டுகிறார். உன்னை விட நீங்கும் உயிர் ஒன்றில்லை, உன்னை விட நீங்கும் உயிர் ஒன்றும் இல்லை, ஆதலினால் என்னை விட நீங்குவதும் இல்லை. நீ உயிரை விட்டு பிரிவதும் இல்லை, நானும் பிரிந்ததும் இல்லை. ஆனால் பொன்னை விட பூந்தேன் அலருடையாய் பொங்கு மதுரா பொறியில் வேந்தே பிரியாவிடை. ஆகையினாலே நீ என்னை மாயையிலே அங்கே அமிழ்த்து செய்தது எது? அது நீ பிரியாவிடை செய்த செயல். எனவே இறைவனானவன் உயிர்களுக்கு மாயையிலே அமிழ்த்தி அங்கே பிரியாவிடை கொடுத்து பின் தன்பால் நிரந்தரமாக சேர்த்து பேரின்பத்தை தூய்க்க செய்கிறான் என்பதைத்தான். அது தானே வந்து வலிய செய்த காரணத்தினாலே அதை போற்றி என்று எப்படி போற்றுவேன் என்று முடிக்கிறார் என கூற்றிக்கொண்டு இறைவன் செய்த உபகாரத்தை எல்லாம் நினைவூட்டு முகமாக இந்த அருமையான சாஸ்திரங்கள் அமைந்திருக்கிறது என கூறிக்கொண்டு இந்த அளவிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: இன்றைய பண்டார சாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அம்பலவான தேசிக சுவாமிகள் அருளி செய்துள்ள தசகாரியத்தினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளனர். அம்பலவான தேசிகர் அருளி செய்த தசகாரியத்திலே தசகாரியங்கள் தத்துவ ரூபம் தொடங்கி சிவபோகம் இறுதியாக அந்த 10 காரியங்களுக்கும் வரையறை சொல்லி விளக்குகின்ற பாடல்களை எல்லாம் அந்த திருவிருத்தங்களை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு அந்த முத்தி நிலையிலே சிவபோகத்தை எல்லாம் விளக்கி சொல்லி அந்த முத்தி நிலையிலே சீவன் முத்தியை அடைந்துவிட்ட இந்த ஆன்மா செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உள்ளது என்று நூல்கள் எல்லாம் விதிக்கின்றன. எல்லா சாதனங்களுமே முத்தி பெறுவதற்காக தான். அந்த முத்தியும் பெற்று சீவன் முத்தனாக ஆகிவிட்ட நிலையிலும் மேலும் என்ன சாதனங்களை விதிப்பது என்ற ஐயம் நமக்கு எழுகின்றது. சீவன்முத்தி நிலையிலே அந்த முத்தி நிலையினை தக்க வைத்துக் கொள்ளும் பொருட்டு சில சாதனங்களை முத்தர்கள் இயற்ற வேண்டும். பரமுத்தி அடைந்துவிட்டால் எதுவும் பண்ண வேண்டும் என்பதில்லை, அந்த முத்தி நிலை பிறழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் சீவன்முத்தி நிலை என்று சொல்லும் பொழுது அந்த சீவன்முத்தி நிலையிலே உடலானது நீங்காமல் இருப்பதனாலே, அதாவது ஆன்மாவுக்கு உடலோடு உள்ள சார்பு நீங்கிவிட்டது, ஆன்மா உடலை சார்ந்திருக்கவில்லை, முத்தி அடைந்து விட்டது ஆன்மா. சீவன் முத்தனாக ஆகிவிட்ட ஆன்மா உடலை சார்வதில்லை, ஆனாலும் அந்த உடல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த முத்தான்மா உடலை சாராமல் சிவத்தை சார்ந்திருக்கிறது. எனவே பழைய பயிற்சி காரணமாக, பழைய பயிற்சி அதாவது மலத்தோடு சார்ந்து இருந்த அந்த பழைய பயிற்சி, அதனுடைய தாக்கம் அதுதான் வந்து வாசனாமலம்னு சொல்வார். அதனுடைய தாக்கம் பழைய முன்பு பயின்றிருந்ததன் காரணமாக ஏற்படுகின்ற தாக்கம். அதாவது ஒருவன் ஒரு தீய பழக்கத்தை பழகி கொண்டிருக்கிறான்னு வைத்துக்கிடுவோம், பழகி கொண்டிருப்பது வேறு. அந்த தீய பழக்கத்திலிருந்து அவன் நீங்கிய பிறகு அந்த தீய பழக்கத்தை அடியோடு விட்டு விட்டான், விட்டு பல காலம் ஆகிவிட்டன. அந்த தீய பழக்கத்தை விட்டு நீங்கிய பிறகு முன்பு பழகியிருந்த அந்த பழக்கத்தின் தாக்கமானது இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே அவனுடைய உள்ளத்திலே அந்த பழைய தீய பழக்கமானது சிந்தனை அளவிலே வந்து அவனை இடர்படுத்திக் கொண்டிருக்கலாம். அப்ப நாம் அதை விட்டு விட்டோம், மீண்டும் அந்த பழக்கத்தை நாம் கொள்ளக்கூடாது என்று அவன் தனக்குத்தானே அறிவுறுத்தி தன்னை உறுதியாக அந்த நன்னெறியிலே நிறுத்திக் கொள்ளலாம். அப்போ அதுக்கு எனக்கு உள்ளம் வந்து மறுபடி என்னுடைய மனம் வந்து கொஞ்சம் பிறகுகின்ற மாதிரி இருக்கின்றது, நான் என்ன செய்வது என்று சொன்னால், அதற்கு தக்க ஆசிரியர்களின் அறிவுரை கேட்டு அவன் அந்த தீய பழக்கத்தை மீண்டும் சேராமல் அதனுடைய தாக்கத்தினால் வருந்தாமல் அவன் இருந்து கொள்ளலாம். அது மாதிரி எந்த குரு, எந்த ஞான குரு முத்தி வழங்கினாரோ அந்த ஞான குருவே அவருக்கு நன்றாக தெரியும், அவரே அருளி செய்கின்றார். என்ன அருளி செய்கின்றார் என்றால், பாசத்தின்று நீங்கி சிவத்தை சார்ந்த முத்தான்மாவாகிய நீ இந்த சிவச்சார்பிலேயே முத்தி நிலையிலேயே நிலை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகின்னு பிறவிகளை அடுக்கினார்களே, அப்படி எத்தனையோ பிறவிகள் நீ பிறந்து இறந்து வினைகளை செய்து அந்த மலச்சார்போடு இருந்து பழகியவன். எனவே பழைய பழக்கத்தினாலே, அந்த பழைய பழக்கத்தின் தாக்கத்தினாலே, அந்த மல வாசனையினாலே, ஆணவ மலத்தில் நீங்கிய பிறகும் அந்த மல வாசனையினாலே மீளவும் இந்த ஆன்மா உடலும் இருந்து கொண்டிருப்பதனால் அந்த உடலை சார்ந்து விட்டதென்றால், உடலை சார்ந்து பிரபஞ்சத்தை பார்க்கின்றதென்றால் என்ன ஆகிவிடும், அது அதற்கு விருப்பு வெறுப்பு தோன்றிவிடும், வினையாகிவிடும், பிறவிக்கு வித்திட்டுவிடும். அதனாலதான் வள்ளுவ பெருமானும் மெய்யுணர்தல் என்று அதிகாரம் சொன்னார். மெய்ப்பொருளை உணர்தல், சிவத்தை உணர்ந்து வீடு பெறுதல், அதுதான் மெய்யுணர்தல் சொல்லப்படுகிறது. அதற்கு அப்புறம் அவாறுத்தல் அதிகாரம் வைத்தார்கள். அதாவது மெய்யுணர்ந்த பிறகும், சிவத்தை உணர்ந்து சிவஞானியாக திகழ்ந்த பிறகும், பழைய பிறவிகளே முன்பு எத்தனையோ காலம் பிறவிகளிலே பழகி வந்த அந்த பழைய பழக்கத்தின் தாக்கம் ஏற்பட்டு ஒரு அவா தோன்றிவிட்டது என்றால் அந்த அவாவும் பிறவிக்கு வித்தாகிவிடும். அதான் அவா என்ப எஞ்ஞான்றும் யாருக்கும் என்று கூறினார். அந்த அவா அறுத்தல்ல, அவா என்பது எப்பொழுதும் எப்பேற்பட்டவருக்கும் பிறவியை தந்துவிடக்கூடிய ஒரு வித்து ஆகும், பிறவிக்கு வித்து ஆகும் அவா என்று சொல்லி வள்ளுவ பெருமான் அருமையாக நமக்கு உணர்த்துகின்றார். மெய்யுணர்ந்தவர்களுக்கு அடுத்தார் போன்று அந்த அதிகாரத்தை வைத்திருக்கின்றார். மெய்யுணர்ந்தவர்களுக்கு கூட, அவர்கள் கூட அவா தோன்றாதபடி தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவர் காட்டும் நெறி. ஆகவே அது சித்தாந்த நெறி என்பது தெள்ள தெளிவாக உள்ளது. அதைத்தான் இங்கே சீடன் ஐயமாக கேட்கின்றான். முத்தியடைந்த ஆன்மாவும் புற வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்வது என்னன்னா, சிவஞான போதம் சொல்கின்றதே, சிவஞான சித்தியா சொல்கின்றதே, சிவபிரகாசம் சொல்கின்றது. இந்த மாதிரி சிறந்த நூல்கள் எல்லாம் இப்படி சீவன்முத்தி அடைந்த பிறகும் கூட புற வழிபாட்டினை விதிப்பது என்ன காரணம் பற்றி என்ற ஒரு ஐயப்பாட்டினை கேட்கும் பொழுது, ஏனென்றால் இதற்கு முன்பு எத்தனையோ பிறவைகளிலே புற வழிபாட்டினை இந்த ஆன்மா ஏற்றியிருக்கின்றது. வாசகம் தான் எதற்காக அந்த புற வழிபாட்டினை ஏற்றியது, முத்தி பெற வேண்டும் என்பதற்காக தான். அந்த லட்சியத்தை இப்ப எழுதியாச்சு, முத்தியே பெற்றாச்சு. உடம்பு வந்து அதற்கு அது நீங்கக்கூடிய நாள் இருக்கிற வரைக்கும் அது நீங்காமல் நின்று இருக்கும். அந்த நீங்கக்கூடிய நாள் வரணும், அதுவரை நீங்காமல் இருக்கு. சரி, உடம்பு இருக்குங்கிறதுக்காக வேண்டி இப்ப முத்தி பெற்ற பிறகும் ஏன் அந்த உடம்பை கொண்டு புற வழிபாடு ஏற்ற வேண்டும் என்ற ஒரு ஐயப்பாட்டினை சீடன் கேட்கும் பொழுது, இங்கே விளக்கமாக இந்த நூலிலே அம்பலவான தேசிக சுவாமிகள் மிக விளக்கமாக கூறுகின்றார்கள். அதாவது முத்தான்மா இருக்கின்றதே, அது அங்கம். அந்த முத்தான்மாவுக்கு முத்தி இன்பம் வழங்கி வருகின்ற சிவபெருமான் அங்கி, அங்கத்தை உடைய பொருள் அங்கி. நம்மளுடைய உடம்பையும் உயிரையும் எடுத்துக்கொண்டால், உடம்பு வந்து அங்கம், உயிர் வந்து அங்கி, அங்கத்தை கொண்டிருப்பது அங்கி. ஆகவே உயிராகிய நாம் அங்கி, நம்முடைய உடம்பு அங்கம். அதே போல சிவபெருமான் அங்கி, முத்தான்மா அதுக்கு அங்கம். முத்தான்மா அதுக்கு அங்கம் அதான். முத்தான்மா வந்து எந்த ஒரு அற்புதத்தை செய்தாலும் அப்ப என்ன பொருள் படுத்துப்போம்? முத்தான்மா அங்கம், சிவபெருமான் அங்கின்னு சொல்லிட்டாங்க நம்ம குருமூர்த்திகள். அப்ப நமக்கு எத்தனையோ உண்மைகள் விளங்குறது பாருங்க. நம்முடைய முத்தான்மாக்களாகிய ஞானசம்பந்த பெருமான், ஞாபகரசு பெருமான், சுந்தரமூர்த்தி பெருமான், மணிவாசக பெருமான், எத்தனையோ அற்புதங்களை இந்த தமிழ் மண்ணிலே அவர்கள் நிகழ்த்தி காட்டியவர்கள். அப்ப அவர்களெல்லாம் அங்கம் தான். அந்த முத்தான்மாக்களை அங்கமாக கொண்டு சிவபெருமானே என்ன செய்து வருகின்றான்? அற்புதங்களை ஏற்றி வருகின்றான். அதான் இந்த சிவ சமவாத கொள்கையினர் இருக்கின்றார்களே, அவரோட சைவம் தான். முத்தியில கொஞ்சம் முரண்பாடா சொல்வார்கள், சிவ சமவாதம். முத்தி அடைஞ்ச ஆன்மா சிவபெருமானுக்கு எல்லா விதத்திலும் சமம். ஆமா, என்ன அது ஐந்து வழியில செய்யும். தகப்பன் வந்து எவ்வளவு காலம் தான் தொழில் செய்வான்? தான் மகன் வந்து நல்ல விவரம் தெரிஞ்சவனா வந்த பிறகு மகன்கிட்ட வந்து குடும்ப பாரத்தை வைத்து விட்டு தகப்பன் ஒதுங்கிக் கொள்வது போல, சிவபெருமானும் வந்து ஆன்மாக்கள் முத்தி அடையும் வரை அவருக்கு ஐந்தொழி செய்வார். பல ஆன்மாக்கள் முத்தி அடைந்து விட்டன, அப்புறம் ஐந்தொழிகளா அவை பார்த்துக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி பொறுப்பை கொடுத்துறாரு. இப்படி எல்லாம் சொல்வாரு. இதெல்லாம் சித்தாந்தத்துக்கு முரணானது. அப்போ அந்த முத்தான்மாக்கள் என்ன செய்யுமோ ஐந்தொழி செய்யும் சொல்றாங்க. அப்ப அவர்கள் அந்த கொள்கையினர் இதைத்தான் சான்றா கட்டுறாங்க. என்ன, ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை உயிர்ப்பித்தார் படைத்தல் தொழில். பஞ்சம் வரும்பொழுது அங்கே பல அற்புதங்களை ஏற்றி பஞ்சத்தை போக்கினார், மக்களை வந்து நல்லபடியாக வாழ வைத்தார். காத்தல் தொழில், புத்தநந்தி ஒருவன் எதிர்த்தான், தமிழர்கள் எதிர்த்தார்கள். அழித்தல் தொழில், இந்த மாதிரி பாருங்க. நம்முடைய முத்தான்மாக்களாகிய நாயன்மார்களே இப்படி ஐந்தொழி தான் செய்து காட்டவில்லையா? தம்மை அடுத்த மங்கையர்கசியார் போன்ற மெய்யடியார்களுக்கு திருநிலகண்ட பாணனார், திருநிலக்க நாயனார், இப்படி எத்தனையோ தம்மை அடுத்த மெய்யடியார்களுக்கு அருள் புரிந்தார். நிண்டசீர் நெடுவார் நாயனாருக்கு திருநீற்றுப்பதை முடிந்து அருள் புரிந்தார், அருளை தொழில் செய்திருக்கின்றார். ஆகவே முத்தான்மாக்களும் பாருங்க, நம்முடைய நாயன்மார்கள் வரலாற்றை பார்க்கும்போது ஐந்தொழி செய்கின்றார்களே என்று சிவ சமவாத கொள்கையினர் கூறுகின்றனர். அப்ப இங்க நம்முடைய குருமூர்த்தியுடைய திருவாக்கு தான் அதுக்கு தெளிவு தருகின்றது. முத்தான்மா அங்கம், அதற்கு அங்கியாக இருப்பது சிவபெருமான். இப்ப நம்முடைய உடம்பு பல தொழில்களை செய்தனா உடம்பே தானா செய்கின்றதா? இந்த உடம்புக்குள் இருந்து கொண்டு உயிர் அதை இயக்குகின்றது. உடம்பின் செயல் எல்லாம் அந்த உடம்பில் உள்ள உயிரின் செயலே, அதுல எந்த ஐயமும் நமக்கு இல்லை அல்லவா? அதே போலத்தான் முத்தி அடைந்த பிறகு அந்த முத்தான்மா அங்கமாக விளங்குகின்றது. சுவாமி தான் அதற்கு அங்கியாக விளங்குகின்றார். எனவே முத்தான்மாவினுடைய அனைத்து செயல்களும் எல்லா அற்புதங்களும் சிவபெருமானின் செயலே ஆகும். அப்ப எந்த அங்கத்தை கொண்டு செஞ்சாரோ அந்த அங்கத்தின் மேல சார்த்தி சொல்லப்படுகின்றது நூல்கள் வந்து. அப்ப ஞானசம்பந்த பெருமான் இந்த அற்புதத்தை பண்ணினார் அப்படின்னு சொல்லக்கூடாதா? சொல்லலாம், சொல்லலாம். இந்த அடிப்படையில நாம சொல்கின்றோம் என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள. ஆகையினாலே முத்தான்மா அங்கம், சிவபெருமான் அங்கி என்பதனாலே அங்கம் என்ன செய்கின்றது, அங்கே என்ன செய்கின்றது, அதைத்தான் 41-42 பாடல சொன்னார். 41 பாடல சொன்னார், அங்கியாகிய சிவம் அங்கமாகிய முத்தான்மாவை உருக்குகின்றது. தன்னுடைய அருளை வழங்கி வழங்கி, தன்னுடைய கருணையை அதற்கு புலப்படுத்தி புலப்படுத்தி, ஆகா எப்பேற்பட்ட பரங்கருணை தடங்கடலாக இருக்கின்றான் இந்த பெருமான் என்று அந்த முத்தான்மாவை சிந்திக்க வைத்து அந்த முத்தான்மாவை அப்படியே உருக செய்கின்றது இந்த அங்கியாகிய சிவம். அப்ப உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே என்று நம்முடைய அப்பர் பெருமானுடைய அமுத வாக்கு சொல்வது போல அந்த அங்கியாகிய சிவம் உருக வைக்கிறது. ஆகவே அங்கமாகிய முத்தான்மா உருகுகின்றது. ஆகினாலே 41 பாடலிலே அந்த 44 பாடலிலே 44 பாடலிலே என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், அங்கியாகிய சிவம் அங்கமாகிய முத்தான்மாவை உருக்குகின்றது என்று சொன்னார்கள். 44 பாடல். அடுத்த பாடல் 45 பாடல்ல அந்த அங்கமாகிய முத்தான்மா உருகுகின்றது. ஆகவே சிவபெருமான் உருக்குகின்றான் என்ற செய்தி 44 பாடல்ல, 45 பாடல்ல அந்த முத்தான்மா உருகுகின்றது. உருகுவித்தான் ஆரோர் உருகாதாரே இல்லையா, உருகின்றதுனா உருகி வழிபடுகின்றது என்பதுதான் அங்க பொருள். அப்ப அங்கு என்ன செய்யும், அங்கத்தை உருக்கும். அங்கம் என்ன செய்யும், அந்த அங்கம் உருகி உருகி அங்கேயே வழிபடும். இப்போ மாணாக்கன் என்ன ஐயன் கேட்டான், இந்த முத்தான்மா ஏன் புற வழிபாடும் செய்ய வேண்டும் கேட்டான். இந்த முத்தான்மாவை பொறுத்த வரைக்கும் புற வழிபாடு மூன்று இடத்திலே செய்கின்றான். எல்லாருக்கும் அந்த மூன்று இடம் தான், முத்தி பெற வேண்டும் நினைக்கின்ற நம்மை போன்றவர்களுக்கும் அந்த மூன்று இடத்துல தான் வழிபாடு. முத்தி அடைந்தவர்களும் அந்த மூன்று இடத்துல வழிபாடு செய்யணும். அந்த மூன்று இடங்கள் நமக்கெல்லாம் தெரிந்தவைதான், குரு லிங்க சங்கமம். இந்த மூன்று இடத்திலும் வழிபாடு செய்ய வேண்டும், குருலிங்க சங்கம வழிபாடு. அப்ப குரு வழிபாட்டை சொல்லி அதன் மூலம் லிங்க சங்கம் வழிபாடுகளை பெற வைக்கின்றார். குருவினுடைய திருமேனி அங்கி, சீடனுடைய திருமேனி அங்கம். அப்ப இப்ப பார்த்த ரெண்டு பாடல்களையும் 44 45 என்ன பார்த்தோம், சிவபெருமான் அங்கி, முத்தான்மா அங்கம். அங்கி அங்கத்தை உருக்கும், அங்கம் அது உருகி நிற்கும், உருகி வழிபட்டு நிற்கும் பார்த்தோம். இப்ப குருவினுடைய திருமேனி அங்கி, சீடனுடைய திருமேனி அங்கம். அப்ப இந்த அங்கமாகிய சீடன் திருமேனி அங்கியாகிய குருவின் திருமேனியை வழிபட்டு தானே ஆகணும். ஆகவே திருமேனி வழிபாடு என்பதனால அது புற வழிபாடு தானே. அந்த வாசனா மலர்ந்துடைய தாக்கம் வரும்போதெல்லாம் அந்த பழைய பயிற்சி காரணமாக எழுகின்ற அந்த தாக்கத்தை எல்லாம் போக்கி தெளிவிலே நிலை நிறுத்துவது குருவினுடைய திருமேனி என்பதனால்தான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று அருள் செய்தார்கள் நம்முடைய திருமூலதேவ நாயனார் அவர்கள். ஆகையினாலே தெளிவு நிலை நிலைபெறும் பொருட்டு குருவினுடைய திருமேனியை அவன் கண்டுவர வேண்டும். ஆகவே குரு குருவினுடைய திருமேனியை காண்டல், குரு குரு சிந்தித்தல், இதெல்லாம் என்ன வழிபாடு தான். காண்டல்னா சும்மா காண்டல் இல்ல, கண்டு வழிபடுதல் என்பது அங்கு பொருள். குரு குரு சிந்தித்தல்னா சிந்தித்து வழிபடுதல். ஆகையினாலே திருநாமம் செப்பல் அப்படின்னாலும் எத்தனையோ வேறு பேரை சொல்றோம், அப்படி சொல்வதல்ல, அந்த பேரை சொல்லும் போதே அது வழிபாடாக சொல்கின்றோம். ஆகையினாலே அந்த குரு வழிபாடானது முத்தி அடைந்தவனுக்கும் அவசியம் என்று வலியுறுத்துகின்றார். 46 பாடலை சொல்கின்றார்கள், ஆணவம் அடைந்த ஆன்மா ஆணவமாய் மறைந்து காணுறும் கருணை மேனி காணூரா போல, ஞான தானுவை அடைந்த ஆன்மா தானுவாய் மறைந்து நேயம் பூணுறும் கருணை மேனி போற்றி ஒன்றாயே நிற்கும். இதுதான் நம்முடைய தாய்மான பெருமான் ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனபடி மெஞ்ஞான தானுவினோடு அத்துவிதம் சாரும் நாள் என்னாலோ என்று அருள் செய்தார்கள். எனவே முத்தான்மாவானது இந்த முத்தி அடைவதற்கு முன்பு எப்படி இருந்தது, பெத்த நிலையில் இருந்தது. அப்போது அந்த பெத்த நிலையில் எப்படி இருந்தது, இந்த ஆன்மா ஆணவத்துக்குள்ளே அழுந்தி ஆணவமாகவே மறைந்து திருவருளை காணால் காண இயலாமல் வருந்தி கிடந்தது. இப்போது முத்தி அடைந்த பிறகு எப்படி இருக்கின்றது, எப்படி ஆணவத்திலே அத்துவிதமாய் அழுந்தி கிடந்ததோ அதுபோல இந்த முத்தி நிலையிலே சிவபரம்பொருளோடு அத்துவிதமாய் கலந்து அதற்குள் ஆழ்ந்து அடங்கி அந்தவனுடைய திருமேனியை கண்டு அந்த அருள் திருமேனியை போற்றி வணங்கி தானும் அந்த அருளைப் போலவே சிவபெருமானுக்கு ஒரு அங்கமாக விளங்கும் என்று இங்கே தெளிவாக அருளி செய்கின்றார். எனவே சீடன் மேனி அங்கம் என்றும் குருவின் திருமேனி அங்கி என்றும் 43 பாடலில் தெரிவித்து அருளியதை நினைவு கொண்டு, அங்கம் அங்கே வழிபடல்தானே முறை, அப்போதுதானே மலவாதனை தாக்காமல் இருக்கும், சிவபோகமா முத்தி இன்பமும் தொடர்ந்து விளையும். எனவே சீவன் முத்தனாம் சீடன் தன்னுடைய ஞான குருவை வழிபடுதல் அங்காங்கி சம்பந்தத்தால் செய்யப்படும் வழிபாடு. ஆகையால் அவ்வழிபாடு சிவத்திற்கு செய்யும் வழிபாட்டின் வேறல்ல, சிவ வழிபாடு குரு வழிபாடு இரண்டும் வேறல்ல என்ற கருத்தை அருமையாக நிலைநாட்டி இருக்கின்றார். ஏன்னா சிவனுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் குருவுக்கும் ஆன்மாவுக்கும். சிவனுக்கும் ஆன்மாவுக்கும் அங்காங்கி சம்பந்தம், அதே அங்காங்கி சம்பந்தம் தான் குருவுக்கும் ஆன்மாவுக்கும். எனவே குரு வழிபாடு சிவ வழிபாட்டின் வேறல்ல, அத புற வழிபாடுங்கிற வலியுறுத்துவதற்காக என்ன சொன்னார்கள், குரு அங்கி சீடன் அங்கம் அப்படின்னு கூட சொல்லல, குருவின் திருமேனி அங்கி சீடனின் திருமேனி அங்கம், அந்த உடலை சொல்லியே சொன்னாங்க. அப்ப உடலால் அந்த வழிபாடு ஏற்ற வேண்டும், அப்போ புற வழிபாடு, அந்த புற வழிபாட்டின் முக்கியத்துவம் அங்கு புலப்படுத்தப்படுகின்றது. எனவே குருவை வழிபடுதல் போல, குருவை வழிபட்டால் அவர் உபதேசம் செய்வார், நீ லிங்கத்தை வழிபடு சங்கமமாக அடியார்களை வழிபடுன்னு உபதேசிப்பார் இல்லையா, அப்ப அந்த ரெண்டு வழிபாடுகளும் பெறப்படும். குருவை வழிபடுதல் போல குருவின் உபதேசத்திற்கு இணங்க திருக்கோயில் உள்ளிருக்கும் சிவலிங்க திருமேனியையும் சிவன் அடியாரையும் புற வழிபாடு செய்து போற்ற வேண்டும். இந்த கருத்தை வருகின்ற பாடலே நம்முடைய குருமூர்த்திகள் உணர்த்தி வருகின்றார்கள். திருவுரு மூன்றிடத்தும், மூன்று இடம் தான் குருலிங்க சங்கமம், திரு ஒரு மூன்றிடத்தும் திருந்திய வணக்கம் ஒன்ற அருளியது இயல்பாம் என்னை, அருளியது இயல்பாம் என்னை அடைந்திடுபவர்க்கு யான் இங்கு இருள் அகற்றிடுவது என்னோ, இயந்திடும் மலத்து நின்றும் பருவரர் படுதல் பார்த்து பரிந்திடல் கருணை வாழ்வே. என்ன சொல்கின்றார்கள், குரு லிங்கம் சங்கமம் என்ற மூன்று திருவுருவங்கள் இடத்தும் செம்மையான வழிபாட்டினை வேற்றுமையின்றி ஒரு தன்மைத்தாக சிவாகமங்களிலே அருள் செய்துள்ளார். யாரே, சிவாகமங்களுடைய ஆசிரியர். சிவாகமங்களுடைய ஆசிரியார்னா அது எம்பெருமான் தான், மண்ணு மாமலை மகேந்திர மதலில் சொன்ன ஆகமம் என்று சொன்னார். ஆகவே ஆகமத்திலே எம்பெருமானே என்று சொல்லியிருக்கின்றார். மூன்று வழிபாடுகளை சொன்னது மட்டுமல்ல, மூன்று வழிபாடுகளும் ஒரே தன்மையானவை. அடியார் வழிபாடு, சிவ வழிபாடு, குரு வழிபாடு, மூன்றுக்கும் எந்த வேற்றுமையும் கிடையாது. அதனாலதான் நாயன்மார்கள் சிவன் அடியார்களுக்காக அவ்வளவு எதனாலும் இழக்க அவர்கள் தயாராக இருந்திருக்கின்றார்கள். ஏன்னா நம்முடைய சொத்து நாம் எல்லாமே சிவபெருமானுக்கு உடைமை. சிவன் அடியார் வந்து கேட்கலாம், சிவமே கேட்கின்றார், அடியார் வேறு சிவம் வேறு அல்ல. ஆகவே இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நாயன்மார்கள் வாழ்ந்திருக்கின்றார். அதுதான் இங்க பார்க்கின்றோம், திருந்திய வணக்கம் ஒன்று அருளியது. அந்த ஒன்றங்கிறதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, ஒன்று அருளியது, ஒரு தன்மைத்தாய் அருளியது. லிங்க வழிபாடு சிறப்பானது, குரு வழிபாடு வந்து அதுக்கு அடுத்தபடியாகத்தான், அடியார் வழிபாடு அதுக்கும் அடுத்தபடியாகத்தான் என்றெல்லாம் கருதினால் அது தவறு, அது சைவ சித்தாந்தத்துக்கு முரணான கருத்து, ஒவ்வாத கருத்து. சிவ வழிபாடு, குரு வழிபாடு, அடியார் வழிபாடு மூன்றும் ஒத்த தன்மையன. இதே ஆசிரியர் அம்பலவான தேசிக சுவாமிகள் தம்முடைய சித்தாந்த சிகாமணி என்ற நம்முடைய சாத்திரத்திலேயும் சொல்லியிருக்கின்றார்கள். மூவுருவும் ஈசனே தானா எழலால் இழிவு உயர்வு பேசுதற்கே இல்லை என பேசு. இப்ப குரு லிங்கம் சங்கமம் மூணு ஈசன் தான், மூணும் பெருமான் தான். அப்போ அந்த மூன்றுக்கும் உயர்வு இழிவு என்று பேசுவதற்கே இடமில்லை என்று நீ எல்லாருக்கும் சொல்வாயாக என்று நமக்கு ஆணையிடுகின்றார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். ஆகவே இந்த பாடல்களை சொல்கின்றார்கள், அந்த மூன்று இடத்திலும் வழிபாட்டை வேற்றுமையின்றி ஒரு தன்மைக்காக சிவாகமனிலே அருளியது இயல்பா, அருளியது என்ன இயல்புதான், அப்படிதான் சுவாமி சொல்லுவார். ஏன் சொல்றார்னா, இயல்பாம் என்றால் சீவன் முத்தர்களுடைய இயல்பிற்கு இணங்கவே ஆகும். சீவன் முத்தருடைய இயல்புக்கு தகுந்தபடிதான் அந்த மூன்று வழிபாட்டையும் ஒரே தன்மைத்தாக அருளி செய்திருக்கின்றார். ஏன் அப்படின்னா, குருமூர்த்திய சொல்றாங்க, அடைக்கலம் வேண்டி என்னை அடைந்திடும் பக்குவ ஆன்மாக்களுக்கு அவருடைய பக்குவ நிலையைக் கண்டு, அந்த பரிவாக நிலையைக் கண்டு அவர்களை பற்றியிருக்கும் இருள் மனத்தை நீக்கி அருள்கின்றேன். ஏன் அப்படி செய்கின்றேன் என்றால், ஆணவ மனத்திலே சார்ந்து அவர்கள் படுகின்ற அந்த பிறவி துன்பத்தைக் கண்டு இறங்கி அவர்களுக்கு திருவருள் வாழ்க்கை, இந்த பிறவி வாழ்க்கையை, துன்பம் நிறைந்த பிறவி வாழ்க்கையை அகற்றி ஞான வாழ்க்கையாகிய அருள் வாழ்க்கையை அவர்களுக்கு வழங்குவதற்காகத்தான் அந்த செயலை, ஞான தீக்கி வழங்குகிற செயலை யாம் செய்கின்றோம் என்று இங்கே குறிப்பிடுகின்றார்கள். இதன் மூலம் என்ன சொல்கின்றார்கள் சிந்திக்கணும். நம்முடைய குருமூர்த்திகள் அகச்சான்று அவர்களே சொல்கின்றார்கள், அடியனை சார்கின்ற பக்குவான்மாக்களுடைய இருள்மனத்தை போக்கி அருகின்றேன். என அவர்கள் வாக்கு சிவ வாக்கு, இருள்மனத்தை யார் போக்க முடியும், அதை போக்குவலன் சிவருவான் உறவன் தானே. அப்ப நம்ம குருமூர்த்திகள் அப்படி சொல்லி தான் போக்குவதாக சொல்கின்றார்கள் என்றால், எனதுரை தனதுரையாக என்று சொல்வது போல அவர்கள் வாக்கு அது சிவ வாக்கு தான். ஆகையினாலே நம்முடைய குருமூர்த்தியுடைய நிலை எவ்வளவு பெரிய நிலை, சிவமாம் தன்மை பெருவாழ்விலே இருப்பவர்கள் நம்முடைய குருமுதவருடைய அருமை சீடராகிய அம்பலவான தேசிக மூர்த்திகள் என்பதற்கு இந்த 47 பாடல் ஒன்றே தகுந்த சான்றாக வளர்ந்தது. இந்த பாடல் ஒன்றே சான்றாக இருக்க போதுமானது. பல சான்றுகள் உள்ளன, இந்த ஒரு சான்றே போதுமானது. அருமையாக சொல்கின்றார்கள், என்னை வந்து அடைகின்ற பக்குவான்மாக்களுக்கு இருள் மனத்தை போக்கி ஏன் முத்தி அருள்கின்றேன் என்று சொன்னால், அந்த ஆன்மாக்கள் படுகின்ற பிறவி துன்பத்திற்கு இறங்கிதான். அந்த ஆன்மாக்களுடைய பிறவி துன்பத்தை கண்டு இறங்கி, அந்த ஆன்மாக்கள் படுகின்ற பிறவி துன்பத்திற்கு இறங்கித்தான் இவ்வாறு அந்த ஆன்மாக்களை காத்தருள்கின்றேன் என்று சொல்கிறான். அப்போ கேள்வி என்ன, ஏன் முத்தான்மாக்களுக்கு குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு மூன்றையும் ஒரே தன்மையாக விதித்தது ஏன் என்றால், அது அந்த சிவன் முத்தருடைய இயல்புக்கு தக்கவாறுதான் அப்படின்னு பதில் சொல்லிட்டு மேலும் என்ன சொல்கின்றார்கள், குருவானவர் தன்மீது சொல்கின்றார்கள், குருவாகிய யான் என்னை அடைகின்ற பக்குவான்மாக்களுக்கு ஏன் இருமனத்தை போக்குகின்றேன் என்றால், அவர்களின் பிறவி துன்பத்தை கண்டு இறங்கி கருணை கொண்டுதான் அவர்களை, அவர்களுக்கு அந்த மன நீக்கத்தையும் சிவச்சார்வையும் அளிக்கின்றேன். அப்போ ஒரு துன்பத்திலே இருந்து அந்த ஆன்மாவை விடுவிக்கிறார்னா அந்த துன்பத்தினால அவன் வருந்துற அதை பார்த்து இறங்கித்தானே. சரி, அப்ப அந்த குருமூர்த்திகள் வந்து என்ன நினைப்பாங்க, இவன் பிறவி துன்பத்திலே வருந்தினான், பக்குவனாக இருந்து அதிலிருந்து காத்தருள வேண்டும் நம்மை வேண்டினான், நாமும் அவனை பிறவி துன்பத்திலிருந்து காத்தருளினோம். அப்போ நம்மளால ஒருத்தர், நம்ம வந்து ஒருத்தருடைய கஷ்டத்தை போக்கி அவருக்கு ஒரு நல்ல நிலையை ஏதோ நம்மளால கொடுக்க முடிஞ்சது நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப நம்மளால ஒரு நல்ல நிலை, நல்ல நிலைக்கு வந்தவர் மறுபடியும் வந்து அந்த கஷ்டப்படுறத வந்து நாம வந்து விரும்புவோமா, விரும்ப மாட்டோம். அப்ப அவரை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டு நாம என்ன சொல்லுவோம், இப்போ என்னால முடிஞ்சது ஏதோ செஞ்சு உன்னை வந்து இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடுப்பா, இனி வந்து நீ மறுபடியும் இந்த கஷ்டமான நிலையில மாட்டிக்கிடாம நீ வந்து இந்த நல்ல நிலையில நீ வந்து நிலையா இருந்து கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன மாதிரி உபாயங்களை நீ கடைபிடி அப்படின்னு சொல்லி உலகியில சொல்வது போல இல்லையா. ஒரு அதிகாரி சொல்றாருங்களே, வேலை இல்லாம ஒருவர் ரொம்ப கஷ்டப்படுறான், வருந்தி கேட்கின்றான். அப்ப அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ அவனுக்கு வந்து அவனுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு நல்ல வேலையை கொடுத்துட்டு இந்த வேலையை பெற்று நீ கஷ்டத்திலிருந்து நீங்க இருக்க, ஆனா அந்த வேலையை நீ வந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு இன்னென்ன செய்யணும் அப்படின்னு அதையும் சொல்றாரு இல்லையா. ஏன் அப்படின்னா, இவன் பட்ட கஷ்டத்தை பார்த்து இறங்கிதான் அந்த அதிகாரி அவனுக்கு இந்த வேலையை கொடுத்திருக்காரு, எனவே அந்த அதிகாரி மறுபடியும் அந்த கஷ்டத்துல அவன் விழுறத அவர் விரும்பல, ஆகவே தக்க அறிவுரைன்னு சொல்கின்றார். அது மாதிரிதான் மன துன்பத்திலிருந்து இந்த ஆன்மாவை காத்தருளிய குருவானவர் மீண்டும் இந்த ஆன்மா அந்த மனத்தை கொஞ்சம் கூட அந்த மனத்தாக்கம் அந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடாது, பழைய பிறவி வருத்தம், இவன் நம்ம குழந்தைவன் அப்படின்னு சிவபெருமான் சிறப்பா, எல்லா உயிர்களும் ஒரு குழந்தைதான் இருந்தாலும் சிறப்பாக உரியவர்கள் முத்தான்மாக்கள் இல்லையா, ஏன்னா வேற எதுவுமே வேண்டாம் சிவமே வேண்டும் நிற்பவர்கள், ஆகவே அவர்கள் சிறப்பாக அவனுக்கு வந்து குழந்தைகளாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு சிறிதளவு கூட அந்த மனத்தாக்கம் வாசனா மனம் என்பது கூட சிறிதும் இருக்கக்கூடாது என்பதிலே சிவபெருமான் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பதனாலே அந்த ஆன்மாக்களுக்கு இந்த மூன்று வழிபாடுகளையும் இந்த மனத்தாக்கம் சிறிதும் தாக்காமல் இருக்கும்படியாக, நீ ஏற்கனவே மனத்தினால வருந்தி பக்குவனாக இருந்து கொண்டு மனத்தினால் வருந்திருக்கின்றையே என்று சொல்லிதான் நான் விரைந்து வந்து உனக்கு அருள் செய்து முத்தி கொடுத்தேன், நீ மீண்டும் அந்த மனத்தினாலே நீ வருந்துவதை நான் பொறுத்துக் கொண்டிருக்க முடியுமா, எனவே இந்த மனத்தை நீங்கிய முத்தி நிலையை நீ தக்க வைத்துக் கொள்ளும் பொருட்டு குரு லிங்கம் சங்கமம் மூன்றிலும் ஒரே கருத்தோடு வழிபாடு செய்வாயாக, மூன்றும் சிவமே என்ற ஒரே கருத்தோடு வழிபாடு செய்வாயாக என்று அருமையாக உணர்த்தி அருள்கின்றார்கள். அடுத்த படத்திலே அருள் செய்கின்றார்கள், அங்கமுள் அங்கி ஒத்து தங்களால் அங்கிதானாம், இங்குயிர் உள்ளே ஈசன் எய்தலால் கருணைதானாய், தங்கிடும் இரும்பின் உள்ளே தருத்திடும் எரியே போல பொங்கிய பாசம் போக்கி புகுந்திடும் கருணையாளே என்று சொன்னார். அதாவது அங்கம் உடலை எடுத்துக்கிடும், உயிர் எடுத்துக்கிடும், எடுத்துக்காட்டுக்காக வேண்டி, உடலுக்குள் உயிர் வந்து எப்படி தங்குகின்றது, ஒத்து தங்குகின்றது, உடல் வேறு உயிர் வேறு என்று பிரித்தறிய முடியாதபடிக்கு இந்த உடம்புக்குள்ளே உயிர் ஒத்து தங்குகின்றது. அதனால நாம வந்து ஒரு உயிரை மதிக்கணும்னா உடலை மதிச்சுதான் ஆகணும். நான் உயிரை தான் மதிப்பேன், உடலை மதிக்க மாட்டேன்னு சொன்னா அது பொருள் இல்லை, ஏன்னா உயிர் வந்து உடலோடு அப்படி ஒத்து உடலாகவே இருக்கின்றது. அதே மாதிரிதான் முத்தி நிலையிலே அந்த முத்தான்மாவிடத்திலே ஈசன் எப்படி பொருந்திருக்கின்றான், அந்த முத்தான்மா வேறு தான் வேறுனு வேற்றுமை இல்லாம அந்த முத்தான்மாவே பொருந்திருக்கான். அப்ப ஒருத்தர் நான் உயிரை தான் மதிப்பேன், உடம்ப மதிக்க மாட்டேன்னு பேச முடியுமா, உயிரை மதிக்கணும்னா அந்த உயிர் இருக்கிற உடம்ப மதிப்பது தானே அந்த உயிரை மதிப்பது, அது மாதிரி ஒருவன் சிவனை மதிக்க வேண்டும் என்றால் அவன் ஞானாசிரியனை மதிக்க வேண்டும். அந்த ஞானாசிரியனாகிய முத்தான்மா அவரை சீடராக அடையப்பெற்ற சிவஞானிகள். சிவஞானியை மதிக்காமல் ஒருவன் சிவபெருமானை மதிக்கின்றேன் சொல்வதே அர்த்தம் இல்லை என்ற கருத்து இங்கே பெறப்படுகின்றது. இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்கின்றார்கள், இரும்பின் உள்ளே நெருப்பு தங்கி இருந்தால் அந்த நெருப்பு என்ன செய்யும் என்றால் அந்த இரும்பில் இருந்த கரையை போக்கிவிடும். அதே மாதிரி இந்த ஆன்மாவிடத்திலே இருக்கின்ற சிவமானது இந்த ஆன்மாவிடத்தில் உள்ள ஆணவ பாசத்தை போக்கி தன்னுடைய பரங்கருணையினாலே அந்த ஆன்மாவிடத்திலே புகுந்து நிற்கும் என்று சொன்னார்கள். அதான் தங்கிடும் இரும்பின் உள்ளே தரித்திடும் எரியே போல பொங்கிய பாசம் போக்கி. பொங்கிய பாசம் போக்கிங்கிறது ஆன்மாவுக்கு வச்சுக்கிடணும், நாம ஆன்மாவினுடைய பாசத்தை போக்கி. இது இந்த வினையை வந்து நம்ம ஓமையிலையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். இரும்பின் உள்ளே தரித்திடும் எரியே போல, எரி என்பது நெருப்பு, இரும்பின் உள்ளே தரித்திடும் எரியே போலன்னு சொல்லியிருக்கு. அந்த எரி அந்த இரும்பின் கரையை போக்குவது போல என்று நாம் இங்கே வைத்துக் கொள்ள வேண்டும். பொருள் வினையை ஓமையோடும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று ஒரு குறட்பா உள்ளது. அதிலே சமன் செய்தல் சீர்தூக்கல் இரண்டும் தராசுக்கோளுக்கு தராசுக்கோளின் வினைகள். அதே மாதிரி அமைதலும் ஒருவார் கோடாமையும் சான்றோருக்குரிய வினைகள். சான்றோருக்குரிய வினைகளை தராசுக்கும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், தராசுக்குரிய வினைகளை சான்றோருக்கும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிமேலழகர் கூறுவார். அது மாதிரிதான் இங்க சிவபெருமான் முத்தான்மாவிடத்திலே எப்படி இருக்கின்றான், தீயிலே அதாவது இரும்பிலே தீ இருப்பது போல இருக்கின்றான். இரும்பை பற்றிய தீ என்ன செய்கின்றது, இரும்பின் கரையை போக்குகின்றது. அதுபோல முத்தான்மாவிடத்திலே இருக்கின்ற சிவபெருமான் அந்த ஆன்மாவினுடைய பாசத்தை போக்கி இருக்கின்றான். அதனாலதான் அந்த ஆன்மா முத்தான்மாவாக ஆயிருக்கின்றது. எனவே சென்ற பாடலிலே குரு லிங்க சங்கம வழிபாடு சீவன்முத்தருக்கு இன்றிமையாதது என்று ஆசிரியர் விளக்கி அருளினார். அவற்றுள் சங்கம வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது, அதாவது ஒருவர் சிவலிங்க வழிபாட்டில் ஈடுபடும் போது அந்த சிவலிங்கத்தை சிவமாகவே போற்றுவான். அமர் குரு வழிபாட்டிலையும் குருவின் மீது உள்ள பக்தி விசுவாசத்தினாலே சிவமாகவே போற்றலாம். ஆனால் சங்கம வழிபாடு வரும்போது இவர் வந்து சிவன் அடியாறு தானே, சிவமாயிட முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து சிறிதும் அங்கே தோன்றிவிடக் கூடாது. அதாவது அந்த அடியாருடைய குலம், அவருடைய தொழில், அவருடைய புறத்தே காணப்படுகின்ற சில செய்கைகள் இவற்றை வைத்துக் கொண்டு இவர் சிவம்தானா அல்லவா என்ற ஒரு ஐயம் வந்துவிடக் கூடாது. அதான் அப்பர் பெருமான் எவரேனும் தாமாக யாரானாலும் இருந்துட்டு போட்டீங்க அப்படின்னா, யாரானாலும் இருக்கட்டும், நீ சாதனத்தை கண்டால் திருநீரையும் அக்கமணியையும் கண்டால் அடியற்ற மரம் போல வீழ்ந்து வணங்குவாயாக என்று அருளி செய்தார்கள். அதனாலதான் சங்கம வழிபாடுன்னு வரும்பொழுது அவர்களை ஆன்மான்னு நினைச்சிடக்கூடாது, அவர்களை சிவமாகவே நினைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உதாரணம் சொல்லி.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya Namah. shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவஸ்திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
5: உபயசாமியாருக்கு கடிதம் எழுதுகிற போது ஜிபோப் அந்த மை கொஞ்சம் அசிந்துச்சான். அது கீழே எழுதுகிறார், நான் ஒரு திருவாசகத்தை எழுதின போது பெற்ற அனுபவம், உங்களுக்கு எழுதுகிற போது ஒரு திருவாசகம் எழுதுவாராம், அந்த திருவாசகத்தை எழுதுகிற போது என்னுடைய அனுபவம் கண்ணீரா வந்து அதில் விழுந்துருச்சு, வேற தாழ்ல எனக்கு எழுதுறதுக்கு மனசு இல்லை என்று குறிப்பிடுகிறாராம். அப்ப அயல் நாட்டு ஒருவர் அயல் மொழி தெரிந்த ஒருவருக்கே இந்த உருக்கம் இருக்குமானால் நமக்கு எல்லாம் எத்தனை உருக்கம் வரணும். அந்த உருகுகளை உள்ள அதனால்தான் நிறைய திருவாசக முற்றோடுகள் நடத்தணும் வீடுகள்ல. எந்த வரைக்கும் ஒரு 10 பாட்டாவது 20 பாட்டாவது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது நல்ல மரபு வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுகிறான். இன்றாய எல்லா இடங்களிலும் இருக்கிற பெருமானை திருவாசகம் கொண்டு வழிபாடு செய்யணும். நாங்க ஒரு சங்கல்பம் பண்ணி ஒரு 108 இடங்கள்ல தொடர்ந்து எல்லா தலங்களிலையும் போய் செஞ்சோம். காசியிலே 2 முறை செஞ்சிட்டோம், திருவாரூர்ல தொடங்கி சிதம்பரத்தில் முடிச்சோம், 108 இடங்கள்ல. இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு பேரு. திருவாசகத்தை வீட்டுல எல்லாருக்கும் ஒரு பிரதி கொடுத்துருக்கணும், வச்சிருக்கணும் கையில. திருவாசகத்துக்கு ஒரு பூ போட்டு கும்பிட்டா கூட போறோம், பூ போடுறதா நினைச்சு கும்பிட்டா போறோம், நமக்கு சித்திக்கும். மாணிக்க வாசக பெருமான் குருநாதர் வருவார் என்று நினைக்கிற வாதவுரடிகள் அந்த நிலையில அரச நடத்துல வந்து நிற்கிறார், உள்ளம் ஒன்றி பணி செய்ய முடியல, அதான் சிக்கல், தர்ம சங்கடம். உலகியல் வாழ்க்கைக்காக ஒரு பதவியில இருந்து நாம் பணி செய்கிற போது அருளியல் வாழ்க்கை நம்ம ஈர்க்கும். ஈர்த்து ஈர்த்து என்னை சொல்ல இரும்பு தருமனத்தேனை ஈர்த்து ஈர்த்து எனக்கு என்ன கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினாய் உன் கடலினைகள். இது கூட போயிட்டா திருவாசூரே போயிட்டு இருக்கணும். சாமி அவரை ஈர்க்குது, இங்கேயும் இருக்க முடியலையா, இங்கேயா அங்கேயான்னு தத்தளிக்கிறார் பெருமான். அப்படி அவரை உருக்குகிறார், உருக்கும் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்க போகுது. இவ்வளவு பெரிய பதவி கிடைச்சும் கூட பாருங்க அவருக்கு வகிக்க முடியலன்னு பின்னே வந்து உலகம் பேச போறாங்க. அங்கிருந்து வந்தார் குதிரை தலைவர் எல்லாம் வந்து சொன்னாங்க, குதிரை இல்ல நம்ம படை இல்ல சுரங்கபதிங்கிற பேர் நமக்கு இல்லாம போயிடும், இந்த பேர் இல்லாம போறது பேருக்காகவே சிலருக்காக மெயின்டைன் பண்ண வேண்டியது உலகத்துல. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம பேர் போயிடக்கூடாது, அதுக்காகவே சிலது வீட்டுல டிவி பிரிட்ஜு போனும் இதெல்லாம் வச்சுக்கிடும். அது பண்ற தொல்லைகள் பாத்தீங்கன்னா இவ்வளவு தேவை இல்லை நமக்கு. நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், இது இன்னும் சாமியார போட்டு நினைக்காதீங்க, இது நாம சாமியார போல நான் சம்சாரியா தான் இருக்கிறேன், நிறைய வெள்ளாடனா நான் உடுச்சுவேன், செலவையா இருக்கணும் படிச்சுன்னு இருக்கணும். அந்த மாதிரி உடிச்சு உடிச்சு பார்த்தேன், என்னால துவைக்க முடியல செலவைக்கும் போட முடியல. விடு ஒரு நாள் முடிவுண்டு. அதுக்கு தோதா ஒரு அருளாளர் வந்தாரு, நீ ஏன் நான் இது நல்ல யாத்திரைக்கு போற போது இந்த மாதிரி கட்டிட்டு போறது, எப்பவும் கட்டிக்கன்னு குடுத்துட்டாரு. இதை நான் சாமியார பொண்ணு சாமியார நான் போகல, சம்சாரியா தான் இருக்கிறேன். இந்த திருமுறைகளாகிய ஒரு சம்சாரத்தை விட்டு நான் எங்க போறது, திருமுறை ஓதுகளாகிய கூட்டத்துக்குள்ள விட்டுட்டு அடியால் நடுவுள்ள இருக்கும் அருளியே தனியா போகணும் இல்ல, எங்கயோ காட்டுல போய் உட்கார்ந்தது திருமுறை படிக்கிற நல்ல சத்தம் காதல விழுகுது, திருமுறை ஓடுகிற இடங்களுக்கு போகணும், நல்ல தமிழ் வல்லாரத்தோடு கூடி பழகணும், நல்லதெல்லாம் கேட்கணும், சாமியாரா இந்த சாமியார் இல்ல. ஆனால் இதெல்லாம் ஒரு அடையாளங்கள், இதெல்லாம் ஒரு நாம வந்து நம்ம நெறிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அடையாளம். இதெல்லாம் நாம எங்கேயும் போக முடியாது, இஷ்டத்துக்கு எங்கேயும் போய் எதுவும் செய்ய முடியாது. இதெல்லாம் போய் நின்று தெருவில் நின்று எதாவது பேசலாம் வைக்கலாம் இப்ப அதெல்லாம் முடியாது. ஏன்னா இதுக்குரிய கோலத்துக்கு ஏத்த கொஞ்சம் சீலமும் நம்ம ஜாக்கிரதையா பார்க்க வேண்டியது, அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. சீலத்துக்கு பிறகு கோலம் வரும், நம்ம கோலத்துக்கு பிறகு சீலத்துக்கு வர்றோம். மாணிக்க வாசகர் திருவாதவுரடிகளுக்கு மனம் ஒன்ற முடியல, அந்த பணியில அழைத்து போய் அரசன் எடுத்துட்டு போய் குதிரை வாங்கிட்டு வாங்கின தொடங்கபதி, நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாது, குதிரை எல்லாம் சிறந்த குதிரைப்படை வச்சிருக்கோம், பாண்டியர்களுக்கு பேர் இருக்கு, அதை கெடுத்து விடாத போயிட்டு இருந்தார். போய் நேர சரக்கரைய திறந்த பெரிய பண்டாரம், பாண்டியருடைய பல கோடி ரூபாய் இருக்கு, அதெல்லாம் எடுத்து வேணுங்கிறதுல மூட்டை கட்டி ஒட்டகத்து மேல யானை மேல குதிரை மேல தேர் மேல எல்லாம் வச்சு அனுப்பிட்டு நேர கோயிலுக்கு வர்றார். எப்பவும் ஊரை விட்டு போகும்போது கோயில போய் வழிபாடு பண்ணணும், ஊருக்கு வந்த உடனே கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும். கோயிலுக்கு போறதுக்குன்னா புறப்படுற போது சாமியை நினைச்சுங்க, எங்க வீட்டை விட்டு கீழே காலை எடுத்து வைக்கிறோமோ வேடுத்து வழிபங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோமா சாமி அத்தா அவனுடைய கருணையினாலும் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன். சும்மா பாட்டு கூட பாட வேண்டாம், பாட்டு பாடுறதுன்னா என்ன ஒரு மரபு, எந்த விதமான ஆபத்தும் இல்லாம போயிட்டு திரும்பி வருவோம் அப்படிங்கிறதுக்காக வேடுத்து வழிபங்க. தான் ஒரு கோழும் நாளும் அடியாரை வந்து நிலையாத வண்ண உரைசை ஆனசன் மாலை போதும் அடியாறு வானில் அரசாழ்வர் ஆணை நமதே, அவர் நமக்காக ஆணை வச்சிருக்கிறார். ஒரு பாட்டு சொல்லிட்டு போங்க, இடர்களையாய் ஏதோ ஒரு பாட்டு, ஒரு கந்தசக்தி ஏதோ சாமி முருகா, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். அது சொன்னார் சிந்தாகுலமானவை தீப்தி அணையாள், ஏதோ ஒரு வரி ஒரு தொடர் நல்ல தமிழ் வழிபாட்டை சொல்லிக்கொண்டு அல்லது தெரிந்த ஒன்றை சொல்லிக்கொண்டு குளறி குளறியாவது இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி தொடங்க வேண்டும். வெளியில போகுது சிரிப்பு வர்ற போது இப்படி பழக்கம் வந்துட்டதுன்னா நமக்கு இயல்பாகவே ஒரு பாதுகாப்பு இருக்கிறதாக மனத்திடம் வரும். ஒரு சாமி போய் ஆலவா என்னல வணங்கினார், மனங்களுடனே என்ன கேட்கிறார், ஒன்று வேண்டும், ஒரே ஒரு ஒரு கருத்து எனக்கு வேணும், என்னன்னா இந்த பொருள் எல்லாம் மாண்டியன் அறவழியில ஈட்டியது, அறவழியில ஈட்டின பொருள் நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, அருள்முள்ளம் உடையவர்கள் உலகம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் நல்ல அருள் செல்வம் உடையவர்கள், பொருள் செல்வம் நல்ல வழியில ஈட்டியப்பட்ட பொருள் செல்வம் எல்லாம் நீடு வாழ்ந்து அது அருளாக உயிர்களுக்கு அருளாக மாற வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்க வேணும். நல்ல வகையில் ஈட்டப்பட்ட செல்வங்கள் செல்வர்களை எல்லாம் நாம் என்ன நினைக்கணும், அவர்களாம் நல்ல வாழணும் வாழணும் வாழணும். அடுத்தவங்கிட்ட ஏதாவது கொஞ்சம் இருந்தா அழுக்காறு வந்துருது. அவர்களை வாழ்க வாழ்கன்னு சொன்னா அவருடைய செல்வத்தின் மூலமாக எல்லாம் உலகம் வாழும். எப்படி மேகம் அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க, மாணிக்கவாசகன் அண்டத்து அரும்பெறல் மேகம் வாழ்ந்தா என்னன்னா மழை பெய்யும், மழை பெய்ஞ்சா நம்ம தானியம் விளையும், நம்ம வீட்லயும் தானியம் வரும், எல்லாருக்கிற பெய்கிற மழை நமக்கும் பெய்யும் அல்லவா. ஆகவே மேகமாக இருக்கிற இறைநிலை அருளாளர்களுடைய செல்வம் ஆளவனும். இந்த பாண்டியன் நல்ல வழியில ஈட்டிய செல்வம் இது நல்லதாக ஆகணும். என்ன நல்லதாகணும், உன்னுடைய திருப்பணிக்கும் உன்னுடைய அடியார் திருப்பணிக்கும் ஆகணும். அந்த காலத்துல அதுதான் ப்ராஜெக்ட். இந்த காலத்துல 1000 திட்டங்கள் சொல்லலாம். அப்ப கோவில்ல வந்தா தேசாந்திரி கட்டலன்னு ஒண்ணு இருக்கும், மத்தியானம் வந்து சாமியை கும்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு பெரிய தாம்பாளத்துல சாதம் கரும்பு குழம்பு எல்லாம் வச்சு சாமிக்கு நிவேதனம் பண்ணி ஒரு 5 செட்டு சாப்பாடு இருக்கும் ரெடியா. ஐயா நீங்க வாங்க வாங்க எந்த ஊர்ல நீ சாப்பிடுங்கன்னு. ஆக அந்த காலத்துல கிளப்புற விவகாரம் எல்லாம் கிடையாது. விருந்தினர்கள் கூப்பாங்க, விருந்தினருக்கு நாங்கையும் பர தேசம், அதாவது சில பேரு மற்றவருடைய உணவு உண்ணக்கூடாதுன்னு நீதி வச்சிருப்பாங்க. பராண்ணம் புசித்தல் இல்லை, காசி வரைக்கும் கூட்டு விடுவாங்க. அப்ப அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி திருக்கோயில இருக்கக்கூடிய பிரசாதங்கள் பயன்படும். அதுக்கப்புறம் சத்தனம் இருக்கும், சாப்பிடி இருக்கும், எத்தனையோ எத்தனையோ வகையில உணவு. ஆக அந்த நிலையில வந்து இந்த பொருள் எல்லாம் அந்த காலத்துல கோவிலுக்கும் கோவில் தொடர்பான காரியங்களுக்கும் கோவில் வேலை நடந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், அதனால உணவு கிடைக்கும். அதுதான் அந்த காலத்துல பெரிய மற்றவர்கள் இயல்பாக சமுதாய பணிகள்லாம் இயல்பா அவமே செஞ்சுக்குவான். வீட்டுக்கு பக்கத்துல சுத்தம் பண்ணி வைக்கிறது, ஊர் குளத்தை பொதுவா பாதுகாக்கிறது, இதெல்லாம் அரசாங்கம் வந்து செய்யணும் இல்லை, அந்தந்த ஊருக்காரனே செஞ்சிருவான். இப்ப எல்லாம் டெல்லியில இருந்து நமக்கு வரணும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குளத்தை 4 நேரிக்கு பக்கத்துல சின்ன குளம், அதுக்கு நம்ம போய் முதலமைச்சரை பார்த்து அவரு நம்ம அரசாங்கத்துக்கு கட்டுப்பாடு இல்லைங்க, சென்னை டெல்லியில இருக்கு முடிஞ்சா அங்க போங்க, உங்க எம்பிஏ கூட்டிருந்தா அங்க போய் அங்க திரும்பி வந்தான், இது எவ்வளவு ஆகுனா 3 லட்சம் இது நீங்களே செய்யக்கூடாதுன்னு கேட்பாங்க. அத நாமளே எளிமையாக செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் பிறர் உதவிக்கு போகிறோம், அதான் பெரிய திருப்பணின்னு நினைக்கிறது. அவங்கவங்க ஊர்ல இருக்கவங்க அவங்கவங்க பாதுகாக்கலன்னா அப்புறம் இன்னும் என்ன பண்ணுது, பிறரால பாதுகாக்க முடியாத ஒரு பெருஞ்செல்வர்களாக இருக்கிறவர்கள் பாதுகாப்பாரு. சாமி அந்த மாதிரி அரச நேரத்துல இருக்கக்கூடிய பொருள் அரும்பொருள் நல்ல வழியிலே செலவாக வேண்டும். அப்பவே அவருடைய கருத்து என்ன வந்துருச்சுன்னா, இது நல்ல வழின்னா குதிரை வாங்குற வழி, அல்லாத வழின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா மனம் வேறுபட்டுனர் முதல்லிய மனம் வேறுபட்டு அமைச்சியில் நெறிந்தார், உள்ளம் வேறுபட்டு இருக்குது. அப்ப இவர் சொன்னத பாண்டியராஜன் சில சில நேரங்களில் ஒத்துக்கொள்ள போடுறது. அருள்பணிகள் செய்ய வேண்டும் என்று சொன்ன இல்லாம வேறு வகையா செய்யணும் போல இருக்கு. பரஞ்சோதி முனிவருடைய வாக்க வச்சு இங்க இருந்து போனார், அப்படி போகிற போது சதா ஆலவாய் பெருமானுடைய திருவுருவமாகவே போகிறான். அப்படி போன போது பாக்குறவங்க எல்லாம் இன்னும் பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க. ஒரு மந்திரி மாதிரி மந்திரிக்குள்ள அந்தஸ்து இல்லையே, மந்திரினா பெருமிதமா இருக்கணுமே. இத்தீதி என பிறர் நகைக்க பதி நாளாம் தத்தி பதிய தத்தினிவாதம், சத்தியவாதம் 4ஆம் சத்தியவாதம் அதிதீவிர நிலைக்கு போயிட்டார் பக்கவத்துக்கு. அதிதீவிரமா வந்தா அந்த ஊராடெல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. அந்த ஒரு நிலைக்கு தன்னை மறந்த லயம் அவருக்கு. ஆனாலும் அப்படி போகிற போது ஒற்றிய மலத்தினும் வெறி, அவருடைய மரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. இருவினை ஒப்பு மலபரிபாகம் ஏற்பட்டு அவருடைய குற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி சுமை பொறுத்தோன் ஒத்து, இந்த பெரிய சுமையை தூக்கிட்டு போனவன் இந்த பாரத்தை கீழே எங்கடா இறங்கி வைப்போம் நினைச்சு ஒரு சுமை தாங்கி கல் கிடைச்சுன்னா அப்பாடா நினைக்கிற மாதிரி. அது அவனவனுக்கு தான் தெரியும். முடியாத போது பேட்டியை தூக்கிட்டு போறான், நமக்கு தூக்கணும்னு ஆசை, அதையும் நம்ம தூக்க பெறவனுங்கிற நிலையில ஆசைப்பட்டு வருது. மூச்சு வாங்கி தூக்கிறோம் பாருங்க, யாராலும் வந்து வாங்கிக்க மாட்டாங்களே, இறக்கி விட்டா என்ன சீக்கிரமா இறக்கி விட்டாரு தாத்தா அப்படின்னு மருமகன் நினைப்பான். அப்போ இறக்கியும் விட முடியாது வச்சிருக்க முடியாது. அந்த நேரம் பார்த்து என்னையா நீங்க குழந்தை வச்சுக்கிட்டீங்கன்னு ஒருத்தர் வந்து வாங்கிட்டாருன்னா எப்படி இருக்கும். அது போல அவருடைய சுமை வினை சுமை குறைகிற நேரம் வந்தது. அதற்கு மேலே பிணிப்பொருள் 2 கை கால விலங்கு போட்டுருக்கு, நடந்து போ அப்படின்னு சொன்னா எப்படி நடப்பான், ஒரு செயலும் செய்ய முடியாது. அதுவும் கொஞ்சம் விசாலமா ஒரு சங்கிலி விட்டு கட்டி போட்டிருக்கானா, நெருக்கமா கை காலில் விலங்கு போட்டிருக்கான். இவன் என்ன செய்வான், அந்த இரும்பு கை விலங்கு கால் விலங்குல இருந்து எப்ப விடுபட்டானோ அப்பாடா நினைக்கிற மாதிரி இந்த குறையுடைய சுமையுடைய வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்குரிய நிலை வந்தத அவர் உணர்கிறார் மனசுல. இந்த அனுபவம் வர்ற போது விரைந்து போகிறார். வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க அங்க போகிற போது இந்த வேகம் மனோவேகம் செயல் வேகம் எல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்குது அவருக்கு. அந்த நிலையில் அங்க போய் சேர்கிற போது பெருமான் கருணை வெள்ளம் இருக்கும் இடம் அவருக்கு மனசுல தோணுது. கருணை கடல் கருணை பெருவெள்ளம் இருக்கிற இடம் இது என்று மனசுக்குள்ள தேடுகிறார். அப்போ ஒரு இடத்துல ஒரு நல்ல உணர்வு வருமான அந்த இடத்தை பற்றி நாம ஒரு முடிவு கட்டலாம். மனசுல ஒரு உருக்கம் வரணும், ஒரு நிலை வரணும். ஆனால்தான் அந்த உறையூர்ல போன போது அவன் கோழி வந்து யானையை விரட்டிட்டான். இதுதான் தலைவர் நானு அப்படின்னா என்ன இடத்தினுடைய இயல்பை பார்க்கறதுக்கு அரசர்கள் சில செயல்களை செயல்கள் நிகழ்வுகள் ஒலி குறிப்புகள் இதெல்லாம் பார்க்கறது என்னன்னா நல்ல கவனத்தோடு பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் சிந்திக்கிறவர்களுக்கு சில உண்மைகள் தட்டுப்படும். குறிப்பு குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யார் கொடுத்தும் குழல்னார். குறிப்பு தெரிந்து செயல்படுகிறதுல பிறர் நலம் கருதி தாமாரர்களாக குறிப்போடு என்னன்னா அவன் பிரயோஜனம் இல்லை. அவன் எல்லாரும் தான் இருப்பான். பிறர் நலம் வேண்டும் என்று நினைத்து குறிப்புணர்வார் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கணிக்கிறவர்கள், நன்றாக உயர்ந்த நிலையிலே சிந்தித்து ஒரு தெளிந்து ஒரு முடிவை காட்டுவார்கள். அந்த மாதிரி மனசுக்கு மாணிக்கார்த்திகளுக்கு வந்தது. அங்க போனார் மோன வழி தேற்றும் கோலம் உரைகின்றதோ குருந்தை எதிர்கண்டார். குருந்த மரத்தை பார்த்தார். மரத்தை பார்க்கறதே இப்ப ரொம்ப கஷ்டங்க. குருந்த மரம் கல்லில் வச்சுட்டோம். எதெல்லாம் உயர்ந்ததுன்னு கருதணுமோ அத்தனையும் வழிபாட்டுக்குரியதாக ஆக்கி புறக்கணித்து விட்டோம். வழிபாட்டுக்குரியதை நாம் என்ன செய்யணும்னா சும்மா ஒரு பாவதா பண்ணிட்டு அதை புறக்கணிச்சுட்டோம். அனுபவிக்காம திருவாசன் வயசாகட்டும் தேவாரம் அது அப்புறம் ஆகட்டுங்க. கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் போட்டுங்க, வேலை எல்லாம் இருக்குல்ல முடிச்சுட்டு. அனுபவிக்கத்தக்கதையெல்லாம் வழிபடத்தக்கதாக எண்ணி ஒதுக்கி வைத்து விட்டதுனாலே கலைகள் அரிய சிந்தனை தரங்கள் மிகுதியான உயர்ந்த நூல்கள் பண்பாட்டு மரபுகள் எல்லாம் வந்து வழிபடப்படுகிற நிலையிலே தமிழர்கள் வைத்திருக்கிறார்களே தவிர அதை அனுபவிக்கத்தக்க நிலையில தங்களுடைய இந்த மாதிரியான மூல பண்டாரம் உலகத்துல எங்கும் கிடையாது. அதை அனுபவிக்க தெரியல. எல்லாரும் கும்பிடு போட்டுக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு நாள் புத்தகம் எல்லாம் தங்க இலக்கியங்கள் எல்லாம் எடுத்து வச்சு தேவார வாசங்கள் எல்லாம் எடுத்து வச்சு சரஸ்வதி பூஜைன்னு உயர்ந்த வாத்தியங்கள் எல்லாம் எடுத்து வச்சு சரஸ்வதி பூஜைன்னு மத்த நாள் வச்சானு கட்டி தூக்கி பல நேரம் வச்சு போடுது. அதெல்லாம் எங்க தாத்தா காலத்துல வர புத்தகம் புத்தகத்தை எடுத்து படிச்சாலும் நல்லா இருக்கும். அங்கெல்லாம் மேல்நாட்டுல எல்லாம் ஞானமும் சேர மாட்டார். அனுபவிக்கல. இந்த குருந்த மரத்தை பார்த்தார். இப்ப குருந்த மரம்னா கல்லாறு வச்சு அதுக்கு தங்க தோஷம் போட்டுருக்கனால எல்லாம் குருந்த மரம். இந்த குருந்த மரம் எங்க அந்த பின்பக்கம் ஒரு மரம் இருக்கார். கடமை வர்றதுக்கு இங்க வெள்ளி கவசம் போட்டுருக்கோம். அங்க திருப்பெருந்தரையும் தங்க கவசம் போட்டுருக்கோம். திருவிழா அன்னைக்கு போய் பார்த்துருந்தோம். அந்த இடத்துல வச்சு ஒரு திருவாசகமாவது நினைக்கிற பேர் உடையவரும் ரொம்ப குறைச்சு அங்க போற கூட்டத்துக்கும் ஆயிரம் பேர் போனா ஒரு ஆள் தான் திருவாசகத்தை நினைப்பான். இதை தப்பா நினைக்க கூடாது. அப்படியே நினைக்க அங்க திருப்பெருந்துறைக்கு போகிற போது ஆண்டுக்கு ரெண்டு முறையாவது போவேன். போகிற போது அங்க நினைக்கிறது இந்த இவ்வளவு ஆரம் ஆரம் இருக்க யாராவது ஒருத்தர் ஒரு திருவாசகத்தையாவது டேபிள் கார்டுல போட்டா நல்லா இருக்கும். கட்டிட்டா இருப்பாங்க. திருவாசகத்தை கல்வெட்டா வச்சிருக்காங்க. அது ஈட்டுல வச்சிருக்காங்க. யாரு பார்க்க போறா? அறுவடை செய்ய தெரியாதவன் இடுப்புல ஆயிரம் அறுவாள் வச்சிருக்க மாதிரி கருவிகள் இருந்தா மட்டும் போருமா? கருவிகளை பயன்படுத்தி பயன்படுத்தக்க நிலையில எல்லாம் இருக்கணும். சாமி இந்த குருந்த மரத்தை பார்த்தார். அங்க அந்த குருந்த மரத்தின் அடியில அடியாளர்கள் கூட இருக்கிறார்கள். அந்த அடியாளர்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி சில ஒலிகள் கிளம்புது. நல்ல தத்துவம், நல்ல நாட தத்துவம் அங்கே சூழ்ந்து இருக்கிறது. நல்ல சத்தம் ஓசை. அது எப்படி? வேத நூல் ஒரு மருங்கினும் வெய்வழி செய்வ போத நூல் ஒரு மருங்கினும் புராணத்துக்கிடந்த கீத நூல் ஒரு மருங்கினும் கிளைகளை சமய வேத நூல் ஒரு மருங்கினும் வாய்விட்டு வேதம் போதம் கீதம் பேதம் இதெல்லாம் வச்சு கடைசியில் வச்சா பாருங்க பேதம். இப்படிப்பட்ட நிலையில பல தொண்டர்கள் குழாங்களுக்கு இடையே மிக சிறந்ததாக யோக ஆசனத்தில் குருந்த மரத்தடியிலே ஞான புலவனாக பெருமான் எழுந்தொழி இருக்கிறார். அந்தணனாக வந்து அங்கே அருள் கொண்டிருக்கிறார் பெருமான். புத்தகம் எழுதிய சிவஞான மெய்ப்போதம் கையில வைத்து விட்டு இருக்கிறார். இந்த கையில இப்படி சின்முத்துறையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் பெருமான். கைத்தலன் தரித்திருப்பதோர் கருணையை கண்டார். வேற குருநாதன் சில கருணையை கண்டார். தனக்கு கருணை செய்யவல்ல கைதரவல்ல கடவுள் அவர் என்ன கொடுக்க போறார்? மாசிலான ஒரு பெருநிலையை கொடுக்க போறார். சாமியை தேர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். போனார். போன உடனே அன்பனும் வலைப்பட்டார். மாணிக்கவாசகர் அன்பு என்ற வலையில அகப்பட்டுக் கொண்டார். அவர் அருள் வலைப்பட்டார். அருளாகிய வலையில அகப்பட்டுக்கிட்டார். ரெண்டு பேரும் அடியாரும் ஆண்டவனும் வலைக்குள்ள அகப்பட்டுக் கொண்டார்கள். துன்ப வெம்பவம் வலை அறுத்திட வந்தார். ரொம்ப கொடுமையான பிறப்பாகி அந்த வலையிலிருந்து அறுத்துக் கொண்டு வெளிவருவதற்காக மாணிக்கவாசகர் அன்பு என்ற வலையிலே பட்டார். பெருமான் அருள் வலையிலே பட்டான். அருள் தருவதற்காக இப்படி குருபரத்து அவனியிலே ஒருவனாக வந்திருந்தார். அங்க வந்தவுடனே சாமி பார்க்கிறார். பார்த்த உடனே தீட்சை நடக்குது. சச்சு தீட்சைன்னு சொல்லுவாங்க. திருக்கருணை நோக்கம் வந்த உடனே அந்த திருக்கருணை நோக்கத்துக்குள்ளே நினைக்கிறது வேதியர் ஒழுக்கமும். ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களுடைய ஒழுக்கத்தை உணர்ந்து கொள்ளவன். ஒழுகுதல் அவருடைய நடை பாங்கு அதை பார்த்த உடனே தெரியும் சரியில்லை. பலகாலம் ஒழுங்குடையவர்கள பார்த்தா தான் ஒழுக்கம் என்னன்னு தெரியும். ஒழுக்கம் தனியா ஒண்ணும் கிடையாது. பல ஒழுங்குடைய மாக்களுடைய பழகி பழகி நம்முடைய பரம்பரை பெற்றோர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் எப்படி ஒழுகுகிறார்கள் இவங்க ஒழுக்கமுடையவன்னு சொன்னார். அந்த ஒழுக்கமுடையவர்களை பார்த்து பார்த்து பார்த்து உதாரணமா சேர்ந்து வைரம் பார்க்கிற மாதிரி நினைச்சீங்களேன். வைரத்தை நல்லா பார்த்து பார்த்து பழகினா தான் வைரம் நிதானத்துக்கு வரும். அது போலிகளை விளக்கி உண்மையை பார்க்கறதுன்னா இந்த வேத பெரியவருடைய ஒழுக்கத்தை கண்டு அந்த ஒழுக்கம் மட்டும் இல்ல அவரிடத்துல அன்பும் கண்டு. சிலருக்கு ஒழுக்கம் இருக்கும் அன்பு இருக்காது. தாங்க பிடிச்சது தாரகாவனத்து முனிவர்கள் போல தாரகாவனத்து பத்தினிகள் போல அவன் விடாப்படியாக வேத நூலில் சொல்லப்பட்ட ஒழுக்கங்கள் எல்லாம் அப்படியே கடைபிடிப்பான். இந்த வேத வாழ்க்கை வந்து எங்களுக்கு அது வேதமே பலன் தரும். அதை கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள் வேண்டாம். அவன் இதெல்லாம் நுட்பமான தத்துவ சிந்தனைகள்ல ஒவ்வொன்றாக கடந்து வந்து சைவ சித்தாந்த வழி தேடி போய் அண்மையாம் சிவத்தை சாருகிற நிலைக்கு மாணிக்கவாசகரை கொண்டு போயிட்டு. அப்போ இந்த பேதம் கடந்து இருக்கிற நிலையில இந்த ஒழுக்கத்தை பார்த்து அன்பும் கண்டு யாக்கை உண்ணிலா உயிர் பொருள் பூனால் உடன் கவர்ந்து அவர் கொடுக்கல இவர் கவர்ந்துகிட்டாராம். உள்ளம் கவர் கழ்வர் அந்த சொல்ல எடுத்துக்கொண்டார். திருமுறை வார்த்தைகளை பதஞ்சோடு என்ன இவர் ஆவியோடு ஆக்கை இந்த தத்தமாட்டு கொடுக்கிறதுக்கு தண்ணீர் விடணும். நீர் விட்டு எனக்கு இந்த என்னுடைய பொருளை எல்லாம் உனக்கு நான் தந்திருக்கிறேன். அதை சொல்றே எந்த நாவியும் உடலும் உடமையும் எல்லாம் குந்தே என்னை ஆட்கொண்ட அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா? நான் கொடுக்கறதில்ல, நீ எடுத்துக்கிறது. ஆனால சொன்ன உணர்வுடன் கவர்ந்து உள்ள கண்ணினால் மலங்கள் பார்த்தார். கண்ணினாலே கண்ணினால பார்த்தார். மனசு உள்ள கண்ணுன்னு ஒண்ணு இருக்கு. மனசு மானச தீட்சை வருது. தச்சு தீட்சை மானச தீட்சை. இவன் இவ்வாறு ஆகுக என்று மனசினாலே நினைத்துட்டு அவன் அப்படி ஆயிடுவான். இப்ப நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது மனசுல நினைச்சுட்டான் அதெல்லாம் நடக்குது. போறானே மோதி விழு விழுக போறான்னு நினைச்சுவான். அது விழுதுவான். கெடுதலை பத்தி நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறதுனால இந்த கெடுதலுக்கும் பெரிய வலு ஏற்படுது. நல்லதை நினைச்சா நல்லதுக்கு அந்த வலு உண்டாகும். இவனுடைய மனமாசு நீங்கி இவன் உயர வேண்டும் என்று உள்ளத்திலே சாமி நினைத்தார். உள்ள கண்ணினால் மலங்கழி கத கமலமும் சுட்டி திருவடியில் தலைமையில வைத்தார். திருவடி என்று தலைமையில் வைத்தார். நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார். இல்லாமல் தீவனைகள் நீங்க வைத்தார். கிணந்திரு கழித்துருவை போர் வைத்தார். செழுமதியின் தளிர் வைத்தார். இனந்திரும்பு மணிமலர்த்து ஏறவிட்ட இனமலர்கள் போட வந்து மதுவாய்ப்பீகி நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார். நல்லூர் எம்பெருமான் நல்லவாறு அப்ப சுவாமிகளுக்கு குத்து நல்லூர்னு பாபநாசத்துக்கு பதில் கூடியத்தாலும் அங்க திருவடி சுட்டுனது. சிவங்கோயில இந்த திருவடி சுட்டுகிற பழக்கம் எங்க இருக்குன்னா அந்த கோயில தான். பெருமா கோயில இந்த ஜடாரி விற்பாங்க. அப்ப சுவாமிகளுக்கு வைத்த திருவடி எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்லூர்ல இன்றைக்கும் போய் சாமியை கும்பிட்டீங்கன்னா அவர் ஜடாரி விற்பார்கள். இப்படி பெருமான் ஆட்கொண்டு அவரை வண்ணப்பணித்து வாயந்த வான்கருணை காட்டி அங்கே உபதேசம் நிகழ்ந்தது. அதனால தான் யானையோ தவம் செய்தேன் சிவாய நமயம். அப்ப நமச்சிவாய வாழ்கன்னு சொன்னார். என்ன அது எல்லாருக்கும் சொல்றதுக்காக நாதன் நாமம் ஆதலினால் நமச்சிவாய. அது முதல்ல வந்து சமய தீட்சை விசேஷ தீட்சை இதெல்லாம் மிக அழகாக சொல்லிக்கொண்டு போவார்கள் சிவாகம கருத்துடையவர்கள். அந்த நிலையிலே அண்டதம் நாவில் ஞானவாணி வந்து இருந்தனள். ஞானமே வடிவமாகிய கலைமகள் வந்து அன்பருடைய நாவில இருந்தா இப்போ பாட தொடங்கி விட்டார். பழுதிலாத சொல்ம

உருக்கத்தினால அதுல இருக்கக்கூடிய அழுக்கு போகுது ஞாபகம். உருகி பெருகி தனம் உன்னுடைய கருணை கடலில் படிவோம் என்று சொல்வார் மாணிக்கவாசாமி. பெரிய ஞானிகள் உயர்ந்த தலைவர்கள் மடாதிபதிகள்னா எங்கேயாவது தேவாரம் பண்ணா அப்படியே கண்ணு கண்ணீர். அந்த அனுபவ நிலையிலிருந்து அந்த நிலை தலைமை பண்பை பெற்றவர்கள் சில பேர். பிறகு ஆள் இல்லாமல் தூக்கி ஒண்ணு உட்கார வச்சிருப்பாங்க. இவனுக்கு தேவாரம் தெரியாது, திருவாசகம் தெரியாது, இவன் எப்படி அழுவான்? பக்கத்துல இருக்க ஆள் சொல்லுவான், சாமி போன சாமி வந்து தேவாரம் பண்ணா கண்ணீர் விடுவாரு, ஜனங்கள்லாம் ஒரு நிச்சயம் சொல்றாங்க, கொஞ்சம் கண்ணீர் விடுங்கிறேன். அட நான் எங்கடா போவேன், கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு இருக்கா எங்கடா கண்ணீர் விடுறதுக்கு? இல்ல சாமி அப்படி கொஞ்சம் பக்குவமா பூஜை நேரத்துலயாவது கண்ணீர் விடுங்கன்னு. அதுக்கு நான் என்னடா பண்றது, வழி வச்சிருக்கேன். இந்த வழி சொல்றவன் திருகலாகிய மனம் உடையவன், தன்னையும் ஏமாத்திக்கிட்டு அடுத்தவனையும் ஏமாத்துறது. அங்க போய் கொஞ்சம் மிளக அரைச்சு சின்ன ஒரு இலையில வச்சு வெத்தலையில வச்சு கொண்டாந்து இதை கொஞ்சம் ரெப்பையில கீச்ச பூச்சிக்க பூச்சிக்கு போட்டுங்க, பூச்சிக்கிட்டான். கண்ணு காந்தது, கண்ணீர் கணக்கமா கொட்டுது. தேவாரம் ஓதாவது பாடிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்தா அடாடாடா, அந்த சாமியை விட இந்த சாமி பெரிய சாமியா இருக்கு. பக்தர்களுக்கு என்ன தெரியும்? நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான் மிக விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குந்தே இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தே நின்று அருள். என்னுடையானே நான் போலியா இருந்தா கூட வேகம் ஜாஸ்தி, எனக்கு நாடகத்தில் நடிக்கிறது கூட எனக்கு நாடகத்தை நடிச்சுதான் அப்புறம் உண்மை நிலை வரும். முதல்ல கோலத்தை போட்டுக்கிட்டு அப்புறம் சீலத்துக்கு வாங்க, கோலத்துக்காக சீலத்துக்கு வருவான் சொல்லு. சீலங்கட்டு கோலத்துக்கு வர்றதுங்கிறது தேவையில்லை, அவன் சீலம் வாங்க எல்லாரும் தெரியுமே. அவன் நடிக்காத நீ ஒரு அடியார் போல நடி. அந்த மாதிரி பார்த்தான், இது கணக்கில் எழுதிட்டான். என்ன கணக்கில் எழுதிட்டான்னா, ஆனந்த பாஷ்பத்துக்கு அரைப்பழம் மிளகுனான். இவன் ரெண்டு மிளகு தான் அரைச்சு வச்சான், அரைப்பழம் மிளகு என்ன விளையாது? நாளோறும் திட்டம் பூஜைக்கு போற போது அரைப்பழம் மிளகு ஆண்டவன் ரொம்ப நாள் போச்சு. ஒரு ஆடிட்டர் வந்து அது என்ன ஆனந்த பாஷ்பம்னா என்ன, அரைப்பழம் மிளகுனா என்ன, எங்களுக்கு தெரியாது சார், அந்த காலத்துலேருந்து எழுதிட்டு வரோம்னா. அப்புறம் வயசானவரை கூப்பிட்டு கேட்ட வரைக்கும் இப்படியா ஆனந்த பாஷ்பம் தெரிவது? பெருமானை நினைஞ்சா மாணிக்கவாசகர் நினைச்சா ஊன்கள்லாம் உருகணும், உடல் கம்பிக்க வேண்டும். ஏன் அவர் பாண்ட திருவாசகம் இல்லன்னா சிவன் கோயில்னு சொன்னா திருவும்பாவை இல்லாத கோயில் இல்ல, வீடுன்னு சொன்னா திருவாசகம் போதாத வீடு வீடு இல்ல. அப்படிப்பட்ட திருவாசகத்துக்கு பெருமான் வந்து பழுதிலாத சொல் மணியனை பக்தி செய்து அன்பு முழுமாகிய வடம்னார். நாரா எதை வச்சாருன்னா அந்த கோக்கிற மலர்களை அன்பாகிய அந்த வடத்துல கோத்து மெய் அன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் இப்படி பாடி சாத்தின உடனே வலுவிலாத பெயர் மாணிக்க வாசகன் என்று பேர் சுட்டிட்டார். சாமியே வாயினாலும் நீ மாணிக்க வாசகன், மாணிக்கம் போன்ற வாசகத்தை உடையவர் சாமி. ரொம்ப இந்த பரிசனங்கள்லாம் சீக்கிரமா போங்க, நான் வருவேன். குதிரையெல்லாம் ஆடி மாசத்துல தான் வரும், நான் வந்து கூட்டிட்டு வரேன் சில அனுப்பிச்சாரு சாமியிட்ட போனார். இந்த பொருள் எல்லாம் இங்க மதுரையில வேண்டிக்கிட்டது, குருநாதர்கிட்ட வேண்டிக்கிட்டார். இதெல்லாம் ஆகணும்னார். அரண்பணியும் அடியார் பணியும் செய்ய ஆரம்பிச்சுட்டார், ஆலய பணியும் செய்ய ஆரம்பிச்சார். சாமி இவருடைய பணிகள் கொஞ்ச நாள் இருக்கணும், இவருடைய மலர்வாய் பிறந்த வாசக தேனை அனுபவிக்கணும் என்பதற்காக நீ இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு விட்டார். அப்பதான் அவரு பாடுகிறார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு பிரிவு நிலைய யாரும் இந்த உலகத்துல காட்சியதும் இல்லை. இறைவனை பிரிந்து அனுபவிச்ச பிறகு மழக்கை இறங்கு பொற்கிண்ணம் என்றதால் அரிய என்று உன்னை கருவிகளே நான் எப்படிப்பா நல்ல கதை அருகில தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியினுடைய அருமை தெரியாம போன மாதிரி நான் என்னை விட்டுட்டு போயிட்டே சாமி, என்னை விட்டுட்டு போலாமா நீ? என்ன பிரிவு துயரம் என்பதை மாணிக்கவாசகர் இறை நிலையிலிருந்து அப்படியே உயர்ந்த நிலையிலிருந்து தவறி கேட்ட மாதிரி ஆயிட்டு வருது. மீனை தூக்கி தரையில போட்ட மாதிரி ஆயிட்டு மூச்சு விட முடியாத நிலையில அவருடைய புலம்பல் இருக்கு பாருங்க, இந்த உருக்கம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் திருமாசகத்தில் நீங்க படிக்கணும். சாமி அந்த நிலையில் இருக்கிற போது பாண்டிய மன்னன் கேட்டு விட்டான், குதிரை எல்லாம் என்ன வந்துச்சு? சாமி வேற யார்ட்ட போவார், எல்லாம் செலவாயிப்பட்டு கையில ஒன்றும் கிடையாது, கையில் ஒன்றும் காணம் இல்லை, கடலடியே தொழுது உயிர்னா ஐவர் நின்று ஒந்தல் விட்டா இருக்கிறேன். சாமி சுந்தர் கேட்கிற கையில் ஒன்றும் காணவில்லை, கடலடி தான் உன்னை திருவடி தான் எனக்கு, நீ கவலைப்படாத சீக்கிரம் வரும்னு சொல்லி அனுப்பிட்டு நீயும் புறப்பட்டு போன்ட்டார். சாமி புறப்பட்டு வருகிறார். அங்க அடியார் கோலத்தில் இருந்தவர் இப்போ அமைச்சர் கோலத்துக்கு வந்துட்டார். மன்னனுடைய அவைக்கு போனார், வரவேற்றான். என்னாச்சு? எவ்வளவு பணம் எடுத்துட்டு போன? அதுக்கும் அளவு கிடையாது. எவ்வளவு கொடுவாங்க அதுக்கும் அளவு கிடையாது, தெரியாது தானே? எவ்வளவு பணம் எடுத்துட்டு போனா அதுவும் தெரியாது, எவ்வளவு குதிரை வாங்கினா அதுவும் தெரியாது. சரி போய் மாளிகையில் இருந்து எடுத்தார்.
எத்தனை நாள்ல வரும்?

0: மூணு நாள் அவன் நெடு வச்சாதான் வம்புப்பான். மூணு நாள்ல வரணும், நாலாவது நாள் வரல, பிடிச்சு கிடுக்கி பிடி போட்டு ஏமாத்தவன் போட்டுமா. அடிக்கிற போது சுவாமி என்ன இப்படி பாடா படுத்துக்கிறாரு, இது முறையா முறையா முறையாங்கிறார். அப்போ அந்த நிலையில பெருமான் என்ன பண்றாரு, விழிச்சுக்கிட்ட மாதிரி கணத்தலைவர்களை பார்த்து ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் சீக்கிரம் போட்டுருக்கேன்னாரு. எல்லாம் தெரிஞ்சவர் பெருமான். சரி, அன்பனுக்காக நம்ம போகணும், காட்டுல இருக்கிறத நிறைய பிடினார். நிறைய பிடிக்கிறது சாமி எல்லாம் கத்து கொடுத்துருக்காரு. நிறைய போய் பிடிக்கிறது, புலி பிடிப்பான், சிங்கம் பிடிப்பான், கரடி பிடிப்பான், நிறைய போய் பிடினார். அந்த நதிகள் தான் நதி குணம், வஞ்சக குணம். இந்த வஞ்சக குணத்தை எல்லாம் பயிற்சியினாலே பெருமான் வல்லவன். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ள தழுத்தி மினை கடுந்த வேதியனை கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் வல்லாளன். அவன மாதிரி ஆசாமி தோரத்தில் உருக்கும் படிகொள்ளும் அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் செரிக்கும் படுத்தி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும். அவமாய தேவர்களை எல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு சிவன் தர்றதுக்காக பெருமான் வந்திருக்கான். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு திருவாசகத்துல நினைச்சு நினைச்சு பார்த்தா அந்த அற்புதத்தை நினைச்சு நினைச்சு சாமி நரியை குதிரை பரியாக்கி கொண்டு வருது. எல்லாரும் நரிப்பதில் நரிக்குதிரையில் ஏறிட்டாங்க, இவரை மட்டும் வேத புறவியில ஏறாராம். அதையும் மாணிக்காக திருவாசகம் சொல்றார். வேத புறவி மேல ஏறி வருகிறார். நான்கு காலங்கள் அறம் பொருள் இன்பம் இங்கே நான்கு கால்கள், அபரஞானம் பரஞானம் என்ற கண்கள், உயர்ந்ததாகிய விதி விளக்குகள் செவிகள், இப்படி மிகச்சிறந்த அலங்காரங்களோடு அந்த வேத குறை குதிரையில் ஏறிக்கொண்டு ஒத்த குதிரையின் மேலேறி தன் அடியாறு குற்றங்கள் நீக்குவதற்காக மதுரை பெருநன்மா நோக்கி வருகிறது. அப்படி வேகமா வரும்போது குதிரை வருது, குதிரை வருது, சத்தம் கேட்குது. வந்து சொன்னார்கள், மாணிக்கவாசகரை சரிபடுத்தி கொண்டு வந்தார். பகல் இருந்தாங்க, வந்த உடனே அந்த சத்தம் மறைஞ்சு போச்சு. ஏன்னா இன்னும் நெய்ய வைக்கணும் இல்ல, யார சாமிய நெய்ய வைக்கணும். நைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தாய், நினைக்க நினைக்க நினைக்க நைப்பு கொடுப்பாங்க. நல்ல பிரஷா இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும்னா வச்சு அடிச்சே அடிச்சிருப்பாங்க. கட்டு விளக்கா இருக்கணும்னு ஒண்ணு மேல மாத்தி இல்ல. இந்த பொங்கல் வருது பாருங்க, அந்த காலத்துல இந்த பிரஷ் எல்லாம் கிடையாது. இந்த தென்னை மட்டை இருக்கு பாத்தீங்கன்னா, அதை பல காலம் ஊரை போட்டு அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு நெய்ய வைப்பாங்க. அதை எடுத்து பூச்சுனா ஒன்று போல வரும். அந்த காலத்துல எளிமையா எல்லாரும் வாங்கி அவங்க வீட்லயே சுண்ணாம்பு அடிச்சுக்கிறது. இப்ப கூலி பேசுறதுலாம் கிடையாது, அவங்கள சுண்ணாம்பு கல்ல வச்சு. அந்த நெய்ய நெய்ய நெய்ய நெய்ய பொருள் நைவு சிறப்பா இருக்கணும். ரொம்ப ஷார்ப்பா ஆகணும்னு சொன்னா ரொம்ப கூர்மையா இருக்கணும், பக்குவப்படுத்தணும். அந்த மாதிரி சாமி மாணிக்க வாசகரை பக்குவப்படுத்துறதுக்காக கொஞ்சம் மறைச்சிட்டார். பிடிச்சு மறுபடியும் தேங்கன அப்புறம் பெருமான் வந்த உடனே கூப்பிட்டு கூப்பிடு. எப்பவுமே இந்த மாதிரி அதிகாரங்கள்ல இருக்கிறவங்க பலனை கண்டால் பாராட்டுவார்கள், பலன் என்றால் தூக்கி போட்டுவாங்க. அதான் உலகத்துல எப்பவும். அதுபோல மன்னனும் நடந்து கொண்டா வந்து பலனார். சாமி வந்தார், குதிரையெல்லாம் நிறுத்தினார். சாமியை பார்த்த உடனே இருந்த சீட்ல இருந்து எழுந்திருச்சுட்டான கொஞ்சம். அப்படிப்பட்ட ஈர்க்கிற தெய்வம் பெருமான். நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்த்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சரேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா செரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்று அறியன். என்னால ஒண்ணு தெரியல சாமி. அந்த குதிரைய குதிரை வாங்கின நாலு குதிரை வந்து நிற்கும். இந்த குதிரை கையில் மாற காட்சியை நீங்க ஆவணி மாசத்துல பார்க்கணும். இந்த உணர்வோட பார்த்தா சாமி இப்படி கொட்ட குதிரை மேல வந்து சாமி இந்த வருஷம் செஞ்ச பாவம் தான் நீ நீக்கிட்ட உன் காட்சியை பார்த்து. இத்தனையும் சொல்லாலும் உணர்வாலும் நடையாலும் பல்வேறு வகையான குட்டை செஞ்சிருக்கேன். உன்னை பார்த்த ஆவணி மூலத்துல இது இந்த ஆண்டுலே இல்லாம நீ காக்க வேணும். செய்த பாவங்களுக்கு எல்லாம் செய்த பிழையெல்லாம் பொறுத்துக்கணும் வேண்டணும். சித்தம் முறுக்கி சிவாய நம என்று சொன்னா அத்தன் ஆனந்தம் தருவான். குற்றங்கள்ல இருந்து நீங்கிறதே ஒரு ஆனந்தங்க. நாம குற்றம் இல்லாதவன் அப்படின்னு நினைக்கிற நினைப்பு இருக்கு பாருங்க. அது தருகிற சுகம் மாதிரி இந்த உலகத்தில் கிடையாது. அதான் ஆன்மீகம்னு பேரு. கடவுளை கும்பிடுற ஆன்மீகம் இல்ல. உள்ளத்துக்குள்ளே நெஞ்சத்துல நாம் நல்லவன் என்று நினைக்கிற நினைப்பு இருக்கு பாருங்க. அதுதான் இறைவனுக்கு காட்டக்கூடிய மிகச்சிறந்த வழிபாடு. அதைத்தான் பெரியவர்கள் ஞானிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Muruha. Oorilan குணம் குறியிலான், செயலிலான், உரைக்கும் பேரிலான், ஒரு முன் இலான், பின் இலான், பிரிதோர் சாரிலான், வரல் போக்கிலான், மேலிலான் தனக்கு நேரிலான், உயிர் கடவுளாய் என்னுளே நின்றான். ஸ்காந்தத்திலே இதுவரை சூரபத்மாதி அசுரர்களினாலே துன்புற்றுக் கொண்டிருந்த தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி பார்வதி கல்யாணம், குமரக்கடவுளினுடைய அவதாரம் நிகழ்ந்து குமரக்கடவுளினுடைய முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள் பலவும் நிகழ்ந்து தேவர்களுக்கு சேனாபதியாகி ஆட்டுக்கடாயை நாரதனுடைய வேள்வியிலே தோன்றிய ஆட்டுக்கடாயை தனக்கு வாகனமாக்கிக் கொண்டு பிரம்மனுடைய கர்வத்தை அழித்து சிவபெருமானுக்கு உபதேசம் செய்து இறைவனுடைய சிவபெருமானுடைய ஆணைப்படி சக்தி கொடுத்து வேலை வாங்கிக் கொண்டு தாரகாசுரனையும் கிரௌஞ்சகிரியையும் அவரோடு சேர்ந்திருந்த மாயாபுரியையும் அசுரர்களையும் முருகப்பெருமான் அழித்தான். அங்கே இருந்து திருச்செந்தூருவதை பலவிதமான திருத்தலங்களிலே சிவபெருமானுக்கு பூஜை செய்து திருச்செந்தூர் ஜெயந்தீபுரம் என்று சொல்லும்படியாக ஸ்தலத்திற்கு வந்து அமர்ந்தார் என்பதாக பார்த்தோம். அவருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. முருகப்பெருமானுக்கு தெரியாத விஷயம் உண்டா? அவர்தானே இந்த உலகத்திற்கு காரணமானவனாக, இந்த உலகம் போன விரும்பும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய பரம்பொருள். ஆனா அவர் தேவர்களிடத்திலே அசுரர்கள், இந்த சூரபத்மன் முதலான அசுரர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பலம் எங்கிருந்து கிடைத்தது? அவர்கள் எப்படி உங்களை எல்லாம் துன்புறுத்துவதற்கு, இப்படி துன்புறுத்துவதற்குரிய காரணம் அவர்களுடைய பலத்தினுடைய தன்மை என்ன என்று கேட்கிறார். பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு, நாம் இதை சொல்வதை விட பிரகஸ்பதியானவர், தேவகுருவான பிரகஸ்பதியானவர் வாக்கிலே சிறந்தவர், அவர் சொன்னால் சரியாக இருக்கும், முறையான நெறியான விதத்திலே அசுரர்களுடைய வாழ்க்கையை அவரே சொல்லத் தகுந்தவர் என்று சொல்லி வியாழ பகவானிடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றார்கள். கந்த புராணத்திலே அவர் சொல்லுவதாக வரக்கூடிய ஒரு தோத்திரம், அவர் சொல்வதாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்துதி தான் நாம் இப்பொழுது பார்த்தது. ஊரில்தான், இவனுக்கு ஒரு ஊர் கிடையாது, முருகப்பெருமானுக்கு இந்த இடத்துல இருப்பான்னு ஒரு தேசத்தை சொல்ல முடியாது. குணம் குறுகிலான், இவனுக்கு இந்த குணம்தான் உண்டு, இவன் இந்த இவன் நிர்குணன், சகல குணங்களையும் கொண்டிருப்பவன், இவனுக்கு இதுதான் உருவம் என்றும் சொல்ல முடியாது. ஒரு குறி அல்லது ஒரு அடையாளம் இவனுக்கு இதுதான் என்று சொல்ல முடியாது. ஊரிலான், குணம் குறுகிலான், செயல் இலான், இவன் வந்து ஒரு காரியத்தை செய்கிறான் இல்ல, சங்கல்ப மாத்திரத்திலேயே இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்து காத்து அவிக்கக்கூடிய தன்மையிலே இருக்கக்கூடிய பரம்பொருள். இவன் ஒரு காரியத்தை செய்கின்றான் என்பது கிடையாது, ஒரு செயல் அவனுக்கு இல்லை. உரைக்கும் பேர் இலான், நம்ம சொல்லக்கூடிய பேர் இல்லை இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு பேரே கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல, இதுதான் பேருன்னு சொல்ல முடியாது, எல்லா பேரும் அவனுடைய பேராக இருக்கின்ற காரணத்தினாலே. உரைக்கும் பேர் இலான், ஒரு முன் இலான், பின் இலான், தனக்கு முன்பாக இது இருந்தது, தனக்கு பின்னாக இது இருக்க போகிறது என்று அவனுக்கு யாரும் கிடையாது. உதியா மரியா உணரா மறவா விதி மால் அரியா விமலன் புதல்வா என்று பாடுவார் அருணகிரிநாதர். உதிப்பதில்லை, வரிப்பதில்லை, தனக்குத்தானே நிகராகிய தத்துவனாக இருக்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு ஆதி அந்தம் இரண்டும் கிடையாது. ஆதி மத்தியாந்தரஹிதன் என்று அவனை பற்றி சொல்லுவார்கள். அப்படி ஒரு முன்னிலான் பின்னிலான் பிரிதுவோர் சாரிலான், சரிவன் இருக்கிறான், இவன் எதையாவது ஒன்றை சார்ந்திருக்க வேண்டுமா என்றால், எந்த விதமான பொருளையும் சாராது தனக்குத்தானே இருக்கக்கூடியவன், அசஹாயன், எந்த விதமான துணையும் வேண்டாதவனாக இருக்கக்கூடியவன், தானே அனைத்துமாக இருக்கக்கூடிய பரம்பொருள். இதெல்லாம் தத்துவங்கள் அப்படியே சின்ன சின்ன வார்த்தையில குறிக்கிறார். பின்னாடி நம்ம பார்க்கும் பொழுது சில சில விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கிறோம். பிரிதுவோர் சாரிலான், வரல் போக்கிலான், இவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. மேல் இலான் தனக்கு, அதை தனக்கு ரெண்டு பக்கமே வச்சுக்கலாம், தனக்கு நேரிலான், தனக்கு மேலிலான், தனக்கு மேல இவர்கள் தான் இருக்கிறார்னா கிடையாது, அயனனாகி அரியனாகி அரணனாகி அவர் மேலாயிகரமுமாகி இவைகளுமாகி இனிமையுமாகி வருமோனே என்று சொல்லும்படியாக, தனக்கு மேலே யாரும் இல்லாதவன், விநாயகன் என்று சொல்லுகின்றோமே அது மாதிரி, தனக்கு மேலே நாயகன் இல்லாதவன், அதே போல தனக்கு நேரினான் அவனுக்கு சமமான மனிதராக வேற யாரும் கிடையாது. அவனுக்கு சமமான ஒன்று வேறு இல்லாதவர். அவனே எல்லாமாக உயர்ந்தவனாக இருக்கிறான். உயிர் கடவுளாய் என்னுளே நின்றான். பரமாத்மாவாக எனக்குள்ளே இருக்கக்கூடியவன். நமக்குள்ளே ஹிருத்னம் என்று சொல்லும்படியாக ஹிருதய புண்டரீகம் என்று அன்கின்ற ஹிருதய தாமரைக்குள்ளே ஆத்மாவானது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறதான், அப்படியே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதான். அந்த ஆத்மாவுக்கு உள்ளே பரமாத்மா இருக்கிறார். அங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலேயும் வியாபித்துக் கொண்டிருக்கின்றவனாக இருக்கிறான். உயிர் கடவுளாய் என்னுளே நின்றான். அவன்தான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பாடுவாரே மாணிக்க வாசகர். அதுபோல எனக்கு உள்ளே நிற்கின்ற பரம்பொருள் இங்கே இருக்கிறான். ஏன் இதை எடுத்தார்னா, அவனுக்கு தெரியாத ஒன்று கிடையாது. என்னை படைத்து, இந்த உலகங்களை படைத்து, தேவர்களை படைத்து, அவர்களை தவறும் செய்ய வைத்து, அவர்கள் தவறும் செய்யும் பொழுது அசுரர்களை படைத்து, அவர்களுக்கு வரபலமும் கொடுத்து, அவர்கள் மூலமாக தேவர்களையும் தண்டித்து, என்னிடத்திலே நாடகமாடுவதைப் போலவே அவர்களுடைய வரலாறு என்ன என்று கேட்கின்றானே, அவனே பரமாத்மா. அவன் எனக்கு உள்ளே இருக்கிறான். எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு பரம்பொருள் கடவுள், கந்த கடவுளாய் என் முன்னே சொந்த கடவுளாய் இருக்கிறான்ங்கிறத ஒரு கருத்தை தான் முதலே எடுத்து துதி செய்கின்றார். இந்த காண்டத்தில் அசுரகாண்டம் என்று சொல்லும் பொழுது ஸ்காண்டமாகட்டும் கந்தபுராணமாகட்டும் ரெண்டையும் பார்த்தா ஏராளமான கதைகள் இங்கே வரும். ஏராளமான கதைகள், முருகப்பெருமானை பற்றிய கதைகள் அல்ல, அசுரர்களை பற்றி, முனிவர்களை பற்றி பலவிதமான கதைகள் இங்கே சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். சுருக்கமாக சொல்லிக்கொண்டு நம்ம சொல்லிக்கொண்டு செல்கிறோம். கந்தபுராணத்திலே கச்சியப்பர் இதை மிகச்சிறந்ததாக கையாளுகிறார். ஏன்னா இதுதான் சொல்லத்தகுந்த இடம். ஒரு மனிதன் ரொம்ப நல்லா இருக்கிறான், பேர்பட்டவன் அப்படின்னு சொல்றவனை பத்தி இருந்தால் கூட யாரும் ரொம்ப அதிகமாக கவனம் செய்யும், அவனுக்கு என்ன சார், அவனுக்கு என்ன கோடீஸ்வரன், அவனுக்கு என்ன பெரிய பண்டிதன் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் நல்லா இருந்தா அவன் நாசமா போனான், அவன் அழிந்துவிட்டான் அப்படின்னு யாராவது ஒருவரை பற்றி சொன்னால், அப்படி சொல்லும் பொழுது ஏன் போனான் என ஒரு பயம் வரும். நம்ம அது மாதிரி ஒரு தப்பு செய்திடக்கூடாதுங்கிற ஒரு பயம் வரும் இல்லையா. ராவணன் இருந்தான், வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி என்று சொல்லும்படியாக கைலாய மலையை தூக்கியவன், நாரத முனிவர் கேட்ப நயம்பட உரைத்த நாவும், தாரணி மௌலிபத்தும், சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் உடையவனாக இருந்தவன். 33 கோடி வாழ்நாளும், முயன்று வெட்ட தவமிலையும், எப்போதும் எவராலும் வெலப்படா என்கின்ற வரத்தையும், சந்திரகாசம் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய வாளை தன் கரத்திலேயும் உடையவன் ராவணன். ஆனால் அவன் அழிந்தான் என்று சொல்லும் பொழுது ஏன் அழிந்தான் ஒரு கேள்வி வரும். இதே போல 100 பேர் அவனுக்கு தங்கைகள், இப்படி பேர் இந்த கௌரவர்கள் என்று சொல்லும்படியாக குருகுலத்திலே தோன்றிய இத்தனை பேர் அழிந்தார்களே, தங்களுடைய குலத்தோடு பல மன்னர்கள் அழிந்தார்கள் என்று சொல்லும் பொழுது ஏன் அழிந்தார்கள் என்று சொல்லக்கூடியது வரும். சக்கரவர்த்தியாக இருந்தவன் அழிந்தானே, காரணம் என்ன, என்ன தவறு செய்தான்? இப்ப ஒருவன் நன்றாக இருந்துவிட்டு அழுகிறான் என்று சொன்னால், அவன் துன்பப்படுகிறான் என்று சொன்னால், நமக்கு அங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது. கச்சியப்பர் இதை உணர்ந்தார். அசுர காண்டத்திலே அசுரர்களை பற்றி வரக்கூடிய கதைகள் எல்லாம் வெறும் அசுரர்களை பற்றி வரக்கூடிய கதைகள் அல்ல, அங்கே தன்னுடைய கருத்துக்களை நிரப்புகிறார். சைவ சித்தாந்த கருத்தாகட்டும், மாயையினுடைய தன்மையாகட்டும், அல்லது மோகத்தினுடைய தன்மையாகட்டும், என்ன செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று சொல்வதையெல்லாம் இங்கே மறைத்து மறைத்து கொடுக்கின்றார். மருந்து அப்படியே கொடுத்தோம் என்று சொன்னால் மருந்து சாப்பிட மாட்டாத குழந்தைகள், அதுல சுகர் கோட்டட் பில் என்று சொல்வார்களே அது போலத்தான், தடவிதாக வேப்பம் கொழுந்து அதுக்கு மேல ஒரு வெள்ளத்தப்பாக தடவி உள்ளே கொடுப்பதை போலவே இந்த கதைகளுக்கு உள்ளே மிகச்சிறந்த கருத்துக்களை வைத்துக் கொடுக்கின்றார்கள். இதுலதான் ரொம்ப நுண்ணிப்பாக கவனிக்க வேண்டும். இது வெறும் கதை அல்ல. 108 அண்டங்களை 108 கோடி யுகங்கள் ஆண்ட சூரபத்மனும் அவனுடைய தம்பியரும் அழிந்துபட்டார்கள். தங்களுடைய 1000கணக்கான வெள்ளம் சேனைகளோடு அசுர குலமே அங்கே அழிந்துபட்டது முருகப்பெருமானுடைய வேலினாலே என்று சொன்னால், அவர்கள் அழிவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும், அவர்கள் அவ்வளவு உயர்வதற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதுல இருந்து நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இந்த ரெண்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல செய்யக்கூடாது, அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, முதல்ல செய்யக்கூடாதது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எது சரியா செய்யறோங்கிறது அடுத்த விஷயம், எது செய்யக்கூடாதுன்னு தெரியணும். செய்யக்கூடாததை முதல்ல தவிர்க்க வேண்டும். எது செய்யக்கூடாதோ எதை தவிர்க்க வேண்டுமோ அதை முதலிலே தவிர்க்க வேண்டும். பிறகு கொள்வனவற்றை கொள்ள வேண்டும். அதான் முக்கியமான விஷயம். யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, மருந்து கொடுத்தா மட்டும் முக்கியம் இல்லை, பத்தியம் கொடுக்கிறார்கள், என்ன செய்கின்றார்கள், எதை விளக்க வேண்டும், இது இது நீ செய்யக்கூடாது, எண்ணெய் பண்டம் சேர்க்காத. இப்பதான் 1008 வியாதிகள் இருக்கிறது, ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இருக்கு. ஒவ்வொரு வியாதிக்கும் பார்ட்டு பார்ட்டா டாக்டர் வந்தாச்சு, கண்ணுக்கு டாக்டர், மூக்குக்கு டாக்டர், காதுக்கு டாக்டர், நாக்குக்கு டாக்டர், இது தெரியல. இன்னமே அடுத்தது வந்து சுண்டு வரலுக்கு டாக்டர், நடுவரலுக்கு டாக்டர், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா டாக்டர் வந்துருவாரு நினைக்கிறேன். இப்ப அத்தனை பேர் வந்தாச்சு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட். இவர் சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டார், அவர் சொன்னா இவர் ஒத்துக்க மாட்டார், கடைசியில நம்ம கூறு போட்டு பாத்துருவாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது, நான் குறையாக சொல்லவில்லை. அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு வியாதிகள் நாம் சொல்லுகிறோம். இவ்வளவு வியாதிகள் ஏராளமாக சொல்லும் பொழுது முதல்ல என்ன சொல்லுகிறார்கள், இதை சாப்பிடாத, இப்படி பண்ணாத, முதல்ல அதுதான். அடுத்தது என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த மருந்தை சாப்பிடணும், இப்படி இப்படி பண்ண வேண்டும் என்று அடுத்தது வரும். முதல்ல எது செய்யக்கூடாது என்பதை தவிர்த்து விட்டாலே நம்முடைய அழிவிலே இருந்து நின்று விடுகிறோம், பிறகு ஆக்க நிலைக்கு செல்லலாம். அதனாலதான் இந்த அசுர காண்டம் ரொம்ப முக்கியமான காண்டமாக இருக்கிறது. நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள் இங்கே இருக்கின்றன, இதை மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் இப்பொழுது வியாழ பகவான், அதாவது குரு பகவான் முருகப்பெருமானுக்கு இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவருக்கு தெரியாதது இல்லை, ஆனா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். 66 கோடி அசுரர்கள், இந்த அசுரர்கள் எல்லாம் காசியப முனிவருக்கு, காசியப முனிவர் பிரம்மாவினுடைய மானச புத்திரர், பிரம்மாவினுடைய குமாரர்கள் ஒருத்தர், மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர், பிரஜாபதியாக தர்ம நெறியிலே நின்றவர். அவருக்கு 16 மனைவியர், அதுல தித்தி அதித்தி என்றெல்லாம் சொல்லும் பொழுது தித்தி என்கின்ற மனைவியரிடத்திலிருந்து 66 கோடி அசுரர்கள் தோன்றினார்கள். அதித்திக்கு பிறந்தவர்கள்லாம் தேவர்கள், தித்திக்கு பிறந்தவர்கள் எல்லாம் தைத்தியர்கள், அதனால்தான் அவர்களுக்கு தைத்தியர்கள், தித்தியினுடைய வயிற்றிலே பிறந்தவர்கள் என்று சொல்லும்படியாக தைத்தியர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இவர்களெல்லாம் 66 கோடி அசுரர்கள். அவர்களுக்கு வந்து தலைவனாக அசுரேந்திரன், இந்த இந்திரன்கிற பட்டம்ங்கிறது வந்து தலைவன் சொல்லப்படும். மிருகேந்திரன், கஜேந்திரன், இது மாதிரி நம்ம சொல்லுகின்றோம். அசுரேந்திரன் அங்கே சொல், அவர்களுக்கு தேவேந்திரன், தேவேந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன், அசுரனுக்கு தலைவன் அசுரேந்திரன், மிருகங்களுக்கு தலைவன் மிருகேந்திரன், கஜங்கள் யானைகளுக்கு தலைவன் கஜேந்திரன், இப்படி ஒவ்வொன்றுக்கும் இந்திரன் என்று சொன்னார் தலைவன் என்கின்ற பொருள். இங்கு இவர்களுக்கு தலைவனாக அசுரேந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய அசுரேந்திரன் என்கின்ற தலைவன், அவனுக்கு மங்களகேசிங்கிற ஒரு மனைவி, அவனுக்கு ரெண்டு பேருக்குமே சுரசை என்கின்ற ஒரு மகள் பிறந்தாள். சுக்கராச்சாரியார் இவளுக்கு அவ்வளவு நுண்ணிப்பாக பலவிதமான சாஸ்திரங்களையும் பலவிதமான கல்வி கேள்விகளையும் கற்றுக் கொடுத்து மாயையிலே, மாயை ஒரு மயக்கக்கூடிய தன்னை, மாயை தொழிலிலே இவளுக்கு பலவிதமானவற்றை கற்றுக் கொடுக்கிறார். இவள் நன்கு கற்று தேர்ந்த காரணத்தினாலே இவளுக்கு பேரே மாயை என்று ஆனது. அதாவது மாயா தொழில் புரிவதிலே, பலவிதமான மந்திரமாயங்கள் செய்யக்கூடியதிலே இவளுக்கு நிகராக யாரும் இல்லை என்கின்ற காரணத்தினாலே அவளுக்கு சுரசைங்கிற பெயர் போய் மாயா என்று சொல்லக்கூடிய, மாயை என்று சொல்லக்கூடிய பெயரே நிலைத்தது. அசுரேந்திரனுக்கு ரொம்ப கவலை. ஏன்னு கேட்டா, அசுரர்கள் எல்லாம் தேவர்களாலே பீடிக்கப்பட்டு ரொம்ப கீழே இருக்கிறோம், நம்முடைய குலம் உயர்வடையவில்லையே. அசுரர்களாக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பது வேற, ஆனா அவனுடைய மனத்திலே இருப்பது உயர்ந்த குணம், தன்னுடைய குலம் நன்றாக வர வேண்டும், தன்னுடைய சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும், இது எல்லாருக்கும் இயற்கைதானே, நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்ப சுக்கராச்சாரியார் இடத்துல பலமுறை கேட்கிறான். சுக்கராச்சாரியார் யோசிக்கிறார். இப்போ அவருக்கு ஒன்று தோன்றியது, இதுதான் சரியான சமயம். என்ன சமயம், தேவர்கள் எல்லாம் தக்ஷயஜ்ஞத்திலே கலந்து கொண்டு நந்தியம் பெருமானாலேயும் ததீசி முனிவராலேயும் சபிக்கப்பட்டார்கள். இவர்களுடைய பலம் குறைந்திருக்கிறது, இவர்கள் இந்த சாபத்தை அனுபவிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அது மட்டும் கிடையாது, இறைவனுக்கு எதிரே சென்ற காரணத்தினாலே இறைவன் இவர்களை தண்டிக்க போகிறான். அப்போ அவர்கள் கீழே செல்ல போகிறார்கள்னா இதுதான் சரியான சமயம், இதை பயன்படுத்திக் கொண்டு நாம் மேலே உயர வேண்டும். உயர்ந்தது தாழும், தாழ்ந்தது உயரும், இதுதான் இயற்கை. எப்பவும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாது. நம்ம பார்க்கிறோம் ராஜாக்கள் சேர சோழ பாண்டிய பல்லவர் அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நாள் சேரர், கொஞ்ச நாள் சோழர், கொஞ்ச நாள் பாண்டியர், கொஞ்ச நாள் பல்லவர், அவர்கள் எல்லாம் போய்விடுவார்கள். இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, நம்ம தான் தெரிவிச்சுக்கணும் இவர்கள் அவர்கள். அவ்வளவுதான், எல்லாரும் இருந்த இடம் தெரியாது. உயர்ந்தது தாழும் எல்லா விதமான தன்மையும், ரோமாபுரி பேரரசு, அந்த பேரரசு, இந்த பேரரசு, எங்க இருக்கு பேரரசு? எல்லாம் பேரரசு எல்லாம் பேர் மட்டும்தான் இருக்கிற அரசாக இருக்கிறது. பீஸ் பீஸா ஆகிட்டது எல்லா இடத்திலையும். இவர்கள் இதை யோசிக்கிறார். யோசித்த உடனேயே சுரசையை, அதாவது மாயா என்று சொல்லக்கூடிய அவளை, இந்த சுரசையை அழைக்கிறார். அம்மா, உன்னிடத்திலே மாயை கல்வி நன்றாக இருக்கிறது, இந்த குலம் வளர வேண்டும்னா உன் கையில தான் இருக்கு. சுவாமி, நீங்கள் எது சொன்னாலும் நான் அதை செய்கிறேன். நம்முடைய அசுர குலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய உயிரையும் கொடுக்கிறேன். அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். காஷ்யப முனிவர் தபத்திலே மிகச்சிறந்தவர், தர்மசீலர், கோபமே வராதவர். ஆனால் தவ வலிமை மிக அதிகமாக இருக்கக்கூடியவர். அவரிடத்துல இருக்கிற தவ வலிமை, தபஸ் யாரிடத்திலையும் கிடையாது. நீ அவரை மயக்கி அவர் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் நம்முடைய அசுர குலம் வளரும். அவர்கள் மூலமாக அசுரர்களை பெற்றெடுக்க வேண்டும். இங்க நன்றாக கவனிக்க வேண்டும். இப்ப நார்மலா இது தந்தை வழியான ஒரு மரபு பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலையும் இல்லை, பெரும்பாலும் தந்தை வழி மரபாக இருக்கும். ஏன் அவர்கள் ரிஷிகளாக போகக்கூடாது? இல்ல, ரிஷிகளாக போவதோ அசுரர்களாக போவதோ, அதாவது இன்னும் சரியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில சொல்ல வேண்டும் என்றால், தந்தையினுடைய மனநிலைப்படி குழந்தைகள் செல்வதோ, தாயினுடைய மனநிலைப்படி குழந்தைகள் செல்வதோ, யார் அங்கே வலிமை பெறுகிறார்கள், யார் அங்கே இதுதான் நடக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாகத்தான் செல்லும். இந்த குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவை பார்க்கும். யார் அங்கே வலிமை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வெளியில போகும். அது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். சில இடத்துல அம்மாவுக்கு வலிமை ஜாஸ்தியா இருக்கும், சில இடத்துல அப்பாவுக்கு வலிமை ஜாஸ்தியா இருக்கும். அவர் சொல்றபடி அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் போவாங்க. அப்பா வந்து ஒரே பணம் பணம் சம்பாதிக்கணும், இல்ல பதவி பதவி இருக்கிறார்னா இந்த குழந்தைகளும் அதே மாதிரியான வழக்கத்துல போகும். இல்ல அம்மா இருக்கிறார், அவளுக்கு ஒரு வழி இருக்கிறது என்றால் அவள் வலிமை பெற்றிருந்தா குழந்தைகளும் அதே மாதிரி போகும். இங்கே மாயை வலிமை பெற வேண்டும். எப்ப வலிமை பெறுவாள்? ரொம்ப எளிதான விஷயம். எப்ப காஷ்யபர் தன்னுடைய தவத்தை இழக்கிறாரோ, மாயைக்கு வசப்படுகிறாரோ, அப்பொழுதே அவருடைய வலிமை ஒழிந்தது, மாயையானவள் ஜெயித்து விட்டாள் என்ற பொருள். இப்ப இதை தெரிந்து கொண்டார். நீ அவரை மயக்கி உன் மூலமாக அசுரர்களை பெற முடியும் என்று சொன்னால் இந்த குலம் தழைக்கும். அப்படியா? என்ன செய்ய வேண்டும்? அவர் அங்கே இமயமலை சாரலிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார். நீ செல், அவரை மயக்கு, குழந்தைகளை பெறு என்று சொல்லி அனுப்புகிறார். சுரசை, மாயை என்று பெயர் பெற்ற சுரசை இமயமலை சாரலுக்கு வருகிறார். மிகச்சிறந்த அழகிய வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். எடுத்துக்கொண்டு இவர் தவம் செய்யக்கூடிய இடத்திலே வந்து க்ஷண நேரத்திலே பூஞ்சோலைகள், மணல் மேடைகள், அப்படி இப்படி எல்லாம் ஒரு இந்திரலோகம் போல எல்லா இடத்தையும் மாற்றி விடுகிறார். கண்ணை வைத்து பார்த்த காசியவர் பார்க்கிறார், என்னடா அது, இதுவரைக்கும் காட்டுக்குள்ளே தவம் செய்து கொண்டிருந்தா இப்ப பார்த்தா தேவலோகத்துக்குள்ள தவம் செய்து கொண்டிருப்பதை போல இருக்கிறதே. அங்க பார்த்த ஒரு பெண் அப்படியே உயிலாக நடமாடிக்கொண்டிருக்கிறார். குயிலை பார்த்த, மயிலை பார்த்த, உயிலாக நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண் மயிலையும் பார்த்த, மனத்திலே காமம் தோன்றுகிறது. உடனே அந்த பெண்ணிடத்திலே சென்று, நீ யார், எப்பேற்பட்டவை, இவ்வளவு அழகியாக இருக்கிறார் என்று காமவயப்பட்ட காஷ்யபர் மயிலிடத்திலே சென்று கேட்கிறார். அவதான் பீகு பண்ணிக்கிறார், என்னைக்குமே அவ்வளவுதானே, இல்லை இல்லை இல்லை, இந்த பாருங்க, நீங்கள் இது மாதிரி என்னிடத்துல கேட்கக்கூடாது, பெரிய முனிவர் நீங்கள், இப்படிலாம் கேட்கலாமா, உங்களுக்கு அழகு கிடையாது, நான் தனியாக இருக்கக்கூடியவன், தனியான பெண்ணிடத்திலே வந்து இப்படியெல்லாம் கேட்க முடியுமா? நீங்கள் தவம் செய்யக்கூடியவர்கள், நீங்கள் தவம் செய்யுங்கள், நான் என் வேலையை பார்க்கிறேன் என்றார். தவமா? உன்னை அடைவதே பெரிய தவம், என்னுடைய தவம் எல்லாம் முடிந்தது, நான் உன்னைத்தான் அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் இருக்கிறார். நீ யார் என்று கேட்கும் பொழுது, நான் வந்து உத்தரகங்கையிலிருந்து அந்த வடக்கு பகுதியை இருந்து வருகிறேன், கங்கைக்கு நீராட வேண்டும் என்று வந்தேன், அப்படியே சென்று கொண்டிருக்கிறேன். கங்கை என்ன தேவ கங்கையே இந்த இடத்துல உனக்கு வரவழைக்கிறேன், நீ எனக்கு மனைவியாக வேண்டும். இல்ல வேண்டாம், பெரியவரை இப்படி இருக்கக்கூடியது தகாது, நீங்கள் இடத்துல இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைந்து விட்டாள் மாயை. மறைந்த உடனேயே மயங்குகிறார் காஷ்யபர், புலம்புகிறார். அதுவும் இரவு வரும் பொழுது இது ஒரு நுணுக்கமான தன்மை உண்டு. பகல் பொழுது ஆடவருக்கு உரியது, இரவு பொழுது பெண்களுக்கு உரியது. அந்தந்த சமயத்தில் அவர்கள் பலம் பொருந்தியவராக இருப்பார்கள் என்று சொல்வார்கள். அதனால தான் தேவி பூஜை சாத்தம் எல்லாம் இரவு பகுதிகளில் நடக்கும். பகல் நேரத்திலே தான் தேவ பூஜை எல்லாம் நடக்கும். அதாவது ஈஸ்வரனுடைய பூஜை பகல் நேரத்தில் நடக்கும், சிவராத்திரி தவிர மற்ற இடம்லாம் நடக்கும். அம்பிகையினுடைய பூஜையெல்லாம் பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் நடக்கும். இதை நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ அவரவர்களுக்கு ஒரு சக்தி, அந்தந்த சமயம் உண்டு இல்லையா? கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதே போல இன்னொன்று உண்டு, பகல் பொழுது தேவ பொழுது, இரவு பொழுது ராட்சச பொழுது. இந்த வேதங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இரவு ஏற ஏற ராட்சசர்களுக்கு, அசுரர்களுக்கு, தைத்தியர்களுக்கெல்லாம் பலம் ஏறும் என்று சொல்வார்கள். அப்ப அம்பிகையினுடைய பூஜையெல்லாம் ஏன் பண்ணுகிறோம்னா, இந்த குணத்தை நீக்குவதற்காக. எப்பொழுது நம்ம இடத்துல நோய் வந்து தாக்குமோ, அந்த தாக்குவதற்கு முன்பாக நாம் நம்மை தற்காப்பு வெளியிலே செல்வதை போலவே, எல்லாரும் நோய் வந்த பிறகா போய் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க? ஒரு ஆரோக்கியத்துக்கு நான் இப்படி நன்றாக இருக்க வேண்டும், நான் நடைபயிலணும், எல்லாம் வந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. வர்றதுக்கு முன்னாலே தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அதே போலத்தான் இரவு வரும் முன்பாக மாலையில இருந்து அம்பிகையை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த அசுர சக்திகள் அழிந்து விடுகின்றன. அம்பிகையினுடைய தன்மை நம்மிடத்திலே நிலைக்கிறது. அதுதான் சாக்தத்தினுடைய தன்மை. இருக்கட்டும், இப்போ இரவிலே மிகவும் தவிக்கிறார். மறுநாள் அப்படியே அந்த இடத்திலே நின்று கொண்டு வருகிறாள், மாயையானவள் வருகிறாள். அவ்வளவுதான். என்றைக்குமே நமக்கு ஒன்று ஒன்றின் மீது ஆசைப்பட்டு அது கிடைக்கலே என்று சொல்லும் பொழுது இன்னும் ஆசை அதிகமாகிறது. ஒன்று அதை அடைய வேண்டும், இல்லை யாரும் அதை அடையக்கூடாது, அழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேகமானது வருகின்றது. இங்கே ஒரு சின்ன கருத்துக்களை இப்ப பார்க்கலாம். காசிவரானவர் காலிலே விழுந்து வணங்குகிறார் அந்த மாயையின் இடத்திலே, சுரசையின் இடத்திலே. கங்கையை இப்பொழுதே வரவழைக்கிறேன் என்று வரவழைத்துக் கொடுக்கிறார். அப்போ நீங்க இவ்வளவு கேட்டுக்கொள்வதனாலே நான் உண்மை அடையத்தையார், ஆனால் நான் நினைக்கக்கூடிய வடிவத்திலே நீ எம்மோடு கூட வேண்டும் என்று சுரசையானவள் கேட்கிறார். அவ்வளவுதான், இப்பொழுது பார், என்னுடைய தவத்தினுடைய வலிமையை பார் என்று மிக அழகான ஒரு தேவகுமாரனுடைய வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறார் காசியப முனிவர். சுரசையே அதை கண்டு மயங்குகிறாளாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த இடத்துல மயக்குவதற்காக தன்னுடைய மாயையை பயன்படுத்தக்கூடிய சுரசை, அங்கே அவள் மயங்கி நின்றாளாம். மயங்கி நின்ற உடனேயே இரவு பொழுது ஆரம்பிக்கும் பொழுது முதல் யாமத்திலே அவளும் ஒரு தேவ வடிவத்தை தேவ பெண்ணாக எடுத்துக்கொள்ள மிகச்சிறந்ததாக இரண்டு பேரும் அங்கே கூடும் பொழுது சூரபத்மனானவன் முதலிலே தோன்றுகின்றான். அவனோடு 30,000 அசுர சைன்யமானது அந்த வேர்வை துளியிலே இருந்து தோன்றுகின்றது. இரண்டாவது யாமத்திலே இரண்டு பேரும் சிங்க வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். சிங்கமுகன் 1,000 தலையுடைய சிங்கமுகன், 1,000 தலையும் சிங்கத்தலையும், 2,000 கரங்களுடைய சிங்கமுகனும், அவனோட 40,000 அசுர சைன்யமும் அந்த வேர்வையிலே இருந்து தோன்றுகின்றன. மூன்றாவது யாமத்திலே யானையினுடைய வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது தாரகாசுரன், யானையினுடைய தலையை கொண்டிருக்கக்கூடிய தாரகாசுரன், கஜமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய தாரகாசுரனும், அவனோடு அந்த இவர்களுடைய உடம்பிலே வந்த வியர்வை துளியிலே இருந்து இன்னொரு 40,000 அசுர சைன்யமும் வருகின்றது. நான்காவது யாமத்திலே ஆட்டினுடைய தன்மையை எடுத்துக்கொண்டு கூடுகிறார்கள். அஜமுகி என்று சொல்லக்கூடிய பெண் அரக்கியானவள் அந்த இடத்திலே தோன்றுகின்றாள். மீண்டும் அங்கே அசுரர்கள் வேர்வையிலே இருந்து தோன்றுகின்றார்கள். இதைத் தவிர ஏராளமாக ஆடு, யாழி, புனி, புலி, மான், பசு, கரடி, பன்றி, இப்படி பலவிதமான மிருகங்களினுடைய வடிவங்களை இரண்டு பேரும் எடுத்துக்கொண்டு காம களியாட்டங்களிலே ஈடுபடுகின்றார்கள். அந்த அந்த முகத்தை உடைய அசுரர்கள், ஏராளமான அசுரர்கள் அங்கே தோன்றுகிறார்கள். அத்தனை பேரும் தோன்றுகிறார்கள். இந்த காலமானது கழிகின்றது. எல்லா மக்களும் வந்து வணங்கி நிற்கின்றார்கள். சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன், அஜமுகி, மற்ற அசுரர்கள், யானைமுகன் முதலான அசுரர்கள் எல்லாம் வந்து வணங்கி நிற்கின்றார்கள். இப்பொழுதுதான் பார்க்கிறார், ஓஹோ, இத்தனை பேர் நமக்கு குழந்தைகளாக பிறந்திருக்கிறார்கள் என்று. இந்த கதை இருக்கட்டும், ஒரு சின்ன கருத்து அதற்கு முன்பாக பார்த்து விடலாம். இந்த கதையில சொல்லக்கூடிய விஷயம் என்ன? காஷ்யப முனிவர் பிரம்மனுடைய மானசபுத்திரர், தபத்திலே மிகவும் சிறந்தவர், தர்மசீலர், கோபமே வராதவர். இதெல்லாம் வந்து புராணங்கள் இங்கே சொல்லுகின்றன. இதை எடுக்கும் பொழுதே ஸ்காந்தத்தில் அவரை பற்றி இவ்வளவு சிறப்பாக சொல்லித்தான் ஆரம்பிக்கிறது. இப்பொழுது அவரே மோகத்திற்கு வசப்பட்டார், மாயையினுடைய காலிலே விழுந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகின்றார். அடுத்தது மாயையானவள் மறையப் போகின்றார். மறைந்த பொழுது இவர் மயங்கி நிற்கிறார். மயங்கி நின்று அவர் புலம்பிக் கொண்டிருக்கின்றார். பிரம்மன் வந்து தேற்றக்கூடிய தன்னையிலே அவர் தன்னுடைய மனநிலையை மறந்து தன்னை மறந்து இந்த இடத்திலே மாயைக்கு ஆட்பட்டு மயக்கத்திலே மோகத்திலே மூழ்கி கிடந்திருக்கிறார். என்ன சார், அவரே அப்படி, ஒரு காஷ்யப முனிவரே அப்படி, நாங்கள்லாம் எம்மாத்திரம் கிடையாது. முனிவர்களையே இந்த காமமானது சுடும் என்று சொன்னால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சரித்திரம். அங்கே மாயை நீங்கு படலம் என்று சொல்லும்படியாக கந்தபுராணத்தில் சொல்லும் பொழுது அதை பற்றி காமத்தை தீ என்று சொல்லுவர். உள்ளினும் சுட்டிடும், நினைத்தாலும் சுடுமாம். உள்ளுதல்னா நினைத்தல். உள்ளினும் சுட்டிடும், உணரும் கேள்வியில் கொள்ளினும் சுட்டிடும். இதை பற்றி கேட்டா கூட இது சுடும். குறுகி மற்ற அதை தள்ளினும் சுட்டினும், அதை தினைத்துக் கொண்டு வேண்டாம் வேண்டாம் என்று தள்ளிவிட்டாலும் நம்மை சுடும். தன்னை ஈதினால் கள்ளினும் கொடியது காம தீயதே. இது கள்ளை விட கொடியது, ஆனா கள் தீயல்ல.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
1: ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம. ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே இரண்டாவது ருத்ர சம்ஹிதை, அதிலே மூன்றாவதாக பார்வதி கண்டம் அத்தியாயம் 1-2. நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, தன் தந்தையின் வேள்வியில் உடலை உகுத்த தட்சனின் பெண்ணான சதீ தேவி மலையரசன் இமமானின் புதல்வியானது எப்படி? எவ்வாறான கடுந்தவம் ஏற்றி திரும்பவும் சிவபெருமானையே பதியாக பெற்றாள் என்ற என் வினாவிற்குரிய விடையை உள்ளபடி நன்கு விளங்க கூற வேண்டுகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரத முனிவரே, முதலில் நீ பார்வதியின் திருத்தாயாரின் பிறப்பு, திருமணம் மற்றும் பக்தியை வளர்க்கும் புண்ணிய சரித்திரங்களை கேள். வடக்கு திசையில் இமமான் என்னும் மலையரசன் இருக்கிறான். அந்த மலை செழுமை உடையது, ஒளிமிக்கதும் கூட. அந்த இமயத்திற்கு அசையாது நிலைத்த திருமேனி என்றும், நிலையற்ற அசையும் திருமேனி என்றும் இரு திருமேனிகள் புகழ் பெற்றவை. முதலில் அசையாது நிலைத்து நிற்கும் சூக்ம திருமேனி பற்றி கூறுகிறேன். அழகு நிறைந்த அந்த மலை பல பலவான ரத்னங்களுக்கெல்லாம் இருப்பிடம். கீழ்கடலையும் மேற்கடலையும் இணைக்கும் நிலப்பரப்பை அளக்காகும் அளவுகோல் போல விளங்குவது. அங்கு பல வகையான மரங்கள் நிரம்பியுள்ளன. பல பல கொடுமுடிகள் இருப்பதால் அதன் அழகும் பல பலவாக உள்ளது. சிங்கம், புலி முதலிய விலங்குகள் அங்கு விருப்பம் போல் உலா வருகின்றன. எங்கும் பனி நிரம்பியுள்ளதால் சற்று வெப்பம் உள்ளதாக காண்கிறது. பலவாறான இயற்கை காட்சிகள் நிலவுவதால் வியக்கத்தக்க அழகு நிரம்பி காட்சியளிக்கிறது. தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், முனிவர்கள் என பலர் அம்மலையையே அண்டியிருக்கிறார்கள். சிவபெருமான் மிகவும் உகந்த தவம் செய்யும் மலை அது. இயற்கையிலேயே மிகவும் தூய்மையானது. சான்றோர்களையும் புனிதப்படுத்துவது. அங்கு செய்யும் தவம் வெகு விரைவில் பயனளிக்கும். பல பலவான தாதுக்கள், உலோகத் துகள்கள் நிறைந்தது, நலமே அளிப்பது. அம்மலையே தெய்வீக திருமேனி தாங்கி அதிசுந்தர தேவனாகவும் காட்சியளிக்கிறது. ஸ்ரீமன் நாராயணனது மாறுபாடற்ற அம்சம் அந்த தன்னை பொருந்தியது. ஆகவே அம்மலையரசன் சாதுக்களுக்கும் சான்றோர்களுக்கும் பிரியமானவன். ஒரு சமயம் அந்த மலையரசனான இமபான் தன் குலமும் அற நெறிகளும் தழைக்க வேண்டியும், தேவர்களுக்கும் பித்திருக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டியும் தான் திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். முனிவரே, இச்சமயத்தில் தேவர்கள் அனைவரும் தங்களது நலனை எண்ணி தெய்வத்தன்னை பொருந்திய பித்ருதேவர்களிடம் சென்று அன்பொழுக கூறுவாராயினர். தேவர்கள் கூறுகிறார்கள், பித்திருக்களே, இப்பொழுது நாங்கள் கூறுவதை முதலில் விருப்பத்தோடு கேளுங்கள். பின்பு எங்களது வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உகந்ததாக இருப்பின் அதை உடனே நிறைவேற்றி தாருங்கள். தங்களது மூத்த மகளான மங்களமே வடிவான மேனகை மலையரசனான யுவானுக்கு மனமகிழ்ச்சியோடு மனமுடித்து தாருங்கள். அதனால் உங்களுக்கெல்லாம் பெருத்ததொரு நலன் கிட்டும். தேவர்களுக்கும் அடிக்கடி தோன்றும் துன்பங்களிலிருந்து விடுதலை கிட்டும். இவ்வாறு தேவர்கள் வேண்டவே பித்திருக்களும் தங்களுக்குள் ஆலோசித்து ஒப்புதல் அளித்து தங்கள் மகளான மேனையை முறைப்படி இமமானது திருக்கரங்களில் பெருந்திருமண விழா நடத்தி கைப்பிடித்து தந்தனர். நாரத முனிவரே, மேனைக்கும் இமமானுக்கும் நடந்த திருமண விழாவின் கோலாகலத்தை இதுவரை கூறினேன். இனி மேலும் என்ன கேட்க விரும்புகிறாய்? நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். மேனையின் பிறப்பு என்ன, அவளுக்கு நேரிட்ட சாபம் என்ன, இதை விளக்கி கூறி என் ஐயத்தை நீக்க வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, நான் என் மகன் தட்சனை பற்றி முதலில் கூறினேன் அல்லவா? அவனுக்கு 60 பெண் குழந்தைகள். இவ்வுலக படைப்பிற்கே அவர்கள்தான் காரணபூதர்கள். அவர்களை கஷ்யபர் முதலிய முனிவர்களுக்கு திருமணம் செய்தளித்தான் என்பதுதான் உனக்கு தெரியுமே. அவர்களில் ஸ்வதா என்கிற கன்னிகையை பித்திருக்களுக்கு திருமணம் செய்து வைத்தான். அவளுக்கு அனைத்து நலன்களும் கொண்ட, தர்மமே வடிவெடுத்து வந்ததோ என்னுமாறு 3 பெண் குழந்தைகள் பிறந்தனர். அவர்களில் முத்தவள்தான் மேனை, நடுவள் தண்ணி, கடைக்குட்டி கலாவதி. இவர்கள் மூவரும் பித்ருதேவர்களின் மனதில் இருந்து தோன்றியதால் மானசீக புத்திரிகள். இப்பெண்கள் மூவரும் எந்த ஒரு தாயின் கருவிலிருந்தும் தோன்றாததால் அயோனிஜர்கள் எனப்படுவர். உலக நடைமுறைக்காக ஸ்வதாவின் பெண்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்களது அழகான பெயர்களை கூறுவதாலேயே மனிதன் விரும்பியதெல்லாம் பெறுகிறான். அகில உலகங்களும் போற்றி வணங்கும் பெருமையுடைய உலகத்தாய்மார்களான இவர்கள் பெருமகிழ்ச்சியை அளிப்பவர்கள். மூவரும் சிறந்த யோகினிகள், ஞானத்தின் பொக்கிஷம். மூலகங்களிலிருந்தும் தடையின்றி உலாவரும் தகைமை கொண்டவர்கள்.
2: ஒரு சமயம் இம்மூவரும் ஸ்ரீமன் நாராயணனை தரிசிக்க அவர் வாழும் ஸ்வேத தீவிற்கு சென்றனர். அங்கு அவரை பக்தியோடு துதித்து வணங்கிய மூவரும் அவரது கட்டளையை ஏற்று அங்கேயே தங்கலாயினர். அச்சமயம் அங்கு சான்றோர்கள் நிரம்பிய ஒரு பெருஞ்சபை கூடியது. முனிவரே, அதே சமயத்தில் என் மானசீக புத்திரர்களான சனகாதி முனிவர்களும் அங்கு சென்று ஸ்ரீமன் நாராயணனை போற்றி வணங்கி துதித்துள்ளனர். அவர் கட்டளைப்படி அங்கேயே தங்கவும் தங்கினர். சனகாதி முனிவர்கள் தேவர்கள் அனைவரிலும் முதலில் தோன்றிய மூத்தவர்கள். அனைத்து உலகங்களும் போற்றி வணங்கும் தகைமையர்கள். அவர்கள் அங்கு வந்தது கண்டு ஸ்வேதத்வீபவாசிகள் அனைவரும் ஒருங்கே எழுந்திருந்து வணங்கி நின்றனர். ஆனால் இம்மூன்று சகோதரிகள் மட்டும் அவர்களை கண்டும் எழுந்திருக்கவில்லை. ஆகவே சனத்குமார மகர்ஷி, உலக நெறியை காப்பாற்ற வேண்டி நீங்கள் மூவரும் இம்முன்னுலகை விடுத்து மண்ணுலகில் மானட பெண்களாக பிறக்க கடவுதென்று சாபமளித்தார். பின் அவர்கள் வணங்கி வேண்டவே மனங்களிந்த சனத்குமாரர் கூறுவாராயினார். சனத்குமாரர் கூறுகிறார், பித்திருக்களின் பெண்களே, மனமகிழ்ச்சி கொண்டு நான் கூறுவதை கேளுங்கள். இது உங்களது சோகத்தை களைந்து இன்பம் தருவது. உங்கள் மூவரில் மூத்தவளான மேனை பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் அம்சமான இமமானை மணப்பாள். அவளுக்கு தோன்றும் பெண் குழந்தை பார்வதி என்று புகழ் பெறுவாள். பிதர்க்களின் அன்பான இரண்டாவது மகள் சிறந்த யோகினியான தன்யி ஜனகமன்னனின் மனைவி ஆவாள். அவர்களுக்கு குழந்தையாக திருமகளே சீதை என்னும் திருப்பெயருடன் பிறப்பாள். பிதர்க்களின் கடைக்குட்டியான கலாவதி துவாபர யுகத்தின் முடிவில் ருஷபானு என்னும் வைசியனுக்கு மனைவி ஆவாள். அவளது குழந்தை ராதை என்ற பெயரால் புகழ் பெறுவாள். யோகினியான மேனை தன் பெண்ணான பார்வதி தேவியின் அருளால் தன் கணவரோடு இதே மானிட உடலுடன் கைலாயம் என்னும் பரமபதத்தை அடைவாள். தன்யை தன் மணாளரான ஷீரத்வஜன் என்னும் மன்னனுடன் லக்ஷ்மியின் திரு அவதாரமான தன் மகள் சீதையின் திருவருளால் ஸ்ரீவைகுண்டம் செல்வாள். மன்னன் ஷீரத்வஜன் ஜனககுலத்தில் தோன்றியவன், சிறந்த யோகி, உலகியல் பற்றை துறந்த ஜீவன் முக்தன். உலகியலில் இருந்து கொண்டே முக்தி இன்பத்தை அனுபவிப்பவன் தாமரை இலை நீர் போல. ருஷபானுவை மணந்த ஜீவன் முக்தையும் யோகினியுமான கலாவதி தன் மகளான ராதையுடன் கோலோகம் செல்வாள். இது நிச்சயம். இடையூறான துன்பங்களின்றி எவருக்குத்தான் எங்குதான் பெருமை வெளிப்படுகிறது? உயர்ந்த நற்செயல்கள் செய்யும் புண்ணிய புருஷர்களுக்கும் நேரிடும் சிற்சில துன்பங்கள் கழிந்துதானே பிறர்க்கரிய இன்பம் கிட்டுகிறது. இப்பொழுது எனது மற்றொரு கூற்றையும் மகிழ்ச்சியோடு கேளுங்கள். அது சிறந்த சுகத்தை அளிப்பது. மேனையின் மகளான பார்வதி உலகம் கொண்டாடும் பெருமை படைத்தவள். அவள் கடுந்தவம் ஏற்றி சிவபெருமானது மனைவியாவாள். தன்யையின் பெண்ணான சீதை பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் மனைவியாகி உலக நடைமுறைக்கு ஏற்ப ஸ்ரீராமனுடன் திருவிளையாடல்கள் புரிவார். கோலோகத்தில் வசிக்கும் சாக்ஷாத் ராதையே கலாவதியின் மகளாக பிறக்கப் போகிறாள். அவள் ரகசியமான காதலில் கட்டுண்டு ஸ்ரீ கிருஷ்ணனின் அன்பு மனைவியாவாள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு சாபம் என்கின்ற போர்வையில் உயர்ந்த வரங்களை அளித்த உலகம் புகழ் சனத்குமார பகவான் தன் சகோதரர்களுடன் அங்கேயே மறைந்தருளினார். அப்பா நாரதா, பித்திருக்களின் மகள்களான என் மூன்று சகோதரிகளும் இவ்வாறு சாபத்தினின்றும் விடுதலை பெற்று இன்பமடைந்து தங்கள் வீடு திரும்பினர். அத்தியாயம் 3. நாரதர் கேட்கிறார், அறிஞரே, தாங்கள் மேனையின் முற்பிறவியையும் திருமணத்தையும் பற்றி கூறினீர்கள். அவை அற்புதமானதும் நலன் அளிப்பதுமாகும். இனி அதற்கு மேலுள்ள மங்கள சரித்திரத்தை கூறுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மேனையை திருமணம் செய்து கொண்ட இமவான் தன் அரண்மனை திரும்பிய போது மூவுலகங்களிலும் பெரும் திருவிழா நடந்தது. இமவான் தன் மனையாளுடன் அனைத்து நலன்களும் தரும் தன் அரண்மனையில் இனிது வாழலானான். முனிவரே, அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் அனைத்து தேவர்களோடும் மலையரசரிடம் சென்றார். இவ்வாறு தேவர்கள் அனைவரும் வந்தது கண்ட இமவான் அவர்களை வாழ்த்தி வணங்கி தன் பெரும்பேற்றை எண்ணி மகிழ்ந்து பக்தியோடு அனைவருக்கும் மரியாதை செய்தான். தலை வணங்கி இரு கை கூப்பி அன்போடு துதிக்கலானான். அவனது திருமேனி முழுவதும் மயிர்கூச்செறிந்தது. காதலாகி கசிந்து உருகிய கண்களில் நீர் பெருகியது. முனிவரே, விரயத்தோடு வணங்கி மகிழ்ந்த இமவான் ஸ்ரீ விஷ்ணு முதலான தேவர்களிடம் கூறலானான். இமவான் கூறுகிறான், இன்றே என் பிறவி பயனுடைத்தானது. என் கடும் தவமும் பயன் பெற்றது. என் அறிவும் பயன் அடைந்தது. என் செயல்களெல்லாம் நற்பயன் பெற்றதே என்றுதான். இன்றே நான் பிறர்க்கரிய பேறு பெற்றவனானேன். என் நிலமும் பயனுடைத்தானது. என் குலம் புண்ணியமடைந்தது. என் மனைவி மக்களும் மற்றும் உள்ள அனைத்தும் உண்மையில் இன்றே பயனுடைத்தானது. ஏனெனில் சான்றோர்களான தேவர்கள் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரே நேரத்தில் இங்கு வந்துள்ளீர்கள் அல்லவா? நீங்கள் என்னையும் ஒரு பணியாளனாக எண்ணி மகிழ்ச்சியோடு கட்டளையிடுங்கள். எனக்குரிய காரியம் என்ன? இவமான் இவ்வாறு கூறியதை கேட்டு மகிழ்ந்த தேவர்கள் தங்கள் காரியம் நிறைவேறியதாகவே நினைந்து மகிழ்ந்து கூறுவாராயினர். தேவர்கள் வேண்டுகிறார்கள், இமவானே, நீ அனைத்தும் அறிந்தவன், எங்களது நன்மையை கோருபவன். நாங்கள் வந்த காரியம் பற்றி மகிழ்ச்சியோடு கூறுகிறோம். கேள் மலையரசனே, உமையான இவள் அகில உலக நாயகி தட்சனுக்கு மகனாக சதி என்கிற பெயருடன் திரு அவதாரம் செய்தவள். சிவபெருமானை மணந்து பலகாலம் இந்நில உலகில் பல திருவிளையாடல்கள் புரிந்தவள். தன் தந்தை அவமதித்ததால் தன் சபதத்தை நினைத்து தந்தை செய்யும் அவ்வேள்வியிலேயே தன் உடலை நீத்து தன் இருப்பிடம் சென்றவள். இக்கதைதான் உலகம் அறிந்ததே, உனக்கும் தெரியும் அல்லவா? அந்த சதீ தேவி உனது திருமாளிகையில் திரு அவதாரம் செய்வாளேயாகி அது தேவர்களுக்கு பெருத்த நன்மை அளிப்பதாக ஆகுமென்றோ பிரம்மதேவர் கூறுகிறார். ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலிய தேவர்கள் இவ்வாறு கூறவே மலையரசனான இமவான் மனதார மகிழ்ந்து தலைவணங்கி, அப்படியே ஆகுமானால் அதுவே எனது பெரும் பேராகும் என்று பதில் உரைத்தான். பின் தேவர்கள் உமையம்மையை மகிழ்விக்கும் பூஜை முறைகளை கூறிவிட்டு சிவபெருமானின் பாகம் பிரியாளான உமையை சரணம் பற்றினர். ஒரு நல்ல புண்ணிய இடத்தில் ஒன்று கூடி உலக நாயகியான இறைவியை தியானித்து திரும்ப திரும்ப வணங்கி ஸ்ரத்தையோடு துதிக்கலாயினர். தேவர்கள் துதித்தல். சிவலோகமான திருக்கயிலையில் நித்தியவாசம் செய்யும் இறைவியே, உமை அம்பிகையே, உலக நாயகியே, சிவபெருமானின் காதல் அரசியே, அடியார்களை துன்பத்திலிருந்து காத்தருளும் துர்கையே, அனைத்து செல்வங்களும் நிறைந்த மகேஸ்வரியே, தங்களை வணங்குகிறோம். பரம பாவனமானவளே, அமைதியே வடிவெடுத்த சக்தியே, தூய்மையே திருமேனியாக விளங்கும் புஷ்டி தேவியே, புலப்படாத பிரகிருதியான மாயையும் மகத்தியனும் தத்துவமும் உனது சுரூபமே, பக்தியோடு தங்களை வணங்குகிறோம். நலமே விழையும் சிவையும், நன்மையே செய்பவளும், தூய்மைக்கும் தூயவளும், காணும் ஸ்தூலமும் காண இயலாத சூட்சமும் அனைவருக்கும் புகலிடமும் தாங்களே. வேதத்தில் மறைந்து நுண்ணியதாக காணப்படும் வித்தை மற்றும் வெளியிலே கர்மமாக கர்ம மார்க்கமாக தெரியும் ஸ்ரீவித்தை தாங்களே. உபாசனத்தால் மகிழ்பவளே, அந்த தேவியான தங்களை வணங்குகிறோம். ஸ்ரத்தா தேவியும் திருதி தேவியும் எங்கும் நிறைந்து விளங்கும் ஸ்ரீயும் தாங்களே. இப்பிரபஞ்சத்தை விளங்கச் செய்யும் சூரிய கிரணங்கள் தாங்களே. பிரம்மாண்டம் என்கிற திருமேனியில் உள்ள பிரம்மதேவர் முதல் புல் வரையிலான அனைத்து ஜீவராசிகளின் உள்ளும் நிறைந்து நின்று அவற்றிற்கு புஷ்டி என்னும் செழுமையை நல்கும் ஆதிதேவியான உம்மை வணங்குகிறோம். வேதமாதாவான காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதியும் தாங்களே. மூலகங்களும் சொல்லும் சொல், அந்த வார்த்தை என்னும் செயலும், அறமே வடிவான மூன்று வேதங்களும் தாங்களே. ஜீவராசிகளின் நித்திரை என்னும் தூக்கமான சுகம் தரும் நிலையும், பசி நிறைவு என்னும் மனநிலையும் தாங்களே. ஆசை தாகம் காந்தி என்னும் ஒளி, பொலிவு துஷ்டி என்னும் திருப்தி மற்றும் என்றென்றும் நிலைத்த முழுமையான மகிழ்ச்சி என்கிற ஆனந்தம் அருள்பவளும் தாங்களே. புண்ணிய கர்மங்கள் செய்பவர்களின் திருமாளிகையில் திருமகளாகவும், பாவிகளின் வீடுகளில் திருமகளின் மூத்தவளான ஜேஷ்டாதேவி என்னும் முதேவியாகவும், அதாவது ஏழ்மையாகவும் வசிப்பவள் தாங்களே. அனைத்து உலகங்களின் அமைதி தாங்களே. அனைத்தையும் நினைவில் கொள்ளும் தாரணாசக்தியான தாத்ரி தேவியும், உயிரான பிராணனை காக்கும் போஷண சக்தியும் தாங்களே. நிலம் நீர் தீ வெளி வெளி என்னும் ஐம்பெரும் பூதங்களின் சாரமான தத்துவங்களை வெளியே தோன்றச் செய்யும் மூல தத்துவமும் தாங்களே. அறநெறிகளின் உண்மை அறிந்த அறிஞர்களின் அறிவான நீதியும், ஊழையும் உப்பக்கம் அதாவது புறப்பக்கம் காணும் முயற்சி திறனும் தாங்களே. சாமவேதத்தின் கானமும் கிரந்தி என்னும் ஊகமும் அதாவது ஞானமும் தாங்களே. வேள்வியில் ஆகுதி தருவதற்கான யஜுர்வேத மந்திரமாகவும், ரிக்வேதத்தின் ஸ்வரமான மாத்திரை என்னும் அளவாகவும், அதர்வண வேதத்தின் உயர்ந்த கதியாகவும் விளங்குபவள் தாங்களே. ஜீவராசிகளின் மூக்கு காது கண் முகம் தோல் மார்பு இதயம் ஆகிய அனைத்து உறுப்புகளிலும் திருதி அதாவது உறுதி பலம் என்கிற உருவத்தில் தங்கியிருந்து இன்பம் அருள்பவளும் தாங்களே. நித்திரை அதாவது தூக்கம் என்னும் ரூபத்தில் உலகிலுள்ள ஜீவராசிகளுக்கு இன்ப நிலையாக விளங்குபவளான அந்த உமாதேவி உலகத்தின் இருப்பிற்காகவும் பாலனமான காத்தற் பொருட்டும் நமக்கு அருள் புரியட்டும். இவ்வாறு உலகமாதா மகேஸ்வரி சதிதேவியாக விளங்கும் உமை அம்பிகையை காதலாகி துதித்த தேவர்கள் அவ்வம்பிகையை தரிசிக்கும் அவளோடு அங்கேயே காத்திருந்தனர். இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம் அத்தியாயம் 4. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு தேவர்கள் வேண்டவே கடத்திற்கரிய பெருந்துன்பங்களையும் களைந்து அழிக்கும் உலகுக்கு ஒரே தாயான துர்காதேவி ரத்தனங்கள் இழைக்கப்பட்ட தெய்வத்தன்னை பொருந்திய அற்புதமான ரதத்தில் தோன்றி காட்சியளித்தார். அந்த ரதத்தில் நன்கு ஒலிக்கும் மணிகள் வரைபோல் பின்னி கட்டப்பட்டு மென்மையான அழகிய மெத்தை விரிக்கப்பட்டிருந்தது. துர்காதேவியின் திருமேனியின் ஒவ்வொரு அங்கங்களும் கோடிசூட்டிய பிரகாசமாய் அழகு மிளிர்வதாக இருந்தன. தேவியின் ஒளியோ என் திசைகளிலும் பரவி இருந்தது. அதன் மத்தியில் தேவி விளங்கினாள். அழகின் எல்லையே அவள்தான். காந்தியோ ஒப்புமையற்றது. சதாசிவத்துடன் திருவிளையாடல்கள் புரியும் மகா மாயையான இறைவிக்கு ஒப்பார்தான் யாருண்டு? சிவலோகமான திருக்கையிலையில் வாசம் செய்யும் அந்த தேவியோ சத்துவம் ராஜசம் தாமசம் என்னும் முக்குணங்கள் உடையவள் ஆனாலும் சின்மய ரூபிணியான நிர்குணஸ்வரூபியே ஆகும். ஏனெனில் இம்முக்குணங்களும் பிராகிருதமானவை, அதாவது அற்பமானவை. இவள் திருமேனியோ நித்தியமானது, பிறப்பு இறப்பற்றது, தீயோர் பக்கல் பெருஞ்சினம் கொள்பவள் ஆதலால் சண்டி என அழைக்கப்படுகிறாள். ஆனால் உண்மை சுரூபமோ நலன்களை வாரி வணங்கும், வாரி வழங்கும் சிவையாகும். அனைவரின் பீடைகளையும் களையும் உலகமாதா. அவள்தான் ஒளிக்காலத்தில் பெருந்துயிலாகி அனைத்து ஜீவராசிகளையும் தன் மடியில் வைத்து தாளாட்டி உறங்க வைப்பவள். அடியார்களை சம்சார சாகரமான உலகியல் கடலிலிருந்து மீட்பவளும் அவளே. இவ்வாறான அந்த தேவியின் ஒளிவெள்ளத்தால் கண்கள் கூசவே தேவர்கள் அவளை நன்கு தரிசிக்க முடியவில்லை. ஆகவே அவளது தரிசனத்தை பெற விரும்பிய தேவர்கள் திரும்பவும் துதித்தனர். தேவியை தரிசிக்க விரும்பிய விஷ்ணு முதலிய தேவர்கள் அவளது திருவருள் பெற்று பின் அவளை நன்கு தரிசித்தனர். தேவர்கள் வேண்டுதல், அம்பிகையே, பெருந்தேவி தாயாரே, நாங்கள் உனது அடிமைகள் அல்லவா? நாங்கள் வேண்டுவதை மகிழ்ச்சியோடு கேட்க வேண்டுகிறோம். முன்பு தாங்கள் தட்சனின் பெண்ணான சதீ தேவியாக பிறந்து ருத்ரனது மனைவியானீர்கள். அப்பொழுது பிரம்மதேவர் முதலிய தேவர்கள் அனைவரின் பெருந்துன்பங்களை களைந்து ஒளிந்தீர்கள். பின்பு தந்தை செய்த அவமானம் பொறுக்காத தாங்கள் தான் செய்த சபதப்படி தன் உடலை வேள்வித்தீயில் நீத்து திரும்பவும் தன் இருப்பிடம் சேர்ந்தீர்கள். இதனால் சிவபெருமான் பெரும் சோகம் கொண்டார். மகேஸ்வரியே, தாங்கள் விடுத்து சென்றதால் தேவர்களின் காரியங்கள் நிறைவு பெறவில்லை. அதனால் கலங்கிய தேவர்களாகிய நாங்களும் முனிவர்களும் ஒன்று கூடி தங்களையே சரண் அடைந்து உள்ளோம். சர்வேஸ்வரியே, இறைவியே, தேவர்களின் விருப்பத்தை தாங்கள்தான் நிறைவு செய்து தரல் வேண்டும். இதனாலன்றோ சனத்குமார முனிவரின் சொல் பயன்பெற்றதாக ஆகும். எம்பெருமாட்டியே, தாங்கள் திரும்பவும் இந்நிலவுலகில் திருவோதாரம் செய்து ஸ்ரீ சிவபெருமானை மணந்து தேவர்கள் நன்மை பெறுமாறு திருவிளையாடல்கள் புரிந்து அருள் செய்திடல் வேண்டும். இதனால் கைலை நாதரான சிவபெருமானுக்கும் மகிழ்ச்சி பிறக்கும். அனைவரின் துன்பங்களும் அழிந்து இன்பம் பெறுமாறு தாங்கள்தான் அருள் புரிந்திடல் வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு காதலாகி கசிந்து உருகிய வேண்டிய ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் எல்லோரும் பக்திக்கு ஆட்பட்டு தலைவணங்கி மௌனமாயினர். தேவர்களது துதியை கேட்டு இறைவியும் பெரிதும் மகிழ்ந்தாள். அவர்களது வேண்டுகோளின் காரணத்தை சிந்தித்த அடியார்க்கு அருள் புரியும் இறைவி தன் கணவரான சிவபெருமானை நினைந்தவாறே ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்களை அழைத்து புன்னகையோடு கூறலுற்றார். உமாதேவி கூறுகிறாள், ஸ்ரீஹரியே, பிரம்மனே, தேவர்களே, முனிவர்களே, நீங்கள் அனைவரும் மனவருத்தத்தை விட்டொழித்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் உங்களிடம் பெருமகிழ்ச்சி கொண்டேன் என்பதிலும் ஐயமா? நீங்கள் அனைவரும் உங்கள் இருப்பிடம் சென்று நிம்மதியாக இருங்கள். நான் மேனையின் திருமகளாக அவதரித்து ஸ்ரீ ருத்ரனை மணந்து அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிப்பேன். இது எனது ரகசியமான கொள்கை. சிவபெருமானின் அற்புத திருவிளையாடல்களோ ஞானிகளையும் மோகத்தில் ஆழ்த்துபவை. தேவர்களே, எனது தந்தை தனது வேள்வியில் என் மணாளரான சிவபெருமானை அவமதித்தது கண்டு வெகுண்ட நான் தட்சணால் பெறப்பட்ட எனது உடலை வேள்வித்தீயில் அழித்துக் கொண்டது முதல் எனது மணாளரான காலாக்னி ருத்ரர் திசைகளையே ஆடையாக கொண்டார். அவரோ என்னையே நினைத்த வண்ணமாக இருக்கிறார். அற நெறிகளை நன்கு அறிந்த சதீதேவி எனது கோபத்தை தெரிந்தும் தன் தந்தையின் வேள்விக்கு சென்றாள். ஆனால் அங்கு எனக்கு நேர்ந்த அவமானத்தை கண்டு பொறாமல் என்மேல் கொண்ட காதலால் தன் உடலை அங்கேயே துறந்தாள் என்பதை நினைந்த சிவபெருமான் தன் வீடு வாசலை துறந்து உலகியலுக்கு ஒவ்வாத வேடம் தரித்து யோகியானார். என் சுரூபத்தையே கொண்ட சதீதேவியின் பிரிவாற்றாமையை தாங்க அவரால் இயலவில்லை. தேவர்களே, என்னையே திரும்பவும் மனைவியாகப் பெற விரும்பியதால் மேனைக்கும் இபமானுக்கும் நான் மகளாகப் பிறக்க வேண்டும் என்பதுவும் அவரது விருப்பம். ஆகவே அவரது மகிழ்ச்சிக்காக திரும்பவும் உலகியலுக்கு ஏற்ப இமமானின் மனைவியான மேனையின் திருமகளாக பிறக்கப் போகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு கூறிய உலக நாயகியான உமாதேவி அனைத்து தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்தருளி விரைவில் தன் உலகம் போய்ச் சேர்ந்தாள். அதன்பின் ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் உமையம்மை மறைந்தருளிய திசை நோக்கி தொழுது மனமகிழ்ச்சியோடு தங்கள் உலகிற்கு சென்றனர். அத்தியாயம் 5. நாரதர் கேட்கிறார், தந்தையே, துர்காதேவி மறைந்தருளி தேவர்கள் தங்கள் உலகிற்கு திரும்பிய பின் மேலும் என்ன நடந்தது என்பதை கூறுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், அந்தணர்களில் சிறந்தவனே, என் மகனே, விஷ்ணு முதலிய தேவர்கள் இமமான் மற்றும் மேனையிடம் தேவியை பூஜிக்க சொல்லி சென்றவின் தம்பதிகளான இமமானும் மேனையும் கடுந்தவம் மேற்கொண்டனர். பகல் இரவு என்றில்லாமல் சிவனையும் சிவையான இறைவியையும் நினைந்தவாறே ஒரு நிலை கொண்ட மனத்தினராய் உரிய முறைப்படி பூஜிக்கலாயினர். இறைவனின் மகிழ்ச்சியக்காகவென்றே அந்தணர்களுக்காக தானம் வழங்கினர். மேனை தனக்கு மகப்பேறு வாய்க்க வேண்டும் என்பதற்காகவே சித்திரை மாதத்திலிருந்து 27 வருடங்கள் நாள் தவறாது ஒரே மனதுடன் பக்தியோடு தேவியின் பூஜை ஆராதனையிலேயே ஈடுபாடு கொண்டிருந்தாள். அஷ்டமி என்று உபவாசம் இருந்து நவமி தினம் குழுக்கட்டை அதாவது மோதகம், அரிசி மாவிலான பட்சணம், பாயசம், நறுமணச் சந்தனம், புஷ்பங்கள் ஆகியனவற்றை அர்ப்பணம் செய்து பூஜித்தாள். கங்கைக்கரையில் ஓஷதி பிரஸ்தம் என்னும் இடத்தில் உமாதேவியின் சிலையை மண்ணினால் ஆக்கி பற்பலமான பூஜை பொருள்கள் கொண்டு பூஜிக்கலானாள். சிலபோது உணவை தவிர்த்தும் பூஜை விதிமுறை நியமங்களை முறைப்படி கடைபிடித்தும் சிற்சில சமயம் நீர் மட்டுமே ஆகாரமாக கொண்டும் மற்றும் சில போது காற்றகே உணவாக கொண்டும் தவம் இருக்கலானாள். தூய்மையான ஒளியினால் மேலும் ஒளிபடைத்தவளான மேனை சிவையான இறைவியினிடமே ஒன்றிய மனதோடு 27 வருடங்கள் தவம் இயற்றினாள். இவ்வாறு 27 வருடங்கள் கழிந்ததும் உலகம் முழுவதும் நீக்கமர நிறைந்து விளங்கும் உலக நாயகியான உமாதேவி மேனையின் பக்திக்கு மகிழ்ந்து அவளுக்கு அருள் செய்ய அவள் எதிரில் காட்சியளித்தாள். ஒளிமண்டலத்தின் மத்தியில் விளங்கும் அழகே வடிவெடுத்த உமாதேவி மேனைக்கு எதிரில் தோன்றி புன்னகையுடன் கூறலானாள். தேவி கூறுகிறாள், கற்பரசி மேனையே, மறையரசனின் மனைவியே, உனது தவம் கண்டு மகிழ்ந்தேன். நீ விரும்புவதை கேள். நீ எந்தெந்த பொருள் வேண்டுமென விரும்பி தவம், விரதம், சமாதி நிலை முதலியனவற்றை அனுஷ்டித்தாயோ அவை அனைத்தையும் குறைவர் அருளுவேன். கேள். தன்னதரில் தோன்றிய காளிகாதேவியான உமாதேவி இவ்வாறு கேட்கவே மேனை இறைவியை வணங்கி கூறலுற்றாள். மேனை கூறுகிறாள், இறைவியே, இன்று எனக்கு தங்களது தரிசனம் கிட்டியது. ஆகவே தங்களை துதிக்க விரும்புகிறது என் மனம். தாங்கள் என் மீது கருணை கொள்ள வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மேனை இவ்வாறு கூறவே அனைவரையும் மயங்கச் செய்பவளான காளிகாதேவி மனமகிழ்ச்சி கொண்டு தன் இரு கைகளினாலும் மேனையை இழுத்து மார்போடு அணைத்துக் கொண்டாள். அப்பொழுதே மேனையின் மனதில் தெய்வீக ஞானம் எழிர்ந்தது. உடனே மேனை பக்தியோடு அன்பொழுகும் இன் துதிகளால் துதிக்கலானாள். மேனை துதிக்கிறாள், எந்த இறைவி, மாயையான பிரகிருதிக்கும் மாயாரூபிணியோ, அகில உலகங்களையும் படைத்து காத்து அருள்பவளோ, உலகங்களையெல்லாம் தாங்கி நிற்பவளோ, விரும்பியதை விரும்பிய வண்ணம் அளிப்பவளோ, அவ்விரைவியை வணங்குகிறேன். நிலையான ஆனந்தத்தை நித்தமும் அருள்பவளும், மாயையாக விளங்குபவளும், யோக நிலையில் அரிதுயில் புரிபவளும், உலகிற்கெல்லாம் தாயும், அழகிய தாமரை மலர் மாலை அணிந்தவளும், அழிவற்ற நிலையில் சத்திய ஸ்வரூபிணியாக விளங்குபவளுமான அந்த உமாதேவியை வணங்குகிறேன். அனைவருக்கும் தாயிற்கும் தாயாக விளங்குபவளோ, நித்யானந்த ஸ்வரூபிணியோ, அடியார்களின் இன்னல்களை களைபவளோ, கற்ப காலம் வரை ஜீவராசிகள் மற்றும் பெண்களுக்கெல்லாம் புத்தி ரூபிணியாக விளங்குபவளோ அந்த தேவியை வணங்குகிறேன். துறவிகளின் அஞ்ஞான தலையை களைந்து ஒழிக்கும் பிரம்ம வித்யை தாங்கள். அவ்வாறிருக்க என்னை போன்ற பெண்கள் தங்களது பெருமையை என்னவென்று கூறி துதிப்பது? அதர்வண வேதத்தில் கூறப்படும் பிறரை மரணத்திற்கு ஆட்படுத்துதல் போன்ற பிரயோக முறைகளான இம்சை முதலியனவும் தாங்களே, அதாவது தீயோர்களை அடித்தற்காக செய்யும் ஆபிசார முறை. இறைவியே, என் விருப்பத்தை பூர்த்தி செய்தருளல் வேண்டும். இப்படித்தான் என்னும் இயல்புகள் அற்ற மற்றும் கண்களுக்கு புலப்படாத தோன்றி மறையும் நித்தியமாயும் அனித்தியமாயும் உள்ள 5 தன்மாத்திரைகளுடன் 5 பூதங்களின் கூட்டத்தை தாங்களன்றோ இணைத்து வைக்கிறீர்கள். அவற்றிற்கான திறனை அளிப்பவளும் தாங்களே. தாங்களோ என்றென்றும் ஒருபுடையாக விளங்கும் நித்திய சக்தி. வேண்டிய போது யோகங்களும் திறனும் கொண்ட பெண்மணியாக தோன்றுகிறீர்கள். அகில உலகிற்கும் பிறப்பிடம் தாங்கள். அவ்வுலகங்களை தாங்கி நிற்கும் ஆதார சக்தியும் தாங்களே. பிராகிருத தத்துவங்களுக்கும் அப்பார்

0: சிதத்துவமும் ஸ்ரீமன் நாராயணனின் விஷ்ணுமாய இன்னும் சக்தியும் தாங்களே. படைத்தல் காத்தல் அடித்தல் என்னும் முத்தொழில்களை செய்ய விரும்பிய வண்ணம் பிரம்மதேவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ ருத்ரன் என திருமேனிகளை தாங்கி அத்தொழில்களை இனிதே முடிப்பதற்கான சக்திக்கு காரணமாக விளங்குபவளும் தாங்களே. தாங்கள் எனக்கு கருணை புரிய வேண்டும். தங்களை திரும்ப திரும்ப வணங்குகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு மேனை துதித்ததும் துர்காதேவியான காளிகாம்பாள் திரும்பவும் அவளிடம் கூறலானாள், இமயமனின் மனைவியே, நீ விரும்பும் வரத்தை கேள். நீ என் உயிர்த்தோழி போன்றவள். விரும்பியதை கேள், அதை உடனே தருகிறேன். உனக்கு தரக்கூடாததும் உண்டோ? மகேஸ்வரியின் அமுதமுத்த இனிய வச்சனங்களை கேட்ட இமமான் மடந்தை மேனை மிக்க மகிழ்ச்சி கொண்டு கேட்கலானாள், தாயே, தங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். அறிவு வடிவானவளே, மகேஸ்வரியே, உலக நாயகியே, தங்களிடம் வரம் பெறும் தகுதி எனக்கு உண்டு எனில் நான் ஓர் உயர்ந்த வரத்தை கேட்கிறேன். இறைவியே, முதலில் பல பராக்கிரமமும் செல்வச் செழிப்பும் நீண்ட ஆயுளும் கொண்ட 100 ஆண் பிள்ளைகள் எனக்கு பிறக்க வேண்டும். அதன்பின் அழகு படைத்த நற்குணங்கள் நிரம்பிய பிறந்த குலம் புகுந்த குலம் ஆகிய இரு குலங்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கவல்ல 3 உலகங்களாலும் கொண்டாடத்தக்க ஒரு புதல்வி வேண்டும். தேவர்களின் காரியங்கள் நலமுற நிறைவேறும் பொருட்டு தாங்களே என் மகளாக திரு அவதாரம் செய்து ஸ்ரீ சிவபெருமானை மணந்து திருவிளையாடல்கள் புரிய வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இதை கேட்ட தேவி மிக்க மகிழ்ந்து அவளுடைய விருப்பத்தை நிறைவு செய்பவளாக சற்றே புன்மறுவளித்து கூறலானாள். தேவி கூறுகிறாள், முதலில் பல பராக்கிரமம் பொருந்திய 100 ஆண் பிள்ளைகள் உனக்கு பிறப்பார்கள். அவர்களில் முதலில் பிறப்பவன் எல்லோரையும் விட அதிக பலம் பொருந்தியவனாகவும் ஆளுமை கொண்டவனாகவும் இருப்பான். உனது பக்தி கண்டு மகிழ்ந்த நானே உனது திருமாளிகையில் உனது மகளாக பிறந்து தேவர்கள் கொண்டாட அவர்களது காரியங்களை நிறைவு செய்தளிப்பேன். இவ்வாறு கூறிவிட்டு பரமேசியான சிவை காளிகா தேவி மேனை பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்து அருளினாள். அப்பனே, உலக நாயகியான இறைவனிடம் உலக நாயகியான இறைவியிடம் விரும்பிய வரனை பெற்ற மேனை மகிழ்ச்சியில் திளைத்தாள். தவத்தினால் பெற்ற இழைப்பும் களைப்பும் நீங்க பெற்றாள். சில நாட்களிலேயே மேனை கருவுற்றாள். உரிய காலத்தில் அழகிய ஒரு மகனை பெற்றாள். அவன்தான் மைனாகம் என்பவன். அவன் கடல் அரசனோடு நெருங்கிய நட்பு கொண்டவன். அந்த மைனாகம் என்னும் மலை நாக கன்னிகைகள் விளையாடும் இடமாக அமைந்தது. இவமானது 100 பிள்ளைகளிலும் இவனே மிக்க அழகன், மூத்தவன், பெரும் பல பராக்கிரமம் கொண்டவன். தன்னுடன் பிறந்த அனைத்து மலைகளிலும் இந்த மைனாகமலை ஒருவனே மலை அரசனாக பீடத்தில் அமர்ந்தான்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாய நமஃ. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1-44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ரிபுகீதை 2வது அத்தியாயம் பிரம்மஸ்வரூபம் நீயே என்று உபதேசம் உரைக்கும் அத்தியாயம். குருவரனே பரபிரம்ம ஞானம் பெற்று கூறிய அப்பர பிரம்மம்மாவாதக்கிங்கு உரியவனார் உரித்தான ஞானம் ஏதாம் ஊனமிலா எனது நிஜஸ்வரூபமேதாம் விரிவுறவே இதற்குரிய உத்தரத்தை விமல சிவன் விளம்பியவா அருள்வாய் என்றேன். பரிவுடனே வினவியிடும் நிதாகனுக்கு பாங்கான உத்தரமும் முனியும் சொல்வான். பயனிகளும் விரும்பாமல் பல ஜென்மத்தில் பழுதரவே அனுஷ்டித்தரங்களாலே மயிலனவும் வருவாமல் மனதும் சுத்தி மன்னியதால் சாதனமோர் நான்கும் பெற்றோர் இயல்புடனே இயற்றிடும் சிரவணாதி ஹேதுவினால் பரபிரம்ம ஞானம் பெற்றிங்கு அயலனவும் மனுகாத அகண்டமான அத்வைத பரபிரம்மம் ஆவரன்றே. கல்பிதமாஞ்சியவர் உபாதியெல்லாம் களங்கமுறா விசாரத்தால் நேதி பண்ணி அல்பமிதாகண்ட பரபிரம்மம் தன்னை அணுக

பிரம்மாஸ்மி என்பதாக. நிர்பயமே பிரம்மாக்கார நிர்மை பெற உரித்தான ஞானமாகும். இப்பிரம்ம ஜானத்தை செய்த தீரர் ஹீனவரும் பவபாசம் எய்தார் என்றும். சத்திய சித் சுகதனமாய் சலனமின்றி சனாதனமாய் சால உபசாந்தமாகி நித்திய நிர்குணமாகி நிர்மிக்ஷேப நிராபரண நிஷ்களமாய் நிமலமாகி இத்வைத கற்பனையோரிடையும் இன்றி ஏகபரிபூரணமாய் இணையொன்றில்லா. அத்வைத அகண்ட பரபிரம்மம் தானே அனவரதம் நினது நிஜஸ்வரூபமாமே. சன்மாத்திரமான பரபிரம்மனீயே சகல பரிபூரணமாம் பிரம்மனீயே. சின்மாத்திரமான பரபிரம்மனீயே ஜெகஜீவ பரங்கடிதா பிரம்மனீயே. நன்மாத்திரமான பரபிரம்மனீயே நாம உருயவயுமிதா பிரம்மனீயே. தன்மாத்திரமான பரபிரம்மனீயே தான் தானாய் தனித்த பரபிரம்மனீயே. வானமன வடிவுதாம் பிரம்மனீயே வழுவற்ற வஸ்துவதாம் பிரம்மனீயே. ஞானகனமான பரபிரம்மனீயே ஞான முதல் எவயுமிதா பிரம்மனீயே. சூன்யமாயின்ற பரபிரம்மனீயே சுத்தசிதாகாச பரபிரம்மனீயே. ஹானியிலா அத்வைத பிரம்மனீயே அகண்ட பரிபூரணமா பிரம்மனீயே. சகல அதிஷ்டான பரபிரம்மனீயே சகலத்தும் சான்றான பிரம்மனீயே. அகில விலட்சணமான பிரம்மனீயே அனைத்துக்கும் அஜீத பரபிரம்மனீயே. ககன முதல் வஸ்துவிலா பிரம்மனீயே காலமுடு தேசவிலா பிரம்மனீயே. நேழுமயல் எவையுமிலா பிரம்மனீயே நிர்மலமாய் நின்ற பரபிரம்மனீயே. சத்கணமாயின்ற பரபிரம்மனீயே சதானந்த கணமான பிரம்மனீயே. சிற்கணமாய் சிரிந்த பரபிரம்மனீயே சிதானந்தமயமான பிரம்மனீயே. துக்க சுகம் எவையுமிலா பிரம்மனீயே துவம்பொங்கே தொன்றுமிலா பிரம்மனீயே. அக்ஷரமாய் அமந்த பர பிரம்மனீயே அகண்டைக ரசவடிவம் பிரம்மனீயே. சத்தியமாம் பரபிரம்ம சுவருபனீயே சனாதனமாம் பரபிரம்ம சுவருபனீயே. நித்யமாம் பரபிரம்ம சுவருபனீயே நிரஞ்சனமாம் பரபிரம்ம சுவருபனீயே. சுத்தமதாம் பரபிரம்ம சுவருபனீயே ஸ்வயம்புவதாம் பரபிரம்ம சுவருபனீயே. முத்தமதாம் பரபிரம்ம சுவருபனீயே மோகமிலா பரபிரம்ம சுவருபனீயே. சமமதுமாம் பரபிரம்ம சுவருபனீயே சாந்தமதாம் பரபிரம்ம சுவருபனீயே. மமபர்வா பரபிரம்ம சுவருபனீயே மகத்தான பரபிரம்ம சுவருபனீயே. விமலமதாம் பரபிரம்ம சுவருபனீயே வியாபகமாம் பரபிரம்ம சுவருபனீயே. அமலமதாம் பரபிரம்ம சுவருபனீயே அசஞ்சலமாம் பரபிரம்ம சுவருபனீயே. நிர்மலமாம் பரபிரம்ம சுவருபனீயே நிராமயமாம் பரபிரம்ம சுவருபனீயே. இருமயிலா பரபிரம்ம சுவருபனீயே ஏகமதாம் பரபிரம்ம சுவருபனீயே. புறமருவா பரபிரம்ம சுவருபனீயே பூரணமாம் பரபிரம்ம சுவருபனீயே. பரசிவமாம் பரபிரம்ம சுவருபனீயே பராத்பரமாம் பரபிரம்ம சுவருபனீயே. தேகமிலா சின்மாத்திர சுவருபனீயே திவ்யமாம் சின்மாத்திர சுவருபனீயே. சோகமிலா சின்மாத்திர சுவருபனீயே சுககணமாம் சின்மாத்திர சுவருபனீயே. ஏகமதாம் சின்மாத்திர சுவருபனீயே இருமயிலா சின்மாத்திர சுவருபனீயே. பாகமுரா சின்மாத்திர சுவருபனீயே பங்கமிலா சின்மாத்திர சுவருபனீயே. நிராபரண சின்மாத்திர சுவருபனீயே நிஷ்கரமாம் சின்மாத்திர சுவருபனீயே. புராதனமாம் சின்மாத்திர சுவருபனீயே பூரணமாம் சின்மாத்திர சுவருபனீயே. ஜராதீலா சின்மாத்திர சுவருபனீயே சரணமிலா சின்மாத்திர சுவருபனீயே. பராபரமாம் சின்மாத்திர சுவருபனீயே பாவனமாம் சின்மாத்திர சுவருபனீயே. ஏகமில சின்மாத்திர சுவருபனீயே எங்குமுள சின்மாத்திர சுவருபனீயே. வேதமில சின்மாத்திர சுவருபனீயே பெரிதான சின்மாத்திர சுவருபனீயே.
ஜோதியதாம் சின்மாத்திர சொல்பொனியே, சுதச்சித்த சின்மாத்திர சொல்பொனியே, ஆதி இலா சின்மாத்திர சொல்பொனியே, அகண்டமதாம் சின்மாத்திர சொல்பொனியே, ஜகமேலோடமில சொல்பொனியே, சங்கல்ப விகல்பமில சொல்பொனியே, அகமேலோ அனுபமில சொல்பொனியே, அழுக்கற்ற அறிவான சொல்பொனியே, துவரமுகாத்துரியபர சொல்பொனியே, துரியத்தும் அதீதபர சொல்பொனியே, சுரகணமாய் நிறந்த பர சொல்பொனியே, சுத்த பர பிரம்மெனு சொல்பொனியே, எப்போதும் எங்குமுட சொல்பொனியே, இருமையிலாய் ஏக பர சொல்பொனியே, தற்போத சூன்யமாம் சொல்பொனியே, தான் தானாய் தனித்த பர சொல்பொனியே, கல்போல சிகற்ற சொல்பொனியே, கல்பனையோடு அனுபவில சொல்பொனியே, சர்போத சுககணமாம் சொல்பொனியே, சாலவுப சாந்த பர சொல்பொனியே, நித்திய நிர்குணமான சொல்பொனியே, நிராகாரமான பர சொல்பொனியே, சத்திய ஞானானந்த சொல்பொனியே, சாஸ்வதமான பர சொல்பொனியே, சுத்த பவர் ஒளியான சொல்பொனியே, சுயஞ்சோதி ஒளியான சொல்பொனியே, அத்வைத பூரணமாம் சொல்பொனியே, ஆனந்த கனமான சொல்பொனியே, அங்கமில அனுக பர சொல்பொனியே, ஆதிமுடி அற்ற பர சொல்பொனியே, சங்கமில அசங்க பர சொல்பொனியே, ஷட்பாவ ரஹித பர சொல்பொனியே, பங்கமில பரமான சொல்பொனியே, பவபாச லேசமில சொல்பொனியே, மங்கலில பரஞ்சோதி சொல்பொனியே, மாசற்ற பரபிரம்ம சொல்பொனியே, வேறுபட நிபுமான சொல்பொனியே, வேதாந்த வேத்யமாம் சொல்பொனியே, கூறுபட குணாதீத சொல்பொனியே, குணமுறிகள் எவலுமில சொல்பொனியே, மாறுபட மகத்தான சொல்பொனியே, மனபாக்கு கெட்டாத சொல்பொனியே, ஈறுபட ஏகாம சொல்பொனியே, இத்வைத்தம் எவலுமில சொல்பொனியே, சத்துக்கும் சத்தான சொல்பொனியே, சதசத்துக்கப்பாலாம் சொல்பொனியே, சித்துக்கும் சித்தான சொல்பொனியே, சிதச்சித்துக்கப்பாலாம் சொல்பொனியே, வித்துக்கும் வித்தான சொல்பொனியே, வேறற்ற விமல பர சொல்பொனியே, எத்துக்கும் எட்டாத சொல்பொனியே, இருந்தபடி இருக்கின்ற சொல்பொனியே, குருவுக்கும் குருவான சொல்பொனியே, குணதோஷம் எவையுமில சொல்பொனியே, அருளுக்கும் அருளான சொல்பொனியே, அகலங்க மானபர சொல்பொனியே, தெரிவுக்கும் தெளிவான சொல்பொனியே, திருஷ்யம் ஓர் அனுமில சொல்பொனியே, சுருதிக்கும் சொல்ல போனா சொல்பொனியே, சும்மாக இருக்கின்ற சொல்பொனியே, கண்ணுக்கும் கண்ணான சொல்பொனியே, கருத்துக்கும் கருத்தான சொல்பொனியே, விண்ணுக்கும் விண்ணான சொல்பொனியே, விபுவுக்கும் விபுவான சொல்பொனியே, எண்ணிக்கை கெட்டாத சொல்பொனியே, எம்மயனும் கிட்டாத சொல்பொனியே, வர்ணிக்க கூடாத சொல்பொனியே, வாக்கு முதல் நாடாத சொல்பொனியே, காரண காரணமான சொல்பொனியே, காரியமோர் அனுபவில சொல்பொனியே, பூரண பூரணமான சொல்பொனியே, போக்குவரவையுமில சொல்பொனியே, ஜீவனமில் சின்மயமாம் சொல்பொனியே, சிதாகாசமான பர சொல்பொனியே, ஆரணவீர் அறிவிக்கும் சொல்பொனியே, அகண்டைக ரசமான சொல்பொனியே, கேவல கேவலமான சொல்பொனியே, கம்பீரமான பர சொல்பொனியே, பாவன பாவனமான சொல்பொனியே, பரமபரம் எவயுமில சொல்பொனியே, ஓவல்லா உணர்வுருவம் சொல்பொனியே, ஒன்றாலும் உணரவுணா சொல்பொனியே, மேவகுணா மிக வரிதாம் சொல்பொனியே, மெய்யுணர்வானந்த பர சொல்பொனியே, தற்பத லட்சியமான பொருணியே, தொம்பத லட்சியமான பொருணியே,
அல்பமில அசிபதமா பொருளு நீயே, அகண்டார்த்தமான பரம் பொருளு நீயே, நிர்பயமா நிறைவேற்ற பொருளு நீயே, நிரதிசையானந்த பரம் பொருளு நீயே, சத்பதமே முதலவற்றின் பொருளு நீயே, சகலவித சப்தத்தின் பொருளு நீயே, பயிலுமறை முடிவில் உள்ள பதவாக்கியங்கள் பலவற்றின் தாத்பரிய பொருளு நீயே, அயலானதா பிரஜானம் பிரம்மமாதி அகில மகா வாக்குகளின் பொருளு நீயே, இயலு மகா வாக்குகளின் பிரிவுமின்றி இன்னதன இயம்பகுணா பொருளு நீயே, சுயமதுவாய் சொற்பொருளோர் அணுமுங்கின்றி சுதந்திரமாய் நின்ற பரம் பொருளு நீயே, அயமுதலாம் ஐந்து வித மூர்த்தி பேதம் அணுமுமில அகடபர தெய்வ நீயே, பயிலுமுழு கற்பனையும் உலகு நின்ற பரமாத்தமான பர தெய்வ நீயே, மயிலணுவும் மறுவாத தெய்வ நின்ற மகத்துக்கும் மகத்தான தெய்வ நீயே, செயலரையும் செடியாத சிவமாய் நின்ற சிதாகாசமான பர தெய்வ நீயே, சந்ததமும் சரியாது திருடமாய் நின்ற சன்மாத்திரமான பர தெய்வ நீயே, சிந்தை முதல் திருஷ்யமோ அனுபவம் இல்ல சின்மாத்திரமான பர தெய்வம் நீயே, நிந்தையும் பவதுக்க நினைவையில்ல நிஜானந்தமான பர தெய்வம் நீயே, பந்தமுடு மோட்சம் முதல் எவையும் இல்ல பரிபூன்றமான பர தெய்வம் நீயே, விண்ணமிலா பேரழிவாய் பெருவினாகி பெரிதுக்கும் பெரிதான பிரம்ம நீயே, சென்னியமாம் உபாதிகளோ சிறிதுமின்றி சிற்கனமாய் செறிந்த பர பிரம்ம நீயே, அந்நியமோர் அருமிதாத கடமான ஆன்மாவும் கவின பர பிரம்ம நீயே, தன்னிடையே தானாக தனித்து நின்ற தன்மாத்திரமான பர பிரம்ம நீயே, வேதமுற பலவிதமாய் பேசி என்ன பிரிபற்ற அகண்ட பர பிரம்மம் தானே, மாதவனின் நிஜமான சொருபமாகும் மகாதேவன் அருளியவா வகுத்து சொன்னோம், ஈதிலனு வளவேனும் ஐயமில்லை ஈசஞ்சில் பதத்தானை இசைத்ததுண்மை, ஆதலினால் அகம் பிரம்மம் என்னும் ஞானம் அடைந்ததனால் அகண்ட பர பிரம்மமாவாய், இன்னமிதம் அருளியிடும் ரிபுவை நோக்கி இணையற்ற இன்பமடைந்த அன்பு கூர்ந்தங்கு, உன்னவனால் இருப்புடனே இறங்கி ஏத்தி உத்தவனே மற்றும் எனக்கு அகண்ட ஞானம், மண்ணும் மனம் கருணையினால் அருவா என்றே மகிழ்வுடனே வினவியிடும் இதன் தன்னை, அன்னறிவு மாமுனிவன் பரிந்து நோக்கி அதற்கான உத்தரமே ஆரம்பித்தான், அகிலவித ஜீவர்க்கும் சுகமே செய்யும் அருள்வடிவம் சங்கரன் முன் கைலயத்தில், நிகழ்வுடவே அருள் செய்த நீதியாக நிதாக நினக்ககண்ட பர நிர்ணயத்தை, வெகுதிருடமாய் மனத்தினிடை விளங்கும் வண்ணம் விசித்திரமாய் மேன்மேலும் விரித்து சொல்வாம், புகழே இவ் அகண்ட பர நிர்ணயத்தை புறையற்ற மனத்துடனே பொருந்தி கேளாய், சத்தியமாய் ஒரு காலும் ஜெகட்ட இல்லை ஜெகமலையும் ஒரு காலும் ஜனிக்கவில்லை, விஸ்தரமாய் ஒரு காலும் இருக்கவில்லை விளக்கமர ஒரு காலும் இறக்கவில்லை, சித்ராமாம் ஜெகத் தோற்றம் சிறிதுமின்றி சின்மாத்திரமான பர பிரம்மம் ஒன்றே, நித்தியமாய் நிலை பெற்று நிற்கும் வஸ்து நீதாக விதில் ஐயமில்லை நிச்சயம்தான், இத்வைத ஜெகத்தவையும் விவகாரத்தில் யாவர்க்கும் எதிராக தோற்றலாலே, சித்தினது விவர்த்தும் மதாம் சித்தம் தானே ஜெகமெனத் தோற்றுகின்றதென சில்லோர் சொல்வர், சித்தமது நன்றாக விசாரிக்கும் கால் சின்மயமாம் பிரம்மமலால் இழகையில்லை, புத்திரனே ஆதலினால் எக்காலத்தும் பூரணமாய் உளது பெற பிரம்மம் ஒன்றே, சுக்திகளின் விவர்த்தமதாம் ரசனம் தன்னை சோதிக்கு சுக்தியலால் ரசனம் இல்லை, இத்திரமே சித்தினது விவர்த்தமாக இலகியிடும் சித்தத்தை சோதிக்குங்கள், சித்தையலால் சித்தமென சிறிதும் இல்லை சித்தமில்ல தன்மையினால் ஜெகத்தும் இல்லை, புத்திரனே ஆதலினால் எக்காலத்தும்
பூரணமாய் உலகு பர பிரம்மம் ஒன்றே. அகில அதிவிட்டான பர பிரம்மத்தின் கண் ஐரனவே கல்பித்தமாய் தோன்றான் என்று சகலமே நன்றாக சோதிக்குங்கால் சண்மயமாம் பிரம்மமலால் வேறே இல்லை. இகழ்வே ரஜ்ஜுவினில் தோற்றும் சர்ப்பம் ரஜ்ஜுவலால் சோதிக்கில் வேறையுண்டோ. புகழ்மகனே ஆதலினால் எக்காலத்தோம் பூரணமாய் உலகு பர பிரம்மம் ஒன்றே. மாயவில்லை மாயிசையும் செயலும் இல்லை மயக்கமில்லை மயக்கம் உறும் ஜெகத்தும் இல்லை. தீய அகங்காரமில்லை சித்தமில்லை தியங்கியிடும் மனதும் இல்லை மதியும் இல்லை. காயமில்லை கர்மமில்லை கர்த்தா இல்லை கரணமில்லை காட்சியிலே காண்பான் இல்லை. ஏய உபாதேயங்கள் இவையும் இன்றி

முதலிய ஞான அங்கமில்லை. சோகமும் சமாதியிலே ஞானமில்லை, சோர்வு தரும் பந்தமில்லை, மோட்சமில்லை. ஏக பரிபூரணமாய் இகழசத்தாய் எப்போதும் உலகு பரபிரம்மம் ஒன்றே. விஷய முதல் அனுபந்தம் நான்கும் இல்லை, விளவியிடும் சம்பந்தம் ஒன்றும் இல்லை. ஜடமருவும் பூதங்கள் ஐந்தும் இல்லை, சதாசிவனே முதலிய ஐமூர்த்தி இல்லை. கடபுடமே முதலிய வம்பஸ்து இல்லை, காலமுடு தேசமும் மற்றவையும் இல்லை. இடமருவாய் இங்குருவாய் இலங்கும் சித்தாய் எப்போதும் உலது பர பிரம்மம் ஒன்றே. பூதமுடு பவிஷ்யமாம் பொருளும் இல்லை, புலமுறவே நிகழ்கின்ற பொருளும் இல்லை. சேதுதையை கங்கை முதல் தீர்த்தம் இல்லை, சேவிக்கும் சிவன் முதலாம் தெய்வம் இல்லை. நீதியோடு நிறைவேற்றும் விரதம் இல்லை, நிறை நிறையாய் பெறுகின்ற பலனும் இல்லை. ஏதுமிலா சன்மாத்திர வடிதையாகி எப்போதும் உலது பர பிரம்மம் ஒன்றே. வர்ணமுடன் ஆசிரம பேதம் இல்லை, வகுப்புற்ற பாவம் அறம் எவையும் இல்லை. துண்ணியிடும் சொர்க்க நிறகாதி இல்லை, துக்க சுகம் முதலியதாம் துந்தம் இல்லை. அந்நியமாம் இருமையிலே ஒருமை இல்லை, அசத்தான ஆரோபம் அணுவும் இல்லை. சன்னியமில் சன்மாத்திர சுபவமாகி சலியாமல் உலது பர பிரம்மம் ஒன்றே. புத்தியினால் உறுதியிடும் பொருளும் இல்லை, புறைமனத்தால் மனநமிடும் பொருளும் இல்லை. சிந்தையினால் சிந்திக்கும் பொருளும் இல்லை, செறிவாக்கால் வச்சனிக்கும் பொருளும் இல்லை. தொந்தமதாய் தோற்றியிடும் துவைதம் இல்லை, துவைதத்தால் தொடர்கின்ற பயமும் இல்லை. சந்ததம்

இல்லை. நனவு முதல் நன்கு வித அவஸ்தை இல்லை, நானாவாம் அவற்றின் அபிமானி இல்லை. பருவதிலும் பாவமுடன் அபவன் இல்லை, பலவிதமாம் எட்டியிலே சமட்டி இல்லை. அந்யமிலா அறிவுருவாய் அகண்ட சத்தாய் அசஞ்சலமாய் உலகு பர பிரம்மம் ஒன்றே. சகலமுமே இல்லை எனும் சொலமும் இல்லை, சர்வமுமே மித்தி எனும் சொலமும் இல்லை. அகிலமுமே பிரம்மம் எனும் சொலமும் இல்லை, அனிசமகம் பிரம்மம் எனும் சொலமும் இல்லை. நிகழ்பிரம்மம் மகமெனுமே சொலமும் இல்லை, நீ நான் என்றே முதலாம் சொலமும் இல்லை. அகில வித சொலவும் இல்லாத அகண்டமாகி அசஞ்சலமாய் உலகு பர பிரம்மம் ஒன்றே. சத்துவமே முதலியமும் குணங்கள் இல்லை, சாத்திரிய குணங்களினும் விகாரம் இல்லை. அத்வைதம் துவைத முதல் மதமும் இல்லை, அவைகளுடன் குரு சீடர் ஆளும் இல்லை. இத்வைத பிராந்தியினை அளவும் இல்லை, இல்லை என இயம்பியை சொல்லும் இல்லை. சுத்த சிதாகாசமதாய் சுபாவ சித்தாய் சுககனமாய் உலகு பர பிரம்மம் ஒன்றே. ஓரியும் கடவரா நிச்சயத்தால் உலைமரத்தின் விகல்பங்கள் அனைத்து நீக்கி ஆதி முடி ஒன்று மிதான கடமான அத்வைத பரபிரம்மம் மானுருக்கே. மாதவன் அதிபர பம்ப நீங்கும், மற்றவருக்கு இப்பந்தம் என்று நீங்காது. ஆதலினால் அகண்டபர நிச்சயத்தால் அனவரதம் அகண்டபர பிரம்மமாவாய். மறுமதிஷ்டான பர பிரம்மத்தின் கண் மாயையினால் கல்பித்தமாய் காண்பதெல்லாம் ஒரு சிறிதும் இளையனவே நேதி பண்ணி உணமர மிஞ்சியதே பிரம்மம் என்று. நிர்மலமும் அகண்டபர நிர்ணயத்தை நிமல சிவன் நிகழ்த்தியவா எனக்கு சொன்னோம். பரவிய இவ்வர்த்தத்தை ஒரு காலேனும் பங்கமர கேட்டுணர்வோர் பரமையாவர். வாரிதியில் அலை குமிழ்கள் முறைகள் தோன்றும் வகையெனவே வரையற்ற பரசிவத்து. சாரமிலா சகல சராச்சரமும் தோன்றும் சலனபுரா விசாரணையால் அவையனைத்தும். பூரணமும் பரமசிவ சொருபம் என்றே புறையற்ற போதபுரம் பொருந்தினோரே. கோரமதம் பவபாசம் அனைத்தும் நீங்கி குறைவற்ற பரமசிவ சொருபம் ஆவர். இன்னமிதம் பரமசிவம் நன்மை செய்த இயல்பனவே நிபுமுனிவன் நிதகனுக்கு. பின்னமிதா அகண்டபர நிர்ணயத்தை பிரியமுடன் அருள் செய்தான் எனவே கந்தன். உன்னமுன கருணையினால் ஜெய்கி சௌவியர்க்கு உத்தமமாம் இப்பொருளை உரைத்தான் என்றே. தன்ய நாம் சூத முனி முனிவர்க்கெல்லாம் தத்பிரம்மா நிர்ணயமே சாற்றினான. நித்ய நிர்குணமாகிய வஸ்துவே

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: சகனாபவசோ சகனோபுனத்து சகவீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீரமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிண கைலாசம்

சரணம் வந்தே ஸ்ரீமத் காந்தி மகேஸ்வரி, வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத் தாம்ரசபாபதி சிவகாமி சமோபேதம் சுந்தரம் லோகசுந்தரம் சதசஜனுக்ரஹ கிருஹீத முனி விக்ரஹோ பகவான் ஸ்வர்வாசாம் உபநிஷதாம் துர்வாசா ஜயதி தேசிக பிரதமஹ. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயபதம் சிரத்தின் மேலான் ஏழண்ட தப்பாரான் இப்பா செம்பன் புனத்தகத்தான் அரும் குன்றைப் போரினுள்ளான் பொறுப்பிழையான் நெருப்பிழையான் காற்றினுள்ளான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அபயன் கண்ணுடானே. வேண்டத்தக்கது அறிவோயினே, வேண்ட முழுதும் தரவோயினே, வேண்டும் அயன் மார்க்கு அறியோயினே, வேண்டியனைப் பணிகொண்டாய்

0: அதுவும் ஒன்றன் விருப்பன்றே. கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை கரையிலா கருணை மாகடனை மற்றவர் அறியாமணிக்கவனையே மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவள் புறங்கள் செற்றயம் சிவனை திருவீழிமிழலை விற்றிருந்த குற்றமன்னன் கண்டு கண்டு என் உள்ளம் கண்கழிகொண்டனவே. சொல்லாண்ட சுருதி பொருள் சோரித்த தூய்மனத் தொண்டர் செல்லாண்டில் சிதையும் சுருதேவன் சுருடரி சேராமே வில்லாண்ட கனகத்திருள் மேறு விடங்கன் விழைப்பாகும் பல்லாண்டனும் கதங்கடந்தானக்கே பல்லாண்டு கூறுடுமே. உலகராம் உணர்ந்தோழற்கரியவன் நிலவுலாவிய நீன் மணிமேனியும் அலகில் ஜோதியன் அம்பதத்தாழுவான் மலசிலம் வழிபாழ்த்தி வழங்குவான். வேதப்பொருள் குணந்தேன் மேவு சிவாகமத்து தீரில் பொருளும் தெளிந்து உய்ந்தேன். ஏது குறை தெற்றிசோ செங்க சிமயானவாமுனிவன் ஒற்றாமறியடிக்கள் பொக்கு நம பார்வதி வதயே மகாதேவா. எல்லாம் அல்ல பரம கருணாநிதியாகிய பரமேஸ்வரின் திருவிழிப்பனை கொண்டு தொடரென்று நடைபெற்றுக் கொண்டுள்ள இந்த புராண சிந்தனை வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புராணங்களை உணர வேண்டும் என்று நமது ஆச்சாரிய பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நமது சைவ சமயத்திலே பரம பிரமாண நூற்களாகிய சிவாகமங்கள், வேத சிவாகமங்கள், திருமுறைகள், பன்னான்கு சாஸ்திரங்கள், மாபாடியம் இவைகளோடு நம்முடைய புராணங்களையும் உணர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சிறப்புடைய புராணங்கள் என்று அதுக்கு ஒரு அடையும் கொடுத்தார்கள். புராணங்கள் நிறைய இருக்கின்றன, அதில் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்து என்று அது எது என்றால் நம்முடைய சிவபெருமானுடைய புகழையே சொல்லுகின்றதான புராணங்கள் சிறப்புடைய புராணங்கள், அதை உணர்ந்து சொன்ன அவ்வகையிலே 18 புராணங்களிலே 10 புராணம் சிவனை பற்றியதான புராணம். அதேபோன்று தலபுராணங்கள் நிறைய இருக்கின்றன. இன்றைய அறிஞர்கள் தலபுராணம் என்றால் ஆஸ்மா வெறும் கட்டுக்கரை சொல்லி அதை ஒதுக்கிவிடுகின்றார்கள். ஆனால் அந்த தலபுராணத்தின் உள்ளே சென்று பார்த்தால்தான் அதோட அருமை தெரியும். அத்தலத்தினுடைய பெருமையை கூறுவதோடு ருத்ராட்ச மகிமை, விபூதி மகிமை, சிவபூஜையினுடைய மகிமை, சிவபூஜை எப்படி செய்வது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக புராணங்கள் சொல்கின்றன. சிவபரத்துவதை நிலைநாட்டுவதாக அந்த புராணங்கள் அமைந்திருக்கின்றன. அப்படி அமைந்த புராணங்களிலே காஞ்சி புராணம் என்பது ஒன்று. காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரரை மையமாக கொண்டு காஞ்சி மகாத்மியம் என்று வடமொழியிலே அதிலே அதை நம்முடைய பாஷ்ய கர்த்தராகிய ஸ்ரீமத் மாதவசிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணம் என்று தமிழிலே அழகாக முழுபெயர்த்து நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த புராணங்கள் காஞ்சி புராணத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருந்த வரையில் அற்புதமான விஷயங்கள், சைவ சமயத்திற்கே உண்டியான நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாக நமக்கு இந்த புராணத்திலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த முறையிலே இன்று நாம் சிந்திக்க இருப்பது பராசரேச படலம். பராசரேச படலம் சத்தஸ்தான படல கட்டார்கள். மணிகண்டேச படலம் அதுக்கடுத்து சத்தஸ்தான படலம் அதுக்கடுத்து பராசரேச படலம். இங்கே இந்த புராண இந்த படலத்திலே முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, பகைவரை வெல்ல வேண்டும் என்றால் நம்முடைய சிவபெருமானை வணங்கினால் அல்லது வெல்ல முடியாது. ஆகையினாலே பகைவரை வெல்வதற்கு சிவ வழிபாட்டினால் மாத்திரமே வெல்ல முடியும் என்பது இந்த புராணத்தினுடைய உட்கருத்து ஒன்று. அப்படி சிவபெருமானை வழிபவர்க்கு ஒரு குறிப்பிட்ட பயனை நாம் கருதி வழிபட்டாலும் அதோடு மற்ற பயன்களையும் நமக்கு நல்குவார். ஏன் என்றால் நம்முடைய அறிவு சிற்றறிவு, தமிழிலே கிஞ்சி வளமுடியே கிஞ்சிஜன் என்று சொல்வார்கள், ஆனால் அதை சொல்லக்கூடாது என்று சுஞான சுவாமிகள் சொல்கிறார். இறைவன் சர்வஜன், அதற்கு நேரமாக உயிர்கள் கிஞ்சிஜன் அடித்து விடுகிறார், ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. அவன் அறிவில்லாதவன் அல்ல, அறிவுடைய வந்தார். எப்படி வசித்திட வரும் வியாபி என்று அவனுக்கு இலக்கணம் சொல்வார். உயிர் வசித்திட வரும் வியாபி என்றா எந்த இடத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறானோ அந்த அளவுக்கு வியாபகமாக இருப்பான். எந்த உயிரிடத்திலே அந்த இருக்கிறா எந்த உயிரின் எந்த உடலிடத்திலே அந்த உயிர் தங்கி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய அறிவு வியாபகமாக இருக்கும். எறும்பை எடுத்துக்கொண்டால் எறும்பின் அளவு அவனுடைய வியாபகம், எறும்புக்கு எந்த அறிவு உண்டோ அவ்வளவுதான் இருக்கும். மனிதனுடைய அறிவு அங்கே எதிர்பார்க்க முடியாது. அதான் வசித்திட வரும் யாப்பி என்ற இலக்கணம் சொல்றார். ஆகினால் நமக்கு என்ன கேட்கணும் நமக்கு தெரியாது. கேட்கணும் என்று நினைத்து போய் வேறு ஏதோ ஒன்றை கேட்டு விட்டு வருவோம். ஆகையினாலே நாம் கேட்பதை கேட்டாலும் அதற்கு துணையான மற்ற விஷயங்களையும் நமக்கு அனுகூலம் பண்ணி கொடுப்பார்கள். அதான் சிவபெருமானுடைய ஒரு தன்மை. மற்ற தெய்வங்கள் கேட்பதை மாத்திரம்தான் கொடுக்கும். நம்முடைய சிவபெருமான் என்று கேட்கிறோமோ அதோடு அதனை சார்ந்த மற்ற விஷயங்களையும் நமக்கு அவரே அழிச்சு விடுவார் நாம் கேட்காமலே. அது இந்த படலத்தினுடைய நமக்கு கிடைக்கின்ற ஒரு உண்மை. இப்பொழுது படலத்தை பார். தருமம் பிறழாத சந்தான சப்ததானத்தின் பெருமை உரை செய்த சக்தி பெருமைந்தன் தரு தந்தையர்க்கு கொண்ட தந்தையர்கொண்ட அறக்கதம் ஆவி பருக வழிபட்ட பராசரன் சொல்வா. தர்மத்தில் பிறழாமல் இருக்கிறான சத்தஸ்தானத்தை பற்றி போன மாறம் சிந்தித்தோம். இப்பொழுது சக்தி என்றதான ஒரு முனிவர், அவர் பெரும் மைந்தன், அது யாருன்னா வசிஷ்டர், சக்தியினுடைய குமாரர் வசிஷ்டர். வசிஷ்டனுடைய குமாரர் பராசரர். இப்போ என்ன பண்றான்னா, அந்த பராசரன் என்பவர் சக்தி பெரு மைந்தன் தரு தந்தையர், அவன் என்ன சொன்னானா அறக்கிறளை கொன்றான். அந்த அறக்கிறை கொன்ற ஆவி அவனுடைய ஆவியை பருகி வழிபட்ட பராசரனை பற்றி சொல்கின்றேன் என்ன சொன்ன. அதாவது ஒரு அரசன் இருந்தான், அவனுக்கு வசிஷ்ட முனிவர் சாபம் கொடுத்தார், நீ அரக்கனாக போக்கடவர் சொன்ன. அவ என்ன சொன்னா இவருக்கு திருப்பி சாபம் கொடுக்க புறப்பட்டான். வைசர் உன்னை தொலைச்ச நான் உன்ன தொலைச்சிடறேன் பாருங்க, நீ என்ன தொலைக்க நான் பாரு அதுக்கு முன்னால உன்ன தொலைச்சிடறேன். அது மாதிரி வசிஷ்டர் வந்து நீ அரக்கனாக போக்கடவர் சாபம் போட்டார். உடனே அவன் திருப்பி அவருக்கு சாபம் கொடுக்கறதுக்காக தண்ணீர் எடுத்து தெளிக்கிறதுக்காக புறப்பான். அவன் மனைவி கையை எட்டி பிடித்தாள், வேண்டாம். அப்படின்னாச்சா அந்த தண்ணி அப்படியே கீழவர் தன் பாதத்தில் படிஞ்சு வச்சு அவன் மேல தெளிக்கல. அதனால என்ன ஆச்சுன்னா அவனுடைய அந்த பாதம் மாத்திரம் கருப்பாயிடுச்சு. பாதம் மாத்திரம் கருப்பாக ஆகி அது பொலி வந்து விட்டது. இப்படி அவன் அப்படி அரக்கனாக இருக்கவன்று இந்த வசிஷ்டருடைய வாரிசு அத்தனை பேரையும் சுவாகா பண்ணிட்டான். எல்லாரையும் வந்த அத்தனை மற்ற புறம்பென்ற வசிஷ்டன் தர வந்தார் மத்த இரு மக்கள் படுமத்தவன் ஒப்பார். 100 புத்திரர்களாம். மற்ற புலவன் என்றால் மயக்கம் தீர்ந்த வசிட்டன். அவனுக்கு 10 மக்கள், 100 புத்திரர்களாம். அவர்கள் படுமத்தவன் ஒப்பார், அதான் பிரம்மனுக்கு ஒப்பானவர்கள் அந்த குமார்கள்லாம். அவர்கள்லாம் என்னாச்சு, சக்தி முதலானோர் தகவல் இவர் வாழ்நாள் சுத்த தரிசேர் விஸ்வாமித்திரன் என்போர். இப்படி 100 புத்தருடைய இந்த வசிஷ்டன் இருந்து கொண்டிருக்கிறான். இந்த வசிஷ்டனுக்கும் விஸ்வாமித்திரனுக்கும் எப்போதும் ஆகாது. அதாவது ஜோதிடர் இடத்துல சஷ்டாஷ்டகம்னு சொல்வார். சஷ்டாஷ்டகம்னா அவனுடைய ராசியிலிருந்து இவன் ராசி 6வதா இருக்கும், இவனுடைய ராசியில அவன் ராசி 8வதா இருக்கும். மேஷ ராசிக்கு நான் வச்சுக்கிடுவோம், மேஷம் ரிஷபம் முதலன் கடகம் சிம்மம் கன்னி. கன்னி ராசிக்காரன் எப்பவுமே எனக்கு அனுகூலமா இருக்க மாட்டான். கன்னி குலா உச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் 8வது கன்னி, நான் அவனுக்கு அனுகூலமா இருக்க மாட்டேன். இதுக்கு சஷ்டாஷ்டகம் பேர். ஆண் பெண் ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது இந்த சஷ்டாசனம் இருக்கக்கூடாத ஜாதகமாக பார்ப்பாங்க. என்ன ஆகும் ஆனா எல்லாம் வாழ்க்கையில நடத்துவார்கள், எப்போ பார்த்தா சண்டை தான் எங்களுக்குள்ள. அவன் அரண்மையம் குரம்மா ஏதாவது சண்டை நடந்துட்டே இருக்கு, ஒன்றும் எல்லா விஷயத்துக்கெல்லாம். ஆனால் வாழ்க்கையில் ஒழுங்காக இருக்கும், பகல் பூரா சண்டை தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராமத்துல போயிருந்தேன், ஒரு அதிகமா காந்தரன் ஒரு அண்ணா இருந்தேன். அந்த வீட்டுக்கு நேரம் எடுத்தாலும் ஒரு தம்பதி குழந்தை இல்லை, ரெண்டு தம்பதி தான். காலையில விழுஞ்சவனவன் அவங்க போட சண்டையை பார்த்தால் தான், அவ அருமாமனை எரிஞ்சாலும் என் அருவாளை எறிவான், டான் டான் சண்டை நடக்கும், பயங்கரமா சண்டை நடக்கும். இது மாலை 5 வரைந்தான், 5 ஆச்சுன்னா அவ தலையெல்லாம் வாரி பூலா வச்சு பொட்டிலாம் இட்டு எல்லா மணியும் அவரும் கண்டு ஸ்கூட்டர்ல வச்சு சினிமா போயிடுவார். அவருடைய மரான காலமர் வர்ற சண்டை இதேதான். இதுக்கு சஷ்டாஷ்டகம் சந்திப்பு. இப்படி சில ஜாதங்கள் அப்படி அமையும். அதே மாதிரி வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரனும் இவருக்கெண்டா அவருக்காகாது, அவருக்கெண்டா இவருக்காகாது. வசிஷ்டோட விஸ்வாமித்தருக்கு வசிஷ்டர் கண்டாலே குமுறும். அவர் விஸ்வாமித்தர் பார்த்தார், இவன் சரமா வசமா இவன படி வாங்கணும். ஆனா ஆறு நம்மள செலவிருப்பான், எனக்கு டைரக்டா இவரை இழுக்க சக்தி கிடையாது. இன்னொருத்த நல்லா டீ கொடுத்து அவனுக்கு யார் எதிரியும்பார், அவன் நல்லா டைப் பண்ணிவிட்டுவான் போல. அவன் போய் மோயிட்டு கிடப்பாங்க, என் வேடிக்கை பார்த்துப்பான். அப்பா அது மாதிரி இந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்னா, இந்த வசிஷ்டரால சாபம் பெற்ற இந்த அசுர அரசன் இருக்கானே அவனை கூப்பிட்டார். யார உனக்கு சாகுட்டார்தான, அவனை சும்மா அவட பிள்ளை என்ன செய்ய, அவன் 100 மக்களுக்கு அவ்வளவுக்கும் க்ளோஸ் பண்ணல. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாரு, அசித்து புறம் செற்றோன் அருளால் உயர்ந்து ஓங்கும் வசித்தனுடன் என்றும் மாறு கொண்டுள்ளான். அசித்து புறம் செற்றோன் அருளால் உயர்ந்தோம், அதாவது அரி அசித்துனா சிரித்து சிரித்து புறத்தை எரித்தான் அல்லவா சுவரமான், அவனுடைய அழுதால் உயர்ந்தவன் யாரு, வசிஷ்டன். வசிஷ்டனுடன் என்றும் மாறு கொண்டுள்ளான், அவன் எப்போதுமே மாறான கருத்துடையவனாக இருந்திருக்கேன். வசிக்கும் தம வாழ்க்கை வசிச்சன் குலமெல்லாம் நசிக்கும்படி ஒன்று நாடு செய்த அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி சும்மா விடாத அவர மன்னர் வழி தோன்றி வசிட்டன் சாபத்தால் துண்ணன் அரக்கனான் சுதாசன் என்றும் பேரோன். அந்த அரசன் பேர் சுதாசன் பேர். அவன் எங்க பண்ணான், தன்னை விழுத்தியேவ தருகண்ணவன் எய்தி இந்நூற்றுவர் தம்மை எழுத்து வாய்ப்பெய்த அவனை முடிக்கி விட்டோன்னு அவன் போய் நேரம் அப்படின்னா அவனுடைய பிள்ளை 100 பேரையும் சுவாகா பண்ணிட்டான். வடமீன் அவளோடும் வசிட்டன் அது கேட்டு வடமீன் அவளேனா அருந்ததி, அருந்ததி பார்த்தது காட்டாங்க வடமீன் அளவு. அதாவது அருந்ததி மீன காட்டுறாங்க கல்யாணத்துல, அது ராத்திரி தான் தெரியும். இப்ப பகலே எல்லாம் முடிஞ்சு போதா பகல் அருந்ததி இங்க தெரியும். அந்த பார்த்துதான் இரவுலையுமே தெரியாது சாஸ்திரத்துக்கு அருந்ததி காட்டு. அதை சிவஞான சுவாமி சொல்றார், அருந்ததி மீனை காண்பான ஒருவன் அதன் அருகிருக்கும் 800 மீனை கண்டு அதை பார்த்து பார்த்து அதன் மீன் அருந்ததி மீனை பார்த்து அருந்ததி மீன் ரொம்ப சின்னதா இருக்கும் பார்க்க முடியாது. அதுக்கு பக்கத்துல 800 நட்சத்திரம் என் பெருசா இருக்கும். அதைத்தான் காட்டு, ஏய் இந்த அருந்ததி இந்த இடத்துல ஆமா பாக்கி இல்ல இப்ப அது இல்லை இப்ப பாரு அதுக்கு அடுத்த ஆள் சின்னதா இருக்கு பாரு. ஆமா அதுதான் அருந்ததி. இப்போ தள்ளி இருக்கிற ஒரு ஆளை காட்டணும், இந்த நிக்கிறாள் தெரியலையே நல்ல தெரியலையா அதனால அந்த ஒரு பந்தக்கால் நிக்கலாம். ஆமா பந்தக்கால் நிக்கல ஆமா அது நல்லா பாக்குறீல. ஆமா இப்ப அதுக்கு அடுத்தாவில பாரு. ஆமா ஒரு அன்னைக்கு பெரிய விஷயத்தை காட்டி சின்ன விஷயத்தை பண்ணுவது. அந்தவன் அருந்ததி அவருடைய மனைவி, அதுக்கு வடமீன் அவள் வடமீனோடும் வசிட்டன் அது கேட்டு படகூருந்து அழுது ஏங்கி ஆத்தி பரம்பேரி. இதை கேட்டவுடனே அவர் துக்கம் தாங்க முடியல. ஒரு பையனா ரெண்டு பையனா 100 பேர், 100 பேர் ஒன்று போல போயிட்டான்னு சொன்னால் போய் தாய் தந்தையருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதாவது வடமொழியில் ஒரு ஸ்லோகம் உண்டு என்னன்னா, அப்பா இறந்து போனால் பையனாக இருந்தால்தான் துக்கம், துக்கம் எங்கப்பா போயிட்டார் எப்படி இருந்தா தெரியுமா அப்படி அது இப்படி அங்கே போட்டால் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். 16 நாளைக்கு 16 விசேஷம்லாம் கழிஞ்சு தான் முடிஞ்சும் 17 இந்த சண்டான எண்ணம் தொலைச்சிருக்கான் பாருடா ஆண்டுவான் சண்டான ஆகிடுவான். அது என்ன செய்து தொலைச்சிருக்கான் பாரு, பெட்டி தர யார்கிட்ட வாங்கியிருக்கான் யார்கிட்ட கொடுக்கான் ஒன்றும் தெரியலையே, என்ன கொண்டாடிருக்கான்னு தெரியலையே, துக்கம் போயிடும். தாய் இறந்த துக்கம் ஒரு மாதம் அது கேட்க அம்மா. அப்புறம் மரணம், மனைவி இறந்த துக்கம் அப்படின்னா அடுத்த மனைவி வருந்தேன் அடுத்தவன் என்ன வச்சுன்னா போயிடும். இப்படி சொல்லிட்டு வந்து புத்திர சோகம் நிரந்தரம், சோகம் போகவே போகலாம். அவன் வாழ்க்கை பூரா இருந்து அரிச்சுட்டே இருக்கான் மனசு. அதன் வயசுக்க பையனை பார்க்கிறோம் அவனை ஞாபகம், நம்ம என்ன பிடிப்பான் இல்லையா, நம்ம என்ன பிடிப்பான் இல்லையான்னு சொல்லி நினைச்சு ஆழி பூரா மாறு. அதுவும் வயசு காலத்து புத்த சோகம் வருதுக்க ரொம்ப கஷ்டம், அது வரவே கூடாது, பாவத்தினுடைய அறிகுறியா இல்ல. அப்படி வசித்தவருக்கு 100 புத்திரன் ஒன்று ஊரில் போயிட்டான்னு ஒன்று எவ்வளோ வருத்தார். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், ஒரு தமிழ் பண்டிட் 11 பிள்ளை பெற்றார், 11 பிள்ளை. ஒவ்வொரு பிள்ளையும் வளர்த்து வளர்த்து சாப்பிடுவார், ஒரு பிள்ளை வளர்ந்து அப்புறம் ஒரு பையன் வளர்ந்து வரும். இப்படி 11 பிள்ளையும் கடைசி அவனுக்கு மண்டல் அவனுக்கும் விட்டம்மா எவ்வளோ கொடுமை இங்கே பாவம். அதாவது பித்ரு தோஷம்னு சொல்கிறோம், பிதற்கை தோஷம் இருக்குது குடும்பத்தில். நான் அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா 4 விதத்தில் அவனுக்கு பாதிப்பு நின்றே இருக்கும். ஏதாவது ஒன்று கசலி வந்தியா தோஷம்னு ஒன்று, அப்படின்னா கதலி இருக்க வளரும், இன்னொரு கொலை போட்டோன்னா இது சாஞ்சிரும், அது விடும், அது இன்னொரு கலை போட்டோன்னா அது சாஞ்சிரும், அதுக்கு அடுத்த கொலைக்கு அது இருக்காது. அதே மாதிரி இவனுக்கு பையன் மரப்பான் வளர்வான், அந்த பையனுக்கு பையன் மரக்குள்ள இவன் போயிடுவான். அதே மாதிரி அவனுக்கும் இப்படிதான், தன் பேரனை பார்க்க மாட்டான். அதுக்கு கதலிவன்சா தோஷம். அடுத்து ஸ்திரீவன்சா தோஷம் எப்படி வரும்னா, பொம்பளை பிள்ளையா வரணும், ஆம்பளை பிள்ளையே வரக்காது, நாலு பொம்பளை பிள்ளை, நாலு பொம்பளை பிள்ளைக்கு நாலு பொம்பளை பிள்ளை, இப்படி போயிட்டே இருக்கனே தவிர ஆண் சந்ததியே வராது. அஸ்திரீவன்சா தோஷம். அடுத்து காகவன்சா தோஷம், காகம் மாறி. அடுத்து மிருதவன்சா தோஷம், இதுதான் பெற்று பெற்று சாகப்படுத்துறது. இதெல்லாம் இந்த விது தோஷத்தினுடைய அறிகுறி. அதனால நூறு புத்திரர்களை இழக்கிறான்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் நினைச்சு பாருங்க. அதைத்தான் அது கேட்டு படர்கூண்டு அழுது ஏங்கி ஆற்றி புறம்பேலி புடமிசை வீழ பூமியில விழுந்து அழறாரு, உருண்டு விழுந்து அழறாரு. பூமாது உழங்கிக்காள் உடல் வெண்டொழியாமே தாங்கி போய் விட்டார். உடனே அவர் என்ன, இனிமே நாம் அங்க இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, ஆனால் சூசைட் பண்ணிக்க வேண்டியான் சொல்லி மலை மேலே ஏறி கீழே குளிச்சிருக்காள். மேலே ஏறினா மலை மேலே ஏறி குளிச்சாச்சு, பூமாரியை தாங்க முடியல. உடனே கீழே விட தாங்கினான். உடல் வெண்டொழியாமே தாங்கி நீங்க இறக்கப்படாதியா, அப்படியா செய்யலாமா பெரியவன், நீங்களே சூசைட் பண்ணிக்கலாமா. அதாவது சில பேர் என்னமோ தற்கொலை செய்தா நம்ம அதோட பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைக்கணும், அப்பதான் பிரச்சனை இன்னும் அதிகமாகுது. தற்கொலை செய்து கொண்ட ஆன்மா அந்த ஆவி அது பேயாத்தான் தெரியுமே தவிர மனுஷனா தெரியாது, அதுக்கு எந்த உயிரும் கிடையாது. தற்கொலை செய்து கொண்ட உயிருக்கு எந்த உயிரும் கிடையாது, அது பேயா தெரிஞ்சு அழுதுட்டு இருக்கும். தற்கொலை செய்யும் போது என்ன என்ன அதோடு அழுதுட்டு இருக்கும், அழுது அழுத்த கிடக்கும், அதுக்கு உயிரே கிடையாது. அதனால அது தெரிஞ்சாச்சுன்னா அவங்க சப்ஜெக்ட் முடிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறேன், இல்லை ரொம்ப கஷ்டம். அதுக்கு சாத்தியம் பண்ண முடியாது, சாத்தியம் பண்ணால் ஏற்றுக்கொள்ளாது, அந்த ஆவி ஏற்றுக்கொள்ளாது. இப்படி இவர் இவ்வளோ பெரிய வசிஷ்டர், பெரிய புராணம் இல்லாமல் எல்லாம் சாஸ்திரங்கள் வேதங்கள்லாம் ஓதினவர், இவர் தற்கொலை செய்வானா நினைக்கலாமா. என்ன மனுஷனுக்கு வந்து எந்த க்ஷணம் புத்தி மாறுன்னு சொல்ல முடியாது. ஆமாம், எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு தான் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டாலும் ஒரு க்ஷணம் அவன் புத்தி மாறியும் தப்பு செய்வான், அப்புறம் ஃபீல் பண்ணுவான், ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனும். அதை மாதிரி இவர் வசிக்கல என்ன குறிக்க போனார், பூமாதி அப்படி தாங்கினார். உடல் வென்று ஒழியாமே தாங்கி ஒய் வைத்தும் மாயாமே அன்பிற்குபி தாங்க அகற்று செழிந்தேங்கி இன்பமகவெல்லாம் இழந்த சோகத்தால் துன்பக்கரிகானார் புலம்பிஷோர்காலே. மரம் பற்பரம் மேல மலை, அந்த மலை மேல ஏறி விழுந்து உயிரை மாற்றிக்கொள்வதற்கு போனதிலே பூமாதேவியால் தாங்கப்பட்டு இங்கு அயற்சி செழிந்து இன்பம் அகவல்லாம் இழந்த சோகத்தால் துன்பம் கரைகானால் புலம்பி கோட்டாளே. அந்த துன்பத்துக்கு கரையே கிடையாது, கரையில்லாத அந்த துன்பத்தை அவர் அனுபவித்து புலம்பிக் கொண்டு திகழ்கிறான். அப்படி இருக்கும்போது கொன்னும் வசிட்டன் தன் குலமைந்தரின் மூத்தோன் பண்ணும் தவ சக்தி என்பான் மனையாட்டி அன்னசையன் கேழா அறத்தி கருப்பத்தால் துண்ணுவை தேத்தி குரலும் துயர் கண்ட. அதுல பெரியவன் மூத்தவன் அவன்தான் சக்தி. அவனுடைய மனைவி கணவன் இறந்த துக்கம் காணாடு அம்மா அப்பான்னு வயிற்றுல அடிச்சுன்னு அழறான், உடன் எழுதிட்டுதான் நிறைய மாத கற்பிணி. அது கரை மாத கர்ப்பம். அந்த வயிற்றுல அம்மா அப்பான்னு அனுப்பிச்சாருக்கேன். அதை வசிஷ்டரால பார்த்துட்டு இருக்க முடியல.
1: அறத்தி கருப்பத்தான் துன் வயிற்றேத்தி புரளும் துயர் கண்டான்.
0: புரண்டு அழுகிட்டு இருக்கான். அந்த துயரத்தை வசிஷ்டர் பார்த்தார்.

சந்தனை ஏற்றி ஊமா குலம் முற்றும் முடிக்க முகழ்கின்றாள். பாவாயன நன்கு கூறப்பனை தோழி. உடனே மருமகளை பார்த்து சொல்றார், மூங்கில் போன்ற தோளை உடையவள், அதனால புனை தோழி. இப்படி செய்யலாமாமா? என்ன செய்தாய் நீ? அன்றோ கெட்டேன், என்னுடைய சந்தானம் பூராம் போச்சு. இந்த உள்ள ஒண்ணு இருக்கு, இதனாலாவது நமக்கு ஒரு சந்தானம் கிடைக்கும்னு நான் நினைச்சிட்டு இருக்க நேரத்துல, ஆமா நீ அம்மாவான வயிற்றுல அடிச்சுன்னு அழுதேன்னா அந்த குழந்தை என்ன ஆகுமா? அப்ப இந்த அதுவும் போயிட்டுனா நம்முடைய சந்தானம் கிடையாது போயிருந்தேன் சொல்லி, மூவா குலம் முற்றும் முடிக்க முயல்கின்றாய், என் குலத்தையெல்லாம் முடிக்க போறவர்களுக்கு நீ தாயினால பாவாய் என ஐந்து கூற பனைச்சோடி. அவளை கூப்பிட்டு சொல்ற, அப்படிலாம் செய்யாதம்மா, எனக்கு சந்தானம் இப்பதான் உன் உள்ள இருக்கு, அது வரப்போகுது, நூறு பேர் போயிட்டான், இவன் வந்தானாலும் நம்ம சந்தானத்தினால் நம்ம கிடைக்கும் நினைச்சா அதையும் நீ ஆபத்து உண்டாக்குறியே சொன்ன. மாமன் மொழிக்கு அஞ்சி பாவா அமரர் போடு தூமன் மதற்கூன் ஏற்றும் துயர் காற்ற பூமன் கருப்பற்ற பொலியும் குளிர் குளிர் மைந்து மைந்தானன் கனிவாய் வெண்கழி பேரொலிகட்டு. அந்த கர்ப்பத்தில் குழந்தை உள்ள சத்தம் வருதான் வயிற்றுக்குள்ள இருந்து, தெரியும் என்ன வயிற்றுக்குள்ள சத்தம் வருது. முன்னாலே சொல்லிக்க முடியாது, கர்ப்பத்தை பற்றி சொல்லியிருக்கேன், குழந்தை உள்ள இருக்கிற குழந்தைக்கு அறிவு உண்டு, நாம சொல்றதெல்லாம் அது காது கேட்கும். அதனாலதான் கர்ப்பமா இருக்கான்னு சொன்னா அவள் நல்ல புத்தகங்களை படிக்கணும், நல்ல கதைகளை கேட்கணும், அந்த குழந்தை அதை கேட்டு அது நல்ல சத்புத்தனாக அது அவதாரம் ஆகும். அது இல்லாமல் வேண்டாம், டிவியை பார்த்துட்டு இருந்தோம், அந்த ஆண்டவன் குமரன் அவர கதையெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம், டைம் பாசிங் தானேன்னு படித்தா அது உள்ள அபத்தம் கூட அந்த குழந்தைகளும் மண்டலே ஏறி. 11 லட்சம் தான் பிள்ளைகளாக தான் இருக்கு. நம்ம பிள்ளைகளுடைய லட்சணம் ஏன் காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். ஒரு அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, கர்ப்பமானா அவர் அப்பா பெரிய சாட்சியில அப்பா, அவர் அங்கேருந்து போன சொன்ன, அம்மா நீ ஏதாவது புராணம் கேளு, யாராவது சொல்ல சொல்லி கேளு, வேண்டாராம் படிச்சிடாத ஆனால் சொல்ற. அப்பா அவளுக்கு தெய்வ ஆத்மி கேட்கணும்னு ஆசை, யாருக்கா நமக்கு எங்கெல்லாம் தேடி அலைஞ்சு கடையில் ஏன்னா வந்து இந்த அசடை கொண்டு முன்னால் கொண்டு விட்டாங்க. ஆமாம் படிக்கலாமா? எங்க படித்த அவக்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதனுடைய பலன் என்னென்ன, அந்த குழந்தை அருமையான குழந்தையாக பண்ணணும். எதுக்கு சொல்ல, அதுக்கு அவ்வளோ பொருள். அப்படி இருக்கும் ஒரு மாமனுடைய மொழிக்கு அஞ்சு என்னன்னா வாழ

0: கண்படுக்கும் அறவோன் தோன்றி, கண்படுக்கும் அறவோன் யாருனா திருமால், திருமால் அங்க வந்து தோன்றினாராம், தோன்றி செவ்வாய்மை முனிவர நின் சந்தான தழைத்து வந்த தேயம்மாக ஒவ்வாதார் குலம் சிதைய நின் மகனுக்கு ஒருமைந்தன் உதித்தென்றானா. செவ்வாய் முனிவர் நின் சந்தானம் தழைத்து வாங்க, உடைய சந்தானம் தான் தழைத்து வாங்குவதற்காக பிறந்து இருக்கிறது. தேயம் வாழ்க, உலகமெல்லாம் வாழ. ஒவ்வாதார் குலம் சிதைய, ஒவ்வாதார் பகைவர், பகைவருடைய குலம் சிதைவதற்காக நின் மகனுக்கு ஒரு மைந்தன் உதிக்கின்றான். ஆனாலும் மைந்தனுக்கு ஒரு மகன் பிறக்கப் போகிறான், அவன்தான் உன் குலத்தை தழைக்க செய்யப் போகின்றான், உன் குலத்தை அழித்தவனை அழிக்கப் போகின்றான். ஆமாம் சொல்றான். அவனுக்கு ஒரு பால் அமர்ந்த பிறான் திருவடிக்கு மையன்பன். அவனுக்கு ஒரு பால் அமர்ந்த பிறான், யார் சிவபெருமான், பெண்ணை ஒரு பாலை வைத்திருக்கின்றவன், அவன் திருவடிக்கு மையன்பன், யார், வசிஷ்டர். அகிலங்களும் உடந்து தெளிந்து என ஒப்பான், உலகத்தில் அத்தனை நூல்களையும் படித்து தெளிந்தவன். பாணியாதின்னே வந்துருமா காணந்து இழந்த ஒழுந்தேகியபில் வசித்தனம் தன் மனக்கவரையின்றி வாழ்ந்து வணங்கும் இடை அருந்ததியோடு ஆனந்த தலை சிறப்ப வைகும்போது. இப்படி திருமால் சொன்னோன்னு அவருடைய சந்தோஷமாயிற்று, ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து இந்த சந்தோஷத்தை நம்ம பிறந்தழைக்க போயிருது, நம்ம குழந்தைகளை தான் அழிச்சா அதற்கனை அழிக்கப் போகிறான் என்கிற சந்தோஷத்தோடு உட்கார்ந்துருக்கலாம் ரெண்டு பேரும். அப்படி இருக்கும்போது சக்தி மனை கிழத்தி யாரு மருமல் அதில் சந்திவால் உலகுய தருமம் வாழ்வ உத்தமசி பராசரன் வந்தவதரிப்ப. பராசரன் என்ற மனிதர் அவதாரமாறார். நான்
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம் ஓர் அறிமுக உரை மற்றும் விநாயக பெருமான் துதி. வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: அடுத்து வரும் ஜனகாதின் இவருக்கெல்லாம் ஆகமத்தில் படம் ஒன்று அருளி, அடுத்து வரும் ஜனகாதி முனிவர்க்கெல்லாம் ஆகமத்தில் படம் ஒன்று அருளி. ஜனக ஜனந்தர ஜனாதன ஜனகுமாராய நான்கு முனிவர்களும் பிரபதேவனுடைய புள்ளர்கள் வேதத்தை பாயாசமாக சாப்பிட்டு தெளிவில்லாமல் போய் சொல்லுவான் என்றார்கள். அவர்களுக்கு வேதம் படிச்சா அப்படிதான் இருக்கு, உங்களுக்கு ஆரம்பம் சொல்றேன்னு சொன்னாரு. ஆரம்பத்துல சரியாக சொன்னாரு, திரியாவாக சொன்னாரு, யோகவாக சொன்னாரு. அப்படி கேட்டு எங்களுக்கு மன அடக்கவில்லை சாமி, ஞான வார்த்தை சொல்லுன்னு அவங்க கேட்டவங்க பழகணும். அது எங்க பையன் மாணிக்க வாசம் எழுதியிருக்கிறான், அடுத்து வரும் ஜனகாதி முனிவருக்கு முனிவர்க்கெல்லாம் ஆரம்பத்தில் படம் ஒன்று அருளி, பின்னே தடுத்த பலம் அகற்றும் ஒரு ஞானவாக அருணரும் சந்திரசிவன் மாணிக்க வாசகர். தடுத்த மலம் அகற்று ஒரு ஞானபாகம் கந்ததேவன் மாணிக்க வாசகருக்கு எடுத்தவுடன் ஆகமத்தின் ஞானபாகம் எம்பினான். இன்னும் ஒரு கருத்தை நல்கி தொடுத்ததில் நூலுரைக்கு ராமலிங்க சுந்தரனையும் பாதம் போற்றி போற்றி என்று என்னுடைய புத்தகம் பெரிய மாணிக்க வாசகம் பாடியிருக்கிறார். தருமையான பாடல், எடுத்தவுடன் ஆகமத்தின் ஞானபாகம் எம்பினான் என்னும் ஒரு கருத்தை, எடுத்தவுடனே ஞானபாகம் அதுவும் சிவபெருமான் சொல்லுகிறார் என்றால் அவனுடைய அருமையை சொல்லி முடியுமா? உங்களுக்கு விளங்கும், எனக்கு கொஞ்சம் கூட விளங்க அவ்வளவு அதனுடைய அருமை அவனுக்குத்தான் தெரியும்.

வாழ்ந்து தெரியும், மனித வாழ்ந்து தெரியும். அதனாலே மாணிக்க வாசகரை மற்ற அடியவர்களுக்கு அடியவராக என்ன, அதுவும் இன்னொரு வகையில கருத்து, எல்லாரும் சிவபெருமானுக்கு துண்டு செய்த அடியார்களானார்கள். சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு துண்டு செய்து அடியாராக ஆக்கிக்கொண்டு குதிரை சேவகனாக வந்து மண்ணு சுமந்து அடிபட்டு எழுத்தாளனாக வந்து அப்படியெல்லாம் செய்து மனத்துவாசல அனுபவம் வருத்தமை அனைவர் அடிமையார் தலைமையும் பயணமுறை தையவோ வாழ்ந்தானே வளவரும் கூட கட்டி மண் சுமந்து அடியும் பொறுத்து புலவர் அடிந்து உள்ள பெற்றவர் கையில் செய்வான் என்பது மகாவித்ரா மீனாட்சி குறைபாடு. ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு பெருமை உடையவர் மாணிக்கவாசகர். அதனாலே இந்த சொற்பொழியை கேட்கிறவர்கள் இன்னமேல் ஏன் மாணிக்கவாசகர் பெரிய புராணத்துல பாடவில்லை என்று கேட்காமல் இருப்பீர்களா? மாணிக்கவாசகரை ஏன் பெரிய புராணத்துல பாடவில்லை, திருத்தொண்ட தொகையில பாடவில்லை என்று இனிமேல் கேட்காமல் இருப்பார்கள். அவருடைய பாடல், அவருக்கு பெயர் என்ன? மாணிக்கவாசகர். அவர் பாடிய பாடலுக்கு என்ன? திருவாசகர். இது மாதிரி வேற யாருக்காவது வந்திருக்கா? பழுதில்லாத சுருள்மணிகளை பற்றி செய்த பழுதில்லாத குற்றம் இல்லாத சுருள்மணியை சுருள்மணியை சொல்லாயிருக்கணத்தை பழுதில்லாத சொல்மணியனை பற்றி செய்து அன்பு முழுதுமாகிய வடக்கினால் முறை தொடுத்து அழகு அழுது சாத்து அன்பதற்கு அகமகிழ்ந்து ஐயர் வழுதியலாக பெரும் அடிக்க வாசகம் என்பது அவருக்கு திருநாமம் நீச்சாராம் மாணிக்க வாசகர். அவர் பாடிய பாடலுக்கு அதையினால் திருவாசகத்தினாலே அருள் பெற்றவர்கள் அழகில்லை, பெறப்போகிறவர்களும் அழகு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு அருளாளர் இந்த நாட்டுக்கு சைவத்துக்கும் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்றால் அது பெரிய சுவயம். சைவ சமயத்துக்கு கிடைத்திருக்கிறார் மாணிக்கவாசகர், நமக்கு கிடைத்திருக்கிறார் என்றால் அதனுடைய பெருமையை சொல்லி முடியாது. குறை பொதுவாக திருவாசகம் ஒன்றோ திருவாதம் பாடுகிறார். இந்த உண்மையை உணர்த்தவர்கள் பெரியவங்க இந்த அளவுக்கு ஓரவனாக எழுதவில்லை. ஆகையினாலே இப்படி மாணிக்கவாசகருடைய பெருமையை திருவிளையாடன புராண ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் பாடுகிறார். திருப்பரங்குறை ஆசிரியர் திருப்பரங்குறை புராணம், திருவண்ணாமல புராணம், திருப்பரங்குன்ற புராணம், இன்னும் மற்ற புராணங்களில் எல்லாம் பல புராணங்களிலே மாணிக்கவாசகர் வருவார். வடமொழியில் ஆலாசியும் ஆன்மீகத்தில் இருக்கிறார். சரியாக திருவாத உருடிகள் புராணம் என்று கடவுள் மாணவி உருவாகி கடவுள் மாணவிவர் என்கின்ற பேரருளாளர் திருவாத உருடிகள் புராணம் என்று பாடியிருக்கிறார். அது சித்தாந்தங்கள் நிறைந்து இருப்பது. மாணிக்கவாசனுடைய பெருமை, சிவபரத்துவம், சைவ சமயத்தின் பெருமை எல்லாம் நிறைய இருக்கிறது. அது 546 பாடல்கள், 7 சருக்கங்கள். அப்படிப்பட்ட ஒரு திருவாரூருடைய புராணத்தை விரிவுரை செய்ய திருவருள், அந்த திருவாரூருடைய புராணத்திலே முதலிலே விநாயகர் காப்பு இப்பொழுது சொல்லுகிறேன். விநாயகர் எல்லாருக்கும் முதலிலே இருப்போம். அது என்ன காரணம் தெரியுமா? பிரணவமே விநாயகர். எல்லா மந்திரங்களுக்கும் முதலாக இருப்பது பிரணவம், எல்லா தெய்வங்களுக்கும் முதலாக இருப்பது விநாயகர். எல்லா மந்திரங்களையும் விரும்புவது என்ன பண்ணுவாங்க? ஓம் ஜான் விடுவார். ஓம் என்றும் மரபுவார் பரமபுரத்துறை என்ற காமந்தன் உடல் நதிய கணம் சேர்ந்த கண்ணானை என்பது ஞானக மந்திரி. ஓம் என்றும் அறிவு இருவார் ஞானகம். அதனால ஓம் சிவாயம், ஓம் மகேஸ்வராயம், ஓம் மாதேவி நமகா என்றெல்லாம் பிரணவத்தை சொல்லாமல் சொல்லலாம். அதே போல விநாயகரை குதிக்காமல் யாரும் விநாயகர் ஒன்பாரணி, விநாயகர் அதனால ஒன்காரன் தான் முதல் எழுத்துன்னு இருக்கு. ஆனா கூட முதல் எழுத்துங்கிறோம், ஒன்காரன் தான் முதல் எழுத்தான். ஒன்காரத்துல ஆனா இருக்குது, ஊனா இருக்குது, மானா இருக்குது. ஆகையினாலே அப்படிப்பட்ட விநாயகருக்கு முதல்ல போட்டோம். பவளமாய் வரை நிலவெறிப்பது போல பரந்த நீற்றளவு பச்சுடம்பில் திருவண்ணாமலை
என்று ஆடிய பரமன் சிறுவரை பாரகத் திரும்போர் தவளமா மறுப்பொன் ஒடித்துரு தரத்தில் தரித்துயர் திரிப்புறத்தெழுதும் கவளமாக இழைத்தும் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொடுவான் என்பது இந்த விநாயகர் தோற்ற முதல்ல அது இந்த புராணம் முதலிலே மங்கள சொல்லாக அமையும் எந்த ஒரு பாடினாலும் முதலிலே மங்கள சொல்லாக அது மங்கள சொற்கள் பல வகை அதுல இவர் வந்து பவளம் என்று ஆரம்பிக்கிறார் நவரத்தனங்களிலே ஒன்று பவளம் நவரத்தனங்களில் ஒன்று மாணிக்க வாசகர் புராணத்தை பாடுகிற ஒரு பவளம்னு வச்சு பாடுறாங்க அதனால நவரத்தனத்தில் அது என்ன பவளம் அப்படிங்கிறீங்களா பவளம் மலையனார் பவள மலைன்னா அது எப்படின்னா பெரிய பவள மலைனா பெரிய பவள மலைனா அது என்ன பெரிய பவள மலைங்கிறதாரு அவர் தான் சிவகுரு பவளன மலை போன்றவர் பெரிய பவளம் வரை சாமியுடைய திருமேனி பவளம் பவளம் பார்த்து தெரியுமில்ல பவள நற்பவளம்னு சொல்லுவோம் முன்னையெல்லாம் பெண்கள் அணிந்து பல்ல ஒண்ணு அணிகிறது அதனால பவளமாலை வரை நிலவரிப்பது சிவபெருமான் பெரிய பவளமலை போன்று இருக்கிறார் அந்த திருமணியிலே நிறைய திருநீர் அணிந்து இருக்கிறார் நிறைய திருநீர் அந்த திருநீர் எப்படி இருக்குன்னா நல்ல பூர்ணச்சந்திரனை போல பிரகாசிக்கிறது வெண்மையா பனித்த கடையும் பவளம் போர் மேனியில் பால் வெளியும் அந்த குறிப்பில் பாருங்க பவளமால் வரையில் நிலவரிப்பது போல் பரந்த நீர்ச்சடகு நீர்ச்சடகு நீர்ச்சடகு திருநீர் பூசினா அழகு உறவி வரும்னு பல பேர் பூசறது திருநீர் தான் அழகே தருமா சுந்தரமாவது சுந்தரமாவது நீர் சுந்தரம் என்ன அழகு சுந்தரம் என்றால் அழகு சுந்தரமாவது அழகே இல்லாத கூட திருநீர் நிறைய பூசினா ஒரு அழகுக்கு தனியா ஒரு அழகு தெரியும் மிக பேருக்கு அந்த உண்மை தெரியும் திருநீர் பூச பாக்கியம் இல்லாத ஜென்மங்கள் நிறைய இருக்கு புண்ணியம் இல்லாத ஜென்மங்கள் நிறைய இருக்கு அழகராயனா மூடல் திருவெண்ணீர் இடா மூடல் அடிகள் பூசியா மூடல் கரையேற அறிவுநூல் கலா மூடல் நெறியிலே நிலா மூடல் அண்ணம் விசாரியா மூடல் அரைகளுக்கு பொருள் ஒருவர் என்பது சீர்வாழிக்கு திருநீர் பூசாதவர்கள் என்ன சொல்றாரு திருவெண்ணீர் இடா மூடல் திருவெண்ணீர் இடா மூடல் சிவபெருமான் பவளமலையாக இருக்கிறாரு திருமேனி முழுவதும் விபூதி பூத்திருக்கிறது விபூதினா அவர் வந்து நம்ம மாதிரி வாங்கி பூசறது இல்லை கடையை வாங்கி எல்லாம் பூசறது இல்லை அது தானே பூத்தது சிவபெருமானே நீர் ஊத்த நெருப்புன்னு சொல்லு நீர் ஊத்த நெருப்பு நெருப்பு கட்டி கட கட கடன்னு கிடக்கு பாரு இது கொஞ்ச நேரத்துல மேல பூப்போம் அதுதான் சிவபெருமான் உள்ள கண்ண கண்ண கண்ண கண்ணா இருப்போம் அதான் சிவபெருமான் திருமணி மேல திருநீர் ஊத்து நீர் ஊத்த நெருப்பு நீர் ஊத்த பவளமால் வரை நிலவு எரிப்பது பொற்கோளச்சந்திரன் பிரகாசித்து பரந்த நீர்ச்சழகு நீர்ச்சழகு பச்சுடன் வெத்த வளமானது தாடி அப்படி தாடி அவரே சுவாமியுடைய திருமேனி பலவரை அவர் எடுத்துக்கொண்ட திருமேனி பல அதிலே இந்த ஆடுகின்ற திருமையில அதிசயமானது அதனால அந்த ஆடி படம் அவர்கள் ஆடுகிறாங்க ஆடுகிறான் என்றால் ஆடுகிறான் என்றால் பார்க்கறது ஆடுவான் என்ன பண்ணினாரு வீட்டுக்காரியவே நிரந்தரமா அந்த சார் நீ பக்கத்துல வந்து பார்த்து உனக்குதான் அந்த ஆட்டத்துடைய அடுத்த அது சுந்தரபுஷா கூட ஒரு குறிப்பா சொல்லுவாரு அவ பக்கத்துல நம்ம பாக்குறதுனால இவரு அந்த லயம் சதியெல்லாம் தவறாம ஆடுறாங்க சத்திய லயங்கள்லாம் தவறாம ஆடுறாரு அவங்க பாத்துக்கிட்டு இருக்க அவனுக்கு ஆட்டம் தெரியும் ஆடம் தெரியும் மகாதேவிக்கும் தெரியும் நம்ம தப்பு தவறாம நல்லா ஆடுறாரு

0: பொருளே இந்தனா எங்கூர்பாய் என்று தேடியவான் ஒரு சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்போல் திருப்பார் பாடி அடியன் படுகுயர் அடையாள் பாகுவதா பரஞ்சுடரே என்று சொல்லவேண்டாம். இப்படி பவளமலை போன்று விளங்கி சிவபெருமான் ஆடுகிறார். பச்சை உடம்பு பச்சை கொடி பச்சை உடம்புடையவளாயி பச்சை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். இவன் பவள திருமேனியே அவள் திருமேனியிலே இந்த ஒளி வீசுகிறது, அவள் மரகத திருமேனி அந்த ஒளி இந்த திருமேனியிலே வீசுகிறது. இதெல்லாம் பேசிய அனுபவிக்க கொடுத்து வச்சது கண்டா. அந்த பவளத்தினுடைய ஒளி வாணியினுடைய பசிய உடம்பிலே பிரகாசிக்கிறது. அந்த மரகத திருமேனியில் இருக்கிற ஒளி வாணியினுடைய மரகத திருமேனியில் இருக்கிற அந்த பிரகாசமானது இந்த பவளத்திலே வீசுகிறது. நிலவெறிப்பது போர் பரந்தனே கழுது பற்றுடம்பித்து வளர் பற்றுடம்பித்து வளர் மாதுடன் ஆடிய பரம் சுவாமியானவர்கள் சிவப்பு அம்பாள் பச்சை சிவப்பும் பச்சையும் நல்லா ஒரு இடத்துல இருக்கும். இந்த சிவப்பும் கருப்பும் போடுறாங்க அதனால சிவப்பும் பச்சையுமானது தான் ரொம்ப நல்லது. அதனால சுவாமி சிவப்பு அம்பாள் சச்சி. இப்ப இயல்பாக அப்படி இருக்கும்போது சிவப்பும் பச்சை மாறி இருப்பாங்க. அவன் அரு ஆன்மாக்களுக்கு பண்ண வரும்போது பச்சையாவே ஆகிடுவான், சிவப்பு பச்சையா மாறிடுவான். ஒரு பாட்டு பாடியிருக்கிறே, சிவப்பது பச்சையாய் திரியும் மாறு செய்தவன் திருமேனி தண்ணீர் பாதி உவப்பதாய் பேசுவார் மாறி உருவாடியை உடையவன் அவள் பச்சை இவன் சிவப்பு என்றெல்லாம் பேசுவார்கள். அதுதான் மாறி அந்த அந்த அந்த அந்த தன்மை மாறி உடல் முழுவதும் பச்சையாய் விளங்கிட்டம்மா சிவப்பு இல்லையா இந்த சிவப்புல போய் பச்சை அதிகமாக இருந்து அது பச்சையாவே போயிடுச்சு. உடல் முழுவதும் பச்சையாய் விளங்கிட்டம்மா தவ பெரும் செல்வி சமர்த்தினியே தவப்பெரும் செல்வி சமர்த்தினியே தாயாக எங்களுக்கு வந்ததாலே பவப்பெரும் கடல் கடந்து எல்லாம் பெற்றோம் பார்ப்பதையே முற்றிலா முறையே ஓற்றி என்பது குமாரதேவியை பத்தி இப்படி பாடியிருக்கிறேன். பவளமால் நிலவெறிப்பது ஓர் பரந்த நீர்களது வச்சுடம் பெற்றவள மாதுகங்காடிய வரவன் சிறுவரை அப்படிப்பட்ட பரமனாகிய குமாரதேவியோடு ஆடுகின்ற பரமனுடைய சிறுவன் முப்பத்தி மூணு ஏற தலைவர் சிவபெருமான் அப்பா அம்மாவுக்கு உள்ளதானே அப்பா அம்மாவுக்கு உள்ளதானே பவளமால் வரையில் நிலவெறிப்பது மறந்ததை கடல் உபச்சுடன் விட்டுவளமாதுடன் வரவன் சிறுவரை பாரத பெரும் ஒரு தவளமா மறுப்பொன்றுடி துருகரத்து தரி துயர் துரி பொறுத்தலும் வெதவையாதர் பாரதம் எழுதினாடு. அது பெரிய நூலாக என்னாலே அது எழுதுறதுக்கு வேற ஆளு பொருத்தமா இருக்காதுன்னு விநாயகர்கிட்ட பிரார்த்துக்கு இதை எழுதணும்னு சொல்லிருக்காராம். அதுக்காக ஒரு கொம்பை ஒழித்து எழுதினாராம், கொம்பை ஒழித்து எழுதினாராம். பாண்டகத்தை நேரு வெடி வெடி தீவன் போல் ஒழித்த நாளில் வரை வரை ஒவ்வொரு பாண்டிதர் கணேசர் குமா குபா கலர் இடையோனை பழகு அதனால பாரதத்தை எழுதுறதுக்கு அந்த தவளமா மறுப்பு தவளம்னா வெண்மை தவளமா மறுப்போன் ஒடித்து ஒரு கரத்தில் கலித்துயர் திரிபுரத்தில் நேர்மலை எழுதுனாராம். திரிபுரத்தில் கவளமா வெளிச்சிருந்து திருமுகம் படைத்த கடவுளை நினைவு இருப்பான். கவளமாகிய உணவு உண்ணுகின்ற யானையாக விளங்குகின்ற கணிதாக விளங்குகின்ற யானையாக விளங்குகின்ற முகமுடையவராகிய கடவுளை நினைந்து கைதுவான். முதல்ல பரமனுக்கு சிறுவன்னாரா இங்கே கடவுள். பரமனுக்கு சிறுவன் நமக்கெல்லாம் கடவுள். பரமனுக்கு சிறுவன் பெத்தவளுக்கு புள்ளதானே ஊருக்கு ராஜா பெத்தவளுக்கு ஊருக்கு ராஜா எல்லாரும் வந்து பயப்படுவாங்க பெத்தவன் வந்துவா வர மாணிக்க வாசம் அப்படித்தானே கூப்பிடுவா ராஜாவை போய் ஐயா சாரு ராஜா கூப்பிடுவா தாய் பவளமாவல் வரையில் இடவரிப்பதை தடவு பற்றுடன் தமிழமாக வரும் ஆடிய பரவம் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்போம் குறித்தொரு கரத்தை கரித்து என் குறிப்புற சொல்லுவோம். கபடமாகலிக்கிருந்து முகம் படைத்த கடவுளை நினைந்து கைவிடுவோம், கடவுளை நினைந்து கைவிடுவான். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்றார் போல நினைந்து கைவிடுவான். கைதுதல் எல்லாருமே தருவார்கள், நினைந்து தொழுகின்றவர்கள் அவனுடைய பெருமையை நினைந்து, அவனுடைய அருமையை நினைந்து, அவனுடைய ஆற்றலை நினைந்து, அவனுடைய அருளை நினைந்து, புரியா நினைந்துங்கிறதுல என்ன நினைக்கிறது? அவனுடைய அருளையும் அவனுடைய ஆற்றல், அழகில்லாத ஆற்றல், அழகில்லாத உருளை நினைந்து, அவனுடைய பெருமை எல்லாம் நினைந்து கை நினைப்பது மனத்தாலே தூண்டுதல் கையினார்கள். அப்படி நினைத்தவன் தொழுதவன் சொன்னபடியினாலே வாக்கினாரை பாடு, இனம் பற்றி வாக்கினாரை பாடு, வாக்கினாரை பாடுவோம், மனத்தாலே நினைப்போம், கையினாலே தூண்டும். அதனாலே கடவுளை நினைந்து கைதுடுவான், கடவுளை நினைந்து கைதுடுவான். எல்லாருக்கும் தலைவராக இருக்கிற விநாயக பெருமானை நினைந்து கை அவர் அவதாரம் பண்ணினாரு. விநாயகர் அவதாரம் எப்படின்னா பிரணவத்தை உருவடி இருக்கிறார். பிரணவத்தை சித்திரச்சாலையிலே உமாதி நின்று ஒரு மாதம் பார்த்தார்கள். இது சமட்டி இது வேட்டி என்று இரண்டு பிரணவம் இருந்தது. அந்த சமட்டி வேட்டி இரண்டு பிரணவத்தை உமாதி இங்கி பார்த்தா பார்த்தவுடன் இந்த இரண்டு பிரணமும் ஒன்றாக முடியும். சமட்டின்னா தொகுத்தல், வேட்டினா விரித்தல். ஓம் நம சிவாய, ஓம் என்பது சமட்டி, நமசிவாய் என்பது வியட்டி. ஓம் நமசிவாய் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து, ஒன்னா சேர்ந்த உடனே அந்த பிரணவம் யானை முகமாக ஐந்து வரத்தோடு முடிந்துருச்சு. இப்படி வந்த உடனே அப்பா அம்மா உணர்ந்துச்சு, வந்த உடனே அப்பா அம்மா உணர்ந்துச்சு, நம்ம புள்ள வந்தவுடனே அப்பா உள்ள நம்மளை உணர்ந்துமா. இப்ப புரியுது அந்த பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க உடனே அப்பா அம்மாவை உணர்ந்துச்சு. அப்படி உணங்குற உடனே சாமி சொன்னார், என்னறே ஆயும் எப்படிப்பட்டவர்களாக பரம விஷ்ணு புத்திரர்கள் யாராயிருந்தாலும் என்னறே ஆயும் யாவது உங்கள் முதல் எந்த காரியத்தையாவது யாராவது ஆரம்பிச்சார்னா பரமாவது உன்னை நினைந்து வழிபாடு செய்து அப்புறம் ஆரம்பிச்சார்னா அதை முட்டின்றி புக்கணமின்றி முடித்துக் கொடுப்பாயா, அப்படி நினைக்கவில்லையானால் அதுக்கு இடையூறு பண்ணுவாயா, அது இடையூறு பண்ணி திருப்பி செய்ய வேண்டும். மனக்கருணை மறந்து அதனால விக்னேச்சுவரனும் விக்கினத்தை ஆக்கவும் நீக்கவும் வல்லவன். அதனாலே என்னதே ஆயினும் யாவது ஒன்று முதல் முன்னரை உனது தாழ் முடியுற படி அலகுனை உண்மலா சித்தையை ஊறு செய்திருக்கிறேன் என்பது கருதப்படலாம். ஆகையினாலே இப்படி முதற்கடவுளாய் அரிய கடவுளாய் மிக எளிய கடவுளாய் மிக அரிய கடவுள் மிக எளிய என்ன காரணம் எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். மத்த ஜாமியில உடனே நம்ம பண்ண முடியாது, விநாயகர் உடனே படி மத்த ஜாமி எல்லாம் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும், தூள் வேணும் செய்யல் எல்லாரையும் பண்ண முடியாது. சுப்பிரமணியரையும் மத்த ஜாமிய எல்லாரும் பண்ண முடியுமானே பிள்ளையாரு, அது பிடிச்சா பிள்ளையாரு, பிடிச்சா பிடிச்ச பிள்ளையாரு, பிடிச்சா பிள்ளையாரு, அது எதுல தங்கத்துல பிள்ளையாரு தங்கத்துல பண்ணி பூஜை பண்றதுக்கு சாணத்துல பண்ணி பூஜை பண்றதுக்கு ஒண்ணும் வித்தியாசம் இல்லை. தங்கத்துல விநாயகரை பண்ணி பூஜை பண்ற பலனா சாணத்துல பூஜை பண்ற போது ஒண்ணும் அன்பு தேவன் பார்ப்பாளர்கள் நம்மளை சாணத்துல இருந்துருக்காங்க இப்படி பண்ணலாமா கிடைக்கிறது இல்லை. எளிமை எளிமை விநாயகர் அருமை விநாயகர். அதனால எல்லாரும் வந்து குட்டிதனம் போடுவாங்க, எல்லாரும் வந்து போக்குவரத்து தேவர்கள் எல்லாம் கைமுகாத பட்ட பல கோடி வருஷமா தோப்புக்கரணம் போட்டாங்க தேவர்களெல்லாம். தேவர்களெல்லாம் காலையில 108 மத்தியானம் 108 சாயங்காலம் 108 தோப்புக்கரணம் போட்டோம். தேவர்களெல்லாம் கைமுகா அப்படி போட்டு போட்டு எல்லாத்தையும் முறந்தால் வருகிறது. அதன் பிறகு இது ஒரு வாரத்துல ஓய் முறையிட்டு அதன் பிறகு இந்த பிள்ளையை போட்டாரு. எந்த பிள்ளைய யானமும் ஆகிய பிள்ளை அவர் சென்று கைமுகா உடனே கொல்லவில்லை. அதான் ஒரு பெரிய ஆச்சரியம், அவ்வளவு கொடியா சொல்றனா கொல்லவில்லை. பின்ன என்ன பண்ணாரு உருவத்தை மாட்டி சரியில்லையா ஆளை மாட்டி விடுவார், கொல்ல மாட்டார். நம்ம சாமி சுப்பிரமணியர் என்ன பண்ணாரு சூரமன் கொல்லல, சேவரும் மயிலுமாக சேவரும் மயிலுமாக ஆக்கி சேவரும் மயிலும் போட்டு திருப்பை மேல் போட்டி போட்டி ஓட்டி எல்லாரும் பாடுற மத்த சாமி எல்லாம் ஆளை காலியே பண்ணிடும், மத்த சாமி எல்லாம் ஆளை காலியே பண்ணிடும். நம்ம சாமி கொல்றது இல்லை, அவன் போய் அந்த கந்த புராணத்துல சும்மா இருந்துச்சு. இப்போ தீயவை புரிந்தாரே குமரவள் திருமுற்றால் தூயவராகி மேலை தோன்றி அடைவதற்கு ஆயமும் தூய் தீயவை புரிந்தாரே குமரவள் திருமும் உற்றால் போய் என்னன்னா போதுமான தூயவராகி மேலை தோல்வதை அடைவதற்கு ஆயமும் வேண்டும் போட்டும் அடுத்தவர் என்னாட்சியம் மாயையும் அவர் வந்தோ வரம்பிலாறு புரிந்தார். நீங்க வேற ஒண்ணும் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம். அந்த மாயையுடைய மகன் ஆகி சூரம் பண்ணுற நூத்தி எட்டு யுகம் ஆயிரத்தி எட்டு அண்டங்கள கொடுமையான ஆட்சி செஞ்சான். அப்பேற்பட்டவன வந்து கொல்லாம அவனை சேவலும் மையமாக தனக்கு வாகனமாகவும் பொடியாக வைத்துக் கொண்டார் என்று சொன்னால் அவனுடைய கருணையை சொல்ல முடியுமா என்று சொல்லுகிறார். அதனாலே நானசாமி அண்ணன் ஆகியவராயிரும் கயம்பாசம் அவன் கொல்லவில்லை. கயம்பாசாமன் சண்டைக்கு ஆளுகளை அவன் தெளிவு தவறான். தேடும் கயமா முகனை சிறு சாடும் தனி யானை சகோதரன் தனி யானை சகோதரன் என்று வாழ்கிறார் கந்தரான். இப்படி முதற் கடவுளாய் அருமையுடையவராய் எளிமையுடையவராய் விளங்குவோம். அவரை தோத்திரம் பண்ணுறது இந்த பாடல். பவள நாள் வரையில் நிலவிரிப்பதோ பரந்த நேற்றடகு பச்சுடம் வெற்றுவள மாதுடன் என்று ஆடிய பரமன் சிறுவரை பயணப் பெறும்போது கவளமா மறுப்பொன் நொடித்தொரு தரத்தில் தரித்துயர் குறிப்பொருத்திடும் கவளமாக அடைத்து திருமுகம் அடைக்க கடவுளையும் அறிவித்து கைதொடுவான் என்பது இந்த முதல் கடவுள். ஆகையினாலே இப்படி மாணிக்க வாசகருடைய வரலாற்றை கடவுள்மா முனிவர் என்பது ஏழு சந்தத்திலே 546 பாடலிலே பாடியிருக்கிறார். சொற்சுவை பொருட்சுவை சித்தாந்த கருத்துகள் புராண கருத்துகள் சாத்திர கருத்து தோத்திர கருத்து தீட்சையினுடைய பெருமை ஆச்சாரியனுடைய பெருமை சீடனுடைய பெருமை எல்லாம் கூட்டி வச்சிருக்கிறார். ஆகையினாலே இவற்றை எண்ணங்கள் எல்லாம் தவறாமல் கேட்டு நிரம்ப திருவருளை பெறுவீர்களா? திருவருளை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி எது என்று கேட்டால் சௌரவருடைய பொறுமையை செடியினாலே கேட்டு இது உபதேசம். இப்போ நாம் பேசுறது என்பது உபதேசம் உபதேசம் நாம உபதேசம் உபதேசத்தினால்தான் உயர்வு உண்டாகும். அதனால இப்ப நாம் பேசுறது சாதாரண சொற்பொழிவு அல்ல, உபதேசம் உபதேசம். அப்படி எப்படி உபதேசத்தினாலே உயிர்களுக்கு உயர்வு உண்டாகும். அப்படிப்பட்ட ஞான உபதேசம் சிவபுராணம் கேட்டு திருவருளை பெறுவீர்களாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு
1: செய்கின்றேன். விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: விஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன்.
1: வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் மின்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்றைய பல விடயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம்.
2: அப்ப இந்த ஹிந்து டைம்லைனின் படி நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த கணக்கு எல்லாம் வலி கச்சிதமா வரும். ஒரு எந்த விதமான ஏற்ற இறக்கம் ஒன்றும் நடக்காது. அவர்கள் இந்த ஒரு வருஷம் பிறந்தால் அடுத்த வருஷம் அதுக்கு எக்ஸாக்டா 365 நாள் ஆரம்பத்தியாலும் 11:48 பிறகு அடுத்த வருஷம் வரும். அதுல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றும் கிடையாது.
1: இந்த ஹிந்து டைம்லைனை பற்றி நீங்க சொல்லுங்க டாக்டர். எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, சுபாய சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் செய்த டான்சிங் வித் சிவா அண்ட நூலில் அதனுடைய பிற்பகுதியில் இந்த ஹிந்து டைம் லைனில் என்னென்ன காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னு சொல்லி ஒரு பட்டியலே தந்திருக்கிறார்கள். அது மிகவும் உபயோகமான ஒரு பட்டியல். நேர்களே, உங்களுக்கு அது கிடைத்தால் அந்த சுபாய சுப்பிரமணிய சுவாமிகள் பல நூல்கள் இருக்கிற அதில் இந்த டான்சிங் வித் சிவான்ற அந்த நூல் பிற்பகுதியில் இந்த ஹிந்து டைம் லைன் எங்களுடைய முக்கிய நிகழ்வுகள் எப்பப்போ நடந்தன என்று நான் நினைக்கிறேன். ஒரு 15,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட விஷயங்களை கூட அவர்கள் எங்கிருந்தோ பெற்று அதை கொடுத்திருக்கிறார்கள். நீங்களும் பார்த்திருப்பீர்கள்னு நினைக்கிறேன்.
2: நிச்சயமா அதனுடைய ஹிந்து டைம் லைனை பற்றி அச்சொட்டான கணக்கு நீங்கள் ஒன்றும் தேவையில்லை. இந்த புதுவருட பஞ்சாங்கம் வாங்குகின்ற பொழுது அந்த பஞ்சாங்கத்திலே 4 இடங்கள், வாக்கிய பஞ்சாங்கம், யாழ்ப்பாண ரகுநாதியார் வாக்கிய பஞ்சாங்கத்திலே கால வாய்ப்பாடுன்னு ஒன்று இருக்கும். அதுல இந்த எவ்வளவு எவ்வளவு காலம் இதுவரைக்கும் எத்தனை யுகங்கள் நடந்தது, எவ்வளவு நடந்திருக்கின்றது, இப்ப என்ன அதுல 4 காலங்காலமாக இதைத்தான் போடுங்க. உங்களை வீட்டுல பழம் பஞ்சாங்கம் இருந்தாலும் கூட
1: பார்த்தாலும்
2: இந்த விளக்கங்கள் எல்லாம் அருமையாக இருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும்.
1: உண்மையிலே இதுகளெல்லாம் ஒருவேளை இதிலிருந்தான் அவர்கள் பெற்றார்களோ என்று நான் யோசிக்கிறேன்.
2: பல விடயங்கள் பல பேர் பல இடங்களில் சொன்னாலும் இந்த அச்சொட்டான விஷயங்கள் இந்த ஆகமங்களிலே காணப்படுகின்றன. அந்த ஆகமங்களிலே காணப்படுகின்ற விடயங்கள் வந்து மிகவும் வெரி துல்லியமாக என்று சொல்லுவார்கள்.
1: அந்த ப்ரிசைஸா சொல்லுவார்கள்,
2: ப்ரிசைஸாக சொல்லுவார்கள். அது வந்து டபுள் கன்ஃபார்ம் பண்ணப்படும். அதில் உதாரணமாக இந்த திருமூல நாயனார் இருக்கிறார் இல்லையா, இந்த திருமூலர் வந்து எங்களுடைய திருமந்திரத்தை பாடினார் 10 அந்த திருமூல நாயனார் வந்து எவ்வளவு காலம் இருந்தார் என்ற கேள்வி கொண்டு வருகின்றனர். திருமூலரை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள், அதாவது மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள், சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு போய் சொல்லுவார்கள், திருமூலர் வந்து கிறிஸ்துவுக்கு பின் 3rd century to 5th century இருந்திருக்க வேணும். கேரக்காலமையாரை தான் முதல் போடினம், அதுக்கு பின்னாடி இருந்திருக்க வேணும் தான் சொல்லுகிறார்கள். இவ்வளவு இதை வைத்து சொல்லுகிறார்கள். இந்த பாடல்களுடைய மொழி நடையை வைத்து சொல்லுகின்றனர்.
1: இனி அவர்கள் சொல்லுகின்ற சில குறிப்புகள்
2: அதை வைத்து சொல்லுகின்றனர். ஆனால் அதுக்குள்ள இருக்கிற சில விடயங்களை மறந்து விடுகின்றார்கள். உதாரணமாக பெரிய புராணத்தை எடுப்போம். எங்களுக்கு திருமூலருடைய வரலாற்றை சொல்லுகின்ற பெரிய புராணத்தில் என்ன சொல்லப்படுகின்றது, பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது, திருமூலர் 3000 இருந்து ஓராண்டுக்கு ஒன்றாக ஒவ்வொன்றாக இந்த திருமந்திரம் செய்தார். ஊனுடம்பிற் புறவை விடன் தீர்ந்து உலகத்தோர் உய்ய, இந்த உலகத்தோருக்கு இந்த புறவிப்பிடி நீங்கி உய்வதற்காக ஞான முதல் 4 நல் திருமந்திர மாலை. ஞான முதல் 4 ஞானம் என்றது ஞானம், யோகம், கிரியை, சரியை, இந்த 4 சொல்லுகின்ற நல் திருமந்திர மாலை, இந்த திருமந்திரத்தை பான்மை முறை ஓராண்டுக்கு ஒன்றாக. திருமந்திரத்தில் 3000 பாடல்கள் இருக்குது. மூலன் உரை செய்த 3000 தமிழ் என்று அவரே படிக்கின்றார். அப்ப 3000 பாட்டை எப்படி சொல்லுகின்றார், ஓராண்டுக்கு ஒன்றாக பெரம்பொருளால் ஏன எயிர் அணிந்தாரை ஒன்றவன்தான் என எடுத்து, ஒன்றவன்தான் இரண்டவன் நின்னருள் என்று திருமந்திரம் தொடங்குகின்றது. அப்படி முதல் பாட்டு எடுத்து தொடங்க பெரிய புராணம் பாடல் சொல்லுது, திருமூல நாயனார் புராணத்தில் இருக்குது. அப்ப இந்த திருமூலர் வந்து 3000 இந்த பாட்டு பாடி இருக்கிறார். அப்ப 3000 தான் இருந்தாரா என்று கேள்வி இருக்கின்றதல்ல. அப்ப சொல்லுகிறார்கள், முன்னிய அப்பொருள் மாலை தமிழ் 3000 சாத்தி, அந்த தமிழ் மாலை 3000 பாடல்கள் சாத்தி, மன்னிய 3000 3000 இப்புவிமேல் மகிழ்ந்திருந்து, இந்த பூமியிலே மகிழ்ந்திருந்து சென்னிமதி அணிந்தார்தம் திருவருளால், தலையிலே மதி, சந்திரனை சூடிய இறைவனுடைய திருவிழாலே திருக்கையிலே தண்ணில் அணைந்து திருக்கேலாவிலைக்கு திரும்பி போறார். ஒருகாலும் பிரியாமை தாளடைந்தார், இவனுடன் ரெண்டர முத்துநிலை அடைந்தார். இதுவும் திருமூல நாயனார் புராணத்துல, பெரிய புராணத்துல இருக்குது. இப்ப 3000 வருஷம் மன்னிய 3000 ஆண்டு இப்புவி மேல் மகிழ்ந்திருந்து, இப்ப 3000 ஆண்டு திருமந்திருந்து வாழ்ந்திருக்கின்றார். எப்ப 3000 ஆண்டு என்றால், இந்த அவர் வந்து சுந்தரநாதன் தான் அவருடைய இயற்பெயர்.
1: சுந்தரநாதன்
2: அவர் கைலாயத்தில இருந்து கேதார்நாத் ஊடாக நேபாளுக்கு வந்து, நேபாள் கேதார்நாத் அதெல்லாம் தரிசித்து கொண்டு வந்து காசிக்கு வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து சிதம்பரத்துக்கு வந்து ஆவடுதுறைக்கு வந்தார் என்றுதான் இருக்கின்றது அவருடைய பெரிய புராண வரலாற்றிலே. அவருடைய ஜேர்னி முன்னர் அவருடைய குருபூசையிலே நான் சொன்னேன், The journey of this. இன்றைக்கு நீங்கள் படம் பார்த்திருப்பீர்கள், 7வது அறிவு. அந்த 7வது அறிவிலே அந்த போதிசத்துவர் இருக்கார், அவர் வந்து அவரோட இங்கே இருந்து சீனாவுக்கு போன பயணம் இருக்கின்றது இல்லையா, ஒரே பாதை.
1: அவர் வந்த பாதைதான்
2: இவர் போரி இருக்கிறார், சீனாவுக்கு போன பாதை. அப்ப இவர் அங்கே இருந்து இங்க வந்த பாதை, திரு பெரிய புராணத்திலே அந்த பாத் அப்படியே இருக்கு, எங்கெங்க ஸ்டாப் ஓவர் போட்டு போட்டு வராருன்ட்டு.
1: உண்மையிலே அது வியக்கத்தக்க இதுதான்.
2: அப்ப அந்த பாதை, அந்த பாதையில இவர் வந்தவர். இவர் வந்த பொழுது இவர் வந்து ரிஷியாகத்தான் இருந்தார். ஆனா இங்க வந்து பார்த்தா அந்த காவேரி ஆற்றங்கரையில ஒரு மூலன் என்கின்ற இடையன் நான் மாடு மேய்த்து கொண்டிருந்தான், அவன் இறந்து விட்டான். அவனுடைய உடலை சுற்றி மாடுகள் அழுது கொண்டிருந்தன. அப்பதான் இவர் தன்னுடைய உடலை விட்டு மூலனுடைய உடலுக்கு புகுந்தார். அதுக்கு அதான் இவருக்கு பேரு மூலன். அப்ப அந்த உடலோட இவர் மாட்ட கொண்டே விட்டார். இவருடைய மனைவியார் இவரை அழைக்க இவர் போகவில்லை. மனைவியார் மற்றவர்களை முறைப்பாடு செய்ய அவர்கள் வந்து விசாரித்து பார்த்தால் இவர் வேறு ஆள் என்று தெரிந்து விட்டது. அவரை அவர் பாட்டிலே விட்டார்கள். அதுக்கு பிறகு யோகத்திலே இருந்தார், ஆலமரத்துக்குள்ளதான் இருந்தார். அப்ப அந்த இருந்து அவர் வந்து சொல்லுகிறார், இருந்து இருந்தேன் நட்போதியின் கீழே என்று அவர்
1: பாடிக்கின்றார்.
2: அப்ப அவர் வந்து என்ன செய்கிறார், அவர் இதற்கு முன்னர் அந்த மூலந்த உடம்பு பெற்ற பிறகு அவர் திருமந்திரம் பாடி இருந்த ஆண்டுகள் தான் 3000 ஆண்டு. அதற்கு முன்னர் அவர் கோடானு கோடி வருஷங்கள், எங்கட யுகங்களை பற்றி சொல்றோம் இல்லையா, 432000 வருஷம் கலியுகம், 43,20,000 வருஷம் சதுர்யுகம். இப்படி சதுர்யுகங்கள் 72 சேர்ந்தது ஒரு மன்மந்திரம், இந்த சதுர்யுகங்கள் 1000 சேர்ந்தது ஒரு கல்பம், அது 430 கோடி வருஷங்கள். அப்படி சொன்ன 432 கோடி வருடங்கள். அப்ப இந்த இப்படி கோடி வருடங்கள்ல இவர் எத்தனை யுகங்கள் இருந்திருக்கிறார், அவரே சொல்றார் திருமந்திரத்துல 74வது பாட்டு. நான் சொல்றார், செப்பும் சிவாகமம் என்னும் அப்பெயர் பெற்றும், சிவாகமத்தை இறைவனிடம் இருந்து பெற்று, அப்படி நெல்கும் அருள் நந்தி தாழ் பெற்று, நந்தி தேவரிடம் இருந்து அதை பெற்று, தப்பிலா மன்றில் தனி கூத்து கண்டபின், இறைவனுடைய மன்றில வந்து கூத்து கண்ட பின்னர், ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேனே.
1: அவரே சொல்றார்,
2: ஓ 7 கோடி யுகங்கள் நான் இருந்தேன் என்று அவரே சொல்றார். இது திருமந்திரம் பாடல். அப்படி இவருடைய காலக்கணக்கு வந்து 1000கணக்கான வருடங்கள் அல்ல, லட்சக்கணக்கான வருடங்கள் அல்ல, 7 கோடி யுகங்களுக்கு அவர் அறிந்திருக்கிறார். ஜோகிகள் வந்து 1000 வருடம் இருக்கிறார்கள், 2000 வருடம் இருக்கிறார்கள், கிரிய பாபாஜி 2000 வருஷம் இருக்கிறார்கள். அதெல்லாம் அதிசயம் அல்ல, திருமந்திரம் பாடிய திருமூலர் அந்த அவர் 7 கோடி யுகங்கள் இருந்திருக்கின்றார் என்று அவர் பாடியிருக்கின்றார்.
1: இல்ல, அண்மையில நான் ஒரு இது கேட்டேன் டாக்டர், இந்த கிருத யுகத்துல வாழ்ந்த மக்கள் சாதாரணமாக 8 அடி உயரம் இருந்தவர்களாம்.
2: உண்மை
1: 8 அடி உயரம் இருந்தவர்கள் என்றும், அவர்கள் இப்படி 1000-2000 வருடங்கள் அவர்களுக்கு சாதாரணமான வாழ்க்கை வாழ்நாள் என்றும் அவர் கூறியிருந்தார்கள்.
2: சென்ற முறை நாங்கள் பார்த்தோம், இங்கே ராமர் எவ்வளவு காலம் வச்சிருந்தார், கிருஷ்ணர் எவ்வளவு, கிருஷ்ணர் வந்து 5000 வருஷத்துக்கு முன் ஜீவிக்கும் 140 வருடங்கள் கிருஷ்ணனுடைய வாழ்நாள். ராமனுடைய வாழ்நாள் வந்து 11,000 வருடங்கள்.
1: ஓ,
2: அவர் வந்து போன சென்ற ஆண்டு அதை பார்த்தோம், இருந்து ராமர் வந்து 12 வயதிலேயே அவருக்கு திருமணம், திருமணம் செய்து 12 ஆண்டுகள் குடித்தனம் நடத்துகிறார். 24 வயசுலே அவர் வனவாசம் போகின்றார், 14 வருடம். அப்ப 14 வருடம் மூடிய 38 வயதிலே வந்து முடிசூடுகின்றார். அதுதான் சித்திர மாதத்து வளர்பறை சப்தமியிலே,
1: சப்தமியிலே
2: முடிசூடுகின்றார். அப்ப அது முடிய 1000 வருடங்கள் அவருடைய ஆட்சி. அப்ப 1038 வயசு அவருக்கு நடக்கின்ற பொழுது சீதை கரைபுறுகின்றார்.
1: அதுக்கு பிறகுதான்
2: சீதையை வனத்துக்கு, நாட்டு காட்டுக்கு செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. அங்கேதான் லவகுசரர் பிறக்கின்றார்கள். ராமர் மொத்தமாக ஆண்டு அரசாட்சி ஆண்டுகளுக்கு பிறகு 962 வருஷம் 11 மாசம் 11 நாள் அது முடிய சரை நதியிலே புகுந்து ஜலசமாதி அடைகின்றார். இதுதான் ராமருடைய வரலாறு. இப்போ கிட்டத்தட்ட 11,000 வருஷம் ராமர் சீவித்திருந்தார். ஏன் ராமர் 11,000 வருஷம் சீவித்திருந்தார் என்றால், அவர் வந்த சதுர்யுகம் வந்து இப்போ நடக்கிற 28வது சதுர்யுகம் நாங்கள் நடக்கிறது. ஆமாம், ராமர் வந்தது இதுக்கு முதல் 26வது சதுர்யுகத்திலே. அப்ப இதெல்லாம் யுகங்கள் வர, இன்றைக்கு அகழ்வாராய்ச்சிகளை கூட நீங்கள் ஆராய்ச்சியே தான், அயோத்தியில போய் ராமர் மாடியை கிண்ட முடியாது, அந்த அளவு காலத்துக்கு முந்திய இதுதான் அவருடைய காலம். அப்ப சொல்லுவார்கள், இந்த காலங்கள் கலியுகத்தினுடைய இதுகள் சொல்லுகின்ற பொழுது மன்னனுடைய அளவு குறையும், பெண்கள் அணுகின்ற ஆபரணங்கள் குறையும்,
1: மற்றும்
2: வாழ்நாள் குறையும், மெமரி பவர்
1: பார்க்கும்போது டாக்டர், இந்த உலகளாவிய இதுல நாங்கள் எவ்வளவு தூரம் ஒரு அற்ப வாழ்வு வாழ்ந்து கொண்டு ஏதோ பெரிய தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன்.
2: உண்மை
1: இதெல்லாம் ஒரு அறியாமையின் அறிகுறி.
2: இதிலேதான் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறு
1: வருகிறது.
2: அதிலே அந்த ஜூத மனிதன், முதலாவது மனிதன் ஆதாம், ஆதாம் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து 4004 வருடங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நடக்குது.
1: 4004 வருடங்களுக்கு
2: பிறகு 69 தலைமுறை போயிட்டு, 69 தலைமுறையெல்லாம் இவர் வாரர். இது அந்த எண்ணாகமம் நாளாகமம் என்று இருக்கின்றது பழைய ஏற்பாட்டிலே. அதில் இதை பற்றிய கால கணிப்பு எல்லாம் அச்சொட்டாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது படைத்த மனிதன் ஆதாமே 900 வருஷம் ஜீவிச்சிருந்தேன். ஆயுள் குறைஞ்சு கொண்டுதான் போகுது. எங்களுடைய கணக்குக்கு இப்ப 200 வருஷத்துக்கு பாக்கைக்குள்ள 100 வருஷத்துக்கு பாக்கைக்கு கூடுது. அது ஒரு சின்ன வித்தியாசம். மெடிக்கல் சயின்ஸ் வந்தோடனே முந்தி 40 வயதுல இருந்தவர்கள் இப்ப ஆயுள் எக்ஸ்பெக்டன்சி 70-80 வருது. அது உண்மை. ஆனால் டோட்டலாக இந்த காலச்சக்கர ரீதியாக பார்க்கும் பொழுது டோட்டல் லைஃப் ஸ்பேன் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. அதான் அந்த குறிப்பிட. இதை பற்றிய விவரங்கள் வந்து பாகவத புராணத்துல இருக்குது, பவிஷ்ய புராணத்துல இருக்குது. கலியுகத்தின் இயல்புகள் என்று நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்று சொல்லுகிறார்கள், நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து நீண்ட தூரம் பயணம் செய்து நீங்கள் தொழில் செய்வீர்கள் என்று நடக்குதுதானே. மற்றது கஷ்டப்பட்ட யூகோன் அங்கெல்லாம் வந்தா மருத்துவர்கள் ஹெலிகாப்டர்ல போய் வேலை செய்யணும், அப்படி எல்லாம் இருக்கின்றது. அதனால இந்த இயல்புகள் அந்த காலத்திலே மனிதர்கள் பெரிய மனிதர்களாக தெரிந்தார்கள். உருவ அமைப்பும் குறைந்து விட்டது.
1: அதனால இப்ப ராவணன் போன்றவர்களை அவர் ராட்சியர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவர்கள் அந்த காலத்து மனித வாழ்க்கையில ஒரு சாதாரண மக்கள்,
2: சாதாரண மக்கள்.
1: அதனால நாங்கள் விபரீதமாக கொள்ளக்கூடாது. இங்க நேர்களை இடைக்கிட வந்து போகிறார்கள். இன்னும் எங்களுக்கு ஒரு 7-8 நிமிடங்கள் இருக்கின்றன. இதுல நேர்கள் வந்தால் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கிடையில நீங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன். வணக்கம். அது ஒரு நேர் வந்திருக்கிறவர்களோட வணக்கம். நாங்கள்
2: நேற்று தினம் அந்த ஒரு நூலகம் என்ற ஆவண காப்பகத்தை பற்றி ஒரு கருத்தரங்கு
1: நடைபெற்றது.
2: பேராசிரியர் சேரன் மற்றது பேராசிரியர் செல்வகுமார்
1: போன்ற
2: அப்ப பழைய நூல்களை ஆவணப்படுத்தி டிஜிட்டல் டெக்னாலஜி எண்ணிம முறையில்
1: டிஜிட்டலைசேஷன்
2: அதில் பயத்துக்கணும். பேராசிரியர் செல்வகுமார் அதை பற்றிய விளக்கங்கள் சில தந்தார். அவர் கணனித்துறையிலே வாட்டலுவ பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்கின்றவர். அவருடைய விளக்கத்திலே சொன்னார், அந்த இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியில ரெண்டு விஷயம்தான் இருக்கு. சுளியம் ஒன்று, அதாவது சைபர் ஒன்று. இந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு சகலத்தையும் நாங்கள் ஆவணப்படுத்தலாம், அதை செய்யலாம். அதாவது வந்து எழுத்துக்கள் இப்போ ஆனான்னு சொன்னால் சுளியன் சுளியம் ஒன்று ஒன்று சுளியன் சுளியம் ஒன்று என்றால் ஆனா. அதே மாதிரி ஆவணம் அப்படி சகல எழுத்துக்களையும் அப்படி வகைப்படுத்தலாம். எழுத்துக்கள், உருவங்கள், படங்கள், மற்றது மருத்துவத்தில் என்றால் எக்ஸ்ரே ஸ்கேன் இருந்து சகலத்தையும் ஆவணப்படுத்தலாம். இந்த ரெண்டே ரெண்டு விஷயம்தான், தனியே சுளியமும் ஒன்று. முழுமையும் இதிலே இப்ப வருங்காலத்தில் வரப்போகின்றது வந்து மனங்கள்,
1: மனம் வரப்போகுது,
2: அது வரப்போகிறதுக்கு அந்த கோடை போட்டா யூ கேன் ரீப்ரொடியூஸ் த சேம் ஸ்மெல். அதை அடுத்ததாக சுவை, சுவை வந்து அடுத்த டெக்னாலஜி,
1: அது அடுத்த டெக்னாலஜி.
2: அப்ப ஒரு காலத்துல ஒரு சிப்பை நாக்கில வச்சா சுவை தெரியும்.
1: ஓ, இப்பவே பாருங்க டாக்டர், இப்ப சில வாரம் மேகசின்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பக்கத்தை அப்படியே சொல்லண்டா அந்த சென்டினுடைய வாசம்
2: வாசம் வரும். சுளியத்தையும் ஒன்றையும் தான் நாங்கள் பிள்ளையார் சுழி என்று போட்டோம். இந்த ஊனாக்கும் பிள்ளையார் சிலைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், பிள்ளையார் சிலையில் இப்படி சுழியம் வந்து இப்படி கோடுதான் வரும், ஊனாவுக்கு அந்த வண்டி வரும், அந்த வண்டி இருக்காது பிள்ளையார் சுழியில். இன்றைக்கு மறந்து விட்டோம் நாங்கள், இன்றைக்கு பைனரி விஷன் வந்துட்டது, அங்கே பிள்ளையார் சுழிதான் நடக்குது, அந்த சுழியமும் உண்டும்.
1: அது நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் அது முந்திய போட்டுட்டார்கள்.
2: அந்த சுழியமும் ஒன்றும் தான் சிவலிங்கம். இந்த உலகத்திலே இருக்கின்ற சகல அசைவுகளும் ரெண்டு விதமான அசைவு, ஒன்று வட்ட வடிவான அசைவு, மற்றது நேர்கோட்டு அசைவு. இதை விட மூன்றாவது அசைவு ஒன்று இல்லை, இருந்தா சொல்லுங்க. இந்த வட்ட வடிவான அசைவு தான் சிவலிங்கத்திலே இருக்கின்ற ஆவுடையார் சக்தி. நிலைக்குத்தான அசைவு தான் நேர்கோட்டு அசைவு தான் லிங்கம். அந்த லிங்கமும் ஆவுடையாரும் பாத்தீங்கன்னா ஒரு கல்லிலே செதுக்குவதில்லை, ஒரு கல்ல செதுக்கி லிங்கத்தை செதுக்கி ஆவுடையார் அதுல நிலைக்குத்தாக ஊடறுத்து தான் வைப்பார்கள் சிவலிங்கம். இதுதான் உலகத்தின் இயல்பு, அதுதான் சக்தியும் சிவவுமாய தன்மை. இவ்வுலகம் எல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக உயர்குண குனியுமாகி வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம். டிஜிட்டல் டெக்னாலஜியும் அங்கிருந்தான் வந்திருக்கு.
1: நேற்று நீங்கள்
2: சொல்லியிருக்கோள் இத்தையும் ஓரார் பீடலிங்கத்தின் இயல்பும் அறியார். இது தெரியாட்டு சிவலிங்க தத்துவம் விளங்காது. அதுதான் பிள்ளையார் சுழி. All the movements and technology, life forces, energy forces, inanimate object in the movements, எல்லாமே இந்த இதுக்குள்ளே அடங்கி இருக்குது.
1: பைனரி ஃபிஷன் உண்மையிலே அதைத்தான் அவர்கள் வைத்துக் கொண்டு இப்போ
2: ஆவணப்படுத்தலை பற்றி கதைத்துக் கொண்டிருந்தார்கள். நிறைய வேலைகள் செய்கின்றார்கள். ஆவணப்படுத்தலுடைய பல தகவல்கள் தரப்பட்டன, பல தளங்கள். இன்றைக்கு ஹவாய் ஆதீனத்தினுடைய இணையதளத்தை எடுத்து பார்த்தாலும் shivam.org எடுத்து பார்த்தால் அங்கேயும் பல விதமான தகவல்கள், தேவார திருவாசகங்கள், பழைய புஸ்தகங்கள், மற்றது ஆங்கிலத்திலே எழுத்து கொடுத்து ஆங்கில விளக்கங்களோடு கூட பல தகவல்கள் தருகின்றன. அதே மாதிரியாக திருமுறைகளுக்கு சித்தாந்த சாஸ்திரங்களுக்கு மரவன் பிளவு
1: சச்சிதானந்தூடாக
2: பல
1: ஒலி வடிவம் கொடுத்திருக்கிறார். ஒலி வடிவம்,
2: ஒலி வடிவம் மற்றது இந்த பிரதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. பல மொழிகளிலேயும் மொழிபெயர்ப்பு எழுத்துருவாக்க
1: மொழியிலே கூட மொழிபெயர்த்திருக்கிறார். அது ஒரு பெரிய பாராட்டத்தக்க ஒரு இது, அது காலங்காலமாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக
2: செய்து வருகின்றார்கள். அதே மாதிரியாக பிரெஞ்ச் இண்டாலஜி இன்ஸ்டிடியூட் அவர்களை நிறைய ஆவணப்படுத்தி வருகின்றார்கள். இப்படி பன்முகப்படுத்தப்பட்ட நிலையிலே எங்களுடைய வரலாற்று பொக்கிஷங்கள் ஆவணப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் இவ்வளவு ஆவணப்படுத்தப்பட்டாலும் இதை தனி மனிதர் ஒருவர் அதை முயற்சி செய்து தான் பயின்று அதை பயிற்றுவித்தால் ஒழிய இதுவரும் மியூசியம் பீஸாக போய்விடும்.
1: இல்ல டாக்டர், இந்த ஆகமங்களை இவர்கள் ஆகனப்படுத்துகிறார்களா? இப்ப இண்டாலஜி இதுல பாண்டிச்சேரி
2: இதுல சகல 28 ஆகமங்களும் கிடைக்கப்பட்ட பகுதிகள் அத்தனையும் ஆவணமயப்படுத்தப்பட்டுள்ளன. இதிலே அச்சுறையுள்ள ஆகமங்கள் பல. இதுவரையிலே அச்சு வடிவுக்கு வராத ஆகமங்களை கூட அவர்கள் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜினாலே அங்கே ஆவணப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களுடைய நூலகத்திலே போனால் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதில் எல்லா விதமான ஆகமங்கள்லையும் அவருடைய பாடபேதங்கள் ஒவ்வொரு படலங்களாக அந்த ஆவணப்படுத்தல் நடந்திருக்கின்றது. தொடர்ச்சியான முயற்சியாக நடந்தேறி கொண்டிருக்கின்றது. பல நூல்களை அவர்கள் பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய ரௌரவ ஆகமம் 3 volumes அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்த்து. இந்த ரௌர ஆகமத்திலே தான் ஒரு பகுதியிலே இருப்பதுதான் எங்களுடைய சிவஞான போத சூத்திரங்கள்
1: 12.
2: அடுத்ததாக அஜித ஆகமத்தை ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இப்படி பல மொழிபெயர்ப்புகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த மொழிபெயர் அந்த அச்சிடப்படாத ஆகமங்களை அவர்கள் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியின் மூலமாக அங்கே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். The members or everyone can have an access to it. The membership is free.
1: உண்மையில டாக்டர், இதுக்கெல்லாம் ஏராளமான பணம் செலவாகுமே.
2: பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட் வந்து பிரெஞ்சு அரசாங்கத்தினாலே அது நடத்தப்படுகின்றது.
1: உண்மையிலே அவர்களுக்கு அந்த அளவு தூரத்துக்கு
2: இதை தொடக்கி வைத்தவர் வந்து ஃபிலிசியட் என்று சொல்லி அவர் ஒரு வைத்தியர். அவர் காஷ்மீரிலே போய் இந்த காஷ்மீர் சைவ நூல்களை தேடினார். அதை ஆவணப்படுத்தியவுடன் அங்கிருந்து இங்கே என்ன காஷ்மீருக்கும் தென்னிந்தியாவுக்குத்தான் அந்த தொடர்பு. என்னுடைய பழைய ஆச்சாரியர்கள் எல்லாம் காஷ்மீர்தான் இருந்தார்கள். நான் சொன்னேன், சிவன் வந்து ஆகமங்களை மீண்டும் உரைத்த சொல்லிக் கொடுத்த இடம் காஷ்மீர் மகேந்திர மலையில். அப்ப அங்கே இருந்து அவர் திருப்பி இங்கே தென்னிந்தியாவுக்கு வந்து இந்த ஆகமங்களை அகப்படுத்தியிருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே வந்து அச்சுவேலி வரைக்கும் அந்த ஆகமங்கள் தேடி பல ஆகம பிரதிகள் அச்சுவேலியில் இருந்து கூட அங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறார்கள். அவருடைய பிரதிகள் அங்கே இருக்கின்றன. நான் நினைக்கிறேன் குமாரசாமி குருக்களின் ஊடாக அது கிட்ட நடந்திருக்க வேண்டும். அவர்கள் பெயர் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் அச்சுவேலியிலிருந்து எடுத்த பிரதி யாழ்ப்பாணம் என்று சொல்லி காணப்படுகிறது. அப்படி ஆவணப்படுத்தல்கள் நிரம்ப, அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய சைவ சுவடிகளின் காப்பகம் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது, பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட். சுற்றுலா செய்பவர்கள் அங்கே போய் ஒரு பார்த்து அதை பெற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன்.
1: இவருடைய அரவிந்தருடைய ஆசிரமம் அங்குதான்
2: இருக்கின்றது. பாரதியார் வாழ்ந்த இடம்,
1: ஒளித்திருந்த இடம். இப்ப உண்மையில இதை பார்க்கும் பொழுது இப்ப இந்த காலகட்டத்தில், இப்ப நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில், இந்த ஒரு சைவ சமய எழுச்சி ஒரு காலகட்டமாக நாங்கள் பார்க்கலாமா?
2: நான் நினைக்கிறேன் சைவ சமயம் எழுச்சி என்பது இது ஒரு உண்மையின் எழுச்சி, மெய்யின் எழுச்சி. ஒரு சமயங்கள் பொருள் உணர்வு நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உளபலவும். பல சமயங்கள் இருக்கு, பல நூல்கள் இருக்கு, ஒன்றோடு ஒன்று ஒத்துக்கொள்ளாம சண்டை பிடிச்சு கொண்டு நிறைய இருக்கு. இவற்றில் யாது சமயம், இதில் இதுதான் உண்மையான சமயம். பொருள் நூல் யாது இங்கு என்னின் உண்மையான பொருளை சொல்ற புத்தகம் எது என்று கேட்டால், இது ஆகும் அது அல்லது எனும் பிணக்கது இன்றி. இதுதான் சமயம் அப்பா, அது இல்ல, இதுதான் புத்தகம் அப்பா, அதான் புத்தகம் இல்லை என்ற பிணக்கு இல்லாமல், நீதியினால் வித் ஜஸ்டிஸ் அண்ட் இம்பார்ஷாலிட்டி, நீதியினால் இவையாவும் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம். எல்லாத்தையும் ஒரு டோட்டாலிஸ்டிக் வியூவ, ஒரு பாகுபாடு இல்லாம பட்சவாதம் இல்லாம பாக்குற சமயம் அது சமயம். அது பொருள் நூல், அப்படி சொல்ற நூல் தான் பொருள் நூல். ஆகையினால் இவை இரண்டும் அருமறை ஆகமத்தே அடங்கும். ஆகமன்றாதான் இந்த இந்த இது இல்லாம எங்க இருக்குன்னு சொன்னால், எங்கட வேதங்கள் ஆகமங்கள்ல இந்த டோட்டாலிஸ்டிக் வியூ இருக்குது, இந்த டோட்டாலிஸ்டிக் வியூ இருக்குது. ஆனபடியினால இவை இரண்டும் அரணடிக்கு அடங்கும். இறைவனிடம் வந்தது, இது மேன்மேட் டிஸ்கவரி அல்ல என்று சொல்லி சிவஞான சித்தியார்ல சொல்லி இருக்குது.
1: எங்களுக்கு டைம் அண்மித்து கொண்டு வருகிறது டாக்டர். இத்தோடு நாங்கள் நேயர்கள் பலர் வந்து வந்து போகிறார்கள், அவர்களை நாங்கள் அடுத்த வாரம் எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு நேரம் வந்து விட்டது.
2: அடுத்த வார நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

ಮಾರ್ಗಮೃಗ್ಯಂ ವಿಭೋ ಗೌರೀನಾಥ ಭವತ್ಪದಾಬ್ಜಯುಗಳಂ ಕೈವಲ್ಯ ಸೌಖ್ಯಪ್ರದಂ ರೋಧಸ್ತೋಯ ಹೃದ ಶ್ರಮೇಣ ಪದಿ ಕಚ್ಛಾಯಾಂ ತರೋ ವೃಷ್ಟಿತಃ ಭೀತ ಸ್ವಸ್ಥ ಗೃಹಂ ಗೃಹಸ್ಥಮತಿಥಿಃ ದೀನಂ ಪ್ರಭುಂ ಧಾರ್ಮಿಕಂ ದೀಪಂ ಸಂತಮಸಾಕುಲಶ್ಚ ಶಿಖಿನಂ ಶೀತಾವೃತಃ ತ್ವಂ ತಥಾ ಶೇಷ ಸರ್ವಭಯಾಪಹಂ ವ್ರಜ ಸುಖಂ ಶಂಭೋಃ ಪದವಿ ಪದಂಭೋರುಹಂ. ಶಿವಾನಂದರೇ ಅಲ್ಲ 58 ஸ்லோகம் பார்க்கிறோம். பக்தி ரசத்தையும் ஞானத்தையும் சாஸ்திர சாரத்தையும் சேர்த்து ஸ்தோத்திர வடிவாக நமக்கு ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணதான பிரகரணங்கள்ல சிவானந்தர் ஹரி உயர்ந்ததாக இருக்கு. அதுல அந்த பரமேஸ்வரனை பத்தி நம்ம மனசோடையும் பல பொருள்களோடையும் ஒப்பிட்டு எப்படியாவதும் அந்த பகவான் இடத்துல நம்ம மனசு சேரடும் அப்படிங்கறது சொன்னார். பிறகு பகவான நாம அறியறது இல்லை, நம்ம இதயத்திலேயே இருந்துட்டு இருக்கார் பரமாத்மா. அனுக்ஷணமும் நமக்கு சகாயம் பண்ணி கொண்டிருக்கார். இருந்த போதிலும் யாரும் பகவானை திரும்பி பார்க்கறது இல்லை, சர்வதா சர்வகாலமும் வெளி உலகத்திலேயே சுத்தி கொண்டிருக்கார். காரணம் என்ன அப்படின்னு யோசனை பண்ற. ஒரு பொருள் இருக்கு, ஆனா அந்த பொருள் காணப்படலைன்னு என்ன அர்த்தம், அது மறைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எதிர்க்க இருந்த போதிலும் அதை நாம் நம்ம கண்கள் அதை பார்க்கலைன்னா அது பொருளா இருந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே போல தேதீப்பியமான பிரகாசஸ்வரூபமா இருக்கக்கூடியதான பரம்பொருளும் நமக்கு காணப்படல. ஆகையால் தான் துன்பத்துல இருந்து கொண்டு ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்கோம். எதை பண்ணினா நம்ம சௌக்கியமா இருக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கு. அதுக்காக ஏதோ சிரமப்பட்டு இருக்க. அப்படிப்பட்டதான அவனுக்கு உள்ள இருக்கிற அந்த ஆத்ம தத்துவம் ஏன் புரியலை அப்படின்னு யோசனை பண்ணினா அது மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு பொருள் அதை மறைச்சிருந்தா அது நமக்கு தெரியாது. டப்பாக்குள்ள லட்டு போட்டு வச்சிருந்தா லட்டு கண்ணுக்கு தெரியுமோ? தெரியாது. மூடிய தெரிந்தா தான் தெரியும். அதே போலயே பரம்பொருள் நம்ம இதயத்துல இருக்க, இருந்த போதிலும் நம்ம அவரை கவனிக்கல. ஏன் கவனிக்கல? மறைக்கப்பட்டிருக்க. அந்த மறைவு, அந்த இருட்டு எவ்வளவு இருட்டா இருக்குன்னா, இவ்வளவு உலகத்தையே பிரகாசிக்க கூடியதான அந்த பொருளை மறைச்சு விடுது. அவ்வளவு கார் இருட்டாக இருக்கு. ஆகையால் தாங்கள் ஒருத்தர்தான் அந்த இருட்டை போக்கி எங்களை காப்பாத்தடும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. ஏகோ வாரிஜ பந்தவ கிஜினோ வியாப்தம் தமோ மண்டலம். அமாவாசை அன்னைக்கு ராத்திரி, நேற்றுக்கு நம்ம மகாலய அமாவாசியன்னு சொல்றோம். அமாவாசியான்னு என்ன அர்த்தம்? சூரியனோட சந்திரன் சேர்ந்திருக்க, தர்ஷ சூரியேந்து சங்கமா. சூரியனும் சந்திரனும் ஒரு இடத்துல இருந்தா அதுக்கு அமாவாஸ்யான்னு பேர். சூரியனும் சந்திரனும் அது தனித்தனியா பிரிஞ்சு ஆப்போசிட்டா இருக்கமையானால் எதிரெதிரா இருந்தால் அப்பொழுது நாம பௌர்ணமாசின்னு சொல்றோம். இப்படி அந்த அமாவாசைக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்க, தர்ஷ சூரியேந்து சங்கமா அப்படின்னு சாஸ்திரம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால சூரியன் உதிக்கிறப்பவே சந்திரன் உதிக்கிறார், சூரியன் அஸ்தமிச்சதுமே சந்திரனும் கூட அஸ்தமிச்சு விட்டார். அதனால சூரிய ராத்திரி அமாவாசை அன்னைக்கு ராத்திரி சூரியனும் இல்ல சந்திரனும் இல்ல. அப்ப உலகம் எல்லாம் எப்படி இருக்கு? கார் இருட்டா இருக்கு. ஆனா பிரதிபத்து முதல் இன்னைக்கு காலமே சூரியன் உதித்ததுமே அந்த எங்கும் இருக்கக்கூடியதான உலகமெல்லாம் பரவி இருந்ததான அந்த இருளானது எப்படி அகன்று விட்டது? எங்கேயாவது இருக்கோ, அது உலகத்தில் எங்கேயாவது இருக்கோ, ஓடினா போயிடுது. சூரியன் உதிச்சதுமே இவ்வளவு கும்மிருட்டா இருந்தது, அது எங்கேயும் இல்லாம போயிடுது. இருட்டை பத்தி நமக்கு தெரியாது. இருட்டை தெரிஞ்சுக்கணும்னா கிராமாந்தரங்களுக்கு போகணும். ராத்திரி ஒரு 7-8 மணி ஆயிடுதேனால் அவ்வளவு இருட்டு, வெளியில நகர்ந்து போக முடியாது, அடிக்கிறா போல இருட்டு இருக்கும், ஒன்னும் தெரியாது.
அப்படி இருக்கக்கூடியதான இருட்டு இருக்க அமாவாசை இன்னைக்கு ராத்திரி உலகம் முழுக்க பரவி இருந்த போதிலும் ஒரே ஒரு சூரியன் வந்தார். அவர் என்ன பண்ணினார், பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் இருக்கக்கூடியதான வியாபித்திருக்கக்கூடியதான அந்த இருட்டை ஒரே தினம் அகற்றுவிட்டார். ஏகோவாரிஜ பந்தவஹா ஏகஹா, ஒரு சூரியன் தான் இருக்கார், பத்து சூரியனா இருக்கா இல்ல, உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறவர் ஒரே ஒரு சூரியன். அவர் என்ன பண்ணினார், எங்கும் வியாபித்திருக்கக்கூடியதான கார் இருட்டை, பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் வியாபித்திருக்கக்கூடியதான கார் இருட்டை கிழிச்சார். ஏ கோவாரிஜ பாந்தவஹாப்தம், பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் எங்கும் வியாபிச்சிருக்க இருட்ட, அத தமோ மண்டலம் பித்வா, அத கீழ்ச்செறிஞ்ச, எங்கேயுமே இருட்ட கிடையாது. சூரியோதயம் ஆயிடுச்சுன்னா இருட்ட காணப்படல. அதோடு மட்டுமல்ல, நம்ம பார்த்தோமையான சூரியன் நம்ம கண்ணுக்கு காணப்படுற லோச்சன கோச்சரோபி பவதி, நம் கண்ணுக்கு நம் கண் பார்வைக்கும் ஆளாகிறார், அவரை பார்க்க முடிகிறது. எங்கும் இருட்டா இருந்த போதிலும் சூரியன் உதித்ததுமே அவ்விருட்டை அழித்து நாம் அவரை பார்க்கக்கூடியதான நிலையில அவர் இருக்கார். நாம் அவரை அழகா பார்க்கிறோம். ஏ கோவாரிஜ பாந்தவா, வாரிஜ பாந்தவான்னா தாமரைக்கு பந்துவா இருக்கிறவர், தாமலையே மறரும்படி மண்டுபவர். வாரின்னா ஜலம், வாரிஜம் ஜலத்தில் மறந்தது தாமரை, அந்த தாமரையை மலரும்படி பண்ணுபவர் சூரியன். ஏ கோவாரிஜ பாந்தவா க்ஷிதின போ வியாப்தம், ஷிதின பூமி, நபஹன ஆகாசம், ஷிதின போ வியாப்தம் தமோ மண்டலம் பித்வா, கார் இருட்டை அழிச்சு லோச்சன கோச்சரோபி பவதி, லோச்சனஹா கண்ணு, கண்ணுக்கும் தெரிகிறார். ஆனா நீங்க எப்படின்னு, இந்த சூரியன் உங்களுக்கு முன்னால் ஒரு கணக்கா, கோட்டி சூரிய பிரபஹா, நீங்களோ கோட்டி சூரியன் இருந்தா எவ்வளவு பிரகாசமோ அவ்வளவு பிரகாசம் இருக்கிறவர் பரமேஸ்வரன். வேதங்கள்ல கோட்டி சூரியன் சொல்றது, அப்படிப்பட்டதான கோட்டி சூரிய பிரபனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன். வேஜ்யக்கிம் நவோ அகிம் நபவதி அஹோ, நீங்கள் உள்ள உள்ளத பார்த்தாலும் எங்களுக்கு தெரியலையே. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திட்டத்தின்னு சொன்னீரே, பகவான் நமக்குள்ள இருக்காராமே, அப்படி இருந்த போதிலும் அவரை பார்க்க முடியலையே. நம்ம அவர்னா ஒளி இல்லாதவரா, கோட்டி சூரிய பிரபா, கோட்டி சூரிய பிரகாசம் இருக்கக்கூடியதான மகாத்மா இருந்த போதிலும் அவரை நாம பார்க்கலையே, தெரிய மாட்டேங்கிறது. வேஜக்கியம் ந பவதி அஹோ கனதரம் கீதுருக்பவேன்மத்தமஹா, அதனால நான் தெரிஞ்சுக்கிறேன், ஒரு சூரியனாலேயே சூரியன் வந்த பிறகு எல்லா இருட்டையும் அழித்தாரே ஒரு சூரியன். அந்த சூரியன் அழித்ததான இருட்டு எப்படி இருந்தது, பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் பரவி இருந்தது, கும் இருட்டா இருந்தது. ஆனா கோட்டி சூரிய சுபாவமா இருக்கக்கூடியதான உங்களையே மறைச்சிருக்கிற இருட்டு இருக்க, அது எப்படி இருக்கும், அதனுடைய ஒரு கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் பாருங்க. கோட்டி சூரிய பிரபமா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனையே நம் கண்ணுக்கு தெரியாம மறைக்கிறதுன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடியதான இருட்டு உள்ளிருட்டு ஆந்தரதமஹா எப்படி இருக்கும் பாருங்க.

முப்பது வருஷம் அதுல பாடுபட்டாதான் ஓரளவுக்கு வரும். இப்படி இருக்கு நம்ம சாஸ்திரங்கள். வேதங்களை படிக்கிறதுக்கு 12 வருஷம் ததேக தீட்சையா வேலை செய்யணுங்கிற காலமே குரு சொல்ல ஆரம்பிச்சாருன்னா ராத்திரி 9 மணி வரைக்கும் அப்படியே நொற்று பண்ணிட்டே இருக்கான். அப்படி ஒரு 10 வருஷம் 12 வருஷம் படித்தாதான் சுவாதீனமானது அந்த வேதமானது. இப்படி 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் எவ்வளவு கஷ்டம் இது. இவ்வளவு படித்தாலும் நன்னா படித்தேன் எல்லாத்தையும் முடிச்சேன்னு சொல்ல முடியறதோ மனசுல தைரியம் இருந்தோ இல்லையோ, எவ்வளவு கனதரமான ஒரு அடர்த்தியான இருட்டு நமக்கு இருக்கு தெரியலையவே. ஜெக்கின்ன பவஸ்யோ கனதரம் கீதுருக் பவேன் மத்த மகா, என்னுடைய இருட்டு உள்ளிருட்டு எவ்வளவு அடர்த்தியா இருக்கு தெரியலையே. தத்சர்வம் யவனியமே பசுபதே, ஹே பசுபதே பரமேஸ்வர, அந்த உள்ளிருட்டை எல்லாம் நீக்கி வியபனிய அழித்து மே பசுபதே சாட்சாத் பிரசன்னோ பவா. நான் ஒண்ணு அது வேணும் இது வேணும்ன்ற கேட்கல, நீங்க பிரசன்னராகணும் அவ்வளவுதான். நீங்க எனக்கு முன்னால கண்ணால நீக்கணும், நான் உங்களை பார்க்கணும்னு இந்த ஸ்லோகத்துல பகவான பிரார்த்திக்கிறார். ஏ கோபார்ஜ பாந்தவ க்ஷிதினோ வியாப்தம் தமோ மண்டலம் வித்வா லோச்சன கோச்சரோபி பவதி துவம் சூரிய கோட்டி பிரபா வேத்யம் கின்ன பவசி அஹோ கனதரம் கீதுருக் பவேன்மத்தமஹா தத்சர்வம் வியபனிய மே பஜபதே சாட்சாத் பிரசன்னோ பவா. அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் இருக்க பார்த்தேடா, அஜ்ஞானேன ஆவிருதம் ஜானம் தேன முக்கியந்தி ஜந்தவா ஞானேன ததஜ்ஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனஹா தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி தத்பரம். அப்படின்னு பகவத்கீதையில சொன்ன பிரகாரமாக நம்ம அஞ்ஞானம் உள்ளிருட்டு அவ்வளவு அடர்த்தியா இருக்க அத பகவத் அனுகிரகம் இருந்தா தான் போக்க முடியும். நம்ம பிரயத்னங்கள் ஒன்னும் சேராது. எமேவ ஏஷ குருணத்தே தேன லப்யா, அவரான சதாகத்தை அடையணும், அவருடைய அனுகிரகத்தினாலதான் அது போகும். அவளுக்கு தேஷாம் அவளுடைய இதயத்துல இருந்து கொண்டு ஞான தீபேன பாஸ்வதா, ஒழிக்கக்கூடியதான ஞான தீபத்தினால அவளுடைய அஜ்ஞானத்தை நாம் போக்கடிக்கிறேன்னு பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்க. அப்படிப்பட்டதான ஒரு சொரூபம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோன்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திச்சிருக்க. அடுத்த ஸ்லோகம், நம்ம மனசு எப்படிப்பட்டதாக இருக்கு, பக்தனுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னு பிரார்த்திக்கிற. அந்த பகவானையே நாடுகிறது எப்படியாவது பகவான், பகவான் தெரியல நமக்கு, ஒரு ஆனந்தத்தை நாடிண்டு இருக்கோம், பிறந்தண்ணிலிருந்து தேடிண்டு இருக்கும். அப்பப்ப குழந்தை பிறக்கிறப்பவே அழ தொடங்கிடுச்சு, எதுக்க பசி தாகம், அதற்கு பிறகு எல்லாமும் கத்துக்கணும், உட்கார கத்துக்கணும், பக்கத்து மெல்லாக்க படுத்துக்கணும், திரும்ப கத்துக்கணும், எழுந்து உட்கார கத்துக்கணும், நடக்க கத்துக்கணும், நிக்க கத்துக்கணும், அதுக்கப்புறம் ஏபிசிடி கத்துக்கணும். அங்கிருந்து ஆரம்பிச்சு வாழ்நாள் முழுக்க கத்துட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் கத்துட்டு இருக்கும். போன ஜென்மாவில படிச்சதெல்லாம் வரப்படாதோ, இந்த ஜென்மால மறுபடியும் படிக்கிறீட, படிக்கிறது இல்ல, சின்ன சின்ன வேலை கூட கத்துன்னா கவலைப்பட வேண்டியதா இருக்கு. சரி கத்துக்காம விட்டுருவோம்னு சொல்ல முடியறதா, அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்க்க. அவளுக்கு தெரியறதே நமக்கு தெரியலையே. இதை தெரிஞ்சதான் காசு வரும், இதை தெரிஞ்சதுதான் மனுஷன் வாழ்க்கையில முன்னுக்கு வரும்னு ஒரு அஞ்ஞானம் வேற இருக்கு. இப்படி அந்த ஆனந்தத்தை நோக்கி சென்றிருக்கு இந்த மனசு. அந்த மனசு எப்படி நோக்கி செல்லுன்றிருக்க, அந்த பரமாத்மா எனக்கூடிய பரமாத்மான்னு தெரியல, ஆனந்த ஆனந்தம் தான் வேணும்னு நினைக்கிறது, சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறது. அந்த சந்தோஷமா உள்ளவர் பரமாத்மா தான், அவரிடத்திலிருந்து நமக்கு எல்லாம் வரும். தைத்தரியம் சொல்றது ரசோ வைசா ரசகேவாயம் லத்வானந்தி பவதி, அவர் ரசரூபமா இருக்க, அவரிடத்திலிருந்து ஒரு ரசத்தை பெருத்த பெற்றால்தான் மனிதன் சௌக்கியமாக இருக்க முடியும். ஏஷஹேவானந்த யாதி, இவர்தான் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிறார். அப்படிப்பட்டதான் அந்த பொருளை நாடுகிறது மனசு. எப்படி நாடுற தெரியுமோ, ஒவ்வொரு கணமும் நாடிட்டு இருக்கு. மனுஷால் பாருங்க, இங்கே பார்த்தாலும் எதை பண்ணினா காசு வரும், எதை பண்ணினா சௌக்கியமா இருக்கலாங்கிறதுக்காகத்தானே அலைஞ்சுட்டு இருக்கா. அந்த காசை யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆனா விவகாரம் என்ன, எல்லோருடைய மனசையும் அதை தாக்கிறது. அந்த காசு என்ன பண்றது, எல்லோரையும் மனுஷால மாத்திட்டு இருக்கு. நல்லவாள கெட்டவாளா பண்றது, உடம்புறந்தவாளா இருந்தாலும் அப்பா எழுதி வச்சின சொத்துன்னு அவளை விரோதிகளா ஆக்கிறது,
இத்தனை நாள் ஒன்னா இருந்தவன் இந்த சொத்துனால என்ன வரப்போறது, ஒரு 10 லட்சம் 20

0: கட்டம் என்ன ஆக போறது? அதனால மனுஷியாருடைய மனசை கெடுத்து விடுறது பார்த்தீங்களா? அப்படிப்பட்டதான அந்த காசு ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் என்ன, அது இருந்தா தான் நம்ம சௌக்கியமா இருக்க முடியும் என்று கருதுறோம். அந்த காசுனால வரக்கூடியதான ஒரு சௌக்கியம் இருக்கே அது அதுதான் அந்த சுகமா இருக்கிற ஆனந்த நில பரமாத்மான்னு தெரியல. அது காசுனால வருதுன்னு நினைக்கிறோம். என்ன பண்றது? நிறைய ஸ்லோகங்கள் இருக்க பெரியுள்ள சொல்லிருக்கார், அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம். இந்த காசை நிஜமாக அர்த்தம்னு கருதாதே, காசு வேணும் மனுஷனுக்கு ஆனா அதிகமாக இருக்கப்படாது. ஒரு நிலைக்கு மேல போயிடுதுன்னா அந்த காசே மற்றவர்களுக்கும் நமக்கும் விரோதத்தை உண்டு பண்ணும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒருக்கு நிறைய சம்பளம் வருது, ஒருத்தருக்கு வரலேன்னா அவளுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ், அவனை உச்சத்தையே எல்லாரும் பாக்கிறா என்ன பார்க்கலன்னு நினைக்கிறான். மனுஷனை மதிக்கிறது வந்து காசுனால இல்ல, அவருடைய குணங்கள்னாலு தெரிஞ்சுக்கணும். நல்ல குணங்களுக்கால நீங்க எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு மதிப்பு உண்டு. காசு இருக்கிறவனுக்கு காசு நாடுற வாழ்த்துக்கு தான் மதிப்பு. நல்ல குணம் இருக்கிறவா எங்க போனாலும் உலகம் முழுக்க அவளை மதிக்கும். தெரிஞ்சுக்காதவா அவ உங்களை தெரிஞ்சுக்காதவ உங்களை சொல்ல என்ன பண்ணாங்க விஷயம் என்ன லாபம் உங்களுக்கு? உங்களை பத்தி தெரியல, அவன் போற்றமும் இல்லை இல்ல தோற்றமும் இல்ல, அதனால உமக்கு என்ன வந்தது? ரோட்ல எத்தனையோ பேர் போற, அவளை பத்தி கவலைப்படலாமோ? ஆனா நல்ல குணங்கள் உங்களுக்கு இருந்தது, ஆனால் எந்த ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படும். அந்த நல்ல குணங்கள் பகவத் அனுகிரகத்தினால தான் வரும். ஆகையால் தங்களுடைய மனசு பகவானையே நோக்கி இருக்கணும், என் மனசு உங்களையே நோக்கி இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. எப்படி கேட்கிறார்? அதுக்கு பல திருஷ்டாந்தங்கள் பல ஓமைகள் கொடுக்கிறார். ஹம்ச பத்மவனம் சமிச்சதியதா, அன்னபட்சி இருக்கு, அது மானச சரோவரத்துலதான் அதனுடைய இடம், பேசிக்கா அங்கத்தான் இருக்கும். அங்க இருக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்ப அதுக்கு ரொம்ப அமைஞ்சு இருக்கும். ஆனா ரொம்ப குளிராயிடுதுன்னு வச்சுங்களேன், அங்க இருக்கக்கூடியதான தீர்த்தம் எல்லாம் ஐஸ் ஆயிடுதுன்னா அதுக்கு வேண்டியதான ஒரு சந்தர்ப்பங்கள் அதுக்கு கிடைக்காது. ஆனால் அது பறந்து சில இடத்துக்கு வரதா, எங்க தாமரை இருக்கோ அந்த குளத்துக்கு வந்துடும். தாமரைகள் நிறைய இருக்கக்கூடியதான குளங்களுக்கு வரதா. அன்னபட்சி எங்க வசிக்கும்? தாமரை இருக்கிற குளங்களுக்கு. உங்க ஊர்ல தாமரை இருந்தே எப்பவும் வராது, அது எப்ப வரும்? அங்க மானசரோவரத்துல ரொம்ப குளிராகி அங்க வந்து அவைகள் இருக்கிறதுக்கே அந்த ஜலத்துல நடமாட முடியாதான சந்தர்ப்பம் வரும் பொழுது மற்ற இடங்களுக்கு வரலாம். ஆனா அது வரும் பொழுது வேற எங்கேயாவது டெரஸ்லயே அங்கேயும் இங்கேயும் உட்காராது. அதுக்கு தாமரை குளம்னா இருக்கணும், மற்ற குளம் இருந்தா பிரயோஜனம் இல்லை. தேடி வருமா, ஹம்ச பத்மவனம் சமிச்சதியதா, அன்னபட்சியானது பத்மவனம் சமிச்சதியதா தாமரை குளனை தேடிட்டு வருது. நீல அம்புதம் சாதகா, அதே போலயே சாதக பட்சி. இந்த சாதக பட்சி என்ன பண்றதுன்னு, நீல அம்புதம் கார் மேகத்தையே சுத்திண்டு வருது. இந்த சாதக பட்சிக்கு ஒரு விவகாரம் என்னன்னா, அது நேரா ஜலத்தை குடிக்க முடியாது. ஒரு ஜலபாத்திரத்தை வச்சு அங்கே சாதக பட்சி முன்னால வச்சிருந்தாலும் அதுக்கு ரொம்ப தாகமா இருந்தாலும் அதை குடிக்க முடியாது, உறிஞ்சி சாதக பட்சி சாப்பிடாது. காரணம் என்னன்னா, அதனுடைய தொண்டையில ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. ஓட்டை இருந்தது என்னால் அதை எப்படி உறிஞ்சி சாப்பிட முடியும்? ஸ்ட்ரா கொடுக்கறேன், அந்த ஸ்ட்ரால ஓட்டை இருந்ததுன்னா நீங்க உறிஞ்சல்னா வருமா? வராது. அதே மாதிரிதான் என்ன பண்ணிவிட்டார் பகவானுக்கு, அதுக்கு தொண்டையில ஒரு பெரிய ஓட்டம் போட்டிருக்கார். சோ அது உறிஞ்சி சாப்பிட முடியாது. ஆக என்ன பண்றதுன்னா, மேகங்கள் இருக்கும் பொழுது அந்த மேகங்களுக்கு கிண்ணால அப்படியே வந்துட்டே இருக்குது. அது எப்ப மழை பெய்யறதோ அந்த மழை பெய்யும் பொழுது அப்படி திரும்பி தலை தூக்கிட்டு நிக்கிறது. அது மேல இருந்து விழக்கூடியதான அந்த கணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது சிலது அது தொண்டையில போகும், அப்பதான் போகும். நாம எல்லாம் எவ்வளவு சௌக்கியமா இருக்கும்னு கொஞ்சம் பாருங்க. எப்ப வேணாலும் பழைய நாள்ல ஒரு செம்பு நிறைய தீர்த்தத்தை சாப்பிடுவா, இப்ப எல்லாம் என்னன்னா ஒரு ஹாஃப் டம்ளர் தான் சாப்பிடுறோம். தீர்த்தம் கொண்டு போய் வச்சா அதை குடிச்சு விட்டு பாதி டம்ளர் கீழே வைக்கிறோம். தீர்த்தத்தை எப்பவுமே வீணாக்கப்படாது. பழைய நாள்ல யாராவது ஆத்துக்கு வந்தா ஒரு செம்பும் செம்போட ஒரு கிளாஸும் பக்கத்துல வைப்பா, அவ எவ்வளவு வேணுமோ அது அதுல அந்த டம்ளர்ல விட்டு குடிச்சு விட்டு அப்படியே வைப்பா. இந்த வழக்கம் போயிடுது. இப்ப யாராவது வந்து அங்கே ஒரு பாட்டில் இருக்கு அதை வச்சு சாப்பிடுறோம். இந்த பாட்டில் சாப்பிடுறதுங்கிறது தர்மசாஸ்திரம் ஒத்துக்காத விஷயம். ஏன் தெரியுமா, நான் நீங்க சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்கு அதை மறுபடியும் நீங்க சாப்பிடக்கூடாது. உச்சிஷ்டம்னு பேர். நம்ம சாப்பிட்டதனுடைய மிச்சம் இருக்கே அது உச்சிஷ்டம். ஆகையால் என்ன பண்ணனா, பாட்டில் சாப்பிட்றாலும் ஒரு கிளாஸ் பக்கத்துல வச்சுக்கணும், எவ்வளவு வேணுமோ அதுல எடுத்து அது சாப்பிடணும். இப்படி எல்லாம் சொன்னா யாருக்கும் கிளாஸ்க்கு வரமாட்டார். இவர் என்ன சார், நான் எதை சாப்பிட்றேனோ இதெல்லாம் கவனிக்கிறார். எப்படியோ போட்டேன், ஏதோ பரமாத்மாவை பத்தி நாலு வார்த்தை கேட்கணும்னு வந்தாருன்னா அது இல்ல. முக்கியமா நம்ம எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் எப்படி வாழினா, நம்ம தர்மம்னா என்ன, நம்ம ஆச்சாரம் என்ன, இந்த ஆச்சாரத்தினால்தான் ஒரு மனுஷன் நிம்மதியை படைவார். ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபு அச்சுதா. பகவான் மகாவிஷ்ணு அப்பதான் உங்கள் இடத்துல சந்தோஷப்படுவார். உங்களிடத்துல ஆச்சாரம் இருக்குமையானால், ஆச்சாரம்னா எப்படி நீங்க வாழ்க்கையை நடத்துகிறீங்களோ இதுக்கு ஆச்சாரம்னு பேர். ஆச்சாரதீதி ஆச்சார, ஹவ் யூ பிஹேவ், அது ரொம்ப வேணும். நம்ம நாட்டுக்கும் மேல் நாட்டுக்கும் என்ன வித்தியாசம், அவனும் வாழறான் நாமளும் வாழறோம். அவன் வந்து பசு துல்லியமாக வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு மாடோ நாயோ இவைகள்லாம் கவனிக்காது, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படித்தான் அவாழும் வாழறான். அவளை பார்த்து டைனிங் டேபிளை வரவழைச்சோட நான் மாத்துக்க இருக்கிற ஆச்சாரம் போச்சு. அவளை பார்த்து என்னென்னமோ பதார்த்தங்கள், பர்கருங்கிறான், வேற என்னமோ சொல்றான், அதுதான் சாப்பிடுறான், கடிச்சு சாப்பிடுறான். வாழைப்பழத்தை பாதி உரிச்சு கடிச்சு மீது கையில வச்சுட்டே இருக்கான். அதுல ரெண்டு ஈ வந்து உட்கார்றது தெரியாம அந்த ஈயோட மறுபடியும் கடிக்கிறான். என்ன பிராரதம்! பகவான் தான் ரெண்டு கையை கொடுத்துருக்காரு, அதை புட்டு சாப்பிடலாமோ இல்லையா, பண்ணல. காரணம் என்ன, நமக்கு இது தப்புன்னு தெரியாத அளவுக்கு வளர்த்துட்டோம் குழந்தைகளை. இப்ப அவ பண்ணிட்டு இருக்கான்னா ரெண்டு தரம் பாட்டியம்மா அப்படி சாப்பிடப்படாது, இப்படிதான் சாப்பிடணும்னு சொன்னா பரவாயில்ல. சொல்றதுக்கு பாட்டியம்மா இல்ல, ஏன்னா கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலேயே தனி கொடுத்தனும். அதுக்கப்புறம் சொன்ன பிறகும் அதை கேட்கறதுக்கு அவ தயார் இல்ல, இவளுக்கு சொல்ல தெரியல, அப்படி ஆயிடுத்து நீ. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஆச்சாரமானது ரொம்ப முக்கியம். அதனால அந்த பட்சிகள்லாம் அதுக்கு நம்ம அதெல்லாம் பார்த்த பிரகிருதியை பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்ச நமக்கு வரக்கூடியதான வந்துட்டு இருக்கிற கஷ்டமானது ஒரு கஷ்டமே இல்லை. பகவான் நம்ம இடத்துல ரொம்ப கருணையோட இருந்துட்டு இருக்காரு. அந்த சாத்தக பட்சி என்ன பண்றது, எப்பொழுதும் மேகத்தை எதிர்பார்க்கிறது. நீல் அம்புதம் சாத்தகோகனதினம் சக்கரவாக்க பட்சின்னு ஒரு பட்சி இருக்கு. அது என்ன, அதுக்கு கோகம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல, கோகா அப்படின்னு சக்கரவாக்க பட்சி. அது என்ன பண்றதா, தினந்தோறும் சூரியனை எதிர்பார்க்கலாம். சூரியன் உதிச்சாதான் அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ராத்திரி வேளையில இருட்டல் அதுக்கு கொஞ்சமும் கண்ணு தெரியாது. ஒண்ணு, ரெண்டாவது அது வந்து தாமரை மலர்ந்தால் அந்த தாமரைக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பொப்பொடிய சாப்பிடுறது. தாமரை எப்ப மலரும், சூரியன் வந்தா தான் மலரும். தானா நீங்க பிச்சு போட்டா இலைகள்லாம் பிஞ்சு போகுமே தவிர தானா மலராது. அது மலர்றது வந்து சூரியன் வந்த பிறகுதான். ஆகையால் அந்த சூரியனை எப்பொழுதும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். கோகனத பிரியம் பிரதிதினம், கோகனத பிரியான்னா சூரியன் அர்த்தம். கோகனத பிரிய பிரியம் பிரதிதினம் சந்திரம் சகோரஸ்ததா. அதே போல இன்னொரு பட்சி சகோர பட்சின்னு பேர். பாருங்க பட்சிகளுக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அன்னம்னு ஒரு பட்சி, சாதகம்னு ஒரு பட்சி, கோகம்னு ஒரு பட்சி, சக்கோரம்னு ஒரு பட்சி. இதை பத்தி நமக்கு தெரியுமா, இது போல இத்தனை வெரைட்டிஸ் பட்சி இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆனா அந்த பட்சிகள்லாம் சொல்லி அந்த பட்சிகளுடைய விவகாரங்கள் என்ன, அது எதை பார்க்கறது, ஏன் எப்படி இருக்கு அப்படி எல்லாம் சொல்ற. என்ன பண்ணிருக்க, இந்த சக்கோர பட்சின்னு ஒண்ணு இருக்க, இது அதுக்கு ஆகாரம் என்ன தெரியுமோ, ஏதோ இலைகளோ தொழுர்களோ இவைகள்லாம் பழத்தையோ ஒன்னும் சாப்பிடாது இந்த சக்கோர பட்சி. சந்திரன் வந்த பிறகு அந்த நிலால உட்கார்ந்து அதான் சாப்பிடுறது. அப்படி ஒரு விசேஷம், அந்த வெளிச்சம் இருக்கு பார்த்த சந்திர காந்தி, அந்த காந்தி இருந்து கொஞ்ச நேரம் இருக்க பச்சு போயிடுமா. இப்படி எல்லாம் பகவான் பண்ணி வச்சிருக்கார். நமக்கெல்லாம் இப்படி இருந்தா நன்மை தானே இருக்கும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ. the 24/7 spiritual channel from shivam.org.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீகுருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஸ்ரயே பீஷ்ட சித்தயே. அப்ப அதிகாரி பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அயம் அதிகாரி ஜனன மரணாதி சம்சார அனல சந்தப்த தீப்த ஷிரா ஜலராசி இவ உபாஹரா இவ உபஹார பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குரு உபசத்திய தம் அனுசரதி அப்படின்னு சிஷ்யங்களை பத்தி, சிஷ்யனுடைய லட்சணை பத்தி சொன்னார். சிஷ்யன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த தீப்த ஷிரா அதுதான் முக்கியமான குவாலிட்டி, முக்கியமான சிஷியனுடைய தகுதிகள்லயே முக்கியமான தகுதி. தீப்த ஷிரா, தலையில நெருப்பு பிடிச்சு எறியற மாதிரி எப்படி நான் இந்த தப்பிப்பேன் அப்படின்னு ஒருத்தருக்கும் கேள்வி கேட்டு இருக்க மாட்டாங்க. இது இப்படியாவது இதுல இருந்து விடுதலை அடையணும் அப்படிங்கிற அந்த வழியை தான் பாக்கணும். இப்போ அந்த இடத்துல அந்த வார்த்தையை நம்ம சொல்றதுனால என்னது, எப்படியாவதுல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதுனால அங்க ஒரு சந்தேகம் எழும். அதாவது அன்னைக்கும் சொன்ன, குட்டையில கூட போய் விழுவான் அவன். தலையில நெருப்பு பிரச்சின்னு இருக்கே அப்படிங்கறதுனால அவன் குட்டையில போய் விழறதுக்கு கூட தயாரா இருக்கான். குட்டையில தலையை முக்கி அந்த நெருப்பை அழிக்கிறதுக்கு கூட தயாரா இருக்கான், சாக்கடை மாதிரி ஏரியால கூட. அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த நெருப்பை நம்ம போக்கணுமே அப்படின்னுட்டு. ஆனா அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வழி அப்படின்னு சொல்லிதானே நம்ம இருக்கணும். எதுக்கு குரு கிட்ட போகணும், குரு கிட்ட போக வேண்டிய அவசியம் என்ன? ச குருமேவா அபிகச்சேத் அப்படின்னு அப்புறம் கீழே உபநிஷதம் சொல்றது. எதுக்கு சொல்றது அப்படின்னா, அதாவது எத்தத்தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கறது சாதாரணமான ஒரு வழிதான். எதாவது பண்ணினா இந்த பித்தமானது, இந்த பித்தம் அப்படிங்கறது, இந்த நிலையானது, இந்த விடுபட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கஷ்டமானது, சம்சார கஷ்டமானது விடுபட்டு போகணும் அப்படிங்கறதா அவனுடைய இயல்பான முயற்சியா இருக்கும். ஆனா சாங்கியத்துல சொல்லப்பட்ட முறையில அவன் இவன் எப்படிப்பட்டவன் அதிகாரின்னு சொல்லும் போது அவனுக்கு அதிகாரி விசேஷம் முன்னாடி சொல்லியாச்சு. இவன் யாரு எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சமதமாதி ஷட்க சம்பத்தி, சமதமாதி ஷட்க சம்பத்தி அவனுக்கு இருக்கு. சாதனா சதுஷ்டையும் இருக்கு, முழுசா இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கு. அதனால புத்திமான் விவேகின்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் தகுதி அவனுக்கு என்ன சொல்லியிருக்கு, விவேகி, விவேகமுடையவனா இருக்கணும். அந்த விவேகத்தினால என்ன பண்றான், விசாரிச்சு பாக்கிறான், எந்த வழியில போனா நமக்கு இந்த கஷ்டமானது நீங்கும், எந்த வழியில நம்ம இத பரீட்சை பண்ணினா இந்த கஷ்டமானது நீங்கும். பரீட்சை அப்படிங்கறது விசாரம் பண்றது அப்படிங்கிறது, பரீட்சை அப்படிங்கிறது விசாரத்துக்கு, விசாரம்ங்கிற பொருள் குறிக்கிறது. எந்த மாதிரியான இந்த பிரச்சனையை நான் வந்து விசாரம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த மாதிரியா இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படிங்கறத அவன் விசாரம் பண்ணி பாக்கிறான். அப்போ உலகத்துல இருக்கிற முறையால முடியாது அப்படின்னுட்டு ஒரு ஒரு முறையா தள்ளுறான் அவன். பிரத்யக்ஷத்தினால முடியாது, ஏன்னா பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது இந்திரிய அர்த்த சன்னிகர்ஷமானதுனாலதான் உண்டாக முடியும். இந்திரிய அர்த்தமானது இந்திரியம், இந்திரியம் புலன்கள், அர்த்தம் விஷயம், இது ரெண்டுத்தோடைய சம்பந்தம் இருக்கணும். அதனாலதான் அப்படி இருந்தா தான், சம்பந்தம் ஏதாவது உண்டானாதான் பிரத்யமானது உண்டாக முடியும். அதுக்கு உபகாரமா வந்து உதவி புரியறதா இருக்கிறது மனசுகள் தான். மனசும் இந்திரியம், ஃபர்ஸ்ட் இந்திரியமும் அந்த பொருளும் சேரணும், அந்த நேரத்துல மனசும் அங்க இருக்கணும். அப்போ அந்த மாதிரியான ஞானமானது உண்டாகும். இப்ப இது முறை, இது கிரமம், பிரத்யத்தினால முடியாது. ஏ இது பார்க்கப்படுறது அல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. பார்க்கப்படக்கூடிய விஷயம் அல்ல பிரம்மம், அப்படி பிரத்யத்தினால முடியாது. சரி, அனுமானம் பண்ணுவோம், தர்க்க சாஸ்திரத்தை படிப்போம், எதுக்கு வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷம் அப்படிங்கறதுனால நம்ம இந்த சார்வாக்கம், இந்த சார்வாக்கர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, சார்வாக்கர்கள் சாரு வாக்கைத்தி சாருவாக்க, அழகாக பேசுறவங்க அப்படின்னு அர்த்தம். அழகாக பேசுறவங்கன்னா எல்லாத்தையும் தன்னுடைய வசதிக்கு பேசிக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எல்லாருமே அழகாக பேசுறான், வேதாந்தியோட தான் அழகா பேசுறான் அப்படின்னு அர்த்தம். இப்ப அவனும் சார்வாக்கனா அப்படின்னா அப்படி இல்ல. இன்னைக்கு காலத்துல சார்வாக்கம்ங்கிற ஒரு சித்தாந்தத்தை தனியா நாம வந்து சாஸ்திரத்துல நம்ம வச்சு ஒரு 4-5 சூத்திரத்தை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை வச்சுட்டு இருக்கோமே தவிர, சாஸ்திரத்துல இந்த சித்தாந்தத்தை நீங்க வந்து தனியா சார்வாக்க சித்தாந்தம்னு தனியா நம்ம வந்து ஒரு சாஸ்திரம் படிக்கிறதுக்கு ஒரு கிரந்தம் இல்ல. ஆனா இன்னைக்கு உலகமே அப்படிதான் இருக்கு. சாச்சார்வாக்கன்னு சொல்லி சயின்டிஸ்ட்னு எடுத்துருங்க. ஏன்னா எல்லாத்தையும் வெளியிலேயே அனுபவபூர்வமாவே அவன் அனுபவிக்க பாக்குறான், தேட பாக்குறான். அந்த டெலிஸ்கோப்புக்கு கீழே இருக்கா, டெலிஸ்கோப்புக்கு வெளியில இருக்கா, இல்ல மைக்ரோஸ்கோப் கீழே இருக்கா அப்படின்ட்டு பாக்க ட்ரை பண்றான். எல்லாத்தையும் தண்ணிலிருந்து வெளியில ஆத்மா அவங்களையும் தண்ணிலிருந்து வெளியில ஒரு விஷயமா தான் பாக்க ட்ரை பண்றான்னால பிரத்யட்சமா முடியாது. ஆத்மா சர்வவியாபி விஷயம் அல்லாதது, அதுதான் சாட்சியா இருக்கிறது அப்படிங்கறதுனால அதுதான் இருக்கு, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லைங்கறதுனால அது பிரத்யட்சமா இருக்க முடியாது. சரி, அதனால சயின்ஸ் வழியா உங்களால இந்த ஞானத்தை அடைய முடியாது. சரி, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அனுமானத்தினால அறியலாம். அனுமானம் அப்படிங்கிறது ஒரு லிங்கம், ஒரு லிங்கம்னா ஒரு குறி, ஒரு குறிய பார்த்து அந்த குறி மூலியமா குறிக்கப்பட்டது குறிப்பிடப்பட்டது தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு பேர் அனுமானம். ஒரு புகை தெரியறது, அந்த புகையினால நான் அனுமானம் பண்றேன், என்னது இந்த புகைக்கு காரணமான ஒரு நெருப்பு இங்க இருந்திருக்கு இல்ல இருக்கு அப்படின்ட்டு. ரெண்டு வகையா இருக்கலாம், இருந்திருக்கு அப்படின்னு இருக்கலாம், இல்ல இருக்குன்னு இருக்கலாம் அனுமானம். ஏன்னா இந்த ரூம் புகை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ரூம்ல நிறைய ஏதோ கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும் நமக்கு. இந்த மாதிரி அனுமானத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னா அனுமானத்தை வச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண முடியும். ஆனா எப்போ லிங்கம், லிங்கம்னு சொல்லப்படுற அந்த குறியானது நமக்கு தெரியணும். இங்க பிரம்மத்துக்கு பரமாத்மாவுக்கு ஒரு குறியும் இல்ல. ஞாபகம் நம்மள நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு, தூண்டுறதுக்கு, நம்மளுடைய ஞாபகத்தை தூண்டுறதுக்கு, அறிவை தூண்டுறதுக்கான ஒரு குறியும் இல்ல. அதனால அனுமானத்தையும் முடியாது. நம்ம உபமானம் அர்த்தாபத்தி சாப்தம், சப்தம் அர்த்தாபத்தி உபமானம் அர்த்தாபத்தி அனுபலப்தின்னு இந்த பிரமாணத்தெல்லாம் ஏத்துக்கிறோம். மற்ற பிரமாணத்துக்கு எல்லாம் போகவே வேண்டாம். உபமானம் ஃபர்ஸ்ட் பிரத்யமாவோ இல்ல அனுமானத்தினாலே தெரிஞ்சின்ற ஒரு விஷயத்த தான் நீங்க சாமானிய சமான பொருள் அர்த்தத்தை வச்சுட்டு இதுக்கும் அதுக்கும் சமானத்தன்மை இருக்கு அப்படிங்கறதுனால சமானத்தன்மையை பார்த்து சொல்றது உபமானம். அர்த்தாபத்தி கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரத்யக்ஷ அனுமானத்தை மாதிரி. அதனால இதுல எல்லாம் பண்ண முடியாது. அனுபலப்தி இல்லாத ஒரு விஷயத்துக்கு பண்றது இங்க அதுவும் முடியாது. அப்போ வேற எந்த பிரமாணத்தினாலையும் முடியாது, சப்தம் மாத்திரம்தான் ஒரே பிரமாணம். இப்படி அந்த சப்தத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். சப்தத்தினால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி பண்றது? அந்த சப்தத்தை, சாஸ்திரத்தை, வேதத்தை, வேதாந்தத்தை புஸ்தக கடையில இருந்து வாங்கி புஸ்தகத்தை படிச்சுடலாம் அப்படின்னா அதுவும் முடியாது. என்ன பிரச்சனை இருக்கும்? சப்த ஞானமானத விசாரம் பண்ணி இந்த இந்த விளக்கத்தை புரிஞ்சுண்டு அந்த புரிஞ்சுண்டத விசாரம் பண்ணி சொல்றதுக்கு தகுதியான ஒரு ஆச்சாரியார்கிட்ட இருந்து படிக்கணும் அப்படிங்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய புத்தி. அங்க வந்து புத்தி ஒரு பெரிய தடையா வந்து நிக்கும். எப்படி புத்தி புத்தி தடையா வந்து நிக்குமா? புத்தி வந்து நமக்கு சமர்த்தம், அதாவது நமக்கு உதவி புரியறதா இருக்கு, நமக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்றதா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா புத்தி தடையா வந்து நிக்குமே அப்படின்னா எப்படி நிக்கும் அப்படின்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே சில விஷயங்களை தீர்மானிச்சு வச்சிருக்கோம். நம்ம வந்து திறந்த மனதோட எந்த விஷயத்தையும் விசாரம் பண்ண தொடங்குறது இல்ல. சில விஷயத்த தீர்மானம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த தீர்மானத்துல கொண்டு வந்து அடக்கத்தான் முயற்சி பண்ணுவோம். நம்ம எது வச்சாலும் சரி அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அப்படியே இது கிட்டத்தட்ட நான் அந்த மாதிரி தீர்மானம் பண்ணியிருந்தேன், சரி அவ்வளோ நெருக்கத்தில் இல்லாட்டி கூட பரவாயில்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல கொண்டு வந்து அடக்கி விட்டுருவோம். நம்மளுடைய புத்திக்கு புரிஞ்ச மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். அதுதான் அர்த்தம். அதனால எந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம். ஏற்கனவே தெரிஞ்சதைத்தான நான் தீர்மானத்தினால திருப்பி திருப்பி அது கரெக்ட், நான் நினைச்சதுதான் கரெக்ட், நான் நினைச்சதுதான் வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ நம்ம புத்தினால அது மனசு வேற பெரிய தடையா இருக்கும். சில விஷயம் நமக்கு புரியவே புரியாது. புரிஞ்சு புரிய புரியல அப்படின்னு சொல்லி சொன்னதா புரியலன்னு ஏத்துக்கிறதுக்கு மனசுக்கு தகுதி இல்ல, நம்ம மனசுக்கு தகுதி இல்ல. என்ன அது வந்து சில பல பிரச்சனைகள்ல தாழ்வு மனப்பான்மை, உயர் மனப்பான்மை, இந்த மாதிரி மனப்பான்மையில எல்லாம் மாட்டின்னு இருக்கிறதுனால அதையும் ஏத்துக்காதது. புரியல அப்படிங்கறத புரியலன்னு ஏத்துக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி தடைகள்னால சாஸ்திரத்தை நம்ம தனியா வச்சு புரிஞ்சுக்கிறது முயற்சி பண்றது அப்படிங்கறது முட்டாள்தனம். அது அவன் விவேகி அப்படிங்கறதுனால அவனுக்கு தெரியும். அதனால அவன் என்ன பண்றான், குருவைத்தான் அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அவன் ஏன் குருவை அடையணும் அப்படிங்கறதுக்கு காரணம் என்ன? பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ இல்ல வேற எந்த முறையினாலையும் அவன் இந்த ஞானத்தை அடைய முடியாது அப்படிங்கறத விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் சம்ஸ்காரமும் இருக்குன்னு சொல்லிட்டோம், எண்ணப்பதிவுகள் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அவன் இந்த ஜென்மத்திலயோ அதுக்கு முன்னாடி ஜென்மத்திலயோ படிச்ச சாஸ்திரமானது அவனுக்கு அங்க தூண்டதுக்கு காரணமா இருக்கு. சரி, இப்படி அப்படிங்கிற நிலையில அவன் எந்த குருவை போய் அடையணும்? கைய காலம் மூக்க பிடிச்சி சொல்லி கொடுக்கற குருவா அடையணுமா? காலை தூக்கி தலைமையில வச்சுக்கிற சொல்லி கொடுக்கற குருவா அடையணுமா? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே, இந்த மாதிரி எந்த குருவை அடையணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு குருவுக்கு லட்சணம் சொல்றது ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம் குரும் உபசருத்திய அப்படிங்கிறார் மூலத்துல. இங்க என்ன சொல்றாரு, ஸ்ருத்தியில என்ன சொல்லிருக்கு, தத்விஜானார்த்தம் சகுருமேவாபிகச்சேத சமிப்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம் அப்படிங்கிறது. அந்த தத்விஜானார்த்தத்தை அந்த ஏவாவ மூணு வகையா போட்டு பிரிச்சு மூணு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுட்டோம். சிஷியனுடைய தகுதி, அந்த மாதிரி ஒரு சிஷியனானவன் இருந்தா தான் அவனுக்கு ஞானமானது உண்டாகும், அந்த தீர்மானம் இருந்தா தான் ஏவ அப்படிங்கறதுனால அது சொல்லியாச்சு. அடுத்தது குரு கிட்ட வர்றாரு, ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், ரெண்டும் தகுதிகள். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், ரெண்டும் சமானாதிகரணத்துல இருக்கு. ஒரே வேற்றுமை, ரெண்டும் ஒரே வேற்றுமையை வச்சு சொல்ற வார்த்தை, ஒரே வேற்றுமை சொல்ற வார்த்தை அப்படிங்கறதுனால விசேஷ விசேஷ சம்பந்தமும் கொண்டு வந்துருவாங்க. அந்த குரு எப்படி இருக்கணும், ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குரு. குரு எப்படி, அந்த குரு எப்படிப்பட்டவர், ஸ்ரோத்ரியராகவும் பிரம்மனிஷ்டராகவும் இருக்கணும் சொல்லி சொல்றது. முதல் தகுதி அவர் ஸ்ரோத்ரியனா இருக்கணும், ரெண்டாவது தகுதி அவர் பிரம்மனிஷ்டரா இருக்கணும். அந்த கிரமத்துல சொல்றதாகவும் இங்க பாக்கலாம். முதல் அவர் சாஸ்திரத்தை முறைப்படி கற்று இருக்கணும், ரெண்டாவது பிரம்மனிஷ்டம் சொல்றது கற்ற பொருள்ல நிலைப்படுத்திருக்கணும். இப்போ ஸ்ரோத்ரியம் அப்படிங்கறதுக்கு உதாரணம் அர்த்தம் என்ன ஆறுது, அவர் முறைப்படி கற்றிருக்கணும். முறைப்படி கற்றிருக்கணும்னா குரு கிட்ட இருந்து கற்றிருக்கணும், அவரும் அவருடைய அந்த சாஸ்திரத்தை குரு கிட்ட படிச்சிருக்கணும். நானே தனியா படிச்சுட்டேன், பார்த்தலாம் கண்டுபிடிச்சு நானே புரிஞ்சுட்டேன் அப்படிங்கறது இல்ல, குரு கிட்ட இருந்து படிச்சுக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் திருப்பியும் புரிய வைக்கிறதுக்கான தகுதி இருக்கும், புரிய வைக்க முடியும், எப்படி இதை புரிய வைக்கணும் அப்படிங்கறது தெரியும். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம் இருக்கு. ஸ்ரோத்ரியம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இவர் வந்து அவருடைய குரு கிட்ட படிச்சிருக்காரு, அவர் குரு யார்கிட்ட படிச்சார் அப்படின்னு கேட்டா அவர் யார்கிட்டயும் படிக்கல அப்படின்னா அதுவும் பிரச்சனை. இந்த பரம்பரைய சொல்றது ஸ்ரோத்ரியம்ங்கிற வார்த்தை, பரம்பரையாக அடையப்பட்ட ஞானம் அப்படிங்கறதுனால ஸ்ரோத்ரியம்ங்கிறது ஒரு விசேஷம். இன்னொன்னு, அந்த சிஷ்யன் வந்து இந்த பல வகையான நிலைகளை பார்த்துட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா விவேகம் பண்றான். என்ன விவேகம் பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த புது பரம்பரை ஒண்ணு வந்திருக்கே, இவர் பிரம்மஜானி, அவருக்கு அப்புறம் இவர் பிரம்மஜானி மாதிரி இவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவரையும் பிரம்மஜானின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏன் பிரம்மஜானின்னு சொல்லிட்டு இருக்காரு, அவங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் எல்லாரையும் பார்த்து ரொம்ப அழகா ரொம்ப ரொம்ப இது டென்ஷன் இல்லாம ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அப்புறம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு, சாப்பிடலையா போய் சாப்பிடுங்கோ அப்படிங்கிறாரு. நம்ம கிட்ட பேசவே விட மாட்டார் அவரு, சாப்பிட்டாச்சா சாப்பிடல போய் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் முடிஞ்சு. அவர் பிரம்மஜானி, அதுந்து பேசாம இருந்தா பிரம்மஜானி. பிரம்மஜானிக்கு நம்ம போட்டிருக்கிற லட்சணம் தான் பெரிய தடையே, அதாவது சாஸ்திரம் கூட சொல்லல இந்த லட்சணம் எல்லாம். பிரம்மஜானி பிரஜ்ஞசி கா பாஷா அப்படின்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா அதுக்கு சாஸ்திரம் கூட லட்சணம் சொல்லல, இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லல. ஆனா இவன் தீர்மானம் பண்ணிட்டான், பிரம்மஜானினா இவர் இப்படித்தான் இருக்கணும், குளிக்கப்படாது, செருப்பு போடக்கூடாது, இதெல்லாம் பிரம்மஜானியோட லட்சணம். அப்படி அந்த ஸ்ரோத்ரியன் அப்படிங்கறதுல அங்க அந்த பரம்பரையான உண்டா, அந்த மாதிரியான நம்மளுடைய தீர்மானத்துல இந்த மாதிரியான ஆளுங்கிட்ட எல்லாம் போறது அப்படிங்கறது நம்மளுடைய தீர்மானத்தினால நம்ம புத்தி பூர்வமா நம்ம வந்து இந்த மாதிரி ஆளுங்கிட்டதான் போயிடுவோம். ஆனா அவங்க ஒன்னும் பண்ண முடியாது, சிரிக்க முடியும், சாப்பிட்டியான்னு கேட்க முடியும், இதை தவிர உபதேசம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்னும் பண்ண முடியாது. நமக்கு மார்க்கத்தை நமக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஞான மார்க்கத்துல வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் முடியாது. ஏன், தெரிஞ்சிருந்தா தானே கேட்டீன்னு ஒரு சிரிப்பு முடிஞ்சு போச்சு, நம்ம சிரிச்சா அவர் பிரம்மஜானின்னு நினைச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்ரோத்ரியனா இருக்கணும். ஸ்ரோத்ரியன்னு சொல்லி சொன்னா என்னது, அவர் அவர்கிட்ட குரு, அவர்கிட்ட குருட்டேந்து அவர், அவர்கிட்ட குருட்டேந்து அவர், அவருடைய குருட்டேந்து அப்படின்னு அந்த பரம்பரையானது இருக்கணும், அதுதான் அங்க முக்கியம். அதனால அந்த சிஷ்யன் என்ன தெரிஞ்சுக்கிறான், டைம் டெஸ்டட் ஃபார்முலா, அதாவது காலத்தினால் அழிக்கப்பட முடியாது, காலத்தினால தீர்மானம் புரிஞ்சிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்டதான ஒரு விஷயம் இது. ஒவ்வொரு காலத்திலும் இந்த சாஸ்திரத்தினால சாஸ்திரம் மூலியமா ஞானத்தை அடைஞ்சவங்க அப்படிங்கிறது பலர் இருக்காங்க. ஒவ்வொரு காலத்திலையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் மூலியமா ஞானம் அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லலாம். சாஸ்திரம் இல்லாத ஞானம் அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தேடணும், சாஸ்திரம் இல்லாமலா அவங்க, அவங்கள பத்தி ஒரு ரெண்டு கேள்வி கேட்டோம்னா ஒரு வேலை இல்லாமலா இருக்கும். திருப்பி இதே பிரச்சனை தான், இந்த அவங்க அப்படின்னு சொல்லி சொல்றவங்க எல்லாம் சிரிச்சாங்க சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேட்டாங்க, இதுதான் ஞானம். ஏன்னா அந்த அதுல பரீட்சை பண்றதுக்கு ஒண்ணு தெரியாது நமக்கு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதனால ஸ்ரோத்ரியம் அப்படின்னு குரு கிட்ட ஒரு விசேஷம் கொடுத்தார். அடுத்தது பிரம்மனிஷ்டம், பிரம்மத்திர நிலைப்பட்டது, அவர் பிரம்மத்திர நிலைப்பட்டுறோம். சாஸ்திரம் படிச்சிருக்காங்க நிறைய பேரு, ஆனா அவங்க எல்லாம் வியாபாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆசிரமம் என்ன ஹோட்டல் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் அடுத்த கேள்வி வரும். அப்போ இந்த பிரம்மனிஷ்டன்னா யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்தை படிச்சு சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த தத்துவ ஞானத்தை நிலைப்பட்டவங்க அப்படிங்கறது ஒரு வழி. பிரம்மணி நிதராம் திஷ்டதீதி பிரம்மனிஷ்டா. பிரம்மத்துல யாரு நிரந்தரமா நிலைப்பட்டவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு பிரம்மனிஷ்டா, பிரம்மனிஷ்டர் அப்படின்னு பேரு. பிரம்மணி நிதராம் திஷ்டதி அப்படின்ட்டு, இல்லாட்டி பிரம்மம் ஏவ சத்து இதி நிஷ்டா, அதாவது பிரம்மந்தான் உண்மை அப்படிங்கறதுல நிஷ்டா. பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்ல, பிரம்மந்தான் உண்மை, பிரம்மத்தை தவிர பிரம்மந்தான் அப்படிங்கறது பரம்பரை மூலியமா அடைஞ்ச ஞானத்துல ஒரு நிலைப்பாடு. இந்த ரெண்டு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ஏன் சொல்லுவோம் டைம் அ டசன் அப்படிமா இங்கிலீஷ்ல? அந்த மாதிரி நீங்க வந்து இப்படி இப்படி ஆயிரக்கணக்கில் நீங்க வந்து இந்த பிரம்மத்துல நிலைப்பட்டதா இருக்கிற பூர்ண நிலைப்பாடு. நான் நிலைப்பாடுன்னு சொல்லி சொன்னா அனுபூதி, சாமானிய அனுபூத்தியை மாத்திரம் சொல்லல. ஏன்னா சாஸ்திரத்தை படிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அபரோக்ஷ ஞானமானது ஒழுங்கா படிச்சீங்கன்னா அபரோக்ஷ ஞானமானது கண்டிப்பா உண்டாகணும். உண்டாகல அப்படின்னு சொல்லி சொன்னா பிரச்சனை சாஸ்திரத்துல இல்ல. ஒரு ஒரு படம், அதுல ஒருத்தன் பாடுவான், அந்த பாட்டு வந்து யாருமே ரசிக்க மாட்டாங்க. அவன் ஒரு ஹோட்டல்ல போய் பாடுவான், பாட்டு யாருமே ரசிக்க மாட்டாங்க. அந்த ஹோட்டல்காரன் வந்து மேனேஜர் கூப்பிட்டு சொல்லிடுவான், உன் பாட்டுக்கு வந்து இங்க வரவேற்பு இல்ல, அதனால நாங்க உன்னை வந்து வச்சுக்கிறது இல்ல, பரீட்சையில பார்த்தோம் முடியாது, தேங்க்ஸ் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பாட்டுக்கு ஏதாவது காசு கொடுத்தான்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் காசுங்க. அப்ப இந்த பாடகன் சொல்லுவான், என்னுடைய பாட்டை ரசிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய கூட்டத்துல ப்ராப்ளம் இருக்கு அப்படிமா, கேக்குற ஸ்ரோதா கூட்டத்துல ப்ராப்ளம் அப்படிமா. மேனேஜர் சொல்லுவான் திரும்பி, பாட்டு சரியில்லைன்னா உன்கிட்ட ப்ராப்ளம்னு அர்த்தம் அப்படிமா. அந்த மாதிரி இங்க சாஸ்திர ஞானம் உண்டாகலன்னு சொல்லி சொன்னா சாஸ்திரத்துல ப்ராப்ளம் இல்ல, சாஸ்திர ஞானத்தை அடையற நம்ம கிட்ட பிரச்சனை இருக்கு. அதனால அந்த பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன அர்த்தம் எடுத்துக்கணும், பிரம்மத்துல நிலைப்பாடு பிரம்மந்தான் உண்மை அப்படிங்கிற நிலைப்பாடு. சாஸ்திரம் மூலியமாக கற்ற பிரம்மந்தான் உண்மை அப்படிங்கறது நிலைப்பாடு, இல்ல பிரம்மத்துல நிலைப்பாடு, ரெண்டு வகையாவும் புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த பிரம்மத்துல பிரம்மந்தான் உண்மை நிலைப்பாடு அப்படிங்கிறவர்ட்டையும் போய் கத்துக்கலாம், பிரம்மம் பிரம்மத்துல நிலைப்பட்டவர்ட்டையும் கத்துக்கலாம். அதுதான் அங்க ஸ்ரோத்ரியம் அப்படிங்கிற விசேஷணத்தோட சம்பந்தம். அவர் சாஸ்திரத்தை படிச்சவர் கிரமத்துல, அதே மாதிரி சாஸ்திரம் சொல்லப்பட்ட விஷயத்துல நிலைப்பட்டவராக இருந்தானா விசேஷம், ரொம்ப விசேஷம். சாஸ்திரம் படிச்சிருக்காரு, ஆனா சாஸ்திரம் சொல்லப்பட்ட அந்த பூர்ணமான விஷயத்துல இன்னும் நிலைப்பாடு உண்டாகல, அந்த சாஸ்திர ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா பரவாயில்ல. இதை தவிர சாஸ்திரத்தை அந்த ஸ்ரோத்ரியம்ங்கிற பதத்தை விட்டுட்டு பிரம்மனிஷ்டம் மாத்திரம் பதத்தை பிடிச்சு நிக்கிறது முடியாது. என்ன சொல்றது, குருவுடைய தகுதியில நீ ஸ்ரோத்ரியனா இருக்கிற பிரம்மனிஷ்டன், அந்த பிரம்மனிஷ்டன் இப்படி வகையில படி போகலாம், ஆனா வெறும் பிரம்மனிஷ்டனா இருக்கிறவன்ட்ட போகாத அப்படிங்கிறதுக்கு தான் அங்க ஸ்ரோத்ரியம்ங்கிற ஒரு விசேஷணத்தை சேர்க்க வேண்டியது இருக்கு, சிறப்ப சேர்க்க வேண்டியது இருக்கு. ஏன் என்ன ஆகும், ஒவ்வொரு தடவையும் இந்த உதாரணம், இந்த மாதிரி பிரகரண கிரந்தத்தை ஒரு தடவை சொல்லும் போது இந்த உதாரணம் சொல்லுவேன். அந்த அந்த பிரம்மஜானி எப்படிப்பட்டவர், அவர் எந்த மாதிரியான ஞானத்தை அடைஞ்சார், அவர் ஞானத்தை அடைஞ்சவராகவே இருந்துட்டு போறாரு, பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படிமா, ஆமா சந்தேகத்தை அடிப்படையில சரி ஒத்துன்றுவோம் இருந்துட்டு போறது, இப்ப என்ன ஞானம் அடைஞ்சவராகவே இருந்துட்டு போறாரு. அப்போ அந்த ஞானம் அடைஞ்சவர் அந்த ஞானத்தை எப்படி அடைஞ்சாரு, அந்த ஞானத்தை அடைஞ்ச முறை என்ன அப்படின்னா அவருக்குன்னு ஒரு முறை இருக்கு. தண்ணி குடிக்கும் போது ஞானம் அடைஞ்சிருப்பார், இல்ல பாத்ரூம் போகும்போது ஞானத்தை அடைஞ்சிருப்பார், ஏதோ ஒண்ணு சம்பந்தம் எந்த பக்கம் இருந்தாலும் சரி அவர் நமக்கு உபதேசம் பண்றது என்ன, நிறைய தண்ணி குடி அப்படிம்பாரு. தண்ணி குடிச்சுட்டு இருக்கும் போது ஞானம் உண்டாகும். ஏன்னா எல்லாருக்கும் அது மாத்திரம் இல்ல, சாஸ்திரம் என்ன சொல்றது, ஒவ்வொரு தகுதிக்கு அடிப்படையாக அதம மத்தியம உத்தம அப்படின்னு மூணு அதிகாரிக்கும் அவங்கவங்க தகுதிக்கேத்த மாதிரியான உபதேசத்தை சொல்றது. இங்க தகுதிக்கு அடிப்படையான உபதேசமானது இருக்காது, எல்லாருக்குமே நேரடியான உபதேசம் என்னது, தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி அப்படின்றது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த மாதிரி நமக்கு உபதேசத்துல வந்து பேதம் இல்லாம இருந்தானா ஒருத்தனுக்கு புரிஞ்சுக்க முடியும் இன்னொருத்தனுக்கு புரிஞ்சுக்க முடியாது. பிரம்மம் அத்வைதம் சத்தியம், அந்த அத்வைத பரமாத்வைதத்துல பரம சத்தியத்துல என்ன சொல்றது, வேற எதுவுமே இல்ல ஆத்மாவை தவிர, ஒன்ன தவிர வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றது. சிஷ்யம் வரான், சிஷ்யம் வந்தவொடனே சரிப்பா என்ன என்ன வேணும், மாதிரி எனக்கு பிரம்ம ஜானம் வேணும் சொல்லு, அப்படியா வெரி குட், ஒன்ன தவிர வேற ஒண்ணுமே இல்லப்பா, அப்படியே பாப்பான் கொஞ்சம் நேரம், இந்த ஆளுகிட்டயா சொன்னாங்க, இவர்கிட்டயா சொன்னாங்க எல்லாம் தெரியும் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சது கூட இவருக்கு தெரியல சொல்லு பாவம் அப்படின்ட்டு போயிடுவான். அப்ப அங்க அவனுக்கு அந்த தீர்மானமானது உண்டாகாது. ஃபர்ஸ்ட் அவனுடைய அடிப்படை அவனுக்கு எங்க, அவனுக்கு பிரச்சனை எங்க இருக்கு, அவனுக்கு பிரச்சனை இந்த உலகத்துல இருக்கு. ஏன் இந்த உலகம் அவனுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு, இந்த உலகம் அவனுக்கு பல வகையான துன்பத்தை கொடுத்துருக்கு. துன்பத்தை கொடுக்குறதுனா அது இருத்தலே அவனுக்கு துன்பம் தானே, அந்த இருத்தலே அந்த அவனுக்கு துன்பம். அதனால அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, இந்த பிறப்பிறப்புங்கிற பெருங்கடல தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா அதை எழுத்துப்போ அப்படின்ட்டு போயிடுவான், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு நீங்க காமிச்சது என்னவோ சரியான மார்க்கம் தான், நீங்க கொடுத்தது என்னது கரெக்டான வார்த்தை, ஒரு தப்பு இல்ல அதுல. பிரம்மன் தான் சத்தியம், நான் மாத்திரம் தான் சத்தியம், என்ன தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்கிறதா நிதர்சன உண்மை. ஆனா அவனுக்கு புரியுமோ, அவனுக்கு அதுக்கு தகுதி இல்ல. தகுதி இல்லாத ஒருத்தன்ட்ட ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. நான் அபிருஷ்டன் கசிச்சித் வதேத்து அப்படிங்கிறார் மனுஸ்மிருதிக்காரர் சொல்றாரு. நான் அபிருஷ்டன் கசிச்சித் வதேத்து ஜானதோபி மேதாவி ஜலவத் லோகமாச்சரேத் அப்படிங்கிறார். ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்காம ஒரு பதிலையும் சொல்லாத, உனக்கு தெரிஞ்சிருந்தா கூட ஜடம் மாதிரி இந்த லோகத்துல இந்த மேதாவி இந்த அறிவுள்ளவன் ஜடம் மாதிரி இந்த உலகத்துல இருந்துட்டு போனோம் அப்படிங்கிறார். அப்படி அந்த ஒரு நிலையில அவர் குருவை போய் அடையணும். குரு என்ன பண்ணுவார், குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொன்னா, ச குரு பரம கிருபையா. அந்த குரு பரம கிருபையா, பரம கிருபையா அப்படின்னா காரணமற்ற கருணையுடையவர். பரம கிருபையானா மிகவும் உயர்ந்ததான மேன்மையான கிருபை உடையவர் அப்படின்னு அர்த்தம். மிகவும் மேந்த மேன்மையான கிருபை என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, எதிர்பார்ப்பு இல்லாம. அங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, சிஷ்யனோட தகுதி என்ன சொல்றது, அவன் உபகார பாணிஹி சமித் பாணிஹி அப்படிங்கறது. அவன் வெறுங்கையோடு போகா வண்ணம் அப்படிங்குது, போனவன் வெறுங்கையோடு போகா வண்ணம் அப்படிங்குது சாஸ்திரம். அது சிஷ்யனோட தகுதி. குருவோட தகுதி என்ன, குரு என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, என்ன கொண்டு வாங்கி அப்படின்னு எதிர்பார்த்து பரம கிருபையா, காரணமற்ற கருணையா இருக்கணும். எதிர்பார்ப்பே இல்லாம, எந்த வித ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத கருணையா இருக்கணும். எதிர்பார்ப்பு இருந்தா அப்படின்னாலே அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். எதிர்பார்ப்பு இருந்தா குறைபாடு இருக்கு. ஏன், எதிர்பார்ப்பு அப்படிங்கறது எப்ப வரும், இது வந்தா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இன்பமானதோ இல்ல சந்தோஷமானதோ அதிகரிக்கும், பூர்த்தியாகும், முழுமை அடையும் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கு. முழுமையடையும் அப்படின்னு என்ன இருந்தாலே அது குறைபாடு அப்படின்னு அர்த்தம். குறைபாடு எதுக்கு சொல்லுவோம், முழுமை அடையாதது தான் சொல்லுவோம். அதனால அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாததான ஒரு நிலை. அப்படி ஒரு குரு என்ன சொல்லி கொடுக்கணும், வந்த உடனே வெரி குட், என்ன வேணும், பிரம்ம ஜானம். பிரம்ம ஜானம் தானே, நான் ஆத்மா பிரம்மம் இது மாத்திரம் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. சரி வெரி குட், போயிட்டு வாப்பா, முடிஞ்சு போச்சா. அப்படி சொன்னா அவனுக்கு உபதேசம் புரியவே புரிய போறது இல்ல, பிரயோஜனமே இல்ல. உங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா சிஷ்யனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கே. சிஷ்யனுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, குரு சொத்தை பயிர் கொடுப்பார் அப்படின்ட்டா, அப்படி இல்ல. ஏன்னா அவனுக்கு வைராகியம்ங்கிற ஒரு தகுதி கொடுத்தாச்சு. அப்ப சிஷ்யனோட எதிர்பார்ப்பு என்ன, சிஷ்யனோட எதிர்பார்ப்பு ஞானம் உண்டாகணும் எனக்கு அப்படின்ட்டு. அந்த ஞானம் உண்டாகிறதுக்கான வழி என்னது, அந்த வழிய குரு கடைபிடிக்கணும். சிஷ்யனுடைய தகுதியை அறிஞ்சு அவனுக்கு உபதேசத்தை தொடங்கணும். அதனால சொல்றாரு, அத்தியாரோப அபவாத நியாயேன ஏனம் உபதிஷதி அப்படிங்கிறார். சிஷ்யருக்கு குருவானவர் உபதேசம் பண்றாரு. எப்படி உபதேசம் பண்றார் அப்படின்னு கேட்டா, அத்தியாரோப அபவாத நியாயேன, அத்தியாரோப அபவாத நியாயேன, நியாயத்தின் மூலமாக. என்ன நியாயத்தின் மூலமாக அப்படின்னா, அத்தியாரோபம் அபவாதம் என்கிற நியாயத்தின் மூலமாக. அத்தியாரோபம் அப்படின்னா ஏற்றி பார்த்தல், அபவாதம்னா நிராகரித்தல். அப்படி ஏற்றி பார்த்தல் நிராகரித்தல் அப்படிங்கிற ஞானம் நியாயம் மூலியமாக இந்த உபதேசத்தை பண்றார். இது சாஸ்திர கிரமம் முறை. என்னது, அத்தியாரோப அபவாதா பியாம். சமஸ்கிருதம் படிச்சிருக்கோம், பியாம் அப்படின்னா ரெண்டு அப்படின்னு அர்த்தம். பியாம் அப்படின்னா ரெண்டு, நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு, மூணு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு, எதுல வேணா இருக்கலாம். அத்தியாரோப அபவாதாபியாம், அத்தியாரோபம் மற்றும் அபவாதம் மூலியமாக என்னத்தை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சியதே. இதுதான் நியாயம், அத்தியாரோப அபவாத நியாயம் அப்படின்னா என்ன அர்த்தம், அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சியதே. குரு எப்படி உபதேசத்தை பண்றாரு, ஏற்றி பார்த்தல் நிராகரித்தல் மூலமாக என்னத்தை காமிக்கிறாரு, பிரம்மத்துல ஜெகத்து இல்லவே இல்லைங்கிற நிலையை காமிக்கிறார். நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சமற்ற நிலையை பிரபஞ்சியதே விளக்கி காட்டுறாராம். இது இல்லைங்கிறத விளக்கி காட்டுறாராம். எப்படி எதுக்கு விளக்கி காட்டணும் இப்படி அப்படின்னா, சிஷ்யனோட நிலை எங்க இருக்கு, அந்த நிலையிலேருந்தான் நம்ம உபதேசத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. தாளத்தில் மரங்கள் காட்டி தனித்திரை காட்டுவார் போல் அப்படின்ற உதாரண பிரகாரம் அவன் எங்க எந்த இடத்துல மாட்டின்னு இருக்கான், அவனுக்கு அந்த அந்த நட்சத்திரம் தெரியல இல்ல அந்த நிலா தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த இடம் வரைக்கும் அவனுக்கு பார்க்க முடியறது? சப்தரிஷி மண்டலத்துல அவனுக்கு அருந்ததி தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா அருந்ததிய ஃபர்ஸ்ட் காமிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு எந்த கூட்டம் நட்சத்திர கூட்டம் தெரியறது? அண்ணா அவனுக்கு தெரிஞ்ச இதோ இங்க இருக்கு இந்த நட்சத்திரம் கூட்டம், இந்த பெருசா ஒரு நட்சத்திரம் தெரியுது பிரைட்டா அப்படின்னு, அங்கேருந்து லெப்ட்லவா அங்கேருந்து லெப்ட்ல வந்துட்டியா இந்த நட்சத்திரம் இருக்கா அதுல இருந்து மேல போ, அந்த நட்சத்திரம் இருக்கா அதுக்கு பக்கத்துல ஒரு கேள்வி பெரிய மாதிரி இருக்கா அதுல அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பிக்கும். அவன் எங்கேருந்து அவனுக்கு எங்க கவனம் இருக்கோ அந்த கவனம் இருக்கிற இடத்துல இருந்து அவனுக்கு கொண்டு போகணும். அதனால ஜகத்து இல்ல அப்படிங்கறத ஜகத்து இல்லைங்கறத நேரடியா சொன்னீங்கன்னா பிரயோஜனம் இல்ல. அதனால இந்த ஜகத்து அவனுக்கு கேள்வி என்ன இருக்கு, இந்த ஜகத்து ஏன் தோன்றித்து, நான் ஏன் பிறந்தேன், எல்லாருக்கும் அதான் கேள்வி, நான் ஏன் பிறந்தேன், இந்த ஜகத்து எப்படி உண்டாச்சு, நான் எதுக்கு வந்தேன், இந்த மாதிரியான கேள்வி. பிரம்ம என்ன அப்படிங்கறத அடுத்த கேள்வி. ஃபர்ஸ்ட் நான் ஏன் நான் எதுக்கு அப்படின்னு நான் தான் நான்லதான் மாட்டின்ற கேள்வி. அப்ப அந்த ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியணும். அதுக்கு ஒண்ணும் பதில் இல்லப்பா, ஏன் எதுக்குன்ற கேள்வியே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா அது பதில் இல்ல. அதனால அவனுக்கு அந்த விசாரத்தை சொல்றதுக்காக இங்க ஆரம்பிக்கிறார் அத்தியாரோப அபவாத நியாயேன அப்படின்ட்டு. ஏற்றி பார்த்தல் நிராகரித்தல் அப்படிங்கிற நியாயத்தை வச்சுண்டு ஏனம் உபதிஷதி, ஏனம் சிஷ்யம் உபதிஷதி, ஏனம் குருஹூ சிஷ்யம் உபதிஷதி. இந்த குருவானவர் என்ன பண்றாரு, ச குருஹூ ஏனம் சிஷ்யம், இந்த சிஷ்யனுக்கு அவருக்கு அவருக்கு முன்னாடி வந்திருக்கிற சிஷ்யனுக்கு உபதேசத்தை பண்றார். எப்படி உபதேசம், ஏன் உபதேசம் அப்படின்னு கேட்டா அங்க சொல்றார் தஸ்மை சவித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய சமான்விதாய ஏனாட்சரம் புருஷம் வேத சத்தியம் ப்ரோவாச்சதாம் தத்வதோ பிரம்ம வித்யா. ஸ்ருதி சொல்றது என்னது, தஸ்மை தஸ்மைனா அந்த சிஷ்யனுக்கு, சவித்வான் அந்த வித்வானவர் அந்த ஞானியானவர், உபசன்னாய சம்யக் தஸ்மை உபசன்னாய சம்யக் உபசன்னாய தஸ்மி, அந்த சிஷ்யனோட தகுதி எப்படிப்பட்டவனா வந்தான் அப்படின்னா சம்யக்கு அழகாக வந்தான், அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு அர்த்தமா, சம்யக்குனா இங்க முறையாக அப்படின்னு அர்த்தம், அவன் முறையாக வந்தான் சம்யக்கு. அது எப்படி உபசன்னாய முறையாக நெருங்கினான், அந்த முறைப்படி வந்தது அப்படிங்கறதுனால அவன் முறைப்படி வந்தான் அப்படிங்கறதுனா என்ன அர்த்தம், கேள்வி கேட்கலாமா, கேள்வி கேட்டு அதாவது சாஸ்திரத்தில் பரிப்பிரஷ்டேன சேவையா அப்படிங்கிறாரு, பரிப்பிரஷ்டேன அவர் சொன்ன விசாரத்தை கேட்டுட்டு அந்த கேட்டதுக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேட்கலாமான்னு கேட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறது. ஃபர்ஸ்ட் வந்தோடனே சாமி பிரம்ம விஷயம் பிரம்ம ஞானமா என்ன அப்படி ஃபர்ஸ்ட் கேள்வி எதுதான், கேள்வி கேட்கலாமா இல்லையாங்கிறதெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்டே என்ன பிரம்ம வித்யானா என்ன, நான் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சாமிஜி, இந்த பிரம்ம வித்யானா என்ன, கேள்வி கேட்கலாமா இல்லையான்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறது. அந்த மாதிரி இல்ல, சம்யக்கு உபசன்னாய தஸ்மை, முறைப்படி நெருங்கிய அவனை எப்படிப்பட்டவன், பிரசாந்த சித்தாய சமான்விதாய, பிரசாந்தமான அமைதியான மனதுடையவனாகும், சமான்விதாய சமம் தமம் முதலியவெல்லாம் அதாவது மனது கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கிறவனா இருக்கிறவன், ஏன அக்ஷரம் புருஷம் வேத, ஏன அக்ஷரம் புருஷம் வேத, ஏன எந்த முறைப்படி, ஏன திருத்தியா இன்ஸ்ட்ருமெண்ட் கருவி, எந்த முறைப்படி அக்ஷரம் புருஷம் வேத, அக்ஷரமான நக்ஷரதீதி அக்ஷரம் அழிவற்றது அப்படிங்கறது பொருள், எது அழிவற்றதோ அப்படிப்பட்ட புருஷன், புருஷன் சொல்லி சொன்னா ஆத்மா பிரம்மம், அந்த அழிவற்றான புருஷனை புரிந்து கொள்வான், எப்படி சொன்னா புரிஞ்சுப்பான் அப்படின்ட்டு, எந்த முறையில சொன்னா புரிஞ்சுப்பான், எப்படி சொன்னா புரிஞ்சுப்பான் அப்படிங்கறத பார்த்து சத்தியம் புரோவாச்ச அந்த உண்மைய அந்த பரம்பொருளை குறித்த உண்மைய அவனுக்கு உபதேசம் பண்றார். தாம் தத்வதோ பிரம்ம வித்யா, அந்த உபதேசம் எப்படிப்பட்டது யாருக்கு அப்படின்னா தாம் தாம் சிஷ்யம் அந்த சிஷ்யனுக்கு, அந்த என்னத்தை என்னத்தை உபதேசம் பண்றார் அப்படின்னா தாம் தத்வதோ பிரம்ம வித்யாம், தாம் பிரம்ம வித்யாம் தத்வத, தாம் பிரம்ம வித்யாம் அந்த பிரம்ம வித்தியை தத்வதோ தத்துவம் கூடியதாக முறைப்படி கிரமப்படி அதுல என்னென்ன விஷயத்தை எப்படி எப்படி எல்லாம் விசாரம் பண்ணணுமோ அந்த விசாரப்படி அவனுக்கு உபதேசம் பண்றார். அப்படி இத்தியாதி ஸ்ருதி, இந்த ஸ்ருதி எல்லாம் கூட இந்த விஷயத்தான் சொல்றது அப்படின்ட்டு. தத்துவத்தோ அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, தாம் பிரம்ம வித்யாம் தத்வத அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் தத்வதோ அப்படின்னா தத்வத தத்வதோ ஆச்சு.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: ஓம் சிவாய நமக. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக.

அளித்து அனந்தன் பணாமுடிமேல் தாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலிர் கிடப்பன மாணிக்க

சுதமும் பணிலமுமே. அரக நம பார்வதீபதை மகாதேவ. ரமேனாருடைய கந்தர் அலங்காரம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனையிலே ஒரு சில, அதாவது ஏற்கனவே நம்ம பல செய்திகளை சிந்தித்துக் கொண்டே வருகிறோம். ஒன்று என்னவென்றாக, பிராண தாற்பயங்களை நான் ஏற்கனவே திரிபுரம் எரித்த அந்த வரலாறிலே வச்சு சில பல தாற்பயங்களை சொன்னேன். நம்முடைய 12 திருமுறைகளிலும் உள்ளூடாக வரக்கூடியது எல்லாமே பல பிராண வரலாற்று செய்திகள் தான் வருகின்றன. அந்த புராணங்களுக்கு தாற்பரியம் கொள்ளுவது என்பது ஒன்று இருக்கிறது. ஆகவேதான் சித்தியால ஒன்று சொல்வார், சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் அப்படிங்கிற புராணங்களை வந்து உணர வேண்டும். சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்புரளை மிக தெளிந்தும் சென்றால் சைவத்திறக்கு அடைவர். அந்த கடவுள் முழுமுதற் கடவுள் என்ற ஒருவன் இவன்தான் என்று அடையாளம் கண்டுகொள்வதற்கு பல ஜென்மங்கள் ஆகுமா. அதனாலதான் பலமுறை மாணிக்குவா சுவாமிகள் தன்னை நாய் நாய் நாய் என்றே சொல்லிக் கொள்கிறார். நாயேன் அழுதால் உன்னை பெறலாமே. 67 இடத்துல சொல்றாருன்னு ஒருத்தர் கணக்கு சொல்லியிருக்கிறார், நான் எண்ணி பார்க்கல. திருவாதகத்தில் 67 இடங்களிலே மாணிக்கவாசகர் தன்னை நாய் என்று சொல்லிக் கொள்கிறார். அவர் நாய் என்று சொல்லிக் கொள்வதற்கு என்ன காரணம்? அந்த நாய் என்ற சொற்கள் வரும் பொழுதெல்லாம் அது ஆங்கிலத்தில் மொழிவு இருக்கும் பொழுது போப் என்ன போடுவாருன்னா டாக்னு போட மாட்டார், கர்னு போடுவார். கர், CUR, கர், இங்கிலீஷ் வேர்டு தான். ரொம்ப நாளா சந்திப்பா இன்னும் டாக்னு போடாம ஏன் கர்னு போடுறாரு போப்பு? அவருக்கு தெரியாது இங்கிலீஷ், நமக்கு தெரிய போறது இல்ல. அப்படியே பார்க்கும்போது டாக் ஆஃப் ஏ லோ வெரைட்டின்னு போட்டிருக்கான். கர், CUR, கருக்கு லோ பிரீடு, லோ பிரீடு இருக்கு இல்லையா, அதுதான் கர்றா இங்கிலீஷ்ல. ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. அதுபோல இந்த ஃபெர்டிலிட்டி ஆஃப் லாங்குவேஜ், ஒரு வார்த்தையை விட இன்னொரு வார்த்தை போடும்போது என்ன ஒரு சிறப்பு வருது அப்படின்னு பார்க்கலாம், டிக்ஷனரி எடுத்து பார்க்கலாம். அது அது ஒரு காரணம், பல காரணங்கள. ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, நாய் வந்து தன்னுடைய தலைவனை அடையாளம் கண்டு கொள்ளும். ஒரு நாயை வந்து கருப்பு துணியில கண்ணை கட்டி ஒரு 1000 பேருக்கு கடந்து விட்டாச்சுன்னா அதனுடைய மாஸ்டர் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடும். ஒரு நாய்க்கு கருப்பு துணியில கையை கட்டி விட்டா விட்டாச்சுன்னா கிளீனா ஹூஇஸ் அவர் மாஸ்டர்னு 100,000 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கூட்டத்தில் தன்னுடைய தலைவனை அடையாளம் கொண்டு கொள்ளும். நமக்கு கண்ணுகளையும் திறந்து விட்டுருக்கு, அப்படி இருந்தாலும் நம்ம தலைவன் யாருன்னு தெரியல. அது ஒரு காரணம். என் மாணிக்கவாசன் நாயே சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டேன், நமக்கு எல்லா அறிவையும் இறைவன் கொடுத்த பிறகு கூட இன்னும் அந்த மாஸ்டர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தர் நோ மாஸ்டர்ங்கிறார் ஒருத்தர், இன்னொருத்தர் போய் மாஸ்டர்ங்கிறார் ஒருத்தர், ஹூஇஸ் அவர் ரியல் மாஸ்டர்ன்னு தெரியல நமக்கு இல்லையா. அது ஒரு காரணம். நாயிடத்திலே உள்ள நல்ல குணங்கள், நாயிடத்திலே உள்ள நல்ல குணங்கள் நம்மிடத்திலே இல்லை, நாயிடத்திலே உள்ள கெட்ட குணங்கள் நம்மிடத்திலே இருக்கின்றன. எங்க ஊர் நாய் என்ன பண்ணும்னா, அடுத்த தெரு நாயை எங்க தெருக்குள்ள வரவிடாது, அது மாதிரி குறைச்சி வெளியே தெளிவோம். அதே போலதான் அது என்னது, நாய்க்கு உள்ள கெட்ட குணம் தன்னுடைய இனத்தை வெறுக்கும், தான் மட்டும்தான் இருக்கணும், இன்னொரு நாய் வரக்கூடாது. அதே போலதான் மனிதன் மனித இனத்தை வெறுக்கிறான். அது நாயிடத்துல இதை கெட்ட குணம் நம்ம இடத்துல இருக்குது இல்ல. அந்த நாய் என்று ஏன் சொன்னாருங்கிறதுக்கு நம்ம கே எம் பாலசுவாமி அவர்கள் ஒரு பெரிய விளக்கமே சொல்லியிருப்ப. ஆகவே அதெல்லாம் ஒரு கருத்து பற்றி ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதே போலதான் அந்த புராண தாற்பயங்களை கொள்ளும் பொழுது அது திருப்பதியில சொல்வார். ஞான சம்பந்த பெருமானுடைய பாசுரத்தை பற்றி தான் புதன்கிழமை பேசணும்னு இருக்கிறேன் நான். அது ஒரு அரிய செய்தி. தேவாரத்தில் அந்த ஞான சம்பந்தர் பாடிய ஒரு பதிகத்திற்கும் சிவபெருமான் பாடிய பதிகத்திற்கும் மட்டும்தான் பாசுரம்னு பேர். மிச்சதெல்லாம் பதிகம்னு தான் பேரு. அது ஏன் அந்த ஞான சம்பந்தருடைய அந்த ஒண்ணுக்கு மட்டும் ஏன் பாசுரம்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க போறோம். பாசுரத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே அப்படின்னு சொன்னார்.
இந்த பாசுரத்திற்கு மட்டும்தான் சேக்கலார் வந்து விரிவுரை செய்வார். பெரிய புராணத்தில் ஒரு அற்புதமான செய்தி என்னன்னு கேட்டார், சேக்கலார் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிறார், என்னவென்றால் அந்த தேவாரங்கள் எப்பொழுது பாடப்பட்டது, எந்த சூழ்நிலை பாடப்பட்டது, என்ன பண்ணல பாடினது, எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல பாடினது எல்லாம் சொல்லுவார். எந்த கோயில்ல பாடினது, அது கோயிலுக்குள்ள பாடினதா, ஆத்தங்கரையில பாடினதா, ஊருக்கு எல்லையில பாடினதா, பல பதிகங்கள் அப்படிலாம் வருது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த பதிகம் நம்முடைய அவினாசியில அவினாசி பதிகத்தை எடுத்தீங்கன்னா நாலு பாட்டு குளத்தங்கரையில பாடினது, மிச்ச உள்ள பாட்டு கோயில்ல பாடினது, இது மாதிரி எல்லாம் காட்டுவார். ஒரே பதிகத்தை அந்த அந்த முதலே இருக்கக்கூடிய அந்த தடாகத்தின் கரையிலே நின்று பாடினது நாலு பாட்டு, மிச்ச பாட்டா கோயில்ல அவினாசியில போய் பாடுவார், அப்படிலாம் கூட இடம் காட்டுற. ஆனா ஒரு இடத்துல கூட சேர்க்கிறார் வந்து அவர்கள் பாடிய அந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல மாட்டார். சேர்க்கலார் வந்து அதனுடைய பொருளை விளக்கவே மாட்டார். அதனாலதான் சைவத்தில் என்னன்னா சேர்க்கலாரே பொருளை விளக்குறதுக்கு பயப்படுறார். ஆகையினால் நம்மளும் தான் அந்த பொருளை பற்றி விளக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம். ஆனா ஒன்றே ஒரு பதிகத்துக்கு மட்டும்தான் சேர்க்கலார் வந்து உரையாசிரியராகவும் விளங்குகிறார். ஞான சம்பந்தருடைய அந்த 12 பாடல்களுடைய திருப்பாசுரத்திற்கு மட்டும்தான் 23 பாடல்கள்னால என்ன பொருள்னு சொல்லுவார். ஒண்ணுக்கு மட்டும்தான் அப்படி சேக்கலார் பண்ற. அத என்ன சொல்லுவாருன்னா, இந்த சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானசம்பந்தருடைய பதிகத்துக்கு இந்த சூதன் ஒளிமாலைன்னா என்னன்னு சொல்லணும் இல்லையா. அதுக்காக தான் வேத முதல்வன் எனும்மை திருப்பாட்டினில் ஆதி உலகோர் இட ஏத்த நின்று ஆடும் பாத முதலாம் 11 புராணங்கள் என்றே ஓதென்று உரை செய்தனர் யாவும் ஓதாது உணர்ந்தார். சேக்கலாருடைய வாக்கு. அந்த சூதன் ஒளிமாலை அப்படின்னா என்னென்ன அது விளக்கணும் இல்லையா, நமக்கு சொல்லணும் இல்லையா. அப்ப சொன்னாரு அது பாத முதலாம் 11 புராணங்கள் என்றே ஓது என்று உரை செய்தனர் யாவும் ஓதாது உணர்ந்தார். எல்லாவற்றையும் ஓதாது உணர்ந்த ஞான சம்பந்த பெருமான் நீ ஓதுனாராம். ஓதென்று உரை செய்தனர் யாவும் ஓதாது உணர்ந்தார். அவர் போய் எங்கேயும் படி எந்த குருநாதத்தையும் படிக்கல, ஒன்னும் படிக்கல, ஓதாது உணர்ந்தவர். அந்த ஓதாது உணர்ந்தவர் நம்மை ஓதுன்னு சொல்றாராம். அது அப்ப என்ன பொருள் வருதுன்னு கேட்டா, அந்த சூதன் ஒளிமாலை அப்படிங்கிற அந்த ஞானசம்பந்தருடைய அந்த வாக்குக்கு சேக்கலார் சொல்லுகின்ற விரிவுரை 11 புராணங்கள். அந்த 11 புராணங்களுக்கு சூத மகாமுனிவர் சொல்லக்கூடிய விளக்கத்தை வைத்துக் கொண்டுதான் ஒரு சைவன் பார்க்க வேண்டும். அதுதான் ஆணை. ஏனென்று கேட்டால் இந்த சூத மகாமுனிவருடைய அந்த தாற்பரியத்தை விளக்குகின்ற ஒரு சிறப்பு அவருக்கு மட்டும்தான் சைவம் கொடுத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா வியாசருக்கே கொடுக்காத ஒரு சிறப்பு. வியாசர் தான் 12 புராணங்களையும் தூக்கிறார். ஆனாலும் வியாசர் வந்து அதை விளக்குவதற்கு காம்பிடென்சி இருக்குன்னு சொல்லல, அது சூத மகாமுனிவருக்கு தான் காம்பிடென்ஸ். அது எப்படி நம்முடைய சாத்திரங்களை விளக்குவதற்கு வந்து சனத்குமார முனிவர், பரஞ்சோதி மகாமுனிவர் போன்ற முனிவர்களுக்கு தான் சாத்திரத்தினுடைய பொருளை விளக்குவதற்கு சிறப்பு கொடுத்திருக்கிறார். வியாசர் வந்து வியாஸ் சொன்னாலே என்ன அர்த்தம்னா, வியாஸ் அப்படின்னா தொகுத்தவர் அர்த்தம், காரண பெயர். அவருடைய அப்பா பராசர முனிவர். பராசர முனிவர் தன்னுடைய மகனுக்கு வச்ச பெயர் என்ன தெரியுமா, வியாசர் இல்லை, வியாசர் ஒரு காரண பெயர். வாதராயணர் ஒரு காரண பெயர் தான், கிருஷ்ண துவைபாயனர் அதான் அவருக்கு அப்பா வச்ச பேர். அவருடைய அப்பா வந்து பராசர முனிவர். பராசர முனிவர் தன்னுடைய மகனுக்கு வச்ச பேர் கிருஷ்ண துவைபாயனர், அதுதான் அவர் வச்ச பேர். வியாசர் என்பது ஒரு காரண பெயர், வாதராயணர் என்பது வாத ஆரண்யம் அப்படின்னு சொன்னா விளாம்பளம், இந்த விளாம்பளங்கள் இருக்கக்கூடிய காட்டுல கொஞ்ச நாள் தவம் பண்ண, அதனால ஒரு காரண பெயர் வாதராயணர். அவருக்கு மூணு பேர், கிருஷ்ண துவைபாயனர், வாதராயணர், வியாசர். வியாசர்னா தொகுத்தவர் அப்படிங்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து ரிஷி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கு சைவத்துல. ரிஷி அப்படிங்கறதுல வியாசர் வருவார். அன்னைக்கு சொன்னீங்க ரிஷின்னு சொன்னா
அந்த நாத தத்துவத்தில் பொட்டன்ஷியலா இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த வார்த்தை அந்த சவுண்டை வந்து காம்ப்ரஹெண்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றல் உடையவர்களை தான் ரிஷி நம்ம சொல்றது. அத நாதத்தை தரிசனம் செய்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அந்த வகையில நம்முடைய தேவாரம் திருவாசகத்தில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு கதையை பத்தி தான் நீங்க நான் சொல்லப்பா. அது என்னன்னு கேட்டா பிச்சாடன கோலம். 25 மாகேஸ்வர முகூர்த்தங்கள்ல பிச்சாடன என்பது ஒரு முகூர்த்தம், கங்காளன் என்பது இன்னொரு முகூர்த்தம். அவர் எறும்புக்கூடுகளை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கோலத்துக்கு தான் கங்காளன் பேர். கங்காளன் பூசும் கவச திருநீட்டை மங்காமல் பூசி மகிழ்வியரை ஆமாகி திருமுறை சொல்ல இல்லையா, அது கங்காளநாத. இன்னொரு பிச்சாடன. இந்த பிச்சாடனை கோலத்தை பற்றி நம்முடைய திருமுறைகள்ல பல இடங்கள்ல வருகிறது. எப்பொழுதுமே திருமுறைகளை நாம் பிரமாணமாக கொள்கிறோம், அதனால அதை டிஸ்பியூட் பண்ண முடியாது. சைவைட் வந்து அந்த புராணங்களை வந்து ஒரு கற்பனை கதை, அது வந்து சில சில உண்மைகளை உங்களுக்கு விளக்குவதற்காக சொல்லப்பட்ட ஒரு கற்பனை கதை அப்படின்னு இன்னைக்கு சைவர்களே சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி அப்படி சொல்வதற்கு நான் ஒரு கேள்வி கேட்பேன், எது கற்பனை எது உண்மைங்கிறதுக்கு நீங்க என்ன அளவுகோல் வைக்கிறீங்கன்னு கேட்பேன். டெல் மீ தி ஸ்டாண்டர்ட், நானும் அளந்து பாத்துக்கிறேன். இந்த அளவுகோலை வச்சா கற்பனை அப்படிதான் இருக்கணும். ஒரு மீட்டர் நீளம் இருக்குன்னா எவ்வளவு மீட்டர்னா மீட்டர் வச்சு அளந்து பார்த்தா நீங்க உங்களுக்கு ஒன்னாதான் காட்ட போகுது, எனக்கு ஒன்னாதான் காட்ட போகுது. டெம்பரேச்சர் பார்க்கணும்னா தெர்மாமீட்டர் இருக்கு, மீட்டர். அதுபோல எது கற்பனை எது உண்மை அப்படின்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு நீங்க வச்சிருக்க யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்னன்னு கேட்டேன். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்ன ஆகியோட பொதுவாக அது தமிழ்நாட்டில் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டா, ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியதான ஒரு தவறு இல்லை. எல்லாமே ஒருத்தன் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கிலீஷ்காரனுக்கும் தமிழனுக்கும் அதான் வித்தியாசம் நான் சொல்லுவேன். இங்கிலீஷ்காரனுக்கு தெரியலன்னா ஐ டோன்ட் நோன் சொல்லிடுவான், தமிழன் தான் என்ன செய்வான்னா ஐயோ டோன்ட் சொல்ற நம்ம ஏதோ முட்டாள் ஆயிரமேன்னு அப்படி சமாளிப்பான். அது ஒரு தவறு இல்லை. மனிதன் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிறது ஒரு அக்செப்டட் ஃபேக்ட் தானே. ஒரு பெரிய ஆளு கூட எட்டாம போயிருக்கலாம். அதாவது ஒரு பெரிய உண்மையை சொல்லுவார் எங்களுடைய ஜவஹர்லால் நேரு சொல்லுவார், டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு ஒரு பெரிய புஸ்தகம். பெரிய ஜவஹர்லால் நேரு எழுதின புஸ்தகங்கள்ல ரெண்டு புஸ்தகம் ரொம்ப ஃபேமஸ், ஒன்று தி கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி, இன்னொன்று மை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்தியாவை பற்றி அவருடைய அபிப்பிராயங்கள் என்னங்கிறது மை டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு ஒரு புக் எழுதினார் இங்கிலீஷ்ல. உலகத்தை பற்றி பார்க்கும் பொழுது தி கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படின்னு ஒன்று எழுதினார். அதோட லேட்டஸ்ட், அவர் ஜெயிலில் இருக்கும்போது ஜவஹர்லால் நேரு வாஸ் இன் பிரிசன், 94 பிரிசன்ல இருந்த அப்பொழுது இந்திரா காந்தி மகள், அவள் இந்திரா பிரியதர்ஷினி தான் அவளுடைய பேர். கல்யாணமானப்பர் தான் இந்திரா காந்தி, அதுக்கு முன்னாடி அவளுடைய நேம் ஒரிஜினல் நேம் வந்து இந்திரா பிரியதர்ஷினி. அப்ப இந்தியா பிரியதர்ஷினிக்கு எழுதும் போது கடிதங்களை எல்லாம் தொகுத்து ஒரு நூலா போட்டாங்க. அதை போல ரொம்ப அற்புதமா பெரிய ஹிஸ்டோரியன் அவர். அவர் வந்து பொலிட்டிஷியன், இந்த அளவுக்கு ஹிஸ்டரி படித்தவர் தான். அப்போ ஒரு விஷயம் சொல்வாரு, இந்த மேதமேட்டிக்ஸ் இன் இந்தியான்னு ஒரு சாப்டர், மேதமேட்டிக்ஸ் இன் இந்தியாவில் என்ன சொல்லுவாருன்னா, பொதுவாக நம்ம

இதான ரோமன் மெத்தேடு. அப்ப ஏழு இன்னொரு கொடை போடு, எட்டு இன்னொரு கொடை போடு, அப்படிதான் அவங்க சிஸ்டம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா. அப்புறம் அவங்க அப்படியே போட்டுட்டே வருவான். ஐம்பது ஒண்ணும் என்ன பண்றது அப்படின்னா அங்க எல்லு ஒண்ணு போடுனா, அப்ப அறுபதுக்கு என்னன்னா எல்ல போட்டு ஒரு எக்ஸ போடுனா அறுபதுன்னா. இப்ப நூறு வந்தா என்ன பண்றதுன்னா ஒரு சிய போடுனா, அப்படிதான் சொன்னார் ரோமன் சிஸ்டம். அவர் சொன்னாரு அவ்வளவு பெரிய கணித மேதைகளாக அந்த கிரேக்கர்கள் இருந்தா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்கேன், இந்த சிஸ்டத்தை முத முதல்ல கண்டுபிடிச்சது இந்தியன்ஸ் தான். ஒண்ணுன்னா ஒன்னு ஆயிரத்தி நூத்தி பதினொன்னு, ஒன்னு ஒன்னு ஒன்னு ஒன்னு, எல்லாத்துலயும் எம்ப்ளாய் பண்றது ஒண்ணுதான். ஆனா என்ன அது அந்த டெசிமலை பொறுத்து முதல்ல போடுற ஒண்ணு ஒன்னு, ரெண்டாவது போடுற ஒண்ணு வந்து ஒன்னு ஒரு பத்து, மூணாவது போடுறது ஒரு நூறு, அப்புறம் போட்டா ஒரு ஆயிரம் இல்லையா. அப்போ த சேம் நியூமரல் அசியூமிங் த வேல்யூ அக்கார்டிங் டு இட்ஸ் பொசிஷன். இது இல்லைன்னா இன்னைக்கு உலகத்துல எதுவுமே இல்லை. இந்த மெத்தடை கண்டுபிடிக்கிறானா உலகத்துல கம்ப்யூட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது இல்லையா. இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்ச இந்தியன்ஸ், அதான் பெரிய விஷயம். அந்த கிரீக் மேத்தமெட்டிஷியன் தெரியாத விஷயம், ஆனா நியூமரல் மட்டும் அதாவது சிஸ்டம் வாஸ் இன்வென்டட் பை இந்தியன்ஸ். ஆனா இந்தியன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ண அந்த நொட்டேஷன் வேற. இப்ப இந்த ஒன்னு ரெண்டு மூணுங்கிறது அராபிக் நியூமரல், அவ்வளவுதான். அது பேர் அராபிக் நியூமரல் தான். அந்த அராபிக்ல வந்து அவன் சொன்னதே வேர்ல்ட் அப்புறம் நம்ம வச்சுக்கிட்டமே ஒழிய இந்த சிஸ்டம் டெசிமல் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்தியனுடைய மேத்தமெட்டிக்ஸ். அது ஒரு பெரிய விஷயம். அப்ப எழுதுவார் அவரு, ஏன்னா சைவ சித்தாந்தம் படிக்கும் போது என்னுடைய கிளாஸஸ் எல்லாம் அப்படிதான், when you learn சைவ சித்தாந்தா you must develop, you have to develop your general knowledge also. அப்ப சொல்லுவாரு தி சிம்பிள் மெத்தட், இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் மெத்தட் நினைக்கிறோம் இல்லையா. இப்ப யாரும் ஒரு நர்சரி பிள்ளை கூட எழுதிடுவோம் இந்த மெத்தடை. ஆனா நீங்க யோசனை பண்ணி பாருங்கன்ற இப்ப சொல்லுவாரு, you will appreciate his grandeur if you think that this simple method has escaped the genius of Archimedes and Apollonius, two of the greatest mathematicians produced by antiquity. It's a very simple method, but simple method has escaped the genius of Archimedes and Apollonius, two of the greatest mathematicians in the world. அவங்க மூளைக்கு கூட எட்டல அது. அப்ப அது போல ஒரே விஷயத்த இந்த பார்வையில பார்க்கும்போது என்னன்னா எப்பேற்பட்டவருக்கும் தெரியாத ஒரு விஷயமும் இருக்கத்தான் செய்யும். அதுபோலதான் அந்த ஞானிகள் தான், அவர்கள் தான் ஓதாமல் உணர்கின்றவர்கள். அது இறைவனுடைய ஞானம் வரும்போது அவர்களுக்கு இன்னொரு படிக்கிறதுக்கு ஒரு மெத்தடோ ஒரு இதுவோ வேண்டியதில்லை, எல்லா ஞானங்களும். அதனால சொல்ல உமையிலாம் கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலை. ஞான சம்பந்த பெருமான சொல்லும் பொழுது தவ முதல்வர் அப்படின்னார். அதாவது இப்படி ஒரு ஞானம் வருவதற்கு அவர் என்ன முதல போட்டாரு, வாட் இஸ் த கேபிட்டல் இஸ் இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்குதான் இந்த கேபிட்டல் என்ன, பூர்வ ஜென்மத்தில் செய்த தவம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலை. சேக்கலாருடைய வாக்கை ரொம்ப நுட்பமா பார்க்கணும். ஞானத்தின் திருவுரு இப்படிலாம் சொல்வேன். அதுபோல இந்த இறைவன் சொல்லக்கூடிய ஞானம் வரும் பொழுது அப்புறம் அது எல்லா சயின்ஸுமே கடந்த ஒரு செய்தி. அந்த வகையிலே இந்த பிச்சாடன கோலத்தை பற்றி நம்முடைய திருமுறைகள்ல பல இடங்கள்ல அது வருகிறது. அப்பர் பெருமானுடைய திருத்தாண்டகத்துல திருப்பந்தனை நல்லூர், அதுல என்ன பண்ணுவாருன்னா ஒரு பதிகம் பூராமே இதுதான். அதாவது சில விஷயங்கள் சில பாடல்கள்ல வரும், சில விஷயங்கள் முழு பதிகமுமே அதுதான் வரும். அந்த திருப்பந்தனை நல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த தேவாலயத்துல அப்பர் சுவாமிகள் ஒரு பதிகம் போறாமே சிவபெருமானுடைய பிச்சாடன குளத்தை தான் வர்ணிக்கிறேன். அதனால இன்னொன்னு பாருங்க, உலந்தார் தலையீர் பலி கொண்டு உடல்வாய் உடலுள் ஒரு சூளை தவி தருளாய். அப்ப ஒரு சைவன் வந்து சிவபெருமான் பிச்சை எடுக்கலன்னு சொல்ல முடியுமா? இதுக்காக முதல்ல அப்படி பார்க்கணும். ஏன்னா திருமுறைகளையும் பரம பிரமாணமா ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? அதுபோல அப்பர் சுவாமிகளுடைய அந்த முதல் பாடலே சொல்றாரு, உலந்தார் தலையீர் பலி கொண்டு உழல்வாய். இப்படி எத்தனையோ இடங்கள்ல நம்முடைய

0: அதாவது இந்த பிஷாடன கோலம் என்பது நம்முடைய புராணங்கள்ல எங்க வருதுன்னு கேட்டா ரெண்டு செய்திகள் வருகின்றன. ஒன்று, அந்த பிரம்மா பிரம்ம கபாலத்தில் அவர் பிச்சை எடுக்கிறது ஒன்று. இன்னொன்னு, தாரகாவனத்து ரிஷிகளுக்காக அவர் பிச்சை எடுப்பது. ரெண்டு இன்சிடென்ட் வருது. அதாவது சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள்லாம் ஏன் இறைவனுடைய செயலையெல்லாம் திருவிளையாடல்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த திருவிளையாடல்கள் எல்லாருக்கும் உரியதல்ல, ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சாராரை அவர் வந்து, ஆனா அருள் பெற்றவர்கள், அவர்களை திருத்துவதற்காக சில நாடகங்களை ஆடுகிறார், அதை வைத்து புரிய வைக்கிறார், அவங்களுக்கு அந்த உண்மையை உணர்த்துவதற்காக செய்கிறார். அதுதான் திருவிளையாடல் நம்ம சொல்றோம். திருவிளையாடல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அந்த சொல்லுக்கு அது ஹோலி நான் அனைக்க சொன்னேன், ஹோலி கேம் இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்க முடியுமா? அதாவது இறைவன் செய்கின்ற குரலி வித்தை, அதாவது அப்படித்தானே இருக்கணும். அதாவது மனிதன் செய்கின்ற குரலி வித்தை இருக்குது, இறைவன் செய்கின்ற குரலி வித்தை ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் திருவிளையாடல். அதே தான், அதனாலதான் அந்த ஈக்குவலன் வேற இல்ல. அதாவது இப்ப மனிதர்கள் இப்ப மேஜிக் படிச்சா குரலி வித்தை பண்றீங்க, அந்த இங்கிலீஷ்ல வந்து கரெக்ட்னு சொல்ல முடியாது, அந்த ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்ங்கிற வார்த்தை வந்து எக்ஸாக்ட்லி சிமிலர்னு சொல்ல முடியாது. ஆனா தேர் இஸ் நோ தட் ஈக்குவலன் இங்கிலீஷ், அவ்வளவுதான், அதுக்கு வேற சொல்ல முடியாது. நம்ம சொல்றது அது சங்கற்பத்தினாலே நிகழ்த்துகிறார், அதாவது எந்த விதமான டூல்ஸையும் எடுத்துக்காம பண்றார், ஒன்று எளிமையாக செய்கிறார். மூணாவது ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்டா, அவர் என்ன நோக்கத்திற்காக இதை செய்கிறார் என்பது அது முடிஞ்ச பிறகுதான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. எல்லாமே அவருடைய சங்கற்பம், அப்படிதான் இறைவனுடைய வல்லமை ஏற்றுக்கொண்டா பிறகு எல்லாமே இறைவனுடைய எண்ணத்துக்கு மாறாத ஒன்று நடக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி எப்படி இறைவன் ஆக முடியும்? ஆகினாலும் இங்கே வந்து அங்கே சொல்லப்படுகின்ற அந்த செய்தி வந்து ஒரு அருமையான ஒரு செய்தி. இப்ப இந்த ரெண்டுக்கும் நமக்கு வந்து அந்த அதுக்கு என்ன எழுதுனாங்க தாற்பயம், அதனால சொல்லணும்னு விரும்புறேன். இதை என்ன பண்றாங்கன்னா, ஒன்று நம்ம திருமுறைகளில் வர்றதுனால நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, ஐ டோன்ட் அக்செப்ட்னு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, சில பேர் கஷ்டப்பட்டு நீ ஒருத்தர் வழக்கு என்ன கொடுத்துருக்கான், இந்த ஏழரை நாட்டி சனி சிவபெருமானையே பிடிச்சது, அதனால பிச்சை எடுத்தாருண்ணா ஒருத்தன். இதெல்லாம் வந்திருக்கு எங்க நாட்டு பத்திரிகையில வரதான் நான் சொல்றேன். அது சில பேர் புராண பிரசங்கங்கள் சொல்லுகின்ற மேடைகளை சொல்லக்கூடிய விவரத்தை வைத்துக் கொண்டு நான் சொல்கிறேன். இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, அது வந்து பிரம்ம கபாலத்தை கிள்ளி எடுத்தார் இல்லையா, அதனால பிரம்மகத்தி தோஷம் அவரை பிடிச்சது, அந்த தோஷத்தை நீக்குவதற்காக அங்க அதுக்கு ஒரு பெருமாள் கோயில் இருக்கு, அந்த பெருமாளுக்கு பேரு அரசாப விமோசன பெருமாள் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த சிவனுக்கு வந்த சாபம் அந்த பெருமாள்கிட்ட வந்தா நிவர்த்தி ஆச்சான், அதனால அந்த பெருமாள் பெரிய புகழ்பெற்ற சிவன் கோயில் அரசாப விமோசன பெருமாள். ஆக இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சதுனால அந்த பெருமாள்கிட்ட வந்து சாப நிவர்த்தி பண்ணிக்கிட்டார் அப்படின்னு ஒரு கதை. இப்படி எல்லாம் நாம என்ன பண்றோம்னா, ஏதோ அதான் கேட்டா புராணங்களை நாம ஏதோ ஒரு விவரங்களை படித்து விட்டு நாம் அவ்வாறு சொல்லுவோம். முதல்ல ஒண்ணு ஞாபகத்தை வச்சுக்கணும், நீங்க இந்த மாதிரி புராண வரலாறுகள் எல்லாமே என்னன்னு கேட்டா முழு முதல் கடவுள் பண்றது இல்லை, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க நாம் யாரை கடவுள் என்று சொல்லுகிறோமோ, சொரூப சிவம், பரசிவம், அவருக்கு பேரு சொரூப சிவம் அல்லது பரசிவம். அவர் என்னைக்குமே திருவிளையாடல் பண்றது இல்லை, ஆனா அதன் கீழே ஒவ்வொரு லோகங்களுக்கும் செய்யும் பொழுது இந்த 24 மொத்த லோகங்களை நாம் எப்படி பிரிக்கிறோம், அதாவது அந்த சிவபெருமானால சிருஷ்டிக்கப்படுகின்ற உலகங்களை வந்து நாம் எப்படி பிரிக்கிறோம்னா, அதை குறிச்சு 2 மாயை 5 கலைகள், ஒரு கிளாசிபிகேஷன், 2 மாயை 5 கலைகள், 36 தத்துவங்கள், 224 புவனங்கள், 224. இது ஒரு கிளாசிபிகேஷன். ஆனா அண்டங்கள் கோடி கோடி, புவனங்களை விட அண்டங்கள் மிகவும் சிறியது, அதனாலதான் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் மாணிக்கவாசகர். அண்டங்கள் வேற புவனங்கள் வேற, ஞாபகத்தை வச்சுக்கணும். பல அண்டங்கள் சேர்ந்ததுதான் புவனம், அந்த புவனம் 224 தான். அப்ப ஒன்னு ஒரு கிளாசிபிகேஷன், ரெண்டு மாயை, ஐந்து கலைகள், 36 தத்துவங்கள், 224 புவனங்கள், நூற்றுக்கணக்கான புவனங்கள் அண்டங்கள். சிலது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யாப்புக்காக 101 கோடியின் மேற்பட விரிந்தன அப்படின்னு சொன்னா உடனே அந்த அண்டம் அண்டம் வந்து 101 crores ஆஃப்னு எழுதக்கூடாது. அந்த 101 கோடின்னு சொன்னா நிறைய இருக்குங்கிறதுக்காக பயன்படுத்த 1000 தடவை இப்ப சொல்றேன், 1000 தடவை சொல்லியாச்சு வந்துட்டேன் அப்படின்னா 1000 தடவை கரெக்ட் எண்ணி பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். அதுபோல அந்த 101 கோடின்னா 101 crores அர்த்தம் பண்ணி அப்படி அர்த்தம் இல்ல. அதான் ஒரு திருவாசகத்தை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து சொன்னாரு, அந்த இடத்துல ஜில்லியன் டைம்ஸ், ஜில்லியன் 101 கோடின்னா என்ன, மில்லியன், பில்லியன், ஜில்லியன் நம்பர் நிறைய இருக்குங்கிற காட்டுறதுக்கு ஒரு அளவு போல் அவ்வளவுதானே ஒழி, அதை போய் நீங்க மேத்தமெட்டிக்கலா அர்த்தம் பண்ணக்கூடாது. அது வந்து அந்த யாப்புக்காக 101 கோடியின் மேற்பட விரிந்தன, அந்த யாப்பு சரியா வருங்கிறதுக்காக சொல்றேன். அதை கான்செப்ட புரியல, அதுக்குதான் நம்ம சாத்திரத்தை வச்சு பொருள் பண்ணணும் சொல்றது. 101 போன 101 அண்டங்கள் என்று எங்கேயுமே சொல்லல, 101 அண்டங்கள் எவ்வளவு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு.
1: கோடி தேவர்கள் என்று சொல்லக்கூடிய
0: அது 33 கோடி தேவர்கள்னாலும் 33 kinds ஆஃப் தேவாஸ் தான் அர்த்தம், நாட் 33 crores ஆஃப் தேவாஸ். 33 கோடி தேவர்கள்னா 33 crores ஆஃப் தேவாஸ் அர்த்தம் பண்ணிடக்கூடாது. 33 வகையான ஃபங்க்ஷனை பண்றாங்க அவ்வளவுதான்.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த போற்றித் திருத்தாண்டகம்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை குறைந்த திருநேரிசை.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya. சைவம் தாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகர்.

பெண்ணமர்ந்து ஒரு பாகம் ஆகிய பிஞ்சகா பிறை சேர்நுதலீடை கண்

நடுநாட்டு தேவாரப் பாடல் பெற்ற தலங்களுள் திருஞானசம்பந்தப் பெருமானுடைய திருப்பதிகம் அமைந்துள்ள புறவார் பனங்காட்டூர் என்பதும் ஒன்று. தற்காலத்தில் இதனை பனையபுரம் என்று அழைக்கிறார்கள். இந்த தலம் விழுப்புரத்திலிருந்து வடகிழக்கில் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து தஞ்சை சாலை பிரியுமிடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இச்சிற்றூர். பிற்கால சோழர்களுடைய காலத்தில் ராஜேந்திர வளநாட்டின் துணை கோட்டங்களில் ஒன்றான பனையூர் நாட்டின் உட்பகுதி நாடான புனையூர் நாட்டின் தலைநகராக இந்த ஊர் சிறப்பாக விளங்கியது. ஆகவே இது ஒரு வரலாற்று தொன்மைமிக்க சிற்றூர் எனலாம். புறவார் பனங்காட்டூர் என்பதற்கு இரு புராண கதைகள் அமைந்துள்ளன. சிவி சக்கரவர்த்தி தனது அருகில் வந்து தஞ்சமாக வந்து அடைந்த புறாவை காக்க வேண்டி தனது உடல் சதையை தராசிலிட்டு பிறகு புறாவின் எடை சரியான பிறகு அவனுடைய அன்பை கண்டின பெருமான் மகிழ்ந்த பெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்ததாக இத்தலத்தில் வரலாறு. அதைத்தான் தலத்தினுடைய முதற்பகுதியான புறவார் என்பது காட்டுகிறது என்பார்கள். பனையை ஸ்தலவிருட்சமாக கொண்டபடியால் இந்த தலம் பனங்காட்டூர் என்று கூறப்படுகிறது. பனைமரத்தை ஸ்தலவிருட்சமாக கொண்ட தலங்குள் சிலவற்றை நாம் இங்கு நினைவு கூறலாம். வன்பார்த்தான் பனங்காட்டூர் என்ற தலம் தொண்டை நாட்டில் உள்ளது. சோழ நாட்டு தலங்களான திருப்பனையூரும் திருப்பனந்தாளும் இங்கு நினைவுக்கு வருகின்றன. ஆகவே பெருமானுக்கு பனை ஸ்தலவிருட்சமாக அமைந்துள்ள ஊர்கள் சிலவற்றை இன்று நாம் நினைவு கூறுகிறோம். இந்த தலத்தில் பிராகாரத்தில் சுவாமிக்கு பின்புறம் 2 பழமையான பனை மரங்கள் உள்ளன. அதனை சுற்றி கருங்கல்லான ஒரு மேடை அமைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சிவலிங்கமூர்த்தியையும் காண்கின்றோம். இந்த ஸ்தலத்தில் சித்திரை மாதம் முதல் தேதி முதல் 7ஆம் தேதி வரையில் ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரியோதயத்தின் பொழுது கதிரவனுடைய கிரணங்கள் முதலில் சுவாமி மீதும் பின்பு தேவியார் மீதும் விழுகின்றன. அப்பொழுது சிறப்பான பூஜைகள் இங்கு நடைபெற்று வருகின்றன. சுவாமிக்கு நேத்ரோத்தாரகீஸ்வரர் என்று பெயர். கண்ணமர்ந்தவனே கலந்தார்க்கு அருளாயே என்று ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்கின்றார். கண் உபாதையால் துன்பப்படுபவர்கள் பலர் இங்கு வந்து பெருமானை தரிசித்து

0: நலம்பெறுகிறார்கள். இந்த தலத்தை பறவைபுரம் என்று ராஜேந்திரனுடைய 6வது ஆட்சி காலத்தில் செதுக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று குறிப்பிடுகின்றது. இந்த காலத்து வீதிகளைப் போன்று அகன்ற வீதிகளை இந்த ஊர் பெற்றிருப்பதால் இது சோழர்கள் காலத்தில் சிறப்பாக திகழ்ந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகின்றது. மேலும் விக்ரமதேவன் என்ற பெயர் கொண்ட ஒரு பாண்டிய மன்னன் மாரவர்மனுடைய கல்வெட்டில் இந்த ஊர் புறவார் பனங்காட்டூர் என்றே குறிப்பிடப்படுகிறது. சூரிய பூஜை நடைபெறும் பொழுது கதிரவனுடைய கதிர்கள் முதலில் இறைவர் மீதும் பின்னர் இறைவியின் மீதும் பொழிவது காண்டற்கரியது. இதனை காண்பதற்கு பெருந்திரளான மக்கள் கூடுகின்றார்கள். காடு சார்ந்த ஊர்களாக இருப்பவை பலவற்றுள் இப்பனங்காட்டூரும் ஒன்றாக இருந்திருக்கக்கூடும். இந்த தலத்தினுடைய மூலவர் கண்களை காத்து அருளியவர் என்று கருதப்படுகின்றார். நேத்ரோத்தாரகர் என்று வடமொழியில் இந்த பெருமானை குறிப்பிடுகின்றார்கள். இதற்கு ஒரு அழகிய ராஜகோபுரம் ஆலயத்தின் வாயிலில் அமைந்துள்ளது. இதனை கடந்தவுடன் கொடிமரம், நந்தி, பலிபீடம் ஆகியவற்றை தரிசிக்கின்றோம். அடுத்த நுழைவாயிலில் அருகில் ஒரு விநாயகர் பெருமான் காட்சி தருகின்றார். பிரகாரத்தை வலம் வரும்பொழுது விநாயகருடைய சன்னதியையும் முருகப்பெருமானுடைய சன்னதியையும் தரிசிக்கின்றோம். அம்பிகையினுடைய சன்னதியும் இந்த பிரகார வெளிப்பிரகாரத்தில் அமைந்திருக்கிறது. அதுவும் இறைவனுடைய சன்னதியைப் போன்றே கிழக்கு நோக்கியதாக அமைந்திருக்கிறது. அம்பிகைக்கு சத்தியாம்பிகை என்று திருப்பெயர். இந்த ஊரில் எவரேனும் பொய் பேச முற்படுவாரானால் அவர்களை சத்தியாம்பிகைக்கு முன் வந்து உறுதிமொழி எடுக்கச் சொல்வார்களாம். அதனையும் மீறி பொய் பேசினால் அவர்களுக்கு தீங்கு விளையும் என்று இப்பகுதி மக்கள் முழுமையாக நம்புகிறார்கள். ஆகவே சத்தியத்தை காப்பலாக, சத்தியத்தின் உருவமாக திகழ்கின்றாள் இந்த அம்பிகை. இந்த தலத்திற்கு வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளருடைய பனைபுர சிவபெருமான் பதிகமும் சத்தியாம்பிகை பதிகமும் அமைந்துள்ளன. இந்த தலத்தினுடைய 16 கல்வெட்டுகளும் இதனுடைய பழமையை பறைசாற்றுகின்றன. இவற்றில் சிலவற்றை தென்னிந்திய கல்வெட்டுகள் என்ற வரிசையில் வெளியிட்டுள்ளார்கள். இந்த தரமானது சோழர்களுடைய ஆட்சியில் மேன்மையுற்றதற்காக நமக்கு சான்றுகள் இந்த கல்வெட்டுகள் மூலம் தெரிகின்றன. அறவோர் பலர் இந்த கோயிலுக்கு பல கொடைகளை வழங்கினார்கள். இந்த கோயிலுடைய பணிகளை முறைமையாகவும் செம்மையாகவும் செயல்படுத்துவதற்காக நிரந்தரமான ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் நாம் இக்கோயிலினுடைய நிர்வாகம், ஆட்சி முறை ஆகியவை பற்றி அறிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. 2 ராஜேந்திரனுடைய கல்வெட்டில் இக்கோயிலில் விளக்கேற்றுவதற்காக நெல் வழங்கிய அறக்கொடை குறிப்பிடப்படுகின்றது. திருவண்ணாழி சபையோம் என்னும் அலுவலக குழு இந்த கொடையை பெற்றது. இந்த ஊரைச் சேர்ந்த பெரும்புடி மக்கள் சிலருடைய நிர்வாகத்தில் இந்த ஆட்சி அமைந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகின்றது. ஆகவே இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தை செம்மையாக கண்காணித்து வந்தனர் என்பதை நாம் அறிகிறோம். நிலங்கள் பலவும் இதற்கு அறக்குடையாக வழங்கப்பட்ட செய்தி குறிப்பிடப்படுகின்றது. இந்த கோயிலினுடைய காப்பாளர்களாகவும் சமயப்பணி புரிந்தவர்களாகவும் ஆகிய சிவபிராமணர்கள் பலர் இதன் நிர்வாகத்தை மேற்கொண்டார்கள். மூன்றாம் விக்ரம பாண்டியனுடைய காலத்தில் இந்த கோயில் மேலும் சிறப்பாக விளங்கியது. ஒவ்வொரு நாள் நைவேத்தியங்களுக்காகவும் மற்ற தேவைகளுக்காகவும் நிலக்கொடை வழங்கப்பட்டது. தானத்தார் என்று அழைக்கப்பட்ட ஒரு மக்கள் குழு இந்த அரங்காவதருடைய பொறுப்பை கவனித்து வந்தது. அறக்கட்டளைகள் செவனே நடைபெறுகின்றனவா என்று கண்காணிக்கும் பொறுப்பும் அவர்களை சேர்ந்தது. அவர்களை பொதுவாக அந்த ஊர் மக்களே நியமித்து வந்தார்கள். எனினும் அரசாங்கத்தின் கண்காணிப்பிற்கு அவர்கள் உட்பட்டவர்கள். பின்னர் அந்நியருடைய படையெழுப்பும் பொழுது இக்கோயிலுடைய செல்வநிலை குன்றியது. அரசின் ஆதரவும் இல்லாமல் போயிற்று. பூஜைகளும் ஆராதனைகளும் விழாக்களும் குறைய ஆரம்பித்தன. இது மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடும். 1971 ஆண்டு இத்திருக்கோயில் புதுப்பிக்கப்பட்டு குடமுழு விழா நடைபெற்றது. அதிலிருந்து ஆண்டுதோறும் பிரம்மோற்சவம் செவனே நடைபெற்று வருகின்றது. சோழர்களுடைய காலத்தில் இங்கு சிவதர்மம் படிக்கப்பட்டது. பாடல்கள் பல பாராயணம் செய்யப்பட்டன. இசைக்கருவிகள், அதிலும் குறிப்பாக வீணை போன்றவை அங்கு இசைக்கப்பட்டதாக அறிகின்றோம். இக்கோயிலுடைய பராமரிப்பில் சிறுவர்களுக்கான இலவச பள்ளி ஒன்று இயங்கி வந்தது. இதற்கான ஒரு அறக்கட்டளையை செல்வந்தர் ஒருவர் ஏற்படுத்திவிட்டார் என்று அந்த கல்வெட்டு அறிவிக்கிறது. 3 தண்ணீர் பந்தர்கள் அமைத்தார்களாம். பரவி ஈஸ்வரமுடையார் ஆலயத்திற்கு முன்பாக ஒன்றும், ராஜேந்திர சோழ விண்ணகர் ஆழ்வார் கோயிலின் முன்பாக ஒன்றும், 3 ராஜேந்திர சோழனுடைய பெயரால் விளங்கிய மண்டபத்திற்கு முன்பாகவும் 3 தண்ணீர் பந்தல்களும் அமைக்கப்பட்டன. எனவே இந்த திருக்கோயில் ஒரு பண்பாட்டு மையமாகவும் பசிப்பிணியை தீர்ப்பதாகவும் நோய் தீர்க்கும் மருந்தகமாகவும் விளங்கிற்று. 10 சிவயோகிகளுக்கும் 50 அந்தணர்களுக்கும் நாள்தோறும் உணவு படைக்கப்பட்டது. நீராடுவதற்காக எண்ணெய் வழங்கியிருக்கிறார்கள். இந்த கல்வெட்டுகளில் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய காலத்து கல்வெட்டு நில அளவுகளை பற்றியும் பறவை நங்கை மரக்கால் என்னும் ஒரு அளவை பற்றியும் குறிப்பிடுகின்றது. மேலும் அந்த காலத்தில் விதிக்கப்பட்ட சில வரிகளுடைய பட்டியலை கூட கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. அவற்றுள் முக்கியமாக தரி இறை, மரவடை, ஊர்க்கடமை, இனவரி, தனபணம், வெட்டி வரி, மாவடை ஆகிய சிலவற்றை குறிப்பிடலாம். நெசவாளப் பெருமக்கள் பலர் எண்ணிக்கையில் வாழ்ந்தார்கள் என்று இந்த தரிகள் மீது விதிக்கப்பட்ட வரியின் மூலம் நாம் அறிகின்றோம். இந்த கோயிலினுடைய முன்னுள்ள மண்டபத்தின் தென்புறச் சுவரில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டின் மூலம் ராஜேந்திர சோழ விண்ணகர ஆழ்வார் என்னும் வைணவ கோயில் இந்த ஆலயத்தில் இருந்ததாக தெரிகிறது. ஆனால் தற்காலத்தில் அதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை. இந்த கோயிலினுடைய தென்புறச் சுவரில் இருந்த கல்வெட்டு இங்கு வைக்கப்பட்டுள்ள ராஜேந்திரன், பரவிநங்கை ஆகியோருடைய சிலைகளுக்கு விளக்கேற்றுவதற்கும் நைவேத்தியம் முதலியன செய்வதற்கும் அளிக்கப்பட்ட அறக்கொடைகளை குறிப்பிடுகின்றது. அச்சலிகளும் தற்காலத்தில் காணப்படவில்லை. இவ்வாறு விழாக்கள் நடத்துவதற்கும் நித்திய பூஜைகளுக்காகவும் அறக்கொடைகள் பல அளிக்கப்பட்டுள்ள என்பதை இந்த கல்வெட்டுக்கள் மூலம் நாம் அறிகின்றோம். சித்திரை மாதத்தில் ஜோதி திருநாள் விழா என்று ஒன்று நடைபெற்றது. இந்த கல்வெட்டுக்கள் படியெடுக்கப்பட்டு அச்சிடப்பட்டு இருந்தாலும் நாம் இவற்றால் என்ன அறிந்து கொள்கிறோம், எதற்காக அவை எழுதப்பட்டன என்பவற்றை நாம் முக்கியமாக இங்கு கவனிக்க வேண்டும். தற்காலத்திலும் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். சிவாலயங்களுக்கு அறக்கொடைகள் எவ்வளவோ செய்ய முடியும். அதனை நினைவூட்டுவதாக இக்கல்வெட்டுக்களை நாம் காண வேண்டும். அதேபோல அரசின் பராமரிப்பு செவனை நடந்து வந்தது என்று கல்வெட்டு சொன்னால் தற்காலத்து நிர்வாகமும் அதனை கருத்தில் ஏற்று அதேபோல இன்னும் சொல்லப்போனால் அதைவிட இன்னும் சிறப்பாக அத்திருக்கோயில் இருக்க வேண்டும், நிர்வாகம் செம்மையாக நடைபெற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும். இல்லையே கல்வெட்டுக்கள் யாரும் கவனிப்பார் இல்லாமல் அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் புறக்கணிக்கப்பட்டுவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே இக்கல்வெட்டுக்களை கொண்ட எல்லா திருக்கோயில்களிலும் அக்கல்வெட்டுக்கள் கூறும் அறிவிக்கும் செய்தியை சுருக்கமாகவாவது ஒரு பலகையில் எழுதி வைத்தால் காண்போருக்கு பெரிதும் பயன் விளைவிக்கும். மேலும் கல்வெட்டுக்கள் செம்மையாக பராமரிக்கப்பட்டுவிடும். மறந்தும் அக்கல்வெட்டுக்கள் மீது வண்ணங்களையோ சந்நிதிகளை புதிதாக கட்டி மறைக்கப்படாமலோ அக்கல்வெட்டுக்கள் காப்பாற்றப்பட்டுவிடும். அதனுடைய பெருமையை தெரியாதவர்கள் நிச்சயமாக இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். ஆகவே இதில் அக்கறை கொண்டவர்கள் இந்த கல்வெட்டுக்களை பராமரிப்பது மட்டும் அல்லாமல் கல்வெட்டுக்கள் தரும் செய்திகள் உரிய நபர்களிடம் சென்று அடைய வேண்டும். அவர்களும் இந்த திருக்கோயிலுக்கு வருகை தந்து பல அறங்களை ஏற்று போற்றி இறைவனை வழிபட வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கம். இந்த திருக்கோயிலில் பிரம்மோற்சவம் சித்திரை மாதத்தில் நடைபெறுகிறது. 10 நாட்களுக்கு நடத்துகிறார்கள். வளர்பிறை பஞ்சமி திதியில் தொடங்கி பௌர்ணமி அன்று நிறைவு பெறுகிறது. 9ஆம் நாள் தேர் திருவிழா நடைபெறுகிறது. அதேபோல ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தன்று பௌர்ணமி கூடிய நன்னாளில் அம்பிகைக்கு விழா எடுக்கப்படுகிறது. ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்று பிட்டு திருவிழா நடைபெறுகிறது. புரட்டாசியில் வரும் நவராத்திரி விழா மிகச்சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி அன்னாபிஷேகம், கார்த்திகை சோமவாரங்கள், மார்கழி திருவாதிரை, மாசி சிவராத்திரி ஆகிய திருவிழாக்கள் நித்திய பூஜைகளை தவிர சிறப்பாக நடைபெறும் திருநாட்கள் ஆகும். இந்த ஆலயத்தின் முன்னர் அமைந்துள்ள ராஜகோபுரம் விஜயநகர அரசர்கள் காலத்து படைப்பு. கருங்கல்லாலான அடித்தளம். இதன் மீது சுதைகள் அதிகம் காணப்படவில்லை என்றாலும் எழிலார்ந்த கோபுரமாக இது காட்சியளிக்கின்றது. சுமார் 60 அடி உயரம் ஓங்கி நிற்கும் இந்த கோபுரம் கலைச்சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. இந்த தலத்தின் மீது அமைந்துள்ள தியாகசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் ஒரு தனிச்சிறப்பு என்ன என்றால், இந்த பதிகத்தில் அமைந்துள்ள ஒவ்வொரு பாடலிலும் அருளாயே என்று பெருமானிடம் வேண்டுவது போல அமைந்துள்ளது. இந்த பதிகத்தை பாடவல்லவர்கள் சிவலோகம் சேர்வாரே என்று திருக்கடைக்காப்பில் குறிப்பிடுகின்றார். அருளாயே என்று அடியார்களுக்காக வேண்டுவது இந்த பிரார்த்தனை. யாருக்கு அருள வேண்டும் என்பதை மிக தெளிவாக இங்கு தேவாரம் நமக்கு காட்டுகின்றது. இறைவனிடம் நெஞ்சூறி கலந்தவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் பெருமான். அதைத்தான் முதல் பாடலிலேயே கலந்தார்க்கு அருளாயே என்றார். பின்னர் பெருமான் நள்ளிருளில் நட்டம் பெயின்றாடும் நாதன் அல்லவா, ஆகவே நள்ளிருள் ஆடும் சங்கரனே அடைந்தார்க்கு அருளாயே என்று பாடலில் பாடுகின்றார். பெருமானுடைய பாதகமலங்களே உறுதுணையாக பேரன்போடு வழிபடுபவர்கள் உண்மையான பக்தர்கள். அதைத்தான் கழலினை தாளையே பரவும் தவத்தார்க்கு அருளாயே, அப்படிப்பட்ட அன்பர்கள் தாளை பரவும் அன்பர்கள் தவம் செய்தவர்கள் ஆகிறார்கள். ஆகவே அவர் தாளை பரவுவதே தவம். எனவே தாளையே பரவும் என்று ஏகாரத்தோடு குறிப்பிடுகின்றார் இந்த பாடலில். பின்னர் மலர் தூவி கரவின்றி நன்மாமலர் தூவி வழிபடும் அன்பர்களுக்கு பெருமான் அருள வேண்டும் அல்லவா, ஆகவே நன் மலர் சாய்ந்து அடி பரவும் தவத்தார்க்கு அருளாயே, மலர் தூவி தூழுவதும் தவமாகிறது. இந்த அடியார்களுக்காக பெருமான் இறங்கி அருள் செய்வான். எனவே மான் மரி அங்கை ஆடலனே அடியார்க்கு அருளாயே என்றார். பெருமான் ஒருவனே கடவுள் பரம்பொருள், அவனுக்கு மேல் எவரும் இல்லை, அவனோடு ஒக்கும் தெய்வமும் தேடினும் இல்லை என்பதை அறிந்தவர்களாக சிரமாற கைகளை கூப்பி நாள்தோறும் நித்தலும் நியமத்தோடு வணங்கும் திறம் கொண்டவர்கள் அடியார்கள். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அருளாயே என்று பாடுகின்றார். கடவுள் என்று கைகூப்பி நாள்தோறும் சீரினால் வணங்கும் திறத்தார்க்கு அருளாயே என்பது இந்த அற்புதமான வரிகள். பெருமானுடைய அடியார்கள் பொய்யில்லாத அடிமை செய்பவர்கள், வஞ்சகம் இல்லாதவர்கள். பொய்யிலியாகிய பரமனை அடைந்த பிறகு அடியார்களும் பொய்யிலியாக ஆகிவிடுவார்கள். மெய்யே வடிவமான பரம்பொருளுடைய குணம் அவர்களுக்கும் கிட்டுவது சாத்தியமாகிவிடுகிறது. கழல் ஏத்தி நாள்தோறும் பொய்யில்லா அடிமை புரிந்தார்க்கு அருளாயே என்று சம்பந்த பெருமான் அருளி செய்கின்றார். ராவணனுடைய பாடலுக்கு இறங்கி அவனுக்கு தசமுகன் என்ற பெயரோடு இருந்தவனை ராவணன் என்ற பெயரிட்டு அழைத்த பெருமான் சிவபெருமான் அந்த ராவணனுக்கு சந்திரஹாசம் என்ற வாளை கொடுத்து தேரை கொடுத்து நீண்ட ஆயுட்காலத்தையும் கொடுத்து அவன் கைலாயத்தை தூக்கிய பாதகத்தையும் மன்னித்து அருளி செய்தவன். தவறு செய்தவர்களையும் மன்னிப்பவன் பெருமான் என்பதை காட்டுவதாக இந்த வரலாறு அமைந்துள்ளது. அப்படி அவனுடைய பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன் பெருமான். அரக்கன தோல் அடர்த்தவன் பாடல் கேட்டு அருள் ஏவிய பெருமான் என்பவருக்கு அருளாயே, ராவணனுடைய பாடலுக்கு இறங்கி அவனுக்கு அருள் செய்தவனே என்று சொல்லக்கூடிய அருளாளர்கள் அந்த அடியார்கள். அந்த அடியார்களுக்கு சங்கரனே கண்ணமர்ந்தவனே அருள் செய்வாயாக என்று திருஞான சம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். மாலரியா நான்முகனும் காணா மலையாய் அக்னி பிழம்பாக தோன்றியவன் அவர் இருவரும் காணாத ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியாக காட்சியளித்த பொன் பெருமான் அப்படி இருவருக்கும் அரிதாகி நிமிர்ந்து எழுந்ததோர் ஜோதி பிழம்பாக திகழ்ந்தவன். இதைத்தான் முகில் வண்ணன் நான்முகன் என்று இவருக்கு அரிதாய் நிமிர்ந்ததோர் சந்தம் ஆயவனே தவத்தார்க்கு அருளாயே என்று மாலையன் காணமாட்டா பரஞ்சோதியை வேண்டுகின்றார் காழிவள்ளல். சமணரும் சாக்கியரும் நகைக்கிறார்கள். எதை நோக்கி நகைக்கிறார்களாம்? பெருமான் நான் அழிந்து கையில் பிரம்ம கபாலத்தை ஏந்தி தார்காவனத்தில் பிக்ஷைக்கு சென்றான் அல்லவா, அதை அவர்கள் நகைக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். ஆனால் அதனுடைய உண்மை தத்துவத்தை அறிந்து உவந்து உகையோடு பெருமானை வழிபடுவார்க்கு நீ அருள் செய்வாயாக என்று வேண்டுகின்றார். நான் அழிந்து உழல்வார் சமணரும் நண்பில் சாக்கியரும் நக தலை ஊன் உரியவனே உகப்பார்க்கு அருளாயே என்பது அந்த அருள்வாக்கு. ஆகவே பெருமான் நீலகண்டனாக நமக்கு அருள் செய்தவன், மாசில்லாத வெண்புடி பூஜும் மார்பன் ஐயன், இப்படிப்பட்ட பெருமானை காழியுள் ஆய்ந்த நான்மறை ஞானசம்பந்தன் செய்யுள் பாடவல்லார் சிவலோகம் சேர்வாரே என்று இந்த பதிகத்தினுடைய நிறைவு பாடலாக திருக்கடைக்காப்பாக இந்த பதிகத்தை பாடினாலேயே சிவலோகம் கிடைத்துவிடும் என்பது காழிப்பள்ளியாருடைய வாக்கு. இதனை நாம் சிரமேல் கொண்டு இந்த பதிகத்தை பாராயணம் செய்து புறவார் பனங்காட்டூர் ஆலயத்தை தரிசனம் செய்து சத்தியாம்பிகையையும் நேத்ரோத்தாரக பெருமானையும் வழிபட்டோமானால் இந்த பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு சிவநெறி காட்டி அருளியபடி சிவலோகம் கிட்டும் என்பது உறுதி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் மானக்கஞ்சார நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? மானக்கஞ்சார நாயனார் வரலாறு. அவர் யாரு? மானக்கஞ்சார நாயனார். சரியா, இவரும் நம்ம 63 நாயன்மார்கள்ல இவரும் ஒருத்தர். சரிங்களா, இவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு கதை. இத கஞ்சாரூர் அப்படின்னு ஒரு ஊர்ல நடக்கும். கஞ்சாரூர் அப்படிங்கிற ஊரு இப்போ ஆனதாண்டவபுரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன பேர் சொல்றாங்க அந்த ஊருக்கு? ஆனதாண்டவபுரம். மாயவரம் பக்கத்துல இருக்குது இது. சரியா, இந்த ஊர்ல ரொம்ப செழிப்பான ஊர் இது. சரியா, இங்க நெல்லு நிறைய விளைஞ்சிருக்கும், கரும்பு விளைஞ்சிருக்கும், நிறைய பூக்கள்லாம் இருக்கிற சோலையெல்லாம் இருக்கும். அதனால அந்த பூக்கள்ல இருந்து தேனை எடுத்து எடுத்து நிறைய தேன்கூடுகள் கட்டியிருக்கோம் தேனீக்கெல்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு செழிப்பான ஊர் இது. சரியா, அங்க மக்கள் கூட ரொம்ப செழிப்பா இருப்பாங்க. அந்த ஊர்ல முக்கியமான தொழில் என்னன்னா உழவு தொழில். உழவு தொழில் என்ன, அக்ரிகல்ச்சர். சரியா, இந்த அக்ரிகல்ச்சர் தான் இங்க முக்கியமான தொழில். சரியா, எல்லாருக்கும் நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கை இருக்கும். இந்த ஊர்ல வேளாண்குடியில மானக்கஞ்சாரர் பிறந்திருப்பார். சரியா, வேளாண்குடினா என்ன, உழவு தொழில் செய்யற குடி. சரியா, இந்த வேளாண்குடியில மானக்கஞ்சார நாயனார் பிறந்திருப்பாரு. அவரு உழவு தொழில் மட்டும் இல்ல, அந்த நாட்டு ராஜாவுக்கு சேனாதிபதியாகவும் இருப்பார். சரியா, ரெண்டும் செய்வார், உழவு தொழிலும் செய்வாரு சேனாதிபதியாகவும் இருப்பார். சரியா, இப்போ இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் நிறைய செழிப்பு உண்டு இல்லையா. மானக்கஞ்சார நாயனார்ட்டையும் நிறைய செல்வம் உண்டு. அவர் அந்த செல்வத்தை எல்லாம் தன்னோடதுன்னு நினைக்காம அவர் என்ன நினைப்பாரு, எல்லாமே சிவபெருமானுடைய அடியார்களுக்கானது அப்படின்னு நினைப்பார். நினைச்சு அவர் என்ன செய்வாரு, சிவனடியார்களுக்கு வேண்டியதெல்லாம் தானே குடிப்பறிந்து கொடுப்பார். அது என்ன குடிப்பறிந்து கொடுக்கறது அப்படின்னா, என்னன்னா சிவனடியார்களுக்கு என்ன தேவைங்கிறத தானே புரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்காமலேயே கொடுக்கறார். சரியா, அந்த மாதிரி குறிப்பறிந்து சிவத்தொண்டு செஞ்சுட்டு இருப்பாரு. சிவனடியார்கள்னா அவங்களுக்கு ரொம்ப அன்போடு அவங்கள கவனிப்பார். அப்படிப்பட்டவரை நம்ம மானக்கஞ்சார நாயனார். சரியா, இப்படிப்பட்டவருக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. சரியா, அப்போ ரொம்ப வருத்தத்தோட என்ன பண்ணுவாங்க, சிதம்பரம் தில்லை, சிதம்பரத்துக்கு அந்த காலத்துல பேரு தில்லை. சரியா, தில்லையில யார் இருப்பா, நடராஜ பெருமான் இருப்பார் இல்லையா. நடராஜ பெருமானுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா, கூத்தப்பெருமான். சரியா, அந்த கூத்தப்பெருமான் கிட்ட போயிட்டு வணங்கி, சாமி எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் சாமி அப்படின்னு வேண்டுவார். அப்ப கூத்தப்பெருமான் என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை கொடுத்துருவாரு. சரியா, அந்த குழந்தை அப்படியே ரொம்ப அருமையா இருக்கும், தெய்வீக தன்மையோட இருக்கும். அப்படி முகமெல்லாம் நிலவு போல இருக்கும், கையெல்லாம் அப்படி பூ மாதிரி இருக்கும். சரியா, அந்த குழந்தை நடந்து வர்ற அழகே அழகு, அது பேசுற மொழி அழகே அழகு, அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வருமா, அந்த குழந்தைக்கு எப்படின்னா நீளமா முடி வளர்ந்துடும். கூந்தல் வந்து ரொம்ப நீளமான கூந்தல். தலை வரைக்கும் கூந்தல் இருக்கிறது ரொம்ப அதிசயம் இல்லையா. அந்த அளவுக்கு நீள கூந்தலோட அந்த பெண் குழந்தை வளரும். ஏன் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, அந்த குழந்தைக்கு எப்படி இவ்வளவு நீள கூந்தல் அப்படின்னு ஆச்சரியப்படும்படியா இருக்கும் அந்த கூந்தல். ஏன் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப திருமண பருவம் வந்துடும் இல்லையா. இப்ப திருமணம் செய்யணும். இப்போ மானக்கஞ்சார நாயனார் பெண்ணுக்கு திருமணம் பார்ப்பாங்க. அப்போ பக்கத்துல ஏயர்கோன் கலிக்காமர்னு ஒருத்தர், அவரை இந்த பெண்ணுக்கு, அவரும் அந்த ஏயர்கோன் கலிக்காமர இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யறதுக்கு எல்லா பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிடுவாங்க. சரியா, அந்த ஏயர்கோன் கலிக்காமருங்கிறவருமே நல்ல சிவத்தொண்டர். சரியா, சிவபெருமான் மேல ரொம்ப அன்போடு இருக்கிறவரு. அதனால நம்ம மானக்கஞ்சார நாயனாரும் இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருவார். சரியா, திருமணம் எல்லாம் பேசி முடிவாயிடுச்சு, திருமணத்துக்கு ஏற்பாடெல்லாம் நடக்குது, நாளெல்லாம் குறிச்சாச்சு. சரியா, இப்ப என்ன பண்ணுவாங்க, அப்படியே திருமண பந்தல்லாம் அலங்காரம் பண்ணிடுவாங்க. எல்லா இடமும் அப்படியே மாவிலை தோரணம் கட்டி, பூ தோரணம் கட்டி, பொண்ணு முத்து மணி எல்லாம் வச்சு அருமையா திருமண பந்தல்லாம் அலங்காரம் ஆயிடும். பெண்ணுக்கும் அருமையா பெண் அலங்காரம் பண்ணிருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு நல்ல நீளமான கூந்தல் வேற இல்லையா, அதனால அந்த கூந்தல் அழகா பின்னி குஞ்ச வச்சு அதுல கல்லாலான வில்லையெல்லாம் வச்சு அழகா அந்த சடையை அலங்காரம் பண்ணிருப்பாங்க. சரியா, அது திருமண அலங்காரம்னா கேட்கவா வேணும் இல்லையா, ரொம்ப அருமையா அலங்காரம் பண்ணிருப்பாங்க. இப்ப மாப்பிள்ளைய வந்து அழைச்சிட்டு வந்து, மாப்பிள்ளைய இப்பெல்லாம் செய்வோம் இல்லையா திருமணம்னா, மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வந்து பக்கத்துல ஒரு இடத்துல தங்க வச்சிருவாங்க. திருமணம் எங்க நடக்குதோ அதுக்கு பக்கத்துல இன்னொரு இடத்துல தங்க வச்சிருப்பாங்க. சரியா, இப்ப திருமணம் நடக்க போகுது. அந்த நேரத்துல நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, அந்த மணப்பந்தலுக்கு வந்துடுவார். சரியா, நம்ம சாமி எப்படி வருவார் தெரியுமா, மாவிரத முனிவர் கோலத்துல வருவார். அது என்ன மாவிரத முனிவர், அவங்க வந்து ஒரு வகை முனிவர், அவங்க வந்து சிவனடியார்கள்லயே ஒரு வகை. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா, இப்ப நம்ம சாமி எப்படி கோலத்துல வந்தாருங்கிறத சொன்னா அதை கற்பனை பண்ணி பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அவர் எப்படி இருப்பாருன்னா, நெற்றி நிறைய திருநீர், தலைமுடியை மலிச்சிருப்பாங்க. மலிச்சுட்டு என்ன பண்ணிருப்பாங்க, மனிதர்களுடைய முடி இருக்கு இல்லையா அதை வச்சே ஒரு கிரீடம் போல செஞ்சு தலையில சூட்டியிருப்பாங்க. அப்புறம் காதுல எலும்பு, எலும்புல குண்டலம் போட்டிருப்பார். அப்புறம் கழுத்துல ஒரு எலும்பு மாலை போட்டிருப்பார். சரியா, அப்புறம் நம்ம மனிதர்களுடைய முடிய வச்சே சட போல பின்னி கருப்பா ஒரு பூணூல் போட்டிருப்பாங்க. பூணூல் எப்போதும் எப்படி போடுவாங்க, வெள்ளை நூல்ல போடுவாங்க இல்லையா. ஆனா இந்த மாவீரர்கள் எப்படி போடுவாங்க அப்படின்னா, கருப்பு முடியிலேயே பின்னி அப்படியே முடியிலேயே கருப்பு கலர்ல போட்டிருப்பாங்க. அவங்க பூணல் போடுறது கருப்பா போட்டிருப்பாங்க, முடிய வச்சு போட்டிருப்பாங்க. சரியா, பண்ணிட்டு கையில ஒரு திருநீற்று பை வச்சுக்கிட்டு, அப்புறம் திருவடியில வந்து பஞ்சமுத்திரை, அதில் பஞ்சமுத்திரை, பஞ்சமுத்திரைன்னா ஐந்து முத்திரைன்னு அர்த்தம். அது என்னென்ன தெரியுமா? ஒரு தங்கு, ஒரு தாமரப்பூ, ஒரு மீன், ஒரு சக்கரம், ஒரு தண்டு. சரியா, இந்த அஞ்சும் பஞ்சமுத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சமுத்திரையை திருவடியில் பதிச்சுக்கிட்டு நம்ம சாமி கையில் ஒரு திருநீத்து போய் வச்சுக்கிட்டு உள்ள மலப்பந்தலுக்குள்ளே வந்துடுவார். சரியா, சிவனடியார் வந்துட்டாரு. சிவனடியார் வந்தால் அவன் மானக்கஞ்சி இருந்தாங்கன்னா ஓடி போய் வரவேற்பாரு. சாமி வரணஞ்சாமி வரணஞ்சாமி வரணஞ்சாமி அப்படின்னு சொல்லி ஓடி போய் வரவேற்று அவங்கள விழுந்து வணங்கி அவங்கள ஒரு நல்ல உயர்ந்த ஆசனத்தில் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுவார், அப்படி வணங்கி நிற்பார். கைமே கை அப்படி தலைமையில குவிச்சு நிற்பார். சரியா, அப்போ அந்த முனிவர் வந்து வந்திருக்கவர், வந்திருக்கவர் யாரு, சிவபெருமான் இல்லையா, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் தெரியாத மாதிரி என்ன பண்ணுவாரு, அப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு என்ன ஏதாவது விசேஷம் நடக்க போகுதா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா அங்கே தான் திருமண பந்தல்லாம் அலங்காரம் ஆயிருக்கு இல்லையா, அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன விசேஷம் நடக்க போகுதா ஏதாவது உங்க வீட்டுல அப்படின்னு கேட்பார். அப்போ மாலக்கஞ்சாரர் சொல்வாரு, ஆமாங்க ஐயா, எங்க பெண்ணுக்கு திருமணம், அதுக்குதான் இந்த அலங்காரம் எல்லாம், பெண் அலங்காரம் தான் நடந்திருக்கு, திருமண பந்தல் அலங்காரம் தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்போ என்ன பண்ணுவார் மானக்கஞ்சார், அதுக்கு ஒரு முனிவர் எவ்வளவு பெரியவர் இல்லையா, சிவனடியார், சிவனடியார் வணங்கணும் இல்லையா, என்ன பண்ணுவார், ஓடி போய் தன்னோட பெண்ணை கூட்டிட்டு ஓடி வருவார். பெண்ணுக்கு அங்கே உள்ள அவங்க தோழியெல்லாம் வந்து பெண் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, பெண் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த பெண்ணை கூட்டிட்டு ஓடி வருவார். வந்து ஒரு முனிவர் வந்திருக்காங்க, ஒரு சிவனடியார் வந்திருக்காங்க, நீ வந்து அவங்களை வணங்கிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கூட்டிட்டு ஓடி வருவாங்க. அந்த பெண்ணும் அழகா வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த முனிவருடைய திருவடியில விழுந்து வணங்கி நிற்பாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு நீள கூந்தல் இல்லையா, அது நீள சடையா பின்னிருப்பாங்கன்னா அந்த சடமொழி அந்த முனிவருடைய கண்ணில் விழும். அப்போ அந்த முனிவர் சொல்வாரு, அந்த பெண்ணுடைய கூந்தல் நான் மார்புல போடுற பஞ்சவடிக்கு ஆகுமே அப்படின்பார். பஞ்சவடின்னா என்ன தெரியுமா, அந்த பூணூல் இல்லையா, பூணூலதான் பஞ்சவடின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த பெண்ணுடைய கூந்தல் நான் மார்புல போடுற பஞ்சவடிக்கு ஆகுமே அப்படின்பார். அப்படி சொன்னதுதான் தாமதம். என்ன பண்ணுவாரு நம்ம மானக்கஞ்சாரன் ஆயினார், அவர் தான் சேனாதிபதியாச்சேன், எப்போதுமே இடுப்புல ஒரு உடைவாள் வச்சிருப்பார். அந்த உடைவாளை டக்குன்னு எடுத்து அப்படியே அந்த பெண்ணோட கூந்தல் சடைய அப்படியே ஒட்ட அறிஞ்சிருவார். நம்ம தெரியுமா, திருமண கோலத்துல இருக்கிற பெண்ணோட கூந்தலை யாராவது அறிவோமா, மட்டும் இல்லையா, அது அவசரம் அப்படின்னு நினைச்சிருவோம் நம்ம. ஆனா இங்க சிவனடியார் கேட்டுட்டா அதுக்கப்புறம் நோங்குற வார்த்தையே கிடையாது. என்ன பண்ணிடுவாரு, டக்குன்னு அப்படியே தன்னோட பெண் திருமண கோலத்துல திருமணத்துக்காக தயாராகி இருக்கிற திருமண கோலத்துல இருக்கிற பெண்ணுடைய கூந்தல் அறிகிறாருன்னா அவர் சிவனடியார்கள் மேல எவ்வளவு ஒரு அனுபவிச்சிருக்காரு இல்லையா, யோசிச்சு பாருங்க. அப்படி அறிஞ்சு அப்படியே அந்த முனிவர் கையில கொடுத்துருவார். கொடுக்க போகும்போது அப்படி கையில கொடுக்க போகும்போது அப்படியே முனிவர் மறைஞ்சிருவார். முனிவரை வந்தவர் யாரு, நம்ம சிவபெருமான் இல்லையா, அவர் அப்படியே மறைஞ்சிட்டு அப்படியே ரிஷப வாகனத்துல சிவபெருமானும் அம்மையுமா காட்சி தந்து அருள் செய்வார். விடைமேல் அம்மையப்பெல்லாம் வந்து அருள் செய்வார். சரியா, அப்ப சொல்வாரு, உன்னுடைய தொண்டினுடைய சிறப்பு இந்த உலகத்துக்கே தெரியணும், அதுக்காகத்தான் நான் இந்த அருள் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து சொல்லுவார். பெருமான் நம்ம பெருமான் சொல்லுவார். சரியா, எல்லாரும் அப்படியே விதிர்த்து போய் நின்றுவாங்க, எப்படி ஒரு அதிசயம் நடந்துருச்சு அப்படின்னு. அந்த திருமண வீட்டுல எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, சுற்றுலாரெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அப்படியே விதிர்த்து போய் நிற்பாங்க. அப்படியே வானத்துல இருந்து அப்படியே மலர் மாறி பொழியும். சரியா, இப்போ இந்த நேரத்துல என்னாகும், நம்ம மாப்பிள்ளை அழைப்பு பண்ணி மாப்பிள்ளையை வேற ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களும் இப்போ திருமண பந்தலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சரியா, மாப்பிள்ளை மாப்பிள்ளையோட சுற்றத்தார் அவங்க எல்லாம் வந்து திருமண பந்தலுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்தவங்க இங்க நடந்த அதிசயத்தெல்லாம் கேட்டு, சிவசிவா இந்த அதிசயம் நடந்தபோது நான் அதையே நீங்க இல்லாம போனனே அப்படின்னு அந்த மாப்பிள்ளைய கழிக்காமல் இருக்கார் இல்லையா, அவரும் அப்படியே பெருமானை நினைச்சு வணங்கிக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல நம்ம அந்த பெண்ணோட கூந்தல் அறியப்பட்டிருக்கு இல்லையா, அந்த பெண்ணோட கூந்தல் பழையபடி எப்போதும் போல நீளமா வளர்ந்துடும். சரியா, நம்ம சாமி பழையபடி கூந்தலை நீளமாக்கிடுவார். சரியா, இப்ப பெண்ணுக்கும் கலிக்காமருங்கிற அந்த மாப்பிள்ளைக்கும் திருமணம் நடந்து பெண் நல்லபடியா மணமகன் வீட்டுக்கு போயிடுவாங்க. சரியா, இது மானக்கஞ்சார நாயனாருடைய சிவத்தொண்டினுடைய சிறப்பு. சரியா, இதுல என்ன தெரியுது, நம்ம பெருமான் நம்ம சொல்லிடுவோம், சாமி சோதிச்சுட்டாரு என்னைய, சோதிச்சுட்டாரு என்னையன்னு சொல்றோம்ல, அப்படி சொல்லவே கூடாது. சாமி நமக்கு செய்யற ஒண்ணு ஒண்ணுமே திருவருள் தான். சரியா, அவரு சோதிச்சுதான் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே அவருக்கு இல்ல, அவருக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும், எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் தான் நமக்குள்ளேயே இருக்காரு, நமக்குள்ளேயே இருக்காரு இல்லையா, நம்மளை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியும். சோதிச்சு டெஸ்ட் பண்ணி மார்க் போட்டு அப்படித்தான் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே அவருக்கு இல்ல. அப்ப ஏன் அப்படி செய்யறாரு அப்படின்னா, அந்த தொண்டருடைய சிறப்ப உலகத்தவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை செய்யறாரு. சரியா, அதனால இனிமே சாமி சோதிச்சுட்டார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாது, அது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. சரியா? எது வந்தாலும், இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, சாமி திருவருள் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இப்ப நாளை பார்க்கலாமா? திருச்சி சம்பளம்.
4: ஓம் நம சிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

இடம் மதுரை மாநகர வீதி. பறை அறிவிக்கப்படுகின்றது. மதுரை மாநகர மக்களுக்கு ஓர் அறிவிப்பு. வானளாவி பெருகி வரும் வைகை ஆற்று வெள்ளம் நம் மதுரை மாநகருள் புகுந்து வருவதால் பாண்டிய மாமன்னனின் உத்தரவுப்படி தனித்தனியே குடிமக்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டு ஒவ்வொருவரும் இவ்வளவு கரையை உயர்த்தி கட்ட வேண்டும் என்று பிரித்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் தவறாது வந்து தங்கள் கடமையை செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது அரசு

0: மதுரை மாநகரத்திலே வந்தி என்ற செம்மனச் செல்வியார், ஒரு வயோதிக வாணிச்சி அம்மையார் வாழ்ந்து வருகிறார்கள். தோற்றத்தில் மிகவும் எளியர். பிட்டு விட்களே அவருடைய தொழிலாகும். ஆனால் சொக்கநாத பெருமான்பால் மிகுந்த அன்புடையவர்கள். தான் செய்கின்ற பிட்டு வாணிபத்தை துவங்கும் முன் சொக்கநாத பெருமானுக்கு அன்பினால் அந்த பிட்டினை ஊட்டிய பின்னரே பிற எல்லோருக்கும் பிட்டு விற்பது அந்த அம்மையாருடைய வழக்கம். அந்த அம்மையாருடைய அன்பினை ஆர்தான் அறிவார்கள் அந்த சொக்கநாத பெருமானை தவிர? இதோ அந்த வந்திப்பாட்டி பிட்டு விற்கின்ற இடம்.
1: வந்திப்பாட்டி, ரொம்ப பசிக்கிறது, சாப்பிட பிட்டு கொடுங்க.
2: ஏன்பா உனக்கு தெரியாதா, சொக்கனுக்கு படைத்த பின் தான் என் வியாபாரத்தை தொடங்குவேன். கொஞ்சம் பொறுப்பா சொக்கா, புட்டு சாப்பிடுப்பா, அருள் செய்யப்பா. இந்தாப்பா சாப்பிடுப்பா.

0: ஆஹா ஆஹா, மிகவும் அருமையாகவும் சுவையாகவும் இருக்கிறதே வண்டி பாட்டியின் புட்டு.
1: ஆமா பாட்டி, நீ பாண்டிய மன்னன் உத்தரவுப்படி கதையடைக்க போகலையா?
2: இல்லையப்பா, என் முதுமை காரணத்தினால் என்னால் செல்ல இயலவில்லை. கூலியாலும் கிடைக்கவில்லை. என்ன செய்ய போகிறனோ தெரியவில்லை. சொக்கந்தான் எனக்கு துணை.
1: கவலைப்படாதே பாட்டி, நீ நாள்தோறும் வணங்கும் நம் ஆலவாய் அண்ணல் உனக்கு நிச்சயம் கை கொடுப்பார். சரி பாட்டி, நாங்க கதையடிக்க கிளம்புறோம்.
2: சொக்கநாதா, உன்னை தவிர எனக்கு வேறு யார் துணை? கூலியால் கிடைக்கவில்லை, என்ன செய்ய போகிறனோ. அடியார் கிளியோனே என்னை காத்திரு. சொக்கநாதா,
3: வந்தியம்மையின் வருத்தத்தை நீக்கும் பொருட்டு அந்த அம்மை தினந்தோறும் அன்போடு வணங்கி வழிபடும் ஆலவா என்னலே அடியார்க்கு எளியனாக கூலியாள் வேடத்திலும் இருக்கின்றார்.
4: கூலிக்கு வேலை கொடுப்பாருண்டோ? கூலிக்கு வேலை கொடுப்பாருண்டோ? கூலிக்கு வேலை கொடுப்பாருண்டோ? கூலிக்கு வேலை கொடுப்பாருண்டோ?
2: இந்தாப்பா தம்பி, இங்க வாப்பா.
4: என்ன பாட்டி?
2: எனக்கு பதிலாக வைகைக்கரை அடைக்கப் போகிறாயப்பா.
4: ஓ, அடைக்கின்றேனே, அதுக்கு என்ன பாட்டி கூலி தருவீங்க?
2: என் இடத்துல இந்த பிட்டுதானப்பா இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்பா.
4: ஆஹா, பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. கொஞ்சம் பிட்டை கொடு பாட்டி. அதனை இனிதே அறிந்து களைப்பு தீர்ந்த பின் கரையை அடைக்க செல்கின்றேன். பிட்டை இந்த துணியில் கொடுங்க பாட்டி. எனக்கு உதிர்ந்த பிட்டு தான் ரொம்ப பிடிக்கும். முழு பிட்டை வேபாத்து வச்சிங்க. அம்மையே, இந்த பிட்டு மிகவும் சுவையாக இருக்கிற பாட்டி. தாய் தந்தை இல்லாத எனக்கு ஒரு தாயை போல் இருந்து என் பசியை போக்கினாய். நான் இப்போதே வைகரைக்கு சென்று கரையை அடைக்கிறேன் பாட்டி. வரட்டா?
2: மிக்க நல்லதப்பா, கடவுள் மாறி வந்து என் கவலை போக்கினாயப்பா. சொக்கா,
4: கூப்பிட்டீங்களா பாட்டி?
2: உன் கருணையே கருணை.
5: ஓம் நம சிவாய்.
6: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
7: மலைக்கு மகள் பெற்ற மகனை கயமுகத்தனை மனத்தெழுவிய அலர்ப்பினி பரப்பரவனுக்களை அகத்திய முனி கருளின உலப்பில் கருணை கடல் உருத்திரன் உருத்தனில் உதித்த குமரன் இலக்குழமேலை கையிழைக்க உரைப்பல் உலகிட்ட முறவே ஏ

பரமையுள்ளம் முகப்பே.

கடலாகிய பாரதிஅம்மாள் கடம்புவனேஸ்வருடைய குருங்கருணையினாலே இந்த சிவ தர்மோத்தரம் என்கின்ற ஞான நூலிலே சிவபூஜையின் சிறப்பு பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். மனித ஜன்மம் என்பது கிடைத்தற்கு அரிதாக இருப்பதினால் கிடைத்தற்கு அரிதாகி இந்த பிறவியிலே கிடைத்தற்கு அரியதாக இருக்கிற சிவபெருமான் திருவருளை பெறுவதுதான் இந்த பிறவிக்கு பொருத்தமானது. மற்ற உலகப் பொருளை பெறுவதெல்லாம் அது உடலோடு தொலைந்து போய்விடும். உயிரோடு தொடர்ந்து வருவது சிவபெருமானுடைய திருவருள் தான். தொலைந்து போவதை தேடுகிறான், தொடர்ந்து வருவதை தேட மாட்டேங்கிறான். அதுதான் ஒரு அதிசயமாக, தொலைந்து போவதை தேடுகிறான், தொடர்ந்து வருவதை தேட மனம் இல்லை. அதனாலே வந்து பரமேஸ்வரனுடைய திருவடியை பூஜை செய்வதற்காகத்தான் மனித பதவியே வந்தது. மற்ற பிறவிகள் உள்ளவும் உறங்கவுமாக வந்தது, மனித பிறவி மாத்திரம் பூஜை பண்ணுவதற்காக வந்தது. மானுட பிறவிதான் வகுத்தது மனம் வாக்காயத்த ஆனிடத்த ஐந்து மாடம் அரண்மனைக்காக வந்தோ என்று இரண்டு வரியிலே தெளிவா சொல்றார் சித்தியார். மானுட பிறவிதான் வகுத்தது, மனித பிறவி அவன் வகுத்தது படைத்தது எதற்காக என்றால், மானுட பிறவிதான் வகுத்தது மனம் வாக்கு காயத்து ஆனிடத்து ஐந்து மாடம் அரண்மனைக்காக வந்தோம். வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்மனை அர்ச்சிப்பல் ஊனட துழலும் ஒவ்வொரு ஒன்றையும் உணராறந்தோ என்பது சிவஞான சக்தியார். அதனால பரமேஸ்வருடைய திருவடியை பூஜை பண்ணவில்லையானால் நன்றி மறந்தவர்களாக ஆகும். அப்படி பூஜை என்பது மிக சிறப்புடைய ஒரு கைங்கரியம். மனிதன் செய்கின்ற தவங்களிலே மிக உயர்ந்த தவமாக இருப்பது சிவபூஜை. அப்படிப்பட்ட சிவபூஜையின் சிறப்பை இந்த சிவ தர்மோத்தரத்தில் இந்த ஆசிரியராகிய மறைஞான சம்பந்தனாயனர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அது எப்படி சொல்லுகிறார் என்றால், பூஜை செய்கின்ற முறைகளை எல்லாம் சொல்லி அபிஷேகம் அலகாரம் மற்ற சூடசுலகாரங்கள் எல்லாம் சொல்லி சோத்திரங்கள் எல்லாம் சொல்லி அதற்கு மேலே சிவபூஜை செய்தவரும் அதற்கு பதிவுடன் ஏவல் செய்வோரும் பெரும் பயன் உணர்த்துகின்றார். சிவபூஜை செய்தவர்களும் அதற்கு பத்தியோடு தொண்டு செய்தவர்களும் சிவபூஜைக்கு உதவி செய்தவர்களும் பெறுகின்ற பலனை பற்றி சொல்லுகிறார். முற்றவத்தாலே பூஜை முற்றிய பத்தர் மூவர் சுற்றம் சுவர்க்கமேத துண்ணுக கருவியாய அற்புதன் உலகம் தன்னை தாமடைந்திருப்பர் அன்பார் சொற்பணி செய்தார்தான் புரிஷது நெறியினாலே. பூஜை செய்வதற்கு முன்னையே பிறவி முன்ன பிறவிகளிலே தவம் புண்ணியங்கள் உள்ளவர்களுக்கு அது வாய்க்கும். அது தவனும் தவமுடையாருக்கு ஆகும் என்றார் திருவள்ளுவர். தவனும் தவமுடையாருக்கு ஆகும், தனம் தனமுடையாருக்கு ஆவது போல, தனம் தனமுடையாருக்கு ஆவது போல தவன் தவமுடையாருக்கு ஆகும். அது தவனும் தவமுடையாருக்கு ஆகும், அவம் அதனை அது இதெல்லாம் மேற்கொள்வது ஆகும், அவன் அதனை அது இதெல்லாம் மேற்கொள்வது என்பது திருக்குறள். அதனாலே முன்ன பிறவியிலே தவத்தில் இருந்த ஒரு ஆன்மாவுக்கு இந்த பிறவியில் என்னன்னா அதுலதான் ஞாபகம் வரும். அது தொடர்ச்சியின் விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவோம், விட்ட குறை தொட்ட குறை என்று சொல்லுவது. அதனால எதுல முப்பிறவியிலே ஒரு தொடர் இருந்ததோ அதுதான் இந்த பிறவியிலே அந்த எண்ணம் உண்டாகும். அதனாலதான் முற்றவத்தாலே பூஜை முற்றிய பத்தர்னார். முற்றவத்தாலே முப்பிறவியிலே செய்த தவத்தினாலே பூஜை முற்றிய பூஜை செய்யப்பட்ட பக்தர் மூவேல் சுற்றம் அன்று வர்க்கம் இத அந்த பூஜை செய்கின்றவருக்கு மூவேல் சுற்றம் கையாலே தன்னுடைய சுற்றம், தாயினுடைய சுற்றம், தந்தையினுடைய சுற்றம், இப்படி மூவேல் சுற்றம் சுவர்க்கமேத ஒவ்வொரு வர்க்கத்திலையும் ஏழு பேருக்கு லைசன்ஸ். தாய் வகையில ஏழு பேரு, தந்தை வழியில ஏழு பேரு, தன் வழியில ஏழு, இப்படி ஒரு 21 பேருக்கு ஒரு பூஷக்காரனால லைசன்ஸா சொல்ல விடுவோம். தந்தையினுடைய சுற்றத்தார் ஏழு பேரு, தாயினுடைய முன்னோர்கள் ஏழு பேரு,
தன்னுடைய வெப்ப ஆக 21 அது மூவேல் சுற்றம் உறவு மறைகளை ஆளாமை என்று அரசை போற்றுன்னு திருவாதகத்துல போற்றி திருவள்ள சொல்லுவார் மாணிக்கவாசு. அது எல்லாமே பம்பன பழுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்து என்பதும் திருவாசகம். அதனால ஒரு பூஷ ஒருவன் ஈரான் என்றால் அவனை சேர்ந்த சுற்றத்தாரனுக்கெல்லாம் சிவலோகம் கிடைக்கும் சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம போய் பார்த்த ஒரு பாடுதான் அந்த உண்மை தெரியும். இப்ப இங்க இருந்து நூல்ல பாத்துட்டு இருக்கோம் வெளியிட்டு இருக்கோம், அங்க போய் பார்த்தோம்னா தெரியும், அங்க போய் பார்த்தா தெரியும் யாராவது வந்திருக்கா நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் அப்படின்னு அங்க போய் பார்த்தா. அதனாலே துன்முகற்கரியே அற்புதம் உலகம் தன்னை தாம் அடைந்து இருப்பர் என்றால் சுப்பணி செய்தார்தான் பூஷனும் எரியினாரு. அச்சனை பூஷதி என்பது சிவனை அர்ச்சிப்பது சிவனை பூஜை செய்வதுதான் பூஷதி. எல்லா நூல்லையும் ரொம்ப பிரபலமா சொல்லு சிவ பூஜைக்கு மேல ஒன்றும் கிடையாது என்று சொல்லுகிறது. அது எல்லா தேவர்களும் சிவனைத்தான் பூஷம் பண்ணுகிறார்கள், சிவன் தான் ஒருவரையும் பூஷம் பண்ண மாட்டார். எல்லா தேவர்களும் சிவனை பூஷம் பண்ணுவார்கள், சிவன் ஒருவரையும் பூஷம் பண்ண மாட்டார். அதனால அப்படிப்பட்ட அந்த பூஜை மனிதர்கள் செய்யறது படைத்து வச்சிருக்குதுன்னா அந்த ஜென்மம் உயர்ந்த ஜென்மம் நல்ல ஜென்மம். அல்லாதவங்க வேற என்ன பண்ணுவான், உண்ணுவான் உறங்குவான் பிசத்து வைப்பான் அதெல்லாம் விட்டுதான் அப்புறம் போயிடுவான் உடம்புதான். அதனால பூஜை பண்றதுதான் இந்த பறவைக்கு மிச்சம் ஆதாயம், இந்த பறவைக்கு லாபம் எது என்று கேட்டது சிவ பூஜை. பூஜை பண்ணான காலத்தை ஓட்டுறான்னா ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால அந்த பூஷைக்கு உபயோகமான மரம் செடி கொடி இருக்குது, பூ கொடுக்கிற மரம் செடி கொடி, மரம் செடி கொடி. பூஷைக்கு முக்கியமான பொருள் எதுன்னா புஷ்பம் தான், பத்திரம். பத்திரம்னா இலைகள், புஷ்பம் புல்லு, புல்லுன்னா அருகம் புல்லு, வில்வத்தலை, மற்ற புஷ்பங்கள். அந்த பத்திர புஷ்பங்கள் கொடுக்கிற செடி கொடிகள் இருக்குது, அந்த செடி கொடிகள் ஓரறிவு உடையது, தாவரம் ஓரறிவு உடையது. அந்த ஓரறிவு உடையதா இருக்கிற அந்த பூச்செடிகளுக்கும் சிவலோகம் தான். அது மறுபடியும் அது வந்து பரப்படுக்கிறது இல்லையா, வந்து அர்ச்சனைக்கு உபயோகங்கள் ஆகிய தருக்களாகி கற்பூர சிவலோகத்தை கலப்பதே சின்னம் கண்டோம். அந்த செடி மரஞ்செடி ஒடி கூட சிவலோகத்துக்கு போகுது, அப்படின்னா அந்த பூஷை எப்படிப்பட்டதா இருக்கும். அதனால சிவபூஷை அவ்வளவு உயர்ந்தது, அதுல சந்தேகமே கிடையாது. எல்லாம் சிவலிங்கத்துக்கு பூஷை பண்ணித்தான் பிரம்மாவாயிருக்கிறான், விஷ்ணுவாயிருக்கிறான், இந்திரன் ஆயிருக்கிறான், சந்திரன் ஆயிருக்கிறான். அதற்கு மேலே அற்புதன் பூஜை தன்னை அறிவனை அறுவர் என்றார் கற்பரன் பூஜை கண்டோர் சிவபுரம் அதனை சேர்வார். கற்பரன் ஆகிய சிவபெருமானுடைய பூஜையை அன்பினாலே கண்டவர்கள் சிவலோகத்துக்கு போவார். கண்டவர்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது தரிசனம் பண்றாங்கல்ல, அவர்கள் சிவலோகத்துக்கு போவார்கள். அதற்கு மேலே கேட்டுள்ளார் மகளை சொல்வார். இந்த சிவபூஷையை பத்தி விருப்பமாக கேட்கறது, சிவபூஷையை பத்தி சிவபூஷையுடைய பெருமையை கேட்கறது, சிவபூஷை அவங்க செய்யறாங்க அப்படின்னு அந்த வாக்கியத்தை காதல கேட்கறது. இப்படி சிவபூஷேன்னு கேட்கறவனுக்கு சிவலோகம், சிவபூஷேன்னு காதல ஒருத்தனு விழுந்துச்சுன்னா அவனுக்கு சிவலோகம். கேட்டுள்ளார் மகளை சொல்லுவார், மகளை சொல்லுவார்ன்னா ஐயா பூஷவர்களை ரொம்ப கொடுத்து வச்சவா, உங்களை பார்த்ததே உங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு அவர் மன மகிழ முடியாது சொல்றவங்க சொல்லுவோம். இப்ப பூஷை பண்ணாம இருந்துக்கிட்டு சந்தோஷம், நீங்க பூஷை பண்றது பேரு நான் ரொம்ப சந்தோஷத்தடைய. மார்க்கண்டேய புராணம், மார்க்கண்டேய படலத்துல கந்த புராணத்துல அந்த காலன் வந்து சொல்றான், சூழன் வந்து பயந்து ஓடிக்கிட்டேன் பக்கத்திலே வரான், காலன் வந்து சொல்றான் நீங்க பூஷம் பண்றதே அங்க வந்து எல்லாரும் சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி சிவபெருமான இப்படி பக்தியோடு பூஷை பண்றீங்களா, இத வந்து எங்க தலைவர்கிட்ட சொல்றாங்க. எங்க தலைவர் யாரு, யமதர்மன். அவர்கிட்ட வந்து எல்லாரும் இங்க இருந்து வர்ற ஆளுங்க எல்லாம் சொல்றாரு இந்த மாதிரி பிரமாதமா பூஷை பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்க்கண்டேன்னு ஒருத்தன் சொல்றாங்க. அதனால உங்களை பார்க்கணும்னு எங்க தலைவருக்கு ரொம்ப ஆசை, நீங்க பூஷை பண்றீங்களா, அதனால பூஷை பண்றவன தர்சனம் பண்ணணும், அது அதுக்காக நீங்க வரணும் அப்படின்னு. பூஷை பண்றவள பாக்கிறது புண்ணியம் சொல்லி எங்க தலைவர் ரொம்ப விரும்புறாரு உங்களை பார்க்கணும்னு சொல்லி அப்படிங்கிறது காரணம். அதனால அந்த பூஷைங்கிறது அது இன்னொரு நூல்களை ரொம்ப பெருசா சொல்லுதுப்பா, சாதாரணமா சொல்லல, எல்லாருமே அது தள்ளு. இந்த திருவிழா புராணத்துல விஜயவாது வந்த படலத்துல புடங்கை நீரும் பச்சிலையும், ஒரு கை தண்ணீர் ஒரு பச்சிலைய போடுதா
அவனுக்கு பிரம்ம பதவியை கொடுக்கிறாரா விஷ்ணு பதவியை கொடுக்கிறா? இந்த தண்ணீர் இந்த இலை அவனுக்கு கிடைக்காது, அவனுதான் படைச்சு வச்சிருக்காரு. குழந்தை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கு எமையார் குஞ்சரம் குஞ்சரம்னா தேவலோக பதவி. படங்கொள்வாயும் பூவனையும் தருவாய் மதுரை பரமேற்று என்பது திருமலை அனுபவம். உபகாரங்கள் விளைத்துள்ளார் அந்த பூஷைக்கு வேண்டிய உதவி செய்து கொடுக்கிறவங்க, சந்தனத்தை கொடுக்கறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, பூ கொடுக்கறது, பாத்திரம் சுத்தம் பண்ணி

திருத்தணிக புராணத்துல சொல்றாரு தச்சியப்ப முனிவர். திருத்தணிக புராணத்துல ஈட்டும் பூஷண செய்த அன்பர் இப்ப சொன்னதை அவர் சொல்றாரு, ஈட்டும் பூஷண செய்த அன்பர்தம் மூவர், ஈட்டும் பூஷண செய்த அன்பர்தம் மூவர் சுற்றம் ஏவல் செய்தவரும் கேட்டவர் மகிழ்வோர் வேட்டவர் முகமன் கிடந்தவர் கண்டவர் இவரும் பாட்டலி மூசும் மலர் முதலளித்த பாதகம் முதலிய உயிரும் சேர்த்தொழியை தடைக்கும் சிவபுரம் வாழ்ந்து பரந்துரி செல்வராய் உள்ளவர். இதையே திருத்தணிய புராணத்தில் சொல்றாரு தச்சி. அதனால சிவபூஜை என்பது அவ்வளவு உயர்ந்தது, அதுக்கு மேல பூசையே கிடையாது, சிவபூஜைக்கு மேல பூசையே கிடையாது. அதனால சிவபூஜை செய்யணும், செய்யறவங்களுக்கு உதவி செய்யணும், சிவபூஜை கண்ணால தரிசிக்கணும், அதுக்கு வேண்டிய ஒரு ஆதரவு தர வேணும், அதுல அதை விரும்ப வேணும். அப்படி இருக்கிறவாளுக்கும் சொல்லணும், அதுக்கு மேல ஒரு தர்மம் சொல்றாரு. அது எப்படி தர்மம்னா, தனக்கு ஒருத்தன் துன்பம் தந்தாலும் கூட அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருக்கிறவங்க ஒரு வாக்கியம் போட்டார். ஏன்னா இந்த மாதிரி சிவநெறியில இருக்கிறவனுக்கு மற்ற கெட்ட குணங்கள் வரப்படாது என்பதற்காக இதை போடுறார். சிவபூஷை செய்கின்றவனுக்கு சன்மார்க்கையில் இருக்கிறவனுக்கு தீய குணங்கள் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, ஒருத்தருக்கு தீங்கு செய்யப்படாது, யாருக்கும் தீங்கு செய்யப்படாது. அதுக்காக இந்த வாக்கியத்தை போடுறாரு. இந்த பாட்டுல தனக்கு அதாவது கெடுதல் பண்ணினவனுக்கும் கெடுதல் பண்ணினவனுக்கும் கெடுதல் பண்ணாமல் இருக்கிறது தர்மம். கெடுதல் பண்ணினவனுக்கும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மை எஞ்சி விடல் என்கிறார் அல்லவா, அது போல கெடுதல் பண்ணினவனுக்கும் கெடுதல் பண்ணாமல் இருப்பது உயர்ந்த தர்மம்னு சொல்லி அதுக்கு மேலே சிவ தர்மத்தை உசிட்டம் உணர்த்துகின்றார். சிப்பிய உப்பிலாத சிவ தர்மங்கள் தம்மை. தர்மம் என்பது பொதுவான வாக்கியம், தர்மம் என்பது பொதுவான வாக்கியம். அது பல வகையா தர்மங்கள் பல வகையாக இருக்கிறது, பல பேருக்கு தர்மங்களை செய்யறது, பத்தி உள்ளவனுக்கும் பத்தி இல்லாதவனுக்கும், ஊனமுற்றவர்களுக்கு முடியாதவர்களுக்கு பிச்சைக்காரர்களுக்கு எத்தனையோ வகையா தர்மங்கள் இருக்கிறது அல்லவா. இத்தனை தர்மங்களிலும் சிவ தர்மம் உயர்ந்தது. சிவ தர்மம் என்றால் சிவாலயத்துக்கும் சிவனடியாருக்கும் சிவபூசிக்கும் செய்கின்ற செயல்கள் சிவ தர்மம். சிவபுராணம் கேட்பதிலிருந்து இதெல்லாம் சிவ தர்மங்கள். இது உப்பில்லாததுங்கிறார். இந்த தர்மத்துக்கு வேற தர்மங்கள் சமானமாகாது. செப்பிய உப்பில்லாத சிவ தர்மங்கள் நம்மை தப்பர நினைப்போம் யாரும் சந்திகள் ஓரும் யாரும் இப்படி எண்ணுவார் முன் நீட்டிய வினைகளோட்டி உப்பிலாமை ஆழ்வாகன் புறத்தினி உறைவர்ந்து. அதனால இப்படி சிவ தர்மம் உயர்ந்தது என்று எண்ணுகின்றவர்கள் செய்கின்றவர்கள் இம்முன்ன செய்த வினைகளை எல்லாம் ஓட்டி விட்டு சிவபெருமானுடைய சிவபுரத்தில் ஊன்றி சிவபுரத்தில் சென்று இருப்பார்கள். வேதத்துள்ளும் மிகச் சிவ தர்மமே சிறப்பு உணர்த்துகின்றார். வேதத்துலதான் பல தர்மங்களை பத்தி சொல்லியிருக்கு. வேதத்துல தர்மம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம திருநீலாச்சநாயனார் புராணத்துல பெரிய புராணத்துல வேத உள்ளுரையாவன வேதத்துல ரகசியமாக சொல்லப்பட்டது. உள்ளுரைனா ரகசியம். வேத உள்ளுரையாவன விரிகுணல் வீணின் ஆதர் தம்மையும், விரிகுணல் வீணின் ஆதர் தம்மையும் சொல்லுவன் ஆதர் தம்மை அவர் அடியாரையும் நயந்து பாதம் அச்சனை செய்வதும் பணிவதும் என்று காதலால் அவை இரண்டுமே செய்வது துடையார் என்பது பெரிய புராணம். அதனால இடத்துல ரகசியமாக சொல்லப்பட்ட தர்மம் எது வந்து கேட்டால் சிவபெருமானையும் சிவனடியார்களையும் பணிவதும் அவர்கள் திருவடி அர்ச்சனை பண்ணுவதுமே உயர்ந்தது என்று சொல்லி தெரிந்து அதையே செய்கிறாரா அந்த திருநங்கநாயனார். அதனாலே இப்படி வேதத்திலே ஒப்பிலி அனாதிமுத்தன் ஓதிய வேதத்துள்ளும் செப்பிய சிவதன்மங்கள் சிறந்த நேரியவே தேரும் தப்பிலா பலத்தினால தடவரை நகர சார்ந்தோர் வைப்பன இவற்றை கூட மகற்பல வாஞ்சையாலே. அதனாலே உயர்ந்தோர்கள் இந்த சிவ தர்மத்தையே மிக பெரிதாக எண்ணி அதையே செய்வார். அதிக பலந்திருகின்ற காரணத்தினாலே, அதிக பலந்திருகின்ற காரணத்தினாலே அது மகாமேருவை பூண்டிருப்பது அந்த சிவ தர்மம். அதையே சார்ந்தோர்கள் செய்வார்கள், இதையே கை கொள்வார்கள் என்கிறார். இப்படி சொல்லி இந்த பரம தர்மாதிகளை முடிக்கிறார். இந்த பரம திருமாதிகளை ஒவ்வொரு இயலையும் முடிக்கும் போது முருகனுக்கு ஒரு தோற்றம் சொல்லுவாரு, சுவாமிக்கு சிவபெருமானுக்கு தோற்றம் சொல்லுவாரு. இப்படி சொன்ன அது முருகன் சொன்ன அதுக்கு சொன்ன அதுக்கு எது சொன்னான்னு பாட்டு. அது எப்படி சொல்லுவாருன்னா, என்று வர மானதனும் ஆதிகளை சேர்த்தான், என்று வர மானதனும் ஆதிகளை சேர்த்தான் பரம தர்மாதிகள் பரம தர்மத்தை இப்படி சொன்னான் சேர்த்தான் குன்றவர் மட்டும்.

0: போய் தனக்கள் கொடுத்தான். கொஞ்சவர் மனக்கூடியாகியே கொடுத்தவர் வென்று புலன் ஐந்தனையும் வெய்யவன நெய்ய நின்ற முனி அன்றுணர நிற்குணர்ந்து புலன் ஐந்து ஐந்தையும் வென்று என நெய்யும்படியாக செய்தவனாகிய அகத்தியனுக்கு இப்படி சொன்னான். ஐந்து புலன்களையும் வென்று என நெய்யும்படியாக செய்தவராகிய அகத்தியன்
1: வந்து சுவாமிக்கு தோட்டம் சொல்றாரு. அந்த மடக்க நல்ல பாட்டு.
0: ஆனிட ஐந்தினை ஆடினே அம்பர மந்தினும் ஆடினே காணிட வேடனும் ஆனவனே காசியன் மாநகர் ஆனவனே வானிட முப்புறம் ஆற்றினே வாசிட மேல்வது மாற்றினே யானனு மாசும் இல்லாதவனே ஏனைய மாசும் இல்லாதவனே என்பது அந்த பாட்டு. அதெல்லாம் நிறைய கருத்துக்களை உடையது. ஆகையினால இப்படி பரம தர்மாதியல் என்பது 52 பாடலோட முடிகிறது. அதற்கு மேல வருவது சிவஞான தானவியல். சிவஞான தானவியல் இது இரண்டாவது சிவதர்மோத்தரத்துல இரண்டாவது. மேல் இவ்வோத்து என்ன பெயர் கோவிலின் நிறுத்த முறையானே சிவதர்மம் முதலியவற்றை மேல யோத்தியும் கூடி அச்சிவதர்மத்தை உணர்த்து இருக்கும் சிவ தர்மத்தை உணர்த்து இருக்கும் சிவஞான தானாதியை கூறுகையானே சிவதான சிவஞான தானாதியல் என்னும் பெயர். முதல்ல சிவதர்மத்தை பற்றி சொன்னார் அல்லவா, சிவ தர்மத்தை பற்றி சொல்லி செல்லவா. சிவதர்மம் என்பது சிவபூஷை சிவனடியார் பூஷை சிவாலய தர்சனம் முதலான சிவதர்மங்களை பற்றி சொன்னார். அடுத்த சிவஞான தானவியல் சொல்லுகிறார். ஏன் இதை சொல்லுகிறார் என்றால் சிவஞான தானவியல் ஏன் சொல்லுகிறார் என்றால் சிவ தர்மத்தை சொல்லுவது எது என்று கேட்டால் சிவநூல்கள். சிவ தர்மத்தை சொல்லுவது அப்ப சிவ தர்மத்துக்கு மூலமாக இருப்பது எது என்று கேட்டால் அப்படி சிவநூல்களை தயார் செய்வதும் சிவநூல்களை பாதுகாப்பதும் சிவநூல்களை ஓதுவதும் சிவநூல்களை கேட்பதும் சிவநூல்களை பூஜிப்பதும் சிவஞானம் தான். சிவநூல்களை ஓதுவது சிவநூல்களை கேட்பது சிவநூல்களை பூஷிப்பது சிவநூல்களை தானம் செய்வது இப்படிப்பட்ட இந்த சிவநூல்கள் சம்பந்தமாக செய்யறதுக்கு சிவஞான தானம். தானம் என்பது உயர்ந்த தானம் என்று சொல்லுவது அன்னதானம் என்று எல்லா இடங்களும் எழுதியிருக்கிறார். அன்னதானம் தான் சோத்த தவிர வேறு தெரியாமையினாலே அன்னத்தை தவிர வேறு தெரியாமையினாலே அன்னதானம் உயர்ந்தது. தானங்களில் உயர்ந்தது அன்னதானம் எவ்வளவு நேரம் இருக்கும் அதனாலே எவ்வளவு பிரயோஜனம் கிடைக்கும், உயிருக்கு பிரயோஜனம் கிடைக்குமா, கிடைக்காது. அதனால வந்து இந்த ஞானதானம் சிவஞானதானம் தெரியாதபடியினால அதை உயர்ந்தது தெரியாமையினாலே இதை உயர்ந்தது. ஆகையினாலே உயர்ந்தது அது எப்படி செய்தார்யா சிவதர்மத்தை மேலையோத்தினுள் கூறி முதல் ஏரிலே கூறி அச்சிவதர்மத்தை உணர்த்தி நிற்கும் சிவஞான தானாதியை கூறுகையானே சிவஞான தானாதி இயலும் புயல். அதனாலே தானங்களிலே மிகச் சிறந்தது எது என்று கேட்டால் சிவஞான தானம். ஞான தானம் சொல்லு, சுருக்கமா சொன்ன ஞான தானம், ஞானத்தை தானம் செய்யும். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, நல்லா தெரியறதுக்காக இப்ப ஞான தானம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஞான தானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் ஞான தானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இதனால என்ன கிடைக்கும் தான் ஞானம் கிடைக்கும். அதனால இது உயர்ந்த தானம். சிவநூல்கள் தான் எல்லா வகையான சிவ புண்ணியங்களுக்கும் மூலமாக இருப்பது. சிவநூல்களுக்கு தானே இதெல்லாம் தெரிஞ்சு இப்ப நமக்கு சாமியை கும்பிடணும், திருமதி பூஜை பூஜை பண்றோம், இத்தனை புண்ணியங்கள் எல்லாம் எதுல இருந்து வருது, நூலில் இருந்து. அதனாலதான் சிவஞான தானாதியல் என்னும் பெயர். அச்சிவஞானம் அச்சிவஞானம் பரஞானம் எனவும் அபரஞானம் எனவும் இருவிதமாம். சிவஞானம் பரஞானம் அபரஞானம் எனவும் இருவிதமாம். இதனுள் பரஞானமாவது சிவனோடு இரண்டற்று அபய நிறுவமாக இருக்கும். பரஞானம் என்று சொன்னால் பல விரைவில் தவத்தினாலே சிவநூலை கேட்டு வந்த படித்து ஓதி வந்த அபரஞானத்தினாலே இப்படி பல வகையாக சிவபுண்ணியங்கள் சேர்ந்து அந்த சிவபுண்ணியத்தினாலே சிவனோடு அற்புதமாக கலந்து சிவனுடைய திருவருளை பெற்று இருக்கின்ற ஒரு நிலைக்கு பரஞானம் உண்டு. இப்ப ஞான சம்பந்தர் பரஞானம் மேலான ஞானம், மேலான பர என்றால் இந்த ரெண்டு எழுத்துக்கு மேலான ஞானம், உயர்ந்த ஞானம்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: சிறப்பொலி நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே சிறப்புலி நாயனார் புராணம் இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். நாயனார் என்பவர்கள் இந்த லோகத்திலே தமிழ்நாட்டிலே அதிகமாக அவதாரம் பண்ணினவர்கள். சோழ நாட்டிலே அதிகமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எண்ணம் செயல் சொல் எல்லாமே சிவனுக்காக ஆக்கினவர்கள். எண்ணத்தை சிவனுக்காக்கி, சொல்லையும் சிவனுக்காக்கி, செயலையும் சிவனுக்காக்கி, பொருளையும் சிவனுக்காக்கி, காலத்தையும் சிவனுக்காகவே கழித்தவர்கள். வெகு கோடி ஜென்மங்கள் யமனுக்காக கழிக்கிறது. இப்படிப்பட்ட நாயன்மார்கள் சார்ந்தவர்கள் சிவனுக்காக கழிக்கிறார். சிவனை எண்ணியே காலம் போகும். எதை எண்ணி காலம் போக்குவார்கள் என்றால் அதை அவர்களை அவர்கள் என்ன விட்டாலும் யமன் அவர்களை எண்ணிக்கொண்டே இருப்பார். என்னைக்கு இவனை பிடிக்கிறது என்ன காரணம் என்றால் சிவனுடைய திருவருளை எண்ணாதவர்கள் மேலே யமனுக்கு அதிகமாக கோபம் இருக்கும். அதனால யமனுக்கிட்ட கோபிக்காம நடந்துக்கணும்னா சிவனை எண்ணிக்கிட்டு இருக்கணும். அதை கற்றுக்கொள்வன வாயுலனா உள இட்டுக்கொள்வன பூவுல நீருல கற்றை செஞ்சடையா நாமுடும் எற்றுப்போ நமனார் முடிவுன்பதே என்பது அப்பர் தேவாரம். அதனாலே யமன் கோபிக்காம நடக்கணும்னா சிவனை எண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி சிவனை எண்ணி எண்ணி அதன் மூலமாக அருள் பெற்றவர்கள் தான் நாயன்மார்கள். ஒருவன் எதை பத்தி எண்ணுகிறானோ அந்த எண்ணத்தினுடைய பயன் விளைவு அவனுக்கு இந்த பிறப்பிலேயே கிடைத்து விடும், அல்லது அடுத்த பிறப்பிலே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாயன்மார்கள் நம் நாட்டிலே அவதாரம் அதிகமாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் வரலாற்றை படிக்க கேட்க ஓரளவு நமக்கெல்லாம் ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார். அது நன்றாக கேட்கவும் அவர்கள் வழியிலே பின்பற்றி நடக்கவும் நாம் நல்ல முயற்சி பண்ண வேணும். நடந்தோமானால் அது போலவே பலன் நமக்கும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாயனார் அவர் சிறப்புலி நாயனார். சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன்னு பாடுறார் சுந்தரம். சீர்கொண்ட புகழ் வள்ளல், வள்ளல் புகழும் உடையவர், வள்ளல் தன்மையும் உடையவர். வள்ளல்னா வாரி கொடுக்கின்றவர், அடியார்களுக்கு வாரி வாரி கொடுக்கின்றவர் வள்ளல். கஞ்சனுக்கெல்லாம் நூலே கிடையாது, வள்ளல்களுக்கு நூலே. கஞ்சப்பிரபுக்கெல்லாம் நூல்களே கிடையாது, நூலில் அவன் வேறே வராது. கஞ்சப்பிர வேறெல்லாம் வரவே வராது, வள்ளல் வேறு தான் வரும். அதனால அவன் சத்திக்கு தகுந்தவா இயன்ற வரையிலும் செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நாயனார் அவர் பொன்னி நாட்டில் தான் அவதாரம் பண்ணியிருக்கார். பொன்னி நாடுன்னா சோழ நாடு, நம்ம நாடு தான். பொன்னி நீர் நாட்டின் நீடும் பொற்பதி புவனத்துள்ளோர் இன்மையால் இறந்து சென்றோருக்கு இன்மையை இல்லை என்னாகி ஈயும் தன்மையார் என்று நன்மை சார்ந்த வேதியரை சண்பர் வள்ளலார் அருளி செய்த மறைத்திருவாக்கூர். அதனால அது வந்து திருவாக்கூர்னு வேறு, அது திருஞான சம்பந்தர் தேவாரம் உடையது. திருஞான சம்பந்தருடைய தேவாரம் பெற்ற சிவத்தலம் என்றது ஆக்கூர்னு வேறு. அக்கூர் தாண்டு ஒன்றி மாடம்னு சொல்லுறது. அது வாழார்கள் செந்து வருவாய் மலையாண்டன் மாமடந்தை தோளாகம் பாகமாக புரியினான் தொல்கோயில் வேளாளர் என்றவர்கள் வள்ளன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தாண்டு ஒன்றி மாடமே என்பது திருஞான சம்பந்தம் தேவாரம். அந்த ஊரில் இருக்கின்ற வேளாளர்கள் வேளாளர் என்றவர்கள் வள்ளன்மையார் வள்ளன்மையான குடுக்கின்றனர். கொடுப்பது கொடுக்கின்றவனும் வேளாளர் இருக்கிறான், மற்றவர்களுக்கு ரெண்டாவது. ஆனால் கொடுக்கின்றவனும் சில முதன்மை பெற்றவர்கள் வேளாளர் இருக்கிறான். தர்மத்தில் மிகச் சிறந்தவர்களாகும், புலவர்களை ஆதரித்தவர்களாகும், அறநெறியிலிருந்து சத்தியத்திலிருந்து மாறாதவர்களாகும் என்பதும் வேளாளர். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த வேளாளருடைய தன்மையெல்லாம் இப்போ இருக்கிற வேளாளர்கள் கேட்காமையினாலே இவர்கள் மாறி வேற ஜாதியுடைய தன்மையை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால அவ்வளவு சிறப்புடையது வேளாளர். அது வேளாளர் என்றவர்கள் வள்ளன்மையால் மிக்கிருக்கும், வள்ளன்மைனா கொடுக்கின்றவாறு கொடுக்கும் தர்மம் செய்கின்றவர்கள் மிக்கிருக்கும் வேளாளர் உபகாரி. வேளாளர்னா உபகாரின்னு குரு, வேளாளர்னா உபகாரின்னு குரு. வேள் என்பது முருகனுக்குரிய வேள், முருக வேள், கந்த வேள். வேள்னா அந்த உலான், வேல் வேற, வேள் வேற. வேள் உபகாரி, வேள் உபகாரி, அது வேளாளர் என்று வரும். அதனாலே அப்படிப்பட்ட உபகார குணமுடையவர்கள் அவர்கள் அதிகமாக இருக்கின்ற ஊர், அப்படிப்பட்ட ஊர் என்று திருஞான சம்பந்தர் பாடுறார். தன்மையால் தன்மையால் என்று நன்மை சார்ந்த வேளாளரை சார்ந்த தன்மை மன்னர் அருளி செய்த மறைத்திருவாக்கூர் அவ்வூர். தூய தூமலர் சோலை தோறும் சுடர்தோடு மாடந்தோறும் மாமடை முழக்கந்தால மறையொலி முழக்கம் ஓடும். அதனால இந்த ஒலி இருக்கு, ஓசை ஒலி எல்லாம் ஆனா இங்கன்னு வர்ற மாதிரி ஓசை மலர்ச்சோலைகள் இருக்கிறது. மலர்ச்சோலைகளிலே மழை பெய்யும், மழை மழை பெய்யும் சோலைகளிலே வந்து முகில் அயால் மேகங்கள் வந்து முழங்கும். அப்படிப்பட்ட முழக்கத்தோடு மாடங்கள் ஓரும் மறை என்கின்ற வேத முழக்கமும் அங்கே முழங்குகிறது. அந்த வேதத்தினுடைய முழக்கம் ஓங்கி இருக்கிறது, அந்த மழை முழக்கம் தாழ்ந்து இருக்கிறது. வேதத்தினுடைய ஒலி ஓங்கி இருக்கிறது, வேதத்தை ஓதுகின்றவர், வேதத்தை ஓதுகின்றவர். இதுக்கு எஜுஜாம அதனுடைய வேதத்தை ஓதுகின்றார் அல்லவா, அந்த ஒலி ஊங்கி இருக்கிறது. அந்த மழை முழக்கம், மழை முழக்கம்னா தெரியுதா, இடி முதலான முழக்கங்கள் இருக்கு, அந்த சத்தம் தாழ்ந்து இருக்கிறது. அப்படின்னா அதிகமா வேதத்தை ஊதுகின்றவர் இந்த ஊர்ல இருக்கிறார். பூமலி மறியலிட்ட புகை ஆயில் தூபந்தால ஓமானலி வேள்விச்சாலை ஆகுதி தூபம். புகை ரெண்டு வகையான புகை, அது ஒன்று அகில் வந்து நெருப்பிலே போட்டு அந்த புகையை மாடத்தில் வைக்கிறது, வீதியில திண்ணையில வைக்கிறது, அப்படி ஒரு முறை அகில்னு ஒரு வகை இருக்கு. கூகுளியம் சாம்பிராணி மாதிரி அதை நெருப்பில் போட்டு அந்த புகையை வந்து புகைக்க விடுறது. அந்த புகையினால மற்ற கெடுதல்கள் எல்லாம் விலகும். தேவர்கள் விரும்புவார்கள் அந்த புகை. அந்த புகையை விட வேள்விச்சாலையில வருகின்ற ஆகுதி தூபம் ஓங்குகிறார். ஓமனல் வேள்விச்சாலை, அந்த ஊர்ல இருக்கின்ற பிராமணர்கள் வேதத்துல சொல்லி இருக்கப்பட்டபடி யாகத்தை செய்கின்றார்கள். யாகத்துல வருகின்ற புகை ஓங்கி இருக்குங்கிறார். ஆலை சூழ் பூக வேலி அத்திரு வாக்கூர்தன் ஞாலமார் புகழில் நிற்கார் நான்மறை குலத்தில் உள்ளார். மறைக்குளம், மறைக்குளம்னா பிராமண குலத்துல வந்தவர். நீலமார் கண்டத்தைண்டோ நிறுத்தரதம் திருத்தொண்டேற்ற சீலராய் சாலு ஈகை தரத்தீவில் சிறந்த நீரார். பிராமண குலத்திலே பிறந்தவர். அவர் வந்து சிவபெருமான் திருவடியில அன்புடையவர், அவருக்கு தொண்டு செய்பவர். அதோட ஈகத்தரத்தினிலே சிறந்த நீரார். பக்தி தர்மம், தர்மமும் பக்தி. பக்தி சில பல பேருக்கு இருக்கும், தர்மம் இருக்காது. பக்தி மாத்திரம் வச்சிருப்பாங்க, தர்மத்தை வச்சிருக்க மாட்டாங்க. தர்மம் மாத்திரம் இருக்கும், பக்தி இருக்காது. அப்படி மக்கள் ரெண்டும் உடையவர்கள் எங்கேயோ ஒருத்தர் இருப்பாங்க. பக்தியும் தர்மமும் சேர்ந்து இருக்கிறது ஆச்சரியம். பக்தி இருக்கும், ரொம்ப நிலையாமையை பத்தி பேசுவான், இந்த தர்மத்தை பத்தி பேசுவான், பக்தியை பத்தி பேசுவான். புது என்னையா உங்களுக்கு போறோம், வரும்போது என்னையா உங்களுக்கு வந்தோம், அப்படி எல்லாரும் ரொம்ப நிலையாமையை பத்தி எல்லாம் பேசுவான். ஆனா தர்மம்னு போயிட்டா பயந்துருவான். அது அருணகிரிநாதர் சொன்னார், ரெண்டு பேர் இந்த மாதிரி வாய்வேதாந்தி, வாய்வேதாந்தி வச்சா கைங்கரியம்னு சொல்றது, வச்சா கைங்கரியம். இருக்கிறவர்களே அழையால் நல்லதை செய்யணும் ஐயா, நல்லதை பேசணும் ஐயா, கொடுக்கணும் ஐயா, என்னத்தையா கொண்டு போக போறோம் அப்படின்னு வச்சா கைங்கரியம் கொடுக்க மாட்டான். அப்படி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தானா, ரெண்டு பேர் எப்படி பேசிக்கிட்டு இருந்தா, இந்த மாதிரி என்ன ஐயா, மனுஷனுடைய வாழ்க்கை நிலை இல்லாத வாழ்க்கை, இன்னைக்கு இருக்கிறவன நாளை கடன் ஏற்றிருந்த இன்னைக்கு இல்லையா. அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தான். அதுல மின்னல் போல வாழ்க்கை, மின்னல் போல வாழ்க்கை தோன்றுது, உடனே மறைஞ்சிருது அல்லவா. நீர்ல எழுதுற எழுத்து மாதிரி, நீர்ல தோன்ற குமுளி மாதிரி, என்ன ஒரு வாழ்க்கை நிலை இல்லாத வாழ்க்கை அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தானா. அந்த சமயத்துல ஒருத்தன் வந்து போனானா, பிச்சைக்காரன், ஐயா பிச்சைக்கா வரைய வயது பசிக்குது. நானா ரெண்டு பேர் இருந்துருச்சு உள்ள ஓடிப்பே கூட்டா, ரெண்டு பேர் இருந்துருச்சு ஆளுக்கு கம்பி நீட்டிட்டாங்க. அதே இவன் தர்மா நல்லா இருக்குதுனுடைய பக்தி ரொம்ப நல்லா இருக்குது, முருகனுடைய முருகனுக்கிட்ட இவன் வச்சிருக்கிற அன்பு நல்லா இருக்குது, மரியாதை பண்றாரு அருணகிரிநாதர். நீர்க்குமுடிக்கு யாக்கை நிகர் என்பர், நீர்க்குமுடிக்கு யாக்கை நிகர் என்பர். இந்த உடம்பு வந்து நீர்ல தோன்ற குமிழி மாதிரியா, குமிழி பல பலர்னு தோன்றுதா, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இருக்கிறாம உடம்பு. நீர்க்குமுழிக்கு நிகர் என்பர் யாக்கை, நில்லாத செல்வம், செல்வம் பார்க்க இட தந்த மின்போடு என்பர். செல்வையா மின்னல் மாதிரி தோன்றினார், பார்க்க இட தந்த மின்போடு என்பர். பசித்து வந்தே ஏற்க அவருக்கு இட எண்ணின் எங்கேனும் இருந்திருப்பர். வேர்க்குமரருக்கு அன்பில்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல அந்த கஞ்ச பயர்களை பரிகாசம் பண்ணி பாடுறார். அதனாலே வந்து மனிதனுக்கு ரெண்டு அவசியமா இருக்கணும், தர்மமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும். தர்மம் இல்லாத பக்தியினால பலன் இல்லை, பக்தி இல்லாத தர்மத்தினாலையும் பலன் இல்லை. அதான் பறவை மேல பறக்க வேணும்னா ரெண்டு சிறகு இருக்கணும். மேல பறக்கணும்னா, உசர பறக்கணும்னா என்ன பண்ணணும் பறவைக்கு, இரண்டு சடகு, ஒரு சடகு ஒடிஞ்சு வச்சுன்னு வச்சுக்கா. இவன் மேல போகணும்னா பக்தியும் தர்மமும் ரெண்டு இருக்கணும், கீழே போகணும்னா வேண்டியது. அதனாலே வந்து இந்த நாயனார் பிராமண குலத்துல வந்தவர், சிவபெருமானுக்கு அன்புடையவர், ஈகத்திரத்தில் சிறந்த நிறார். ஈகை, ஈகை என்பது எல்லாருக்கும் வரார். ஈகைன்னா கை கொடுக்கும் தொழிலை உடையது, கை கொடுத்தல் தொழிலை உடையது, கை கொடுத்தல். ஈ கை, கை ஈகை, ஈகை ஈதல் இசைபட வாழ்கள், அது வல்லது ஊதியம் இல்லை. ஈதல் இசைபட வாழ்கள், நாலு பேர் நல்லவேன்னு சொல்லணும், தர்மம் பண்ணணும். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில ஊதிய ஊதியம். இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு பிரயோசனம் அதான். பின்ன என்ன கொடுக்க போறேன், ஒண்ணும் இல்லை அல்லவா. அதில் அலை இருக்கும்போது நல்ல மனுஷையா, ரொம்ப தரமானவர், பொறுமையா இருப்பாரு, தர்மம் பண்ணுவாரு, நல்லது பேசுவாரு, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வாரு, பக்தியா இருப்பாரு அப்படின்னு நல்ல பேர் எடுக்கணும். அதோட தர்மம் இருக்கணும். ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை ஈர்ப்பு என்பது திருப்பொருள். அதனால ஈகத்தரத்தினர் சிறந்த நீரான்கிறார். ஈகை தரத்தினர் சிறந்த நீரார். ஈகை என்பது எல்லாத்துக்கும் வராது, ஈகை என்பது எல்லாத்துக்கும் வராது, பக்தி எல்லாத்துக்கும் வராது, ஈகை வராது. பக்தி எல்லா பக்தரை பார்த்தும் நிறைய இருக்கலாம், கொடுக்கறவும் கொஞ்சம் மாற்றம். அதை வந்து சொன்னாரு, அவ ஒரு இருப்பு செங்கிலே 1000 பொற்காசுகளை பாண்டியன் கட்டி வச்சு, 1000 பொற்காசுகளை பாண்டியன் கட்டி வச்சு, இருப்பு செங்கிலே அருந்து தானா விழுகிறாப்புல யாரு பாடுறாங்களோ அவங்க இந்த 1000 பொற்காசுகளே எடுத்துக்கலாம்ல. இருப்பு செங்கிலே அருந்து விழுகிறாப்புல பாடணும், பாடினா அவங்க பொற்களையும் எடுத்துக்கலாம், தாராளம் எடுத்துக்கலாம் தானே. இங்கு செங்கிலே அருந்து விழுதாமல் பாடினா அப்புறம் 1000 பொருட்கள் அது என்ன பெருசா, அதுக்குன்னு இது விளம்பரம் பண்ண, டிவிலே விளம்பரம் பண்ண, தினமலர் தினத்திலிருந்து எல்லாத்திலயும் விளம்பரம் பண்ணிருந்தேன். அதை பார்த்து ஏராளமான புலவர்கள் வந்து பாடி பார்த்தா இரும்பு செங்கிலி அறவே இல்லை, அறவே அறல, அப்படியே செங்கில் இருந்துச்சு, பொருட்கள் இருந்துச்சு. அப்புறம் கடைசியா அவ வந்து பாடினாலாம். அவ என்ன பண்ண தெரியுமா, சமருக்கு சண்டையில, சமருக்கு 100 ஒருத்தன், புலமைக்கு 1000 ஒருத்தன், புலமைக்கு வார்த்தை 10,000 ஒருத்தன் உறுதியான வார்த்தை, வார்த்தையுடையவன், உறுதியான வார்த்தையுடையவன், 10,000 ஒருத்தன். தர்மம் கொடுக்கிற தாதா என்கிறவன் கோடியில ஒருத்தர் பாடணும். இது உண்மையதான், இந்த இருப்பு செங்கில அருள் உள்ளட்டுன்னு பாடினா அருள். சமருக்கு 100 ஒருத்தன், புலமைக்கு 1000 ஒருத்தன், வார்த்தையில வார்த்தைக்கு 10,000 ஒருவன். தர்மம் கொடுக்கின்ற குணத்திலே, ஈக குணத்திலே கோடியில ஒருத்தன் தான் இருப்பான். அவனுக்கு கொடுக்கிறவனுக்கு தாதானுது, கொடுக்கிறவனுக்கு தாதானுது, தானு கேட்கறவனுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்கறவன் தாதான். அதனால தாயை தந்தவனுக்கு தாத்தானது. தாயை தந்த தாய் உபகாரத்தை போல வேற உபகாரம் இருக்காதல்லவா நமக்கு. தாய் உபகாரத்தை போல வேற உபகாரம் இருக்கவே இருக்காது. அதனாலதான் தாயை பெற்றவனுக்கு தாத்தான்னு தாத்தான் விளங்குதா. அதனால அப்படி பாட்டு பாடினா அர்த்தசவன் நூற்றுருவர் ஆயிரத்து ஒன்றாம் புலவன் வார்த்தை பதினாயிரத்தின் உருவம் கூட்டமர தண்டாம் அரைத்திரு தாதா கொடுக்கிறவன் கோடிக்கு ஒருவர் உண்டாயும் உண்டென்று அருள்னா அழுது வந்துச்சு. எடுத்துக்கிட்டு போடா எடுத்துட்டு போவாரு விட்டுட்டு போவாளா. அது மாதிரி இந்த ஈகை என்பது எல்லாருக்கும் வராது. சமானியம் அல்ல சமானியம். கர்ணன் இருந்தான் பாருங்க, அவன் தான் அந்த கொடுத்து பேர் வாங்கினது கர்ணன். பாரதத்துல அவ்வளவு பாவிகளோட இருந்து அந்த ஒரு குணம் அவனுக்கு மிச்சமா இருந்துச்சு. பாவிகளோட இருந்து பாவிக்கு உதவியா இருந்தான். பாவிக்கு உதவினா செய்நந்தி மறக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தான். செய்நந்தி மறக்க கூடாதுன்னு பெரியவர்களுக்கு உதவியா இருந்தான். ஆனா அவருக்கு அதிகமாக பிரபலமா இருந்த குணம் கர்ம. கவசம் பண்றதை கேட்டு அறுத்து கொடுத்துட்டானே, உடம்போட ஊட்டி இருந்ததை அறுத்து கொடுத்துட்டாரு. அப்படிப்பட்டவர் கடைசியா தேர்ல சாய்ந்து கிடந்தேன். சாய்ந்து கிடந்தேன் அரிசனுடைய அம்புல அடி விட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்தான். அப்போது தர்மத்தை பத்தி ரொம்ப வெறுத்துக்கிட்டேன். இவ்வளவு தர்மம் பண்ணினேன், தர்மம் தலை காக்கும் நாங்க என்ன காக்கல தலை போகுது போ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அப்போது தர்மதேவதை வந்து உடனே தர்மதேவதை வந்து அர்ச்சனை விடுகின்ற பானங்கள் எல்லாம் சாப்பிட்டு விடுச்சு. தர்மதேவதை நடுவில் நின்று கர்ணன் மேல விடுகின்ற பானங்கள் ஒன்னு கூட கர்ணன் மேல விடல. அர்ச்சனை பானம் போட்டு போட்டு கை ஓஞ்சி விட்டு இவன் ஓஞ்சி போய் சாஞ்சிட்டேன் அவன் அம்பு போட்டு சாஞ்சி விடுங்க. இதுக்கடையில ஒரு புண்ணியவன் நடுவுல போனான். பிராமண வேதம் போட்டுட்டு கலப்பிராமண வேதம் போட்டுக்கிட்டு போனான். போய் கர்ணா நான் மேருமலை வந்து வந்தேன், நீ வந்து கொடுக்குற குணத்துல ரொம்ப நல்லவனு சொன்னாங்க, ரொம்ப பிரபலமா உன் பேரு எல்லா டிவிலையும் வந்துருச்சு, அதுக்காக நான் வந்து அப்படின்னா அவன் வந்து நான் என்ன அவன் என்ன சொன்னான்னா இப்ப நான் எனக்கு உயிர் போயிருச்சா உள்ள இருக்குதான்னு தெரியல, அந்த நிலையில இப்ப நான் இருக்கிறேன். கர்ணன் சொன்னது உயிர் வெளியில போயிருச்சா அது உள்ளே இருக்குதான்னு எனக்கு தெரியல. இந்த சமயத்துல நீ வந்து கேக்குற இந்த இவ்வளவு காலம் நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது முக்கியமான கட்டம். இவ்வளவு காலம் கொடுத்து கொடுத்து வந்துருக்கிறேன், இப்ப சாக போறேன், சாக போற சமயத்துக்கு நான் இல்லைன்னு சொல்லி கூட சாகுங்க. அதனால இப்ப என்ன என்னால என்ன கொடுக்க முடியுமோ அதை கேளு அப்படின்னு. என்னால என்ன கொடுக்க முடியுமோ இந்த நிலையில அதை நீ கேட்டினா நான் கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்லாம சாகிறேன். இவ்வளவு காலம் கொடுத்து கிடைக்கல இல்லைன்னு தாழும் போது இல்லைட்டு போனான் எவ்வளவு குறையா இருக்கும். ஆனா கொடுத்துக்கிட்டு இருந்தவனுக்கு இல்லைன்னு சொல்ல மனசு வராது, இல்லைன்னு சொன்னவனுக்கு கொடுக்க மனசு வராது. ரொம்ப ரெண்டு விரோதம். அதனால அப்ப கேட்டான் ஆதியோ நிலையில் கலங்கியது யாக்கை கரணங்களான் ஆதியோ நிலையில் கலங்கி அது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன் வேண்டும் பொருளலாம் நயக்கும் பக்கு வந்த நில் வந்திலையால். நல்லா இருக்கிற காலத்துல உருந்துகின்ற காலத்துல நீ வந்தையே ஓவிலாது யாஞ்சை புண்ணியம் அனைத்து உதவினேன் கொள்க நீ உனக்கு பூவில் வாழ் அயனும் நிகடிலம் என்றால் புண்ணியம் இதையும். அதனால இதுவரையில நான் செய்த தர்மத்தினுடைய பலன் இருக்குது புண்ணியம், அந்த புண்ணியம் பூரா உனக்கு அப்பதான் கொடுக்க முடியும். கையில ஒண்ணும் இல்ல தேர்ல சாஞ்சிடுறத்துல. அதனால நான் செய்த தர்மத்தினுடைய பயன் பூராவும் நீ வாங்கிக்கோன்னு தர முடியல. அத வந்து ரத்தத்தை பிடிச்சு தாரவாத்து விட்டான். ரொம்ப ரொம்ப வருத்தமான கரகண்ணன். அத வாங்கிக்கிட்டேன். வாங்கிக்கிட்டு உனக்கு என்ன வர வேணும்னு இந்த வேதியன் கேட்டான். உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாங்க. அவன் கேட்கிற வரம் யாரு கர்ணன் கேட்கிறான். மல்லலந்துடைய நிருபமை முனிவன். மல்லலந்துடைய என்ன கர்ணன் வல்லலம் கோதயம் இருவரை முனிவன் மகிழ்ந்து நீ வேண்டிய வரங்கள் சொல்லுதா உனக்கு தருது என்றுரைப்ப சூரன்மாவதலையும் சொல்வா சூரன் சூரன் தேரோட்டி சூரன் எடுத்து கிடப்ப சூரன்மாவதலையும் சொல்வா அல்லல் வெவ்வினையால் வெவ்வினையால் இன்னும் உட்பவம் உண்டாயும் நினைகிறார் எனக்கு பரப்பு உண்டான சொல்லாதபடி எனக்கு புத்திய குடும்பம்
1: புத்திய குடும்பம்
0: இல்லை என்று இல்லை என்று இதயம் அடித்தருள் என்றி வரன் கேட்டாரு மகாபாரத்தில் வரும் அதனால இந்த இல்லைன்னு சொல்லாம கொடுக்கிற ஈக குணம் சமம் அதனால இந்த நாயன்மார்கள் அத்தனை பேரும் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க அதிகபட்சம் எல்லாமே கொடுக்கிற குணமாட்டாரு கிடையாது விடுவார நாயன் எடுத்தது ராத்திரியில வயல்ல போய் வாங்கிட்டு வந்து அந்த வேலையில இல்லைன்னு சொல்லாம் வாரிட்டு வந்து அந்த இடத்துல சேர்க்கலார் சொல்றாரு வள்ளலார் இளையான்குடி மாறநாயனார் வயல் புறம் போனார் வள்ளலார் இளையான்குடி மாறநாயனால் வயல் புறம் போனார் வள்ளலார் வள்ளலார்னு சொன்னான்னு சொல்றேன் அதே மாதிரி இயற்பக நாயனார் பத்தி கேட்கவே வேண்டியது இல்லையே என்ன அதே இயற்பகை கிடையாது மனைவியே வந்து காட்டாரு கூட்டிட்டு போ என்னன்னா அவங்க வந்து உலகத்துல பொருளோட மனைவியோட மக்களோட வாழ்ந்தார்களோ பச்சு அங்க வைக்கணும் அப்படி தாமரையில தண்ணீர் கூட வாழ்ந்துருக்கார் தாமரையிலே தண்ணீர் தாமரையில தண்ணீர் தெரியும் கூட்டவே அது கூட வாழ்ந்துருக்கார் நம்ம மாதிரி ஒட்டி வாழ்ந்துருந்தா கொடுப்போமா ஐயோ அதனால நாயன்மார் சில பேர் தர்மம் சிவதர்மம் ஆனா தர்மம் எதுன்னா சிவதர்மம் இப்ப கர்ணம் செய்தது கூட பசு தர்மம் பத்து புண்ணியம் சிவபுண்ணியம் செய்யல நாயன்மார்கள் அத்தனை பேரும் சிவபுண்ணியம் சிவபுண்ணியம் பண்ணினால் சிவலோகம் சிவபுண்ணியத்தை பண்ணினால் சிவலோகம் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது டாக்டர் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறான்னு வச்சுக்க அவன் என்ன வேலைக்கு போவான் பியூன் வேலைக்கா போவான் அது போல சிவபுண்ணியத்தை பண்ணா அவன் எங்க போவான் ஆனா கட்டாயம் போறது உறுதி போறது உறுதி எங்கே போகிறான் என்பதை அவன் இங்க செய்யற செயல் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இங்க என்ன செயல் செய்யறானோ இதுக்கு தகுந்தாரு போல அடுத்த ஊருக்கு போவான் என்பதை அதனால அப்படி வந்து இந்த சிவப்புலி நாயனார் திருவாக்கூர்ல அவதாரம் பண்ணவர் பராமகுலத்துல வந்தவர் சிவபெருமானத்துல அதிகமான பக்தி உள்ளவர் ஈகத்தரத்துல சிறந்த தன்னுடைய ஆளும் அங்கனருக்கு அன்பர் அணைந்த போது அடியில் தாழ்ந்து அங்கனராய சிவபெருமானுக்கு அன்பர்கள் வந்தார்களையான அவங்களுடைய திருவடியில விழுந்து வணங்கி ஆடு அங்கனருக்கு அன்பர் அணைந்த போது அடிய தாழ்ந்து மூணு ஆதரவு உண்டு அதனா அதிகமான பிரியம் அன்பு உண்டா முன்பு நின்று இனிய கூறி அவர்களுக்கு முன்பு நின்று வணக்கம் செய்து இனிய வார்த்தைகளை சொல்லி நாடு நல்ல அமுதமூர்த்தி நல்ல சாப்பாடு போடுவார் பொன்னியரிசி சாப்பாடு நல்ல பருப்பு நெய்யோட நல்ல சாப்பாடு போடுவார் நாளும் நல்ல அமுதம் ஊட்டி ஊட்டி ஊட்டி ஊட்டினா புரியுத ஊட்டினா புரியுதான் உன்னீர் உன்னீர் இருந்து ஊட்டாதார தம்மனையில் உண்ணாமல் ஓடிவோம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அந்த உபசாரம் நாளும் நல்ல அமுதம் ஊட்டி நயந்தனா எல்லா நல்லி அவங்க என்ன விரும்புகிறார்களோ அதெல்லாம் கொடுக்கும் இன்னொரு இன்பத்துள் தங்கி நிதிமலை மாறி உண்டார் இப்படி சிவபெருமானுடைய அடியவர்கள் வந்து அவரை வணங்குவாரு வாழ்த்துவாரு அவர்களுக்கு நல்ல சாப்பாடு போடுவார் அவர் நிறைய வேண்டிய பொருள் எல்லாம் கொடுப்பார் அந்த கொடுத்து அதனால வருகிற இன்பத்துள்ள தங்கினர் கொடுத்து அதனால வருகிற இன்பம் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் சாப்பிடக்கும் வைத்தலக்கும் அண்கண்ணவர் என்பார் திருவள்ளுவர் குடித்து அதுல வருகிற இன்பம் இருக்குது பாருங்க அதனால் நீடு இன்பத்துள் தங்கிய நிதி மழை மாறி போன்றார். அஞ்சடுத்து ஓரி அஞ்சி வேட்டு நல் வேள்வி எல்லாம் நஞ்சனி கண்டர்வாக நன்னிட செய்து சிவவேள்வி செய்வார். தியாகம் சிவநாமத்தை ஓதுவார், திருநாம அஞ்சலத்தையும் ஓதுவார். திருநாமம் அஞ்சலத்தும் செப்பாராயில் என்றார் போல அஞ்சலத்தை தினந்தோறும் ஓடுவார். அங்கி வேட்டு அயால் அக்னிகாரியம் பண்ணுவார். எஞ்சலில் அடியாருக்கு என்று இடையரா அன்பால் அயால அடியார்களுக்கு இடையராத அன்பினாலே நிறைய தர்மம் பண்ணினார். வள்ளல் தஞ்சையல் வாய்ப்ப ஈசர் தாழ்நிலம் தங்கினார். இப்படி சிவநாமத்தை சொல்லுவாரு, சிவனடியாருக்கு வாரி கொடுப்பாரு, சிவவேள்வி செய்வாரு, சிவபக்தி பண்ணுவாரு. இப்படிப்பட்ட சிவபுண்ணியங்களை செய்து சிவபெருமானுடைய திருவடி நிழலில் தங்கினார். திருவடி நிழல்ல தங்கினார். ஈசன் எந்த இணையடி நிழலிலே தங்கினார் அப்படின்னு சொல்றார். இணையடி ஈசன் தாழ்நிழல் தங்கினார். அறத்தினில் மிக்க மேன்மை அந்தனர், அறத்தினில் மிக்க மேன்மை அந்தனர் ஆக்கூரனில் மறைப்பது வள்ளலார் வன் சிறப்புலியார் தாழ்வார். அதையால தர்மத்திலே மிகச் சிறந்தவராக விளங்குகின்ற இந்த அடையில இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஆக இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள்லாம் அவ சொல்றா. இந்த மண்ணு கருப்புக்கு இப்ப வருவோம். சந்திரமண்டலம் எப்படி ஆச்சுன்னார் சொல்லுங்க. சாகையில் உள்ளது சொல்லுவோம். ஜாவா

ஆகையினால்தான் சந்திரன்ல நடுப்புற கருப்பு இருக்கு. ஆகையினால ஏகையினால்னு கேட்கணும், ஏகையினாலும் கிடையாது, எதனாலும் தான் சொல்லணும். நான் ஆகையினால ஏகையினாலுங்கிறது தமிழ் தெரியாம என்ன பண்ணுவோம், ஆகையினால வையாகையினாலுங்கிறார். என்னத்தினாலே நார் ஒரு சமயத்தில் ஒன் சமானிய டைம் வேதம் கதை சொல்றது, இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் கலந்துகிட்டே பிரசிஞ்சுன்றதுதான். தியாவா பிருத்திவி சஹாஸ்தாம், ரெண்டு சேர்ந்து இருந்துருத்து இதை பிரிச்சான். சில குழந்தைய லெட்டர் குழந்தைய அப்படி சேர்றதுங்கிற அப்புறம் பிரிக்கணும் இல்லை, புரிஞ்சோ இல்லை, பேசாமல் தனித்தனியாக வர வேண்டியதுன்னு இது பிராரப்தம். ரெண்டு அப்படி ஒட்டின்னு கொடுத்துங்கிறான், இந்த மூஞ்சி அந்த மூஞ்சி ஒட்டித்துங்கிறான், சில பேருக்கு வயிறு ஒட்டித்துங்கிறான், சில பேர் முதுகு ஒட்டித்துங்கிறான், சில பேர் ஒட்டினது பிரிஞ்சு போச்சுங்கிறான். பல தினசு இருக்கு நம்ம கர்மா. தியாபா பிருதிவி சஹாஸ்தம், அப்புறம் பார்த்தா இல்லையாப்பா ஒரு தினசா அஸ்வினி தேவதைகள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கிளம்பி கொடுத்துருங்க. கிளம்பி போகும்போது சேர்ந்து இருந்தவா கிளம்பி ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சா மெமெண்டோ ஒன்று கொடுக்குற வாழ்க்கை. ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆனார்னா ஏதோ ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு ஷீல்டை பண்ணி ரொம்ப நல்லா வேலை பண்ணார்னு ஒரு சர்டிஃபிகேட் கையில் கொடுப்பான். அதை பார்த்து அவங்களுக்கு ஆஃபீஸ் ஞாபகம் வரணும், ஏன்னா அதை மறக்கணுங்கிறதுக்காக தான் போகிறான். ரிட்டையர்ட் ஆனப்பறம் ஆஃபீஸ் ஞாபகம் வச்சுக்கிறான். அம்பி இவன் ஃபோட்டோ ஒன்று அவன் ஒன்று வச்சுக்கணும், இந்த மாதிரி ஒருத்தன் குப்பையை கெடுத்தான் தன்னால் இதனால மெமரி வச்சுக்கணும். அதனால இந்த கையெழுத்து வாங்கிக்கிறேன் இந்த ஸ்கூல்லேருந்து போகும்போது. தேவி நான் இதை எதுக்காக சொல்கிறேன், வேதத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன், ஏதோக்தம் தான் பண்ணிகிட்ருக்கோம், எல் வேண்டாத பண்ணிகிட்ருக்கோம், வணங்குறது விட்டுட்டோம். தேவி யதி அப்ரூதாம் என்ன சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறோம், ஞாபகம் இருக்கிறதுக்காக உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சாமானை என்ன கொண்டு கொடு, நான் என்னத்தை ஒன்று தரேன், இதை பார்க்குறச்சே ஞாபகம் வரும் மொழியும். சில பேர் தான் கொடுப்பேன், நான் ஃபோட்டோ தரேன் சார், விசிட்டிங் கார்டு தானே உங்களுக்கு ஞாபகம் வரும், விசிட்டிங் கார்டை வச்ச இடமே தெரியல எனக்கு, அப்புறம் என்ன ஒன்று அது ரெண்டும் கிட்டான் பேர் சார் தான் கொடுங்கோன்னார். அஸ்தேவனோ சஹ யஜ்னி யமிதி, உடனே தேவலோகம் ஒன்று கொடுத்தது, இது இங்கே வந்தது, இதுக்கு மேலே விஸ்தாரமாக சொல்லலை. மனுஷலோகம் ஒன்று கொடுத்தது, என்னையா நிரூபணம்னார். தேவலோகத்திலேருந்து வந்த ஸ்பெஷல் ஐட்டம் தான் உவர்ப்பு மண்ணுங்கிறான், ஊஷாகான்னு பேர். ஊஷாகான்னா அந்த மண்ணுக்கு என்ன லட்சணம்னா வெள்ள விளையர்னு இருக்கும், நைஸாக இருக்கும், அதை உடம்புக்கு தேய்ச்சிருந்தா சோப்போவுடன் சாஃப்டாக இருக்கும். அந்த இடத்துல பிரம்மா வந்து நெல் போட்டாலும் விளையாது, விளையவே விளையாததான, பிரம்மம் வந்தாலும் விளையாததான ஒரு மண்ணுக்கு ஊஷாகான்னு பேர். அது கலர் வெளுப்பார், அந்த மண்ணு தான் தேவலோகத்திலேருந்து வந்ததுன்னு வச்சுக்கோ. அதை கொண்டு வந்து ஆதானத்தில் வைக்கணும், இப்போ தேவலோகத்துக்கு ரெப்ரசன்டேஷனாக இந்த இந்த மண் வைக்கணும். இந்தூர்லேருந்து கொடுத்தது அங்கே என்ன போச்சுன்றார், அது என்ன ஏதா யஜ்னி யமாசி, இது சமிதையில் சொல்லுவோம் இப்போ, ஏதா யஜ்னி யமாசி தமுஷ்யாமி கிருஷ்ணபூஷாகேல இருந்தா, ஷாகேல இருந்தால் கனம் கிடையாது, அதே வாக்கிய சமிதையில இருந்தா கணம் உண்டு. ஏதோ கணம் சொல்லி காட்டணும்னு தோணி போச்சு, ஏன்னா எனக்கு கணமும் தெரியணும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, வெறும் ஏதோ வேத பாஷை மட்டும் படிச்சுட்டு ஏமாத்திரா போறதுக்கு நினைக்கப்படாது. அப்போ இங்கே நாங்க போச்சு, அது என்னடா அண்ணா, அத ஒருத்தர் ஞாபக பொருளா கொடுத்தா அதை எல்லாரும் வரைச்சு பாக்குற மாதிரி ஷோ கேஸ்ல வைக்கணும், அது கூப்பிட்டு சமையல் உள்ள எங்கேயா பொட்டலாம் கட்டி போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தேவலோகம் என்ன பண்ணிட்டு இங்கேருந்து வந்தது தினம் எல்லாரும் பார்க்குற மாதிரி முன்னாடி வச்சுருக்கான். அதுதான் சந்திரனுக்கு நடுப்புற கருப்பாக தெரியறது, இந்த கருப்பு மண்ணுன்னு. இதுக்கு இன்றைக்கி நிரூபணம் வந்துதான் இல்லையா கருப்பு மண் இருக்குன்னு, அதோட ஆளை விடுங்க. இப்போ இதுக்கு மேலெல்லாம் பல கேள்வி கேட்டால் அப்புறம் பேசுவோம். சந்திரமா லோகத்தில் போனாக்க போகம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் வேறு விஷயம். ஒருத்தன் கேட்டான் சந்திர மண்டலத்தில் போய் எல்லாரும் புண்ணியம் பண்ணவாள்லாம் சௌக்கியம் அனுபவிக்கிறாங்கிறா, நம்ம சயின்டிஸ்ட்லாம் போயிட்டு அங்கே ஒன்றுமே மூச்சு விடக்கூட இடமில்ல, ஆக்சிஜன் எடுத்துன்னு போகணுங்கிறான், என்ன சார் அந்த ஊரில் லோகம் இருக்குதுன்னு என்கிட்ட கேட்டான். நான் உடனே பதில் சொன்னேன், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறதுக்கு சாமர்த்தியம் பெரிவாக கொடுக்குறான், நீ போன சந்திர மண்டலம் வேறே, இவா சொல்கிறது வேறேன்னுட்டான். ஏன்னா அந்தியூர்னு ரெண்டு இருக்குன்னா, சேலத்து சேலம் ஜில்லால் ஒன்று இருக்குது, விழுப்புரம் ஜில்லால் ஒன்று இருக்குது, எந்த அந்தியூர் புரியல உங்களுக்கு. இப்போ நம்ம சித்தாந்தத்தை நாம் நம்பணும் முதல்ல. நீங்கள் ராமையர் ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்கன்னு வேறொரு ராமையரை போய் பார்த்தா வெறும் ஃப்ராடு, தத்தி தீர்த்தம். அடே இந்த ராமையர் வேறு, இந்த ராமையர் வேறு என்ன, ஏ ஜார்ஜ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஜார்ஜ் செகண்ட் ஜார்ஜ் தேர்ட் ராஜ்ன்னு பேர் வச்சுக்கோங்க, ராமனே மூணு பேர் வச்சுக்கலையோ, ராமன் எத்தனை ராமனடி. அதனால வேதம் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறது ஹூஆர், வேதத்தில் சொன்ன ரிஷிகள்லாம் பொய் சொன்னாருன்னா, நம்ம தாத்தா காலம் வரைக்குமே பொய் சொல்ல தெரியாது அவளுக்கு, இப்போ பொய் சொல்ல நிஜம் சொல்லத்த தெரியாது, இப்போ காலம் மாறும்போது தானே பொய் ஜாஸ்தியாக இருக்குது, இதில் யாருக்கா சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோ ஓட இப்படி இருக்கேன் வேதமானது, இது மாதிரி பல பல விஷயங்கள் சொல்கிறது,
இன்னைக்கு நான் நேற்றுக்கு வேற சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட பிரதிஜை பண்ணிவிட்டு இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் சொல்லாமல் இந்த கதையை சொல்லி நீங்கள் தலையாட்டுன்னு முடிச்சேன்னா எனக்கு அப்புறம் டிபி வந்துடும். அதனால் நான் இப்போ சொன்னபடி கொஸ்டின் ஆன்சர் ஆரம்பிக்கிறேன். எவ்வளோ 8 ஆயிடுச்சு. இதில் நேற்றுக்கே ஒரு அம்மா 2 கேள்வி கொடுத்துருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா சுருக்கமாக சொல்லிவிடுறேன். நாங்கள் யஜுர்வேதத்தை சேர்ந்தவா. நீங்கள் சொல்கிறத பார்த்தா யஜுர்வேதம், சுக்லயஜுர்வேதம், கிருஷ்ணயஜுர்வேதம்னு 2 இருக்கா போல் இருக்கு. நான் யாரையுமே கேட்கப்படாது, நான் சுக்லயஜுர்வேதமா கிருஷ்ணயஜுர்வேதமானு எப்படி தீர்மானம் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கா. நான் என்ன சொல்கிறேன், வாத்துக்காரர் வந்து அபிவாதியை சொல்லும்போது என்ன சூத்திரம் சொல்கிறான்னு என்கிட்ட சொல்லணும் முதல்ல. அது தெரியாதுன்னா சொல்லப்படாது. ஆனால் இன்னொருத்தரை கேட்டு தான் ஆகணும். இவன் அப்பா இல்லை, இவ தாத் இவ மாமனார் அவெல்லாம் கேட்கணும். அந்த சூத்திரம் சொன்னாலே என்ன வேதம்னு தெரியும். நமக்கெல்லாம் சொன்னாக்க ஆபஸ்தும்ப சூத்திரஹான்னு வரும். அந்த சுக்லஜுர்வேதமாக இருந்தால் காத்தியாயன சூத்திரஹான்னு வரும். இதை கேட்டு தான் தீர்மானம் பண்ணணுமே ஒழிய வேறதுன்னுசா தீர்மானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எஜுஸ்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு சொன்னாக்கா பணத்தில் தான் பிளாக் அண்ட் ஒயிட் மணிங்கிறா, ஃபோட்டோவில் பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிறா. நீங்கள் வேதத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்னா என்னங்கிறது முதல் நான் சொல்லிவிட்டே இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். மந்திரம் பிராமணம்னு, அதாவது மந்திரங்கிறதான டெக்ஸ்ட்டும் பிராமணங்கிறதான லைட் காமெண்ட்ரியும் தனித்தனியாக இருந்தால் சுக்லயஜுர்வேதம், இதுவும் அதுவும் கலந்து கட்டியாக இருந்தால் யஜுர்வேதம். இது கான்ட்ரேஷன் தர்ப்பணத்தை 7 அட்சத்தையும் கலக்கிற மாதிரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிருக்கா அந்த அம்மா, எங்காத்துல நாந்தி பண்ணப்படாதுன்னு வழக்கம் சொல்றா. நாந்தி வழக்கம், நாந்தினா நான் நேற்றுக்கே சொல்லிட்டேன், பிதிரு தேவதைகளை நந்தயந்தி இது நாந்தி, அதை கவனிச்சு விட்டு தான் மங்கள காரியங்கள்லாம் பண்ணணும்னு பண்றோம்னு. எங்காத்துல தேர் இஸ் நோ நாந்தி ஃபரஸ், யார் தீர்மானம் பண்றது? தேர் இஸ் நோ பூனல் ஃபரஸ்ன்னு ஒருத்தன் சொல்றான். ஏன்னா இவன் போட்டுக்கல, இதுக்கு பதிலே முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி எல்லாம் வேதத்தில் இருக்கான்னு கேட்குறா. எல்லாத்துலேயுமே டைரெக்டாக வேதம் பார்க்கக்கூடாது. வேதத்தை சொன்னத ஸ்மிருதிகளில் சொல்லியிருக்கு, ஸ்மிருதிகளெல்லாம் நாந்தி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இதுலேயே நான் நேற்றுக்கு சொல்லிட்டேன், பித்ருப்பியா பூர்வேத்யு கிரியத்தேன்னு இருக்குது, வேதத்துலேயும் இருக்குது இல்லையா. அதனால் கண்டிப்பாக நாந்திங்கிறது பண்ண வேண்டியதான் அப்படிங்கிறதோட முடிச்சிட வேண்டியது. இந்த 2 கேள்வி முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்ததில் அந்த வரிசை நம்பர் வச்சுக்கல. ஒருத்தர் கேட்டிருக்கா, எங்கள் பசங்கள்லாம் ஃபாரினில் இருக்கா, அவள்லாம் இந்த கிருஷ்ணாஷ்டமி கோகுலாஷ்டமி இந்த பண்டிகையெல்லாம் கொண்டாடணும், ஆச்சார அனுஷ்டானம் கூட இருக்கணும்னு நினைக்கிறா, பண்ணலாமா? அங்கே ஏதோ ஹோமங்கள்லாம் பண்ணோமே ஆனால், பிதிருகாரியங்கள்லாம் பண்ணோமே ஆனால் பிரயோஜனம் இருக்கா இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஃபாரினில் குழந்தைகள் இருக்காங்கிறது எல்லாத்துக்கும் ஃபாலோ. அவள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆச்சார விவகாரம் என்னங்கிற கேள்விக்கு இங்கே என்ன பண்ணாலும் அதான் அங்கே பண்ணணும். இங்கே இங்கேயும் ஆச்சாரமாக தான் இருக்கணும், அங்கே நமக்கு என்ன ஆச்சாரம் உண்டோ அது இங்கே போயிருக்கணும். அங்கே போய் பூஜை பண்ணுறச்சு வேஷ்டி கட்டுனு பூஜை பண்ணணும். வேஷ்டி கட்டுனு பூஜை பண்ணணும், அம்மன தோண்டி கொஞ்சம் பேண்ட்டு போட்டு பண்ணப்படாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ கொஞ்சம் மடியாக இருக்கணும்னா மடியாக இருக்கணும். மந்திரங்கள்லாம் சொல்லணும். ஆச்சார அனுஷ்டானங்கிறது எல்லா ஊருக்கும் பொதுவான விஷயம். அதனால் ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் கட்டாயம் பண்ணத்தான் வேணும். ஆச்சார பரமோ தர்மஹா தர்மச பிரபுரட்சிதா சொல்லியிருக்கு. அங்கே பண்ணக்கூடிய ஹோமங்களோ பூஜைகளோ அதெல்லாம் பலிக்குமானா கண்டிப்பாக பலிக்கும். பிதிர்காரியம் பண்ணப்படாதுன்னு சொல்கிறாளேன்னாக்க ஃபாரினே போகப்படாதுன்னு சொல்கிறக்காளேன்னு அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்களோ, இதுதான் பதில். அது இதில் அனந்தராம தீட்சர் ஒன்று சொன்னான்னு அப்படி அதை இழுத்து விட்டுறேன். இவன் ஃபாரினில் போய் 2 பிராமணாலை இங்கேருந்தே வர வச்சு, வாத்தியார் ஒன்று 3 பேரை ஃபாரினுக்கு லண்டனுக்கு வர வச்சு நல்லா ஸ்ரத்தியாவுளோ அங்கே ஸ்ராத்தத்துக்கு வேண்டிய பவுனுலாம் வாங்கி கொடுத்து நிறைய சில்லற வருது. ஸ்ராத்தம் பண்ணிட்டேன்னு தீட்சர்கிட்ட வந்து சொன்னானான். தீட்சிதர் சொன்ன பதில் 50 வருஷம் முன்னாடி, அட அசடே நீயே ஃபாரின் போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது, அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா வேறு ஏண்டா அங்கே வர வைச்சேன்னு ஆறாம் இவர். நான் அப்படி மையமாக விட்டுடுறேன் இதை. ஆனால் என்னுடைய சொந்த அபிப்பிராயம், பண்ணாமல் இருக்கிறத விட பண்ணுறது தேவையில்லை. அங்கே ஒரு பிராமணாவை கூப்பிட்டு போடுறது ரொம்ப தேவை. அதனால் ஏன்னு கேட்டால், ஸ்வதேசோ புவனத்ரயம்னு ஒரு வியாக்கியானம் இருக்குது, இது என்னுடைய சொந்த கருத்து. இதுக்கு இது பெரிய சர்ச்சையில் இருக்குது. பெரிய சாஸ்திரஜால் சபையிலேயே ஃபாரின் போய் அனுஷ்டானம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஃபாரின் போகலாமா போகக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதாங்கிற கேள்வியை கேட்டாலே அடி விடு. இன்னுமே எல்லோரும் போகிறோம், எல்லாராத்துலேயும் யாரோ ஒருத்தர் ஃபாரினில் இருந்துட்டுருக்கான். அதனால் அதை பற்றி இப்போ ரொம்ப பேசக்கூடாது. பெரியவா ஃபாரின்லேருந்து வர பணத்தை வைதிக காரியங்களுக்கு தெய்வ காரியங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப வருஷம் முன்னாடி. அப்புறம் ஸ்ரீரங்க கோபுரம், ஏன்னா எனக்கு பல விஷயம் தெரியும் அதனால சொல்கிறேன். ஸ்ரீரங்க கோபுரம் கட்டின ஜீயர் வந்து பெரியவாளோட ரொம்ப கனெக்ட் பண்ணி ரொம்ப பணம் தேவையாக இருக்குது, என்ன பண்ணலான்னு பெரியவாள் வந்து கேட்டார்.
அப்போ சொன்னால் ஸ்ரீரங்கநாதருக்கு விநியோகம் ஆரத்தினால ஃபாரின்லேருந்து தான் பணம் நிறைய வருங்கிறான். ஏன்னா என்ஆர்ஐக்கு தான் நிறைய விஷயம்னு சொல்கிறோம் இல்லை, என்ஆர்ஐன்னு தானே சொல்கிறது. எனக்கு ஒன்றும் புரியல, என்ஆர்ஐன்னு மட்டும் தெரியும். என்ஆர்ஐ செக்கு வந்தால் லட்சத்தில் தான் ஆரம்பிக்கிறது, இந்தியன் செக் வந்தால் 10 ரூபாயிலேருந்து ஆரம்பம். என்ஆர்ஐ பரவாயில்ல, தெய்வ காரியத்துக்கு உபயோகப்படுறது, அதனால சுத்தி வந்துடும், வாங்குவோம்னு சொல்லியிருக்கா, ரெண்டு சொல்லியிருக்கா. இதே போல நேத்திக்கு ஒருத்தர் ஓரலாக கேட்டார், விஷ்ணு சாஸ்திரநாம் நாங்கள்லாம் சொல்லாமல் சொல்லப்படாதான்னு. ரெண்டு கட்சியும் இருக்கே, சில பெரியவாள்லாம் விஷ்ணு சாஸ்திரநாம் சொல்லப்படாத கேளுங்கோ போறோம்னு விட்டா, ஏன்னா உங்க தொண்டை வலிக்க போறதேன்னு அவருக்கு ரொம்ப கவலைன்னு சொல்லிட்டேன்னா. நம்ம மகா பெரியவாளே ரொம்ப நாள் முன்னாடி விஷ்ணு சாஸ்திரநாம அவள் சொல்ல வேண்டாம், கேட்டா போறோம்னு ஆதிசங்கர் சொன்ன பாஷ்யத்தை பற்றி சொன்னார். அப்புறம் ஒரு தரம் காஞ்சிபுரத்தில் பட்டின பிரதேசத்தும் போது நான் போயிருந்தேன், 100 பேர் சாஸ்திரநாம் சொல்லி வந்தேன், அதில் 20-30 பன்னாட்டிகளும் இருந்தா, நான் போய் கேட்டேன், சொன்னால் பரவாயில்ல இவாளும் சேர்ந்துருக்காள்லையோ, பரவாயில்ல விட்டுருட்டார், புரியுறதோ இல்லையோ. இப்போ இது ரெண்டுக்கு பதில் வந்துடுச்சு. இப்போ அடுத்தது, அதனால் இது பண்ணிடலாம், பிரயோஜனம் உண்டான்னா பிரயோஜனம் 100% இங்கே பண்ணால் உண்டுன்னா அங்கே பண்ணால் 60% உண்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் விட்டுருங்க. இது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் நான் சொன்னது ரைட்டு. சம்பிரதாய நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப சம்பிரதாயமாக இருக்கிறோம் போகப்படாதுங்கிறதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, என்ன எதுக்காங்க போகணும், அது சம்பிரதாயம்தான் தப்பே வழிய பண்ணணும்னு சொல்லியாச்சு, அதுதான் விட்டு போடணும் அவ்வளோ, எல்லாமே விட்டு போடுறது. இப்போ கோத்திரம் கேட்டாலும் எனக்கு தெரியாதுங்கிறான். இதுக்கப்புறம் சில பேர் பகவன் நாமா அவருடைய பெருமை சொல்லும்போது சஞ்சாந்தங்கள்லாம் பண்ணவே வேண்டாம், சிராத்தங்கள்லாம் பண்ணவே வேண்டாம், ராம ராம ராமான்னு 3 தரம் சொன்னா போறேன்னு சொல்கிறாளே, அப்படி இருந்தால் இதெல்லாம் என்ன ஆச்சு, நாமாவினாலேயே எல்லாம் பண்ணலான்னு சொல்கிறாளே, அதுக்கு உங்கள் கருத்து என்னன்னு கேட்டுக்கா, இது சாஸ்திரத்தில் என்ன அர்த்தம், இப்போ நிறைய பேர் இப்படி பிரச்சாரம் பண்ணுறாளே, கரெக்டாக பேசுகிற மொழியில் பண்ணுறாளே, பண்ணுறாளே தான் அது, பண்ணுகிறார்கள் இல்லை, ஷார்ட்கட். இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது பார்த்துருக்கள, குழந்தைக்கு ரொம்ப கபம் ஜாஸ்தியாகி மூச்சு விட திணறது, இந்த விக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணுறான்னு தெரியுமோ இல்லையோ, ஒரு டப்பா எடுத்து இந்த அம்மா ஒரு குழந்தை படத்தை காட்டி மூக்கு கிட்ட கொண்டு போகிறா, கொண்டு போனோன்னு அது உள்ள குழு போய் அந்த இது அதெல்லாம் அந்த குழாயெல்லாம் கிளீன் ஆகி ஹேனு சிரிக்கிறது. ஆகினாலே டிவி வரைக்கும் விக்ஸே போறோம்னு சொன்னால் என்ன பதிலோ அதான் பதில். இந்த விக்ஸுக்காரன் சொல்கிறதுக்கு எவ்வளவு வேல்யூன்னா ஓரளவுக்கு இதமாக இருக்கும், ஏன்னா மென்தால் இருக்கு அதில், புரிஞ்சுட்டு இல்லையோ. இதை இவன் எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான்னா மூக்கு கிட்ட கொண்டு போகும்போது எல்லா கபமும் சரியாக போயிடுனா, கப ஸ்பெஷலிஸ்ட் எதுக்காக இருக்காங்க? நான் இதை முதல் நாள்லேருந்து தினம் சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த தினம் உபன்யாசத்தில் என்னுடைய பெரிய பாயிண்ட்டே என்ன, இது ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்கு. நாம சங்கீர்த்தனக்காராளுக்கும் அனுஷ்டானக்காராளுக்கும் சாஸ்திரம் படித்தவாளுக்கும் வேதம் படித்தவாளுக்கும் அந்த உள்நாட்டு கலகம் நாளும் காம்ப்ளிமெண்ட்டாக வச்சுக்கணும். சந்தியாவந்தனமும் பண்ணணும், 12 தரம் நாமா சொல்லணும், உடனே 2 விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இது இந்த கேள்வியோடய 2-3 கேள்விக்கு பதில் சொல்லுவேன். நான் என்ன சார் நீங்கள் என்னெல்லாமோ பேசிட்டுருக்கீங்க, இன்றைக்கி ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கேன், ஆஃபீஸ் போக வேண்டியதுன்னா காஃபி சாப்பிட்றோம் இல்லையா, ஆஃபீஸ் போக வேண்டியிருந்தால் ஹிந்து, டெக்கான், ஹெரால்டு, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமலர், தினமணி, குமுதம், கல்கண்டு, குங்குமம், கழுகு, கழுகுன்னா புரியுறது இல்லையா, இவ்வளவு பத்திரிக்கையும் 10 நிமிஷமாவது வேகமாக பார்க்குறோம் இல்லையா. You are finding the time to know their bluff. You don't find the time for 5 minutes or 10 minutes. This is the lame excuse. சொல்றதே தப்பு. நான் சொல்றது எரிஞ்சு பேசினேன்னு தப்பா நினைச்சுக்காங்க, பதில் சொல்றச்சே கொஞ்சம் வேகம் வந்துடும், நான் ஏதோ சொல்றேன்னு வச்சுங்க. கேள்வியே அர்த்தம் இல்லைங்கிறதாக பல கேள்வியை முடிச்சிருவேண்ணா. கர்மானட்டும் அவன் விட்டு விட்டு பண்றது என்ன, அவர் எதுக்காக சொன்னார், இப்ப நான் சொல்றேன் சார், ஒரு உதாரணம் வச்சுங்க. இப்போ உங்கள் மேலே நான் நடக்கும்போதோ நீங்கள் இங்கே வரும்போதோ உங்கள் கால் மேலே படுறது, கையே மேலே படுறது, நீங்கள் ஒன்றே என்ன பண்ணுவ, பார்டன் மீ, ஃபோனில் அது பார்டன் சொல்லுங்க, ஏதோ கல்யாணப்படி பிடிச்சு இல்லை, எக்ஸ்கூஸ் மீன்னு ஒன்று இவன் என்ன பண்ணா, எக்ஸ்கூஸ் மீ, எக்ஸ்கூஸ் மீ, எக்ஸ்கூஸ் மீ, எக்ஸ்கூஸ் மீன்னு காலால் உதச்சுட்டே இருந்தான்னா காலை கட்டி பண்ண, இல்லை பகவான் கட்டி விடுவோம். பிராயஷ்சித்தான் யசேஷான் தபஸ்கர்மாத்மகானிவி யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. நாம சங்கீர்த்தனத்துக்கு பெருமை உண்டுங்கிறத நான் ஆட்சேபிக்கவே இல்லை. நாம சங்கீர்த்தனம் ஏன்னா இது பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் எல்லாரும் வேதாந்தம் படிக்கிறா, வேதாந்த உபன்யாசம் ரொம்ப நிறையா எடுத்து அவளுக்கு இப்போவே அந்த ஆத்மசாட்சா்காரம் வந்து இந்த ஜென்மாவிலேயே ஞானம் வருமா வராதான்னு ஒரு கேள்வி கேட்டான். ஐஹிகம பெப்ரஸ்துத பிரதிபந்தே தத்தரிசனாது பரிமளம் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் இல்லை. அவர் சொல்கிறார்,
நீ பண்ணினா இந்த ஜென்மாவில் வரும், ஆனால் எதிர்பாராத விதமான இடையூறுகள் இல்லாமல் இருந்தால். அந்த இடையூறுகள் என்ன விதமாக இருக்கலாம்? நாம சங்கீர்த்தனத்தினால போகிற இடையூறு வேற, சந்தியாவந்தனத்தினால போகிற இடையூறு பாபம் வேற, நீங்கள் பூஜை பண்ணுறதுனால வர இடையூறான பாபங்கள் வேற, தானம் பண்ணுறதுனால வரக்கூடிய புண்ணியத்தினால போகக்கூடியதான பாபமான இடையூறு.

போக்கிறதானதான பாபம் வேற, நாம சங்கீர்த்தனம் பண்றது வேற, புண்ணியம் பண்றது சமாச்சாரம் வேற, அன்னதானம் பண்றதுக்கு வேற. தேர்ஃபோர் எல்லாம் வெவ்வேறான பாபங்கள் இருக்கு, அதை போக்குறதுக்கு அதை தான் பண்ணித்தான் ஆகணும். அதனால இவா அவளை ஷாடாதீங்க, அவா இவாளை ஷாடாதீங்க, ரெண்டு பேருமா சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்றது இல்ல, சஞ்சாந்தனம் பண்றது இல்ல. திஸ் இஸ் அவர் டெசிஷன். இதுக்கு மேல நான் இதுக்கு மேல ரொம்ப விளக்க தயாரா இல்ல. இது இது மின்பின்னா இருக்கலாம். ஒரு பெரியவர் கொடுத்துருக்கா 8-10 கேள்வி இருந்த கடைசியில் வச்சுக்கிறேன். எப்பவுமே ரொம்ப பெருசா இருந்தா சூச்சி கட்டா அந்நியாயம் பேர். சின்னதெல்லாம் முதல்ல தட்டி விட்டுணும். ஒன் பே டான்ஸர்லாம் முதல்ல டிக் பண்ணிவிடணும். எஸ்ஏ டைப்பை கடைசியில் வச்சுக்கணும். இவன் எஸ்ஏ டைப் எழுத ஆரம்பிச்சு யோசு யோசு யோசு எழுதி 20 மார்க் ஆகிடும், 2.5 மணி நேரம் போய்டும். அப்புறம் இந்த டிக் பண்ணவே முடியாது. அதனால நான் தான் அதை எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் உண்டு, நான் எடுத்துக்கிறேன். உட்காருங்க, நீங்கள் எதாவது கேட்டால் கடைசியில் கொள்ளுங்க. வேதரட்சண நிதி ட்ரஸ்ட்ல வந்திருக்காரு, கிளம்புறேல பெரியவா வாழ பெரியவா அங்கேருந்து பெரிய ஆள்லாம் இங்கே அனுப்பிச்சுருக்கார். ஏன்னா பெங்களூர்ல எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கணும். ஒன்றும் அவளும் அந்த எல்லா ஊர்லேயும் போய் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நான் சொல்கிறேன். நான் இந்த சொன்னதே சொல்லிட்டு இருந்தால் டேப் ரெக்கார்ட் ஆகிடும். பல தினம் இருக்கு அதில். Why do we use black தில் ஃபர் தர்ப்பணம். இந்த கேட்டவருக்கு வெள்ளை எள்ளு உண்டுன்னு நிச்சயமாக தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் கேட்டிருக்காரு என்ன. எனக்கும் தெரியாது, மகாநாராயண உபநிஷத்தில் இருக்கு திலா கிருஷ்ணாஸ்திலா ஸ்வேதாஸ்திலா சௌம்யா. கேள்வியே நான் பலப்படுத்திட்டு பதில் சொல்ல போறேன். வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளுன்னு ரெண்டுக்கு இந்த வெள்ளி எள்ளு எப்படி உண்டாச்சுன்னா அது சாத்தத்தை சொல்றோம். கோசவே தேவ நிர்மிதா. கோசவங்கிற யாகம் பண்ணும்போது இந்த எள்ளை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சாலும் அது இருக்கட்டும். வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளுன்னு ரெண்டு இருக்கு. நம்ம அதில் எள்ளுருண்டை பண்ணும்போது கருப்பு எள்ளை பண்ணால் கருப்பாக இருக்குங்கிறதுக்காக வெள்ளை எள்ளை பண்ணால் பரவாயில்ல. ஆனால் தர்ப்பணம் ஸ்ராத்தம் பிதிர்காரியங்கள்லாம் பண்ணும்போது கருப்பு எள்ளு தான் வச்சுக்கணும். இதுக்கு நான் லௌகிகமான உதாரணம் சொல்கிறேன். துக்கானுஷ்டானம் பண்ணும்போது கருப்பு கருப்பு ரிப்பனை வாங்கி தானே குத்திக்கிறானா ஷேப்பு ரிப்பனை குத்திக்கிறானோ. ஒருத்தர் போட்டார்னா நீங்கள் சொல்லுங்கள், எம்எல்ஏ எம்எல்ஏ போட்டோம் மந்திரின்னா ஒரு 500 சைக்கிளில் வாடகைகள் எல்லாரையும் கூப்பிட்டு டிஃபனை போட்டு கையில் ரெண்டு வடையை கொடுத்து துக்கத்துக்காக ரோட்டில் போயின்ட்டுருக்கான். இதெல்லாம் மட்ராஸில் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அரே இவெல்லாம் எதுக்கானா போன உனக்கு கண்ணீர் அஞ்சலி சார் செலுத்துறானோ. இவெல்லாம் என்ன பண்ணுறான், இது இதில் ஒரு என்ன தெரியும், மூடத்தனம், பரம பரம மூடத்தனம். என்ன பேர், சூப்பர் ஸ்டிஷன். எல்லாரும் போயிட்டு இருக்கான். சைக்கிளில் ஒருத்தன் குத்துண்ட ரிப்பன் கீழே விழுந்துருத்து. கவனிச்சாலும் என்னென்ன தேசிய கொடியில் இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு அந்த கொடியை குத்தினுட்டா இவர் தேசபக்தர்னு அர்த்தம். இந்த பிளாக் விழுந்தோடனே அங்கேருந்து வந்தான் பலார்னு அரைஞ்சு வெள்ளை போடான்ட்டான். ஏண்டான்னு துக்கம் தெரியறதுக்கு அந்த கருப்பை குத்திக்கணுமாங்க. இதனால தான் கருப்பு வேஷ்டி கருப்பு கரை கட்டப்படாதுன்னு அது துக்கத்தை காட்டும். அது வேற இது இதுலேருந்து அதை சொல்லிவிடுறேன். ஒரே ஒரு யாகத்தில் தான் கருப்பு அரிசி கருப்பு புடவை கருப்பு கரை கருப்பு வேஷ்டி கட்டிக்கணும். அது மழைக்காக பண்ணுறதான காரிய ரீஷ்டி, அதை தவிர பாக்கி. அப்புறம் நீங்கள் வேணால் அந்த ஐயப்பன் பூஜை கருப்பு வச்சுங்கோ, அது கருப்பு இல்லை ஷேப்புங்கிறோம். கருப்பும் ஷேப்பும் சேர்ந்தால் அது வேற கட்சி. ரெட் அண்ட் பிளாக், அது பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை. அதனால இப்போ என்னாச்சு, பிதிரு தர்ப்பணத்துக்கு நிச்சயமாக கருப்பு தான் வச்சுக்கணும். ஒய் டூ வி பெர்ஃபார்ம் ஸ்ராத்தம், அருமையான கேள்வி. ஆனால் அவள் வேதாந்திக்காக கேட்டிருக்கா, ஆத்மாவுக்குத்தான் சாவே கிடையாது, ஸ்ராத்தம் எதுக்காக பண்ணுறேன்னா. ஸ்ராத்தம் ஆத்மாவுக்கு பண்ணல, ஆத்மா கம் பாடி. இந்த கம்னு ஒன்று இருக்குது, இந்த சியூ எம்னு போட்டால் கம்மின்னு அர்த்தம் இல்லை, அண்டுங்கிற அர்த்தத்தில். ஆனால் ஆத்மா அண்டுன்னு சொல்லக்கூடாது, சில இடத்துல கம் தான் சொல்லணும். கம்னா இனவிட்டபிளி இன்ச ஆல்வேஸ் இன்செப்பரபிள் கனெக்ஷன் அர்த்தம். அண்டுன்னா பிரிச்சு விடலாம்னு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இவா ஒரு பக்கம் காரில் போகலாம் அவள் ஒரு பக்கம் காரில் போகலாம். பாலும் டிகாஷனா கலந்தப்புறம் எப்படி பிரிக்கிறது இல்லையா. பால் டிகாஷனை விட்டான், என்னடா ஆச்சு பசும்பால்னா, இல்லை டிகாஷனை விட்டேன்னா. அந்த டிகாஷனை பிரித்து எடுங்கோ, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலான்னா. என்ன இது, ஹம்சத்தால் கூட பிரிக்க முடியாது. இந்த பாடி சென்ஸ் ஆர்கன்ஸ் இதோட சேர்த்து இன்சச்சுவே நாம் அதை சேர்த்து வச்சுருக்கோம். அவர் தான் ஜீவன் பேர். அவர் இந்த பாடி போகும்பொழுது அவரும் போறதாக வச்சு தான் ஸ்ராத்தம். அதனால செப்பரேட்டட் சோலுக்கு இல்லை, செப்பரேட்டட் ஜீவனுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா ஸ்ராத்தம் பண்ணியே ஆகணும். அவ்வளவுதான். ஹூம் வி ஆஃபர் ஸ்ராத்தம்னா ஜீவன் பேர், ஆத்மான்னு சொல்லக்கூடாது. இது என்னன்னா, இதை பத்தி நான் 2 நாளைக்கு உபன்யாசம் பண்ணாதான் ஜீவன் என்ன ஆத்மா என்னன்னு புரியும். அதனால பண்ணி ஆகணும்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகங்கள் போர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: காமிகாதி சமாட்சாதாதிபிகி சித்த சித்தாந்த சம்ஹிதா என்று சம்ஹிதா அப்படின்னு, அதாவது இந்த சம்ஹிதையானது காமிகாதி சமாட்சாதிபிகி, இதுக்கு சித்தம் சித்தாந்தம் என்று பெயர். தான் சித்தாந்தமாகிய சமயம், அந்த சமயத்தை பற்றி தான் நாம் இங்கே பார்க்குறோம். சைவாகமங்கள் ஒரு அறிமுகம்னு சொல்லி எல்லா ஆகமங்களையும் சொல்கிறத விட நம்ம எதை பார்க்க வந்திருக்கோம்? வேதத்துக்கு நமக்கு தேவையான பகுதி, வேதம் எவ்வளவோ இருக்குது பார்க்க வேண்டியது, நமக்கு தேவையான பகுதிகளை பார்த்தோம். அதே மாதிரி ஆகமங்கிற விஷயத்தில் நமக்கு தேவையானது நம்முடைய ஆகமங்கள், நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிற பூஜை, தென்னிந்தியாவிலே இப்பொழுது தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லி நாம் இந்த ஆகமங்களை பற்றி பார்க்கிறோம். இதுதான் விஷயம். அந்த 28 ஆகமங்கள் காமிகம் முதலாக வாதுலமீராக 28 ஆகும். இதற்கு உபாகமங்கள் 207 ஆகும். இதனுடைய வழிநூல்களாகிய பத்ததிகள் 18 ஆச்சாரியர்களாலே அருளச் செய்யப்பட்டன. அது உக்ரஜோதி முதலாக அகோர சிவாச்சாரியார் வரையில் 18 என்று சொல்லப்படுகிறது. அவற்றை தவிர துர்வாசர் முதலாக அதே போல ஒரு 18 பத்ததிகள் நமக்கு சொல்லப்படுகிறது. இது இரண்டும் பாடபேதங்களாக கொள்ள வேண்டுமே தவிர ரெண்டும் பெரிய பேதங்களுடையதில்லை. சில பேர் அதில் வேற பெயர்களால் சிலரை சேர்த்துக்கொண்டும் சிலரை வேற பெயர் நபர்களை மாற்றியும் அந்த சந்தான மரபிலே மாற்றி அமைக்கப்பட்டது நமக்கு கிடைக்கிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக 18 பத்ததிகள்ங்கிறது தான் பிரதானமானது. அந்த 18 பத்ததியிலே ஒரு பத்ததி அகோர பத்ததி என்பது. அந்த அகோர சிவாச்சாரியார் பத்ததி தான் அதிகமான முறையிலே நமக்கு கர்மகாண்டங்கள், நமக்கு கிரியை வகைகள் கிடைத்திருக்கின்றன. அந்த கிரியா காரியங்களை கொண்டு தான் இப்பொழுது நம்முடைய தேசத்திலே சிறப்பான பூஜைகள் வேள்விகள் நிகழ்ந்து வருகின்றன. இவற்றிற்கு நாம் இவற்றிலே ஏதாவது சந்தேகம் ஏற்படும் பொழுதும் ஐயம் தெளிய வேண்டும் என்கின்ற எண்ணும் பொழுதும் நாம் வந்து மற்ற சில கிடைத்த ஆகம பகுதிகளை, இது முழுமையாக அதிகமாக கிடைத்திருக்கிறது, இதை தவிர மற்ற விஷயங்களை நாம் பார்த்து கொள்கிறோம். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோமசம்பு பத்ததி, ஹிருதய தேவ பத்ததி, ஈசான சிவாச்சாரிய பத்ததி, சத்யோஜாத பத்ததி, இப்படி பல பத்ததிகள் இருக்கின்றன. அந்த பத்ததிகளிலிருந்து நாம் நமக்கு தேவையான விஷயங்களை அப்பப்பொழுது இது செய்து கொள்கிறோம். மேலும் இவைகளிலெல்லாம் சந்தேகம் வந்ததுன்னா மூலாகமங்களை கொண்டு, உபாகமங்களையும் மூலாகமங்களையும் கொண்டு, உபாகமங்கள் நமக்கு பொருள், மூலாகமங்கள் பொருள் நமக்கு தெளிவல புரியாத பொழுது திரும்பவும் நம்ம ஸ்மிருதி வாக்கியங்களையும் வேதம் புராணங்களையும் கொண்டு அவற்றை விளக்கி கொள்ள முற்படுகிறோம். இருந்தாலும் நமக்கு எதுவும் முழுமையாக விளங்காது. எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், எல்லாம் செஞ்சாலும் நமக்கு முழுமையாக விளங்காது. திருமுறையாக இருந்தாலும் சரி, எதாக இந்த வேத சித்தாந்த நூல்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் நமக்கு முழுமையாக விளங்கிடாது. குரு ஒருவனாலே தான் நமக்கு அது விளங்கும், சிவனருள்னால் தான் அது விளங்கும், வேற எப்பொழுதும் நமக்கு விளங்காது. ஆகவே இந்த பாடங்கேட்டல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சைவ சித்தாந்த முறையில் பாடங்கேட்டல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த அனுபவம் பெற்றவர்கள் அந்த பாடத்தை நமக்கு உபதேசித்தருள்வார்கள். இப்போ நான் ஏதாவது ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு ஏதோ சரட விடுறது மாதிரி நிறையா பேர் சரட விடுறவாள்லாம் என்ன பண்ணுறானா, நிறையா புத்தகங்கள் எல்லாம் எழுதி வெளியிட்டுருக்கா. அதெல்லாம் பெரிய முடிந்த முடிவுகள் மாதிரி அதை படிச்சுட்டு வந்து நம்மள்ட்ட பல பேர் தர்க்கம் பண்ணுறதை நாம் பார்க்குறோம். அதில் விஷயங்கள் குறைவாகவும் புரட்சிகள் அதிகமாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டால் அவங்க இப்போ புரட்சிக்காக தான் அந்த நூலை எழுதியிருக்காங்க. விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக, சிவஞானத்துக்காகவோ, பழைய நூல்களுடைய உண்மைத்தன்மையை நம்மை போன்ற அடியவருக்கு வெளிப்படுத்த வேண்டுங்கிறதுக்காகவோ அவங்க எழுதலை. அவங்க வேற ஏதோ மனதில் வேற காரியங்களை தனக்குள்ளேயாக கொண்டு அதை நிச்சயிக்கிறதற்காகவும் அதை பற்றிய விஷயங்கள் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவும் அவ்வாறு எழுதுகிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்படி இவைகள் இருக்கின்றன இந்த காமிகாதி ஆகமங்கள். இந்த காமிகாதி ஆகமங்களுடைய பலன் என்ன அப்படின்னா, நம்ம சந்தான சமயக்குறவர்கள் அவர்கள் கண்டருளிய, அவர்கள் வாழ்ந்தருளிய அந்த நான்கு நெறிமுறைகள் தான் இந்த ஆகமத்தினுடைய நான்கு பிரிவுகள், நான்கு பாதங்கள். அந்த நான்கு பாதம்ங்கிறதுக்கு கால் பகுதின்னு அர்த்தம். நான்கு கால் பகுதிகளை கொண்டதாக ஒரு ஆகமம் அமைந்திருக்கிறது, அந்த பாதம் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி நான்கு பகுதிகள் அதில் இருக்கு, நான்கு உட்பிரிவுகள். அந்த ஒவ்வொரு ஆகமும் நான்கு உட்பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது. அந்த நான்கு உட்பிரிவுகளுக்கு சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்று பெயர். சரியாதி ஞான பர்யந்தம் சைவ மார்க்கம் சதுர்விதம் என்று காலோத்தரம் என்கின்ற ஆகமமானது நமக்கு செல்கிறது. இந்த இவைகளில் ஞானத்தால் முக்தி முடிவென்பர், மூன்றினம் முக்தி பதமென்பர் அப்படின்னு சித்தியார் நமக்கு சொல்கிறது. இந்த முதல் மூன்று இருக்கு இல்லையா, சரியை கிரியை யோகம், இதனுடைய முக்தியானது பதமுக்தி என்றும், ஞானத்திற்கான கடைசியாக இருக்கக்கூடிய ஞானத்தினுடைய முக்தியானது முடிவான முக்தி என்றும் சித்தியாரிலே அருளி செய்யப்படுகிறது. இந்த நான்கு வகை பேர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற இவைகள் நாம் முன்னமே நம்முடைய ஆகம உரைகளிலே கண்டவைகள் தான். கர்மகாண்டம், ஞானகாண்டம், உபாசனா காண்டம் வேதத்தினுடைய எச்சங்களாக இருப்பவையும், அதிலே கர்மகாண்டத்தினுடைய அடிப்படையிலே சரியையும் கிரியையும் அடங்கும். உபாசனா காண்டம் யோகத்திலும் பூஜையிலும் அடங்கும். அதாவது கிரியையினுடைய ஒரு பகுதியாக யோகம், யோகத்தின் முழுப்பகுதியாகவும் கொண்டது உபாசனா காண்டமாகும். ஏன்னா கிரியையில் பூஜைகள் வருவதனால அது உபாசனா காண்டத்திலே அடங்குவதனாலே அதில் கொஞ்சம் சேர்த்து கொள்ளப்படுகிறது. ஞானகாண்டம் என்பது முழுமையாக ஞானபாதமாகும். இப்படியாக சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்பது அவற்றுள்ளே அடைந்து விடுகின்றன. உபாசனை, கர்மகாண்டம் அப்படிங்கிறது நாம் நித்திய நியமங்கள், நம்முடைய ஒழுக்க சீலங்கள், சிவாகமங்கள் விதிக்கின்றவைகள். இப்போ நமது அருண நாவலர் அவர்கள், ஆறுமுக நாவலர் அவர் அருளி செய்கிறார். பாலபாடம் ஒரு பல பகுதிகளாக, பல தொகுதிகளாக அவர் அருளி செய்கிறார். அப்படி அருளி செய்கின்ற அந்த வகையில் நம்ம ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறது. ஏன்னா அதை ஏன் குறிப்பிடுறேன்னா, எளிதாக எல்லாரும் படித்து பயன்பெறுவதற்கு ஹேதுவாக இருக்கும், உபயோகமாக இருக்குங்கிறதுனால அதை சொல்கிறேன். அது நம்ம எப்படி நம்மளுடைய நியதி சைவ சித்தாந்த நெறியிலே நம்முடைய வாழ்வு நெறி எவ்வாறு அமைய வேண்டும்ங்கிறத அது சொல்கிறது. அதே மாதிரி நம்முடைய பூஜை முறைகள், ஆத்மார்த்த பரார்த்த பூஜைகள், தரிசன முறைகள், நாம் கொள்ள வேண்டிய ஆச்சார நியதிகள் முதலானவற்றையெல்லாம் சொல்வது கர்மகாண்டம். கோவிலில் உள்ள பூஜை அர்ச்சனை ஹோமம் முதலானவற்றையெல்லாம் சொல்வது இறைவனுக்கு உள்ள துதி பாடல்கள், தேவார திருவாசகங்கள் முதலானவைகள், வேதம் முதலானவைகள்லாம் இந்த இடத்துல துதியாக கொள்ள வேண்டும். வேதத்திலேருந்து எல்லா பகுதியும் நாம் சொல்கிறதில்ல. கோவில்களில் இறைவன் குறித்து இருக்கக்கூடிய சில பகுதிகளை தான் அங்கே ஓதுகிறோம். அவைகள் வந்து இறைவனுடைய துதியாக இருக்கின்றன. அதாவது கட்டளை இடுகின்ற யாக வேள்விகளுடைய விளக்கங்களை சொல்கிறதெல்லாம் அங்கே வேண்டியதில்லை அல்லவா. அதனால் அங்கே இறை துதியாக இருக்கக்கூடிய வேதங்களை எல்லாம் இப்போ மாணிக்க வாசகர் சொல்கிறார்களே, அதுமாதிரி வேதங்களில் எப்படி சொல்லப்படுதுன்னா, ஐய வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அப்படின்னு, வேதங்களால் கண்டுபிடிக்க முடியாதவராக, வேதத்தால் தேட முடியாதவராக அவர் இருக்கிறார், அறிய முடியாதவராக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஏன்னா வேதத்தை கொண்டு நாம் முறிதாக அடைந்து கொள்ள முடியாது. அது எல்லாவற்றுக்கும் பொதுவானதான கருத்தையே சொல்லும், முழுமையான சிரமமான கருத்தை சொல்லாது. ஆனால் அங்கங்கே இருக்கும், நிச்சயமாக இல்லாமல் போகாது, சுத்தமாக அதில் இல்லவே இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. நிச்சயமாக அதிலே நிரம்ப இடங்களிலே அதனுடைய பதித்துவம், சிவபதித்துவமானது நிரம்பி இருக்கிறது. இதை நிறையா பேர் ஆச்சாரியர்கள் சொன்னாங்க, நாமும் பார்த்தோம் பல இடங்களில். வேத இதிகாசங்களாக இருக்கக்கூடிய இத்திகாசம் என்பதற்கு இப்படியாக நடந்ததுன்னு அர்த்தம். இந்த வேத இதிகாசங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இராமாயணத்தில் நாம் பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா பாத்திரங்களும் சிவபூஜை செய்வதை பார்க்குறோம். ராமனுடைய முன்னோர்கள் பகீரதன் முதலானவர்கள்லாம் பெரிய சிவபக்தர்கள், கங்கையை கொண்டு வந்ததற்காக சிவரை ஆதரித்தது முதலானதெல்லாம் நாம் பார்க்குறோம். ராமர் ராமலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டதை காண்கிறோம். ராவணன், வாலி, சுக்ரீவன் எல்லாரையும் பாருங்க, எல்லாரும் பூஜை பண்ணியிருக்காரு. திருத்தன் குரங்காலதுறைன்னு ஊர் இருக்குது, சடாயு பூஜை பண்ணிய ஊர் வந்து வைத்தீஸ்வரன் கோயில், சாம்பாதி சர்பாதி சடாயு என்போர் வழிபட்டதலம். அப்படியாக இதெல்லாம் இராமாயண பாத்திரங்கள் எல்லாம் லிங்கத்தாபனம் செய்கிறார்கள். மகாபாரத பாத்திரங்கள்லாம் சிவோபாசனை செய்து தீட்சை பெறுகிறார்கள். சிவனிடமிருந்து நிறைய வரங்களை பெறுகிறார்கள். இதில் நாம் பார்த்தோம்னா தெரியும், காந்தாரி நூறு பிள்ளைகளை வரமாக பெற்றது, முன்பிறவியிலே பாஞ்சாலி ஐந்து முறை கணவனை பற்றி தவம் இருந்ததினாலே ஐந்து கணவர்கள் வாய்ப்பார்கள் என்று சிவம் வரமளித்ததாக கூறுகிறது. அதே மாதிரி கிருஷ்ணர் அனுசான பருவத்திலே உபமன்னி முனிவரிடம் சிவதீட்சை பெற்றுக்கொண்ட விஷயங்கள் வர்ணிக்கப்படுகின்றன. அதே மாதிரி அவர் கிருஷ்ணருடைய வாக்காகவே அதில் இருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்களில் துரியோதனன் வழிபட்டது சிவபூஜை, பரசுராமர் பரசுராமர் பரசு பெற்றது சிவனிடம் தானே. அது புராணங்களில் நிறைய விஷயங்கள் சிவனை குறித்து ஆராய்ந்து சிவபரத்துவமானது அதிகமான இடங்களில் பேசப்படுகிறது. அர்ஜுனன் தபஸ் செய்து பாசுபதம் பெற்றது முக்கியமானது இல்லையா. இப்படி தர்மர் எப்படி ஆராதனை செய்தார், எப்படி பீஷ்மர் எப்படி ஆராதனை செய்தார், ஜராசந்தன் சிவனுக்காக அந்த ஊன் வேள்வியை செய்து பலி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறான். அந்த நம்ம இவர் வந்து அதை தடுப்பதற்காகவும் தன்னுடைய நாட்டினுடைய பொது எதிரியாக இருக்கக்கூடிய ஜராசந்தனை பதிர்ப்பதற்காக பீமனையும் அர்ஜுனனையும் துணை கொண்டு அவங்களுடைய மகத நாட்டுக்கு போய் ஜராசந்தனத்தை வதத்தை செய்வதை காணுகிறோம். அந்த ஜராசந்தன் பெரிய சிவபக்தனாக இருக்கிறதை காண்படும். இப்படி நிறைய இடங்களில் சிவபரத்துவமானது எங்கும் விரவி கிடக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட அந்த பூஜை முறைகளை நாம் நம்முடைய சைவத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கு பாதங்களில் கொண்டிருக்கிறோம். இது செய்த என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். புறச்சமய நெறி நின்றும் அகச்சமய புக்கும் புகன் மிகுதி வழியும் உழன்றும் புகழும் ஆச்சிரமத் துறைகள் அவை அனைத்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருகலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை, வேதத்தினுடைய சிரமாகிய பொருள் எது, உண்மையான விளக்கம் என்ன, மிக தெரிந்து சென்றார் சைவ திறத்தடைவர். அதற்கு பிறகுதான் சைவ திறத்தை நாம் அடைகிறோம். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வடமொழியில் இருக்கு அப்படின்னா சைவ திறத்தை அடைய முடியாது. இது யார் சொல்றா? சிஞான சித்தி யார் சொல்கிறது? அதனால அருணந்தி சிவம் சொல்றார். அதனால் சித்தி சித்தியாருக்கு மேலே நூல் இல்லைம்பாங்க. உலகத்தில் உள்ள எல்லா நூல்களையும் கொண்டே எல்லாம் சித்தியாரனுடைய ஒரு இல்லையா? ஆக அப்படிப்பட்ட அந்த சித்தியார் எப்படி சொல்கிறதுனா, இப்படி செய்கிறது திறத்துடையார் அதில் சரியா கிரியா யோகம் இது மூன்றும் செலுத்திய பின் ஞானத்தார் சிவனடியை சேர்வர் அப்படின்னு நமக்கு அருள் செய்கிறது. அதனால் அந்த சரியா கிரியா யோக ஞானங்களை பற்றி தான் ஆகமங்களுடைய நான்கு பாதங்களாக நாம் பார்த்து வருகிறோம். அவற்றை ஆகமம் சொல்லும் பொழுது சரியாதி ஞான நிறையா இடங்களில் சொல்கிறது, சுருக்கமாகவும் இருக்கணும், நமக்கு பிரச்சனை புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சரியாதி ஞான பரியந்தம் சைவ மார்க்கம் சதுர்விதம், இதை விட விளக்கமாக தெளிவாக பழமொழி மாதிரி அழகாக சொல்ல முடியாது, அதுக்காக சொல்கிறேன். இதில் வந்து இவர் முடிவு என்பது ஞானத்தால் ஏற்படுங்கிறார் இல்லையா? அதே மாதிரி இந்த நான்கு மார்க்கங்களில் வேத சமயங்கள்லையும் இருக்குது, வைஷ்ணவ சமயங்கள்லையும் இருக்குது, வைதீக சமயங்கள்லையும் இருக்குது. அதை பார்க்குறோம் எப்படின்னு கேட்டால், சிரவணம் கீர்த்தனஞ்செய்வ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சஹ்ய சஹ்யஞ்சாத்ம நிவேதனம் கரிஷ அப்படின்னு நாம் சொல்கிறோம். அது வந்து நான் ஒன்பது விதமான பக்தி பேதங்களை சொல்லும் பொழுது, சிரவணம் இறைவனுடைய புகழை கேட்டல், தேவார திருவாசகங்கள்லாம் கேட்கறது, வேதங்களை கேட்கறது, ஆகம விஷயங்களை கேட்கறது, சித்தாந்த பாடம் கேட்கறது, எல்லாமே இறைவனுடைய புகழ் தானே, இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கான முயற்சிகள் தானே. கதா காலக்ஷேபம் கேட்கறது கூட, புராணம் கேட்கறது கூட இறை சக்தியையும் நல்ல விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்காக தான். அதுக்காக சிரவணம், கீர்த்தனம், அப்புறம் நாமளே பாடுறது, ஸ்மரணம், அதன் பிறகு இறை நினைப்போடு இருப்பது, பாதசேவனம். பாதசேவனங்கிறது என்ன அப்படின்னா, இறைவனுக்கு பாதசேவனம் இல்லை, சங்கம லிங்கங்களாக இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு பாதசேவனம் செய்தார். அவங்க சொன்னால் நம்ம சிவனடியார்கள்போம், அவங்க வந்து பாகவதர்கள் அப்படிம்பாங்க, பரம பாகவதர்களுக்கு பாதசேவனை செய்கிறத தன்னுடைய பிறவி பயனாக சொல்வார்கள். அப்படி அது மாதிரி பாதசேவனம் இதையெல்லாம் வந்து எதில் வருது அப்படின்னு கேட்டால், சரியா மார்க்கத்தில் வருது. அர்ச்சனம் வந்தனம் தா இதெல்லாம் வந்து கிரியா மார்க்கத்தில் வருது. அர்ச்சனம் வந்தனம் தாசியம், தாசியம்ங்கிற முறை தான் நம்ம நமது வாகீச முனிவர் தாச மார்க்கம் அப்படிங்கிறோம். சஹ்ய மார்க்கம்ங்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சக மார்க்கம். ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறது வந்து மாணிக்க வாசக சுவாமிகளுடையது. அவர் என்ன செய்கிறார், இறைவனோடு இரண்டரை கலந்து விடுகிறார், ஞானத்தினுடைய முடிவான முக்தியை அடைகிறார் இல்லையா? ஆகவே இப்படியாக சிரவணம் கீர்த்தனம் செய்வ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசன் சக்யஞ்சாத்ம நிவேசனம் என்று ஒன்பது விதமான பக்திகள் சொல்லப்படுகிறது. இந்த ஒன்பது பக்திகளும் இந்த நாலு பாதங்களில் அடங்கிடும். இதான் இதெல்லாம் வந்து களம் அகலம் என்று ஆகமத்திலே சொல்லப்படும், களம் அகலம் என்று சொல்லப்படும். இப்போ இந்த நிறைய ஆகமங்கள் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் எப்படி வந்தன, எப்படி இந்த வேற வேறு ஆகமங்கள்லாம் வந்தது, லாகுலம் இதெல்லாம் எப்படி வந்தது, மாலினி விஜயம் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, சொச்சந்த பைரவம் இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து சிவாகமங்களை கொண்டு ரிஷிகளாலே அருளப்பட்டவை. சிவாகமங்களை முதல் நூலாக கொண்டு வழிநூலாக முனி ரிஷி முனிவோர்கள் தங்களுடைய அனுபவ ஞானத்தினாலே சிவனருடனாலே அருளி செய்தவைகள். அதனாலே அவைகளுக்கு தந்திரம்னு தான் பேர், அது ஆகம்னு அவங்க அதிகமாக சொல்ல மாட்டாங்க, தந்திரங்கள்னு சொல்லுவாங்க. தந்திர பூஜை இப்போ கேரளாவில் பார்த்தோம்னா நிறைய இடங்களில் பார்த்தோம்னா ஆகம பூஜை நடக்கிற மாதிரி தாந்திரீக பூஜைகள் நடக்கும். இந்தியா முழுவதும் நிறைய இடங்களில் அந்த தாந்திரீக பூஜைகள் நடந்து வருகின்றன. இப்போ ஆகமப்படி பூஜை செய்கின்ற இடங்களும் நிறைய இடங்களில் இருக்கின்றன. வடநாட்டிலும் இருக்கிறது, வேறு எல்லா பகுதிகள்லையும் இருக்குது. அதெல்லாம் ஒரு தனியாக ஒரு நாள் நம்ம பார்க்கணும். அது மாதிரி இப்படி யத்கிருஷ்டம் அந்நிய சாஸ்திரேஷு வித்யதே தத் சிவாகமாது நதிருஷ்டம் யத் சிவஜானே தத் அந்நியத்ர நவித்யதே. உலகில் எல்லா வித்தைகளும் சிவாகமத்திலிருந்தே தோன்றுகின்றன. எது சிவாகமத்தில் காணப்படவில்லையோ அவ்வாறு ஒரு வித்தை இல்லை என்று அர்த்தம் அப்படின்னு இந்த ஆகம ஸ்லோகம் சொல்கிறது. இந்த ஆகமத்தினுடைய ஸ்லோகத்துக்கு என்ன பொருள்னா, யத்கிருஷ்டம் அந்நிய சாஸ்திரேஷு வித்யதே தத் சிவாகமாது. ஏன்னா சுவாமி ஒருத்தர் தான் எல்லா ஆகமங்களையும் சொல்கிறார், அதிலிருந்து தான் எல்லாமே தோன்றுகிறது. ஈஸ்வர சர்வ வித்யானாம் வேதம் சொல்கிறது. ஈசான சர்வபூதானாம் ஈஸ்வர சர்வ ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் என்று சொல்கிறது வேதம். ஈசான சர்வ வித்யானாம் எல்லா வித்தைகளுக்கும் ஈசானனாகிய பரமேஸ்வரன்றது தான் சொல்கிறது. அவர் தான் எல்லா வித்தைகளும் இல்லையா. இது நம்மளுடைய நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே ஞானறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காந்துமே பார்க்குறோம் இல்லையா. இப்படியாக எல்லா ஞானங்களும் கலைகளும் எதில் இருக்குன்னா இந்த நமச்சிவாய சிவத்திலிருந்தான் இருக்கின்றன. சிவாகமத்திலிருந்தே தோன்றியது. அது நாம் அந்த ஆகமங்களை ஒன்றி கவனித்து பார்க்கும் பொழுது அதிலிருந்த விரிந்த நூல்களாகவே மற்ற நூல்களெல்லாம் இருக்கும். ஆகம நூல், ஆரண நூல், ஆகம நூல், இரண்டே நூல்கள், மற்ற நூல்களெல்லாம் அது வடிவந்த நூல்கள் அப்படின்னு அங்கேயும் திரும்பவும் சித்தியாரே நமக்கு அறிவுறுத்துவதை நாம் செய்து கொள்ள வேண்டியிருக்கு. சிவந்து த்விதம் ஏயம், சைவந்து த்விதம் ஏயம், சைவம் செய்யப்பட்ட சிவனால் செய்யப்பட்ட விஷயங்கள் ரெண்டு விஷயம். ஒன்று கலம் அகலம். சைவந்து த்விதம் ஏயம் கலாகல விபேததா என்று காரணாகவும் சொல்கிறது. காரணாக அர்ச்சனாவிதி படலத்திலே சொல்லப்படுகிறது. கலந்து சிவகர்ப்பம் சியாத் அகலம் ரிஷி கர்ப்பகம். சிவனாலே கர்ப்பித்து அருளப்பட்டது வந்து கலம் என்ற பெயர். அது நம்ம 28 சிவாகமங்கள், நம்ம சித்தாந்த சாஸ்திரங்கள் எல்லாம். அகலம் அப்படிங்கிறது ரிஷி கற்பகம். ஆத்ம ஞானத்தினாலே ரிஷிகள் தன்னுடைய பிரயத்தனத்தினாலே சிவஞானத்தை பிரேரணை செய்து மிக நெடுங்கால தபத்தினாலும் தன்னுடைய முயற்சி அரிய பெரிய முயற்சிகளாலும் சிவன் இறைவனுடைய அருக்கொடையாலும் அவர்கள் நிறைய விஷயங்களை ஆத்ம தரிசனங்களை காண்கிறார்கள். அப்படிப்பட்ட தரிசனங்கள்லாம் அகலம் என்று சொல்லப்படும். அதே மாதிரியே அந்த மற்ற தாந்திரிகம் முதலான ஆகமங்கள் கல்பம் என்று சொல்வார்கள். அந்த கல்பங்கள் எல்லாம் ரிஷிகளாலே கல்பிக்கப்படுகிறதுனா அது ஆகமங்களை அடிப்படையாக கொண்டுதான்னு இந்த ஆகமம் சொல்றதை நாம் சொல்றோம். நான் சொல்லிட்டேன், நானே சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ரிஷி எல்லாம் ஆகமத்தை வச்சு தானே இப்போ இந்த வடமொழி பிரச்சனை மாதிரி ஆகிடும், தமிழ் பிரச்சனை மாதிரி ஆகிடும். எல்லாம் சிவாகமத்தை வச்சு தான் பண்ணதுன்னா வேறு யாருக்கும் ஆகமம் கிடையாதுன்னு வைதி வைஷ்ணவர்கள் தாந்திரிகர்கள்லாம் வந்துருவாங்க. சிவா ஒரு இதில் வந்து ஒரு விஷயம் எழுதும் பொழுது கும்பாபிஷேகம் அப்படின்னு நாம் சொல்ல அந்த கடவுன் மங்கலம் இருக்கு இல்லையா, இந்த கடவுன் மங்கலம் ஆகிய குடமுழுக்கு அந்த விஷயத்தை பற்றி அப்படி சொன்னால் தானே நமக்கு புரியும். நான் கடவுன் மங்கலம்னா ஏதோ விஷயம்னு புரியாது உங்களுக்கு, அதனால் சொல்கிறேன். நம்ம வழக்கு சொல்ல உள்ள கும்பாபிஷேகம்ங்கிற அந்த குடமுழுக்கு விழாவை பற்றி நான் பேசும்பொழுது சிவாகமங்களுடைய சிறப்பையும் அதில் தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசும்பொழுது நம்ம சைவர்கள் சில பேர் இந்த ஆகமங்கள் வடமொழியில் இருக்கிறதெல்லாம் இப்போ இலையில இவங்களாக எழுதி வச்சுன்றது இதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க தான் எதிர்ப்பாங்கன்னு பார்த்தா இவங்க மாதிரியே இன்னொருத்தரும் எதிர்க்கிறாங்க. யாருன்னு கேட்டால் அந்த தாந்திரிகர்கள், சாக்தர்கள், வைதிகர்கள், வைதிக பிரதிஷ்டன் இருக்க வைதிகத்தில் பிரதிஷ்டை பற்றி பூஜையெல்லாம் பண்ணுறமே அப்படின்றாங்க. இப்போ நிறையா அந்தணர்கள் பூஜை பண்ணுறது நம்ம பெரிய புராணத்திலே பார்க்க முடியும். அந்த மாதிரி பிரதிஷ்டெலாம் இருக்கேன், அதை பற்றி கேட்குறாங்க. ஆக சில அற்புதங்கள் நிகழும், இந்த அற்புதங்கள் மரபாகாது. அற்புதங்களை போய் மரபாக வச்சுக்கப்படாது. மரபுங்கிறது எல்லாருங்களையும் கடைபிடிக்க விட்டு வழி வழியாக வருவதுக்கு பேர் தான் மரபுன்னு பேர். திடீர்னு திருஞான சம்பந்தர் அழுதார், அவருக்கு பால் கொடுத்தாருன்னா அது அதிசயம், அற்புதம் நிகழ்ந்துருக்கு. எல்லாருக்கும் வயிற்று வலி வருது, எல்லாருக்கும் வாகீசராக முடியுமா? வயிற்று வலி வர்றவா எல்லாரும் வாகீசனாக முடியுமா, அதாவது நாவுக்கரசராக முடியுமா? ஆக முடியாது. அது அற்புதம், அது மரபல்ல இல்லவா. அது மாதிரி இங்கே வந்து நாம் இதை இந்த இடத்துல கொள்ள வேண்டும். கலந்து சிவகர்ப்பம் சியாத் அகலம் ரிஷி கர்ப்பகம் அப்படின்னு ரிஷிகளால் செய்யப்படுகிறது. சிவாகவங்கள் அற்புதங்கள், அது ஆண்டவர்களாலே அருளி செய்யப்படுகின்றன. மற்றவர்கள் நம்மை போன்ற ஆன்மாக்கள் தன்னுடைய உயர்ந்த தகுதியினாலும் இறைவன் கொண்ட பற்றினாலும் ஆழ்ந்த ஆராய்ச்சினாலும் நல்ல பெரிய தரிசனங்களைக் கண்டு அவற்றை நமக்கானுடைய தரிசனங்களாக தத்துவ கோட்பாடுகளாக வெளியிடுகிறார்கள். அது அந்த ஆகமத்தினுடைய அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. ஏன்னா அவருடைய முதல் கண் அப்படி தானே தோங்குகிறது அவருடைய வாழ்க்கை. ஆகையினால இப்படி இங்கே சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த ஆகமங்கள் அருளி செய்கின்ற பொழுது எப்படி அருளை செய்தார் இந்த சிவாச்சாரியர்கள்ங்கிறவர் யார் அப்படிங்கிறத பற்றியும் அந்த அர்ச்சனா விதி படலத்தில் சொல்லப்படுகிறது. கைலாசத்தினுடைய ரம்யமான சிகரத்தினுடைய ஒரு உச்சியில இருந்து கல்பாந்த காலத்திலே, இந்த ஒரு கல்பாந்த காலத்திலே இந்த உலகம் இறைவனால் ஒடுக்கப்பட்ட பின்பு திரும்பி தோன்றுவிப்பதற்கு முன்பாக ஒரு 5 பேரை தோற்றுவிக்கிறார் அவருடைய முகத்திலிருந்து, பஞ்சவக்திரங்கள்லேருந்து, அதாவது ஈசானாதி முகங்கள்லேருந்து எப்படி வேத ஆகமங்களை தோற்றுவிக்கிறாரோ அது மாதிரி 5 ரிஷிகளை தோற்றுவிக்கிறார்னு அந்த ஆகமம் நமக்கு கூறுகிறது. அந்த ரிஷிகள் யாருன்னு கேட்டால் கௌசிக காசியவ செய்வ பாரத்வாதோத கௌதவகா அகஸ்திய செய்வ பஞ்சேதே பஞ்சவக்திரேஷு தீட்சிதாக. அங்கேயே அவங்களுக்கு தீட்சை பண்ணுறார் சுவாமி இந்த ரிஷிகளை படைத்து. அந்த ரிஷிகள்கிட்ட இந்த ஆகமங்களை எல்லாம் கொடுக்குறார். அந்தந்த ரிஷிகளுக்கு அந்தந்த முகத்திலிருந்து தோன்றிய ஆகமங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 28 ஆகமங்களில் முதல் 10 ஆகமங்கள் வந்து சிவபேதம் என்றும் அடுத்த 18 ஆகமங்கள் ருத்ரபேதம் என்றும் சொல்லப்படும். அவைகளை அவர்களுக்கு அருளி செய்கிறார். அப்படி அருளி செய்த பொழுது அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்டு பூலோகத்துக்கு வந்து அவர்களுடைய சந்தானத்தை, பூலோகத்தில் எப்படி மெய்கண்ட சந்தானம் நந்தியம்பெருமான் மூலமாக நமக்கு கிடைக்கிறதோ, அகச்சந்தான புறச்சந்தான குரவர்கள் மூலமாக வந்துகிறதோ, அது மாதிரி அவர்களுடைய சந்தானமானது எப்படி ஏற்படுகிறதுனா அவங்க வந்து ஒரு 5 மடங்களை ஏற்படுத்துகிறார்கள். இந்த 5 மடங்கள் வந்து மந்தான காளீசம் அப்படிங்கிற மடத்தில் கௌசிகர், காஷ்யவர்கிற ஆமர்த்தகி, கோலகி மடத்தில் கௌசி பாரத்வாஜர், புஷ்பகிரியில் வந்து கௌதமர், ரணபத்திரத்தில் அகஸ்தியர். இப்படியாக இந்த ரிஷிகள் இருந்து அந்தந்த சந்தானங்களை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களுடைய தொடர்ச்சியாக அடுத்த சந்தான தலைமுறையில் அடுத்ததாக வரக்கூடியவர் அதாவது கௌசிகாதிகளிலிருந்து முறையே துர்வாசர், ருரு, ததீச்சி, ஸ்வேதர், உபமன்யு அப்படிங்கிறவர். இந்த ததீச்சிங்கிறவர் ரொம்ப சிறப்பானவர், நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம். எப்படின்னா தட்ச யாகத்தில் போய் இந்த சிவனை குறித்து ஆவிர்வாகம் கொடுக்காத இந்த யாகம் தவறு, வெறும் கர்மகாண்டமாக பரம்பொருள் ஒன்று இல்லாமல் பல தெய்வங்களை வைத்து வழிபடுகின்ற இந்த யாகம் தவறு, ஒரே பரம்பொருளை தான் இந்த வேதம் சொல்லுகிறது அப்படின்னு போய் அங்கே நிரூபித்து அந்த யாகத்தை முதல்ல தடுக்கிறார் அவர். அதுக்கப்புறம் தான் பராசக்தி போகிறாங்க சதி. அதனால் அந்த ததீச்சி அப்படிங்கிறவர் அவர் தான் ததீச்சி முனிவர். துர்வாசர் எல்லாருக்கும் தெரியும், புராண பிரசித்தி, கோப கோப பலம் கொண்டவர். எல்லாருக்கும் ரிஷிகளுக்கும் கோபப்பட்ட விஸ்வாமித்திரர்லாம் கோபத்தினால தபோ வலிமையை இழந்துடுறதை நாம் பார்க்குறோம். இந்த துர்வாசர் எவ்வளவு கோபப்படுறாரோ அவ்வளவுக்கு அவருக்கு தப்போ ஒளிமை அதிகமாகும். ஏன்னா அவர் கோப விசேஷம், கோபப்பிரசாதம், சுவாமியவே கோபப்பிரசாதம்னு சொல்கிறது உண்டு இல்லையா, அப்படி கோபப்பிரசாதம் இருக்குது. அப்புறம் ஸ்வேதர், ருரு, உபமன்யு இவெல்லாம் இருக்கா. உபமன்யு தான் நம்ம கிருஷ்ணருக்கு தீட்சை செய்து வைத்தவர். இது சந்தானங்கள்லாம் அவங்களுடைய சந்தானங்களாக வருகிறது. இவர்கள் துர்வாசர் வந்தான காளீச மடத்திலிருந்தும், ருரு ஆமர்த்திகி மடத்திலிருந்தும், ததீச்சி கோலகி மடத்திலிருந்தும், ஸ்வேதம் புஷ்பகிரி மடத்திலிருந்தும், உபமன்யு ரணபத்ர மடத்திலும் இருந்து தங்களுடைய சைவ தொண்டை செய்து வருகிறார்கள். இது சைவாகம சைவாச்சாரிய மடங்கள் அவை இருக்குது. அதற்கு பிறகு இப்படியாக இந்த சந்தானத்திலே தான் நம்முடைய ஆகமங்களெல்லாம் தோன்றி இந்த உலகத்திற்கு கிடைத்திருக்கின்றன. இந்த ஆகமாதிகளில் தான் நாம் இங்கே இருக்கக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் சரியை என்கின்ற பாதம் வந்து நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னா, மனிதனுடைய அன்றாட ஆச்சாரங்களையும் அதோடு கூட இல்லாமல் இந்த உலக உயிர்களை பற்றியும் இந்த விஷயங்களை எல்லாம் பற்றி நமக்கு சொல்லுகிறது. மரங்கள், விருட்சங்கள், பறவைகள், பட்சிகள், இதெல்லாம் 84 கோடி 100,000 யோனி பேதங்கள்லாம் என்னென்ன உயிர்கள், அதெல்லாம் எப்படி இருக்கு, எப்படி தோன்றின, அதெல்லாம் பற்றிய விஷயங்கள் எல்லாம் அந்த அற்புதமாக சொல்லப்படுகிறது. இந்த சரியாபாதத்தினுடைய இன்னொரு பக்கமாக நாடு நகரங்கள் எப்படி அமைத்தல், பத்தனம்னா என்ன, கிராமம்னா என்ன, இப்படியெல்லாம் ராஜதானின்னா என்ன, இதெல்லாம் பற்றி அதில் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த முறைகள், சில்பசாஸ்திரங்கள், ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் சொல்லப்படுகிறது. அது மாதிரி சாஸ்திரங்கள், இந்த வாஸ்து முதலானவைகள், இந்த பூமி பரீட்சை முதலானவைகள் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்புறம் நம்ம மனித தனி மனித ஒழுக்கம், எதிலிருந்தெல்லாம் மனிதன் எதை இதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், புசிக்க வேண்டியன, கொல்லத்தக்கன, வெறுக்கத்தக்கன, விளக்கத்தக்கன, மூணு என்னென்ன புரிஞ்சுக்கணும், கொள்ளத்தக்கன, விளக்கத்தக்கனதில் வெறுக்கத்தக்கணன்னு வேறு இருக்குது. இதையெல்லாம் அந்த விஷயங்களை எல்லாம் சரியாபாதத்தில் சொல்லுகிறது நமக்கு. தொண்டுனா என்ன, சேவைனா என்ன, அர்ச்சனைனா என்ன, பூஜைனா என்ன, பலன்னா என்ன, எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்கிறது. அனுட்டான விஷயங்களை எல்லாம் சொல்கிறது. ஸ்நானம் முதலான நித்திய கர்மா விஷயங்களை எல்லாம் சொல்கிறது. தந்ததாவணம், அதாவது மனிதனுடைய அன்றாட காலை கடன்கள்லாம் எப்படி கழிக்க வேண்டும்ங்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது அதனோட விஷயங்கள்லாம். இப்படி காமிக ஆகமத்தில் ஒரு பகுதியில் நம்ம அந்த கழிப்பறைகளை பற்றி சொல்லுகிறது. இந்த மாதிரி பெரிய நகரங்களில் இந்த மாதிரி எட்டி போய் போக முடியாது. கிராமங்கள் வனாந்தரங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து நதிக்கரை ஓரங்களில் அதுக்குன்னு இடங்களை ஒதுக்கி அங்கே இந்த சௌச்சங்களை செய்கிறது உண்டு. காலங்களில் மலர் ஜல விசர்ஜனங்கள் பண்ணுறதெல்லாம் அதற்கு இந்த மாதிரி பெரிய கழிப்பறைகளை பற்றிய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நாம் படித்து பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும் நியாயமா அப்படின்னு கேட்டால் சிந்து சமவெளி ஞாபகம் வரணும். ஏன்னா அந்த நகர ஒழுங்கு, அங்கே அமைப்பு, அங்கே இருந்த கழிவறைகள் முதலானவை, அந்த எப்படி நீர் வருவதற்கும் போவதற்குமான இதெல்லாம் எப்படி ஏற்படுத்தப்பட்டிருந்தோன்னா எல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் நியாயமாக. இப்படி உங்களுக்கு ஞாபகம் வரலை நான் சொல்லும் பொழுதுனா, நீங்கள் ஆகமத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்புகள்லாம் இருக்குது, அவைகளை வாங்கி பாருங்கள். பூர்வ காரணாகமம் முழு பதிப்பாக வெளியிடப்பட்டிருக்கு, தென்னிந்திய அர்த்தகர் சங்க வெளியீடு, சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இல்லை நூல் சாலையில் வெளிப்படப்பட்ட பழைய நூல் இருக்குது. இப்பயும் ஃப்ரெஞ்சு இன்ஸ்டியூட் நம்ம பாண்டிச்சேரியில் நூல் நிலையங்களில் வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். நமது சரஸ்வதி மகால் நூல் நிலையம் மாதிரி உடையங்கள் எல்லாமும் இருக்குது. இங்கெல்லாம் போய் அவங்க வெளியிட்ட நூல்களை தவிர அவங்க சேகரித்த நூல்களில் இருக்கும் அவை. இங்கே போய் அவைகளை வாங்கி படித்து பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரலாம். அதனால் ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு நிறையா பேர் சொந்தம் கொண்டாடுவார்கள், ஆனால் நல்ல விஷயங்களை வெறுக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம சமயத்தில் நல்ல விஷயம் வேற மொழியில் இருக்குங்கிறதுக்காக அல்லது வேற ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக ஏற்புடையவர்கள் சொன்னவர்கள் தனக்கு ஏற்புடையவர் அல்லாதவர் இப்படி எல்லாம் கொள்ள வேண்டும்ங்கிறதுனால இப்படியெல்லாம் இருக்குது. அப்புறம் இதற்கு மேலே அடுத்த விஷயத்திற்கு போவோம். இப்படியாக இது சரியாபாதத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. கிரியாபாதம் தான் நமக்கு நன்றாக தெரியும். இந்த கிரியாபாதத்தில் கரிஷனாதி பிரதிஷ்டாந்தம், பிரதிஷ்டாதி உற்சவாந்தம், உற்சவாதி பிராய்ச்சித்தாந்தம் என்று பரார்த்த விஷயங்களும் ஆத்மார்த்த சுவார்த்த விஷயங்களும் சொல்லப்படுகின்றன. இப்படி பூஜை முறைகள், நெறிகள், யாக தபோதானங்கள், ஒரு பூஜைனால் என்னென்ன பொருட்கள் வேணும், அதனுடைய அளவு, பிரமாணங்கள், ஒரு மணினா என்ன லட்சணமாக இருக்கணும், அதுக்கு இருக்கு மணிக்கு மேலே நந்தி இருக்கிறத நாம் பார்த்துருப்போம். சூலம் இருக்கும் சில இடங்களில், சில இடத்துல வந்து வில்வதளம் இருக்கும் இல்லையா, நாம் பார்த்துருக்கிறதுக்கு அதிகமாக சுதர்சனமும் செங்கமும் இருக்கும். இதெல்லாம் மாதிரி இதெல்லாம் ஆகமத்தில் இருக்குது. மணி எந்த அளவில் இருக்கணும், அதற்கு மேலே என்ன சின்னங்கள் வைக்கப்படணும், அதெல்லாம் பிரமாணங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பூஜா திரவியங்கள், கரிஷனாதி எல்லா விஷயங்களும், அனைத்து விஷயங்களும் ஆகமங்களில் இருக்குது. கரிஷனாதி பிரதிஷ்டாந்தம், பிரதிஷ்டாதி உற்சவாந்தம். கரிஷ்டம்னா கோயில் இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. அங்கே உழுது அந்த அந்த நிலத்தை வந்து இறைவன் வசிக்கின்ற கோயிலுக்கான பக்குவமான இடமாக உண்டு பண்ணுறது எப்படி, என்ன இதுலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் பிரதிஷ்டை உபாபிஷேகம் ஆன பிறகு அதுக்கு எப்படி நித்திய பூஜை, நைமித்திக பூஜை, காமியாதி பூஜைகள்லாம் எப்படி செய்யணும், இந்த இதெல்லாம் வந்து அதில் வருது. அதுக்கப்புறம் கிரியாபாதத்தில், இந்த கிரியாபாதத்தில் அடுத்தது இந்த இதெல்லாம் நாம் பண்ணி நித்தியந்த நைமித்திகம் காமியாந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது உற்சவாதிகள்லாம் செஞ்சு உற்சவாந்தம் திருவிழாக்கள் வரைக்கும் நாம் செஞ்ச பிறகு இது பூஜை ஒரு ஒரு நாளும் நடந்து வருது. இப்போ அதுக்கு நடுப்புற நமக்கு நம்மளை அறியாமல் நம்மளுடைய அசக்தத்தினாலேயோ இல்லை சமூக சூழ்நிலையினாலேயோ வேறு ஏதோ காரியங்களால் நமக்கு சில வறுமைகள் ஏற்படும், தவறுகள் நிகழும். அப்படி நிகழும்பொழுது அதுக்கு என்னென்ன பிராயச்சித்தம், கழுவாய்கள் என்ன அப்படிங்கிறதும் அதில் சொல்லப்படுகிறது. அது உற்சவாத பிராயச்சித்தாந்தம் அப்படிங்கிற பகுதியில் சொல்லப்படுகிறது. இப்படியாக இது எல்லாம் இருக்குது கிரியாபாதியில். அடுத்ததாக மந்திரம், தந்திரம், விஷயங்கள், யந்திரங்கள் எப்படி போடுறது, பிரதிஷ்டையினுடைய இதெல்லாம் என்ன, கோவில் ஆலயம் நிர்மாணம், தேவதா விக்கிரகங்கள், அதனுடைய லட்சணங்கள் எல்லாம் இருக்குது. இதனுடைய விரிவு நூல்களாக நிறைய சில்ப சாஸ்திரங்கள்லாம் நிறையா ஏற்பட்டுருக்கு. ஒரு ஒரு பகுதிக்கும் நிறைய நிறைய நூல்கள் இருக்குது. அதில் ஜோதிட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரதிஷ்டைன்னு எடுத்தோம்னா முகூர்த்த நிர்ணயம்னு இருக்கும். முகூர்த்த நிர்ணயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட விஷயங்கள், வானவியல் விஷயங்கள்லாம் அதில் பேசப்படும். இப்படி எல்லாம் இருக்கும் அதில். கிரியாபாதம், யோகபாதம்ங்கிறது யோகம் நமக்கு தெரியும். இப்போ உள்ள எல்லா யோகங்களும் இப்போ நம்ம சொல்ல எழுற இவங்க யோகா அப்படின்னு உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிற எல்லா விஷயங்களும் அதனுடைய எச்சங்களே எல்லாம் எல்லாம் இருக்குது. அடுத்ததாக ஞானபாதம், நம்மளுடைய தத்துவ விளக்கங்கள் முதலானவைகள், உபதேசங்கள், உபாசனைகள் இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் ஞானபாதம் இல்லையா. இப்படியாக இந்த நான்கு பாதங்களாக இவை இருக்கின்றன. இவை தான் ஆகமங்கள். இந்த ஆகமங்கள் மூலமாகத்தான் நாம் வந்து இது பண்ணுறோம். நாம் தமிழர்கள் ஆகிய நமக்கு தமிழில் வந்து கிரியைகளை நாம் செய்ததே இல்லை எந்த காலத்துலையும். இலக்கிய காலத்திலிருந்து பார்த்தோம்னா இருந்தாலும் எங்கே பழைய இலக்கியங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அற வந்து அந்தனர் வழிகாட்ட, மறை நூலோர் தொகுப்பை இப்படிலாம் வரும். நம்ம அவங்க தான் வழிகாட்டினாங்க, அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி பாவை நோன்பை பற்றி சொல்லும்பொழுது கூட வைகை ஆற்றங்கரையில் ஒரு அந்தன பெண்மணி தான் அவங்களுக்கு வழிகாட்டுவதாக அங்கே நூல் சொல்லப்படுது, பரிபாடலில் சொல்லப்படுது. இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆக தமிழர்கள் தன்னுடைய கிரியா முறைகளை எல்லாம் அவங்க வந்து இதில் தான் ஆசிரியித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய சமஸ்கிருதத்தில் தான் ஆசிரியித்தார்கள். அதனால் தமிழர்களுடைய வழிபாடு, தமிழர்களுடைய பக்தி மார்க்கம், இது எல்லாமே அந்த சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது. அதுதான் நம்ம பிடிச்சாலும் நமக்கு பிடிக்கலனாலும் நமக்கு கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை இல்லையா? ஞான நூல்கள்லாம் தமிழில் இருக்குது, ஆனால் கிரியா நூல்களை யாரும் தமிழில் செய்யலை. நீங்கள் நல்லா யோஜனை பண்ணி பாருங்கள், முன்னோர்களுடைய பெரியவர்களுடைய விஷயங்களெல்லாம் எடுத்து பாருங்கள். பெரிய தமிழ் பற்று கொன்றுடையவர்களாக இருந்த நாவலர் முதலானவர்கள்லாம் கூட தன்னுடைய பூஜை முறைகளை எல்லாம் அந்த மந்திரங்கள்லாம் சம்ஸ்கிருத மந்திரங்களை தான் எழுதியிருக்கா, சிவாகமத்திலேருந்து எடுத்து அப்படியே எழுதியிருக்கா. ஏன்னா மந்திரங்களை எல்லாம் நாமளே ஒரு இப்போ கூட சில பேர் சொல்கிறா, எழுந்தருண்மீர், அருள்மீர், ஆகுதி ஏற்றுக்கொள்வீர், இப்படியெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லி ஹோமம் பண்ணால் என்ன? நீங்கள் திருமுறைகளை சொல்லி ஹோமம் பண்ண வேண்டாம், அது ரைட்டு. நீங்கள் திருமுறைகள் பாடுவதற்காக இருக்குது அது வந்து அப்படிங்கிறீங்க, சரி அது வந்து புரோகிதத்துக்காக இல்லை, திருமுறை வந்து இதில் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, சரி அதை கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தமிழில் சொன்னால் என்ன அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டால் அந்த சில பேர் ஒன்றும் புரியாமல் கிழக்கும் தெரியாமல் மேற்கும் தெரியாமல் சில பேர் செத்தாலும் செத்தவனுக்கு தான் சுடுகாலம் தெரியணும்னு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப அலட்சியமாக சொல்லுவாங்க. அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, நாளிகேரம் சமர்ப்பயாமி, அதான் மந்திரம் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இது தேங்காவைன்னு ஒரு மந்திரமா அப்படின்னு ஒருத்தவன் பிரமாதமாக போடுறான், அதுக்கு பிரமாதமாக அதுக்கு ஒரு விலைக்கு அது இது இல்லையா? இந்த திருமண மந்திரங்கள்லாம் கேட்கவே வேண்டாம், அதை பற்றி பேசவே கூடாது. நம்ம பேசினோம்னா வேறு சப்ஜெக்ட்டுக்கு போடுவோம் அதை. அதனால் அது மாதிரி இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்குன்ற நேரத்தில் உண்மையை தெரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குது. உண்மையை நான் சொன்னாலும் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும், ஏன்னா உபதேசங்கள் யாருக்கும் பிடிப்பதில்லை. யாரும் சொன்னோம்னா அந்த அறிவுரைகள் சொல்கிறவாள் வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால் அறிவுரையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்களே போய் பார்த்துக்கோன்னு தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறதே கேட்க வேண்டாம், அவள் சொல்கிறது கேட்க வேண்டாம், இவங்க சொல்கிறது கேட்க வேண்டாம், யார் சொல்கிறதும் கேட்க வேண்டாம். நீங்களாகவே போய் தேடி பார்த்துக்கோங்க, இந்த புஸ்தகங்களை எடுத்து படிங்க, பழைய நூல்களை கற்று பாருங்கள், அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயித்து கொள்ளுங்கள். அதனால் தேர்ந்தெடுக்கின்ற நூல்களில் தான் இருக்குது நீங்கள் எந்த வழியை நோக்கி போக போகிறீங்கிறது. அதனால் நூல்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருங்கள். ஆனால் எல்லா நூலையும் படிக்கிறதுனால தவறில்ல, நாம் எடுத்து படித்து பார்ப்போம், எல்லாத்தையும் ஒப்பு நோக்குவோம், நமக்கு உண்மையான ஒரு தீர்வான முடிவு நமக்கு கிடைக்கும், தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு தான் வாழ்க்கையை நம்மளை உயர்த்தும், அதுதான் நம்மளை மெய்ஞான வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அதற்காகத்தான் இந்த காணொலியிலே இங்கே இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே இத்துடன் இன்றைய தினத்தினுடைய உரையை முடித்து கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வேத சிவாகமங்கள் ஒரு அறிமுகம் என்கின்ற இந்த உரையினுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். அன் அனைவருக்கும் அன்பு மாலை வணக்கங்கள். ஹரஹர நம பார்வதீபதயே, ஹர ஹரஹர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத, சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தன் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரபுவாம். காளையர் வருடது பர்ஜன்ய பிருதிவீ சசிசாலினி, தேசோயம் க்ஷோபரஹிதோ சஜ்ஜனாசந்து நிர்பயாஹ. ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம், வணக்கம்.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
2: மூன்றாவது அதிகரணம். அந்தமாதி எம்மனார் புலவர். யார் இந்த உலகத்தை அந்தம் செய்கிறானோ, அந்தம்னா என்ன, முடிவு, இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் முடிவை செய்கிறானோ அவன்தான் முதல்வன், அவன்தான் முழுமுதற் கடவுள். எம்மனார் புலவர் என்று எம்போன்ற புலவர்கள், அதாவது மெய்கண்டார் வந்து பெரிய இறைவன் தான், அவரு சிவபெருமான் தான். ஆனாலும் அவர் என்ன சொல்றார், மிக அடக்கமாக சொல்லுகிறார், இவ்வாறு புலவர்கள் சொல்லுவார்கள், வேலோர்கள் சொல்லுவார்கள், ஞானிகள் சொல்லுவார்கள் அப்படின்னு தன்னடக்கமாக இவர் தான் சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு பெரியவர்கள் அவ்வாறு சொல்லுவார்கள் என்று தன்னடக்கமாக சொல்லுகிறார். அந்தம் ஆதி எம்மனார் புலவர், இது மூன்றாவது அதிகரணம். அதிகரணம் என்பது நிலைக்களம், உண்மையை நிறுவுவதற்கான நிலைக்களம் அப்படின்னு. இதற்குரிய மேற்கோள் என்னன்னா, இனி சங்காரமே முதல் என்றது. சங்காரமே ஒரு தேற்ற ஏகாரம், தேற்ற ஏகாரம் இலக்கணம் முடிஞ்சவங்களுக்கு தெரியும், பிரித்து சொல்லுவது, அவனே அவனை தவிர வேற இல்லைன்னு அர்த்தம். சங்காரமே, யார் ஒருவன் சங்காரத்தை செய்கிறானோ, சங்காரமாகிய தொழிலை செய்கின்றவனுக்கு சங்காரம்னு பெரு வச்சாச்சு. முதல்ல ஒடுங்கின்னு பெருஞ்சோம், இங்க என்ன பெருஞ்சோம், சங்காரம். சங்காரத்தை செய்கின்றவனே சங்காரம் அப்படின்னு சொல்லியாரு. சங்காரமே அப்படின்னா சங்காரத்தை செய்பவனே, மற்றவர்கள்லாம் யாரு, முழுமுதற் கடவுள் கிடையாதுன்னு அர்த்தம். சங்காரமே முதல் என்றது இந்த அதிகாரம் என்ன சொல்ல, அந்தம் ஆதி எம்மனார் புலவர், யார் இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் அந்தத்தை செய்கிறானோ, முடிவை செய்கிறானோ, தனக்குள் ஒடுக்கிக் கொள்கிறானோ, எதது எங்கிருந்து தோன்றியதோ அதது அங்கிருந்து தான் வெளிவரும். அவரை போட்டால் சுரை வராது, சுரை போட்டால் சுரை தான் வரும், அவரை போட்டால் அவரை தான் வரும், ஒன்னு போட்டா இன்னொன்னு முளைக்காது இல்லையா. அதுபோல இந்த பிரபஞ்சம் அனைத்தும் யாரிடம் ஒடுங்கியதோ மீண்டும் புனருற்பம் செய்யும் பொழுது அவனிடமிருந்துதான் அது வெளியில வரும். முதலாளி கடையை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு, மறுநாள் காலையில யாரு வந்து கடையை திறப்பா, முதலாளி தான் திறப்பாரு, அவரு தான் திறப்பாரு. அவர் திறந்ததுக்கு பிறகுதான் வேலையாளர்கள் உள்ள போவாங்க. அவர் உள்ள போனதுக்கு பிறகு அவரு தான் அதை திறப்பார். உள்ள போய் அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு கவனிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு. இவங்க வேலை செய்யறவங்க வேலை செய்வாங்க, முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தொழிலாளி எல்லாம் வெளியில போவான். கடைசியில கல்லாப்புட்டியை பூட்டிட்டு கதவை பூட்டிட்டு வெளியில வர யாரு வருவாரா, அந்த முதலாளி தான் வருவார். அதுதான் இந்த உதாரணம் ஞாபகம் தான் தெரிஞ்சுவிடும். ஆகவே இவன் இந்த உலகத்துக்கு யார், இது ஒரு முக்கியமான கருத்து. உன்னுடைய கடவுள் அழித்தர் கடவுள் அப்படின்னு கேவலமா பேசுவாங்க சில பேர். என்ன செய்வாங்கன்னா, நம்முடைய சிவன் கோயிலுக்கே வரமாட்டாங்க, சுடுகாட்டு சாமி, நம்ம நம்மளதான் ஒத்துக்கிறோம். அதை சுடுகாட்டு அரசையை போட்டு நம்ம சொல்லிட்டோம்ல, மணிவாசக பெருமான் சொல்லிட்டாரு, எது சுடுகாடு இல்லைன்னு சொல்லுங்க, நாங்க சாமியை போக சொல்லுவோம். நம்ம சாமிய சுடுகாடு இல்லாத இடமா காட்டுங்க, எல்லாமே சுடுகாடுதான், சுடுகாடு இல்லாத இடமே கிடையாது. இது கூட கோயில் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இது கூட சுடுகாடுதான். நம்ம உடம்பு மகா சுடுகாடு, பெரிய மயானம் எதுனா இதுதான். நான் பேசிட்டு இருக்கேன், நல்ல விஷயம் பேசுறதா நீங்க நினைக்கிறீங்க. பேச பேச பேச சில செல் உயிரினங்களை அழிந்து போய் காத்து வெளியில வருது பாருங்க, அதுல எத்தனையோ உயிரினங்கள் அழிகின்றன. இப்ப நான் கொலை தொழில் செய்யறேன், எந்த இடத்துல நடக்குது, நான் இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல நடக்குது. இந்த உடலே ஒரு பெரிய மயானம், சுடுகாட்டு அரசே, இந்த உடலுக்குள்ளே உயிராக இருந்து உயிருக்குள்ளே நீ தான் நடனமாடி கொண்டிருக்கிறாய். நீ அந்த இடத்துல சுடுகாட்டிலே நடனமாடாவிட்டால் என்னுடைய இதயம் துடிக்காது, இரத்த ஓட்டம் நடக்காது, மூளை வேலை செய்யாது, நான் செயலிழந்து போவேன். செயலிழந்து போனா என்ன அர்த்தம், அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த உடம்பிலே ஓயாத செல்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றன, புதிய செல்கள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கின்றன. இப்ப நான் வந்து உட்கார்ந்த ஆள் வேற, இப்ப பேசிட்டு இருக்காள், இப்ப முடிக்கும் பொழுது ஒரு ரெண்டு மணி நேரம் நினைச்சு நான் வேற ஆள். ஏன்னா இருக்கிற உடம்புல இருக்க கொஞ்சம் செல்லு அழிஞ்சு போச்சு, சாம்பிட சாப்பாட்டு இருந்த சாப்பாட்டுல இருந்து சில செல்கள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கின்றன. இது மயானம். நடந்து போறீங்க, காலில் நடக்கும் பொழுது எத்தனையோ உயிரினங்கள் இறந்து போகின்றன, அது மயானம். கண்ணை சிமிட்டுனா அது மயானம். மயானம் இல்லாத இடம் எதுன்னு காட்டுங்க, நம்ம சிவன் அங்க போதலாம் காட்ட முடியும் வேறால. அவர்கள் நம்முடைய சிவன் கால் வைக்க மாட்டாங்க. ஐயா ஒரு உதாரணம் சொன்ன, அதாவது ஒரு பக்தர் வந்து திருவானைக்காவல் கோயிலுக்கு எதுக்கோ சாமி வந்துகிட்டு இருந்தது, வந்து கொண்டிருக்கும் பொழுது பெருமாள் மழை வந்துட்டு, மழை வந்தோடனே பெருமாள் தூக்கிட்டு சிவகோயில் உள்ள போயிட்டாங்க, அந்த பக்தர் வரமாட்டேன்ட்டார். இப்ப இவர்கள் வந்து உலகத்தினுடைய உண்மையை தெரியாதவர்கள், இயற்கையினுடைய தத்துவத்தை தெரியாதவர்கள், உண்மைக்கு புறம்பானவர்கள். ஆகவே அவன் ஸ்மசானவாசினே நமகா, சகஸ்திர நாமத்துல ஒரு நாமம் அது, மயானத்தில் இருக்கக்கூடியவன். அவன் சுடுகாட்டு அரசையை போற்றி மாணிக்கவாசகராதான் சொல்ற, சுடுகாட்டு அரசே கங்காளம் தோல்மேறிய காதலித்தான் காணேடி. பிரபஞ்சம் அனைத்தும் ஒடுக்கியான பிறகு பிரம்மாவுடைய கபாலத்தையும் பிரம்மாவுடைய எலும்புகளையும் மகாவிஷ்ணுடைய எலும்புகளையும் ருத்ரனுடைய எலும்புகளையும் மாலையா அணிஞ்சிருக்காங்க. கங்காலே தோல் மேலே காதலித்தான் காணேடி, அந்த சங்காரம் நடந்ததற்கு அடையாளமாக அவைகளை மாலையாக அவன் கோத்து போட்டிருக்கிறான். பிரபஞ்சத்துல எந்த இடமும் மயானம்தான், அதனால அவன் அங்கதான் ஆடுவான், அவனை உடனே போதல் முடியாது. ஆகவே அந்தத்தை செய்கின்ற கடவுள் தான் முழு முதற் கடவுள், அவனை தவிர வேற கடவுள் அவன் தான் கூட்டுறான், அவன் தான் கடவுள் அந்த கடையை திறக்கிறான். தனக்குள்ளே அவன் ஒடுக்கி கொண்ட பிறகு வேற யாராவது வந்து அவன் அதை வெளிப்படுத்த முடியுமா? முடியாது. யார் ஒருவன் அந்தத்தை செய்தானோ அவன்தான் முதல்வனாக இருந்து அவன் தான் தோற்றத்தையும் செய்கிறான், புனர்வுற்பம் செய்கின்றவன் அவன் தான். யார் அந்தத்தை செய்கின்ற கடவுளோ அவன் தான் முழு முதற் பொருள். படைப்பு கடவுள் முழு முதற் பொருள் அல்ல, காத்தர் கடவுள் முழு முதற் கடவுள் அல்ல, ஒடுக்குகின்றவனும் முழு முதற் கடவுள் அல்ல. இந்த பேரூழியை செய்கின்றவன் யார் ஒருவனோ அவன்தான் முழு முதற் கடவுள். அவன் தான் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மியம்மா, அவன் தான் சிவபெருமான். அதை வந்து உறுதியா சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. ரொம்ப தீவிரமான சிவபக்தர்கள் அந்த சிவனை தவிர வேற எதையும் கும்பிட மாட்டான். அப்பனை பாடும் வாயால் ஆண்டி சுப்பனை பாட மாட்டேன்ட்டு ஒருத்தர், முருகன் விநாயகர் பராசக்தி எல்லாம் அவனுடைய வடிவம் தான். அப்படி ஒரு இருந்தார். அம்பாலை வணங்க மாட்டேன் என்று சாமியை ஓட்ட போட்டுக்கிட்டு பிருகு முனிவர் ஓட்ட போட்டு சுத்தி வந்தார். ஆகவே சங்காரமே முதல் என்றது அப்படின்னு மேற்கொள் சொல்லுது. எவ்வளவு அழுத்தமா சொல்லுது பார்த்தீங்களா? அழுத்தமா நம்ம சிந்திக்கணும். அதுல சங்காரமே முதல் என்றது அப்படின்னு போடக்கூடாது, சங்காரமே முதல் என்றது. ஆகவே இந்த அநேக ஈஸ்வரவாதம் பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு சாமி கும்பிடுறது, இன்னைக்குதான் முளைச்சு வந்ததுன்னா அதையும் ஒரு சாமி கும்பிடுறது. அப்படி செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மூலமூர்த்தியாக சிவபெருமான் இருக்கிறான். அவனுக்குள்ளே எல்லா தேவர்களும் அடக்கம். அவனை வழிபட்டாலே எல்லா தேவர்களும் அந்த அதிகார மூர்த்திகள் என்று அவனாலே படைப்பிக்கப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாம் படைத்தற் கடவுள், காத்தற் கடவுள், ஒடுக்குதற் கடவுள், மறைத்தற் கடவுள், அருளல் கடவுள், எல்லா கடவுள் அவர்கள் அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு இயங்குகின்றவர்கள். மூலமூர்த்தியாக அவனை வணங்கிவிட்டால் எல்லாரையும் வணங்கியதாக ஆகும். இந்த முதல் பாடல சொன்னீங்க, திருமகளுடைய அருள் கிடைக்கும்னு. இனி சங்காரமே தேற்றையகாரம், அவனை பிரித்து சொல்றாங்க. மற்ற கடவுள்களிலிருந்து பிரித்து சொல்லி யார் ஒருவன் சங்காரமாகிய காரியத்தை செய்கிறானோ, இந்த உலகத்திற்கு பேரூழி காலத்தை ஏற்படுத்துகிறானோ, அவன்தான் முதல் முழு முதற் பொருள் அப்படின்னு சொல்றார் இந்த மேற்கொள்ள. இது எதனால் இந்த வார்த்தை வருகிறது அப்படின்னா, புராணங்களில் மும்மூர்த்திகள் பேசப்படுகிறார்கள். உலகிற்கு பல முதல்வர்கள் இருக்கிறாங்க. நம்ம அப்படித்தானே கும்பிடுறோம், எல்லா இடத்துலையும் போய் சாமி கும்பிடுறோம் இல்லையா? ஆகவே இதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க, அநேக ஈஸ்வரவாதிகள் என்ன சொல்றாங்க, தேர ஒருத்தன் செய்யணும்னா ஒருத்தன் தேர் செய்ய முடியுமா? எத்தனை பேர் வேண்டியா இருக்கு? அதே மாதிரி உலகத்தை ஒருவன் படைக்க வேண்டும் என்றால் ஒரால முடியாது, பல தெய்வம் வேணும். உலகத்தை படைக்கிறதுக்கு வேணும், அப்புறம் காப்பாத்துறதுக்கு வேணும், ஒடுக்கிறதுக்கு வேணும். அப்புறம் நவகிரகங்கள்லாம் இருக்காங்க, அவருடைய கட்டுப்பாட்டில் தான் உலகம் இயங்கி கொண்டிருக்கு, அவரையும் கும்பிட்டுக்கணும் அப்படின்னு அநேக ஈஸ்வரவாதம் பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த தேரை செய்வதற்கு பல பேர் தேவைப்படுவது போல இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கும் பல பேர் தேவைப்படுகிறார்கள் என்ற வார்த்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதுக்கு சவிசம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, தேரை செய்வதற்கு பல பேர் இருக்கலாம், ஆனால் இந்த தேரை எவ்வாறு நிர்ணயிப்பது என்பதற்கு ஒருத்தன் தான் இருப்பான், அவருடைய கட்டுப்பாட்டுங்களை தான் மற்றவர்கள் எல்லாம் வேலை செய்வார்கள். அதுபோல இந்த பிரபஞ்சத்திற்கு அதிகார நாயகர்களாக திக்கு பாலகர்களாக இந்த உலகத்தை நடாத்துவதற்கு சிவபெருமானே பல பேரை நியமித்திருக்கிறான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்தந்த அளவில் அவர்களை நாம் வணக்கம் செய்யலாம், ஆனால் வழிபாடு என்பது, மூலமூர்த்தி என்பது, நாம் பூசனை செய்வது என்பது சிவபெருமானுக்கே செய்தல் வேண்டும். அவருடைய அதிகாரினா அதனால அவமானம் பண்ணணுங்கிறதுல அவர்களை திட்ட வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. அவர்களுக்கு என்ன உரிய மரியாதையோ, ஏன்னா அவனுடைய ஆள் இல்லையா, அதனால பெரிய எஜமானன் விட்டு கண்ணுக்குட்டி சின்ன அரசாங்கத்துக்கு கோழி முட்டை அம்மிகள்ல உடைக்குமாங்க. அதுபோல இறைவனுடைய அதிகாரம் பெற்றவர்கள், இப்ப படித்த சொன்ன பார்த்தீங்களா அந்த சிவபுரம், அதுல இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த அவர்களை அதிர்ஷ்டித்து நின்றுதான் அவன் செயல்படுகிறான். அந்த உருவத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதனால மற்ற தெய்வங்களை நம்ம இழித்தும் பழித்தும் பேசுவது சாமிக்கு பொறுக்காது, அப்படி பேசக்கூடாது. ஆனால் உண்மையையும் நாம் உணர வேண்டும். வழிபடுவதற்குரியவன் சிவபெருமான், வணங்குவதற்குரியவர்கள் மற்ற தேவர்கள். ஆகவே தேரை பல பேர் செய்தாலும் ஒரு பெரிய நிபுணரது தலைமையிலேயே அந்த இயக்கம் நடைபெறும். பல வேலையாட்கள் இருப்பார்கள், தலைமை தச்சர் ஒருத்தர் இருப்பார். அதுபோல இந்த உலகத்திற்கு ஒருவன் முதல்வன் இருக்கிறான், அவன் சங்காரகாரனே முதல்வன். ஏனென்றால் எல்லாவற்றையும் ஒடுக்குகின்றவனே மீண்டும் தனக்குள்ளிருந்து தோற்றுவிப்பான். எதது எதற்குள் ஒடுங்கியதோ அதது அதற்குள்ளிருந்தே வெளிவரும். அப்படி செய்கின்றவன் சங்காரகாரணன். அதான் சொல்றார், இனி சங்காரமே முதல் என்றது. அவன் தான் முதல் என்றால் முதல்வன். இதற்குரிய மேற்கோளுக்குரிய ஏது என்னன்னா, சுற்றுணர்வாகிய பிரபஞ்சம் சுற்றுணர்வின்றி நின்ற சங்காரத்தின் வழி அல்லது சுதந்திரமின்றி நிற்றலான். ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் இறைவனை தவிர சிவபெருமானை தவிர மேற்றைய மேறையாயா, எல்லாரும் ஜீவர்கள் தான், ஆன்மாக்கள் தான், அவர்களெல்லாம் கடவுள்களே கிடையாது. சாமி அவங்களை பிடிச்சு அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். எல்லாம் ஆன்ம வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான். மகாவிஷ்ணு, பிரம்மா, ருத்ரன், மற்ற தேவர்கள் அனைவரும் நம்மை போல உயிர். அவர்கள் தகுதி பெற்றதினாலே அந்த பதவியை சிவபெருமான் தந்திருக்கிறானே தவிர இறைவன் கடவுள் என்பவன் சிவபெருமானை தவிர வேற யாரும் இல்லை. சங்காரமே முதல் என்றது. அதை ஏது என்ன சொல்றாரு, அது பிரித்து காட்டுறதுக்கு ஒரு ஒரு அற்புதமான இலக்கணம் ஒன்று சொல்றார். சும்மா எல்லாம் பேசக்கூடாது, அப்படி பேசாத செய்தி சித்தாந்தம் வரையறுத்து இன்ன காரணத்தினால் இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன், அதுக்கு இன்ன தகுதி இருக்கிறதுனால இவர் கடவுள், இந்த தகுதி இல்லாதனால இவர்கள் ஆன்மா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். சுற்றுணர்வாகிய பிரபஞ்சம் சுற்றுணர்வின்றி நின்ற சங்காரத்தின் வழி அல்லது சுதந்திரமின்றி நிற்றலான். அதுக்கு என்னன்னா, இந்த ஆன்ம வர்க்கம் அனைத்தும் இறைவன் தான், எதனையும் சுட்டி அறிய வேண்டாதவன், எதையும் சுட்டி அறிய வேண்டியதில்லாமல் சிவபெருமான். ஏனென்றால் அவனுடைய வியாபகத்துக்குள்ளேயே எல்லாம் இருக்கு. அவன் போய் இது இன்ன பொருள் இன்ன பொருள் இன்ன பொருள் தெரியாதவனு தான் சொல்லணும். நான் புதுசாக அந்த கோயிலுக்குள்ள வரேன்னு வச்சுங்க, சிவபெருமான் இந்த இடத்துல இருக்காரு, அம்பாளிங்க இருக்கு, நவகிரக அந்த இடத்துல இருக்கு, புதுசா பாருங்க அங்க ஒரு என்ன சனீஸ்வரன் அங்க நினைவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். இதை தெரிஞ்சவன் எங்க இருக்குன்னு யாருக்கும் சொல்ல வேண்டிய இல்லையா. பாக்கெட்ல நான் 100 ரூபா காலையில பணத்தை எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும் 100 ரூபா பணம் எங்க இருக்கு அப்படின்னு நான் தேடுவேனா, என் பாக்கெட் உள்ள எனக்கு தெரியும் இல்லையா. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் அனைத்தும் நல்லா தானே அதை ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தாலும் புரியும். பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம்னு கோடிக்கணக்கான அண்டங்கள், 224 கோணங்கள், 224 கோணங்களுக்கு ஒன்றொன்றுக்கும் ஆயிரக்கணக்கான அண்டங்கள், அப்ப கோடி கோடியா விரியுது எண்ணிலையும் கோணங்கள் இங்க அண்டங்கள் இருக்கின்றன. அவ்வளவையும் தன்னுடைய வியாபகத்துக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறான். அதனால அவன் இது இன்னது இங்க இருக்கு, அது அங்க இருக்கு, நம்ம தான் மறதிகாரால இன்னது இங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. அது மாதிரியெல்லாம் ஊற்றுணர்வினன், இயற்கையாகவே அறிவுபடைத்தவன், பாசங்களில் இருந்து நீங்கியவன், பேராற்றல் படைத்தவன், அருளுடையவன், இன்பத்தொருவன், இப்படி எண்குணம் சொல்றவன். அவன் எதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, அவன் தன் நிறைவிலேயே எல்லா பொருளையும் இருப்பதையே அவன் அறிவான். அவனுக்கு சுட்டி எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்மை போன்ற உயிர்களுக்கு என்ன பண்ணணும், சுட்டி சுட்டி சொல்லணும், இது இன்ன பொருள், இது இன்ன பொருள், இது இன்ன பொருள் என்று சுற்றுணர்வு நமக்கு இருக்கிறது. முதலே சொன்னேன் சுற்றுணர்வுக்கு இலக்கணம் உங்களுக்கு சொன்னேன், சுட்டி அறிதல் அப்படின்னா சுற்றுணர்வுக்கு உட்பட்ட எல்லாம் அழியக்கூடியவை, ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் ஒரு பொறியின் மூலமாக ஒரு விஷயத்தை பார்த்து அறிவது சுட்டி அறிதல். இப்ப அது மாறி போயிடும் முதலே காலைய முதலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்படி மாறுதலுக்கு உட்பட்டது அறிவினால் அறிந்தையாவும் அசத்து ஆதல் அறிதி கண்டி என்று சிவப்பிரகாசம் சொல்லுகிறது. ஆக இந்த உலகத்துல ஏதாவது கண்ணால நம்ம பாக்குற எல்லா பொருள்களுக்கும் கண்ணு பார்த்துச்சுன்னா போச்சு, கண்ணால பார்க்கப்படுகின்ற அனைத்து பொருள்களும் காலதேச வர்த்தமானத்திற்கு உட்பட்டது, தோற்றம் நிலைவேறு அழிவுக்கு உட்பட்டது. இந்த ஜீவர்கள் எல்லாமே இவர்கள் சுற்றுணர்வுக்கு உட்பட்டவர்கள். ஒருவன் தான் சுற்றுணர்வுக்கு அப்பாற்பட்டவன், அவன் தான் எம் சிவன். அவன் சுட்டி அறியாமலே எல்லாவற்றையும் அறிவான், யாரும் சொல்லி கொடுத்து அறிய வேண்டியல்ல. அவன் தான் சுதந்திர புருஷன், அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய, அவனுக்கு மேல ஒரு தலைவன் கிடையாது, அவனே எல்லாவற்றையும் அறிவான். ஆனால் நமக்கோ நம்ம என்ன பண்ணணும், அறிவிக்க அறியும் இயல்பு படைத்தவர்கள் நம்ம, யாராவது சொல்லிக் கொடுத்தாதான் நமக்கு தெரியும், இல்லன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஆகவே ஒரு பொருளை உணரமிடத்து பலவற்றை நம்ம ஒன்றாக உணராமல் ஒன்னொன்னா இது இன்னது இது இன்னது இது இன்னது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருப்போம், இன்னும் பல பொருள்கள் நமக்கு தெரியாம இங்க இருக்கும். இந்த பூமியிலேயே எவ்வளவு இருக்கு, அவ்வளவுலயும் இருக்கக்கூடிய அவ்வளவு பொருள்களையும் தெரிந்தவன் அவன் ஒருவத்தான். ஆகவே சுட்டி சுட்டி அறியக்கூடியவர்கள் நாம், அதனாலே நாம் ஆன்மாக்கள். அவன் சுட்டாமலே எல்லாவற்றையும் அறியக்கூடியவன், அவன் பேரறிவு படைத்தவன், பேரறிவு இருப்பதனாலே அவன் பேராற்றலும் படைத்தவன், அவன் பேராற்றல் படைத்ததோடு அவன் பேரருளும் படைக்க வாய்க்க பெற்றவன். எவ்வளவு குணங்கள் அவன்கிட்ட இருக்கு பாருங்க. நாம் சுட்டி சுட்டி அறியக்கூடியவர்கள், அதனாலே அவனுக்கு நமக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் தான் பேரறிவும் பேராற்றலும் பெரும் அனுகிரகமுடைய அந்த சிவபெருமான் தான் இந்த உலகத்திற்கு முழு முதற் பொருளாக இருக்க முடியும், அவன் தான் இருக்கிறான், அதான் சொல்றார். ஆகவே இறைவனது அறிவு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் ஒன்றாகவே அறிந்து நிற்கும் பேரறிவாகும். அத்தகைய அறிவு அவன் ஒருவனுக்கே உண்டு, மற்றவர்களுக்கு அவனை தவிர வேற யாரும் கிடையாது. இலக்கணம் இது, பேரறிவு என்பது அவன் ஒருவனுக்கு சொந்தம், சுட்டி உணராமல் எல்லாவற்றையும் ஒருங்கே உணரக்கூடியவன், எல்லாவற்றையும். இப்ப பாக்கெட்ல இருக்க பணம் எப்படியே தெரியுமோ எனக்கு, அதுபோல இந்த ஒரு விஷயம் தான் என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து விஷயங்களும் உனக்கு தெரியும். ஒருத்தன் கடத்திட்டு வரான், தங்கம் கடத்திட்டு வரான், இடுப்புல ஒரு அரணாவடி கட்டி பைக்குள்ள போட்டு கொண்டு வரான், அவனுக்கு தெரியும்ல நம்மள்ட்ட அது இருக்குன்னு தெரியுமா? அவனுக்கு தெரியும். அது மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ கோடி கோடி பொருள்கள் இருந்தாலும் அத்தனையும் அவன் அறிவான், அவனை தவிர வேற யாருக்கும் அது தெரியாது. மற்றவர்கள் எல்லாம் ஜீவர்கள், அவர்கள் சுட்டி சுட்டி தான் ஒன்றொன்றை அறிய வேண்டும். இந்த பொருள் இந்த பொருள் இந்த பொருள் என்று அவளுக்கு சுட்டித்தான் அறிய முடியுது. அதுதான் திருவருமானுக்கும் மற்ற உயிர்களுக்கும் இருக்கின்ற வேறுபாடு. அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, எந்த தேவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே உலகத்திற்கு முழுமுழாக உள்ளவன் பரமசிவனே அன்றி சுதந்திரமற்ற நம்மெல்லாம் சுதந்திரமற்றவர்கள், பரதந்திரர்கள். அறிவித்தால் தான் நாம் அறிவோம், அறிவிக்காவிட்டால் நம்மால அறிய முடியாது. அதனால நம்ம எல்லாம் பரதந்திரர், மற்றவர்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர்கள். இறைவன் என்ன சங்கல்பிக்கிறானோ அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, அவனன்றி ஓரணுவும் அசையாது. ஆகவே இறைவன் மட்டுமே சுதந்திரமுடையவன், நாம அனைவரும் பரதந்திரமுடையவர்கள். எனவே உலகத்திற்கு முழுமுதலாக உள்ளவன் பரமசிவனே அன்றி சுதந்திரமற்ற உயிர் வர்க்கத்தில் எவரும் முழுமுதலாக ஆக முடியாது. ஆகவே முற்றுணர்வாகிய பேரறிவை குறித்ததனால் பேராற்றலுடையவன் அப்படிங்கறதும் தெரியும். முடிவில் ஆற்றல், இந்த பேராற்றலை முடிவில் ஆற்றல், குறைவில்லாத ஆற்றல் அப்படின்னு அதை நம்ம சொல்லலாம். ஆகவே இந்த அதிகரணம் நமக்கு இந்த வெண்பா மூலமாக என்ன சொல்கிறது? யார் ஒருவன் சங்காரத்தை செய்கிறானோ, இந்த உலகத்திற்கு முற்றழிப்பை செய்கிறானோ, அவன்தான் முழுமுதற் பொருள். மற்றவர்களெல்லாம் ஆன்ம வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். எவ்வளவு பெரிய தேவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆன்ம வர்க்கத்தை சேர்ந்தவர்களே. அவன்தான் வியாபக அறிவுடையவன், முற்றறிவுடையவன், அவன் முழு ஆற்றலும் உடையவன், சகல அனுகிரகங்களை உடையவன். அவனே முழுமுதற் கடவுள், சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள். ஐந்தாவது எடுத்துக்காட்டு வேண்டா. ஒன்றலா ஒன்றால் உளதாகி நின்றவாறு ஒன்றலா ஒன்றில் அவை ஈராதல் ஒன்று அலா ஈரே முதல் அதனின் ஈரலா ஒன்று பலவாறே தொழும்பாகும் அன்று. அப்ப உன்னுடைய பொசிஷன் என்ன, உயிருடைய உயிர் உயிரினுடைய தகுதி என்ன, அது என்ன செய்யணும் அப்படிங்கறத இதன் மூலமாக இந்த பாடலில் விளக்குகிறார். தொழும்பாகும், பலவாறே தொழும்பாகும். சிவபெருமானுக்கு பலவாறு அடிமை தொண்டு செய்தல் தான் உயிருக்குரிய கடமை. நமக்கு என்ன கடமை அப்படிங்கறத இந்த பாடல்ல நிர்ணயித்து நமக்கு சொல்லுகிறார். வாழும் வழியை நமக்கு சொல்லுகிறார், வாழும் வகையை நமக்கு சொல்லுகிறார். இதுல அவை என்று வரும்பொழுது இரண்டாவது வரியில நாலாவது சொல்லா இருக்கு பாருங்க, ஒன்று அலா ஒன்றில் அவை. அவை என்பது உயிர் தொகுதியை குறிக்கிறது. உயிர் தொகுதியாகவும் ஒன்றலா ஒன்றால், உயிர் தொகுதிகளில் ஒன்று என ஒன்றலா ஒன்றால்னா, இந்த வார்த்தை அடிக்கடிக்கு ஒன்றுங்கிறதே அடிக்கடிக்கு சொல்லியிருக்கார். மிக சூட்சமான கருத்தை மிக அலங்காரமாக சொல்லி இருக்கின்றார். அதுல இருந்து நம்ம அந்த உண்மையை வெளியே கொண்டு வரணும். ஒன்றலா ஒன்றால் உயிர் தொகுதியில் ஒன்று எனப்படாத ஒப்பற்ற தனிப்பொருள். ஒன்று அலா, இந்த உயிர் தொகுதிகளில் ஒன்று அல்லாத மேம்பட்ட உயர்ந்த பேராற்றல் படைத்த பேரறிவு படைத்த அனுகிரகம் படைத்த சிவபெருமானால் அப்படின்னு பொருள். உளதாகி, இந்த உயிர்கள் உடம்போடு கூடி உளதாகி, உடம்போடு கூடிய தோற்றத்தை எய்து, இந்த உயிர் வர்க்கத்தில் ஒன்றலாத தனி முதல்வனாக இருக்கக்கூடிய சிவபெருமானால் இந்த உயிர் தொகுதிகள் அனைத்தும் உடம்பை பெற்று, அவன் தான் நமக்கு உடம்ப கொடுக்கிறான், பெற்று நின்றவாறு படைத்ததோடு மட்டுமல்ல, அதை என்ன பண்றான், வினையை எவ்வளவு காலம் நாம் துய்க்க வேண்டும், சாதி ஆயு போகம் பிணிமூப்பு சாக்காடு எல்லா தீர்மானத்தையும் கடவுள் அனுப்புறாரு இல்லையா, அதை அனுபவிப்பதற்கு உரிய காலம் வரையில இங்க இருக்கணும். பிறந்த போலயே நம்ம யாரும் இறந்து அவ எல்லாரும் இறந்து போறது கிடையாது. எந்த அளவுக்கு அவர் வினையை அனுப்பணுமோ அவ்வளவு காலத்துக்கு அவருக்கு ஆயுளையும் போட்டு அனுப்பி நிலை பெற்று, இந்த உயிர் வர்க்கத்தில் ஒன்று அல்லாத தனி பரம்பொருளால் இந்த உடம்பை பெற்ற நாம், உடம்பை தோற்றத்துக்கு கொண்டு வந்த நாம், இந்த வினைகளை அனுபவிக்கிற அளவுக்கு நிலை பெற்று ஒன்றலா ஒன்றில் அக்கடவுளிடத்தில் ஈராதல் ஒடுக்கத்தை அடைகிறோம். ஆகவே இந்த பிரபஞ்சம் ஒடுக்கத்தை அடைகிறது. ஒன்றலாயிரே மேற்கூறியவாறு ஒன்றலா ஒன்று, உயிர் வர்க்கத்தில் ஒன்று அல்லாத அந்த பரம்பொருள் இந்த உலகத்தை தோற்றுவித்து நிலைநிறுத்தி இறுதியை உண்டாக்குகின்ற சங்கார காரணனாய் அவன் தான் இருக்கிறான். அவன் ஒருவன், ஒருவனே இருக்கிறான், அவனே முதல், அவன் தான் முழுமுதற் கடவுள். அது வேதத்தில் பல கடவுள்கள் சொல்லப்பட்டாலும் அவர் ஒருவனே முதல் கடவுனாக, ஏனையோர் யாவரும் அவனது ஆணையால் பணிக்கடவுளர் அவருக்கு பேரு. மற்ற கடவுள்கள்லாம் என்ன பேரு, பணி செய்யக்கூடிய கடவுளர்கள். இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், அதிகார மூர்த்திகள். அதிகார மூர்த்திகளின் தகுதிக்கு ஏற்ப அவர்களை வழிபடலாம், அதுல தவறில்லை. ஆதலால் பல கடவுள்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நமக்கு வந்து உயர்ந்த கடவுளை பற்றி இப்ப பாத்தீங்கன்னா, சாதாரணமா சிவன் கோயிலுக்கு வழிபாடு செய்கின்றவர்களை விட மாரியம்மன் கோயிலுக்கு வழிபாடு பண்றவங்க, மாவிளக்கு போடுறவங்க அங்க அதிகமா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோயில வழிபடுகின்றவரும் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அதிகமா இருப்பாங்க. நம்முடைய உடனே சிவபெருமானுடைய மேன்மையையும் உயர்வையும் அவனுடைய மகிமைகளையும் சிந்திப்பதற்கு இந்த மனித உயிருக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால இந்த தூலாருந்ததி நியாயம்னு ஒன்று சொல்லுவாங்க. வேதத்தில் பல கடவுள்களை சொல்லப்படுகிறது, ஆனால் சிவபெருமானை சொல்லுகின்ற அளவுக்கு மற்ற கடவுள்களை சொல்லியிருக்காது. அது நம்ம நுட்பமாக உணர வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் அறிஞர் நமக்கு எடுத்துக்காட்டு ஆகமங்களின் மூலமாக சிவபெருமான் ஒருவனை என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். இந்த தூலாருந்ததினா அந்த அருந்ததி நட்சத்திரத்தை நம்மால் பார்க்க முடியாவிட்டால் பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை காட்டி அதுல நம்முடைய அறிவு நிலை பெற்ற உடனே பக்கத்துல அந்த அருந்ததி நட்சத்திரம் இருக்கு என்று காட்டுவார்கள். அப்படி பல கடவுளை காட்டி இவர்களை எல்லாம் பக்குவப்படுத்தி சிவபெருமானை காட்டுவதற்காக வேதம் பல கடவுளை சொல்லி இருக்கிறது. அதனாலதான் வேத நெறி தடைத்து ஓங்க மிகு செய்வ துறை விளங்க. பெரிய குளம் இருக்கு, எல்லா நடுவுல விழுந்துட்டோம், குளத்துல இருக்கிறோம், நம்ம ஏறி வானா எல்லா இடத்துலயும் ஏறி வர முடியாது, எல்லா இடத்துலயும் போதனை விதமா இருக்கும், ஒரு இடத்துல தான் துறை இருக்கும். அந்த துறை என்னன்னா ஆகமம் என்பது துறை. வேத நெறி தழைத்தவங்க மிகு சைவ துறை வழியாக ஏறி வந்தார். சைவ துறை விளங்க, வேத நெறியிலே மிக பாதை எதுனா எது வழியா ஏறி வெளியில வரணும் அப்படின்னா சைவ நெறி தான். வேத நெறி தழைத்தவங்க மிகு சைவ துறை விளங்க பூத வரம்பரை ஒழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயற்புகளில் திரியான சம்பந்த பாதமரதலை கொண்டு திருத்தொண்டு பரவுவோம்.

போல இந்த நம்ம பக்குவப்படுத்தி கடவுளை கொண்டு வந்து சிவபெருமாட்டை கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்காக இப்படி பல கடவுள் வழிபாடுகளை சொல்லி கொண்டு வந்து நம்மளை நிறுத்துகிறது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேதத்தினுடைய கருத்தும் சிவன் தான், ஆகவுடைய கருத்தும் சிவன் தான். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் எங்கு தெரிக்கலுற்றாம். வேதாந்தத்தினுடைய தெளிவு சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற உண்மை சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள். அப்ப வேதாந்தத்தினுடைய தெளிவை நாம் உணர்ந்து கொண்டோமானால் நாம் சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆகவே இறைவன் முழுமுதற் கடவுள்னா அவன் வியாபக அறிவுடையவனாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் உள்ளடக்கியவனாக இருக்க வேண்டும். சிவபெருமான் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வியாபக பொருள், அந்த வியாபக தன்மை உடையதே அவனுடைய இலக்கணம். அப்படி அவன் ஒருவனே வியாபகம் உடையவன் எத்தனை பேர் இருப்பாங்க? எல்லாத்தையும் உள்ளடக்கியவனாக எத்தனை பேர் இருக்க முடியும்? ஒருத்தன் தான் இருக்க முடியும். அப்ப அந்த வியாபக பொருள் என்பது சிவபெருமான் தான், அவன் ஒருவனே, பலர் இல்லை, அதனால பல கடவுள்கள் கிடையாது. அப்ப சங்கார காரணன் ஆகிய சிவபெருமான் எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்ள பேராற்றல் படைத்தவன் தான். அவன் முழுமுதற் கடல் வியாபக உணர்வு உடையவன், உயிர்கள் சுற்றுணர்வை உடையவைகள். இந்த பாடல தான் சொல்லு. ஆகவே வேதம் தனக்கு ஒப்பாரமிக்காத தனியொருனை ஏகம், ஏகம் தத் விப்ராபகுதா வதந்தி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. வேதம் இறைவனை ஏகம் என்ற பெயரால் அவன் தனி ஒருவன், தனி பரம்பொருள் ஒருவன் தான் என்றுதான் வேதம் சுற்றுகிறது. ஏகம் தத் விப்ராபகுதா வதந்தி, அதாவது வேதம் இறைவனை ஒன்று என்றே சொல்லுகிறது. அறிஞர்கள் அதை பல பேரிட்டு அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லு. அப்பவே தனக்கு உவமை இல்லாதான் என்றுதான் திருவள்ளுவரும் சொல்லுகிறார். தனக்கு அவனுக்கு ஒப்பானவன் ஒரு ஓமன் இல்லி, அவனுக்கு ஓமையாக சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்ல. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலிருக்கு. நீங்க மனக்கவலை உங்கள்ட்ட இருந்து போகணும்னா ஒப்பற்ற முதல்வனாகிய சிவபெருமானை வழிபட்டால் அன்றி நமக்கு மனக்கவலை நமக்கு தீராது. தன் ஒப்பிரா தூயவன் சரியான சம்பந்தர், மற்றாரும் தன்னொப்பார் இல்லான் திருநாவுக்கரசர். ஒப்புணக்கில்லா ஒருவனே மணிவாசகம், ஒப்புணக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதமறியா வேறிலேயற்கு விழிமியது அளித்ததோர் உணர்வே அன்பே செப்புதற்கரிய செழுஞ்சொடர் மூர்த்திய செல்வமே சிவபெருமானே. எய்ப்பிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன், எய்ப்புன்னா துன்பம், எய்ப்பிடத்துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிடந்து அருள்வதி. ஒப்புணக்கில்லா ஒருவன் அவன்தான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க மணிவாசகம், ஒருவனாய் உலகேத்த நின்றனாளோ அப்பர் பெருமான். ஒன்று அவன் தானே முதல் பாட்டு எடுக்கிறார், தொடர்கிறார். ஓராண்டு தவம் செய்து ஒரு பாடலை அவருடைய திருமூலர் அடிக்கிறார், அவர் சொல்றார் முதல் பாட்டிலே சொல்றார் ஒன்றவன் தானே அவன் தான் முதல் முழுவதன். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைவின் நமனில்லை நாளும், சென்றே புகுங்கதி இல்லைனும் சித்தத்து, நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே. அந்த ஒன்றாகிய கடவுளை நினைந்து உய்மினே, நீங்கள் துன்பத்திலிருந்து விடுவிடுங்கள். வாது செய்து மயங்கும் மனத்தராய் ஏது சொல்வீர் ஆயினும் ஏழைகள், வாதம் எல்லாம் பண்ணிக்கிட்டு தர்க்கம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் ஏழைகள், மனதிலே வறுமை உடையவர்கள். யாதோர் தேவர் எனப்படுவார்க்கெல்லாம் மாதேவனல்லால் தேவர் மற்றில்லையே. எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் மகாதேவன் தான். ஆகவே இப்படி கடவுளர்களுக்கெல்லாம் முதன்மையான சங்காரமே முதல் என்றது. சங்காரம் தான், சங்காரத்தை செல்கின்ற சிவபெருமான் தான் முதல்வன். இந்த பாடலின் முற்பகுதியில உலகத்தை நடத்துவதற்கு முதல் கடவுள் பலர் இருக்கின்றனர் என்ற கூற்றை முதல் பகுதி மறுத்திருக்கிறது. அவர்களெல்லாம் உயிர்கள், அவர்களை தோற்றுவித்து நிறுத்தி பின் இறுதியை ஈதுவிப்பவன். அவர்களுக்கும் கூட தோற்றத்தையும் நிலைவேற்றையும் அழிவையும் ஒடுக்கத்தையும் உண்டு பண்ணுவன் சிவபெருமான் தான். ஆகவே அவன் தான் முழு மட கடவுள் என்பதை தீர்மானமாக இந்த பாடலின் முதற் பகுதி. அடுத்தது இன்னொரு சந்தேகம் நமக்கெல்லாம், சிவசமவாதிகள் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த உயிர்கள் எல்லாம் இந்த ஆணவலத்திலிருந்து நீங்கிய பிறகு சிவம் ஆயிடும், அப்புறம் அதெல்லாம் படைக்கும் காப்பாற்றும் அதுவும் எல்லாம் செய்யும், சிவசமம் ஆயிடும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. அப்படி பாசத்தின் நீங்கி முக்தி அடைந்த உயிர்களும், திருவடி பேற்றினை அடைந்த உயிர்களும் கூட சிவபெருமான் தருகின்ற இன்பத்தை துய்த்துக் கொண்டேதான் இருக்குமே தவிர அது பஞ்சகிருத்தியங்களை அதனாலே செய்ய முடியாது என்ற கருத்தை இங்க அடுத்த பகுதியில சொல்லுகின்றார். பாசத்தின் நீங்கி முக்தி பெற்ற உயிர்கள் முதற்கடவுளோடு ஒப்ப நின்று அவன் செய்யும் தொழிலையெல்லாம் செய்யும் என்கின்றவர்களை கூற்றை மறுத்து அடுத்த பகுதி இந்த பாடல சொல்லுகிறது. அதனின் ஈரிலா அலா ஒன்று, அதனின் ஈரிலா ஒன்று. இப்ப முதல்ல சொன்னமே ஒன்றலா ஒன்று சொன்னமே, அதனின் ஈரிலா ஒன்று, அந்த கடவுளை போலவே நித்திய பொருளாகி இருக்கக்கூடிய உயிர், உயிருடைய இயல்பு என்று சொல்றார். அந்த கடவுள் போலதான் உயிரும், அதுவும் நித்திய பொருள், பாசமும் நித்திய பொருள். ஆகவே அந்த முதற்கடல் போல அழிவின்றி நிற்பதாகிய உயிர், அழிவின்மை அதுவும் அழியாத பொருள் என்ற அளவிலே முதன்வனோடு ஒப்பமையாக நாம் அதை சொல்லலாமே தவிர, அங்கு அந்த முத்தி பெற்ற இடத்தும் கூட பலவாரே தொழும்பாக முத்தி பெற்ற இடத்திலும் கூட அந்த உயிர் எப்படிப்பட்டதுன்னா, என்ன காரியம் செய்யணும்னா, இறைவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு தொண்டுதான் செய்ய முடியும்.

0: அவன் அடிமையாகத்தான் இருக்கும். முத்தினேறி அறியாத மூர்க்கரோட முயவேனை பத்தினேறி அறிவித்து பழவினைகள் பாருமண்ணும் சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி என ஆண்ட சிவமான பிறகும் கூட அவன் ஆளக்கூடிய நிலையிலே இருக்கிறான். நம்ம ஆளப்படக்கூடிய தன்மையிலேயே அடிமைகளாகவே நாம் இருக்கிறோம். பலவாறே தொழும்பாகும் பல வகையிலும் அந்த முழுமுதற் கடவுளுக்கு அடிமையாய நிற்குமே அன்றி உயிர்களுக்கு எந்த நிலையிலும் சுதந்திரம் கிடையாது. அப்பவும் சிவபெருமான் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் நமக்கு இன்பத்தை வழங்குகிறான். முக்கியமான செய்தி என்னன்னா, உலகத்துல இன்பத்தை வழங்கக்கூடிய ஒரே ஒருவன் சிவபெருமான் தான். அவனை தவிர யாராலும் இன்பத்தை வழங்க, அது நித்திய இன்பம். நான் வந்து சொல்லக்கூடியது அழியக்கூடிய இன்பம் இல்லை, நித்திய இன்பம், சாஸ்வதமான இன்பம். அந்த இன்பத்தை பெறக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா நம்ம தான். இந்த உலகத்துல நம்ம மூன்று பொருளை பத்தி என்ன படிக்கிறோம், பதி, பசு, பாசம். பாசத்துக்கு அது ஜடம், அதுக்கு இன்பத்தை கொடுத்தா கூட இன்பத்தை அடையுமா, அடையவே அடையாது. பாச பொருள் இன்பத்தை அடைவதில்லை, அவைகள் ஜடம். கடவுள் இன்ப சொரூபமுடையவன், அவன் இன்பத்தை வழங்குவானே தவிர அவன் இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. இன்பத்தை அனுபவிச்சானா அவன் கடவுளா இருக்க முடியாது. அப்ப இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய உலகத்தை சார்ந்தும் இன்பத்தை அனுபவிக்கிறோம், கடவுளை சார்ந்தும் இன்பத்தை அனுபவிக்கிறோம். உலகத்தை சார்ந்து இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது உலகத்துக்கு என்னென்ன மாறுபாடுகள் அடைகிறதோ அந்த மாறுபாடுகள் நமக்கு வந்துடும். நம்ம உலகத்தை சார்ந்து இன்பம் அடைக்கிறோம், அந்த பொருளுக்கு ஏதாவது கேடு உண்டாச்சுன்னா கவலை, வருத்தம், கோபம், கனவு புடிங்கிட்டானா விடுறமா ரெண்டு தாங்கு தாக்குறோம், கோபம் வருகிறது. அப்புறம் அந்த கோபம் குரோதமா மாறுது, அது குறையில போய் முடியுது, எத்தனையோ விகாரம் அடைகிறோம் நாம். ஆகவே இந்த உயிர்களுக்கு, உயிர்கள் முக்தி காலத்திலும் கூட இறைவனுக்கு பலவாறாக அடிமை செய்து கொண்டு அவன் தருகின்ற இன்பத்தை அடையும். அவன் இன்பம் தருகின்றவன், இன்பத்தை தூக்கின்றவர்கள். உலகத்தை சார்ந்தால் நமக்கு இன்பத்துல இன்பம் மட்டும் வராது, எல்லாம் வரும், கவலை, துன்பம் எல்லாம் வரும், கோபம், ஆத்திரம், குரோதம் எல்லாம் வரும். ஆகவே உலகத்தை சார்ந்த இன்பத்தை நாம் அனுபவிப்பதிலிருந்து நீங்கணும். எப்ப வரும்னா, அது அனுபவத்தின் விளைவாகத்தான் நமக்கு இந்த உலகத்திலே அனுபவித்து அனுபவித்து அவருடைய இன்பம் நிரந்தரமானதல்ல என்பது தெரிந்தவன் தான் இந்த சமயத்துறைக்கே வருகிறான். அவன் இறைவனிடம் சாஸ்வதமான பேரானந்தம் நிச்சய பெருவாழ்வு இருக்கிறது என்று அவன் உறுதியாக நம்புகிறான். அப்படி நம்பி வரும் பொழுது இறைவன் தருகின்ற பேரானந்தத்தை அவன் நுகர்கிறான். ஆகவே அப்படி நுகர்கிறவன் எப்பொழுது பார்த்தாலும் இன்பம் கிடைக்குது, ஒரு சிரமமும் இல்லை. படுத்துக்கிட்டே நம்ம உட்கார்ந்துக்கிட்டே அவனை பார்த்துக்கிட்டே அவனை நினைத்துக் கொண்டே இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறானா? யாராவது வேலை செய்ய ஆசைப்படுவாங்களா? அதுக்கு மேல ஏதாவது தொழில் இருக்கு அவனுக்கு? முடிஞ்சு போச்சு. மழை நீர் இங்கெல்லாம் தோன்றி சிறு சிறு வாய்க்கால், சிறு சிறு குட்டி வாய்க்கால்களாக போய் ஆற்றோடு கலந்து அது கடல்ல போய் முடிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அது போல நாம் இறைவனுடைய திருவடி பேரானந்தத்தை தீர்த்து கொண்டிருந்தோம்னால் நாம் நிறைநடைகிறோம், வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நாம் பூர்த்தி செய்தவர்களாகிறோம். ஆகவே உம்பர்பிரான் உற்பத்தி ஆதிகளுக்குரிய கடவுள் மட்டும்தான் உம்பர்பிரான், மகாதேவன். தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் உற்பத்தி முதலியவைகள் எல்லாம் செய்யக்கூடிய பேராற்றல் படைத்தவன். உற்பத்தி ஆதினா உற்பத்தி, அதுக்கு அடுத்தது படைத்தல், அதுக்கு அடுத்தது காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல், அஞ்சு அஞ்சியும். ஆதினா அது அஞ்சியும். அந்த ஐந்தொழில்களையும் செய்வதற்கு அவன்தான் உரியவன். உயிர்தானும் சிவ அனுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே. உயிர் எதுக்கு உரித்த உரியது? நம்ம எதுக்கு உரியவர்கள்? சிவானுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் நம்ம உரியவர்கள். சிவஞானத்தில் 319வது பாட்டு நம்ம இப்பதான் அதை பண்ணி முடிச்சிருக்கிறோம். ஆகவே நிறைவாக ஒரு செய்தி, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து அன்று பொன்னொழி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அதுதான் நாம் இதுவரையிலும் படித்ததனுடைய சாரம். பாட்ட பாருங்க. ஒன்றலா ஒன்றால் உளதாகி நின்றவாறு ஒன்றலா ஒன்றில் அவை ஈறு ஆதல், ஒன்றலா ஈரே முதல் அதனின் ஈரலா ஒன்று பலவாறே தொழும்பாகும் அங்கு. இதோடு முதல் சூத்திரம் நிறைவு பெறுகிறது. முதல் சூத்திரத்துல நாம் இதுவரையிலும் பதியினுடைய உண்மை, பதினா யாரு? சிவபெருமான். பதினா தலைவன், இந்த உயிர் வர்க்கம் உலகத்தையும் எல்லாத்துக்கும் அவன்தான் பதி. அந்த பதியாகிய சிவபெருமான் உண்மைன்னா அந்த இடத்துல அவன் இருக்கிறது, இருப்பு, அந்த இருப்பை நிர்ணயித்தது. உலகத்திலே சிவபெருமான் இருக்கிறான், கடவுள் இருக்கிறான், உலகத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் முழுமுதற் தெய்வம். இந்த உலகத்திற்கு சங்காரத்தை செய்கின்றவன் முழுமுதற் தெய்வம். இந்த உலகம் மூ விரைகளுக்கு உட்பட்டது. அப்ப தோற்றம், நிலைபேறு, அழிவு என்ற மூன்றினுக்கு உட்பட்டது. அந்த கடமயமாகி இந்த உலகத்தை தானாக இயங்காது, அதை தோற்றுவிப்பதற்கு தலைவன் ஒருவன் வேண்டும். யார் ஒருவன் தோற்றுவிக்கிறானோ அவன் சூன்யத்திலிருந்து இதை தோற்றுவிக்கவில்லை. மாயை என்ற அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த முதற்காரணத்திலிருந்து அதை நிமித்த காரணனாகிய சிவபெருமான் தன்னுடைய பராசக்தியினுடைய துணை கொண்டு இந்த உலகத்தை அவன் தோற்றுவிக்கிறான். தோற்றுவிக்கின்றவனே தனக்குள் அதை ஒடுக்கிக் கொள்கிறான். ஒடுக்கிக் கொள்வதனாலே அவனுக்கு என்ன பெயரு? ஒடுங்கி என்று பெயர். ஒடுக்கக்கூடியவன் தான் படைத்த நோக்கம் முழுதும் நிறைவேறாததின் காரணமாக மீண்டும் புனருற்பம் செய்கிறான். மலத்தினால் இந்த உலகம் உளதாகிறது. ஆகவே இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் திற்கும் தோற்றத்தையும் முடிவையும் செய்யக்கூடியவன் யார் ஒருவனோ அவனே முழுமுதற் கடவுள். ஆகவே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. மற்ற அனைவரும் அனைத்து தேவர்களும் உயிர்களும் உயிர் வர்க்கத்தை சார்ந்தவர்களே என்று பதி உண்மையையும் பதியினுடைய முதன்மையையும் இந்த சூத்திரம் நமக்கு நிர்ணயித்து நமக்கு தீர்மானமாக இந்த அரிய செய்தியை சைவசாந்த செய்தியை சொல்லுகிறது என்று சொல்லி இதை நிறைவு செய்வோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு பதி இலக்கணம். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மதத்தன்னால் வாய் ஐங்கரத்தன்னாறு ஒரு கோட்டன் இரு செவியன் மதத்தன்னால் வாய் ஐங்கரத்தன்னாறு தரு ஓட்டம் பெற இதழித்தாள் சடையோல் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோ

சிந்தையை திருவோட்டும் பயன் திருமால் செல்வமோ ஒன்றோ என்ன செய்யும் தேவே அஞ்சலுத்தே.

0: கஞ்சத்தில் இருப்பவன் கடலின் மீது கண் வளரும் நாரணன் காணா கோலம். பஞ்சத்தில் இருக்கின்ற நமக்கு நல்ல பாக்கியத்தை அருள் செய்த பதஞ்சலியின் பாதனஞ்ச முறவணங்கி நல்ல புலியின் பாதன் ஏழ நினைந்த அவரொருளை நிகழ்த்தி வாழ்வில் சற்குருவாய் உரித்து கூடல் மீனவன் மேல் வினை தீர்த்துவன் விரைத்தாள் போற்றி துன்கமுறு அலைகடலில் சிலையதான தோணியில் வந்தவன் பாத தூளி போற்றி எங்கள் வீராந்தனை இருளில் பறவை வாசற்கேவல் உண்டோன் பதப்பதுமயிருதாள் போற்றி புங்கவர் சூழ் திருவாத ஊரில் வந்த புண்ணியனாரின அடிகள் போற்றி போற்றி சிவஞான போதமருள் திருவெண்ணை மெய்கண்டார் திருத்தாள் போற்றி சிவஞான சித்தியருள் திருத்துறையூர் அருணந்தி சிவன்றாள் போற்றி தவஞான நிறைகடந்த மறைஞான சம்பந்த சரணம் போற்றி நவஞான நான் மறைகள் நவில்கில்லை உமாபதியார் நற்றாள் போற்றி திருச்சிற்றம்பலம் பார்வதி சுற்றவேஷ அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞா சித்தியார் என்கின்ற ஞான பூஷையிலே முதற் சூத்திரம் பதி உண்மையும் பதி இலக்கணமும் துருத்து கூறுவது உயிர்கள் உலகம் கடவுள் கடவுள் உயிர்கள் உலகம் இந்த மூன்று பொருள் பற்றி வேத ஆகம புராண இதிகாசம் எல்லாமே இந்த முப்பொருளை பற்றி தான் சொல்லுது. அது பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதிவு சுபாசன் தெரித்தல் என்பது சிவபிரகாசம். பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசுபாசன் தெரித்தல் பதி பரமே என்பது சிவபிரகாசம். அதனாலே இந்த முப்பொருளை பற்றி நன்றாக தெரியவில்லையானால் அவன் கடவுளை உண்மை கடவுளை அறிந்து பத்தி பண்ண முடியாது. உண்மை கடவுள் தெரியாது, உண்மை கடவுள் தெரியாமையினாலே அந்த கடவுளை பத்தி பண்ணுகிற முறையும் தெரியாது. முறையை தெரியாவிட்டால் அவன் கடவுள் அருளை பெற முடியாது. அதனாலே இந்த முப்பொருளை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வதற்காக சிவபெருமான் நல்ல ஆசிரியர்களை இந்த தமிழ்நாட்டுக்கு வரச் செய்து அவன் மூலமாக இந்த சித்தாந்த சாஸ்திரங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார். சிவபெருமான் எழுதி வச்சிருக்கிற ஆகமத்தில் அது நம்ம படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஞானம் போத சிவாகமத்தில் ஞானபாதத்தில் சொல்லப்பட்ட பதிவு சுபாச உண்மைகளை சிவபெருமான் எழுதி வச்சிருக்கார் வடமொழியில். அது நமக்கு படிக்கவும் தெரிஞ்சு கொள்ளவும் எல்லாராலையும் இயலாது. அதனாலே அந்த ஞானபாதத்தில் சொல்லப்பட்ட முப்பொருளை இப்படி நல்ல அருளாளர் மூலமாக தமிழிலே இப்படி பாடி அதனுடைய உண்மைகளை தெரிந்து கொள்ளுவதற்காக சிவபெருமான் கருணை செய்திருக்கார். அந்த மாதிரி முறையிலே நம்முடைய திருமுறைகளிலே நிறைய பதிவு சுபாச உண்மைகள் திருமுறைகளிலே நிறைய வருது. அது இலைமறை காய் போல இருக்கும். திருமுறைகளிலே வருவது இலைமறை காய் போல இருக்கும். இலைமறை காய் என்றால் கத்தரி செடியிலே காய இருக்கிறவன், கத்தரி செடியில் காயை அறுக்கிறவன் இலையில் மறைந்திருக்கிற காய் அவன் கண்ணுக்கு படாது. அது அந்த காயும் அந்த தலையும் ஒரே நிறமாக இருக்கும், பச்சை நிறமாக இருக்கும். இலை மரவில் இருக்கிற காய் தெரியாது. அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அப்படி தடவி வரும்போது அந்த காயை கண்டுபிடிக்கலாம். அதுபோல் திருமுறைகளில் இலைமறை காய் போல் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய. அதை அறிந்து கொள்வது சாமானியமாக இல்லை. இது முழுவதும் பதிவு சுபாச உண்மைகளை தெளிவாக சொல்வதுதான் இந்த 14 சாத்திரங்கள். உந்தி கடிறு உயர்போதம் சித்தியார் பிந்திருவா உண்மை பரகாசம் வந்தவரும் பண்புவனா போற்றி ஒடி பாசமெல்லாம் நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கற்பம் முற்றுன்னு 14 சாத்திரங்கள். அது முதல் சாத்திரம் திருவுந்தியார் முதல் நூல் 45 தாளிசை மூளை இருந்தாரே முற்றத்தை விட்டவர் சாலப்புரியர் என்று உந்தி வரும் தவத்தில் தலைவர் என்று உந்தியவரை என்று திருவுந்தியார் பாட்டு. நம்ம இதில் வருதெல்லாம் திருவாசகத்தில் வளைந்தது வில்லு, வளைந்தது பூசல், உடைந்த நமக்கு உந்தியவரம், ஒருங்குடன் வந்தவர் உந்தியவரன் வருதுவா திருவுந்தியார். அந்த அடிப்படையில் அவர் இயற்றியிருக்கிறார் சித்தாந்த சாஸ்திரத்தில் முதல் நூலு. அந்த ஆசிரியருடைய மாணாக்க இருக்கிட்ட பாடம் கேட்டவர் திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார். அவர் திரு கழித்துப்படியார் என்கின்ற ஞான சாஸ்திரத்தை பாடியிருக்கிறார். அதன் பிறகு வந்தது தான் சிவஞான பூதம். அந்த திருவுந்தியாரும் திருக்கழித்துப்படியாரும் இருக்கும் பிறகு வந்தது சிவஞான பூதம். அந்த சிவஞான பூதத்தின் படி வந்த நூல் தான் இந்த சிவஞான சித்தியார். சிவஞான பூதத்தை ஏற்றிய ஆசிரியராகிய மெய்கண்டதேவிடத்தில் உபதேசம் பெற்று இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற நூலை பாடித்திருந்திருக்கிறார். பாடியவர் திருத்துறையூர் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி. திருத்துறையூர் பண்டூட்டிக்கு பக்கம் திருத்துறையூர் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி குருக்கள். அவங்களுக்கு வேத ஆகமம் தான் முதல்லையே பாடம். வேத ஆகமம் தான், வேத ஆகம, இதிகாசம், உபநிடதங்கள் அவங்களுக்கு நிறைய பாடம். அதோடு இந்த திருமுறைகள் முதலாக தமிழ் நூல்லேயே நிறைய பாண்டித்யம். அதோடு அவங்க முப்போதும் திருமேனியை திருண்டுகிறவர்கள். இரவும் பகலும் அவளுக்கு நினைவு, செயல், பேச்சு எல்லாமே சிவசம்பந்தமாக இருக்கும். எல்லாமே நினைவு, செயல், வார்த்தை எல்லாமே என்ன இருக்கும், எல்லாம் சிவசம்பந்தமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரால் ஏற்றப்பட்டது தான் இந்த சிவஞான சித்தியம். இதிலே பதியுண்மை, பதியுண்மை, பசு உண்மை, பாச உண்மை என்று உண்மையாக சொல்லப்படும். அதற்கு மேலே பதி இயல்பு, பசு இயல்பு, பாச இயல்பு என்றும் சொல்லப்படும். அதுக்கு மேலே பதி இலக்கணம், பசு இலக்கணம், பாச இலக்கணம்னு சொல்லப்படும். உண்மை, இயல்பு, இலக்கணம். உண்மை என்றால் இது காண முடியாத பொருளாகினால் இந்த மூன்று பொருளையும் கண்ணாலே காண முடியாத பொருள். பதியையும் காண முடியவில்லை, பசுவையும் காண முடியவில்லை, பாசத்தையும் காண முடியவில்லை. பதி பசு பாச பதியாகிய கடவுள் தெரியலை. கடவுளை பார்த்தவர்கள் இப்போ இல்லை இல்லை, ஞானசமுத்திர காலத்தில் இருந்தால் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் காலத்தில் நம்ம நேராக கண்டவர் மாணிக்கவாத காலத்தில் இருந்தால் அது கேட்கவே வேண்டியதில்லை. அந்த மாதிரி காலத்தில் இல்லை. ஆனால் அவங்க பாடின நூலை படிக்கிறாப்பிலையாவது புத்தி வந்துதா, அதுவே புரியும். அவர் அந்த அருளாளர் ஏற்றிய நூலிலே தொடர்பும் அவர்களிடத்தில் ஈடுபாடும் அந்த நூலை ஓத கேட்கவாவது நமக்கு புத்தி தந்தாலே அது எவ்வளவு பெரிய உபகாரங்கிறது, பெரிய உபகாரம். அதனாலே கடவுள் தெரியவில்லை, பாசம் தெரியவில்லை, உயிர் தெரியவில்லை. உயிர், உயிருங்கிறது நம்மகிட்ட தான் இருக்குது. உயிர் எங்கே இருக்குது, நம்மகிட்ட தான். வேணா உயிர் தெரியவில்லை, உடம்பு தெரிகிறது, உயிர் தெரியவில்லை. தெரியாத ஒரு பொருளை இப்போ தெரிய முடியாது செய்வதுதான் உண்மைன்னு உண்டுன்னு நிலைநாட்டு. அந்த லோகாயதன் என்கின்ற நாத்திகன் இருக்கிறானே, அவன் கண்ணால் கண்டது தான் அவனுக்கு பரமான காட்சி, பரமான. கண்ணால் காணாத பொருள் இல்லை அவனுக்கு. அவன் இந்த பூதங்கள்லேயே நாலு பூதத்தை ஒத்துக்குவான், ஒரு பூதத்தை ஒத்துக்க மாட்டான். மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை ஒத்துக்க மாட்டான். ஆகாயம் கண்ணுக்கு தெரியல இல்லை. இப்போ இது ஆகாயம், நமக்கு ஐம்பெரும் பூதங்கள்னு சொல்லும் பஞ்ச பூதங்கள்னு சொல்கிறோம் அல்லவா, ஆகாயம். ஆகாயத்தை ஒத்துக்க மாட்டான், ஒத்துக்க மாட்டான்னா ஆகாயம் தெரியலே இல்லை. மண் தெரியுது, தண்ணீர் தெரியுது, நெருப்பு தெரியுது, காற்று தெரியுது. அதனால் ஆகாயம் தெரியாமையினால ஆகாய பூதத்தையும் ஒத்துக்கிறது இல்லை. அப்புறம் கடவுள் எங்கே ஒத்துக்குமா? அதனாலே அவன் முதலாக, அந்த லோகாயுதன் முதலாக மற்ற சமயவாதிகளும், இன்னும் அவனை ஒத்த சமயவாதிகளும் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். அவனுக்கு பங்காளிகள் இன்னும் சில பேர் இருக்கிறான். யாருக்கு? நாத்திகம் பேசி நாத்தெழும் பேரினர் வருதல்லவா திருவாசகத்தில், நாத்திகம் பேசி. ஆமாம், ஆமாம். அப்போ மாணிக்கவாசகத்தில் இன்னும் ரொம்ப கடிகாரம் இருப்பாங்க. நாத்திகம் பேசி நாத்தழும் பேரினர். அதனாலே நாத்திகம் முதலாக, லோகாயுத மதம் முதலாக, மற்றைய மீமாஞ்சகர் முதலான மற்ற மதவாதிகளும், கடவுள் உண்மை ஒத்துக்கொள்ளாத மதவாதிகளும் ஒத்துக்கொள்ளும்படியாக கடவுள் உண்டு என்று சொல்லி நிலைநாட்டுவதுதான் பதியுண்மை. அந்த பதியுண்மைக்கு பல வகையான எடுத்துக்காட்டுகளும் பல வகையான உதாரணங்களையும் கொடுத்து பதியுண்மை நிறுவுகிறார். அது முதல் நூலாசிரியராகிய சிவஞான பூதத்தில் மெய்கண்ட தேவநாயனார், மெய்கண்டார்னு பேர் வைங்க பிள்ளைகளுக்கு, மெய்கண்டார், அருணந்தி சிவம், மரஞான சிவம், உமாவதி சிவம், பதஞ்சலி, வியாக்கிரபாதா, வேதவியாசரு, சுகரு, இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறது. சைவர் வீட்டிலே யாரும் சொல்கிறதில்ல, வைக்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறேன் சிவகாமி, மாணிக்க வாசகம், மார்க்கண்டன், மெய்கண்ட சிவம், இப்போ பேரனுக்கு பதஞ்சலி, அந்த பேத்திக்கு ஆரணி அகிலாண்டி இங்கே பிறந்தா உறுத்தி அகிலாண்டி எங்க மரபில் மாற எங்க வீட்டில் மாற பல சைவர் வீட்டில் இல்லைன்னு சொல்றேன். இல்லாமையினாலே அவனுடைய நாமம் இல்லாமையினாலேயே அவர்களை பற்றி தெரியாமையே போய்விடுகிறோம். அதனாலே முதல்நூல் ஆசிரியராகிய சிவஞான போதமருடைய முதல்நூல் ஆசிரியராகிய மீகண்டதேவர் 12 சூத்திரம் பண்ணினார். இந்த 12 சூத்திரத்திலே முதற் சூத்திரமாக இருப்பது தான் அவன் அவள் அது எனும் அவை மூவெனமையன் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்பது அந்த சூத்திரம். சூத்திரம்னா சுருக்கமாக இருக்கும், பொருள் ஏராளமாக இருக்கும். சூத்திரம்னா சின்னது சின்னது. இப்போ மூணு வரி இப்போ சொன்னது அதுக்குள்ளே இருக்கிற பொருள்கள் ஏராளம். அது சின்ன டப்பாவில் நவரத்தனம் போட்டு வச்சா சின்ன டப்பாவில் நவரத்தனம் போட்டு வச்சோம்னு வச்சுக்கோ, டப்பா சின்னது அதுக்குள்ளே இருக்கிற பொருள் இந்த டப்பா நிறைய டப்பா சின்னது அதுக்குள்ளே நவரத்தனம் நிறையா போட்டோம்னு வச்சுக்கோ, சாதி ரத்தனத்தை இருக்கும். அது போல் சூத்திரம் சின்னதாக இருக்கும், பொருள் அளவுபடாததாகும். அவன் அவள் அது எனும் அவை மூவினமையும் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதா அந்தம் மாதி என்பனார் போலவர் என்பது அந்த முதல் சூத்திரம். உலகம் காணப்படுவது, உலகம் காணப்படுவது கடவுள் காணப்படாது. நல்ல யாவகம், உலகம் கண்ணால் காணப்படுவது கடவுள். அதே போல உடம்பு காணப்படுவது உயிர் காணப்படாது. இந்த உதாரணமே போதுமே, என்ன நினைக்கிறீங்கப்பா? உடம்பு காணப்படுவது, இந்த உடம்பை இயக்குகிற உயிர் காணப்படாது, காணப்படாது. உயிர் கருப்பா சிவப்பா. அதே போல உலகம் காணப்படுவது கடவுள் காணப்படும். உடம்புக்குள்ளே உயிர் இருப்பது போல உலகத்துக்குள்ள கடவுள் இருக்கிறார். உயிர் காணப்படாமையினால நாம் உயிர் இல்லை என்று சொல்ல முடியாது, சொல்ல மாட்டோம். சொன்னான்னா அறிவில்லாத, இப்போ நான் உயிர் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னான்னா என்ன என்ன நினைப்பாங்க? எனக்கு இருக்கணும், எனக்கு உயிர் இல்லை அப்படின்னு எவனாவது சொல்லுவானா? அது மாதிரி காணப்படாத பொருள் தான் நிறைய இருக்கு. இப்போ அறிவு இருக்குதுல்ல, நமக்கு இருக்குதா இல்லையா? இங்கே அந்த அறிவை காட்டு. இப்போ அறிவுடையவன நான் சொன்னேன்னு வச்சுக்கப்பா, அறிவை காட்டுன்னா காட்ட முடியாது. அறிவை காட்டு செயலாலே, அவன் வாக்கினாலே செயலாலே காணப்படுமே தவிர அறிவு தனியாக எடுத்து இந்த அறிவு இவ்வளோ இருக்குது 3 கிலோ 4 கிலோன்னு காட்ட முடியாது. இதெல்லாம் விளங்குதா? அதனாலே காணப்படாத பொருளுக்கு தான் ஆற்றல் அதிகம். உடம்புக்கு ஆற்றலா உயிருக்கு ஆற்றலா? உயிருக்கு தான் ஆற்றல். உடம்பை உயிர் ஆட்டுதா உயிரை உடம்பு ஆட்டுதா? உடம்பை உயிர் ஆட்டுதா உயிரை உடம்பு ஆட்டுதா? உடம்பை உயிர் ஆட்டுகிறது, உடம்பை உயிர் ஆட்டுகிறது. அதே போல உலகத்தை கடவுள் ஆட்டுகிறார். எப்படி பிண்டமோ அதே போல அண்டம், அண்டம் எப்படியோ அதே போல பிண்டம். அண்டத்தில் இருக்கிறது எல்லாமே பிண்டத்தில் இருக்கு. அதை நம்ம பார்க்க சக்தி இல்லை. நமக்கு இருக்கிற ஞானம் பாசஞானம் பசுஞானம் கூட நமக்கு சரியா இல்லை. பதிஞானத்தால் காணப்படுவதே பாசஞானம் பசுஞானத்தினால காண முடியாது. பதிஞானம் ஆகிய சிவஞானத்தினால காணப்படுகிற பொருளை பாசஞானம் பசுஞானத்தினாலே காண முடியாது. திருச்சிக்கு போகலாம், இங்கேருந்து இதில் வண்டியில் போகலாம், நடந்து கூட போகலாம். அமெரிக்கா போக முடியுமா? அமெரிக்காவுக்கு இதில் போகணும், பிளேனில் போகணும். பிளேனில் போகிறத பைக்கில் போக முடியுமா? அது போல சிவஞானத்தால காணப்படுகிற பொருளை பதிஞானத்தால காணப்படுகிற பொருளை பசுஞானம் பாசஞானத்தினாலே காண முடியாது. அது பாசமா ஞானத்தாலும் படர்பசு ஞானத்தாலும் ஈசனை உணர ஒண்ணாது என்றாரு ஆசிரியர். அதனாலே கடவுள் காணப்படுகிற பொருளா காணப்படாத பொருளா என்றால், காணப்படுகிற பொருளாகவும் இருக்கிறான், காணப்படாத பொருளாகவும் இருக்கிறான். இப்ப சொல்றது வழங்குத, கடவுள் காணவே முடியாதுன்னா சூன்ய பொருளாக போயிடும், இல்லைன்னு தீர்ந்து போகும். கடவுள் காணப்படுகிற பொருளும் காணப்படாத பொருளுமாக இருக்கிறார். உருவாற்றால் காணப்படுவதாயும் உருவாற்றால் காண முடியாததாயும் இருப்பது கடவுள். சிவஞானத்தாலே சிவனை காணலாம், அது அவனருளே கண்ணாக காணி நல்லால் இப்படியன் இன்னரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டணும். பதிஞானத்தாலே பதிய காணலாம், பாசஞானத்தாலே பசுஞானத்தாலே காண முடியாது. அதைத்தான் உலகெல்லாம் உணர்ந்தும் ஓதற்கு அறியும். அதனாலே காணப்படுகிற பொருளை வைத்து காண முடியாத பொருளை காண்பது, காணப்படுகிற பொருளை வைத்து காண முடியாத பொருளை உண்டு என்று உறுதி செய்து கொள்ளும். அதே போல உலகம் காணப்படுகிற பொருள், உலகம் உலகம் என்றால் புரியுதா? பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்களால் ஆகிய பொருள்களும் எல்லாம் அண்டங்களும். இப்படிப்பட்ட இந்த உலகம் பிரத்யட்சமாக தெரியுது. இது பிரத்யட்சம் அனுமானம். காட்சி பிரமாணம் காணுகிறோமா? சரி, இந்த உலகமானது மலை, கடல், காற்று, நெருப்பு, ஆகாயம், மண், மற்ற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னும் எத்தனை எத்தனை எத்தனையோ பொருள் உலகம், பாபா பாபா ஒன்னா ரெண்டா, அத்தனை பொருள்களையும் உண்டு பண்ணி அதிலே நமக்கு சரீரத்தை கொடுத்து வாழ வச்சிருக்கிறான். ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா புரியுதா? நல்ல பங்களாவை கட்டி வேண்டிய பொருளெல்லாம் வாங்கி வச்சு, கல்யாணமும் பண்ணி வச்சு, மகனை நல்லா பொழைச்சிக்கிட்டுறா அப்படின்னு பண்ண, நல்லா புரியுதா? அதான் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே என்பது திருப்பொழி வச்சு, மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே. இத்தனை பொருள்களும் இருந்து நம்மாலே பிழைக்கிறது கஷ்டமாக தெரியும். சூரியன் முதலாக, சூரியன் முதலாக அவ்வளோ வெளிச்சத்துக்கு எவ்வளவு சார்ஜ் கட்டணும் தெரியுமா? சூரியனுக்கு சார்ஜ் கட்டுறதா இருந்தால் இப்போ யாரும் சார்ஜ் கட்டுறது இல்லையே, ஆனால் அவன் கட்டையை பிடுங்கறது இல்லை. இவனுக்கு கட்டலைன்னா இவன் பிடுங்கிடுவான், கரண்ட் சார்ஜ் கட்டலைன்னா கட்டையை பிடுங்கிடுறான். இப்போ சூரியனுக்கு சார்ஜ் யாரும் கட்டுறது இல்லை, யார் சூரிய வழிபாடு பண்ணுறா? கட்டுறது இல்லையா? அவன் சார்ஜை பிடுங்கலை, கட்டையை பிடுங்குவேன். புரியுதா? இன்னும் உனக்கு இந்த கட்டையில் ஆயக்கல்ல, நீ சார்ஜ் கட்டலை, உனக்கு இந்த கட்டையில் ஆயக்கல்ல. நான் புரியுதப்போ புரியுதா? ம், வேற கட்டையை கொடுப்பேன். இதுக்கு கட்டைன்னு போயிருப்பா நம்ம நந்தன சந்திர கிருத்தையில், கட்டையிரு கையில் சிதம்பரம் போய் நான் காண வேண்டும் ஐயே. அதனாலே இத்தனை வகையான பொருள்களை படைத்து, இத்தனை வகையான உலகங்களையும் பொருள்களையும் படைத்து, அது புவனம் என்று சொல்லப்படும். இதே புவனம் என்று சொல்லும். இந்த புவனத்திலே ஆன்மா சரீரம் இல்லாமல் அனாதிகாலத்திலே ஆணவ மலத்திலே கேவல திசையிலே கிடந்த ஆன்மாவுக்கு சரீரத்தை கொடுத்தும் தனு. புவனத்தை படைத்து ஆன்மாவுக்கு தனுவாகிய சரீரத்தை தந்து அதோடு கரணங்களையும் தந்து அதுக்கு மேல போகங்கள், அது தனு கரண புவன போகம் என்று சித்தாந்தத்தில் நாரும். தனு தனு சரீரம், சரீரம் கரணம், கரணம் அந்த கரணங்கள் போனம், போனத்தில் உண்டான போகங்கள், போனத்தில் உண்டான போகங்கள் அனுபவிக்கப்படுகிற பொருள், அனுபவிக்கப்படுகிற பொருள் அத்தனையும் போகங்கள்னு போயிடும். உணவிலிருந்து சக்கலமான பொருள்களும் அனுபவிக்கப்படுகிற பொருளுக்கெல்லாம் போகம்னு வரும். தனு கரண புவன போகம், இந்த நான்கும் சிவபெருமான் எனாமா தந்திருக்கிறார். தனு எனாம், எனாம் இலவசம், சரீரம் இலவசம், கரணம் இலவசம், புவனங்கள் இலவசம், போகம் இலவசம். தன்னு கரண புவன போகங்களை சிவபெருமான் காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியைப் போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு, அதான் அனாதிகாலம் கேவல திசை, அதுக்கு கேவல திசைன்னு பேர். இப்போ புரியுத, சரீரமின்றி ஆன்மா ஆணவ மலத்தோடு, அது தாய்மானாறு தாய்மானார் பாட்டு தான் இதுவும், அதில் பராபர கண்ணியில் ஆணவத்தோடு அத்துவிதம் ஆணவடி மெஞ்ஞான தானுவினோடு அத்துவிதம் சாறு நாள் என்னாலும், ஆணவத்தோடு அத்துவிதம் ஆணவடி, ஆணவத்தோடு நானும் ஆணவமும் வேறுன்னு சொல்ல முடியாமல் ஒன்றா கிடந்தம்பாரு, அது மாதிரி ஒன்னோட ஒன்றா இருக்கிறது. அப்போ ஆணவத்தோடு அத்துவிதம் ஆணவடி மெஞ்ஞான தானுவினோடு அத்துவிதம் சாறு நாள் என்னாலும் என்றுவார். அதனாலே கேவல திசை என்பது அணவமலத்திலே சரீரம் இந்திய ஆன்மா கிடந்த காலம். கேவலம்னா தனித்து கிடப்பது, சரீரம் இல்லாமல் கிடக்கிறதுக்கு கேவலம் என்று வடமொழியில், அது வடமொழி சொல்லும், கேவலம் சகலம் சுத்தம்னு சொல்றது. அந்த மலத்தோடு மாத்திரம் இருக்கிற கேவலம் தனித்து கிடப்பதுன்னு ஒரு தனித்து, இந்த உலகத்தோடு கூடாமல் தனித்து இருப்பதுக்கு கேவலம். இப்ப நம்ம தனிச்சிருந்தாலே கேவலம் தான், தனிச்சிருந்தோம்னு வச்சுக்கோ அது கேவலம். பெஞ்சாதி உள்ள வீடு வாசோட இருந்தோம்னா மதிப்பு, தனிச்சிருந்தோம்னு வச்சுக்கோ கேவலம். வடமொழியில் கேவலங்கிறது தனிமை, கேவலம். அப்புறம் சகலம், சகலம் சகலம் என்பதுதான் மரமாயா கண்மங்களோடு சேர்ந்து உலகத்தில் வாடுறது சகலம். அதுக்கு மேலே சுத்தம், சுத்தம் தான் சிவத்தோடு சேருவது, இதெல்லாவற்றையும் விட்டு சிவத்தோடு சேருவது சுத்தம், அது கேவல திசை சகலம் சுத்தம். அதை ரெண்டாக பிரிக்கிறது, அதை ஒன்று பெத்த இன்னொன்று முத்தம்னு சொல்லுது, பெத்த திசை முத்த திசை, அது கேவல திசை பெத்த திசை முத்த திசைன்னு எல்லாம் அந்த சித்தாந்தத்தில் இந்த மாதிரி சொற்கள்லாம் பரிவாசம், சித்தாந்தத்தில் இந்த மாதிரி சொற்கள் வழங்கும். நீங்கள் சித்தாந்தம் கேட்க கேட்க வரும், அந்த சொற்கள்லாம் வரும், எதுக்கு எதை பயன்படுத்தணும் அதுக்கு அதைத்தானே பயன்படுத்தும். கேவலம் சகலம், இந்த கேவலங்கிறது தான் காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியைப் போல் கட்டுண்டிருந்த, இந்த வரி புரியுதா? இந்த வரி எப்படி புரியுது? காரிட்ட ஆணவ கருவறையில், காரிட்டன்னா ஆணவ மலத்துக்கு இருளை ஓமையாக சொல்லுவோம். ஆணவ மலத்துக்கு ஓமை இருள். இருள்னா சொல்ல முடியாது. அது அந்த இருளுக்கு ஒரு இது சொல்லுவார்த்து ஒரு பயன்ல, இது புற இருள், பூத இருள், அது அக இருள். ஆணவம் அக இருள். இந்த இருளானது தன்னை காட்டும் பொருளை காட்டாது, தன்னை காட்டும் பொருளை காட்டாது. அந்த இருளானது எப்படின்னா தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டும். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது என்று திருவுரு பெயர். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும். பா சரியான இருட்டுப்பா, தெரியுதா சொல்றமில்லவா? இருட்டு தெரியும் பொருள் தெரியாது. அந்த இருள் பொருளையும் காட்டாது தன்னையும் காட்டும். அது என்னுடைய இருளை ஏற துறந்தும் திருவாசகம் ஏற துறந்து அமெரிக்காவுக்கு அங்கிட்டு ஓட்டி விட்டான மாணிக்கவாசி சொல்லுங்க. அதனாலே அப்படி காரிட்ட ஆணவ கருவறையில் இருள் செறிந்ததாயிருக்கிற ஆணவமாகிய கருவறையிலே கண்ணிலா குழவியைப் போல் பிறவி குருடாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த கண்ணில்லாத குழவியானது இருட்டறையில் கிடந்தா எப்படி இருக்குமோ அது போல ஆணவ மலத்தில் கிடந்தா அனாதிகாலம். காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியைப் போல் கட்டுண்டிருந்த எவை வெளியில் விட்டு, வெளியில் விட்டு தான் நமக்கு சரீரத்தை கொடுத்து போற போகங்களிலே வசிக்க செய்கின்ற இது வெளியில் விட்டு. காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியைப் போல் கட்டுண்டிருந்த எவை வெளியில் விட்டு அல்லலா காப்பிட்டு அதற்கு இசைந்த பேரிட்டு மெய்யென்று மெய்யென்று பாசும்பா பேசும்பால் பொய்யுடல் பிளக்க வேலை அமுதம் ஊட்டி பெரிய புவனத்தினுடைய போக்கு வர உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்துட்டு. இதான் மாயாமலம். முதல்ல சொன்னது ஆணவமலை, இப்போ இப்போ இதெல்லாம் அங்கே மாயாமலம். பெரிய விளையாட்டு அமைத்துட்டு ஏறிட்ட தன் சுருதி மொழித பின் அமனை விட்டு இடருற உருக்கி. சுருதி வழியாக நூல்கள் வழியாக அவன் நடக்கவில்லையானால் யமனால தண்டிக்கப்படுவது. யமனை விட்டு இடருற உருக்கி இடர்ந்து இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டில், அதான் சுத்தம். இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டில் இசைந்து துயிர் கொண்மின்னு சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்க ஒரு தட்சணாமூர்த்தியே சிம்மயானந்த குருவே என்பது தலைமான ஒரு பாட்டு. இதுல இந்த மூணு தசையும் சொல்றாரு. கேவல திசை சகலம் சுத்தம் என்று மூன்றையும் இதுல காட்டுகிறார். அப்படியே கிடந்த ஆன்மாவுக்கு அநாதி காலத்திலே ஆணவ மலத்தோடு சரீரமின்றி கிடந்தது. அதெல்லாம் இப்ப நினைக்கிறோமா? நேற்று செஞ்ச உபகாரத்தை இன்னைக்கு மறந்துடுறோம். உபகாரம் உபகாரம் ஆன்மாவுக்கு சௌரமான இது உபகாரம். சரி, அப்படி கொடுத்து இந்த உலகத்திலே வாழ வைக்கிறார். உலகத்தை படைத்து நமக்கு சரீரத்தை, உயிரை கடவுள் படைக்கிறது இல்லை. உயிர் எப்போதும் உள்ளது, அனாதி. சிவமும் அனாதி, பாசமும் அனாதி. பதியினைப்போர் பசுபாச அனாதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உயிர் கடவுள் படைக்கிறது இல்லை, உயிருக்கு உடம்பை படைச்சு கொடுக்குறார். புரியுதா? அதனாலே இப்படி உலகத்தை படைத்து அந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு உடம்பை கொடுத்து புத்தியை கொடுத்து வாழ வச்சிருக்கோம். இந்த உடம்பு நாம் படைக்கவில்லை, உடம்பை நாம படைக்கவில்லை. அதே போல உலகத்தையும் நாம படைக்கவில்லை. உடம்பு ஒருவன் பண்ணாமல் உடம்பு வராது. இப்படி எல்லாம் கணக்கா பண்ணாம வராது உடம்பு. புரியுதா தம்பி? அப்பா இந்த உடம்பை பார்த்தீங்கன்னா அதிசயமா இருக்கும். ஒவ்வொரு இந்திரியங்களையும் பார்த்தீங்கன்னா அதிசயமா இருக்கும். உடம்பும் படைக்கப்பட்டது, உலகம் படைக்கப்பட்டது. அது அப்புறம் சுவாமி தெளிவா சொன்னார், பண்ணிய உலகினர் பயின்ற பாவத்தை நன்றிருப்பது நமச்சிவாள். பண்ணிய உலகம். இப்ப சிலைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிலைப்பு தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருது, ஆனா நான் சாப்பிட மாட்டேன். ஆனாலும் சிலைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு உருவம், அதுக்கு ஒரு உருவம், அதுக்கு ஒரு நிறம். புரியுதா? அதுக்கு ஒரு ருசி. நிறம் இருக்கிறது, ருசி இருக்கிறது, உருவம் இருக்கிறது. அது தானா அந்த மாவு அப்படி ஆயிருக்குமா? அந்த சிலைப்பு பண்ண தெரிஞ்ச ஒருவர் பண்ண அந்த வடிவத்துக்கு வந்து. அதனாலே உலகம் பண்ணப்பட்டது. இதுக்கு நம்ம சித்தாந்த இந்த நூல்லையே சிவபெருமான் ஒரு குயவன்னார். சிவபெருமான் ஒரு குயவன். இந்த மாயை ஒரு மண்ணு, மாயை மண்ணு. இந்த மண்ணை வச்சு இந்த உலகத்தை இப்படி பண்ணி வச்சிருக்கான். குயவன் மண்ணிலே பானை செய்தது போல மாயையில உலகத்தை பண்ணிடுது. குயவன் மண்ணிலே பானை செய்தது போல இந்த கடவுள் காண முடியவில்லை என்கிறதுக்கும் அந்த குடத்தை வச்சு ஓமை சொல்றாரு. இப்ப குடத்தை பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம்? இது ஒருவனால பண்ணப்பட்டது, இதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு குயவனால குடம் செய்யப்பட்டது. செய்யப்பட்டதா? குடம் செய்தவனை காணவில்லை என்று சொல்லி இது ஒருவனால செய்யப்பட்டதிலும் தானா இந்த குடம் உண்டாச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டான். ஒரு குயவனாலே செய்யப்பட்டது.
1: சரி,
0: அந்த குயவனையும் பார்க்கலாம், குடத்தையும் பார்க்கலாம். குயவனையும் பார்க்கலாம், குடத்தையும் பார்க்கலாம். அதே போல இந்த உலகம் செவ்வொருவானாய குயவனால பண்ணப்பட்டதுன்னா இந்த உலகம் தெரியுது, ஆனா பண்ணப்பட்ட குயவன் தெரியுது. தெரியலையா? அது ஒவ்வொரு சொல்றாரு. குடத்தை காணும் போது குடம் எதனால செய்யப்பட்டது? மண்ணால செய்யப்பட்டது. நீ குடமாக பார்க்கும் போது மண் தெரியாது, மண்ணாக காணும் போது குடம் தெரியாது, மண்ணாக காணும் போது குடம் தெரியாது.
1: குடம்
0: என்கின்ற நினைவிலேயே பார்க்கும் போது அது குடமாக தோன்றும். இது என்ன மண்ணில் செஞ்சிருப்பேன் என்று எண்ணினால் குடம் தெரியாது. அதேதான் திருமூலர் திருமந்திரத்துல, மரத்தை மறைத்தது மாமலையானை, மரத்தில் மறைந்தது மாமலையான், பரத்திய பரத்தை மறைத்தது பார் முதற்போது, பரத்தில் மறைந்ததே பார்வு. பதிஞானத்தாலே பார்க்கின்ற பரமஞானிகளுக்கு உலகம் தெரியாது, கடவுள் தெரியும். பதிஞானமுடைய ஞானிகள் உலகத்தை காணும் போது அவங்களுக்கு என்ன தெரியும்? கடவுள் தெரியும், உலகம் தெரியாது. நம்மை போல ஞானம் இல்லாதே நின்ப பெருமானே என்று சொல்லி எந்த ஞானமும் இல்லாதவர்களாகி நாம் பார்க்கும்போது என்னமா இருக்கும்? உலகம்தான் தெரியும், கடவுள் தெரியும். உலகம்தான் தெரியும், கடவுள். அதனாலே குடம் தெரிந்தால் மண் தெரியாது, மண் தெரிந்தால் குடம் தெரியாது, உலகம் தெரிந்தால் கடவுள் தெரியாது, கடவுள் தெரிந்தால் உலகம் தெரியும். என்ன விளங்குங்க? ஆகவே இப்பொழுது காணக்கூடிய உலகத்தினாலே இந்த உலக பகுப்புகள் பல வகையாக பண்ணப்பட்டு இருப்பதனால, ஊர் மாதிரி அல்ல, பல வகையாக பண்ணப்பட்டிருக்கும். ஆன்மாக்கள் கொடுக்கிற சரீரங்களும் பல வகை சரீரங்கள், ஒருத்தருக்கு மாதிரி ஒருத்தர் இல்லை இல்லை. நினைச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா. இவரும் கருப்பு தான், இவரும் கருப்பு தான், ஆனால் இந்த கருப்புக்கும் அந்த கருப்புக்கும் வித்தியாசம் தெரியுவார். கோசுக்காரி கருப்புன்னு அது நல்ல கருப்பு, இது கொஞ்சம் லைட்டு கருப்பு. இதனால சிவப்பில் பாருங்கோ எத்தனை வகை சிவப்பு முடியும். அதே மாதிரி குரல்ல பாருங்கோ, துணியில பாருங்க, ஒவ்வொருத்தருடைய துணியும் தனியாக தெரியும். பூரத்தில் வரும்போதே சத்தம் கேட்டு இன்னாரு தான் வர்றாங்க, இன்னாரு பேச்சு என்று கண்டுபிடும். நல்ல புரியுதா? இதே மாதிரி எல்லாம் தனித்தனி அச்சு, தனித்தனி அச்சு, தனித்தனி அச்சு. சிவருமானுக்கு அச்சன்னே ஒரு பெயர். எத்தனை அச்சு வச்சிருப்பானோ அப்பா பாப்பா பாப்பா என்னமா தான் இந்த பொம்மைகளை பண்ணி விடுவாரு. நல்ல பொம்மைகள், பொம்மைகள், விதவிதமான பொம்மைகள், விதவிதமான பொம்மைகள். ஐயோ, ரெண்டு பேரும் விளையாடுறாங்க, செம்பு கேசரியா விளையாண்டு இப்படியே பொம்மையை பண்ணி விட்டு விளையாண்டு பாருங்க. நம்ம பிள்ளை விளையாடுதுல பொம்மைகளை வச்சு, அதே மாதிரி இந்த பொம்மைகளை வச்சா அந்த ரெண்டு பேரும் விளையாடுறாங்க. இது நீங்கள் ஒதுக்குறா இல்லையா? இதெல்லாம் பொம்மைகள். பொம்மைய ஆட்டுறேன், ஆட்டுறேன் பொம்மைய. தோலின்பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து விடப்பேனை மாலும் காட்டி வடிகாட்டி வாராவுலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை குடியேறும் பொம்மைகள். விதவிதமான பொம்மைகள், விதவிதமான
2: வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு அமர்நீதி நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அங்க கந்தைங்கிறது கிழிந்தும் மற்ற தைத்தும் இருக்கிற துணி. அடியவர்களுக்கு கந்தை என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாவுக்கரசர் கந்தை அணிந்திருந்தால் அந்த கந்தை கிழிஞ்சதை தச்சு தச்சு கட்டிக்கல. நெய்யறதே நெய்யறது, அதான் கந்தையின் பேர். நெய்வதே அப்படி நினைய நெய்யணும். நீங்க கிழிச்சு கிழிச்சு அப்புறம் தச்சு கட்டக்கூடாது. நீங்க நெய்யும் போது எட்டு மலை வேஷம் நார்மலா வேஷம் செய்யறீங்கல்ல, இந்த மாதிரி துறவி இருக்கு. நெய்யும் போது எப்படி இருக்கணும்? எல்லாம் அந்த கட்டினா முழங்காலு கொஞ்சம் கீழே, கணுக்காலுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு சாணுக்கு மேல இருக்கணும். அப்ப தைக்கும் போதே அப்படி நெசவு பண்றது, அதுதான் கந்தை. அது அடிவரை உடுத்துவது. நாம சொல்ற கந்தை ஆனாலும் கசி கட்டுங்கிறது கிழிச்சு கிழிச்சு பாவம் ஏழ்மையினால இப்படி போய் செய்யறது. இந்த கந்தையும் கந்தை கீழுடை கோவனம் கருத்து அறிந்து உதவி. நல்ல அடியவர்கள் வந்தா அருமையா உணவருத்துவார், உணவருத்தி உடையும் கொடுப்பார். அந்த உடை அவரவர்களுக்கு வேண்டியது. கீழுடை கோவணம் இருந்ததுன்னா அது மாதிரி கொடுப்பார், இல்ல கந்தை கட்டிக்கிற பழக்கமா இருந்தா கந்தை கொடுப்பார், இப்படி எல்லாம் அனுப்புவாராம். இது அவர் கண்ட ஒரு குறிக்கோள் வைத்திருந்தார்.
1: வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார்,
4: செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். ரொம்ப அருமை. சங்கலைக்கும் போகணும். இந்த செல்வத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா, நல்ல தானுவிக்கிறது, அஞ்சாவது மாடி ஆறாவது மாடி கட்டுறது, ஊட்டி வரை உறவுன்னு போறது, அப்படி எல்லாம் வச்சுக்கிட்டோம் அல்லவா. இது வந்து இது செல்வத்தினுடைய பயன் தான். ஆனா இதற்கு மேலாக ஒரே வரியில செல்வத்து பயனை ஈதல் துய்ப்பே மணினும் தப்புன பலவி. ஒரு செல்வத்தினுடைய பயனே என்னன்னாரு, பிரத்தியாரு கொடுக்கறதாண்டா நீ ஒண்ணப்பா அவர் கிடக்கிறாரு நம்மையே சாப்பிடுவோம்னா, துய்ப்பே மணினும் நீ அனுபவிக்கிறேன்னு சொன்னா பலது உங்ககிட்ட போடும்டான. ரெண்டே வரி, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பே மணினும் தப்புன பலவி. அதாங்க செல்வத்தின் பயன் கொள்வார் என்றெல்லாம் சொன்னார். முக்கண்ணக்கராம் முதல்வனார் அவர் திருநல்லூர் மிக்க சீர்வலர் திருவிழா விருப்புடன் வணங்கி தக்க அன்பர்கள் அமுது செய் திருமடம் சமைத்தார் தொக்க சுற்றமும் தாமும் வந்தனிந்தனர் தூயோர். கொஞ்சம் அவருக்கு ரொம்ப பக்கத்தில் பழையார வடதலைக்கு பக்கத்தில் திருநல்லூர்னு இருக்கு. இந்த திருநல்லூர் தான் நம்முடைய நாமக்கரசர் பெருமானுக்கு திருவடி தீட்சி கொடுத்த இடம். அங்க திருவிழா நடக்கும் போது இவர் என்ன பண்ணுவார்னா, பழையாறு திருவிழாவுக்கு போவார். போன பல மக்கள் பாவம் வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வப்பொழுது அன்னதானம் பண்ணார். அப்புறம் பார்த்தார் ஏங்க ஒரு மடத்தையே கட்டிடுவோமேனு கட்டி திருநெல்லூர்ல ஒரு திருமடத்தை கட்டி கூடுமான வரை அங்கேயே இவர் அடிக்கடி போறது, அங்க அது அந்த அடிவர்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பது, அப்படி ஒரு பழக்கம் வந்துட்டது. எங்க பழையாறை வடதலில இருந்து இப்ப எங்கே திருநெல்லூர் போய் தங்கும்படியான ஒரு அமைப்பு காலப்போக்கில் அங்கேயே தங்கிவிட்டார் திருநெல்லூர்ல. இப்படி திருநெல்லூர்ல தங்கியவர் என்ன செய்தார், மறுவும் அன்போடு வணங்கிய நர்மணி கண்ட நல்லூர் திருவிழா அணி சேவித்து திருமடத்து அடியார் பெருகும் இன்பமோடு அமுது செய்திட அருள் பேணி உருகு சிந்தையின் மகிழ்ந்து உரை நாடியடை ஒரு நாள். இப்படியாக திருநெல்லூர்ல இவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள், அந்த காலத்துல உண்மையிலேயே சொல்றேன் இவ்வளவு வசதி எல்லாம் ஏதுங்க, அவரவர்களும் தான் தான் வீட்டுல இருந்து உணவு எடுத்துட்டு போய் சாப்பிடலாம், இல்ல இது மாதிரி வந்து அறச்சாலைகள் திருமடங்கள் இருந்து உணவு கொடுத்தாதான், இல்லைன்னா ஒண்ணும் இல்லைதான், ஒண்ணும் இல்லைதான். ஒண்ணு இங்க இருந்து எடுத்துட்டு போகணும், இல்ல அங்க இருக்கிறவர்கள் ஏதோ அரைச்சு அறநிலையங்கள் உதவணும், காவியாவது கிளம்பியாவது ஒண்ணும் கிடையாது, அப்படி கிடையாது. இல்ல சாதாரண பழங்கள் போன்றவை இப்படிப்பட்ட உணவு தான், அப்படித்தான் வாழ்ந்தாங்க, அப்படிதான் வளர்ந்தார். ஆனா இவர் அங்கே போய் திருநெல்லூர்ல ஒரு அருமையான மடத்தை கட்டி அங்கே தங்கியவர் அங்கே பணி செய்து கொண்டு வருகிறாராம். எது இந்த வணிக பணி, அதோடு கூட அடியவர்களுக்கு உணவு கொடுப்பது, ஆண்டவனையே இடையராது நினைப்பது, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை, இடம் தான் மாற்றம், மன மாற்றம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நாள் ஒருவர் வருகிறார், ஒருவர் வருகிறார் இல்ல ஒருவர்னா இப்ப யாரு, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, மணிவாக்கு தான் சொன்னார், அவன் ஒருவன் தான் ஆனா ஒருவன் ஒப்பற்றவன் என்றார். அது மாதிரி இங்க ஒருவர் வர்றாராம். அவர் இந்த ஒருவர் யாருன்னு கேட்டா இறைவனே அடியவராக வருகிறார். எப்படி வருகிறார்னார், எத்தனையோ கோலத்தை கொண்டு வந்திருக்கார். நம்முடைய திருவாசக சொல்றார் இந்த அடியவரை இந்த நம்ம ஆன்மாக்களை உய்யக்கொள்வதற்காக அவர் எத்தனை வடிவம் எடுத்தார்னாரு, நூறு நூறாயிரம் இயல்பினதாகி நூறு நூறாயிரம். ஆமா அந்தந்த ஆன்மா நீங்க வந்து பயன்படுத்தினா அவங்களை வந்து இது சொல்லணும்னு சொன்னா ஆன்மாக்கள் எல்லாம் ஒரே கருத்துடையவர்களா இருக்காங்களா, இல்ல அவரவர்கள் கருத்துக்கு ஏற்ப அவரவர்கள் செயலுக்கு ஏற்ப அவரவருடைய காலத்துக்கு ஏற்ப செய்யணும், அதனால எத்தனையோ வடிவு கொள்றான். அந்த மாதிரி வடிவில ஒரு வடிவு கொண்டானாம். இங்க என்ன வடிவுன்னர், பிரம்மச்சாரி வடிவுன்னர். பிரம்மச்சாரி அது என்ன, பிரம்மச்சாரின்னா திருமணம் ஆகாத நிலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வடன் உழவர் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் அப்புறம் வானப்பிரஸ்தம் அப்புறம் சன்னியாசன் வச்சாங்க, நான்கு நிலையா வச்சாங்க. நாம் அப்படியெல்லாம் போகல, இல்லறம் துறவரம் ரெண்டே வச்சோம். அப்படின்னா என்னன்னாரு, இந்த பிரம்மச்சாரியும் வந்து பிரம்மச்சாரி இருக்கே இதுல இருந்துதான் இல்லறம் ஆகிறான், இல்லறம் ஆகிறான். நாம என்ன பண்றோம், இந்த பிரம்மச்சாரி இல்லறத்தையும் சேர்த்து இல்லறம் வச்சுட்டோம். வானப்பிரசம்ங்கிறது மனைவியோடு கொஞ்ச நாள் அழைச்சிட்டு போய் எங்க காட்டுக்கு அழைச்சிட்டு போய், ஆனா இங்க இருந்த போது எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு உதவுனாங்களோ அது போல இல்லாமல் அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தன்னுடைய ஞானத்துக்கு உதவி பண்ணணும். என்ன தான் குளிப்பதற்கு முன்னே அவங்களும் குளிச்சு இவர் பூஜை பண்ணும்னா உடனே பூவெல்லாம் எடுத்துட்டு மலர் பறிச்சு வச்சு அந்த இடத்தெல்லாம் தூய்மைப்படுத்தி அப்படி அந்த வழிபாட்டு ஞான மார்க்கத்துக்கு துணையா இருக்கணும். அது தவிர வேற எதுவும் அந்த தான் கணவன் அந்த அவர் மனைவிங்கிற அந்த அமைப்பு இருக்கக்கூடாது. அது கொஞ்ச நாள் போய் அப்புறம் அந்த அந்த மனைவியும் விட்டு விட்டு துறவு மேற்கொள்வதுன்னு வச்சாங்க. நாம் அப்படியெல்லாம் எல்லாமே இல்லறம் துறவரம் என சிறந்தனவி ரெண்டுல இருந்துச்சுட்டோம். இன்னொன்று அந்த ஏன் பிரம்மச்சரியத்தை நம்ம வந்து அது மாதிரி தனியா பிரிச்சுக்கலன்னா, அவங்க பிரம்மச்சாரியம் தான் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேதம் ஓதுற அந்த ஆசிரியத்தை விட்டு அந்த குருகுலமா அவர் இருக்கணும், குருகுலமா இருக்கணும், வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. சாப்பாடு என்னன்னாரு, குருகிட்ட படிக்கணும், மத்தியானம் எங்கேயாவது ரெண்டு பேர்த்துட்டு பகுதி பிச்சாந்தேகின்னு பிச்சை எடுத்து சாப்பிடணும், அப்படி இருக்கணும். எத்தனை ஆண்டு தெரியும்ல, 48 ஆண்டு, பாதி கிளம்பம் போ அல்லவா, 48 ஆண்டு. ஐயா 48 ஆண்டு பிறகு பிரம்மச்சாரியா இருந்து அப்புறம் கல்யாணம் காட்சியா அப்படின்னு கேட்டா, அவங்க சொல்லுகிற நீதியில நீங்க 48 ஆண்டு அந்த பிரம்மச்சரியா இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு இருக்கிற 22 வயசு பையன் தோத்து போகணும், கட்டிலங்காலையா இருப்பான். தன்னுடைய மனத்தை புறம்பே செலுத்தாமல் தன்னுடைய ஆசிரியனே தனக்கு கிரி என்று வைத்து, மனதை ஆசிரியரிடத்தில் அன்பு வைத்து, ஆண்டவனத்தில் அன்பு வைத்து, தன்னுடைய நெறியை மனத்தை புறஞ்சல்லாமல் வைத்திருந்து காத்தா அந்த உடம்பு 48 ஆண்டு 450 ஆண்டு இருந்த கூட இருக்கலாம். நிலைமை செய்ய நீடு வாழ்வர் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும். இந்த கொல்லாமிங்கிற வரதத்தை எடுத்து எவன் ஒருத்தர் ரொம்ப அருமையா பின்பற்றி வரானோ, கொஞ்சமும் கொஞ்சம் கீழ் இறங்காம வரானோ அவனு மேல, அவன் பக்கத்திலேயே யமம் போக மாட்டான் போடான், பகுதியிலே போட்டார், செல்லாது உயிர் உண்ணும். அப்படி இருக்க இவர் என்ன பிரம்மச்சாரி வடிவம் எடுத்தாராம். எனவே 48 வயதுக்குள்ள ஒரு இல்லறம் இல்லாத ஒரு பையன் நிலைமையில ஒரு பிரம்மச்சாரியா வராதான். எப்படி வருகிறார் என்பதை சொல்லுகிறேன். விரைந்தாளிச்சாடை பெருந்தகை பெருந்திரு நல்லூர் கரைக்காலத்தீரை கோவன பெருமை முன் காட்டி நிறைத்த அன்புடை தொண்டர்க்கு நீடருள் கொடுப்பான் மறைக்கூலத்தோரு பிரம்மச்சாரியின் வடிவாயி. இதான் அடிக்கடி நான் சொல்றது. இந்த சாதாரணமா அரையும் குறையுமா பெரிய புராணத்தை படிச்சுட்டு சோதிக்க வருகிறார் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த வரியே சொல்லப்படாது. ஆண்டவன் அடியவரை சோதித்துத்தான் அருள்வான் என்றால் அவன் ஆண்டவன் அல்ல, ஆண்டவனே அல்ல. நம்ம போல ஒரு ஆள் வாயா சிவபெருமானா, நீங்க அப்படிதான் உட்காருங்களேன், அப்படிதான் உட்காருங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விடலாம். ஆகவே சோதித்தென்பது எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, எங்கேயாவது இருக்க இவனா இதை ஆரம்பிச்சுக்கலாம். சோதித்து வரான், சோதித்து வருவான்னு சொன்னாலே தப்பு. என்னன்னாரு, இப்படி ஒரு அடியவர் வணிகர் மரபில் பிறந்து தம்முடைய ஊரையே மாற்றிக்கொண்டு திருநெல்லூரில் வாழ்ந்து மட அமைத்து தன்னுடைய பணியும் குறையாமல் ஆண்டவனை நினைத்து அடியவரைக்கும் வேண்டியது கொடுப்பார் என்றால் அவருக்கு அருள் புரியணும். அவருக்கு அருள் புரிய வேண்டி இவ்வாறு வருகிறார் என்று சொன்னாரே தவிர சோதிக்க வேண்டி வருகிறார் எங்கேயுமே இல்லை. ஆதலால் நேற்று கூட ஒருத்தர் திருநள்ளாத்துல, நேற்று முன்னைய நாள் திருநாள்ல காரைக்காலமையாரு சொல்லும் போதே யாரோ சொல்லியிருக்காங்க பட்டிமன்றத்தில் வழக்கம் பண்ணதுல, பாவம் அவருக்கு அது வரைக்கும் அம்மா இல்லை, இவங்க அம்மாவா இருந்தாங்க. யாரு? காரைக்கால் அம்மையார். அம்மா இல்லாத ஆளுக்கு அம்மா வாங்கினார் அவர். என்னம்மா எதனாலன்னு கேட்ட, அந்த கைலைக்கு போகின்ற பொழுது இந்த வடிவத்தை பார்த்து அம்மா கேட்கிறாங்க, உமையம்மை இவங்க யார் இப்படி வர்றாங்கன்னு கேட்டு. அது பெரியவன் சொல்றாரு ஏன்னு. அப்ப சொல்லுகிறார் இறைவன், வரும் ஈவள் நம்மை பேணும் அம்மை கான் உமையே. இந்த வரி இருக்கு, வருகின்றவர் யாருன்னு கேட்டா நம்மை பேணுகின்ற அம்மை, நம்மை விடாது வழிபாடு செய்கின்ற அம்மைன்னு சொல்றாரு. அம்மைன்னு சொன்னா செல்லத்தினால, இப்ப நம்ம குழந்தைய சொல்லியா அம்மா இல்ல பெத்தம்மா இல்ல கண்ணல்ல என்று சொல்றமே, அந்த மாதிரி சொன்னதை தவிர எங்க அம்மா அப்படின்னு அர்த்தம் இல்ல. அங்கே நம்மை பேணும் அம்மை காணார், நம்மைன்னு ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லுகிறார். இவருக்கு அம்மாவா இருந்தா அம்மாவுக்கு மாமி ஆயிடுவா, அந்த அம்மாவுக்கு அம்மாவா இருந்தா இவருக்கு மாமியார் ஆயிடுவா. இதெல்லாம் நம்ம இந்த கீழ் நம்ம உறவு முறை நம்ம சாதாரணமா இல்ல, இப்படி எல்லாம் சொல்லலாமா? நம்மை பேணும் அம்மைகான்னா அந்த செல்லத்தினால, அம்மைன்னா அந்த குழந்தை பெண் பெண்பால். அதனால இப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு செல்லமா சொன்னதை தவிர இவர் இது வரைக்கும் அம்மா அப்பா இல்ல. இன்னுமே அட்ரஸ் போட்டுக்கலாம், யார் பையன் சிவபெருமான்னா காரைக்கால் அம்மையார் பையன், அட்ரஸ் கொடுக்கவா? அதனால அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனவே இங்கே சோதிக்க என்பதன்றி இப்படிப்பட்ட ஒரு அடியவருக்கு அருள் தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருவுளம் கொண்டு ஒரு பிரம்மச்சாரி வடிவில் வருகிறார் என்று சொல்லுகிறார். வருகின்றவர் செய்ய புன்சாடை கறந்ததோர் திருமுடிச்சிகையும். இவர் வந்தார் முதல்ல ஆளை மாத்திக்கணும், ஏன்னா இவர் தனி பிறவி. அதனால முதல்ல என்ன, தலையில கங்கை இருக்குது, பிறை இருக்குது, என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த கங்கையை தூக்கி எட்ட வச்சுட்டு பிறையை தூக்கி எட்ட வச்சுட்டு சடையை மாத்திட்டு வெறும் குடுமி வச்சுக்கணும். ஏன்னா பிரம்மச்சாரின்னா குடுமி இருக்குமே தவிர சடையா இருக்கும் இருக்காது. முதல்ல தலையை மாத்திட்டார், குடுமையை மாத்தார். சரி, சைவ வென்றிரு நேற்று முண்டகத்து ஒளி தழைப்பும், அது எப்பொழுதுமே இருக்குது, ரொம்ப அருமையா தண்ணீர் அணிந்து கொண்டார். வந்து மெய்யின் வெண்பூரி நூலுடன் விளங்கு மான் தோலும். அது இந்த அந்தனர்கள் பார்ப்பனர்கள் பிரம்மச்சாரியா இருக்கிறவங்க பூணுள்ள மான் தோல் கொஞ்சம் இப்படி கட்டி வச்சிருப்பாங்க. அதனால இவர் அந்த பிரம்மச்சாரியா வர்றதுனால அந்த மாதிரி முப்பொறி நூலும் ஒரு மான் தோல் கட்டின மாதிரி மார்பில இருக்கிற வடிவம். சரி. கையில் மன்னிய பவித்திர மரகத கதிரும், கையில ரெண்டு ஒரு நாணல் புல்லு அது இருக்கும். முஞ்சி நானூற முடித்தது சாத்திய அறையில் தஞ்சமாறை கோவன ஆட எந்த அசைவும். ஏன்னா இவர் எல்லாருக்கும் கோவனம் கொடுக்குறாருல, அதனால இவர் கோவனம் கட்டிட்டு வர்றாரு. ஏன்னா எல்லாருக்கும் ஓடு கொடுத்தாரு, அவர்கிட்ட இவர் கொண்டு ஓட்ட வச்சாரு. வம்பு, எல்லாருக்கும் கோவனம் கொடுக்குறார், இவர் கொண்டு கோவனத்தை வைக்க போறாரு. ஏன் வேற இடமே இல்லையே, என் மரத்துல கட்டினா அது பாடு இருக்குது, குளிச்சுட்டு வந்து எடுத்து கட்டிக்கலாம். இருந்தாலும் அருள் கொடுப்பான் வேண்டி செய்த அருள் விளையாடல். அதனால கோவன ஆட எந்த அசைவும், பஞ்ச வல்வியினை கருப்பரும் மனத்தடியார்கள் நெஞ்சில் நீங்கிடா அடி மலர் நீ நிலம் போலிய. அருமை அருமை. அப்படி நடந்து வர்றாராம். அந்த நடந்து வர்றது எதனால வர்றாருனாரு, திருவடி அந்த காலால் நடந்து வருகிறார். அந்த திருவடி யாருக்குன்னாரு, எந்த உள்ளத்தில் வஞ்சனையின்றி நினைக்கின்றதோ அந்த உள்ளத்தில் தங்கி எழுந்தருளி இருக்கும்படியான திருவடிகள். அப்ப எங்கே அவன் திருவடி இருக்கும் என்று கேட்டா, நினைப்பவர் மனம் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். அப்பர் சுவாமிகள் பெருமான் இந்த நெஞ்சத்தை வேற யாருக்கும் இடமில்லை, எத்தனை பேர் வந்தாலும் கேட்க கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு தான் வச்சிருக்கேன். நீ வந்து எப்பொழுதும் தங்கணும், நீனையாது ஒரு போதும் இருந்தறியேன். இதெல்லாம் சொல்லி சொல்ற அப்படிப்பட்ட அருமையான திருவடியை கொண்டு நடந்து வராராம். வந்தவர் வடிவு காண்டல் கண்டவர்க்கு ஒரு காதலின் மனங்கறிந்து உருக தொண்டர் அன்பெனும் தூணேறி வெளிப்படுப்பாராய். இங்க ஒரு அருமை பாருங்க. இதோ இப்பொழுது திருநெல்லூர், திருநெல்லூருக்கு இந்த திருமணத்துக்கு அண்மையில் வருகிறார். வருகின்றவர் யார், பெருமான். எந்த வடிவில், பிரம்மச்சாரி வடிவில். எப்படிப்பட்ட பிரம்மச்சாரி வடிவு இப்ப இதுவரைக்கும் சொல்லிட்டார். எதற்காக வருகிறார், எதற்காக வருகிறார் மறந்துடக்கூடாது. ஏன்னா சோதனைன்னு சொல்லுவாங்கிறதுக்காக சொன்னார். சோதனைங்கிற அந்த பேச்சுக்கே வரக்கூடாது. வந்ததுன்னா பெரிய பிராணத்துக்கு அவனுக்கு லட்சமையில் தூரம்னு அர்த்தம், லட்சமையில் தூரம். எதுக்கு வருகிறார், தொண்டர் அன்பேனும் தூணேறி வெளிப்படுப்பாராய். இவர் இந்த அடிவர் மீது வைத்திருந்த அந்த அன்பை இதுவரைக்கும் திருநெல்லூருக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிற பழையாறைக்கு தெரியும், இப்போ அகில உலகத்திற்கும் தெரிய வேண்டும் என்பது கருதி செய்ய போகிறார். அதற்காகத்தான் செய்யறாரு தவிர சோதிப்பதற்கல்ல. இவர் தொண்டை பத்தி யாருக்கு தெரியும்னா, திருநெல்லூர்காரங்களுக்கு தெரியும், படையார அந்த இருக்கிறவங்களுக்கு தெரியும், இப்போ அகில உலகத்திற்கும் தெரியும்படி ஆட்சியை வேண்டி இவ்வாறு வருகிறார் என்று சொன்னார். அப்படி வெளிப்படுத்துவதற்காக தண்டின் மீது இரு கோவன நீற்று பை. பாருங்க, ஒரு கையில குச்சி வச்சுக்கிட்டார், அதுல வந்து ரெண்டு கோவனம், அதுல நுனியில முடிஞ்சு வச்சிருக்குது, இப்ப வச்சுக்கிட்டு வருது. அதுக்கிட்ட இப்ப எவன் எகழ்ந்தா என்ன, எவன் பாராட்டா என்ன, அதை பத்தி கவலை இல்லை. அதை பத்தி எல்லாம் அதுக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. ஏ சாமி போகுது பாடுறா ஒன்று, சாமி இல்லடா பிரம்மச்சாரியடா, பிரம்மச்சாரி கோணது பாடுறா தண்டில் வச்சு கட்டிட்டு போகுது அப்படின்னாரு. நாலு பேர் சொன்னான், சொல்லிட்டு போ, இதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. தண்டின் மீது கோவன நேற்று பை தருப்பை, கையில கொஞ்சம் கொண்டு தருப்பேன், கொண்டு வந்து அமர் நீதியார் திருமடம் குறுக. இது வேற எங்கேயும் வல்ல, இந்த அமர் நீதியார் தங்கி இருக்கிற திருமணத்துக்கு இது எப்படியே வந்தது. வந்த உடனே இவர் எல்லாரையும் அந்த திருநீர் கண்டுட்டா போதும், இறைவனுடைய அடியார்னா அவருக்கு மிகுந்த விருப்பம். அதனாலே என்ன செய்கிறார், வடிவு காண்டலும் மனத்தினும் மிக முக மகிழ்ந்து கடிது வெந்த அதிர்வணங்கி இம்மடத்தினில் காணும் படியில்லாத நீர் அணைய முன் பயில் தவம் என்னோ. ரொம்ப அருமை. நீங்க எங்கேயோ இந்த அந்த திருநெல்லூர்ல எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன, அவங்க எல்லாம் வராமல் அடியனுடைய மடத்துக்கு வந்தீங்களே, அது அடியன் செய்த தவம் என்றெல்லாம் சொல்லி, அடியனேன் செய்தது என்றனர் அமர் நீதி அன்பர் அப்படி சொன்ன உடனே இவர் என்ன பதில் சொல்லணும்ல, என்ன சொல்லுகிறார், பேணும் அன்பரை நோக்கி நீர் பெருகிய அடியார்க்கு ஊனும் மேன்மையில் ஊட்டி. நான் அப்படியே வந்தேன், நான் எனக்கு ரொம்ப வெளி உலகம் சரி, அப்படியே வந்தேன் இந்த திருநெல்லூருக்கு. வந்தபடனே அங்க பல பேர் பேசிட்டாங்க, இந்த பெருங்க இவர் போறார் பாருங்களேன், இவர் நம்முடைய அமர்நீதியார் கண்டார், அடார் ஆடா விட மாட்டார் சார் என்று சொல்றார். இன்னொருத்தர், அமரநீதியார போல யாரே அந்த மாதிரி செய்வா என்று இப்படி எல்லாம் வழியெல்லாம் பேசிட்டாங்க. அதனால இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படி உபசாரமா சொல்லி வைத்தார். இம்மடத்தீனில் காணும் காணும் மேன்மையில் ஊட்டி அவங்க இருக்கவங்க சில பேர் என்னையா நீங்க அமரநீதியார் அமரநீதியாரிங்களே என்ன சொன்னாரு, அடாரா ஒரு அடிவர் வந்தாருனாங்க அவரை மத்தியானம் சாப்பிட வைக்காம போகவிட மாட்டாரு, ஒருவேளையாவும் நீ சாப்பிட்டுதான் என்று சொல்லி கிழிஞ்சு கேட்டு சாப்பிட செய்வாராம். அப்படி ஊட்டி நல் கந்தை கீழ் உடைகள் யானர் வெண்கிழி கோபானம் ஈதல் கேட்டு, அது மட்டும் செய்ய மாட்டீங்களாம்ல, நல்ல புத்தம் புது கந்தை வேணாலும் கீழாடை ஆனாலும் கோவணம் ஆனாலும் கொடுப்பிடலாம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரே சொல்லுது என்று கேட்டு நாங்கள் வந்தோம். சரி என்று தம்பிரான் அருள் செய்ய இத்திரு மடத்தே நன்று நான் மாறி நற்றவர் அமுது செய்த அருள துண்டு வேதியர் தூய்மையின் அமைப்பதும் உளதால். உடனே இவர் சொன்னார், இந்த மாதிரி சொன்ன இடம் வேற எங்கேயுமே இல்லை, இந்த வருடம் தான் ஒரே வருடம் 63 நாயன்மார்கள் வரலாற்றுல இது மாதிரி சொன்ன இடம் மத்தியானம் வந்து நம்முடைய இல்லத்துல தங்கி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, இவர் மடம் இத்தனுடைய மடத்துல சாப்பிட்டுப்போம்னு சொல்லுவாங்க. இவர் பிரம்மச்சாரியா வந்திருக்கிறான், பிரம்மச்சாரியனா ரொம்ப தூய்மையா இருக்கணும், மிக தூய்மை, இன்னென்ன இல்லங்களில் இப்படி இருந்தாதான் சாப்பிடணும்னே இருக்கு விதி. ஆதலால் பிரம்மச்சாரி கோலத்துல வந்தது இவருக்கு ஒருத்தருக்கு தான், வேற யாருக்கும் இந்த பிரம்மச்சாரி கோலத்துல ஆண்டவன் வந்ததாக நம்ம இந்த 63 மற்ற 62 பேர்ல இல்ல. ஆதலால் இங்க வந்தது வந்ததுனால இவருக்கு ஏற்ப சொல்லுகிறார் என்ன, அந்த காலத்துல அப்படியே சொல்லுவாங்க, இப்ப கூட நம்ம வீட்டுல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடி என்ன சொல்லுவாங்க, என்ன நம்ம வீட்டுல அந்த மாதிரி இந்த இதெல்லாம் கிடையாதுங்க, நீங்க மனம் மனம் மன விரும்பி சாப்பிடலாங்க, எது எல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, புரட்டாசி மாசம் சனிக்கிழமை என்ன பண்றோம், அது புரட்டாசி மாசம் சனிக்கிழமை மட்டும் அந்த ஏனத்தெல்லாம் எடுத்து மேல கவுத்து வச்சுட்டு அன்னைக்கு மட்டும் ரொம்ப எப்படி இருக்கும், அது மாதிரி புரட்டாசி மாசம் சனிக்கிழமையா எங்க கூட இருக்குன்னு அர்த்தம், இதுக்கு மேல நான் சொல்லல இல்ல, புரட்டாசி மாசம் சனிக்கிழமைனா அப்படியே இல்ல, எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுதான் சார் இருந்தான்னு வச்சுங்க, அப்ப நம்ம என்ன பண்றது ஒன்னு சொல்ல முடியாது. அதனால எங்க வீட்டுல எங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒன்று அமைப்பு இல்லைங்க, நீங்க நல்ல சைவ உணவு அருமையா சாப்பிடலாம் என்று சொல்லுவது போல இங்க எல்லாம் சமையல் பண்றவங்கலாம் ரொம்ப சிறப்பா சமையல் பண்ணுவாங்க, எல்லாம் அந்தணச்சிறுவர்கள் தான், நீங்க நண்பர்கள் வந்து நம்ம மடத்துல வந்து சாப்பிடுவோம். இப்ப நமக்கு அது மாதிரி அந்த மாதிரி ஒரு இனத்தவர் கூட தேவையில்லை, காலையில குளிச்சுட்டு சமையல் பண்ணப்படாதா, கீமுல குளிச்சு கீப்பியில வரையும் குளிக்க மாட்டான்ட்டு இருக்கு, இங்க சொரிஞ்சுக்கிறேன் அப்படியே தண்ணியை காஃபி எடுத்து கொடுக்குறேங்கிறான், நீங்க என்ன பண்ணி தொலைக்கிறது இதெல்லாம் காஃபியா, ஆண்டவன் தான் கேட்கு. எனவே அந்த நீராடி ரொம்ப அருமையா, அதனால இங்க அருமையானவள் சமையல் செய்யறாங்க, நீங்க அருமையா நண்பர்கள் வந்து உணவருந்தி போகலாம் என்று எல்லாம் சொன்னாராம். இப்படி சொன்னதுல உணவருந்தி போகலாம்னு சொன்னது எத்தனையோ பேர் சொன்னார்கள், இங்க சமையல் செய்கின்றவர்கள் நல்ல தூய்மையானவர்கள், எனவே நீங்கள் வந்து சாப்பிடலாம்னு சொன்னது இந்த ஒரு உடனே அமரநீதியார் சொன்னாராம். சொன்ன உடனே இவர் சாப்பிடவா வந்தார் இல்ல, வணங்கும் அன்பரை நோக்கி அம்மறை அவரி சிந்தே அணங்கு நீர் பொன்னி ஆடினான் வர மழைவாரினும் உணங்கு

யாருக்கும் கோவணம் கொடுத்தால், ஆனா இவரு வாங்காம அவருக்கு இவர் கொடுக்கிறார். என வாங்கி பழக்கமே இல்லை சாமி, கை நீட்டி இப்படி பழக்கம் இல்லை. சேர்ந்தறியா கையானி, அவர் கை இப்படி சேர்ந்தடைந்ததும் இல்லை, இப்படி கை நீட்டியதும் இல்லை. மாறாக எல்லாரும் இவரை சேர்ந்து வணங்குவாங்க. கரங்குவிவார் உண்மையிடும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்று பிறர் வணங்குவார்களே தவிர தன்கை சேர்ந்தது இல்லை. அது போல பிறருக்கு வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கொடுப்பானே தவிர தான் கை நீட்ட பழக்கம் இல்லை. அதனால எல்லோருக்கும் கோவணம் கொடுத்தீர்கள் என்பதை பத்தி இல்ல, எனக்கு ரொம்ப நாள் நீங்க வச்சு பாதுகாக்கணும் இல்ல, இந்த காவிரியில நீராடி வர்றதுக்குள்ள மழை பெய்ஞ்சுன்னா என்ன பண்றது, அதுக்காக நனைஞ்சு போவோமேங்கிறத அவங்ககிட்ட கொடுக்குறேன் வச்சு வைங்க. என்ன செய்து என்ன வாங்கினர் என்று ஒரு வெண் குணங்கள் கோவணம் தண்டியினில் அவிழ்த்து அது கொடுப்பார். ஓங்கு கோவண பெருமையை உள்ளவாறு உமக்கு இங்கு நான் சொல்ல வேண்டுவதில்லை. ஒரு பொருள் போட்டார் அடத்தார்த்தா. இப்ப இந்த கோவணத்தை கொண்டு இப்படி பைப்பா, நம்ம கிட்ட லட்சம் கோவணம் இருக்குது, இது ஒண்ணு போனா பெரிய கதை அப்படின்னு நினைக்கல. இந்த கோவணத்தை நீர் வாங்குகிறீர், இதனுடைய பெருமை உம நீரே தெரிந்திருக்கணும் தெரிஞ்சிருக்கணும், என் இது ஒரு அடியவருடைய கோவணம் அப்படின்னா என்னன்னு சொல்லல சொல்லல. திருநீலகண்டர்ல இதே மாதிரி ஓடு கொடுக்கிறார், ஆனா அந்த ஓட்டினுடைய பெருமையை சொன்னார். ஆனா இங்க ரொம்ப மறைமுகமா ரகசியமா வச்சு விட்டது, ரகசியமா வச்சு விட்டது. என்ன வச்சு விட்டது, ஓங்கு கோவன பெருமையை உள்ளவாறு உமக்கு இங்கு நான் சொல்ல வேண்டுவதில்லை, நீர் இதனை வாங்கி நான் வரும் அளவும் உம்மிடத்து இகழாதே ஆங்கு வைத்து நீர் தாரும். ஒரு மட்டும் சொன்னார், இந்த கோவன பெருமையை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க நல்ல ஒரு அடியவர், திருநீரணிந்தவர்கள், நல்ல சிவடிபாடு உடையவர்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா இது வந்து சரி கோவணம்னு சொல்லி ரொம்ப இகழ்ச்சியா எங்கேயா வைத்து விடாம அடியன் வர்ற வரைக்கும் பாதுகாத்து வச்சிருந்து தரணும் என்று சொன்ன சொல்லிவிட்டார். என்ன கோவணத்துக்கு என்ன பெருமை, பக்தர்கள் அடாராடன் கண்ணீர் படிச்சுப்பாங்க, பகுத்தறிவாதி கோவணத்துக்கு என்ன பெருமை, இவர் தான் லட்சம் கோவணம் வச்சிருக்காரு சார், நீங்க ஒண்ணு தச்சே வச்சிருக்காரு எவரடி அப்படி வச்சிருக்காரு பெரிய கோவணம். மக்கு பேல இந்த கோவணம் சொல்லும் போதே தெரிய வேணாமா, நேரலை திருவாசகத்து கிடைக்கிறோம் திருவாசகத்து கிடைக்கிறோம் இங்க சொல்லல. என்ன அவ்வளவு கோமண பெருமை, ரொம்ப அருமையான பெருமை. எங்க இருக்குது, திருவாசகத்துல தான் இருக்கு, திருவாசகத்துல இருக்கு கோவண பெருமை. இந்த திருச்சாளுங்கிற ஒரு பகுதி பாடினாரே மணிவாசகர், ரொம்ப அற்புதமான பகுதி. ஒரு பெண்கள் வாயிலாக வைத்து பெருமானை பற்றி ஒரு பொண்ணு ரொம்ப இகழ்ச்சியா சொல்ற மாதிரி முன் இரண்டடியில சொல்லி அடுத்த இரண்டடியில அவருடைய பெருமையை சொல்லி இப்படி வந்து உரையாடலாம் வைத்து பாராட்டிய பகுதி திருச்சாளும். திருவாசகத்துல தான் பத்து விதமான மகளிர் விளையாட்டு இருக்கு. இந்த விளையாட்டா பெருமானுடைய போல் பேசிய அமைப்பு திருவாசகத்துலதான், விளையாடிட்டே பேசும்போது எத்தனையோ இடங்கள் எல்லா பாட்டும் அப்படிதான், எல்லா பாட்டும். ஐயா அந்த மனுஷன் என்ன பெரிய, நீ உங்க பெரிய ஆண்டவன் ஆண்டவன் பெரிய பீத்திக்கிற போடி என்று. மனுஷன் வந்து ஆற்காட்டிலேயோ அல்லது ரத்தகிரிலேயே வந்து சொன்னாங்கன்னா அருமையா ஒரு காட்டேஜ் கொடுத்து தங்குங்க பெருமானி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாம் அருமையான வசதி. அல்லது ஆற்காட்டில் போய் கேட்டா கொடுத்து, இந்த மனுஷன் எங்கேயோ போய் தான் இடத்தை தங்குற இடத்தை கொண்டு எங்க வச்சிருக்காரு, சுடுகாட்டில் வச்சிருக்கிறான் மனுஷன், கோயில் சுடுகாடு தங்குற இடம் சுடுகாட்டில் போய் தங்குறான் அவங்க ஆளு. சரி தொலைஞ்சு போறான் மனுஷன், தங்க அவன் விருப்பங்கள் தங்கிட்டு போட்டும், நல்ல அருமையா ஒரு நாலு மலை வேஷம் எட்டு மலை வேஷம் கட்டிக்க விடாதா இந்த மனுஷன். கொல் போலி தோல் நல்ல அடை, புலித்தோலையும் மான் தோலையும் வச்சு இடுப்புல கட்டிட்டு உட்காந்து மனுஷன், ஏன் இந்த கொல் போலி தோல் நல்ல அடை. சரி அதுதான் தொலைஞ்சு போச்சு, மனுஷனுக்கு இனிஷியலாவது இருக்குதா, அப்பா பேர் அம்மா பேர் இருக்கா, அதுவே இல்லையடி அளவு, அதுவே இல்லையடி. தாயும் இலி தந்தையிலி தாந்தனியன் காணி, அட்ரஸ் இல்லாத பேரு, தாயும் இலி தந்தையிலி தாந்தனியன் காணேரி. இது முன்ன சொன்னது யாரு, ஒரு பொண்ணு சொல்றான் திருச்சாளர் பாடுறோம். அப்ப முன்னிருந்தடி ரொம்ப ஏளனமா சொன்னது, பின்னிருந்தடி அந்த அம்மா அவ சொல்றான், ஏண்டி எங்க பெருமான் அப்படிப்பட்டவர் நினைக்கிறியா,

மாதிரி அவ்வளவு அளவில் ஆற்றலுடையவர். என்னமோ ஆளை பார்த்து மயங்காதிரி ஊதுகாமல ஞாபகம் வெள்ளையும் ஜல்லையும் இருந்துட்டா ரொம்ப பெருமாள் நினைச்சுக்கிட்டு இருக்கே. உருவு கண்டு எல்லாமே வேண்டும். திருக்குறள் படிடி, திருக்குறள் படி. உருவு கண்டு எல்லாமே வேண்டும். உருள் விருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து திருவள்ளுவன். ஆளை பார்த்தா இட போடுறது பண்பை பார்த்துல போன. அது போல இங்கே இங்க என்ன எப்பத்தாலும் இந்த கோணத்தை கட்டிகிட்டே இருக்கானே என்று சொன்னார். அதுக்கு ஒரு பாட்டுல சொல்றார்,

0: பாடலோ. ஏண்டி போகணும்னு சொன்ன உடனே நீ பாட்டுக்கு நம்ம நம்ம வீட்டுல இது எட்டு மலை வயசு நாலு மலை வயசு கழிச்சு கட்டிக்கிற கோவன் நினைச்சுக்காதடி. அவன் கோவன் எது தெரியுமா? ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் படிக்கிறியா? அறுபத்தி நான்கு கலைகள். ஆமானார். அந்த அறுபத்தி நான்கு கலைகள் அதுதான் கீழே வந்து மறைக்கின்ற கோவனம். இந்த துணி இருக்குது இடுப்புல கட்டுற துணி என்ன தெரியுமா அப்படின்னாரு? ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம்னு சொல்றியே, அந்த நான்கு வேதங்கள் தான் கயிறு. எனவே நான்கு வேதங்களை கயிறாக அறுபத்தி நான்கு அந்த கலைகளை துணியாக வைத்த கோவனுண்டி. மண் கலை தும்மு பொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவனமாய் சாத்தினன்கான் சாழலோ. மக்கு மக்கு இனிமே சொல்லுவிய கொடி. ஆகவே இங்கு நான் கோவனத்தின் பெருமையை நான் சொல்லலேன்னு. ஏன் திருவாசகம் படிச்சவங்கன்னு தெரியுது, அவங்களுக்கு போய் கோவணத்தை சொல்ல வேண்டியது. திருவாசகம் படிக்கல கோவணத்தின் பெருமை சொல்லணும். அமர்நீதியா திருவாசகம் படித்தவர் அதனாலே, அதனால அந்த கோவணத்தின் பெருமையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சொன்னாராம். நாடு மண்போடு நாயன்மார் கழிக்க கொடுத்தார். கொடுத்த கோவனம் கை கொண்டு கோதிலான்பர் கடுப்பில் இங்கெடுந்தருளும் நீர் குளித்தன. கங்கையும் அடுத்ததும்பிய வளர்தடையை மறைத்த மறையோர் அடுத்ததென்றை பொன்னி நீராட வென்றகந்தார். கொடுத்தார். சரி நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு இவர் வாங்கினார். வாங்கிக்கொள்ள உடனே உடனே குளிக்கிறதுக்கு போயிட்டுதான். குளிக்கிறதுக்கு குளிக்க போனவர் தந்த கோவனம் வாங்கிய தனிப்பெரும் தொண்டர் முந்தை அந்தனர் மொழி கொண்டு முன்புதாம் கொடுக்கும் கந்தை கீழுடை கோவனம் அன்றி ஓர் காப்பு சிந்தை செய்து வேறிடத்து ஒரு சேமத்தின் வைத்தார். ரொம்ப அருமை. இது ஒளிய ஒளியில காட்டணும்னா காட்ட மாட்டான், நான் காட்டுறேன். அதனால வந்து கேட்டா வாங்கிட்டு போனார். வாங்கிட்டு போனா ஏகப்பட்ட கோவனம், கந்தை கீழுடை கோவனம், அது பாடு நெய்து வச்சிருக்கு உள்ள. அது அல்லாத பொண்ணு மணிகள் அவையெல்லாம், அது அல்லாத எட்டு மலம் இந்த காஞ்சிபுரம் பட்டு இது பட்டு இதெல்லாம் வேற இருக்குது. பெரிய வணிகர்லவா. அதனால இதுல பார்த்தார், இந்த ஒரு அடியவை நம்மகிட்ட ஒரு கோவணத்தை கொடுத்து ரொம்ப பாதுகாப்பா வைக்கணும்னு சொல்றான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போயிடும் அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துட்டே வர்றார். பீரோவில் எந்த பீரோ ஒன்னும் உள்ள சாமா வைக்காம இருக்குன்னு பார்த்துட்டு வர்றார். என்ன பாக்குறீங்க நீங்க அப்படின்னாரு. பீரோவில் எந்த பீரோ வந்து நம்ம ஒன்னும் அதிகமா சாமா இல்லாம இருக்குன்னாரு. இந்த இங்க இருக்குங்களே அப்படின்னு அந்த மாதிரி அதுல கொண்டு வச்சு இழுத்து பூட்டி அந்த சாவி
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட் பயன். தலைப்பு முதல் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஒன்பதாவது உரட்பாவிலே என்ன கருத்தை சொல்கிறார்கள் என்றால், அப்போ அடியவர்களுக்கு மட்டும் அவன் வந்து தன்னை விளக்கி நன்மை செய்கின்றானே, ஏனையவர்களுக்கு அந்த நன்மையை செய்யவில்லையே என்று சொன்னார். ஏனையவர்களும் அடியார்களாக ஆக வேண்டும், ஆனால் அவர்களுக்கும் அந்த நன்மையை செய்வான். இதிலே அவன்பால் எந்த குற்றமும் கிடையாது. அவனை யார் வேண்டி நிற்கின்றார்களோ அவர்கள் அவன் தருகின்ற இன்பத்தை பெறுகின்றார்கள். சிவத்தை சாராமல் உலகமே நமக்கு உண்மையான சார்பு என்று கருதுபவர்களுக்கு அந்த சிவபெருமான் தருகின்ற முத்து இன்பம் கிடைக்கவில்லை. ஆகவே சிவமே நமக்கு சார்பு என்று சொல்லி சிவநெறியிலே உலகுகின்ற மெய்யடியார்களுக்கு அவன் அந்த சிவானந்தமாகிய பேச்சினை வழங்குகின்றான். உலகமே சார்பு என்று இருப்பவர்கள் சிவத்தை சாராமையினாலே அந்த சிவானந்தத்தை பெற முடியவில்லை. எனவே சிவத்தை சார்ந்தவர்கள் சிவமாம் தன்மையினை பெறுவார்கள். ஏன்னா ஆன்மாவினுடைய இயல்பு எப்படி இருக்கு? சார்ந்ததன் மயமா விளங்கக்கூடியது ஆன்மாவினுடைய இயல்பு. சிவமாம் தன்மை பெற வேண்டும், அந்த முத்து இன்பம் வேண்டும், சிவமாம் தன்மை பெறுவார்கள் வேண்டும்னா நம்முடைய இயல்பு சார்ந்தன் வண்ண மாதிரி இயல்பா இருக்கும் போது உலக விடயங்களே சார்வேன், அதற்கு தக்க முயற்சிகளை மட்டுமே செய்வேன் என்று நான் இருந்து கொண்டு எனக்கு சிவமான் தன்மை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது சிவபெருமானிடம் எப்படி அதுக்கு பொறுப்பாவார்? ஆகவே அவர் தன் அருளை வழங்குவதற்கு எந்த தடையும் வைத்திருக்கவில்லை. தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார தருஞ்சத்தி பின்னமைதான் என்கிறான் என்று இரண்டாவது குரட்பாகவே சொன்னார். அந்த தன் நிலைமையாகிய சிவமாந்தன்மையை அவனுடைய அருட்சக்தி வழங்கும். அந்த அருட்சக்தியோடு எப்போதுமே அவன் சேர்ந்துதான் இருக்கின்றான். அதாவது தன்னுடைய அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வதில்லை. கருணை என்ற அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வதில்லை. எப்போதும் கருணையாக தன்னுடைய பெருநிலையினை நமக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் சுவாமி. அவரே சார்பு என்று நான் இருக்கேன். இப்போது சிவபெருமானை நம்மால் உடனடியாக தரிசிக்க முடியாவிட்டாலும் அவன் நமக்கென்று ஒரு நெறி வகுத்திருக்கின்றானே, நூல்களை வழங்கியிருக்கின்றானே. அந்த நூல்களை கற்று அந்த நெறிவழி நாம் நின்றோம் என்றால் அதுவே நம்மால் இப்போதைக்கு செய்யக்கூடிய சிவச்சார்பு அதுதான். உடனடியாக முத்தியடைதல் என்பது நம்மால் இயலாவிட்டாலும் நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ற வகையிலே சிவநெறியிலே வலுவாமல் இருக்கின்றோம் என்றால் நமக்கு சிவச்சார்பு தான். அப்படி ஒரு நிலையினை நாம் தொடங்கிவிட்டால் அதனை விரைந்து முடித்து முத்திய நிலைக்கு நம்மை போட்டுவிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் சுவாமி சிறப்பாக செய்வார். மற்றவற்றிலே நாம் கருத்தை வைத்து மகிழ்ச்சி கலக்கம் என்ற அனுபவங்களை அடையாமல் சிவநெறி ஒன்றே சார்பு என்று இருந்தோம் என்றால் சிவமாந்தன்மை பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும். ஆகவே சிவபெருமானிடத்திலே எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. அடியவர்களும் அடியவர்கள் அவர்களுக்கு தான் இன்பம் செய்வேன், மற்றவர்கள் செய்ய மாட்டேன் கிடையாது. யாரெல்லாம் அவனே சார்பு அவனே கதி என்றிருக்கின்றார்களோ அவர்கள் அந்த சிவத்தை சார்வார்கள். சாந்தன்மன்னமாமி இயல்பு உயிர்களுக்கு இருப்பதனாலே அவர்களும் சிவமாந்தன்மையினை பெறுவார்கள். அவனை சாராம அந்த இயல்பை நாம் பெற முடியாது. ஆகையினாலே நன்னார்க்கு நலமிலன் நன்னினருக்கு நல்லன் மாற்றி சொன்னார். நலமிலன் நன்னார்க்கு ஒன்பதாவது குறட்பா தொடங்குகின்றது. நலமிலன் நன்னார்க்கு நன்னுதல் என்றால் பொருந்துதல் சாறுதல். நலமிலன் நலத்தை செய்ய மாட்டான். எது இங்கு நலம்னு சொல்லப்பட்டது என்ன என்றால் நாம உலகையில் பேறுகளை எல்லாம் பெற்றால் அது நலம் நினைக்கும். நலமாக இருக்கின்றீர்களா, எல்லா உலகியல் பேர்களும் பெற்று பொருளை தான் நாம நலமாக இருக்கின்றீர்களா கேட்கும். ஆனா இங்க சொல்லப்பட்ட நலம் என்பது முற்றி இன்பத்தை சொன்னது. மற்ற உலகியல் பேர்கள் எல்லாம் விலைக்கு ஏற்றபடி வழங்கிடுவார். அது வந்து சிவனடியார்களா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, எல்லா சமயத்தவர்களிலும் செல்வந்தர்களும் இருக்கின்றார்கள், எல்லா பேர்களும் பெற்று இருக்கின்றார்கள், நாத்திரர்கள் கூட செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் வழங்கினார் என்றால் அதெல்லாம் வினைக்கீடாக வழங்கக்கூடிய பேர்கள். அவர்கள் வந்து சிவத்தை நினைச்சாலும் சரி நினைச்சாலும் சரி நிலையற்ற பெயர்கள். இந்த பெயர்களை வழங்குவார்களா அடுத்தால பிறவி அதை எங்க தூக்கி போடும் சொல்ல முடியாது. அதை நாம பெரிய சிறப்பு நாம நினைத்துக் கொண்டிருப்பதனால மயங்குகின்றோம். சிவபெருமானை வழிபடாமலே இத்தனை பேர் இப்படி தான் இருக்கின்றார்களே, இப்ப அவர் தான் சிறப்பான கடவுள்னு சொல்றது என்ன இருக்கு. அது காரணம் என்னன்னா உலகியல் பேர் தான் முடிவான பெயர்கள் நாம நினைப்பது. ஆனால் நலம் என்று ஒன்று இருக்கின்றது, அது முத்தி பேரு. அந்த முத்தி பேரை சிவ வழிபாடு செய்யாதவர்கள் ஒருபோதும் அடைய முடியாது. நிலையாமை என்ற துன்பத்திலிருந்து ஒரு நாளும் சிவனடியார்களை தவிர வேறு யாரும் மீட முடியாது. அதான் மீட முடியும்னு சொன்னா அது எத மாதிரி என்று சொன்னால் ஆகாயத்தே எடுத்து ஒருவன் போர்வையாக போர்த்தி கொண்டு குளிரிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் ஒருவன் சிவ வழிபாடு செய்யாமலேயே பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி முத்தியை அடையலாம் என்று உபநிடதம் சொல்கின்றது. அதனை மொழிபெயர்த்து நம்முடைய கந்த புராணமும் சொல்கின்றது, நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் ஏற்றிய காஞ்சி புராணமும் சொல்கின்றது. ஆகையினாலே மானிடன் விசும்பின் தோலை என்று சொல்கின்றது. மானிடன் விசும்பை கோல் போல் சுருட்டுதல் வல்லோனாய், ஒரு போர்வை மாதிரி ஆகாயத்தை சுருட்டி கொண்டு போர்த்தி கொண்டு குளிரில் இருந்து அவன் தன்னை காத்துக் கொள்ள முடியும் என்றால் சிவ வழிபாடு செய்யாமலேயே பிறவி துன்பத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்ளலான். ஆகையினாலே சிவன் சிவபெருமான் வழிபாட்டிற்கென்று என்ன சிறப்பு இருக்கின்றது என்றால் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு சிவனடியார்களாக இருப்பவர்களே முக்தி பெறுவர். நன்னார்க்கு நலமிலன், தன்னை பொருந்தாதவர்களுக்கு அவன் நலம் செய்ய மாட்டான், முத்தி இன்பத்தை வழங்க மாட்டான். நன்னினருக்கு நல்லன், தன்னை சார்ந்தவர்களுக்கு வழங்குவான். ஏன்னா அவனை சார்ந்து பெறக்கூடிய இன்பம் அந்த இன்பம், அதை சாராமல் பெற முடியாது. ஆகையினாலே யாராக இருந்தாலும் தன்னுடைய அடியார்களாக இருந்தால் தன்னை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த பெருவாழ்வை அருளுகின்றான். சாராதவர்களாக இருந்தால் அருள் அருள்வதில்லை. ஆகையினாலே அவனுக்கு வஞ்சனை கிடையாது. சலமிலன் வஞ்சனை கிடையாது. ஓர வஞ்சனை என்று சொல்வார்களே, சிலருக்குத்தான் நன்மை செய்வேன் சிலருக்கு செய்ய மாட்டேன் அது மாதிரி கிடையாது. அந்த வஞ்சனை இல்லாதவன் ஏன் அப்படின்னா பேர் சங்கரன் என்றார். அதான் ரொம்ப சிறப்பு. சம் என்பது இன்பம், கரன் என்பது இன்பத்தை செய்பவன், சங்கரன் இன்பத்தை செய்பவன். இது வடமொழி சொல். ஆக சங்கரன் என்பதே அவனுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இன்பத்தை செய்பவன், இன்பத்தை செய்பவன் எப்படி துன்பத்தை செய்வான்? ஆகையினாலே சிலருக்கு துன்பம் தர வேண்டும் என்று அவன் நினைப்பது கிடையாது. ஆகவே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால் தன்னை சார்ந்தவர்களுக்கு சிவபெருமான் முத்தி இன்பத்தை வழங்குகின்றார், தன்னை சாராமல் உலகத்தையே சார்ந்திருப்பவர்களுக்கு முத்தி இன்பத்தை வழங்குவதில்லை, அவர்களுக்கு ஒருபோதும் வழங்குவதில்லையா என்றால் அங்கதான் அவருடைய சிறப்பு இருக்கின்றது. தன்னை சாராதவர்களுக்கு வினை போகங்களை ஊட்டுகின்றார், வினைக்கீடாக உலக போகங்களை ஊட்டுகின்றார். அதை எதற்கு ஊட்டுகின்றார்? அதான் முக்கியமாக எழுப்ப வேண்டிய கேள்வி. தன்னை சார்ந்தவர்களுக்கு முத்தி இன்பத்தை வழங்கட்டும், சாராதவர்களை வந்து பெசாம விட்டுறலாமே, என்ன சார்ந்தா உனக்கு முத்தி இன்பம் கிடைக்குமியா, இல்லது நீ போ உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு விட்டுறலாமா? அதுவும் விடவில்லை. வினைக்கீடான போகங்களை ஊட்டுகிறார். ஏன் ஊட்டுகின்றார்? அந்த வினைப்போகங்களை உணர்ந்து அவற்றின் நிலையாமையினை உணர்ந்து அப்ப நிலைத்த பேரு என்று ஒன்று நமக்கு கிட்ட வேண்டுமே, அந்த நிலைத்த பேரு எதுவாக இருக்கும் என்ற சிந்தனை அவர்களிடம் ஏற்படுத்தி அதன் மூலமாக சமய நெறிகளை ஒழுகச் செய்து படிமுறையிலே பல்வேறு சமய நெறிகளிலே வளர்த்து இறுதியிலே சிவநெறி பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த ஆன்மாவிற்கு ஏற்படுத்தி அந்த ஆன்மாவையும் சிவநெறி ஒழுகச் செய்து தன்னை சாராமல் பல பிறவிகளை கடித்துவிட்ட ஆன்மாவையும் ஏதாவது ஒரு நெறிமுறையின் படியாக அந்த ஆன்மாவையும் வளர்த்து சிவநெறி ஒழுகச் செய்து தன்பால் சேர்த்து அந்த முத்தி இன்பத்தை அந்த ஆன்மாவுக்கும் வழங்கி விடுகின்றான். ஆகவே சார்ந்தவர்களுக்கு முத்தி இன்பத்தை வழங்குவான், சாராதவர்களுக்கு வழங்க மாட்டான் என்று சொன்னால் சாராதவர்களுக்கு உடனடியாக வழங்க மாட்டான் என்றுதான் பொருள். ஆனால் சாராதவர்களையும் சார வைத்து அவர்களுக்கும் அந்த முத்தி இன்பத்தை ஒரு காலத்தில் வழங்கியே தீர்வான். ஏன்னா இன்பத்தை செய்பவன் என்றே அவனுக்கு பொருள் இருக்கின்றது. ஆகவே இன்பத்தை வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவைகளுக்கு இன்பத்தை வழங்குகின்றான். அந்த இன்பத்தை உணர முடியாத நிலையிலே இருப்பவர்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கும் அந்த இன்பத்தை வழங்குவான். ஆகவே எல்லோருக்கும் முத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் சிவபெருமானுடைய பெருங்கருணையா. ஆகையினாலே அடியார்களுக்கு முத்தி வழங்குகின்றான், அடியார் அல்லாதவர்களை அடியார்களாக ஆக்கி பல பிறவிகளிலே செலுத்தி போகங்களை ஊட்டி பக்குவப்படுத்தி அவர்களையும் அடியார்களாக்கி அவர்களுக்கும் அந்த புத்தி இன்பத்தை வழங்குவான். எல்லாருக்கும் இன்பம் செய்ய வேண்டும், அதான் அந்த சிவநெறி நிலையிலே நிற்பவர்கள் அதான் சொல்கிறார்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்பரியேன் பராபரமேன் ஏன் சொல்கிறார் என்றால் அதான் சிவ சிந்தனையோடு பொருந்திய சிந்தனை அதான். ஏன்னா சிவபெருமானுக்கு அதான் சிந்தனை, எல்லா உயிர்களும் உய வேண்டும், அதற்காகத்தான். ஆகையினாலே அவனுடைய அந்த பெரும் கருணையினை உணர்த்தக்கூடிய அருமையான பாடல் தேவார சொல்லாட்சியிலே அமைந்திருப்பது தான் மேலும் சிறப்பு. தலமிலன் சங்கரன் என்று அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறார். தலமிலன் வஞ்சனை இல்லாதவன், எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அடுத்த அடுத்த சீரிலே சொல்லிட்டாங்க சங்கரன். ஏன்னா இன்பத்தை செய்பவன், எல்லாருக்கும் இன்பத்தையே செய்யணும் அப்படின்னு ஒரு கருத்து உள்ளவனை போய் இவன் வஞ்சனை உடையவன், இவன் பாரபட்சம் உடையவன் எப்படி சொல்ல முடியும்? அவன் சங்கரன் என்று அவனுக்கு இருக்கின்ற அந்த திருநாமமே அவனுக்கு வஞ்சனை என்பது பாரபட்சம் என்பது அவனிடம் சிறிதும் கிடையாது என்பதை உணர்த்துகின்றது. அப்போ சிலருக்கு தானே முத்தி கொடுத்திருக்காரு, எத்தனையோ பேர் கொடுக்கலையா, சார்ந்தவர்கல்லால் நலமிலன், இவர்கள் அவனை சாரவில்லை. அப்போ சாரில்லைன்னு அவர்கள் அப்படியே விட்டுட்டானா? இல்ல, சார வைத்து முத்தி கொடுப்பான். ஆகையினாலே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிலன், நாடொரும் நல்குவான் நலன், குலமிலராகினும் குலத்தினுக்கு ஏற்றது ஏற்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்று அப்பர் பெருமான் நமச்சிவாய பதிகத்திலே அருளி செய்தார்கள். அந்த சொல்லாட்சிகளை அப்படியே கையாண்டு பார்த்தோம். இதற்கு முன்னால் ஒரு குரட்பா பார்த்தோமே, ஏழாவது குரட்பாவிலே ஆனா அறிவாய் என்று சொல்லி திருவாசக சொல்லாட்சியினை பயன்படுத்தியிருந்தார்கள். இந்த பாடலிலே தேவார சொல்லாட்சி, இதற்கு முந்தைய எட்டாவது குரட்பாவிலும் திருவாசக சொல்லாட்சி நீருரு தீ என்று வந்தது, அதை எரியுரு நீர் என்று அதே ஓமையை கையாண்டிருந்தார் திருவாசக சொல்லாட்சி. இந்த குரட்பாவிலே தேவார சொல்லாட்சி. ஆக திருமுறைகளின் கருத்து சைவ சித்தாந்தமே என்பதை அந்த சொல்லாட்சிகளை வைத்து அதான் நன்னூல் என்ற தமிழ் இலக்கண நூல் அருமையாக சொல்லும். முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னைய போல் போற்றுவதும் என்பதற்கும் முன்னோரின் வேறு நூல் செய்து வரும் மேற்கோளில் என்பதற்கும் ஊரு பழஞ்சூத்திரத்தின் போல் என்று நன்னூல் சொல்கின்றது. அதாவது தொல்லாசிரியர்களுடைய வழி நின்று நூல் செய்கின்ற பிற்கால ஆசிரியர்கள் தொல்லாசிரியருடைய கருத்தை தான் சொல்கின்றோம் என்பதை நன்கு உணர்த்தும் பொருட்டு நம்முடைய ஆசிரியர்களுடைய கருத்தை மட்டும் கூறாமல் அவர்கள் கையாண்ட அந்த சொற்பிரயோகங்களையும் தாம் கையாள வேண்டும். அதன் மூலம் இந்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் தான் இவர்கள் என்பது படிப்பவர்களுக்கு நன்கு விளங்கும் என்று நன்னூல் இலக்கணம் வகுக்கின்றது. வழிநூல் செய்பவர்களுக்கு. அது மாதிரி திருமுறைகளின் வழிவந்ததே சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என்ற கருத்தினை உணர்த்தும் பொருட்டு அந்த தேவார சொல்லாட்சியை மிகச்சிறப்பாக போற்றியுள்ளார். நலமிலன் சலமிலன் சங்கரன் என்று அந்த அப்பர் தேவார பாடலே வருகின்ற அந்த சொற்பிரயோகங்கள் இங்கும் வருகின்றன. ஆகையினாலே அடியாரிடத்தில் மட்டும் அகலாமல் இருக்கின்றான், வானோர்களுக்கு எட்டாமல் இருக்கின்றான் என்று ஏழாவது குரட்பாவிலே கூறினார்களே, ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாதமன் என்று சொன்னதனாலே ஏதோ வானவர்களுக்கெல்லாம் இன்பம் அடங்க வேண்டாம், அவர்களெல்லாம் தனக்கு வேண்டாதவர்கள், அடியார்கள் என்று சிலர் இருக்கின்றார்கள், அவர்களே தமக்கு வேண்டியவர்கள் என்று சிவபெருமான் கருதவில்லை. எல்லா உயிர்களையும் அவர் ஒன்றாகத்தான் நோக்குகின்றார். ஆனால் அடியார்கள் என்பவர்கள் அந்த ஆன்மாக்கள் சிவமே சார்பு என்ற தெளிவுணர்ச்சியோடு சிவத்தை சார்ந்து விட்டதனாலே அவர்கள் சிவமான் தன்மை இன்பத்தை பெறுகின்றார்கள். வானோர்கள் அந்த உண்மையை அறியாமல் அவர்கள் போகங்களையே சார்ந்திருப்பதனாலே அவர்களுக்கு இந்த சிவச்சார்பு எட்டாமல் இருக்கின்றது என்ற உண்மையை உணரும் வகையிலே இந்த ஒன்பதாவது குரட்பாவை வைத்துள்ளார். ஆகையினாலே இந்த ஒன்பது குரட்பாக்களின் மூலமாக இந்த ஒன்பது குரட்பாக்களுடைய கருத்தையும் நாம் உணர்ந்ததன் பயன் என்ன? சில செய்திகளை அப்படியே தெரிந்து கொண்டு போய்கொண்டிருப்பதுதான் சாத்திரங்களுடைய, அதற்காகத்தான் சாத்திரங்கள் நமக்கு அருள் செய்தார்களா? சிறப்பான நம்முடைய வழிநூல் ஆசிரியர் சார்பு நூல் ஆசிரியர்கள்லாம் மிக கருணையோடு நமக்கு விரிவாக சொல்லியிருக்கின்றார். முதநூல் ஆசிரியர் தீவிரதர சத்தினிபாதர்கள் தான், அவர்கள் தான் உணர முடியும் செய்திகளாக வரும். செய்திகளை சொல்வதன் மூலமாக அந்த நூல் மிகச்சிறப்பாக விளங்குகின்றது. அதன் பெருநிலை அதை நம்மால் எடுத்து வைக்கக்கூடிய நிலை அன்று, மிகப்பெருநிலை சிவஞானபுரம். இப்போ வழிநூல் ஆசிரியர் சிவஞான சித்தியாரிலையும் நம்ம சார்பு நூல் ஆசிரியர் சிவபிரகாசன் இந்த திருவருள் பயன்படும் நூல்களிலும் மிக அருமையாக எளிய சொல்லாட்சியிலே நமக்கு பல அறிவுரைகளை உணர்த்தியுள்ளார். இன்றைய தேவை எளிமை என்று பலரும் கூறி வருகின்றனர். அவர்கள்லாம் சிவஞான சித்தியார் திருவருள் பயன் இது போன்ற நூல்களை எல்லாம் போற்ற வேண்டும். ஏன்னா எந்த காலத்திலே எவ்வளவு எளிமையாக, அதுவும் அறியவற்றுள்ளெல்லாம் அறிய தத்துவ கருத்துக்களை எவ்வளவு சிறப்பாக சொல்லியுள்ளார்கள் நம்முடைய வழிநூல் ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகளும், உடைநூல் ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளும் எவ்வளவு சிறப்பாக சொல்லியுள்ளார்கள். அல்லது சிவஞான போதத்தினுடைய பயனை நாம் நுகர முடியுமா? நம்முடைய சிவஞான போதம் ஆவாடியின் தந்த வள்ளலாகிய நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள், சிவஞான சித்தியார், சிவபிரகாசம், இந்த திருவருள் பயன் போன்ற சாத்திரங்களை எத்தனை இடங்களிலே எடுத்து வைத்து நமக்கு விளக்குகின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகையினாலே இந்த திருவருள் பயன் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஒன்பது குரட்பாக்களிலே இத்துணை சிறப்பாக பதி முதுநிலை என்ற அந்த அதிகாரத்திற்கு ஏற்ப பதியினுடைய மேன்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லிவிட்டு இந்த ஒன்பது குரட்பா செய்திகளையும் நாம் அறிந்து கொண்டதனாலே செய்ய வேண்டியது என்ன? அதாவது அறிந்தும் செயல்படாமல் இருப்பது பெரிய குறைபாடு, அறியாமையே இருப்பதே குறைபாடுதான். அறிந்தும் அதற்கு ஏற்ற செயல்முறைகளிலே இறங்காமல் இருந்தால் அது பெரிய குறைபாடு. அதைத்தான் பெரியவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், வினைக்கு இவ்வினையாம் என்னும் அது தருவீர் உயிவினை நாடாதிருத்தல் இந்தமக்கு ஊனம் என்றோ சொல்கிறார். வினைக்கு இவ்வினைன்னு உங்களுக்கு தெரிகின்றது, தெரிஞ்சும் வந்து இந்த மாதிரி வினைகளையே செய்து பிராரத்தத்தையே அனுபவித்து வாழ்கின்றீர்களே, அது குறைபாடு அல்லவா? சிவபுண்ணியங்களாகிய சரியாதிகளை அல்லவா ஏற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்களே நம்முடைய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். அதே போல இந்த நூலாசிரியரும் சொல்கின்றார், இந்த ஒன்பது குரட்பாக்களின் மூலமாக சிவபிரானாகிய இறைவனே நிகரற்றவன், அவன் எல்லா பொருளிடத்திலும் நீக்கமர விளங்குகின்றான், முற்றறி உடையவன், அளவில் ஆற்றல் உடையவன், பேரின்ப காரணன், இப்படி பல சிறந்த குணங்களை பொருந்தியிருப்பவன், தான் இந்த சிறந்த பெருங்குணங்களை பொருந்தியிருப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய அந்த பெருநிலையினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும், எல்லா உயிர்களும் அந்த பெருநிலையினை பெற வேண்டும் என்ற கருணை எப்போதும் உள்ளவன் இரண்டாவது குரட்பா சொல்றவன். ஆக எப்படிப்பட்ட தன்னை வழங்குகின்றான்? பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேச்சின் அருமைக்கும் இப்படி எல்லாவற்றிற்கும் ஒப்பில்லாத தலைமை பொருளாக விளங்குகின்ற சிவபிரான் தன்னுடைய அந்த சிறந்த இயல்புகளை எல்லாம் உயிர்களும் பெற வேண்டும் என்று கருணையோடு விளங்குகிறான். அப்படிப்பட்டவன். உயிர்கள் அந்த பெருநிலையினை அப்படி தன்னுடைய பெருநிலையினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கருணையை எப்போதும் உடையவன். ஆனால் உயிர்களை நிலையை பார்த்தால் அந்த உயிர்களோ சிவபெருமானுடைய அந்த நேர்மைகளை எல்லாம் அந்த வளங்களை எல்லாம் தாம் பெறுவதற்கு உரியோ அந்த சிவானந்தத்தை தாம் நுகர வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உயிர்கள் இல்லை. அதுதான் அங்க முக்கியமானது. அவன் அவ்வளவு கருணையோடு இருந்தாலும் உயிர்கள் எதையுமே அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றன. அப்ப அவன் என்ன செய்கின்றான், உயிர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் இந்த உயிர்களுக்கு நாம எல்லா சிறப்புகளையும் வழங்கணும்னு நினைக்கும், ஆனா அந்த உயிர்கள் தான் பெறுவதற்கு தயாராக இல்லையே, அறியாமையோடு ஆணவத்தில் அல்லவா அழிஞ்சிருக்கின்றார்கள். அப்ப என்ன செய்வது என்று விட்டுவிடவில்லை. நம்முடைய இன்பத்தை இந்த உயிர்கள் பெறுவதற்கு ஆணவம் தடையாக உள்ளது. அந்த ஆணவ தடையை நீக்கி நம்முடைய பெருநிலையினை உயிர்களுக்கு வழங்குவோம் என்று ஈடில்லாத கருணையோடு விளங்குகின்றான் சொல்வோம். இப்ப நமக்கு உதவுவதற்கு பல அமைப்புகள் உலகத்தில் இருக்கலாம், ஆனா சில அடிப்படை தகுதி இல்லாத அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாங்க உதவி செய்வோம் அப்படி சொல்வதுதான் எல்லாரும் இருக்கின்றார்கள். ஆனால் சிவபெருமான் ஒருவனே தான் சொன்னார், தாய சிறந்த தயாவான தத்துவனே என்று சொன்னார். எந்த ஆன்மாவா இருந்தாலும் சரி, ஒரு தகுதியும் இல்லை என்றாலும் படிப்படியாக, ஏனென்றால் படிமுறையில் அறிவு வளம் பெறுவது ஆன்மாவாகிய உன்னுடைய இயல்பு. எனவே எந்த படிமுறையில் உன்னை வளர்த்தால் நீ வளர்வாயோ அந்த படிமுறையில் உன்னை வளர்த்து உன்னையும் சிவனடியாராக்கி உனக்கும் வீடுவேறு தருவேன் என்று ஒவ்வொரு உயிரையும் அந்த நோக்கோடு பார்க்கின்ற பெருங்கருணை சிவபெருமானுக்கே உரியது. ஆகவே அந்த உயிர்களை ஈடேற்றும் பொருட்டு எவையும் ஆக்கி அழித்து ஆசுடன் அடங்க போக்கி அந்த உயிர்களுக்கெல்லாம் போகா புகழாக விளங்குகின்றான் என்று நான்காவது குரட்பாவிலே அருளினார்கள். அப்படி அந்த அவனுடைய ஐந்துழிவுக்கு உட்பட்டு வினைப்புவங்களை நுகர்ந்து உயிர்கள் வருவதனாலே அந்த உயிர்களுக்கு பக்குவம் தோன்றி அவை சிவநெறியை கடைபிடித்து நின்று சிவ வழிபாடு செய்யும் பொழுது அந்த வழிபாட்டை ஏற்றருளும் பொருட்டு அருவத்திருமேனி, உருவத்திருமேனி, அருவுருவ திருமேனி போன்ற திருமேனிகளையும் தாங்குகின்றான் என்ற கருத்தை ஐந்தாவது குரட்பாவிலே சொன்னார்கள். ஆறாவது குரட்பாவிலே எப்படி இப்படி அருவம் உருவம்னு நிறைந்த திருமேனிகளை எல்லாம் அவனால் எப்படி கொள்ள முடிகின்றது என்று சொன்னால், அவன் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன், தானாகவே அறியும் இயற்கை அறிவுடையவன். ஆகையினாலே அவனால் அந்த வல்லமை அவனிடம் இருப்பதனாலே ஒருவன் உருவத்தை கொடுத்தால்தான் பெற முடியும் என்ற நிலை நம்மை போன்ற அந்த நிலை அவனுக்கு இல்லை. ஆகையினாலே நினைந்த திருமேனிகளை கொள்வான். இந்த திருமேனிகளை தாங்கி அடியார்களுக்கு வரமருளி அடியார்களிடத்தில்தான் அவன் நீங்காமல் தன்னை உணர்த்தி விளங்குகின்றான். ஏனையோருக்கு உணர முடியாத நிலையிலே இருக்கின்றான். ஆனால் எல்லா பொருள்களும் கலந்துதான் இருக்கின்றான். அடியாரிடத்தில் இருக்கின்றான், மற்றவர்களிடத்தில் இல்லாமல் இல்லை. எல்லா பொருளும் இருக்கின்றான். எப்படி இருக்கின்றான், நீரிலே வெப்பம் போல இருக்கின்றான். இருந்தாலும் தன்னுடைய தன்மையிலே எந்த மாற்றமும் உனக்கு இல்லை. எந்த பொருளில் கலந்திருந்தாலும் அந்த பொருளின் தன்மையினை தான் அடையாமல் தன் தனித்தன்மை மாறாமல் விளங்குகின்றான். எல்லா பொருள்களும் இருந்தாலும் அடியார்களுக்கு மட்டும் அவன் இன்பம் செய்கின்றான் என்றால் அடியார்கள் அவனை சார்ந்து இருக்கின்றனர். ஆகவே சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையினாலே அவர்கள் அந்த சிவமான் தன்மையினை பெற்று இன்பத்தை அடைகின்றனர். தன்னை சார்ந்தவர்கள் தானே வேண்டும் என்று நிற்பவர்கள், வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் விண்ணும் மண்ணும், வேண்டேன் திறப்பிறப்பு, சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன், சென்று சேர்ந்தேன் திருப்பெருந்துறை இறைதாள், சென்று சேர்ந்தேன் திருப்பெருந்துறை இறைதாள் பூண்டேன், இனி புறம்போகேன் புறம்போகல் ஒட்டேனே என்று சிவச்சார்பை தவிர வேறு ஒன்றையும் வேண்டேன் என்று அந்த அடியார்கள் இருப்பதனாலே அவர்களுக்கு தன்னை தருகின்றான் பேரின்பத்தை ஊட்டுகின்றான். ஏனையவர்கள் அவனை சாராமையினாலே அந்த பேரின்பத்தை பெறாமல் இருக்கின்றார்கள். ஆகவே அவனுக்கு ஓரவஞ்சனை கிடையாது. ஏனையோரையும் அவர்கள் தன்னை சாரும் பக்குவம் பெறும் பொருட்டு வினைப்புவங்களை ஊட்டி வளர்த்துத்தான் வருகின்றான். இந்த கருத்துக்கள் எல்லாம் 9 குரட்பாக்களிலே தெரிந்து கொண்டோமே இத்தனை கருத்துக்களையும். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? பதிப்பொருள் ஒருவன் இருக்கின்றான், அவன் பரங்கருணை உள்ளவன், அவன் சிவபெருமான் என்று நாம் அறிந்து கொண்டோம். நம்மை விட்டு நீங்காமல் இருக்கின்றான் என்றும் அறிந்து கொண்டோம். எனவே அவனை வழிபடுவதுதான், அந்த வழிபாடாகிய செயல்முறையிலே இறங்க வேண்டியதுதான் இனி நாம் செய்ய வேண்டியது என்ற விழிப்புணர்வினை 10வது குரட்பாயிலே வைத்து மிகச்சிறந்த உபதேசத்தை அருளிச்சு. உண்ணும் உளது ஐயம் இலது உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து என்று அருள்கின்றார். எவ்வாறு இதை கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால், உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து உளது ஐயம் இலது உண்ணும். அதாவது உணர்வாய் ஓவாது என்றால் ஞானமயமாய், உணர்வாய் ஞானமயமாய், ஓவாது நீங்காது நீங்காமல், ஓவாது என்றால் நீங்காமல். சிவபெருமான் எப்படி இருக்கின்றார் நம்ம இடத்திலே? ஞானமயமாய் இருக்கின்றார், நம்மை விட்டு எப்போதும் நீங்காமல் இருக்கின்றார். எப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கின்றார்? நம்முடைய பிறவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கின்றார். அப்படி பிறவி நோயை தீர்க்கின்ற அந்த மருந்து, பிறவி நோயின்னு நினைக்கிறோம், அந்த பக்குவம் வந்தவர்களுக்கு தான் சொல்கின்றார். பிறவியை தீர்க்கும் மருந்துன்னு சிவபெருமான வந்து சொன்னதுனால, அப்ப சிவபெருமான் பிறவியை தீர்ப்பவன், சிவபெருமான் மருந்து அப்படின்னா அந்த பிறவி நோய் என்பது தானே பெறப்படும். ஏன்னா மருந்து எதை தீர்க்கும்? நோயைத்தான் தீர்க்கும். சிவபெருமான மருந்துன்னு சொல்லியாச்சு, அவன் பிறவியை தீர்ப்பான்னு சொல்லியாச்சு. அப்ப பிறவி நோய், அப்போ இது யாருக்கு சொன்னது? எப்படிப்பட்டவர்களுக்கு சொன்னது இந்த தாத்தா? பிறவியை வந்து நோயின்னு உணர்ந்தவர்களுக்கு சொன்னது. பிறவி ஆகா, இதை விட இன்பம் வேற என்ன இருக்கு? எத்தனை ஓடி இன்பம் வைத்தாய், இதுக்கு மேல என்ன இன்பம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க சொன்னார். அதான் நம்முடைய குருமூர்த்திகளும் மூணாவது பட்டத்து அருள் திரு அம்பலவான தேசிக சுவாமிகளும் மிக அருமையாக சொன்னார்கள். நம்முடைய சன்மார்க்க சித்தியார்களே சொன்னார்கள், பிறவியை பந்தம் என்று உணர்ந்து சிவபெருமான் திருவடிப்பேற்றை நாடுபவர்களுக்கு இந்த சன்மார்க்க சித்தியார்ங்கிற நூலை சொல்லியிருக்கின்றேன். உலகமே கதி, அதை தவிர வேற ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்பவர்களுக்கு இந்த நூல் முரண்பாடாகத்தான் தோன்றும் என்று அவர்களே சொல்லி முடிக்கின்றார்கள். அதுபோலத்தான் பிறவியிலிருந்து உய்ய வேண்டும். இப்ப நமக்கு ஒரு நோய் இருக்குன்னு தெரிந்து விட்டா உடனே நாம என்ன நினைப்போம்? அந்த நோயை தீர்க்கும் மருந்து எது? அந்த மருந்து எங்கு சென்றால் கிடைக்கும்? என்ன செலவு பண்ணி எங்க போனாலும் சரி, அந்த மருந்தை எப்படியாவது நம்ம வாங்கிவிட வேண்டும். ஏன்னா அந்த மருந்து கட்டாயமா அந்த நோயை தீர்த்திடும். அந்த மருந்து கிடைத்தாலே இந்த நோய் தீரவே தீராது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டுனா கண்டிப்பா எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த மருந்தை பெற வேண்டும் நினைப்போம். பிறவி அப்படிப்பட்ட நோய் தான், வேறு எதனாலும் தீராது, சிவத்தால் மட்டுமே தீரும். அப்படிப்பட்ட நோய் பிறவி என்ற நோய். அப்போ இந்த பிறவி நோய்க்கு சிவபெருமான் ஒருவனே மருந்து. அந்த மருந்தாகிய சிவபெருமான் இதில் உள்ள சிறப்பு என்ன? இங்க இல்லாமோ போய் அறுதி முயன்று பெற வேண்டிய மருந்து இல்லை, அந்த மருந்தாகிய சிவபெருமான் நமக்கு உள்ளேயே இருக்கின்றது. பிறவி நோய் என்பதை உணர்ந்தா அல்லவா, அந்த நோய்க்கு ஒரே மருந்தாகிய சிவபெருமான் உன் உடனேயே இருக்கின்றார் என்று உபதேசிக்கின்றார். உணர்வாய் இருக்கின்றார். என் கூட என்னோட இருக்காரா எனக்கு தெரியலே. உனக்கு அறிவு விளங்குகின்றது அல்லவா? உன்னுடைய அறிவு எப்படிப்பட்டது? அவன் உணர்த்தினால் மட்டுமே விளங்கக்கூடிய அறிவு இல்லது விளங்காது. அது எப்படி என்று சொன்னார்? இப்போது பொருள்கள் கண்ணுக்கு தெரிகின்றன என்றால் அப்ப வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம். விளக்கொளி இருந்து அது வெளிச்சத்தை தந்து காட்டினாலே கண்ணால் காண முடியாது. அப்ப பொருள்களை பார்க்கணும்னாலே அந்த இடத்துல வெளிச்சம் இருப்பது உண்மை உறுதியாகின்றது. வெளிச்சம் இல்லாட்டி அப்படி பொருள் தெரியாது. அது மாதிரி அவன் அறிவுக்கறிவாக இருந்து விளக்காவிட்டால் நமக்கு இந்த அறிவு சிந்தனை எதுவுமே இருக்காது. ஆனால் அறிவு நிகழ்கின்றது, சிந்தனை நிகழ்கின்றது, எனவே அறிவிலே அவன் கடந்திருக்கின்றான் என்பது உறுதியாகின்றது. அப்படி அறிவோடு அறிவாக கடந்திருக்கின்ற அந்த பரம்பொருளே இந்த பிறவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்து. ஆகையினாலே அவன் ஞானமயமாக நம்மை விட்டு நீங்காமல் இருக்கின்றான். இது உண்மை. உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து உள்ளது, இந்த சிவபெரும்பொருள் உள்ளது, நீங்காத ஞானமாக உள்ளது, பிறவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக உள்ளது, ஐயமில்லது, இதிலே சந்தேகமே இல்லை. சிவபெருமான் நம் அறிவிலே நீங்காத ஞானமாக இருக்கின்றாரா இல்லையா என்ற சந்தேகத்துக்கு இடமில்லை இருக்கின்றார். உன்னும் ஆகவே அவ்வாறு இருக்கின்ற அந்த சிவபரம்பொருளை சிந்தியுங்கள், சிவசிந்தனை செய்யுங்கள். உன்னும் இரண்டு சொல்லி, உன்னும் என்றால் சிந்தியுங்கள், நினையுங்கள், வழிபடுங்கள் என்று சொன்ன. ஞானமயமாய் பிரிப்பின்றி நின்று தொன்று தொற்று வருகின்ற இந்த பிறவியாகிய பிணியினை போக்கவல்ல ஓர் அருமருந்தான் தன்மை உடையவன் சிவபெருமான். அதற்கு ஐயமில்லை. அந்த சிவபெருமானை இடைவிடாத அன்புடன் நினைப்பீராக என்று சிறந்ததொரு உபதேசத்தினை நாமெல்லாம் உய்யும் பொருட்டு நம்முடைய திருவருட்பயன் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள், நம்முடைய திருக்கைராய பரம்பரை சந்தானப்புறவர் மிக கருணையோடு இந்த நெய் உபதேசத்தை நமக்கு அருளியிருக்கின்றார்கள். ஆக இந்த உபதேசத்தோடு இந்த பதிமுதல்நிலை அதிகாரம் நிறைவடைகின்றது. மிகச்சிறப்பான முறையிலே பதியினுடைய நேர்மைகளை எல்லாம் எடுத்துரைத்து இந்த 10வது குரட்பாவை நாம சிந்திப்பதற்காகவே இப்போது 9 குரட்பாக்களின் கருத்தையும் தொகுத்து பார்த்தோம். ஆகையினாலே இந்த 13 நிலையின் அதிகாரத்தின் மூலமாக சிவபெருமான் எங்கும் நிறைந்து நீக்கமர விளங்குகின்றார். எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் தலைமையாக விளங்குவது போல அந்த சிவபெருமான் தன்னுடைய மேம்பட்ட இயல்பினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கருணையை நின்றும் நீங்காமல் இருக்கின்றார். உயிர்கள் அதை உணராமல் இருந்தாலும் அந்த உயிர்களை முத்தொழிற்படுத்தி பக்குவத்தை ஏற்படுத்தி அந்த உயிர்களுக்கு தன் இன்பத்தை வழங்குகின்றார். பக்குவம் அந்த உயிர்கள் தன்னை வழிபடும் பொருட்டு உருவம் அருவுருவம் அருவம் முதலிய திருமேனிகளை தாங்குகின்றார். அடியார்களுக்கு தன் பேரின்ப நிலையினை வழங்குகின்றார். ஏனையோருக்கு வினைப்போகங்களை ஊட்டி அவர்களையும் பக்குவப்படுத்தி அடியார் ஆக்குகின்றார். அப்படிப்பட்ட சிவபெருமான் நம்மிடம் நீங்காத ஞானமாக இருக்கின்றார், பிறவியினை தீர்க்கும் மருந்தாக இருக்கின்றார். ஆகவே அந்த சிவபெருமானை நாம் சிந்திக்க வேண்டும் என்பது இந்த 13 நிலையினுடைய தொகுப்பான கருத்து என்று கூறலாம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 18
1: பொழிப்புரை. வாக்கு என்ற இந்திரியம், அதாவது வாய் ஆகிய உறுப்பில் நிற்கும் சப்த தன்மாத்திரையை பற்றி நின்று பேசுதலை செய்யும். பாதம் என்ற இந்திரியம், அதாவது கால் ஆகிய உறுப்பில் நிற்கும் பரிச தன்மாத்திரையை பற்றி நின்று போக்குவரவு செய்யும். பாணி என்ற இந்திரியம், அதாவது கை ஆகிய உறுப்பில் நிற்கும் உருவ தன்மாத்திரையை பற்றி நின்று ஏற்றல் இடுதலை செய்யும். பாயு என்ற இந்திரியம், அதாவது எருவாய் ஆகிய உறுப்பில் நிற்கும் ரத தன்மாத்திரையை பற்றி நின்று மலம் முதலியவற்றை வெளிப்படுத்தும். உபத்தம் என்ற இந்திரியம், அதாவது கருவாய் ஆகிய உறுப்பில் நிற்கும் கந்த தன்மாத்திரையை பற்றி நின்று விந்தினை வெளிப்படுத்தி இன்பம் செய்யும். விளக்கம். செய்யுளில் ஆகாயம், காற்று, அனல், நீர், பார் என்பன சூக்கும பூதங்களாகிய தன்மாத்திரைகளை குறிக்கும். வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம் ஆகிய இந்திரியங்கள் புறத்தே காணப்படும் வாய், கால், கை, எருவாய், கருவாய் ஆகிய உறுப்புகளில் நிற்கும் சப்தம், பரிசம், உருவம், ரதம், கந்தம் ஆகிய தன்மாத்திரைகளை இடமாக கொண்டு நின்று தம் தம் காரியத்தை செய்யும் என்பது கூறப்பட்டது.
2: தன்மாத்திரை பஞ்சபூதம், இந்த ரெண்டினுடைய தொடர்பிலேதான் கர்மேந்திரியங்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய செயல் இயங்குகின்றன என்பதைத்தான் சொல்லுகிறார்.
1: கர்மேந்திரியங்கள் செயற்படும் முறையை பின்வருமாறு அட்டவணைப்படுத்தி காட்டலாம். இந்திரியம் சார்பு பற்றுக்கோடு உறுப்பாகிய இடம் செய்யும் தொழில், இதை வந்து பகுத்து சொல்லியிருக்காருங்க. வாக்கு இந்திரியம் சப்த தன்மாத்திரை, உறுப்பாகிய இடம் வாய், செய்யும் தொழில் பேசுதல். பாதம் பரிச தன்மாத்திரை, கால் போக்குவரவு செய்தல். பாணி உருவ தன்மாத்திரை, கை ஏற்றல் இடுதல். வாயு ரத தன்மாத்திரை, எருவாய், மலம் முதலியன வெளிப்படுத்தல். உபத்தம் கந்த தன்மாத்திரை, கருவாய், சுக்கில சோனிதங்களை வெளிப்படுத்தல். இனி அந்த கரணங்கள் ஞானேந்திரியங்களை பற்றி கூறிய இடத்தில் அவற்றால் முதலில் பொருள்களை பொதுவாக அறிவதாகிய நிர்விகற்ப காட்சியே உண்டாகும் எனவும், அதன் பின்னர் அப்பொருள்களின் பெயர், குணம், தொழில் முதலியவற்றை சிறப்பாக அறிவதாகிய சவிகற்ப காட்சி அந்த கரணங்களினால் உண்டாவதாகும் எனவும் குறிப்பிட்டோம். அவ்வந்த கரணங்கள் தொழிற்படும் முறையினை இச்செய்யுளில் எடுத்துரைக்கின்றார் ஆசிரியர்.
2: படிப்படியாக மேலே போய் கொண்டிருக்கிறோம். பூதங்கள், பூத காரணங்கள் ஆகிய தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகளில் இருந்து ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் முதலியவை. பிறகு அதற்கு மேலே இப்ப அந்த கரணங்களுக்கு போகிறார். உள்ளே இருக்கக்கூடிய கருவிகள்.
1: பாடல் 16. அந்த கரணம் அடைவே உரைக்க கேள், அந்த மனம் புத்தியுடம் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து ஆங்கு உற்றது சிந்திக்கும் உணர். பதவுரை. அந்த கரணம் அகக்கருவிகளை அடைவே வரிசைப்பட உரைக்க யாம் கூற கேள் கேட்பாயாக. அந்த மனம் மனமும் புத்தியுடன் புத்தியோடு ஆங்காரம் அகங்காரமும் சிந்தை சித்தமும் ஆகியவை இவை இக்கருவிகளாம் பற்றி பொறி வழியாக வந்ததை மனம் பற்ற அது நிச்சயித்து மனம் பற்றியதனை புத்தி இஃது இன்னது என்று நிச்சயிக்க பல்கால் எழுந்திருந்து அகங்காரம் இச்செயல்களுக்கு அடிநிலையாக அமைந்து நான் இதனை செய்வேன் என பலகாலும் முந்தியழ அங்கு உற்றது அங்கனம் அறியப்பட்டதை சிந்திக்கும் சித்தம் மீள மீள சிந்திக்கும் உணர் அந்த கரணங்களின் செயல்களை இவ்வாறு உணர்ந்து கொள்.
2: அதாவது இது முன்னமே நாங்கள் படித்தது, ஒரு உறுப்பிலே ஒரு ஞானேந்திரியங்களிலே ஏதாவது ஒன்றினாலே ஒரு காட்சி காணப்படும். அந்த காட்சி நிர்விகற்ப காட்சியாக இருக்கும். நிர்விகற்பம் என்ற சொல்லை சொல்லாமலும் விடலாம். இந்த சொற்கள் பயிற்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். பிரிவற்ற காட்சியாக இருக்கும் நிர்விகற்பம், பிரிவற்ற காட்சி. பிரிவற்ற காட்சி ஒரு பொருள் பற்றிய தெளிவை தராது. அப்படியானால் ஞானேந்திரியங்களாகிய ஐந்தும் தருகிற காட்சி அத்தனையுமே நிர்விகற்ப காட்சி தான். ஆகவே அது அறிவை நமக்கு தர வாய்ப்பில்லை. அது அறிவை தர வேண்டுமானால் அது அந்த கரணங்களோடு தொடர்புபட்டுதான் அறிவை தர வேண்டும். அந்த வகையிலே பொறிகளிலே விழுகிற காட்சி உச்சென்று மனதினாலே ஆராயப்பட்டு புத்தியினாலே நிச்சயிக்கப்பட்டு இந்த இரண்டு செயல்களையும் அகங்காரம் தூண்ட அந்த செயல்கள் தொடர்ந்து நிகழ்ந்து அந்த நிகழ்வினாலே நாம் பெறுகிற அனுபவத்தை தான் சன்வேதனை காட்சி என்று சொல்கிறோம். இந்த மனம், புத்தி, சித்தம் என்கின்ற மூன்றும் தான் அகங்காரம் தூன்ற, மனம் ஆராய திரைப்பட, அதனாலே புத்தி நிச்சயித்து நமக்கு ஞானேந்திரங்களுடைய அனுபவத்தை சரியான முறையிலே தருகிறது. இது இன்னது என்று ஒரு பொருளை காணுகிற ஆற்றலை இவை இரண்டும் இணைந்துதான் நமக்கு தருகின்றன. சித்தம் என்பது இந்த மூன்றினுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய அடிப்படை என்று பின்னாலே படிக்கப் போகிற நூல்கள் சொல்லும். சித்தத்திலே அலைகள் இருக்காது, அதை புரிந்து கொள்ளுங்கள். சித்தம் அறிவினுடைய அறிவை பெறுகிற ஒரு கருவிதான். மனதிலே, புத்தியிலே, அகங்காரத்திலே அலைகள் இருக்கும். அலைகள் இருக்கிற பொழுது எந்த ஒன்றும் தெளிவாகாது, 100% தெளிவாகாது. எப்பொழுது அலைகள் அடங்குகிறதோ அங்கே தோன்றுகிற எண்ணப்பதிவு தான் தூய பதிவு. சித்தத்தினுடைய வேலை என்ன என்று கேட்டால், நீங்கள் இதுவரை, இதுவரை என்றால் இத்தனை பிறவிகளிலும் பெற்ற அறிவு அனுபவங்களை அது தன்னுள்ளே பதிவு செய்து அப்படியே அமைதியாக இருக்கும். இப்ப என்ன என்ன சொல்கிறீர்கள், ஹார்ட் டிஸ்கா, எல்லா செய்தியையும் போட்டு வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, அதுக்குள்ளே எல்லா செய்தியும் போய் கிடக்கும். எதிலே கிடக்கும், சித்தத்திலே கிடக்கும். சித்தத்திலே அலைகள் இல்லாதபடியால் அங்கே இருக்கிறதுதான் அந்த உண்மை சிந்தனை தன்மை கொண்டதாக இருக்கும் என்கிறார். சிதம்பரத்துக்கு சேக்கரார் சுவாமிகள் போகிறார். சிதம்பரத்து சிவனை பார்க்கிறார். பார்த்த உடனே அவர்கள் ஏற்பட்ட அந்த அனுபவத்தை சேக்கரார் சுவாமிகள் இல்லை, சுந்தரர் போகிறார். சுந்தரர் போய் சிவனை பார்த்த உடனே ஏற்பட்ட அனுபவத்தை சேக்கரார் பதிவு செய்கிறார். அந்த பதிவு செய்கிற பாடல் ஒரு நல்ல பாடல். இந்த தத்துவங்களை எல்லாம் நாம் விளங்குறது காணப்படாவர் என்று சொன்னார் என்றால், ஐந்து பேரறிவும் கண்களே கொண்ட மெய்வாய் கண்மூக்கு செய்வை என்கின்ற இந்த ஐந்து கருவிகளிலே ஒரு கருவி இயங்க மற்ற கருவிகள் எல்லாம் தன்னுடைய சக்தியை அந்த கருவிக்கு கொடுத்து விட்டு அமைதியாகி விடுறான். எப்பொழுதும் பாருங்கள், ஒரு டேங்கிலே தண்ணி இருக்கிறது. அந்த டேங்க் தண்ணியை ஐந்து பைப் வழியாக நாம் எடுக்கிறோம். ஐந்து பைப்பை திறந்து விட்டால் டேங்கிலே இருக்க தண்ணி வேகத்துக்கு ஏற்ப தண்ணி வரும். இதிலே நாலு பைப்பை நீங்கள் பூட்டி விட்டால் இந்த ஒரு பைப்பாலே வருகிற தண்ணியிலே வேகம் கூடும் அல்லவா? நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது அல்லவா? ஒரே பைப்லே ஐந்து பைப் வைத்து தண்ணி எடுக்கிற பொழுது வருகிற வேகத்தை விட அந்த நாலு பைப்பை கூட்டினவனே ஒரு பைப்பாலே தண்ணி வருகிற பொழுது வேகம் வருவது போல ஐந்து புலனும் வேலை செய்கிற, ஐந்து அறிவு கருவியும் வேலை செய்கிறதிலே நாலு கருவியை நிறுத்திவிட்டால் ஒரு கருவி மற்ற நான்கு கருவிகளினுடைய வேகத்தையும் பெற்று கூர்மையுறும் என்பது இவர்களுடைய நம்பிக்கை. அது உண்மை என்றுதான் நான் நினைக்கிறேன். அன்றைக்கும் உங்களுக்கு சொன்னேன், அதனால்தான் குருடர்கள் எக்ஸிடென்ட் படுவதில்லை. நம்மை போன்றவர்கள் தான் எம்புடனும் வேலை செய்வதாக நினைத்து அங்கங்கே தளர்ந்து எக்ஸிடென்ட் படுகிறோம். அந்த செய்தியை சொல்கிறார். சிவனுக்கு முன்னாலே போய் நின்ற உடனே நாலு சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் பிரகாசமாக வேலை செய்தது. சிவனை கண் மட்டும் காணுகிறது. ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள. அடுத்ததுதான் சொல்லுறாரு. இப்ப நாங்க படிக்கிற சமயம் அளப்பரு கரணங்கள் நான்கும், இந்த அந்த கரணங்கள் என்று சொல்லப்படுகிற நான்கும் சிந்தையே ஆக அலைகள் தருவதாகிய அகங்காரம், மனம், புத்தி எல்லாம் அடங்கி அலையற்ற சிந்தையிலே போய் அப்படியே கண்காட்சி பதிகிறதாம். சிவனை அப்படியே உள்வாங்கி அகத்துக்குள்ளே பதிக்கிறார். அலைகள் இல்லை. நாங்கள் சாமி கும்பிடுற பொழுது அலைகள், ஆயிரம் அலைகள் இருக்கின்றன. எல்லா அலைகளும் நம்மை முழுமையாக இறைவனை காண விடுவதில்லை. இவருக்கு என்ன நடந்ததாம், இந்த ஈர்ப்பினாலே மற்ற நான்கு உறுப்புகளும் நீங்கின. வெளியிலே புறத்திலே அகத்திலே மூன்று உறுப்புகள் தம் வேலையை நிப்பாட்டி விட்டு சித்தத்திடம் மட்டும் கொடுத்து விட்டு இருந்து விட்டன. அப்போ அளப்பரு கரணங்கள் நான்கும் சிந்தையாக அது மட்டும் போதாது. திரு சொல்லுகிறார் சேர்க்கிறார், குணமொரு மூன்றும் திருந்து சாத்விகமே ஆக, முக்குணங்களிலே ரெண்டு குணங்கள் தம் வேலையை விட்டுவிட்டன. சாத்வீகம் மட்டும் வேலை செய்கிறதா, தூய சாத்வீகம். எங்களுக்கு சாத்வீகம் வேலை செய்கிற பொழுது கூட ராஜசம் தாமசம் கலவையிலேதான் வேலை செய்யும். அவருக்கு மற்ற ரெண்டு செத்தே போய்விட்டது என்கிறார். தனியே சாத்வீகம் திறந்து சாத்வீகமே ஆக, கங்கை வாழ் சடையன் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த வேர் இன்ப வெள்ளத்துள் மூழ்கி மாறிலா மகிழ்ச்சியுள் மலர்ந்தார். அப்படியே அந்த இறை அனுபவத்துக்குள்ளே கரைந்து போனார் என்று சேர்க்கிறார் பாடுகிறார். இந்த நிலையை நமக்கும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். எங்களுக்கு இந்த பேரறிவும் வேலை செய்யும், அளப்பரு கரணங்கள் நான்கும் வேலை செய்யும், குணமுறு மூன்றும் வேலை செய்கிறபடியால் தான் சிவனை உள்வாங்க முழுமையாய் உள்வாங்க முடியாமல் தவிக்கிறோம். ஒரு குறியீடு காட்டி இப்படியும் கும்பிடலாம் என்று சேர்க்கிறார். நமக்கு அதான் இந்த புராணங்களை படிப்பதே சில பேர் விளையாட்டாக என்ன புராணம் தானே என்பார்கள். இந்த செய்திகள் படிக்காமல் இந்த இடங்கள் விளங்க முடியாது. இப்ப நாங்கள் படிக்கிற விஷயத்துக்கு இவையெல்லாம் இலக்கியங்கள். நாங்கள் படிப்பது இலக்கணம் என்றால் அது இலக்கியம். இந்த நான்கு வேலையையும் தான் நம்முடைய அந்த கரணங்கள் செய்கின்றன. மனம் ஆராய, புத்தி நிச்சயிக்க, அகங்காரம் தூண்ட, இது மூன்றினாலே வருகிற அறிவுகளை அலையில்லாமல் உள்வாங்கி பாதுகாப்பது சித்தம். இனி படியுங்க.
1: பதவுரை ஒரு அடி வலது பக்கம் படிச்சிருங்க. அகக்கருவிகளை வரிசைப்படையாம் கூற கேட்பாயாக, மனமும் புத்தியோடு அகங்காரமும் சித்தமும் ஆகியவை இக்கருவிகளாம் பொறி வழியாக வந்ததை மனம் பற்ற, மனம் பற்றியதனை புத்தி இகுது இன்னது என்று நிச்சயிக்க, அகங்காரம் இச்செயல்களுக்கு அடிநிலையாக அமைந்து நான் இதனை செய்வேன் என பலகாலம் முந்தியழ, அங்கனம் அறியப்பட்டதை சித்தம் மீள மீள சிந்திக்கும், அந்த கரணங்களின் செயல்களை இவ்வாறு உணர்ந்து கொள். பொழிப்புரை. அகக்கருவிகள் நான்கினையும் முறையே கூறுகிறோம். கேள். அவை மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என அழைக்கப்பெறும். புறத்தே உள்ள புலனை ஒரு புலத்தே புறத்தே உள்ள ஒரு புலனை அதற்குரிய பொறியானது கவர்ந்து தர மனம் அதனை பற்றும். மனம் பற்றியதனை புத்தி இகுது இன்னது என்று நிச்சயிக்கும். அகங்காரம் இச்செயல்களுக்கு அடிநிலையாக அமைந்து முன்னும் பின்னும் யான் செய்வேன் என முந்தி எழும். சித்தம் உற்ற அப்பொருளை பற்றி மீள மீள சிந்திக்கும். விளக்கம். ஆன்மா இந்நான்கு கருவிகளையும் பற்றி நின்று உலகப் பொருள்களை சிறப்பாக உணர்ந்து அவற்றில் அழுந்துகிறது. மனம். நிர்விகற்ப காட்சியின் பின்னர் ஆன்மா மனத்தை பற்றி நின்று இஃது அதுவாகுமோ இதுவாகுமோ என்ற பல வகையில் ஐயுறும். இங்கனும்
2: ஒன்றை மட்டும் கவனிங்கள், எல்லாவற்றுக்கும் ஆன்மா ஆன்மா என்று சேர்க்கிறார். ஏனென்றால் ஆன்மா ஆராயும் அநாதத்துக்கும் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அறிவு பொருள் ஆன்மா மட்டும்தான். எப்படி மெய்வாய்கண் மூக்கு செவி பஞ்சபூதங்களில் பஞ்சபூதங்களின் செயற்கையாக உண்டாகின்ற சடக்கருவிகளோ அதுபோல மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்பவையும் சடக்கருவிகள் தான். இந்த கருவிகளுக்கூடாக ஒரு செய்தியை பெற்று அனுபவத்தை உண்டாக்கி கொள்வது ஆன்மா என்றபடியால் அந்த ஆன்மாவை பொருத்தி பொருத்தி அந்த நூல் ஆசிரியர் சொல்லுகிறார்.
1: மனம். நிர்விகற்ப காட்சியின் பின்னர் ஆன்மா மனத்தை பற்றி நின்று இஃது அதுவாகுமோ இதுவாகுமோ என்று பல வகையில் ஐயுறும். இங்கனும் ஐயுறுவதற்கு கருவியாவது மனமாகும். புத்தி. பின் ஆன்மா புத்தியை பற்றி நின்று அப்பொருளின் பெயர், இனம், குணம், தொழில் முதலியவற்றை உணருமாற்றால் இஃது இன்னதே என்று துணியும். இவ்வாறு துணிவதற்கு கருவியாவது புத்தியாகும். அகங்காரம். இனி எச்செயலிலும் ஆன்மா முன்னர் முனைந்து எழுவதற்கு கருவியாவது அகங்காரமாகும். அகங்காரம் என்பதற்கு யான் என்று எழுவது என்பது பொருள். இஃது அகங்காரம் ஆங்காரம் என்றும் வழங்கப்பெறும். எனவே மனம் நிர்விகற்ப காட்சியை பற்றும் பொழுதும் புத்தி அதனை இன்னது என்று நிச்சயிக்கும் பொழுதும் ஆன்மா இடையிடையே அகங்காரத்தை பற்றி எழுதல் உண்டாகும். இது பற்றியே பல்கால் எழுந்திருந்து என்றார் ஆசிரியர். புத்தி நிச்சயித்த பின்பும் அகங்காரத்தின் செயற்பாடு வேண்டி உள்ளது. எவ்வாறெனில், நிச்சயத்தலின் பயன் அப்பொருளில் ஆன்மா அழுந்தி நுகர்வதுதான். அதற்கும் ஆன்மா யான் இதனை நுகர்வேன் என்று அகங்காரத்தை பற்றி முன்னர் எழ வேண்டும். இவ்வாறு நிச்சயித்த பின்பும் அகங்காரம் எழுதலின் நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து என நிச்சயத்தலின் பின்னர் அகங்காரத்தின் செயற்பாட்டை வைத்தார் ஆசிரியர்.
2: அது சரியாக இருக்கிறது.
1: சித்தம். இனி அழிந்தி அறிதலே அனுபவம் அல்லது நுகர்ச்சி எனப்படுகிறது. ஆன்மா தான் நிச்சயித்த பொருளின் தன்மைகளை எல்லாம் மீள மீள பலவாறு சிந்திக்கும். போதே அப்பொருளில் அழுந்தும் நிலை உண்டாகும். அவ்வாறு உற்று உற்று சிந்திப்பதற்கு கருவியாயிருப்பது சித்தமாம். இது பற்றியே உற்றது சிந்திக்கும் உணர் என்றார் ஆசிரியர். அனுபவமாகிய முடிநிலைக்கு சித்தமே உதவியாயிருத்தலின் சித்தத்தின் செயலை இறுதியில் வைத்து முடித்தார். கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக. சித்தத்தின் செயலை சுந்தரமூர்த்தி நாயனாரின் வாழ்க்கை நிகழ்ச்சி ஒன்றில் வைத்து விளக்கியுள்ளார் சேக்கிழார். சுந்தரமூர்த்திகள் தில்லை சென்று பொன்னம்பலத்தில் ஆனந்த கூத்தாடும் பெருமானை நேர் நின்று கண்டார். அத்திருக்கோலத்தில் ஈடுபட்டு மெய்மறந்து நின்றார். அவரது மனம் வேறு எப்பொருளையும் பற்றவில்லை. புத்தி வேறு பொருளிடத்தில் செல்லவில்லை. அகங்காரம் வேறு பொருளை அறிய எழவில்லை. சித்தம் மட்டுமே செயற்பட்ட நிலை அது. அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக அவர் இறை நினைவில் மீள மீள ஈடுபட்டு அழிந்தி நின்ற அனுபவ நிலையை சேக்கிழார் நுட்பமாக எடுத்து காட்டியுள்ளார். உற்றதை மீள மீள சிந்தித்தல். இனி புதிதாக வரும் பொருள்களை மட்டுமே சித்தம் சிந்திக்கும் என்பதில்லை. முன்னரே புத்தி உணர்ந்து வைத்துள்ள பொருள்களையும் சித்தம் மீள பற்றி நின்று சிந்திக்கும். நாம் முன்பு நிகழ்ந்தவற்றையெல்லாம் இப்பொழுது நினைந்து வருந்துகிறோம் அல்லது மகிழ்கிறோம். முன்பு நடந்த சில இனிய நிகழ்ச்சிகளை இப்பொழுது நிகழ்வது போல எண்ணி கழிக்கிறோம். இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு சித்தமே கருவியாக உள்ளது. அப்புறம் ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குங்க ஐயா, உங்களுக்கு டைம் இருக்கு.
2: இதுல நிறுத்துவோம். இந்த மூன்று விஷயம் இதுவரையும் படித்ததிலே எனக்கு சொல்ல வேணும் என்று எனக்கு வந்தது. அது தொடர்ந்து நினைவுக்கு வருகிறதோ தெரியவில்லை, ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். ஒன்று, முதலாவது விஷயம் கரணங்கள். நாங்கள் இதனால் வரை கெமிஸ்ட்ரி படித்திருக்கிறோம், பிசிக்ஸ் படித்திருக்கிறோம், என்ன எல்லாமோ படித்திருக்கிறோம். அந்த கல்விகள் நம்மை புறத்தேதான் கொண்டு சென்றன. வெளியிலே தேடுகிற முயற்சியிலே தான் கொண்டு போகின்றன. சித்தாந்தம் படிக்க தொடங்கின பொழுது பாருங்கள், கல்வி அறிவு முன்னோக்கிய தேடல் தொடங்குகிறது. இதுதான் ஞான கல்விக்கும் மற்ற கல்விக்கும் உள்ள வித்தியாசம். புறத்தே தேடி தேடி நீங்கள் எந்த அளவு தேடினாலும் ஒரு காலமும் அந்த தேடல் முடிய போவதில்லை. இந்த அளவோடு புறத்தேடல் முடிந்தது என்று எந்த காலத்திலும் எவராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் புறம் விரிந்து கொண்டே இருக்கிற பொழுது முடிவு வராது. அப்போ தேட தலைப்பட்ட ஒருவன் முடிவு வராமல் இறப்பது என்பது கொடுமை. ஒரு அறிவுத்துறையில ஈடுபடுகிறவர்களுக்கு அது தெரியும். ஒரு விஷயத்தை தேட தலைப்பட்டு அது என்னவென்று முடிவு தெரியாமல் போவது என்பது ஒரு பெரிய ஏக்கத்தோடு தான் நடக்க வேண்டும். வெளித்து வெளியறிவு நோக்கி நகர்கிறவர்களுடைய நிலை இதுதான். புற அறிவு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்னதான் தேடினாலும் அதற்கு அப்பால் ஒன்று உண்டு. ஆகவே அவர்கள் ஒரு நாளும் முழுமி பெற முடியாது. இதை தெரிந்து கொண்டுதான் நம் பெரியவர்கள் உள்ளே தேட தலைப்பட்டார்கள். உள்ளே தேடினார் தேடலினுடைய மூலம் தெரிந்துவிட்டால் நாம் தேடுகிற விஷயம் அகப்பட்டுவிடும். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு புள்ளியிலே இருந்து கோட்டை நீட்ட கோடு எங்கே முடியும் என்றால் யாராலும் சொல்ல முடியாது. அந்த புள்ளியை கோட்டை கொண்டு வந்து அந்த புள்ளியையே தொட்டு விட்டோமானால் கோடு முடிந்து போயிடும். அதுபோலத்தான் வெளித்தேடலுக்கூடாக நீங்கள் எவ்வளவு தேடினாலும் அறிவு பூரணப்பட போவதில்லை. அதை தெரிந்து கொண்டுதான் நம் பெரியவர்கள் உள்ளறிவை நாடி நகர்ந்தார்கள். நீங்க படிக்கிற முறையிலேயே பாருங்கள், பூதத்திலே இருந்து தொடங்கினோம், மெல்ல மெல்ல ஏறி ஏறி ஏறி ஏறி இப்ப அந்த கர்ணம் வரையும் வந்து சித்தம் வரையும் வந்திருக்கோம். இது நான் சொல்ல நினைத்த ஒரு விஷயம். இன்னொன்று, இதுல பல விஷயங்கள் ஆழமான செய்திகள் உண்டு, நான் மேலோட்டமாக ஒன்றை சொல்லுகிறேன். இந்த மனம் புத்தி என்ற ரெண்டுக்குமான தொடர்பு சொன்னார்களே, அகங்காரம் என்ற இந்த மூன்றுக்குமான தொடர்பு, உலகிலும் இவை பயனுள்ளவை. எந்த ஒரு செய்தியையும் மனம் ஆராய்ந்து அனுப்ப புத்தி சிந்திக்க வேண்டும், புத்தி நிச்சயிக்க வேண்டும், இதற்கு அகங்காரம் தூண்ட வேண்டும். இன்றைய காலத்திலே ஒரு பெரிய ஆபத்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் விஞ்ஞானக்காரர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மனநோய், டிப்ரேஷன் என்று சொல்லுகிறதாகிய மனநோய் பெருநோயாக இளைஞர்களை பற்றி கொண்டிருக்கிறது என்று சில காலங்களுக்கு முன்பு இந்தியா டுடே தமிழிலே வந்தபோது அதில் ஒரு கட்டுரை படித்தேன். 60% ஒரு விதத்திலே தாக்க ஆரம்பிக்கிறது என்று அவர்கள் எழுதியிருந்தார்கள். நாமும் கண்கூடாக காணுகிறோம். இதனுடைய காரணம் என்னவென்று கேட்டால், இந்த மூன்றுக்கு இடையிலே வருகிற இடைவெளி, புத்தி மனம் அகங்காரத்துக்கு வருகிற இடைவெளிதான் இதற்கு காரணம். புத்தி தூண்ட, புத்தி ஆராய மனம் நிச்சயிக்க வேண்டும். இந்த புத்திக்கும் மனதுக்குமான அந்த கனெக்ஷன், அதாவது தொடர்பு அறுபடுகிற பொழுது பேராபத்து நிகழும். மனம் என்ன நடக்கும் என்றால், எந்த ஒன்றையும் நிச்சயிக்க முடியாமல் அலைய ஆரம்பிக்கும். அதுதான் இன்றைய நாங்கள் சொல்லுகிற டிப்ரெஷன் என்ற நிலை. அது மட்டுமல்லாமல் இது இன்னது என்று அதை உண்டி அதனாலே காண முடியாது.

0: மன அறிவு பெறுவதற்கு நம்முடைய தத்துவ அறிவு ரொம்ப முக்கியம். அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், மனதை பத்து பழையபடி புத்தியோடு தொடர்பு படுத்த வேண்டும். அதற்கு ரெண்டு வழி நம்முடைய பெரியவர்கள் வைத்திருந்தார்கள். ஒன்று, சிறுவயது முதலேயே இறை நம்பிக்கை, கடவுள் இருக்கிறானா இல்லையா என்று அது ஒன்று முக்கியமாக இருக்கணும். இல்லை என்றே வைப்போம், கடவுள் இல்லை என்று கூட வைத்துக் கொள்வோம். ஆனால் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி உண்டாக்குகிற நம்பிக்கை என்றது என்ன ஆக்கும் என்று கேட்டால், இந்த புத்தி மன இடைவெளி வருகிற பொழுது, மனம் அலைகிற பொழுது, எனக்கு துணை யாரும் இல்லையா என்கிற பொழுது, எனக்கு மேலே ஒரு சக்தி துணை செய்யும் என்ற நம்பிக்கை என்னுடைய மனதை பழையபடி ஒருமைப்படுத்தி புத்தியோடு தொடர்பு படுத்தும். இன்றைக்கு இந்த விஞ்ஞானிகளுக்கு இது விளங்கவில்லை. அவர்கள் என்ன சொல்வதில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் இன்னொரு வழி சொல்லுகிறார்கள், ரெண்டு வழி சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒன்று, மனதை மனவுக்கும் புத்திக்கும் தொடர்பு அற்று போய்விட்டால், மனம் புத்தியை பெற்ற முடியாமல் நின்றால், புத்தி வலிமையுள்ள ஒருவன், இந்த மனக்குழப்பம் உள்ள ஒரு ஆன்மா ஒருவனோடு பேசி பேசி பேசி தன்னுடைய சக்தியை இவனுக்கு இவனுடைய மனதுக்கு செலுத்தி, அதாவது தன்னுடைய புத்தி சக்தியை மனதுக்கு, அதுதான் அந்த என்ன என்ன செய்கிறார் இந்த நோய்க்கு என்னமோ அந்த
1: கவுன்சிலிங்
0: கவுன்சிலிங் செய்கிறவருடைய வேலை, மனதை செலுத்தி அதை கொஞ்சம் சார்ஜ் பண்ணி பழையபடி அவனுடைய புத்தியோடு மனதை தொடர்பு படுத்தி விடுது. இது ஒரு ஒரு மிகப்பெரிய வேலை. அதற்கு அதை செய்கிறவன் ரொம்ப ரொம்ப வலிமை உள்ள புத்தி கொண்டவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் அதை பயிற்சி மாதிரி செய்ய தொடங்கி விட்டார்கள். அது ஆபத்திலே அவனை பைத்தியக்காரனாக்கி அப்படி தொடர்பு படுத்தினால் அந்த மனம் பழையபடி வேலை செய்து புத்தியை பெற்றும். இதெல்லாம் இந்த இயக்க அறிவு தெரிந்தால்தான் நாம் இதை இதில் இன்னும் இதுக்குள்ள நிறைய இருக்கிறது, நேரம் போய்விட்டது, இதை நீங்கள் ஆராய்ந்தால் தெரியும். இந்த தொடர்பு ஏற்படுத்தும் ஒன்று கடவுள் நம்பிக்கை, எதை பிடிப்பது என்று தெரியாமல் அந்தரிக்கிற பொழுது, மனம் அந்தரிக்கிற பொழுது, ஒன்று இன்னொருவனுடைய அறிவு துணை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கை துணை செய்ய வேண்டும். அதனால்தான் கடவுள் நம்பிக்கையோடு இருந்த பழைய தலைமுறைக்கு இந்த இந்த நோய்கள் குறைந்திருந்தது. மனத்தொடர்பு பற்றிய இன்றைக்கு கடவுள் நம்பிக்கையிலே ஈடுபடுத்துவதில்லை. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போனவர் 50%. இருந்தாலும் அதுல ஈடுபடுத்த பூ வைப்பது, சாமி கும்பிடுவது, தேவாரம் பாடுவது, கோயிலுக்கு போவது என்ற அந்த அந்த ஆசாரங்களை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களே தொலைத்து விட்டார். அப்படி தொலைத்து விட்டபடியால் தான் இறை நம்பிக்கை ஆழமாக இல்லாமல் போய் அதனுடைய விஷயம் என்ன ஆகிறது என்றால், மனம் தளர்ச்சி உருகிற பொழுது பற்ற ஒன்றும் இல்லாமல் தத்தளித்து பல பேர் தொலைத்தார். ஆகவே இது சம்பந்தமாகவும் அந்த கர்ணங்கள் படிக்கிற பொழுது நீங்கள் சிந்திக்கலாம். மூன்றாவது விஷயம் மறந்து போய்விட்டது, அடுத்த வகுப்பிலே அதை பற்றி இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறுத்தலாம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய்.
4: You are listening to shivam.org radio, the 24/7 spiritual channel from shivam.org.
3: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: இந்த இருவினை ஒப்புக்கு சிவஞான மாமுனிவர் அவர் சொல்லக்கூடிய இந்த சிவப்பிரகாச பாடலை விட்டா வேற பாடலு உதாரணம் கிடைக்கவே கிடைக்காது, விளங்குதா? ஏன்னா இந்த பாடியத்தில் கூட அவர் அதை சொல்லலை. எங்கே சொல்லியிருக்கிறாரு? சிவபிரகாசத்தை தான் சொல்கிறார். எனவே அதாவது 48 சிவபிரகாசம் 48 இணைய பல பிறவிகளில் இறந்து பிறந்து இருவினைகள் புரிந்து அருந்து மீது சகலம் அகலாமுனம் மறுவும் இருபயனும் ஒரு காலத்தருந்த முந்துணுகர் உந்து பயன் அந்த முறை வந்த வினையும் எதிர்வினையும் முடிவினை உதவு பயனால் முற்சின மறுவு திரோதாயி கருணையாகி திருந்திய சத்தினிபாதம் நிகழுமன்றே என்பார். விளங்குதா? எனவே எதிர்வினை ஒப்பு அப்படின்னா எதில்

0: வரணும். ஆமா, நாம செய்கிற வினைக்கு என்ன பேரு? செய்வினை. அது என்னது? ஆகாமியம். அது என்னது? ஆகாமியம். அப்புறம் அது டெபாசிட் பண்ற இடம் சஞ்சிதம். அனுபவத்துக்கு வர்றது பிராரத்தம். எனவே ஏன்னா இங்க நமக்கு எட்டாம் நூற்பாவில் சொல்லும் போது இருவினைகளிலும் அவற்றின் பயன்களிலும் ஒப்ப உவர்ப்பு நிகழ்தலே இருவினை ஒப்பாம் என்றுதான் இங்க சொல்கிறார். இருவினைகளிலும் அவற்றின் பயன்களிலும். அப்போ பிராரத்தம் ஆகாமியம் இந்த ரெண்டுலையும் தான் சொல்றாரு. ஆனா அங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு? அது கிடையாதுங்கிறாரு. அப்போ எது அப்படின்னா பிராரத்தம் ஆகாமியம் சஞ்சிதம். பிராரத்தம் ஆகாமியம் சஞ்சிதம். அது மட்டுமா? அது மட்டும் இல்லைங்கிறாரு. மூணு வினை தானே இருக்கு. இந்த மூணு வினையிலையும் ஒப்பு வரணும்னா, இந்த மூணு வினையிலுமே ஒப்பு வரணும்னா சிவபுண்ணியத்தில் ஒப்பு வரணும். எதில் வரணும்? சிவபுண்ணியத்தில் ஒப்பு. அது என்ன சிவபுண்ணியத்தில் ஒப்பு? சிவபுண்ணியம்னா என்னது? சிவபுண்ணியம் என்பது வழிபாடு. சிவபுண்ணியம் என்பது வழிபாடு. வழிபாட்டில் ஒப்பு எப்படி? அப்போ இப்போ சிவபூசனை செய்கிறான்னு வச்சுக்கிடுவோம். உங்க பேர் என்னம்மா? லோகநாயகி. இப்போ இந்த லோகநாயகி அம்மா ஒரு சிவபூசகர், ஒரு சிவபூசகர். இவங்க சிவபூசை செய்கிறாங்க, சிவபூசை செய்கிறாங்க. சிவபூசை செய்யும் போது தப்பு செய்கிறாம செய்யணும்னு நினைப்பாங்களா இல்லையா? சும்மா தப்பு தப்பாக செஞ்சா போதுன்னு நினைப்பாங்களா? தப்பு இல்லாமல் செய்யணும். ஏன்னா சிவபுண்ணியங்கள்லையும் சிவநல்வினை தீவினைன்னு இருக்கு. சிவநல்வினை சிவ தீவினை. இந்த சிவதீவினை உலக தீவினையினும் கொடியது. விளங்குதா? பெத்தான் சாமானுக்கு அதான வந்தது. அவன் யாரு? பெத்தான் சாமான் இல்லையா? அந்த பெத்தான் சாமான் அந்த சீட்டை கொண்டு வரும்போது உமாபதி சிவம் அவரை பார்த்து அழுறாரு. யார பார்த்து? அவன் ஒரு பஞ்சமன். அவன் யாரு? ஒரு பஞ்சமன். அவனை பார்த்து இருந்தது இவர் யாரு? தீட்சிதர். இவர் அழுறாரு. என்ன அழு? ஏன் அழுறாரு? உனக்கு கிடைச்ச பேர் எனக்கு கிடைக்கலையேன்னு, பெருமாண்டியே சீட்டு வாங்கிட்டு வந்துட்டேப்பா அப்படின்னு அழுறாரு. விளங்குதா? அப்போ அவ்வளவு பெரிய தவத்தை செய்யாம அவனுக்கு அது கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அவன் அவ்வளவு பெரிய தவத்தை செஞ்சிருந்தாலும் ஏன் இப்படி புலையனாய் பிறந்தான்? அந்த சிவபூசனையில செய்த குற்றம், அதில் செஞ்ச குற்றம், அதில் செஞ்ச புண்ணியம் இவனுக்கு வீடு பெற்று தந்தது, அதில் செஞ்ச குற்றம் இப்படி இந்த தண்டனையை புலையனாய் பிறந்து விறகு சுமந்து ஜீவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தண்டனையை தந்தது. விளங்குதா? அப்போ மேல போக போக எப்படி இருக்கணும்? பயத்தோடு கூடிய பக்தி. அதான் விளங்குதா? தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா. அதனாலதான் தவத்துக்கு அழகு தள்ளுனா வண்டி போகவே மாட்டுக்கு. தவத்துக்கு அழகு சிவத்தை பேணுதல். சிவத்தை பேணுதல் அவையார் சொல்லியிருக்காரா இல்லையா? பேணுதல்னா என்ன? அந்த வழிபாட்டில் பரிவோடு செய்தல், பரிவோடு செய்தல். அதனால இங்க அபிஷேகம் பண்றோம்னு வைங்க, அபிஷேகம் பண்றோம்னு வைங்க, அந்த அபிஷேகம் செய்யும் போது, அபிஷேகம் செய்யும் போது அந்த அபிஷேக கலசம் மூர்த்தத்து மேல பட்டுடுதுன்னு வைங்க. அப்போ அது என்ன என்ன செய்யணும்? செம்பு நெளிஞ்சிருக்கான்னு பார்க்கணுமா? என்ன செய்யணும்னா அன்றைக்கு பூரா உபவாசம் இருந்து, அன்றைக்கு பூரா உபவாசம் இருந்து ஆயிரம் முறை என்ன செய்யணும்? அகோரம் ஜெபிக்க வேண்டும். விளங்குதா? அப்போ பிராயசித்த மந்திரம் அதை உட்கார்ந்து சொல்லணும் அப்படி சொல்லியிருக்காங்க. விளங்குதா? எனவே அது அவ்வளவு பெரிய குற்றம். இப்போ நமக்கு இந்த புகழ்துணை நாயனார் படிச்சீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும் கீழா. புகழ் துணை நாயனார் தெரியுமா தெரியாதா? என்ன செஞ்சாரு? ஆ, அவர் சாமிக்கு அபிஷேகம் செய்யும்போது என்ன செஞ்சாரு? குடத்தை போட்டு விழுந்துட்டாரு. குடம் மேலே பட்டாலே இப்படி சொல்லியிருக்காரு. அவர் என்ன செஞ்சாரு? குடத்தையே மேலே போட்டார். அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய தண்டனை வரணுமா இல்லையா? வரலை. ஏன் வரலை? ஏன் வரலை? ஆ, அவர் அந்த பஞ்சத்தினால, நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினால உணவின்றி அவர் உடல் தளர்ந்தாலும் உள்ளம் தளராது. உடல் தளர்ந்தாலும் உள்ளம் தளராது. இந்த உடலால் செய்யப்படுவது புறபூசணை, மனத்தால் செய்யப்படுவது அந்த அன்பிலே குறைவின்றி இருந்தார். விளங்குதா? எனவே அந்த பெருமான் அவர் கருத்தறிந்து முடிப்பான் அல்லவா, அதனால் என்ன செஞ்சாரு? அவர் உடனோயை நீக்குவதற்கு பொற்காசும் என்ன செஞ்சாரு? பொற்காசு தந்தார். அவர் உயிர்ப்பிணி தீர்ப்பதற்கு பொன் அடியும் தந்தார். அவர் உயிர்ப்பிணி தீர்ப்பதற்கு பொன் அடியும் தந்தார். விளங்குதா? திருவடி அவருக்கு வீடு பேர் கிடைத்தது. உடல் பிணி நீங்குவதற்கு பொற்காசு. விளங்குதா? ரெண்டு பயனும் அவருக்கு கிடைத்தது. எதனால? அதுதான் அங்க முக்கியம். அதுதான், அதுல சோர்வில்லாமல் செய்தார். அதுல சோர்வில்லாமல் அங்க அன்பு தான் தலை நீக்கி நின்றது. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, தப்பு இல்லாம செய்யணும். தப்பு செஞ்சா தண்டனை தான். ஆனாலும் நம்ம கவனம் பூரா எதுல இருக்க கூடாது? ஆமா, மாப்பொடிய போட்டாமா மஞ்ச பொடிய போட்டாமான்னு அதுல இருக்க கூடாது. நம்ம கவனம் எல்லாம் எதுல இருக்கணும்? பெருமான் மீது அன்பு பெருகி இல்லையா, நீடு பூசணை நிரம்பியும் அன்பினால் நிரம்பாராய். எப்படி இருக்கணும்? நீடு பூசணை நிரம்பினும் அன்பினால் நிரம்பாமாய், அப்படி இருக்கணும். அந்த பூசணையில அன்புதான் தலை நிற்க வேண்டும். விளங்குதா? அப்போ நம்ம கவனம் எல்லாம் எத்தனை தர எண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இருந்து என்ன செய்யணும்? ஒன்றி அந்த வழிபாடை செய்தால் அப்போ நாம இந்த சிவபுண்ணியத்தில அந்த தப்பு செய்தமா இல்ல சரியா செய்தமா என்ற உணர்வே இன்று செய்த, அதுதான் ஒப்பு. அதுதான் சிவபுண்ணியத்தில ஒப்பு. அங்கே ஒத்தால் மற்றதெல்லாம் ஒத்துருங்க. அந்த சிவபுண்ணியம் ஒப்பு ஆயிடுதுன்னா ஆகாமியம் ஒப்புதான், சஞ்சீதம் ஒப்புதான், பிராரத்தம் ஒப்புதான். ஆச்சா, விளங்குதா? என்ன அருமையா சொல்றாரு. இதெல்லாம் யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? சிவஞான முனிவர் தான் சொல்ல முடியும். என்னையா இதெல்லாம் எப்படி சொன்னாராம்? அதை கேட்டா அதுக்கு மேல இதெல்லாம் எனக்கு யார் சொன்னாங்காரு? ஞான சம்பந்தர் சொன்னதை வச்சு சொன்னாங்காரு, நான் சொல்லல. யார் சொன்னா? எனவே அவ்வினைக்கு இவ்வினையாம், அதை வச்சு தான்யா இதை சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது எவ்வளவு பெரிய செய்தி இது இல்லையா? அப்போ நமக்கு இந்த பூசணையில என்ன இருக்கணுங்கிறாரு. எனவே அந்த வினையை மற்றவரெல்லாம் முடிவினை என்று சொல்ல, இவர் அதை முடிவினை என்று சொல்லாது முடிக்கும் வினை என்று கொண்டார். எப்படி சொன்னாரு? முடிக்கும் வினை. எனவே இதுதான் இந்த தொடர்ந்து வருகின்ற இந்த வினையை, பிறவியை முடிக்கின்ற வினை, அதை முடிவினை என்றார். விளங்குதா? அது எதுன்னா இந்த சிவபுண்ணியம். இந்த சிவபுண்ணியத்தில் ஒப்பு வருவதான் நம்ம நோக்கமாக இருக்கணும். விளங்குதா? எனவே நாம உய்யதுக்கு, ஏன்னா வினை ஒழிஞ்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? பிறவி நீங்கும். வினை ஒழிஞ்சாதான் பிறவி நீங்கும். அந்த வினை நீங்கணும்னா வழிபாடு இல்லையா, அந்த வழிபாடு எப்படி இருக்கணும்? ஒன்றி இருந்து தன்னை மறந்த அந்த நிலையில செய்யணும். விளங்குதா? அதுதான் உயி நெறி என்று காட்டுகிறார் இல்லையா. அதனால இங்கே அந்த அதுக்கெல்லாம் எதுனால வருதான் அந்த ஒப்புலாம்? ஏ இருவினை ஒப்பு வா வந்துரு, சீக்கிரம் வந்துருன்னா வராது. எப்போ வரும்? இந்த தவத்தை செய்ய செய்ய செய்ய செய்ய முருக முருக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. இந்த முற்பக்கத்து சந்திரன், முற்பக்கத்து சந்திரனை போல. முற்பக்கத்து சந்திரன் என்ன? சுக்கிலபட்சம், சுக்கிலபட்சம் அதுல நமக்கு ஒளி வளர வளர வளர என்ன ஆகுது, இருள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிக்கிட்டே போதா இல்லையா. அது போல நமக்கு ஞானம், ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விலக விளங்க, அஞ்ஞானம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து கொண்டே வந்து தேய்ந்து அணுவாய் தேயும். எப்படி தேயுமா, அணுவாய் அணுவாய் தேய்ந்து தேய்ந்து கொன்றான். விளங்குதா இது இப்படி இங்கு சொல்கிறார். இங்க உங்களுக்கு நமக்கு இதே நூலில் பத்தாம் நூற்பாவில் ஒன்று சொல்லுவார், பத்தாம் நூற்பாவில் ஒன்று சொல்லுவார், அது உங்களுக்கு இந்த சங்கற்ப நிராகரணத்திலே வந்திருக்குமே. அங்கே சொல்லக்கூடியது வேற, அங்கே சொல்லக்கூடியது வேற. அது திருபிடி நிலை நீக்கம், திருபிடி நிலை நீக்கம் அது பஞ்சாக்கரத்தில் வைத்து உணர்ந்து கொள்ளுக என்பார். அது பரம சித்தாந்தம் என்பார், பரம சித்தாந்தம் அது வேற, இது வேற. எனவே இங்கே நாம இந்த பூசணையில ஒன்று இருந்து செய்ய செய்ய என்னாகுங்கிறாரு, ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். அப்போ இந்த ஞானம் என்பது என்னது, உண்மை ஞானம் இல்ல, ஞானத்துக்கு தகுதி, ஞானத்துக்கு தகுதி. அப்போ இருவினை ஒப்பு அதுக்கு அடுத்தால இருவினை ஒப்பு வந்த காலத்தினால மலபரிபாகம், மலபரிபாகம் வந்த காரணத்தினால சத்தினிபாதம். அப்போ முதல்ல என்ன வச்சு, சிவபுண்ணியத்தினால இருவினை ஒப்பு, சிவபுண்ணியம் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம். இப்படி ஒன்றுக்கு ஒன்று காரண காரியமாய் இருக்கிறது. அப்போ இது காரண காரியமாய் இருந்தாலும் இப்ப நாம சரியைய முடிச்சதுக்கு அப்புறம் கிரியைய, கிரியை முடிச்சதுக்கு அப்புறம் அத மாதிரி இதுல இறைவனை, முதல்ல இறைவனை ஒப்புக்கு காரணம் என்னது, அப்போ சிவபுண்ணியத்தை, சிவபுண்ணியத்தை முடிச்சன உடனே இறைவனை ஒப்பு, இறைவனை ஒப்ப முடிச்ச உடனே அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லிட கூடாது. விளங்குதா, அங்க சரியை கிரியைக்கு தான் அப்படி, இங்க அப்படி சொல்ல மறந்தும் சொல்லக்கூடாது, சொன்னா பின்னாலே வண்டி போகுது, அப்படி போகக்கூடாது, பிரேக்க போட்டணும். என்ன செய்யணும், பிரேக் போடாம வண்டி பின்னால வருது. அப்போ இது எப்படி நிகழும்னா, எவ்வளவு சிவபுண்ணியம் செய்தீர்களோ அவ்வளவுக்கு இருவினை ஒப்பு, எவ்வளவு இருவினை ஒப்பு வந்ததோ அவ்வளவுக்கு மலபரிபாகம், எவ்வளவு மலபரிபாகம் வந்ததோ அவ்வளவுக்கு சத்தியநிபாதம் என்று அது படிமுறையில் படிப்படியாய் நிகழும். எப்படி வரும், படிப்படியாய். அது எப்படி வரும்னா கதம்ப முகிழமாய், எப்படி வரும், கதம்ப முகழ நியாயம் பற்றி நிகழும். கதம்ப முகழ நியாயம்னா என்ன, இப்போ பூ இருக்கா இல்லையா, பூவில் அஞ்சு இதழ் இருக்குமா இல்லையா, அஞ்சு இதழ் எப்படி மலருது, ஒவ்வொரு இதழாவா மலருது, இது ஒரு இதழ் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி எல்லா இதழும் கொஞ்சம் கொஞ்சமா மலருதா இல்லையா. அதுபோல இந்த சிவபுண்ணியம் இருவினை ஒப்பு சத்தினிபாதம் மலபரிபாகம் எல்லாம் எப்படி நடக்கும், படிப்படியா அப்படி வரும். விளங்குதா, அதனால இப்படி வந்தா நமக்கு என்ன வரும், தகுதி வரும். இப்படி வந்தா ஞானம் வரும்னு சொல்லிடக்கூடாது, இப்படி வந்தா தகுதி வரும். விளங்குதா, எனவே அதனால இந்த இரண்டாவது பாட்டில் இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பில் தபத்தான், அந்த இறப்பில்லாத தபத்தை செய்த காரணத்தால் தபத்தானே, தபத்தான்கிறது என்ன செய்யணும், தபத்தானே என்று ஏகாரம் அறிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா வேற ஆப்ஷனே கிடையாது, அது ஒண்ணுதான் தேற்றம். எனவே தபத்தானே மறுவனாம், மறுவுதல் நான பொருந்துதல், மறுவுதல் நான எதை பொருந்துவாம், ஞானத்தை, ஞானத்தை, ஞானத்தை நான ஞான குருவை, இங்க ஞானம் என்பது என்னது, ஞான குருவை மறுபவன் ஆம், ஆம் என்பது அசை, ஆம் என்பது அசை, அது பொருள் கிடையாது. மறுபவன், மறுபவன் எத, ஞானத்தை, ஞானத்தை என்ன, ஞான குருவை வந்து, வந்து என்ன சென்று, வந்து என்ன சென்று, சென்று பொருந்துவன். எனவே இங்கே அந்த பட்டாச்சாரியான் சொல்கிறான், என்ன சொல்கிறான், வேள்வியே நமக்கு புத்தியை தரும் என்கிறான். அதை மறுத்து அதெல்லாம் அனுபவித்து கழிக்கக்கூடிய இறப்புடைய தவம். அப்ப இறப்பில்லாத தவம் என்பது எது? சரிய கிரிய யோகியமாகிய வழிபாடு. அது என்ன செய்யும் அப்படின்னா, அது நமக்கு நேரடியாக ஞானத்தை தராது. அந்த வழிபாடு இருவினை ஒப்பு வரை செய்யும். அந்த இருவினை ஒப்பு மலபரிபாகத்தை வரை செய்யும். அந்த மலபரிபாகம் சத்தினிபாதத்தை வரை செய்யும். சத்தினிபாதம் குருவை வரை செய்யும். அப்படின்னா அப்படி நேரம் குருவை வரைச்சாலும் கண்டிப்பாக வரணும்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் ஒன்றுக்கொன்று காரண காரியம். ஆனா இதை செய்த காரணத்தினால இறைவன் வந்துதான் தீரணும்னு சொல்லக்கூடாது இல்லையா. இதை செஞ்சா தகுதி நோக்கி அவன் கருணையினால் வருவான், அவன் கருணையினால் வருவான். எனவே அந்த ஞான குரு, ஏன்னா அவர் என்ன, நம்ம இவனுக்கு எப்போ பக்குவம் வரும் என்று காத்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால நம்ம தகுதி நோக்கி அவர் காத்திருப்பதுனால, ஏன்னா இங்க மட்டுமா காத்திருக்காரு, நாம பிறக்கும் போதே அந்த கருக்குழியிலேயே காத்திருக்கிறார், அந்த அசிங்கமான இடத்திலேயே போய் காத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து காத்திருக்க மாட்டாரா? கண்டிப்பா இருப்பார் இல்லையா. எனவே அந்த இறைவன் நமக்காக காத்திருந்து அந்த ஞானத்தை கொஞ்சம் கூட டிலே பண்ணாம, கொஞ்சம் கூட டிலே பண்ண, தாமதமின்றி உடனே வழங்குவதற்கு தயாரா இருக்கிறார் இல்லையா. ஏன்னா அவருடைய செல்வம் எல்லாம் யாருக்கு? நமக்கு. அதனால இறைவன் என்ன சொல்றோம், மன்னவன். மன்னவன் என்பது, இந்த மன்னவனுக்கு பல இது இருந்தாலும் அடையாளங்கள் நிறைய இருக்கு, ஆனாலும் இங்கே இறைவனை மன்னவன் என்று சொல்வது எதனாலே என்று சொன்னால், அவனுக்கு அந்த அடையாளங்களிலே முக்கியமானது என்னன்னா அவனுடைய வெண்கொற்ற கொடை. வெண்கொற்ற கொடை. சாமிக்கு கொடை வைக்கிறோமா இல்லையா? எதுக்கு வைக்கிறோம்? என்ன அடையாளம்? சாமி வராருன்னு அடையாளமா? மன்னவனுக்கு அடையாளம். கொடை எதை உணர்த்துகிறது? இந்த இறைவனுடைய இந்த கொடை என்பது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், இந்த கொடை வட்டமா இருக்கா இல்லையா, இது அனைத்தையும் என்பதை உணர்த்துகிறது. அனைத்துன்னு என்ன? சித்து சடம். சித் சடமாகிய அனைத்து உலகிற்கும் ஆதாரம். இப்படி போட்டா என்னது? ஆதாரம். அதான் கோடு, அதான் கொடை இல்லையா. அனைத்துக்கும் ஆதாரம் என்பதை உணர்த்துவதுதான் அந்த அடையாளம் தான் கொடை இல்லையா. மழை பெய்யும் வெயில் அடிக்கணும் வைக்கிறது இல்லை இந்த கொடை, விளங்குதா? எனவே இறைவன் இந்த சட உலகு இல்லையா, அறிவுலகு என்ற இரண்டுக்கும் ஆதாரம் என்பதை குறிப்பதுதான் என்னது? எது? இந்த கொடை, விளங்குதா? அப்புறம் இறைவனுக்கு இந்த கொடை மட்டும் இல்லை, வேற என்ன இருக்கு? அவனுக்கு இந்த சுடர் முடி ஒரு என்ன இருக்கு? கிரீடம். சுடர் முடி கிரீடம் இருக்கா இல்லையா? கிரீடம் என்னது? தொப்பி வைக்கிறாங்களா இல்லையா? எதுக்கு வைக்கிறாங்க? இப்போ போலீஸ் வச்சிருக்கான், போலீஸ் வச்சிருக்கானா இல்லையா? அது எதுக்கு வச்சிருக்கான்? அது அதிகாரத்தை காட்டக்கூடிய அடையாளம். என்ன அடையாளம்? அது அதிகாரத்தினுடைய அடையாளம் இல்லையா. இப்போ பிரம்மா விஷ்ணு லட்சுமி சரஸ்வதி எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்களா இல்லையா? அதெல்லாம் என்னது? அவரவருக்கு கொடுக்கப்பட்ட அடையாளத்துக்கான அடையாளம், அதிகாரத்தை காட்டக்கூடிய அடையாளம். அந்த கிரீடங்கள் எல்லாம், அந்த கிரீடங்க முடிகள் எல்லாம் வேறு ஒருவரால் வைக்கப்படுவது, ஒருவரால் எனவே வைக்கப்படும் எனவே எடுக்கவும் படும், வைக்கப்படும் எனவே எடுக்கவும் படும். அப்போ அந்த பதவி முடிஞ்சோடனே என்னாகும்? அந்த காலம் முடிஞ்சோடனே வேற ஆள் வந்துடுவான், விளங்குதா? ஆனா சிவபெருமானுக்கு ஒரு முடி இருக்கு, அது எதை வச்சிருக்கிறாரு? அவருடைய சடா முடியவே அங்க. எனவே அவருக்கு அவருடைய ஆற்றலே பேரறிவே முடியாம், அது அறிவின் உயர்வை காட்டுவது. இதெல்லாம் அதிகாரத்தின் உயர்வை காட்டுவது, இது அறிவின் உயர்வை காட்டுகின்ற அடையாளம். இது யாராலும் இவருக்கு கொடுக்கப்படுவதில்லை. இது அவனுக்கு சுதந்திரமானது, நிரந்தரமானது. சுதந்திரமானது, நிரந்தரமானது என்பதை உணர்த்துவதற்கு தான் அந்த அதான் கிரீடம். அது எதை குறிக்குதுன்னா, அனைத்தையும், அனைத்தையும், அனைத்தையும்னா என்ன, இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் ஓர் இயல்பால் அறிகின்ற, ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் உலகத்தில் உள்ள உயிர்கள் அத்தனையும் அறியக்கூடிய பேரறிவு, பேர் அறிவு. அதை குறிக்கிற அடையாளம் தான் என்னது, இவன் மண்டை பெருசுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், அறிவு கூடன்னு அர்த்தம் சொல்றமா இல்லையா. அது மாதிரி பெருமானுடைய அந்த உயர்ந்த சடைமுடி எதை குறிக்கிறது, அவனுடைய அறிவின் உயர்வை குறிக்கிறது. விளங்குதா? எனவே அதுபோல அந்த சிங்காசனம், சிங்காசனம் அது எதை குறிக்கிறது, சிங்காசனம் இருக்கா இல்லையா, அனைத்து உயிர்களின் அறிவை இடமாக கொண்டு உயிர்களை செலுத்துகின்ற தன்மையை குறிக்கிறது. சிங்காசனத்திலிருந்து ராஜா நாட்டை செலுத்துறானா இல்லையா, அதுபோல இறைவன் என்ன செய்யறான், எல்லா உயிர்களுடைய அறிவிலிருந்து அந்த உயிர்களை செலுத்துகிறான். விளங்குதா? சரி, நேரம் ஆயிட்டது. வாழ்த்தும் குருமட வாழ்த்தும். வான்முகில் வளாதி பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறி காட்டும் எண்ணெய், பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழுது ஆபடுதுறைபால் ஒரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகுருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் அடுத்து அப்படியெல்லாம் உபதேசம் செய்த பின்பு அதுவரை ஆன்மாவோடு இருந்த அந்த பெருமா இப்பொழுது இந்த ஆன்மாவை தன்னை தரிசிக்கும்படி அந்த சிவம் செய்கிறார். அது அடுத்த 78வது கண்ணியிலிருந்து 86வது கண்ணி வரைக்கும் சொல்லி காட்டுறார். எப்படி தன்னை அதை காணும்படியாக செய்கின்றார்? மேதக்கோர் செய்யும் யோகத்தால், மேதக்கோர் செய்யும் திகழ் சரியை கிரியா யோகத்தால், அகப்பற்று புறப்பட்டை நீக்குகின்ற பெரியோர்கள் மேற்கொள்ளுகின்ற, மேதக்கோர் செய்யும் திகழ் சரியை கிரியா யோகத்தால், சரியை கிரியை யோகம் என்று மூன்று மார்க்கத்தை கடைபிடிக்கும்படியாக அங்கே செய்து யோகத்தால் எய்தும் சீர் முத்திபதம் எய்துவிக்கும். அந்த சரியை கிரிய யோகம் மூன்றையும் உணர்த்தி கடைபிடிக்கும்படியாக செய்து அதற்கு ஏற்ப பதமுத்திகளில் அவர் செலுத்துகிறார். சரியை கிரிய யோகம் என்பது என்ன? சரியை என்பது மேலோட்டமான பொருள், புறபூஜை. கிரியை என்பது புறபூஜையும் அகபூஜையும். யோகம் என்பது புறபூஜையை விட்டு அகபூஜையில் மட்டும் நிற்பது. இந்த சரியை கிரியை இது ரொம்ப அவசியம். இந்த பூஜையினாலேத்தான் இந்த ஆணவமலம் கீழ்படும். இதை தாய்மான சுவாமியோடு அழகாக சொல்லி காட்டுகிறார். நாம் செய்கின்ற இந்த அகபூஜையினாலேத்தான் ஆணவமலம் வழிகடும் என்று சொல்லி காட்டுகிறார் தாய்மான சுவாமிகள் வாக்கு. கெட்ட வழி ஆணவ பேய் கீழாக மேலான சித்தர் முனை பூசை செய்வார் பராபரமே. ஆகையினாலே சரியை கிரிய யோகம் அவசியம். ஆகையினாலே தான் மணிவாசக பெருந்தகையை திருப்பெருந்துறையிலே நம்முடைய திருச்சிற்றம்பலத்தான் ஆட்கொண்ட பொழுது அங்கே சரியை கிரிய யோகத்தை உபதேசம் செய்தார். சரியை கிரிய யோக ஞானத்தை உபதேசம் செய்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி சீர்காழி சித்தம்பல நாடிகளை ஆட்கொண்ட பொழுது அங்கேயும் சரியை கிரிய யோக ஞானத்தை தான் அங்கே உபதேசம் செய்தார். எனவே இந்த சரியகிரியை ஞானம் என்பதுதான் உயிர்களை படிமுறையில் சிவத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. எனவே அந்த சரியகிரிய யோகத்திலே நிற்கும்படியாக செய்து அதற்கு பின்பு நாலாவது மார்க்கமாகிய ஞான மார்க்கத்தை தருகிறார். எப்படி தருகிறார்? அழகாக சொல்லி காட்டுகிறார். எய்தும் சீர்முத்தி பதம் எய்துவித்தும் மெய் அன்பா காணத்தகுவார்கள் தமை கண்டால் பின்பு நாணத்தகும் ஞான நன்னறியை. அதற்கு பின்பு நல்ல பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் காணுகின்ற அந்த நல்ல நெறியிலே எப்படி தமை கண்டால் பின்பு நாணத்தகும் ஞான நன்னெறி, அது எப்படி அந்த நாலாவது மார்க்கத்தை சொல்றார். அதாவது ஒரு மின்மினி பூச்சி பறக்கிறது. இந்த மின்மினி பூச்சி பறக்கின்ற பொழுது நான் ஒளி கொடுக்கிறேன் என்று அகந்தை கொள்ளும். சூரியன் ஒளி வந்தவுடனே அது அப்படியே அடங்கி ஒடுங்கி மடங்கி நிற்கிறது. எப்படி சூரியன் உன்னே மின்மினி பூச்சி அடங்கி ஒடுங்கி மடங்கி நிற்கிறதோ, இதே போல இந்த ஞானபாகமானது சிவனது வியாபகத்தின் முன்பாக அடங்கி ஒடங்கி தன்முனைப்பு அற்று நிற்கும். அதைத்தான் பின்பு நாணத்தகும் நன்மை. நாணத்தகம் என்றால் அடங்கி ஒடுங்கி நிற்கின்ற அந்த தன்மையை பெற்று தருகின்ற ஞான நல்லறியை, அந்த ஞானம் என்னும் சன்மார்க்கத்தை எனக்கு வீணே தர வேண்டி அந்த ஞான பாதத்தை தருவதற்காக என்ன செய்கிறாராம்? திருவடி தீட்சி வைக்கிறாராம். இவ்வளவு மணிவாசகருக்கு செய்தது. எல்லா பொருட்கும் மனக்கும் மால் அயன் மால் வானோ நினைப்பிருக்கும் தூரம் போல். அந்த திருவடி எப்பேற்பட்டவள்? உலகத்தில் உள்ள பொருள்களுக்கும் அப்பாற்பட்டதும் மனக்கும் நம்முடைய மனதுக்கும் மால் அயன்மால் மலர் அயன்மார் பூவில் இருக்கின்ற மலர் அயன்மார் பூவில் இருக்கின்ற பிரம்மன் விஷ்ணுவும் வானோ நினைப்பிருக்கும் தூரம் போல எட்டாதவனாய் இருக்கின்றவன் அணிய எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்ற சுந்தரத்தால் என் தலைமேல் ஆறும்படி தந்து அவன் தன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலைமேல் வந்து பொருத்தினான். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தனமே, நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். அப்புறம் சுவாமிகள் திருவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவதிகை வீரட்டானத்திலே வைத்து அங்கே சித்தவடத்திலே திருவடி சூட்டினான். இதையெல்லாம் எது? ஞானத்தை தூண்டுவது. ஆக இந்த திருவடி வைத்தல் என்பது ஞானத்தை தூண்டுவது. எது? அழகாக சொல்லி காட்டுகிறார். காலுந்தலை மதாவது அந்த தலையாகிய அந்த ஆன்மாவிலே திருவடியாகிய அந்த ஞானத்தை திருவடியாகிய அந்த ஞானத்தை வைத்து என்ன செய்கிறார்? அந்த ஞானத்தை கொடுத்து தூண்டி சிவத்தை காணும்படி செய்தல் என்று திருமூல தேவநாயனார் இதற்கு விளக்கம் சொல்றார். காலுந்தலையும் அறியார் கலதிகள் கால் அந்த சக்தி அருள் காரணம் பால் ஒன்று ஞானமே பண்பார்தலை உயிர் கால் அந்த ஞானத்தை காட்ட வீடாகுமே. எனவே ஆன்மாவிடைய இருக்கின்ற ஞானத்தை தூண்டி சிவத்தை காண செய்வதுதான் திருவடி தீட்சை என்று அங்கே அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த திருவடியினை சூட்டி சுந்தரத்தால் என்மேல் ஆறும்படி தந்து அருள் செய்த பேரான தந்த பொருள் எது என்னில் பெரியோனாகி அந்த ஆச்சாரியமூர்த்தி எனக்கு உபதேசித்த விஷயம் என்னவென்றால் தான் வேறு நான் வேறுவாய் வந்து புனரா வழக்கு ஆக்கி அவன் வேறு நான் வேறு என்றும் ஒரு காலத்தில் ஒருவரை ஒருவர் பிரிந்திருந்தோம் நீ அறியாதபடி நாம் இருந்தோம் வந்து புனரா வழக்கு ஆக்கி இடைக்காலத்தில் இருவரும் ஒரு காலத்தில் நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் உன்னை விட்டு பிரியாது இருந்தோம் ஆனால் பின்னே நான் என்ன செய்தேன் உன்னை விட்டு சற்று விலகி இருந்தேன் நான் விலகவில்லை நீதான் என்னை அறியாமல் இருந்தாய் என்பதை உணர்த்தி தான் வேறு நான் வேறாய் வந்த புனராவழக்கு ஆக்கி ஒன்றாக இருந்த நாம் இடைக்காலத்தில் இருவரும் கூடி களவாட உண்மையை விளக்கி முந்தி எந்த உள்ளம் என்றும் நீங்காது ஒளித்திருந்து தோன்றி இப்பொழுது என்னுடைய அறிவை விட்டு விலகாமலும் எனக்கு தெரியாமல் மறைவாக இருந்ததையும் அதை உணர்த்தி இப்பொழுது வெளிப்பட்டு நிற்கும் கள்ளம் என்று காட்டும் கடல் போற்றி அப்படி கலந்து நின்ற அந்த ரகசியத்தை இந்த சுத்த நிலையிலே தரிசனப்படுத்துகின்ற திருவடி ஞானம் எம்மை காப்பதாக என்று சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த சுத்த நிலையிலே உண்மை உணர்த்தினார், நீ நானும் ஒன்றாகத்தான் இருந்தோம், ஆனால் நீ என்னை அறியாமல் இருந்தாய். அப்படி அறியாமல் இருந்த பின்பு சகல நிலைக்கு வந்த பின்பு குருவினால் தீட்சிக்கப்பட்டு சுத்த நிலையை எய்தினாய். சுத்த நிலையினை எய்திய பின்பு உன்னை விட்டு நாம் பிரியாது இருக்கின்றோம் என்று அந்த சிவமாகிய அந்த குரு உணர்த்துகின்ற அந்த ஒரு பாங்கினை இங்கே அழகாக நாம் பார்க்கிறோம். இதிலே இறைவனானவன் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், உயிர்களை விட்டு ஒருபோதும் அவன் பிரிவது இல்லை. இறைவன் வந்து உயிர்களை விட்டு ஒருபோதும் பிரிவது இல்லை. இதை அழகாக நம்முடைய மணிவாசக சுவாமிகள் திருவாசகத்தில் சொல்லி காட்டுறார். சுவாமி, நான் தான் உன்னை அறியாமல் இருந்தேன், ஆனால் என்னை விட்டு தினைப்பொழுது கூட பிரிய வேண்டும் என்று நீ அந்த திருவுள்ளம் கொண்டு இல்லை, ஆகையினால என் பிழையே என்று திருச்சரகத்திலே சொல்லி காட்டுகிறார். வினையேன் போருடையார் யார் பிறர் யார் உடையான் நாயேனை தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. என்ன சொல்றார்? நாயேனை தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று. அந்த திரையளவு காணும் கஞ்சி மட்டும் நேரம் கூட என்னை விட்டு பிரிய வேண்டும் என்று நீர் நினைத்ததில்லை, ஆனால் ஒன்றாயிருக்கின்ற உம்மை காணாது இருந்தது என்னுடைய பிழையே என்று சொல்லி காட்டுகிறார். அந்த என்னுடைய பிழையே என்று அங்கு சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு செய்தி சொல்றார். இப்படி அந்த சிவமானவர் அந்த ஆன்மாவை உபதேசம் செய்து பக்குவ நிலைக்கு வந்த பின்பு சுத்த நிலையிலே தன்னை தரிசிக்கும்படியாக செய்கிறார். அப்படி தன்னை தரிசிக்கும்படியாக செய்த பின்பு அந்த ஆன்மாவை ஆன்மாவினுடைய தன் சொரூபத்தையே அந்த ஆன்மா காணும்படியாக செய்கிறார். அதுதான் 84வது கண்ணிலே இருந்து 87வது கண்ணி வரைக்கும் அழகாக நம்முடைய பெருமான் உணர்த்தி காட்டுகிறார். சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு ஆன்மஸ்வரூபத்திலும் கேவல சகல சுத்த நிலையிலும் தரிசிப்பித்தல், எல்லா நிலையிலும் சிவம் இருக்கிறார், எல்லா நிலையிலும் இந்த ஆன்மா தன்னை அறியாமலும் இருக்கிறது. அப்படி அறியாமல் இருக்கின்ற ஆன்மாவுக்கு அந்த ஆன்மாவினுடைய லட்சணத்தை தரிசிப்பிக்கும்படியாக செய்கிறார். எப்போ அந்த சுத்த நிலையில வருகின்ற பொழுது எல்லாம் உணர்த்துகிறார். இதில் அருமையான ஒரு செய்தியினை இந்த இதிலே சொல்லி காட்டுகிறார். அதாவது வள்ளன்மையால் தன்னை தெரிவித்து இப்படி தேவர்களாலும் வேதங்களாலும் பிரம்ம விஷ்ணுக்களாலும் அறிய முடியாத அந்த பரம்பொருளை நான் காணும்படியாக செய்து வள்ளன்மையால் தன்னை தெரிவித்து. வள்ளன்மை என்றால் தான் காட்டினால்தான் இந்த ஆன்மா காணும். காட்டுவித்தால் ஆறொருவர் காணாதாரே காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்கார் என்று இந்த வள்ளன்மை தன்மையினால் தன்னை காட்டுகிறார். அப்படி தன்னை காட்டி வித்த அந்த சொருபத்தை தரிசனப்படுத்தி தன் தாளின் உள்கிழந்த என்னை தெரிவித்த எல்லையின் கண். அப்பொழுது அவன் திருவடியினுடைய அடியிலே இருந்தும் கூட நான் என்னை அறியாமல் இருக்கின்ற எனக்கு நான் திருவருளினுடைய அமுதத்தை உண்ண முடியாதபடி தடுத்த என்னுடைய தன்மையை என்னை தெரிவித்த எல்லையின் கண் என்னுடைய ஆன்ம சொரூபத்தையும் காட்டிய சமயத்தில் அந்த பக்கம் வருகின்ற பொழுது ஆன்மா எப்படிப்பட்டது என்பதை உணர்த்துகிறார். இந்த ஆன்மா எப்படிப்பட்டது? அதாவது அழகாக சொல்லி காட்டுவார். இந்த ஆன்மா சிவத்தை அடைந்து இன்புறுவதற்கு உரிமை உடையது, ஆனால் சுதந்திரமற்று இருக்கிறது. சுதந்திரமற்ற அந்த ஆன்மாவை அதனுடைய உண்மை நிலையினை நீ இறைவனை அடைந்து இன்பம் துய்ப்பதற்கு உரிமை உடையவன் என்று குருவாக வந்து உணர்த்தி அந்த ஆன்மாவினுடைய உரிமையை அங்கே உணர்த்தி காட்டுகிறார். அப்படி உணர்த்தி காட்டுகின்ற பொழுது சார்ந்ததன் வண்ணமாக வானமானது மேகமா வானமானது இருளோடு சேர்ந்து இருளாகவும் ஒளியோடு சேர்ந்து ஒளியாகவும் நிற்பதைப் போல நீ தத்துவ கூட்டங்களோடு சேர்ந்தும் ஆணவமனத்தோடும் சேர்ந்து அனோலமாகவே நின்றாய். கேவல நிலையில் எப்படி இருந்தாய்? ஆணவ மரத்தோடு சேர்ந்து ஆணவமரமாகவே நின்றாய். சகல நிலையிலே வருகின்ற பொழுது தத்துவ கூட்டங்களோடு நீ சேர்ந்து தத்துவ கூட்டமாகவே நின்றாய். இந்த மேகம் எப்படி இருளோடு சேர்ந்து இருளாகவும் ஒளியோடு சேர்ந்து ஒளாக இருப்பதை போல நீயும் இருந்தாய். சுத்த நிலையிலே வருகின்ற பொழுது நீ சிவமாகவே நின்றாய், சாந்தத வண்ணமாய் இருக்கின்றாய் என்ற உண்மையெல்லாம் ஆன்மஸ்வரூபத்தையும் காட்டி, மின்னாரும் வண்ண உருவம் அருவும் குணமயக்கம் என்னும் கலை காலம் எப்பொழுதும், அப்பொழுது ஆன்மஸ்வரூபத்தை காட்டிய பின்பு மின்னலோடு பொருந்திய இயல்பினை உடைய இந்த உடம்பினை, இந்த உடம்பை எப்படி சொல்றார், மின்னலோடு பொருந்திய உடம்பு நமக்கு அவர் தனுகரணத்தை கொடுக்கிறார். ஆன்மா தன்னை அறியாமல் அங்கே இருக்கின்ற நிலையினை அங்கே கண்டு முதல்ல ஆன்மாவுக்கு அந்த உடம்பை கொடுக்கிறார். அது உடம்பு எப்படி மின்னாறு வண்ண உருவம், யாக்கை நிலையாமையை ஒருவன் உணர்ந்து விட்டால் அகந்தை தீரும், சிவத்தை அந்த மனம் நாடும். ஆகிய நேரத்தில் யாக்கை நிலையாமையை திருமூல தேவநாயனாரும் வலியுறுத்துகிறார். அதே மின்னாறு வாழ்க்கை, மின்னல் எப்படி தோன்றி மறைகிறதோ அதே போல இந்த ஆன்மா, இந்த ஆன்மா தங்கி இருக்கின்ற உடம்பும் அழியக்கூடியது. இது இந்த உடம்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் எப்பேற்பட்டதாம், புல்லினது நுனியிலே இருக்கின்ற அந்த பனித்துளி நிலையல்ல, அது என்ன செய்கிறது, சிறிது நேரத்தில் சூரியன் எழுந்து விட்டால் தானே மறைந்து போய்விடுகிறது. எனவே இந்த புல் நுனி பனித்திவலை போன்றது உடம்பு வாழ்வு என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆகையினால்தான் மின்னாறு வண்ண உருவம் மருவும் குணமயக்கம் என்னும் குணங்களின் கூட்டமும், அங்கே குணங்களின் கூட்டம் என சொல்லுகின்ற பொழுது அங்கே நமக்கு முக்குணங்களை வைத்துதான் இறைவன் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார். ராட்சசம் தாமசம் சத்துவம் எல்லாருக்கும் இந்த முக்குணங்கள் வைத்துதான் இயக்கப்படுகிறது. பிரம்ம விஷ்ணுக்கள் முதலான அனைவரும் முக்குணங்களின் வயம், இந்த முக்குணங்களால் தான் நாம் இயக்கப்படுகின்றோம். இதை செயல் செய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் முக்குணங்களுக்கெல்லாம் அதிபதியாக தேவதைகளாக தேவர்களாக இருக்கின்ற பிரம்ம விஷ்ணுக்களை துதி செய்யும் முகமாக திருவள்ளுவர் தேவ நாயனார் மூவருக்கும் பொதுவாக பாயிரத்தில் இந்த கடவுள் வாழ்த்தை செய்தார். ஏன் கடவுள் வாழ்த்திலே சிவன் என்று குறிப்பிடவில்லை? இந்த முக்குணமயமே இந்த உயிரானது உடம்போடு இருந்து தொழிற்படுகிறது, முக்குணம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம், அதை இயக்குவது அந்த மூவர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன். ஆகையினாலே தான் மூவருக்கும் பொதுவாக வைத்து அங்கே துதி பொதுவாக சொல்லப்பட்டது என்று பரிமேலழகர் உரையில் எழுதுகிறார். ஆகையினால முக்குணம் கூட்டத்தையும் வைத்து இது என்னும் கலை காலம் எப்பொருளும் கலாதத்துவம் காலதத்துவம் முதலான அந்த தத்துவங்களையும் வைத்து எனக்கு முன்னம் இல்லாமை காட்டு, அது எனக்கு முன்னம் இல்லாமை காட்டி, இந்த இடத்துலதான் ரொம்ப முக்கியம். கேவல நிலையில இருக்கின்ற பொழுது ஆன்மா ஒன்றும் அறியாமல் இருக்கிறது, ஆனால் தான் அறிந்தது எது அறியாதது எது என்று உணர்வு இல்லை. சகல நிலைக்கு வருகின்ற பொழுது இது இப்பொழுது நமக்கு கிடைத்தது, இப்பொழுது கிடைத்தது என்றால் இதற்கு முந்தி இல்லை. எனவே சகல நிலையிலே நமக்கு கருவி கரண போன போகம் கிடைத்திருக்கிறது என்றால் கேவல நிலையிலே இந்த கருவி கரணங்கள் இல்லாமல் இருந்தோம் என்று அப்பொழுது உணர்த்தப்படுகிறது. எனவே சகல நிலையிலே வருகின்ற பொழுதுதான் கேவல நிலையிலே தன்னுடைய நிலை எப்படி என்றும் தனக்கு அது இல்லாமல் இருந்தது என்றும் அங்கே உணர்த்தப்படுகிறதா, எனக்கு முன்னம் இல்லாமை காட்டி பின்பு எய்தியவாறு. பின்பு இந்த சகல நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் இந்த கருவி கரணங்கள் இந்த தத்துவங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தது என காட்டி, இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றி சுத்த நிலையிலே வருகின்ற பொழுது அந்த கருவிக்கரணங்கள் அற்ற நிலையினையும் காட்டி, அருமையான ஒரு செய்தி. இந்த உயிர்களுக்கு எப்படி உணர்த்தினார், சகல நிலைக்கு வருகின்ற பொழுது கேவல நிலையிலே தனக்கு கருவிக்கரணங்கள் இல்லாததை உணர்கிறது, அந்த சகல நிலையிலே தனக்கு கருவிக்கரணங்கள் உள்ளதை உணர்கிற ஆன்மா சுத்த நிலைக்கு வருகின்ற பொழுது அந்த கருவிக்கரணங்கள் எல்லாம் தன்னை விட்டு கடன்று சென்றுகிறது. இணையா திருவடியின் தலைமையில் வைத்ததுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். துணையான சுற்றங்கள் என சொல்லக்கூடியது கருவி கரணங்கள் தத்துவ கூட்டங்கள் எல்லாம் என்னை விட்டு செல்வதை உணர்கிறேன். எனவே அந்த சுத்த நிலையிலே வருகின்ற பொழுது இந்த ஆன்மாவானது அந்த கருவி கரணம் கலந்ததை அறிகிறது. இறைவன் எப்படி உணர்த்துகிறார் பாருங்க, சுத்த நிலையில வருகின்ற பொழுது கேவல நிலையிலே இல்லாததை அறிகிறது, சுத்த நிலைக்கு வந்த பின்பு இருப்பதை அறிந்தது, கேவல நிலையிலே இல்லாமல் இருந்ததை அறிந்தது, சுத்த நிலையிலே இறைவன் நமக்கு கொடுத்ததை உணர்கிறது. அதற்கு அப்புறம் சுத்த நிலை என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது அந்த கேவன நிலையை இருந்து நம் சகல நிலைக்கு வந்த எனக்கு கொடுத்த அந்த கருவி கரணங்கள் எல்லாம் ஒரு கலன்று விட்டதையும் இந்த ஆன்மா உணர்கிறது. இதைத்தான் நம்முடைய நூல்களிலே அழகாக சொல்லி காட்டுகிறார். பட்டினத்து அடிகள் திருவிடை மருதூர் மும்மணி கோவில பதினொன்னாம் திருமறையில சொல்லி காட்டுகிறார். எனக்கு ஞானம் கிடைத்த பின்பு நான் எதையெல்லாம் கண்டேன், தூய ஞான நாட்டம் பெற்ற பின் யானும் நின்பெரும் தன்மையும் கண்டேன். சொத்த காட்டினாரியா, நின்பெரும் தன்மையை கண்டேன், காண்டலும் என்னையும் கண்டேன். கேவல நிலையில ஒன்னும் தெரியாம இருந்தது. இப்ப திருவடி தீட்சை கிடைத்த பின்பு அங்கே நின்பெரும் தன்மையும் கண்டேன், காண்டலும் என்னையும் கண்டேன். அந்த சகல நிலைக்கு வருகின்ற பொழுது தத்துவங்கள் கிடைத்ததை கண்டேன், பிறரையும் கண்டேன், தத்துவ கூட்டங்கள் அங்கே தொழிற்பட்டிருப்பதையும் கண்டேன், நின் நிலை அனைத்தும் கண்டேன். எனவே அந்த குருமூர்த்தியினால் கொடுக்கப்படுகின்ற சிவதீட்சையின் காரணத்தினாலே அங்கே சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை பெற்று அதற்கு மேல் வந்த பின்பு சரியகிரிய யோகம் முதலில் முடிந்து ஞான நிலையை எய்துகின்ற பொழுது அந்த ஆன்மா எதையெல்லாம் காணுகிறது, தூய ஞான நாட்டம் பெற்ற பின் யானும் நின்பெரும் தன்மையும் கண்டேன், காண்டலும் என்னையும் கண்டேன், பிறரையும் கண்டேன், நின்னிலை அனைத்தையும் கண்டேன். ஆக இத்தனை ஒரு பேருபகாரத்தையும் இறைவனானவன் குருவாக வந்தே அங்கே அனுக்கிரகம் செய்கிறார். இதுவரைக்கும் இப்படி செய்த அந்த சிவபெருமானுடைய இனி செல்லாமை காட்டும் செயல் போட்டி இப்படியெல்லாம் எனக்கு பேருபகாரம் செய்த அந்த பெருமானது செயல் அருட்செயல்களை என்னை காப்பதாக என்று போற்றியை முடிக்கிறார். இப்படி போற்றியை முடித்த பின்பு என்ன செய்கிறார், எப்பொழுதுமே ஒரு பயிர் என்று ஒன்று வளர்ந்தால் அதிலே களை என்று ஒன்று வந்து அதை கெடுத்து விடும். ஒரு உலகினை பார்க்கிறோம், ஒரு பொருள் நன்றாக மார்க்கெட்டில் இருக்கிறது என்றால் போலி சரக்குகள் வந்து அதை கெடுத்து விடும், அதை நம்பி ஏமாந்து அதை ஏமாந்து நிற்பார்கள். இதே போல சைவ சமயத்திலே நாம் இருக்கின்ற பொழுது மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்ட மாதம் என்னும் மிண்டிய மாயாவாதம் இருக்கிறதே, இது போன்ற சிலவைகள் நம்மை வந்து திசை மாற்றி விடும். நாம் செல்ல வேண்டிய சைவ நெறியிலே செல்லாமல் சித்தாந்த அத்வித முக்தியை அடைய முடியாதபடி அங்கே சில பிசகர்கள் ஏற்படுத்துவார்கள். ஆகையினாலே நெஞ்சு விடு தூதிலே தூது விடுகின்ற பொழுது நீ தூது செல்லுகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் யார் யார் பக்கத்துக்கு போய்விடாதே என்று சிவசமவாதிகள் ஐக்கியவாதி சைவிகள் சைவர்கள் இவர்கள் பக்கத்திலே போய்விடாதே, அவர்கள் நம்மை திசை மாற்றி விடுவார்கள் என்று அவர்களிடமிருந்து விலகியிரு என்று அங்கே கூறுவதாக ஒரு செய்தி அங்கே நெஞ்சு ஒரு தூதிலே பார்க்கிறோம். இதே போல இப்படியெல்லாம் பக்குவப்படுத்திய ஆன்மா மேலான நிலையிலே வரும். மேலான நிலையிலே வந்து அதுவரை கட்டு இருந்தது நீங்கப்படும். சுதந்திரத்தன்மை அடைந்த இந்த ஆன்மா இனி நான் எந்த தத்துவத்திற்கும் எந்த தத்துவ கூட்டத்திற்கும் அடிமை இல்லை. எதற்கும் நான் அடிமை இல்லை, நான் சுதந்திரத்தன்மை உடையவன் என்ற உணர்வு மேலைய. அப்படி சுதந்திரத்தன்மை மேலே ஏறுகின்ற பொழுது இத்தனையும் சிவம் என்பதை மறந்து என்ன செய்துவிடும், இனி நானே பிரம்மம் என்று ஒன்று ஏற்படும். இனி நானே பிரம்மம் என்று ஒன்று வந்துவிடும். தத்துவமசி என்று சொல்லக்கூடிய அந்த வகையிலே தானே பிரம்மம் என்ற ஒரு உணர்வு தலைத்துக்கும். அந்த உணர்வு உண்மை பொருளை அறிந்து குருமுகமாக தெளிதல் வேண்டும். இந்த தத்துவமசி என சொல்லக்கூடியதற்கும் அத்துவிதம் உயிரும் சோமும் கலக்கின்ற அந்த கலப்புக்கு அத்துவிதம் என்பதற்கும் சரியான ஒரு விளக்கம் கிடைக்காமல் இருந்தால் அவர்கள் நானே பிரம்மம் என்று அகந்தை கொள்வர். அப்படி அகந்தை கொண்டிருக்கின்ற அவர்கள் பக்கத்தில் சென்று விடாதே என்று சொல்லி காட்டுகிறார். எப்படி, எல்லாம் போய் தம்மை தெளிந்தாராய், எல்லா தத்துவங்களும் நீங்கி தான் சுதந்திரத்தன்மை அடைந்த தன்னுடைய சுரூபத்தை கண்டு தெளிந்தவர்கள் போல தாமே பொருளாகி நானே பிரம்மம் என்று எம்மை என்று சொல்லிக்கொண்டு எம்மை புறங்கூறி நானே பிரம்மம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அவர்கள் உயிர்கள் சிவத்திற்கு அடிமை என்று சொல்லுகின்ற என்னை புறங்கூறுவார்கள். உயிர் ஒருபோதும் அடிமை இல்லை. இப்ப தத்துவ கூட்டத்திலிருந்து விடுபட்டு விட்டது. அதனை இயக்குவது இனி எதுவும் இல்லை. அதே தானே சுதந்திர தன்மையை இயக்கும் என்று நினைப்பார்கள். அப்படி கூறி உயிர்கள் எப்பொழுதும் சிவத்திற்கு நிரந்தர அடிமை மேலாடுமை என்று கூறுகின்ற எம்மை புறங்கூறி என்னை காணாத இடத்தில் அந்த சைவ சித்தாந்திகளாக எங்களை அவர்கள் புறங்கூறுகின்ற இன்பமுற்று செம்மை அவிகாரம் பேசும் அகம் பிரமக்காரர் வெளியாம் இருளில் விடாதே. அப்படி நானே பிரம்மம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அவர்கள் பக்கத்திலே சென்று நான் மயங்கி விடாதபடி பிரம்மமுற்று. அவன் என்ன சொல்றாங்கன்னா, கடலிலே இருந்து உப்பு நீர் உறிஞ்சப்பட்டு மழை நீராக வருகிறது. இந்த மழை நீர் மீளவும் என்ன செய்கிறது, கடல் நீரிலே சேர்ந்து உப்பு நீராக மாறிவிடுகிறது. எனவே பிரம்மத்தில் இருந்து உயிர் பிரிந்து வந்து மீளவும் பிரம்மம் ஆகிறது. அதனால நானே பிரம்மம்னு சொல்றேன். அவன் என்ன சொல்றான், அப்போ சிவனை வந்து முதல்ல உயிரிடம் உயிர் அந்த சிவத்திடம் இருந்து உயிர் வேறுபட்டு பிரிந்தது விகாரம் அடைந்தது. பிறகு ஒன்றாக சேர்ந்த பின்பு இந்த உயிர் சிவமாகி விகாரம் அடையாதுங்கிறான். முதல்ல விகாரம் அடைந்து உயிராயானதுன்னா, இப்போ விகாரம் சிவத்தோடு சேர்ந்த பின்பு விகாரம் அடையாதுன்னு சொல்றான். தான் இன்பு விட்டு செம்மசீர் அவிகாரம் பேசும் அகம் பிரம்மக்காரர் நானே பிரம்மம் என்று கூறுகின்ற அந்த ஏகாண்மவாதிகள் வெளியாம் இருளில் விடாதே, அவர்கள் பக்கத்திலே என்னை சென்று சேர்ந்து விடாதபடி என்னையும் காத்தும் ஒளியாய் நீ நின்ற நிலை நிகழ்த்தி சிவபிரகாசமாய் நீ நிற்கின்ற இந்த உண்மையை பேசி வேறு ஒரு பொருள் இன்று அமையாமை எடுத்து ஓதி ஒன்றாக சாதித்து, அதாவது உனக்கு வேறான மற்றொரு பொருளாகிய ஆன்மா நிச்சயம் உண்டும் என்பதை எடுத்து பேசி அப்படி பொருள் வேறாயினும் கலப்பா நீயும் அதுவும் ஒன்றாகவே இருப்பாய் என்று சாதித்து தம்மை சிவம் ஆக்கி, அதாவது ஏகாண்மவாத கூட்டம் சிவசமவாதின்னு ஒருத்தர் இருக்கிறான். இந்த சிவசமவாதி என்ன செய்கிறான், இந்த குழவியானது வயலிலே இருக்கின்ற புழுவினை கொண்டு வந்து அதை என்ன செய்து விடுகிறது, குழவியாக மாற்றி விடுகிறது. தன் கூட்டிலே வைத்துக் கொட்டி குழவியாக மாற்றுகிறது. அந்த குழவியாக மாற்றப்பட்ட இது வளர்ந்து இன்னொரு புழுவினை எடுத்து வந்து இது குழவியாக மாற்றுகிறது. அப்போ இதே போல இந்த உயிரானது சிவமாகி எப்படி குழவியாக மாறியது இன்னொரு குழுவை குழவியாக மாற்றுகிறது, இதே போல உயிர் சிவமாகி ஐநொழிலே செய்யும் சிவத்திற்கு சமம்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல என்ன ஒதுக்கின்னு என சொன்னா, இன்பம் என்பது ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் இன்பம். சிவம் என்பது ஆண், உயிர் என்பது பெண். இப்போ இந்த ஆன்மாவே சிவம் என்று விட்டால் பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து எப்படி இன்பம் காண முடியும், அங்கே இன்பம் என்பது இல்லாமல் போய்விடுமே. இதைத்தான் அங்கே அப்படியே சொல்லி காட்டுகிறார். அது ஒன்றாக இருந்தால் எப்படி இன்பம் தூக்க முடியும், அது அறியாமல் சிவசம்மாவாதிகள் சொல்லுகிறார்கள். அவர்கள் பக்கம் சென்று நான் போய்விடாதபடி அதைத்தான் தம்மை சிவமாக்கி இப்பிறவி வேதந்தனி இன்ப வேதம் உரா பாதகரோடு அவர்கள் இன்பம் பெற மாட்டார்கள், ஏனெனில் பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து இன்பம் தூக்க முடியாது என்று திருநெல்வேலியில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த பாதகரோடு ஏகமாய் போகாமல் அவர்கள் பக்கத்திலே நான் போய்விடாமல் எவ்விடத்தும் காட்சி தந்து போகமாம் பொன்தாளில் உன் புணர்த்தி ஆதியுடன் நிற்க, எவ்விடத்தும் காட்சி தந்து எல்லா இடத்திலும் குரு லிங்க சங்கமராக நீ காட்சி தந்து, இறைவனானவன் குருலிங்க சங்கமராக உயிர்களுக்கு காட்சி கொடுக்கிறான். அதுதான் அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார் தாய்மான சுவாமிகள். அங்கே குருலிங்க சங்கமமா கொண்ட திருமேனி கருமேனி நம்பால் காட்டாது. இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது இந்த குரு திருமேனி என சொல்லக்கூடியது அது அருள்மயம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே குருலிங்க சங்கமமாக வெளிப்பட்டு எனக்கு தரிசனத்தை கொடுத்து பொன்தாளில் உன்புணர்த்தி ஆதியுடன் நிற்க உன்னுடைய திருவடி ஞானத்திலே என்னை பொருந்தும்படியாக செய்து இதுவே அழியா நிலை என்று அருளி, இதுதான் என்றைக்குமே கடாத நித்தியமாயிருக்கின்ற சாயுஜ்ய முக்தியாகும் என்று அங்கே உணர்த்தி, எப்படி ஒக்க தன்னுள் வியாபகம் காட்டி மிக்கு ஓங்கும் ஆனந்த மாக்கடையில் ஆறா அமுதம் அழித்து, இறைவனது அருள் வியாபகத்துக்குள் என்னை அடக்கி நான் அவன் அருளுக்குள் வியாபகமா நின்று சிவத்தை அனுபவிக்கும்படியாகவே செய்து, அவன் அருள் வியாபகத்துக்குள் என்னை அடக்கி நான் அந்த சிவானுபவ இன்பத்தை அனுபவிக்கும்படியாக செய்து, ஆனந்த மாக்கடையில் ஆறா அமுது அழித்து தான் வந்து செய்யும் தகுதியினாலே. இப்பொழுது வற்றாத முற்றாத அந்த பேரின்பத்தை நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் தான் வந்து செய்யும் தகுதியினாலே. தான் வந்து செய்யும் தகுதியினாலே இந்த ஆன்மாக்களுக்கு அவனே வலிய வந்து ஆட்கொள்கிறான். நிலந்தன்மே வந்தருளி மீள்கடல்கள் காட்டி தானே வந்தமை தலையழித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி என்று திருவாரி சொல்லி காட்டுகிறார். இத்தனையும் பெருமானே, கேவல நிலையிலே அறியாது இருந்த எனக்கு எது வேண்டும் என்று கேட்க நிலை இல்லாத அந்த நிலையிலும் கூட நீரே வெளிப்பட்டு சகலத்துக்கு தள்ளி சகலத்திலிருந்து சுத்த நிலைக்கு தண்டி ஒரு பேரானந்த பெருவெளத்தில் நீயே வலிய வந்து எனக்கு உபகாரம் செய்திருக்கிறாயே. இப்படி தான் வந்து செய்யும் தகுதியினால் ஊன் உயிர்தான் முன் கண்ட காலத்தும் நீங்காத முன்னே. உடம்பு இது உன்னுடைய கருணை இப்பொழுது அல்ல, ஊன் உயிர்தான் முன் கண்ட காலத்தும் நான் கேவல நிலையிலே இருந்த பொழுதும் கூட என்னை நீர் என்ன செய்யவில்லை, நீர் என்னை விட்டு பிரியாமல் அப்பொழுதும் இருந்தீர். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உயிரானது இந்த உயிரை விட்டு சிவமானது ஒருபோதும் பிரிவதில்லை, கேவல நிலையிலும் என்னோடு உடன் இருந்தீர் என்பதை அங்கே முன் உயிரான் முன்கண்ட காலத்தும் நீங்கா முன்னோனை. என்னுடைய கருவி கரணங்கள் இருக்கின்ற இந்த வெத்த காலத்திலும் கூட என்னுடன் நீங்காமல் இருந்து கேவல நிலையிலும் நீங்காமல் இருந்தீர். இப்பொழுது இந்த பித்த காலம் கருவி கரணங்களோடு இருக்கின்ற இந்த பித்த காலத்திலும் என்னை விட்டு நீங்காமல் இருக்கிறீர். இப்படி கருணை செய்த உண்மை யான் என்கொன்று போற்றி செய்ப்பேன், நான் எதை வைத்துக் கொண்டு உன்னை நான் போற்றுவேன் என்று இறைவனது கருணையை அப்படியே போற்றுகின்றார். எனவே உன்னுடைய கருணை விலாசத்தினை என்னால் போற்ற இயலாது என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். இதிலே ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், இந்த ஆன்மா அவை சிவம் ஒருபோதும் பிரியவில்லை, ஆனால் பிரியாத அந்த ஆன்மாவை சிவம் சற்று பிரித்து வைப்பதைப் போல தனுகரண போன போகம் கொடுத்து மயக்கத்தை கொடுக்கிறார். இப்படி இது எந்த ஒரு செய்கையை போன்றது என சொன்னால், நோயற்ற குழந்தையை மருத்துவமனையில் தாய் சேர்க்கின்ற பொழுது அந்த மருத்துவர்கள் அந்த குழந்தை ஐசிவார்களை சேர்த்து தாயிடம் இருந்து பிரித்து வைத்து விடுவார்கள். அப்ப கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தை தாயை விட்டு பிரிந்திருக்கும். ஏன் பிரிகிறாள்? அந்த குழந்தை சுகப்பட. இதே போல இறைவனானவன் தனுகரண போன போகங்களை கேவல நிலையில் சரி சகரநிலையில் தனுகரண போன போகத்தை கொடுத்து அங்கே ஒரு சிகிச்சை போல கெடுக்கிறார். தத்துவங்களை கொடுத்து அங்கே பாசஞானம் கிடைக்கும்படியாக செய்து பின் பரிஞானத்தை ஏற்படுத்துகின்ற அந்த பக்குவ முறையிலே ஆன்மாவை சென்னை அந்த சற்றே பிரித்து வைக்கிறார். அப்படி பிரித்தே வைக்கின்ற அந்த செயல்தான் பெரிய செயல். இப்படி உயிர்களை விட்டு பிரியாமல் இருக்கின்ற அந்த சிவம் பேரின்பத்தை இந்த உயிர் தூக்க வேண்டும் என்பதற்காக கருவி கரணங்கள் கொடுத்து மயக்கத்தை கொடுத்து சற்று பிரித்து வைக்கிறதே, இந்த நிலைக்கு பேர் பிரியாவிடைன்னு. இறைவன் பிரியாவிடை கொடுத்து உயிர்களை தம்மோடு சேர்க்கிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் சிவாலயங்களிலே இருக்கின்ற உற்சவ மூர்த்தியின் அருகிலே பிரியாவிடை என்ற ஒரு சக்தி இருக்கும். இந்த பிரியாவிடை என்பது பிரிவது இல்லை, சற்று பிரிப்பதை போல் பிரித்து சுகப்படுத்தி ஐசுவாடில் இருந்து குழந்தையை தன்பால் எடுத்து செல்வதைப் போல இந்த சிவமானது இந்த ஆன்மாவை மாயைகளிலே வைத்து அமிழ்த்து அதற்கு பின்பாக தன்பால் சேர்க்கிறான். இதுதான் பிரியாவிடையினுடைய தத்துவம் என்பதை தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சொக்கநாத முன்பாவதே குறிப்பிட்டு காட்டுகிறார். உன்னை விட நீங்கும் உயிர் ஒன்றில்லை, உன்னை விட நீங்கும் உயிர் ஒன்றும் இல்லை, ஆதலினால் என்னை விட நீங்குவதும் இல்லை. நீ உயிரை விட்டு பிரிந்ததும் இல்லை, நானும் பிரிந்ததும் இல்லை. ஆனால் பொன்னை விட பூந்தேன் அலருடையாய் பொங்கு மதுராபுரியில் வேந்தே பிரியாவிடை. ஆகையினாலே நீ என்னை மாயையிலே

0: கொண்டு இறைவன் செய்த உபகாரத்தை எல்லாம் நினைவூட்டும் முகமாக இந்த அருமையான சாஸ்திரங்கள் அமைந்திருக்கிறது என கூறிக்கொண்டு இந்த அளவிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: இன்றைய பண்டார சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அம்பலவான தேசிக சுவாமிகள் அருளி செய்துள்ள தசகாரியத்தினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு சிறுவர்களும் குருவர்களும் கூட்டி வைத்துள்ளனர். அம்பலவான தேசிகர் அருளி செய்த தசகாரியத்திலே தசகாரியங்கள் தத்துவ ரூபம் தொடங்கி சிவபோகம் இறுதியாக அந்த 10 காரியங்களுக்கும் வரையறை சொல்லி விளக்குகின்ற பாடல்களை எல்லாம், அந்த திருவிருத்தங்களை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு அந்த முத்தி நிலையிலே சிவபோகத்தை எல்லாம் விளக்கி சொல்லி அந்த முத்தி நிலையிலே சிவன் முத்தியை அடைந்துவிட்ட அந்த ஆன்மா செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உள்ளது என்று நூல்கள் எல்லாம் விதிக்கின்றன. எல்லா சாதனங்களுமே முத்தி வருவதற்காகத்தான். அந்த முத்தியும் பெற்று சீவன் முத்தனாக ஆகிவிட்ட நிலையிலும் மேலும் என்ன சாதனங்களை விதிப்பது என்ற ஐயம் நமக்கு எழுகின்றது. சீவன் முத்தி நிலையிலே அந்த முத்தி நிலையினை தக்க வைத்துக் கொள்ளும் பொருட்டு சில சாதனங்களை முத்தர்கள் இயற்ற வேண்டும். பரமுத்தி அடைந்துவிட்டால் எதுவும் பண்ண வேண்டும் என்பதில்லை, அந்த முத்தி நிலை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் சீவன் முத்தி நிலை என்று சொல்லும் பொழுது அந்த சீவன் முத்தி நிலையிலே உடலானது நீங்காமல் இருப்பதனாலே, அதாவது ஆன்மாவுக்கு உடலோடு உள்ள சார்பு நீங்கிவிட்டது, ஆன்மா உடலை சார்ந்திருக்கவில்லை, முத்தி அடைந்து விட்டது. ஆன்மா சீவன் முத்தனாக ஆகிவிட்ட ஆன்மா உடலை சார்வதில்லை, ஆனாலும் அந்த உடல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த முத்தான்மா உடலை சாராமல் சிவத்தை சார்ந்திருக்கிறது. எனவே பழைய பயிற்சி காரணமாக, பழைய பயிற்சி அதாவது மலத்தோடு சார்ந்து இருந்த அந்த பழைய பயிற்சி, அதனுடைய தாக்கம் அதைத்தான் வந்து வாசனாமலம் சொல்வார். அதனுடைய தாக்கம் பழைய முன்பு பயின்றிருந்ததன் காரணமாக ஏற்படுகின்ற தாக்கம். அதாவது ஒருவன் ஒரு தீய பழக்கத்தை பழகி கொண்டிருக்கான்னு வைத்துக்கிடுவோம், பழகி கொண்டிருப்பது வேறு, அந்த தீய பழக்கத்திலிருந்து அவன் நீங்கிய பிறகு அந்த தீய பழக்கத்தை அடியோடு விட்டுவிட்டான், விட்டு பல காலம் ஆகிவிட்டன. அந்த தீய பழக்கத்தை விட்டு நீங்கிய பிறகு முன்பு பழகியிருந்த அந்த பழக்கத்தின் தாக்கமானது இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே அவனுடைய உள்ளத்திலே அந்த பழைய தீய பழக்கமானது சிந்தனை அளவிலே வந்து அவனை இடர்படுத்திக் கொண்டிருக்கலாம். அப்ப நாம் அதை விட்டு விட்டோம், மீண்டும் அந்த பழக்கத்தை நாம் கொள்ளக்கூடாது என்று அவன் தனக்குத்தானே அறிவுறுத்தி தன்னை உறுதியாக அந்த நன்னெறியிலே நிறுத்திக் கொள்ளலாம். அப்போ அதுக்கு எனக்கு உள்ளம் வந்து மறுபடி என்னுடைய மனம் வந்து கொஞ்சம் திரள்கின்ற மாதிரி இருக்கின்றது, நான் என்ன செய்வது என்று சொன்னால், அதற்கு தக்க ஆசிரியர்களை அறிவுரை கேட்டு அவன் அந்த தீய பழக்கத்தை மீண்டும் சேராமல் அதனுடைய தாக்கத்தினால் வருந்தாமல் அவன் இருந்து கொள்ளலாம். அது மாதிரி எந்த குரு, எந்த ஞான குரு முத்தி வழங்கினாரோ அந்த ஞான குருவே அவருக்கு நன்றாக தெரியும், அவரே அருளி செய்கின்றார். என்ன அருளி செய்கின்றார் என்றால், பாசத்தின்று நீங்கி சிவத்தை சார்ந்த முத்தான்மாவாகிய நீ இந்த சிவச்சார்பிலேயே முத்தி நிலையிலேயே நிலை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகின்னு பிறவிகளை அழுக்கினார்களே, அப்படி எத்தனையோ பிறவிகள் நீ பிறந்து இறந்து வினைகளை செய்து அந்த மலச்சார்போடு இருந்து பழகியவன், எனவே பழைய பழக்கத்தினாலே அந்த பழைய பழக்கத்தின் தாக்கத்தினாலே அந்த மல வாசனையினாலே ஆணவ மலத்தினர் நீங்கிய பிறகும் அந்த மல வாசனையினாலே மீளவும் இந்த ஆன்மா உடலும் இருந்து கொண்டிருப்பதனால் அந்த உடலை சார்ந்து விட்டதென்றால், உடலை சார்ந்து பிரபஞ்சத்தை பார்க்கின்றதென்றால் என்ன ஆகிவிடும், அது அதற்கு விருப்பு வெறுப்பு தோன்றிவிடும், வினையாகிவிடும், பிறவிக்கு வித்திட்டுவிடும். அதனாலதான் வள்ளுவ பெருமானும் மெய்யுணர்

0: என்று அதிகாரம் சொன்னார். மெய்ப்பொருளை உணர்தல், சிவத்தை உணர்ந்து வீடு பெறுதல், அதுதான் மெய் உணர்தல் சொல்லப்படுகிறது. அதற்கு அப்புறம் அவாரித்தல் அதிகாரம் வைத்தார் பாருங்க. அதாவது மெய் உணர்ந்த பிறகும், சிவத்தை உணர்ந்து சிவஞானியாக திகழ்ந்த பிறகும், பழைய பிறவிகளே முன்பு எத்தனையோ காலம் பிறவிகளிலே பழகி வந்த அந்த பழைய பழக்கத்தின் தாக்கம் ஏற்பட்டு ஒரு அவா தோன்றிவிட்டதென்றால் அந்த அவாவும் பிறவிக்கு வித்தாய்விடும். அதான் அவா என்ப எஞ்ஞான்றும் யாருக்கும் என்று கூறினார். அந்த அவா அர்த்தல்ல, அவா என்பது எப்பொழுதும் எப்பேற்பட்டவருக்கும் பிறவியை தந்துவிடக்கூடிய ஒரு வித்து ஆகும், பிறவிக்கு வித்து ஆகும் அவா என்று சொல்லி வள்ளுவ பெருமான் அருமையாக நமக்கு உணர்த்துகின்றார். மெய்யுணர்ந்தவர்களுக்கு அடுத்தார் கொண்டு அந்த அதிகாரத்தை வைத்திருக்கின்றார். மெய்யுணர்ந்தவர்களுக்கு கூட அவர்கள் கூட அவா தோன்றாதபடி தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவர் காட்டும் நெறி. ஆகவே அது சித்தாந்த நெறி என்பது தெள்ள தெளிவாக விடும். அதைத்தான் இங்கே சீடன் ஐயமாக கேட்கின்றான். முத்தியடைந்த ஆன்மாவும் புற வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்வது என்ன? சொல்வது என்னன்னா, சிவஞான போதம் சொல்கின்றதே, சிவஞான சித்தியா சொல்கின்றதே, சிவபிரகாசம் சொல்கின்றதே, இந்த மாதிரி சிறந்த நூல்கள் எல்லாம் இப்படி சீவன்முத்தி அடைந்த பிறகும் கூட புற வழிபாட்டினை விதிப்பது என்ன காரணம் பற்றி என்ற ஒரு ஐயப்பாட்டினை கேட்கும் பொழுது, ஏனென்றால் இதற்கு முன்பு எத்தனையோ பிறவிகளிலே புற வழிபாட்டினை இந்த ஆன்மா ஏற்றியிருக்கின்றது வாஸ்தவம்தான். எதற்காக அந்த புற வழிபாட்டினை ஏற்றியது? முத்தி பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த லட்சியத்தை இப்ப எழுதியாச்சு, முத்தியே பெற்றாச்சு. உடம்பு வந்து அதற்கு அது நீங்கக்கூடிய நாள் இருக்கிற வரைக்கும் அது நீங்காமல் நின்று இருக்கும். அந்த நீங்கக்கூடிய நாள் வரணும், அதுவரை நீங்காமல் இருக்கும். சரி, உடம்பு இருக்குங்கிறதுக்காக வேண்டி இப்ப முத்தி பெற்ற பிறகும் ஏன் அந்த உடம்பை கொண்டு புற வழிபாடு ஏற்ற வேண்டும் என்ற ஒரு ஐயப்பாட்டினை சீடன் கேட்கும் பொழுது இங்கே விளக்கமாக இந்த நூலிலே அம்பலவான தேசிக சுவாமிகள் மிக விளக்கமாக கூறுகின்றார்கள். அதாவது முத்தான்மா இருக்கின்றதே அது அங்கம், அந்த முத்தான்மாவுக்கு முத்தி இன்பம் வழங்கி வருகின்ற சிவபெருமான் அங்கி, அங்கத்தை உடைய பொருள் அங்கி. நம்மளுடைய உடம்பையும் உயிரையும் எடுத்துக்கொண்டால் இந்த உடம்பு வந்து அங்கம், உயிர் வந்து அங்கி, அங்கத்தை கொண்டிருப்பது அங்கி. ஆகவே உயிராகிய நாம் அங்கி, நம்முடைய உடம்பு அங்கம். அதே போல சிவபெருமான் அங்கி, முத்தான்மா அதுக்கு அங்கம், முத்தான்மா அதுக்கு அங்கம். அதான் முத்தான்மா வந்து எந்த ஒரு அற்புதத்தை செய்தாலும் அப்ப என்ன பொருள் படுத்துப்போம்? முத்தான்மா அங்கம், சிவபெருமான் அங்கின்னு சொல்லிட்டாங்க நம்ம குருமூர்த்திகள். அப்ப நமக்கு எத்தனையோ உண்மைகள் விளங்குறது பாருங்க. நம்முடைய முத்தான்மாக்களாகிய ஞானசம்பந்த பெருமான், ஞாபகரசு பெருமான், சுந்தரமூர்த்தி பெருமான், மணிவாசக பெருமான், எத்தனையோ அற்புதங்களை இந்த தமிழ் மண்ணிலே அவர்கள் நிகழ்த்தி காட்டியவர்கள். அப்ப அவர்களெல்லாம் அங்கம்தான். அந்த முத்தான்மாக்களை அங்கமாக கொண்டு சிவபெருமானே என்ன செய்து வருகின்றான்? அற்புதங்களை ஏற்றி வருகின்றான். அதான் இந்த சிவ சமவாத கொள்கையினர் இருக்கின்றார்களே, அவர்களும் சைவம்தான். முத்தியில கொஞ்சம் முரண்பாடா சொல்வார்கள். சிவ சமவாதம், முத்தி அடைஞ்ச ஆன்மா சிவபெருமானுக்கு எல்லா விதத்திலும் சமம். ஆமா, என்ன அது ஐந்து வழியில செய்யும். தகப்பன் வந்து எவ்வளவு காலம் தான் தொழில் செய்வான்? தான் மகன் வந்து நல்ல விவரம் தெரிஞ்சவனா வந்த பிறகு மகன்கிட்ட வந்து குடும்ப பாரத்தை வைத்து விட்டு தகப்பன் ஒதுங்கிக் கொள்வது போல சிவபெருமானும் வந்து இந்த ஆன்மாக்கள் முத்தி அடையும் வரை அவருக்கு ஐந்தொழி செய்வார். பல ஆன்மாக்கள் முத்தி அடைந்து விட்டன, அப்புறம் ஐந்தொழிகளா அவை பார்த்துக்கிறதுமே அப்படின்னு சொல்லி பொறுப்பை கொடுத்துறாரு. இப்படி எல்லாம் சொல்வார். இதெல்லாம் சித்தாந்தத்துக்கு முரணானது. அப்போ அந்த முத்தான்மாக்கள் என்ன செய்யுமோ ஐந்தொழி செய்யும் சொல்றாங்க. அப்ப அவர்கள் அந்த கொள்கையினர் இதைத்தான் சான்றா கட்டுறாங்க. என்ன, ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவை உயிர்ப்பித்தார் படைத்தல் தொழில், பஞ்சம் வரும்பொழுது அங்கே பல அற்புதங்களை ஏற்றி பஞ்சத்தை போக்கினார், மக்களை வந்து நல்லபடியாக வாழ வைத்தார் காத்தல் தொழில், புத்தநந்தி ஒருவன் எதிர்த்தான், சமணர்கள் எதிர்த்தார்கள், அழித்தல் தொழில். இந்த மாதிரி பாருங்க, நம்முடைய முத்தான்மாக்களாகிய நாயன்மார்களே இப்படி ஐந்து வழிதான் செய்து காட்டவில்லையா? தம்மை அடுத்த மங்கையர்கசியார் போன்ற மெய்யடியார்களுக்கு, திருநிலகண்ட பாணனார், திருநிலக்க நாயனார், இப்படி எத்தனையோ தம்மை அடுத்த மெய்யடியார்களுக்கு அருள் புரிந்தார். நின்றசீர் நெடுவார் நாயனாருக்கு திருநீற்று பதிவு புரிந்து அருள் புரிந்தார், அருளை தொழில் செய்திருக்கின்றார். ஆகவே முத்தான்மாக்களும் பாருங்க, நம்முடைய நாயன்மார்கள் வரலாற்றை பார்க்கும்போது ஐந்தொழி செய்கின்றார்களே என்று சிவ சமவாத கொள்கையினர் கூறுகின்றனர். அப்ப இங்க நம்முடைய குருமூர்த்தியுடைய திருவாக்கு தான் அதுக்கு தெளிவு தருகின்றது. முத்தான்மா அங்கம், அதற்கு அங்கியாக இருப்பது சிவபெருமான். இப்ப நம்முடைய உடம்பு பல தொழில்களை செய்தனா உடம்பே தானா செய்கின்றதா? இந்த உடம்புக்குள் இருந்து கொண்டு உயிர் அதை இயக்குகின்றது. உடம்பின் செயல் எல்லாம் அந்த உடம்பில் உள்ள உயிரின் செயலே, அதுல எந்த ஐயமும் நமக்கு இல்லை அல்லவா? அதே போலத்தான் முக்தி அடைந்த பிறகு அந்த முத்தான்மா அங்கமாக விளங்குகின்றது. சுவாமி தான் அதற்கு அங்கியாக விளங்குகின்றார். எனவே முத்தான்மாவினுடைய அனைத்து செயல்களும் எல்லா அற்புதங்களும் சிவபெருமானின் செயலே ஆகும். அப்ப எந்த அங்கத்தை கொண்டு செஞ்சாரோ அந்த அங்கத்தின் மேல சார்த்தி சொல்லப்படுகின்றது நூல்கள் வந்து. அப்ப ஞானசம்பந்த பெருமான் அற்புதத்தை பண்ணினார் அப்படின்னு சொல்லக்கூடாதா? சொல்லலாம், சொல்லலாம். இந்த இந்த அடிப்படையில நாம சொல்கின்றோம் என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆகையினாலே முத்தான்மா அங்கம், சிவபெருமான் அங்கி என்பதனாலே அங்கம் என்ன செய்கின்றது, அங்கி என்ன செய்கின்றது, அதைத்தான் 41-42 பாடல சொன்னார். 41 பாடல சொன்னார், அங்கியாகிய சிவம் அங்கமாகிய முத்தான்மாவை உருக்குகின்றது. தன்னுடைய அருளை வழங்கி வழங்கி தன்னுடைய கருணையை அதற்கு புலப்படுத்தி ஆகாய எப்பேற்பட்ட பரங்கருணை தடங்களாக இருக்கின்றான் இந்த பெருமான் என்று அந்த முத்தான்மாவை சிந்திக்க வைத்து அந்த முத்தான்மாவை அப்படியே உருகச் செய்கின்றது இந்த அங்கியாகிய சிவம். அப்ப உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே என்று நம்முடைய அப்பர் பெருமானுடைய அமுத வாக்கு சொல்வது போல அந்த அங்கியாகிய சிவம் உருக வைக்கிறது. ஆகவே அங்கமாகிய முத்தான்மா உருகுகின்றது. ஆகினாலே 41 பாடலிலே அந்த 44 பாடலிலே 44 பாடலிலே என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், அங்கியாகிய சிவம் அங்கமாகிய முத்தான்மாவை உருக்குகின்றது என்று சொன்னார்கள். 44 பாடல். அடுத்த பாடல் 45 பாடல்ல அந்த அங்கமாகிய முத்தான்மா உருகுகின்றது. ஆகவே சிவபெருமான் உருக்குகின்றான் என்ற செய்தி 44 பாடல்ல, 45 பாடல்ல அந்த முத்தான்மா உருகுகின்றது. உருகுவித்தால் ஆரோர்வர் உருகாதாரே இல்லையா? உருகின்றதுன்னா உருகி வழிபடுகின்றது என்பதுதான் அங்க பொருள். அப்ப அங்கு என்ன செய்யும், அங்கத்தை உருக்கும். அங்கம் என்ன செய்யும், அந்த அங்கம் உருகி உருகி அங்கேயே வழிபடும். இப்போ மாணாக்கன் என்ன ஐயன் கேட்டான், இந்த முத்தான்மா ஏன் புற வழிபாடும் செய்ய வேண்டும் கேட்டான். இந்த முத்தான்மாவை பொறுத்த வரைக்கும் புற வழிபாடு மூன்று இடத்திலே செய்கின்றான். எல்லாருக்கும் அந்த மூன்று இடம் தான் முத்தி பெற வேண்டும் நினைக்கின்ற நம்மை போன்றவர்களுக்கும் அந்த மூன்று இடத்துல தான் வழிபாடு. முத்தி அடைந்தவர்களும் அந்த மூன்று இடத்துல வழிபாடு செய்யணும். அந்த மூன்று இடங்கள் நமக்கு எல்லாம் தெரிந்தவைதான், குரு லிங்க சங்கமம். இந்த மூன்று இடத்திலும் வழிபாடு செய்ய வேண்டும், குருலிங்க சங்கம வழிபாடு. அப்போ குரு வழிபாட்டை சொல்லி அதன் மூலம் லிங்க சங்க வழிபாடுகளை பெற வைக்கின்றார். குருவினுடைய திருமேனி அங்கி, சீடனுடைய திருமேனி அங்கம். அப்ப இப்ப பார்த்த ரெண்டு பாடல்களையும் 44-45 என்ன பார்த்தோம், சிவபெருமான் அங்கி, முத்தான்மா அங்கம். அங்கி அங்கத்தை உருக்கும், அங்கம் அதை உருகி நிற்கும், உருகி வழிபட்டு நிற்கும் பார்த்தோம். இப்ப குருவினுடைய திருமேனி அங்கி, சீடனுடைய திருமேனி அங்கம். அப்ப இந்த அங்கமாகிய சீடன் திருமேனி அங்கியாகிய குருவின் திருமேனியை வழிபட்டு தானே ஆகணும். ஆகவே திருமேனி வழிபாடு என்பதனால அது புற வழிபாடு தானே. அந்த வாசனா மலர்ந்துடைய தாக்கம் வரும்போதெல்லாம் அந்த பழைய பயிற்சி காரணமாக எழுகின்ற அந்த தாக்கத்தை எல்லாம் போக்கி தெளிவிலே நிலை நிறுத்துவது குருவினுடைய திருமேனி என்பதனால்தான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று அருள் செய்தார்கள் நம்முடைய திருமூலதேவ நாயனார் அவர்கள். ஆகையினாலே தெளிவு நிலை நிலைபெறும் பொருட்டு குருவினுடைய திருமேனியை கண்டுவர வேண்டும். ஆகவே குருவினுடைய திருமேனியை காண்டல், குரு உரு சிந்தித்தல், இதெல்லாம் என்ன வழிபாடு தான். காண்டல்னா சும்மா காண்டல் இல்ல, கண்டு வழிபடுதல் என்பது அங்கு பொருள். குரு உரு சிந்தித்தல்னா சிந்தித்து வழிபடுதல். ஆகையினாலே திருநாமம் செப்பல் அப்படின்னாலும் எத்தனையோ பேர் பேரை சொல்றோம், அப்படி சொல்வதல்ல, அந்த பேரை சொல்லும் போதே அது வழிபாடாக சொல்கின்றோம். ஆகையினாலே அந்த குரு வழிபாடானது முத்தி அடைந்தவனுக்கும் அவசியம் என்று வலியுறுத்துகின்றார். 46 பாடலில் சொல்கின்றார்கள், ஆணவம் அடைந்த ஆன்மா ஆணவமாய் மறைந்து காணுறும் கருணை மேனி காணூரா போல, ஞான தானுவை அடைந்த ஆன்மா தானுவாய் மறைந்து நேயம் பூணுறும் கருணை மேனி போற்றி ஒன்றாயே நிற்கும். இதுதான் நம்முடைய தாய்மான பெருமான் ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனபடி மெஞ்ஞான தானுவினோடு அத்துவிதம் சாரும் நாள் என்னாலோ என்று அருள் செய்தார்கள். எனவே முத்தான்மாவானது இந்த முத்தி அடைவதற்கு முன்பு எப்படி இருந்தது, பெத்த நிலையில் இருந்தது. அப்போது அந்த பெத்த நிலையில் எப்படி இருந்தது, இந்த ஆன்மா ஆணவத்துக்குள்ளே அழுந்தி ஆணவமாகவே மறைந்து திருவருளை காண இயலாமல் வருந்தி கிடந்தது. இப்போது முத்தி அடைந்த பிறகு எப்படி இருக்கின்றது? எப்படி ஆணவத்திலே அத்துவிதமாய் அழுந்தி கிடந்ததோ அதுபோல இந்த முத்தி நிலையிலே சிவபரம்பரலோடு அத்துவிதமாய் கலந்து அதற்குள் ஆழ்ந்து அடங்கி அந்தவனுடைய திருமேனியை கண்டு அந்த அருள் திருமேனியை போற்றி வணங்கி தானும் அந்த அருளைப் போலவே சிவபெருமானுக்கு ஒரு அங்கமாக விளங்கும் என்று இங்கே தெளிவாக அருளி செய்கின்றார். எனவே சீடன் மேனி அங்கம் என்றும் குருவின் திருமேனி அங்கி என்றும் 43 பாடலில் தெரிவித்து அருளியதை நினைவு கொண்டு அங்கம் அங்கே வழிபடல்தானே முறை, அப்போதுதானே மலவாதனை தாக்காமல் இருக்கும், சிவபோகமா முத்தி இன்பமும் தொடர்ந்து விளையும். எனவே சீவன் முத்தனாம் சீடன் தன்னுடைய ஞான குருவை வழிபடுதல் அங்காங்கி சம்பந்தத்தால் செய்யப்படும் வழிபாடு. ஆகையால் அவ்வழிபாடு சிவத்திற்கு செய்யும் வழிபாட்டின் வேறல்ல, சிவ வழிபாடு குரு வழிபாடு இரண்டும் வேறல்ல என்ற கருத்தை அருமையாக நிலைநாட்டியிருக்கின்றார். ஏன்னா சிவனுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் குருவுக்கும் ஆன்மாவுக்கும். சிவனுக்கும் ஆன்மாவுக்கும் அங்காங்கி சம்பந்தம், அதே அங்காங்கி சம்பந்தம் தான் குருவுக்கும் ஆன்மாவுக்கும். எனவே குரு வழிபாடு சிவ வழிபாட்டின் வேறல்ல, அதை புற வழிபாடுங்கிற வலியுறுத்துவதற்காக என்ன சொன்னார்கள், குரு அங்கி சீடன் அங்கம் அப்படின்னு கூட சொல்லல, குருவின் திருமேனி அங்கி சீடனின் திருமேனி அங்கம், அந்த உடலை சொல்லியே சொன்னாங்க. அப்ப உடலால் அந்த வழிபாடு ஏற்ற வேண்டும், அப்போ புற வழிபாடு, அந்த புற வழிபாட்டின் முக்கியத்துவம் அங்கு புலப்படுத்தப்படுகின்றது. எனவே குருவை வழிபடுதல் போல குருவின் குருவை வழிபட்டால் அவர் உபதேசம் செய்வார், நீ லிங்கத்தை வழிபடு சங்கமமாக அடியாரனை வழிபடுன்னு உபதேசிப்பார் இல்லையா, அப்ப அந்த ரெண்டு வழிபாடுகளும் பெறப்படும். குருவை வழிபடுதல் போல குருவின் உபதேசத்திற்கு இணங்க திருக்கோயில் உள்ளிருக்கும் சிவலிங்க திருமேனியையும் சிவன் அடியாரையும் புற வழிபாடு செய்து போற்றல் வேண்டும். இந்த கருத்தை வருகின்ற பாடலே நம்முடைய குருமூர்த்திகள் உணர்த்தி வருகின்றார்கள். திருவுரு மூன்றிடத்தும் மூன்று இடம் தான் குருலிங்க சங்கமம். திருவுரு மூன்றிடத்தும் திருந்திய வணக்கம் ஒன்ற அருளியது இயல்பாம் என்னை, அருளியது இயல்பாம் என்னை அடைந்திடுபவர்க்கு யான் இங்கு இருள் அகற்றிடுவது என்னோ, இயந்திடும் மலத்து நின்றும் பருவரர் படுதல் பார்த்து பரிந்திடல் கருணை வாழ்வே என்ன சொல்கின்றார்கள். குரு லிங்கம் சங்கமம் என்ற மூன்று திருவுருவங்கள் இடத்தும் செம்மையான வழிபாட்டினை வேற்றுமையின்றி ஒரு தன்மைத்தாக சிவாகமங்களிலே அருள் செய்துள்ளார். யாரு? சிவாகமங்களுடைய ஆசிரியர். சிவாகமங்களுடைய ஆசிரியார்னா அது எம்பெருமான் தான். மண்ணு மாமலை மகேந்திர மாதிரி சொன்ன ஆகமம் என்று சொன்னார். ஆகவே ஆகமத்திலே எம்பெருமானே என்ன சொல்லியிருக்கின்றார், மூன்று வழிபாடுகளை சொன்னது மட்டுமல்ல மூன்று வழிபாடுகளும் ஒரே தன்மையானவை. அடியார் வழிபாடு, சிவ வழிபாடு, குரு வழிபாடு, மூன்றுக்கும் எந்த வேற்றுமையும் கிடையாது. அதனாலதான் நாயன்மார்கள் சிவன் அடியார்களுக்காக அவ்வளவு எதனாலும் இழக்க அவர்கள் தயாராக இருந்திருக்கின்றார்கள். ஏன்னா நம்முடைய சொத்து நாம் எல்லாமே சிவபெருமானுக்கு உடைமை. சிவன் அடியார் வந்து கேட்கிறார், சிவமே கேட்கின்றார். அடியார் வேறு சிவன் வேறு அல்ல. ஆகவே இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நாயன்மார்கள் வாழ்ந்திருக்கின்றார். அதுதான் இங்க பார்க்கின்றோம். திருந்திய வணக்கம் ஒன்ற அருளியது, அந்த ஒன்றங்கிறது தான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. ஒன்று அருளியது, ஒரு தன்மைத்தான் அருளியது. லிங்க வழிபாடு சிறப்பானது, குரு வழிபாடு வந்து அதுக்கு அடுத்தபடியாகத்தான், அடியார் வழிபாடு அதுக்கும் அடுத்தபடியாகத்தான் என்றெல்லாம் கருதினால் அது தவறு. அது சைவ சித்தாந்தத்துக்கு முரணான கருத்து, ஒவ்வாத கருத்து. சிவ வழிபாடு, குரு வழிபாடு, அடியார் வழிபாடு மூன்றும் ஒத்த தன்மையன. இதே ஆசிரியர் அம்பலவான தேசிக சுவாமிகள் தம்முடைய சித்தாந்த சிகாமணி என்ற தம்முடைய சாத்திரத்திலேயும் சொல்லியிருக்கின்றார்கள். மூவுருவும் ஈசனே தானா எழலால் இழிவு உயர்வு பேசுதற்கே இல்லை என பேசு. இப்ப குரு லிங்கம் சங்கமம் மூணு ஈசன் தான், மூணும் பெருமான் தான். அப்போ அந்த மூன்றுக்கும் உயர்வு இழிவு என்று பேசுவதற்கே இடமில்லை என்று நீ எல்லாருக்கும் சொல்வாயாக என்று நமக்கு ஆணையிடுகின்றார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். ஆகவே இந்த பாடலை சொல்கின்றார்கள், அந்த மூன்று இடத்திலும் வழிபாட்டை வேற்றுமையின்றி ஒரு தன்மைக்காக சிவாகமனிலே அருளியது இயல்பான். அருளியது என்ன? இயல்புதான். அப்படிதான் சுவாமி சொல்லுவார். ஏன் சொல்றார்னா, இயல்பாம் என்றால் சீவன் முத்தர்களுடைய இயல்பிற்கு இணங்கவே ஆகும். சீவன் முத்தருடைய இயல்புக்கு தகுந்தபடிதான் அந்த மூன்று வழிபாட்டையும் ஒரே தன்மைக்காக அருளி செய்திருக்கின்றார். ஏன் அப்படின்னா, குருமூர்த்திய சொல்றாங்க, அடைக்கலம் வேண்டி என்னை அடைந்திடும் பக்குவ ஆன்மாக்களுக்கு அவருடைய பக்குவ நிலையை கண்டு, அந்த பரிவாக நிலையை கண்டு அவர்களை பற்றியிருக்கும் இருள் மனத்தை நீக்கி அருள்கின்றேன். ஏன் அப்படி செய்கின்றேன் என்றால், ஆணவ மனத்திலே சார்ந்து அவர்கள் படுகின்ற அந்த பிறவி துன்பத்தைக் கண்டு இறங்கி அவர்களுக்கு திருவருள் வாழ்க்கை, இந்த பிறவி வாழ்க்கையை, துன்பம் நிறைந்த பிறவி வாழ்க்கையை அகற்றி ஞான வாழ்க்கையாகிய அருள் வாழ்க்கையை அவர்களுக்கு வழங்குவதற்காகத்தான் அந்த செயலை, ஞான தீக்கி வழங்குகிற செயலை யாம் செய்கின்றோம் என்று இங்கே குறிப்பிடுகின்றார்கள். இதன் மூலம் என்ன சொல்கின்றார்கள் சிந்திக்கணும். நம்முடைய குருமூர்த்திகள் அகச்சான்று அவர்களே சொல்கின்றார்கள், அடியனை சார்கின்ற பக்குவான்மாக்களுடைய இருள் மனத்தை போக்கி அருள்கின்றேன். என அவர்கள் வாக்கு சிவ வாக்கு. இருள் மனத்தை யார் போக்க முடியும்? அதை போக்குவலன் சிவருவான் ஒருவன் தானே. அப்ப நம்ம குருமூர்த்திகள் அப்படி சொல்லி தான் போக்குவதாக சொல்கின்றார்கள் என்றால், எனதுரை தனதுரையாக என்று சொல்வது போல அவர்கள் வாக்கு அது சிவ வாக்கு தான். ஆகையினாலே இந்த குருமூர்த்தியுடைய நிலை எவ்வளவு பெரிய நிலை! சிவமாந்தன்மை பெருவாழ்விலே இருப்பவர்கள் நம்முடைய குருமுதவருடைய அருமை சீடராகிய அம்பலவன தேசிக மூர்த்திகள் என்பதற்கு இந்த 47 பாடல் ஒன்றே தகுந்த சான்றாக வளர்ந்தது. இந்த பாடல் ஒன்றே சான்றாக இருக்க போதுமானது. பல சான்றுகள் உள்ளன, இந்த ஒரு சான்றே போதுமானது. அருமையாக சொல்கின்றார்கள், என்னை வந்து அடைகின்ற பக்குவான்மாக்களுக்கு இருள் மனத்தை போக்கி ஏன் முத்தி அருள்கின்றேன் என்று சொன்னால், அந்த ஆன்மாக்கள் படுகின்ற பிறவி துன்பத்திற்கு இறங்கிதான், அந்த ஆன்மாக்களுடைய பிறவி துன்பத்தை கண்டு இறங்கி, அந்த ஆன்மாக்கள் படுகின்ற பிறவி துன்பத்திற்கு இறங்கித்தான் இவ்வாறு அந்த ஆன்மாக்களை காத்தருகின்றேன் சொல்கிறார். அப்போ கேள்வி என்ன? முத்தான்மாக்களுக்கு குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு மூன்றையும் ஒரே தன்மையாக விதித்தது ஏன் என்றால், அது அந்த சிவனூத்தனுடைய இயல்புக்கு தக்கவாறுதான் அப்படின்னு பதில் சொல்லிட்டு மேலும் என்ன சொல்கின்றார்கள்? குருவானவர் தன்மீது சொல்கின்றார்கள், குருவாகிய யான் என்னை அடைகின்ற பக்குவான்மாக்களுக்கு ஏன் இருமனத்தை போக்குகின்றேன் என்றால், அவர்களின் பிறவி துன்பத்தை கண்டு இறங்கி கருணை கொண்டுதான் அவர்களுக்கு அந்த மன நீக்கத்தையும் சிவச்சார்வையும் அளிக்கின்றேன். அப்போ ஒரு துன்பத்திலிருந்து அந்த ஆன்மாவை விடுவிச்சார்னா அந்த துன்பத்தினால அவன் வருந்துற, அதை பார்த்து இறங்கித்தானே. சரி, அப்ப அந்த குருமூர்த்திகள் வந்து என்ன நினைப்பாங்க? இவன் பிறவி துன்பத்திலே வருந்தினான், பக்குவனாக இருந்து அதிலிருந்து காத்தருள வேண்டும், நம்மை வேண்டினான், நாமும் அவனை பிறவி துன்பத்திலிருந்து காத்தருளினோம். அப்போ நம்மளால ஒருத்தர், நம்ம வந்து ஒருத்தருடைய கஷ்டத்தை போக்கி அவருக்கு ஒரு நல்ல நிலையை ஏதோ நம்மளால கொடுக்க முடிஞ்சது நம்ம கொடுத்துருக்கோம் இங்க. அப்ப நம்மளால ஒரு நல்ல நிலைக்கு வந்தவரு மறுபடியும் வந்து அந்த கஷ்டப்படுறத வந்து நாம வந்து விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். அப்ப அவரை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டு நாம என்ன சொல்லுவோம்? இப்ப என்னால முடிஞ்சது ஏதோ செஞ்சு உன்னை வந்து இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடும்ப்பா, இனி வந்து நீ மறுபடியும் இந்த கஷ்டமான நிலையில மாட்டிக்கிடாம நீ வந்து இந்த நல்ல நிலையில நீ வந்து நிலையா இருந்து கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன மாதிரி உபாயங்களை நீ கடைபிடி அப்படின்னு சொல்லி உலகில சொல்வது போல இல்லையா? ஒரு அதிகாரி சொல்றாருங்களேன், வேலை இல்லாம ஒருவர் ரொம்ப கஷ்டப்படுறான், நம்ம வருந்தி கேட்கின்றான். அப்ப அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ அவனுக்கு வந்து அவனுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு நல்ல வேலையை கொடுத்துட்டு இந்த வேலையை பெற்று நீ கஷ்டத்திலிருந்து நீங்க இருக்க, ஆனா அந்த வேலையை நீ வந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு இன்னென்ன செய்யணும் அப்படின்னு அதையும் சொல்றாரு இல்லையா? ஏன் அப்படின்னா, இவன் பட்ட கஷ்டத்தை பார்த்து இறங்கிதான் அந்த அதிகாரி அவனுக்கு இந்த வேலையை கொடுத்திருக்காரு. எனவே அந்த அதிகாரி மறுபடியும் அந்த கஷ்டத்துல அவன் விழுறத அவர் விரும்பல, ஆகவே தக்க அறிவுரை சொல்கின்றார். அது மாதிரிதான் மன துன்பத்திலிருந்து இந்த ஆன்மாவை காத்தருளிய குருவானவர் மீண்டும் இந்த ஆன்மா அந்த மனத்தை கொஞ்சம் கூட அந்த மனத்தாக்கம் அந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடாது, பழைய பிறவி வருத்தம், இவன் நம்ம குழந்தைவன் அப்படின்னு சிவபெருமான் சிறப்பா, எல்லா உயிர்களும் ஒரு குழந்தைதான் இருந்தாலும் சிறப்பாக உரியவர்கள் முத்தான்மாக்கள் இல்லையா? ஏன்னா வேற எதுவுமே வேண்டாம், சிவமே வேண்டும் நிற்பவர்கள். ஆகவே அவர்கள் சிறப்பாக அவனுக்கு வந்து குழந்தைகளாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு சிறிதளவு கூட அந்த மனத்தாக்கம் வாசனா மனம் என்பது கூட சிறிதும் இருக்கக்கூடாது என்பதிலே சிவபெருமான் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பதனாலே அந்த ஆன்மாக்களுக்கு இந்த மூன்று வழிபாடுகளையும் இந்த மனத்தாக்கம் சிறிதும் தாக்காமல் இருக்கும்படியாக, நீ ஏற்கனவே மனத்தினால வருந்தி பக்குவனாக இருந்து கொண்டு மனத்தினால் வருந்திருக்கின்றையே என்று சொல்லிதான் நான் விரைந்து வந்து உனக்கு அருள் செய்து முத்தி கொடுத்தேன், நீ மீண்டும் அந்த மனத்தினாலே நீ வருந்துவதை நான் பொறுத்துக் கொண்டிருக்க முடியுமா? எனவே இந்த மனத்தின் நீங்கிய முத்தி நிலையை நீ தக்க வைத்துக் கொள்ளும் பொருட்டு குரு, லிங்கம், சங்கமம் மூன்றிலும் ஒரே கருத்தோடு வழிபாடு செய்வாயாக, மூன்றும் சிவமே என்ற ஒரே கருத்தோடு வழிபாடு செய்வாயாக என்று அருமையாக உணர்த்தி அருள்கின்றார்கள். அடுத்த படத்திலே அருள் செய்கின்றார்கள். அங்கமுள் அங்கி ஒத்து தங்களால் அங்கிதானாம், இங்குயிர் உள்ளே ஈசன் எய்தலால் கருணைதானாய், தங்கிடும் இரும்பின் உள்ளே தருத்திடும் எரியே போல பொங்கிய பாசம் போக்கி புகுந்திடும் கருணையாளே என்று சொன்னார். அதாவது அங்கம் உடல் எடுத்துக்கிடும், உயிர் எடுத்துக்கிடும், எடுத்துக்காட்டுக்காக வேண்டி. உடலுக்குள் உயிர் வந்து எப்படி தங்குகின்றது? ஒத்து தங்குகின்றது. உடல் வேறு உயிர் வேறு என்று பிரித்தறிய முடியாதபடிக்கு இந்த உடம்புக்குள்ளே உயிர் ஒத்து தங்குகின்றது. அதனால நாம வந்து ஒரு உயிரை மதிக்கணும்னா உடலை மதிச்சுதான் ஆகணும். நான் உயிரை தான் மதிப்பேன், உடலை மதிக்க மாட்டேன்னு சொன்னா அது பொருள் இல்லை. ஏன்னா உயிர் வந்து உடலோடு அப்படி ஒத்து உடலாகவே இருக்கின்றது. அதே மாதிரிதான் முத்திய நிலையிலே அந்த முத்தான்மாவிடத்திலே ஈசன் எப்படி பொருந்திருக்கின்றான், அந்த முத்தான்மா வேறு தான் வேறுன்னு வேற்றுமை இல்லாம அந்த முத்தான்மாவே பொருந்திருக்கான். அப்ப ஒருத்தர் நான் உயிரை தான் மதிப்பேன், உடம்ப மதிக்க மாட்டேன்னு பேச முடியுமா? உயிரை மதிக்கணும்னா அந்த உயிர் இருக்கிற உடம்ப மதிப்பது தானே அந்த உயிரை மதிப்பது. அது மாதிரி ஒருவன் சிவனை மதிக்க வேண்டும் என்றால் அவன் ஞானாசிரியனை மதிக்க வேண்டும். அந்த ஞானாசிரியனாகிய முத்தான்மா அவரை சீடராக அடையப்பெற்ற சிவஞானிகள். சிவஞானியை மதிக்காமல் ஒருவன் சிவபெருமானை மதிக்கின்றன சொல்வதே அர்த்தம் இல்லை என்ற கருத்து இங்கே பெறப்படுகின்றது. இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்கின்றார்கள். இரும்பின் உள்ளே நெருப்பு தங்கி இருந்தார், அந்த நெருப்பு என்ன செய்யும் என்றால் அந்த இரும்பில் இருந்த கரையை போக்கிவிடும். அதே மாதிரி இந்த ஆன்மாவிடத்தில் இருக்கின்ற சிவமானது இந்த ஆன்மாவிடத்தில் உள்ள ஆணவ பாசத்தை போக்கி தன்னுடைய பரங்கருணையினாலே அந்த ஆன்மாவிடத்திலே புகுந்து நிற்கும் என்று சொன்னார்கள். அதான் தங்கிடும் இரும்பின் உள்ளே தரித்திடும் எரியே போல பொங்கிய பாசம் போக்கி. பொங்கிய பாசம் போக்கிங்கிறது ஆன்மாவுக்கு வச்சுக்கிடணும், நாம ஆன்மாவினுடைய பாசத்தை போக்கி. இது இந்த வினையை வந்து நம்ம ஓமையிலையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். இரும்பின் உள்ளே தரித்திடும் எரியே போல, எரி என்பது நெருப்பு, இரும்பின் உள்ளே தரித்திடும் எரியே போலன்னு சொல்லியிருக்கு. அந்த எரி அந்த இரும்பின் கரையை போக்குவது போல என்று நாம் இங்கே வைத்துக் கொள்ள வேண்டும். பொருள் வினையை ஓமையோடும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று ஒரு குறட்பா உள்ளது. அதில் சமன் செய்தல் சீர்தூக்கல் இரண்டும் தராசுக்கோளுக்கு தராசுக்கோளின் வினைகள். அதே மாதிரி அமைதலும் ஒருவார் கோடாமையும் சான்றோருக்குரிய வினைகள். சான்றோருக்குரிய வினைகளை தராசுக்கும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், தராசுக்குரிய வினைகளை சான்றோருக்கும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிமேலழகர் கூறுவார். அது மாதிரிதான் இங்க சிவபெருமான் முத்தான்மாவிடத்திலே எப்படி இருக்கின்றான், தீயிலே அதாவது இரும்பிலே தீ இருப்பது போல இருக்கின்றான். இரும்பை பற்றிய தீ என்ன செய்கின்றது, இரும்பின் கரையை போக்குகின்றது. அதுபோல முத்தான்மாவிடத்திலே இருக்கின்ற சிவபெருமான் அந்த ஆன்மாவினுடைய பாசத்தை போக்கி இருக்கின்றான். அதனாலதான் அந்த ஆன்மா முத்தான்மாவா ஆயிருக்கின்றது. எனவே சென்ற பாடலிலே குரு லிங்க சங்கம வழிபாடு சீவன்முத்தருக்கு இன்றிமையாதது என்று ஆசிரியர் விளக்கி அருளினார். அவற்றுள் சங்கம வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது, அதாவது ஒருவர் சிவலிங்க வழிபாட்டில் ஈடுபடும் போது அந்த சிவலிங்கத்தை சிவமாகவே போற்றுவான். அமர் குரு வழிபாட்டிலையும் குருவின் மீது உள்ள பக்தி விசுவாசத்தினாலே சிவமாகவே போற்றலாம். ஆனால் சங்கம வழிபாடு வரும்போது இவர் வந்து சிவன் அடியாறு தானே, சிவமாயிட முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து சிறிதும் அங்கே தோன்றிவிடக் கூடாது. அதாவது அந்த அடியாருடைய குலம், அவருடைய தொழில், அவருடைய புறத்தே காணப்படுகின்ற சில செய்கைகள் இவற்றை வைத்துக் கொண்டு இவர் சிவம்தானா அல்லவா என்ற ஒரு ஐயம் வந்துவிடக் கூடாது. அதான் அப்பர் பெருமான் எவரேனும் தாமாக யாரானாலும் இருந்து போட்டீங்க அப்படின்னா, யாரானாலும் இருக்கட்டும், நீ சாதனத்தை கண்டால் திருநீரையும் அக்கமணியையும் கண்டால் அடியற்ற மரம்போல வீழ்ந்து வணங்குவாயாக என்று அருளி செய்தார்கள். அதனாலதான் சங்கம வழிபாடுன்னு வரும்பொழுது அவர்களை ஆன்மான்னு நினைச்சிடக்கூடாது, அவர்கள் சிவமாகவே நினைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உதாரணம் சொல்லி.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவஸ்திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: உபயசாமியாருக்கு கடிதம் எழுதுகிற போது ஜி போப் அந்த மை கொஞ்சம் அசிந்துச்சான். அது கீழே எழுதினார். நான் ஒரு திருவாசகத்தை எழுதின போது பெற்ற அனுபவம், உங்களுக்கு எழுதுகிற போது ஒரு திருவாசகம் எழுதுவாராம், அந்த திருவாசகத்தை எழுதுகிற போது என்னுடைய அனுபவம் கண்ணீரா வந்து அதுல விழுந்துருச்சு, வேற தாழ்ல எனக்கு எழுதுறதுக்கு மனசு இல்லை என்று குறிப்பிடுகிறாராம். அப்ப அயல் நாட்டு ஒருவர் அயல் மொழி தெரிந்த ஒருவருக்கே இந்த உருக்கம் இருக்குமானால் நமக்கு எல்லாம் எத்தனை உருக்கம் வரணும். அந்த உருகுகளை உள்ள அதனால்தான் நிறைய திருவாசக முற்றோர்கள் நடத்தணும் வீடுகள்ல. எந்த வரைக்கும் ஒரு 10 பாட்டாவது 20 பாட்டாவது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது நல்ல மரபு வாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுகிறான். இங்காய எல்லா இடங்களிலும் இருக்கிற பெருமானை திருவாசகம் கொண்டு வழிபாடு செய்யணும். நாங்க ஒரு சங்கல்பம் பண்ணி ஒரு 108 இடங்கள்ல தொடர்ந்து எல்லா தலங்களிலையும் போய் செஞ்சோம். காசியிலே 2 முறை செஞ்சிட்டோம், திருவாரூர்ல தொடங்கி சிதம்பரத்துல முடிச்சோம், 108 இடங்கள்ல. இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு பேரு. திருவாசகத்தை வீட்டுல எல்லாருக்கும் ஒரு பிரதி கொடுத்துருக்கணும், வச்சிருக்கணும் கையில. திருவாசகத்துக்கு ஒரு பூ போட்டு கும்பிட்டா கூட போறோம், பூ போடுறதா நினைச்சு கும்பிட்டா போறோம், நமக்கு சித்திக்கும். அந்த மாணிக்க வாசக பெருமான் குருநாதர் வருவார் என்று நினைக்கிற வாதவுரடிகள் அந்த நிலையில அரசனிடத்துல வந்து நிற்கிறார். உள்ளம் ஒன்றி பணி செய்ய முடியல, அதான் சிக்கல், தர்ம சங்கடம்ங்கிறது. உலகியல் வாழ்க்கைக்காக ஒரு பதவியில இருந்து நாம் பணி செய்கிற போது அருளியல் வாழ்க்கை நம்ம ஈர்க்கும். ஈர்த்து ஈர்த்து என்னை சொல்ல இரும்பு தருமனத்தேனை ஈர்த்து ஈர்த்து எனக்கு என்ன கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினாய் உன் கடலினைகள். இதுக்குள்ள போயிட்டா திருவாசூர் போயிட்டு இருக்கணும். சாமி அவர் ஈர்க்குது, இங்கேயும் இருக்க முடியலையா, இங்கேயா அங்கேயான்னு தத்தளிக்கிறார் பெருமான். அப்படி அவரை உருக்குகிறார். உருக்கும் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்க போகுது. இவ்வளவு பெரிய பதவி கிடைச்சும் கூட பாருங்க அவருக்கு வகிக்க முடியலன்னு பின்னே வந்து உலகம் பேச போறாங்க. அங்கிருந்து வந்தார் குதிரை வீர தலைவர் எல்லாம் வந்து சொன்னாங்க, குதிரை இல்ல நம்ம படை இல்ல, சுரங்கபதிங்கிற பேர் நமக்கு இல்லாம போயிடும். இந்த பேர் இல்லாம போறது பேருக்காகவே செல்வதுக்காக மெயின்டைன் பண்ண வேண்டியது உலகத்துல. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம பேர் போயிடக்கூடாது, அதுக்காகவே செல்லுது வீட்டுல டிவி பிரிட்ஜு போன் இதெல்லாம் வச்சுக்கிடணும். அது பண்ற தொல்லைகள் பாத்தீங்கன்னா விடுறது தேவையில்லை நமக்கு. நானும் யோசிச்சு பார்த்தேன், இது இன்னும் சாமியார போட்டு நினைக்காதீங்க, இது என்ன சாமியார போல நான் சம்சாரியா தான் இருக்கிறேன். நிறைய வெள்ளாடைதான் நான் உடிச்சுவேன், சலவையா இருக்கணும், படிச்சுன்னு இருக்கணும். அந்த மாதிரி உடிச்சு உடிச்சு பார்த்தேன், என்னால துவைக்க முடியல, சலவைக்கும் போட முடியல. விடு ஒரு நாள்ல முடிவுண்டு. அதுக்கு தோதா ஒரு அருளாளர் வந்தாரு, நீ ஏன் நான் இது நல்ல யாத்திரைக்கு போற போது இந்த மாதிரி கட்டிட்டு போறது, எப்பவும் கட்டிக்கன்னு குடிச்சுட்டாரு. இதே நான் சாமியார பொண்ணு, சாமியார நான் போகல, சம்சாரியா தான் இருக்கிறேன். இந்த திருமுறைகளாகிய ஒரு சம்சாரத்தை விட்டு நான் எங்க போறது, திருமுறை ஓடுகளாகிய கூட்டத்துக்குள்ள விட்டுட்டு அடியால் நடுவுள் இருக்கும் அல்லையே, தனியா போகணும் இல்ல, எங்கயோ காட்டுல போய் உட்கார்ந்தது. திருமுறை படிக்கிற நல்ல சத்தம் காதல விழுகுது, திருமலை ஓடுகிற இடங்களுக்கு போகணும், நல்ல தமிழ் வல்லாரத்தில் கூடி பழகணும், நல்லதெல்லாம் கேட்கணும். சாமியாரா, இந்த சாமியார் இல்ல. ஆனால் இதெல்லாம் ஒரு அடையாளங்கள், இதெல்லாம் ஒரு நாம வந்து நம்ம நெறிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அடையாளம். இதெல்லாம் நாம எங்கேயும் போக முடியாது, இஷ்டத்துக்கு எங்கேயும் போய் எதுவும் செய்ய முடியாது. இதெல்லாம் போய் நின்று தெருவில் நின்று ஏதாவது பேசலாம் வைக்கலாம், இப்ப அதெல்லாம் முடியாது. ஏன்னா இதுக்குரிய கோலத்துக்கு ஏற்ற கொஞ்சம் சீலமும் நம்ம ஜாக்கிரதையா பார்க்க வேண்டியது, அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. சீரத்துக்கு பிறகு கோலம் வரும், நம்ம கோலத்துக்கு பிறகு சீரத்துக்கு வர்றோம். மாணிக்க வாசகர் திருவாதவுரடிகளுக்கு மனம் ஒன்ற முடியல, அந்த பணியில அழைத்து போய் அரசன் எடுத்துட்டு போய் குதிரை வாங்கிட்டு வாங்கினார். சுரங்கபதி நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாது, குதிரை எல்லாம் சிறந்த குதிரைப்படை வச்சிருக்கோம், பாண்டியர்களுக்கு பேர் இருக்கு, அதை கெடுத்து விடாத போயிட்டு இருந்தார். போய் நேர சரக்கரைய திறந்த பெரிய பண்டாரம், பாண்டியருடைய பல கோடி ரூபாய் இருக்கு, அதெல்லாம் எடுத்து வேணுங்கிறதுல மூட்டை கட்டி ஒட்டகத்து மேல யானை மேல குதிரை மேல தேர் மேல வச்சு அனுப்பிட்டு நேர கோயிலுக்கு வர்றாரு. எப்பவும் ஊரை விட்டு போகும்போது கோயில போய் வழிபாடு பண்ணணும், ஊருக்கு வந்த உடனே கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும். கோயிலுக்கு போட்டுக்கலாம் நேரம்னா புறப்படுற போது சாமியை நினைச்சுங்க, எங்க வீட்டை விட்டு கீழே காலை எடுத்து வைக்கிறோமோ பேய் எடுத்து வழிபங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோமா, சாமி அத்தான் அவனுடைய கருணையினாலும் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன். சும்மா பாட்டு கூட பாட வேண்டாம், பாட்டு பாடுறதுன்னா என்ன ஒரு மரபு, எந்த விதமான ஆபத்தம் இல்லாம போயிட்டு திரும்பி வருவோம் அப்படிங்கிறதுக்காக வேறு தோழி பண்ணும். தான் ஒரு கோலும் நாளும் அடியாரை வந்து நிலையாத வண்ணம் உரைசை ஆனசன் மாலை போதும் அடியாரர்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே, அவர் நமக்காக ஆணை வச்சிருக்கிறார். ஒரு பாட்டு சொல்லிட்டு போங்க. இடர்களையாய் ஏதோ ஒரு பாட்டு, ஒரு கந்தசுரட்சி யோசனை, ஏதோ சாமி முருகா, முருகன் குமரன் குகன் என்று மடிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய். அது சொன்னார் சிந்தாகுலமானவன் தீர்த்தி அணையாள், ஏதோ ஒரு வரி ஒரு தொடர் நல்ல தமிழ் வழிபாட்டை சொல்லிக்கொண்டு அல்லது தெரிந்த ஒன்றை சொல்லிக்கொண்டு குளறி குளறியாவது இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி தொடங்க வேண்டும். வெளியில போதும் சிரிப்பு வர்ற போதும் இப்படி பழக்கம் வந்துட்டதுன்னா நமக்கு இயல்பாகவே ஒரு பாதுகாப்பு இருக்கிறதாக மனத்திடம் வரும். ஒரு சாமி போய் ஆலவா என்ன வணங்கினார், மனந்துடனே என்ன கேட்கிறார், ஒன்று வேண்டும், ஒரே ஒரு ஒரு கருத்து தான் எனக்கு வேணும், என்னன்னா இந்த பொருள் எல்லாம் மாண்டியன் அறவழியில ஈட்டியன், அறவழியில ஈட்டின பொருள் நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, அருள்முள்ளம் உடையவர்கள், உலகம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் நல்ல அருள் செல்வம் உடையவர்கள், பொருட்செல்வம் நல்ல வழியில ஈட்டியப்பட்ட பொருட்செல்வம் எல்லாம் நீடு வாழ்ந்து அது அருளாக உயிர்களுக்கு அருளாக மாற வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்க வேணும். நல்ல வகையில் ஈட்டப்பட்ட செல்வங்கள் செல்வர்களை எல்லாம் நாம் என்ன நினைக்கணும், அவர்களெல்லாம் நல்ல வாழணும் வாழணும் வாழணும். அடுத்தவங்கிட்ட ஏதாவது கொஞ்சம் வந்து அழுக்காறு வந்துருது, அவரோட வாழ்க வாழ்கன்னு சொன்னா அவருடைய செல்வத்தின் மூலமாக எல்லாம் உலகம் வாழும். எப்படி மேகம் அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க, மாணிக்கவாசன் அண்டத்து அரும்பெறல் மேகம் வாழ்ந்தா என்னன்னா மழை பெய்யும், மழை பெய்ஞ்சா நம்ம தானியம் விளையும், நம்ம வீட்லயும் தானியம் வரும், எல்லாருக்கிற பெய்கிற மழை நமக்கும் பெய்யும் அல்லவா, ஆகவே மேகமாக இருக்கிற இறை நிலை அருளாளர்களுடைய செல்வம் வாழவடும். இந்த பாண்டியன் நல்ல வழியில ஈட்டிய செல்வம் இது நல்லதாக ஆகணும். என்ன நல்லதாகணும், உன்னுடைய திருப்பணிக்கும் உன்னுடைய அடியார் திருப்பணிக்கும் ஆகணும். அந்த காலத்தில் அதுதான் ப்ராஜெக்ட், இந்த காலத்தில் 1000 திட்டங்கள் சொல்லலாம். அப்ப கோவில்ல வந்தா தேசாந்திரி கட்டலன்னு ஒன்று இருக்கும், மத்தியானம் வந்து சாமியை கும்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு பெரிய தாம்பாளத்துல சாதம் பருப்பு குழம்பு எல்லாம் வச்சு சாமிக்கு நிவேதனம் பண்ணி ஒரு 5 செட்டு சாப்பாடு இருக்கும் ரெடியா, ஐயா நீங்க வாங்க வாங்க எந்த ஒரு நீ சாப்பிடுங்க. ஆக அந்த காலத்துல கிளப்புற விவகாரம் எல்லாம் கிடையாது, விருந்தினர்களுக்கு போவாங்க, விருந்தினருக்கு நாங்கையும் பர தேசம், அதாவது சில பேர் மற்றவருடைய உணவு உண்ணக்கூடாதுன்னு நீதி வச்சிருப்பாங்க, பராண்ணம் புசித்தல் இல்லை, காசி வரைக்கும் கூட்டு விடுவாங்க. அப்ப அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி திருக்கோயில இருக்கக்கூடிய பிரசாதங்கள் பயன்படும். அது போல சத்தனம் இருக்கும், சாப்பிடி இருக்கும், எத்தனையோ எத்தனையோ வகையில உணவு. ஆக அந்த நிலையில வந்து இந்த பொருள் எல்லாம் அந்த காலத்துல கோவிலுக்கும் கோவில் தொடர்பான காரியங்களுக்கும் கோவில் வேலை நடந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், அதனால உணவு கிடைக்கும். அதுதான் அந்த காலத்துல பெரிய மற்றவர்கள் இயல்பாக சமுதாய பணிகள் இயல்பா அவமே செஞ்சுக்குவான், வீட்டுக்கு பக்கத்துல சுத்தம் பண்ணி வைக்கிறது, ஊர் குளத்தை பொதுவா பாதுகாக்கிறது, இதெல்லாம் அரசாங்கம் வந்து செய்ய முடியல, அந்தந்த ஊருக்காரனே செஞ்சிருவான். இப்ப எல்லாம் டெல்லியில இருந்து நமக்கு வரணும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குளத்தை நாங்குநேரிக்கு பக்கத்துல சின்ன குளம், அதுக்கு நம்ம போய் முதலமைச்சரை பார்த்து அவரு நம்ம அரசாங்கத்துக்கு கேட்டுப்பாரு இல்லைங்க, சென்னை டெல்லியில இருக்கு முடிஞ்சா அங்க போங்க, உங்க எம்பியை கூட்டியிருந்தா அங்க போய் அங்க திரும்பி வந்தான், இது எவ்வளவு ஆகினா 3 லட்சம், இது நீங்களே செய்யக்கூடாதுன்னு கேட்பாங்க. அத நாமளே எளிமையாக செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் பிறர் உதவிக்கு போகிறோம், அதான் பெரிய திருப்பணின்னு நினைக்கிறது. அவங்கவுங்க ஊர்ல இருக்கவங்க அவங்கவுங்க பாதுகாக்கலன்னா அப்புறம் இன்னும் என்ன பண்றது, பிறரால பாதுகாக்க முடியாத ஒரு பெருஞ்செல்வர்களாக இருக்கிறவர்கள் பாதுகாப்பாரு. சாமி அந்த மாதிரி அரச நிலத்துல இருக்கக்கூடிய பொருள் அரும்பொருள் நல்ல வழியிலேயே செலவாக வேண்டும். அப்பவே அவருடைய கருத்து என்ன வந்துருச்சுன்னா, இது நல்ல வழின்னா குதிரை வாங்குற வழி, அல்லாத வழின்னு தெரிஞ்சு போச்சு. அதான் மனம் வேறுபட்டினர், முதல்லிய மனம் வேறுபட்டு அமைச்சியில் நெறிந்தார், உள்ளம் வேறுபட்டு இருக்குது. அப்ப இவர் சொன்னதே பாண்டியராஜன் சில சில நேரங்களில் ஒத்துக்கொள்ள போடுறது, அருள்பணிகள் செய்ய வேண்டும் என்று சொன்ன இல்லாம வேறு வகையா செய்யணும் போல இருக்கு. பரஞ்சோதி முனிவருடைய வாக்க வச்சு இங்க இருந்து போனார், அப்படி போகிற போது சதா ஆலவாய் பெருமானுடைய திருவுருவகமாகவே போகிறோம். அப்படி போன போது பாக்குறவங்க எல்லாம் என்னைய பைத்தியக்காரன் மாதிரி இருக்காங்க, ஒரு மந்திரி மாதிரி, மந்திரிக்குள்ள அந்தஸ்து இல்லையே, மந்திரினா பெருமிதமா இருக்கணுமே. இத்தீதி என பிறர் நகைக்க வரு நாளாம் தத்தி பதிய சத்தினிவாதம், சத்தினிவாதம் நாளாம் சத்தினிவாதம், அதிதீவிர நிலைக்கு போயிட்டார் பக்கவத்துக்கு. அதிதீவிரமா வந்தா அந்த ஊரார் எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க, அந்த ஒரு நிலைக்கு தன்னை மறந்த லயம் அவருக்கு. ஆனால் அப்படி போகிற போது ஒற்றிய மலத்தினும் வெறி, அவருடைய மலங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு, இருவினை ஒப்பு மலபரிபாகம் ஏற்பட்டு அவருடைய குற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி சுமை பொறுத்தோன் ஒத்து இந்த பெரிய சுமையை தூக்கிட்டு போனவன் இந்த பாரத்தை கீழே எங்கடா இறங்கி வைப்போம் நினைச்சு ஒரு சுமை தாங்கி கல் கிடைச்சுன்னா அங்க அப்பாடா நினைக்கிற மாதிரி அது அவனவனுக்கு தான் தெரியும். முடியாத போது பேட்டியை தூக்கிட்டு போறான், நமக்கு தூக்கணும்னு ஆசை, அது நம்ம தூக்க பரவணுங்கிற நிலையில ஆசைப்பட்டு வருது. மூச்சு வாங்கி தூக்கிறோம் பாருங்க, யாராவது வந்து வாங்கிக்க மாட்டாங்களே, இறக்கி விட்டா என்ன சீக்கிரமா இறக்கி விட்டாரு தாத்தா அப்படின்னு மருமக நினைப்பா. அப்போ இறக்கி விட முடியாது, வச்சிருக்க முடியாது. அந்த நேரம் பார்த்து என்னையா நீங்க குழந்தை வச்சுக்கிட்டீங்கன்னு ஒருத்தர் வந்து வாங்கிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அது போல அவருடைய சுமை, வினை சுமை குறைகிற நேரம் வந்தது. அதற்கு மேலே பிணிப்பொரும் ரெண்டு கை கால விலங்கு போட்டுருக்கு, நடந்து போ அப்படின்னு சொன்னா எப்படி நடப்பான்? ஒரு செயலும் செய்ய முடியாது. அதுவும் கொஞ்சம் விசாலமா ஒரு சங்கிலி விட்டு கட்டி போட்டிருக்கானா, நெருக்கமா கை காலில் விலங்கு போட்டிருக்கான். இவன் என்ன செய்வான்? அந்த இரும்பு கை விலங்கு கால் விலங்குல இருந்து எப்ப விடுபட்டானோ அப்பாடா நினைக்கிற மாதிரி இந்த குறையுடைய சுமையுடைய வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்குரிய நிலை வந்தத அவர் உணர்கிறார் மனசுல. இந்த அனுபவம் வர்ற போது விரைந்து போகிறார், வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க. அங்க போகிற போது இந்த வேகம், மனோவேகம், செயல் வேகம் எல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்குது அவருக்கு. அந்த நிலையில் அங்க போய் சேர்கிற போது பெருமான் கருணை வெள்ளம் இருக்கும் இடம் அவருக்கு மனசுல தோணுது. கருணை கடல், கருணை பெருவெள்ளம் இருக்கிற இடம் இது என்று மனசுக்குள்ள தேடுகிறார். அப்போ ஒரு இடத்துல ஒரு நல்ல உணர்வு வருமானா அந்த இடத்தை பற்றி நாம ஒரு முடிவு கட்டலாம். மனசுல ஒரு உருக்கம் வரணும், ஒரு நிலை வரணும். ஆனால் தான் அந்த உறையூர்ல போன போது அவன் கோழி வந்து யானையை விரட்டிட்டான், இதுதான் தலைவர் நான் அப்படின்னா என்ன? இடத்தினுடைய இயல்பை பார்க்கறதுக்கு அரசர்கள் சில செயல்களை, செயல்கள், நிகழ்வுகள், ஒலி குறிப்புகள் இதெல்லாம் பார்க்கறது என்னன்னா, நல்ல கவனத்தோட பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள், சிந்திக்கிறவர்களுக்கு சில உண்மைகள் தட்டுப்படும். குறிப்பு குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யார் கொடுத்தும் குழல்னார். குறிப்பு தெரிந்து செயல்படுகிறதுல பிறர் நலம் கருதி சாமார்களுக்காக குறிப்போடு என்னன்னு அவன் பிரயோஜனம் இல்ல, அவன் எல்லாருந்தான் இருப்பான். பிறர் நலம் வேண்டும் என்று நினைத்து குறிப்புணர்வார் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கணிக்கிறவர்கள், நன்றாக உயர்ந்த நிலையிலே சிந்தித்து ஒரு தெளிந்து ஒரு முடிவை காட்டுவார்கள். அந்த மாதிரி மனசுக்கு மாணிக்கவாசகருக்கு வந்தது. அங்க போனார், மோனா வழி தேற்றும் கோலம் உரைகின்றதோ குருந்தை எதிர்கண்டார். குருந்த மரத்தை பார்த்தார். இந்த மரத்தை பார்க்கறதே இப்ப ரொம்ப கஷ்டங்க. குருந்த மரம் கல்லுல வச்சுட்டோம், எதெல்லாம் உயர்ந்ததுன்னு கருதணுமோ அத்தனையும் வழிபாட்டிற்குரியதாக ஆக்கி புறக்கணித்து விட்டோம். வழிபாட்டுக்குரியதை நாம் என்ன செய்யறோம்னா, சும்மா ஒரு பாவதா பண்ணிட்டு அதை புறக்கணிச்சிடும், அனுபவிக்காம திருவாசன் வயசாகட்டும் தேவாரம் அது அப்புறம் ஆகட்டுங்க, கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் போட்டுங்க, வேலை எல்லாம் இருக்குல்ல முடிச்சு. அனுபவிக்கத்தக்கதையெல்லாம் வழிபடத்தக்கதாக எண்ணி ஒதுக்கி வைத்து விட்டதுனாலே கலைகள், அரிய சிந்தனை தரங்கள், மிகுதியான உயர்ந்த நூல்கள், பண்பாட்டு மரபுகள் எல்லாம் வந்து வழிபடப்படுகிற நிலையிலே தமிழர்கள் வைத்திருக்கிறார்களே தவிர, அதை அனுபவிக்கத்தக்க நிலையில தங்களுடைய இந்த மாதிரியான மூல பண்டாரம் உலகத்துல எங்கும் கிடையாது. அதை அனுபவிக்க தெரியல, எல்லாரும் கும்பிடு போடுகிறோம். வருஷத்துக்கு ஒரு நாள் புத்தகம் எல்லாம், தங்க இலக்கியங்கள் எல்லாம் எடுத்து வச்சு, தேவாரத்து வாசங்கள் எல்லாம் எடுத்து வச்சு, சரஸ்வதி பூஜைன்னு உயர்ந்த வாத்தியங்கள் எல்லாம் எடுத்து வச்சு சரஸ்வதி பூஜைன்னு, மத்த நாள் வச்சா நம்ம கட்டி தூக்கி பல நேரம் வச்சுப்படுது. அதெல்லாம் இந்த தாத்தா காலத்துல இருந்து வர்ற புத்தகம், புத்தகத்தை எடுத்து படிச்சா நல்லா இருக்கும். அங்கெல்லாம் மேல்நாட்டுல எல்லாம் ஞானமும் சேர மாட்டார், அனுபவிக்கல. இந்த குருந்த மரத்தை பார்த்தார். இப்ப குருந்த மரம்னா கல்லாறு வச்சு அதுக்கு தங்க தோஷம் போட்டுருக்கனால குருந்த மரம். இந்த குருந்த மரம் எங்கன்னா அந்த பின்பக்கம் ஒரு மரம் இருக்கார், கடமை வர்றது இங்க வெள்ளி கவசம் போட்டுருக்கிறோம், அங்க திருப்பெருந்தரையும் தங்க கவசம் போட்டுருக்கோம். திருவிழா அன்னைக்கு போய் பார்த்துருந்தோம் அந்த இடத்துல வச்சு. ஒரு திருவாசகமாவது நினைக்கிற பேர் உடையவரும் ரொம்ப குறைச்சு, அங்க போற கூட்டத்துக்கும் ஆயிரம் பேர் போனா ஒரு ஆள் தான் திருவாசகத்தை நினைப்பான். இதை தப்பா நினைக்க கூடாது. அப்படியே நினைக்க, அங்க திருப்பெருந்துறைக்கு போகிற போது ஆண்டுக்கு ரெண்டு முறையாவது போவேன், போகிற போது அங்க நினைக்கிறது இந்த இவ்வளவு ஆரம் ஆரம் இருக்க யாராவது ஒருத்தர் ஒரு திருவாசகத்தையாவது டேப் ரெக்கார்டர் போட்டா நல்லா இருக்கும். கேட்டுக்கிட்டா இருப்பாங்க, திருவாசகத்தை கல்வெட்டா வச்சிருக்காங்க, அது ஈட்டுல வச்சிருக்காங்க, யாரு பார்க்க போறா? அறுவடை செய்ய தெரியாத இடுப்புல ஆயிரம் அறுவாள் வச்சு மாதிரி கருவிகள் இருந்தா மட்டும் போருமா, கருவிகளை பயன்படுத்தி பயன்படுத்தக்க நிலையில எல்லாம் இருக்கணும். சாமி இந்த குருந்த மரத்தை பார்த்தார், அங்க அந்த குருந்த மரத்தின் அடியில அடியாளர்கள் கூட இருக்கிறார்கள். அந்த அடியாளர்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி சில ஒலிகள் கிளம்புது, நல்ல தத்துவம், நல்ல நாத தத்துவம் அங்கே சூழ்ந்து இருக்கிற நல்ல சத்தம் ஓசை. அது எப்படி? வேத நூல் ஒரு மருங்கினும் வெய்வழி செய்வ போத நூல் ஒரு மருங்கினும் புராணத்துக்கிடந்த கீத நூல் ஒரு மருங்கினும் கிளைகளில் சமய வேத நூல் ஒரு மருங்கினும் வாய்விட்டு வேதம் போதம் கீதம் வேதம் எல்லாம் வச்சு கடைசியில் வச்சா பாருங்க வேதம். இப்படிப்பட்ட நிலையில பல தொண்டர்கள் குழாங்களுக்கு இடையே மிக சிறந்ததாக யோக ஆசனத்தில் குருந்த மரத்தடியில ஞான புறவனாக பெருமான் எழுந்தொழி இருக்கிறார். அந்தணனாக வந்து அங்கே அருள் கொண்டிருக்கிறார் பெருமான். புத்தகம் எழுதிய சிவஞான மெய்ப்போதம் கையில வைத்து இருக்கிறார். இந்த கையில இப்படி சின்முத்துறையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் பெருமான். கைத்தலன் தரித்திருப்பதோர் கருணையை கண்டார். வேற குருநாதன் சில கருணையை கண்டார். தனக்கு கருணை செய்யவல்ல கைதரவல்ல கடவுள் என்ன கொடுக்க போறார்? மாசிலான ஒரு பெருநிலையை கொடுக்க போறார். சாமியை சேர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். போனார், போன உடனே அன்பேனும் வலைப்பட்டார். மாணிக்க மாசகர் அன்பு என்ற வலையில அகப்பட்டுக் கொண்டார். அவர் அருள் வலைப்பட்டார். அருளாகிய வலையில அவர் பட்டுக்கிட்டார். ரெண்டு பேரும் அடியாத ஆண்டவனும் வலைக்குள்ளே அகப்பட்டுக் கொண்டார்கள். துன்ப வெம்பவம் வலை அறுத்திட வந்தார். ரொம்ப கொடுமையான பிறப்பாகி அந்த வலையிலிருந்து அறுத்துக் கொண்டு வெளிவருவதற்காக மாணிக்க வாசகர் அன்பு என்ற வலையிலே பட்டார். பெருமான் அருள் வலையிலே பட்டான். அருள் தருவதற்காக இப்படி குருபரத்து அவனியிலே ஒருவனாக வந்திருந்தார். அங்க வந்த உடனே சாமி பார்க்கிறார். பார்த்த உடனே தீட்சை நடக்குது. சச்சு தீட்சைன்னு சொல்லுவாங்க. திருக்கருணை நோக்கம் வந்த உடனே அந்த திருக்கருணை நோக்கத்துக்குள்ளே நினைக்கிறது வேதியர் ஒழுக்கமும். ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களுடைய ஒழுக்கத்தை உணர்ந்து கொள்ளவன். ஒழுகுதல் அவருடைய நடை பாங்கு அதை பார்த்த உடனே தெரியும் சரியில்லை. பலகாலம் ஒழுங்குடையவர்களை பார்த்தா தான் ஒழுக்கம் என்னன்னு தெரியும். ஒழுக்கம் தனியா ஒண்ணும் கிடையாது. பல ஒழுங்குடைய மாக்களுடைய பழகி பழகி நம்முடைய பரம்பரை பெற்றோர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் எப்படி ஒழுகுகிறார்கள் இவங்க ஒழுக்கமுடையவன் சொன்னார். அந்த ஒழுக்கமுடையவர்களை பார்த்து பார்த்து பார்த்து உதாரணமா தேர்ந்து வைரம் பார்க்கிற மாதிரி நினைச்சுங்களேன். வைரத்தை நல்லா பார்த்து பார்த்து பழகினா தான் வைரம் நிதானத்துக்கு வரும். அது போலிகளை விளக்கி உண்மையை பார்க்கிறதுனா இந்த வேத பெரியவருடைய ஒழுக்கத்தை கண்டு அந்த ஒழுக்கம் மட்டும் இல்ல அவரிடத்துல அன்பும் கண்டு. சிலருக்கு ஒழுக்கம் இருக்கும் அன்பு இருக்காது. தாங்க பிடிச்சது தாரகாவனத்து முனிவர்கள் போல தாரகாவனத்து பத்தினிகள் போல அவன் விடாப்படியாக வேத நூலில் சொல்லப்பட்ட ஒழுக்கங்கள் எல்லாம் அப்படியே கடைபிடிப்பான். இந்த வேத வாழ்க்கை வந்து எங்களுக்கு அது வேதமே பலன் தரும். அதை கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள் வேண்டாமா அவன். இதெல்லாம் நுட்பமான தத்துவ சிந்தனைகள்ல ஒவ்வொன்றாக கடந்து வந்து சைவ சித்தாந்த வழி தேடி போய் அண்மையாம் சிவத்தை சாருகிற நிலைக்கு மாணிக்க வாசகரை கொண்டு போயிட்டு. அப்போ இந்த வேதம் கடந்து இருக்கிற நிலையில இந்த ஒழுக்கத்தை பார்த்து அன்பும் கண்டு யாக்கை உண்ணிலா உயிர் பொருள் பூனால் உடன் கவர்ந்து அவர் கொடுக்கல இவரை கவர்ந்துகிட்டாரான். உள்ளம் கவர் கல்வன் அந்த சொல்ல எடுத்துக்கொண்டார். திருமுறை வார்த்தைகளை பழஞ்சோன் என்ன இவர் ஆவியோடு ஆக்கை இந்த தத்த மாட்டு கொடுக்கறதுக்கு தண்ணீர் விடணும். நீர் விட்டு எனக்கு இந்த என்னுடைய பொருளை எல்லாம் உனக்கு நான் தந்திருக்கிறேன். அதை சொல்றே எந்த ஆவியும் உடலும் உடமையும் எல்லாம் குந்தே என்னை ஆட்கொண்ட அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா? நான் கொடுக்கறதில்ல, நீ எடுத்துக்கிறது. ஆனாலும் சொன்ன உணர்வுடன் கவர்ந்து உள்ள கண்ணினால் மலங்கள் பார்த்தார். கண்ணினால பார்த்தார். மனசு உள்ள கண்ணுன்னு ஒண்ணு இருக்கு. மனசு மானச தீட்சை வருது. தட்சு தீட்சை மானச தீட்சை. இவன் இவ்வாறு ஆகுக என்று மனசினாலே நினைத்துட்டு அவன் அப்படி ஆயிடுவான். இப்ப நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது மனசுல நினைச்சுட்டாலும் தான் அதெல்லாம் நடக்குது. போறானே மோதி விழு போறான்னு நினைச்சுவான். அது விழுதுவான். கெடுதலை பத்தி நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறதுனால இந்த கெடுதலுக்கு பெரிய வலு ஏற்படுது. நல்லதை நினைச்சா நல்லதுக்கு அந்த வலு உண்டாகும். இவனுடைய மனமாசு நீங்கி இவன் உயர வேண்டும் என்று உள்ளத்திலே சாமி நினைத்தார். உள்ள கண்ணினால் மலங்கழி கத கமலமும் சுட்டு திருவடியின் தலைமையில வைத்தார். திருவடி என்று தலைமையில் வைத்தார். நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார், இல்லாமல் தீவனைகள் நீங்க வைத்தார், கிணந்திரு களித்துருவை போர் வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார், இனந்திருவு மணிமலத்து ஏறவிட்ட இனமலர்கள் போட வந்து மதுவாய்ப்பில்கி நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார். நல்லூர் எம்பெருமான் நல்லவாறே அப்பசாமிகளுக்கு குட்டு நல்லூர்னு பாபநாசத்துக்கு கூடிய தளம் அங்க திருவடி சுட்டது. சிவங்கோயில்ல இந்த திருவடி சுட்டுகிற பழக்கம் எங்க இருக்குன்னா அந்த கோயில்ல தான், பெருமா கோயில் இந்த தடாரி விற்பாங்க. அப்பசாமிகளுக்கு வைத்த திருவடியை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்லூர்ல இன்றைக்கும் போய் சாமியை கும்பிட்டீங்கன்னா தடாரி விற்பார்கள். இப்படி பெருமான் ஆட்கொண்டு அவரை வண்ணப்பணித்து வாயந்த வான்கருணை காட்டி அங்கே உபதேசம் நிகழ்ந்தது. அதனால தான் யானையோ தவம் செய்தேன் சிவாய நமயம், அப்ப நமச்சிவாய வாழ்கன்னு சொன்னார். அது எல்லாருக்கும் சொல்றதுக்காக நாதன் நாமம் ஆதலினால் நமச்சிவாய. அது முதல்ல வந்து சமய தீட்சை விசேஷ தீட்சை இதெல்லாம் மிக அழகாக சொல்லிக்கொண்டு போவார்கள் சிவாகம கருத்துடையவர்கள். அந்த நிலையிலே அண்டதம் நாவில் ஞானவாணி வந்து இருந்தனள், ஞானமே வடிவமாகிய கலைமகள் வந்து அன்பருடைய நாவில இருந்தா இப்போ பாடத் தொடங்கிவிட்டார். பழுதிலாத சொல்மணியினை பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினால் முறை கொடுத்து அலங்கள். இது எல்லாரும் செய்வாங்க. இந்த அழுது காட்டும் அன்பு இருக்காது. பல பேர் பாடுவாங்க சாமி மேல நூற்றுக்கணக்கான பாட்டு பாடுவாங்க, பாடுகிற போதும் கண்ணீர் வராது, பிறர் பாட கேட்டாலும் கண்ணீர் வராது, பிறர் பாடினாலும் அவர்களுக்கும் கண்ணீர் வராது. பாடினா இந்த நெஞ்சம் நெக்குறுகிறவர் போல இந்த உலகத்துல யாரு என்ன எந்த நூல பாடினாலும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு சிவபுராஜ சாமி. இந்த பாடுற போது அழுக வரணும், பாடுற போது அழுக வரணும். அது உயர்ந்த மரபு. தேவாரம் பாடினாலும் சரி திருமாசகம் பாடினாலும் உள்ளத்தை உருக்கணும். உள்ளம் உருக்குனா அதுல மாசு கழியுது. எது உருகினாலும் அந்த உருக்கத்தினால அதுல இருக்கக்கூடிய அழுக்கு போகுது. ஞாபகம் உருகி பெருகி தடம் உன்னுடைய கருணை கடலில் படிவோம் என்று சொல்வார் மாணிக்கவாசாமி. பெரிய ஞானிகள் உயர்ந்த தலைவர்கள் மடாதிபதிகள்னா எங்காவது தேவாரம் பண்ணா அப்படியே கண்ணு கண்ணீர். அந்த அனுபவ நிலையிலிருந்து அந்த நிலை தலைமை பண்பை பெற்றவர்கள் சில பேர். பிறகு ஆள் இல்லாமல் தூக்கி ஒன்று உட்கார வச்சிருப்பாங்க. இவனுக்கு தேவாரம் தெரியாது, திருவாசகம் தெரியாது, இவன் எப்படி அழுவான்? பக்கத்துல இருக்க ஆள் சொல்லுவான், சாமி போன சாமி வந்து தேவாரம் பண்ணா கண்ணீர் விடுவாரு, ஜனங்கள் எல்லாம் ஒரு நிச்சயம் சொல்றாங்க கொஞ்சம் கண்ணீர் விடுங்கிறேன். அட நான் எங்கடா போவேன், கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு எங்கடா கண்ணீர் விடுறதுக்கு? இல்ல சாமி இப்படி கொஞ்சம் பக்குவமா பூஜை நேரத்துலயாவது கண்ணீர் விடுங்க. அதுக்கு நான் என்னடா பண்றது? வழி வச்சிருக்கேன். இந்த வழி சொல்றவன் திருகலாகிய மனம் உடையவன். தன்னை ஏமாத்திக்கிட்டா அடுத்தவனை ஏமாத்துறது. அங்க போய் கொஞ்சம் மிளகு அரைச்சு சின்ன ஒரு இலையில வச்சு வெத்தலையில வச்சு கொண்டாந்து இத கொஞ்சம் ரெப்பையில கீச்ச பூச்சிக்க பூச்சிக்கு போட்டுங்க. பூச்சிக்கிட்டான், கண்ணு காந்தது, கண்ணீர் கணக்கமா கொட்டுது. தேவாரம் ஓதா பாடிக்கிட்டு இருக்கிறாரு. அடாடாடா, அந்த சாமியை விட இந்த சாமி பெரிய சாமியா இருக்கு. பக்தர்களுக்கு என்ன தெரியும்? நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குந்தே இளையரா அன்புனக்கு என் ஊடகத்தே நின்று அருள். உடையானே நான் போலியா இருந்தா கூட வேகம் ஜாஸ்தி. எனக்கு நாடகத்தில் நடிக்கிறது கூட எனக்கு நாடகத்தில் நடிச்சுதான் அப்புறம் உண்மை நிலை வரும். முதல்ல கோலத்தை போட்டுக்கிட்டு அப்புறம் சீலத்துக்கு வாங்க. கோலத்துக்காக சீலத்துக்கு வருவான் சொல்லு. சீலங்கத்து கோலத்துக்கு வர்றதுங்கிறது தேவையில்லை. அவன் சீலம் வாங்க எல்லாரும் தெரியுமே. அவன் நடிக்காவது நீ ஒரு அடியார் போல நடி. அந்த மாதிரி பார்த்தான். இது கணக்குல எழுதிட்டான். என்ன கணக்குல எழுதிட்டான்? ஆனந்த பாஷ்பத்துக்கு அரைப்பழம் மிளகுனான். இவன் ரெண்டு மிளகு தான் அரைச்சு விட்டான். அரைப்பழம் மிளகு என்ன விளையாது? நாளோறும் திட்டம் பூஜைக்கு போற போது அரைப்பழம் மிளகு ஆண்டவன். ரொம்ப நாள் போச்சு, ஒரு ஆடிட்டர் வந்தாரு. என்ன ஆனந்த பாஷ்பம்னா என்ன, அரைப்பழம் மிளகு தான் என்ன? எங்களுக்கு தெரியாது சார், அந்த காலத்துல இருந்து எழுதிட்டு வரான். அப்புறம் வயசானவரை கூப்பிட்டு கேட்டவரை இருந்தேன் சார். இப்படியா ஆனந்த பாஷ்பம் தெரிவது? பெருமானை நினைஞ்சா மாணிக்கநாதர் நினைச்சா ஊனெல்லாம் உருகணும், உடல் கம்பிக்க வேண்டும். ஏன் அவர் பாடின திருவாசகம் இல்லன்னா சிவங்கோயில்னு சொன்னா திருவும்பாவை இல்லாத கோயில் இல்ல. வீடுன்னு சொன்னா திருவாசகம் ஓடாத வீடு வீடு இல்ல. அப்படிப்பட்ட திருவாசகத்துக்கு பெருமான் வந்து பழுதிலாத சொல் மணியினை பக்தி செய்து அன்பு முழுமாகிய வடம்னார். நாரா எதை வச்சாருன்னா அந்த கோக்கிற மலர்களை அன்பாகிய அந்த வடத்துல கோத்து மெய் அன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் இப்படி பாடி சாத்தின உடனே வலுவிலாத பெயர் மாணிக்க வாசகன் என்று பேர் சூட்டிட்டார். சாமிய வாயினால் இனி மாணிக்க வாசகன், மாணிக்கம் போன்ற வாசகத்தை உடையவன் சாமி. ரொம்ப இந்த பரிசனங்கள்லாம் சீக்கிரமா போங்க, நான் வருவேன். குதிரை எல்லாம் ஆடி மாதத்துல தான் வரும், நான் வந்து கூட்டிட்டு வரேன் சில அனுப்பிச்சார் சாமியிட போனார். இந்த பொருள் எல்லாம் இங்க மதுரையில வேண்டிக்கிட்டது, குருநாதர்கிட்ட வேண்டிக்கிட்டார். இதெல்லாம் ஆகணும்னார். அரண்பணியும் அடியார் பணியும் செய்ய ஆரம்பிச்சுட்டார், ஆலய பணியும் செய்ய ஆரம்பிச்சார். சாமி இவருடைய பணிகள் கொஞ்ச நாள் இருக்கணும், இவருடைய மலர்வாய் பிறந்த வாசக தேனை அனுபவிக்கணும் என்பதற்காக நீ இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு விட்டார். அப்பதான் அவரு பாடுகிறார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு பிரிவு நிலைய யாரும் இந்த உலகத்துல காட்சியும் இல்லை. இறைவனை பிரிந்து அனுபவிச்ச பிறகு மழக்கை இறங்கு பொற்கிண்ணம் என்றதால் அரிய என்று உனை கருதுகளே. நான் எப்படிப்பா நல்ல கதை அருகிலே தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியினுடைய அருமை தெரியாம போன மாதிரி நான் என்னை விட்டுட்டு போயிட்டே சாமி, என்னை விட்டுட்டு போலாமா நீ? என்ன பிரிவு துயரம் என்பதை மாணிக்க வாசகர் இறை நிலையிலிருந்து அப்படியே உயர்ந்த நிலையிலிருந்து தவறி கீழே விழுந்த மாதிரி ஆயிட்டு வருது. மீனை தூக்கி தரையில போட்ட மாதிரி ஆயிட்டு மூச்சு விட முடியாத நிலையில அவருடைய புலம்பல் இருக்கு பாருங்க, இந்த உருக்கம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் திருமாசகத்தில் நீங்க படிக்கணும். சாமி அந்த நிலையில் இருக்கிற போது பாண்டிய மன்னன் கேட்டு விட்டான், குதிரை எல்லாம் என்ன வந்துச்சு சாமி? வேற யார்ட்ட போவார்? எல்லாம் செலவாயிப்பட்டு கையில ஒன்றும் கிடையாது, கையில் ஒன்றும் காணம் இல்லை, கடலடியே தொழுது உயிர்னா ஐவர் நின்று ஒந்தல் விட்டா இருக்கிறேன். சாமி சுந்தர் கேட்கிற கையில் ஒன்றும் காணவில்லை, கடலடி தான் உன்னுடைய திருவடி தான் எனக்கு, நீ கவலைப்படாத சீக்கிரம் வரும்னு சொல்லி அனுப்பிட்டு நீயும் புறப்பட்டு போன்ட்டார். சாமி புறப்பட்டு வருகிறார். அங்க அடியார் குளத்துல இருந்தவர் இப்போ அமைச்சர் குளத்துக்கு வந்துட்டார். மன்னனுடைய அவைக்கு போனார், வரவேற்றான். என்னாச்சு? எவ்வளவு பணம் எடுத்துனா? அதுக்கும் அளவு கிடையாது. எவ்வளவு குடுவாங்க? அதுக்கும் அளவு கிடையாது. தெரியா தானே? எவ்வளவு பணம் எடுத்துட்டு போனா அதுவும் தெரியாது, எவ்வளவு குதிரை வாங்கினா அதுவும் தெரியாது. சரி போய் மாளிகையில் இருந்து விட்டார். எத்தனை நாள்ல வரும்னாரு? மூணு நாள்ல வந்துடும். நெடுவச்சாதான் வம்பு. இப்ப மூணு நாள்ல வரும்னாரு, நாலாவது நாள் வரல, பிடிச்சு கிடுக்கி பிடி போட்டு ஏமாத்தான போட்டுமா. அடிக்கிற போது சுவாமி என்ன இப்படி பாடா படுத்துக்கிறாரு, இது முறையா முறையா முறையாங்கிறார். அப்போ அந்த நிலையில பெருமான் என்ன பண்றாரு, விழிச்சுக்கிட்ட மாதிரி கணத்தலைவர்களை பார்த்து ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் சீக்கிரம் வந்துட்டு போறதுக்கு என்ன எல்லாம் தெரிஞ்சவர் பெருமான். சரி அன்பனுக்காக நம்ம போகணும், காட்டுல இருக்கிறதா நிறைய பிடினார். நரி பிடிக்கிறது சாமி தான் கத்து கொடுத்துருக்காரு. நிறைய போய் பிடிக்கிறது, புலி பிடிப்பான், சிங்கம் பிடிப்பான், கரடி பிடிப்பான், நிறைய போய் பிடினார். அந்த நதிகள் தான் நரி நரி குணம், வஞ்சக குணம். இந்த வஞ்சக குணத்தை எல்லாம் பயிற்சியினாலே பெருமான் வல்லவன். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி வினைகெடுந்த வேதியனை கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான். வல்லாளன் அவன மாதிரி ஆசாமித்த ஒரு இடத்துல உருக்கும் படிகொள்ளும் அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் படுத்தி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும். அவமாய தேவர்களை எல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு சிவன் தர்றதுக்காக பெருமான் வந்திருக்கான். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு திருவாசகத்துல நினைச்சு நினைச்சு பார்த்தா அந்த அற்புதத்தை நினைச்சு நினைச்சு சாமி நரியை குதிரை பரியாக்கி கொண்டு வர்றது. எல்லாரும் நரிப்பதில் நரிக்குதிரை ஏறிட்டாங்க, இவரை மட்டும் வேதப்புறவியில ஏறுறாராம். அதையும் மாணிக்காசக திருவாசகம் சொல்றாரு. வேதப்புறவி மேல ஏறி வருகிறார். நான்கு காலங்கள் அறம் பொருள் இன்பம் இங்கே நான்கு கால்கள், அபரஞானம் பரஞானம் என்ற கண்கள், உயர்ந்ததாகிய விதி விளக்குகள் செவிகள், இப்படி மிகச்சிறந்த அலங்காரங்களோடு இந்த வேத குறையை குதிரையில் ஏறிக்கொண்டு ஒத்த குதிரையின் மேலேறி தன் அடியாறு குற்றங்கள் நீக்குவதற்காக மதுரை பெருநன்மா நோக்கி வருகிறது. அப்படி வேகமா வரும்போது குதிரை வருது, குதிரை வருது, சத்தம் கேட்குது. வந்து சொன்னார்கள், மாணிக்கவாசகரை சரிபடுத்தி கொண்டு வந்தார். பக்கத்தில் இருந்தாங்க. வந்த உடனே அந்த சத்தம் மறைஞ்சு போச்சு. ஏன்னா இன்னும் நெய்ய வைக்கணும் இல்ல, யார சாமிய நெய்ய வைக்கணும். நைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தாய், நினைக்க நினைக்க நினைக்க நைப்பு கொடுப்பாங்க. நல்ல பிரஷா இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும்னா வச்சு அடிச்சு அடிச்சு கட்டு வேலைக்காரர் ஒண்ணு மேலமாச்சு இல்ல. இந்த பொங்கல் வருது பாருங்க, அந்த காலத்துல இந்த பிரஷ் எல்லாம் கிடையாது. இந்த தென்னை மட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை பல காலம் ஊரை போட்டு அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு நெய்ய வைப்பாங்க. அதை எடுத்து பூச்சுனா ஒன்று போல வரும். அந்த காலத்துல எளிமையா எல்லாரும் வாங்கி அவங்க வீட்லயே சுண்ணாம் படிச்சுக்கிறது, கூலி பேசுறதுலாம் கிடையாது, அவங்கள சுனாம கல்ல வச்சு. அந்த நெய்ய நெய்ய நெய்ய நெய்ய பொருள் நைவு சிறப்பா இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பா ஆனும் சொன்னா ரொம்ப கூர்மையா இருக்கணும், பக்குவப்படுத்தணும். அந்த மாதிரி சாமி மாணிக்க வாசகரை பக்குவப்படுத்துறதுக்காக கொஞ்சம் மறைச்சிட்டார். குடிச்சு மறுபடியும் தண்டன அப்புறம் பெருமான் வந்த உடனே கூட்ட கூப்பிடு. எப்பவுமே இந்த மாதிரி அதிகாரங்கள்ல இருக்கிறவங்க பலனை கண்டால் பாராட்டுவார்கள், பலன் என்றால் தூக்கி போட்டுவாங்க. அதான் உலகத்துல எப்பவும். அதுபோல மன்னனும் நடந்து கொண்டா வந்து பலனார். சாமி வந்தார், குதிரைகள்லாம் நிறுத்தினார். சாமியை பார்த்த உடனே இருந்த

0: மாசத்துல பார்க்கணும். இந்த உணர்வான பார்த்தா சாமி பெரிய கொட்ட குதிரை மேல வந்து, சாமி இந்த வருஷம் செஞ்ச பாவம் தான் நீதிக்கிட்ட உன் காட்சியை பார்த்து, இத்தனையும் சொல்லாலும் உணர்வாலும் நடையாலும் பல்வேறு வகையான குற்றம் செஞ்சிருக்கேன், உன்ன பார்த்த ஆவணி மூலத்துல இது இந்த ஆண்டுல இல்லாம என்னை காக்க வேணும், செய்த பாவங்களுக்கு எல்லாம் செய்த பிழையெல்லாம் பொறுத்துக்கணும் வேண்டணும், கிட்ட முறுக்கி சிவாய நம என்று சொன்னா அத்தன் ஆனந்தம் தருவான். குற்றங்கள்ல இருந்து நீங்கிறதே ஒரு ஆனந்தம் காலத்துல, நாம குற்றம் இல்லாதவன் அப்படின்னு நினைக்கிற நினைப்பு இருக்கு பாருங்க, அது தருகிற சுகம் மாதிரி இந்த உலகத்தில் கிடையாது. அதான் ஆன்மீகம் பேரு, கடவுளை கும்பிடுற ஆன்மீகம் இல்ல, உள்ளத்துக்குள்ளே நெஞ்சத்துல நாம் நல்லவன் என்று நினைக்கிற நினைப்பு இருக்கு பாருங்க, அதுதான் இறைவனுக்கு காட்டக்கூடிய மிகச்சிறந்த வழிபாடு. அதைத்தான் பெரியவர்கள் ஞானிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: முருகா ஊரிலான், குணம் குறியிலான், செயலிலான், உரைக்கும் பேரிலான், ஒரு முன் இலான், பின் இலான், பிரிதோர் சாரிலான், வரல் போக்கிலான், மேலிலான் தனக்கு நேரிலான், உயிர் கடவுளாய் என்னுளே நின்றான். ஸ்காந்தத்திலே இதுவரை சூரபத்மாதி அசுரர்களினாலே துன்புற்றுக் கொண்டிருந்த தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி பார்வதி கல்யாணம், குமரக்கடவுளினுடைய அவதாரம் நிகழ்ந்து குமரக்கடவுளினுடைய முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள் பலவும் நிகழ்ந்து தேவர்களுக்கு சேனாபதியாகி ஆட்டுக்கடாயை நாரதனுடைய வேள்வியிலே தோன்றிய ஆட்டுக்கடாயை தனக்கு வாகனமாக்கிக் கொண்டு பிரம்மனுடைய கர்வத்தை அழித்து சிவபெருமானுக்கு உபதேசம் செய்து இறைவனுடைய சிவபெருமானுடைய ஆணைப்படி சக்தி கொடுத்த வேலை வாங்கிக் கொண்டு தாரகாசுரனையும் கிரௌஞ்சகிரியையும் அவரோடு சேர்ந்திருந்த மாயாபுரியையும் அசுரர்களையும் முருகப்பெருமான் அழித்தான். அங்கே இருந்து திருச்செந்தூர் வரை பலவிதமான திருத்தலங்களிலே சிவபெருமானுக்கு பூஜை செய்து திருச்செந்தூர் ஜெயந்தீபுரம் என்று சொல்லும்படியாக ஸ்தலத்திற்கு வந்து அமர்ந்தார் என்பதாக பார்த்தோம். அவருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது, முருகப்பெருமானுக்கு தெரியாத விஷயம் உண்டா? அவர்தானே இந்த உலகத்திற்கு காரணமானவனாக, இந்த உலகம் போன விரும்பும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய பரம்பொருள். ஆனா அவர் தேவர்களிடத்திலே அசுரர்கள் இந்த சூரபத்மன் முதலான அசுரர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பலம் எங்கிருந்து கிடைத்தது? அவர்கள் எப்படி உங்களை எல்லாம் துன்புறுத்துவதற்கு, இப்படி துன்புறுத்துவதற்குரிய காரணம் அவர்களுடைய பலத்தினுடைய தன்மை என்ன என்று கேட்கிறார். பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு நாம் இதை சொல்வதை விட பிரகஸ்பதியானவர், தேவகுருவான பிரகஸ்பதியானவர் வாக்கிலே சிறந்தவர், அவர் சொன்னால் சரியாக இருக்கும், முறையான நெறியான விதத்திலே அசுரர்களுடைய வாழ்க்கையை அவரே சொல்ல தகுந்தவர் என்று சொல்லி வியாழ பகவானிடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றார்கள். கந்த புராணத்திலே அவர் சொல்லுவதாக வரக்கூடிய ஒரு தோத்திரம், அவர் சொல்வதாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்துதி தான் நாம் இப்பொழுது பார்த்தது. ஊரில்தான் இவனுக்கு ஒரு ஊர் கிடையாது, முருகப்பெருமானுக்கு இந்த இடத்துல இருப்பான்னு ஒரு தேசத்தை சொல்ல முடியாது. குணம் குறுகிலான், இவனுக்கு இந்த குணம்தான் உண்டு, இவன் இந்த இவன் நிர்குணன், சகல குணங்களையும் கொண்டிருப்பவன், இவனுக்கு இதுதான் உருவம் என்றும் சொல்ல முடியாது. ஒரு குறி அல்லது ஒரு அடையாளம் இவனுக்கு இதுதான் என்று சொல்ல முடியாது. ஊரிலான், குணம் குறுகிலான், செயல் இலான், இவன் வந்து ஒரு காரியத்தை செய்கிறான் இல்ல, சங்கல்ப மாத்திரத்திலேயே இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்து காத்து அழிக்கக்கூடிய தன்மையிலே இருக்கக்கூடிய பரம்பொருள். இவன் ஒரு காரியத்தை செய்கின்றான் என்பது கிடையாது, ஒரு செயல் அவனுக்கு இல்லை. உரைக்கும் பேர் இலான், நம்ம சொல்லக்கூடிய பேர் இல்லை இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு பேரே கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல, இதுதான் பேருன்னு சொல்ல முடியாது, எல்லா பேரும் அவனுடைய பேராக இருக்கின்ற காரணத்தினாலே. உரைக்கும் பேர் இலான், ஒரு முன் இலான், பின் இலான், தனக்கு முன்பாக இது இருந்தது, தனக்கு பின்னாக இது இருக்க போகிறது என்று அவனுக்கு யாரும் கிடையாது. உதியா மரி

0: ஐயா உணரா மறவா விதி மால் அறியா விமலன் புதல்வா என்று பாடுவார் அருணகிரிநாதர். உதிப்பதில்லை வரிப்பதில்லை, தனக்குத்தானே நிகராகிய தத்துவனாக இருக்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு ஆதி அந்தம் இரண்டும் கிடையாது. ஆதி மத்தியாந்த ரஹிதன் என்று அவனை பற்றி சொல்வார்கள். அப்படி ஒரு முன்னிலான் பின்னினான் பிரிதுவோர் சாரிலான் சிறீவன் இருக்கிறான். இவன் எதையாவது ஒன்றை சார்ந்திருக்க வேண்டுமா என்றால் எந்தவிதமான பொருளையும் சாராது தனக்குத்தானே இருக்கக்கூடியவன் அசஹாயன், எந்தவிதமான துணையும் வேண்டாதவனாக இருக்கக்கூடியவன், தானே அனைத்துமாக இருக்கக்கூடிய பரம்பொருள். இதெல்லாம் தத்துவங்கள் அப்படியே சின்ன சின்ன வார்த்தையில குறிக்கிறார். பின்னாடி நம்ம பார்க்கும் பொழுது சில சில விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கிறோம். பிரிதோர் சாரிலான் வரல் போக்கிலான், இவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. மேல் இலான் தனக்கு, அதை தனக்கு ரெண்டு பக்கமே வச்சுக்கலாம், தனக்கு நேரிலான் தனக்கு மேலிலான். தனக்கு மேல இவர்கள் தான் இருக்கிறார்னா கிடையாது, அயனனாகி அரியனாகி அரணனாகி அவர் மேலாயிகரமுமாகி இவைகளுமாகி இனிமையுமாகி வருமோனே என்று சொல்லும்படியாக தனக்கு மேலே யாரும் இல்லாதவன் விநாயகன் என்று சொல்லுகின்றோமே, அது மாதிரி தனக்கு மேலே நாயகன் இல்லாதவன், அதே போல தனக்கு நேரிலான் அவனுக்கு சமமானவனாக வேற யாரும் கிடையாது. அவனுக்கு சமமான ஒன்று வேறு இல்லாதவர், அவனே எல்லாமாக உயர்ந்தவனாக இருக்கிறான். உயிர் கடவுளாய் என்னுளே நின்றான், பரமாத்மாவாக எனக்குள்ளே இருக்கக்கூடியவன். நமக்குள்ளே ஹிருத்பத்மம் என்று சொல்லும்படியாக ஹிருதய புண்டரீகம் என்று அன்கின்ற ஹிருதய தாமரைக்குள்ளே ஆத்மாவானது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறதாம், அப்படியே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதாம். அந்த ஆத்மாவுக்கு உள்ளே பரமாத்மா இருக்கிறார், அங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலேயும் வியாபித்துக் கொண்டிருக்கின்றவனாக இருக்கிறான். உயிர் கடவுளாய் என்னுளே நின்றான், அவன்தான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பாடுவாரே மாணிக்க வாசகர். அதுபோல எனக்கு உள்ளே நிற்கின்ற பரம்பொருள் இங்கே இருக்கிறான். ஏன் இதை எடுத்தார்னா, அவனுக்கு தெரியாத ஒன்று கிடையாது. என்னை படைத்து இந்த உலகங்களை படைத்து தேவர்களை படைத்து அவர்களை தவறும் செய்ய வைத்து அவர்கள் தவறும் செய்யும் பொழுது அசுரர்களை படைத்து அவர்களுக்கு வரபலமும் கொடுத்து அவர்கள் மூலமாக தேவர்களையும் தண்டித்து என்னிடத்திலே நாடகம் ஆடுவதைப் போலவே அவர்களுடைய வரலாறு என்ன என்று கேட்கின்றானே, அவனே பரமாத்மா. அவன் எனக்கு உள்ளே இருக்கிறான், எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு பரம்பொருள், கடவுள் கந்த கடவுளாய் என் முன்னே சொந்த கடவுளாய் இருக்கிறான்ங்கிறத ஒரு கருத்தத்தை முதலே எடுத்து துதி செய்கின்றார். இந்த காண்டத்திலே அசுர காண்டம் என்று சொல்லும் பொழுது ஸ்காந்தமாகட்டும் கந்தபுராணமாகட்டும் ரெண்டையும் பார்த்தா ஏராளமான கதைகள் இங்கே வரும். ஏராளமான கதைகள், அதாவது முருகப்பெருமானை பற்றிய கதைகள் அல்ல, அசுரர்களை பற்றி முனிவர்களை பற்றி பலவிதமான கதைகள் இங்கே சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். சுருக்கமாக சொல்லிக்கொண்டு நம்ம சொல்லிக்கொண்டு செல்கிறோம். கந்தபுராணத்திலே கச்சியப்பர் இதை மிகச்சிறந்ததாக கையாளுகிறார். ஏன்னா இதுதான் சொல்லத்தகுந்த இடம். ஒரு மனிதன் ரொம்ப நல்லா இருக்கிறான், இவன் பேர்பட்டவன் அப்படின்னு சொல்றவனை பத்தி இருந்தால் கூட யாரும் ரொம்ப அதிகமாக கவனம் செய்யும், அவனுக்கு என்ன சார், அவனுக்கு என்ன கோடீஸ்வரன், அவனுக்கு என்ன பெரிய பண்டிதன் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் நல்லா இருந்தா அவன் நாசமா போனான், அவன் அழிந்து விட்டான் அப்படின்னு யாராவது ஒருவரை பற்றி சொன்னால் அப்படி சொல்லும் பொழுது ஏன் போனான், ஏன்னா ஒரு பயம் வரும். நம்ம அது மாதிரி ஒரு தப்பு செய்திடக்கூடாதுங்கிற ஒரு பயம் வரும் இல்லையா. ராவணன் இருந்தான் வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி என்று சொல்லும்படியாக கைலாய மலையை தூக்கியவன் நாரத முனிவர் கேட்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் உடையவனாக இருந்தவன். 33 கோடி வாழ்நாளும் உயன்று வெட்ட தவமிலையும் எப்போதும் எவராலும் வெலப்படா என்கின்ற வரத்தையும் சந்திரகாசம் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய வாளை தன் கரத்திலேயும் உடையவன் ராவணன். ஆனால் அவன் அழிந்தான் என்று சொல்லும் பொழுது ஏன் அழிந்தான் ஒரு கேள்வி வரும். இதே போல 100 பேர் அவனுக்கு தங்கைகள், இப்படி பேர் இந்த கௌரவர்கள் என்று சொல்லும்படியாக குருகுலத்திலே தோன்றிய இத்தனை பேர் அழிந்தார்களே, தங்களுடைய குலத்தோடு பல மன்னர்கள் அழிந்தார்கள் என்று சொல்லும் பொழுது ஏன் அழிந்தார்கள் என்று சொல்லக்கூடியது வரும். சக்கரவர்த்தியாக இருந்தவன் அழிந்தானே, காரணம் என்ன, என்ன தவறு செய்தான். இப்ப ஒருவன் நன்றாக இருந்துவிட்டு அழுகிறான் என்று சொன்னால், அவன் துன்பப்படுகிறான் என்று சொன்னால், நமக்கு அங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது. கச்சியப்பர் இதை உணர்ந்த அசுர காண்டத்திலே அசுரர்களை பற்றி வரக்கூடிய கதைகள் எல்லாம் வெறும் அசுரர்களை பற்றி வரக்கூடிய கதைகள் அல்ல. அங்கே தன்னுடைய கருத்துக்களை நிரப்புகிறார். சைவ சித்தாந்த கருத்தாகட்டும், மாயையினுடைய தன்மையாகட்டும், அல்லது மோகத்தினுடைய தன்மையாகட்டும், என்ன செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று சொல்வதையெல்லாம் இங்கே மறைத்து மறைத்து கொடுக்கின்றார். மருந்து அப்படியே கொடுத்தோம் என்று சொன்னால் மருந்து சாப்பிட மாட்டாது குழந்தைகள். அதுல சுகர் கோட்டட் பில் என்று சொல்வார்களே, அது போலத்தான் தடவிதாக வேப்பம் கொழுந்து அதுக்கு மேல ஒரு வெள்ளத்தப்பாக தடவி உள்ளே கொடுப்பதை போலவே இந்த கதைகளுக்கு உள்ளே மிகச்சிறந்த கருத்துக்களை வைத்து கொடுக்கின்றார்கள். இதுலதான் ரொம்ப நுண்ணிப்பாக கவனிக்க வேண்டும். இது வெறும் கதை அல்ல. 108 அண்டங்களை 108 கோடி யுகங்கள் ஆண்ட சூரபத்மனும் அவனுடைய தம்பியரும் அவிழ்ந்துபட்டார்கள். தங்களுடைய ஆயிரக்கணக்கான வெள்ளம் சேனைகளோடு அசுர குலமே அங்கே அழிந்துபட்டது முருகப்பெருமானுடைய வேலினாலே என்று சொன்னால் அவர்கள் அழிவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும், அவர்கள் அவ்வளவு உயர்வதற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதுல இருந்து நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இந்த ரெண்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல செய்யக்கூடாதது, அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, முதல்ல செய்யக்கூடாதது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எது சரியா செய்யறோங்கிறது அடுத்த விஷயம், எது செய்யக்கூடாதுன்னு தெரியணும். செய்யக்கூடாததை முதல்ல தவிர்க்க வேண்டும். எது செய்யக்கூடாதோ எதை தவிர்க்க வேண்டுமோ அதை முதலிலே தவிர்க்க வேண்டும். பிறகு கொள்வனவற்றை கொள்ள வேண்டும். அதான் முக்கியமான விஷயம். யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, மருந்து கொடுத்தா மட்டும் முக்கியம் இல்ல, பத்தியம் கொடுக்கிறார்கள், என்ன செய்கின்றார்கள், எதை விளக்க வேண்டும், இது இது நீ செய்யக்கூடாது, எண்ணெய் பண்டம் சேர்க்காத. இப்பதான் 108 வியாதிகள் இருக்கிறது, ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இருக்கு. ஒவ்வொரு வியாதிக்கும் பார்ட்டு பார்ட்டா டாக்டர் வந்தாச்சு, கண்ணுக்கு டாக்டர், மூக்குக்கு டாக்டர், காதுக்கு டாக்டர், நாக்குக்கு டாக்டர், இது தெரியல. இன்னமே அடுத்தது வந்து சுண்டு வரலுக்கு டாக்டர், நடுவரலுக்கு டாக்டர், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா டாக்டர் வந்துருவாரு நினைக்கிறேன். இப்ப அத்தனை பேர் வந்தாச்சு, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட். இவர் சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டார், அவர் சொன்னா இவர் ஒத்துக்க மாட்டார். கடைசியில நம்ம கூறு போட்டு பாத்துருவாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நான் குறையாக சொல்லவில்லை, அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு வியாதிகள் நாம சொல்லுகிறோம். இவ்வளவு வியாதிகள் ஏராளமாக சொல்லும் பொழுது முதல்ல என்ன சொல்லுகிறார்கள், இதை சாப்பிடாது, இப்படி பண்ணாது, முதல்ல அதுதான். அடுத்தது என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த இந்த மருந்தை சாப்பிடணும், இப்படி இப்படி பண்ண வேண்டும் என்று அடுத்தது வரும். முதல்ல எது செய்யக்கூடாது என்பதை தவிர்த்து விட்டாலே நம்முடைய அழிவிலே இருந்து நின்று விடுகிறோம், பிறகு ஆக்க நிலைக்கு செல்லலாம். அதனாலதான் இந்த அசுர காண்டம் ரொம்ப முக்கியமான காண்டமாக இருக்கிறது. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள் இங்கே இருக்கின்றன, இதை மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் இப்பொழுது வியாழ பகவான், அதாவது குரு பகவான் முருகப்பெருமானுக்கு இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவருக்கு தெரியாதது இல்லை, ஆனா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். 66 கோடி அசுரர்கள், இந்த அசுரர்கள் எல்லாம் காசியப முனிவருக்கு, காசியப முனிவர் பிரம்மாவினுடைய மானச புத்திரர், பிரம்மாவினுடைய குமாரர்கள் ஒருத்தர், மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர், பிரஜாபதியாக தர்ம நெறியிலே நின்றவர். அவருக்கு 16 மனைவியர், அதுல தித்தி அதித்தி என்றெல்லாம் சொல்லும் பொழுது தித்தி என்கின்ற மனைவியரிடத்திலே இருந்து 66 கோடி அசுரர்கள் தோன்றினார்கள். அதித்திக்கு பிறந்தவர்கள்லாம் தேவர்கள், தித்திக்கு பிறந்தவர்கள் எல்லாம் தைத்தியர்கள், அதனால்தான் அவர்களுக்கு தைத்தியர்கள். தித்தியினுடைய வயிற்றிலே பிறந்தவர்கள் என்று சொல்லும்படியாக தைத்தியர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இவர்களெல்லாம் 66 கோடி அசுரர்கள். அவர்களுக்கு வந்து தலைவனாக அசுரேந்திரன், இந்த இந்திரன்கிற பட்டம்ங்கிறது வந்து தலைவன் சொல்லப்படும். மிருகேந்திரன், கஜேந்திரன், இது மாதிரி நம்ம சொல்லுகின்றோம். அசுரேந்திரன் அங்கே அவர்களுக்கு தேவேந்திரன், தேவேந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவேந்திரன் அசுரனுக்கு தலைவன், அசுரேந்திரன் மிருகங்களுக்கு தலைவன், மிருகேந்திரன் கஜன்கள் யானைகளுக்கு தலைவன், கஜேந்திரன். இப்படி ஒவ்வொன்றுக்கும் இந்திரன் என்று சொன்னார் தலைவன் என்கின்ற பொருள். இங்கு இவர்களுக்கு தலைவனாக அசுரன் என்று சொல்லப்படக்கூடிய அசுரேந்திரன் என்கின்ற தலைவன், அவனுக்கு மங்களகேசிங்கிற ஒரு மனைவி, அவளுக்கு ரெண்டு பேருக்குமே சுரசை என்கின்ற ஒரு மகள் பிறந்தாள். சுக்கராச்சாரியார் இவளுக்கு அவ்வளவு நுண்ணிப்பாக பலவிதமான சாஸ்திரங்களையும் பலவிதமான கல்வி கேள்விகளையும் கற்றுக் கொடுத்து மாயையிலே, மாயை ஒரு மயக்கக்கூடிய தன்னை, மாயை தொழிலிலே இவளுக்கு பலவிதமானவற்றை கற்றுக் கொடுக்கிறார். இவள் நன்கு கற்று தேர்ந்த காரணத்தினாலே இவளுக்கு பேரே மாயை என்று ஆனது. அதாவது மாயா தொழில் புரிவதிலே, பலவிதமான மந்திரமாயங்கள் செய்யக்கூடியதிலே இவளுக்கு நிகராக யாரும் இல்லை என்கின்ற காரணத்தினாலே அவளுக்கு சுரசைங்கிற பெயர் போய் மாயா என்று சொல்லக்கூடிய, மாயை என்று சொல்லக்கூடிய பெயரே நிலைத்தது. அசுரேந்திரனுக்கு ரொம்ப கவலை. ஏன்னு கேட்டா, அசுரர்கள் எல்லாம் தேவர்களாலே பீடிக்கப்பட்டு ரொம்ப கீழே இருக்கிறோம், நம்முடைய குலம் உயர்வடையவில்லையே. அசுரர்களாக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பது வேற, ஆனா அவனுடைய மனத்திலே இருப்பது உயர்ந்த குணம். தன்னுடைய குலம் நன்றாக வர வேண்டும், தன்னுடைய சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும், இது எல்லாருக்கும் இயற்கைதானே, நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்ப சுக்கராச்சாரியார் இடத்துல பலமுறை கேட்கிறான். சுக்கராச்சாரியார் யோசிக்கிறார், இப்போ அவருக்கு ஒன்று தோன்றியது, இதுதான் சரியான சமயம். என்ன சமயம்? தேவர்களெல்லாம் தக்ஷயஜ்ஞத்திலே கலந்து கொண்டு நந்தியம் பெருமானாலேயும் ததீசி முனிவராலேயும் சபிக்கப்பட்டார்கள். இவர்களுடைய பலம் குறைந்திருக்கிறது, இவர்கள் இந்த சாபத்தை அனுபவிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அது மட்டும் கிடையாது, இறைவனுக்கு எதிரே சென்ற காரணத்தினாலே இறைவன் இவர்களை தண்டிக்க போகிறான். அப்போ அவர்கள் கீழே செல்ல போகிறார்கள்னா இதுதான் சரியான சமயம், இதை பயன்படுத்திக் கொண்டு நாம் மேலே உயர வேண்டும். உயர்ந்தது தாழும், தாழ்ந்தது உயரும், இதுதான் இயற்கை. எப்பவும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாது. நம்ம பார்க்கிறோம், ராஜாக்கள் சேர சோழ பாண்டிய பல்லவர் அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நாள் சேரர், கொஞ்ச நாள் சோழர், கொஞ்ச நாள் பாண்டியர், கொஞ்ச நாள் பல்லவர், அவர்கள் எல்லாம் போய்விடுவார்கள். இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, நம்ம தான் தெரிவிச்சு கொடுக்கணும், இவர்கள் அவர்கள் அவ்வளவுதான். எல்லாரும் இருந்த இடம் தெரியாது. உயர்ந்தது தாழும், எல்லா விதமான தன்மையும், ரோமாபுரி பேரரசு, அந்த பேரரசு, இந்த பேரரசு, எங்க இருக்கு பேரரசு, எல்லாம் பேரரசு எல்லாம் பேர் மட்டும்தான் இருக்கிற அரசாக இருக்கிறது, பீஸ் பீஸ் ஆகிட்டது எல்லா இடத்திலையும். இவர்கள் இதை யோசிக்கிறார். யோசித்த உடனேயே சுரசையை, அதாவது மாயா என்று சொல்லக்கூடிய அவளை, இந்த சுரசையை அழைக்கிறார். அம்மா, உன்னிடத்திலே மாயை கல்வி நன்றாக இருக்கிறது, இந்த குலம் வளர வேண்டும்னா உன் கையில தான் இருக்கு. சுவாமி, நீங்கள் எது செய்ய சொன்னாலும் நான் அதை செய்கிறேன். நம்முடைய அசுர குலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய உயிரையும் கொடுக்கிறேன். அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். காஷ்யப முனிவர் தபத்திலே மிகச்சிறந்தவர், தர்மசீலர், கோபமே வராதவர். ஆனால் தவ வலிமை மிக அதிகமாக இருக்கக்கூடியவர். அவரிடத்துல இருக்கிற தவ வலிமை, தபஸ் யாரிடத்திலையும் கிடையாது. நீ அவரை மயக்கி அவர் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் நம்முடைய அசுர குலம் வளரும். அவர்கள் மூலமாக அசுரர்களை பெற்றெடுக்க வேண்டும். இங்க நன்றாக கவனிக்க வேண்டும். இப்ப நார்மலா இது தந்தை வழியான ஒரு மரபு பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலயும் இல்லை, பெரும்பாலும் தந்தை வழி மரபாக இருக்கும். ஏன் அவர்கள் ரிஷிகளாக போகக்கூடாது? இல்ல, ரிஷிகளாக போவதோ அசுரர்களாக போவதோ, அதாவது இன்னும் சரியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில சொல்ல வேண்டும் என்றால், தந்தையினுடைய மனநிலைப்படி குழந்தைகள் செல்வதோ, தாயினுடைய மனநிலைப்படி குழந்தைகள் செல்வதோ, யார் அங்கே வலிமை பெறுகிறார்கள், யார் அங்கே இதுதான் நடக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாகத்தான் செல்லும். இந்த குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவை பார்க்கும், யார் அங்கே வலிமை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வெளியில போகும். அது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். சில இடத்துல அம்மாவுக்கு வலிமை ஜாஸ்தியா இருக்கும், சில இடத்துல அப்பாவுக்கு வலிமை ஜாஸ்தியா இருக்கும். அவர் சொல்றபடி அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் போவாங்க. அப்பா வந்து ஒரே பணம் பணம் சம்பாதிக்கணும், இல்ல பதவி பதவி இருக்கிறார்னா இந்த குழந்தைகளும் அதே மாதிரியான வழக்கத்துல போகும். இல்ல அம்மா இருக்கிறார், அவளுக்கு ஒரு வழி இருக்கிறது என்றால் அவள் வலிமை பெற்றிருந்தா குழந்தைகளும் அதே மாதிரி போகும். இங்கே மாயை வலிமை பெற வேண்டும். எப்ப வலிமை பெறுவார்? ரொம்ப எளிதான விஷயம். எப்ப காஷ்யபர் தன்னுடைய தவத்தை இழக்கிறாரோ, மாயைக்கு வசப்படுகிறாரோ, அப்பொழுதே அவருடைய வலிமை ஒழிந்தது, மாயையானவள் ஜெயித்து விட்டாள் என்ற பொருள். இப்ப இதை தெரிந்து கொண்டார். நீ அவரை மயக்கி உன் மூலமாக அசுரர்களை பெற முடியும் என்று சொன்னால் இந்த குலம் தழைக்கும். அப்படியா, என்ன செய்ய வேண்டும்? அவர் அங்கே இமயமலை சாரலிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார், நீ செல், அவரை மயக்கு, குழந்தைகளை பெறு என்று சொல்லி அனுப்புகிறார். சுரசை, மாயை என்று பெயர் பெற்ற சுரசை இமயமலை சாரலுக்கு வருகிறார். மிகச்சிறந்த அழகிய வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். எடுத்துக்கொண்டு இவர் தவம் செய்யக்கூடிய இடத்திலே வந்து க்ஷண நேரத்திலே பூஞ்சோலைகள், மணல் மேடைகள், அப்படி இப்படி எல்லாம் ஒரு இந்திரலோகம் போல எல்லா இடத்தையும் மாற்றி விடுகிறார். கண்ணை வைத்து பார்த்த காசியவர் பார்க்கிறார், என்னடா அது, இதுவரைக்கும் காட்டுக்குள்ளே தவம் செய்து கொண்டிருந்தா இப்ப பார்த்தா தேவலோகத்துக்குள்ள தவம் செய்து கொண்டிருப்பதை போல இருக்கிறதே. அங்க பார்த்தா ஒரு பெண் அப்படியே உயிலாக நடமாடி கொண்டிருக்கிறார். குயிலை பார்த்த, மயிலை பார்த்த, உயிலாக நடமாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண் மயிலையும் பார்த்த, மனத்திலே காமம் தோன்றுகிறது. உடனே அந்த பெண்ணிடத்திலே சென்று, நீ யார், எப்பேற்பட்டவை, இவ்வளவு அழகியாக இருக்கிறார் என்று காமவயப்பட்ட காஷ்யபர் மயனிடத்திலே சென்று கேட்கிறார். அவதான் பீகு பண்ணிக்கிறார், என்னைக்குமே அவ்வளவுதானே, இல்லை இல்லை இல்லை இந்த பாருங்க, நீங்க இது மாதிரி என்னிடத்துல கேட்கக்கூடாது, பெரிய முனிவர் நீங்கள், இப்படி எல்லாம் கேட்கலாமா, உங்களுக்கு அழகு கிடையாது, நான் தனியாக இருக்கக்கூடியவன், தனியான பெண்ணிடத்திலே வந்து இப்படி எல்லாம் கேட்க முடியுமா, நீங்கள் தவம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தவம் செய்யுங்கள், நான் என் வேலையை பார்க்கிறேன் என்றார். தவமா, உன்னை அடைவதே பெரிய தவம், என்னுடைய தவம் எல்லாம் முடிந்தது, நான் உன்னைத்தான் அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் இருக்கிறார். நீ யார் என்று கேட்கும் பொழுது, நான் வந்து உத்தரகங்கையில இருந்து அந்த வடக்கு பகுதியை இருந்து வருகிறேன், கங்கைக்கு நீராட வேண்டும் என்று வந்தேன், அப்படியே சென்று கொண்டிருக்கிறேன், கங்கை என்ன தேவ கங்கையே இந்த இடத்துல உனக்கு வரவழைக்கிறேன், நீ எனக்கு மனைவியாக வேண்டும், இல்ல வேண்டாம், பெரியவரை இப்படி இருக்கக்கூடியது தகாது, நீங்கள் இடத்துல இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைந்து விட்டாள் மாயை. மறைந்த உடனேயே மயங்குகிறார் காஷ்யபர், புலம்புகிறார். அதுவும் இரவு வரும் பொழுது இது ஒரு நுணுக்கமான தன்மை உண்டு. பகல் பொழுது ஆடவருக்கு உரியது, இரவு பொழுது பெண்களுக்கு உரியது. அந்தந்த சமயத்தில் அவர்கள் பலம் பொருந்தியவராக இருப்பார்கள் என்று சொல்வார்கள். அதாவது தான் தேவி பூஜை சாத்தம் எல்லாம் இரவு பகுதிகளில் நடக்கும், பகல் நேரத்திலே தான் தேவ பூஜை எல்லாம் நடக்கும். அதாவது ஈஸ்வரனுடைய பூஜை பகல் நேரத்தில் நடக்கும், சிவராத்திரி தவிர மற்ற இடம்லாம் நடக்கும். அம்பிகையினுடைய பூஜையெல்லாம் பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் நடக்கும், இதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இப்போ அவரவர்களுக்கு ஒரு சக்தி அந்தந்த சமயம் உண்டு இல்லையா, கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா. அதே போல இன்னொன்று உண்டு, பகல் பொழுது தேவ பொழுது, இரவு பொழுது ராட்சச பொழுது. இந்த வேதங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இரவு ஏற ஏற ராட்சசர்களுக்கு, அசுரர்களுக்கு, தைத்தியர்களுக்கெல்லாம் பலம் ஏறும் என்று சொல்வார்கள். அப்ப அம்பிகையினுடைய பூஜையெல்லாம் ஏன் பண்ணுகிறோம்னா, இந்த குணத்தை நீக்குவதற்காக. எப்பொழுது நம்மிடத்திலே நோய் வந்து தாக்குமோ, அந்த தாக்குவதற்கு முன்பாக நாம் நம்மை தற்காப்பு வெளியிலே செல்வதை போலவே, எல்லாரும் நோய் வந்த பிறகா போய் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஒரு ஆரோக்கியத்துக்கு நான் இப்படி நன்றாக இருக்க வேண்டும், நான் நடைபயிலணும், எல்லாம் வந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது, வர்றதுக்கு முன்னாலே தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அதே போலத்தான் இரவு வரும் முன்பாக மாலையிலே இருந்து அம்பிகையை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த அசுர சக்திகள் அழிந்து விடுகின்றன, அம்பிகையினுடைய தன்மை நம்மிடத்திலே நிலைக்கிறது, அதுதான் சாக்தத்தினுடைய தன்மை. இருக்கட்டும், இப்போ இரவிலே மிகவும் தவிக்கிறார், மறுநாள் அப்படியே அந்த இடத்திலே நின்று கொண்டு வருகிறார் மாயையான அவள் வருகிறார். அவ்வளவுதான், என்றைக்குமே நமக்கு ஒன்று ஒன்றின் மீது ஆசைப்பட்டு அது கிடைக்கலே என்று சொல்லும் பொழுது இன்னும் ஆசை அதிகமாகிறது. ஒன்று அதை அடைய வேண்டும், இல்லை யாரும் அதை அடையக்கூடாது, அழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேகமானது வருகின்றது. இங்கே ஒரு சின்ன கருத்துக்களை இப்ப பார்க்கலாம். காசிபரானவர் காலிலே விழுந்து வணங்குகிறார் அந்த மாயையின் இடத்திலே, சுரசையின் இடத்திலே, கங்கையை இப்பொழுதே வரவழைக்கிறேன் என்று வரவழைத்துக் கொடுக்கிறார். அப்போ நீங்கள் இவ்வளவு கேட்டுக்கொள்வதனாலே நான் உண்மை அடைய தயார், ஆனால் நான் நினைக்கக்கூடிய வடிவத்திலே நீ எம்மோடு கூட வேண்டும் என்று சுரசையானவள் கேட்கிறார். அவ்வளவுதான், இப்பொழுது பார், என்னுடைய தவத்தினுடைய வலிமையை பார் என்று மிக அழகான ஒரு தேவகுமாரனுடைய வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறார் காஷ்யப முனிவர். சுரசையே அதை கண்டு மயங்குகிறாளாம். இது ரொம்ப அருமையா இருக்கும். இந்த இடத்துல மயக்குவதற்காக தன்னுடைய மாயையை பயன்படுத்தக்கூடிய சுரசை அங்கே அவள் மயங்கி நின்றாளாம். மயங்கி நின்ற உடனேயே இரவு பொழுது ஆரம்பிக்கும் பொழுது முதல் யாமத்திலே அவளும் ஒரு தேவ வடிவத்தை தேவ பெண்ணாக எடுத்துக்கொள்ள மிகச்சிறந்ததாக இரண்டு பேரும் அங்கே கூடும் பொழுது சூரபத்மனானவன் முதலிலே தோன்றுகின்றான். அவனோடு 30,000 அசுர சைன்யமானது அந்த வேர்வை துளியிலே இருந்து தோன்றுகின்றது. இரண்டாவது யாமத்திலே இரண்டு பேரும் சிங்க வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். சிங்கமுகன் 1,000 தலையுடைய சிங்கமுகன், 1,000 தலையும் சிங்கத்தலையும், 2,000 கரங்களுடைய சிங்கமுகனும், அவனோட 40,000 அசுர சைன்யமும் அந்த வேர்வையிலே இருந்து தோன்றுகின்றன. மூன்றாவது யாமத்திலே யானையினுடைய வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது தாரகாசுரன், யானையினுடைய தலையை கொண்டிருக்கக்கூடிய தாரகாசுரன், கஜமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய தாரகாசுரனும் அவனோடு அந்த இவர்களுடைய உடம்பிலே வந்த வியர்வை துளியிலே இருந்து இன்னொரு 40,000 அசுர சைன்யமும் வருகின்றது. நான்காவது யாமத்திலே ஆட்டினுடைய தன்மையை எடுத்துக்கொண்டு கூடுகிறார்கள். அஜமுகி என்று சொல்லக்கூடிய பெண் அரக்கியானவள் அந்த இடத்திலே தோன்றுகின்றாள். மீண்டும் அங்கே அசுரர்கள் வேர்வையிலே இருந்து தோன்றுகின்றார்கள். இதைத் தவிர ஏராளமாக ஆடு, யாழி, புனி, புலி, மான், பசு, கரடி, பன்றி, இப்படி பலவிதமான மிருகங்களினுடைய வடிவங்களை இரண்டு பேரும் எடுத்துக்கொண்டு காம களியாட்டங்களிலே ஈடுபடுகின்றார்கள். அந்த அந்த முகத்தை உடைய அசுரர்கள், ஏராளமான அசுரர்கள் அங்கே தோன்றுகிறார்கள். அத்தனை பேரும் தோன்றுகிறார்கள். இந்த காலமானது கழிகின்றது. எல்லா மக்களும் வந்து வணங்கி நிற்கின்றார்கள். சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன், அஜமுகி, மற்ற அசுரர்கள், யானைமுகன் முதலான அசுரர்கள் எல்லாம் வந்து வணங்கி நிற்கின்றார்கள். இப்பொழுதுதான் பார்க்கிறார், ஓஹோ இத்தனை பேர் நமக்கு குழந்தைகளாக பிறந்திருக்கிறார்கள் என்று. இந்த கதை இருக்கட்டும், ஒரு சின்ன கருத்து அதற்கு முன்பாக பார்த்து விடலாம். இந்த கதையில சொல்லக்கூடிய விஷயம் என்ன? காஷ்யப முனிவர் பிரம்மனுடைய மானசபுத்திரர், தபத்திலே மிகவும் சிறந்தவர், தர்மசீலர், கோபமே வராதவர். இதெல்லாம் வந்து புராணங்கள் இங்கே சொல்லுகின்றன. இதை எடுக்கும் பொழுதே ஸ்காந்தத்தில் அவரை பற்றி இவ்வளவு சிறப்பாக சொல்லித்தான் ஆரம்பிக்கிறது. இப்பொழுது அவரே மோகத்திற்கு வசப்பட்டார், மாயையினுடைய காலிலே விழுந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகின்றார். அடுத்தது மாயையானவள் மறையப் போகின்றார். மறைந்த பொழுது இவர் மயங்கி நிற்கிறார். மயங்கி நின்று அவர் புலம்பிக் கொண்டிருக்கின்றார். பிரம்மன் வந்து தேற்றக்கூடிய தன்னையிலே அவர் தன்னுடைய மனநிலையை மறந்து, தன்னை மறந்து இந்த இடத்திலே மாயைக்கு ஆட்பட்டு மயக்கத்திலே மோகத்திலே மூழ்கி கிடந்திருக்கிறார். என்ன சார், அவரே அப்படி, ஒரு காஷ்யப முனிவரே அப்படி, நாங்கள்லாம் எம்மாத்திரம் கிடையாது. முனிவர்களையே இந்த காமமானது சுடும் என்று சொன்னால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சரித்திரம். அங்கே மாயை நீங்கு விடலம் என்று சொல்லும்படியாக கந்தபுராணத்தில் சொல்லும் பொழுது அதை பற்றி காமத்தை தீ என்று சொல்லுவர். உள்ளினும் சுட்டிடும், நினைத்தாலும் சுடுமா, உழுதல்னா நினைத்தல், உள்ளினும் சுட்டிடும், உணரும் கேள்வியில் கொள்ளினும் சுட்டிடும், இதை பற்றி கேட்டா கூட இது சுடும், குறுகி மற்ற அதை தள்ளினும் சுட்டினும், அதை தினைத்து கொண்டு வேண்டாம் வேண்டாம் என்று தள்ளிவிட்டாலும் நம்மை சுடும், தன்னை ஈதினால் கள்ளினும் கொடியது காம தீயதே. இது கள்ளை விட கூடியது, ஆனா கல் தீயல்ல.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம. ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே மூன்றாவதாக பார்வதி கண்டம் அத்தியாயம் 1-2. நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, தன் தந்தையின் வேள்வியில் உடலை உகுத்த தட்சனின் பெண்ணான சதீ தேவி மலையரசன் இமமானின் புதல்வியானது எப்படி? எவ்வாறான கடுந்தவம் ஏற்றி திரும்பவும் சிவபெருமானையே பதியாக பெற்றாள் என்ற என் வினாவிற்குரிய விடையை உள்ளபடி நன்கு விளங்க கூற வேண்டுகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரத முனிவரே, முதலில் நீ பார்வதியின் திருத்தாயாரின் பிறப்பு, திருமணம் மற்றும் பக்தியை வளர்க்கும் புண்ணிய சரித்திரங்களை கேள். வடக்கு திசையில் இமமான் என்னும் மலையரசன் இருக்கிறான். அந்த மலை செழுமை உடையது, ஒளிமிக்கதும் கூட. அந்த இமயத்திற்கு அசையாது நிலைத்த திருமேனி என்றும், நிலையற்ற அசையும் திருமேனி என்றும் இரு திருமேனிகள் புகழ் பெற்றவை. முதலில் அசையாது நிலைத்து நிற்கும் சூக்ம திருமேனி பற்றி கூறுகிறேன். அழகு நிறைந்த அந்த மலை பல பலவான ரத்னங்களுக்கெல்லாம் இருப்பிடம். கீழ்கடலையும் மேற்கடலையும் இணைக்கும் நிலப்பரப்பை அளக்காகும் அளவுகோல் போல விளங்குவது. அங்கு பல வகையான மரங்கள் நிரம்பியுள்ளன. பல பல கொடுமுடிகள் இருப்பதால் அதன் அழகும் பல பலவாக உள்ளது. சிங்கம், புலி முதலிய விலங்குகள் அங்கு விருப்பம் போல் உலா வருகின்றன. எங்கும் பனி நிரம்பியுள்ளதால் சற்று வெப்பம் உள்ளதாக காண்கிறது. பலவாறான இயற்கை காட்சிகள் நிலவுவதால் வியக்கத்தக்க அழகு நிரம்பி காட்சியளிக்கிறது. தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், முனிவர்கள் என பலர் அம்மலையையே அண்டியிருக்கிறார்கள். சிவபெருமான் மிகவும் உகந்த தவம் செய்யும் மலை அது. இயற்கையிலேயே மிகவும் தூய்மையானது. சான்றோர்களையும் புனிதப்படுத்துவது. அங்கு செய்யும் தவம் வெகு விரைவில் பயனளிக்கும். பல பலவான தாதுக்கள், உலோகத் துகள்கள் நிறைந்தது, நலமே அளிப்பது. அம்மலையே தெய்வீக திருமேனி தாங்கி அதிசுந்தர தேவனாகவும் காட்சியளிக்கிறது. ஸ்ரீமன் நாராயணனது மாறுபாடற்ற அம்சம் அந்த தன்னை பொருந்தியது. ஆகவே அம்மலையரசன் சாதுக்களுக்கும் சான்றோர்களுக்கும் பிரியமானவன். ஒரு சமயம் அந்த மலையரசனான இமபான் தன் குலமும் அற நெறிகளும் தழைக்க வேண்டியும், தேவர்களுக்கும் பித்திருக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டியும் தான் திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். முனிவரே, இச்சமயத்தில் தேவர்கள் அனைவரும் தங்களது நலனை எண்ணி தெய்வத்தன்னை பொருந்திய பித்ருதேவர்களிடம் சென்று அன்பொழுக கூறுவாராயினர். தேவர்கள் கூறுகிறார்கள், பித்திருக்களே, இப்பொழுது நாங்கள் கூறுவதை முதலில் விருப்பத்தோடு கேளுங்கள். பின்பு எங்களது வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உகந்ததாக இருப்பின் அதை உடனே நிறைவேற்றி தாருங்கள். தங்களது மூத்த மகளான மங்களமே வடிவான மேனையை மலையரசனான யுவானுக்கு மனமகிழ்ச்சியோடு மனமுடித்து தாருங்கள். அதனால் உங்களுக்கெல்லாம் பெருத்ததொரு நலன் கிட்டும். தேவர்களுக்கும் அடிக்கடி தோன்றும் துன்பங்களிலிருந்து விடுதலை கிட்டும். இவ்வாறு தேவர்கள் வேண்டவே பித்திருக்களும் தங்களுக்குள் ஆலோசித்து ஒப்புதல் அளித்து தங்கள் மகளான மேனையை முறைப்படி இமமானது திருக்கரங்களில் பெருந்திருமண விழா நடத்தி கைப்பிடித்து தந்தனர். நாரத முனிவரே, மேனைக்கும் இமமானுக்கும் நடந்த திருமண விழாவின் கோலாகலத்தை இதுவரை கூறினேன். இனி மேலும் என்ன கேட்க விரும்புகிறாய்? நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். மேனையின் பிறப்பு என்ன, அவளுக்கு நேரிட்ட சாபம் என்ன, இதை விளக்கி கூறி என் ஐயத்தை நீக்க வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, நான் என் மகன் தட்சனை பற்றி முதலில் கூறினேன் அல்லவா? அவனுக்கு 60 பெண் குழந்தைகள். இவ்வுலக படைப்பிற்கே அவர்கள்தான் காரணபூதர்கள். அவர்களை கஷ்யபர் முதலிய முனிவர்களுக்கு திருமணம் செய்தளித்தான் என்பதுதான் உனக்கு தெரியுமே. அவர்களில் ஸ்வதா என்கிற கன்னிகையை பித்திருக்களுக்கு திருமணம் செய்து வைத்தான். அவளுக்கு அனைத்து நலன்களும் கொண்ட தர்மமே வடிவெடுத்து வந்ததோ என்னுமாறு 3 பெண் குழந்தைகள் பிறந்தனர். அவர்களில் முத்தவள்தான் மேனை, நடுவள் தன்னி, கடைக்குட்டி கலாவதி. இவர்கள் மூவரும் பிதிருதேவர்களின் மனதிலிருந்து தோன்றியதால் மானசீக புத்திரிகள். இப்பெண்கள் மூவரும் எந்த ஒரு தாயின் கருவிலிருந்தும் தோன்றாததால் அயோனிஜர்கள் எனப்படுவர். உலக நடைமுறைக்காக ஸ்வதாவின் பெண்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்களது அழகான பெயர்களை கூறுவதாலேயே மனிதன் விரும்பியதெல்லாம் பெறுகிறான். அகில உலகங்களும் போற்றி வணங்கும் பெருமையுடைய உலகத்தாய்மார்களான இவர்கள் பெருமகிழ்ச்சியை அளிப்பவர்கள். மூவரும் சிறந்த யோகினிகள், ஞானத்தின் பொக்கிஷம். மூலகங்களிலிருந்தும் தடையின்றி உலாவரும் தகைமை கொண்டவர்கள்.
2: ஒரு சமயம் இம்மூவரும் ஸ்ரீமன் நாராயணனை தரிசிக்க அவர் வாழும் ஸ்வேத தீபிற்கு சென்றனர். அங்கு அவரை பக்தியோடு துதித்து வணங்கிய மூவரும் அவரது கட்டளையை ஏற்று அங்கேயே தங்கலாயினர். அச்சமயம் அங்கு சான்றோர்கள் நிரம்பிய ஒரு பெருஞ்சபை கூடியது. முனிவரே, அதே சமயத்தில் என் மானசீக புத்திரர்களான சனகாதி முனிவர்களும் அங்கு சென்று ஸ்ரீமன் நாராயணனை போற்றி வணங்கி துதித்துள்ளனர். அவர் கட்டளைப்படி அங்கேயே தங்கவும் தங்கினர். சனகாதி முனிவர்கள் தேவர்கள் அனைவரிலும் முதலில் தோன்றிய மூத்தவர்கள். அனைத்து உலகங்களும் போற்றி வணங்கும் தகைமையர்கள். அவர்கள் அங்கு வந்தது கண்டு ஸ்வேதத்வீபவாசிகள் அனைவரும் ஒருங்கே எழுந்திருந்து வணங்கி நின்றனர். ஆனால் இம்மூன்று சகோதரிகள் மட்டும் அவர்களை கண்டும் எழுந்திருக்கவில்லை. ஆகவே சனக்குமார மகர்ஷி, உலக நெறியை காப்பாற்ற வேண்டி நீங்கள் மூவரும் இம்முன்னுலகை விடுத்து மண்ணுலகில் மானட பெண்களாக பிறக்க கடவதென்று சாபமளித்தார். பின் அவர்கள் வணங்கி வேண்டவே மனங்களிந்த சனத்குமாரர் கூறுவாராயினார். சனத்குமாரர் கூறுகிறார், பித்திருக்களின் பெண்களே, மனமகிழ்ச்சி கொண்டு நான் கூறுவதை கேளுங்கள். இது உங்களது சோகத்தை களைந்து இன்பம் தருவது. உங்கள் மூவரில் முத்தவளான மேனை பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் அம்சமான இவமானை மணப்பாள். அவளுக்கு தோன்றும் பெண் குழந்தை பார்வதி என்று புகழ் பெறுவாள். பிதர்க்களின் அன்பான இரண்டாவது மகள் சிறந்த யோகினியான தன்யி ஜனகமன்னனின் மனைவியாவாள். அவர்களுக்கு குழந்தையாக திருமகளே சீதை என்னும் திருப்பெயருடன் பிறப்பாள். பிதர்க்களின் கடைக்குட்டியான கலாவதி துவாபர யுகத்தின் முடிவில் ரிஷபானு என்னும் வைசியனுக்கு மனைவியாவாள். அவளது குழந்தை ராதை என்ற பெயரால் புகழ் பெறுவாள். யோகினியான மேனை தன் பெண்ணான பார்வதி தேவியின் அருளால் தன் கணவரோடு இதே மானிட உடலுடன் கைலாயம் என்னும் பரமபதத்தை அடைவாள். தன்யை தன் மணாளரான ஸ்ரீரத்வஜன் என்னும் மன்னனுடன் லக்ஷ்மியின் திரு அவதாரமான தன் மகள் சீதையின் திருவருளால் ஸ்ரீவைகுண்டம் செல்வாள். மன்னன் ஸ்ரீரத்வஜன் ஜனககுலத்தில் தோன்றியவன், சிறந்த யோகி, உலகியல் பற்றை துறந்த ஜீவன் முக்தன். உலகியலில் இருந்து கொண்டே முக்தி இன்பத்தை அனுபவிப்பவன் தாமரை இலை நீர் போல. ரிஷபானுவை மணந்த ஜீவன் முக்தையும் யோகினியுமான கலாவதி தன் மகளான ராதையுடன் கோலோகம் செல்வாள். இது நிச்சயம். இடையூறான துன்பங்களின்றி எவருக்குத்தான் எங்குதான் பெருமை வெளிப்படுகிறது? உயர்ந்த நற்செயல்கள் செய்யும் புண்ணிய புருஷர்களுக்கும் நேரிடும் சிற்சில துன்பங்கள் கழிந்துதானே பிறர்க்கரிய இன்பம் கிட்டுகிறது. இப்பொழுது எனது மற்றொரு கூற்றையும் மகிழ்ச்சியோடு கேளுங்கள். அது சிறந்த சுகத்தை அளிப்பது. மேனையின் மகளான பார்வதி உலகம் கொண்டாடும் பெருமை படைத்தவள். அவள் கடுந்தவம் ஏற்றி சிவபெருமானது மனைவியாவாள். தன்யையின் பெண்ணான சீதை பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் மனைவியாகி உலக நடைமுறைக்கு ஏற்ப ஸ்ரீராமனுடன் திருவிளையாடல்கள் புரிவார். கோலோகத்தில் வசிக்கும் சாக்ஷாத் ராதையே கலாவதியின் மகளாக பிறக்கப் போகிறாள். அவள் ரகசியமான காதலில் கட்டுண்டு ஸ்ரீ கிருஷ்ணனின் அன்பு மனைவியாவாள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு சாபம் என்கின்ற போர்வையில் உயர்ந்த வரங்களை அளித்த உலகம் புகழ் சனத்குமார பகவான் தன் சகோதரர்களுடன் அங்கேயே மறைந்தருளினார். அப்பா நாரதா, பித்தர்களின் மகள்களான இம்மூன்று சகோதரிகளும் இவ்வாறு சாபத்தினின்றும் விடுதலை பெற்று இன்பமடைந்து தங்கள் வீடு திரும்பினர். அத்தியாயம் 3. நாரதர் கேட்கிறார், அறிஞரே, தாங்கள் மேனையின் முற்பிறவியையும் திருமணத்தையும் பற்றி கூறினீர்கள். அவை அற்புதமானதும் நலன் அளிப்பதுமாகும். இனி அதற்கு மேலுள்ள மங்கள சரித்திரத்தை கூறுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மேனையை திருமணம் செய்து கொண்ட இமவான் தன் அரண்மனை திரும்பிய போது மூவுலகங்களிலும் பெரும் திருவிழா நடந்தது. இமவான் தன் மனையாளுடன் அனைத்து நலன்களும் தரும் தன் அரண்மனையில் இனிது வாழலானான். முனிவரே, அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் அனைத்து தேவர்களோடும் மலையரசரிடம் சென்றார். இவ்வாறு தேவர்கள் அனைவரும் வந்தது கண்ட இமவான் அவர்களை வாழ்த்தி வணங்கி தன் பெரும்பேற்றை எண்ணி மகிழ்ந்து பக்தியோடு அனைவருக்கும் மரியாதை செய்தான். தலை வணங்கி இரு கை கூப்பி அன்போடு துதிக்கலானான். அவனது திருமேனி முழுவதும் மயிர் கூச்செறிந்தது. காதலாகி கசிந்து உருகிய கண்களில் நீர் பெருகியது. முனிவரே, விரயத்தோடு வணங்கி மகிழ்ந்த இமவான் ஸ்ரீ விஷ்ணு முதலான தேவர்களிடம் கூறலானான். இமவான் கூறுகிறான், இன்றே என் பிறவி பயனுடைத்தானது. என் கடும் தவமும் பயன் பெற்றது. என் அறிவும் பயன் அடைந்தது. என் செயல்களெல்லாம் நற்பயன் பெற்றதே என்றுதான். இன்றே நான் பிறர்க்கரிய பேறு பெற்றவனானேன். என் நிலமும் பயனுடைத்தானது. என் குலம் புண்ணியமடைந்தது. என் மனைவி மக்களும் மற்றும் உள்ள அனைத்தும் உண்மையில் இன்றே பயனுடைத்தானது. ஏனெனில் சான்றோர்களான தேவர்கள் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரே நேரத்தில் இங்கு வந்துள்ளீர்கள் அல்லவா? நீங்கள் என்னையும் ஒரு பணியாளனாக எண்ணி மகிழ்ச்சியோடு கட்டளையிடுங்கள். எனக்குரிய காரியம் என்ன? இவமான் இவ்வாறு கூறியதை கேட்டு மகிழ்ந்த தேவர்கள் தங்கள் காரியம் நிறைவேறியதாகவே நினைந்து மகிழ்ந்து கூறுவாராயினர். தேவர்கள் வேண்டுகிறார்கள், இமவானே, நீ அனைத்தும் அறிந்தவன், எங்களது நன்மையை கோருபவன். நாங்கள் வந்த காரியம் பற்றி மகிழ்ச்சியோடு கூறுகிறோம். கேள் மலையரசனே, உமையான இவள் அகில உலக நாயகி தட்சனுக்கு மகனாக சதி என்கிற பெயருடன் திரு அவதாரம் செய்தவள். சிவபெருமானை மணந்து பலகாலம் இந்நில உலகில் பல திருவிளையாடல்கள் புரிந்தவள். தன் தந்தை அவமதித்ததால் தன் சபதத்தை நினைத்து தந்தை செய்யும் அவ்வேள்வியிலேயே தன் உடலை நீத்து தன் இருப்பிடம் சென்றவள். இக்கதைதான் உலகம் அறிந்ததே, உனக்கும் தெரியும் அல்லவா? அந்த சதீ தேவி உனது திருமாளிகையில் திரு அவதாரம் செய்வாளேயாகி அது தேவர்களுக்கு பெருத்த நன்மை அளிப்பதாக ஆகுமென்றோ? பிரம்மதேவர் கூறுகிறார், ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலிய தேவர்கள் இவ்வாறு கூறவே மலையரசனான இவவான் மனதார மகிழ்ந்து தலைவணங்கி, அப்படியே ஆகுமானால் அதுவே எனது பெரும் பேராகும் என்று பதில் உரைத்தான். பின் தேவர்கள் உமையம்மையை மகிழ்விக்கும் பூஜை முறைகளை கூறிவிட்டு சிவபெருமானின் பாகம் பிரியாளான உமையை சரணம் பற்றினர். ஒரு நல்ல புண்ணிய இடத்தில் ஒன்று கூடி உலக நாயகியான இறைவியை தியானித்து திரும்ப திரும்ப வணங்கி ஸ்ரத்தையோடு துதிக்கலாயினர். தேவர்கள் துதித்தல், சிவலோகமான திருக்கயிலையில் நித்தியவாசம் செய்யும் இறைவியே, உமை அம்பிகையே, உலக நாயகியே, சிவபெருமானின் காதல் அரசியே, அடியார்களை துன்பத்திலிருந்து காத்தருளும் துர்கையே, அனைத்து செல்வங்களும் நிறைந்த மகேஸ்வரியே, தங்களை வணங்குகிறோம். பரம பாவனமானவளே, அமைதியே வடிவெடுத்த சக்தியே, தூய்மையே திருமேனியாக விளங்கும் புஷ்டி தேவியே, புலப்படாத பிரகிருதியான மாயையும் மகத்தியனும் தத்துவமும் உனது சுரூபமே, பக்தியோடு தங்களை வணங்குகிறோம். நலமே விழையும் சிவையும், நன்மையே செய்பவளும், தூய்மைக்கும் தூயவளும், காணும் ஸ்தூலமும் காண இயலாத சூட்சுமமும் அனைவருக்கும் புகலிடமும் தாங்களே. வேதத்தில் மறைந்து நுண்ணியதாக காணப்படும் வித்தை மற்றும் வெளியிலே கர்மமாக கர்ம மார்க்கமாக தெரியும் ஸ்ரீவித்தை தாங்களே. உபாசனத்தால் மகிழ்பவளே, அந்த தேவியான தங்களை வணங்குகிறோம். ஸ்ரத்தா தேவியும் திருதி தேவியும் எங்கும் நிறைந்து விளங்கும் ஸ்ரீயும் தாங்களே. இப்பிரபஞ்சத்தை விளங்கச் செய்யும் சூரிய கிரணங்கள் தாங்களே. பிரம்மாண்டம் என்கிற திருமேனியில் உள்ள பிரம்மதேவர் முதல் புல் வரையிலான அனைத்து ஜீவராசிகளின் உள்ளும் நிறைந்து நின்று அவற்றிற்கு புஷ்டி என்னும் செழுமையை நல்கும் ஆதிதேவியான உம்மை வணங்குகிறோம். வேதமாதாவான காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதியும் தாங்களே. மூலகங்களும் சொல்லும் சொல், அந்த வார்த்தை என்னும் செயலும், அறமே வடிவான மூன்று வேதங்களும் தாங்களே. ஜீவராசிகளின் நித்திரை என்னும் தூக்கமான சுகம் தரும் நிலையும், பசி நிறைவு என்னும் மனநிலையும் தாங்களே. ஆசை தாகம் காந்தி என்னும் ஒளி, பொலிவு துஷ்டி என்னும் திருப்தி மற்றும் என்றென்றும் நிலைத்த முழுமையான மகிழ்ச்சி என்கிற ஆனந்தம் அருள்பவளும் தாங்களே. புண்ணிய கர்மங்கள் செய்பவர்களின் திருமாளிகையில் திருமகளாகவும், பாவிகளின் வீடுகளில் திருமகளின் மூத்தவளான ஜேஷ்டாதேவி என்னும் முதேவியாகவும், அதாவது ஏழ்மையாகவும் வசிப்பவள் தாங்களே. அனைத்து உலகங்களின் அமைதி தாங்களே. அனைத்தையும் நினைவில் கொள்ளும் தாரணா சக்தியான தாத்ரி தேவியும், உயிரான பிராணனை காக்கும் போஷண சக்தியும் தாங்களே. நிலம் நீர் தீ வெளி வெளி என்னும் ஐம்பெரும் பூதங்களின் சாரமான தத்துவங்களை வெளியே தோன்றச் செய்யும் மூல தத்துவமும் தாங்களே. அறநெறிகளின் உண்மை அறிந்த அறிஞர்களின் அறிவான நீதியும், ஊழையும் உப்பக்கம் அதாவது புறப்பக்கம் காணும் முயற்சி திறனும் தாங்களே. சாமவேதத்தின் கானமும் கிரந்தி என்னும் ஊகமும் அதாவது ஞானமும் தாங்களே. வேள்வியில் ஆகுதி தருவதற்கான யஜுர்வேத மந்திரமாகவும், ரிக்வேதத்தின் ஸ்வரமான மாத்திரை என்னும் அளவாகவும், அதர்வண வேதத்தின் உயர்ந்த கதியாகவும் விளங்குபவள் தாங்களே. ஜீவராசிகளின் மூக்கு காது கண் முகம் தோல் மார்பு இதயம் ஆகிய அனைத்து உறுப்புகளிலும் திருதி அதாவது உறுதி பலம் என்கிற உருவத்தில் தங்கியிருந்து இன்பம் அருள்பவளும் தாங்களே. நித்திரை அதாவது தூக்கம் என்னும் ரூபத்தில் உலகிலுள்ள ஜீவராசிகளுக்கு இன்ப நிலையாக விளங்குபவளான அந்த உமாதேவி உலகத்தின் இருப்பிற்காகவும் பாலனமான காத்தற் பொருட்டும் நமக்கு அருள் புரியட்டும். இவ்வாறு உலகமாதா மகேஸ்வரி சதிதேவியாக விளங்கும் உமை அம்பிகையை காதலாகி துதித்த தேவர்கள் அவ்வம்பிகையை தரிசிக்கும் அவளோடு அங்கேயே காத்திருந்தனர். இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம் அத்தியாயம் 4. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு தேவர்கள் வேண்டவே கடத்திற்கரிய பெருந்துன்பங்களையும் களைந்து அழிக்கும் உலகுக்கு ஒரே தாயான துர்கா தேவி ரத்தனங்கள் இழைக்கப்பட்ட தெய்வத்தன்னை பொருந்திய அற்புதமான ரதத்தில் தோன்றி காட்சியளித்தார். அந்த ரதத்தில் நன்கு ஒலிக்கும் மணிகள் வலைபோல் பின்னி கட்டப்பட்டு மென்மையான அழகிய மெத்தை விரிக்கப்பட்டிருந்தது. துர்காதேவியின் திருமேனியின் ஒவ்வொரு அங்கங்களும் கொடிசூட்டிய பிரகாசமாய் அழகு மிளிர்வதாக இருந்தன. தேவியின் ஒளியோ என் திசைகளிலும் பரவி இருந்தது. அதன் மத்தியில் தேவி விளங்கினாள். அழகின் எல்லையே அவள்தான். காந்தியோ ஒப்புமையற்றது. சதாசிவத்துடன் திருவிளையாடல்கள் புரியும் மகா மாயையான இறைவிக்கு ஒப்பார்தான் யாருண்டு? சிவலோகமான திருக்கையிலையில் வாசம் செய்யும் அந்த தேவியோ சத்வம் ராஜசம் தாமசம் என்னும் முக்குணங்கள் உடையவள் ஆனாலும் சின்மய ரூபிணியான நிர்குணஸ்வரூபியே ஆகும். ஏனெனில் இம்முக்குணங்களும் பிராகிருதமானவை, அதாவது அற்பமானவை. இவள் திருமேனியோ நித்தியமானது, பிறப்பு இறப்பற்றது, தீயோர் பக்கல் பெருஞ்சினம் கொள்பவள் ஆதலால் சண்டி என அழைக்கப்படுகிறாள். ஆனால் உண்மை சுரூபமோ நலன்களை வாரி வணங்கும் வாரி வழங்கும் சிவையாகும். அனைவரின் பீடைகளையும் களையும் உலகமாதா அவள்தான். ஒளிக்காலத்தில் பெருந்துயிலாகி அனைத்து ஜீவராசிகளையும் தன் மடியில் வைத்து தாளாட்டி உறங்க வைப்பவள். அடியார்களை சம்சார சாகரமான உலகியல் கடலிலிருந்து மீட்பவளும் அவளே. இவ்வாறான அந்த தேவியின் ஒளி வெள்ளத்தால் கண்கள் கூசவே தேவர்கள் அவளை நன்கு தரிசிக்க முடியவில்லை. ஆகவே அவளது தரிசனத்தை பெற விரும்பிய தேவர்கள் திரும்பவும் துதித்தனர். தேவியை தரிசிக்க விரும்பிய விஷ்ணு முதலிய தேவர்கள் அவளது திருவருள் பெற்று பின் அவளை நன்கு தரிசித்தனர். தேவர்கள் வேண்டுதல், அம்பிகையே, பெருந்தேவி தாயாரே, நாங்கள் உனது அடிமைகள் அல்லவா? நாங்கள் வேண்டுவதை மகிழ்ச்சியோடு கேட்க வேண்டுகிறோம். முன்பு தாங்கள் தட்சனின் பெண்ணான சதீ தேவியாக பிறந்து ருத்ரனது மனைவியானீர்கள். அப்பொழுது பிரம்மதேவர் முதலிய தேவர்கள் அனைவரின் பெருந்துன்பங்களை களைந்து ஒளிந்தீர்கள். பின்பு தந்தை செய்த அவமானம் பொறுக்காத தாங்கள் தான் செய்த சபதப்படி தன் உடலை வேள்வித்தீயில் நீத்து திரும்பவும் தன் இருப்பிடம் சேர்ந்தீர்கள். இதனால் சிவபெருமான் பெரும் சோகம் கொண்டார். மகேஸ்வரியே, தாங்கள் விடுத்து சென்றதால் தேவர்களின் காரியங்கள் நிறைவு பெறவில்லை. அதனால் கலங்கிய தேவர்களாகிய நாங்களும் முனிவர்களும் ஒன்று கூடி தங்களையே சரண் அடைந்து உள்ளோம். சர்வேஸ்வரியே, இறைவியே, தேவர்களின் விருப்பத்தை தாங்கள்தான் நிறைவு செய்து தரல் வேண்டும். இதனாலன்றோ சனத்குமார முனிவரின் சொல் பயன்பெற்றதாக ஆகும். எம்பெருமாட்டியே, தாங்கள் திரும்பவும் இந்நிலவுலகில் திருவோதாரம் செய்து ஸ்ரீ சிவபெருமானை மணந்து தேவர்கள் நன்மை பெறுமாறு திருவிளையாடல்கள் புரிந்து அருள் செய்திடல் வேண்டும். இதனால் கைலையின் ஆதரான சிவபெருமானுக்கும் மகிழ்ச்சி பிறக்கும். அனைவரின் துன்பங்களும் அழிந்து இன்பம் பெறுமாறு தாங்கள்தான் அருள் புரிந்திடல் வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு காதலாகி கசிந்து உருகிய வேண்டிய ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் எல்லோரும் பக்திக்கு ஆட்பட்டு தலைவணங்கி மௌனமாயினர். தேவர்களது துதியை கேட்டு இறைவியும் பெரிதும் மகிழ்ந்தாள். அவர்களது வேண்டுகோளின் காரணத்தை சிந்தித்த அடியார்க்கு அருள் புரியும் இறைவி தன் கணவரான சிவபெருமானை நினைந்தவாறே ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்களை அழைத்து புன்னகையோடு குரலுற்றார். உமாதேவி கூறுகிறாள், ஸ்ரீஹரியே, பிரம்மனே, தேவர்களே, முனிவர்களே, நீங்கள் அனைவரும் மனவருத்தத்தை விட்டொழித்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் உங்களிடம் பெருமகிழ்ச்சி கொண்டேன் என்பதிலும் ஐயமா? நீங்கள் அனைவரும் உங்கள் இருப்பிடம் சென்று நிம்மதியாக இருங்கள். நான் மேனையின் திருமகளாக அவதரித்து ஸ்ரீ ருத்ரனை மணந்து அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிப்பேன். இது எனது ரகசியமான கொள்கை. சிவபெருமானின் அற்புத திருவிளையாடல்களோ ஞானிகளையும் மோகத்தில் ஆழ்த்துபவை. தேவர்களே, எனது தந்தை தனது வேள்வியில் என் மணாளரான சிவபெருமானை அவமதித்தது கண்டு வெகுண்ட நான் தட்சனால் பெறப்பட்ட எனது உடலை வேள்வித்தீயில் அழித்துக் கொண்டது முதல் எனது மணாளரான காலாக்னி ருத்ரர் திசைகளையே ஆடையாக கொண்டார். அவரோ என்னையே நினைத்த வண்ணமாக இருக்கிறார். அற நெறிகளை நன்கு அறிந்த சதீதேவி எனது கோபத்தை தெரிந்தும் தன் தந்தையின் வேள்விக்குச் சென்றாள். ஆனால் அங்கு எனக்கு நேர்ந்த அவமானத்தை கண்டு பொறாமல் என்மேல் கொண்ட காதலால் தன் உடலை அங்கேயே துறந்தாள் என்பதை நினைந்த சிவபெருமான் தன் வீடு வாசலை துறந்து உலகியலுக்கு ஒவ்வாத வேடம் தரித்து யோகியானார். என் சுரூபத்தையே கொண்ட சதீதேவியின் பிரிவாற்றாமையை தாங்க அவரால் இயலவில்லை. தேவர்களே, என்னையே திரும்பவும் மனைவியாக பெற விரும்பியதால் மேனைக்கும் இவமானுக்கும் நான் மகளாக பிறக்க வேண்டும் என்பதுவும் அவரது விருப்பம். ஆகவே அவரது மகிழ்ச்சிக்காக திரும்பவும் உலகியலுக்கு ஏற்ப இமமானனின் மனைவியான மேனையின் திருமகளாக பிறக்கப் போகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு கூறிய உலக நாயகியான உமாதேவி அனைத்து தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்தருளி விரைவில் தன் உலகம் போய்ச் சேர்ந்தாள். அதன்பின் ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் உமையம்மை மறைந்தருளிய திசை நோக்கி தொழுது மனமகிழ்ச்சியோடு தங்கள் உலகிற்குச் சென்றனர். அத்தியாயம் 5. நாரதர் கேட்கிறார், தந்தையே, துர்காதேவி மறைந்தருளி தேவர்கள் தங்கள் உலகிற்கு திரும்பியபின் மேலும் என்ன நடந்தது என்பதை கூறுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், அந்தணர்களில் சிறந்தவனே, என் மகனே, விஷ்ணு முதலிய தேவர்கள் இமமான் மற்றும் மேனையிடம் தேவியை பூஜிக்கச் சொல்லிச் சென்றவின் தம்பதிகளான இமமானும் மேனையும் கடுந்தவம் மேற்கொண்டனர். பகல் இரவு என்றில்லாமல் சிவனையும் சிவையான இறைவியையும் நினைந்தவாறே ஒரு நிலை கொண்ட மனத்தினராய் உரிய முறைப்படி பூஜிக்கலாயினர். இறைவனின் மகிழ்ச்சியக்காகவென்றே அந்தணர்களுக்காக தானம் வழங்கினர். மேனை தனக்கு மகப்பேறு வாய்க்க வேண்டும் என்பதற்காகவே சித்திரை மாதத்திலிருந்து 27 வருடங்கள் நாள் தவறாது ஒரே மனதுடன் பக்தியோடு தேவியின் பூஜை ஆராதனையிலேயே ஈடுபாடு கொண்டிருந்தாள். அஷ்டமி என்று உபவாசம் இருந்து நவமி தினம் குழுக்கட்டை அதாவது மோதகம், அரிசி மாவிலான பட்சணம், பாயசம், நறுமண சந்தனம், புஷ்பங்கள் ஆகியனவற்றை அர்ப்பணம் செய்து பூஜித்தாள். கங்கைக்கரையில் ஓஷதி பிரஸ்தம் என்னும் இடத்தில் உமாதேவியின் சிலையை மண்ணினால் ஆக்கி பற்பலமான பூஜை பொருள்கள் கொண்டு பூஜிக்கலானாள். சிலபோது உணவை தவிர்த்தும் பூஜை விதிமுறை நியமங்களை முறைப்படி கடைபிடித்தும் சிற்சில சமயம் நீர் மட்டுமே ஆகாரமாக கொண்டும் மற்றும் சில போது காற்றையே உணவாக கொண்டும் தவம் இருக்கலானாள். தூய்மையான ஒளியினால் மேலும் ஒளிபடைத்தவளான மேனை சிவையான இறைவியினிடமே ஒன்றிய மனதோடு 27 வருடங்கள் தவம் இயற்றினாள். இவ்வாறு 27 வருடங்கள் கழிந்ததும் உலகம் முழுவதும் நீக்கமர நிறைந்து விளங்கும் உலக நாயகியான உமாதேவி மேனையின் பக்திக்கு மகிழ்ந்து அவளுக்கு அருள் செய்ய அவள் எதிரில் காட்சியளித்தாள். ஒளிமண்டலத்தின் மத்தியில் விளங்கும் அழகே வடிவெடுத்த உமாதேவி மேனைக்கு எதிரில் தோன்றி புன்னகையுடன் கூறலானாள். தேவி கூறுகிறாள், கற்பரசி மேனையே, மறையரசனின் மனைவியே, உனது தவம் கண்டு மகிழ்ந்தேன். நீ விரும்புவதைக்கு நீ எந்தெந்த பொருள் வேண்டுமென விரும்பி தவம், விரதம், சமாதி நிலை முதலியனவற்றை அனுஷ்டித்தாயோ அவை அனைத்தையும் குறைவர் அருள்வேன். கேள். தன்னதரில் தோன்றிய காளிகாதேவியான உமாதேவி இவ்வாறு கேட்கவே மேனை இறைவியை வணங்கி கூறலுற்றாள். மேனை கூறுகிறாள், இறைவியே, இன்று எனக்கு தங்களது தரிசனம் கிட்டியது. ஆகவே தங்களை துதிக்க விரும்புகிறது என் மனம். தாங்கள் என் மீது கருணை கொள்ள வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மேனை இவ்வாறு கூறவே அனைவரையும் மயங்கச் செய்பவளான காளிகாதேவி மனமகிழ்ச்சி கொண்டு தன் இரு கைகளினாலும் மேனையை இழுத்து மார்போடு அணைத்துக் கொண்டாள். அப்பொழுதே மேனையின் மனதில் தெய்வீக ஞானம் எழுந்தது. உடனே மேனை பக்தியோடு அன்பொழுகும் இன் துதிகளால் துதிக்கலானாள். மேனை துதிக்கிறாள், எந்த இறைவி, மாயையான பிரகிருதிக்கும் மாயாரூபிணியோ, அகில உலகங்களையும் படைத்து காத்து அருள்பவளோ, உலகங்களையெல்லாம் தாங்கி நிற்பவளோ, விரும்பியதை விரும்பிய வண்ணம் அளிப்பவளோ, அவ்விரைவியை வணங்குகிறேன். நிலையான ஆனந்தத்தை நித்தமும் அருள்பவளும், மாயையாக விளங்குபவளும், யோக நிலையில் அரிதுயில் புரிபவளும், உலகிற்கெல்லாம் தாயும், அழகிய தாமரை மலர் மாலை அணிந்தவளும், அழிவற்ற நிலையில் சத்திய ஸ்வரூபிணியாக விளங்குபவளுமான அந்த உமாதேவியை வணங்குகிறேன். அனைவருக்கும் தாயிற்கும் தாயாக விளங்குபவளோ, நித்யானந்த ஸ்வரூபிணியோ, அடியார்களின் இன்னல்களை களைபவளோ, கற்ப காலம் வரை ஜீவராசிகள் மற்றும் பெண்களுக்கெல்லாம் புத்தி ரூபிணியாக விளங்குபவளோ அந்த தேவியை வணங்குகிறேன். துறவிகளின் அஞ்ஞான தலையை களைந்து ஒழிக்கும் பிரம்ம வித்தியை தாங்கள். அவ்வாறிருக்க என்னை போன்ற பெண்கள் தங்களது பெருமையை என்னவென்று கூறி துதிப்பது? அதர்வண வேதத்தில் கூறப்படும் பிறரை மரணத்திற்கு ஆட்படுத்துதல் போன்ற பிரயோக முறைகளான இம்சை முதலியனவும் தாங்களே, அதாவது தீயோர்களை அடித்தற்காக செய்யும் ஆபிசார முறை. இறைவியே, என் விருப்பத்தை பூர்த்தி செய்தருளல் வேண்டும். இப்படித்தான் என்னும் இயல்புகள் அற்ற மற்றும் கண்களுக்கு புலப்படாத தோன்றி மறையும் நித்தியமாயும் அனித்தியமாயும் உள்ள 5 தன்மாத்திரைகளுடன் 5 பூதங்களின் கூட்டத்தை தாங்களன்றோ இணைத்து வைக்கிறீர்கள். அவற்றிற்கான திறனை அளிப்பவளும் தாங்களே. தாங்களோ என்றென்றும் ஒருபுடையாக விளங்கும் நித்திய சக்தி, வேண்டிய போது யோகங்களும் திறனும் கொண்ட பெண்மணியாக தோன்றுகிறீர்கள். அகில உலகிற்கும் பிறப்பிடம் தாங்கள். அவ்வுலகங்களை தாங்கி நிற்கும் ஆதார சக்தியும் தாங்களே. பிராகிருத தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்ட நித்தியான பிரகிருதி என்று தங்களைத்தான் அழைக்கிறார்கள். எதன் வாயிலாக பிரம்மத்தின் உண்மை தத்துவங்களை அந்த பிரம்மஸ்வரூபத்தை நன்கறிந்து கொள்கிறார்களோ அந்த அழிவற்ற வித்தையே தாங்கள் தான். தாயே, என்மேல் கருணை கொள்ளுங்கள். அக்னியில் உள்ள எரிக்கும் சூடு அதாவது உஷ்ணசக்தி தாங்கள். சூரிய கிரணங்களில் உள்ள ஒளிரும் வெம்மையும் சந்திரனில் உள்ள மகிழ்ச்சி அளிக்கும் நெல்வொழியான குழுமையும் தாங்களே. அந்த சண்டிகாதேவியான தங்களை துதித்து வணங்குகிறேன். பெண்களை காண மகிழ்பவள் தாங்கள். பிந்துவை மேல் நோக்கி செலுத்தும் திறன் கொண்ட பிரம்மச்சாரிகளெல்லாம் தியானிக்கும் நித்தியான பிரம்மசக்தி தாங்கள். அகில உலகங்களின் விருப்பு என்னும் சக்தி தத்துவமும் ஸ்ரீமன் நாராயணனின் விஷ்ணுமாயை என்னும் சக்தியும் தாங்களே. படைத்தல், காத்தல், அடித்தல் என்னும் முத்தொழில்களை செய்ய விரும்பிய வண்ணம் பிரம்மதேவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ ருத்ரன் என திருமேனிகளை தாங்கி அத்தொழில்களை இனிதே முடிப்பதற்கான சக்திக்கு காரணமாக விளங்குபவளும் தாங்களே. தாங்கள் எனக்கு கருணை புரிய வேண்டும். தங்களை திரும்ப திரும்ப வணங்குகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு மேனை துதித்ததும் துர்காதேவியான காளிகாம்பாள் திரும்பவும் அவளிடம் கூறலானாள். இமயமனின் மனைவியே, நீ விரும்பும் வரத்தை கேள். நீ என் உயிர்த்தோழி போன்றவள். விரும்பியதை கேள், அதை உடனே தருகிறேன். உனக்கு தரக்கூடாததும் உண்டோ? மகேஸ்வரியின் அமுதமுத்த இனிய வச்சனங்களை கேட்ட இமவான் மடந்தை மேனை மிக்க மகிழ்ச்சி கொண்டு கேட்கலானாள். தாயே, தங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். அறிவு வடிவானவளே, மகேஸ்வரியே, உலக நாயகியே, தங்களிடம் வரம் பெறும் தகுதி எனக்கு உண்டு எனில் நான் ஓர் உயர்ந்த வரத்தை கேட்கிறேன். இறைவியே, முதலில் பல பராக்கிரமமும் செல்வச் செழிப்பும் நீண்ட ஆயுளும் கொண்ட 100 ஆண் பிள்ளைகள் எனக்கு பிறக்க வேண்டும். அதன்பின் அழகு படைத்த நற்குணங்கள் நிரம்பிய பிறந்த குலம், புகுந்த குலம் ஆகிய இரு குலங்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கவல்ல 3 உலகங்களாலும் கொண்டாடத்தக்க ஒரு புதல்வி வேண்டும். தேவர்களின் காரியங்கள் நலமுற நிறைவேறும் பொருட்டு தாங்களே என் மகளாக திரு அவதாரம் செய்து ஸ்ரீ சிவபெருமானை மணந்து திருவிளையாடல்கள் புரிய வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இதை கேட்ட தேவி மிக்க மகிழ்ந்து அவளுடைய விருப்பத்தை நிறைவு செய்பவளாக சற்றே புன்மறுவலித்து கூறலானாள். தேவி கூறுகிறாள், முதலில் பல பராக்கிரமம் பொருந்திய 100 ஆண் பிள்ளைகள் உனக்கு பிறப்பார்கள். அவர்களில் முதலில் பிறப்பவன் எல்லோரையும் விட அதிக பலம் பொருந்தியவனாகவும் ஆளுமை கொண்டவனாகவும் இருப்பான். உனது பக்தி கண்டு மகிழ்ந்த நானே உனது திருமாளிகையில் உனது மகளாக பிறந்து தேவர்கள் கொண்டாட அவர்களது காரியங்களை நிறைவு செய்தளிப்பேன். இவ்வாறு கூறிவிட்டு பரமேசியான சிவை காளிகா தேவி மேனை பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்து அருளினாள். அப்பனே, உலக நாயகியான இறைவனிடம் உலக நாயகியான இறைவியிடம் விரும்பிய வரனை பெற்ற மேனை மகிழ்ச்சியில் திளைத்தாள். தவத்தினால் பெற்ற இழைப்பும் களைப்பும் நீங்க பெற்றாள். சில நாட்களிலேயே மேனை கருவுற்றாள். உரிய காலத்தில் அழகிய ஒரு மகனை பெற்றாள். அவன்தான் மைனாகம் என்பவன். அவன் கடல் அரசனோடு நெருங்கிய நட்பு கொண்டவன். அந்த மைனாகம் என்னும் மலை நாக கன்னிகைகள் விளையாடும் இடமாக அமைந்தது. இவமானது 100 பிள்ளைகளிலும் இவனே மிக்க அழகன், மூத்தவன், பெரும் பல பராக்கிரமம் கொண்டவன். தன்னுடன் பிறந்த அனைத்து மலைகளிலும் இந்த மைனாகமலை ஒருவனே மலை அரசனாக பீடத்தில் அமர்ந்தான்.
1: ஓம் நமசிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1-44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: ரிபுகீதை 2வது அத்தியாயம், பிரம்மஸ்வரூபம் நீயே என்று உபதேசம் உரைக்கும் அத்தியாயம். குருவர்மே பரபிரம்ம ஞானம் பெற்று கூறிய அப்பரபிரம்மம் ஆவாதற்கிங்கு உரியவனார் உரித்தான ஞானம் ஏதாம் ஊனமிலா எனது நிஜஸ்வரூபமேதாம் விரிவுறவே இதற்குரிய உத்தரத்தை விமல சிவன் விளம்பியவா அருள்வாயின்றேன். பறிவுடனே வினவியிலும் நிதாகனுக்கு பாங்கான உத்தரமும் முனியும் சொல்வான். பயனிகளும் விரும்பாமல் பல ஜென்மத்தில் பழுதரவே அனுஷ்டித்த அறங்களாலே மயிலனவும் வருவாமல் மனதும் சுத்தி மன்னியதால் சாதனமோ நான்கும்

பிரமஞ்சூர பர உபாதியெல்லாம் களங்கமுறா விசாரத்தால் நேதி பண்ணி அல்பமிதனா கண்ட பர பிரம்மம் தன்னை அனக அகம் பிரம்மாஸ்மி என்பதாக நிர்பயமே பிரம்மாக்கார நிலை பெற உரித்தான ஞானமாகும். இப்பிரம்ம ஜானத்தை செய்த தீரர் ஹீனவரும் பவபாசம் எய்தார் என்றும் சத்திய சித் சுகதனமாய் சலனமின்றி சனாதனமாய் சால உபசாந்தமாகி நித்திய நிர்குணமாகி நிர்விக்ஷேப நிராபரண நிஷ்களமாய் நிமலமாகி இத்வைத கற்பனையோரிடையும் இன்றி ஏகபரிபூரணமாய் இணையொன்றில்லா அத்வைத அகண்ட பர பிரம்மம் தானே அனவரதம் நினது நிஜஸ்வரூபமாமே சன்மாத்திரமான பர பிரம்மனீயே சகல பரிபூரணமாம் பிரம்மனீயே சின்மாத்திரமான பர பிரம்மனீயே ஜெகஜீவ பரங்களில பிரம்மனீயே நன்மாத்திரமான பர பிரம்மனீயே நாம உழு எவையுமில பிரம்மனீயே தன்மாத்திரமான பர பிரம்மனீயே தான் தானாய் தனித்த பர பிரம்மனீயே வானமன வடிவுலதாம் பிரம்மனீயே வழுவற்ற வஸ்துவதாம் பிரம்மனீயே ஞானகனமான பர பிரம்மனீயே ஞாழ முதல் எவையுமில பிரம்மனீயே சூன்யமாயின்ற பர பிரம்மனீயே சுத்தசிதா காச பர பிரம்மனீயே ஹானியிலா அத்வைத பிரம்மனீயே அகண்ட பரிபூரணமா பிரம்மனீயே சகல அதிஷ்டான பர பிரம்மனீயே சகலத்தும் சான்றான பிரம்மனீயே அகில விலட்சணமான பிரம்மனீயே அனைத்திற்கும் அஜீத பர பிரம்மனீயே ககன முதல் வஸ்துவில பிரம்மனீயே காலமுடு தேசவில பிரம்மனீயே நேழுமயல் எவையுமில பிரம்மனீயே நிர்மலமாய் நின்ற பர பிரம்மனீயே சத்கணமாயின்ற பர பிரம்மனீயே சதானந்த கணமான பிரம்மனீயே சிற்கணமாய் சிரிந்த பர பிரம்மனீயே சிதானந்தமயமான பிரம்மனீயே துக்க சுகம் எவையுமில பிரம்மனீயே துவம்பே தொன்றுமில பிரம்மனீயே அக்ஷரமாய் அமந்த பர பிரம்மனீயே அகண்டைக ரசவடிவம் பிரம்மனீயே சத்தியமாம் பர பிரம்மஸ்வரூபனீயே சனாதனமாம் பர பிரம்மஸ்வரூபனீயே நித்யமாம் பர பிரம்மஸ்வரூபனீயே நிரஞ்சனமாம் பர பிரம்மஸ்வரூபனீயே சுத்தமதாம் பர பிரம்மஸ்வரூபனீயே ஸ்வயம்புபதாம் பர பிரம்மஸ்வரூபனீயே முத்தமதாம் பர பிரம்மஸ்வரூபனீயே மோகமிலா பர பிரம்மஸ்வரூபனீயே சமமதுவாம் பர பிரம்மஸ்வரூபனீயே சாந்தமதாம் பர பிரம்மஸ்வரூபனீயே மமர்வா பர பிரம்மஸ்வரூபனீயே

பரசிவமாம் பரபிரம்ம சொருபொனியே, பராத்பரமாம் பரபிரம்ம சொருபொனியே, தேகமிதாட்சின் மாத்திர சொருபொனியே, திவ்யமாம் சின்மாத்திர சொருபொனியே, சோகமிதாட்சின் மாத்திர சொருபொனியே, சுககணமாம் சின்மாத்திர சொருபொனியே, ஏகமதாம் சின்மாத்திர சொருபொனியே, இருமயிலாட்சின் மாத்திர சொருபொனியே, பாகமுரா சின்மாத்திர சொருபொனியே, பங்கமிலா சின்மாத்திர சொருபொனியே, நிராபரம சின்மாத்திர சொருபொனியே, நிஷ்கரமாம் சின்மாத்திர சொருபொனியே, புராதனமாம் சின்மாத்திர சொருபொனியே, பூரணமாம் சின்மாத்திர சொருபொனியே, ஜராதீவா சின்மாத்திர சொருபொனியே, சரணமிலா சின்மாத்திர சொருபொனியே, பராபரமாம் சின்மாத்திர சொருபொனியே, பாவனமாம் சின்மாத்திர சொருபொனியே, ஏழமில சின்மாத்திர சொருபொனியே, எங்குமுள சின்மாத்திர சொருபொனியே, வேதமில சின்மாத்திர சொருபொனியே, பெரிதான சின்மாத்திர சொருபொனியே, ஜோதியதாம் சின்மாத்திர சொருபொனியே, சுதசித்த சின்மாத்திர சொருபொனியே, ஆதியிலா சின்மாத்திர சொருபொனியே, அகண்டமதாம் சின்மாத்திர சொருபொனியே, ஜகமேலோடமில சொருபொனியே, சங்கல்ப விகல்பமில சொருபொனியே, அகமேலோ அனுபமில சொருபொனியே, அழுக்கற்ற அறிவான சொருபொனியே, துவளமுக துரியபர சொருபொனியே, துரியத்தும் அதீதபர சொருபொனியே, சுககணமாய் நிறைந்த பர சொருபொனியே, சுத்த பர பிரம்மெனு சொருபொனியே, எப்போதும் எங்குமுட சொருபொனியே, இருமையிலா ஏக பர சொருபொனியே, தற்போத சூன்யமாம் சொருபொனியே, தான் தானாய் தனித்த பர சொருபொனியே, கல்போல அசைகற்ற சொருபொனியே, கல்பனையோடு அனுபவில சொருபொனியே, சர்போத சுககணமாம் சொருபொனியே, சாலவுப சாந்தபர சொருபொனியே, நித்திய நிர்குணமான சொருபொனியே, நிராகாரமான பர சொருபொனியே, சத்திய ஞான ஆனந்த சொருபொனியே, சாஸ்வதமான பர சொருபொனியே, சுத்தபர ஒளியான சொருபொனியே, சுயஞ்சோதி ஒளியான சொருபொனியே, அத்வைத பூரணமாம் சொருபொனியே, ஆனந்த கனமான சொருபொனியே, அங்கமில அனுகபர சொருபொனியே, ஆதிமுடி அற்றபர சொருபொனியே, சங்கமில அசங்கபர சொருபொனியே, ஷட்பாவ ரஹிதபர சொருபொனியே, பங்கமில பரமான சொருபொனியே, பவபாச லேசமில சொருபொனியே, மங்களிலா பரஞ்சோதி சொருபொனியே, மாசற்ற பரபிரம்ம சொருபொனியே, வேறுபட நிபுமான சொருபொனியே, வேதாந்த வேத்யமாம் சொருபொனியே, கூறுபட குணாதீத சொருபொனியே, குணமுறிகள் எவலுமில சொருபொனியே, மாறுபட மகத்தான சொருபொனியே, மனபாக்கு கெட்டாத சொருபொனியே, ஈருபடா ஏகாம சொருபொனியே, இத்வைத்தம் எவயுமில சொருபொனியே, சத்துக்கும் சத்தான சொருபொனியே, சதசத்துக்கப்பாலாம் சொருபொனியே, சித்துக்கும் சித்தான சொருபொனியே, சிதசித்துக்கப்பாலாம் சொருபொனியே, வித்துக்கும் வித்தான சொருபொனியே, வேறற்ற விமலபர சொருபொனியே, எத்தோக்கும் எட்டாத சொருபொனியே, இருந்தபடி இருக்கின்ற சொருபொனியே, குருவுக்கும் குருவான சொருபொனியே, குணதோஷம் எவையுமில சொருபொனியே, அருளுக்கும் அருளான சொருபொனியே, அகலங்க மானபர சொருபொனியே, தெளிவுக்கும் தெளிவான சொருபொனியே, திருஷ்யம் ஓர் அனுமில சொருபொனியே, சுருதிக்கும் சொல்ல போனா சொருபொனியே, சும்மாக இருக்கின்ற சொருபொனியே, கண்ணுக்கும் கண்ணான சொருபொனியே, கருத்துக்கும் கருத்தான சொருபொனியே, விண்ணுக்கும் விண்ணான சொருபொனியே, விபுவுக்கும் விபுவான சொருபொனியே,

கெட்டாத சொல்வனியே, எம்மயனும் கிட்டாத சொல்வனியே, வர்ணிக்க கூடாத சொல்வனியே, வாக்கு முதல் நாடாத சொல்வனியே, காரண காரணமான சொல்வனியே, காரியமோர் அனுபவிதா சொல்வனியே, பூரண பூரணமான சொல்வனியே, போக்குவரவயுதா சொல்வனியே, ஜீரணமில் சின்மயமாம் சொல்வனியே, சிதாகாசமானபர சொல்வனியே, ஆரணவீர் அறிவிக்கும் சொல்வனியே, அகண்டைக ரசமான சொல்வனியே, கேவல கேவலமான சொல்வனியே, கம்பீரமானபர சொல்வனியே, பாவன பாவனமான சொல்வனியே, பரமபரம் எவயுவிதா சொல்வனியே, ஓவல்லா உணர்வுருவம் சொல்வனியே, ஒன்றாலும் உணரகுணா சொல்வனியே, மேவகுணா மிக வரிதாம் சொல்வனியே, மெய்யுணர்வானந்த பர சொல்வனியே, தற்பத லட்சியமான பொருணியே, தொம்பத லட்சியமான பொருணியே, அல்பமிலா அசிபதமா பொருளுநீயே, அகண்டார்த்தமான பரம் பொருளுநீயே, நிர்பயமா நிறைவேற்ற பொருளுநீயே, நிரதிசையானந்த பரம் பொருளுநீயே, சற்பதமே முதலவற்றின் பொருளுநீயே, சகலவித சப்தத்தின் பொருளுநீயே, பயிலுமறை முடிவிலுள்ள பதவாக்கியங்கள் பலவற்றின் தாத்பரிய பொருளுநீயே, அயலானதா பிரஜானம் பிரம்மமாதி அகில மகா வாக்குகளின் பொருளுநீயே, இயலு மகா வாக்குகளின் பிரிவுமின்றி இன்னதன பொருளுநீயே, சுயமதுவாய் சொற்பொருளோர் அணுமுங்கின்றி சுதந்திரமாய் நின்ற பரம் பொருளுநீயே, அயமுதலாம் ஐந்து வித மூர்த்தி பேதம் அணுமுகித அகண்ட பர தெய்வநீயே, பயிர்முழு கற்பனையும் உலகு நின்ற பரமாத்தமான பர தெய்வநீயே, மயிலணுவும் மறுவாத தெய்வமின்ற மகத்துக்கும் மகத்தான தெய்வநீயே, செயலரையும் செய்யாத சிவமாய் நின்ற சிதாகாசமான பர தெய்வநீயே, சந்ததமும் செய்யாது திருடமாய் நின்ற சன்மாத்திரமான பர தெய்வநீயே, சித்தை முதல் திருஷ்யமோ அனுபவம் இல்ல சின்மாத்திரமான பர தெய்வம் நீயே, நிந்தை உருவகுக்க நினைவையில்ல நிஜானந்தமான பர தெய்வம் நீயே, பந்தமுடு மோட்சம் முதல் எவையும் இல்ல பரிபூன்றமான பர தெய்வம் நீயே, பின்னமிலா பேரறிவாய் பெருவினாகி பெரிதுக்கும் பெரிதான பிரம்மணியே, சென்னியமாம் உபாதிகளோ சிறிதுமின்றி சிற்கனமாய் செறிந்த பர பிரம்மணியே, அந்நியமோர் அருமிதாத கடமான ஆன்மாவு கவிந்த பர பிரம்மணியே, தன்னிடையே தானாக தனித்து நின்ற தன்மாத்திரமான பர பிரம்மணியே, வேதமுற பலவிதமாய் பேசி என்ன பிரிபற்ற அகண்ட பர பிரம்மம் தானே, மாதவனின் நிஜமான சொருபமாகும் மகாதேவன் அருளியவா வகுத்து சொன்னோம், ஈதிதனு வளவேனும் ஐயமில்லை ஈசஞ்சில் பதத்தானை இசைத்ததுண்மை, ஆதலினால் அகம் பிரம்மம் என்னும் ஞானம் அடைந்ததனால் அகண்ட பர பிரம்மமாவாய், இன்னமிதம் அருளியிடும் ரிபுவை நோக்கி இணையற்ற இன்பமடைந்த அன்பு கூர்ந்தங்கு, உன்னவனால் இருப்புடனே இறங்கி ஏத்தி உத்தவனே மற்றும் எனக்கு அகண்ட ஞானம், மண்ணும் மனம் கருணையினால் அருவா என்றே மழிவுடனே வினவியிடும் இதன் தன்னை, அன்னறிவு மாமுனிவன் பரிந்து நோக்கி அதற்கான உத்தரமே ஆரம்பித்தான், அகிலவித ஜீவர்க்கும் சுகமே செய்யும் அருள்வடிவம் சங்கரன் முன் கைலயத்தில், நிகழ்வுடவே அருள் செய்த நீதியாக நிதாகனின கரண்ட பர நிர்ணயத்தை, வெகுதமாய் மனத்தினிடை விளங்கும் வண்ணம் விசித்திரமாய் மேன்மேலும் விரித்து சொல்வாம், புகழே இவ் அகண்ட பர நிர்ணயத்தை புறையற்ற மனத்துடனே பொருந்தி கேளாய், சத்தியமாய் ஒரு காலம் ஜெகட்டே இல்லை
ஜெகதவையும் ஒரு காலம் ஜனிக்கவில்லை, விஸ்தரமாக ஒரு காலம் இருக்கவில்லை, விளக்கமர ஒரு காலம் இறக்கவில்லை. சித்ராமாஞ்சக தோற்றம் சிறிதுமின்றி சின்மாத்திரமான பர பிரம்மம் ஒன்றே. நித்திய மாநிலை பெற்று நிற்கும் வஸ்து நீதாக விதில் ஐயவில்லை நிச்சயம் தான். இத்வைத ஜெகத்தவையும் விவகாரத்தில் யாவர்க்கும் எதிராக தோற்றலாலே, சித்தினதும் மதாம் சித்தம் தானே, ஜெகமெனத் தோற்றுகின்றதென சில்லோர் சொல்வர். சித்தமது நன்றாக விசாரிக்கும் கால் சின்மயமாம் பிரம்மமதாதிலில்லை. புத்திரனே ஆதலினால் எக்காலத்தும் பூரணமாய் உலகு பெற பிரம்மம் ஒன்றே. சுக்திகளின் விமர்த்தமதாம் ரசதம் தன்னை, சோதிக்கு சுக்தியலால் ரசதம் இல்லை. இத்திரமே சித்தினது விவர்த்தமாக இலகியிடும் சித்தத்தை சோதிக்குங்கள். சித்தையலால் சித்தமென சிறிதும் இல்லை, சித்தமில்லா தன்மையினால் ஜெகத்தும் இல்லை. புத்திரனே ஆதலினால் எக்காலத்தும் பூரணமாய் உலகு பர பிரம்மம் ஒன்றே. அகில அதிவித்தான பர பிரம்மத்தின் கண் அயலனவே கல்பித்தமாய் தோன்றான் என்று சகலமே நன்றாக சோதிக்குங்கள். சண்மயமாம் பிரம்மமலால் வேறே இல்லை. இகழ்வே ரஜ்ஜுவினில் தோற்றும் சர்ப்பம் ரஜ்ஜுவலால் சோதிக்கில் வேறையுண்டோ. புகழ் மகனே ஆதலினால் எக்காலத்தோம் பூரணமாய் உலகு பர பிரம்மம் ஒன்றே. மாயவில்லை மாயிசையும் செயலும் இல்லை, மயக்கவில்லை மயக்கமுறும் ஜெகத்தும் இல்லை. தீய அகங்காரமில்லை சித்தம் இல்லை, தியங்கியிடும் மனதும் இல்லை மதியும் இல்லை. காயமில்லை கர்மமில்லை கர்த்தா இல்லை, கரணமில்லை காட்சியிலே காண்பான் இல்லை. ஏய உபாதேயங்கள் இவையுமின்றி

0: முதலிய ஞான அங்கம் இல்லை, சோகமும் சமாதியிலே ஞானமில்லை, சோர்வுதலும் பந்தமில்லை, மோட்சமில்லை. ஏக பரிபூரணமாய் இகழசத்தாய் எப்போதும் உலகு பரபிரம்மம் ஒன்றே. விஷயமுதல் அனுபந்தம் நான்கும் இல்லை, விளவியிடும் சம்பந்தம் ஒன்றும் இல்லை. ஜடமரும் பூதங்கள் ஐந்தும் இல்லை, சதாசிவனே முதலிய ஐமூர்த்தி இல்லை. கடபுடமே முதலிய வஸ்து இல்லை, காலமுடு தேசமு மற்றவையும் இல்லை. இடமருவாய் இன்பொருவாய் இலங்கும் சித்தாய் எப்போதும் உலது பர பிரம்மம் ஒன்றே. பூதமுடு மனுஷமாம் பொருளும் இல்லை, புலமுறவே நிகழ்கின்ற பொருளும் இல்லை. சேதுகையை கங்கை முதல் தீர்த்தம் இல்லை, சேவிக்கும் சிவன் முதலாம் தெய்வம் இல்லை. நீதியோடு நிறைவேற்றும் விரதம் இல்லை, நிறை நிறையாய் பெறுகின்ற பலனும் இல்லை. ஏதுமிலா சன்மாத்திர வடிதையாகி எப்போதும் உலது பர பிரம்மம் ஒன்றே. வர்ணமுடன் ஆசிரம பேதம் இல்லை, வகுப்புற்ற பாவம் அறம் எவையும் இல்லை. துண்ணியும் சொர்க்க நரகாதி இல்லை, துக்க சுகம் முதலியதாம் துன்பம் இல்லை. அந்நியமாம் இருமையிலே ஒருமை இல்லை, அசத்தான ஆரோபம் அணுவும் இல்லை. சன்னியமில் சன்மாத்திர சுபவமாகி சலியாமல் உலது பர பிரம்மம் ஒன்றே. புத்தியினால் உறுதியிடும் பொருளும் இல்லை, புறைமனத்தால் மனநமிடும் பொருளும் இல்லை. சிந்தையினால் சிந்திக்கும் பொருளும் இல்லை, செறிவாக்கால் வச்சனிக்கும் பொருளும் இல்லை. துவந்தமதாய் தோற்றியிடும் துவைதம் இல்லை, துவைதத்தால் தொடர்கின்ற பயமும் இல்லை. சந்ததமும் சன்மாத்திர சுபவமாகி சரியாமல் உலது பர பிரம்மம் ஒன்றே. ஜன முதல் ஷட்பாப விகாரம் இல்லை, சரீர முதல் ஷட்பாப விகாரி இல்லை. நனவு முதல் நன்கு வித அவஸ்தை இல்லை, நானாவாம் அவற்றின் அபிமானி இல்லை. பருவதிலும் பாவமுடன் அபாவம் இல்லை, பலவிதமாம் எட்டியிலே சமட்டி இல்லை. அந்நமிலா அறிவுருவாய் அகண்ட சத்தாய் அசஞ்சலமாய் உலது பர பிரம்மம் ஒன்றே. சகலமுமே இல்லை எனும் சொலமும் இல்லை, சர்வமுமே மித்தி எனும் சொலமும் இல்லை. அகிலமுமே பிரம்மம் எனும் சொலமும் இல்லை, அனிசமகம் பிரம்மம் எனும் சொலமும் இல்லை. நிகழ்பிரம்மம் மகமெனுமே சொலமும் இல்லை, நீ நான் என்றே முதலாம் சொலமும் இல்லை. அகிலவித சொலவும் இல்லாத அகண்டமாகி அசஞ்சலமாய் உலகு பர பிரம்மம் ஒன்றே. சத்துவமே முதலியமும் குணங்கள் இல்லை, சாத்திரியவ குணங்களினும் விகாரம் இல்லை. அத்வைத்தம் துவைத்தம் முதல் மதமும் இல்லை, அவைகளுடன் குரு சீடர் ஆளும் இல்லை. இத்வைத பிராந்தியினை அளவும் இல்லை, இல்லை என இயம்பியை சொல்லும் இல்லை. சுத்த சிதாகாசமதாய் சுபாவ சித்தாய் சுககனமாய் உலகு பர பிரம்மம் ஒன்றே. ஓடியையும் கடபரா நிச்சயத்தால் உலைமரத்தின் விகல்பங்கள் அனைத்து நீக்கி ஆதி முடி ஒன்று மிதாத கடமான அத்வைத பரபிரம்மம் மானுருக்கே. மாதவனும் அதிபரா பந்தம் நீங்கும், மற்றவருக்கு இப்பந்தம் என்று நீங்காது. ஆதலினால் அகண்டபர நிச்சயத்தால் அனவரதம் அகண்டபர பிரம்மமாவாய். மருமதிஷ்டான பர பிரம்மத்தின் கண் மாயையினால் கல்பித்தமாய் காண்பதெல்லாம் ஒரு சிறிதும் இளையனவே நேரி பண்ணி உணமர மிஞ்சியதே பிரம்மம் என்று. நிர்மலமும் மகடபர நிர்ணயத்தை நிமல சிவன் நிகழ்த்தியவா எனக்கு சொன்னோம். பரவிய இவ்வர்த்தத்தை ஒரு காலேனும் பங்கமர கேட்டுணர்வோர் பரணியாவர். வாகிதியில் அலை குமிழ்கள் முறைகள் தோன்றும் வகையனவே வரையற்ற பரசிவத்து. சாரமிலா சகல சராச்சரமும் தோன்றும் சலனமுறா விசாரணையால் அவையனைத்தும். பூரணமும் பரமசிவ சொருபம் என்றே புறையற்ற போதபுரம் பொருந்தினோரே. கோரமதம் பவபாசம் அனைத்தும் நீங்கி குறைவற்ற பரமசிவ சொருபம் ஆவர். இன்னமிதம் பரமசிவன் அருளை செய்த இயல்பனவே ரிபுமுனிவன் நிதகனுக்கு. பின்னமிதா அகண்ட பர நிர்ணயத்தை பிரியமுடன் அருள் செய்தான் எனவே கந்தன்.
1: உன்னவன கருணையினால் ஜெய்தி சொல்வியற்கு உத்தமமாம் இப்பொருளை உரைத்தான் என்றே. தன்ய நாம் சூத முனி முனிவர்க்கெல்லாம் தத் பிரம்மான் என்னையவே சாற்றினான. நித்ய நிர்குணமாகிய வஸ்துவே

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: சகனாபவசோ சகனோபுனத்து சகவீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீரமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிண கைலாசம்

ராஜேஸ்வரீ வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாபதிம் சிவகாமி சமோபேதம் சுந்தரம் லோகசுந்தரம் சதசஜனுக்ரஹநிக்ரஹ கிருஹீத முனிவிக்ரஹோ பகவான் ஸ்வர்வாஸாம் உபநிஷதாம் துர்வாஸா ஜயதி தேசிக பிரசவஹ. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயபதம் சிரத்தின் மேலான் ஏழண்ட தப்பாலான் இப்பா செம்பன் புனத்தகத்தான் அரும் குன்றை போரினுள்ளான் பொறுப்பிழையான் நெருப்பிழையான் காற்றினுள்ளான் கைலாயத்து உச்சியுள்ளான் காழத்தியான் அபயன் கண்ணுடானே. வேண்டத்தக்கது அறிவோயினே வேண்ட முழுதும் தருவோயினே வேண்டும் அயன் மார்க்கு அறியோயினே வேண்டியனை பணிகொண்டாய் வேண்டி நீ அருள் செய்தாய் அருளே வேண்டினங்க வேண்டும் பரிசு ஒன்று உண்டன் அதுவும் ஒன்றன் விருப்பந்தே. கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை கரையிலா கருணை மாகடனை மற்றவர் அறியாமணிக்கவனையே மதிப்பவன் மனமணி விளக்கை செற்றவள் புறங்கள் செற்றயம் சிவனை திருவீழிமிழலை விற்றிருந்த குற்றமந்தன்னை கண்டு கண்டு என் உள்ளம் கண்கழிகொண்டனவே. சொல்லாண்ட சுருதி பொருள் சோரித்த தூய்மனத் தொண்டர்

0: விடங்கன் விழைப்பாகும் பல்லாண்டனும் கதங்கடந்தானக்கே பல்லாண்டு போருடுமே உலகதாம் உணர்ந்தோழற்கரியவன் நிலவுலாவிய நீன்மணிமேனியும் அலகில் ஜோதியன் அம்பரத்தாழுவான் மலசிலம் வழிபாழ்த்தி வழங்குவான் வேதப்பொருள் குணந்தேன் மேவு சிவாகமத்து தீரே பொருளும் தெளிந்து உய்ந்தேன் ஏது குறை தெற்றிசோ செங்க சிமயானவாமுனிவன் ஒற்றாமறியடிக்கே பொக்கு நம பார்வதி வதயேர மகாதேவ.
1: எல்லாம் அல்ல பரம கருணாநிதியாகிய பரமேஸ்வரின் திருவிழிப்பனை கொண்டு தொடரென்று நடைபெற்றுக் கொண்டுவரான இந்த புராண சிந்தனை வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்க அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புராணங்களை உணர வேண்டும் என்று நமது ஆச்சாரிய பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நமது சைவ சமயத்திலேயே பரம பிரமாண நூல்களாகிய சிவாகமங்கள், வேத சிவாகமங்கள், திருமுறைகள், பன்னான்கு சாஸ்திரங்கள், மாபாடியம் இவைகளோடு நம்முடைய புராணங்களையும் உணர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சிறப்புடைய புராணங்கள் என்று அதுக்கு ஒரு அடையும் கொடுத்தார்கள். புராணங்கள் நிறைய இருக்கின்றன, அதில் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்து என அது எது என்றால் நம்முடைய சிவபெருமானுடைய புகழையே சொல்லுகின்றதான புராணங்கள் சிறப்புடைய புராணங்கள், அதை உணர்ந்து சொன்ன அவ்வகையிலே 18 புராணங்களிலே 10 புராணம் சிவனை பற்றியதான புராணம். அதேபோன்று தலபுராணங்கள் நிறைய இருக்கின்றன. இன்றைய அறிஞர்கள் தலபுராணம் என்றால் அஸ்மாவரும் கட்டுக்கரை சொல்லி அதை ஒதுக்கிவிடுகின்றார்கள். ஆனால் அந்த தலபுராணத்தின் உள்ளே சென்று பார்த்தால்தான் அதோட அருமை தெரியும். அத்தலத்தினுடைய பெருமையை கூறுவதோடு ருத்ராட்ச மகிமை, விபூதி மகிமை, சிவபூஜையினுடைய மகிமை, சிவபூஜை எப்படி செய்வது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக புராணங்கள் சொல்கின்றன. சிவபரத்துவதை நிலைநாட்டுவதாக அந்த புராணங்கள் அமைந்திருக்கின்றன. அப்படி அமைந்த புராணங்களிலே காஞ்சி புராணம் என்பது ஒன்று. காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரரை மையமாக கொண்டு காஞ்சி மகாத்மியம் என்று வடமொழியிலே அதிலே அதை நம்முடைய பாஷ்ய கர்த்தராகிய ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணம் என்று தமிழிலே அழகாக மொழிபெயர்த்து நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த புராணங்கள் காஞ்சி புராணத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருந்த வரையில் அற்புதமான விஷயங்கள், சைவ சமயத்திற்கே உண்டான நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாக நமக்கு இந்த புராணத்திலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த முறையிலே இன்று நாம் சிந்திக்க இருப்பது பராசரேச படலம். பராசரேச படலம் சத்தஸ்தான படலம் கேட்டார்கள். மணிகண்டேச படலம் அதுக்கடுத்து சத்தஸ்தான படலம் அதுக்கடுத்து பராசரேச படலம். இங்கே இந்த புராண இந்த படலத்திலே முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், பகைவரை வெல்ல வேண்டும் என்றால் நம்முடைய சிவபெருமானை வணங்கினால் அல்லது வெல்ல முடியாது. ஆகையினாலே பகைவரை வெல்வதற்கு சிவவழிபாட்டினால் மாத்திரமே வெல்ல முடியும் என்பது இந்த புராணத்தினுடைய உட்கருத்து ஒன்று. அப்படி சிவபெருமானை வழிபவர்க்கு ஒரு குறிப்பிட்ட பயனை நாம் கருதி வழிபட்டாலும் அதோடு மற்ற பயன்களையும் நமக்கு நல்குவார். ஏன் என்றால் நம்முடைய அறிவு சிற்றறிவு தமிழிலே கிஞ்சி பலமுடியிலே கிஞ்சிஜன் என்று சொல்வார்கள், ஆனால் அதை சொல்லக்கூடாது என்று சுஞான சுவாமிகள் சொல்கிறார். இறைவன் சர்வஜன், அதற்கு நேரமாக உயிர்கள் கிஞ்சிஜன் அடித்து விடுகிறார், ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. அவன் அறிவில்லாதவன் அல்ல, அறிவுடைய வந்தான். எப்படி வசித்திட வரும் வியாபி என்று அவனுக்கு இலக்கணம் சொல்வார். உயிர் வசித்திட வரும் வியாபி என்றா எந்த இடத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறானோ அந்த அளவுக்கு வியாபகமாக இருப்பான். எந்த உயிரிடத்திலே அந்த இருக்கின்றா, எந்த உயிரின் எந்த உடலிடத்திலே அந்த உயிர் தங்கி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய அறிவு வியாபகமாக இருக்கும். எறும்பை எடுத்துக்கொண்டால் எறும்பின் அளவு அவனுடைய வியாபகம். எறும்புக்கு எந்த அறிவு உண்டோ அவ்வளவுதான் இருக்கும். மனிதனுடைய அறிவு அங்கே எதிர்பார்க்க முடியாது. அதான் வசித்திட வரும் யாப்பி என்ற இலக்கணம் சொல்றார். ஆகினால் நமக்கு என்ன கேட்கணும் நமக்கு தெரியாது. கேட்கணும் என்று நினைத்து போய் வேறு ஏதோ ஒன்றை கேட்டு போய்வோம். ஆகையினாலே நாம் கேட்பதை கேட்டாலும் அதற்கு துணையாத மற்ற விஷயங்களையும் நமக்கு அனுகூலம் பண்ணி கொடுப்பார்கள். அதான் சூரமானுடைய ஒரு தன்மை. மற்ற தெய்வங்கள் கேட்பதை மாத்திரம்தான் கொடுக்கும். நம்முடைய சுவருமான் என்று கேட்கிறோமோ அதோடு அதனை சார்ந்த மற்ற விஷயங்களையும் நமக்கு அவரே அருள் செய்து விடுவார் நாம் கேட்காமலே. அது இந்த படலத்தினுடைய நமக்கு கிடைக்கின்ற ஒரு உண்மை. இப்பொழுது படலத்தை பார்.
0: தருமம் பிறழாத சந்தான சப்ததானத்தின் பெருமை உரை செய்தா சக்தி பெருமைந்தன் தரு தந்தையர்க்கு கொண்ட தந்தையர்கொண்ட அறக்கதம் ஆவி பருக வழிபட்ட பராசரன் சொல்வா. தர்மத்தில் பிறழாமல் இருக்கிறான சத்தஸ்தானத்தை பற்றி போன மாறம் சிந்தித்தோம். இப்பொழுது சக்தி என்றதான ஒரு முனிவர், அவர் பெரும் ஐந்தன், அது யாருன்னா வசிஷ்டர், சக்தியினுடைய குமாரர் வசிஷ்டர். வசிஷ்டனுடைய குமாரர் பராசரர். இப்போ என்ன பண்றான்னா, அந்த பராசரன் என்பவர் சக்தி பெரு மைந்தன் தரு தந்தையர், அவன் என்ன சொன்னான்னா அரக்கர்களை கொன்றான். அந்த அரக்கரை கொன்ற ஆவி அவனுடைய ஆவியை பருகி வழிபட்ட பராசரனை பற்றி சொல்கின்றேன் என்ன சொன்னார். அதாவது ஒரு அரசன் இருந்தான், அவனுக்கு வசிஷ்ட முனிவர் சாபம் கொடுத்தார், நீ அரக்கனாக போக்கடவர் சொன்ன. அவ என்ன சொன்னா, இவருக்கு திருப்பி சாபம் கொடுக்க புறப்பட்டான் வசிஷ்டர். உன்னை தொலைச்ச நான் உன்ன தொலைச்சிடறேன் பாருங்கிறாங்க. நீ என்ன தொலைச்ச நான் பாரு, அதுக்கு முன்னால உன்ன தொலைச்சிடறேன். அது மாதிரி வசிஷ்டர் வந்து நீ அரக்கனாக போக்கடவர் சாபம் போட்டார். உடனே அவன் திருப்பி அவருக்கு சாபம் கொடுக்கறதுக்காக தண்ணீர் எடுத்து தெளிக்கிறதுக்காக புறப்பட்டான். அவன் மனைவி கையை எட்டி பிடித்தார், வேண்டாம். அப்ப என்ன, அந்த தண்ணி அப்படியே கீழே தன் பாதத்துல வடிஞ்சு வச்சு அவன் மேல தெரிக்கல. அதனால என்ன ஆச்சுன்னா, அவனுடைய அந்த பாதம் மாத்திரம் கருப்பாயிடுச்சு. பாதம் மாத்திரம் கருப்பாக ஆகி அது பொலி விழந்து விட்டது. இப்படி அவன் அப்படி அரக்கனாக இருக்கவன்று இந்த வசிஷ்டருடைய வாரிசு அத்தனை பேரையும் சுவாகா பண்ணிட்டான், எல்லாரையும் வந்த அத்தனை. மற்ற புறம்பென்ற வசிஷ்டன் தர வந்தார் மத்த இரு மக்கள் படுமத்தவன் ஒப்ப நூறு புத்திரர்களாம். மற்ற புலவன் என்றால் மயக்கம் தீர்ந்த வசிட்டன், அவனுக்கு பத்தை இரு மக்கள் நூறு புத்திரர்களா. அவர்கள் வருமத்தவன் ஒப்பார், அதான் பிரம்மனுக்கு ஒப்பானவர்கள் அந்த குமாரர்கள்லாம். அவர்கள்லாம் என்ன சக்தி முதலானோர் தகவல் இவர் வாழ்நாள் சுத்த தரிசேமி சித்தனே விஸ்வாமித்திரன் என்போன். இப்படி 100 புத்தருடைய இந்த வசிஷ்டன் இருந்து கொண்டிருக்கிறான். இந்த வசிஷ்டனுக்கும் விஸ்வாமித்திரனுக்கும் எப்போதும் ஆகாது. அதாவது ஜோதிடரியத்தில் சஷ்டாஷ்டகம்னு சொல்வார். சஷ்டாஷ்டகம் அவனுடைய ராசியிலிருந்து இவன் ராசி 6வதா இருக்கும், இவனுடைய ராசியில அவன் ராசி 8வதா இருக்கும். மேஷ ராசிக்கு நான் வச்சுக்கணுமா, மேஷம் ரிஷபம் முதலன் கடகம் சிம்மம் கன்னி. கன்னி ராசிக்காரன் எப்பவுமே எனக்கு அனுகூலமா இருக்க மாட்டான். கன்னி குலா உச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் 8வது கன்னி, நான் அவனுக்கு அனுகூலமா இருக்க மாட்டேன். இதுக்கு சஷ்டாஷ்டகம் பேர். ஆண் பெண் ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது இந்த சஷ்டாஷ்டகம் இருக்கக்கூடாத ஜாதகமா பார்ப்பான். என்ன ஆகும் ஆனா எல்லாம் வாழ்க்கையில நடத்துவார்கள், எப்ப பார்த்தா சண்டை தான் எங்களுக்குள்ள. அவன் அரண்மையம் குரம்மா ஏதாவது சண்டை நடந்துட்டே இருக்கு, ஒன்னும் எல்லா விஷயத்துக்குலாம். ஆனா வாழ்க்கையில ஒழுங்கா இருக்கும், பகல் பூரா சண்டை தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராமத்துல போயிருந்தேன், ஒரு அதிகமாக காந்தரன் ஒரு அண்ணா இருந்தேன். அந்த வீட்டுக்கு நேர ஏற்றாலும் ஒரு தம்பதி, குழந்தை இல்லை, ரெண்டு தம்பதி தான். காலையில் விழிஞ்சவனவன் அவங்க போட சண்டையை பார்த்தது தான். அவ அருமாமனையை எரிஞ்சாலும் அருவாளை எறிவான், டான் டான் சண்டை நடக்கும், பயங்கரமா சண்டை நடக்கும். இது மாலை 5 மணி வரலாம், 5 மணி ஆச்சுன்னா அவர் தலையெல்லாம் வாரி பூலா வச்சு பொட்டெல்லாம் இட்டு எல்லா மணியும் அவரும் கண்டு ஸ்கூட்டர்ல வச்சு சினிமாவுக்கு போயிடுவார். மறுபடியும் மரான காலமர் வரல சண்டை, இதே தான். இதுக்கு சஷ்டாஷ்டகம் சந்தி. இப்படி சில ஜாதங்கள் அப்படி அமையும். அதே மாதிரி வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரனும் இவருக்கெண்டா அவருக்காகாது, அவருக்கெண்டா இவருக்காகாது. வசிஷ்டோட விஸ்வாமித்தருக்கு வசிஷ்டர் கண்டாலே குமுறம். அவர் விஸ்வாமித்தர் பார்த்தார், இவன் சரமா வசமா இவனை பழி வாங்கணும். ஆனா ஆறு நம்மள சொல்லியிருப்பான், எனக்கு டைரக்டா இவரை எதிர்க்க சக்தி கிடையாது, இன்னொருத்த நல்லா டீ கொடுத்து அவனுக்கு யார் எதிரியும்பார், அவர் நல்லா டைப் பண்ணிட்டுவான் போல, அவன் போய் மோதிட்டு கிடப்பாங்க என் வேடிக்கை பார்த்து அப்பா. அது மாதிரி இந்த விஸ்வாமித்தர் என்ன பண்ணார்னா, இந்த வசிஷ்டரால சாபம் பெற்ற இந்த அசுர அரசன் இருக்கானே அவனை கூப்பிட்டார். யார உனக்கு சாபம் தரல, அவனை சும்மா அவ்வளோ என்ன செய்யணும், அவன் 100 மக்களுக்கு அவ்வளோ வரையும் க்ளோஸ் பண்ணல. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார், அசித்து புறம் செற்றோன் அருளான் உயர்ந்து ஓங்கும் வசிஷ்டனுடன் என்றும் மாறு கொண்டுள்ளான். அசித்து புறம் செற்றோன் அருளால் உயர்ந்தோன், அதாவது அசித்துன அசிரித்து சிரித்து புறத்தை எரித்தான் அல்லவா சுவரமான், அவனுடைய அருளால் உயர்ந்தவன் யாரு வசிஷ்டன். வசிஷ்டனுடன் என்றும் மாறு கொண்டுள்ளான், அவனுடைய எப்போதுமே மாறான கருத்துடையவனாக இருந்தான். வசிக்கும் தவ வாழ்க்கை வசிச்சன் குலமெல்லாம் நசிக்கும்படி ஒன்று நாடு செய்த அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி சும்மா விடாத அவர் மன்னர் வழி தோன்றி வசிச்சன் சாபத்தால் துண்ணும் அரக்கனான் சுதாசன் என்றும் பேரோன். அந்த அரசன் பேர் சுதாசன் பேர். அவன் என்ன பண்ணான், தன்னை விழுத்தியேவ தருகண்ணவன் எய்தி இந்நூற்றுவர் தம்மை எழுத்து வாய்ப்பெய்த அவனை முடிக்கி விட்டோன்னு அவன் போய் நேரம் அப்படின்னா அவனுடைய பிள்ளை 100 பேரையும் சுவாகா பண்ணிட்டான். வடமீன் அவளோடும் வசிட்டன் அது கேட்டு, வடமீன் அவளேனா அருந்ததி, அருந்ததி பார்த்தது காட்டுறாங்க வட மீன் அளவு. அதாவது
1: அருந்ததியுமே தான் காட்டுறாங்க கல்யாணத்துல, அது ராத்திரி தான் தெரியும். இப்ப பகலே எல்லாம் முடிஞ்சு போதா பகல் அருந்ததி எங்க தெரியும்? அந்த பார்த்துதான் இரவுலையுமே தெரியாது சாஸ்திரத்துக்கு அருந்ததி காட்டு. அதை சிவஞான சுவாமி சொல்றாரு, அருந்ததி மீனை காண்பான ஒருவன் அதன் அருகிருக்கும் இன்னொரு மீனை கண்டு அதை பார்த்து பார்த்து அதன் மீன் அருந்ததி மீனை பார்த்து, அந்த மீன் ரொம்ப சின்னதா இருக்கும் பார்க்க முடியாது, அதுக்கு பக்கத்துல இன்னொரு நட்சத்திரம் பெருசா இருக்கும் அரட்டாங்க. ஏய் இந்த அருந்ததி இந்த இருக்கலாம், ஆமா பார்க்க இல்ல, இப்ப அது இல்லை, இப்ப பாரு அதுக்கு அடுத்தால சின்னதா இருக்கு பாரு, ஆமா அதுதான் அருந்ததி. இப்போ தள்ளி இருக்கிற ஒரு ஆளை காட்டணும், இந்த நிக்கிறாடா தெரியலையே நல்ல தெரியலையா, அதனால அந்த ஒரு பந்தக்கா நிக்கலாம், ஆமா பந்தக்கா நிக்கல, ஆமா அது நல்லா பாக்குறல, ஆமா இப்ப அதுக்கு அடுத்தாவில பாரு, ஆமா ஒரு ஆள் நிக்க, பெரிய விஷயத்த காட்டி சின்ன விஷயத்த பண்ற. அந்த அருந்ததி அவருடைய மனைவி, அதுக்கு வட மீன், அவள் வட மீனோடும் வசிட்டன் அதிகேட்டு படகூர்ந்து அழுது ஏங்கி ஆத்தி பரம்பேரி. இதை கேட்டவுடனே அவர் துக்கம் தாங்க முடியல, ஒரு பையனா ரெண்டு பையனா நூறு பேர், நூறு பேர் ஒன்று போல போயிட்டான்னு சொன்னா போய் தாய் என்ற இருக்கு எவ்வளவு கட்டா இருக்கும். அதாவது வடமொழியில ஒரு ஸ்லோகம் உண்டு, என்னன்னா அப்பா இறந்து போனா பயனாருனாதான் துக்கம், துக்கம் எங்கப்பா போயிட்டாரு எப்படி இருந்தா தெரியுமா, அப்படி அது இப்படி போட்டா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பதினாறு நாளைக்கு பதினாறு விசேஷம்லாம் கழிஞ்சு தான் முடிஞ்சும், பதினேழாந்து இந்த சண்டான எண்ணம் தொலைச்சிருக்கான் பாரு, ஆண்டுவான் சண்டான ஆயிடுவான், அது என்ன செய்தி தொலைச்சிருக்கான் பாரு, பெட்டி தர யார்கிட்ட வாங்கியிருக்கான் யார்கிட்ட கொடுக்கான் உனக்கு தெரியலையே, என்ன கொண்டாடிக்கான்னு தெரியலையே, துக்கம் போயிடும். தாய் இறந்த துக்கம் ஒரு மாதம், ஒரு மாதம் அது கேட்க அம்மா, அப்புறம் வரணும். மனைவி இறந்த துக்கம் அப்படின்னா அடுத்த மனைவி வரும் என்ன, அடுத்தவன் என்னாச்சுன்னா நியாயம் போயிடும். இப்படி சொல்லிட்டு வந்து புத்திர சோகம் நிரந்தரம், புத்திர சோகம் போகவே போகும், அவன் வாழ்க்கை பூரா இருந்து அடிச்சுட்டே இருக்கான் மனசு, அதன் வயசுக்க பையனை பார்க்கிறோம் அவனை ஞாபகம், நம்ம என்ன பிடிப்பான் இல்லையா, நம்ம என்ன பிடிப்பான் இல்லையான்னு சொல்லி நினைச்சு நினைச்சு ஆழி பூரா மாறு. அதுவும் வயசு காலத்து புத்திர சோகம் வருதுக்க ரொம்ப கஷ்டம், வரவே கூடாது, பாவத்தினுடைய அறிகுறியா இல்லை. அப்படி வசித்தவருக்கு நூறு புத்திரர்கள் ஒன்று ஊரில் போயிட்டான்னு எவ்வளோ வருத்தம் இருக்கு. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், ஒரு தமிழ் பண்டிட் பதினோரு பிள்ளை பெற்றார், பதினோரு பிள்ளை, ஒவ்வொரு பிள்ளையும் வளர்த்து வளர்த்து சாப்பிடுவார், ஒரு பிள்ளை வளர்ந்து அப்புறம் ஒரு பையன் வளர்ந்துருந்தோம், இப்படி பதினோரு பிள்ளையும் கடைசி அவனுக்கு மண்டல் அவனுக்கும் விட்டம்மா, எவ்வளோ கொடுமை இல்லை பாவங்க. அதாவது பித்ரு தோஷம்னு சொல்கிறோம், பிதற்கை தோஷம் இருக்குது குடும்பத்தில், நான் அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா நாலு விதத்தில் அவனுக்கு பாதிப்பு நின்றே இருக்கும். ஏதாவது ஒன்று கதலி வந்தியா தோஷனும் அப்படின்னா கதலி இருக்க வளரும், இன்னொரு கொலை போட்டோன்னா இது சாஞ்சிரும் அது விடும், அது இன்னொரு கழக போட்டாலும் அது சாஞ்சிரும், அதுக்கு அடுத்த குழந்தை அது இருக்காது. அதே மாதிரி இவனுக்கு பையன் மரப்பான் வளருவான், அந்த பையனுக்கு பையன் மரக்குள்ள இவன் போயிடுவான், அதே மாதிரி அவனுக்கும் இப்படி தான் தன் பேரனை பார்க்க மாட்டான், அதுக்கு கதலி வந்தியா தோஷம். அடுத்து ஸ்திரீ வந்தியா தோஷம்னு எப்படி வரும்னா பொம்பளை பிள்ளையா பிறக்கும், ஆம்பளை பிள்ளையே பிறக்காது, நாலு பொம்பளை பிள்ளை, நாலு பொம்பளை பிள்ளைக்கு நாலு பொம்பளை பிள்ளை, இப்படி போயிட்டு இருக்கனே தவிர ஆண் சந்தரியே வராது, அது ஸ்திரீ வந்தியா தோஷம். அடுத்து காக வந்தியா தோஷம், காகம் மாறி, அடுத்து மிருத வந்தியா தோஷம், இதுதான் பெற்று பெற்று சாக கொடுக்குறது, இதெல்லாம் இந்த பிதர் தோஷத்தினுடைய அறிகுறி. அதனால நூறு புத்திரர்களை இழக்கிறான்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் நினைச்சு பாருங்க. அதைத்தான்
0: அது கேட்டு படர்கூன்று அழுது ஏங்கி ஆட்டி புறம்பேலி புடமிசை வீழ
1: பூமியில விழுந்து அழறாங்க, விழுந்து விழுந்து அழறாங்க.
0: பூமாது உழங்கிக்காள் உடல் வெண்டொழியாமே தாங்கி போய் வைத்தார்.
1: உடனே அவர் என்ன, இனிமே நாம் அங்கே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, ஆனால் சூசைட் பண்ணிக்க வேண்டியா ஆன்னு சொல்லி மலை மேலே ஏறி கீழே குளிச்சிருக்காள். மேலே ஏறினா மலை மேலே ஏறி குளிச்சாச்சு, பூமாரியை தாங்க முடியல. உடனே கீழே விழப்பாடு தாங்கிட்டான், தாங்கினான்.
0: உடல் வெண்டொழியாமே தாங்கி
1: நீங்க இறக்கப்படாதியா, அப்படியே செய்யலாமா பெரியவன், நீங்களே சூசைட் பண்ணிக்கலாமா? அதாவது சில பேர் என்னமோ தற்கொலை செய்தா அதோட பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், அப்பதான் பிரச்சனை இன்னும் அதிகமாகும். தற்கொலை செய்து கொண்ட ஆன்மையா அந்த ஆவி, அது பேயாத்தான் தெரியுமே தவிர மனுஷனா தெரியாது, அதுக்கு எந்த உயிரும் கிடையாது. தற்கொலை செய்து கொண்ட உயிருக்கு எந்த உயிரும் கிடையாது, அது பேயா தெரிஞ்சு அழுதுட்டு இருக்கும். தற்கொலை செய்யும் போது என்ன என்ன அதோடு அழுதுட்டு இருக்கும், அழுது அழுத்த கிடக்கும், அதுக்கு உயிரே கிடையாது. அதனால அது தெரிஞ்சாச்சுன்னா அவங்க சப்ஜெக்ட் முடிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறேன், இல்லை ரொம்ப கஷ்டம். அதுக்கு சாத்தியம் பண்ண முடியாது, சாத்தியம் பண்ணால் ஏற்றுக்கொள்ளாது, அந்த ஆவி ஏற்றுக்கொள்ளாது. இப்படி இவர் இவ்வளவு பெரிய வசிஷ்டர், பெரிய புராணம் இல்லாமல் எல்லாம் சாஸ்திரங்கள் அவேதங்கள்லாம் ஓதினவர், இவர் தற்கொலை செய்வாங்க நினைக்கலாமா? மனுஷனுக்கு வந்து எந்த க்ஷணம் புத்தி மாறுன்னு சொல்ல முடியாது. ஆமா, எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்தஸ்தா இருந்தாலும் ஒரு க்ஷணம் அவன் புத்தி மாறியும் தப்பு செய்வான், அப்புறம் ஃபீல் பண்ணுவான், ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை. அதே மாதிரி இவர் வசிக்க மேல என்ன குறிக்க போறான், பூமாதை அப்படி தாங்க.

மே அன்பிற்பூமி தாங்க அகற்று செழிந்தேங்கி இன்ப மகளெல்லாம் இழந்த சோகத்தால் துன்பக் கரிகானார் புலம்பிஷோர்காலே. மரம் பற்பரம் மத மலை, அந்த மலை மேல ஏறி விழுந்து உயிரை மாற்றிக்கொதற்கு போனதிலே பூமாதேவியால் தாங்கப்பட்டு இங்கு அயற்சி தெளிந்து விட இன்பம் அகவல்லாம் இழந்த சோகத்தார் துன்பம் கரைகானார் புலம்பி கோட்டாளே. அந்த துன்பத்துக்கு கரையே கிடையாது, கரையில்லாத அந்த துன்பத்தை அவர் அனுபவித்து புலம்பிக் கொண்டு திகழ்கிறார். அப்படி இருக்கும்போது கொன்னும் வசிட்டன் தன் குலமைந்தரின் மூத்தோன் பண்ணும் தவ சக்தி என்பான் மனையாட்டி அன்னசையில் கேழா அரட்டி கருப்பத்தால் துண்ணுவையை தேத்தி குரலும் துயர் கண்ட. அதுல பெரியவன் மூத்தவன் அவன்தான் சக்தி. அவனுடைய மனைவி கணவன் இறந்த துக்கம் காணாடு அம்மா அப்பான வயிற்றில் அடிச்சென்று அழறான் உடன் எழுதிச்சுனார். நிறை மாத கற்பிணி அப்படி நிறை மாத கர்ப்பம் அந்த வயிற்றில் அம்மாவும் அப்பான அடிச்சிருக்கான். அதை வசிஷ்டரால பார்த்துட்டு இருக்க முடியல. அரட்டி கருப்பத்தான் புன் வயிற்றேத்தி குரலும் துயர் கண்டான் புரண்டு அழுவிட்டிருக்கான். அந்த துயரத்தை வசிஷ்டர் பார்த்தார்.

0: நந்தனை ஏற்றி மூவா குலம் முற்றும் ஒடிக்க முகழ்கின்றாள். பாவாயன நன்கு கூறப்பனை தோழி. உடனே மருமகளை பார்த்து சொல்றார், மூங்கில் போன்ற தோளை உடையவள், அதனால புனை தோழி. இப்படி செய்யலாமாமா? என்ன செய்தாய் நீ? அன்றோ கெட்டேன், என்னுடைய சந்தானம் பூராம் போச்சு. இந்த உள்ள ஒன்றுக்கு இதனாலாவது நமக்கு ஒரு சந்தானம் கிடைக்கும்னு நான் நினைச்சிட்டு இருக்க நேரத்துல, ஆமா நீ அம்மா அம்மான வயிற்றுல அடிச்சுன்னு அழுதேன்னா இந்த குழந்தை என்ன ஆகும்மா? அப்ப இந்த அதுவும் போயிட்டுனா நம்முடைய சந்தானம் கிடையாது போயிருந்தேன் சொல்லி, மூவா குலம் முற்றும் முடிக்க முயல்கின்றாய், என் குலத்தையெல்லாம் முடிக்க போறவர்களுக்கு நீ மன்ற தாயினால பாவாய் என ஐந்து கூற பனைச்சோடி. அவளை கூப்பிட்டு சொல்ற, அப்படிலாம் செய்யாதம்மா, எனக்கு சந்தானம் இப்பதான் உன்ன உள்ள இருக்கு, அது வரப்போகுது, நூறு பேர் போயிட்டான், இவன் வந்தானாலும் நம்ம சந்தானத்தினால் நம்ம கிடைக்கும் நினைச்சா அதையும் நீ ஆபத்து உண்டாக்குறியே சொன்ன. மாமன் மொழிக்கு அஞ்சி பாவா அமரர் போடு தூமன் மலர்கூன் ஏற்றும் துயர் காற்ற பூமன் கருப்பற்ற பொறியும் குழு குழுவி மைந்து மைந்தானன் கனிவாய் வெண்கழி பேரொலிகட்டு. அந்த கர்ப்பத்திற்கு குழந்தை உள்ள சத்தம் வருதான் வயிற்றுக்குள்ளே இருந்து, தெரியும் என்ன வயிற்றுக்குள்ள சத்தம் வருது. முன்னாலே சொல்லிக்க முடியாது, கர்ப்பத்தை பற்றி சொல்லியிருக்கேன், குழந்தை உள்ளே இருக்கிற குழந்தைக்கு அறிவு உண்டு, நாம சொல்றதெல்லாம் அது காது கேட்கும். அதனாலதான் கர்ப்பமா இருக்கான்னு சொன்னா அவள் நல்ல புத்தகங்களை படிக்கணும், நல்ல கதைகளை கேட்கணும், அந்த குழந்தை அதை கேட்டு அது நல்ல சத்புத்தனாக அது அவதாரம். அது இல்லாத வேண்டாம், டிவியை பார்த்துட்டு இருந்தோம், அந்த ஆண்டவரன் குமரன் அவரை கதையெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம், டைம் பாசிங் தானேன்னு படித்தா அது உள்ள அபத்தம் கூட அந்த குழந்தைகளும் மண்டலே ஏறி 11 லட்சம் தான் நம்ம பிள்ளைகளாக தான் இருக்கு. நம்ம பிள்ளைகளுடைய லட்சணம் ஏன் காரணம் என்னன்னா இதுதான் காரணம். ஒரு அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, ஆ கர்ப்பமானா, அவர் அப்பா பெரிய சாட்சியில அப்பா, அவர் அங்கேருந்து போன சொன்ன, அம்மா நீ ஏதாவது புராணம் கேளு, யாராவது சொல்ல சொல்லி கேளு, வேண்டாராம் படிச்சிடாத ஆனால் சொல்கிறார். அப்பா அவளுக்கு தெய்வம் கேட்கணும்னு ஆசை, யாருக்கா நமக்கு அங்கெல்லாம் தேடி அலைஞ்சு கடையில் ஏன்னா வந்து இந்த அசடை கொண்டு முன்னால் கொண்டு விட்டாங்க. ஆமாம் படிக்கலாமா? ஏங்க படித்தேன், அவருக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதனுடைய பலன் என்னென்ன, அந்த குழந்தை அருமையான குழந்தையாக பண்ணணும். ஆ எதுக்கு சொல்கிறேன், அதுக்கு அவ்வளோ பவர். அப்போ இருக்கும் ஒரு மாமனுடைய மொழிக்கு அஞ்சு என்னன்னா, வாழா அமரர் போது தூமென் மலர் கூந்தல் ஏற்றம் துயர்காற்றான் பூமென் கருப்பத்தை அழைக்கின்ற குழந்தை சவுண்ட் வந்தது, சத்தம் வந்தது, என்னன்னு வசித்தது, எங்கேருந்து சத்தம் வருது நான் காணிக்கிறேன். இவ் ஓலை எவர் ஓலை அனமிசிட்டன் தன் உள்ளத்து எண்ணா நிற்கும். இந்த ஓசை எங்கேருந்து வருகிற ஓசை என்று தன் உள்ளத்தில் நினைக்கிறார். அவ்வேல்வை பொழுது, அவ்வேல்வை அவ் ஏல்வை அப்பொழுது, படனாக சேக்கைசை கண்படுக்கும் அறவோன் தோன்றி, கண்படுக்கும் அறவோன் யாருனா திருமால், திருமாலன் வந்து தோன்றினாராம், தோன்றி செவ்வாய்மை முனிவர நின் சந்தான தலைத்து வந்த தேயம்மாக ஒவ்வாதார் குலம் சிதைய நின் மகனுக்கு ஒருமைந்தன் ஒதுக்கின்றானா. செவ்வாய் முனிவ நின் சந்தானம் தழைத்து ஓங்க, உடைய சந்தானம் தான் தழைத்து ஓங்குவதற்காக உள்ள பிறந்து இருக்கிறது. தேயம் வாழ்க, உலகமெல்லாம் வாழ. ஒவ்வாதார் குலம் சிதைய, ஒவ்வாதார்னா பகைவர், பகைவருடைய குலம் சிதைவதற்காக நின் மகனுக்கு ஒரு மைந்தன் ஒதுக்கின்றானான். ஆனாலும் உன் மைந்தனுக்கு ஒரு மகன் பிறக்கப் போகிறான். அவன்தான் உன் குலத்தை கலைக்க செய்யப் போகின்றான், உன் குலத்தை அழித்தவனை அழிக்கப் போகின்றான். அவன் சொல்றான், அவனுக்கு ஒரு கால் அமர்ந்த பிறான் திருவடிக்கு மையன்பன். அணங்கு ஒரு கால் அமர்ந்த பிறான், யார் சிவபெருமான், பெண்ணை ஒரு காலை வைத்திருக்கின்றவன், அவன் திருவடிக்கு மையன்பன், யாரு வசிஷ்டர். அகிலங்களும் உடந்து தெளிந்து என ஒப்பான், உலகத்தில் அத்தனை நூல்களையும் படித்து தெளிந்தவன். பாணியாதின்னே வந்துருமா காணந்து இழந்த ஒழுந்தேகியபில் வசித்தனம் தன் மனக்கவலையின்றி வாழ்ந்து வணங்கும் இடை அருந்தடியோடு ஆனந்த தலை சிறப்ப வைகும் போது. இப்படி திருமா சொன்னோன்னா அவருடைய சந்தோஷமாயிட்டு நம்ம மகிழ்ச்சி அடைந்து மிக சந்தோஷத்தை நம்ம பிறந்தழைக்க போயிருது. நம்ம குழந்தைகளை தான் அழிச்சா அதற்கனை அழிக்கப் போகிறான் என்கிற சந்தோஷத்தோடு உட்கார்ந்துருக்கலாம் ரெண்டு பேரும். அப்படி இருக்கும்போது சக்தி மனை கிழத்தி யாரு மருமகள் அது சந்திவால் உலகுய தருமம் வாழ்வ உத்தமசி பராசரன் வந்தபதரிப்ப. பராசரன் என்ற மனிதர் அவதாரமாறார் மானு.
1: Shivaya, you're listening to shaivam.org radios, 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. shaivam.org in anbarna neerle adutha nigalchi aanmeega sorpulivu idil neengal kekka irupadhu திருவாதவூர் அடிகள் புராணம் ஓர் அறிமுக உரை மற்றும் விநாயக பெருமான் துதி. வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: இப்படி நனவாக உபதேசம் பெற்றவர்கள் அடுத்து வரும் ஜனதாதின் இவருக்கெல்லாம் படம் ஒன்று அருளி அடுத்து வரும் ஜனகாதி முனிவர்க்கெல்லாம் ஆகமத்தில் படம் ஒன்று அம்மி ஜனக ஜனந்தர ஜனாதன சனகுமாராய நான்கு முனிவர்களும் பிரம்மதேவனுடைய புள்ளர்கள் வேதத்தை பாயாசமாக சாப்பிட்டு தெளிவில்லாமல் போய் சொல்லுவான் என்பார். அவர்களுக்கு வேதம் படிச்சா அப்படிதான் இருக்கு, உங்களுக்கு ஆரம்பம் சொல்றேன்னு சொன்னார். ஆகமத்தில் சரியாவது சொன்னாரு, திரியாவது சொன்னாரு, யோகவாதம் சொன்னாரு. அப்படி கேட்டு எங்களுக்கு மன அடக்கவில்லை சாமி, ஞான வார்த்தை சொல்லுன்னு அவங்க கேட்டவங்க பழகம். அது எங்க பையன் மாணிக்கவாசன் எழுதியிருக்கிறான், அடுத்து வரும் ஜனகாதி முனிவருக்கு முனிவர்க்கெல்லாம் ஆகமத்தில் படம் ஒன்று அருளி பின்னே தடுத்த பலம் அகற்றும் ஒரு ஞானவாக அருணரும் சந்திரசிவன் மாணிக்க வாசகத்தை தடுத்த மலம் அகற்றும் ஒரு ஞானபாகம் சந்திரசிவன் மாணிக்க வாசகத்தை எடுத்தவுடன் ஆகமத்தின் ஞானவாதம் எம்பினான். இன்னும் ஒரு கருத்தை நல்கி தொடுத்ததில் நூலுரைக்கு ரமர் இங்கு சுந்தரனையும் பாதம் போற்றி போற்றி என்று என்னுடைய புத்திரன் பெரிய மாணிக்கவாசகம் பாடி தருமையான பாடி எடுத்தவுடன் ஆகமத்தின் ஞானவாதம் எம்பினான். இன்னும் ஒரு கருத்தை எடுத்தவுடனே ஞானவாதம் அதுவும் சிவபெருமான் சொல்லுகிறார் என்றால் அதனுடைய அருமையை சொல்லி முடியுமா? உங்களுக்கு விளங்கும், எனக்கு கொஞ்சம் கூட விளங்க அவ்வளவு அதனுடைய அருமை அவனுக்கு தான் தெரியா இருக்கு, சிவபெருமானுக்கு தெரியும், மாணிக்கவாசகம் தெரியும். மாணிக்கவாசகரை மற்ற அடியவர்களோடு அடியவராக என்ன, அதுவும் இன்னொரு வகையில தடுத்து எல்லாரும் சிவபெருமானுக்கு துண்டு செய்த அடியார்கள் ஆனார்கள். சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு துண்டு செய்து அடியாராக ஆக்கிக்கொண்டு குதிரை சேவகனாக வந்து மண்ணு சுமந்து அடிபட்டு எழுத்தாளனாக வந்து அப்படியெல்லாம் செய்து மாணிக்கவாசகர் அனுபவம் அனைவர் வருத்தமையை அனைவர் அடிமையாகும் புராணம் என்று பாடியிருக்கிறார். அது சித்தாந்தங்கள் நிறைய

பகுதியிலே இருப்போம். அது என்ன காரணம் தெரியுமா? பரணவமே நாயகம். எல்லா மந்திரங்களுக்கும் முதலாக இருப்பது பரணவம், எல்லா தெய்வங்களுக்கும் முதலாக இருப்பது எல்லா மந்திரங்களையும் விரும்புதன பண்ணுவார்கள். ஓம் ஜாஞ்சிடுவார், ஓம் என்று மரபு இல்வார், பரம உரத்துறை என்ற காமந்தன் உடல் நதிய கணம் சேர்ந்த கண்ணானை என்பது ஞானம் மந்திர. ஓம் என்று மறைவு இல்வார் அதனால ஓம் சிவாயம், ஓம் மகேஸ்வராயம், ஓம் மாதேவி நமகா என்றெல்லாம் பிரணவத்தை சொல்லாமல் சொல்லலாம். அதே போல விநாயகரை துதிக்காமல் யாரும் விநாயகர் ஒன்பார முடியும். விநாயகர் அதனால ஒன்பாரம் தான் முதல் எழுத்துன்னு இருக்குது. ஆனா கூட முதல் எழுத்து இல்லவா, ஒன்பாரம் தான் முதல் எழுத்தான். ஒன்பாரத்துல ஆனா இருக்குது, ஊனா இருக்குது, மானா இருக்குது. ஆகையினாலே அப்படிப்பட்ட விநாயகருக்கு முதலில் போட்டோம். பவழமாய் வரை நிலவெறிப்பது போல் பரந்த நேற்றளவு பற்றுடம்பில் திருவளமாதுடன் ஆடிய பரமன் சிறுவரை பாரகப் பெரும்போர் தவளமா மறுப்பொன் ஒடித்துரு கரத்தில் தருத்துயர் திரிப்புறத்தெழுதும் கவளமா கிடைக்கும் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொடுவார் என்பது இந்த விநாயகர் தோத்தல முதல்ல அது இந்த புராணம் முதலிலே மங்கள சொல்லாக அமையும். எந்த ஒரு பாடினாலும் முதலிலே மங்கள சொல்லாக அது மங்கள சொற்கள் பல வகை. அதுல இவர் வந்து பவளம் என்று ஆரம்பிக்கிறார். நவரத்தனங்களிலே ஒன்று பவளம், நவரத்தனங்களிலே ஒன்று மாணிக்க வாசகர் புராணத்தை பாடுகிற ஒரு பவளம் வச்சு பாடலாம். அதனால நவரத்தனத்திலும் அது என்ன பவளம் அப்படிங்கிறீங்களா? பவளம் மலையனார். பவள மலைன்னா அது எப்படின்னா பெரிய பவள மலைன்னா, பெரிய பவள மலை. அது என்ன பெரிய பவள மலைங்கிறதாரு? அவர் தான் சிவகுரு. பவள மலை போன்றவர் பெரியம் பவளம் வரை சாமியுடைய திருமேனி பவளம். பவளம் பார்த்து தெரியல, பவள நற்பவளம் சொல்லும். முன்னையெல்லாம் பெண்கள் அணிந்து ஒண்ணு அணிகிறது. அதனால பவளமாலை வரை நிலவரிப்பது சிவபெருமான் பெரிய பவளமாலை போன்று இருக்கிறார். அந்த திருமணியிலே நிறைய திருநீர் அணிந்து இருக்கிறார், நிறைய திருநீர். அந்த திருநீர் எப்படி இருக்குன்னா நல்ல பூர்ணச்சந்திரனை போல பிரகாசிக்கிறது. வெண்மையா பனித்த கடையும் பவளம் போர் மேனியில் பால் வெளியும் அந்த குறிப்பில பாருங்க. பவளமாலை வரை நிலவரிப்பது போல் பரந்த நீர்ச்சடகு, நீர்ச்சடகு, நீர்ச்சடகு. திருநீர் பூசினா அழகு உறவி வரும்னு பல பேர் பூசறது. திருநீர் தான் அழகே தருமா, சுந்தரமாவது சுந்தரமாவது நீர். சுந்தரம் என்ன? சுந்தரம் என்றால் அழகு. சுந்தரமாவது அழகே இல்லாமல் கூட திருநீர் நிறைய பூசினா ஒரு அழகுக்கு தனியா ஒரு அழகு தெரியும். மிக பேருக்கு அந்த உண்மை தெரியும். திருநீர் பூச பாக்கியம் இல்லாத ஜென்மங்கள் நிறைய இருக்கு, புண்ணியம் இல்லாத ஜென்மங்கள் நிறைய இருக்கு. அழகராயனா மூடம், திருவெண்ணீர் இடா மூடம், அடிகள் பூசியா மூடம், கரையேற அறிவுநூல் கலா மூடர், நெறியிலே நிலா மூடர், அண்ணம் விசாரியா மூடம், அரைகளுக்கு பொருள் கொடுப்பது என்பது சீர்வாழிக்கு. திருநீர் பூசாதவர்கள் என்ன சொல்றாரு? திருவெண்ணீர் இடா மூடர், திருவெண்ணீர் இடா மூடம். சிவபெருமான் பவளமலையாக இருக்கிறாரு. திருமேனி முழுவதும் விபூதி பூத்து இருக்கிறது. விபூதினா அது வந்து நம்ம மாதிரி வாங்கி பூசறது இல்லை, கடையை வாங்கி எல்லாம் பூசறது இல்லை, அது தானே பூத்தது. சிவபெருமானே நீர் பூத்த நெருப்புன்னு சொல்லு, நீர் பூத்த நெருப்பு. நெருப்பு கட்டி கட கட கடன கிடக்கு பாரு, இது கொஞ்ச நேரத்துல மேல பூப்போம், அதுதான் சிவபெருமான். உள்ள கட கட கட கட கட இருக்கும், அதான் சிவபெருமான். திரும்பி மேல திருநீர் பூத்து நீர் பூத்த நெருப்பு, நீர் பூத்த பவளமால் வரை நிலவு எரிப்பது பொற்கோளச்சந்திரன் பிரகாசித்து பரந்த நீர்ச்சழல், நீர்ச்சழல் பச்சுடன் வெத்த வளமானதுடன் தாடி அப்படி தாடியும்

சுவாமியினுடைய திருமேனி பறவை அவர் எடுத்துக்கொண்ட திருமேனி பறவை அதில் ஆடுகின்ற திருமேனி தான் அதிசயமானது. அதனால அந்த ஆடி வர முடியல தெரியும் தெரியும் மகாதேவிக்கும் தெரியும் நம்ம தப்பு தவறான

0: கடையால் வாங்குவதா பரஞ்சுடரே என்று சூழவேண்டாம். ஆனால் இப்படி பவளமலை போன்று விளங்கி சிவபெருமான் ஆடுகிறார். பச்சை உடம்பு, பச்சை கொடி, பச்சை உடம்புடையவராய் பச்சை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். இவன் பவள திருமேனியே அவள் திருமேனியிலே இந்த ஒளி வீசுகிறது, அவள் மரகத திருமேனி அந்த ஒளி இந்த திருமேனியிலே வீசுகிறது. இதெல்லாம் பேசிய மூவிக்கு கொடுத்து வச்சது கண்டா. அந்த பவளத்தினுடைய ஒளி வாணியினுடைய பசிய உடம்பிலே பிரகாசிக்கிறது, அந்த மரகத திருமேனியில் இருக்கிற ஒளி வாணியினுடைய மரகத திருமேனியில் இருக்கிற அந்த பிரகாசமானது இந்த பவளத்திலே வீசுவது. நிலவெறிப்பது போல் பரந்தனே கழகு பச்சுடம்பித்து வள பச்சுடம்பித்து வள மாதுடன் ஆடிய பரம். சுவாமியானவர் சிவப்பு அம்பாள் பச்சை, சிவப்பும் பச்சையும் நல்லா ஒரு இடத்துல இருக்கும். இந்த சிவப்பும் கருப்பும் போடுறாங்க, அதனால சிவப்பும் பச்சையுமானது தான் ரொம்ப நல்லது. அதனால சுவாமி சிவப்பு அம்பாள் சச்சி. இப்ப இயல்பாக அப்படி இருக்கும்போது சிவப்பும் பச்சையுமாக இருப்பாங்க. அவன் அருள் ஆன்மாக்களுக்கு பண்ண வரும்போது பச்சையாகவே ஆகிருவான், சிவப்பு பச்சையா மாறிடுமா. ஒரு பாட்டு பாடியிருக்கிறே, சிவப்பது பச்சையாய் திரியும் மாறு செய்தவன் திருமேனி தண்ணீர் பாதி உவப்பதாய் பேசுவார். வாடி ஒரு வாடியை உடையவன், அவள் பச்சை இவன் சிவப்பு என்றெல்லாம் பேசுவார்கள். அதுதான் மாறி அந்த அந்த அந்த அந்த தன்மை மாறி உடல் முழுவதும் பச்சையாய் விளங்கிட்டம்மா. சிவப்பு இல்லையா, இந்த சிவப்புல போய் பச்சை அதிகமாக இருந்து அது பச்சையாவே போயிடுச்சு. உடல் முழுவதும் பச்சையாய் விளங்கிட்டம்மா தவ பெரும் செல்வி சமர்த்தினியே, தவப்பெரும் செல்வி சமர்த்தினியே தாயாக எங்களுக்கு வந்ததாலே பவப்பெரும் கடல் கடந்து எல்லாம் பெற்றோம் பார்ப்பதையே முற்றிலா முறையே போற்றி என்பது குமாரதேவியை பத்தி இப்படி பாடியிருக்கிறேன்.
1: கடவுளை நினைந்து
0: செல்லும்படி வாழ்த்தி வணங்குவாள் என்றார் போல நிறைந்து கை கொள்வாள். கை தொழுதல் எல்லாருமே தொழுவார்கள். நிறைந்து தொழுகின்றவர்கள் அவனுடைய பெருமையை நினைத்து, அவனுடைய அருமையை நினைத்து, அவனுடைய ஆற்றலை நினைந்து, அவனுடைய அருளை நினைந்து நினைந்துங்கிறதுல என்ன நினைக்கிறது? அவனுடைய அருளையும் அவனுடைய ஆற்றல், அழகில்லாத ஆற்றல், அழகில்லாத உருளை நினைந்து அவனுடைய பெருமை எல்லாம் நினைந்து கை நினைப்பது மனத்தாலே தொழுதல் கையினார். அப்படி நினைத்தவன் தொழுதவன் சொன்னபடியினாலே வாக்கினாரை பாடு, இனம் பற்றி வாக்கினாரை பாடு, வாக்கினாரை பாடுவோம், மனத்தாலே நினைப்போம், கையினாலே தொழில். அதனாலே கடவுளை நினைந்து கை தொடுவான், கடவுளை நினைந்து கை தொடுவான். எல்லாருக்கும் தலைவராக இருக்கிற விநாயகர் பெருமானை நினைந்து கை அது அவர் அவதாரம் பண்ணினாரு. விநாயகர் அவதாரம் எப்படின்னா பிரணவத்தை உருவடி இருக்கிறார். பிரணவத்தை சித்திரச்சாலையிலே உமாதி நின்று ஒரு மாதம் பார்த்தார்கள். இது சமட்டி இது வேட்டி என்று இரண்டு பிரணவம் இருந்தது. அந்த சமட்டி வேட்டி இரண்டு பிரணவத்தை உமாதி இங்கே பார்த்தா பார்த்தவுடன் இந்த இரண்டு பிரணவமும் ஒன்றாக முடியும். சமட்டின்னா தொகுத்தல், வேட்டினா விரித்தல். ஓம் நம சிவாய, ஓம் என்பது சமட்டி, நமசிவாய் என்பது வியட்டி. ஓம் நமசிவாய் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து, ஒன்னா சேர்ந்த உடனே அந்த பிரணவம் யானை முகமாக ஐந்து வரத்தோடு முடிந்துருச்சு. அப்படி வந்த உடனே அப்பா அம்மா உணர்ந்துச்சு, வந்த உடனே அப்பா அம்மாவை உணர்ந்துச்சு, நம்ம பிள்ளை பத்த உடனே அப்பா உள்ள நம்மளை உணர்ந்துமா. இப்ப புரியுது அந்த பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க உடனே அப்பா அம்மாவை உணர்ந்துச்சு. அப்படி உணங்குற உடனே சாமி சொன்னார், எண்ணறே ஆயும் எப்படிப்பட்டவர்களாக பரம விஷ்ணு புத்திரர்கள் யாராயிருந்தாலும் எண்ணறே ஆயும் யாவது உங்கள் முதல் எந்த காரியத்தையாவது யாராவது ஆரம்பிச்சார்னா பரமாவது உன்னை நினைந்து வழிபாடு செய்து அப்புறம் ஆரம்பிச்சார்னா அதை முட்டின்றி புக்கணமின்றி முடித்துக் கொடுப்பாயா? அப்படி நினைக்கவில்லை ஆனால் அதுக்கு இடையூறு பண்ணுவாயா? அது இடையூறு பண்ணி திருப்பி செய்ய விட்டோம். மனக்கருணை மறக்கிறோம். அதனால விக்னேஸ்வரன் விக்னத்தை ஆக்கவும் நீக்கவும் அல்லவன். அதனாலே என்னரே ஆயினும் யாவது ஒன்று முதல் முன்னரை உனது தாழ் முடியுற படிவத்தை அலகுனை உம்மலா சிந்தையும் ஊறு செய்திடுகிறேன் என்பது கருதப்படலாம். அதனால இப்படி உணக்கடவுளாய் அரிய கடவுளாய் மிக எளிய கடவுளாய் மிக அரிய கடவுள் மிக எளிய என்ன காரணம்? எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். மத்த ஜாமியெல்லாம் உடனே நம்ம பண்ண முடியாது. விநாயகர் உடனே பண்ணு. மத்த ஜாமி எல்லாம் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். பொருள் வேணும் செய்யல் எல்லாரையும் பண்ண முடியாது. சுப்பிரமணியரையும் மத்த ஜாமிய எல்லாரும் பண்ண முடியுமான்னு பிள்ளையாரு பிடிச்சா பிள்ளையாரு பிடிச்சா பிடிச்ச பிள்ளையாரு பிடிச்ச பிடிச்சா பிள்ளையாரு அது எதுல தங்கத்துல பிள்ளையாரு தங்கத்துல பண்ணி பூஜை பண்றதுக்கு சாணத்துல பண்ணி பூஜை பண்றதுக்கு ஒண்ணும் வித்தியாசம் இல்லை. தங்கத்துல விநாயகர் பண்ணி பூஜை பண்ற பலனா சாணத்துல பூஜை பண்ற கூட ஒண்ணு அன்புதான் பார்ப்பாளர்கள் நம்மள சாணத்துல எழுதிருக்காங்க. இப்படி பண்ணலாமா கிடைக்கிறது இல்லை. எளிமை எளிமே விநாயகர் அருமையும் விநாயகர். அதனால எல்லாரும் வந்து குட்டி கண்ணம் போடுவாங்க. எல்லாரும் வந்து போக்குவரம் தேவர்கள் எல்லாம் கயமுகாசம் பண்ற பல கோடி வருஷமா தோப்புக்கணம் போட்டாங்க. தேவர்களெல்லாம் தேவர்களெல்லாம் காலையில 108 மத்தியானம் 108 சாயங்காலம் 108 தோப்புக்கணம் போட்டோம். தேவர்கள் எல்லாம் கைமுகாக அப்படி போட்டு போட்டு எல்லாத்தையும் முறந்தால் வழி இருந்துச்சு. அதன் பிறகு இது ஒரு வாழ்க்கையில போய் முறையிட்டு அதன் பிறகு இந்த பிள்ளையை போட்டாரு. இந்த பிள்ளைய யானம் ஆகிய பிள்ளை அவர் சென்று கைமுகாக உடனே கொல்லவர்கள். அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அவ்வளவு கொடியா சொன்னா கொல்லவில்லை. பின்ன என்ன பண்ணாரு? உருவத்தை மாத்தி சரியில்லையா ஆளை மாத்தி விடுவார், கொல்ல மாட்டார். நம்ம சாமி சுப்பிரமணியர் என்ன பண்ணாரு? சூரமன் கொல்லல, சேவரும் மயிலுமாக சேவல் மயிலுமாக ஆக்கி சேவரும் மயிலும் போட்டு திருக்கை மேல் போர்த்தி போர்த்தி போட்டு எல்லாரும் பாடுறாரு. மத்த சாமியெல்லாம் ஆளை காலியே பண்ணிடும். மத்த சாமியெல்லாம் ஆளை காலியே பண்ணிடும். நம்ம சாமி கொல்றது இல்லை. அந்த கதபுராணத்துல சொன்னா இருந்துச்சு. தீயவை புரிந்தாரே குமரவேல் திருமுற்றால் தூய சரி அடைவதை ஆயமும் தூய் தீயவரை புரிந்தாரியன் குமரவே திரும்பும் உற்றார் போய் என்ன போதுமான தூயவராய் மேலே கூறுவதை அடைவதை உங்கள் ஆயமும் வருந்து கொண்டு அடுத்தவர் என்ன ஆட்சியத மாயையும் அவர் வந்தோ வரம்பிலார் புரிந்தார் நீங்க வேற ஒண்ணும் அடைச்சலம் பண்ண வேண்டாம் மாயையுடைய மகனாய் சூரம் என்ன பாரு 108 யுகம் 108 அண்டங்களே கொடுமையான ஆட்சி செஞ்சான் அப்பேற்பட்டவனை வந்து கொல்லாமல் அவனை சேவரும் மையமாகாத்து தனக்கு வாகனமாகவும் பொடியாக வைத்துக் கொண்டார் என்று சொன்னால் அவனுடைய கருணையை சொல்ல முடியுமா என்று சொல்லுகிறார் அதனாலே நானசாமி அண்ணன் ஆகியவராயிரும் கயம்பாசாமன் கொல்லவில்லை கயம்பாசாமன் சண்டைக்கு ஆளுகளை அவன் தெளிந்து கவர்ந்தான் அது அறுபதுனால சொல்றார் பாடும் வடிவில் அடிச்சவர் என பாடும் வழியே பணியாறுவர் தேடும் கயமா முகமைத்து சாடும் தனி யானை சகோதரனை என்பது கத்தர் அனுபவம் சண்டைக்கு ஆளுகளையாக தேடிக்கிறான் சண்டைக்கால் இந்த பலர் இருந்துச்சுன்னா சண்டைக்கு ஆளு தேடுவாங்கானே இல்லையா பலம் இல்லாத பலம் இல்லாத சண்டைக்கு பார்த்தா கூட பலம் அதிகமா இருக்குன்னு கவிதை விட்டுவ சண்டைக்கு அதுக்கு அறுபது இல்லாத தேடும் கயமா முகனை சிறு சாடும் தனி யானை சகோ தனி யானை சகோதரன் என்று வாழ்கிறார் கந்தர் அனுப்பினார் இப்படி முதற் கடவுளாய் அருமையுடையவராய் எளிமையுடையவராய் விளங்குவோம் அவரை தோத்தரம் பண்ணுறது இந்த பாடல் பவள நாள் வரையில் நிலவு இருப்பதுவோ பரந்த நிற்கடகு பச்சுடம் வெற்றுவள மாதுவன் என்று ஆடிய பரமன் சிறுவனை பயணப் பெறும்போது கவளமா மறுப்பொன் ஒடித்தூர் கரத்தில் தலித்துயர் குறிப்பொருத்திடும் கவளமா கிடைத்து திருமுகம் அடைத்த கடவுளை அறிவித்து கைதுடுவான் என்பது இந்த முதற் கடவுள் ஆகையினாலே இப்படி மாணிக்க வாசகருடைய வரலாற்றை கடவுள்மா முனிவரின் போது 7 சந்தத்திலே 546 பாடலிலே பாடியிருக்கிறார் சொற்சுவை பொருட்சுவை சித்தாந்த கருத்துக்கள் புராண கருத்துக்கள் சாத்திர கருத்து தோத்திர கருத்து தீட்சையினுடைய பெருமை ஆச்சாரியனுடைய பெருமை சீடனுடைய பெருமை எல்லாம் கூட்டி வச்சிருக்கிறார் ஆகையினாலே இவற்றை எண்ணங்கள் எல்லாம் தவறாமல் கேட்டு நிரம்ப திருவருளை பெறுவீர்களால் திருவருளை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி இது வந்து கேட்டால் சௌர்வாருடைய பொறுமையை சிறியினாலே கேட்டு இது உபதேசம் இப்போ நாம் பேசுறது என்பது உபதேசம் உபதேசம் நாம உபதேசம் உபதேசத்தினால்தான் உயர்வு உண்டாகும் அதனால இப்ப நாம் பேசுறது சாதாரண சொற்பொழிவு அல்ல உபதேசம் உபதேசம் அப்படியே பண்ணிய உபதேசத்தினாலே உயிர்களுக்கு உயர்வு உண்டாகும் அப்படிப்பட்ட ஞான உபதேசம் சிவபுராணம் கேட்டு திருவருளை பெறுவீர்களாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றது வான்முயில் வளாருமில்ல வழிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவிலாறு உயிர் வாழ்ந்து நான் முறை அரங்குகள் உங்கனற்றமும் வெள்ளி வெள்ளி மேன்மைகள் செய்வதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி
1: ஓம் நம சிவாய யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org ஓம் நம சிவாய

0: விஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்க முயற்சி நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருவதர் டாக்டர் லம்போதரன்.
1: வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் மின்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்றைய பல விடயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம்.
2: அப்ப இந்த ஹிந்து டைம்லைன் படி நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த கணக்கு எல்லாம் வேலை கச்சிதமா வரும். ஒரு எந்த விதமான ஏற்ற இறக்கம் ஒன்றும் நடக்காது. அவர்கள் இந்த ஒரு வருஷம் பிறந்தால் அடுத்த வருஷம் அதுக்கு எக்ஸாக்டா 365 நாள் ஆரம்பத்தியாலும் 11:48 பிறகு அடுத்த வருஷம் வரும். அதுல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றும் கிடையாது.
1: இந்த ஹிந்து டைம்லைன் பற்றி நீங்க சொல்லி டாக்டர், எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. சுபாய சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் செய்த டான்சிங் வித் சிவா அந்த நூலில் அதனுடைய பிற்பகுதியில் இந்த ஹிந்து டைம் லைனில் என்னென்ன காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னு சொல்லி ஒரு பட்டியலே தந்திருக்கிறார்கள். அது மிகவும் மிகவும் உபயோகமான ஒரு பட்டியல். நீர்களே உங்களுக்கு அது கிடைத்தால், அந்த சுபாய சுப்பிரமணிய சுவாமிகள் பல நூல்கள் இருக்கிற அதில் இந்த டான்சிங் வித் சிவான்ற அந்த நூல் பிற்பகுதியில் இந்த ஹிந்து டைம் லைன் எங்களுடைய முக்கிய நிகழ்வுகள் எப்பப்போ நடந்தன என்று நான் நினைக்கிறேன். ஒரு 15,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட விஷயங்களை கூட அவர்கள் எங்கிருந்தோ பெற்று அதை கொடுத்திருக்கிறார்கள். நீங்களும் பார்த்திருப்பீர்கள்னு நினைக்கிறேன்.
2: நிச்சயமாக அதனுடைய ஹிந்து டைம் லைனை பற்றி அச்சொட்டான கணக்கு நீங்கள் ஒன்றும் தேவையில்லை. இந்த புதுவருட பஞ்சாங்கம் வாங்குகின்ற பொழுது அந்த பஞ்சாங்கத்திலே 4 பக்கத்திடுங்கள், வாக்கிய பஞ்சாங்கம் யாழ்ப்பாண ரகுநாதியர் வாக்கிய பஞ்சாங்கத்திலே கால வாய்ப்பாடுன்னு ஒன்று இருக்கும். அதுல இந்த எவ்வளவு எவ்வளவு காலம் இதுவரைக்கும் எத்தனை யுகங்கள் நடந்தது, எவ்வளவு நடந்திருக்கின்றது, இப்ப என்ன, அதுல 4 காலங்காலமாக இதைத்தான் போடும். உங்களை வீட்டுல பழம் பஞ்சாங்கம் இருந்தாலும் கூட
1: பார்த்து பார்த்தா
2: அதுல இந்த விளக்கங்கள் எல்லாம் அருமையாக இருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும்.
1: உண்மையிலே இதுகளெல்லாம் ஒருவேளை இதிலிருந்தான் அவர்கள் பெற்றார்களோ என்று நான் யோசிக்கிறேன்.
2: பல விடயங்கள் பல பேர் பல இடங்களில் சொன்னாலும் இந்த அச்சொட்டான விஷயங்கள் இந்த ஆகமங்களிலே காணப்படுகின்றன. அந்த ஆகமங்களிலே காணப்படுகின்ற விடயங்களை வந்து மிகவும் வெரி துல்லியமாக என்று சொல்லுவார்கள்.
1: அந்த ப்ரிசைஸா சொல்லுவார்கள்,
2: ப்ரிசைஸாக சொல்லுவார்கள். அது வந்து டபுள் கன்ஃபார்ம் பண்ணப்படும். அதில் உதாரணமாக இந்த திருமூல நாயனார் இருக்கிறார் இல்லையா, இந்த திருமூலர் வந்து எங்களுடைய திருமந்திரத்தை பாடினார் 10 திருமுறை. அந்த திருமூல நாயனார் வந்து எவ்வளவு காலம் இருந்தார் என்ற கேள்வி கொண்டு வருகின்றனர். திருமூலரை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள், அதாவது மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள், சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு போய் சொல்லுவார்கள், திருமூலர் வந்து கிறிஸ்துவுக்கு பின் 3rd century to 5th century இருந்திருக்க வேணும். கேரக்காலமையார் தான் முதல் போடினம், அதுக்கு பின்னாட இருந்திருக்க வேணும் என்று தான் சொல்லுகிறார்கள். இதை வைத்து சொல்லுகிறார்கள், இந்த பாடல்களுடைய மொழி நடையை வைத்து சொல்லுகின்றனர்.
1: அவர்கள் சொல்லுகின்ற சில குறிப்புகள்
2: அதை வைத்து சொல்லுகின்றனர். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சில விடயங்களை மறந்து விடுகின்றார்கள். உதாரணமாக பெரிய புராணத்தை எடுப்போம். எங்களுக்கு திருமூலருடைய வரலாற்றை சொல்லுகின்ற பெரிய புராணத்தில் என்ன சொல்லப்படுகின்றது, பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது, திருமூலர் 3000 வருஷங்கள் இருந்து ஓராண்டுக்கு ஒன்றாக ஒவ்வொன்றாக இந்த திருமந்திரம் செய்தார். ஊனுடம்பிற் புறவி விடன் தீர்ந்து உலகத்தோர் உய்ய, இந்த உலகத்தோருக்கு இந்த புறவிப்பிடி நீங்கி உய்வதற்காக ஞான முதல் 4 மலர் நல் திருமந்திர மாலை. ஞான முதல் 4 மலர், ஞானம் என்றது ஞானம், யோகம், கிரியை, சரியை, இந்த 4 சொல்லுகின்ற நல் திருமந்திர மாலை, இந்த திருமந்திரத்தை பான்மை முறை ஓராண்டுக்கு ஒன்றாக. திருமந்திரத்தில் 3000 பாடல்கள் இருக்குது. மூலன் உரை செய்த 3000 தமிழ் என்று அவரே படிக்கின்றார். அப்ப 3000 பாட்டை எப்படி சொல்லுகின்றார், ஓராண்டுக்கு ஒன்றாக பரம்பொருளால் ஏன எயிர் அணிந்தாரை ஒன்றவன்தான் என எடுத்து, ஒன்றவன்தான் இரண்டவன் நின்னருள் என்று திருமந்திரம் தொடங்குகின்றது. அப்படி முதல் பாட்டு எடுத்து தொடங்க பெரிய புராணம் பாடல் சொல்லுது, திருமூல நாயனார் புராணத்தில் இருக்குது. அப்ப இந்த திருமூலர் வந்து 3000 வருஷங்கள் இந்த பாட்டு பாடி இருக்கிறார். 3000 வருஷம் தான் இருந்தாரா என்று கேள்வி இருக்கின்றதல்ல. அப்ப சொல்லுகிறார்கள், முன்னிய அப்பொருள் மாலை தமிழ் 3000 சாத்தி, அந்த தமிழ் மாலை 3000 பாடல்கள் சாத்தி, மன்னிய 3000 ஆண்டு 3000 ஆண்டுகள் இப்புவி மேல் மகிழ்ந்திருந்து, இந்த பூமியிலே மகிழ்ந்திருந்து சென்னிமதி அணிந்தார்தம் திருவருளால் தலையிலே மதி, சந்திரனை சூடிய இறைவனுடைய திருவள்ளால திருக்கையிலே தண்ணில் அணைந்து திருக்கேலாவிலைக்கு திரும்பி போறார். ஒரு காலம் பிரியாமை தாளடைந்தார், இவனுடன் ரெண்டர முத்துநிலை அடைந்தார். இதுவும் திருமூல நாயனார் புராணத்துல, பெரிய புராணத்துல இருக்குது. இப்ப 3000 வருஷம் மன்னிய 3000 ஆண்டு இப்புவி மேல் மகிழ்ந்திருந்து, இப்ப 3000 ஆண்டு திருமந்திருந்து வாழ்ந்திருக்கின்றார். எப்ப 3000 ஆண்டு என்றால், இந்த அவர் வந்து சுந்தரநாதன் தான் அவருடைய இயற்பெயர்.
1: சுந்தரநாதன்
2: அவர் கைலாயத்தில் இருந்து கேதார்நாத் ஊடாக நேபாளுக்கு வந்து, நேபாள் கேதார்நாத் அதெல்லாம் தரிசித்து கொண்டு வந்து காசிக்கு வந்து, காஞ்சிபுரத்துக்கு வந்து, சிதம்பரத்துக்கு வந்து, ஆவடுதுறைக்கு வந்தார் என்றுதான் இருக்கின்றது அவருடைய பெரிய புராண வரலாற்றிலே. அவருடைய ஜேர்னி முன்னர் அவருடைய குரு பூசையிலே நான் சொன்னேன், ஜேர்னி ஆஃப் தி தண்டு. இன்றைக்கு நீங்கள் படம் பார்த்திருப்பீர்கள், 7வது அறிவு. அந்த 7வது அறிவிலே அந்த போதிசத்துவர் இருக்கிறார், அவர் வந்து அவருடைய இங்கே இருந்து சீனாவுக்கு போன பயணம் இருக்கின்றது இல்லையா, ஒரே பாதை
1: அவர் வந்த பாதை,
2: இவர் போரிடுகிறார் சீனாவுக்கு போன பாதை. அப்ப இவர் அங்கே இருந்து இங்க வந்த பாதை, பெரிய புராணத்திலே அந்த பாத் அப்படியே இருக்கு, எங்கெங்க ஸ்டாப் ஓவர் போட்டு போட்டு வராருன்ட்டு.
1: உண்மையிலே அது ஒரு வியக்கத்தக்க இதுதான்.
2: அப்ப அந்த பாதை, அந்த பாதையில இவர் வந்தவர். இவர் வந்த பொழுது இவர் வந்து ரிஷியாகத்தான் இருந்தார். ஆனா இங்க வந்து பார்த்தா அந்த காவேரி ஆற்றங்கரையில ஒரு மூலனன் என்ற இடையன் நான் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தான், அவன் இறந்து விட்டான். அவனுடைய உடலை சுற்றி மாடுகள் அழுது கொண்டிருந்தன. அப்பதான் இவர் தன்னுடைய உடலை விட்டு மூலனுடைய உடலுக்கு புகுந்தார். அதுக்கு அதான் இவருக்கு பேர் மூலன். அப்ப அந்த உடலோட இவர் மாட்டை கொண்டே விட்டார். இவருடைய மனைவியார் இவரை அழைக்க இவர் போகவில்லை. மனைவியார் மற்றவர்களை முறைப்பாடு செய்ய அவர்கள் வந்து விசாரித்து பார்த்தால் இவர் வேறு ஆள் என்று தெரிந்து விட்டது. அவரை அவர் பாட்டிலே விட்டார்கள். அதுக்கு பிறகு யோகத்திலே இருந்தார், ஆலமரத்துக்குள்ளதான் இருந்தார். அப்ப அந்த இருந்து அவர் வந்து சொல்லுகிறார், இருந்து இருந்தேன் நட்போதியின் கீழே என்று அவர்
1: பாடிக்கின்றார்.
2: அப்ப அவர் வந்து என்ன செய்கிறார், அவர் இதற்கு முன்னர் அந்த மூலந்த உடம்பு பெற்ற பிறகு அவர் திருமந்திரம் பாடி இருந்த ஆண்டுகள் தான் 3000 ஆண்டு. அதற்கு முன்னர் அவர் கோடானு கோடி வருஷங்கள், எங்களுடைய யுகங்களை பற்றி சொன்னோம் இல்லையா, 432,000 வருஷம் கலியுகம், 43,20,000 வருஷம் சதுர்யுகம். இப்படி சதுர்யுகங்கள் 72 சேர்ந்தது ஒரு மன்வந்தரம், இந்த சதுர்யுகங்கள் 1000 சேர்ந்தது ஒரு கல்பம், அது 430 கோடி வருஷங்கள். அப்படி சொன்ன 432 கோடி வருடங்கள். அப்ப இந்த இப்படி கோடி வருடங்கள்ல இவர் எத்தனை யுகங்கள் இருந்திருக்கிறார், அவரே சொல்றார் திருமந்திரத்துல 74வது பாட்டு நான் சொல்றார், செப்பும் சிவாகமம் என்னும் அப்பெயர் பெற்றும், சிவாகமத்தை இறைவனிடம் இருந்து பெற்று, அப்படி நெல்கும் அருள் நந்தி தாழ் பெற்று, நந்தி தேவரிடம் இருந்து அதை பெற்று, தப்பிலா மன்றில் தனி கூத்து கண்டபின், இறைவனுடைய மன்றில வந்து கூத்து கண்ட பின்னர், ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேனே,
1: அவரே சொல்றார்,
2: 7 கோடி யுகங்கள் நான் இருந்தேன் என்று அவரே சொல்றார். இது திருமந்திரம் பாடல். அப்படி இவருடைய காலக்கணக்கு வந்து 1000கணக்கான வருடங்கள் அல்ல, லட்சக்கணக்கான வருடங்கள் அல்ல, 7 கோடி யுகங்களுக்கு அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கெல்லாம் ஜோகிகள் வந்து 1000 வருடம் இருக்கிறார்கள், 2000 வருடம் இருக்கிறார்கள், கிரிய பாபாஜி 2000 வருஷம் இருக்கிறார்கள். அதெல்லாம் அதிசயம் அல்ல, திருமந்திரம் பாடிய திருமூலர் அந்த அவர் 7 கோடி யுகங்கள் இருந்திருக்கின்றார் என்று அவர் பாடியிருக்கின்றார்.
1: இல்ல, அண்மையில நான் ஒரு இது கேட்டேன் டாக்டர், இந்த கிருத யுகத்துல வாழ்ந்த மக்கள் சாதாரணமாக 8 அடி உயரம் இருந்தவர்களா?
2: உண்மை
1: 8 அடி உயரம் இருந்தவர்கள் என்றும், அவர்கள் இப்படி 1000-2000 வருடங்கள் அவர்களுக்கு சாதாரணமான வாழ்க்கை வாழ்நாள் என்றும் அவர் கூறியிருந்தார்கள்.
2: சென்ற முறை நாங்கள் பார்த்தோம், இங்கே ராமர் எவ்வளவு காலம் வாட்சி வச்சிருந்தார், கிருஷ்ணர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி முன் 140 வருடங்கள் கிருஷ்ணனுடைய வாழ்நாள். ராமனுடைய வாழ்நாள் வந்து 11,000 வருடங்கள்.
1: ஓ,
2: அவர் வந்து போன சென்ற ஆண்டு அதை பார்த்தோம். இருந்து ராமர் வந்து 12 வயதிலேயே அவருக்கு திருமணம், திருமணம் செய்து 12 ஆண்டுகள் குடித்தனம் நடத்துகிறார். 24 வயசுலே அவர் வனவாசம் போகின்றார், 14 வருடம். அப்ப 14 வருடம் மூடிய 38 வயதிலே வந்து முடிசூடுகின்றார். அதுதான் சித்திர மாதத்து வளர்வரை சப்தமியிலே முடிசூடுகின்றார். அப்ப அது முடிய 1000 வருடங்கள் அவருடைய ஆட்சி. அப்ப 1038 வயசு அவருக்கு நடக்கின்ற பொழுது சீதை கரைபுறுகின்றார். அதுக்கு பிறகுதான் சீதையை வனத்துக்கு காட்டுக்கு செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. அங்கேதான் லவகுசரர் பிறக்கின்றார்கள். ராமர் மொத்தமாக ஆண்ட அரசாட்சி ஆண்டுகள் அதுக்கு பிறகு 962 வருஷம் 11 மாசம் 11 நாள். அது முடிய சரை நதியிலே புகுந்து ஜலசமாதி அடைகின்றார். இதுதான் ராமருடைய வரலாறு. இப்போ கிட்டத்தட்ட 11,000 வருஷம் ராமர் ஜீவித்திருந்தார். ஏன் ராமர் 11,000 வருஷம் ஜீவித்திருந்தார் என்றால், அவர் வந்த சதுர்யுகம் வந்து இப்போ நடக்கிற 28வது சதுர்யுகம் நாங்கள் நடக்கிறது. ஆமாம், ராமர் வந்தது இதுக்கு முதல் 26வது சதுர்யுகத்திலே. இப்போ இதெல்லாம் யுகங்கள் வரும். இன்றைக்கு அகழ்வாராய்ச்சிகளை கூட நீங்கள் ஆராய்ச்சியே தான், அயோத்தியில போய் ராமர் மாடியை கிண்ட முடியாது. அந்த அளவு காலத்துக்கு முந்திய இதுதான் அவருடைய காலம். அப்ப சொல்லுவார்கள், இந்த காலங்கள் கலியுகத்தினுடைய இதுகள் சொல்லுகின்ற பொழுது மன்னனுடைய அளவு குறையும், பெண்கள் அணுகின்ற ஆபரணங்கள் குறையும்,
1: குறையும்
2: வாழ்நாள் குறையும், மெமரி பவர்
1: அதுவும்
2: குறைஞ்சிடும். மெமரி ஸ்டிக் தானே கொண்டு தருகின்றோம், எல்லாம் அதுல வந்துட்டு கொஞ்ச நேரத்துல நாங்கள் ஸ்டிக் இல்லாட்டி எங்களுக்கு வேலை செய்யாது கொஞ்ச நாளையில்.
1: உண்மையில இது
2: அப்ப
1: இதுல பார்க்கும்போது டாக்டர், இந்த உலகளாவிய இதுல நாங்கள் எவ்வளவு தூரம் ஒரு அற்ப வாழ்வு வாழ்ந்து கொண்டு ஏதோ பெரிய தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தான் நான் நினைக்கிறேன்.
2: உண்மை
1: இதெல்லாம் ஒரு அறியாமையின் அறிகுறி.
2: இதிலேதான் இந்த ஜேசு கிறிஸ்துவனுடைய வரலாறு
1: வரலாறு.
2: அதிலே அந்த ஜூத மனிதன் முதலாவது மனிதன் ஆதாம், ஆதாம் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து 4004 வருடங்களுக்கு பிறகு ஜேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நடக்குது.
1: 4004
2: வருடங்களுக்கு பிறகு 69 தலைமுறை போயிட்டு 69 தலைமுறையெல்லாம் இவர் வார. இது அந்த எண்ணாகமம் நாளாகமம் என்று இருக்கின்றது பழைய ஏற்பாட்டிலே. அதில் இதை பற்றிய கால கணிப்பு எல்லாம் அச்சொட்டாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது படைத்த மனிதன் ஆதாமே 900 ஜீவிச்சிருந்தார். ஆயுள் குறைஞ்சு கொண்டுதான் போகுது. எங்களுடைய கணக்குக்கு இப்ப 200 வருஷத்துக்கு பாக்கிக்குள்ள 100 வருஷத்துக்கு பாக்கிக்க கூடுது. அது ஒரு சின்ன வித்தியாசம். மெடிக்கல் சயின்ஸ் வந்தோடனே முந்தி 40 வயதுல இருந்தவர்கள் இப்ப ஆயுள் எக்ஸ்பெக்டன்சி 70-80 வருது. அது உண்மை. ஆனால் டோட்டலாக இந்த காலச்சக்கர ரீதியாக பார்க்கும் பொழுது டோட்டல் லைஃப் ஸ்பேன் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. அதான் அந்த குறிப்பிட. இதை பற்றிய விவரங்கள் வந்து பாகவத புராணத்துல இருக்குது, பவிஷ்ய புராணத்துல இருக்குது. கலியுகத்தின் இயல்புகள் என்று நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்று சொல்லுகிறார், நீங்கள் இதுக்கு இடத்திலிருந்து நீண்ட தூரம் பயணம் செய்து நீங்கள் தொழில் செய்வீர்கள் என்று நடக்குதுதானே. மருத்துவர்கள் ஹெலிகாப்டர்ல போய் வேலை செய்யறாங்க, அப்படி எல்லாம் இருக்கின்றது. அதனால இந்த இயல்புகள் அந்த காலத்திலே மனிதர்கள் பெரிய மனிதர்களாக இருந்தார்கள். உருவ அமைப்பும் குறைந்து விட்டது.
1: அதனால இப்ப ராவணன் போன்றவர்களை அவர் ராட்சியர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவர்கள் அந்த காலத்து மனித வாழ்க்கையில ஒரு சாதாரண மக்கள்,
2: சாதாரண மக்கள்.
1: நாங்கள் பெரிதமாக கொள்ளக்கூடாது. இங்கே நேர்களை இடைக்கிட வந்து போகிறார்கள். இன்னும் எங்களுக்கு ஒரு 7-8 நிமிடங்கள் இருக்கின்றன. இதில் நேர்கள் வந்தால் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கிடையில் நீங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன். வணக்கம். அது ஒரு நேர் வந்திருக்கிறவர்களோட வணக்கம். நாங்கள்
2: நேற்று தினம் அந்த ஒரு நூலகம் என்ற ஆவண காப்பகத்தை பற்றி ஒரு கருத்தரங்கு
1: நடைபெற்றது.
2: பேராசிரியர் சேரன் மற்றது பேராசிரியர் செல்வகுமார்
1: போன்ற
2: அப்ப பழைய நூல்களை ஆவணப்படுத்தி டிஜிட்டல் டெக்னாலஜி அவர்கள் எண்ணிம முறையில்
1: டிஜிட்டலைசேஷன்
2: அதில் பயத்துக்கணும். பேராசிரியர் செல்வகுமார் அதை பற்றிய விளக்கங்கள் சில தந்தார். அவர் கணனித்துறையிலேயே வாட்டலுவ பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் இருக்கின்றவர். அவருடைய விளக்கத்திலே சொன்னார், அந்த இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியில ரெண்டு விஷயம்தான் இருக்கு. சுளியம் ஒன்று, அதாவது சைபர் ஒன்று. இந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு சகலத்தையும் நாங்கள் ஆவணப்படுத்தலாம், அதை செய்யலாம். அது வந்து எழுத்துக்கள். இப்போ ஆனான்னு சொன்னால் சுளியன் சுளியம் ஒன்று ஒன்று, சுளியன் சுளியம் ஒன்று என்றால் ஆனா. அதே மாதிரி ஆவணம் அப்படி சகல எழுத்துக்களையும் அப்படி வகைப்படுத்தலாம். எழுத்துக்கள், உருவங்கள், படங்கள், மற்றது மருத்துவத்தில் என்றால் எக்ஸ்ரே ஸ்கேன் இருந்து சகலத்தையும் சகலத்தையும் ஆவணப்படுத்தலாம். இந்த ரெண்டே ரெண்டு விஷயம்தான், தனியே சுளியமும் ஒன்று. முழுமையும் இதிலே இப்ப வருங்காலத்தில் வரப்போகின்றது வந்து மனங்கள்,
1: மனம் வரப்போகுது,
2: அது வரப்போகிறது. அந்த கோடை போட்டா யூ கேன் ரீப்ரொடியூஸ் த சேம் ஸ்மெல். அதை அடுத்ததாக சுவை, சுவை வந்து அடுத்த டெக்னாலஜி,
1: அடுத்த டெக்னாலஜி.
2: அப்ப ஒரு காலத்துல ஒரு சிப்பை நாக்கில வச்சா சுவை தெரியும்.
1: ஓ, இப்பவே பாருங்க டாக்டர், இப்ப சில வாரம் மேகசின்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பக்கத்தை அப்படியே சொல்லண்டா அந்த சென்டினுடைய வாசம்
2: வாசம் வரும்.
1: அது என்ன செய்தார்கள், இதுதான் டிஜிட்டல்
2: டிஜிட்டல். அப்ப இந்த அந்த இதுல இன்னொரு முக்கியம் இருக்குண்டா, இந்த சுளியத்தையும் ஒன்றையும் தான் நாங்கள் பிள்ளையார் சுழி என்று போட்டோம்.
1: ஓ பாருங்க பாருங்க,
2: இந்த ஊனாக்கும் பிள்ளையார் சிலைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், பிள்ளையார் சிலையில் இப்படி சுழியம் வந்து இப்படி கோடுதான் வரும், ஊனாவுக்கு அந்த வண்டி வரும், அந்த வண்டி இருக்காது பிள்ளையார் சுழியில். இன்றைக்கு மறந்து விட்டோம் நாங்கள், இன்றைக்கு பைனரி விஷன் வந்துட்டது, அங்கே பிள்ளையார் சுழிதான் நடக்குது, அந்த சுழியமும் உண்டு.
1: அது நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் அது முந்திய போட்டுட்டார்கள்.
2: அந்த சுழியமும் ஒன்றுந்தான் சிவலிங்கம். இந்த உலகத்திலே இருக்கின்ற சகல அசைவுகளும் ரெண்டு விதமான அசைவு, ஒன்று வட்ட வடிவான அசைவு, மற்றது நேர்கோட்டு அசைவு. இதை விட மூன்றாவது அசைவு ஒன்று இல்லை, இருந்தா சொல்லுங்க. இந்த வட்ட வடிவான அசைவு தான் சிவலிங்கத்திலே இருக்கின்ற ஆவுடையார் சக்தி. நிலைக்குத்தான அசைவு தான் நேர்கோட்டு அசைவு தான் லிங்கம். அந்த லிங்கமும் ஆவுடையார் ஒரு கல்லிலே
1: செதுக்குவதில்லை,
2: ஆவுடையார் அதுல நிலைக்குத்தாக ஊடறுத்து தான் வைப்பார்கள் சிவலிங்கம். இதுதான் உலகத்தின் இயல்பு, அதுதான் சக்தியும் சிவவுமாய தன்மை. இது உலகம் எல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக உயர்குண குனியுமாகி வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம். டிஜிட்டல் டெக்னாலஜியும் அங்கிருந்தான் வந்திருக்கு.
1: நேற்று நீங்கள்
2: சொல்லியிருக்கோள் இத்தையும் ஓரார் பீடலிங்கத்தின் இயல்பும் அறியார். இது தெரியாட்டு சிவலிங்க தத்துவம் விளங்காது. அதுதான் பிள்ளையார் சுழி. மூமெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி லைஃப் ஃபோர்ஸஸ் எனர்ஜி ஃபோர்ஸஸ் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே இந்த இதுக்குள்ளே அடங்கி இருக்குது.
1: பைனரி ஃபிஷன் உண்மையிலே அதைத்தான் அவர்கள் வைத்துக்கொண்டு இப்போ
2: ஆவணப்படுத்தலை பற்றி கதைத்துக் கொண்டிருந்தார்கள். நிறைய வேலைகள் செய்கின்றார்கள். ஆவணப்படுத்தலுடைய பல தகவல்கள் தரப்பட்டன, பல தளங்கள். இன்றைக்கு ஹவாய் ஆதீனத்தினுடைய இணையதளத்தை எடுத்து பார்த்தாலும் shaivam.org எடுத்து பார்த்தாலும் அங்கேயும் பல விதமான தகவல்கள், தேவார திருவாசகங்கள், பழைய புஸ்தகங்கள், மற்றது ஆங்கிலத்திலே எழுத்து கொடுத்து ஆங்கில விளக்கங்களோடு கூட பல தகவல்கள் தருகின்றன. அதே மாதிரியாக திருமுறைகளுக்கு சித்தாந்த சாஸ்திரங்களுக்கு மரவன் பிளவு
1: சச்சிதானந்தூடாக
2: பல
1: ஒலி வடிவம் கொடுத்திருக்கிறார். ஒலி வடிவம்
2: ஒலி வடிவம் மற்றது இந்த பிரதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. பல மொழிகளிலேயும் மொழிபெயர்ப்பு எழுத்துருவாக்க
1: மொழியிலே கூட மொழிபெயர்த்திருக்கிறார். அது ஒரு பெரிய பாராட்டத்தக்க ஒரு இது, அது காலங்காலமாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு
2: செயல்பாடாக செய்து வருகின்றார்கள். அதே மாதிரியாக பிரெஞ்ச் இண்டாலஜி இன்ஸ்டிடியூட் அவர்களை நிறைய ஆவணப்படுத்தி வருகின்றார்கள். இப்படி பன்முகப்படுத்தப்பட்ட நிலையிலே எங்களுடைய வரலாற்று பொக்கிஷங்கள் ஆவணப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் இவ்வளவு ஆவணப்படுத்தப்பட்டாலும் இதை தனி மனிதர் ஒருவர் அதை முயற்சி செய்து தான் பயின்று அதை பயிற்றுவித்தால் ஒழிய இதுவரும் மியூசியம் பீஸாக போய்விடும்.
1: இல்ல டாக்டர், இந்த ஆகமங்களை இவர்கள் ஆகனப்படுத்துகிறார்களா? இப்ப இண்டாலஜி இதுல பாண்டிச்சேரியில
2: சகல 28 ஆகமங்களும் கிடைக்கப்பட்ட பகுதிகள் அத்தனையும் ஆவணமயப்படுத்தப்பட்டுள்ளன. இதிலே அச்சுறையுள்ள ஆகமங்கள் பல. இதுவரையிலே அச்சு வடிவுக்கு வராத ஆகமங்களை கூட அவர்கள் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜினாலே அங்கே ஆவணப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களுடைய நூலகத்திலே போனால் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதில் எல்லா விதமான ஆகமங்கள்லையும் அவருடைய பாடபேதங்கள் ஒவ்வொரு படலங்களாக அந்த ஆவணப்படுத்தல் நடந்திருக்கின்றது. தொடர்ச்சியான முயற்சியாக நடந்தேறி கொண்டிருக்கின்றது. பல நூல்களை அவர்கள் பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய ரௌரவ ஆகமம் 3 volumes அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்த்து. இந்த ரௌர ஆகமத்திலே தான் ஒரு பகுதியிலே இருப்பதுதான் எங்களுடைய சிவஞான போத சூத்திரங்கள்
1: 12.
2: அடுத்ததாக அஜித ஆகமத்தை ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இப்படி பல மொழிபெயர்ப்புகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த மொழிபெயர் அந்த அச்சிடப்படாத ஆகமங்களை அவர்கள் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியின் மூலமாக அங்கே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். The members or everyone can have an access to it. The membership is free.
1: உண்மையிலே டாக்டர், இதுக்கெல்லாம் ஏராளமான பணம் செலவாகுமே.
2: பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட் வந்து பிரெஞ்சு அரசாங்கத்தினாலே அது நடத்தப்படுகின்றது.
1: உண்மையிலே அவர்களுக்கு அந்த அளவு தூரத்துக்கு
2: இதை தொடக்கி வைத்தவர் வந்து ஃபிலிசியட் என்று சொல்லி அவர் ஒரு வைத்தியர். அவர் காஷ்மீரிலே போய் இந்த காஷ்மீர் சைவ நூல்களை தேடினார். அதை ஆவணப்படுத்தியவுடன் அங்கிருந்து இங்கே என்ன காஷ்மீருக்கும் தென்னிந்தியாவுக்குத்தான் அந்த தொடர்பு. என்னுடைய பழைய ஆச்சாரியர்கள் எல்லாம் காஷ்மீர் தான் இருந்தார்கள். நான் சொன்னேன், சிவன் வந்து ஆகமங்களை மீண்டும் உரைத்த சொல்லிக் கொடுத்த இடம் காஷ்மீர் மகேந்திர மலையில். அப்ப அங்கே இருந்து அவர் திருப்பி இங்கே தென்னிந்தியாவுக்கு வந்து இந்த ஆகமங்களை அகப்படுத்தியிருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே வந்து அச்சுவேலி வரைக்கும் அந்த ஆகமங்கள் தேடி பல ஆகம பிரதிகள் அச்சுவேலியில் இருந்து கூட அங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறார்கள். அவருடைய பிரதிகள் அங்கே இருக்கின்றன. நான் நினைக்கிறேன் குமாரசாமி குருக்களின் ஊடாக அது நடந்திருக்க வேண்டும். அவர்கள் பெயர் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் அச்சுவேலியிலிருந்து எடுத்த பிரதி யாழ்ப்பாணம் என்று சொல்லி காணப்படுகிறது. அப்படி ஆவணப்படுத்தல்கள் நிரம்ப, அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய சைவ சுவடிகளின் காப்பகம் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது, பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட். சுற்றுலா செய்பவர்கள் அங்கே போய் ஒரு பார்க்க வர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன்.
1: இவருடைய அரவிந்தருடைய ஆசிரமம் அங்குதான்
2: இருக்கின்றது, பாரதியார் வாழ்ந்த இடம், அது
1: ஒளித்திருந்த இடம், ஒளித்திருந்த இடம். இப்ப உண்மையில இதை பார்க்கும் பொழுது, இப்ப இந்த காலகட்டத்தில், இப்ப நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில், இந்த ஒரு சைவ சமய எழுச்சி ஒரு காலகட்டமாக நாங்கள் பார்க்கலாமா?
2: நான் நினைக்கிறேன் சைவ சமயம் எழுச்சி என்பது இது ஒரு உண்மையின் எழுச்சி, மெய்யின் எழுச்சி. ஓது சமயங்கள் பொருள் உணர்வு நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உளபலவும். பல சமயங்கள் இருக்கு, பல நூல்கள் இருக்கு, ஒன்றோடு ஒன்று ஒத்துக்கொள்ளாம சண்டை பிடிச்சு கொண்டு நிறைய இருக்கு. இவற்றில் யாது சமயம், இதில் இதுதான் உண்மையான சமயம். பொருள் நூல் யாது இங்கு என்னின் உண்மையான பொருளை சொல்ற புத்தகம் எது என்று கேட்டால், இது ஆகும் அது அல்லது எனும் புனக்கது இன்றி, இதுதான் சமயம் அப்பா, அது இல்ல, இதுதான் புத்தகம் அப்பா, அதான் புத்தகம் இல்லை என்ற புனக்கு இல்லாமல், நீதியினால் வித் ஜஸ்டிஸ் அண்ட் இம்பார்ஷாலிட்டி, நீதியினால் இவையாவும் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம், அது சமயம். எல்லாத்தையும் ஒரு டோட்டாலிஸ்டிக் வியூவ, ஒரு பாகுபாடு இல்லாம பட்சவாதம் இல்லாம பாக்குற சமயம், அது சமயம். அது பொருள் நூல், அப்படி சொல்ற நூல் தான் பொருள் நூல். ஆகையினால் இவை இரண்டும் அருமறை ஆகமத்தே அடங்கும். ஆகமன்னாதான் இந்த இந்த இது இல்லாம எங்க இருக்குன்னு சொன்னால், எங்கட வேதங்கள் ஆகமங்கள்ல இந்த டோட்டாலிஸ்டிக் வியூ இருக்குது, இந்த டோட்டாலிஸ்டிக் இருக்குது. ஆனபடியினால இவை இரண்டும் அரணடிக்குள் அடங்கும், இறைவனிடம் வந்தது, இது மேன்மேட் டிஸ்கவரி அல்ல என்று சொல்லி சிவஞான சித்தியார்ல சொல்லி இருக்குது.
1: எங்களுக்கு டைம் அண்மித்து கொண்டு வருகிறது டாக்டர். இத்தோடு நாங்கள் நேயர்கள் பலர் வந்து வந்து போகிறார்கள், அவர்களை நாங்கள் அடுத்த வாரம் எடுத்துக்கொள்ளலாம், எங்களுக்கு நேரம் வந்து விட்டது.
2: அடுத்த வார நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

ಬಾಂಧವಃ ಕ್ಷಿತಿನಭೋ ವ್ಯಾಪ್ತಂ ತಮೋ ಮಂಡಲಂ ಧೃತ್ವಾ ಲೋಚನ ಗೋಚರೋಪಿ ಭವತಿ ತ್ವಂ ಸೂರ್ಯಕೋಟಿ ಪ್ರಭಃ ವೇದ್ಯ ಕಿನ್ನ ಭವತ್ಯಹೋ ಘನತರಂ ಕೀದೃಗ್ಭವೇನ್ಮತ್ತಮಃ ತತ್ಸರ್ವಂ ವ್ಯಪನೀಯ ಮೇ ಪಶುಪಥೇ ಸಾಕ್ಷಾತ್ ಪ್ರಸನ್ನೋ ಭವ ಹಂಸ ಪದ್ಮವನಂ ಸಮಿಚ್ಛತಿ ಯಥಾ ನೀಲಂಬುಧಂ ಚಾತಕಃ ಕೋಕಕ್ಕೋ ಘನದ ಪ್ರಿಯಂ ಪ್ರತಿದಿನಂ ಚಂದ್ರಂ ಚಕೋರಸ್ತಥಾ ಚೇತೋ ವಂಚತಿ ಮಾಮಕಂ ಪಶುಪತೇ ತಿನ್ಮಾರ್ಗ ಮೃಗ್ಯಂ ವಿಭೋ ಗೌರೀನಾಥ ಭವತ್ಪದಾಬ್ಜಯುಗಳಂ ಕೈವಲ್ಯ ಸೌಖ್ಯಪ್ರದಂ ರೋಧಸ್ತೋಯ ಹೃದಃ ಶ್ರಮೇಣ ಪದಿ ಕಚ್ಛಾಯಾಂ ತರೋ ವೃಷ್ಟಿತಃ ಭೀತ ಸ್ವಸ್ಥಗ್ರಹಂ ಗೃಹಸ್ಥಮತಿಥಿಃ ದಿನಂ ಪ್ರಭುಂ ಧಾರ್ಮಿಕಂ ದೀಪಂ ಸಂತಮಸಾ ಕುಲಶ್ಚ ಶಿಖಿನಂ ಸೀತಾವೃತಃ ತ್ವಂ ತಥಾ ಚೇತತ್ಸರ್ವಭಯಾಪಹಂ ವ್ರಜ ಸುಖಂ ಶಂಭೋ ಪದಂಭೋರುಹಂ ಶಿವಾನಂದರಲ್ಲ 58th ಶ್ಲೋಕಂ ಪಾರ್ಕರೋ பக்தி ரசத்தையும் ஞானத்தையும் சாஸ்திர சாரத்தையும் சேர்த்து ஸ்தோத்திர வடிவாவாக நமக்கு ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணதான பிரகரணங்கள்ல சிவானந்தர் ஹரி உயர்ந்ததாக இருக்கு. அதுல அந்த பரமேஸ்வரனை பத்தி நம்ம மனசோடையும் பல பொருள்களையும் ஒப்பிட்டு எப்படியாவதும் அந்த பகவான் இடத்துல நம்ம மனசு சேரடும் அப்படிங்கறது சொன்னார். பிறகு பகவான நாம அறியறது இல்லை, நம்ம இதயத்திலேயே இருந்துட்டு இருக்க பரமாத்மா அனுட்சணமும் நமக்கு சகாயம் பண்ணி கொண்டிருக்க, இருந்த போதிலும் யாரும் பகவானை திரும்பி பார்க்கறது இல்லை, சர்வதா சர்வ காலமும் வெளி உலகத்திலேயே சுத்தி கொண்டிருக்க, காரணம் என்ன அப்படின்னு யோசனை பண்ற. ஒரு பொருள் இருக்கு, ஆனா அந்த பொருள் காணப்படலைன்னு என்ன அர்த்தம், அது மறைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எதிர்க்க இருந்த போதிலும் அதை நாம் நம்ம கண்கள் அதை பார்க்கலைன்னா பொருளார்ந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே போல தேதீப்யமான பிரகாசஸ்வரூபமா இருக்கக்கூடியதான பரம்பொருளும் நமக்கு காணப்படலை. ஆகையால் தான் துன்பத்தில் இருந்து கொண்டு ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்கும். எதை பண்ணினா நம்ம சௌக்கியமா இருக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கு, அதுக்காக ஏதோ சிரமப்பட்டு இருக்க. அப்படிப்பட்டதான அவனுக்கு உள்ள இருக்கிற அந்த ஆத்ம தத்துவம் ஏன் புரியலை அப்படின்னு யோசனை பண்ணினா அது மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு பொருள் அதை மறைச்சிருந்தா அது நமக்கு தெரியாது. டப்பாக்குள்ள லட்டு போட்டு வச்சிருந்தா லட்டு கண்ணுக்கு தெரியுமோ? தெரியாது. மூடியை தெரிந்தா தான் தெரியும். அதே போலயே பரம்பொருள் நம்ம இதயத்துல இருக்க, இருந்த போதிலும் நம்ம அவரை கவனிக்கல. ஏன் கவனிக்கல? மறைக்கப்பட்டிருக்க. அந்த மறைவு, அந்த இருட்டு எவ்வளவு இருட்டா இருக்குன்னா, இவ்வளவு உலகத்தையே பிரகாசிக்க கூடியதான அந்த பொருளை மறைச்சுவிடுது. அவ்வளவு கார் இருட்டாக இருக்கு. ஆகையால் தாங்கள் ஒருத்தர்தான் அந்த இருட்ட போக்கு எங்களை காப்பாத்தடும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஏகோ வாரிஜ பாந்தவ க்ஷிதினோ வியாப்தம் தமோ மண்டலம். அமாவாசை அன்னைக்கு ராத்திரி, நேற்றுக்கு நம்ம மகாலய அமாவாசைன்னு சொல்றோம். அமாவாசையான்னு என்ன அர்த்தம்? சூரியனோட சந்திரன் சேர்ந்து இருக்க. தர்ஷ சூரியேந்து சங்கமா. சூரியனும் சந்திரனும் ஒரு இடத்துல இருந்தா அதுக்கு அமாவாசையான்னு பேர். சூரியனும் சந்திரனும் அது தனித்தனியா பிரிஞ்சு ஆப்போசிட்டா இருக்கமையானால் எதிரெதிரா இருந்தால் அப்பொழுது நாம பௌர்ணமாசின்னு சொல்றோம். இப்படி அந்த அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்க, தர்ஷ சூரியேந்து சங்கமா அப்படின்னு சாஸ்திரம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால சூரியன் உதிக்கிறப்பவே சந்திரன் உதிக்கிறார், சூரியன் அஸ்தமிச்சதுமே சந்திரனும் கூட அஸ்தமிச்சு விட்டார். அதனால சூரிய ராத்திரி அமாவாசை அன்னைக்கு ராத்திரி சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை. அப்ப உலகம் எல்லாம் எப்படி இருக்கு? கார் இருட்டா இருக்கு. ஆனா பிரதிபத்து முதல் இன்னைக்கு காலமே சூரியன் உதித்ததுமே
அந்த எங்கும் இருக்கக்கூடியதான உலகமெல்லாம் பரவி இருந்ததான அந்த இருளானது எப்படி அகன்று விட்டது? எங்கேயாவது இருக்கோ, அது உலகத்தில் எங்கேயாவது இருக்கோ, ஓடினா போயிடுது. சூரியன் உதிச்சதுமே இவ்வளவு கும்மிருட்டா இருந்தது, அது எங்கேயும் இல்லாம போயிடுது. இருட்டை பத்தி நமக்கு தெரியாது. இருட்டை தெரிஞ்சுக்கணும்னா கிராமாந்தரங்களுக்கு போகணும். ராத்திரி ஒரு 7-8 மணி ஆயிடுது என்னால் அவ்வளவு இருட்டு வெளியில நகர்ந்து போக முடியாது. அடிக்கிற போல இருட்டு இருக்கும், ஒன்னும் தெரியாது. அப்படி இருக்கக்கூடியதான இருட்டு இருக்க அமாவாசை இன்னைக்கு ராத்திரி உலகம் முழுக்க பரவி இருந்த போதிலும் ஒரே ஒரு சூரியன் வந்தார். அவர் என்ன பண்ணினார்? பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் இருக்கக்கூடியதான வியாபித்து இருக்கக்கூடியதான அந்த இருட்டை ஒரே தினம் அகற்றுவிட்டார். ஏகோவாரிஜ பந்தவா ஏகஹா, ஒரு சூரியன் தான் இருக்கார். 10 சூரியனா இருக்கா? இல்ல, உலகம் முழுக்க வியாபித்து இருக்கிறவர் ஒரே ஒரு சூரியன். அவர் என்ன பண்ணினார்? எங்கும் வியாபித்திருக்கக்கூடியதான கார் இருட்டை, பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் வியாபித்திருக்கக்கூடியதான கார் இருட்டை கிழிச்சார். ஏ கோவாரிஜ பாந்தவாப்தம், பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் எங்கும் வியாபிச்சிருக்கு இருட்டை. அத தமோ மண்டலம் பித்வா, அத கிழிச்செறிஞ்சார். எங்கேயுமே இருட்டை கிடையாது. சூரியோதயம் ஆயிடுச்சுன்னா இருட்டை காணப்படல. அதோடு மட்டுமல்ல, நம்ம பார்த்தோமையான சூரியன் நம்ம கண்ணுக்கு காணப்படுற லோச்சன கோச்சரோபி பவதி, நம் கண்ணுக்கு நம் கண் பார்வைக்கும் ஆளாகிறார். அவரை பார்க்க முடிகிறது. எங்கும் இருட்டா இருந்த போதிலும் சூரியன் உதித்ததுமே அவ்விருட்டை அழித்து நாம் அவரை பார்க்கக்கூடியதான நிலையில அவர் இருக்கார். நாம் அவரை அழகா பார்க்கிறோம். ஏ கோவாரிஜ பாந்தவா, வாரிஜ பாந்தவான்னா தாமரைக்கு பந்துவா இருக்கிறவர், தாமலையை மறரும்படி மண்டுபவர். வாரின்னா ஜலம், வாரிஜம் ஜலத்தில் மறந்தத தாமரை, அந்த தாமரை மலரும்படி பண்ணுபவர் சூரியன். ஏ கோவாரிஜ பாந்தவா க்ஷிதின போ வியாப்தம், க்ஷிதின பூமி நபஹன ஆகாசம், க்ஷிதின போ வியாப்தம் தமோ மண்டலம் பித்வா, கார் இருட்டை அழிச்சு லோச்சன கோச்சரோபி பவதி. லோச்சனஹா கண்ணு, கண்ணுக்கும் தெரிகிறார். ஆனா நீங்க எப்படின்னு, இந்த சூரியன் உங்களுக்கு முன்னால் ஒரு கணக்கா? கோட்டி சூரிய பிரபகா, நீங்களோ கோட்டி சூரியன் இருந்தா எவ்வளவு பிரகாசமோ அவ்வளவு பிரகாசம் இருக்கிறவர் பரமேஸ்வரன். வேதங்கள்ல கோட்டி சூரியன்னு சொல்றது. அப்படிப்பட்டதான கோட்டி சூரிய பிரபனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் அஹோ, நாங்கள் உள்ளது பார்த்தாலும் எங்களுக்கு தெரியலையே. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திட்டத்தின்னு சொன்னீரே, பகவான் நமக்குள்ள இருக்காராமே. அப்படி இருந்த போதிலும் அவரை பார்க்க முடியலையே. நம்ம அவர்னா ஒளி இல்லாதவரா? கோட்டி சூரிய பிரபா, கோட்டி சூரிய பிரகாசம் இருக்கக்கூடியதான மகாத்மா இருந்த போதிலும் அவரை நாம பார்க்கலையே, தெரிய மாட்டேங்கிறது. வேஜக்கியம் ந பவதி அஹோ, கனதரம் கீதுக் பவேன்மத்தமஹா, அதனால நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சூரியனாலேயே சூரியன் வந்த பிறகு எல்லா இருட்டையும் அழித்தாரே ஒரு சூரியன். அந்த சூரியன் அழித்ததான இருட்டு எப்படி இருந்தது? பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் பரவி இருந்தது, கும் இருட்டா இருந்தது. ஆனா கோட்டி சூரிய சுபாவமா இருக்கக்கூடியதான உங்களையே மறைச்சிருக்கிற இருட்டு இருக்க, அது எப்படி இருக்கும்? அதனுடைய ஒரு கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் பாருங்க. கோட்டி சூரிய பிரபமா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனையே நம் கண்ணுக்கு தெரியாம மறைக்கிறதுன்னு நமக்குள்ள இருக்கக்கூடியதான இருட்டு உள்ளிருட்டு ஆந்தரத்தமஹா எப்படி இருக்கும் பாருங்க. வேஜ்யக்கின்னபவஸ்யஹோ கனதரம், இவ்வளவுன்னு சொல்ல முடியாது சுவாமி, அவ்வளவு கனதரம் கீதிருக் பவேன் மத்தமஹா, என்னுடைய இருட்டு அறியாமைங்கிற எதை சொன்னாலும் அறிய, பிரெஞ்சு தெரியுமா தெரியாது, ஜெர்மன் தெரியுமா தெரியாது, கணக்கு தெரியுமா தெரியாது, எதை பார்த்தாலும் தெரியாது தெரியாதுங்கிறதே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. என்ன கத்துண்டோம்? ஒரு சாஸ்திரத்தை வாசிக்கணுமையானால் 30 வருஷம் அதுல பாடுபட்டாதான் ஓரளவுக்கு வரும். இப்படி இருக்கு நம்ம சாஸ்திரங்கள். வேதங்களை படிக்கிறதுக்கு 12 வருஷம் ததேக தீட்சையா வேலை செய்யணுங்கிறான்.
காலமே குரு சொல்ல ஆரம்பிச்சாருன்னா ராத்திரி 9 மணி வரைக்கும் அப்படியே நோட்டர் பண்ணிட்டே இருக்கான். அப்படி ஒரு 10 வருஷம் 12 வருஷம் படித்தாதான் சுவாதீனமானது அந்த வேதமானது. இப்படி 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் எவ்வளவு கஷ்டம் இது. இவ்வளவு படித்தாலும் நன்னா படித்தேன் எல்லாத்தையும் முடிச்சேன்னு சொல்ல முடியறதோ மனசுல தைரியம் இருந்தோ இல்லையோ, எவ்வளவு கனதரமான ஒரு அடர்த்தியான இருட்டு நமக்கு இருக்கு தெரியலையவே. ஜெக்கின் பவஸ்யோ கனதரம் கீதுருக் பவேன் மத்த மகா, என்னுடைய இருட்டு உள்ளிருட்டு எவ்வளவு அடர்த்தியா இருக்கு தெரியலையே. தத்சர்வம் யவனியமே பசுபதே, ஹே பசுபதே பரமேஸ்வர அந்த உள்ளிரட்டை எல்லாம் நீக்கி வியபனிய அழித்து மே பசுபதே சாட்சாத் பிரசன்னோ பவா. நமக்கு ஒண்ணு அது வேணும் இது வேணும்ன்ற கேட்கல, நீங்க பிரசன்னராகணும் அவ்வளவுதான். நீங்க எனக்கு முன்னால கண்ணால நீக்கணும், நான் உங்களை பார்க்கணும்னு இந்த ஸ்லோகத்துல பகவான பிரார்த்திக்கிறார். ஏ கோபார்ஜ பாந்தவ க்ஷிதினோ வியாப்தம் தமோ மண்டலம் வித்வா லோச்சன கோச்சரோபி பவதி அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் இருக்க பார்த்தேடா, அஜ்ஞானேன ஆவிரதம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவா ஞானேன ததஜ்ஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனஹ தேசாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி தத்பரம். அப்படின்னு பகவத்கீதையில சொன்ன பிரகாரமாக நம்ம அஜ்ஞானம் உள்ளிருட்டு அவ்வளவு அடர்த்தியா இருக்க அத பகவத் அனுகிரகம் இருந்தா தான் போக்க முடியும். நம்ம பிரயத்னங்கள் ஒன்னும் சேராது. எமேவ ஏஷ குருணத்தே தேன லப்யா, அவரான சதாகத்தை அடையணும், அவருடைய அனுகிரகத்தினாலதான் அது போகும். அவளுக்கு தேசாம் அவளுடைய இதயத்துல இருந்து கொண்ட ஞானதீபேன பாஸ்வதா, ஒழிக்கக்கூடியதான ஞான தீபத்தினால அவளுடைய அஜானத்தை நாம் போக்கடிக்கிறேன்னு பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்க. அப்படிப்பட்டதான ஒரு சொரூபம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோன்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திச்சிருக்க. அடுத்த ஸ்லோகம், நம்ம மனசு எப்படிப்பட்டதாக இருக்கு, பக்தனுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னு பிரார்த்திக்கிற. அந்த பகவானையே நாடுகிறது எப்படியாவது பகவான், பகவான் தெரியல நமக்கு, ஒரு ஆனந்தத்தை நாடிட்டு இருக்கோம், பிறந்தண்ணிலிருந்து தேடிண்டு இருக்கும். அப்பப்ப குழந்தை பிறக்கிறப்பவே அழ தொடங்கிடுச்சு, எதுக்க பசி தாகம், அதற்கு பிறகு எல்லாமும் கத்துக்கணும், உட்கார கத்துக்கணும், பக்கத்து மெல்லாக்க படுத்துக்கணும், திரும்ப கத்துக்கணும், எழுந்து உட்கார கத்துக்கணும், நடக்க கத்துக்கணும், நிக்க கத்துக்கணும், அதுக்கப்புறம் ஏபிசிடி கத்துக்கணும். அங்கிருந்து ஆரம்பிச்சு வாழ்நாள் முழுக்க கத்துட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் கத்துட்டு இருக்கும். போன ஜென்மால படிச்சதெல்லாம் வரப்படாதோ, இந்த ஜென்மால மறுபடியும் படிக்கிறேட, படிக்கிறது இல்ல, சின்ன சின்ன வேலை கூட கத்துண்டுன்னா கவலைப்பட வேண்டியதா இருக்கு. சரி கத்துக்காம விட்டுருவோம்னு சொல்ல முடியறதா, அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்க்க. அவளுக்கு தெரியறதே நமக்கு தெரியலையே. இதை தெரிஞ்சதான் காசு வரும், இதை தெரிஞ்சதுதான் மனுஷன் வாழ்க்கையில முன்னுக்கு வரும்னு ஒரு அஜ்ஞானம் வேற இருக்கு. இப்படி அந்த ஆனந்தத்தை நோக்கி சென்றிருக்கு இந்த மனசு. அந்த மனசு எப்படி நோக்கி செல்லுன்றிருக்க, அந்த பரமாத்மா எனக்கூடிய பரமாத்மான்னு தெரியல, ஆனந்த ஆனந்தம் தான் வேணும்னு நினைக்கிறது, சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறது. அந்த சந்தோஷமா உள்ளவர் பரமாத்மா தான், அவரிடத்திலிருந்து நமக்கு எல்லாம் வரும். தைத்தரியம் சொல்றது, ரசோ வைசா ரசகே வாயம் லப்த்வானந்தி பவதி, அவர் ரசரூபமா இருக்க, அவரிடத்திலிருந்து ஒரு ரசத்தை பெற்றால்தான் மனிதன் சௌக்கியமாக இருக்க முடியும். ஏஷஹேவானந்த யாதி, இவர்தான் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிறார். அப்படிப்பட்டதான் அந்த பொருளை நாடுகிறது மனசு. எப்படி நாடுறது தெரியுமோ, ஒவ்வொரு கணமும் நாடிட்டு இருக்கு. மனுஷர் பாருங்க, இங்கே பார்த்தாலும் எதை பண்ணினா காசு வரும், எதை பண்ணினா சௌக்கியமா இருக்கலாங்கிறதுக்காகத்தானே அலைஞ்சுட்டு இருக்கா. அந்த காசை யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆனா விவகாரம் என்னன்னு எல்லோருடைய மனசையும் அதை தாக்கிறது. அந்த காசு என்ன பண்றது, எல்லோரையும் மனுஷால மாத்திட்டு இருக்கு. நல்லவாழ கெட்டவாழ பண்றது, உடம்புறந்த வாழா இருந்தாலும் அப்பா எழுதி வச்சின சொத்துன்னு அவளை விரோதிகளா ஆக்கிறது. இத்தனை நாள் ஒன்னா இருந்தவன் இந்த சொத்துனால என்ன வரப்போறது, ஒரு 10 லட்சம் 20 லட்சம் என்ன ஆக போறது. அதனால மனுஷாளுடைய மனசை கெடுத்து விடுறது பார்த்தீங்களா,
அப்படிப்பட்டதான அந்த காசு ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் என்ன அது இருந்தா தான் நம்ம சௌக்கியமா இருக்க முடியும் என்று கருதுறோம். அந்த காசுனால வரக்கூடியதான ஒரு சௌக்கியம் இருக்கே அது அதுதான் அந்த சுகமா இருக்கிற ஆனந்த நில பரமாத்மான்னு தெரியல. அது காசுனால வருதுன்னு நினைக்கிறோம். என்ன பண்றது, நிறைய ஸ்லோகங்கள் இருக்க பெரியுள்ள சொல்லிருக்கார், அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம். இந்த காசை நிஜமாக அர்த்தம்னு கருதாதே, காசு வேணும் மனுஷனுக்கு ஆனா அதிகமாக இருக்கப்படாது. ஒரு நிலைக்கு மேல போயிடுதுன்னா அந்த காசே மற்றவர்களுக்கும் நமக்கும் விரோதத்தை உண்டு பண்ணும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒருக்கு நிறைய சம்பளம் வருது, ஒருத்தருக்கு வரலைன்னா அவளுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ், அவனை உச்சத்தையே எல்லாரும் பாக்கிறா என்ன பார்க்கலன்னு நினைக்கிறான். மனுஷனை மதிக்கிறது வந்து காசுனால இல்ல, அவருடைய குணங்கள்னாலு தெரிஞ்சுக்கணும். நல்ல குணங்களுக்கு நீங்க எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு மதிப்பு உண்டு. காசு இருக்கிறவனுக்கு காசு நாடுற வாழ்த்துக்கு தான் மதிப்பு. நல்ல குணம் இருக்கிறவ எங்க போனாலும் உலகம் முழுக்க அவளை மதிக்கும். தெரிஞ்சுக்காதவா அவ உங்களை தெரிஞ்சுக்காதவ உங்களை சொல்ல என்ன பண்ணுவாங்க, விஷயம் என்ன லாபம் உங்களுக்கு, உங்களை பத்தி தெரியல. அவன் போற்றவும் இல்லை இல்ல தோற்றவும் இல்லை, அதனால உமக்கு என்ன வந்தது, ரோட்ல எத்தனையோ பேர் போற அவளை பத்தி கவலைப்படலாமோ. ஆனா நல்ல குணங்கள் உங்களுக்கு இருந்தது ஏனால் எந்த ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படும். அந்த நல்ல குணங்கள் பகவத் அனுகிரகத்தினால தான் வரும். ஆகையால் தங்களுடைய மனசு பகவானையே நோக்கி இருக்கணும், என் மனசு உங்களையே நோக்கி இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். எப்படி கேக்குற, அதுக்கு பல திருஷ்டாந்தங்கள் பல ஓமைகள் கொடுக்கிறார். ஹம்ச பத்மவனம் சமிச்சதியதா, அன்னபட்சி இருக்கு, அது மானச சரோவரத்துலதான் அதனுடைய இடம், பேசிக்கா அங்கத்தான் இருக்கும். அங்க இருக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்ப அதுக்கு ரொம்ப அமைஞ்சு இருக்கும். ஆனா ரொம்ப குளிராயிடுதுன்னு வச்சுங்களேன், அங்க இருக்கக்கூடியதான தீர்த்தம் எல்லாம் ஐஸ் ஆயிடுதுன்னா அதுக்கு வேண்டியதான ஒரு சந்தர்ப்பங்கள் அதுக்கு கிடைக்காது. ஆனால் அது பறந்து சில இடத்துக்கு வரதா, எங்க தாமரை இருக்கோ அந்த குளத்துக்கு வந்துடும். தாமரைகள் நிறைய இருக்கக்கூடியதான குளங்களுக்கு வரதா. அன்னபட்சி எங்க வசிக்கும், தாமரை இருக்கிற குளங்களுக்கு. உங்க ஊர்ல தாமரை இருந்தே எப்பவும் வராது, அது எப்ப வரும், அங்க மானசரோவரத்துல ரொம்ப குளிராயி அங்க வந்து அவைகள் இருக்கிறதுக்கே அந்த ஜலத்துல நடமாட முடியாதான சந்தர்ப்பம் வரும் பொழுது மற்ற இடங்களுக்கு வரலாம். ஆனா அது வரும் பொழுது வேற எங்கேயாவது டெரஸ்லயே அங்கேயும் இங்கேயும் உட்காராது. அதுக்கு தாமர குளம்னா இருக்கணும், மற்ற குளம் இருந்தா பிரயோஜனம் இல்லை. தேடி வருமா, ஹம்ச பத்மவனம் சமிச்சதியதா, அன்னபட்சியானது பத்மவனம் சமிச்சதியதா, தாமர குளம்னு தேடிண்டு

தாகமா இருந்தாலும் அத குடிக்க முடியாது, உறிஞ்சி சாதகம் பற்றி சாப்பிடாது. காரணம் என்னன்னா அதனுடைய தொண்டையில ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. ஓட்டை இருந்தது என்னால் அதை எப்படி உறிஞ்சி சாப்பிட முடியும்? ஸ்ட்ரா கொடுக்கறேன், அந்த ஸ்ட்ரால ஓட்டை இருந்ததுன்னா நீங்க உறிஞ்சல்னா வருமா? வராது. அதே மாதிரிதான் என்ன பண்ணிவிட்டார் பகவானுக்கு, அதுக்கு தொண்டையில ஒரு பெரிய ஓட்டை போட்டிருக்காரு. சோ அது உறிஞ்சி சாப்பிட முடியாது. ஆக என்ன பண்றதுன்னா, மேகங்கள் இருக்கும் பொழுது அந்த மேகங்களுக்கு என்னால அப்படியே வந்துட்டே இருக்குது. அது எப்ப மழை பெய்யறதோ அந்த மழை பெய்யும் பொழுது அப்படி திரும்பி தலை தூக்கிட்டு நிக்கிறது. அது மேல இருந்து விழக்கூடியதான அந்த கணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது சிலது அது தொண்டையில போகும், அப்பதான் போகும்னு. நாமெல்லாம் எவ்வளவு சௌக்கியமா இருக்கும்னு கொஞ்சம் பாருங்க. எப்ப வேணாலும் பழைய நாள்ல ஒரு செம்பு நிறைய தீர்த்தத்தை சாப்பிடுவார். இப்ப எல்லாம் என்னன்னா ஒரு ஹாஃப் டம்ளர் தான் சாப்பிடுறோம். தீர்த்தம் கொண்டு போய் வச்சா அதை குடிச்சு விட்டு பாதி டம்ளர் கீழே வைக்கிறோம். தீர்த்தத்தை எப்பவுமே வீணாக்கப்படாது. பழைய நாள்ல யாராவது ஆத்துக்கு வந்தா ஒரு செம்பும் செம்போட ஒரு கிளாஸும் பக்கத்துல வைப்பா. அவ எவ்வளவு வேணுமோ அது அதுல அந்த டம்ளர்ல விட்டுண்டு குடிச்சு விட்டு அப்படியே வைப்பா. இந்த வழக்கம் போயிடுது. இப்ப யாராவது வந்து அங்கேயே ஒரு பாட்டில் இருக்கு, அதை வச்சு சாப்பிடுறோம். இந்த பாட்டில்ல சாப்பிடுறதுங்கிறது தர்மசாஸ்திரம் ஒத்துக்காத விஷயம். ஏன் தெரியுமா? நீங்க சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்கு, அதை மறுபடியும் நீங்க சாப்பிடக்கூடாது. உச்சிஷ்டம்னு பேர். நம்ம சாப்பிட்டதனுடைய மிச்சம் இருக்கே அது உச்சிஷ்டம். ஆகையால் என்ன பண்ணனா, பாட்டில்ல சாப்பிட்றாலும் ஒரு கிளாஸ் பக்கத்துல வச்சுக்கணும். எவ்வளவு வேணுமோ அதுல எடுத்து அது சாப்பிடணும். இப்படி எல்லாம் சொன்னா யாருக்கும் கிளாஸுக்கு வரமாட்டார். இவர் என்ன சார், நான் எதை சாப்பிட்றேனோ இதெல்லாம் கவனிக்கிறார். எப்படியோ போட்டோம், ஏதோ பரமாத்மாவை பத்தி நாலு வார்த்தை கேட்கணும்னு வந்தாருன்னா அது இல்லை. முக்கியமா நம்ம எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் எப்படி வாழினா, நம்ம தர்மம்னா என்ன, நம்ம ஆச்சாரம் என்ன, இந்த ஆச்சாரத்தினால்தான் ஒரு மனுஷன் நிம்மதியை படைவார். ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபு அச்சுதா. பகவான் மகாவிஷ்ணு அப்பதான் உங்கள் இடத்துல சந்தோஷப்படுவார். உங்களிடத்துல ஆச்சாரம் இருக்குமையானால், ஆச்சாரம்னா எப்படி நீங்க வாழ்க்கையை நடத்துகிறீங்களோ இதுக்கு ஆச்சாரம்னு பேர். ஆச்சாரதீதி ஆச்சார, ஹவ் யூ பிஹேவ், அது ரொம்ப வேணும். நம்ம நாட்டுக்கும் மேல் நாட்டுக்கும் என்ன வித்தியாசம், அவளும் வாழறான் நாமளும் வாழறோம். அவ வந்து பசு துல்லியமாக வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு மாடோ நாயோ இவைகள்லாம் கவனிக்காது, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படித்தான் அவளும் வாழறான். அவளை பார்த்து டைனிங் டேபிள வரவழைச்சோம்டா, நான் மாத்துக்க இருக்கிற ஆச்சாரம் போச்சு. அவளை பார்த்து என்னென்னமோ பதார்த்தங்கள், பர்கருங்கிறான், வேற என்னமோ சொல்றான், அதுதான் சாப்பிடுறான், கடிச்சு சாப்பிடுறான். வாழைப்பழத்தை பாதி உரிச்சு கடிச்சு மீது கையில வச்சுட்டே இருக்கான். அதுல ரெண்டு ஈ வந்து உட்கார்றது தெரியாம அந்த ஈயோட மறுபடியும் கடிக்கிறான். என்ன பிராரதம்! பகவான் தான் ரெண்டு கையை கொடுத்துருக்காரு, அதை புட்டு சாப்பிடலாமோ இல்லையா? பண்ணல. காரணம் என்ன, நமக்கு இது தப்புன்னு தெரியாத அளவுக்கு வளர்த்துட்டோம் குழந்தைகளை. இப்ப அவ பண்ணிட்டு இருக்கான்னா, ரெண்டு தரம் பாட்டியம்மா அப்படி சாப்பிடப்படாது, இப்படிதான் சாப்பிடணும்னு சொன்னா பரவாயில்ல. சொல்றதுக்கு பாட்டியம்மா இல்ல, ஏன்னா கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலேயே தனி கொடுத்தனும். அதுக்கப்புறம் சொன்ன பிறகும் அதை கேட்கறதுக்கு அவ தயார் இல்ல, இவளுக்கு சொல்ல தெரியல, அப்படி ஆயிடுத்து நீ. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஆச்சாரமானது ரொம்ப முக்கியம். அதனால அந்த பட்சிகள்லாம் அதுக்கு நம்ம அதெல்லாம் பார்த்த பிரகிருதியை பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சா நமக்கு வரக்கூடியதான வந்துட்டு இருக்கிற கஷ்டமானது ஒரு கஷ்டமே இல்லை. பகவான் நம்ம இடத்துல ரொம்ப கருணையோட இருந்துட்டு இருக்கார். அந்த சாதக பட்சி என்ன பண்றது, எப்பொழுதும் மேகத்தை எதிர்பார்க்கிறது. நீல் அம்புதம் சாதகோகிரியம் பிரதி தினம். சக்கரவாக்க பட்சின்னு ஒரு பட்சி இருக்க, அது என்ன, அதுக்கு கோகம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல, கோகா அப்படின்னு சக்கரவாக்க பட்சி. அது என்ன பண்றதா, தினந்தோறும் சூரியனை எதிர்பார்க்கலாம். சூரியன் உதிச்சாதான் அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ராத்திரி வேளையில இருட்டல் அதுக்கு கொஞ்சமும் கண்ணு தெரியாது. ஒண்ணு, ரெண்டாவது அது வந்து தாமரை மலர்ந்தால் அந்த தாமரைக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பூப்பொடியை சாப்பிடுறது. தாமரை எப்ப மலரும், சூரியன் வந்தா தான் மலரும். தானா நீங்க பிச்சு போட்டா இலைகள்லாம் பிஞ்சு போகுமே தவிர தானா மலராது. அது மலர்றது வந்து சூரியன் வந்த பிறகுதான். ஆகையால் அந்த

0: சூரியனை எப்பொழுது எதிர்பார்த்துட்டு இருக்கான். கோகனத பிரியம் பிரதிதினம், கோகனத பிரியான்னா சூரியன் அர்த்தம். கோகனத பிரிய பிரியம் பிரதிதினம் சந்திரம் சகோரஸ்ததா. அதே போல இன்னொரு பட்சி சகோர பட்சின்னு பேர். பாருங்க பட்சிகளுக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அன்னம்னு ஒரு பட்சி, சாதகம்னு ஒரு பட்சி, கோக்கம்னு ஒரு பட்சி, சகோரம்னு ஒரு பட்சி. இதை பத்தி நமக்கு தெரியுமா? இது போல இத்தனை வெரைட்டிஸ் பட்சி இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆனா அந்த பட்சிகள்லாம் சொல்லி அந்த பட்சிகளுடைய விவகாரங்கள் என்ன, அது எதை பார்க்கறது, ஏன் எப்படி இருக்கு அப்படி எல்லாம் சொல்ற. என்ன பண்ணிருக்கார், இந்த சகோர பட்சின்னு ஒண்ணு இருக்க, இது அதுக்கு ஆகாரம் என்ன தெரியுமோ, ஏதோ இலைகளோ தொழுர்களோ இவைகள்லாம் பழத்தையோ ஒன்றும் சாப்பிடாது இந்த சகோர பட்சி. சந்திரன் வந்த பிறகு அந்த நிலால உட்கார்ந்து அதான் சாப்பிடும். அப்படி ஒரு விசேஷம், அந்த வெளிச்சம் இருக்கு பார்த்தா சந்திர காந்தி, அந்த காந்தி இருந்து கொஞ்ச நேரம் இருக்க பச்சு போயிடுமா. இப்படி எல்லாம் பகவான் பண்ணி வச்சிருக்கார். நமக்கெல்லாம் இப்படி இருந்தா நன்னாத்தானே இருக்கும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Shaivam.org in அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஶ்ரயே பீஷ்ட சித்தயே. அப்ப அதிகாரி பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஐயம் அதிகாரி ஜனன மரணாதி சம்சார அனல சந்தப்த தீப்த சிரா ஜலராசிம் இவ அதுதான் முக்கியமான குவாலிட்டி, முக்கியமான சிஷ்யனுடைய தகுதி, தகுதிகள்லயே முக்கியமான தகுதி. தீப்த ஷிரா, தலையில நெருப்பு பிடிச்சு எறியற மாதிரி. எப்படி நான் இந்த தப்பிப்பேன் அப்படின்னு ஒருத்தருக்கும் கேள்வி கேட்டு இருக்க மாட்டாங்க. இது இப்படியாவது இதுல இருந்து விடுதலை அடையணும் அப்படிங்கிற அந்த வழியை தான் பாக்கணும். இப்போ அந்த இடத்துல அந்த வார்த்தையை நம்ம சொல்றதுனால என்னது, எப்படியாவது இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற வார்த்தைய சொல்றதுனால அங்க ஒரு சந்தேகம் எழும். அதாவது அன்னைக்கும் சொன்ன, குட்டையில கூட போய் விழுவான் அவன். தலையில நெருப்பு பிரச்சின் இருக்கே அப்படிங்கறதுனால அவன் குட்டையில போய் விழறதுக்கு கூட தயாரா இருக்கான். குட்டையில தலையை முக்கி அந்த நெருப்பை அழிக்கிறதுக்கு கூட தயாரா இருக்கான், சாக்கடை மாதிரி ஏரியால கூட. அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த நெருப்பை நம்ம போக்கணுமே அப்படின்ட்டு. ஆனா அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வழி அப்படின்னு சொல்லி தானே நம்ம இருக்கணும். எதுக்கு குரு கிட்ட போகணும், குரு கிட்ட போக வேண்டிய அவசியம் என்ன? ச குருமேவா அபிகச்சேத் அப்படின்னு கீழே உபநிஷதம் சொல்றது. எதுக்கு சொல்றது அப்படின்னா, அதாவது எத்தத்தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கறது சாதாரணமான ஒரு வழிதான். எதையாவது ஏதாவது பண்ணினா இந்த பித்தமானது, இந்த பித்தம் அப்படிங்கறது, இந்த நிலையானது, இந்த விடுபட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கஷ்டமான சம்சார கஷ்டமானது விடுபட்டு போகணும் அப்படிங்கறதா அவனுடைய இயல்பான முயற்சியா இருக்கும். ஆனா சாங்கியத்துல சொல்லப்பட்ட முறையில அவன் இவன் எப்படிப்பட்டவன் அதிகாரின்னு சொல்லும் போது அவனுக்கு அதிகாரி விசேஷம் முன்னாடி சொல்லியாச்சு. இவன் யாரு எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சமதமாதி ஷட்க சம்பத்தி, சமதமாதி ஷட்க சம்பத்தி அவனுக்கு இருக்கு. சாதனா சதுஷ்டையும் இருக்கு, முழுசா இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கு. அதனால புத்திமான் விவேகின்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் தகுதி அவனுக்கு என்ன சொல்லிருக்கு, விவேகி, விவேகமுடையவனா இருக்கணும். அந்த விவேகத்தினால என்ன பண்றான், அவன் விசாரிச்சு பாக்குறான், எந்த வழியில போனா நமக்கு இந்த கஷ்டமானது நீங்கும், எந்த வழியில நம்ம இத பரீட்சை பண்ணினா இந்த கஷ்டமானது நீங்கும். பரீட்சை அப்படிங்கறது விசாரம் பண்றது அப்படிங்கிறது, பரீட்சை அப்படிங்கிறது விசாரத்துக்கு, விசாரம்ங்கிற பொருள் குறிக்கிறது. எந்த மாதிரியான இந்த பிரச்சனையை நான் வந்து விசாரம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த மாதிரியா இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படிங்கறத அவன் விசாரம் பண்ணி பாக்குறான். அப்போ உலகத்துல இருக்கிற முறையால முடியாது அப்படின்னுட்டு ஒரு ஒரு முறையா தள்ளுறான் அவன். பிரத்யக்ஷத்தினால முடியாது, ஏன்னா பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது இந்திரிய அர்த்த சன்னிகர்ஷமானதுனாலதான் உண்டாக முடியும். இந்திரிய அர்த்தமானது இந்திரியம், இந்திரியம் புலங்கள், அர்த்தம் விஷயம், இது ரெண்டுத்தோடைய சம்பந்தம் இருக்கணும். அதனாலதான் அப்படி இருந்தா தான், சம்பந்தம் ஏதாவது உண்டானா தான் பிரத்யக்ஷமானது உண்டாக முடியும். அதுக்கு உபகார காரணமா உபகாரமா வந்து உதவி புரியறதா இருக்கிறது மனசுகத்துல தான். மனசும் இந்திரியம் ஃபர்ஸ்ட் இந்திரியமும் அந்த பொருளும் சேரணும், அந்த நேரத்துல மனசும் அங்க இருக்கணும், அப்போ அந்த மாதிரியான ஞானமானது உண்டாகும். இப்ப இது முறை, இது கிரமம், பிரத்யக்ஷத்தினால முடியாது. ஏ இது பார்க்கப்படுறது அல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. பார்க்கப்படக்கூடிய விஷயம் அல்ல பிரம்மம், அப்படி பிரத்யக்ஷத்தினால முடியாது. சரி, அனுமானம் பண்ணுவோம், தர்க்க சாஸ்திரத்தை படிப்போம், இதுக்கு வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷம் அப்படிங்கறதுனால நம்ம இந்த சார்வாக்கம், இந்த சார்வாக்கர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா சார்வாக்கர்கள் சாரு வாக்கைத்தி சாரு வாக்க, அழகாக பேசுறவங்க அப்படின்னு அர்த்தம். அழகாக பேசுறவங்கன்னா எல்லாத்தையும் தன்னுடைய வசதிக்கு பேசிக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எல்லாருமே அழகாக பேசுறான், வேதாந்தியோட தான் அழகா பேசுறான் அப்படின்னு அர்த்தம். இப்ப அவனும் சார்வாக்கனா அப்படின்னா அப்படி இல்ல. இன்னைக்கு காலத்துல சார்வாக்கம்ங்கிற ஒரு சித்தாந்தத்தை தனியா நாம வந்து சாஸ்திரத்துல நம்ம வச்சு ஒரு நாலஞ்சு சூத்திரத்தை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை வச்சுன்னு இருக்கோமே தவிர, சாஸ்திரத்துல இந்த சித்தாந்தத்தை நீங்க வந்து தனியா சார்வாக்க சித்தாந்தம்னு தனியா நம்ம வந்து ஒரு சாஸ்திரம் படிக்கிறதுக்கு ஒரு கிரந்தம் இல்ல. ஆனா இன்னைக்கு உலகமே அப்படித்தான் இருக்கு. சார்வாக்கன்னு சொல்லி சயின்டிஸ்ட்னு எடுத்துருங்க. ஏன்னா எல்லாத்தையும் வெளியிலேயே அனுபவபூர்வமாவே அவன் அனுபவிக்க பாக்குறான், தேட பாக்குறான். அந்த டெலஸ்கோப்புக்கு கீழே இருக்கா, டெலஸ்கோப்புக்கு வெளியில இருக்கா, இல்ல மைக்ரோஸ்கோப்க்கு கீழே இருக்கா அப்படின்ட்டு பார்க்க ட்ரை பண்றான். எல்லாத்தையும் தண்ணிலிருந்து வெளியில, ஆத்மாவும் கூட தண்ணிலிருந்து வெளியில ஒரு விஷயமா தான் பார்க்க ட்ரை பண்றான். அதனால பிரத்யட்சமா முடியாது. ஆத்மா சர்வவியாபி, விஷயம் அல்லாதது, அதுதான் சாட்சியா இருக்கிறது அப்படிங்கறதுனால அதுதான் இருக்கு, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லைங்கிறதுனால அது பிரத்யட்சமா இருக்க முடியாது. சரி, அதனால சயின்ஸ் வழியா உங்களால இந்த ஞானம் தடைய முடியாது. சரி, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அனுமானத்தினால அறியலாம். அனுமானம் அப்படிங்கிறது ஒரு லிங்கம், ஒரு லிங்கம்னா ஒரு குறி, ஒரு குறிய பார்த்து அந்த குறி மூலமா குறிக்கப்பட்டது குறிப்பிடப்பட்டது தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு பேர் அனுமானம். ஒரு புகை தெரியறது, அந்த புகையினால நான் அனுமானம் பண்றேன், என்னது இந்த புகைக்கு காரணமான ஒரு நெருப்பு இங்க இருந்திருக்கு இல்ல இருக்கு அப்படின்ட்டு. ரெண்டு வகையா இருக்கலாம், இருந்திருக்கு அப்படின்னு இருக்கலாம், இல்ல இருக்குன்னு இருக்கலாம் அனுமானம். ஏன்னா இந்த ரூம் புகை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ரூம்ல நிறைய ஏதோ கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும் நமக்கு. இந்த மாதிரி அனுமானத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னா அனுமானத்தை வச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண முடியும். ஆனா எப்போ லிங்கம், லிங்கம்னு சொல்லப்படுற அந்த குறியானது நமக்கு தெரியணும். இங்க பிரம்மா, பிரம்மத்துக்கு பரமாத்மாவுக்கு ஒரு குறியும் இல்ல. ஞாபகம் நம்மள நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு, தோன்றதுக்கு, நம்மளுடைய ஞாபகத்தை தோன்றதுக்கு, அறிவை தோன்றதுக்கான ஒரு குறியும் இல்ல. அதனால அனுமானத்திலையும் முடியாது. நம்ம உபமானம் அர்த்தாபத்தி சாப்தம், சப்தம் அர்த்தாபத்தி உபமானம் அர்த்தாபத்தி அனுப்லப்தின்னு இந்த பிரமாணத்தை எல்லாம் ஏத்துக்கிறோம். மற்ற பிரமாணத்துக்கு எல்லாம் போகவே வேண்டாம். உபமானம் ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷமாவோ இல்ல அனுமானத்தினாலே தெரிஞ்சின்ற ஒரு விஷயத்தான். நீங்க சாமானிய சமான பொருள் அர்த்தத்தை வச்சுட்டு இதுக்கும் அதுக்கும் சமானத்தன்மை இருக்கு அப்படிங்கறதுனால சமானத்தன்மையை பார்த்து சொல்றது உபமானம். அர்த்தாபத்தி கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரத்யக்ஷ அனுமானத்தை மாதிரி. அதனால இதுல எல்லாம் பண்ண முடியாது. அனுப்லப்தி இல்லாத ஒரு விஷயத்துக்கு பண்றது இங்க அதுவும் முடியாது. அப்போ வேற எந்த பிரமாணத்தினாலையும் முடியாது, சப்தம் மாத்திரம் தான் ஒரே பிரமாணம். அப்படி அந்த சப்தத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். சப்தத்தினால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி பண்றது? அந்த சப்தத்தை, சாஸ்திரத்தை, வேதத்தை, வேதாந்தத்தை புஸ்தக கடையில இருந்து வாங்கி புஸ்தகத்தை படிச்சுடலாம் அப்படின்னா அதுவும் முடியாது. என்ன பிரச்சனை இருக்கும்? சப்த ஞானமானத விசாரம் பண்ணி இந்த இந்த விளக்கத்தை புரிஞ்சுண்டு அந்த புரிஞ்சின்றத விசாரம் பண்ணி சொல்றதுக்கு தகுதியான ஒரு ஆச்சாரியார்கிட்ட இருந்து படிக்கணும் அப்படிங்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய புத்தி. அங்க வந்து புத்தி ஒரு பெரிய தடையா வந்து நிக்கும். எப்படி புத்தி, புத்தி தடையா வந்து நிக்குமா? புத்தி வந்து நமக்கு சமர்த்தம், அதாவது நமக்கு உதவி புரியறதா இருக்கு, நமக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்றதா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா புத்தி தடையா வந்து நிக்குமே அப்படின்னா எப்படி நிக்கும் அப்படின்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே சில விஷயங்களை தீர்மானிச்சு வச்சிருக்கோம். நம்ம வந்து திறந்த மனதோட எந்த விஷயத்தையும் விசாரம் பண்ண தொடங்குறது இல்ல. சில விஷயத்த தீர்மானம் பண்ணி வச்சிருக்கோம், அந்த தீர்மானத்துல கொண்டு வந்து அடக்கத்தான் முயற்சி பண்ணுவோம். நம்ம எது வச்சாலும் சரி அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அப்படியே இது கிட்டத்தட்ட நான் அந்த மாதிரி தீர்மானம் பண்ணியிருந்தேன், சரி அவ்வளோ நெருக்கத்துல இல்லாட்டி கூட பரவாயில்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல கொண்டு வந்து அடக்கி விட்டுருவோம். நம்மளுடைய புத்திக்கு புரிஞ்ச மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம், அதுதான் அர்த்தம். அதனால எந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம். ஏற்கனவே தெரிஞ்சதைத்தானே நான் தீர்மானத்தினால திருப்பி திருப்பி அது கரெக்ட், நான் நினைச்சதுதான் கரெக்ட், நான் நினைச்சதுதான் வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ நம்ம புத்தினால அது மனசு வேற பெரிய தடையா இருக்கும். சில விஷயம் நமக்கு புரியவே புரியாது, புரிஞ்சு புரியல அப்படின்னு சொல்லி சொன்னதா புரியலன்னு ஏத்துக்கிறதுக்கு மனசுக்கு தகுதி இல்ல, நம்ம மனசுக்கு தகுதி இல்ல. என்ன அது வந்து சில பல பிரச்சனைகள்ல தாழ்வு மனப்பான்மை, உயர்வு மனப்பான்மை, இந்த மாதிரி மனப்பான்மையில எல்லாம் மாட்டின் இருக்கிறதுனால அதையும் ஏத்துக்காதது. புரியல அப்படிங்கறத புரியலன்னு ஏத்துக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி தடைகள்னால சாஸ்திரத்தை நம்ம தனியா வச்சு புரிஞ்சுக்கிறது முடிச்சு பண்றது அப்படிங்கறது முட்டாள்தனம். அது அவன் விவேகி அப்படிங்கறதுனால அவனுக்கு தெரியும். அதனால அவன் என்ன பண்றான், குருவைத்தான் அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அவன் ஏன் குருவை அடையணும் அப்படிங்கறதுக்கு காரணம் என்ன, பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ இல்ல வேற எந்த முறையினாலையும் அவன் இந்த ஞானத்தை அடைய முடியாது அப்படிங்கறத விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் சம்ஸ்காரமும் இருக்குன்னு சொல்லிட்டோம், எண்ணப்பதிவுகள் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அவன் இந்த ஜென்மத்திலயோ அதுக்கு முன்னாடி ஜென்மத்திலயோ படிச்ச சாஸ்திரமானது அவனுக்கு அங்க தூண்டதுக்கு காரணமா இருக்கு. சரி, இப்படி அப்படிங்கிற நிலையில அவன் எந்த குருவை போய் அடையணும், கைய கால மூக்க பிடிச்சி சொல்லி கொடுக்கிற குருவா அடையணுமா, காலை தூக்கி தலைமையில வச்சுக்கிற சொல்லி கொடுக்கிற குருவா அடையணுமா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே, இந்த மாதிரி எந்த குருவை அடையணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு குருவுக்கு லட்சணம் சொல்றது ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம் குரு உபசிருத்திய அப்படிங்கிறாரு மூலத்துல. இங்க என்ன சொல்றாரு, ஸ்ருத்தியில என்ன சொல்லிருக்கு, தத் விஜயானார்த்தம் சகுருமேவாபிகச்சேத சமிப்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம் அப்படிங்கிறது. அந்த தத் விஜயானார்த்தத்தை அந்த ஏவாவ மூணு வகையா போட்டு பிரிச்சு மூணு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுட்டோம். சிஷியனுடைய தகுதி, அந்த மாதிரி ஒரு சிஷியனானவன் இருந்தாதான் அவனுக்கு ஞானமானது உண்டாகும், அந்த தீர்மானம் இருந்தாதான் ஏவ அப்படிங்கறதுனால அது சொல்லியாச்சு. அடுத்தது குரு கிட்ட வராரு, ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம், ரெண்டும் தகுதிகள், ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம், ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம் ரெண்டும் சமானாதிகரணத்துல இருக்கு, ஒரே வேற்றுமை, ரெண்டும் ஒரே வேற்றுமையை வச்சு சொல்ற வார்த்தை, ஒரே வேற்றுமை சொல்ற வார்த்தை அப்படிங்கறதுனால விசேஷ விசேஷ சம்பந்தமும் கொண்டு வந்துருவாங்க. அந்த குரு எப்படி இருக்கணும், ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குரு, குரு எப்படி, அந்த குரு எப்படிப்பட்டவர், ஸ்ரோத்ரியராகவும் பிரம்மனிஷ்டராகவும் இருக்கணும்னு சொல்லி சொல்றது. முதல் தகுதி அவர் ஸ்ரோத்ரியரா இருக்கணும், ரெண்டாவது தகுதி அவர் பிரம்மனிஷ்டரா இருக்கணும். அந்த கிரமத்துல சொல்றதாகவும் இங்க பாக்கலாம், முதல் அவர் சாஸ்திரத்தை முறைப்படி கற்று இருக்கணும், ரெண்டாவது பிரம்மனிஷ்டம் சொல்றது கற்ற பொருள்ல நிலைப்பட்டு இருக்கணும். இப்போ ஸ்ரோத்ரியம் அப்படிங்கறதுக்கு உதாரண அர்த்தம் என்ன ஆறுது, அவர் முறைப்படி கற்றிருக்கணும், முறைப்படி கற்றிருக்கணும்னா குரு கிட்ட இருந்து கற்றிருக்கணும், அவரும் அவருடைய அந்த சாஸ்திரத்தை குரு கிட்ட இருந்து படிச்சிருக்கணும். நானே தனியா படிச்சுட்டேன், பார்த்தலாம் கண்டுபிடிச்சு நானே புரிஞ்சுட்டேன் அப்படிங்கறது இல்ல, குரு கிட்ட இருந்து படிச்சிருக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் திருப்பியும் புரிய வைக்கிறதுக்கான தகுதி இருக்கும், புரிய வைக்க முடியும், எப்படி இதை புரிய வைக்கணும் அப்படிங்கறது தெரியும். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம் இருக்கு, ஸ்ரோத்ரியம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இவர் வந்து அவருடைய குரு கிட்ட படிச்சிருக்காரு, அவர் குரு யார்கிட்ட படிச்சார் அப்படின்னு கேட்டா அவர் யார்கிட்டையும் படிக்கல அப்படின்னா அதுவும் பிரச்சனை. இந்த பரம்பரைய சொல்றது ஸ்ரோத்ரியம்ங்கிற வார்த்தை, பரம்பரையாக அடையப்பட்ட ஞானம் அப்படிங்கறதுனால ஸ்ரோத்ரியம்ங்கிறது விசேஷம். இன்னொன்னு, அந்த சிஷ்யன் வந்து இந்த பல வகையான நிலைகளை பார்த்துட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, விவேகம் பண்றான், என்ன விவேகம் பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த புது பரம்பரை ஒண்ணு வந்திருக்கே, இவர் பிரம்மஜானி, அவருக்கு அப்புறம் இவர் பிரம்மஜானி மாதிரி இவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவரும் பிரம்மஜானின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ஏன் பிரம்மஜானின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர் எல்லாரையும் பார்த்து ரொம்ப அழகா ரொம்ப ரொம்ப இது டென்ஷன் இல்லாம ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு, அப்புறம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு, சாப்பிடலையா போய் சாப்பிடுங்கோ அப்படிங்கிறாரு, நம்ம கிட்ட பேசவே விட மாட்டார் அவரு, சாப்பிட்டாச்சா சாப்பிடல போய் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போச்சு, அவர் பிரம்மஜானி, அதிர்ந்து பேசாம இருந்தா பிரம்மஜானி. பிரம்மஜானிக்கு நம்ம போட்டிருக்கிற லட்சணம் தான் பெரிய தடையே, அதாவது சாஸ்திரம் கூட சொல்லல இந்த லட்சணம் எல்லாம், பிரம்மஜானி பிரஜ்ஞஸ்ய கா பாஷா அப்படின்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சாஸ்திரம் கூட லட்சணம் சொல்லல, இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லல, ஆனா இவன் தீர்மானம் பண்ணிட்டான் பிரம்மஜானினா இவர் இப்படித்தான் இருக்கணும், குளிக்கப்படாது, செருப்பு போடக்கூடாது, இதெல்லாம் பிரம்மஜானியோட லட்சணம். அப்படி அந்த ஸ்ரோத்ரியன் அப்படிங்கறதுல அங்க அந்த பரம்பரையான உண்டா, அந்த மாதிரியான நம்மளுடைய தீர்மானத்துல இந்த மாதிரியான ஆளுங்கிட்ட எல்லாம் போறது அப்படிங்கறது நம்மளுடைய தீர்மானத்தினால, நம்ம புத்தி பூர்வமா நம்ம வந்து இந்த மாதிரி ஆளுங்கிட்ட தான் போயிடுவோம், ஆனா அவங்க ஒன்னும் பண்ண முடியாது, சிரிக்க முடியும், சாப்பிட்டியான்னு கேட்க முடியும், இதை தவிர உபதேசம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்னும் பண்ண முடியாது. நமக்கு மார்க்கத்தை நமக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இந்த ஞான மார்க்கத்துல வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் முடியாது. ஏன், தெரிஞ்சிருந்தா தானே கேட்டான்னு ஒரு சிரிப்பு முடிஞ்சு போச்சு, நம்ம சிரிச்சா அவர் பிரம்மஜானி நினைச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்ரோத்ரியனா இருக்கணும், ஸ்ரோத்ரியன்னு சொல்லி சொன்னா என்னது, அவர் அவர்கிட்ட குரு, அவர்கிட்ட குருட்டேந்து அவர், அவர்கிட்ட குருட்டேந்து அவர், அவருடைய குருட்டேந்து அப்படின்னு அந்த பரம்பரையானது இருக்கணும், அதுதான் அங்க முக்கியம். அதனால அந்த சிஷ்யன் என்ன தெரிஞ்சுக்கிறான், டைம் டெஸ்டட் ஃபார்முலா, அதாவது காலத்தினால் அழிக்கப்பட முடியாது, காலத்தினால தீர்மானம் புரிஞ்சிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்டதான ஒரு விஷயம் இது. ஒவ்வொரு காலத்திலும் இந்த சாஸ்திரத்தினால சாஸ்திரம் மூலியமா ஞானத்தை அடைஞ்சவங்க அப்படிங்கிறது பலர் இருக்காங்க. ஒவ்வொரு காலத்திலையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் மூலியமா ஞானம் அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லலாம். சாஸ்திரம் இல்லாத ஞானம் அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தேடணும், சாஸ்திரம் இல்லாமலா அவங்க, அவங்கள பத்தி ஒரு ரெண்டு கேள்வி கேட்டோம்னா ஒரு வேலை இல்லாமலா இருக்கும். திருப்பி இதே பிரச்சனை தான், இந்த அவங்க அப்படின்னு சொல்லி சொல்றவங்க எல்லாம் சிரிச்சாங்க சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேட்டாங்க, இதுதான் ஞானம். ஏன்னா அந்த அதுல பரீட்சை பண்றதுக்கு ஒண்ணு தெரியாது நமக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால ஸ்ரோத்ரியம் அப்படின்னு குரு கிட்ட ஒரு விசேஷம் கொடுத்தாரு. அடுத்தது பிரம்மனிஷ்டம், பிரம்மத்திர நிலைப்பட்டது, அவர் பிரம்மத்திர நிலைப்பட்டுறோம். சாஸ்திரம் படிச்சிருக்காங்க நிறைய பேரு, ஆனா அவங்க எல்லாம் வியாபாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆசிரமம் என்ன ஹோட்டல் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் அடுத்த கேள்வி வரும். அப்போ இந்த பிரம்மனிஷ்டன்னா யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்தை படிச்சு சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த தத்துவ ஞானத்தை நிலைப்பட்டவங்க அப்படிங்கறது ஒரு வழி. பிரம்மணி நிதராம் திஷ்டதீதி பிரம்மனிஷ்டா, பிரம்மத்துல யாரு நிரந்தரமா நிலைப்பட்டவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு பிரம்மனிஷ்டா, பிரம்மனிஷ்டர் அப்படின்னு பேரு. பிரம்மணி நிதரா திஷ்டதி அப்படின்ட்டு, இல்லாட்டி பிரம்மம் ஏவ சத்து இதி நிஷ்டா, அதாவது பிரம்மம் தான் உண்மை அப்படிங்கறதுல நிஷ்டா. பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்ல, பிரம்மம் தான் உண்மை, பிரம்மத்தை தவிர பிரம்மம் தான் அப்படிங்கறது பரம்பரை மூலியமா அடைஞ்ச ஞானத்துல ஒரு நிலைப்பாடு. இந்த ரெண்டு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ஏன் சொல்லுவோம் டைம் டசன் அப்படிமா இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி நீங்க வந்து இப்படி இப்படி ஆயிரக்கணக்கில் நீங்க வந்து இந்த பிரம்மத்துல நிலைப்பட்டதா இருக்கிற பூர்ண நிலைப்பாடு, நான் நிலைப்பாடுன்னு சொல்லி சொன்னா அனுபூதி சாமானிய அனுபூத்தியை மாத்திரம் சொல்லல, ஏன்னா சாஸ்திரத்தை படிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அபரோக்ஷ ஞானமானது ஒழுங்கா படிச்சீங்கன்னா அபரோக்ஷ ஞானமானது கண்டிப்பா உண்டாகணும், உண்டாகல அப்படின்னு சொல்லி சொன்னா பிரச்சனை சாஸ்திரத்துல இல்ல. ஒரு ஒரு படம், அதுல ஒருத்தன் பாடுவான், அந்த பாட்டு வந்து யாருமே ரசிக்க மாட்டாங்க. அவன் ஒரு ஹோட்டல்ல போய் பாடுவான், பாட்டு யாருமே ரசிக்க மாட்டாங்க. அந்த ஹோட்டல்காரன் வந்து மேனேஜர் கூப்பிட்டு சொல்லிடுவான், உன் பாட்டுக்கு வந்து இங்க வரவேற்பு இல்ல, அதனால நாங்க உன்னை வந்து வச்சுக்கிறது இல்ல, பரீட்சையில பார்த்தோம் முடியாது, தேங்க்ஸ் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பாட்டுக்கு ஏதாவது காசு கொடுத்தான்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் காசுங்க. அப்ப இந்த பாடகன் சொல்லுவான், என்னுடைய பாட்டை ரசிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய கூட்டத்துல ப்ராப்ளம் இருக்கு அப்படிமா, கேக்குற ஸ்ரோதா கூட்டத்துல ப்ராப்ளம் அப்படிமா. மேனேஜர் சொல்லுவான் திரும்பி, பாட்டு சரியில்லைன்னா உங்ககிட்ட ப்ராப்ளம்னு அர்த்தம் அப்படிமா. அந்த மாதிரி இங்க சாஸ்திர ஞானம் உண்டாகலன்னு சொல்லி சொன்னா சாஸ்திரத்துல ப்ராப்ளம் இல்ல, சாஸ்திர ஞானத்தை அடையற நம்ம கிட்ட பிரச்சனை இருக்கு. அதனால அந்த பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன அர்த்தம் எடுத்துக்கணும், பிரம்மத்துல நிலைப்பாடு, பிரம்மன் தான் உண்மை அப்படிங்கிற நிலைப்பாடு, சாஸ்திரம் மூலியமாக கற்ற பிரம்மம் தான் உண்மை அப்படிங்கறது நிலைப்பாடு, இல்ல பிரம்மத்துல நிலைப்பாடு, ரெண்டு வகையாவும் புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த பிரம்மத்துல பிரம்மம் தான் உண்மை நிலைப்பாடு அப்படிங்கிறவர்ட்டையும் போய் கத்துக்கலாம், பிரம்மம் பிரம்மத்துல நிலைப்பட்டவர்ட்டையும் கத்துக்கலாம். அதுதான் அங்க ஸ்ரோத்ரியம் அப்படிங்கிற விசேஷணத்தோட சம்பந்தம். அவர் சாஸ்திரத்தை படிச்சவர் கிரமத்துல, அதே மாதிரி சாஸ்திரம் சொல்லப்பட்ட விஷயத்துல நிலைப்பட்டவரா இருந்தானா விசேஷம், ரொம்ப விசேஷம். சாஸ்திரம் படிச்சிருக்காரு, ஆனா சாஸ்திர சொல்லப்பட்ட அந்த பூர்ணமான விஷயத்துல இன்னும் நிலைப்பாடு உண்டாகல, அந்த சாஸ்திர ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா பரவாயில்ல. இதை தவிர சாஸ்திரத்தை அந்த ஸ்ரோத்ரியம்ங்கிற பதத்தை விட்டுட்டு பிரம்மனிஷ்டம் மாத்திரம் பதத்தை பிடிச்சு நிக்கிறது முடியாது. என்ன சொல்றது, குருவுடைய தகுதியில நீ ஸ்ரோத்ரியனா இருக்கிற பிரம்மனிஷ்டன், அந்த பிரம்மனிஷ்டன் இப்படி வகையில படி போகலாம், ஆனா வெறும் பிரம்மனிஷ்டனா இருக்கிறவன்ட்ட போகாத அப்படிங்கிறதுக்கு தான் அங்க ஸ்ரோத்ரியம்ங்கிற ஒரு விசேஷணத்தை சேர்க்க வேண்டியது இருக்கு, சிறப்பா சேர்க்க வேண்டியது இருக்கு. ஏன் என்ன ஆகும், ஒவ்வொரு தடவையும் இந்த உதாரணம், இந்த மாதிரி பிரகரண கிரந்தத்தை ஒரு தடவை சொல்லும் போது இந்த உதாரணம் சொல்லுவேன், அந்த அந்த பிரம்மஜானி எப்படிப்பட்டவர், அவர் எந்த மாதிரியான ஞானத்தை அடைஞ்சார், அவர் ஞானத்தை அடைஞ்சவராகவே இருந்துட்டு போறாரு, பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படிமா, ஆமா சந்தேகத்தை அடிப்படையில சரி ஒத்துன்றுவோம் இருந்துட்டு போறது, இப்ப என்ன ஞானம் அடைஞ்சவராகவே இருந்துட்டு போறாரு. அப்போ அந்த ஞானம் அடைஞ்சவர் அந்த ஞானத்தை எப்படி அடைஞ்சாரு, அந்த ஞானத்தை அடைஞ்ச முறை என்ன அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு முறை இருக்கு, தண்ணி குடிக்கும் போது ஞானம் அடைஞ்சிருப்பார், இல்ல பாத்ரூம் போகும்போது ஞாபகம் அடைஞ்சிருப்பாரு. ஏதோ ஒண்ணு சம்பந்தம் எந்த பக்கம் இருந்தாலும் சரி, அவர் நமக்கு உபதேசம் பண்றது என்ன, நிறைய தண்ணி குடி அப்படின்பாரு. தண்ணி குடிச்சுட்டு இருக்கும் போது ஞானம் உண்டாகும். ஏன்னா எல்லாருக்கும் அது மாத்திரம் இல்ல, சாஸ்திரம் என்ன சொல்றது, ஒவ்வொரு தகுதிக்கு அடிப்படையாக அதம மத்தியம உத்தம அப்படின்னு மூணு அதிகாரிக்கும் அவங்கவங்க தகுதிக்கேத்த மாதிரியான உபதேசத்தை சொல்றது. இங்க தகுதிக்கு அடிப்படையான உபதேசமானது இருக்காது, எல்லாருக்குமே நேரடியான உபதேசம் என்னது, தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி அப்படின்றது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த மாதிரி நமக்கு உபதேசத்துல வந்து பேதம் இல்லாம இருந்தானா ஒருத்தனுக்கு புரிஞ்சுக்க முடியும் இன்னொருத்தனுக்கு புரிஞ்சுக்க முடியாது. பிரம்மம் அத்வைத்தம் சத்தியம், அந்த அத்வைத்த பரமாத்வைத்தில பரம சத்தியத்துல என்ன சொல்றது, வேற எதுவுமே இல்ல, ஆத்மாவை தவிர ஒன்ன தவிர வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றது. சிஷ்யம் வரான், சிஷ்யம் வந்தோடனே சரிப்பா என்ன என்ன வேணும், மாதிரி எனக்கு பிரம்ம ஜானம் வேணும் சொல்லு. அப்படியா, வெரி குட், ஒன்ன தவிர வேற ஒண்ணுமே இல்லப்பா. அப்படியே பாப்பான் கொஞ்சம், இந்த ஆளுகிட்டயா சொன்னாங்க, இவர்கிட்டயா சொன்னாங்க, எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சது கூட இவருக்கு தெரியல போல பாவம் அப்படின்ட்டு போயிடுவான். அப்ப அங்க அவனுக்கு அந்த தீர்மானமானது உண்டாகாது. ஃபர்ஸ்ட் அவனுடைய அடிப்படை, அவனுக்கு எங்க அவனுக்கு பிரச்சனை எங்க இருக்கு, அவனுக்கு பிரச்சனை இந்த உலகத்துல இருக்கு. ஏன் இந்த உலகம் அவனுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு, இந்த உலகம் அவனுக்கு பல வகையான துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கு. துன்பத்தை கொடுக்குறதுனா அதோட இருத்தலே அவனுக்கு துன்பம் தானே, அந்த இருத்தலே அந்த அவனுக்கு துன்பம். அதனால அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, இந்த பிறப்பிறப்புங்கிற பெருங்கடல்ல தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா அதை எழுத்துக்கோ அப்படின்ட்டு போயிடுவான், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு நீங்க காமிச்சது என்னவோ சரியான மார்க்கம் தான், நீங்க கொடுத்தது என்னது கரெக்டான வார்த்தை, ஒரு தப்பு இல்ல அதுல. பிரம்மம் தான் சத்தியம், நான் மாத்திரம்தான் சத்தியம், என்ன தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்கிறதா நிதர்சன உண்மை. ஆனா அவனுக்கு புரியுமோ, அவனுக்கு அதுக்கு தகுதி இல்ல. தகுதி இல்லாத ஒருத்தன்ட்ட ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. நான் அபிருஷ்டன் கஸ்யசித் வதேத்து அப்படிங்கிறார் மனுஸ்மிருதிக்காரர் சொல்றாரு, நான் அபிருஷ்டன் கஸ்யசித் வதேத்து ஜானதோபி மேதாவி ஜரவத் லோகமாச்சரையேத் அப்படிங்கிறார். ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்காம ஒரு பதிலையும் சொல்லாத, உனக்கு தெரிஞ்சிருந்தா கூட ஜடம் மாதிரி இந்த லோகத்துல இந்த மேதாவி இந்த அறிவுள்ளவன் ஜடம் மாதிரி இந்த உலகத்துல இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறார். அப்படி அந்த ஒரு நிலையில அவர் குருவை போய் அடையணும். குரு என்ன பண்ணுவார், குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொன்னா, ச குரு பரம கிருபையா, அந்த குரு பரம கிருபையா. பரம கிருபையா அப்படின்னா காரணமற்ற கருணையுடையவர். பரம கிருபையானா மிகவும் உயர்ந்ததான மேன்மையான கிருபை உடையவர் அப்படின்னு அர்த்தம். மிகவும் மேந்த மேன்மையான கிருபை என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, எதிர்பார்ப்பு இல்லாம. அங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, சிஷ்யனோட தகுதி என்ன சொல்றது, அவன் உபகார பாணிஹி சமித் பாணிஹி அப்படிங்கிறது. அவன் வெறுங்கையோடு போகாவண்ணம் அப்படிங்குது, போனவன் வெறுங்கையோடு போகாவண்ணம் அப்படிங்குது சாஸ்திரம். அது சிஷ்யனோட தகுதி. குருவோட தகுதி என்ன, குரு என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, என்ன கொண்டு வான் இன்னைக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பரம கிருபையா, காரணமற்ற கருணையா இருக்கணும், எதிர்பார்ப்பே இல்லாம, எந்த வித ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத கருணையா இருக்கணும். எதிர்பார்ப்பு இருந்தா அப்படின்னாலே அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். எதிர்பார்ப்பு இருந்தா குறைபாடு இருக்கு. ஏன், எதிர்பார்ப்பு அப்படிங்கறது எப்ப வரும், இது வந்தா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இன்பமானதோ இல்ல சந்தோஷமானதோ அதிகரிக்கும், பூர்த்தியாகும், முழுமை அடையும் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கு. முழுமை அடையும் அப்படின்னு எண்ணம் இருந்தாலே அது குறைபாடு அப்படின்னு அர்த்தம். குறைபாடு எதுக்கு சொல்லுவோம், முழுமை அடையாதது தான் சொல்லுவோம். அதனால அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாததான ஒரு நிலை. அப்படி ஒரு குரு என்ன சொல்லி கொடுக்கணும், வந்த உடனே வெரி குட், என்ன வேணும், பிரம்ம ஜானம். பிரம்ம ஜானம் தானே, நான் ஆத்மா பிரம்மம் இது மாத்திரம் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. சரி வெரி குட், போயிட்டு வாப்பா, முடிஞ்சு போச்சா. அப்படி சொன்னா அவனுக்கு உபதேசம் புரியவே புரிய போறது இல்ல, பிரயோஜனமே இல்ல. உங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா சிஷ்யனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கே. சிஷ்யனுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, குரு சொத்தை பயிர் கொடுப்பார் அப்படின்ட்டா. அப்படி இல்ல, ஏன்னா அவனுக்கு வைராக்கியம்ங்கிற ஒரு தகுதி கொடுத்தாச்சு. அப்ப சிஷ்யனுடைய எதிர்பார்ப்பு என்ன, சிஷ்யனுடைய எதிர்பார்ப்பு ஞானம் உண்டாகணும் எனக்கு அப்படின்ட்டு. அந்த ஞானம் உண்டாகிறதுக்கான வழி என்னது, அந்த வழிய குரு கடைபிடிக்கணும். சிஷ்யனுடைய தகுதியை அறிஞ்சு அவனுக்கு உபதேசத்தை தொடங்கணும். அதனால சொல்றாரு, அத்தியாரோப அபவாத நியாயேன ஏனம் உபதிஷதி அப்படிங்கிறார். சிஷ்யருக்கு குருவானவர் உபதேசம் பண்றாரு. எப்படி உபதேசம் பண்றார் அப்படின்னு கேட்டா, அத்தியாரோப அபவாத நியாயேன, அத்தியாரோப அபவாத நியாயேன, நியாயத்தின் மூலமாக. என்ன நியாயத்தின் மூலமாக அப்படின்னா அத்தியாரோபம் அபவாதம் என்கிற நியாயத்தின் மூலமாக. அத்தியாரோபம் அப்படின்னா ஏற்றி பார்த்தல், அபவாதம்னா நிராகரித்தல். அப்படி ஏற்றி பார்த்தல் நிராகரித்தல் அப்படிங்கிற ஞானம் நியாயம் மூலியமாக இந்த உபதேசத்தை பண்றார். இது சாஸ்திர கிரமம் முறை. என்னது அத்தியாரோப அபவாதாபியாம். சமஸ்கிருதம் படிச்சிருக்கோம், பியாம் அப்படின்னா ரெண்டு அப்படின்னு அர்த்தம். பியாம் அப்படின்னா ரெண்டு, நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு, மூணு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு, இதுல வேணா இருக்கலாம். அத்தியாரோப அபவாதாபியாம், அத்தியாரோபம் மற்றும் அபவாதம் மூலியமாக என்னத்தை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்னா நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சியதே. இதுதான் நியாயம், அத்தியாரோப அபவாத நியாயம் அப்படின்னா அர்த்தம். அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சியதே. குரு எப்படி உபதேசத்தை பண்றாரு, ஏற்றி பார்த்தல் நிராகரித்தல் மூலமாக என்னத்தை காமிக்கிறாரு, பிரம்மத்துல ஜெகத்து இல்லவே இல்லைங்கிற நிலையை காமிக்கிறார். நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சமற்ற நிலையை பிரபஞ்சியதே விளக்கி காட்டுறாராம். இது இல்லைங்கிறத விளக்கி காட்டுறாராம். எப்படி எதுக்கு விளக்கி காட்டணும் இப்படி அப்படின்னா, சிஷியனோட நிலை எங்க இருக்கு, அந்த நிலையிலேருந்தான் நம்ம உபதேசத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. தாளத்தில் மரங்கள் காட்டி தனித்திரை காட்டுவார் போல் அப்படின்ற உதாரண பிரகாரம் அவன் எங்க எந்த இடத்துல மாட்டின்னு இருக்கான், அவனுக்கு அந்த நட்சத்திரம் தெரியல இல்ல அந்த நிலா தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த இடத்து வரைக்கும் அவனுக்கு பார்க்க முடியறது. சப்தரிஷி மண்டலத்துல அவனுக்கு அருந்ததி தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா அருந்ததிய ஃபர்ஸ்ட் காமிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு எந்த கூட்டம் நட்சத்திர கூட்டம் தெரியறது, அவனுக்கு தெரிஞ்ச இதோ இங்க இருக்கு இந்த நட்சத்திரம் கூட்டம், இந்த பெருசா ஒரு நட்சத்திரம் தெரியுது பிரைட்டா அப்படின்னு, அங்கேருந்து லெப்ட்லவா அங்கேருந்து லெப்ட்ல வந்துட்டியா இந்த நட்சத்திரம் இருக்கா அதுல இருந்து மேல போ, அந்த நட்சத்திரம் இருக்கா அதுக்கு பக்கத்துல ஒரு கேள்வி பெரிய மாதிரி இருக்கா அதுல அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். அவன் எங்கேருந்து அவனுக்கு எங்க கவனம் இருக்கோ அந்த கவனம் இருக்கிற இடத்துல இருந்து அவனுக்கு கொண்டு போகணும். அதனால ஜகத்து இல்ல அப்படிங்கறத, ஜகத்து இல்லைங்கறத நேரடியா சொன்னீங்கன்னா பிரயோஜனம் இல்ல. அதனால இந்த ஜகத்து அவனுக்கு கேள்வி என்ன இருக்கு, இந்த ஜகத்து ஏன் தோன்றித்து, நான் ஏன் பிறந்தேன், எல்லாருக்கும் அதான் கேள்வி, நான் ஏன் பிறந்தேன், இந்த ஜகத்து எப்படி உண்டாச்சு, நான் எதுக்கு வந்தேன், இந்த மாதிரியான கேள்வி. பிரம்ம என்ன அப்படிங்கறது அடுத்த கேள்வி. ஃபர்ஸ்ட் நான் ஏன் நான் எதுக்கு அப்படின்னு நான் தான் நான்லதான் மாட்டின்ற கேள்வி. அப்ப அந்த ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியணும். அதுக்கு ஒன்றும் பதில் இல்லப்பா, ஏன் எதுக்குன்ற கேள்வியே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா அது பதில் இல்ல. அதனால அவனுக்கு அந்த விசாரத்தை சொல்றதுக்காக இங்க ஆரம்பிக்கிறார் அத்தியாரோப அபவாத நியாயேன அப்படின்ட்டு. ஏற்றி பார்த்தல் நிராகரித்தல் அப்படிங்கிற நியாயத்தை வச்சுண்டு ஏனம் உபதிஷதி, ஏனம் சிஷ்யம் உபதிஷதி, ஏனம் குருஹு சிஷ்யம் உபதிஷதி. இந்த குருவானவர் என்ன பண்றாரு, ச குருஹு ஏனம் சிஷ்யம், இந்த சிஷ்யனுக்கு அவருக்கு அவருக்கு முன்னாடி வந்திருக்கிற சிஷ்யனுக்கு உபதேசத்தை பண்றார். எப்படி உபதேசம், ஏன் உபதேசம் அப்படின்னு கேட்டா அங்க சொல்றார் தஸ்மை சவித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய சமான்விதாய ஏனாட்சரம் புருஷம் வேத சத்தியம் ப்ரோவாச்சதாம் தத்வதோ பிரம்ம வித்யா. ஸ்ருதி சொல்றது என்னது, தஸ்மை தஸ்மைனா அந்த சிஷ்யனுக்கு, ச வித்வான் அந்த வித்வானவர் அந்த ஞானியானவர், உபசன்னாய சம்யக் தஸ்மை உபசன்னாய சம்யக் உபசன்னாய தஸ்மி. அந்த சிஷ்யனோட தகுதி எப்படிப்பட்டவனா வந்தான் அப்படின்னா சம்யக்கு அழகாக வந்தான், அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு அர்த்தமா, சம்யக்குனா இங்க முறையாக அப்படின்னு அர்த்தம், அவன் முறையாக வந்தான் சம்யக்கு. அது எப்படி உபசன்னாய முறையாக நெருங்கினான், அந்த முறைப்படி வந்தது அப்படிங்கறதுனால அவன் முறைப்படி வந்தான் அப்படிங்கறதுனா என்ன அர்த்தம், கேள்வி கேட்கலாமா, கேள்வி கேட்டு அதாவது சாஸ்திரத்தில் பரிப்பிரஷ்டேன சேவையா அப்படிங்கிறாரு. பரிப்பிரஷ்டேன அவர் சொன்ன விசாரத்தை கேட்டுட்டு அந்த கேட்டதுக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேட்கலாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறது. ஃபர்ஸ்ட் வந்தோடனே சாமி பிரம்ம விஷயம் பிரம்ம ஞானமா என்ன ஃபர்ஸ்ட் கேள்வி எதுவான், கேள்வி கேட்கலாமா இல்லையாங்கிறதெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன பிரம்ம வித்யானா என்ன, நான் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சாமி, இந்த பிரம்ம வித்யானா என்ன, கேள்வி கேட்கலாமா இல்லையான்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறது. அந்த மாதிரி இல்ல, சம்யக்கு உபசன்னாய தஸ்மை முறைப்படி நெருங்கிய அவனை எப்படிப்பட்டவன், பிரசாந்த சித்தாய சமாவிதாய பிரசாந்தமான அமைதியான மனதுடையவனாகும், சமான்விதாய சமம் தமம் முதலியவெல்லாம் அதாவது மனது கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கிறவனா இருக்கிறவன், ஏன அக்ஷரம் புருஷம் வேத, ஏன அக்ஷரம் புருஷம் வேத, ஏன எந்த முறைப்படி, ஏன திருத்தியா இன்ஸ்ட்ருமெண்ட் கருவி, எந்த முறைப்படி அக்ஷரம் புருஷம் வேத அக்ஷரமான நக்ஷரதீதி அக்ஷரம் அழிவற்றது அப்படிங்கறது பொருள். எது அழிவற்றதோ அப்படிப்பட்ட புருஷன், புருஷன் சொல்லி சொன்னா ஆத்மா பிரம்மம், அந்த அழிவற்றான புருஷனை புரிந்து கொள்வான், எப்படி சொன்னா புரிஞ்சுப்பான் அப்படின்ட்டு, எந்த முறையில சொன்னா புரிஞ்சுப்பான், எப்படி சொன்னா புரிஞ்சுப்பான் அப்படிங்கறத பார்த்து சத்தியம் புரோவாச்ச, அந்த உண்மைய, அந்த பரம்பொருளை குறித்த உண்மைய அவனுக்கு உபதேசம் பண்றார். தாம் தத்வதோ பிரம்ம வித்யா, அந்த உபதேசம் எப்படிப்பட்டது, யாருக்கு அப்படின்னா, தாம் தாம் சிஷ்யம், அந்த சிஷியனுக்கு அந்த என்னத்தை என்னத்தை உபதேசம் பண்றார் அப்படின்னா, தாம் தத்வதோ பிரம்ம வித்யாம், தாம் பிரம்ம வித்யாம் தத்வத, தாம் பிரம்ம வித்யாம், அந்த பிரம்ம வித்தியை தத்துவத்தோ, தத்துவம் கூடியதாக முறைப்படி கிரமப்படி அதுல என்னென்ன விஷயத்தை எப்படி எப்படி எல்லாம் விசாரம் பண்ணணுமோ அந்த விசாரப்படி அவனுக்கு உபதேசம் பண்றார். அப்படி இத்தியாதி ஸ்ருதி, இந்த ஸ்ருதி எல்லாம் கூட இந்த விஷயத்தான் சொல்றது அப்படின்ட்டு. தத்துவத்தோ அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, தாம் பிரம்ம வித்யாம் தத்வத அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம், தத்வத்தோ அப்படின்னு தத்வத தத்வத்தோ ஆச்சு.
4: ஓம் நம சிவாய். சைவம்.org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

அளித்து அனந்தன் பணாமுடிமேல் தாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலிர் கிடப்பன மாணி.

நிலமும் பணிலமுமே. அரக நம பார்வதீபதை மகாதேவ. தர்மயனாருடைய கந்தர் அலங்காரம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனையிலே ஒரு சில, அதாவது ஏற்கனவே நம்ம பல செய்திகளை சிந்தித்துக் கொண்டே வருகிறோம். ஒன்று என்னவென்றால், பிராண தாற்பயங்களை நான் ஏற்கனவே திரிபுரம் எரித்த அந்த வரலாறிலே வச்சு சில பல தாற்பயங்களை சொன்னேன். நம்முடைய 12 திருமுறைகளிலும் உள்ளூராக வரக்கூடியது எல்லாமே பல பிராண வரலாற்று செய்திகள் தான் வருகின்றன. அந்த பிராணங்களுக்கு தாற்பரியம் கொள்ளுவது என்பது ஒன்று இருக்கிறது. ஆகவேதான் சித்தியால ஒன்று சொல்வார், சிறப்புடைய பிராணங்கள் உணர்ந்தும் அப்படிங்கிற பிராணங்களை வந்து உணர வேண்டும். சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்புரளை மிக தெளிந்தும் சென்றால் சைவத்திறத்து அடைவர். அந்த கடவுள் முழுமுதற் கடவுள் என்ற ஒருவன் இவன்தான் என்று அடையாளம் கண்டுகொள்வதற்கு பல ஜென்மங்கள் ஆகுமாம். அதனாலதான் பலமுறை மாணிக்குவா சுவாமிகள் தன்னை நாய் நாய் நாய் என்றே சொல்லிக் கொள்கிறார். நாயேன் அழுதால் உன்னை பெறலாமே. 67 இடத்துல சொல்றாருன்னு ஒருத்தர் கணக்கு சொல்லியிருக்கிறார், நான் எண்ணி பார்க்கல. திருவாதகத்தில் 67 இடங்களிலே மாணிக்கவாசகர் தன்னை நாய் என்று சொல்லிக் கொள்கிறார். அவர் நாய் என்று சொல்லிக் கொள்வதற்கு என்ன காரணம்? அந்த நாய் என்ற சொற்கள் வரும் பொழுதெல்லாம் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது போப் என்ன போடுவாருன்னா டாக்னு போட மாட்டார், கர்னு போடுவார். கர், CUR, கர், இங்கிலீஷ் வேர்டு தான். ரொம்ப நாளா சந்திப்பேன், டாக்னு போடாம ஏன் கருன்னு போடுறாரு போப்பு? அவருக்கு தெரியாது இங்கிலீஷ், நமக்கு தெரிய போறது இல்ல. அப்படியே பார்க்கும்போதா டாக் ஆஃப் ஏ லோ வெரைட்டின்னு போட்டிருக்கான். CUR கருக்கு லோ பிரீடு, லோ பிரீடு இருக்கு இல்லையா, அதுதான் கர்றான் இங்கிலீஷ்ல. ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. அதுபோல இந்த ஃபெர்டிலிட்டி ஆஃப் லாங்குவேஜ், ஒரு வார்த்தையை விட இன்னொரு வார்த்தை போடும்போது என்ன ஒரு சிறப்பு வருது அப்படின்னு. எடுத்து பார்க்கலாம். அது அது ஒரு காரணம், பல காரணங்களும். ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, நாய் வந்து தன்னுடைய தலைவனை அடையாளம் கண்டு கொள்ளும். ஒரு நாய வந்து கருப்பு துணியில கண்ணை கட்டி ஒரு 1000 பேர் கடந்து விட்டாச்சுன்னா அதனுடைய மாஸ்டர் யாருங்கிறத கண்டுபிடிச்சிருந்தது. ஒரு நாய்க்கு கருப்பு துணியில கையை கட்டி விட்டாச்சுன்னா கிளீனா ஹூஇஸ் அவர் மாஸ்டர், 100,000 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கூட்டத்துல தன்னுடைய தலைவனை அடையாளம் கொண்டு கொள்ளும். நமக்கு கண்ணுகளையும் திறந்து விட்டு இருக்கு, அப்படி இருந்தாலும் நம்ம தலைவன் யாருன்னு தெரியல. அது ஒரு காரணம். மாணிக்கவாசகர் நாயே சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டேன், நமக்கு எல்லா அறிவையும் இறைவன் கொடுத்த பிறகு கூட இன்னும் அந்த மாஸ்டர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தர் நோ மாஸ்டர்ங்கிறார் ஒருத்தர், இன்னொருத்தர் போய் மாஸ்டர்ங்கிறார் ஒருத்தர், ரியல் மாஸ்டர்னு தெரியல நமக்கு இல்லையா. அது ஒரு காரணம். நாயிடத்திலே உள்ள நல்ல குணங்கள், நாயிடத்திலே உள்ள நல்ல குணங்கள் நம்மிடத்திலே இல்லை, நாயிடத்திலே உள்ள கெட்ட குணங்கள் நம்மிடத்திலே இருக்கின்றன. எங்க ஊர் நாய் என்ன பண்ணும்னா, அடுத்த தெரு நாயை எங்க தெருக்குள்ள வரவிடாது, அது மாதிரி குறைச்சி வெளியே தெளிவோம். அதே போலதான் அது என்னது, நாய்க்கு உள்ள கெட்ட குணம் தன்னுடைய இனத்தை வெறுக்கும், தான் மட்டும்தான் இருக்கணும், இன்னொரு நாய் வரக்கூடாது. அதே போலதான் மனிதன் மனித இனத்தை வெறுக்கிறான். அது நாயிடத்தில் கெட்ட குணம் நம்ம இடத்துல இருக்குது. இதெல்லாம் அந்த நாய் என்று ஏன் சொன்னாருங்கிறதுக்கு நம்ம கே எம் பாலசுவாமி அவர்கள் ஒரு பெரிய விளக்கமே சொல்லியிருப்பார். ஆகவே அதெல்லாம் ஒரு கருத்து பற்றி ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதே போலதான் அந்த புராண தாற்பரியங்களை கொள்ளும் பொழுது அது திருப்பு இதுல சொல்வார். ஞான சம்பந்த பெருமானுடைய பாசுரத்தை பற்றி தான் புதன்கிழமை பேசணும்னு இருக்கிறேன் நான். அது ஒரு அரிய செய்தி. தேவாரத்துல அந்த ஞான சம்பந்தர் பாடிய ஒரு பதிகத்திற்கும் சிவபெருமான் பாடிய பதிகத்திற்கும் மட்டும்தான் பாசுரம்னு பேரு, மிச்சதெல்லாம் பதிகம்னு தான் பேரு. அது ஏன் அந்த ஞான சம்பந்தருடைய அந்த ஒண்ணுக்கு மட்டும் ஏன் பாசுரம்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க போறோம். பாசுரத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே அப்படின்னு சொன்னார்.
இந்த பாசுரத்திற்கு மட்டும்தான் சேக்கலார் வந்து விரிவுரை செய்வார். பெரிய புராணத்தில் ஒரு அற்புதமான செய்தி என்னன்னு கேட்டார், சேக்கலார் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிறார், என்னவென்றால் அந்த தேவாரங்கள் எப்பொழுது பாடப்பட்டது, எந்த சூழ்நிலை பாடப்பட்டது, என்ன பண்ணல பாடினது, எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல பாடினதெல்லாம் சொல்லுவார். எந்த கோயில்ல பாடினது, அது கோயிலுக்குள்ள பாடினதா, ஆத்தங்கரையில பாடினதா, ஊருக்கு எல்லையில பாடினதா, பல பதிகங்கள் அப்படிலாம் வருது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த பதிகம் நம்முடைய அவினாசியில அவினாசி பதிகத்தை எடுத்தீங்கன்னா நாலு பாட்டு குளத்தங்கரையில பாடினது, மிச்ச உள்ள பாட்டு கோயில்ல பாடினது, இது மாதிரி எல்லாம் காட்டுவார். ஒரே பதிகத்தை அந்த அந்த முதலே இருக்கக்கூடிய அந்த தடாகத்தின் கரையிலே நின்று பாடினது நாலு பாட்டு, மிச்ச பாட்டை கோயில அவினாசியில போய் பாடுவார், அப்படிலாம் கூட இடம் காட்டுற. ஆனா ஒரு இடத்துல கூட சேர்க்கிறார் வந்து அவர்கள் பாடிய அந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல மாட்டார். சேர்க்கிறார் வந்து அதனுடைய பொருளை விளக்கவே மாட்டார். அதனாலதான் சைவத்தில் என்னன்னா சேக்கலாரே பொருளை விளக்கிறதுக்கு பயப்படுறார். ஆகையினால் நம்மளும் தான் அந்த பொருளை பற்றி விளக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம். ஆனா ஒன்றே ஒரு பதிகத்துக்கு மட்டும்தான் சேக்கலார் வந்து உரையாசிரியராகவும் விளங்குகிறார். ஞான சம்பந்தருடைய அந்த 12 பாடல்களுடைய திருப்பாசுரத்திற்கு மட்டும்தான் 23 பாடல்கள்னால என்ன பொருள்னு சொல்லுவார். ஒண்ணுக்கு மட்டும்தான் அப்படி சேக்கலார் பண்ற. அதுல என்ன சொல்லுவாருன்னா, இந்த சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானசம்பந்தருடைய பதிகத்துக்கு இந்த சூதன் ஒளிமாலைன்னா என்னன்னு சொல்லணும் இல்லையா. அதுக்காக தான் வேத முதல்வன் எனும் மெய் திருப்பாட்டினில் ஆதி உலகோர் இட ஏத்த நின்று ஆடும் பாத முதலாம் 11 புராணங்கள் என்றே ஓதென்று உரை செய்தனர் யாவும் ஓதாது உணர்ந்த சேக்கலாருடைய வாக்கு. அந்த சூதன் ஒளிமாலை அப்படின்னா என்னென்ன அது விளக்கணும் இல்லையா, நமக்கு சொல்லணும் இல்லையா. அப்ப சொன்னாரு அது பாத முதலாம் 11 புராணங்கள் என்றே ஓது என்று உரை செய்தனர் யாவும் ஓதாது உணர்ந்த. எல்லாவற்றையும் ஓதாது உணர்ந்த ஞான சம்பந்த பெருமான் நீ ஓதுன்னாராம். ஓதென்று உரை செய்தனர் யாவும் ஓதாது உணர்ந்த. அவர் போய் எங்கேயும் பள்ளி எந்த குருநாதத்தையும் படிக்கல, ஒன்னும் படிக்கல, ஓதாது உணர்ந்தவர். அந்த ஓதாது உணர்ந்தவர் நம்மை ஓதுன்னு சொல்றாராம். அது அப்ப என்ன பொருள் வருதுன்னு கேட்டா, அந்த சூதன் ஒளி மாலை அப்படிங்கிற அந்த ஞானசம்பந்தருடைய அந்த வாக்குக்கு சேக்கலார் சொல்லுகின்ற விரிவுரை 11 புராணங்கள். அந்த 11 புராணங்களுக்கு சூத மகாமுனிவர் சொல்லக்கூடிய விளக்கத்தை வைத்துக் கொண்டுதான் ஒரு சைவன் பார்க்க வேண்டும். அதுதான் ஆணை. ஏன்னு கேட்டால் இந்த சூத மகாமுனிவருடைய அந்த தாற்பரியத்தை விளக்குகின்ற ஒரு சிறப்பு அவருக்கு மட்டும்தான் சைவம் கொடுத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா வியாசருக்கே கொடுக்காத ஒரு சிறப்பு. வியாசர் தான் 12 புராணங்களையும் தொகுக்கிறார். ஆனாலும் வியாசர் வந்து அதை விளக்குவதற்கு காம்பிடென்சி இருக்குன்னு சொல்லல. அது சூத மகாமுனிவருக்கு தான் காம்பிடென்ஸ். அது எப்படி நம்முடைய சாத்திரங்களை விளக்குவதற்கு வந்து சனத்குமார முனிவர், பரஞ்சோதி மகாமுனிவர் போன்ற முனிவர்களுக்கு தான் சாத்திரத்தினுடைய பொருளை விளக்குவதற்கு சிறப்பு கொடுத்திருக்கிறார். வியாசர் வந்து வியாசன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, வியாஸ் அப்படின்னா தொகுத்தவர்னு அர்த்தம். அவர் காரண பெயர். அவருடைய அப்பா பராசர முனிவர். பராசர முனிவர் தன்னுடைய மகனுக்கு வச்ச பெயர் என்ன தெரியுமா, வியாசர் இல்லை. வியாசர் ஒரு காரண பெயர் உள்ளதான். வாதராயணன் ஒரு காரண பெயர் தான். கிருஷ்ண துவைபாயனர் அதான் அவருக்கு அப்பா வச்ச பேர். அவருடைய அப்பா வந்து பராசர முனிவர். பராசர முனிவர் தன்னுடைய மகனுக்கு வச்ச பேர் கிருஷ்ண துவைபாயனர், அதுதான் அவர் வச்ச பேர். வியாசர் என்பது ஒரு காரண பெயர். வாதராயணர் என்பது வாத ஆரண்யம் அப்படின்னு சொன்னா விளாம்பளம். இந்த விளாம்பளங்கள் இருக்கக்கூடிய காட்டுல கொஞ்ச நாள் தவம் பண்ண, அதனால ஒரு காரண பெயர் வாதராயணர். அவருக்கு மூணு பேர், கிருஷ்ண துவைபாயனர், வாதராயணர், வியாசர். வியாசர்னா தொகுத்தவர் அப்படிங்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து ரிஷி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கு சைவத்துல. ரிஷி அப்படிங்கறதுல வியாசர் வருவார். அன்னைக்கு சொன்னீங்க ரிஷின்னு சொன்னா
அந்த நாத தத்துவத்தில் பொட்டன்ஷியலாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த வார்த்தை அந்த சவுண்டை வந்து காம்ப்ரஹெண்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றல் உடையவர்களை தான் ரிஷி நம்ம சொல்றது. அந்த நாதத்தை தரிசனம் செய்தவர்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்முடைய தேவாரம் திருவாசகத்தில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு கதையை பற்றி தான் நீங்க நான் சொல்லப்போறேன். அது என்னன்னு கேட்டா பிச்சாடன கோலம். 25 மாகேஸ்வர முகூர்த்தங்கள்ல பிச்சாடனை என்பது ஒரு முகூர்த்தம், கங்காளன் என்பது இன்னொரு முகூர்த்தம். அவர் எறும்புக்கூடுகளை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கோலத்துக்கு தான் கங்காளன்னு பேர். கங்காளன் பூசும் கவச திருநீட்டை மங்காமல் பூசி மகிழ்வியரை ஆமாகில் திருமுறை சொல்ல இல்லையா, அது கங்காளநாத. இன்னொரு பிச்சாடன. இந்த பிச்சோடனை கோலத்தை பற்றி நம்முடைய திருமுறைகள்ல பல இடங்கள்ல வருகிறது. எப்பொழுதுமே திருமுறைகளை நாம் பிரமாணமாக கொள்கிறோம், அதனால டிஸ்பியூட் பண்ண முடியாது. சைவைட் வந்து அந்த புராணங்களை வந்து ஒரு கற்பனை கதை, அது வந்து சில சில உண்மைகளை உங்களுக்கு விளக்குவதற்காக சொல்லப்பட்ட ஒரு கற்பனை கதை அப்படின்னு இன்னைக்கு சைவர்களே சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி அப்படி சொல்வதற்கு நான் ஒரு கேள்வி கேட்பேன், எது கற்பனை எது உண்மைங்கிறதுக்கு நீங்க என்ன அளவுகோல் வைக்கிறீங்கன்னு கேட்பேன். டெல் மீ தி ஸ்டாண்டர்ட், நானும் அளந்து பாத்துக்கிறேன். இந்த அளவுகோலை வச்சா கற்பனை அப்படிதான் இருக்கணும். ஒரு மீட்டர் நீளம் இருக்குன்னா எவ்வளவு மீட்டர்னா மீட்டர் வச்சு அளந்து பார்த்தா நீங்க நீங்க உங்களுக்கு ஒன்னாதான் காட்ட போகுது, எனக்கு ஒன்னாதான் காட்ட போகுது. டெம்பரேச்சர் பார்க்கணும்னா தெர்மாமீட்டர் இருக்கு, மீட்டர். அதுபோல எது கற்பனை எது உண்மை அப்படின்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு நீங்க வச்சிருக்க யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்னன்னு கேட்டேன். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்ன ஆகினோட பொதுவாக அது தமிழ்நாட்டில் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டா, ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியதாகனா ஒரு தவறு இல்லை. எல்லாமே ஒருத்தன் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கிலீஷ்காரனுக்கும் தமிழனுக்கும் அதான் வித்தியாசம் நான் சொல்லுவேன். இங்கிலீஷ்காரனுக்கு தெரியலன்னா ஐ டோன்ட் நோன் சொல்லிடுவான், தமிழன் தான் என்ன செய்வான்னா ஐயோ டோன்னு சொல்ற நம்ம ஏதோ முட்டாள ஆயிரமேன்னு அப்படி சமாளிப்பான். We will pretend as if he is a scholar. அது ஒரு தவறு இல்லை. மனிதன் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிறது ஒரு அக்செப்டட் ஃபேக்ட் தானே. ஒரு பெரிய ஆளுக்கு கூட அது எட்டாம போயிருக்கலாம். அதாவது ஒரு பெரிய உண்மையை சொல்லுவார் எங்களுடைய ஜவஹர்லால் நேரு சொல்லுவார், டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு ஒரு பெரிய புஸ்தகம். பெரிய ஜவஹர்லால் நேரு எழுதின புஸ்தகங்கள்ல ரெண்டு புஸ்தகம் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று தி கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி, இன்னொன்று மை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்தியாவை பற்றி அவருடைய அபிப்பிராயங்கள் என்னங்கிறது மை டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு ஒரு புக் எழுதினார் இங்கிலீஷ்ல. உலகத்தை பற்றி பார்க்கும் பொழுது தி கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படின்னு ஒன்று எழுதினார். அதனுடைய லேட்டஸ்ட், அவர் ஜெயிலில் இருக்கும்போது ஜவஹர்லால் நேரு வாஸ் இன் பிரிசன், 9th பிரிசன்ல இருந்தார். அப்பொழுது இந்திரா காந்தி மகள், அவள் இந்திரா பிரியதர்ஷினி தான் அவருடைய பேர். கல்யாணமானப்பர் தான் இந்திரா காந்தி. அதுக்கு முன்னாடி அவருடைய நேம் ஒரிஜினல் நேம் வந்து இந்திரா பிரியதர்ஷினி. அப்ப இந்தியா பிரியதர்ஷினிக்கு எழுதும் போது கடிதங்களை எல்லாம் தொகுத்து ஒரு நூலா போட்டாங்க. அதை போல ரொம்ப அற்புதமா பெரிய ஹிஸ்டோரியன் அவர். அவர் வந்து இஸ் எ மேன் மோர் தென் எ பாலிட்டிஷியன், இந்த அளவுக்கு ஹிஸ்டரி படித்தவர் தான். அப்போ ஒரு விஷயம் சொல்வாரு, இந்த மேதமேட்டிக்ஸ் இன் இந்தியான்னு ஒரு சாப்டர். மேதமேட்டிக்ஸ் இன் இந்தியாவில் என்ன சொல்லுவாருன்னா, பொதுவாக நமக்கு என்னன்னு கேட்டா மேதமேட்டிக்ஸ்ல கிரேக்கர்கள் தான் பெரிய மேதைகள். All famous mathematicians are from Greek only. Apollonius, Archimedes, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அந்த ரோம்ல வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும்போது தெரியும்ல, ரோமன் லெட்டர் வந்து 1, 2 இப்படி, ரெண்டுன்னா ரெண்டு கோடு போடுவான், மூணுன்னா மூணு கோடு, நாலுன்னா இப்படி, அஞ்சுனா ஒண்ணு, அப்புறம் ஆறு வந்தோடனே இப்படி வி போட்டு இங்கிட்டு ஒன்ன போடுமா. இந்த வி போட்டு இங்கிட்டு ஒன்ன போட்டா ஒன்ன குறைன்னு அர்த்தம், அங்கு ஒன்ன போட்டா பிளஸ் அர்த்தம். இதான ரோமன் மெத்தேடு. அப்ப 7 கோடை போடு, 8 கோடை போடு, அப்படிதான் அவங்க சிஸ்டம் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அவங்க அப்படியே போட்டுட்டே வருவான். 50 ஒன்னும் என்ன பண்றது அப்படின்னா அங்க எல்லுன்னு ஒன்ன போடுனா, அப்ப 60 என்னன்னா எல்ல போட்டு இங்கிட்ட ஒரு எக்ஸ போடுனா 60. இப்ப 100 வந்தா என்ன பண்றதுன்னா ஒரு சிய போடுனா, அப்படிதான் சொன்ன ரோமன் சிஸ்டம். அவர் சொன்னாரு, அவ்வளவு பெரிய கணித மேதைகளாக அந்த கிரேக்கர்கள் இருந்தா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்கேன், இந்த சிஸ்டத்தை முதல் முதல்ல கண்டுபிடிச்சது இந்தியன்ஸ் தான்.
ஒன்னுனா ஒன்னு ஆயிரத்தி நூத்தி பதினொன்னு, ஒன்னு ஒன்னு ஒன்னு ஒன்னு எல்லாத்துலயும் எம்ப்ளாய் பண்றது ஒன்னுதான். ஆனா என்ன அது அந்த டெசிமலை பொறுத்து முதல்ல போடுற ஒன்னு ஒன்னு, ரெண்டாவது போடுற ஒன்னு வந்து ஒன்னு ஒரு பத்து, மூணாவது போடுறது ஒரு நூறு, அப்புறம் போட்டா ஒரு ஆயிரம் இல்லையா. அப்போ த சேம் நியூமரல் அசியூமிங் த வேல்யூ அக்கார்டிங் டு இட்ஸ் பொசிஷன். இது இல்லைன்னா இன்னைக்கு உலகத்துல எதுவுமே இல்லை. இந்த மெத்தடை கண்டுபிடிக்கிறானா உலகத்துல கம்ப்யூட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது இல்லையா. இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்ச இந்தியன்ஸ், அதான் பெரிய அந்த கிரீக் மேத்தமெட்டிஷியன் தெரியாத விஷயம். ஆனா நியூமரல் மட்டும் அதாவது சிஸ்டம் வாஸ் இன்வென்டட் பை இந்தியன்ஸ். ஆனா இந்தியன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ண அந்த நொட்டேஷன் வேற. இப்ப இந்த ஒன்னு ரெண்டு மூணுங்கிறது அராபிக் நியூமரல், அவ்வளவுதான். அது பேர் அராபிக் நியூமரல் தான். அந்த அராபிக்ல வந்து அவன் சொன்னதே வேர்ல்ட் அப்புறம் நம்ம வச்சுக்கிட்டமே ஒழிய இந்த சிஸ்டம் டெசிமல் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்தியனுடைய மேத்தமெட்டிக்ஸ். அது ஒரு பெரிய விஷயம். அப்ப எழுதுவார் அவரு, ஏன்னா சைவ சித்தாந்தம் படிக்கும் போது என்னுடைய கிளாஸஸ் எல்லாம் அப்படிதான், வென் யூ லேர்ன் சைவ சித்தாந்தா யூ மஸ்ட் டெவலப் யூ ஹேவ் டு டெவலப் யுவர் ஜெனரல் நாலேஜ் ஆல்சோ. அப்ப சொல்லுவாரு தி சிம்பிள் மெத்தட், இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் மெத்தட் நினைக்கிறோம் இல்லையா. இப்ப யாரும் ஒரு நர்சரி பிள்ளை கூட எழுதிவோம் இந்த மெத்தட. ஆனா நீங்க யோசனை பண்ணி பாருங்கன்ற இப்ப சொல்லுவார், யூ வில் அப்ரிசியேட் இஸ் கிராண்டியூர் இஃப் யூ திங்க் தட் தி சிம்பிள் மெத்தட் ஹஸ் எஸ்கேப் த ஜீனியஸ் ஆஃப் ஆர்க்கிமீடியஸ் அண்ட் அப்போலோனியஸ் டூ ஆர் த கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன் ப்ரொடியூஸ் பை ஆன்டிக்விட்டி அப்படின்னு எழுதுவார். இட்ஸ் அ வெரி சிம்பிள் மெத்தட், பட் சிம்பிள் மெத்தட் ஹஸ் எஸ்கேப் த ஜீனியஸ் ஆஃப் ஆர்க்கிமீடியஸ் அண்ட் அப்போலோனியஸ் டூ ஆர் த கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ் இன் த வேர்ல்ட். அவங்க மூளைக்கு கூட இது எட்டல அது. அப்ப அது போல ஒரே விஷயத்த இந்த பார்வையில பார்க்கும்போது என்னன்னா எப்பேற்பட்டவருக்கும் தெரியாத ஒரு விஷயமும் இருக்கத்தான் செய்யும். அது போலதான் அந்த ஞானிகள் தான், அவர்கள் தான் போதாமல் உணர்கின்றவர்கள். அது இறைவனுடைய ஞானம் வரும்போது அவர்களுக்கு இன்னொரு படிக்கிறதுக்கு ஒரு மெத்தடோ ஒரு இதுவோ வேண்டியதில்லை, எல்லா ஞானங்களும். அதனால சொல்ல உமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தால் அந்நிலை. ஞான சம்பந்த பெருமான சொல்லும் பொழுது தவ முதல்வர் அப்படின்னார். அதாவது இப்படி ஒரு ஞானம் வருவதற்கு அவர் என்ன முதல போட்டாரு, வாட் இஸ் த கேபிட்டல் இஸ் இன்வெஸ்டட் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்குதான் அந்த கேபிட்டல் என்ன, அதான் பூர்வ ஜென்மத்தில் செய்த தவம். தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தால் அந்நிலை. சேக்கலாருடைய வாக்கை ரொம்ப நுட்பமா பார்க்கணும். ஞானத்தின் திருவுரு இப்படிலாம் சொல்வேன். அதுபோல அந்த இறைவன் சொல்லக்கூடிய ஞானம் வரும் பொழுது அப்புறம் அது எல்லா சயின்ஸுமே கடந்த ஒரு செய்தி. அந்த வகையிலே இந்த விச்சாடன கோலத்தை பற்றி நம்முடைய திருமுறைகள்ல பல இடங்கள்ல அது வருகிறது. அப்பர் பெருமானுடைய திருத்தாண்டகத்துல திருப்பந்தனை நல்லூர் அதுல என்ன பண்ணுவாருன்னா ஒரு பதிகம் பூராமே இதுதான். அதாவது சில விஷயங்கள் சில பாடல்கள்ல வரும், சில விஷயங்கள் முழு பதிகமுமே அதுதான் வரும். அந்த திருப்பந்தனை நல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த தேவாலயத்துல அப்பர் சுவாமிகள் ஒரு பதிகம் போறாமே சிவபெருமானுடைய பிச்சாடன குளத்தை தான் வண்டிக்கிறேன். இன்னொன்னு பாருங்க, உலந்தார் தலையீர் பலி கொண்டுழல்வாய் உடலுள் ஒரு சூளை தவி தருளாய். அப்ப ஒரு சைவன் வந்து சிவபெருமான் பிச்சை எடுக்கிறான்னு சொல்ல முடியுமா? இதுக்காக முதல்ல அப்படி பார்க்கணும். ஏன்னா திருமுறைகளையும் பரம பிரமாணமா ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் அவங்க எப்படி சொல்ல முடியும்? அதுபோல அப்பர் சுவாமிகள் அந்த முதல் பாடலே சொல்றாரு, உலந்தார் தலையீர் பலி கொண்டுழல்வாய். இப்படி எத்தனையோ இடங்கள்ல நம்முடைய அதே போல மாணிக்கவாச சுவாமிகள்

அதாவது இந்த பிஷாடன கோலம் என்பது நம்முடைய புராணங்கள்ல எங்க வருதுன்னு கேட்டா ரெண்டு செய்திகள் வருகின்றன. ஒன்று, அந்த பிரம்மா பிரம்ம கபாலத்தில் அவர் பிச்சை எடுக்கிறது ஒன்று. இன்னொன்னு, தாரகாவனத்து ரிஷிகளுக்காக அவர் பிச்சை எடுப்பது. ரெண்டு இன்சிடன்ட் வருது. அதாவது சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள்லாம் ஏன் இறைவனுடைய செயலையெல்லாம் திருவிளையாடல்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த திருவிளையாடல்கள் எல்லாருக்கும் உரியதல்ல, ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சாராரை அவர் வந்து, ஆனா அருள் பெற்றவர்கள், அவர்களை திருத்துவதற்காக சில நாடகங்களை ஆடுகிறார், அதை வைத்து புரிய வைக்கிறார், அவங்களுக்கு அந்த உண்மையை உணர்த்துவதற்காக செய்கிறார். அதுதான் திருவிளையாடல் நம்ம சொல்றோம். திருவிளையாடல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அந்த சொல்லுக்கு அது ஹோலி நினைக்க சொன்னேன், ஹோலி கேம் இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்க முடியுமா? அதாவது இறைவன் செய்கின்ற குரலி வித்தை, அதாவது அப்படித்தானே இருக்கணும். அதாவது மனிதன் செய்கின்ற குரலி வித்தை இருக்குது, இறைவன் செய்கின்ற குரலி வித்தை ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் திருவிளையாடல். அதே தான், அதனாலதான் அந்த ஈக்குவலன் வேற இல்ல. அதாவது இப்ப மனிதர்கள் இப்ப மேஜிக் படிச்சா குரலி வித்தை பண்றீங்க, இங்கிலீஷ்ல வந்து கரெக்ட்னு சொல்ல முடியாது. அந்த ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்ங்கிற வார்த்தை வந்து எக்ஸாக்ட்லி மேலன்னு சொல்ல முடியாது. ஆனா தேர் இஸ் நோ தட் ஈக்குவலன் இங்கிலீஷ், அவ்வளவுதான், அதுக்கு வேற சொல்ல முடியாது. நம்ம சொல்றது அது சங்கற்பத்தினாலே நிகழ்த்துகிறார், அதாவது எந்த விதமான டூல்ஸையும் எடுத்துக்காம பண்றார். ஒன்று, எளிமையாக செய்கிறார். மூணாவது ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்டா, அவர் என்ன நோக்கத்திற்காக இதை செய்கிறார் என்பது அது முடிஞ்ச பிறகுதான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. எல்லாமே அவருடைய சங்கல்பம் அப்படிதான், இறைவனுடைய வல்லமை ஏற்றுக்கொண்டா பிறகு எல்லாமே இறைவனுடைய எண்ணத்துக்கு மாறாத ஒன்று நடக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி எப்படி இறைவன் ஆக முடியும்? ஆகையால இங்கே வந்து அங்கே சொல்லப்படுகின்ற அந்த செய்தி வந்து ஒரு அருமையான ஒரு செய்தி. இப்ப இந்த ரெண்டுக்கும் நமக்கு வந்து அந்த அதுக்கு என்ன எழுதுனாங்க தாற்பயம், அதனாலதான் சொல்லணும்னு விரும்புறேன். இதை என்ன பண்றாங்கன்னா, ஒன்று நம்ம திருமுறைகள்ல வர்றதுனால நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, ஐ டோன்ட் அக்செப்ட்னு சொல்ல முடியாது, அவர் ஹேண்ட்ஸ் ஆர் டைட். அதனால என்ன பண்றாங்க, சில பேர் கஷ்டப்பட்டு நீ ஒருத்தர் வழக்கு என்ன கொடுத்துருக்கான், இந்த ஏழு நாட்டி சனி சிவபெருமானையே பிடிச்சது, அதனால பிச்சை எடுத்தாருன்னா ஒருத்தன் இதெல்லாம் வந்திருக்கேங்க.